0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருப்பதிகம் கருகார் கச்சி திருஏகம்பத்து பண் கொல்லி திரு இருக்குக்குறள் மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தில்லை குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த புட்பாதமும் கண்டு களிபேறு வகை கொண்ட கலைவாய்மை காவலாராம் அப்பமூர்த்திகளைக் கண்ணுற்ற காரியுன் கடவுள் என்று எய்தினை என்றவாறு திருக்குறிப்பு அருள பத்தனாய்ப் பாடமாட்டேன் என்னும் இன்தமிழ் மாலை பாடி துதித்தனர். அத்தா உன் ஆடல் காண்பான் அடியன் நான் வந்தவாறே என்று விடையிருப்பான் போன்று சொல்லரசர் தோத்திரம் அமைந்தவாறு காண்க. தொண்டு செய்யும் காதலிற் பணிந்து போந்து மணியின் சோதி நிறை திருமுண்டின் மாடும் பொற்றேர் அணி திருவீதியுள்ளும் பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார் அருட்பெரு மகிழ்ச்சி பொங்கப் பாடியருளிய திருப்பதிகம் அன்னம்பாலிக்கும் என்பதாம். இத்திருப்பதிகத்தில் அமைந்த அல்லல் என் செய்யும் எனும் 4வது திருப்பாடல்

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாயரவர். சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் கொங்கு நாட்டின் உள்ள கர்வூர் ஆனிலை என்ற திருத்தலத்தை தரிசிக்கின்றோம். தற்காலத்தில் கர்வூர் என்று வழங்கப்படும் இத்தலம் ஈரோடிலிருந்து 66 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து 76 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலின் முகப்பில் 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. 7 நிலை கோபுரத்தை தாண்டினால் மற்றொரு கோபுரம் காண்கின்றோம். அந்த உட்கோபுரம் 5 நிலைகளை கொண்டது. அதன் முகப்பில் ஒரு மண்டபமும் அமைந்திருக்கிறது. ராஜகோபுரத்திற்கும் இந்த உள்கோபுரத்திற்கும் இடையில் வலப்புறம் நோக்கினால் 100 கால் மண்டபம் ஒன்று இருக்கிறது. இதனை புகழ்ச்சோழர் மண்டபம் என்று அழைக்கின்றார்கள். 63 நாயன்மார்களில் ஒருவராக திகழக்கூடிய பேரு பெற்ற புகழ்ச்சோழ நாயனாருடைய ஊர் இது. ஆதலால் அவர் பெயரில் இம்மண்டபம் அமைந்திருப்பது மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. தெற்கு பிரகாரத்தில் கன்னிமூலையில் கிழக்கு நோக்கியவாறு கரூர் தேவருடைய சன்னதியையும் காண்கின்றோம். இவர் 12 திருமுறைகளில் 9வது திருமுறைகளை அருளை செய்த 9 பேர்களுள் ஒருவராக திகழ்கின்றார். 10 சிவஸ்தலங்களுக்கு இவர் அருளிய திருப்பதிகங்கள் கிடைத்துள்ளவை. வெளிப்பிரகாரத்தில் மேற்கு பகுதியில் ஒரு தலவிருட்சம் இருக்க காண்கின்றோம். இங்கு தலவிருட்சமாக திகழ்வது வில்வ மரம். வலமாக வந்து மூலவர் திருச்சன்னதியை தரிசிக்க இருக்கின்றோம். இந்த வாயிலை கடந்து உள்ளே செல்லும் பொழுது மூலஸ்தான திருமூர்த்தி சுயம்போடிவாக காட்சியளிக்கின்றார். வடதிசையில் சற்று சாய்ந்த வண்ணம் அருட்காட்சி வழங்குகின்ற இப்பெருமான் அவ்வாறு சாய்வதற்கு கரூர் தேவருக்கு இடம் கொடுத்ததாக காரணம் கூறுவார்கள். இப்பெருமானுக்கு பசுபதீஸ்வரர் என்றும் கல்யாண பசுபதீஸ்வரர் என்றும் ஆதிலையப்பர் என்றும் ஆதிநாயகர் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. கருவூர் ஆநிலை அத்தர் என்று ஞானசம்பந்த பெருமான் இவரை அழைக்கின்றார். காமதேனுவால் வழிபடப்பெற்ற மூர்த்தி இவர். ஆகவே பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக புராணம் கூறப்படுகின்றது. விபண்டன் என்ற வேடம் களவாடுவதற்காக அடியவர் போல வேடம் பூண்டு மார்கழி திருவாதிரை திருவிழாவில் அடியார் கூட்டத்துக்கு இடையில் வந்தான். பெருமானை தரிசித்தான். கூட்ட நெரிசலில் அகப்பட்டு இறந்தானாம். அந்த நாளில் தன்னை வணங்கியதற்காக பெருமான் அந்த விபண்டனுக்கு முக்தி எழுத்து அருளினார். புல்பிரகாரத்தை வலம் வரும்பொழுது தெற்கு வரிசையில் 63 நாயன்மார்களை தரிசிக்கின்றோம். அவர்களுள் எரிபத்த நாயனாருக்கு தனி சன்னதி இருக்கிறது. அவரும் இத்தலத்தைச் சேர்ந்தவர். அதனால் இவ்வாறு தனிச்சிறப்பு பெறுகின்றார். மேற்கு வரிசையில் கன்னிமூலை கணபதியும் கஜலட்சுமியும் முருகப்பெருமானும் கரியமல்லீஸ்வரர் காந்திமதி ஆகியோரும் காட்சி தருகின்றனர். வடக்கு பிராகாரத்தில் பஞ்சலிங்க மூர்த்திகள் அம்பிகைகளோடு அருட்காட்சி வழங்குகின்றார்கள். சண்டேஸ்வருடைய சன்னதியும் தரிசிக்கின்றோம். அம்பாள் சன்னதிக்கு போகும் வழியும் வடக்கு பிரகாரத்தில் இருக்கிறது. அதற்கு சற்று கீழ்ப்புறமாக தாடகை தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் இருக்க காண்கின்றோம். இங்கு அம்பாளுக்கு 2 சன்னதிகள் இருக்கின்றன. கிழக்கு நோக்கியவாறு உள்ள தேவியை அலங்காரவல்லி என்றும் அவளே ஞானசக்தி வடிவானவள் என்றும் கூறுவார்கள். தெற்கு நோக்கியவாறு எழுந்திருளியுள்ள அம்பிகையை சௌந்தரநாயகி என்றும் இவளே கிரியாசக்தி வடிவானவள் என்றும் கூறுவார்கள். உமாதேவியார் இறைவனுடைய இடப்பாகம் பெறுவதற்காக தவம் இயற்றிய தலங்களுள் இதுவும் ஒன்று. அப்பொழுது அம்பிகையினுடைய பெயர் அலங்காரவல்லி என்பது. பசுபசீச்சுரத்தை ஞானசம்பந்த பெருமான் ஒரு தேவார திருப்பதியத்தால் பரவியுள்ளார். முருகப்பெருமானை அருணகிரிநாதர் 8 திருப்புகழ் பாடல்களால் பரவியுள்ளார். அதில் ஒன்று மிகவும் பிரபலமானது. முருகனை பலவாறு தோத்திரம் செய்வது போல அமைந்துள்ளது இத்திருப்பாடல். மதியால் வித்தகனாகி மனத்தால் உன்மத்தனாகி, மதியால் வித்தகனாகி மனத்தால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே, நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொல் பரவேளே கருவூரில் பெருமாளே என்ற அழகிய பாடல் இது. இந்த தலத்தின் மீது புராணம் ஒன்று அமைந்திருக்கிறது. அதில் 21 சருக்கங்கள், 1129 பாடல்கள் காணப்படுகின்றன. இந்த தலத்திற்கு சற்று தொலைவில் ஆம்பர நதியும் மணிமுத்தா நதியும் காவேரி நதியும் கூடுகின்ற முக்கூடல் என்ற தலம் அமைந்திருக்கிறது. மணீஷர் எழுந்தருளியுள்ள தலம் இது. வடகிழக்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணெய்மலையும் இங்கு உள்ள முக்கியமான பிரிதோர் தலம். காமதேனு தனது தவத்தின் பொழுது வெண்ணெயை உருட்டி அங்கு வைத்திருந்ததாகவும், அதுவே பிற்காலத்தில் கல்லாக மாறி வெண்ணெய்மலையாக திகழ்கிறது என்றும் புராணம் குறிப்பிடுகின்றது. இனி இக்கருவூர் தலபுராணத்தின் வாயிலாக நாம் அறியும் செய்திகளை இப்பொழுது காண்போம். உலகுக்கெல்லாம் ஆதிமூர்த்தியாகவும் தோற்றத்தை ஏற்படுத்தியவனாகவும் திகழக்கூடிய சிவபெருமான் கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் என்று அப்பர்பெருமான் திரு கருகாவூர் திருப்பதிகத்தில் குறிப்பிடுவது போல, தோற்றத்தை ஏற்படுத்தி சிருஷ்டி தொழிலை பிரம்மனுக்கு வழங்கி பின்னர் காமதேனுக்கு வழங்கி கருவை ஏற்படுத்தி தந்து உயிர்களை தோற்றுவித்தபடியால் இதற்கு கருவூர் என்று ஒரு பெயர் வந்தது என்று பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த புராணத்தை அறிய வேண்டி முனிவர்கள் பலர் சனத்குமார முனிவரை அணுகினார்கள். அம்முனிவர் வேதவியாசருக்கு அதனை எடுத்து உரைத்தார். வியாசர் தூத புராணிகருக்கு உரைத்தார். அதில் 18 புராணங்கள், அவற்றுள் ஒன்று பிரம்ம கைவர்த்தம் என்பது. அது பல காண்டங்களை உடையது. அவற்றுள் சிவக்ஷேத்திர காண்டத்தில் 109வது அத்தியாயத்தில் கருவூர் தலமகாத்மியம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூதபுராணிகர் ஒருநாள் நைமிச்சாரண்யத்தை அடைந்தபோது சௌனகாதி முனிவர்கள் அவரை வரவேற்று வணங்கி வழிபாடு செய்தார்கள். முனிவர் பெருமானே, இந்த கருவூரனுடைய பெருமையை தாங்கள் திருவாய்மலர்ந்து அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார்கள். அப்போது பூதபுராணிகர் இந்த புராணத்தை சொல்லத் தொடங்கினார். கொங்கு நாட்டில் உள்ள கரூர், பேரூர், அவிநாசி, பவானி கூடல், திருச்செங்கோடு, திருப்பாண்டிக் கொடுமுடி, திருமுருகன் பூண்டி, நெஞ்சமா கூடல் முதலிய பல சிவத்தலங்கள் அமைந்திருக்கின்றன. தென்புறத்தில் வராககிரி என்ற மலை இருக்கிறது. அந்த மலையினிடத்தில் பல சித்தர்களும் முனிவர்களும் விடாது தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமான் திருக்கோயில் கொண்டு எழுந்துள்ளபடியால் அது மிக்க மேன்மை பொருந்தியது ஆகும். வராக முனிவர் என்பவர் தவம் செய்ய தக்க இடம் தேடி வந்து இந்த வராககிரிக்கு அருகாமையில் ஒரு மன்னிமரத்தழகில் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜித்து வந்தார். அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் முனிவர் வேண்டியபடியே சிவயோகத்தை அவருக்கு அருளி செய்தார். நீ இங்கு பூஜித்தபடியால் இந்த மலைக்கு வராககிரி என்ற பெயர் உண்டாவதாக என்று அருளி செய்தார். ஒரு சமயம் மழை வளம் குன்றியபடியால் உயிர்கள் எல்லாம் வருந்தலாயின. சிவபெருமான் அம்பிகையை நோக்கி, நீ வராககிரியைச் சூழ்ந்த பகுதிகளில் நம்மை வழிவிடுவோர்களுக்காக நதி உருவாக உனது கரையை வரும்படியாக செய்வாயாக என்று கட்டளையிட்டார். அவ்வண்ணமே உமாதேவியார் தனது அருளே நதியாக ஆகுமாறு செய்தார். அந்த நதியின் இரண்டு புறங்களிலும் ஏராளமான முனிவர்களும் மாமரங்களாக இருந்து தவம் செய்தார்கள். ஆகவே ஆம்ர நதி என்று குறிப்பிடுகிறார்கள். ஆமரம் என்பது மாமரத்தை குறிக்கும். இதற்கு பொருணை என்ற ஒரு பெயரும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த நதி வராககிரியிலிருந்து புறப்பட்டு இரு கரைகளிலும் உள்ள பல சிவஸ்தலங்களையும் கடந்து திருமுக்கூடல் என்ற இடத்தில் காவிரியோடு கலக்கின்றது. இந்நதிக்கரையில் வராக முனிவர் பூஜிக்கப்பட்ட யோகேஸ்வரம் என்ற ஸ்தலம் முதலாக திருமுக்கூடல் ஈராக தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், இயக்கர்கள், குமரக்கடவுள், விநாயக கடவுள், பிரம்மா, விஷ்ணு ஆகியோர் பூஜித்த அளவில்லாத தலங்கள் இருக்கின்றன. சந்திரன் தன்னுடைய சாபம் தீர பூஜித்த சோமேஸ்வர லிங்கமும், அனந்த கணேச லிங்கமும், காஞ்சேச லிங்கமும், பிரம்புவனத்தில் தெய்வீக ஆரிட லிங்கங்களும், கொங்கடேசம் என்னும் தரத்தில் கொங்கடேஸ்வர லிங்கமும், காளீசலிங்கமும், தாரகா கணங்களால் பூஜிக்கப்பட்ட தாரகேஸ்வர லிங்கமும், வீரபுத்திரர் பூஜித்த வீரேஸ்வர லிங்கமும், விசாலலிங்கமும், காட்டு லிங்கமும், திலகுலேஸ்வர லிங்கமும் குறிப்பிடத்தக்கன. அவைகளுள் ஆதி மாபுரம் என்று சொல்லக்கூடிய கருவூரில் உள்ள பஞ்சலிங்கங்களும் மிகச்சிறந்தவை. அவையாவன ஆதி நாயகராகிய பசுபதி லிங்கம், அப்பெருமானது கீழ்ப்புறம் அமைந்துள்ள கோடீஸ்வர லிங்கம், அதன் கீழ்ப்பால் கைலாயநாத லிங்கம், அதன் தெற்கே கரியமாபீஜலிங்கம், அதற்கு அக்னி திசையில் ஆம்ரவதி நதிக்கரையில் மஞ்சுளேஸ்வர லிங்கம் என்ற லிங்க மூர்த்திகளை தரிசிக்கின்றோம். மஞ்சுளேஸ்வரத்துக்கு கிழக்கில் அரசவனத்தில் திருமால் பள்ளிகொண்டருடைய ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. இந்நதி காவிரியோடு கலக்கும் இடத்தில் மணி ஈசன் என்ற பெயருடன் லிங்கப்பெருமான் காட்சியளிக்கின்றார். இந்த உலகம் யாவும் உய்யும் பொருட்டு சிவசக்தியான உமாமகேஸ்வரர்கள் உயிர்களை படைத்தும் காத்தும் அருளியும் மறைத்தும் ஒடுக்கியும் ஐந்தொழில்களை உய்வதற்காக செய்து வருகிறார்கள். உயிர்களுடைய கண்ம மலபரிபாகத்தின் பொருட்டு இறைவன் இவ்விதம் இந்த தொழில்களை மேற்கொள்கின்றார். ஆனால் அதன் உண்மை பொருளை அறியாத பிரமன் தானே இந்த படைப்பு தொழிலுக்கு அதிபதி என்று இருமாப்படைந்தான். பிறகு அவனது மமதை அடங்கியது. கைலையை நோக்கி சென்று அருந்தவம் செய்தான். இவ்வேளையில் பிரமனுக்கு உணர்த்துவதற்காக அப்படைப்பு தொழிலை வேறு ஒருவர் மூலம் செய்ய திருவோலம் கொண்டார் பரமன். அந்நேரத்தில் தேவலோகத்தில் இருந்த காமதேவ் என்ற பசு திருக்கயிலை அடைந்து இறைவனை வணங்கியது. அப்பொழுது பெருமான் காமதேவியை நோக்கி, நீ நிலவலோகத்துக்கு சென்று நான்முனை போல படைப்பு தொழில் செய்வாயாக என்று அனுப்பினார். பிரமனும் தனது தவத்தின் நிறைவாக இறைவனை நேரில் கண்டான். அப்பொழுது நித்திரை செய்ததால் உயிர்களெல்லாம் அழிந்து போயின, அடியனுக்கும் சிருஷ்டி தொழில் கைகூடவில்லை. இந்த பாவம் தீரும் பொருட்டு மீண்டும் படைப்பு தொழிலை கைவரப் பெறுவதற்காகவும் தேவநீரை அர்ச்சிக்க விரும்புகின்றேன் என்று விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது இறைவன், பிரம்மனே, நீ தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் நிலவுலகமே ஆகும். அதிலும் ஆமிர நதிக்கரையில் உள்ள வஞ்சீவனமாகிய கரூர் என்ற தலத்தை அடைந்து நம்மை பூஜிப்பாயாக என்று அருள் செய்தார். அதன்படி பிரம்மனும் கருவூரை அடைந்து பூஜித்து படைப்பு தூழலை கைவரப்பெற்றான் என்று இந்த தலவரலாறு குறிப்பிடுகின்றது. இதனிடையில் காமதேனுவானவள் நிலவுலகை அடைந்து கரூரில் தவம் செய்ய முற்படும் பொழுது அந்த இடத்தை நாரத முனிவர் அவளுக்கு உணர்த்தி அருளினார். அதன்படி ஆமர நதி கரையில் வஞ்சீவனத்தை அடைந்து தவம் செய்து கொண்டிருந்தது அந்த தெய்வ பசு. ஒரு புற்றினிடத்தில் தனது பாலை சுரிந்து வழிபட்டு வந்தது. அங்கு பெருமான் சிவலிங்க வடிவாக அந்த அபிஷேகத்தை ஏற்று அருளினார். இவ்வாறு வழிபாடு செய்து வந்தபொழுது ஒரு நாள் அதனுடைய குழம்பு பட்டுவிட்டதால் சிவலிங்க திருமேனியிலிருந்து உதிரம் சொரிவதை கண்டது அப்பசு. இதனை கண்டு நடுநடுங்கிவிட்டது. இவ்வாறு செய்துவிட்டேனே, இந்த பிழைக்கு நான் என்ன செய்வேன் என்று கதறியதாம். அப்பொழுது பெருமான் அதற்கு காட்சியளித்து, காமதேவே, நீ வருந்தாதே, இது நமது திருவிளையாடலே என்று கூறி அந்த உதிரப்பெருக்கையும் நிற்க செய்து அப்பசுவை கருணையோடு நோக்கி, நீ நம்மை இவ்வாறு பூஜித்தபடியால் இன்று முதல் நம்மை பசுபதிநாதர் என்று அழைப்பர். இந்த இடத்திற்கு தென்கிழக்கு திசையில் சராசரங்களுடைய அடிச்சுவடுகள் அடையாளங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. நீயும் அங்கு சென்று நம்மை சிந்தித்தால் உனக்கு படைக்கக்கூடிய ஆற்றல் சித்திக்கும் என்று அருளி செய்து மறைந்தார். காமதேனும் அவ்வாறே அந்த இடத்தை அடைந்து சிவத்தியானம் செய்து சிருஷ்டி தூளை துவங்கியது. வெண்ணெய் மலையை உண்டாக்கியது. தேனு தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வந்தது. இவ்வாறு ஒரு பசுவும் தன்னை வழிபட்டால் அதற்கு இவ்வாறு பேராற்றல் அருளுவது என்ற இறைவனுடைய திருவிளையாடலை இவ்வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. இவ்வாறு பூஜையினுடைய சிறப்பையும் பெருமான் நமக்கு உணர்த்தி அருளுகிறார். உமாதேவியை நோக்கி பெருமான் கூறுகின்றார், தேவர்களுக்கானாலும் மனிதர்களுக்கானாலும் தவமே உறுதி பயக்கக்கூடியது. அதனால் அடையாத பேர் எதுவும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலான தவம் சிவார்த்தனை புரிவது. அதுவே நமக்கு விருப்பத்தை தரக்கூடியதும் ஆகும். அதை காட்டிலும் மேற்பட்ட தவம் எதுவும் இல்லை என்று அருளி செய்தாராம். அம்பிகையும் அதனை செவிக்கொண்டு லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய செடியரோடு நிலவுலகம் நோக்கி வந்து வஞ்சீவனத்தை அடைந்து நாள்தோறும் அமராவதி நதிக்கரையில் நீராடி திருநீர் தரித்து அக்கமணிமாலை பூண்டு நியமத்தோடு சிவபூஜையை ஆகம முறைப்படி செய்து வந்தாள். பெருமானும் அவளுக்கு காட்சியளித்து பெரியாவரம் தந்து அருளினாராம். பிரம்மன் தனது தவம் நிறைந்தபோது பெருமானை பலவாறு தோத்திரம் செய்து வணங்கினான். இதனை செவியுற்ற பசுபதீஸ்வர பெருமான் சிவலிங்கமூர்த்தியிலிருந்து வெளிப்பட்டு, உனது இவ்வழிபாட்டுக்கு மிகவும் மகிழ்ந்தோம், நீ கேட்ட வரங்களை தருகின்றோம் என்று திருவாயில் வந்துள்ளார். அப்பொழுது பிரம்மன், இச்சிறியேன் தவறாக தூக்க மயக்கத்தினால் தவறழித்ததற்காக உலகம் அழிந்துவிட்டது. அப்பாவம் என்னை விட்டு நீங்க வேண்டும். என்னுடைய அகந்தையும் நீங்க வேண்டும். மீண்டும் படைக்கும் பேற்றையும் அடியனுக்கு அருள வேண்டும் என்று வரம் வேண்டிய அப்படினான். அவன் வேண்டியவாறே அவனது பாவ நீக்கம் செய்து படைப்பு தூளையும் மீண்டும் அவனுக்கு அருளினாராம் கருவூர் கண்ணுதர் பெருமான். பெருமானுடைய ஆணைப்படி மஞ்சுளேஸ்வரத்துக்கு மேற்பகுதியில் ஆம்ரவதி ஆற்றின் வடபுறம் தன் பெயரோடு தீர்த்தம் ஒன்று உண்டாக்கி சிவபூஜை செய்து வந்தான். வெண்ணைமலையின் வடபுறம் பெரிய வேள்விச்சாலை ஒன்று ஏற்படுத்தி வேள்வியும் செய்தானாம். அந்த வேள்விக்கு அத்ரி, அகஸ்தியர், பரத்வாஜர், வியாசர், சுகர், காசிபர், வசிஷ்டர், பிருகு, துர்வாசர், சதீச்சி, கண்வர், வியாபாலி, சாண்டில்யர், ரோமபாதர், போபன்யர், பராசரர், கௌதமர், பிருகண்டு, மார்க்கண்டேயர், விபாண்டகர், மரீச்சி, கௌண்டின்யர், புலஸ்தியர், சனகாதி ரிஷிகள், நாரதர் ஆகிய பல பல முனிவர்கள் எழுந்துள்ளார்கள். தேவாசுரர்களும் வந்து கலந்து கொண்டார்களாம். அனைவரையும் நான்முகன் வரவேற்று இந்த பசுபதிநாதனுடைய கடலை வணங்குவித்து வேள்விச்சாலையில் அவர்களை அமரச் செய்தான். முறைப்படி அலங்கார வள்ளியையும் ஆதிநிலை அப்பரையும் வணங்கி அங்கு அந்த வேள்வியை நடத்தினாராம். அதன் பிறகு ஆனிலையப்பருடைய கோயிலை அழகாக அமைத்தான். தென்கிழக்கு திசையில் காளி கோயில் ஒன்றும் ஐயனார் கோயில் ஒன்றும் கட்டுவித்தான். வஞ்சிவனத்தை திருத்தம் செய்தான். அழகிய நகரத்தை உண்டாக்கினான். அழகிய திருத்தேர் ஒன்று செய்து பெருமானுடைய திருவிழாவுக்காக ஏற்படுத்தி தந்தான். பங்குனி உத்திர திருவிழாவை சிறப்புறச் செய்து முடித்தான். பின்னர் நாமகளோடு தனது உலகத்திற்கு சென்றான் என்று இப்புராணம் குறிப்பிடுகின்றது. ஒருமுறை வியாசர் இப்பெருமானை தவம் வேண்டி நின்ற போது அவருக்கு காட்சியளித்து நீ வேண்டுவது யாது என்று பெருமான் கேட்க, வியாசரும் அடியேன் தங்களை நாள்தோறும் பூஜித்து பிரியாமல் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு தகுதி வாய்ந்த இடம் ஒன்றை தேவரீரே அருளி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தாராம். அதை கேட்ட பரமன் நமது ஆலயத்தினுடைய அக்னிமூலையில் ஆம்பர நதிக்கு வடக்கில் ஒரு இலந்தை வனம் இருக்கிறது, அங்கு நீ ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு தவம் செய்து வருவாயாக என்று அருளி செய்தாராம். வியாசரும் தனது மாணாக்கர்களோடு இலந்தை வனத்தை அடைந்து அங்கு பெருமானை பூஜை செய்து வந்தார். இந்த பெருமானை திக்பாலகர்களும் வழிபட்டுள்ளார்கள். இந்திரன், அக்னி, யமன் ஆகிய மூவரும் முறைப்படி பெருமானை பூஜை செய்து வந்தார்கள். அதன் பலனாக அவர்களுக்கு பல்வேறு பதவிகளை பெருமான் அருளி செய்தாராம். அந்த தவப்பயன் அவ்வாறு அமைந்தது. வருணன் கோவிலில் நீரை தெளித்து வழிபாடு செய்தபடியால் அவனை மேற்கு திசை காவலரசனாக பசுபதீஸ்வரர் அருளி செய்தார். வாயு இந்த ஆலயத்தை திரு அழகிட்டு வழிபாடு செய்வதற்காக வடமேற்கு திசைக்கு காவலனாக பசுபதி அருளி செய்தார். குபேரன் இறைவனின் நவமணிகள் பதித்து செய்த மணிகளால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்தபடியால் அவனை வடதிசை காவலனாக ஆக்கினார். சிவசாரூபமும் பெற்றான். இவ்வாறு திக்பாலகர்கள் பல பல வரங்களையும் அருளையும் பெற்றார்கள். திருமாலானவரும் இந்த பசுபதீஸ்வரரை முறையோடு அர்ச்சனை புரிந்து திருமகளை திருமணம் செய்து கொண்டு உலக உயிர்களை காக்கும் பதவியை பெற்றார். இலந்தை வனத்தில் கோயில் கொண்டு சர்ப்பசயனத்தில் அருந்தியில் கொண்டுள்ளார். வேதங்களும் வேதாங்கங்களும் பசுபதீஸ்வரரை அர்ச்சித்து அருள் பெற்றன. பல முனிவர்களும் இங்கு வழிபாடு செய்து எல்லா சித்திகளும் வாய்க்க பெற்றார்கள். முருகப்பெருமான் ஆனிலை பெருமானை அர்ச்சித்து ஆம்ரவதியின் மேற்கு கரையில் கோபிதாரவனத்தில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அங்கு இறைவனை வழிபட்டு வந்தார். சூரியன், சந்திரன் முதலிய நவகிரகங்களும் தங்கள் பெயரால் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்துள்ளார்கள். சேரசோழ பாண்டிய மூவேந்தர்களும் பசுபதீஸ்வரருமானை வழிபட்டு பல திருப்பணிகள் செய்துள்ளார்கள். அசுர குருவாகிய சுக்கராச்சாரியார் இங்கு வந்து அடைந்து ஆலிரைப்பறை நோக்கி தவம் செய்து அத்தவத்தின் பயனாக சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் பெற்றார். இந்த தலத்தினுடைய மகிமையை அறிந்த ஒரு குரங்கானது பெற்ற பேற்றினை ஒரு தர்க்கம் வர்ணிக்கின்றது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
3: ஆண்டி, என்ன புக் படிக்கிறீங்க?
4: வா பிரதீப், வா மோனிஷ், திருவிளையாடல் புராணம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
5: சிவாஜி நடிச்சாரு அந்த திருவிளையாடலா?
3: இந்த புக் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கே, 3 மணி நேரம் படத்தை இவ்வளவு பெருசா எழுதியிருக்காங்க.
4: அந்த படத்துல 4-5 படலம் மட்டும்தான் வரும். இறைவனுடைய திருவிளையாடல் மொத்தம் எத்தனை சொல்லுங்க?
3: 64.
4: அந்த 64 திருவிளையாடலையும் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அதான் இந்த புக் இவ்வளவு பெருசா இருக்கு.
5: இதுதானே நீங்க வானொலியில சொல்றீங்க, எங்களுக்கும் இந்த கதையை சொல்றீங்களா?
4: கண்டிப்பா. இப்போ நான் இறைவனுடைய 15 திருவிளையாடலான மேருமலையில இருந்து பொன் பறித்ததா படிச்சிட்டு இருக்கேன். அதையே நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன்.
3: சொல்லுங்க சொல்லுங்க. 14 திருவிளையாடலையும் சைவம் வானொலியில கேட்டுட்டோம், மிச்சத்தை உங்ககிட்டயே நேர்லயே கேட்டுக்கிறோம்.
4: முருகப்பெருமானின் அம்சமான உக்கிரபாண்டியனுக்கு இறைவனுடைய திருவருளால ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு வீரபாண்டியன் பேர் வச்சாங்க. உக்கிரபாண்டியன் நல்ல முறையில அரசாண்டு வந்தாலும் திரும்பவும் ஏதோ ஒரு காரணத்தால பஞ்சம் வந்துடுச்சு. இப்ப வந்தது கொடுமையான பஞ்சம். அரசாங்க கோடவுன்ல ஒரு குந்துமணி தானியம் கூட இல்லாத அளவுக்கு மோசமான பஞ்சமா அது இருந்தது.
3: அச்சோ, அப்புறம் என்ன ஆச்சு?
4: அப்புறம் என்ன, நிறைய பேர் இனிமே இந்த ஊர்ல இருந்தா பசியிலே செத்து போயிடுவோம்னு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. உக்கிரபாண்டியன் மட்டும்தான் அங்க இருந்தாரு. இப்போ
5: உக்கிரபாண்டியன் ஊரை விட்டு போக வேண்டியதுனாண்டி?
3: டேய், அவர் ராஜாடா, தன் நாட்டை விட்டு பஞ்சம் விளைக்க வெளியே போனா அவருக்கு அசிங்கம் இல்லையா?
4: பூஜை ஹோமம் செய்யற அந்தணர்கள் கூட தங்களுடைய நித்திய பூஜைகளை செய்யறதுக்கு முடியாம போயிடுச்சே அப்படின்னு அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுதான் உக்கிரபாண்டியனுக்கு பெரிய வருத்தமே. ஏதாவது பரிகாரம் செஞ்சு நிலைமைய மாத்தலாம்னா அந்த நாட்டுல அந்தணர்களே இல்ல. ரொம்பவும் கலங்கி போய் இறைவா நீயே துணைன்னு உக்கிரபாண்டியன் கவலையோட தரையில படுத்து தூங்கிட்டாரு.
3: என்ன ஆண்டி, 14 திருவிளையாடல்ல சோமவார பூஜையை பத்தி சொல்லி அதை செய்யறவங்க எல்லாரும் நல்லா ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் உக்கிரபாண்டியனுக்கு இந்த நிலை வந்தது?
4: இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுதான் உலக வாழ்க்கை. ஈசன் மகனுக்கே எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு, அதை அவர் எப்படியெல்லாம் சமாளிச்சாருன்னு நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் துன்பம் வந்தா இறைவன் அடிய திருவடிய பற்றணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி கஷ்டமான கருத்துக்களை நேரடியா சொன்னா நமக்கு புரியாது, நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதனால ஈஸியா கதை வடிவுல சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது இந்த புராணங்களின் வேலை. அதனாலதான் இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தினாரு.
5: நீங்க கதைய சொல்லுங்க ஆண்டி.
4: உக்கிரபாண்டியன் ரொம்ப கவலையோட தூங்கிட்டார் இல்லையா? ஈசன் அவர் கனவுல வந்து உனக்கு நான் கொடுத்த சண்டாயுதத்தால மேருமலைய அடிச்சா அதுக்குள்ள நிறைய பொன்னும் பொருளும் இருக்கும், அதை எடுத்துக்கோ, அந்த பொன்னையும் பொருளையும் விற்று உன் மக்களுக்கும் படைகளுக்கும் தேவையானதை வாங்கிக்கோ, 1 வருடத்துல இந்த பஞ்சம் தீந்துடும் அப்படின்னு சொன்னாரு.
3: வா, இது நல்லா இருக்கே.
4: அது மட்டுமல்ல, அங்க இருந்த பொன் பொருள் 1 முறை போய் எடுத்துட்டு வர்ற அளவுக்கு அங்க கொஞ்சோண்டு பொன் பொருள் இல்ல. பாறை பாறையா தங்கமும் வெள்ளியும் ரத்தனங்களும் இருந்தது. அளவிட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் அங்க இருந்தது.
5: அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துல காமிப்பாங்களே, ஒரு பெரிய குகை, அதுக்குள்ள ஏகப்பட்ட கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்குமே, அது மாதிரி ஆண்டி?
4: அது மாதிரின்னு சொல்லலாம், அது சின்ன குகை அப்படின்னு கதையில வரும். ஆனா இது நிஜத்துல ரொம்ப பெரிய மலை. அங்க இருக்கிறதா ஈசன் சொன்ன பொன் எவ்வளவு எடுத்தாலும் குறையவே குறையாது, தீர்ந்தும் போகாது. அதனால ஈசன் என்ன சொன்னாரு தெரியுமா? உனக்கு வேணுங்கிற அளவுக்கு பொன்னையும் பொருளையும் எடுத்துட்டு குகைய மூடி அதுல உன்னுடைய அரசாங்க சின்னத்தை முத்திர குத்திட்டு வந்துடு. அங்க இருக்கும் எல்லா பொருளும் உனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாரு.
3: This property belongs to so and so னு எழுதி போர்டு வைப்பாங்களே, அது மாதிரியா ஆண்டி?
4: அது மாதிரிதான். அதோட மட்டுமல்லாம ஒரு அந்தனனை கூப்பிட்டு வந்து தினமும் அவரை சிவமாகவே நினைச்சு வணங்கிட்டு வா, இந்த நிலைமை சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. உக்கிரபாண்டியனுக்கு ஒரே மகிழ்ச்சி. மறுநாளே காலையில எழுந்து நித்திய கர்மங்களை முடித்து திருக்கோயிலுக்கு போய் சோமசுந்தர கடவுளை வழிபட்டு வடதிசை நோக்கி தன் படைகளோட கிளம்பிட்டாரு. உக்கிரபாண்டியன் நார்த் இந்தியால இருக்கிற மேரு மலையை நோக்கி போனாரு. அப்போ வழியில நிறைய நாடுகளை கடந்து போனாராம். அந்த நாட்டு அரசர்களும் அந்த நாட்டு மக்களும் உக்கிரபாண்டியனுக்கு மரியாதை செஞ்சு அவங்களுக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்தாங்களாம். முதல்ல சோழ நாட்டை தாண்டி போனாரு, அப்புறம் தொண்டை நாடு, தெலுங்கு நாடு, கர்நாடக நாடு, மாளவ நாடு அப்படின்னு பல காடு மலைகளை கடந்து கடைசியில மேருமலை கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அங்க போய் மேருமலைக்கு உரிய மரியாதையை செலுத்தி அதை வணங்கினாரு. அதை கூப்பிடும் போதே மலைகளுக்கு அரசே

0: தானாகவே அது பொன் பொருளை எடுத்து கொடுத்துட்டா. அதனால முதல்ல பணிவா வணங்கி நின்னாராம்.
1: அப்புறம்
0: அப்புறம் என்ன, மேரும் மலை கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். சரி, இந்த மலைக்கு கரெக்டா மரியாதை கொடுத்துட்டோம், அது பேசாமலே இருக்கு. நாம் அதை இறைவன் சொன்னது போல சண்டாயுதத்தால அடிக்க வேண்டியதுதான்னு தன் கையில இருந்த சண்டாயுதத்தால அந்த மலை மேல ஒரு போடு போட்டாராம்.
1: ஆண்டி, மலைங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். உக்கிரபாண்டியன் முருகப்பெருமானோட அம்சமானாலும் அவர் மதுரையை அரசாண்டு வர சாதாரண மனித வடிவில் இருக்கிற ராஜா அவர். எப்படி அவ்வளவு பெரிய மலையை அடிக்க முடியும்?
2: ஏய், நீ கிராபிக்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? அதுல வர மாதிரி ரொம்ப பெருசாகிட்டு அப்புறம் ஆயுதத்தால அடிச்சார். சோ சிம்பிள்.
0: உங்க ரெண்டு பேருக்கும் திருவிளையாடல் புராணம் சொல்ல போய் எனக்கு சினிமா பத்தி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சு. மேருமலையை அடிச்சதும் அதன் அடியில இருந்த ஒரு பெரிய பாறை விலகிடுச்சான்.
2: அதுக்குள்ளதான பொண்ணும் பொருளும் இருக்கு, கரெக்டா?
0: எக்ஸாக்ட்லி. பாறையை திறந்தா உள்ள இருந்த ராக்ஸ் எல்லாமே கோல்டுல இருந்துதான். அதை வேணுங்கிற அளவுக்கு வெட்டி வெட்டி எடுத்து பலசாலிகள் சிலரை அழைத்து அதையெல்லாம் தூக்கிட்டு மதுரைக்கு போக சொன்னாராம் உக்கிரபாண்டியன். அப்புறம் திரும்பவும் பழையபடி அந்த குகையை மூடி சீல் வச்சுட்டு தன்னோட மதுரைக்கு கிளம்பி போயிட்டாரு. இந்த சமயத்துல உக்கிரபாண்டியனுடைய மகன் வீரபாண்டியன் வளர்ந்து பெரியாளாகி இருந்தாரு. அவர்கிட்ட ராஜ்ய பொறுப்பை ஒப்படைச்சு தன் தந்தையான ஈசன் கிட்டயே போய் சேர்ந்துட்டாரு உக்கிரபாண்டியன். ஒரு வருடத்துல ஈசன் சொன்ன மாதிரி மழை பெய்து பஞ்சம் தீந்துருச்சு.
1: இப்போ இந்த கதையை கேட்டதால என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய பொண்ணும் பொருளும் கிடைக்கும், கரெக்டா?
0: கரெக்ட்.
2: அப்ப இன்னொரு டைம் சொல்லுங்க ஆண்டி.
0: இன்னொரு முறையெல்லாம் சொல்ல முடியாது, வேணும்னா நீங்களே இத திரும்ப படிச்சுக்கலாம். அடுத்த திருவிளையாடல் புராணத்தை சொல்றேன், கேளுங்க. நாம அடுத்து பார்க்க போறது 16ஆம் திருவிளையாடல். சிவபெருமான் ரிஷிகளுக்கு வேதத்தின் பொருளை விளக்கி சொல்லும் படலம்.
1: சரி சொல்லுங்க.
0: இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உலகம் இது என்னைக்கும் இப்படியே நிலைச்சு நிற்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கிற மாதிரி. நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உலகம் இது என்னைக்கும் இப்படியே நிலைச்சு நிற்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எல்லா பொருட்களுக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டு எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி இந்த யூனிவர்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இப்போ இறைவனுக்குள்ள இந்த பிரபஞ்சம், தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, முனிவர்கள் எல்லாரும் போய் ஒடுக்கமாயிடுவாங்க. பிறகு இறைவன் திரும்பவும் அவற்றையெல்லாம் ஒன்னொன்னா படைப்பர். இப்போ பிரம்மா விஷ்ணு எல்லாரும் புதுசா தோன்றுவாங்க.
2: என்னது, பிரம்மா விஷ்ணு எல்லாம் புதுசா தோன்றுவாங்களா?
0: ஆமா, த்ரேதாயுகம், துவாபர யுகம் அப்படின்னு ஒவ்வொரு யுகம் தோன்றும் போதும் அங்க புதுசா பிரம்மா விஷ்ணு தோன்றுவாங்க. ஒவ்வொரு யுகத்தின் முடிவுலையும் நம்ம பார்லிமெண்ட் டிசால்வ் ஆற மாதிரி படைத்தல் காத்தல் தொழில இருக்கிற பிரம்மா விஷ்ணு எல்லாம் இறைவன் கிட்ட போய் ஒடுக்கமாகி அடுத்த யுகத்துல இன்னொரு புது பிரம்மாவும் விஷ்ணுவும் வருவாங்க.
1: அப்போ கைலாயத்துல எலெக்ஷன் நடக்குமா ஆண்டி?
2: தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட ஒடுக்கமாகிடுவார்னு சொன்னீங்க, அப்ப யார் ஆண்டி ஓட்டு போடுவார்?
0: அப்பப்பா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்லிமெண்ட் டிசால்வ் ஆற மாதிரின்னு சொன்னேன். நீங்க எலெக்ஷனுக்கு உள்ளேயே போயிட்டீங்களேப்பா. கைலாயத்துல எலெக்ஷன் கமிஷனும் இல்ல, அங்க யாரும் ஓட்டு போடுறதும் இல்ல. பிரம்மா விஷ்ணுங்கிறது பதவிக்கு தகுதியான ஒரு ஆன்மாவை பலகாலம் தவம் புரிஞ்சு இறைவன் கிட்ட பக்தி செலுத்தி காத்தல் படைத்தலுங்கிற அந்த பொறுப்புகளை சிறப்பா செய்யக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து அடுத்த யுகத்துல பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் நியமிப்பார் ஈசன்.
1: ஓ,
0: இந்த மாதிரி ஒரு முறை கிருத யுகம் தொடங்குச்சான். அப்போ வேதங்களும் அதை கற்ற முனிவர்களும் தோன்றினாங்க. வேதங்களை கற்ற முனிவர்கள் இந்த நாலு வேதங்களையும் எந்த பிழையும் இல்லாம இலக்கண சுத்தமா நாம கத்துக்கிட்டோம். ஆனா அதுக்கு அர்த்தம் புரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க.
2: அதாவது டெக்ஸ்ட் புக் வந்தாச்சு, ஆனா டிக்ஷனரியும் பிரீமியர் கைடும் இல்ல, கரெக்டா?
0: கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். வேதத்தை கொடுத்த ஈசன் வந்தது.

0: தான் அதற்கு பொருளை சொல்ல முடியும். அரபத்தருங்கிற ஒரு முனிவர் இந்த கருத்தை ரிஷிகளிடம் சொன்னார். வேதத்தின் பொருளை உணரணும்னா நீங்க சிவபெருமானை வணங்கி கேட்கணும். அதையும் மதுரை மாதிரி உத்தமமான சிவத்தலத்துக்கு போய் பல காலம் தவம் இருந்து உங்களுக்கு நான்கு மறைகளின் பொருளையும் அறியும் வேட்கை இருக்குங்கிறத நிரூபிச்சாதான் பெருமான் அருள் கூர்ந்து உங்களுக்கு வேதத்தின் பொருளை எடுத்துரைப்பார்னு சொல்லிட்டு போயிட்டார்.
1: அப்புறம் என்னாச்சாண்டி?
0: முனிவர்கள் எல்லாரும் மதுரைக்கு போனாங்க. போய் சேர்ந்ததும் முறையா தவம் செய்யறதுக்கு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து பவித்திரமான பொருட்களை சேகரிச்சு சிறப்பா தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. தவம்னா சாதாரணமான தவம் இல்லை, மூணு காலமும் விடாம ஜபம், பூஜை, தர்ப்பணம், ஹோமம், அன்னதானம் அப்படின்னு இடைவிடாம தினம் தினம் ஒரு வருஷ காலம் இந்த முனிவர்கள் எல்லாரும் தூங்காம சாப்பிடாம தன்னுடைய உடல் வருத்தம் பார்க்காம முழு மனசோட சந்தோஷமா தவம் செஞ்சாங்களாம். ஒரு வருஷம் ஃபுல்லா, அதாவது கார்த்திகை மாதம் பௌர்ணமியில தொடங்கி அடுத்த வருஷம் வந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி வரை தவம் செஞ்சாங்களாம்.
1: அதான எவ்வளவு சிரமம். எதுக்காக ஆண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு பூஜைகளும் ஹோமங்களும் செய்யணும்?
2: அதானே நம்ம வீக்லி ஒன்ஸ் தானே கோவிலுக்கு போறோம், ஆனாலும் நல்லா தானே இருக்கும்.
0: நாம இந்த பூமியில ஜாலியா இருக்கவா வந்திருக்கோம். எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்போ நல்லா இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? மனக்குறையே இல்லாத மனிதன் யாராவது இருக்கானா?
1: சரி, நாம இந்த முனிவர்கள் போல கஷ்டப்பட்டு ஹோமங்களும் பூஜைகளும் செய்தால் என்ன கிடைக்கும் ஆண்டி?
0: இறைவனை பத்தின அறிவு கிடைக்கும். இந்த யூனிவர்ஸ் எப்படி இயங்குது, நாம எப்படி நல்லொழுக்கத்தோட இருக்கணும், இறைவனை அடையும் விதம், இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: அதை தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம் ஆண்டி? அதெல்லாம் தெரியாமலே நம்ம நல்லா தானே இருக்கோம்.
0: நல்லா இருக்கிறதா நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுக்கோ, கடலோரத்துல இருக்கும் ஊரெல்லாம் அழிஞ்சு போயிடுது, நிறைய பேர் செத்து போயிடுறாங்கன்னு நம்ம நியூஸ்ல பாக்குறோம், போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம். உடனே நமக்கு என்ன தோணுது? சே, இப்படி நடந்து போயிடுச்சு, பாவம், எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, எத்தனை பேர் வீடு வாசல் சொந்த பந்தம் எல்லாம் இழந்துட்டாங்க, இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம் இல்லையா? நம்ம ரோட்ல போறோம், உடல் ஊனமுற்றவங்கள, ஆர்ஃபன்ஸ, பிச்சை எடுக்கிறவங்கள, வறுமையில வாடுறவங்கள எல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுது, நமக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன் இவங்க எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க அப்படின்னு நமக்குள்ள கேள்வி வருது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடையே தெரியாது. அவ்வளோ ஏன், நாளைக்கு உங்களுக்கே ஏதோ ஒரு கஷ்டம் கெட்டது நடந்துருச்சுன்னா உன்ன என்ன சொல்லுவீங்க? நான் எவ்வளோ நல்லவன், நான் எந்த தப்புமே பண்ணதில்லை, நான் சின்ன பையன், எனக்கு போய் ஏன் இப்படி நடந்துச்சு, வை மீ வை மீ அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? சாமி கிட்ட சண்டை போடுவீங்களா இல்லையா?
1: அதுக்கான
0: விடை இந்த மாதிரி ஞான நூல்களை பக்தி சிரத்தையோட கற்பதின் மூலம்தான் வரும்.
2: ஓ, புரிஞ்சது. சரி ஆண்டி, முனிவர்கள் ஒருவரும் தவ செஞ்சாங்களே, இறைவன் வந்து காட்சி தந்தாரா?
0: வந்தார். ஆனா புலித்தோல் ஆடை உடுத்தி ஜடாதரியா மான்மொழு ஏந்தி வரல, ஒரு 16 வயது அந்தன சிறுவன் போல வந்தாரு. உடம்பெல்லாம் திருநீர் பூசி, ருத்ராட்சம் அணிந்து, காதல குண்டலம், பெரிய தலைப்பாகையெல்லாம் வச்சு உரத்த குரல்ல ஸ்வரம் தப்பாம வேதங்களை ஓதியபடி வந்தாரு. அவரை பார்த்ததும் முனிவர்களுக்கு வந்திருக்கிறது சிவபெருமான் தான்னு புரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் உடனே அந்த அந்தன சிறுவன் வடிவில் இருக்கும் சிவபெருமானுடைய காலில் விழுந்து வணங்கினாங்க. இறைவன் அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. வேதத்தின் உட்பொருளை அறிய ஆவலா இருக்கும்னு எல்லா ரிஷிகளும் பணிவோட சொன்னாங்க. இறைவன் உடனே அவங்களுடைய நெஞ்சை தொட்டு வேதத்தின் பொருள் தெளிவா விளங்கட்டும் அப்படின்னு ஆசி கூறி மறைஞ்சிட்டாரு. அடுத்த கணமே அவங்களுக்கு வேதத்தின் உட்பொருள் தெளிவா புரிஞ்சிருச்சு.
2: எவ்வளவு ஈஸியா கத்துக்கிட்டாங்க.
1: எங்கடா ஈஸியா கத்துக்கிட்டாங்க, அதான் ஒரு வருஷம் முழுக்க சாப்பிடாம தூங்காம மூணு காலமும் விடாம பூஜை செஞ்சு பூஜை செஞ்சாங்களே.
0: இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த சிரத்தையதான். மூணு காலமும் விடாம பூஜை செஞ்சாங்கன்னு சொன்ன இல்லையா, இந்த சிரத்தையதான் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. எங்க வித்யா குரு கோமதி நாயகம் ஐயா இத அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு மணி நேரம் திருமுறை படிக்கிறேன்ட்டு வாய் திருமுறை ஓத மனசு எங்கேயோ அலப்பாஞ்சிட்டு கடைசியில ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இறைவன் மேல சிந்தனைய வச்சா அந்த ஒரு மணி நேரம் திருமுறை பாடினத்துக்கான பலனை விட அந்த ஐந்து நிமிடம் இறைவன் மேல வச்ச சிந்தனைக்கான பலன்தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாரு.
2: ஒவ்வொரு படலத்தையும் படிச்சாலோ கேட்டாலோ அதுக்கு ஒரு பலன் இருக்கும்னு சொல்லுவீங்களே ஆண்டி, இந்த 16 திருவிளையாடல கேட்டா என்ன பலன் கிடைக்கும்?
0: இந்த 16 திருவிளையாடலான வேதத்தின் பொருள் உரைத்தலை கேட்டா படிக்கிறவங்களுக்கு நல்லொழுக்கத்தோட எல்லா செல்வங்களும் அஷ்டபோக பாக்கியங்களும் 16 பேர்களும் வந்தடையும். அவங்க பிதுர்கள் மோட்சம் அடைவாங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
3: ஓம் நமசிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம்.
1: கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் நாடகம். திரு கண்ணப்பரும் சண்டீச நாயனாரும் மிகுந்த தொல்புகழ் நாயன்மார் பெருமக்கள் ஆவர். அவர்தம்மை திருமுறைகள் பலவாறு தொத்தரிக்கின்றனர். பிற மொழிகளிலே உள்ள இலக்கியங்களும் இப்பெருமக்கள் இருவரையும் பலவாறு புகழ்வதை நாம் காண இயலும். திரு கண்ணப்பர் நாடு என்பது திருக்காலத்தியை சார்ந்து காடுகளும் மலைகளும் நிறைந்த பொத்தப்பி நாடு. அந்த பொத்தப்பி நாடு என்கின்ற நாட்டிலே முதிய பதியாக அமைந்திருப்பது உடுப்பூர் என்னும் வேடுவர் நிறைந்து வாழும் பதியாகும். அங்கே உள்ள வேடுவர்களுக்கு தலைவனாக நாகன் என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான். தவம் மிகச் செய்துள்ளான் திண்ணனாரை மகனாகப் பெற. அவனுடைய அன்பின் மனைவி தத்தை என்பவள். இந்த பெருமக்கள் இருவரும் வேடுவர் தொழிலுக்கு தலைவராக இருந்து அங்கே ஆட்சி புரிந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு பல நாளாக குழந்தை பேறு இல்லாத ஒரு நிலையில் இதோ அவர்கள் உள்ள இடம் வேடுவர் பதி உடுப்பூர்.
2: தத்தை, நமக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் சென்று விட்டன. நமக்கு இன்னும் மகப்பேறு வாய்க்கவில்லை. எனக்கு பின் நம் வேடர்குலத்தை தலைவையேற்று நடத்த நமக்கு ஒரு புதல்வர் இல்லாதது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது.
3: வருத்தப்பட வேண்டாம் சுவாமி, நம் குலம் காக்கும் கடவுள் நமக்கு நிச்சயம் திருவருள் புரிவார்.
2: செவ்வேல் ஏந்திய நம் முருகப்பெருமானுக்கு பெருவிழா எடுத்து அவரிடம் விண்ணப்பம் செய்வோம். முருகா, எம் குலத்தை காத்தருள்வாயா.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: மனைவி செய்த தவறு கணவனை சேரும். மனைவி செய்த தவறு கணவனை சேரும். கணவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். மனைவியை வேண்டியதெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே போல ஆச்சாரியன் மாணவனை மாணவன் தப்பு செஞ்சான்னா அதெல்லாம் சேர்ந்து ஆச்சாரியனு போய் ஆச்சாரியனு நரம் கிடைக்கும். அதனாலதான் சிவதர்மோத்தரம் சொல்லிச்சு, பருவம் உற்றவர் வாழ் உபதேசிகன். பருவம் உற்றவர், பக்குவம் வந்தவனுக்கு அவரிடத்தில் உபதேசம் பண்ணின ஆச்சாரியன் பரவனுக்குள்ள எண்குணம் பற்றுவார். சிவருமானுக்குள்ள எட்டு குடமும் உண்டாகும் அந்த ஆச்சாரியனுக்கு. பருவம் அற்றவர், ஒரே வாக்கியத்தை ஒரே எழுத்த மாத்திராருவார். அது உற்றவர், இவர் அற்றவர், ஒரே எழுத்துதான். பருவம் அற்றவர் பால் உபதேசியர் நரகிடைப்படுவான் இடுநாளர் எந்த சிவ தருமோதரம். ஆச்சாரிய ஸ்தானங்கிறது சாதாரணம் அல்ல. ஆச்சாரிய ஸ்தானங்கிறது சாதாரணம் அல்ல. அது சைவாச்சாரம், மற்றதெல்லாம் உண்மை பேருக்கு போவாங்க. குரு மூணு வருஷம் போனா குருவான் ஒரு இதுல. அது மாதிரி எல்லாம் வேற, இது சாதாரணம் அல்ல. சிவனுக்கு பிரதிநிதியாக இருக்கிறது. சிவனுக்கு சிவன் இருக்கிற சாரத்தில் இருந்து செய்கின்றனர். ஆச்சாரியன் ரொம்ப கட்டிக்காரனா இருக்கும். எல்லாரும் ஆச்சாரியன் ஆகிவிட முடியாது. நிறைய வருது ஆச்சாரிய பத்தி. என்ன சொல்றது, எவ்வளவுதான் சொல்றது, அத அப்படி சொல்லித்தான் ஆகணும். பரிந்தடைந்தாரை தீக்க பண்ணி நீதி புரிந்தருடுவான் போதவன். நீதி என்று சொன்னால் ஆசாரங்களை கற்பித்தருடுவான். செய்வான் ஆயிட்டியா? எப்படி சைவாச்சாரியத்தில் தீர்க்க பெற்றவனாலே செய்வனாகிட்டேன். செய்வ ஆச்சாரம் தெரியுமா? செய்வ ஆச்சாரம் ஒண்ணுக்கு போறதுல இருந்து ஆச்சாரம், தூங்குற வரையும். தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சுட்டா ஆச்சாரம், தூங்குற வரையும். காலையில எழுந்ததுல இருந்து படுக்கின்ற வரையிலும் செய்வாச்சாரம், ஒவ்வொன்றிலையும் உண்பதிலிருந்து உறங்குவதிலிருந்து பேசுவதிலிருந்து நடப்பதிலிருந்து படுப்பதிலிருந்து சக்கரத்தனை செய்வாசார். இல்லையானால் செய்வாசம் இல்லையானால் அவன் செய்வன் அல்ல. தீட்சை வாங்கினாலும் செய்வன் ஆயிரும் இல்ல. நான் தீட்சை வாங்கிட்டேன் செய்வனா செய்வன் ஆக முடியாது. நீ வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், பெரியோர்களோ நூல்களோ ஒத்துக்கொள்ளாது. அதனாலதான் நியதி புரிந்தருடுவான் போதகன், ஆசாரங்களை கற்பித்தருடுவான். அவன் தான் போதக ஆசாரம். ஆசாரங்களை கற்பித்தருடவன் பேசுவதிலிருந்து நடத்தையிலிருந்து படுப்பதிலிருந்து சாப்பிடுவதிலிருந்து சக்கலம் எல்லாம் சைவ சம்பந்தமாவே இருக்கணும், எல்லாம் சிவத்தொடர்பாகவே இருக்கணும். அவன் தான் செய்வன். அப்படி தீக்க பண்ணி நீதி கற்பித்தருள்வான் சமய விசேஷங்களை பண்ணி அடைந்தவனை பக்குவம் பார்த்து அப்படி அதுக்கு மேலையும் இப்படி பாசமுத்திதன் முத்திதாசாரியனாவான் அடைந்தவனை 6-2 ஆண்டுகள் பக்குவம் பார்த்து முந்திய சமய தேதிச்சை விசேஷ சிகிச்சைகளை பெற்ற மாணாக்கனை 12 வருஷத்துக்குள்ளே விசேஷ சிகிச்சை பெற்று அப்புறம் 12 வருஷத்துக்குள்ளே பக்குவம் பரீட்சித்து நிர்வாண தீட்சை செய்து அவனுடைய பாசத்தை சேதிப்பான். சமய தீட்சை பெற்று விசேஷ சிகிச்சை பெற்றவருக்கு 12 வருஷம் பக்குவம் பார்க்கணுமா, அவனுக்கு நிர்வாண தீட்சை கொடுக்கலாமா, இவன் நிர்வாண தீட்சைக்கு யோக்கியனான்னு பார்க்கணுமா, நிர்வாண தீட்சைக்கு இவன் அருகதையா, நிர்வாண தீட்சைக்கு இவன் வந்து தகுதியுடையவனா, இவன் நிர்வாண தீட்சையை வச்சு காப்பாற்றுவானா, அத்துவாசித்தி செய்து முத்தி பஞ்சாக்கர உபதேசம், நிர்வாண தீட்சையில முத்தி பஞ்சாச்சர உபதேசம், அந்த பஞ்சாச்சரத்தை உனக்கு உபதேசிக்கலாமா, அதுக்கு தக்க உனக்கு பக்குவம் இருக்குதா அப்படின்னு 12 வருஷம் சோதிக்கணுமா. சோதனையே 12 வருஷம். இது முறையாக 7வது வயசிலே 5வது வயசிலே சபை தீட்சையை பெற்று 5வது வயசிலே சபை தீட்சையை பெற்று விடணும். அதற்கு மேலே சில வருஷம் கழித்து ஓரளவு தர வந்தவுடனே விசேஷ சிகிச்சை, அப்படி விசேஷ சிகிச்சை பெற்றுக்கொண்டு அப்புறம் 12 வருஷம் சோதனை பண்ணா அடே 12, 7, 19, 20, 21 வயசுல வந்துருவான் நிர்வாண தீட்சைக்கு. இங்க 60 வயசு ஆகி சமய தீட்சை வாங்கினா அப்புறம் சோதிக்கிறதப்ப இருக்கிறதப்ப அப்புறம் வாங்கறதப்ப போயிருவான். இதெல்லாம் ஆச்சாரியன் பார்த்து யோசித்து பக்குவம் பார்த்து வயசை பார்த்து காலத்தை பார்த்து கருணையினால இறக்கப்பட்டு போய் போறான். போ வயசு பல வாய்ப்பு வந்திருக்கான் சரி, இதையும் செஞ்சோடு போட்டும் குருநாதர் பண்ணிட்டு இருந்தார். முறையா சைவ சைவ குடியில பிறந்தவன் சைவ குடியில பிறந்தவன் முறையா 7வது சிலிருந்து ஜெயிச்சு வாங்கிக்குவான். சைவம்னா நம்ம அப்பாவுக்கு தெரியாது, பாட்டனுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, தாத்தாவுக்கு தெரியாது, அம்மாய்க்கு தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அப்புறம் நம்ம எங்க போய் என்ன முறையில வர்றது வாங்கிருக்கோம். சைவம் என்ன தெரியவே தெரியாது. சைவம் தெரியுமா? தெரியவே தெரியும். அசைவம் நல்லா தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரியும். சைவம் சுத்தமா தெரியாது, அசைவம் நன்றாக தெரியும், சைவம் சுத்தமாக தெரியாது. இப்பதான் சைவம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதனாலே 12 வருஷம் அந்த முறையா வந்தவனுக்கு பார்க்கணும். அதுக்கு மேல இப்படி காலம் கடந்து வந்தவனுக்கு என்ன பண்றது, அதற்கு தகுந்தாற் போல செய்யணும். அப்பவும் பரிசுத்தான் செய்யும், அப்பவும் பரிசுத்தான் செய்யும். ஏன் கேட்டா இந்த பொருள் அப்படிப்பட்ட பொருள். சுக்கமாகும் 5 எழுத்தினர், சுக்கமாகும் 5 எழுத்தினர் சுற்றிய பாச வீக்க நீக்கி மெஞ்ஞான விளை நிலத்து உய்த்து போக்கு மீச்சி போக்கு மீச்சி உட்புறம்பிலா பூரண வடிவம் ஆக்கினார் ஒரு தீபகம் போல் ஒரு அண்ணன். முத்தி பஞ்சாகரத்தை சொல்றாரு. சுக்கமாகும் 5 எழுத்தினர், சுக்கு பஞ்சாரத்தில் இருக்கிற 5 எழுத்துல பாச வீக்கத்தை நீக்கி, வெளிப்படையா சொல்ல முடியாது. சுக்கமாகும் 5 எழுத்தினர் சுற்றிய பாச வீக்க நீக்கி மெஞ்ஞான விளை நிலத்து உய்த்து போக்கு மீச்சி உட்புறம் போக்கு மீச்சி உட்புறம்பிலா பூரண வடிவம் ஆக்கினான் ஒரு தீபகம் போல் ஒரு அண்ணன். தீபகம்னா பார்வை மிருகம் போல, ஆச்சாரியன் பார்வை மிருகம். சிவன் வந்து ஆச்சாரியனை பார்வை மிருகமாக வைத்து இந்த மிருகத்தை பிடிக்கிறான். புரியுதா? இன்னும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்ப இந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்கு இன்னொரு மிருகம் இதனுடைய இனத்தை பிடிச்சுக்கணும், அந்த இனத்தை பழக்கி வச்சுக்கிறது. ஆமா, இந்த நரிய பழக்கி வச்சுக்கிட்டு இந்த மாட்டை நரி மாதிரி பாவனைய கத்துறதெல்லாம் பண்ணி இவன் பக்கத்துல படுத்து நரி பிடிக்கிறது தெரியுமா, பக்கத்துல கத்துவான் நரி மாதிரி கத்துவான், மாடு படுத்து இருக்கும், தூரத்தில் இருக்கிற நரி சத்தம் கேட்டு நம்ம இனம் கத்துதுன்னு பக்கத்துல வந்துடும், பிடிச்சு விடுவான். இதே மாதிரி மற்ற மிருகங்களையும் சரி, பார்வை என பார்வை மிருகம் சொல்றது. அது பார்வை மிருகம், இந்த மிருகத்தை கண்டா அந்த மிருகம் வரும் இல்ல, ஏன்னா என தொழில் சேரும் இல்லப்பா, அப்ப கப்புன்னு குடிச்சு போறோம். பார்வை என பார்வை மிருகம், பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை எனக்கானார் குவி என்பது திருவூர் பயன் ஞான சாஸ்திரத்திலே. திருவூர் பயன் என்கிற நூலிலே பார்வை மிருகம் ஆச்சாரியனே பார்வை மிருகம் என்று தெரியவில்லை மக்களுக்கு. இந்த உயிரை பிடிப்பதற்கு பார்வை மிருகமாக பயன்படுத்துகிறான் சிவன். இந்த மிருகத்தை பிடிப்பதற்காக மிருகமா தானே இருக்குது. பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்கா, மிருகத்தை பிடிச்சுதான் வந்து மனுஷன் ஆக்குறான். உண்மையிலே மனுஷன்னா சிவ வழிபாட்டுக்கு வந்துருவான். உண்மை மனுஷன் உண்மை இல்லாத மனுஷன் சிவ வழிபாட்டு, உண்மையாக மனுஷனாக இல்லாதவன் பார்வையில மனுஷன் மாதிரி இருக்கிறவன் பார்வைக்கு சிவ வழிபாட்டுக்கு வர மாட்டான். உண்மையா மனுஷன் சிவ வழிபாட்டுக்கு வந்துடுவா. இப்பத்தான் உண்மையா வந்திருக்கிறோம் நாம எல்லாம் மனுஷன், உண்மையான மனுஷன் இப்ப தேடம். பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்திருக்காம் போர்வை எனக்கானார் புவி. புவினா உலகம் என்பது திருவரும் பயம். அதனாலே அடைந்தவனை பக்குவம் பார்த்து ஆண்டாரன்று தடிந்தவனே பாசமுத்திதன். 12 ஆண்டுகள் பக்குவம் பார்த்து சமய தீட்சை விசேஷ தீட்சைகளை பெற்ற மாணாக்கனை பக்குவம் பரீட்சித்து நிர்வாண தீட்சை செய்து அவனுடைய பாசத்தை சிரிப்போம். நிர்வாண தீட்சை தான் தீட்சையிலே உயர்ந்தது, அதுக்கு மேல தீட்சை இல்ல. திருமயத்துல சொன்னார் குருநாதர், திருமயம் ஒரு ஊருக்கு இல்ல, அங்க புலி எண்ணெய் போட்டிருந்தாங்க, அவங்க சைவமனாவோட பாடம் சொல்லிட்டு இருந்தாங்க, சைவமனாவோட பாடம் முடிவிலே ஒரு பொருத்தமான சொற்பொழிவு போடணும்னு சொல்லி என்னை கூட்டி வர சொல்லி இருந்தாங்க பேசினேன். அப்ப சொன்ன ஆச்சாரியனும் நிர்வாண தீட்சை பெற்றவனும் தீட்சையில ஒண்ணுதான். ஆச்சாரியனும் நிர்வாண தீட்சை பெற்றவனும் ஒண்ணுதான். ஆச்சாரியன் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கான பத்திரம் வாங்கி வச்சிருக்கான், அவ்வளவுதான். தீட்சையில ஒண்ணுதான், தீட்சை மூணே தானே. ஆச்சாரிய விஷயம் தீட்சை அல்ல, ஆச்சாரிய விஷயம் மற்றவர்களுக்கு இவன் வழங்குவதற்கான அதிகாரம் ஆச்சாரியம், மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணி வைக்கிறதுக்கான அதிகாரம் தான் ஆச்சாரிய அபிஷேகமே தவிர வந்து தீட்சை ஆச்சாரியனுக்கும் மூணு தீட்சை, நிர்வாண தீட்சை மூணு தீட்சை. அதனாலே இப்படி பாசத்தை நீக்குவன் பாசமுத்திதன், நிர்வாண தீட்சையை கொடுக்கிறான், முத்தி விடுதல் தன் கொடுப்பான். அதான் முத்தி தன் பேர், முத்தி தன் பேர், முத்திதாசாரியன், முத்திதாசாரியன். அந்த அஞ்சலத்து அந்த முத்தி பஞ்சாக்கரத்தை நிர்வாண தீட்சையில உபதேசிப்பார். சமய தீட்சையில தூள பஞ்சாச்சரம், விஷய தீட்சையில சூக்கு பஞ்சாச்சரம், அந்த நிர்வாண தீட்சையில முத்தி பஞ்சாக்கரம். அது நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு தெரியும், அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியாதுன்னா தெரியும், அது எப்படின்னு நல்லா புரியணுமே. சொல்லி கொடுத்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறீ, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய எழுத்து என்ன, என்னன்னு சாமான்யமா விளங்குது. இப்பதான் சொல்றாரு, இதுல உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றதுல. சூக்கமாக ஐந்தெழுத்தில் சுற்றிய பாச வீக்க நீக்கி, அது என்ன பாச வீக்க நீக்கினா விளங்குதா, விளங்காது, நீங்க தலையாட்டணும் சொல்லுங்க. பாச வீக்க நீக்கினா சொல்லுங்க. இடை நிலத்து உயிர்த்து போக்கு மீச்சி உட்புறம்பிலா பூரண வடிவம் ஆக்கிறான். ஒரு தீபகம் போல் ஒரு அண்ணல், யாருக்கு, மாணிக்க வாசகர் திருவிளையாட புராணத்தில் சொல்றார். மாணிக்க வாசகர் உபதேச மந்திரம் முதல்ல என்ன, முத்தி பஞ்சாச்சம், அது அந்த தனியனின் பெரும்பரவி பவ்வத்து எவ்வ தடந்தரையால் எற்றுண்டு பற்று ஒன்றிந்தி கனியனியர் தோர்வாயார் எண்ணுங்காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்னே அஞ்சலித்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனிருக்கு. அந்த முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைங்கிறதா முத்தி பஞ்சாக்கம். இது தனியா கூடுனா சொன்னார் இந்த பாட்டை சொல்லி மாணிக்கவாசகர். அதான் அஞ்சலித்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே, அது முன்னே தான் அஞ்சலித்த புனை பிடித்து கிடந்தது, முன்னைய சமய விசேட தீட்சைகளை பெற்றுக் கொண்டார், முன்னையே சமய விசேட தீட்சைகளை முறையாக பெற்றுக் கொண்டார், அந்தன குலத்துல வந்தவராச்சா பெற்றுக் கொண்டார். அப்படி சமய விசேட தீட்சைகளை பெற்று பஞ்சாச்சரத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்கார். அஞ்சலித்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லாமல், அப்ப அபரஞானம் இருந்தது. தவிர பரஞானம் இல்ல மாணிக்க வாசகருக்கு. பரஞானத்தை கொடுக்கறதுக்கு வந்துட்டான். இந்த அபரஞானம் இருந்தபடியினாலே, இந்த அஞ்சலத்தை பிடிச்சுக்கிட்டே கடந்தபடியினாலே பரஞானத்தை கொடுக்கறதுக்கு, முக்கிய விஞ்ஞானத்தை கொடுக்கறதுக்கு வந்துட்டான். குதிரை வாங்க போனவன பிடிச்சுட்டான். அதெல்லாம் உச்சகட்டமான விஷயம். மாணிக்க வாசகர் வரலாறு அந்த இடம் ரொம்ப உச்சகட்டமான விஷயம். இந்த மெட்ராஸ்ல பேசும்போது பேசினேன், மாணிக்க வாசகர் பத்தி பேசினேன். ஞானம் இல்லாதவன் எங்கு சொன்னாலும் அவன்கிட்ட என்ன இருக்கும்? அஞ்ஞானம் தான். குடி இல்லையானால் என்ன இருக்கும்? சோறு இல்லையானா என்னமா இருப்பான்? ஞானம் இல்லையானால் அவன் என்ன? அஞ்ஞானம் தான் அவன் இருக்கும். அதனாலே என்ன தானம் சிறந்தது? தானத்தில் எது சிறந்தது? அது இப்பதானே சொல்லு. உலகம் முழுவதும் என்ன சொல்லுது? அன்னதானம் தானத்திலே சிறந்ததுன்னு கேட்டா எல்லாம் ஒரே மாதிரியா சொல்ற. அன்னதானம் அன்னதானம் அன்னதானம் பரப்பாளைய சோதத்தவரை வேறு தெரியாதா? ஐயோ கடவுளே, அன்னதானங்கிறது மாதேஸ்வரர்களுக்கு செய்கின்றது ஞானத்தை கொடுக்கும். அது சிறந்தது அன்னதானம். அந்த இடத்துல செய்யறதுனால அன்னதானம் அது சிறந்தது. மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் சும்மா இருக்கணும் போடுறது தானம் ஆகாது. ஆனால் எல்லா தானங்களிலும் சிறந்த தானம் இது என்று கேட்டால் ஞானதானம். அதேதான் சிவதர்மோத்திரத்துல சிவஞான தானவியல்னு ஒரு அதிகாரம் பண்ணாரு. சிவஞான பெரிய நூல், அது பெரிய நூல். சிவஞான சிவதர்மோத்திரம் பெரிய பெரிய நூல் எல்லாம் இந்த சிவதர்மோத்திரத்தை மேற்கோளா எடுத்து எடுத்து காட்டியிருக்காங்க. இப்படி சொல்லுது சிவதர்மோத்திரம், இப்படி சொல்லுது சிவதர்மோத்திரம், பெரிய பெரிய நூல் எல்லாம் அடைய நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால சிவஞான தானவியல்னு ஒரு அதிகாரம். அதனாலே சிவஞானத்தை ஒருவன் பெறுவதற்கு என்ன பண்ண வேணும் என்று கேட்டால், சிவஞானமுடைய ஆச்சாரியனுடைய உபதேச மொழியிலே நின்று அவன் கொடுத்த மந்திரத்தை காப்பாற்ற வேணும். மந்திரம் இவனை காப்பாற்று. மந்திரம் என்ற சொல்லுக்கே என்ன பொருள் தெரியுமா? நினைப்பவனை காப்பது. மந்திரத்தை இவன் காப்பாற்ற வேணும், மந்திரம் அவனை காப்பாற்று. சுப்ரீம் அப்படி சொல்லி அதற்கு மேலே இன்ன வருணத்தாருக்கு இன்ன வருணத்தாரே ஆச்சாரியர் ஆகலாம் என்பது இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். இன்ன வருணத்தாருக்கு நல்ல ஞாபகம், இன்ன வருணத்தாருக்கு இன்ன வருணத்தாரே ஆச்சாரியர் ஆகலாம் என்பது இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். வருணம் என்றால் எத்தனை? நான்கு. பரம சத்திரிய வைசிய சூத்திர நான்கு. அவர் ஒளிந்த தந்தொகைக்கும் அந்தனரே தாம். அந்தனருக்கு அந்தனரே தேசிகர் ஆவார். பிராமணருக்கு பிராமணரே ஆச்சாரியர் ஆவார். பிராமணர் சத்தியோ வைசியோ சூத்திரனையோ உபதேசம் பெறக்கூடாது. பிராமணன் பிராமணனையோ உபதேசத்தை பெறுவார். அந்தனர் ஒளிந்தார் தந்தவைக்கும் அந்த பிராமணர் மற்ற அரசர் வைசியர் சூத்திரருக்கும் ஆச்சாரியர் ஆவார். அந்தனர் மற்ற மூன்று குலத்துக்கும் அவர் ஆச்சாரியராக இருக்கலாம். மன்னர் ஒரு மூவர் இருவர்க்கு வாழ்வசீர் பின்னவரார் பிந்தினருக்கு வேறு. அரசர் தஞ்சாதியினரும் சத்திரியர். சத்திரிய ஜாதி இந்த பக்கங்கள்ல இல்ல. சத்திய ஜாதினா இப்ப இந்த ராஜான்னு சொல்றாங்கல்லவா, அவங்கதான் சத்திரியர். சத்திரிய வம்சம் இருக்கு அல்லவா, மைசூர் மகாராஜா புதுக்கோட்டை ராஜா அப்படிலாம் சொல்றாங்க அல்லவா, ராஜா சோழ ராஜா இந்த மாதிரி பரம்பரைகள். இது வந்து மத்தராசா வராது, ராஜாங்கறது வராது. முத்தரையர் தான், முத்தரையர் அதுவும் அந்த ராசாவை குறிக்கும். அது வந்து முத்தராஜாங்கிறது வந்து சிவன் சிவன் சார்ந்த திரவியங்கள் சிவாலயம் இதுகளுக்கெல்லாம் காவலோட காவல் தொழில பூண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு பெரிய பணிதான் கொடுத்தாங்க. காவல் தொழில் அவங்களுக்கு தான். சத்திரியர் தஞ்சாதியினரும் தம்மிழிந்த வைசியர் சூத்திரர் ஒருவருமாயி மூவர்க்கே ஆசாரியர் ஆவார். வைசியர் தஞ்சாதியினருக்கும் சூத்திரர் ஒருவருக்கும் ஆகி இருவருக்கே ஆச்சாரியர் ஆவார். சூத்திரர் சூத்திரருக்கு ஆச்சாரியர் ஆவார். சூத்திரர் வந்து ஆச்சாரிய விஷயம் பெற்றுக் கொண்டாருன்னா அவங்க உலத்துக்கு செய்யலாம். முந்தி இருக்கிற வைசியர் சத்திரியர் பிராமணருக்கு செய்ய முடியாது. சூத்திரர்னா வேளாளர்கள் விளங்குத. மேலை திருக்குறளில் வந்த தேசிகர் ஆவார் என்பது இங்கு இரண்டிடத்தில் கூட்டி பொருள் உரைக்கப்பட்டது. அதற்கு மேலே ஞானகாண்டத்திற்கு மேல் எய்தியதின் மேல் சிறப்பு விதி உணர்த்துகின்றார். இதுல எப்படி சொல்றாருன்னா, அச்சிடினே அந்தனருள் ஞானி அடுத்தவன் பாற்பத்திடுக அந்த நன்மை பேரு. அந்தனருள் ஞானி அச்சிடின் தஞ்சாதியராகிய பிராமணருள் ஞானகாண்டம் போதிக்கவல்ல ஆசாரியன் இல்லையாயின் பிராமணனுக்கு. பிராமணனுக்கு அவன் குலத்திலே ஞான காண்டத்தை பூஜிக்கிற ஆச்சாரம் இல்லையானால் அடுத்தவன் பால் மெய்ப்பு எறுபற்றிடுக தனக்கு எடுத்த அரசனிடத்திலே ஞானோபதேசம் பெறக்கடவன். ஞானோபதேசம், ஞானோபதேசம் வேறு, கிரியா உபதேசம் வேறு. உபநயனங்கிறதுதான் வந்து அந்த சமய தீட்சை பெறுவது போல, அது அந்த வேத விதி. அது உபநயனங்கிறது வேத விதி, அது வேத விதி. அவங்க வேதத்தை ஓதுவதற்கும் காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறதுக்கும் அதிகாரம். உபநயனம் பெற்றுத்தான் அவன் காயத்ரி மந்திரம் ஜபிக்கணும், வேதத்தை ஓதுவன். பஞ்சாட்சர சபை அவங்களுக்கு உரிமை இல்லை. அதுதான் ஞானசம்பந்தருக்கு உபநயனம் பண்ணி வச்சு காயத்ரி மந்திரம் அவனுக்கு கொடுத்துட்டா அப்படின்னாங்க. அதுக்கு மேல ஐயா அஞ்செழுத்துன்னு சொல்லி அப்புறம் அஞ்செழுத்தின் திருப்பதியும் அருளி செய்தார். அவ ஒரு வேதம் சொன்னானா ஞானசம்பந்தர் ஆயிரம் வேதம் சொன்னாரான் என்று வரும். ரொம்ப ரொம்ப பெருசு. அட்டினே அந்த அருள் ஞானி, அதையால பிராமணர்ல ஞானி இல்லையானால் அவன் அடுத்த குலத்தவனிடத்துல சத்தியனிடத்துல ஞானோபதேசம் பெறலாம். பரமோபதேசம் பெறுதலை வாங்க கருமோபதேசம் கழி, அதாவது முற்கூறியபடி ஞானோபதேச மாத்திரம் பெறுதலே முறைமை, கருமோபதேசம் ஒரு காலம் பெறாது. ஞானோபதேசம் இப்ப ஞானசாஸ்திரங்கள் மூலமாக பதிவசுபாசங்களை, ஞானோபதேசம் பதிவசுபாசங்களை உபதேசிக்கிற ஆச்சாரியன் வந்து தன் குலத்தில் இல்லைனா தனக்கு தாழ்ந்த குலத்தில் இருக்கவன்ட்டா கேட்கலாம் ஞானோபதேசத்தை. கர்மோபதேசம் பெறக்கூடாது, கர்மோபதேசம் தீக்க பெறக்கூடாது. அது கர்மோபதேசம் பேரு, இப்ப தீச்சைனா கர்மோபதேசம் பேரு, இதுக்கு ஞானோபதேசம். தாழ்ந்த குலத்தவனா இருந்தாலும் ஞானோபதேசம் பண்ணா அவன்கிட்ட மேல இருக்கிறவன் கேட்டுக்கலாம், கேட்கலாம். ஏன்னா அவன் சொல்ற பொருள் ரொம்ப வசதி இல்லை, அதனால நீ அதுக்கு கீழதான இருக்கிற, அந்த உபதேசத்துக்கு கீழதான நீ இருக்கிற. என்ன விளங்குறப்ப நான் சொல்றது, இந்த முறை மற்ற ஏற்கும் ஏற்கும் இது தன்னை நிந்தையளவென்றே. இப்படி தன் வருணத்தின் ஞானாசிரியன் இல்லையாயின் தனக்கெடுத்த வருணத்தானிடத்திலே ஞானோபதேசம் பெறலாம் என விதித்த விதி பராமணருக்கு அன்றி மற்ற வருணத்தாருக்கும் பொருந்தும். மற்ற எல்லா வருணத்தாருக்கும் இது பொருந்தும். சத்தியன் சத்திரியன் தன்னுடைய சாதியிலே ஞானாசிரியர் இல்லையா வைசியத்தை பெறலாம், வைசியன் தன் ஜாதியிலே ஞானாசிரியர் இல்லையா சூத்திரத்தை பெறலாம். இது தன்னை இவ்விதியை இகழ்ச்சி அன்றென்று நினைத்துப்படும். இது இகழ்ச்சி அல்ல. பிராமணர் முதலிய மூன்று உணத்தார் உள்ளும் ஞானாசிரியன் இல்லாத நான்காவது உணத்தாராகிய சூத்திரருள் ஞானாசிரியன் உண்டாயின் அவ ஆசாரியத்திலே பிராமணர் முதலாயினோர் ஞானோபதேசம் பெறலாம். பிராமணனும் பெறலாம், சத்திரியனும் பெறலாம், வைசியனும் பெறலாம். வைதிகத்திலே பரமகுருடிகளாகிய துருவாசர் முதலாயினோர் பிராமணர் முதலிய முதல் மூன்று உருணத்தார் உள்ளும் ஞானாசிரியர் இல்லாமையால் நான்காவது உருணத்தாராகிய விதுரனிடத்திலே ஞானோபதேசம் பெற்றார்கள் என்று பாரத பாகவதங்களில் கூறப்படுகையாலும் திருவாசன் முதலியவர்கள் உதரத்திலும் ஞானோபதேசம் பெற்றார்கள். அது பாரதம் பாகவதங்கள் சொல்லுதான். சைவத்திலே திருத்துறையூரில் இருந்தவருடைய ஆதிசைவராகிய சகராகம பண்டிதர் என்னும் ஏது பெயருடைய அருணந்தி சிவாச்சாரியார் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாரு. சைவத்திலே திருத்துறையூரில் இருந்த ஆதிசைவராகிய சகலாகம பண்டிதர் என்னும் ஏது பெயருடைய அருணந்தி சிவாச்சாரியர் திருவண்ணை நல்லூரில் இருந்தருடைய நான்காவது ருணத்தாராகிய சூத்திரராகிய மிகுண்டதேவரிடத்திலே ஞானோபதேசம் பெற காண்கையாலும் என்று அறிக. சைவ சகலாகம பண்டிதர் சாதாரணமான குருக்கள் அல்ல, சகலாகம பண்டிதர். அவர் யாருகிட்ட நான்காவது ருணத்தாகிய வேளாளர்கிட்ட மெய்கண்டதேவர்கிட்ட உதவி ஞானோபதேசம் பெற்றார் என்று அறிக. சூத்திரனும் தேசிகனாவான் மரணாந்தம் துறவி சாத்திரத்தின் மூன்று மட்டிருந்தாள், அதாவது மரணாந்தம் துறவி நஷ்டிக பிரமச்சாரி ஆகி சூத்திரன் ஆச்சாரியனாவதற்கு ஒரு முறை சொல்றாரு. கடைசி வரையில் நஷ்டிக பிரமச்சாரி, நஷ்டிக பிரமச்சாரி கடைசி வரையிலும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறோம். சன்னியாசி இது தீச்சுக்கல, சன்னியாசி சன்னியாசிகள் எப்படிப்பட்டவன் சன்னியாசிங்கிற பின்னாடி நிறைய வருது, அதெல்லாம் நிறைய வருது. இதை கேட்டுட்டா பல சந்தேகங்கள் தெரிஞ்சு போகும். இவன் தான் சன்னியாசி அல்ல, தீர்மானம் பண்ணிடலாம். இவன் ஆச்சாரியன் ஆச்சாரியன் அல்ல, இவன் ஜெய்வன் இவன் ஜெய்வன் அல்லன்னு தீர்மானம் பண்ணிடலாம். எல்லாம் இது வந்து நிறுத்தி சொல்லணும், நிறுத்தி சொல்லணும். இது இவ்வளவுதான் இருக்குதுன்னு சொன்னது. ஆகையினாலே நைத்திக பிரம்மச்சாரியாகி சாத்திரத்தின் மூன்று உணர்ந்தால் சூத்திரன் பிரம்மச்சாரியாக நைத்திக பிரம்மச்சாரி சுத்தமான பிரம்மச்சாரி. கடைசி வரையிலும் சைவாகமளில் சொல்லப்பட்ட பதிபசுபாதம் என்கிற திரிபதார்த்த லட்சணங்களை உள்ளபடி அறிந்தானாயில் அவன் ஆச்சாரியன் ஆவான். சூத்திரனும் என்ற உண்மையை இறந்ததடி நின்றது. சூத்திரனும் ஐத்திக பிரமச்சாரி இட்கே குருத்துவம் கிருகத்தார்களுக்கு சமய புத்திர ஜாதகத்துவ மாத்திரம் குருத்துவம் இல்லை என்று காமிக ஆகமத்தில் கூறப்படுதல் பற்றி இவ்வாறு உரைத்தார். சூத்திரன் ஐத்திக பிரமச்சாரியாக இருந்தாத்தான் ஆச்சாரியன் ஆவான், கிருகஸ்தனா இருந்தா ஆச்சாரியன் ஆக மாட்டான் காமிக ஆகமத்தில் சொல்லுது. அதனால இப்படி சொன்னாரு. சூத்திரர்கள் கிரகத்தாருக்கும் குருத்துவம் உண்டென்று வேறு சில ஆகமங்களில் விதிக்கப்பட்டது. சூத்திரர்களுக்கும் கிரகஸ்தனா இருந்தாலும் ஆச்சாரியன் ஆவதற்கு தகுதியுடையவன், கிரகஸ்தனா மனைவியோடு இருக்கிறவன் ஆச்சாரியன் ஆவதற்கு தகுதியுடையவன் என்று வேறு சில ஆகமங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னை விதி நைத்திக பிரம்மச்சாரியம் வலுவாது அனுட்டிப்போர் பலருளாராகப்பட்ட முன்னை யுகங்களிலும், முன்னவிதி என்பது நைத்திக பிரம்மச்சாரியன் ஆச்சாரியன் ஆவான் சூத்திரன், அந்த யுகங்களிலே அப்படி நைத்திக பிரம்மச்சரியத்தை வலுவாது அரட்டிக்கிறவன் பல பேர் இருந்தான், அதனால அப்படி சொன்னது. இப்ப சில பேர் உடைப்ப இல்ல, அதனாலே கிரகஸ்தனும் ஆச்சாரியனாக விட்டான். விளங்குத பின்னை விதி பின்னை அனுட்டிப்போர் பலர் உள்ளதாகப்பட்ட முன்னயுகங்களில் பின்னையதி நட்டிக பிரமச்சரியம் வடுவாது அனுட்டிப்போர் மிக அரியராகப்பற்ற இக்கலியுகத்திலும் கொள்ளற்பாலனவாதலின் விரோதமின்மை தெளிக. நைத்திக பிரமச்சரியத்தில் சிறிதாயினும் வலுவிய ஆச்சாரியரை கொஞ்சமாவது கொஞ்சம் நழுவினாலும் அவன் ஆச்சாரியனை ஏற்றுக்கொள்ளப்படாதான். ஆச்சாரியரை கொண்டு தீச்சை பூஜை முதலிய செய்து கொண்டவர் நரகத்தில் மூழ்குதல் தப்பாது என்று சிவாகமல் துணிவு. ஏந்தடையார் தன் சயனத்தை எய்தி தன் மெய் தொடினும் காய்ந்து உபர்த்தலே துறவு காணும். இதை விளக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும். இன்னும் செய்யுளார் நோக்காது பாவத்து கஞ்சாது பழிக்குக்கு நானாது துறவு வேட மாத்திரம் தரித்து கூடா ஒழுக்கம் உண்டு வேண்டியவார் ஒழுகு ஆச்சாரி அனாச்சாரியரே ஆச்சாரியன கொள்ளலும் பிறன்மனைவியரையும் வரவின் மகளரையும் விரும்பாது வழிபாவங்களை பயவாத இல்வாழ்க்கையில் ஒழிய ஆச்சாரியர் ஆச்சாரியர் அனாச்சாரியர் என தள்ளலும் உயிரியில் குற்றமாமன்கள். உயர்ந்த தன்மையில் இருக்கிறவர்களை தள்ளுவதும் தாழ்ந்த தன்மையில் இருக்கிற கொள்ளுவதும் அதுக்கு மேல அந்தனர் முன் மூவருக்கும் மாமரையும் ஆகமும் சந்தையுற ஓதுமது சால்வு. அந்தனர் பராமணன் முதலிய மூன்று உருணத்தாருக்கும் பெருமையாகிய வேதங்களையும் சிவாகமங்களையும் சந்த இரட்டை முதலாகிய இலக்கணங்கள் பொருந்த ஊறுதல் தெரியும். பராமணர் முதலிய மூன்று உருணத்தாருக்கும் வேதத்தையும் சிவாகமங்களையும் ஓதுதற்கு அவர்களுக்கு தெரியும். எல்லாரும் ஓத முடியாது, எல்லாரும் ஓத முடியாது, எல்லாரும் ஓத முடியாது, ஓதக்கூடாது. மற்றையவர் சைவாகமத்தை மதித்துணர்வார் அவர் உற்ற புராண அதிபதம். மற்றையவர் நான்காவணத்தராகிய சூத்திரர் சைவாகமத்தை சிவாகமங்களையும் பொருந்திய பதினொன்று புராண முதலிய நூல்களையும் ஓதி அவற்றின் பொருளை சிந்தித்து அறிதற்கு உரியவர்கள். அவர்களுக்கு வேதம் ஓத உரிமை கிடையாது. ஆறு சூத்திரருக்கு எனவே சூத்திரர் வேதம் ஓதுவதற்கு அதிகாரிகள் அல்லர் என்பது பெறப்பட்டது. வேத வாக்கியங்களின் அர்த்தங்களை கேட்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. சிவாகமங்களை ஓத வேண்டிய நான்கு வருணத்தாரின் சிவதீட்சை பெற்றே ஓதல் வேண்டும். பெறாது ஓதின் அரசருக்கும் உலகத்திற்கும் தீங்கு வரும் என்று சிவாகமங்கள் செப்புகின்றன. சிவதீட்சை பெற்றே சிவாகமங்களை ஓதல் வேண்டும் என்பதற்கு பிரமாணம் சுப்பரவேதம் என்கின்ற ஆகமத்திலே சொல்லப்படுகிறது. இந்த சுத்த சைவாகமம் எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதும் என்று விளக்கத்தக்கதும் என்று எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதும் என்று விளக்கத்தக்கதும் என்று தீட்சை பெற்றவனாய் நிலையுடையவனாய் சிவபக்திமானாய் இருப்பவனுக்கே விளக்கத்தக்கது, ஏனையோருக்கு விளக்கல் குற்றமெனப்படும் என்பதால் இப்படி சொல்றாரு. வேதாகமங்களின் கருத்து இன்னது என்பது உணர்த்துகின்றார். இப்ப திருமுறைகளை ஓதுதல் செவ்வசெய்தல் திருமுறைகளை ஓதுதல் திருமுறையே ஓதுதலுக்கு சிவதீச்சிருக்கணும். ஏன் என்று கேட்டால் திருமுறை பதிநூல்கள் சிவன் வாக்கு. இப்ப சிவலிங்கம் எப்படியோ அதே போலத்தான் திருமுறை. சிவலிங்கத்தை யாரு பூஷிக்கலாம், திருமுறை யாரு பாடலாம், தீச்சை பெற்றவர். திருமுறை பாடுறவாளுக்கு தீச்சைனா என்னன்னு தெரியாது. அதனாலே தீச்சை அவசியம், சிவகைங்கரியங்களுக்கு தீச்சை அவசியம். இப்ப கோயில்ல அது பாடலாம், அது பாடலாம், பாடுறவங்க தீச்சையுடையவர்களாக இருந்து பாடலாம். திருவுதூரும் மிக அலறின்னு சொல்றாரு அல்லவா மாணிக்கவாசன், திருவுதூரும் மிக அலறி சிவபெருமான் என்று எத்தி. அப்புறம் அந்த வாக்கியங்களும் அந்த ஜென்மங்களுக்கு காதல் கிடையாது. அப்ப இந்த ஜென்மம் என்னைக்குதான் உருப்படியா இருக்கு, கேட்டது இன்னொரு பத்து ஜென்மங்கள் கழிச்சாவது இருபது ஜென்மங்கள் கழிச்சாவது வராதா, அது வேற. வேத முதநூல்கள் பதிபசுபாசம் விளங்க ஓதி உணர்த்தும் சிற்றுயிர். வேத முதநூல்கள் வேதம் ஆகமமாகிய முதநூல்கள் என்ன சொல்லுவோம், பதிபசுபாசம் விளங்க ஓதி உணர்த்தும் சிற்றுயிர். சிற்றதி உடைய உயிரடா, சிற்றுயிரா சிற்றதி உடைய உயிரல். உயிர்ல சின்ன உயிர் பெரிய உயிர் கிடையாது, சின்னது பெருசு கிடையாது. அறிவிலே சின்னதாகையினாலே சிற்றுயிர் விளங்குதா. அதனாலே வேத முதல் வேத சிவாகமங்களானவையே சில்வாழ்நாளை உடைய ஆன்மாக்களுக்கு சிற்றுயிருங்கிற இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. சிலகாலம் வாழ்கின்ற யாராவது 500 வருஷம் இருந்தாலும் கேள்விப்படுறீங்க, 200 வருஷம் 125 இருக்கு, எங்கேயோ ஒண்ணு அப்படி இருக்கும். இருந்தாலும் அதே உழவு நாள் கொஞ்சம் தானே. அதனால சில்வாழ் நாள் கொஞ்ச காலம் வாழ்கின்றபடியினாலே சில்லாண்டில் தேவர்களை சொல்றார் சிதையும் சில தேவருங்கிறார் தேவர்களை, அதுவே சில்லாண்டா, அவர்கள் வாழ்கிறதே சில்லாண்டா. பாரு திருப்பலாண்டாசிரியருக்கு தேவர்கள் வாழ்வு சில்லாண்டா. அவனை பார்க்க, எவனை பார்க்க, சிவனை பார்க்க. பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு, அவனுக்கு பல்லாண்டு என்கின்ற பதம் அவன் கடந்தவன், ஆண்டுங்கிற பேச்சே கிடையாது அவனுக்கு. யாருக்கு அப்படி சொல்லணும்? சிவகுருக்கும் இந்த மாதிரி இந்த உண்மையெல்லாம் மனசுல தங்கணும். தங்குனா இத கேட்காம இருக்க மனசு வராது. ஐயோ நீ கேட்காம போச்சேன்னு விசாரமா இருக்கும். ஒரு பொருள் கிடைக்கவில்லையானாலும் எவ்வளவு விசாரப்படுறான். இன்னைக்கு எதிர்பார்த்த பொருள் ஒன்று கிடைக்கவில்லையானாலும் எவ்வளவு விசாரம், கொஞ்சம் இல்ல. இந்த பொருளை கேட்கலன்னா விசாரம் இருக்கணும். அவன் தான் உண்மையான செய்வன், அவன் தான் உண்மையா உருப்படி ஆவான். உயர்வதற்கு தகுதி உடையவனா இந்த பொருள் சொல்ல சொல்லக்கூடிய பொருளா இது. சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட பொருள், ராமலிங்கம் சொந்தமா சொல்லல, ஒண்ணு சொந்த கருத்து ஒண்ணு கூட கிடையாது, எல்லாம் சிவாகம கருத்துக்கள். ஐயோ அப்படிப்பட்ட பொருளை கேட்காம விட்டுட்டவே, எந்த விஷனம் இருக்கும் அதுல? அதுல விஷனம் எவ்வளவு விஷனத்துல நான் சொல்றேன் இப்போ, கொஞ்சம் இல்ல விஷனம். அத்தனை விஷயத்தையும் ஒரு பக்கம் முட்டை அடிச்சு விட்டு பேசுறேன். அதனாலே வினை தெரியுது, வினை சிவனையே தடுக்குது. ஆனா அவன் பார்த்தா கெடுத்து போடலாம். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பேன். எதுக்காக உரைக்கிறேன்? வினை ஓயனுக்கா, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பேன். இப்படி பதீப சுபாசங்களை உணர்த்துவது இந்த சித்தரியுடைய சில்வாழ் நாளையுடைய ஆன்மாக்களுக்கு உணர்த்துகின்ற நூல் வேத சிவாகமம். வேதத்தின் ஞானகாண்டம், சிவாகமத்தின் ஞானகாண்டம் என்ன இரண்டும் திரிபதார்த்த லட்சணங்களையே கூறுவனவாயினும், வேதத்தின் ஞானகாண்டம் மாயாவாதிகள் முதலிய பலர்க்கு அவரவர் கண்மானுகுணமாக பல பொருள்பட கிடக்கிறதலானும், சிவாகமத்தின் ஞானகாண்டம் அவ்வாறாகாது சத்தியநிபாதம் உடையவருக்கு உண்மை பொருளை தெளித்துணர்த்தலாலும், நிர்வாணத்தை பெற்று சைவாகம சிவாகமத்தை ஓதி உணர்ந்தார்கன்றி வேதாந்தத்து உண்மை பொருள் உருவாற்றானும் விளங்குதல் கூடாமையானும், சிவாகம 28 சிவபெருமானுடைய ஊர்த்துவ முகத்தில் தோன்ற வேத நான்கு மற்ற முகத்தில் தோன்றினமையானும் சிவாகமே சிறப்படைத்து என்று அறிகள். நம்முடைய நெறி என்ன நெறி? சிவாகம நெறி. அதுக்கு என்னென்ன சொல்றாரு தெரியுதா? ஜனகர் முதலிய முனீந்தரர் முதல் நால்வரும் வேதங்களையும் உபநிடதங்களையும் நெடுநாள் வரையும் ஓதியும் விளங்குதாப்பா. ஜனகர் முதலிய முனீந்தரர் நால்வரும் வேதங்களையும் உபநிடதங்களையும் நெடுநாள் வரையும் ஓதியும் ஞான நிலை பெறாதவர் ஆகினார் என்று, பின்பு ஆகமாந்தம் என்னும் பெயருடைய சித்தாந்தத்தை ஓதி ஞானம் பெற்றன் என்றும், காந்தத்திலே சங்கர சங்கதியில் கூறியவாற்றானும் இவ்வுண்மை தேர்க. எல்லாம் யார் மோகனாவளுடைய வசனம். ஆகையினாலே இப்படி அதனாலே இப்படி பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே உயிர்களை உயர்த்துவதற்காக வேதம் முதலான நூல்களை அருளி செய்து, அதற்கு மேலே ஞானிகளையும் அருளி செய்து, ஞானிகளாலேயும் நூல்களை அருளி செய்து. அவர் ரெண்டே நூல் பாடி விட்டு பேசாம இருந்துட்டார், எழுதப்படல. ரெண்டு நூல் பாடி விட்டு பேசாம இருந்துட்டு அதுக்கு மேல ஆளுகளை போட்டு பாட வச்சு விட்டார். எவ்வளவோ பாடு விட்டு இருக்காரு அவரும், அதை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஆன்மாக்கள் மிக கொஞ்சம். அதனால அதுல நம்ம ஆண்டவன் அந்த கம்பெனியில சேர்த்து இருக்கிறான். இந்த பாக்கியம் நன்றாக விருத்தியாக வேணும், சிவ பாக்கியம் விருத்தியாக வேணும், சிவஞான விருத்தியாக வேணும் என்று கடம்பவன் பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த முறையை நிறைவு செய்யும். நம்ம பார்வதி

0: காது பெய்க மலிவடம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயிரள் வாழ்க நான் மறையரங்கடோங்கரத்தவங்க எள்ளி வல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதயே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சண்டேஸ்வர நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மடையில் கழுநீர் செழுநீர் வயலில் சாலி கதிர்கற்றை. மடையில் கழுநீர் செழுநீர், வயலுக்கு மடை இருக்குதல்லவா, அதுல கழுநீர் செழுநீர் மலர்ந்திருக்கிறதா. வயலில் சாலி கதிர்கற்றை, வயலிலே நெல் விளைந்திருக்கிறது. புடையில் கரும்பு, பக்கத்துல கரும்பு. வயல் மிடை கமுகு, புனலில் பரம்பு பூம்பாலை. அடையில் பயிலும் தாமரை நீள் அலரில் துயிலும் கயல்கள். தாமரை மலர்ல மீன்கள் தூங்குதான். கயல்கள் வழி நடையில் படர்மென் குட்டி மொப்பல் நனையில் திகழும் சினைக்கா. எல்லாம் தமிழ் சொற்கள், தமிழ் இலக்கிய தமிழ் சொற்கள் அப்படி குத்தி வச்சிருவோம். இப்படிப்பட்ட ஒரு 107 பாட்டில இருந்த ஊர் சிறப்பு அபயம் குரோத்துங்க சோழன் தில்லை திருவெல்லை பொன்னின் மயமாக்கிய வளவர். தில்லையை பொன்னின் மயமாக்கிய பொன்னு உடுவை இந்தவனாகிய குரோத்துங்க சோழனுடைய பரம்பரை. அவன் வந்து அந்த ஊரிலே முடி சூட்டிக் கொள்ளுகிற இடமா. புவி புதிகாக்கும் மன்னர் பெருமான அனபாயன் வருந்துள் மரபின் முடிசூட்டும் தன்மை நிலவு 15 நீடும் தகர்த்தது. அரச சோழ ராஜாக்கள் கிரீடம் சூட்டிக் கொள்ளுகின்ற ஊரு 5 ஊர். ஒன்று பூம்புகாறு, இன்னொன்று கருவூர், இன்னொன்று இந்த செங்கலூர், இன்னொன்று உறையூர், இன்னொன்று தஞ்சை. இப்படி சோழ மன்னர்கள் முடிசூட்டி ஆளுகின்ற ஊர் 5 இது ஒன்று. திருச்செங்கலூர் பண்ணினுடைய பயன் என்னவென்று கேட்டால், பண்ணினுடைய பயன், பண்ணுன்னா இப்ப சாப்பிடுற பண்ண இல்ல, பண்ணுனா அந்த இசை இருக்கு பாரு. பண்ணின் மொழி கேட்கும் பராமனை வண்ண மலரா பல தேவரும் என்று பாடுகிறார் அல்லவா அப்பரு. பண் பண் பண்ணன்னா இந்த இசை ராகம் கீதம். இங்கே நம்ம மக்களுக்கு சமானியம் இல்ல. இதெல்லாம் புரிய வைக்கிறது, தெரிய வைக்கிறது, அதுல பழக்கிறதுனா சாதாரண வேலை இல்லை. கேக்குறதே ஆச்சரியம். பண்ணின் பயணம் நெல்லிசையும் ராகம் தெரிஞ்சிருக்கும், இசை இது குரல் நல்லா இருக்காது. ராகம் தெரிஞ்சிருக்கும், குரல் நல்லா இருக்காது. அந்தம் இல்லாதவன் பெண்டலன் தான், சந்தம் இல்லாதவன் பாட்டலன் தான் ஒரு பழம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியுமா தெரியாத? சந்தம் இல்லாதவன் பாட்டு சந்தம் இருக்கணும். அது அப்ப சுந்தரன் சொல்லி காட்டினாரு. எத்தனையோ வகையான சந்தங்கள்ல உன்னை பாடுறவப்பா. இப்படி பாடுற அடியாறுகளுக்கு இப்படித்தான் கண்ணு தெரியாம தெரியறதா?

dire. சந்தம் சந்தம் சந்தம் நல்லா இருக்கு. பெண்ணின் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனாம் இன்சுவையும் தண்ணீர் விட்டுட்டால பாலினுடைய பயன் என்னவென்றால் சுவை, பண்ணினுடைய பயன் என்னவென்றால் இசை, நல்ல இசை. கண்ணினுடைய பயன் என்ன? கண்ணினுடைய பயன் ஒலி இல்லைன்னா கண் இருந்து பயனும் இல்லை, இசை இல்லைன்னா பண்ணு இருந்து பயன் இல்லை, சுவை இல்லைன்னா பால் இருந்து பயன் இல்லை. அது அப்படி சொல்ற அருமையான பால். பண்ணின் பயனாம் நல்லிசையும் இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடம் பண்ணின் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனா இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெரு ஒளியும் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும். கருத்தினுடைய பயன் என்னன்னா அஞ்செழுத்து உள்ள இருக்கும். அஞ்செழுத்து விண்ணின் பயனாம் பொழி மழையும் விண்ணினுடைய பயன் என்ன? மழை. வேத பயனாம் சைவமும் போல் வேதம் படித்தா அவன் என்ன தெரிஞ்சிருக்க வேணும், எந்த நிதி இருக்கணும்? சைவ நிதி இருக்கணும். வேத பயணம் சைவமும் வேதம் ஓதியும் செய்வத்துக்கு வராம இருக்குங்க. வேதம் ஓதி செய்வ சமயமே மெய்ச்சமயம் வந்து தெரியாதவர்கள் இருக்கிறார் அல்லவா. வேத பயணம் சைவமும் போல் மண்ணின் பயண அப்பதியின் வளத்தின் பெருமை வரம் உடைத்தோ. இப்படி ஒன்றையும் பயன் சொல்லி அதுபோல மண்ணினுடைய பயன் என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற வளம் மண்ணினுடைய பயன். அப்படிப்பட்ட வளம் புரியது, வளம் உடையது, பெருமைக்குரியது, வரம்பில்லாதது அப்படின்னு சொல்லி அந்த ஊரை பற்றி சிறப்பு. பெருமை விறங்கு அப்பதியில் மறையூர் தம்முள் பெருமனை வாழ். இப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த ஊரிலே மறையூர்கள் வாழ்ந்தார்கள். மறையூர்னா அந்த பிராமணர்கள் வாழ். தருமம் நிலவு காசிப கோத்திரத்து தலைமை சால் மறைவில். காசிப கோத்திரம் காசிபர் என்பவர் இரண்டு பேர், சிவசிருத்தியில ஒரு காசிபர், பரமசிருத்தியில ஒரு காசி. பரமசிருத்தி காசிபர் தான் அந்த சூரபன்மனுக்கெல்லாம் அப்பா, சூரபன்மனுக்கு அப்பா காசிபர். காசிப கோத்திரத்து தலைமை சால் மறைவில் அருமை மணியை அழித்ததுவே நஞ்சு அழிக்கும் அரவு போல் இருமை வினைக்கும் ஒரு வடிவான் எச்சதத்தன் குலனானான். நாகமானது நஞ்சையும் கக்குமா ரத்தனத்தையும் கக்கும். நாகமானது நஞ்சையும் அது போல ஒருத்தன் இருந்தான், அவன் பேரு எச்சதத்தன்கிறார். அவன் தான் சண்டேஸ்வருடைய அப்பா. அருமை மணியும் அடித்ததுவே அதை அதிக நிரல் நிறைய சொல்றாரு. அருமை மணிங்கிறது சண்டேஸ்வர நாயனார். புரியுதா ஓம? அருமை மணியை பெற்றான், அதற்கு மேல பாலை தட்டி விட்டு கால் வெட்டுப்பட்டார்களோ நஞ்சு அழிக்கும் அரவு இருமை வினைக்கும். நல்வினை தீவினை இரண்டு வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன். மற்றை மறையோன் திருமனைவி வாய்ந்த மறைவன் வந்திருத்தாள். நல்ல பரம்பரையில வந்தவளை கல்யாணம் பண்ணினான். சுற்றம் விரும்பு இல்வாழ்க்கை தொழிலாள். சுற்றத்தார்கள் கணவனுடைய சுற்றத்தார் தன்னுடைய சுற்றத்தை எல்லாரும் பிரியத்தை அடையும் அப்போல நல்ல தன்மை குணம் உடையவள். உலகில் துணை புதல்வர் வெற்றி விளங்கும் தவஞ்சிதாள். உலகில் துணை புதல்வர், துணை புதல்வர்னா புதல்வர்கள் என்றால் பெற்றோர்களுக்கு துணையாக இருப்பவர். பெற்றோர்களுக்கு முதல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் துணையாக இருக்கிறாங்க அப்படித்தானே. அப்புறம் வயசான காலத்துல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துணையா இருக்கு. இப்பதான் டவுன்ல எல்லாம் அதெல்லாம் இல்லப்பா, அநாதை இல்லத்துல ஊடி விட்டாரான். முதியோர் இல்லத்துல அது டவுன் பக்கம் அந்த மாதிரி கட்டி போட்டாரன். முதியோர் இல்ல அநாதை இல்லம் கட்டி போட்டாங்க, அதுல முடிவு விட்டாங்க. அப்படிப்பட்டவள் பெற்று விளங்கம் தவஞ்சிதாள். பெரும்பேறு எல்லை பயன் பெறுவாள். பற்றை எரியும் பற்று வர சார்வாயுள்ள பவித்திரையா. பற்றை எரியும் பற்று வர, பற்றை எரியும் பற்று, பற்றை எரிகின்ற பற்று வரும்படியான சார்புள்ளவள். அதாவது பற்ற ஆகிய உலகப்பற்றை
விடும்படியாகவும் சிவக்கடத்தில பற்று வரும்படியாகவும் உள்ளவள் அந்த அந்த எச்சரத்தருடைய மனைவி. அவள் பேர் பவித்திரை. பவித்திரை பவித்திரைங்கிறது நல்ல சொல். பவித்திரம் என்றால் தூய்மை சுத்தம் சொல்லு. பவித்திரம் பதிவினில் தெளிய எண்ணில் பவித்திரம் எம்மனோர்க்கு என்பது கம்பராமாயணம். பவித்திரம் என்றால் சுத்தம். நன்றி உரியும் அவர் தம்பால் நன்மை மறையும் துறை விளங்க அவர்கள் மூலமாக அந்த தாய் தந்தை இருவர் மூலமாக மறையோர் குலம்பெருக ஏழு புவனங்களும் உய்ய மந்தில் நடஞ்செய்பவர் சைவ வாய்மை வளர மாதவத்தூர் வெந்தி விளங்க வந்து உதயஞ்சிதார் விசாரித்திருந்தார். நன்றி புரியும் அவர் தம்பால். நன்றி புரியும் என்றால் அதனால் வழிபாடு சிவ வழிபாடு தர்மம் முதலான காரியங்களை செய்கின்றது. நன்றி என்றால் சிவனுக்கு வழிபாடு நன்றி செலுத்துது. நன்றி செலுத்துது நன்றி மறப்பது நன்றல்லவா. நன்றி மறப்பது நன்றி என்றால் கடவுள் நமக்கு செய்திருக்கிற நன்றி என்று அவனுக்கு கும்பிடுறதா வேற ஒண்ணும் இல்லவே இல்லைங்கிறான். அதே அதிசயமா தெரியும் கடவுள் இல்லவே இல்லைங்கிறான். அதனாலே அந்த நன்றி தான் முக்கியமானது. நன்றி கூறிய அவர் தம்பால் நன்மை மறையும் துறை விளங்க மறையும் துறையாகிய வேத நெறி விளங்க மிகு செய்வ துறை விளங்க மறையோர் குலம் பெருக அந்தனுடைய குலம் பெருமையை அடைய ஏழு புவனங்களும் ஏழு புவனங்களும் மண்டில் நடஞ்சியோர் செய்வாய் வளர மண்டில நடஞ்சுகின்றார் அல்லவா அவருடைய கட்சி வளர அவர் கட்சி என்ன கட்சி செய்வ கட்சி வளர மாதவத்தூர் வெற்றி விளங்க மாதவனுடைய அடியாறுகளுடைய சிறப்பு அதிகம் உண்டாகும்படியார் உதயம் செய்தார். உதயம் செய்தார் விசார சிறப்பு உதயம் செய்தார். உதயம் என்றால் என்ன சூரியனவர் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரபமாய் நின்ற சோதி புலம்போதூர் மேனியாக கருணகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்த அங்கு உதித்தனன் உலகம் உதித்தனன் உதயம் செய்தார். சூரியன் உதயம் என்றார். இந்த ஞான சூரியன் உதயமானார். அவருக்கு விசார சர்மர் என்று பெயர் வைத்தார். விசாரம் என்றால் ஞான நூல்களை விசாரிப்போம் விசாரித்தல் விசாரித்தல் கேள்விப்பட்டு இல்லை தீர விசாரித்தல். கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர எது தீர விசாரி

பிறவி நோயில் 5 வருடம் அவருக்கு அணைய வயசு 5 வந்தது. 5லயே வளைய வச்சிடும், 5லயே வளைய வச்சிடும், ஆசிரியனிடத்திலே வளைய வச்சிடும். வளையறதுன்னா என்ன? வளைந்தவன் உயருவான், நிமிர்ந்தவன் உயரமாட்டான். நெல் கதிர் எப்படி இருக்குது, பதர் எப்படி இருக்குது? 5லே வளையாதது 5. அதனால 5வது வயதுல அச்சராபியாசம் வடமொழி, அச்சராபியாசம் எழுத்து பயிருது, எழுத்தை பயிருது கல்வி. 5 வருடம் அவர்கனை 6 அங்கம் 6 உடனிருந்து சந்த மறைகள் உட்படமும் தலைவர் முடிந்த ஆகமங்கள் வேதம் வேதாங்கம் ஆகமம் முதலான அத்துணை நூல்களுடைய ஞான அத்தனை 5 அவருக்கு உதயமாயிருச்சான். தாரே வந்துருச்சு, பள்ளிக்கூடம் போகாமையே தாரே வந்துருச்சு. என்ன காரணம்? முன்னே பிறப்பிலே கற்றது, முந்தை அறிவின் தொடர்ச்சியினால், முந்தை அறிவின் முன்ன பிறப்பிலே கற்றதினுடைய அந்த அறிவு இந்த பிறப்பிலே தானே வந்து. உரிமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கடுமையை அமா புடைத்து. அதனாலே மூன ஜென்மத்தில எதுல பழகிருக்கிறாரோ அது இந்த பிறவிலே சின்ன வயசுல வந்து. இந்த காலையில டிவியில ஒரு பையன் பாடின, 12 இருக்கு. மிருதங்கமா வயலின் வாசிக்கிறவன் 20-22 இருக்கும், பாடுறவனுக்கு 12. அருமையா பாடுறான் தோடி, பெரிய வித்வான். எப்படி பாடுவானோ, ஆரோகணம் பண்றது, அந்த சரளி வரிசு, அந்த பல்லவி அது பல்லவி சரணம், இது எல்லாமே அருமையா பாடுறான். என் போலாது வரும் தோடி தோடி பாடுறான். இவன் என்ன வச்சுக்கோ டிவில, அது என்ன காரணம்? முன்னப்ப வெளியே அவன் பழகிருக்கு, முன்ன பிறப்பில எது பழகிருக்கிறானோ அது இந்த பிறப்பில லெகுவா வந்து, லெகுவா வந்து முன்ன பிறப்பிலேயே திருடி பழகிருக்கான்னு வச்சுக்கோ. இந்த பிறப்பில என்னமா வரும்? கஷ்டப்படாம திருடுவான், கஷ்டப்படாம லெகுவா அந்த தொழில அமைச்சுவோம். 5 வருடம் அவர் கரைய அங்கம் 6 சோதரன் சிச்சை வியாகரணன் நிகண்டு நிறுத்தம் என்று சொல்லிய 6 அங்கங்களும் அதோடு உடன் நிறைந்த சந்த மறைகள் உட்படமும் தலைவர் முடிந்த ஆகமங்கள் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கு மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரின் செவ்வி உணர்வு சிறந்ததால். மலர் தோன்றும் போதே வாச அதுக்குள்ள வந்துருது இல்ல, நிகழும் முறைமை ஆண்டு ஆண்டுடன் நிரம்பும் பருவம் பந்தது 7 பெருமை உபநயன பொருவில் சடங்கு முடி. 7வது விஷயத்திலே உபநயனம், உபநயனம் என்று சொன்னால் 2வது கண்ணு, 2 கண், இது புறக்கண்ணு அகக்கண். உபநயன் நயனம்னா கண்ணு, நயனம் என்றால் கண். இகழு நெறிய அல்லாத எல்லாம் இயைந்த எனினும் தம் திகழும் அறிவின் உதவிக்கு செய்கவே என்றார் செய்வித்தார். அதனாலே வேதத்திலே சொல்லி இருக்கப்பட்ட காயத்ரி மந்திர முதலாரது எல்லாம் தகுந்த ஆசிரியரை கொண்டு ஒதுவித்தார்கள். குலவும் மறையும் பல கலையும் கொளுத்துவதன் முன் கொண்டமைந்த நிலவும் உணர்வில் திறங்கண்டு நிறுவும் மறையோடு செய்தார். அந்த வேத விற்பனர்கள் அவருக்கு அந்த வேத முதலான கலைகள் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி கொடுக்கறதுக்கு முந்தையே அவர் தெரிஞ்சுக்கிறாராம், சொல்லி கொடுக்கறது முந்தையே தெரிஞ்சுக்கிறார். காதலாய் கசிந்து அப்படின்னு தான் கண்ணீர் மல்லிகைங்கிறாராம். ஓதுவாரதமே நன்னறி குவிப்பது 2வது வரியும் இவர் சொல்லிக் கொடுறாரு. அவங்களுக்கு அதிசயமாகும். எங்க அப்பா சொல்லுவாரு, பிரகலாதனுக்கு சுக்கராச்சாரியார் கல்வி கற்பித்தாராம். சுக்கராச்சாரியார் தானே உங்க குலகுரு, இரண்யனுடைய புத்தர். முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணி தேங்காய் உடைக்க போனாராம். ஆறு சுக்கராச்சாரியர் தேங்காய உடைக்காத சாமி, என்னடா அது, எனக்கே நீ என்று சொல்லி கொடுக்கிறாரு. ஏண்டானா, சிவனுக்கு முக்கன்னு தேங்காய்க்கு முக்கன்னு உடைக்கும், தேங்காய் உடைக்காம வச்சு பூசை பண்ற ஒரு முறை உண்டு சாமிக்கு, அது பூரண பலம்னு சொல்லுவோம். தேங்காய உடைக்காமையே வச்சு அப்படி இருக்கிறோம், அப்புறம் உடைக்கும் தேங்காய அப்படியே வச்சு. அதனாலே அப்படி ஆசிரியர் கற்பிப்பதற்கு முந்தையே அந்த கலைகள் அவனுக்கு தெரிஞ்சு, அதை பார்த்து ஆசிரியர்கள் கவலைப்பட்டார்.

கற்பூர புத்தி காற்று காற்றுதான் பிடிச்சிடும். கறிப்புத்தி போட்டு கொஞ்சம் ஊதணும், வாழை தண்டு ஊத்தி நெருப்பையே அணைச்சு போடும். குருவையே ஒண்ணுமெல்லாம் பைக்கு பண்ணி விடுவேன், குருவுக்கே ஒண்ணு தெரியாம பண்ணி விடுவேன். கற்பூர புத்தி கறிப்புத்தி கதலி தண்டு, கதலி தண்டு தான் வாழை தண்டு. கரு கறிப்புத்தி கொஞ்சம் ஊதனா பிடிக்கும். இது என்ன பண்ணினாலும் பிடிக்கும். இது வாழை தண்டு, இது கற்பூர புத்தி அர்ச்சனம். அதையினாலே இப்படி குலவும் மறையும் பல கலையும் கொளுத்துவதன் கொளுத்துவதா சொல்லி கொடுத்துருந்தி கொண்டாம் இந்த நிலவும் உணர்வின் தரங்கண்டு நிறுவும் மறையோர் அதிசயித்தார். அழகில் கலையின் பொருட்டு எல்லை அழகில்லாத அளவில்லாத கலைகள் இருக்கிறதல்லவா, அந்த கலைகளுக்கெல்லாம் எல்லை எது வந்து காட்டார், முடிவு எது வந்து காட்டார். கற்றதனால் ஆய பயன் என்பது வாலறிவன் அலையில் கலையின் பொருட்டு எல்லை ஆடும் கடலே எனக் கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெரும்பகையா. அளவில்லாத கலைகளுக்கெல்லாம் எல்லையாக இருப்பது எது என்று காட்டால் ஆடுகின்ற திருவடி, தூக்கிய திருவடிதான். அளவில்லாத கலைகள் கற்றதற்கெல்லாம் பயனாக இருப்பது, கற்றதினுடைய பயனாக இருப்பது, கற்பதினாலே கற்றதினாலே அடையப்பெறுகின்ற பயனாக இருப்பது, முடிவாக இருப்பது திருவடி, தூக்கிய திருவடி. கலையில் கலையின் பொறுப்பு எல்லை ஆடும் கடலே எனக் கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் யாரு, சிறிய பெருந்தவையார். சிறிய சிறிய பெருந்தவர், 7 வயசு சின்ன பிள்ளைதானே, ஞானத்துல பெரியார், பெரிய அங்கேயும் சொல்லுவார். இங்க ஞானசமுத்திர புராணத்துல எச்சில் மயங்கிட, எச்சில் பார் அடுத்தவர் கொடுத்தது, எச்சில் மயங்கிட உனக்கு இட்டாரை காட்டு, கச்சிறியது உருமாறு கொண்டு வச்ச காலெடுத்து அச்சிறிய பெருந்தகையார் ஆனந்த கண் ஒளிவை உச்சியினில் எடுத்தரணும் ஒரு திருக்கை விரல் சுட்டி தோருடைய சிவி பால் கொடுத்தார். அந்த இடத்துல அந்த சிறிய பெருந்தகையா இருக்கிறார், இந்த இடத்துல சிறிய பெருந்த, சிறிய வயசிலே சிறியவர், தன்மையிலே பெரிய, பல பேர் வயசு பெருசாகி கூட தன்மை வராம இருக்கானு, 80-90 ஆகி கூட அந்த சின்ன தன்மையிலே இருக்கான். இது சின்ன வயசுலயே இது சிறிய பெருந்தவையா, இப்ப சொல்ல பாத்தியா சிறிய பெருந்தவை, சொல்ல தெரியாதுல வேற பேசுது. நடமே புரியும் சேவடியார், நடமே புரியும் சேவடியார் தம் நம்மை உடையார் என்னும் மெய்மை, தூக்கிய திருவடி உடையவராகிய சிவபெருமான் தான் நம்மை உடையவர், நமக்கு தலைவர், நம்மை அவர் அடிமையாக உடையவர், நம்மை அடிமையாக கொண்டு தலைவராக இருப்பவர் அவர் என்ற மெய்மை உடனே தோன்று உணர்வீர்கள். உயிர்களெல்லாம் சிவனுக்கு அடிமை, உலகம் அவனுடைய உடைமை, அடிமை உடைமை, புரியுதா, உலகம் எல்லாம் அவனுடைய சொத்து உடைமை, உயிர்கள் அவனுடைய அடிமை, எல்லாமும் உடைமையே எல்லாமும் அடிமை என்பார் தாய்மார். உடனே தோன்றும் உணர்வின்கண் ஒளியாது ஒரு வழி என்பில் கடனே இயல்பாய் முயற்சி வரும் காதல் மேன்மேல் எழுங்கருத்தில் திடநே நிற்கும் செம்மலார் திகழ நாளில் அங்கு நாள். எப்படி சிவபெருமான் நமக்கு தலைவன், நாம் அவனுக்கு அடிமை, அவனை வழிபாடு செய்வது, அவனை அவனிடத்தில் அன்பு செலுத்துவதே நம்முடைய கடன் என்கின்ற நெறியில், என் கடன் பணி செய்கின்றப்பது என்கின்ற நெறியில், கடனே இயல்பாய் முயற்சி வரும் காதல் மேன்மேல் எடுங்குது, அப்படிப்பட்ட தன்மையை உடையவர். இது எல்லாமே அவசியமா ஒவ்வொரு வாக்கியங்களையும் நன்றாக அனுபவிக்கக்கூடிய சிறப்புள்ள வாக்கியம் இது. எல்லாமே ஒவ்வொரு பாட்டும் நான் சொல்ல வேண்டிய பாட்டாக இருக்கு, 60 பாட்டு இவருடைய புராணம்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: இந்த வேதத்திலேயே தான் இந்த நாம மகிமையும் சொல்லியிருக்கு. அதே வேதமானது 2வது அஷ்டகம் 4வது பிரஸ்னத்தில் எஃப்

செஞ்சது அபியாசது நாமசங்கீர்த்தன பெருமை சொல்றவாள் வேதத்துல பெருமை சொல்றதுன்னு சொல்றான். அங்க பரமாத்மாவுடைய அவதாரங்கள் எல்லாம் எடுத்து பெருமைகளையும் குணங்களையும் யார் சொல்றாளோ அவனான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் தத்துவ ஞானம் வந்து மோட்சத்தை அடையலாம்ங்கிறதாக அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வச்சிருந்தாலும் சேர்த்தான் இந்த மாதிரி வேதத்தினுடைய பெருமை ரொம்ப நிறைய உண்டு. அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நாம நிறைய பார்க்க போறோம். சூக்ஷமான பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். அதுல முதல்ல ரிக்வேதத்தை ஆரம்பிக்கிற ரிக்விதானம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. ரிக்வேதக்கார அத்தனை பேர் எழுந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அதையும் கொஞ்சம் கலந்து யஜுர்வேதத்தையும் சொல்ற முதல்ல ஆரம்பிக்கிறச்சு. அந்த வேதம் எண்ணிக்கையில முதல்ல ரிக்வேதம் இருக்கு. இப்ப எல்லாருக்கும் என்னன்னா ஃபுட் ப்ராப்ளம். ஃபுட் ப்ராப்ளம்னா சாப்பாடு கிடைக்காம திண்டாடுறாங்கிறத சொல்லலாம். ஃபுட் பாய்சன் வந்து அதில் பொல்யூஷன்லாம் ஜாஸ்தி ஆகி இவன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே இப்போ ரெண்டு கட்டானா இருந்து இது வியாதியை கொடுக்குற நிலைமைக்கு வந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அதில் தோஷங்கள் நிறைய வருது. இந்த அன்னதோஷம் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற நிலைமையில இதை தவிர்க்க முடியாமல் ஆகலாம்னு நினைச்சு ரிக்வேதத்தில் ஒரு மந்திரத்தை சொன்னாக்க அந்த அன்னதோஷம் அவ்வளோ பாதிக்காதுன்னு ஒரு மந்திரம் எடுத்திருக்கார் ரிக்வேத விதானத்தில். அதுலேருந்து ஆரம்பிப்போம். பிராக்டிக்கலாக ரொம்ப தேவைப்படுறதா இருக்கு. பூஜையே தசனம் நித்யம் புஞ்சீதஹ்யவி குத்சயன் நாஸ்யஸ்யாத் அன்னஜோ வியாதிஹி விஷமப்யமிருதம் பவேத் பிதும் நின்யபதிஷ்டேத நித்யமன்னமுபஸ்திதம். ஒரு ரிக்மந்திரம் இருக்கு. ஸ்வாதோ பிதோ மதோ பிதோ வயம் த்வாவவர்மஞ்சே அஸ்மாகமபிதாபவா இப்படின்னு ஒரு ரிக்கு இருக்கு. இந்த ரிக்கை ஜபம் பண்ணி அன்னன்னைக்கு நாம சாப்பாடை சாப்பிடும் பொழுதோ இந்த அன்னத்தில் ஏற்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள், கண்ணுக்கு தெரிஞ்ச தோஷங்கள் இதெல்லாம் சமணமாறுதுன்னு யஜுர்வேதத்திலையும் பல மந்திரங்கள் இருக்கு. ஏன்னா அன்னத்தினால தான் இப்போ கெடுதல்கள் வருதுங்கிற நிலைமை ரொம்ப வந்துடுச்சு. அதனால யஜுர்வேதத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக அன்ன பதேன்னோ தேஹி அனமீவஸ்ய சுஷ்மினா பிரதாதாரம் தாரிஷா ஊர்ஜன்னோ தேஹி த்யுபதே சதுஷ்பதே. ஒரு மனிதன் அன்னம்னா என்னன்னா அது தைத்திரிய உபநிஷத்தில் போய் பார்க்கணும். நாம் எதெல்லாம் உள்ளுக்கு ஆகாரமாக எடுத்துக்கிறோமோ வாய் வழியாக அது அன்னம்னு பேர். கண்ணுக்கு ஆகாரம் ரூபம், காதுக்கு ஆகாரம் சப்தம், மூக்குக்கு ஆகாரம் கந்தம், நாக்குக்கு ஆகாரம் ரசம் அல்லது அன்னம், உடலுக்கு ஆகாரம்னு வச்சுட்டோம்னா தொடு உணர்ச்சி. இது மாதிரி இருக்கு. இருந்தாலும் இதுல பல தோஷங்கள் வரும்பொழுது அல்லது நமக்கு இனவிட்டபிளா இன்னைக்கு இந்த அதாவது பாப்புலேஷன் ஜாஸ்தியா போனோம்னா நிறைய விளையணுங்கிறதுக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கான். எது நாம கண்டுபிடிச்சு பண்ணாலும் அதுல ரெண்டு மெரிட்ஸ் இருக்கும், நாலு டிமெரிட்ஸ் இருக்கும். இந்த டிமெரிட்ஸ் எல்லாம் வந்துதான் மெரிட்ஸை ஏற்படுத்தணும்னு இருந்தாலும் வேத மந்திரங்கள் அதை கண்டுபிடிச்சு டிமெரிட்ஸை விளக்கிறது. இதை நான் நிறைய உதாரணங்கள் தினம் சொல்ல போறேன். இப்போ இந்த உரங்கள்லாம் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய விளையிறதுங்களாம். இப்போல்லாம் அந்த வாழைப்பழங்கள்லாம் என்னவோ போடுறதுனால இவ்வளோ பெருசு வருதுங்கிற மின்னலாம் இருக்காது, அது இருக்கட்டும். அதே போல் பாலில் ஏதோ சூடாக போடுறான் அதனால நிறைய பால் கறக்கிறதுங்கிற நம்ம கண்டுபிடிக்கிறதுல தேவையாக இருக்குது. தேவை பண்ணிக்கும் பொழுது சில ஆபத்துகள் வரும்போது பண்ணித்தான் ஆகணும். அதுபோல் அதில் ஏதாவது கெடுதல்கள் வரலாம்ங்கிறதுனால சாப்பாடே இப்போ பெரிய கஷ்டமாக இருக்குது. இது ரேடியோவில் சொல்கிறோம், அதுவும் நாம் சாப்பாட்டை ரொம்ப ரெண்டுங்கிட்டா பண்ணிவிட்டோம். எல்லா கடைகள்லையும் கலர் கலராக பேக்கெட்டை ஒன்று தொங்குறது, இல்லை என்னெல்லாமும் லேஸுங்கிறான் அதுங்கிறான் இதுங்கிறான் குர்குறாங்கிறான். இதை சாப்பிடாதேன்னு ரேடியோவில் சொல்ல சொல்ல வாங்கி ஜாஸ்தி சாப்பிட்றோம். இதனால என்ன ஆகுங்கிறத வேதம் கண்டுபிடிச்சிருக்கு. அன்னம் உணவையும் எங்களுக்கு கொடுங்கள். அன்னபத்தே அன்னத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அக்னி சோமன் ரெண்டு பேர். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. அக்னி சோமன் இந்த அன்னபத்தியாக இருக்கக்கூடிய இவாள்லாம் நமக்கு கொடுக்க வேண்டிய அன்னத்தை கொடுக்கணும். அந்த அன்னத்து மூலமாக வியாதி வராமல் இருக்கணும். அன்னத்து மூலமாக வியாதி வருமானா ஓவர் ஈட்டிங், அதில் கலக்கக்கூடாதெல்லாம் கலந்தால் வியாதி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால தான் திருவள்ளுவர் கூட சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு மருந்தே வேண்டியதில்லை, ஆரோக்கியமாக இருக்கலாம், சாப்பிட வேண்டியது அளவோட சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்டுன்னு இருந்தால் வைத்தியருக்கு வேலை இல்லைன்னு திருக்குறள் சொல்கிறதுன்னா நீங்கள் பார்த்துங்களேன். அப்புறம்
என்ன, நான் இதை தமிழ்நாட்டில் சொல்லி சொல்லி திருக்குறள் சொல்றதுன்னு சொன்னேன். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு போற்றியது அற்றி உனின் அப்படின்னு முடிகிறது அந்த குரல். தேவையில்லாததாக உள்ளதை விலக்கி தேவையா உள்ளதை ஒழுங்காக சாப்பிட்டோமேயானால் யாக்கைக்கின அந்த உடம்பிற்கு மருந்தென வேண்டாவாம். அன்னபத்தே அன்னசியனோதேகி கீதுஷ அன்னசிய அனமீவசிய, இந்த அன்னத்துக்கு அப்ஜெக்டிவ் அமீவாக. அமீவா அமீவான்னா ரோகம் அர்த்தம். அமீவாங்கிறதான ரோகம் இது மூலமாக ஏதாவது வரதா இருந்தால் அது வராததாக இருக்க முடியாது பண்ணு. அதனால் இவன் ஏதோ உரத்தை போட்டு சத்தம் எடுத்து கெடுதல் வரதா இருந்தால் அது அன்ன தேவத்தையான அன்ன பத்தி போக்கணும்னு அர்த்தம் சயின்டிபிக்கா. இது போக்குமானா நம்பிக்கை அந்த போ. அனமீவசிய அன்னசிய தேகி. சரி, ரோகம் வராமல் இருந்தா போருமோ? எல்லாம் சாப்பிட்டோம், உட்காண்டா எழுந்திருக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, எனர்ஜி வரலன்னா அன்னத்திலேந்து ஊர்ஜம்ங்கிறது ஏற்படணும். அதனாலதான் இஷே தோர்ஜே த்வா வாயவஸ்தா. இஷான்னா அன்னம், இட்டுன்னா அன்னம், இட்டு இஷோ இஷா. அன்னம் கிடைச்சா போறாது, அது உள்ள போய் என்ன எனர்ஜிகள் விட்டமின்ஸ் தேவையோ அதை நம்ம உடம்புல தங்குற மாதிரி பண்ணணும். இதெல்லாம் அன்ன தேவத்தை. ஊர்ஜே த்வா அன்னஜன்யா பலஹேதுஹு அஷ்டமோ தாதுஹு ஊர்க் அதுவா ஓஜஹா. ஓஜஹான்னு பேர் அதுக்கு, ஊர்க்குன்னு பேர். ஆனால் சுக்லயஜுர்வேதத்தில் இஷேங்கிறதுக்கு எனர்ஜின்னும் ஊர்ஜேங்கிறதுக்கு அன்னம் சொல்லிருக்காரு. ஏதோ சொல்லிட்டு போனீங்க, இது ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இஷே தோர்ஜே, ஆரம்பமே வேதத்தில் எல்லாருக்கும் நல்லபடியாக உணவு கிடைச்சி அந்த உணவுனால் ஏற்படுறதான எனர்ஜி உடம்புல தங்கி. ஏன்னா இப்போ சில பல டாக்டர்ஸ் சொல்கிறான், நீங்கள் விட்டமின் டேப்லெட் சாப்பிடுங்க சார், சக்தி வளரும் வளரும்னு சொல்லிட்டு இருக்கானோ இல்லையோ. எனக்கு தெரிஞ்ச ஃபாரின் டாக்டர்ஸ் சில பேர் சொல்கிறா, அது சும்மா நீங்கள் நம்பாங்க, அது விட்டமின் சாப்பிட்டாக்க அது தேவையாக உள்ளதான் தங்கும், அனாவசியம் வெள்ளப்படும், நேச்சுரலாக உள்ள ஃபுட்லேருந்து வரதான் தங்குங்கிற. இதில் இந்த உண்மையை சொல்கிற டாக்டர்லாம் ஆயிரத்தில் ரெண்டு பேர் தான் இருப்பான் இல்லையா. இந்த உண்மை பேசுகிறதே இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கோம் இல்லையோ. அதனால எதுக்கு சொல்ல வரேன், வேதம் அவ்வளோ கண்டுபிடிக்கிறது. அனமீவசியன்னு போட்டால் போராது. சுஷ்மினா சுஷ்ம சுஷ்மணி சுஷ்மாணி அப்படின்னா பலம்னு அர்த்தம். ஊர்க் அது கூர்க்க கொடுக்கறதான் அமையணும். அப்புறம் இந்த அன்னத்தை யாராவது இல்லாத வாழ்க்கை இருக்கிறவா கொடுக்கணும். பிரப்ரதாதாரம் தாரிஷா, நமக்கு யாரோ ஒருத்தர் கொடுக்குறா சாப்பாடு போடுறாருன்னா அவனை நீ நல்லபடியாக காப்பாத்துன்னு அந்த அக்னி பகவான் கேட்கிறார். அப்புறம் இது மூலமாக உணவுன்னா நமக்கு மட்டும்தானே, மாடுகளுக்கெல்லாம் உணவு இருக்கு, புல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அந்த புல்லில் விஷம் விஷம் கலந்து கொடுத்தா என்ன பண்ணுவேன். அதனால அதெல்லாம் விலக்கி ஊர்ஜம் நோதேஹி த்விபதே சதுஷ்பதே. வேதத்தினுடைய நோக்கு எப்படி இருக்கு, எப்படி கேட்கறதுன்னு பார்க்கணும். ஏதோ புண்ணியத்துக்கு கொடு, புண்ணியத்து வழியாக அதை கொடுலாம் இல்லை. எல்லாருக்கும் பலத்துக்கு ஹேதுவாக உள்ள ரெண்டு கால் பிராணி நாமெல்லாம், நாலு கால் பிராணி மாடு இல்லையா, பற ஆறு கால் எட்டு கால் இப்போ பயின்ட்டு இருக்கு, கால் நிறைய பயின்ட்டு இருக்கும். ஆனால் ஒரு உத்தர உபன்யாசத்தில் சொன்னார், பகவானுக்கு கை நிறைய இருக்கு, நாலு கை உள்ளார் விஷ்ணு, இன்னும் அம்பாளில் பார்த்தேன்னாக்கா அஷ்டாதச பூஜா விநாயகருக்கெல்லாம் இருக்கு. இந்த கிருபானந்த வாரியார் ஒரு உபன்யாசத்தில் கேட்டார், கை ஜாஸ்தியாக இருப்பெல்லாம் கால் ஜாஸ்தியாகும்னு கேட்டார் இல்லையா. ஷண்முகத்துக்கு ஆறு முகம், ஒரு ஒரு முகத்துக்கு ரெண்டு கை, பன்னெண்டு கை இல்லையா, ஷண்முகச துவாதச பூஜா. அவருக்கு பன்னெண்டு கால் ஏன் இல்லைன்னார். அதுக்கு அவர் சொன்னார், கால் ஜாஸ்தியானா நாலு கால் பிராணின்னா மிருகம்னு ஆகிடும் ஒன்றும், ரெண்டாவது மனுஷாள்லாம் நம்ம வணங்கி காலை பிடிச்சிட்டு கெஞ்சி கேட்டு நல்லது அடையணும், அவளுக்கு ரெண்டு கை தான் இருக்குது, இவருக்கு நாலு கால் எட்டு கால்னால் கையால் பிடிக்க முடியாதான், அதனால அப்படி இருக்குன்னு சொல்லுவார். அதுபோல திபதே சதுஷ்பதே பசவஹ, பசவோ த்விதாக பசவஹா த்விபாதிஷ்ட சதுஷ்பாதிஷ்ட, எல்லாருக்கும் நல்லது வேணும்னு விசாரம் பண்ணி என்னென்ன பிற்காலத்தில் வருமோ அந்த கெடுதல்களையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி வச்சிருக்கா. இது ஜலத்துக்கு, இது அன்னத்துக்கு மட்டும் சொன்னேன். ஜலத்தில் பார்த்தேன்னா இப்போ என்ன கேட்குறீங்க, ராடாடாடா வாட்டர் பொல்யூஷனுங்கிறான். மூணு பொல்யூஷன் இருக்கு இப்போ. இந்த மூணு மனிதனுக்கு ரொம்ப தேவை. என்ன தேவை? ஃபுட்டு தேவை, அன்னம், ஏர் ரொம்ப தேவை, ஏர் இல்லாமல் ஜீவிக்க முடியாது, ஜலம் தேவை. இந்த மூணுலையும் பாவத்து இருக்கு, ஃபுட் பாய்சன், ஏர் பொல்யூஷன், வாட்டரில் பொல்யூட்டட் வாய். இது இனவிட்டபிளாக நாம ஜாஸ்தி பண்ணிட்டோம்.
இதெல்லாம் ஒவ்வொரு நாளுமே இல்லாமல் பண்ணிக்கிறதுக்காக வேத மந்திரங்கள் எப்படி சொல்றது, அந்த ஜலத்தில் ஒரு தேவதையை இன்வோக் பண்ணி வருணனை ஆவாகனம் பண்ணி அதில் ஒவ்வொரு நாளும் நம்ம மாதத்தில் வைதிகால் ஆரம்பிக்கும் போது கும்பத்தில் ஜலத்தை வச்சு இந்த ஜலத்தினுடைய பெருமை என்னன்னா அது தனியாக ஒரு நாள் போற சொல்லலாம். இருந்தாலும் ஜலத்துக்குள்ளதான் எல்லா தேவதையும் ஆவாகனம் பண்ணுறோம் கும்பத்தில். ஏன் ஜலத்துக்குள்ள ஆவாகனம் பண்ணுறோம்? வெள்ளி கட்டி தங்க கட்டியெல்லாம் போட்டு பண்ணப்படாதவன்னா அப்படி பண்ணப்படாது. அதுக்கு வேதம் சொல்றது ஆபோவை சர்வா தேவதாஹ. இந்த ஜலமானது ஆல் டைட்டிஸினுடைய எனர்ஜியை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. இன்னும் ஒரு இடத்துல அதனுடைய பெருமையை சொல்லணும்னா இது ஜபத்தில் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு நிரூபணங்கள்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. ஆபோவா இதகம் சர்வம், ஜலத்தினுடைய எனர்ஜி மாறி மாறித்தான் இந்த உலகம் பூரா வந்திருக்கு. விஸ்வாபூதான்யாபிராணாவாபோன்னமாபோமிருதமாபசம்ராடாபோ அப்படின்னு மந்திரம் சொல்லி இந்த மாதத்தில் தர்பிய வச்சு கும்பத்தில் வர்ணன் ஆவாகன் பண்ணால் என்ன சொல்றார்? அந்த ஜலத்தில் இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்கு. அதில் ஒரு தேவதை இருக்கார் வருணன்கிற தேவதை, பர்ஜன்யன் இது மாற்றி மாற்றி இருப்பா. வருணன்கிறவர் பெரிய ஹெட்டு, பர்ஜன்யங்கிறவர் பிஏன்னு வச்சுங்களேன். சில இடத்துல பர்ஜன்யன், சில இடத்துல வருணன். அவள்லாம் இருந்துருக்கா, அவள் எதுக்கா அதுக்குள்ள இருந்துருக்கா நம்ம கண்ணுக்கு தெரியலையா? கண்ணுக்கு தெரிஞ்சா அது கடவுள் இல்லைன்னு விடுவான். கண்ணு கடவுள் ஏன் கண்ணுக்கு தெரியலையேங்கிறான்னு வச்சோங்களேன். அப்புறம் நான் தான் கடவுள்னு வந்தான்னா கடவுள்லாம் வரமாட்டார் சார், நீங்கள் போயிட்டு வாங்குவாங்க. அந்த அம்பியினுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஜலத்துக்குள்ள வருணன் நின்றுட்டு இருக்காரான், உட்காண்டிருக்கார். எதுக்கா உட்காண்டிருக்கான்னா இந்த பசங்க பொய் சொல்றானா நிஜம் சொல்றானான்னு பாக்குறாராம். சத்தியான் தே அவபஷ்யஞ்சனானாம் அப்படி சொல்றது வேதம். சத்தியத்தையும் அனுதத்தையும் கண் குத்தி பாம்பாக பார்த்து கொண்டு ஒரு தேவதை இருக்காருங்க. ஹிரண்யவர்ணா சுஜய பாவகான்னு ஆரம்பிச்சா அந்த மந்திரங்கள்ல ஆயிரம் விஷயம் இருக்கு. சத்தியான் தே அவபஷ்யனுக்கு என்ன அர்த்தம்னு புரியல. நான் வருண தேவத்தை இந்த பொய் சொல்றவன் நிஜம் சொல்றவன் ரெண்டையும் கண்டுபிடிச்சு அதுல வந்து விசேஷமாக பொய்ய போக்கி நிஜத்தை ஜாஸ்தி பண்ற கெப்பாசிட்டி உள்ளவர்னு தெரியுது. இப்பதான் திடீர்னு ஸ்மரிக்கிறேன், பல தேவதைகளுக்கு யாகங்கள் சொல்லும் போது மித்ரன் வருணன் அக்னி இந்திரன் எல்லாம் இருக்கார். சத்யான்ருதே வருணஹ சத்யான்ருதே ஏவா வருந்தே நைனகும் சத்யான்ருதே உதிதே ஹிக்கஸ்தான்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ராஜசூய யாகத்துல இந்த வருணன் உண்மைக்கும் தேவதை, பொய்க்கும் தேவதை. பொய் சொல்றவனை சரி பண்ணி தண்டிச்சு உண்மை சொல்ல வைக்கணும், உண்மை சொல்றவனுக்கு நல்லது கொடுக்கணும். சில பேரால தண்டிக்கிற வேலையெல்லாம் ஆகாது, நல்லதெல்லாம் சொல்லி கொடுப்பார். இந்த கிளாஸ்ல ஒழுங்கா பாடம் சொல்றேன் என்ன சொல்லுவேன், அந்த பையன் டிசிப்ளினா உட்காரணும்னா இன்னொரு மேனேஜர் போடணும். இந்த ஆள் ரெண்டும் செய்யறார். அதனால எல்லாருடைய சத்தியான்றதே பஷ்யன்னு இருக்கு. ஆனா வித்யாரண்யர் சொல்றார், ஸ்நானம் பண்ணும்போது மந்திரங்கள்னால என் பெருமையை சொல்லி அகமர்ஷண சூக்தம் சொல்லி ஸ்நானம் பண்றானா இல்லையான்னு பாக்குறாராம். அகமர்ஷண சூக்தம் சொல்றவாளுக்கு. அதனால சத்தியஸ்நானம் அனிருத்தஸ்நானம்னு ரெண்டு. குளிக்காமலே குளிர்காலத்தில் பாத்ரூம்ல போய் ஜலத்தை கீழே விட்டு வர்றது பொய் ஸ்நானம் அப்படி இல்லை. ஸ்நானம் ஒழுங்கா பண்ணினாலும் எல்லா சோப்பும் தேய்ச்சிருந்தாலும் அந்த மந்திரங்கள் இல்லாம சொன்னா அனிருத்தஸ்நானம்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு. இங்க நான் எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்ல வரேன்னா, ஸ்நானம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு பல மந்திரங்கள்ல அந்த ஜலத்துல இருக்கிறது என்னென்ன பண்ணணும், கெடுதலை எப்படி விளக்கணுங்கிறதுக்கு அகமர்ஷண சூக்தத்தை ஒரு வார்த்தை சொல்றேன். முன்னெல்லாம் நதிக்கரைகள்ல நதியில ஜலம் ஓடுறது, நதியில ஜலம் ஓடித்துன்னு சொல்லணும். இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் அநேகமாக எல்லா நதியிலையும் ஜலம் ஓடுறது. நான் ஒரு 15 வருஷம் முன்னாடிங்கெல்லாம் ஏதோ இந்த உடுப்பி இடுப்பி இதெல்லாம் போகும்போது பார்த்தா ஏகப்பட்ட ரிவர் வருது, பஸ் போறச்சே அடிச்சுன்னு ஜலம் ஓடித்து. ஐயோ தமிழ்நாட்டில் ஒன்றையும் காணுமே, இங்கேருந்து கேட்டால் கொடுக்கவும் மாட்டேங்கிறேன்னு. கிருஷ்ணா ராமா, கிருஷ்ணா ரிவரா ராமா ரிவரான்னு புரியல. ஆகையினால இந்த ஜலம் ஓடித்து, ஓடுற ஜலத்துக்கு சுத்தி உண்டு எப்பொழுதுமே. ஓடித்துனாலே அதுக்கு சுத்தி, ஸ்டாக்னெட்டாக இருந்தால் அது சரியாக வராது. இதில் பெரிய ரிசர்ச் வேதமே சொல்லியிருக்கு. நதி வேகேன சுத்தியதி அப்படின்னு ஸ்மிருதிக்காரர் சொல்கிறார். நதிங்கிறது என்னத்தினால உயர்வுன்னா அது வேகமாக ஓடுறதுனாலையும், நாட் ஓன்லி தட், அது ஓடி வர்றதுல ரெண்டு சைடுலையும் பல பச்சலைகள் புல்லுகள்லாம் இருக்கு. அதுலெல்லாம் என்ன சத்து இருக்குங்கிறத நம்மால் சொல்ல முடியாது. இந்த வேதம் ஒரு இடத்த சொல்றது புல்லுகள்லையும் மற்ற இலைகளிலையும் சர்ச்சில புல்லுகள்லையும் ஒரு எனர்ஜி இருக்கான். அந்த எனர்ஜி இந்த பச்சலையோட இடிச்சு ஓடி வரத்துனால
இந்த ஜலத்து வழியா நமக்கு வருது. அதை ஒழுங்கா ஸ்நானம் பண்ணாக்க ரொம்ப நல்லது அப்படின்னு இருந்தது போக, இப்ப என்னன்னு கேட்டா டவுன்ஷிப்ல, டவுன்ஷிப்னாக்க டவுன்ல இருக்கு, டவுன்ஷிப்னு ஒரு ஊர் இல்ல, டவுன்ல நம்முடைய ஷிப் ஓடிட்டு இருக்கு கப்பல். அங்க நாம வந்த உடனே பாத்ரூம்ல ஷவர் குழாயை திறந்த உடனே ஒரு பக்கம் வெந்நீர் வருது, ஒரு பக்கம் பச்சை ஜலம் வருது, ரெண்டையும் மாத்தி மாத்தி ஸ்நானம் பண்றோம். ராமாயணத்துல ராமன் பரதன் எவ்வளவு வேண்டியும் வரமாட்டேன்னு தீர்மானமா சொல்லி சத்தியசந்தனா இருந்தார். அப்போ ஜனங்கள் எல்லாம் கடைசியா பரதனுக்கு தோல்வி ராமனுக்கு வெற்றின்னு வந்த உடனே அழுதாளாம். ராமர் வல்லியேங்கிற வருத்தத்தினால ஒரு அழுக, ஆனா ராமன் இவ்வளவு தர்மத்துல நிஷ்டையா இருக்காரேன்னு நினைச்சா ஒரு சந்தோஷம், ரெண்டு கலந்து இருந்துதான். அந்த வால்மீகி வர்ணிக்கிறார், ஒரு கண்ணிலேருந்து சூடான ஜலம் வந்தது, ஒரு கண்ணிலேருந்து ஜில்லுன்னு ஜலம் வந்துதான். சந்தோஷத்தினால வர கண்ணீர் ஜில்லுன்னு இருக்குமா, வருத்தத்தினால வர கண்ணீர் சூடா இருக்குமா, இதுக்கு என்னடா உதாரணம்னு நம்ம மாத்து ஷவர் பாத், இந்த குழாயை திறந்தா ஜில்லுன்னு வரும், அந்த குழாயை திறந்தா கொஞ்சம் சூடா வரும், ரெண்டையும் கலந்துக்கிறது, இது ரெண்டும் மேல விழும்போது சரியா இருந்ததுன்னு வால்மீகி சொல்றார். அதுபோல இங்க நம்ம இந்த ஷவர் பாத்ல உள்ள ஆபத்து என்ன, இதை மந்திரங்கள் சொல்லி ஆகணுங்கிறதுக்கு என்ன நிர்பந்தங்கிறத நான் சொல்றேன். பல மந்திரங்கள் இருக்காது, மார்ஜனம், ஸ்நானம், இறங்குறது, அதெல்லாம் விட்டுருவோம், டீட்டெயிலாக ரொம்ப போக முடியாது, நமக்கு விஷயங்களை சொல்லணும். அங்க ஒரு இடத்துல மூணு இனவிட்டபிளான ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கு டவுன்ல, இந்த ஜலத்துல என்ன ப்ராப்ளம், யதபாங் க்ரூரம் சொல்லு, இந்த ஒரு மந்திரத்தை எடுத்துப்போம். ஜலத்தில் உள்ள குரூரத்தன்மை, குரூயல்டி, அசாந்தம்னாக்க அது ரொம்ப டிஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியதான, சாந்தி இல்லாத ஒன்று கலக்கிறது, ஒரு ஒரு அசுத்தி. கடைசியது அமேத்தியம்னே இருக்கு, அமேத்தியம்னா நீங்க வேற ஏதோ அர்த்தம் கூடாது, பரிசுத்தி இல்லாததான சில கெடுதல்கள் இருக்கு. மூணு கெடுதல் சொல்றதுக்கு இதுக்கு வியாக்கியானத்திலாம் எனக்கு ஒன்றும் புரியல, நானா அப்புறம் கண்டுபிடிச்சு மெட்ராஸ்ல இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணணும்னு புரிஞ்சுது. எப்படி புரியுறதுன்னு கேளுங்க, நம்ம சில ஏரிகளில் லேக்ஸில் தக்கி வச்சிருக்கான், தேக்கி வச்சிருக்கான் இல்லையா, அதில் ஒன்றும் ஓட்டம் கிடையாது, தேக்கி வச்ச ஜலத்தில் என்ன ஆகும்னா எருமை விழுந்து செத்து போயிருக்கும், ஏதோ ஒரு மாடு எல்லாம் செத்து போயிருக்கும், அது ஓட்டமும் இல்லையா. அதனால எது அப்பாம் குரூரம், குரூரமான தன்மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சா. ரெண்டாவது ஸ்டேஜ் என்னென்ன, எது அமேத்தியம், கார்பரேஷன் குழாய் போட்டு பல நூற்றாண்டுகள் ஆயிடுத்து, ஒரு நூற்றாண்டாவது ஆயிடுத்து, இந்த குழாயில் அது அங்கேருந்து வரைச்சே நடுப்புற சாக்கடை ஜலம் கலக்கிறதுங்கிறான், இல்லைன்னா அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதில் ஏதோ ஒரு விஷம் வருதுங்கிறான், இரும்பாக இருந்தால் துரு வருது, இவ்வளவுலையும் ஓடி வருது. இதைத்தான் நினச்சி சொல்லியிருக்கு வேதம், வேத அமேத்தியம். மூணாவது ஆபத்து என்னன்னா, அது இப்போ தான் கொஞ்ச நாளாக, முன்னெல்லாம் கிடையாது, அது வந்து நம்மாத்து ஓவர் ஹெட் டேங்கில் தங்குறது. என்ன இப்பெல்லாம் 200-300 சேர்ந்து தான் ஒரு பிளாக், அது மேலே ஓவர் ஹெட் டேங்க், இதை வார வாரம் கிளீன் பண்ணணும், வெறும் கிளீன் பண்ணுறது இல்லை, அதை திறந்து வைக்கிறேன், அதில் குருவி, ரிவி, அணில், பல்லி இதெல்லாம் விழுந்துடுறோம். இதுக்கு எங்கே ஓட்டம் இருக்குது, ஓடினாலாவது செத்து அசுத்தி வரும். இந்த மூணை தாண்டி நம்மாத்து ஷவர் பாத்து குழாயில் ஜலம் வருது. எதப்பாங் குரூரம், எதமேத்தியம், எதசாந்தம், இவ்வளோ வந்து கொடுத்து இப்போ என்ன பண்ண புரையினார் வருண பகவானே, இதை மட்டும் என் உடம்புல ஒட்டாம வெளியில தள்ளி அதுல உள்ள ஆக்சிஜன் மட்டும் அந்த புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய சக்தி மட்டும் எனக்கு ஒட்டுற மாதிரி பண்ணுங்க. ஏன் சார் மூளை இருக்கா உங்களுக்கு, ஜலத்தை பார்த்து இப்படி கேட்கலாமா, நீ கேட்காம இருந்தா சரியா வருமா, மனுஷால பார்த்து கேட்டாலே பதில் சொல்லல, இப்பெல்லாம் முன்னெல்லாம் தெய்வம் எல்லா பூதங்களும் பேசும் நம்ம கூட, அதுதான் ஒரு நம்பிக்கை, இன்வோக்கிங்னு பேர். அதனால இதை கேட்டிருக்குங்கிறது எவ்வளவு சூக்ஷமான விஷயங்கள் செய்யலாம். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் நினைச்சு அதை மந்திரங்களுடைய உச்சாரணத்தினாலேயே போக்கணும்னு கேட்கக்கூடிய மந்திரம் ஆயிடுறது. இப்போ ஃபுட்டு ப்ராப்ளத்துக்கு சொல்லியாச்சு, வாட்டர் ப்ராப்ளத்தை பற்றி சொல்லியாச்சு, ஏர் ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுறது, ஏகப்பட்ட கார் ஜாஸ்தி ஆகிடுச்சா, ஸ்கூட்டர் ஜாஸ்தி ஆகிடுது, வண்டி எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுது, அது ஏர் பொல்யூஷன், பொல்யூட்டட் ஏரை எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்ப கவலைப்பட்டுருக்கு. மரங்கள்லாம் வெட்டுறதுனால இதெல்லாம் வரப்போகிறது, இதெல்லாம் அது வேற ஒரு பக்கம் ஈக்காலஜி கவலைப்பட்டு, நம்ம எல்லாமே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது, பிள்ளையை வேகமாக கிள்ளி விட்டுறது, வெயில்னு கத்தும் உடனே தொட்டில போட்டு ஆட ஆட ஆட ஆறாரோ ஆறோன்னு ஆட்டுறதுன்னு இது இருக்கு.
மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் கண்டுபிடிச்சிருந்து டிமெரிட்ஸுக்கு அப்புறம் தான் மெரிட்ஸ் நாம யோசிக்கிறோம். வேதமானது டிமெரிட்டை போக்கி நல்லது யோசிக்கிறதுக்கு மந்திரங்கள் சொல்றது. ஆரை பத்தி பார்ப்போம். ஆர் வந்து ரொம்ப வீணா போயிடுச்சு. ஏன்னா நமக்கு தேவையா இருக்குங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போறதுக்கே இப்ப ஆட்டோ வேணுங்கிறான். நாலஞ்சு மைலா இருந்தா நடந்து போயிட்டு இருந்தது போக, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் சொல்றேன். ஏதோ ஒரு ஸ்கூட்டர் இருந்தா தேவை சார், சின்ன பேட்டரி கார் கொண்டாங்கிறான், பேட்டரியிலேயே வேற ஏதோ தப்புகள் வருது. அப்போ இதை என்ன பண்றதுன்னு பார்த்தா, இது மாதிரி எல்லாம் நடந்து கொடுத்துனா அந்த வாயுவும் ஒரு தேவதையா இருக்கிறதுனால வாயுவை பார்த்து ரிக்வேதத்திலையும் மந்திரம் இருக்கு, யஜுர்வேதத்திலையும் இருக்கு. ரிக்வேத மந்திரங்கள் யஜுர்வேதத்தில் காமனா நிறைய இருக்கு, ஓரளவுக்கு சாமவேதத்திலையும் இருக்கு. இந்த மூணு சேர்ந்து அதில் பாருங்க, நம்மாத்து ஜபங்கள்ல இவ்வளவு இருக்கு. நம்ம மாத்துல ஒவ்வொரு காரியமும் வைதிகால் பண்றதுல இவ்வளவு இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த வாயு

ಪರಾವತಃ ದಕ್ಷಂ ಮೇ ಅನ್ಯ ಆವಾತು ಪರಾನ್ಯೋ ವಾತು ಯದ್ರಪಃ. ಇದ ಧನೋ ಪ್ರಯೋಗ ಮಂಟ ವೈದಿಗಳನ್ನ ನೆನ್ನೆ ಕೆಟ್ಟ ಒಂದೊಂದು ಸಂತೋಷಮಾ ಇರ್ಕೊಂಡು ನಾಳೆ ಒಂದಿರುವ ನೆನಗಿನ ಆವಾತ ವಾಹಿ ಭೇಷಜಂ ವಾತ ವಾತಾತ್ಮಜನ ಆಂಜನೇಯ ಇರ್ಕಿರಲಿಲ್ಲ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರದೂತ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾನಮಾಮಿ. ಅಪ್ಪ ವಾತಹಾ ಇರಕ್ಕೆ ಅದು ಎಪ್ಪೊಳ್ದುಮೇ ಓಡಿಂಡೇ ಇರ್ಕತ್ನಾಲ ವಾತಹ ಅಂತ ಪೇರು. ಒಂದು ವಾಯು ಪೋಲ ಸುರುಸುರುಪಾನಾಳು ಒತ್ತುರುಮೆ ಕಿಡೆಯದು ಓಡು ನಿಮಿಷ ಉಕ್ಕಾರದು ಪುಂಡೀರ್ ವಾತೀತಿ ವಾತಹ. ಎದಕ್ಕ ಪಡ್ನಿಟ್ಟು ಇರ್ಕಾರ ಅವರ ದೇವಾನಾಂ ದೂತಃ ಈಸ್ ದ ಅಂಬಾಸಿಡರ್ ಫಾರ್ ದಿಸ್ ವರ್ಲ್ಡ್ ಅಂಡ್ ಅನದರ್ ವರ್ಲ್ಡ್. ಇಪ್ಪ ನೀ ಅಮೆರಿಕಾವಿಂದ ಒತ್ತ ಒಂದು ಅಂಬಾಸಿಡರ್ಂಗರ ಇಂದ ಕಾರುಕ್ಕು ಅಂಬಾಸಿಡರ್ನ ಪೇರುಂಗರ தேவதூத்தர்கள். அப்படி தூதாளாக நீ இருந்துட்டு கேள் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் சஞ்சாரம் பண்றேள். நீங்க என்ன பண்ணும் தேவானாம் தூதா இஎஸ்ஏ அதனால அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கார். நீங்க என்ன பண்றேள் அங்கங்க சஞ்சாரம் பண்ணி இமயமலையில சில ஓசதிகள்லாம் இருக்குங்கிறா எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறா ஒரே காற்று தானே எல்லா இடத்துலையும் தனித்தனியாக காத்தான் காத்தும் ஜலமும் எல்லாருக்கும் பொதுன்னு தான் இருக்கணும். நான் அதுல ரொம்ப பாலிடிக்ஸ்ல இறங்கல. யாருக்கு டாக்ஸ் போடலன்னா ஸ்பேஸுக்கும் போடல வாயுக்கும் ஆகாசத்துக்கும் தான் டேக்ஸ் கிடையாது. மற்றக்கெல்லாம் டேக்ஸ் உண்டு அக்னிக்கு உண்டுன்னா. அதனால வாயு இருக்காரு வாயு எப்பவுமே ஃப்ரீயாக கொடுக்குறான். ஃப்ரீ யாருங்கிறான் காற்றுக்கு அடிக்கிறதுக்கு கூட அங்கே ஒன்றும் சில்லற வாங்கிக்கிறது இல்லை. ஏதோ அவனுக்கு டிப்ஸ் கொடுக்கணுமே வழிய காற்று ஃப்ரீயாக இருக்கு. இப்போ ஸ்பேஸு ஃப்ரீயாக இருக்கு. அப்போ இந்த வாயுவை பார்த்து பேஷஜம் ஆவாஹி. பேஷஜம்னா என்னன்னு மெடிசனல் வேல்யூஸ் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டக்கூடியதான ஒரு எனர்ஜி. அதை எங்களுக்கு கொண்டு கொடு. விவாத்தவாஹியான்னு சொன்னா பொல்யூஷன் அர்த்தம். கெடுதல்லாம் ஏற்படுறதோ இல்லையோ அதெல்லாம் நீ விலக்கி விடு. சில கிருமிகள்னால ஏற்படும் ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் ஏதோ வாட்டர்ல இன்ஃபெக்ஷன் அப்படி வந்திருக்கு. ஏன் சார் உங்களுக்கு இந்த ஜுரம் வந்ததுன்னா வாட்டர்ல ப்ராப்ளம் இருக்கு சார். அவருக்கு ஏன் வரலன்னா உடனே அதே ஜலந்தானே ரெண்டு பேர் குடிக்கிறோம்னா இருந்தாலும் ஏதோ விஷயம் இருக்கு. அந்த காய்ச்சி குடிச்சா சரியா போயிடும்னா காய்ச்சினா என்ன ஆறுது இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி எழுதுறானா அந்த கிருமிகள் எல்லாம் உயிரோடு இருந்தால் ஒரு ஆபத்தை பண்ணுறது இவ்வளையும் காய்ச்சி இறந்து போனால் டெட் பாடி வேற ஆபத்து பண்ணுறதுங்கிறான். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கிழக்கு போனால் மேற்க இடிக்கிறது மேற்கு போனால் கிழக்கு இடிக்கிறது. இடிக்காத ஒரு சொல்யூஷனை மனிதனால் சமுதாயம் பண்ண முடியாது. இன்னபிட்டபிலி ப்ராப்ளம் வருத்தம் அவர். ஆனால் இங்கே என்ன என்ன கேட்டிருக்குன்னு கேட்டால் ரபஹா விவாஹி அந்த கெடுதல்களை எல்லாம் எங்கிட்ட இருந்து விலைக்கப்படு. என்னால் முடியுமா? இதுக்காக தான் சார் உங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டுக்கா. துகும் ஹி விஸ்வபேஷஜா விஸ்வஸ்மை பேஷஜா விஸ்வஸ்மின் சமயே பேஷஜா விஸ்வேஷாம் பேஷஜா. எல்லா விதமான மெடிசனல் வேல்யூம் இருக்கு. எல்லாருக்கும் தேவையா உள்ளது இருக்கு. இதுக்குன்னே நீங்கள் சிருஷ்டி பண்ணியிருக்கேன் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கேன். ஆமா நான் ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்கேன் இல்லையா உங்களுக்கு தூதனான்னு அனுப்பிச்சிருக்கேன். இங்கே இருந்தாங்க அங்கேருந்து இங்கே போயிட்டு வந்தாங்க. தேவானாம் தூத யூ ஆர் அப்பாயிண்டட் டு டூ திஸ் போஸ்ட்மேன் நம்ம அதுக்கு தவால் கொண்டு கொடுக்குறானே என்ன சார் தனவும் கொண்டு கொடுக்குறானு அவன் கொடுக்குறது தானே அவனுக்கு அப்பாயின்மெண்ட்டே பண்ணியிருக்கு. அவரை பிடிச்சி மிரட்டினான் பக்தியில். அப்புறம் பார்த்தா ரெண்டு காத்து அடிக்கிறதுன்றார். ஒன்று நதி பக்கத்துலேருந்து ஜலங்களில் பட்டு வருது. ஆ பராவத்த ஆ சிந்தோகோ மலை பக்கத்துலேருந்து வருது தென்றல் காத்தெல்லாம். நீ வரும்பொழுது அங்கே இருக்கிற நல்ல மெடிசன் வேல்யூலாம் இங்கே கொண்டான். கொண்ட அப்புறம் எங்கூரில் இந்த பெட்ரோல் புகை முதலியதுனால கெடுதல் இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை வாயுவை பார்த்து. தக்ஷம் மே அந்ய ஆவா தூ தக்ஷம்னா சாமர்த்தியத்தையும் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி. அது காத்துல எடுத்துன்னு வரும். காத்து நல்லதெல்லாம் வாசனை எடுத்துன்னு வரதோ இல்லையோ. கந்தவகான்னு பேரு ஊர்வகான்னு பேரு அவர். அப்போ அந்த கெடுதல் நல்லதை கொடுக்கக்கூடிய சக்தியை கொண்டு வந்து விடு. தக்ஷம் மே அந்ய ஆவா தூ பராண்யோ வாத்ரபஹா. இங்க இருக்கிற அந்த பொல்யூஷன் எல்லாம் மெதுவாக அடிச்சு வெளியில கொண்டு போயிடு. நன்மையை கொடுத்து தீமையை விரட்டணும்னு ஆரை பார்த்து கேட்கிற மந்திரங்கள் வேதத்துல இருக்கு. இந்த வேதமானது லௌகிகத்துக்கு எப்படி உபயோகப்படுறதுங்கிறத பிருத்திவியில் அன்னத்தில் சொல்லியாச்சு ஜலத்தில் சொல்லியாச்சு வாயுவில் சொல்கிறோம். இப்படி உள்ளதான மந்திரங்கள் இருக்குது. இவ்வளவுக்கு மேலே அன்னம் வந்து நமக்கு ஏதாவது உள்ளே போய் கெடுதல் பண்ணுறதா இருந்தால்
அதற்கு வேண்டிய விஷயங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள்ல அன்னபத்தேன்னோதேஹனமீவசுஷ்மிணாரம் தாரிஷ ஊர்ஜன்னோதேஹி துபதே சதுஷ்பதே. தவிர்க்க முடியாததான சில ஆச்சாரங்கள்லாம் விட்டுட்டோம், சில துராச்சாரங்கள்லாம் அடைஞ்சுட்டோம். இந்த நிலைமையிலையும் இந்த பிரஷ்டாச்சாரனா இருக்கிறவனுக்கு பிராயசித்தமாக இது விதிச்சிருக்கார். இது என்ன பண்ணணும்னு அவர் சொல்றாருன்னா, அக்னேனயாங்கிற இந்த சூக்தத்தை ஒவ்வொரு ருக்குனாலையும் நெய்யை எடுத்து ஹோமம் பண்ணி பல ஆவர்த்தி ஜபம் பண்ணினேயானால் இதை தினமும் கொஞ்சம் வச்சுருந்தா, அல்லது வருண அக்னிக்கு நேர பிரார்த்தனை பண்ணினா உனக்கு இந்த தப்புகள் பண்ணினத்திலேருந்து ஓரளவுக்கு அது ரெமிடி கிடைக்கிறதுன்னு சொல்றார் அக்னேனய சுபதார் ஆய அஸ்மான். இது எல்லா மந்திரங்கள்லையும் வருது. அக்னி பகவானை பார்த்து நல்ல வழியில எங்களை ஆக்ஷன் போ, சுபதா அக்னே நய அஸ்மான். எனக்கு எப்படி தெரியும் நல்ல வழி கெட்ட வழி? உங்களுக்கு தெரியாததே கிடையாது. விஸ்வானி தேவ வயுனானி வித்வானி, வெளியில உள்ள பொருள்கள் தெரிகிறது மட்டும் இல்லை அக்னிக்கு, அவர் ஜாடராகினியா உள்ள இருக்கிறதுனால நாம என்ன நினைக்கிறோங்கிறது உள்பட தெரியுமா. வயுனானின்னு அபிப்பிராய விசேஷாக வயுனானி. அதனால நாம நினைக்கிறது தப்பா நினைச்சு வெளியில வேஷம் கூட போடலாம், அதெல்லாம் அவருக்கு நன்னா தெரியும். அதனாலதான் அக்னிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமோ, சினானின். ஜாதவேதா யதி வாபா பகோசி ஜாதம் சர்வம் வேத்தி இது ஜாதவேதாக. எதெல்லாம் உலகத்துல பாண்ட் பிறந்திருக்கோ அதனுடைய வண்டவாளங்கள்லாம் தெரியும். வண்டவாளம்னு ஒரு தமிழ் வேர்டு, அவன் என்னென்ன பண்றான், என்ன நூக்கன் காரணம், இந்த எல்லா சமாச்சாரத்தையும். அக்னி ஒரு சாட்சி, சூரியன் ஒரு சாட்சி, சந்திரன் ஒரு சாட்சி லோகத்துக்கு, யார் யார் என்ன பண்றாங்கிறதுக்கு பகவான் அங்கங்க வச்சிருக்க சிஐடிஸ். அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு திரிலோச்சனஹான் பேரு. த்ரம்பகஞ்சாமஹே சோம சூரியாக்னி லோச்சனஹா. சோமன்னா சந்திரன், சூரியன்னாக்க சன், தி சன், அக்னின்னா நெருப்பு. இந்த மூணையும் வச்சுட்டுதான் அவர் உலகம் பூரா சரி பண்ணிட்டு இருக்கார். இந்த அக்னிக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. அதனால விஸ்வானி தேவ வயுனானி வித்வானு, என்கிட்ட கெடுதலான எண்ணங்கள் வரதா இருந்தா அந்த எண்ணத்தையும் நீயே கண்ட்ரோல் பண்ணலாமே, கெட்ட எண்ணத்தை பொசிக்கு நல்ல எண்ணத்தை வளர்க்கலாமே. யோத்யஸ்மஜுஹுராணமேனஹ அஸ்மத் ஃப்ரம் அஸ், எங்களிடமிருந்து. ஜுஹுராணம் ஏமாற்றுவது, மற்றவனுக்கு கெடுதல் பண்றது அப்படிங்கிற சில பேட் தாட்ஸ் இருக்கு பார்த்தேல. ஜுஹுராணம் ஏனஹா, ஏனஹாங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பாவம்னு அர்த்தம். ஏனஹ ஏனசி ஏனாம் சி, கெடுதலா உள்ளதான எண்ணங்கள்லாம் இருக்கு பார்த்தேல, அது பொசிக்கு யோதின விரட்டியடி. நீங்க இதுக்காக எனக்கு என்ன பண்ண போறீங்க? யாரா ஒருத்தர் ஒண்ணு பண்ணா அதுக்கு கிருதஜ்ஞதை பண்ணணுமோ இல்லையோ? ஏன்னா என்னன்று கொன்றாருக்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய்ன்று கொன்ற மகருக்கு கிருதஜ்ஞே கிருதஜ்னே நாஸ்தி நிஷ்கிருதி. வேதம் சொல்றது எனக்கு விசேஷமா ஒண்ணும் பண்ண முடியாது. பூயிஷ்டாம் தே நம உக்திம் விதேம, நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்னு வாயால் சொல்றேன், சரீரத்தினால பண்ணக்கூட என்னால் முடியாத காலத்துல வாயால் சொல்றேங்கிறார். இந்த மாதிரி ஜபம் பண்ணலையானால் ஓரளவுக்கு நமக்கு அன்னன்னைக்கு சரி பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு சரி பண்றதுங்கிறதான இதுதான் நமக்கு என்ன கெடுதலை பண்ணாம இருக்க முடியாது. யாராலையும் மைண்ட் வந்திருக்க, நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் ரெண்டும் கலந்து சம்ஸ்காரத்துல வந்துட்டு இருக்கு. இது அன்னன்னைக்கு சரி பண்ணிக்கிறதுங்கிற மெத்தேடு தான் நம்ம சஞ்சாவந்தனம். ஏன்னா சஞ்சாவந்தன காலத்தும் என்ன நிறுத்த போறோம். இந்த சஞ்சாவந்தன மந்திரத்துல மெயினாக என்ன பண்றாருன்னார், அன்னன்னைக்கு உள்ளதை கிளீன் பண்ணு. எப்படி பாத்ரூம் அன்னன்னைக்கு தொடச்சாத்தான் வழுக்காம இருக்குமோ? சார் நான் நாலு நாள் முன்னாடி பாத்ரூம் வாஷ் பண்ணிட்டேன், என்னக்க இன்னைக்கு போய் விழுந்தா மண்டையை உடச்சு கொண்டுதான். ஏன்னா ஜலம் பட்டுறச்சே அழுக்கு வரத்தான் வரும். தினம் அதுக்கு சார் துடைக்கணுங்கிறேன், தினம் அதுக்கு தான் சஞ்சாவந்தனங்கிறான். இது என்னுடைய அடுத்த கொள்கையை சுவாமியில் இருக்கச்சு ஒன்று சொல்ல போறேன். நமக்கு சஞ்சாவந்தனம் அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். அப்போ இதை எப்படி கிளீன் பண்ணணும்னா கிளீன் பண்ணித்தான் ஆகணும். கிளீன் பண்றதுக்காகத்தான் சஞ்சாவந்தனத்துல கார்த்தால மாத்தியான்கத்துல சாயந்தரத்துல அந்த ஆபோஹிஷ்டான்னு சொல்லி புரோக்ஷணம் பண்ண உடனே ஒரு மந்திரம் சொல்றோம். இப்ப சாயந்தரம் சொல்ல போறோம் இல்லையா, சாயந்தரம் சொல்ல போறோம். அக்னிஷ்டமா மன்யுஷ்டமன்யுபத

0: ஹஸ்தத இதில் சந்தியா வந்து லோகிய கழுகு எப்போ ஹஸ்தத வரும்போது எப்போ ராத்திரி ஸ்தத வரும்போது அது பார்த்துக்கணும். ஹஸ்தத வலும்பது எத்கிஞ்சதுரிதம் மயி இதமஹம் மாம் அமிர்தயோனோ. அருமையான மந்திரங்கள், அருமையான அனுஷ்டானங்கள். பூய சத்யே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. பகல் பூரா நம்ம ஏதோ பழுப்புக்காகவோ இன்னொன்னுக்காகவோ இயல்பாகவோ கெடுதலான எண்ணங்கள், கெடுதலான வார்த்தைகள், கெடுதலான செயல்கள் எல்லாம் செய்யும்படியாக நேர்ந்து போயிடுத்து. எதன்னா பாபம காரிஷம், மனசுனாலேயோ வாக்குனாலேயோ உடல்னாலேயோ இது தேவையில்லாமல் வந்து கொடுத்து இதை இப்போதைக்கு இதை போட்டு தொடக்கிறேன். பாசி குளத்தில் நிறைய இருந்ததுன்னா மேலே நகைத்திட்டு தானே ஸ்நானம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நகத்தணுமோ வண்டவம். அப்ப அன்னன்னைக்கு உள்ளதான டிமெரிட்ஸ் எல்லாம் விளக்கணும். உதாரணம் தான், தினமும் நாம நடக்கிற இடத்துல பாத்ரூம்ல அதுவும் மொசைக் தரையா போட்டு விட்டான், நல்லா வழுக்கோ வழுக்கோன்னு வழுக்கிறது. தினமும் ப்ரஷ் பண்ணணும், பல்ல தினமும் ப்ரஷ் பண்ணி தேய்க்கலையான்னு. அதனால ஒரு நாள் தேய்ச்சிட்டேன் சார். எல்லாருக்கும் இப்ப என்ன தெரியுமோ இல்லையோ, ஒரு நாளைக்கு மூணு வேளை பண்ண வேண்டிய சந்தியாந்திர மாத்தியான சாயம் சந்தியாவை இயலி ஒன்சா அவனே அவட்ட தனிக்கு வச்சுட்டான். எல்லாத்தையும் அவனே அவட்டத்துலேயும் ஒன்னே ஒண்ணுதான், காத்தால சந்தியாந்திரம் மத்தியானம் மாத்தியான்கத்தோடு சரி சாயந்தரம் ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணம் வஸ்து. சார் இன்னைக்கு அவனே அவட்டம் மொழியோ மாத்தியானம் பண்ணுமேங்கிறான், அவனே அவட்டம் மொழியோ பிரம்மயஜம் பண்ணுமேங்கிறான். தினவன் பண்ணார் இந்த எல்ஐசி பாலிசியில மந்த்லி, குவார்டர்லி, பை மந்த்லி, ஹாஃப் ஏர்லி, இயர்லி அப்படின்னு வச்சிருக்கான். அதுபோல நாமெல்லாம் இந்த சந்தியாந்தநாதிகளை இயர்லியா வச்சுக்கிட்டோம். அவனே அவட்ட தண்ணிக்கு அவனே அவட்டம் அப்படியே பண்றது. பிரதிதினம் கர்த்தவியம் சம்பத்சரே ஏகவாரம் கிரியத்து. அப்ப என்ன, ஒரு வருஷம் போற பாசியா இருந்து தேய்க்க ஆரம்பிச்சேன்னா பிரஷ் வீணா புகுமே விழிய தலை சுத்தப்படாது. அப்பப்ப கிளீன் பண்ணியான். தலை வாரிக்கிறது நாலு தரம் வாரிக்கிறவர்களே தினம். அதனால இந்த உடம்பு அப்பப்ப கிளீன் பண்ணிக்கிறதுங்கிறது இருக்கு. இது வந்து வேதத்துல முக்கியமான விஷயம். இதெல்லாம் பண்ணி அப்புறம் பிரார்த்தனைகள்ல கேட்கிறோம், நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக. இந்த மாதிரி பண்ண முடியல, ஏதோ தப்புகள் நடந்து கொடுத்தனா அக்னே நய சுபதான்னு ஒரு இருக்கு, அக்னே தொம்பாரயா நவ்யோ அஸ்மான ரெண்டாவது இருக்கு, அக்னே தொம் அஸ்மத்யோத்யமீவாஹ அனக்னித்ரா அபியமந்த கிருஷ்டீஹி புனரஸ்மபியகும் சுவிதாய தேவா சாம் விஸ்வேபிரஜரேபிரீஜத்ர. இந்த மூணு ருக்கோட கூடினதான ரிக்வேத சூக்தத்தை பிரதிஜனம் ஜபம் பண்ணி ஹோமங்கள் பண்ணினோமேயானால் நமக்கு இனவிடபிளாக சேரக்கூடியதான தோஷங்கள்லாம் நிவர்த்தியாரது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை சொன்ன உடனே தோஷங்கள் பண்ணணும்னு நினச்சிக்க கூடாது. ஏன்னா நாம சங்கீர்த்தனத்தில் கூட ராமராமா ஹரே ராமான்னு சொன்னால் பல பாபங்கள் போயிடுறதுன்னா. அப்போ நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியதில்லைண்ணா, ஏன்னா நான் பாவம் பண்ணலேன்னா. ராமநாமாவனால் போகாத பாவம் கிடையாதுன்னு பல பேர் கொலை பண்ணுறது என்ன, அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய பெருமையை சொல்லணும். இதுக்காக இது இப்போ இதுக்கு பிராயஷ்சித்தம் இருக்குங்கிறதுக்காக தவறு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் பூர்த்தி பண்ணுறேன். ஏன்னா 6 மணிக்கு சுவாமிகள் வர்றார், அதுக்குள்ளே நாம் சந்தியாந்தரம் பண்ணி ரெடியாக இருக்கணும். சுவாமிகள் வந்தப்புறம் அவருடையதான ஒரு ஆரம்ப இனாகுரல் பேச்சு நடந்தப்புறம் மறுபடியும் இதுவும் கண்டினியூ ஆகும். அவரை வச்சுட்டு சில விஷயம் சொல்லணும்னு அவர்கிட்ட பேசியிருந்தேன் ஆராதனை இன்னைக்கு. அப்போ அதனால பாபம் இருக்கு, பிராயசித்தம் இருக்குங்கிறதுக்காக பாவம் பண்ணக்கூடாது. இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டேன்னா, ஏதோ தவறுதலாக வார்த்தைகள் போன்ல பேசிட்டோம்னா பார்டன் மீன் சொல்றோம். இங்கிலீஷ் பார்டன் வருது இல்லையா, மன்னிக்கவும். நான் என்ன சொல்றேன், கண்ணாபினான் விஷயண்டே இருக்கிறது பார்டன் மீன் இன்னொருத்தன் சொல்லிட்டே வருது, சரியா வருமா? அதே போல யாரோ உட்காண்ட கேள் பக்கத்தில் ஒருத்தர் மேலே கால் இடிச்சு கொடுத்துனா எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ்னு ஒன்று இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணா எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீனு 10 தரம் உதைச்சான்னா காலை கட் பண்ணிவிடுவான், தெரிஞ்சதோ இல்லையா? இதை எல்லாரும் நன்னா புரிஞ்சுக்கணும், நன்னா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். நியாய தேவா மயா உத்துவ விஷய மயா கிமிச்சதே பிராயஷ்சித்தம் வர்த்ததே இது கிருத்வா பாபம் ந கர்த்தவியம். எது பாத பிரக்ஷே பாதேன ஸ்பர்ஷா பவதி க்ஷமத்வம் இத்துச்சது, க்ஷமத்வம் இத்தி உக்துவா உக்துவா பாதேன தாடனம் ந கர்த்தவியம். அதனால இதெல்லாம் நாம ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அதனால ஒவ்வொரு மந்திரங்கள்னால டே டு டே லைஃப்ல நமக்கு வேதம் என்ன உபயோகங்கிறது இப்போ முக்கியமான விஷயம்.
1: இது தவிர சயின்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா கவனிப்போம் நாம. ஆனால் எல்லா விதத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறது நம்ம அனுஷ்டானங்களில் உள்ளதான சந்தியாவந்தன மந்திரம். எப்படின்னா யூனிவர்சிட்டியெல்லாம் சயின்ஸ் படிக்கிறாருந்தா ராமாயணத்துலேருந்து கொஞ்சம், கீதையிலேருந்து கொஞ்சம், பாகவதத்துலேருந்து கொஞ்சம், பாரதத்துலேருந்து கொஞ்சம், அப்புறம் நீதியிலேருந்து கொஞ்சம், பஞ்சதந்திரத்துலேருந்து கொஞ்சம், கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ்ன்னு பேர். இந்த கலெக்ஷன் ஆஃப் மந்த்ராஸ் அக்னிஹோத்திரமாரப்ய அஸ்வமேத பரியந்தம் ஏ ஏ மந்திராக விசிஷ்ய பிரார்த்தனா ரூபாக தான் சர்வான் ஏகத்திர கிருத்வா அஸ்மாக்கம் சந்தியாவந்தனம். இதே நீங்க சந்தியாவந்தான்னு சொல்றீங்கன்னா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட், அது என்ன அர்த்தம் என்ன ஏதுன்னு தெரியாதனாலே பாதி பேர் விட்டுட்டாரு. அதே போல நம்ம அனுஷ்டானங்கள்லையும் எல்லா விஷயங்களும் இருக்கு. இதனால அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. அது என்ன சிக்னிபிகன்ஸுங்கிறத சொல்லணுங்கிறது தான் இந்த வேத சப்தாகத்தினுடைய உத்தேசம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சிவம் சிவாம் சிவசுதௌ சிவபக்தான் சிவாதிமான் அஸ்மதாச்சாரிய பர்யந்தான் குருவர்யான் நதோஸ்மியஹம். சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருத சேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே. திருச்சிற்றம்பலம் பார்வதீ பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நம சிவாயவே. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய். காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே, மயிலாபுரி கற்பகமே. தனம் தரும் கல்வி தரும் உருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. நர்த்தன விநாயகம் பஜே மகா கணபதே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா. எல்லாம் வல்ல கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வர பெருமானையும், மீனாட்சி அம்பிகை சமேத சொக்கநாத பெருமானையும், ஏலவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமியையும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமியையும் எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி சைவம் டாட் ஆர்க் என்ற இணையதளத்தின் வாயிலாக தொடர் சொற்பொழிவு இன்றைய தினம் இறையருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் நடத்தப்படுகின்றது. இன்றைய தினம் இந்த தலைப்பு மிக மிக ஒரு உச்சிதமான ஒரு தலைப்பு. ஏனெனில் பேரிடர் அனைத்தும் ஓரளவுக்கு களையப்பட்டு அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்லக்கூடியதன் அடிப்படையில் சாக்ஷாத் பரமேஸ்வரருடையதான திருவருளால் இன்றைய தினம் தமிழகம் எங்கும் அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்டாகிவிட்டது. இத்தருணத்தில் இந்த சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்பதை இத்தருணத்தில் நாம் சிந்தித்தல் என்பது மிக மிக சரியாக இருக்கும் என்பது எனது கருத்தாகும். நேற்றைய தினம் நமது தலைப்பினை ஒட்டி, அதாவது சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும், அந்த தலைப்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பதத்திற்கும் யதாமதி எனது சிற்றறிவுக்கு எட்டியவாறு அர்த்தம் சிந்தித்தோம். இன்றைய தினம் ஆலயத்தின் தேவை, ஆலயம் கட்டப்பட வேண்டியதான இடம், ஆலயத்தினை ஆலயத்தில் சென்று வழிபடக்கூடியதான பக்தன் யார், எத்தனை விதமான பக்தர்கள், மேலும் அந்த பக்தனிடம் இருக்க வேண்டியதான அக மற்றும் புற குணங்கள், மற்றும் சமயம் இருக்குமாயின் அந்த ஆலயத்தினுடையதான திருக்குளத்தில் நன்னீராடுதல் போன்றதான விஷயங்களை சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். அதற்கு நான் எண்ணிய சிந்தனை இடையூறின்றி நிறைவேற திருமயிலை கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கக்கூடிய நர்த்தன மகாகணபதி அவர்களுடையதான தாளினை எனது மனம்மெய் மொழிகளால் மறுபடியும் வணங்குகிறேன். தற்பொழுது இன்றைய சொற்பொழிவிற்குள் நுழைவோம். நேற்றே நாம் கண்டோம், ஆலயம் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகின்றது. மனிதன் தன்னை மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்றதான நம்பிக்கையை உடையவன். எனவே அந்த சக்தி என்பதை இறைவன் என்று ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக அவன் உணர்கிறான். எவ்வாறு படைக்கப்பட்டதான இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் அனைத்தும் படைத்தவன் ஒருவன் உள்ளான் என்பதை நாம் காண்கிறோமோ, அதை போலவே இந்த உலகத்தையும் படைத்தவன் ஒருவன் உள்ளான் என்பதான ஒரு கருத்திற்கு நாம் வருகிறோம். இவை அனைத்தும் சிவஞான போத சூத்திரத்தில் மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே அந்த படைத்தவன் அவரை கடவுள் என நாம் கொள்கிறோம். அந்த கடவுள் நமது இதயத்திலும் இருக்கிறார். அதற்கு அகக்கோவில் என்று பெயர். அவர் மேலும் புனிதம் வாய்ந்ததான ஒரு இடத்திலும் இருக்கிறார். அதற்கு கோவில் என்று பொதுவான பெயர். இந்த அளவில் நேற்று நாம் நின்றோம். இந்த கோவில் தேவையா என்பதற்கு மேலும் ஒரு சிறிய உதாரணம் மூலம் அதனை விளக்கலாம் என்பதான ஒரு முயற்சியை எடுக்கிறேன். உலகெங்கிலும் சூரியனுடையதான கதிர்கள் பரவி இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. காலை சூரிய உதயம் முதல் சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் சூரியனுடையதான கிரணங்கள் அனைத்து இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எதுவும் பொசுங்கவில்லை. இதையே ஒரு பூதக்கண்ணாடியின் துணையுடன் நாம் ஏதேனும் ஒரு பொருள் மேல் அந்த சூரிய கிரணம் படும்படி வைத்தால் அதன் கீழே இருக்கக்கூடியதான பஞ்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளானது ஒரு தீப்பிடித்து எரிந்து பொசுங்கிவிடக்கூடும். எனவே அந்த ஒரு சக்தியாக அந்த ஒரு பூதக்கண்ணாடியின் மூலமாக எவ்வாறு நாம் சூரிய கிரணத்தை உள்வாங்குகிறோமோ, அதே போல இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடியதான மூர்த்தங்களை நாம் வணங்கினால் எவ்வாறு மெல்லிய பஞ்சானது பொசுங்கி விடுகிறதோ பஸ்மமாகி விடுகிறதோ, அதைப்போல் நமது பாபங்கள் அனைத்தும் பஸ்மமாகிவிடும் என்பது கருத்து. இதனால்தான் ஆலயம் தேவை, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றெல்லாம் நமது மூதாதையர்கள் கூறினார்கள். இதையே சம்ஸ்கிருதத்தில் நேற்று பார்த்தோம், திக் கிராமம் அசிவாலயம். சிவாலயம் அல்லாததான கிராமமானது பாழான கிராமம், வாழ தகுதியற்றதான ஒரு கிராமம் என்றெல்லாம் கூறப்பட்டது. இனி வரக்கூடியதான நாட்களில் சைவ ஆகமங்களின் அடிப்படையில் பிரமாணமாக கொண்டு, அதாவது சைவ ஆகம வசனங்களை ஒரு அளவையாக கொண்டு, நாம் இந்த சிவாலய வழிபாடு என்பதை யதாமதி சிந்திப்போமாக. ஏனெனில் சிவதர்மாத் பரோதர்மோ ந பூதோ ந பவிஷ்யதி. சிவனாரை குறிப்பிடக்கூடியதான அறத்தை விட வேறு எந்த அறமும் உலகத்தில் கிடையாது. சிவனாரது குணம் குறிகள் போன்றவைகளை குடிக்கக்கூடிய அறம் என்றால் அது சாக்ஷாத் பரமேஸ்வரனால் இயற்றப்பட்டதான 28 சித்தாந்த சைவ ஆகமங்களும் மற்றும் அதனுடன் இணைந்ததான 207 உப ஆகமங்களுமே ஆகும். எனவே இதனை காட்டிலும், சைவ ஆகமங்களை காட்டிலும் வேறு சிறந்ததான ஒரு பிரமாணம், ஒரு அளவை என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏனெனில் ஆகமம் என்பது சாக்ஷாத் சிவனாராலேயே உபதேசிக்கப்பட்டது. மற்ற அனைத்தும் பசு சாஸ்திரங்கள் என்று கூறுவார்கள், ஆனால் சைவ ஆகமம் மட்டும்தான் பதி சாஸ்திரம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெருமையினை பெற்றது. இந்த சிவ ஆகமங்கள் அல்லது சைவ ஆகமங்களின் அடிப்படையில் இன்று நாம் யதாமதி சிந்திப்போமாக. சைவ ஆகமங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆகமங்கள், உப ஆகமங்கள், சார்பு நூல்கள், தனி நூல்கள், துணை நூல்கள் என்பதான பலவிதமான நூல்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையுமே நாம் இங்கு பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் மூல ஆகமத்தில் சொல்லப்பட்டதான கருத்துக்களுக்கு பாதகமின்றி எழுத

கேள்வி எழலாம். கேள்வி மிக ஒரு எளிமையான ஒரு கேள்வி. நாம் என்ன சொல்லலாம், காலையில் எழுந்து குளித்துவிட்டு நாம் அனைவரும் நமது இல்லத்தின் அருகில் சிவாலயம் இருந்தால் அல்லது ஏதோ ஒரு தேவதையுடையதான ஆலயம் இருந்தால் அங்கு சென்று தரிசிக்கலாம். அது தவறேதும் கிடையாது. ஆனால் சாஸ்திர ரீதியாக எவர் ஒருவர் பரார்த்தாலய தரிசனம் என்று சொல்லக்கூடியதான பொதுமக்களின் நலனுக்காக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடியதான ஆலயத்தில் தரிசனம் செய்வதற்கு தகுதியானவன் என்றால் அதன் விளக்கத்தினை அப்பைய தீட்சிதர் என்று சொல்லக்கூடியதான ஒரு மகானால் இயற்றப்பட்டதான சிவார்ச்சனா சந்திரிகா என்ற நூலில் பரார்த்தாலய தரிசன விதி என்பதான ஒரு பட்டலத்தில் காணப்படுகின்றது. ததஹா பரார்த்தாலய சமீபஸ்தா பூஜாந்தே சிவாலயம் கத்வா தத் சேவாமபி குர்யாத். ததஹா பிறகு, எதன் பிறகு? அப்பைய தீட்சிதர் இயற்றியதான நூலில் ஒருவன் அன்றாடம் செய்ய வேண்டியதான தினச்சரியைகள், அன்றாட நிகழ்வுகள் அனைத்தும் சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் கபிலா பூஜா, கபிலா பூஜா என்றெல்லாம், அதாவது பசுமாடு இருக்கிறதல்லவா, அதனுடையதான பூஜையினை ஒருவன் செய்தல் வேண்டும். அந்த பூஜையினை செய்த பிறகுதான் ஒருவன் ததஹா என்றால் பிறகு, எதற்கு பிறகு? அந்த நூலின் அடிப்படையில் ஒரு பசுமாட்டிற்கான பூஜையினை செய்த பிறகு பரார்த்தாலய சமீபஸ்தகா, பரார்த்தாலயஹா அப்படின்னாக்கவே உலக மக்களின் நன்மைக்காக கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ பொதுமக்களின் வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ளதான ஒரு திருக்கோவில் என்று அர்த்தம். சமீபஸ்தகா சேத், அதன் அருகில் இருப்பானே எனில், பூஜாந்தே தன்னுடையதான இல்லத்தில் தான் செய்ய வேண்டியதான பூஜைகளை முடித்த பிறகு சிவாலயம் கத்வா சிவனாருடையதான ஆலயத்திற்கு சென்று தத் சேவாமபி குர்யாத், அந்த இடத்தில் அந்த சேவையினையும் அவன் செய்தல் வேண்டும். எனவே தன்னுடையதான சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில், தன்னுடையதான சக்தி நிபாதத்திற்கு ஏற்றவாறு சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, சிவதீட்சை ஆகியவைகளை பெற்றுக்கொண்டு தனது நலன் வேண்டி, தனது ஆத்மா மேன்மையடைய வேண்டி, தனது இல்லத்திலேயே செய்யப்பட வேண்டியதான சிவ பூஜையை எவன் ஒருவன் செய்து முடித்தவனாக இருக்கிறானோ, அந்த சாதகன் யாராக இருந்தாலும் சரி, தகுந்த ஆதிசைவர்கள் இடத்தில் தீட்சை பெற்றவனாக இருந்தாலும் சரி, அல்லது அவரவர் நிலைக்கு ஏற்றவர்களிடம் தீட்சை பெற்றிருந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் அவனுடையதான குருநாதரால் கொடுக்கப்பட்டதான ஆத்மார்த்த லிங்கம் என்று சொல்லக்கூடியதான தனது வழிபாட்டிற்கு மட்டுமே, தனது இல்லத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய, தன்னால் மட்டுமே வழிபாடு செய்யக்கூடியதான லிங்கத் திருமேனிக்கு பூஜையினை செய்துவிட்டு தனது இல்லத்தின் அருகில் இருக்கக்கூடியதான மற்றவர்களின் நலன் பொருட்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில் தொண்டினை செய்தல் வேண்டும். இது சாமான்யமான ஒரு விஷயம். எனவே நாம் கோவிலுக்கு செல்கிறோம், கோவிலுக்கு செல்கிறோம் என்றால் அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடியதான எந்த ஒரு தெய்வத்திற்கும் வழிபாடு செய்யாமல், வீட்டில் விளக்கு ஏற்றாமல், வாயிலில் வாசல் தளிக்காமல், கோலமிடாமல், நான் மட்டும் கோவிலுக்கு கிளம்பி விடுகிறேன் என்றால் அது உச்சிதமான முறை ஆகா. கோவிலுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்கிறோம் என்றாலே தனது வீட்டில் இருக்கக்கூடியதான பூஜை அறையில் விளக்கேற்றப்பட்டிருக்க வேண்டும், தனது வீட்டு வாயிலில் ஜலம் தளித்து கோலம் போட்டிருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் பொதுவாக கடைபிடிக்க வேண்டியதான ஒரு விஷயம். எனவே ஆலய தரிசனம் செய்வதற்கு யார் முதல் அதிகாரி என்றால் தனது இல்லத்தில் பூஜை செய்தவனே. ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்ய, அதாவது ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்ய அவன் தகுதியானவனாக இருக்கிறான். இது
தரிசனா

0: சாதிகளை பொறுத்தவரையில் மற்றவர்களுக்கும் அவரவர்களுக்கான நியமங்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பூஜகர், அதாவது ஒரு பூஜை செய்யக்கூடியவர் என்றால் அவர் எவ்வாறு செல்ல வேண்டும் போன்றதான விஷயங்கள் அனைத்தும் மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது. அவைகளை குருமுகமாக அறிதல் வேண்டும். அடுத்தது ஆலய பூஜையின் அவசியம். சிவனாரை ஆலயத்தில் சென்று பூஜை செய்வதால் யாது பயன் கிட்டும்? உலகத்தில் இருக்கக்கூடியதான நாம் அனைவரும் பலனை எதிர்பார்த்தே அனைத்து செயல்களையும் செய்து பழகிவிட்டோம். சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப சிறப்பாக கூறுவார்கள், பிரயோஜனம் அனுந்திஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே. பிரயோஜனம் அல்லது பயன் என்பதை எதிர்பாராமல் ஒரு மூடன் கூட எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டான். எனவே அவனுடையதான பிரயோஜனம் வேண்டுமானாலும் பயனற்றதாக இருக்குமே தவிர, ஏதோ ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்தே அனைவரும் அனைத்து செயலும் செய்கிறோம். எப்படியாக இருந்தாலும் ஆலய வழிபாட்டின் மூலம் முக்தி பெறுதல், அது பலனை எதிர்பாராமல் செய்தல் என்பதான கூற்று இருந்தாலும், நேற்றைய தினம் கூறியதை போல கௌனபக்தி என்பதான ஆரம்ப நிலையில் பயனை எதிர்பார்த்துதான் அனைவரும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இதில் ஐயமேதும் இல்லை. அவரவர்கள் நினைக்கக்கூடியதான நினைப்பில்தான் தாரதமியம் இருக்கிறதே தவிர, அனைவரும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் செல்கிறார்கள். இந்த ஆலய பூஜையின் அவசியம் யாதெனில், சிவஸ்யாராதனம் நித்யம் புக்தி முக்தி பிரதாயகம் அந்யேஷாம் பூஜனம் நித்யம் கிராம விருத்திகரம் பவேத் தேவஸ்தானம் வினாயத்ர ஏக காலம் நவாசயேத் என்கிறது சைவ ஆகமங்களுள், சித்தாந்த சைவ ஆகமங்களுள் ஒன்றானதான சுப்ரபேதம் என்பதான ஆகமம். நித்யம் சிவசிய ஆராதனம், நித்யம் அனுதினமும், சிவசிய ஆராதனம் சிவனாருடைய ஆராதனம் என்பது புக்தி முக்தி பிரதாயகம். புக்தி என்றால் போகம், அதாவது இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடியதான இன்பங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கு புக்தி என்று பெயர். முக்தி என்றால் வேறு உலகத்தில் நமது உடலை விற்று உயிர் நீங்கிய பிறகு விண்ணுலகத்தில் நமது ஆத்மா அனுபவிக்கக்கூடியதான ஒரு நிலைக்கு பெயர் முக்தி என்று பெயர். அந்த இவ்வுலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியதான முறையையும் விண்ணுலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியதான முக்தியையும் கொடுக்கக்கூடியது யாதெனில், நித்யம் சிவசிய ஆராதனம், அன்றாடம் சிவனாருடையதான ஆராதனையை செய்தல். மேலும் சிவனாருடையதான ஆராதனம் மட்டும்தான் செய்ய வேண்டுமா, மற்ற எந்த தெய்வத்தினுடையதான ஆராதனையும் செய்ய வேண்டாமா என்றால் அது அவ்வாறு கிடையாது. அது யாதெனில், அந்யேஷாம் பூஜனம் நித்யம் கிராம விருத்திகரம் பவேத். அந்யேஷாம் மற்ற தெய்வங்கள், அம்பிகை, விநாயகர், சுப்பிரமணியர், பைரவர், வீரபத்ரர், ஹனுமான், நாயன்மார்கள் மற்றும் எத்தனை தெய்வங்கள் இருக்கின்றவோ, தட்சிணாமூர்த்தி, துர்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி, எந்த தெய்வம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த தெய்வங்களை பூஜை செய்வதன் மூலமாக கிராம விருத்திகரம் பவேத், ஒருவன் தான் தங்கியிருக்கக்கூடியதான கிராமத்திற்கு விருத்தி என்று சொல்லக்கூடியதான வளர்ச்சியானது ஏற்படும். எனவே சிவனாரை வழிபடுதன் மூலம் ஒருவனுக்கு இவ்வுலகில் தேவையான போகமும் வேறு உலகில் தேவையான மோட்சமும் அடையக்கூடும். மற்ற தெய்வங்களை பூஜிப்பதன் மூலமாக அவன் தங்கியிருக்கக்கூடியதான இடம், கிராமம் என்றால் கிராமம், இந்த இடத்தில் நாம் அவன் தங்கியிருக்கக்கூடிய இடம் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம், அவன் தங்கியிருக்கக்கூடியதான இடமானது மேன்மையை அடையும். மேலும் ஒரு படி மேலே சென்று இந்த ஆகமம் யாது இயம்புகின்றது என்றால், தேவஸ்தானம் விநாயத்ர ஏக காலம் ந வாசயேத். எத்ர எந்த இடத்தில், தேவஸ்தானம் வினா கோவில் இல்லாமல் இருக்கின்றதோ, அந்த இடத்தில் ஏக காலம் ஒரு காலம் கூட ந வாசையேத் வசித்தல் கூடாது. இதையேதான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருத்தல் கூடாது என்று பிற்காலத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே சிவனாருடையதான ஆராதனம் தேவை, மற்ற தெய்வங்களுடையதான ஆராதனங்களும் தேவை. மேலும் ஆலயம் இல்லாத ஊரில் ஒருவன் குடியிருத்தல் கூடாது. சரி, இந்த ஆலயங்களை எந்த இடத்தில் அமைத்தல் வேண்டும், கோவில் கட்டுவதற்கு எந்த இடம் சரியானதான இடமாக இருக்கின்றது என்பதான கேள்வி அடுத்து எழலாம். அதற்கு விடையாக சுப்ரபேதம் என்னும் ஆகமத்திலேயே பர்வதேஷு ச ரம்யேஷு கிராமேச்ச நகரேதவா என்று கூறப்பட்டுள்ளது. பர்வதேஷு மலைகளிலும், ரம்யேஷு கிராமேச்ச மிக அழகானதான கிராமங்களிலும், நகரேதவா நகரங்களிலும் இந்த ஆலயமானது ஒரு உச்சிதமான திக்கில் கட்டப்பட வேண்டும். பெரும்பாலும் நமது தமிழகத்தில் தற்பொழுது நாம் காணக்கூடியதான சிவாலயங்கள் அனைத்தும் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கியதான திசையிலேயே இருக்கக்கூடியது என்பதை நாம் காண்கிறோம். மற்ற இரண்டு திசைகளும் அபூர்வமாக ஒரு சிலதான இடத்தில் இருக்கின்றன. எனவே கோவில் கட்ட வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நாம் ஒரு கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ மலை உச்சியிலேயோ, மிகவும் முக்கியமானது, மலை உச்சியில் சிவனாருடையதான கோவில் இருக்கலாம் என்பதற்கான ஆகம பிரமாணம் நமக்கு இதன் மூலமாக தெரிய வருகின்றது. இதெல்லாம் சைவ ஆகமங்களில் பிரமாணங்கள் அனைத்தும் அனைத்து இடங்களில் சிதறிக் கிடக்கின்றன. அவைகளை ஒரே இடத்தில் சேர்த்தல் என்பது சிரமசாத்தியமான விஷயம். ஆனால் அதனை இப்பொழுது நாம் செய்ய முயற்சித்திருக்கிறோம். எனவே அழகான மலைகளிலும் அல்லது அழகான கிராமங்களிலும் நகரங்களிலும் உச்சிதமான திசையில் ஒரு உச்சிதமான இடத்தில் சிவனாருடையதான ஆலயம் அமைக்கப்படலாம் என்பதை நாம் உணர்கிறோம். அடுத்தபடியாக மேலும் ஒரு படி மேலே சென்று சிவனாருடையதான ஆராதனம் செய்த பிறகே நாம் அனைவரும் அனைத்து செயலையும் செய்தல் வேண்டும் என்பதை சுப்ரபேதம் என்னும் ஆகமம் மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கிறது. வரம் பிராண பரித்யாகா சேதனம் சிரசோபிவா நது அனபியர்ச்சிய புஞ்சீயாத்து பகவந்தம் த்ரிலோச்சனம் இதி ஞாத்வா பிரயத்னேன பூஜனீயா சதாசிவா. அதாவது, சிவபூஜை செய்தே ஒருவன் அவனுடையதான வாழ்வில் மிக முக்கியமாக கருதக்கூடியதான ஆகாரம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வரம் பிராண பரித்யாகா சிரசோ சேதனம் அபிவா, சேதனம் சிரசோபிவா, உயிரை விடுதலே மிகச் சிறந்தது. ஒருவன் நமது தலையை எடுக்கிறான் என்றால் அதுவும் சிறந்ததுதான். ஆனால் சிவனாரை அர்ச்சிக்காமல், சிவனாரை பூஜை செய்யாமல், சாக்ஷாத் முக்கண்ணனாகிய திரிலோச்சனகா என்று சொல்லக்கூடியதான முக்கண்ணனை பூஜை செய்யாமல் ஒருவன் ந புஞ்சியாத், அவன் ஆகாரம் எடுத்துக்கொள்ளுதல் கூடாது. இதி ஞாத்வா பிரயத்னேன பூஜனீயா சதாசிவகா. இவ்வாறு பெருமுயற்சியுடன் அறிந்தவனாக இருந்து கொண்டு சிவனாரை பூஜை செய்தல் வேண்டும் என்று இதுகாலும் பூஜையினுடையதான அவசியத்தை நாம் உணர்ந்தோம். ஆலயம் தேவை, ஆலயம் எந்த இடத்தில் தேவை, ஆலய பூஜை அவசியமா, ஆலய பூஜை செய்யாமல் நமது அன்றாட செயல்களை நாம் செய்யலாமே என்றால் அது கிடையவே கிடையாது. உயிர் போனாலும் சரி, உண்ணாவிட்டாலும் சரி, இறைவனை வணங்கிய பிறகுதான் நாம் அனைத்து செயலையும் செய்ய வேண்டும் என பல ஆகம பிரமாணங்கள் நமது கண்முன்னே காணப்படுகின்றது. அவைகளுள் ஒரு சிலதை மட்டும் உங்கள் கண்முன்னே தற்பொழுது வைத்தேன். அடுத்தபடியாக ஆலயத்தில் மிக மிக மிக முக்கியமானவன் பக்தன் அல்லவா? தற்பொழுது நாம் அதை நாம் சிந்தித்தோம் அல்ல. ஆலயத்துள் மிக முக்கியமான பொறுப்பை வகிக்கக்கூடியவன் பக்தன். இந்த பக்தன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்தாலே ஆலயத்துள் மற்ற கிடைக்க வேண்டியதான விஷயங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நமக்கு கிடைத்துவிடும்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

ஏழாம் நூறுப்பா. ஏழாவது நூற்பாவை முடித்தோம். முடித்தோமோ இன்னும் முடிக்கல, இன்னும் முடிக்கல. அந்த நூற்பாவை பார்த்த பொருள் பார்த்தோம். அந்த நூற்பாவை பாருங்கள். யாவையும் சூனியம், படித்த யாவையும் சூனியம், யாவையும் சூனியம், சத்து எதிர் அகலின், சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது, இரு திறன் அறிவு உள்ளது, இரண்டலா ஆன்மா. இப்ப முதல் வரியை பாருங்க. யாவையும் சூனியம், சத்து எதிர், சத்து எதிர் யாவையும் சூனியம். அதாவது இறைவனுக்கு முன்னால், இறைவனுடைய முன்னிலையில் எவை ஒன்றும் இல்லை. யாவையும் சூனியம் என்றால் எந்த பொருளும் இல்லை, இறைவனுக்கு எதிராக எந்த பொருளும் இல்லை என்றால் என்ன பொருள்? எல்லாம் அவனுக்குள்ளே அடங்கி இருக்கின்றன, அவனது நிறைவிலே, அவனது நிறைவுக்குள்ளே அடங்கி இருக்கின்றன. அவனுக்கு வேறாக, அவனுக்கு புறம்பாக யாதொன்றும் இல்லை. சத்து எதிர் யாவையும் சூனியம் ஆகலின் சத்தே அறியாது. ஆதலால் சத்தாகிய இறைவன் அறியாது என்றால் எந்த பொருளையும் சுட்டி அறிந்து அனுபவிக்காது. நம்மை போல, ஆன்மாக்களைப் போல இறைவன் எந்த பொருளையும் சுட்டி அறிய மாட்டான். சுட்டி அறிதல் என்றால் தனக்கு வேறாக எதிராக இருக்க பொருளைத்தான் இது இன்னது என்று சுட்டி அறிய முடியும். அப்படி இறைவன் தனக்கு வேறாக வைத்து எந்த பொருளையும் அறிய சுட்டி அறிய மாட்டான். சத்தே அறியாது, அறியாதுன்னா சுட்டி அறியாது. அந்த திருவாசகத்துல தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆறு போலோ சதுரர். உன்னை பெற்றதனாலே நான் என்ன பயன் பெற்றேன்? உன்னை அனுபவிக்கக்கூடிய பயனை பெற்றேன். என்னை நீ பெற்றதனாலே உனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன பயன்? அந்தமொன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பா? ஆக இறைவனுக்கு எந்த பயனும் இல்லை, எந்த அனுபவமும் இல்லை. எனவே இறைவன் அனுபவிக்க மாட்டான். சத்தே அறியாது. ஏன் அறிய மாட்டான் இறைவன் என்றால் என்ன காரணம் சொல்லுகிறார்? இறைவனுக்கு புறம்பாக, இறைவனுக்கு எதிரிலே எந்த பொருளும் அவன் சுட்டி அறியும்படியாக இல்லை. சுட்டறிவினால் வருவதுதான் அனுபவம். எனவே இறைவன் சுட்டி அறியான் என்பதனாலே அவனுக்கு அனுபவம் என்பது கிடையாது. இது யாவையும் சூனியம், சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது. அறியாதுன்னா அனுபவிக்காது. எனவே இறைவன் உலகத்தை அறிந்து அனுபவிக்க மாட்டான். இறைவன் அறிய மாட்டான் என்றால் என்ன பொருள்? அவன் எல்லாவற்றையும் ஒரு சேர அறிந்து நிற்பானே தவிர ஒவ்வொன்றாக சுட்டி அறிய மாட்டான் என்பது பொருள். இறைவன் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அறிந்து நிற்பவன், சுட்டி அறிய மாட்டான் என்பதுதான் இங்கே சொல்லப்படுவது. அவன் எல்லாவற்றையும் அறிபவன். எனவே சத்தே அறியாது. அடுத்த பகுதி, அடுத்து என்ன சொல்ல வருகிறார்? இறைவன் உலகத்தை அனுபவிக்க மாட்டான், இனி உலகம் அவனை அனுபவிக்காது என்று அடுத்து சொல்லுகிறார். அசத்து, அசத்தாகிய உலகம். அசத்து எப்படிப்பட்டது? இலது. அசத்து இலதுன்னு அர்த்தம், அறிவு இல்லாதது. அசத்தாகிய உலகம் அறிவற்றது, அசத்து இலது, ஆகலின் அறியாது. அசத்து இலது அறியாது. எதை அறியாது? இறைவனை. அசத்தாகிய உலகம் அறிவற்றது ஆதலால் அது இறைவனையும் அறிந்து அனுபவிக்க மாட்டார். இப்படி இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று அறிந்து அனுபவிக்க மாட்டார். இறைவன் உலகம் என்ற பதியும் பாசமும்
ஒன்றை ஒன்று அறிந்து அனுபவிக்க மாட்டா. சத்தே அறியாது, அசத்து இயலது அறியாது. எனவே அடுத்து மூன்றாவதாக, இரு திறன் அறிவு உள்ளது. இந்த இரு திறன் எவை? உலகம், இறைவன், அதாவது சத்து அசத்து என்ற அந்த இரு திறன், இரண்டு பொருள்களையும் இரு திறன். இரு திறன் என்பவை அசத்தாகிய உலகமும் சத்தாகிய சிவமும். இரு திறன், இரு திறன் அறிவு உள்ளது. இந்த இரண்டு பொருள்களையும் அறிந்து அனுபவிக்கக்கூடியது. இரு திறன் அறிவு உள்ளது, அது எது என்றால், இரு திறன் அறிவு உள்ளது எது என்றால், அது இரண்டலா ஆன்மா. இந்த இரண்டுமல்லாத, அத சத்தும் ஆகாமல் அசத்தும் ஆகாமல் இருக்கின்ற ஆன்மா இரண்டலா, சத்து ஆகாமல் அசத்தும் ஆகாமல் இந்த இரண்டையும் சாராமல் இருக்கின்ற இரண்டலா ஆன்மா, சதசத்தாகிய ஆன்மா. இந்த இரண்டு தன்மையும் இல்லாததாகிய சதசத்தாகிய ஆன்மாதான் இந்த இரண்டையும் அறிந்து அனுபவிக்கும். இரு திறன் அறிவு ஆன்மாவை பற்றி சொல்லுகிற தொடர். இதை பலவாறு விரித்து பார்க்க வேண்டும். இரு திறனையும் அறிகின்ற அறிவு, இரு திறனை ஐ சேர்த்து கொள்ள வேண்டும். இரு திறனையும் அறிகின்ற அறிவு ஆன்மாவுக்கு இருக்கிறது. பிறகு இரண்டாவது, இரு திறனாலும் அறிகின்ற அறிவு, இரு திறனாலும் அறிகின்ற அறிவு. மூன்றாவது எப்படி விரிக்க வேண்டும்? இரு திறனிடத்திலும் அழுந்துகிற அறிவு, இரு திறனிலும் அழுந்துகின்ற அறிவு. இந்த மூன்று தொடர்களிலே முதல் தொடர் என்ன? இரு திறனை அறிகின்ற அறிவு. எனவே இரு திறனாகிய சத்தையும் அசத்தையும் அறிகின்ற அறிவு உடையது ஆன்மா. அது ஒரு கருத்து. சத்தையும் அசத்தையும் அறிகின்ற அறிவு, அது முதலாவது. பிறகு இரண்டாவது, இரு திறனால் அறிகின்ற அறிவு என்றால் அசத்தாகிய கருவிகளால் அறிகின்ற அறிவு, சத்தாகிய திருவருளால் அறிகின்ற அறிவு. அசத்தாகிய கருவிகளால் உண்டாகின்ற அறிவு, சத்தாகிய திருவருளால் உண்டாகின்ற அறிவு. பிறகு மூன்றாவது, இரு திறனிலும் அழுந்துகிற அறிவு என்று சொல்லுகிற போது, அசத்தில், அசத்தினிடத்தில், அசத்தாகிய உலகத்தில் அழுந்துகின்ற அறிவு, சத்தாகிய சிவத்தில் அழுந்துகின்ற அறிவு. இப்படி தனித்தனியாக பார்த்தோம். இனி இவற்றையெல்லாம் இணைத்து பார்க்கிற போது எப்படி அமையும்? முதலிலே அசத்தை எடுத்துக்கொள்வோம். அசத்தாகிய உலகம், அசத்தாகிய உலகத்தை, அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து, அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து, அசத்தாகிய உலகத்தினிடத்தில், அசத்தாகிய உலகத்தில் அழுந்துகின்ற அறிவு. அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து, அந்த அசத்தாகிய உலகத்தில் அழுந்தி நிற்கிற அறிவு. இது ஒரு தொடர். அடுத்த தொடர், சத்தாகிய சிவத்தை, சத்தாகிய சிவத்தை சத்தாகிய திருவருளால் அறிந்து, சத்தாகிய சிவத்தை சத்தாகிய திருவருளால் அறிந்து, அந்த சத்தினிடத்தில், சத்தின்பால் சத்தாகிய சிவத்தில் அழுந்துகின்ற அறிவு. சத்தாகிய சிவத்தில் அழுந்துகின்ற அறிவு என்று இத்தனை கருத்துக்களையும் ரொம்ப சுருக்கி ஒரே
சிறிய தொடரிலே அமைத்திருக்கிறார். இரு திறன் அறிவு உள்ளது. ஆக என்னென்ன மறைந்திருக்கின்றன? ஒரு ஐ மறைந்திருக்கிறது, ஒரு ஆள் மறைந்திருக்கிறது, மூன்றாவது இல் அல்லது கண் அல்லது அதுக்கு இடம், அது எத்தனாவது வரும் உருவு? ஏழு, ரெண்டு மூன்று ஏழு ஆகிய மூன்று வேற்றுமை உருவுகள் மறைந்திருக்கின்றன. ஆக இது நினைவிலே இருக்க வேண்டும். அசத்தை அசத்தால் அசத்தினிடத்தில், சத்தை சத்தால் சத்தினிடத்தில். எனவே இரு திறன் அறிவு உள்ளது, உடையது. எது? இரண்டு அலா. இந்த இரண்டும் அல்லாத மூன்றாவதாகிய ஆன்மா. இரண்டு அல்லாதன சத்தும் அல்லாத அசத்தும் அல்லாத சதசத்தாகிய ஆன்மா, இரண்டலா ஆன்மா. இந்த சதசத்துங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார நூற்பாவில? சதசத்து நூற்பாவில இல்ல, வேற எங்க படித்திருக்கிறீர்கள்? சதசத்து எங்க வருது? இல்ல திருவருள் பயனில் படித்திருப்பீர்கள் இல்ல? திருவருள் பயனில உயிரவை நிலையில, உயிரவை நிலையில என்ன பாட்டு? சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்கன் இவை உயித்தல் சதசத்தாம் உயிர், சதசத்தாம் உயிர். அந்த சதசத்து என்ற கருத்தை விளக்குவதற்கு என்ன ஓமை சொல்லியிருக்கிறார் திருவருள் பயனில? என்ன ஓ உதாரணங்கள்? சார்ந்ததன் வண்ணமா தன்மைக்கு என்னென்ன ஓமையெல்லாம் சொல்லியிருக்கிறார்? இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இலவோ புவி. இந்த உலகத்தில் அப்படி சார்ந்ததன் வண்ணமாகின்ற பொருள்கள் இல்லையோ என்று கேட்டு முடித்து விடுகிறார். அதுக்கு விட நீங்க சொல்லுகிறீர்கள், எது போல? கண் போல, ஆகாயத்தை போல, பளிங்கை போல, சார்ந்ததன் வண்ணமாகிற தன்மை உயிருக்கு உண்டு. எனவே இப்போ ஏழாம் நூற்பா ஒருவாறு முடித்தோம். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது. இருதிறன் அறிவு உளது. இருதிறன் முந்தின நூற்பாவில் என்ன சொன்னார்? இதே போல ஒரு தொடர் வருகிறது அல்லவா முந்தின நூற்பாவில்? இருதிறன் அங்க என்ன வருது? இருதிறன் அல்லதுன்னாரு. இருதிறன் அல்லது சிவசத்துன்னு அங்க வந்தது ஆறாம் நூற்பாவில். இங்க ஏழாம் நூற்பாவில இருதிறன் அறிவு உளது, இரண்டலா ஆன்மா. சரி, அடுத்து இனிமேல் தான் முக்கியமான சுவையான பகுதிகள். இப்போ இலக்கண இயலை முடித்தோம். முதல்ல பிரமாண இயல், முதல் மூன்று நூற்பாக்கள், நான்கு ஐந்து ஆறு இலக்கண இயல் முடிந்தது. ஏழாவது ஏழு எட்டு ஒன்பது சாதன இயல். ஏழு எட்டு ஒன்பது சாதனம், சாதனத்தை கூறுகிற மூன்று நூற்பாக்கள் ஏழு எட்டு ஒன்பது. சாதனம் என்றால் வழி, அதாவது அசத்தாகிய சார்பை விட்டு சத்தாகிய சார்பை பெறுவதற்கு உரிய வழிமுறையை சொல்லுகிற பகுதி. சும்மா தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா? இது அசத்து இது சத்து என்று தெரிந்தால் மட்டும் போதும், அது புண்ணியம் இல்ல. அந்த வழியில போக வேண்டுமே, சாதனத்தை மேற்கொள்ள வேண்டும், முயற்சி. அறிந்து முதல்ல அறிந்து அந்த அறிந்த வழியிலே ஒழுக வேண்டும், முயற்சி பண்ண வேண்டும். பட்டினத்தார் சொல்லுகிறார், பட்டினத்தார் திருவடி மருதூர் பதினோராம் திருமுறையில, பதினோராம் திருமுறையில திருவடி மருதூர் மும்மணி கோவை என்ற நூலிலே சொல்லுகிறார், உழப்பின் வாரா உறுதிகள் உழவோ. களப்பின் என்றால், களப்பு என்றால் சோம்பல், முயற்சி செய்யாமை. அந்த முயற்சி மேற்கொள்ளாமல் இருப்பதனாலே வாராத கையறவுன துன்பம், துன்பங்கள் எல்லா துன்பங்களும் வரும். ஆக முயன்றால் முயற்சியினாலே இன்பத்தை பெறலாம், முயற்சி இன்மையினாலே துன்பத்தை அடையலாம். உங்களுக்கு ரெண்டுல எது வேண்டும்? இன்பம் வேண்டுமா துன்பம் வேண்டுமா?
எனவே இன்பம் வேண்டினால் சாதனத்தை மேற்கொள்ள வேண்டும். அதை சொல்லுகிற பகுதிதான் 7, 8, 9. ஏழாவது நூற்பாவில் யாரை பற்றி பார்த்தோம்? ஆன்மா. இந்த சாதன யாருக்கு உரியது? சாதனம் ஆன்மாவுக்கு தான் உரியது. எனவே இந்த சாதனத்தை மேற்கொள்ளுவதற்கு அதிகாரி யார் என்றால் ஆன்மா. அந்த அதிகாரியினுடைய இலக்கணத்தை 7வது நூற்பாவிலே சொன்னார். சாதனத்தை மேற்கொள்ளுவதற்கு உரியவனுடைய தகுதியை 7வது நூற்பாவிலே சொன்னார். அவனுக்கு பெயர் சாதகன். சாதனத்தை மேற்கொள்ளுகிறவன் சாதகன். அப்படி சாதகனுடைய இலக்கணத்தை கூறி அடுத்து 8வது நூற்பாவிலே சாதனம் எது என்று கூறுகிறார். வீடு பெற்றுக்குரிய சாதனத்தை 8வது நூற்பாவிலே கூறுகிறார். இப்ப சாதனம் என்பது என்ன? எது சாதனம்? எனவே பயன் எது? பயன், முடிவான பயன் என்ன? சிவானுபவம். சரி, இன்பொரு நிலை. இன்பொரு நிலை முடிவு பயன். அதற்கு வழி சாதனம் எது சொல்லுங்க? எது வழி இன்பொரு நிலைக்கு? சாதனம் வழி, வழிபாடு இல்லை. வழி சாதனம் என்பது ஞானம். ஞானம்தான் வீடு பெற்றுக்கு சாதனம். ஞானம், ஞானம் என்பது உண்மை அறிவு, மெய்யறிவு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பொருளை அடைய வேண்டுமானால் முதலிலே அந்த பொருளை பற்றிய அறிவை பெற வேண்டும். அறிவை பெற்றால்தான் அந்த பொருளை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும். எனவே சிவமாகிய அந்த பேரின்பப் பொருளை அடைய வேண்டுமானால், அதனிடத்திலே விருப்பம் உண்டாக வேண்டுமானால், அந்த சிவனை பற்றிய அறிவை முதலிலே நாம் பெற வேண்டும். அந்த அறிவை பெறுவதற்கு தடையாக இருப்பது எது? அறிவுக்கு தடை எது? அறியாமை. அறிவுக்கு தடை அறியாமைதான். நம்மிடத்திலே அறியாமை இருக்கின்ற வரை இறைவனை பற்றிய அறிவு உண்டாகாது. அந்த அறியாமையாகிய தடை என்ன செய்கிறது இப்பொழுது? அந்த அறியாமையாகிய தடை நம்முடைய அறிவை என்ன செய்கிறது? ஆமா, திசை திருப்புகிறது. உலக போகம்தான் சிறந்தது, உலக இன்பம்தான் சிறந்தது என்ற விபரீத அறிவை இந்த அறியாமை கொடுக்கிறது. உலக இன்பம்தான் மேலானது, இதற்கு மேல ஒரு இன்பம் இல்லை என்ற தவறான அறிவை இந்த அஞ்ஞானம் உண்டாக்குகிறது. இறை இன்பத்திலே நாட்டம் செல்லாமல் தடுக்கிறது. ஆகவே ஞானம் வர வேண்டுமானால் இந்த அறியாமை நீங்க வேண்டும். முதலிலே அறியாமை நீங்க வேண்டும். அறியாமைக்கு தடை, அறியாமையாகிய தடை செய்வது ஆணவ மலம். எனவே ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைய வேண்டும். ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைய வேண்டும். அதை குறைப்பதற்காகத்தான் முன்னே நாம் பார்த்ததை போல இந்த உலக அனுபவங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. உலக அனுபவங்களை, இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவிக்க அனுபவிக்க என்ன நமக்கு தோன்றுகிறது? நம்மால் ஒன்றும் ஆவது இல்லை. நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது. நமக்கும் மேலே ஒருவன் இருந்து இன்ப துன்பங்களை கொடுக்கிறான் என்ற உண்மை படிப்படியாக நமக்கு உண்டாகும். சுருக்கமாக சொன்னால், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும். அதுதான் எதற்கு அறிகுறி? ஆணவ மலம் குறைய தொடங்கி இருக்கிறது என்பதற்கு அதுதான் அறிகுறி. ஆணவ மலம் வலிமையாக இருந்தால் இந்த தெய்வ சிந்தனையே வராது.
எப்போது தெய்வ சிந்தனை நினைப்பு வருகிறது என்றால் ஆணவ மலத்தினுடைய வலிமை தேய்கிற போதுதான். அதை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே பக்குவம் அடைய தொடங்கிவிட்டது இப்போது. எனவே இந்த நிலைக்குத்தான் என்ன பெயர், மல பரிபாகம், மல பரிபாகம் என்கிறார்கள். மலத்தினுடைய சக்தி தேய தொடங்குகிற நிலை மல பரிபாகம். ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் குறைகிறது. இது தொடக்க நிலைதான், ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைய தொடங்குகிற நிலை. அது படிப்படியாகத்தான் அது நீங்கும். மல பரிபாகம், இந்த மல பரிபாகம் எப்போது இந்த உயிருக்கு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறது எது? இறைவனுடைய திருவருள். அதாவது திரோதான சக்தி தானே. திரோதான சக்தி அந்த நம்மிடத்திலே எப்போது இந்த உயிருக்கு மல பரிபாகம் நிகழும் என்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த மல பரிபாகம், இது இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள், மல பரிபாகம் வருவதற்கு முந்தின நிலைதான் கட்டுநிலை. மல பரிபாகம் வருவதற்கு முந்தின நிலை எல்லாம் கட்டுநிலைதான். மல பரிபாகம் வர தொடங்கிவிட்டால் இனிமேல் இது முத்தி நிலை, முத்தி நிலைதான். இனி பேசுகிற பேச்செல்லாம் முத்தி நிலை பற்றி, கட்டுநிலை போய்விட்டது. எனவே எட்டாம் நூற்பாவிலிருந்து நாம் முத்தி நிலையை பார்க்க போகிறோம். அதனுடைய தொடக்க நிலைதான் மல பரிபாகம். அப்படி அதனை அறிந்த மல பரிபாகம் உண்டாகிவிட்டது என்பதை உணர்ந்த அந்த இறைவனது திருவருளாகிய திரோதான சக்தி இப்பொழுது அந்த நிலை மாறி, திரோதான சக்தியினுடைய வேலை என்ன என்றால் மல பரிபாகத்தை உண்டாக்குதல். அதுதான் திரோதான சக்தியினுடைய வேலை. அந்த பணி முடிந்துவிட்டால் இப்போது திரோதான சக்தி அருள் சக்தியாக மாறுகிறது. அருள் புரிகின்ற சக்தியாக அது மாறுகிறது. இறைவனுடைய ஒரே சக்தியே இதுவரை மறைந்திருந்து பக்குவப்படுத்தி அந்த உயிரிடத்திலே மல பரிபாகத்தை உண்டாக்கியது. உண்டாக்கிய உடனே அது இப்பொழுது அருள் புரிகின்ற சக்தியாக மாறி, அதற்கு தான் என்ன பேரு, சக்தி நிபாதம். சக்தி நிபாதம் என்கிறார்கள். என்ன பொருள், அருள் வீழ்ச்சி, அருள் பதிதல், திருவருள் பதிகிறது. திருவருள் பதிகிறது, திருவருள் பதிகிறது என்றால் முன்பு இல்லாமல் இருந்து இப்போது புதிதாக வந்து பதிகிறதா? இல்லை, பதிகிறது என்றால் திருவருள் மேம்படுகிறது, மேலோங்குகிறது. அதாவது ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைய குறைய எது மேலோங்குகிறது, திருவருள் மேலோங்குகிறது. இருள் குறைகிறது, ஒளி, திருவருள் ஒளி மேலோங்குகிறது. அந்த வளர்பிறை காலத்திலே, வளர்பிறையிலே அந்த சந்திரனுடைய ஒவ்வொரு கலையும் வளர வளர அந்த இருளானது தெய்வதைப் போல, அந்த கலை வளர்வதும் இருள் தெய்வதும் ஒரே காலத்தில் நடக்கின்றவை. ஒரே காலத்தில் உடனாக உடன் நிகழ்ச்சி, இரண்டும் உடன் நிகழ்ச்சி. அதே போல மலம் தேய்தலும் திருவருள் மேம்படுதலும் ஒரே காலத்தில் உடனாக நிகழ்கின்றவை. ஒன்று நிகழ்ந்து முடிந்த பின்னர் இன்னொன்று நிகழ்வது இல்லை, இரண்டும் ஒரே காலத்தில். அப்படி அந்த திருவருள் பதிவு மல பரிபாகத்தினுடைய அடையாளம் என்ன சொன்னோம், தெய்வ சிந்தனை. திருவருள் பதிவினுடைய அடையாளம் என்ன என்றால் இறை வழிபாட்டிலே விருப்பம் உண்டாகிறது. இறை வழிபாட்டிலே விருப்பம் உண்டாகிறது. முதலிலே அந்த உயிரானது அந்த தெய்வ வழிபாட்டிலே விருப்பம் உண்டான உடனே என்ன செய்யும், எல்லா தெய்வங்களையும் வழிபடத் தொடங்கும். அந்த ஆன்மா பல தெய்வங்களையும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் முதலிலே சிவபெருமானையும் ஏனைய கடவுளோடு ஒருவனாக வைத்து பொதுவாக வழிபடுவார்கள். ஆக முதலிலே பல தெய்வ வழிபாடு நிகழும். கொள்ளேன்,
புரந்தரன் மாலயன் வாழ்வு. குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன், நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப் பெறேன். இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது, உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே என்று சொல்லுகிற நிலை முதலிலே வராது. இந்த நிலை முதலிலேயே வராது. முதலிலே வருவது பல தெய்வ வழிபாடுதான், அது தவறு இல்லை. அது தொடக்க நிலை. படிப்படியாகத்தான் இந்த ஆன்மா அறிவு வளர்ந்து பரம்பொருளாகிய சிவத்தை வழிபடுகிற நிலை இறுதியிலே தான் உண்டாகும். எனவே இது தொடக்க நிலை, பல தெய்வங்களை வழிபடுகிற நிலை. அந்த உயிருக்கு அவ்வளவுதான் பக்குவம். பிறகு இதற்கு என்ன பெயர்? அபுத்திபூர்வ வழிபாடுன்னு பேரு. அபுத்திபூர்வம், அபுத்தி, அபுத்தினா தெரியும் இல்லையா, புத்தினா அறிவு, அபுத்தினா தொடக்கத்துல அந்த அறிவு வளராத நிலையில செய்கிற வழிபாடு அபுத்திபூர்வமான வழிபாடு. அந்த வழிபாட்டிலே கொஞ்ச காலம் செல்லும். பிறகு அந்த திருமுறைகளையும் சாத்திரங்களையும் பயிலுகிற காலத்துல அதற்கு ஒருவாறு உண்மை தெரிந்து சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் என்ற உணர்ச்சி உண்டாகி சிவபெருமானையே தான் வழிபாடு கடவுளாக கொள்ளுகிற இரண்டாவது நிலை. அந்த வழிபாடுக்கு என்ன பேரு? புத்திபூர்வமான வழிபாடு, புத்திபூர்வம். அப்படி புத்திபூர்வமாக வழிபடுகிற காலத்துல தனக்கு தோன்றிய முறையில அந்த வழிபாட்டினை அந்த ஆன்மா செய்யும். அதாவது முறை தெரியாமல் தனக்கு என்ன தோன்றியதோ அந்த முறையிலே வழிபாட்டினை பொதுவாக அது அந்த ஆன்மா செய்யும். அதற்கென்ன பேரு? பொது வழிபாடு, பொது வழிபாடு. பிறகு கொஞ்ச காலம் கழித்து மேலும் அறிவு வளருகிற போது, ஓஹோ, ஒரு முறையறிந்து செய்ய வேண்டும் வழிபாட்டினை என்று ஆசிரியரை, ஒரு ஆசிரியரை, சரியா குருவை அடைந்து அவரிடம் சமய தீட்சை பெற்று அவர் காட்டிய முறையிலே அந்த வழிபாட்டினை முறைப்படி செய்கிற நிலை அடுத்து வரும். அது முறையாக செய்கிற வழிபாடு, அது சிறப்பு வழிபாடு, அது சிறப்பு வழிபாடு என்ற. இவ்வாறு வழிபடுகிற போது முதலிலே உலக பயனை கருதித்தான் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்வார்கள். உலக பயன் ஆக இறைவனிடம் தனக்கு இன்னென்ன பயன்களை தந்தருள வேண்டும் என்று செல்வம், பதவி, புகழ் போன்ற பயன்களை விரும்பி இறைவனை வழிபடுவார்கள். காமிய வழிபாடு என்று அதற்கு பெயர். காமிய வழிபாடு, காமியம்னா விருப்பம், காமிய வழிபாடு. அதற்கு என்ன பெயரு? உபாயம், உபாயம் என்ற பெயர். உபாயமாக செய்கிற வழிபாடு, அதற்கு மேலாகத்தான் எவ்வித பயனையும் கொள்ளேனா வேண்டேன், புகழ் வேண்டேன், செல்வம் வேண்டேன், விண்ணும் மண்ணும் வேண்டார்தமை தீண்டேன், மண்ணு திருப்பெருந்துறை இறை தாழ் பூண்டேன் புறம் போகேன் என்றெல்லாம் சொல்லுகிற

0: அந்த எந்த பயனையும் எதிர்பாராமல் பெருமானிடம் வைத்த அன்பு ஒன்றே காரணமாக செய்கிற வழிபாடு. ஆக பெருமானே, எனக்கு எதுவும் வேண்டியது இல்லை. இவர் சொல்லுகிறார் திருவாசகத்தில், கற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, உன் குறைகளர்க்கே கற்றாவின் மனம்போல கசிந்து உருக வேண்டுவனி. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் குழைத்த பத்துங்கிற, குழைத்த பத்து, கண்ணார் முதலாய், கண்ணார் முதலாய் களல் இணைகள் கண்டேன் கண்கள் களிகூற. என்னுடைய கண்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக உன்னுடைய திருவடிகளை நான் கண்டுகொண்டேன். கண்ணார் முதலாய் களல் இணைகள் கண்டேன் கண்கள் களிகூற, எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அதுவல்லால், எண்ணாது வேறு எந்த சிந்தனையையும் நினைக்காமல் உன்னுடைய திருவடிகளையே நான் பற்றி கிடக்கின்றேன். எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே எண்ணும், எவை உன்னுடைய திருவடிகளை தான், அவையே எண்ணும் அதுவல்லால். அதைத் தவிர மண்மேலியாக்கை விடுமாறும் வந்து உன் களர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ. பெருமானே, எனக்கு வீடு பேர் வேண்டும், இந்த உடம்பு நீங்க வேண்டும் என்று கூட உன்னிடம் நான் வேண்ட மாட்டேன். மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் களர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ, அடிமை சால அழகுடைத்தேங்கிறார். எனவே இறைவனை, இறைவனிடம் உன்னுடைய திருவடியிலே சேர்த்துக்கொள் என்று கூட வேண்ட மாட்டார்களாம். வழிபாடு ஒன்றே போதும், அதுதான் உண்மையான அடியார்கள் நிலை, அதுதான் உண்மையான வழிபாடு. ஆக எத்தனை படிகள் பாருங்க. புத்தி பூர்வமாக செய்ய வேண்டும், சிறப்பான முறையிலே செய்ய வேண்டும், உண்மையான முறையிலே வழிபாட்டை நிகழ்த்த வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
0: அடுத்த பாட்டிலே அண்டசம், ஸ்வேதசங்கள், உற்பிச்சம், சராயுசத்தோடு எண் தரு நாள் 84 நூறாயிரத்தால் உண்டு பல் யோனி. உயிர்கள் நாலு வகை தோற்றத்தை உடையன, நான்கு வகையான தோற்றங்களை உடையன உயிர்கள். நாலு வகையிலே தோன்றுகின்றன உலகத்திலே. தாயினுடைய கருப்பையிலே தோன்றுவது ஒரு வகை, கருப்பை வழியாக. இரண்டாவது இன்னொன்று இந்த முட்டை பார்த்தோமே, முட்டை, முட்டையிலிருந்து தோன்றுகிற உயிர்கள். பிறகு இந்த கீழே நிலத்துக்கு கீழே கிழங்கு, வேர் முதலியவற்றிலிருந்து தோன்றுகிற உயிர்கள். நாலாவது வேர்வையிலிருந்து பிறக்கின்ற அந்த பேன் போன்ற உயிர்கள், வேர்வை என்று நாலு வகை தோற்றம் உயிர்களுக்கு. வேர்வை, வேர், முட்டை, கருப்பை, அதைத்தான் சொல்லுகிறார். இது நால் வகை தோற்றம். அண்டசம் முட்டை, முட்டையில் பிறப்பவை. ஸ்வேதசம், ஸ்வேதம்னா வியர்வை, ஸ்வேதஜம் வேர்வையிலே பிறப்பவை, ஸ்வேதஜம். உற்பிச்சம், அந்த வேர் கிழங்கு முதலியவற்றிலிருந்து, அது உற்பிச்சம் என்ற பெயர். சராயுஜம் தான் கருப்பை. சராயுஜம், சராயுசத்தோடு இப்படி இந்த நாலு வகை தோற்றங்களை உடைய அந்த பிறப்பு வகைகள்

எண்பத்து நான்கு நூறாயிரம் கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். 84,100,000. அதாவது இப்ப பறவை என்றாலே அதுல எத்தனை வகை இருக்கு? பறவை என்றால் ஒன்றா? எண்ணற்ற வகைகள் பறவை, எத்தனையோ வகையான பறவைகள். விலங்குகள் என்றால் அதுல எத்தனையோ வகை. அதே போல கீழே தாவரங்கள், நீர், நீர் வாழ்வன, ஊர்வன என்று எத்தனை வகை பார்த்தோம்? அதுல ஏழு வகை. ஏழு வகையான, ஆமா ஏழு வகை. அந்த ஏழிலையும் ஒவ்வொன்றிலையும் எத்தனையோ எண்ணற்ற வகைகள். அந்த கணக்கு எண்ணிக்கையை, அந்த மொத்த எண்ணிக்கையை கொடுக்கிறார். 84,100,000 யோனி. எல்லா அந்த பிறப்பு முறை, பிறப்பு வகை, எல்லா உலகங்களும் அவர்களும் அவைகளும் உயிர் தானே. இது ஞானசம்பந்தரை இந்த எண்ணிக்கையை சொல்லுகிறார். ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய தேவாரத்துல இந்த எண்ணிக்கையை சொல்லுகிறார். திருமுறைகள்ல பல இடங்கள்ல வருது, சாத்திர நூல்களிலும் வருகிறது. 84,100,000 யோனி பேதங்கள். எண் தரு நாள், எண் தரு நாள், அந்த மேற்கூறிய நான்கு, நாலு தெரியலையா, எண் தரு மேற்கூறிய அந்த நான்கும் இந்த 84,100,000 பேதங்களை உடையவை, பிறவி பேதங்களை உடையவை. அதாவது நாம முன்னிலே படித்தோம் அல்லவா அச்சு, அந்த அச்சு தான் அச்சு மாறுதல் என்று பார்த்தோமே. ஒவ்வொரு அச்சு இப்படி 84,100,000 அச்சு வகைகள் இருக்கின்றன. அடுத்து சொல்றாங்க, இந்த எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல். இத்தனை பிறவி பேதங்களையெல்லாம் கடந்து இந்த மனித பிறவியை எடுத்தல் என்பது எவ்வளவு அருமையான செயல், எவ்வளவு அரிய செயல். எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். ஒரு நடுக்கடலிலே விழுந்தவன் தன்னுடைய கையினாலேயே நீந்தி கரையேற முயல்வதைப் போல அவ்வளவு எளிமையான செயல் அன்று. நாமெல்லாம் அந்த செயலை செய்திருக்கிறோம். கடலை கையாலே நீந்தி இந்த மானிட பிறப்பை, பெறுதற்கரிய மானிட பிறப்பை பெற்றிருக்கிறோம். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து சொல்லுகிறார், இப்படியெல்லாம் கடந்து வந்தது எதற்காக? இன்னும் இன்னும் பல வகையான பாக்கியங்களை நாம் பண்ணியிருக்கிறோம். பிறந்தது மட்டுமா? நரர்பயில் தேயந்தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து அங்கேயெல்லாம் போய் பிறக்காமல், அமெரிக்காவில் பிறக்காமல், இந்த தமிழ் வழங்குகின்ற நிலத்திலே வந்து பிறப்பது என்பது பெரிய புண்ணியம். நரர்பயில் தேயந்தன்னில், அதாவது நரர்னா மனிதர்கள், இந்த மனிதர்கள் வாழுகிற இந்த உலகத்தில் நரர்பயில், தேயம்னா இங்கே உலகம், மானிடர் வாழுகின்ற இந்த உலகத்திலே நான்மறை பயிலா நாட்டில், வேத ஆகமங்கள் தோன்றாத நாடுகளிலே பிறக்காமல் விரவுதல் அங்கே போய் சார்வதை ஒளிந்து தோன்றல் இங்கே வந்து நாம் பிறந்திருப்பது மிக்க புண்ணியத்தானார். அதற்கு மேல தரையினில் கீழை விட்டு கீழ் இனத்திலே பிறக்காமல், புலால் புலால் உண்ணுகிற குளத்துல கல் உண்ணுகின்ற அந்த வழக்கத்தை உடைய குளத்திலே எல்லாம் பிறக்காமல் அங்கே பிறந்தால் என்ன ஆகும்? எனவே அந்த கீழ் இனத்திலே தோன்றாமல் கீழை விட்டு தவம் செய் சாதியினில் வந்து நல்ல தவம் நோன்பு செய்கின்ற உயர்ந்த குடியிலே வந்து பிறந்து அதற்கு மேல பர சமயங்கள் செல்லா வாக்கியம். எத்தனை பேர் பிரசமித்தல, இந்த சைவராக பிறந்து எத்தனை பேர் வேற்று சமயத்தை தழுவி இருக்கிறார்கள். பெரிய படித்தவர்களா இருக்கிறாங்க, பெரிய அறிஞர்கள் கூட வேற்று சமயத்தை சார்ந்திருக்கிறார்கள்.
அவர்களெல்லாம் பார்க்கிற போது பரசமயம் செல்லா பாக்கியம் பண்ணுனாதி. ஆக இவர் காலத்திலேயே அந்த சமயம் மாற்றம் வந்திருக்குமோ? அருண் சிவன் காலத்திலேயே வாழ்வேனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வேனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது ஊழ் பெறல் அரிது சால உயர் சிவஞானத்தாலே போல் இளமதியினானை போற்றுவார் அருள் பெற்றார். ஆக இதெல்லாம் பார்க்கிற போது நாம சாத்திர நூலா படிக்கிறோம், அந்த உணர்வே நமக்கு வர இல்லை. வாழ்வேனும் மையல் விட்டு ஆக சிவபெருமானை நினைப்பதற்கு தடையாக இருப்பவை இவை. நல்ல வசதியான எல்லா வளங்களும் செல்வங்களும் நிறைந்த சூழ்நிலையிலே வளர்கின்றவர்களுக்கு இறைவனை நினைக்க எங்கே நேரம் நேரம் கிடைக்காது. அந்த இறை நினைப்பு அவர்களுக்கு வராது. எனவே செல்வம், அதனால்தான் மாணிக்கவாசகர் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்று சொன்னார். செல்வம் என்பது அல்லல், செல்வம் என்னும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்து கல்வியும் தடை, கல்வியும் தடையாம். நிரம்ப படித்தவர்கள் அதை வைத்துக் கொண்டு பண சம்பாதிக்கத்தானே பார்க்கிறாங்க, அந்த அறிவை கொண்டு பொருளீட்டத்தானே முயல்கிறார்கள். தன்முனைப்போடு தான் அவர் செருக்கோடு வாழுகிறார்கள். கல்வி செருக்குன்னு வைத்திருக்கிறார்களே வித்யா கர்வம், நிரம்ப படித்து விட்டேன் எனக்கு யார் ஒப்பு என்று அந்த கர்வம், இதுவும் தடை. அதனால தான் மாணிக்கவாசகர் அந்த தடைகளையெல்லாம் அடுக்கி சொல்லுகிறாரே. இதுல திருஅண்ட பகுதி இல்லையா, உலக ஆயுதனும் ஒன்றிரல் பாம்பின் பிழைத்தும் பிழைத்தும் பிழைத்தும்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அது எத்தனையோ தடைகள். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்றெல்லாம் சொல்லுகிறார். எனவே வாழ்வெனும் மையல் விட்டு, இங்கே வாழ்வு என்றால் நல்ல செல்வ வாழ்வு, அதனாலே உண்டாகிற மயக்கம் அது நீங்கி வறுமையாம் சிறுமை தப்பி, அதே போல வறுமை இருந்தாலும் இறைவனை நினைக்க முடியாது. வயிற்றுப்பாட்டுக்கே வயிற்றை கவனிக்கவே நேரம் இல்லாத போது இறைவனை கவனிக்க எங்க நேரம்? எனவே வறுமையும் கூடாது, மிகுந்த வசதியும் தேவையில்லை, வறுமையும் தேவையில்லை. நாம் தான் நல்ல நிலையில, நம்முடைய நிலையில். ஆக இறைவனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். வாழ்வேனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும், தாழ்வெனும் தன்மையோடும் அந்த பணிவு அடக்கம், அடக்கம் என்ற அந்த அமைதி தன்மையோடு தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது சால. அந்த நல்ல ஊழை, சைவ சமயத்தை சாருகின்ற ஊழினை பெறுவது என்பது மிக மிக அரிய செயல். அதனாலே இந்த நாம் என்ன முயல வேண்டும், உயர் சிவஞானத்தை பெற முயல வேண்டும். இந்த சைவமாம் சமயம் சார்ந்த ஊழினை பெற்ற உயிர்கள் சிவஞானத்தை பெற்று உயர் சிவஞானத்தாலே போல் இளமதியினானை, அந்த பிறை மதியை சூடிய பெருமானை போற்றுவார். அவனை போற்றி வழிபட்டு வாழ்கின்றவர்கள் அருள் பெற்றாரே. அவனுடைய திருவருளை பெற்று வீடு பேறு அடைதல் திண்ணம் போற்றுவார். அருள் பெறுவாரேன்னு சொல்லணும், அருள் பெறுவார். அது இறந்த அது எதிர்காலம், இப்போதை பெற்றுவிட்டார் போங்க. அருள் பெற்றாரே என்று இறந்த காலத்தினாலேயே சொல்லிவிட்டார். உறுதி பெற்று போற்றுவார் அருள் பெற்றார். அடுத்த பாட்டில் சொல்லுகிறார் பாருங்கள், மானுட பிறவிதானும் வகுத்தது எதற்கு, மானுட

பெருமானுக்கு திருமுழுக்காட்டுதல், அந்த பசுவின் இடத்தில் இருந்து பெறப்படுகின்ற ஐந்து ஐந்து, அது பெருமானுக்கு மிக உகந்த வழிபாடு. ஆணிடத்து ஐந்தும் ஆடும் அரண் பணிக்காக அன்று. அந்த பெரிய புராணத்தில் வருது இல்லையா, பெரிய புராணத்தில் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமாள் எப்பொழுது, தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடஞ்சை வரதர் பொற்றாள் தொழ. மா நடஞ்சை வரதர் பொற்றாள் தொழும்போதுதான் அந்த ஊனடைந்த உடம்பின் பிறவி தான் அடைந்த உறுதியை பெறுகிறது. எனவே மானுட பிறவிதானும் வகுத்தது மன வாக்கு காயத்தால். பெருமானை பணி செய்தல், பெருமானை வழிபடுதல், பெருமானுக்கு தொண்டு செய்தல், அதை நம்முடைய நாயன்மார் வரலாறுகளாலே நாம் அறிகிறோம். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சி. தேவர்கள் கூட அங்கே இருந்தால் பெருமானுடைய அருளை பெற முடியாது என்று கருதி மண்ணுலகுக்கு வந்து வழிபட்டு பயனடைந்திருக்கிறார். அந்த திருவாசகத்தில் வருதில்ல, என்னது திருவாசகத்தில் அந்த இது திருப்பள்ளி எழுச்சியில, புவனியில் போய் பிறவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. சொல்லு, இப்படி நினைக்கிறது யாரா? திருமாலும் பிரம்மனும் அப்படி நினைக்கிறார்கள். புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற ஆறு. ஆக சிவபெருமான் ஆட்கொள்வதற்குரிய இடம் இந்த பூமி தான் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்களாம் பிறக்க வேண்டும் என்று திருப்பள்ளி எழுச்சியிலே மாணிக்கவாசகர் சொல்றார். அப்படி தேவர்கள் எல்லாம் இங்கே வந்து வழிபடுகிறார்கள், நாம் இங்கேயே இருந்து கொண்டு வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர். ஆனால் ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று இறக்கப்படுகிறார். மக்களுடைய அறியாமையை நினைத்து ஊனெடுத்து உழலும் ஊமர், இந்த அறிவற்ற இவர்கள் ஒன்றையும் உணராதிருக்கிறார்களே, என்ன பரிதாபம்! வாழ்வெனும் மையல் விட்டு

இந்த உடம்பினுடைய நிலையாமையை சொல்லுகிறார். கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் அரைத்து அழிவதாயும் உருவமே அழிவதானாய் உள்ளபோதே உய்யப்பார். இந்த உடம்பு கருவினுள் அழிவதாயும், அந்த தோன்றிய பொழுதே கருவிலேயே சில உடல்கள் மாய்ந்து விடுகின்றன. கருவினுள் அழிவதாய் கழிந்திடாது அழிவதாய், அந்த வெளியே அந்த குழந்தை வருவதற்கு முன்னாலே தாய் வயிற்றிலேயே இறந்து போய் பிறக்கின்ற குழந்தைகளும் உண்டு. கழிந்திடாது அழிவதாய் பரிணமித்து, பரிணமித்துனா நல்ல முழு வளர்ச்சி பெற்று வளர்ந்தாலும் கூட அந்த உடம்பும் அழிந்து போகிறது. பரிணமித்து அழிவதாயும் பாலப்பருவத்தில்,

0: பாலனாய் அழிவதாயும், தருணனாய் நல்ல தருணம், நல்ல காளை பருவம், கட்டிளமை பருவம், அந்த பருவத்திலே இறந்து போகிறார்கள். தருணனாய் அழிவதாயும், கடைசியில தான் நரைத்து எப்போது இந்த உயிர் பிரியும், போனால் தேவலை என்று நினைக்கக்கூடிய நிலையிலே நரைத்து அழிவதாயும், இப்படி உருவமே அழிவதானால் இந்த உடல் உள்ளபோதே இந்த நிலையற்ற உடலை கொண்டு நிலையான பயனை தேடிக்கொள். உருவமே அழிவதானால் உள்ளபோதே உன்னுடைய உயிர் உய்தி அடைகின்ற வழியை பார், ஆராய்ந்து கொள்வாயாக, உய்ய பார். அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு 185 சில, இது உடம்பு நிலையாமை. இப்ப சொன்னது என்னது, அந்த கருவியினுள் அழிவதாயும் என்பது உடம்பு நிலையாமை. யாக்கை இந்த செல்வ நிலையாமை பற்றி 185 பாருங்க. சில செல்வர்கள், செல்வ வசதி படைத்தவர்கள் அரிசனம் பூசி வெளியே புறப்படும் போது நல்ல வாசனை திரவியெல்லாம் இந்த உடம்புக்கு போட்டுக்கொண்டு அரிசனம் பூசி மாலைகளை அணிந்து கொண்டு அதற்கு மேல் நல்ல பொன்னாடை பட்டாடை அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டுக்கொண்டு பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல, இவருடைய பரிவாரங்கள், இவருடைய ஏவலர்கள், அதிகாரிகள், செல்வாக்கு, இவர் செல்வாக்கில் இருக்கிறவர்கள் இல்லையா, அதனாலே பலர் பின்தொடர்கிறார்கள். பரிசனம் பின்பு செல்ல பாரகர் பறிக்க அந்த இசை அந்த வாத்தியங்கள், பாரகர் இல்ல இல்ல பாரகர்னா அந்த இவர் பல்லக்கிலே வருகிறார், சிவிகையிலே அதை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நாலு பேர் நாலு பக்கத்தில், அதான் பாரகர்னா சுமப்பவர்கள், பறிக்க சுமந்து செல்ல. நம்ம இவர் அப்படித்தானே வந்தாரு, உமாபதி சிவம் வீட்டுக்கு அந்த கோயிலிருந்து பணியை முடித்து பரிவாரங்களோடு விருதுகளோடு வந்தார்ல, அது போல பாரகர் பறிக்க அவரை பார்த்து என்ன கேட்டார் அவருடைய ஆசிரியர், பகல் குருடு. அந்த சொற்களை கேட்ட உடனேயே அவருக்கு தெளிவு வந்து விட்டது. அப்படி எல்லாருக்கும் வருகிறதா, பாரகர் பறிக்க கொட்ட அந்த வாத்தியங்களை முழக்க வரி சின்னம் ஊத, அந்த எக்காலம் எல்லாம் ஊதுகிறார்கள், வரி சின்னம் ஊத தொங்கல் வந்திட வழியிலெல்லாம் மாலையோடு காத்திருக்கிறார்கள். ஐயா வருகிறார்களே, அவர்களுக்கு போடு, இவருக்கு போடுவதற்காக தொங்கல், தொங்கல்னா மாலை, மாலை வந்திட உணர்வு மாண்டு இவர் அறியாமையோடு அங்கே வருகிறார். உணர்வு மாண்டு பெரியவர், செல்வத்திலே பெரியவராக இருக்கலாம், பெரியவர் பேச்சுமின்றி, அவருக்கு பேசக்கூட அவருக்கு வாய் வரவில்லையா, பேச்சு இவருக்கு அவ்வளவு ஒரு செருக்கோடு அமர்ந்திருக்கிறார், பேச்சுமின்றி பேசினால் தன்னுடைய இது குன்றிவிடுமா, தன்னுடைய மதிப்பு குறைந்துவிடும். பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பார், பிணத்துக்கு இவருக்கு என்ன என்ன வேறுபாடு இருக்கிறது பிணத்துக்கும் இவருக்கும், நல்லா கேலி செய்கிறாரு. பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பார், அடுத்த பாட்டில் அதே தொடர்கிறார். பிணத்தினை ஒத்து வாழ்வோர், பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்பிணங்கள் போல சிலர் போகிறார்கள், பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்பிணங்கள் போல உனக்கியே உழல்வீர், உனக்கியே உங்களை வருத்தி கொண்டு பின் சென்று உழல்கிறீர்களே, உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம் கணத்திடை தோன்றி மாயும் காயம் என்று அறிந்து ஒரு கால் வணங்குறீர். பெருமானை ஒரு முறை வணங்கினால் போதாதா, ஒரு கால் வணங்குறீர் அரணை என்றும் வானவர் வணங்க வைப்பான் என்று பெருமானுடைய அந்த கருணையை, பெரும் கருணையை சொல்லி இந்த இரண்டாம் நூற்பாவை முடிக்கிறார். ஆக இந்த இரண்டாம் நூற்பா, இந்த முதல் இரண்டு நூற்பாக்கள் பெரும்பாலான இலக்கணங்கள் வந்துவிட்டன. பொது இயல்பு, இறைவனுடைய பொது இயல்பு, மும்மலங்களுடைய பொது இயல்பு எல்லாமே கூறிவிட்டார். எது ஒன்றை மட்டும் இன்னும் கூறவில்லை. எது? உயிரினுடைய, உயிரினுடைய இயல்புதான் இன்னும் கூறவில்லை. அதைத்தான் அடுத்த நூற்பாவில் எடுத்துக் கொள்ளுகிறார், மூன்றாம் நூற்பாவில். ஆக சிவஞான போதத்தில் அந்த முதல் இரண்டு நூற்பாக்களிலே சொல்லப்படாத பல அரிய கருத்துக்களை எல்லாம் இங்கே வழங்கியிருக்கிறார். இப்ப சிவஞான போதத்தில் முதல் நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டது? அவன் அவள் அதி எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உலகம் அந்தம் ஆதி என் மனர் உலகம். இதுல இறைவனுடைய, இறைவன் உலகத்துக்கு முதல்வன், பிறகு அந்த வேற என்ன சொல்லுகிறார்? ஆமா, இறைவனை முத்துள்ளிலையும் செய்ய வல்லவன். அந்த முத்துள்ளில்கள் பற்றிய விளக்கங்களை அங்கே நாம் பார்க்க முடியாது சிவஞான போதத்தில். இங்க சித்தியாரிலேதான் ஐந்தொழில்கள் என்னென்ன என்று விளக்கமாக தருகிறார். இறைவனுடைய ஐந்தொழில்கள், இறைவனுடைய திருமேனிகள், அவையும் சிவஞான போதத்திலே வரவில்லை. இவர் தான் விளக்குகிறார் இறைவனுடைய திரு மூவகை திருமேனிகள். பிறகு அந்த சிவத்திற்கும் சக்திக்கும் உள்ள தொடர்பு, இயைபு, அங்கே ஒரே வரிதான் சிவஞான போதத்தில், நீக்கமின்றி நிற்கும் அன்றே, அவ்வளவுதான். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே, அதற்கு விளக்கம், விரிவான விளக்கம் தருகிறார். சிவசக்தி பற்றிய, சிவசக்தி என்பது என்ன? சக்தி தன் வடிவு ஏது எண்ணில் தடையிலா ஞானமாகும். சக்தி தன் வடிவு ஏது எண்ணில் தடையிலா ஞானமாகும். அது எப்படி மூன்று வகைப்படுகிறது என்றெல்லாம் விளக்குகிறார். சக்திக்கும் சிவத்துக்கும் உள்ள இயைபு எது போல என்றால், மரமும் காழ்ப்பும் போல, மரமும் வைரமும் போல குணமும் குணியுமாக இருப்பது. பிறகு பளிங்கினுடைய, பளிங்கும் பளிங்கினுடைய ஒளியும் போல, அந்த வேற்று நிறங்களையெல்லாம் ஒளிதான் கவர்ந்து பல பலவாறு மாறுகிறதே தவிர பளிங்கு எந்த மாற்றமும் அடைவது. அதுபோல இந்த பெருமானுக்கு வருகிற மாற்றங்கள் எல்லாம் சக்தியினிடத்திலே காணப்படுவன. சிவத்திற்கு மாற்றமில்லை. அந்த ஒருவனே நாடக மேடையிலே பல வடிவங்களை, பல வேடங்களை பூண்டு நடித்தாலும் அவன் உண்மையிலே மாறிவிடுவது இல்லை. அதுபோல இறைவன் பல்வேறு கோலங்களை கொண்டு செயல்பட்டாலும் அவனுடைய நிலையிலே எந்த மாற்றமும் இல்லை என்றெல்லாம் சொல்லி, பிறகு அந்த வினை கோட்பாட்டில் தான், வினை கோட்பாட்டை ஒட்டி அந்த எப்போது வினை உண்டாகிறது என்றால், நம்முடைய செயல்கள் இறைவன் இட்ட பணி என்பதை உணராமல் இது என்னுடைய செயல் என்று நினைக்கிற போதுதான் அது வினையாகிறது. அப்படி நினைக்காமல் என்னுடைய செயல் இறைவன் இட்ட பணி என்று தன்னுடைய பணியை நீத்து அவன் அருள் வழியில் நிற்பவர்களுக்கு வினை இல்லை என்ற சிறந்த கருத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆக அவன் பணி எல்லாமே என்ற நினைப்போடு நாம் செயல்பட வேண்டும். பிறகு அந்த மனமதி நினைய வாக்கு ஒழுத்த மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி சின முதல் அகற்றி வாழும் செயல் அறமானால் யாருக்கும் முனமொரு தெய்வம் எங்கும் முன்னிலையாமன்றே. ஆக அந்த வழிபடுகிற முறை, ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா, துறவு, தானம், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, இழுக்கிலா, இந்த அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அர்ச்சித்தலாதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணி அறங்கள் என்று அந்த வழிபாட்டை செய்வதற்கு தேவையான அந்த பொது அறம் அதை கடைபிடிக்க வேண்டும். பொது அறத்திலே நின்றுதான் சிறப்பு அறமாகிய அந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். இப்படி அந்த வழிபடுகிற முறை, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர், மற்ற அத்தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் வினையும் செய்யும், ஆதலால் இவையிலாதான் அறிந்து அருள் செய்யும் என்று பட அருமையான பாட்டுகள் உங்கள் நினைவில் இருக்க வேண்டிய நல்ல பாட்டுகள். நமக்கு அறிவுறுத்துகின்ற, அறிவுரை கூறுகின்ற எத்தனை உபதேசங்களை பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தில்லைவாழ் அந்தணர்கள் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: என்னன்னாரு, ஏண்டா வந்து குடிமையை ரொம்ப நான் பெரிய மரபு பெருசு மரபு பெருசுன்னு சொல்லிட்டு இருக்காதுறாரு. அதுக்கு அடித்தளம் என்ன? ஒழுக்கமுடைமை குடிமை. திருவள்ளுவர் மாதிரி ஒரு பெரிய நீங்க குடிமைங்கிறது என்ன பண்ணுவீங்க? குடிமையா குடிப்பிறப்புன்னு உரை எழுதுவீங்க. ஆனா திருவள்ளுவன் ஒழுக்கமுடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும்.
4: மறுவிலா மரபில் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார், அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கி உள்ளார்.
3: அறுதொழி ஆட்சியில ஆட்சியாளர், அவர்களுக்கு ஒரு 6 தொழில் உண்டு. அதை ஆட்சினா விடாமல் ஆழ்ந்து ஆண்டு வருகிறார்களாம். அந்த அறுதொழில் எவை சொல்லு? அப்படின்னா அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும், ஐவகை மரபின் அரசர் பக்கமும், இருமூண்டு மரபின் ஏனோர் பக்கமும் கொன்னு. அப்ப அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம் கேட்டா ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல், இப்படிப்பட்ட ஆறு தோழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கி உள்ளார். அதனால இந்த வறுமை என்பதையே போக்கியிருக்காங்களாம் பாத்தீங்களா. அப்ப சொன்னது என்ன சொன்னது? உருவது நீட்டின் செல்வம் என கோளும் உள்ளம் மிக்கார். அவங்க உள்ளம் என்னன்னு கேட்டா, எதோடு பொருந்திருக்கணும் பொருந்திருக்கணும் ஆசைப்படுவான்னு கேட்டா திருநீற்றோடவே பொருந்திருக்கணும். நீரில்லா நெற்றி பால். அதனால அப்படியே சாப்பிட வரும்போது, மத்தியானம் சாப்பிட வரும்போது, ஏண்டா மூஞ்சலுனிய திருநீர்த்திய போய் முதல்ல செஞ்சுட்டு வர. அதெல்லாம் அப்படி ஒரு காலத்தில் ஆற்றுப்படுத்தினாங்க. ஆமாம், ஆற்றுப்படுத்தினாங்க. வந்து உட்காரும் போது கழுது வேற மாதிரிலாம் சொல்லுவாங்க, சொல்லப்படாது. இப்பெல்லாம் உள்ளது இல்லைடுவான் நம்மளை. ஆமாம் மாதிரி வர்ற போய் முகம் கழுவி தண்ணீர்ட்டு அப்புறம் உட்கார். அப்படித்தான். அது மாதிரி உருவது நீட்டின் செல்லும், எந்த ஒன்றை இந்த நெற்றியோ உடம்போ பெற்றிருக்கணும்னா உருணும்னு சொன்னா திருநீர், அதுதான் செல்லும் என்று கொள்ளுகின்ற உள்ளத்தை உடையவர்கிறாரு. இந்த உள்ளத்தை உடையவர் சொன்ன பெருமா நடராஜாங்கிறது இதெல்லாம் நடராஜான்னு மொழி பெயர்க்கிட்டீங்களேப்பா. இந்த நூல் வாங்க அமெரிக்கா வரைக்கும் போகுதேப்பா. நல்லதா? நாட்டை வாழ வைக்கும், நம்முடைய சமயத்தை வாழ வைக்குமா? இது மாதிரி நீங்க வந்து பைபிளுக்கு மாறான கருத்து மொழிபெயர்க்கப்படுகிறதா, குரானுக்கு மாறுபாடா பிறக்கப்படுதா? இந்த பாழா போன திருநேரும் திருமண்ணிட்டு வந்தா ஒழிஞ்ச போனோம், ஒழிஞ்சே போனோம். உருவது நீட்டின் செல்வம் என கோளும் உள்ளம் மிக்கார், அதுதான் அவர்களுக்கு உள்ளமே. பெறுவது எதுனாரு? பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரன பெருகி வாழ்வார். அவங்க எதை எனக்கு ஐயா, உங்களுக்கு எதை பெறுவதற்காக இருக்கீங்கனாரு? எங்க பெருமானத்துல அன்பு அவ்வளவுதான், அதை வேற என்ன வேணும் போங்க, வேற ஒண்ணு வேண்டாம். பெருமான் உண்டு, அவாளத்துல அன்பு அவ்வளவுதான். அப்படி இருப்பாரலாம்.
4: ஞானமே முதலா நான்கும் நவையறத் தெரிந்து மிக்கார்.
3: அருமை அருமை. இப்ப இந்த சரியகிரிய யோக ஞானம்னா இது யாரு? திருநீரிட்ட சைவனுக்கு தான் தெரியுது, அவாளுக்கெல்லாம் தெரியாது. அந்த சொல்ல சொல்றேன், அவாளுக்கெல்லாம் தெரியாது. அவாள்லாம் இந்த இதெல்லாம் அதல்ல, அவாள்ல இவாள்னா எவாளும் இதுலதான் கரையறணும். இதுல
4: ஞானமே முதலா நான்கும் நவையறத் தெரிந்து,
3: ஞானத்தை முன்னே சொன்னார். ஞானம், அப்புறம் யோகம், கிரியை, சரியை. இப்படி அதை எப்படி சொல்லுவோம், சரிய கிரிய யோக ஞானம்னு சொல்லுவோம், அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க எது முடிவா பெற வேண்டியது ஞானம் அப்படி வச்சுக்கணும், முடிவில் இருந்து வந்ததுன்னு அர்த்தம். எது அடிப்படையிலிருந்து தொடங்கும்னா சரியை முதல் தொடங்கலாம். ரெண்டு விஷயம் ஒண்ணுதான், ரெண்டு விஷயம். திருக்குறள் தொல்லாப்பியத்துல இன்பமும் பொருளும் அறணம் என்றாங்க, அறம்பொருள் இன்பம் தான் சொல்லணும். ஆனா தூக்கி போட்டார் கலை கலவியல்ல, இன்பமும் அறனும் பொருளும் என்றாங்க. அன்போடு பணம் ஐந்தனை மறியின், அது போலதான் ஞானமே முதலா, ஞானம் தான் கடைசி. ஆனா ஏன் அப்படி வந்தேன், அதுக்கு ஒரே எழுதனா மனுஷன், அப்பா உயிர்கள் எதை எதை கொண்டு நீ அரைஞ்சே பொருள் செய்யணும் போங்க அப்படின்ட்டுவான். ஏ உயிர்கள் எதுக்காக பிறந்ததுனார், இன்பத்திற்காக, ஆமாங்க அப்படின்னு காலத்துக்குவான். அந்த இன்பம் எப்படி வரும், சில்லு இருந்தா தான்டா வரும். ஆமா இன்பமும் பொருளும், அந்த சில்லு எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எங்காதடா அறத்தோடு வரணும். பெரியவங்க இல்ல, பெரியவங்க இல்ல, இதெல்லாம் உரைப்படிச்சாம என்ன பண்ணி தொலைப்பான். ஏன் சார் இன்பம் பொருள் அறணும்ன்றாங்கன்னா, அது அறம்பொருள் இன்பம் தான் சொல்லணும், மாத்தி இங்க சொல்லிருக்கிறாங்க. அவன் தலையில ஏற்க வச்சு தான் பண்ணு போடாங்க வேண்டியது இல்ல, உரை படிக்காம என்னது வரானுங்க, உரை இருந்தே பல்றங்கள் கஷ்டமா இருக்கு. பெரியவர்கள் பெரியவர்கள் தான், அதை நான் மறுக்கவே முடியாது, அந்த அருமை தெரியாது முடியும். அவரே அறமுதலாகிய அப்படின்னு சொல்றார், மும்முதற் பொருட்கும் மரபியல்ல, அறமுதல் ஆகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப தொல்லாப்பியம் தான், இன்பமும் பொருளும் அறணும் என்றாங்க. விளையாடி இருக்கிறாங்க, விளையாடி இருக்கிறாங்க. எனவே ஞானமே முதலா நான்கும் நவையற தெரிந்து மிக்கார் என, சரியை கிரியை யோகம், அதற்கு மேல அடைய வேண்டிய ஒன்று என்ன, ஞானம்.

0: அது சொல்லாம இப்படி இருக்கிறது. அந்த ஞானம் அதெல்லாம் விளக்க வேணாம், இப்ப அதெல்லாம் ஞான சம்பந்தர் வரும்போது பார்ப்போம். தானமும் தவமும் வல்லார், தானமும் தவமும் வல்லார். ஒரு பரவாயில்ல, இன்னைக்கு நேரம் இருக்கு, ஒன்னும் போயில்ல சொல்ல. சரி, தானம் என்ன வர சொல்லுவோம், வேணா கிச்சடியே கூப்பிடுவோம். அழகப்பா யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகம் வந்து மற்ற நம்ம எல்லா எல்லாம் காமராஜ், அப்புறம் நம்ம பாரதிதாசன், மனோன்மணி, எல்லாத்தையும் கூப்பிடுங்களேன். அல்லவா எல்லாம் ஐயா ஒண்ணுமில்ல, ஒண்ணும் தானம்னா என்னன்னு தெரியல. ஆறாரா நீங்க என்னதான் தானங்கிற சொல்லுக்கு தெரியலீங்க. தானம் தானம் அதான் முன்னே சொல்லியிருக்கே சுவாமி, கொடுக்கறது கொடுக்கறது அப்படிங்களா. வணக்கம் போயிட்டு வாங்க மக்கு பயல, தானம்னா கொடுக்கறது அவ்வளவுதானே. எல்லாரும் சொல்லுவாங்க, பாழா போன பரிமையாளனை படிச்சு சொல்ல என்ன கேடு, நாடு உருப்படாது உருப்படாது. அதே தானம் தான் எங்க, தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்கா. இந்த ரெண்டு அருமையான சொல்ல அப்படியே போட்டார். ஐயா இந்த உலகத்துல மழை பெய்யவில்லை ஆனால் தானமும் இல்லை தவமும் இல்லை அப்படின்னு. தானம் அதற்கு மேல இனி ஒரு பிஹெச்டியோ அல்லது ஒரு பல்கலைக்கழகமோ ஆராய்ந்து இன்னொரு 20 அல்ல 2000 ஆண்டு கழித்தாலும் ஒரு சொல்லி பிரயோஜனம் இல்லை, தேவையில்லை. அதான் முடிந்த முடிவு. அப்படி இல்லை, மூணு எழுத்து தான், தாவண்ணா நானையும் என்னதான் மூன்று எழுத்துலயே மூச்சு இருக்கிறியே, இங்கதான்டா மூச்சு இருக்கணும், மூச்சு இங்க இருக்கணும், எங்கேயோ இருக்குது உனக்கு. எந்த மாதிரி பொருளை யாருக்கு எப்படி கொடுக்கணும் அதெல்லாம் உரை சுவ உரை கொடுத்தல். சரியப்பா கொடுத்தல் சொன்ன உடனே நான் அப்படியே ரத்தனகிரி வர்றேன், ஆபீஸ்ல ஒரு டம்ளர் இருக்குது அதை அப்படியே பக்கன்னு எடுத்து பையில போட்டுக்கிறேன். நாளைக்கு ஆற்காடு போனோடனே யாராவது ஒரு பையன், ஐயா பள்ளியில படிக்கிறியா, மத்தியானம் சாப்பாடு திட்டியாக்கும், தண்ணி குடிக்கிற தம்பளா இல்ல வச்சுக்கிறா ராஜா என்ன கொடுத்துற. கொடுத்தல் தானம்மா, தானம்மா யார் விட்டு பொருள், புண்ணிய பொருள். மக்கு பயில திருட்டு வந்து கொடுக்கூடிய கொடுத்தல் மட்டும் ஒரே என்ன அர்த்தம் இல்லடா, ரத்த உழைப்பு செய்து உன்னுடைய முயற்சியால் வந்த அந்த தமிழரா இருக்கணும், முயற்சியால் வந்த பொருளா இருக்கும். கொடுக்கறோம், நான் முயற்சிகளை செய்து சாரி என்னுடைய ஊதியத்துல அது 16 வகுப்பு இந்த மாதிரி எல்லாம் பிச்சைக்காரத்தான் நடக்கல, நாங்கெல்லாம் 25 வகுப்பு நடத்திருக்கோம், ஒன்னும் தொண்டை ஒன்னும் போயிடல போயிடல ஒண்ணு. இதெல்லாம் நம்ம வருத்தம் தான் எங்களுக்கு எல்லாம், நாங்களும் பணி செய்தோம், பணியை வாங்கணும் ஒரு காலத்துல, முதல் 15 ஆண்டு பணி செய்தோம், அடுத்த 15 ஆண்டு நாங்களும் பணி செய்து பணியை வாங்கணும். ஆமா அப்படிலாம் இருந்தது. அதனால எனவே நான் ரத்த உழைப்பு உழைச்சு அதனால ஒரு அருமையான டம்ளர் வாங்கி கொடுக்கறேன். யாரு கொடுக்குறேன்னு கேட்டா பள்ளிக்கூடத்து பணிகள்லாம் பொருளை கொடுக்கல, ஒருத்தன் அங்கே இருந்து வந்தான், ஐயா ஏதேன்னு கொடுங்க, எப்பா சில்லற எல்லாம் இல்லடா அது மாதிரி இல்லை, ஏதோன்னு கூட கையில வச்சிருக்கீங்களா அதான் கொடுக்கல கொடுத்தேன். அவன் என்ன பண்ணா, அது வெள்ளி டம்ளர், அதை போய் வித்துட்டு ஒரு 6 ரூபா ஒன்று வாங்கி விட்டான், அதை ஒரு கத்திரிக்கோள் வாங்கி விட்டான், ஃபிட் பாக்கெட் அடிக்கிறவன், அதனால அதை வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டான். அதனால என்ன கேட்டா, அந்த கத்திரிக்கோள் என்ன இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு ஃபிட் பாக்கெட் வேலை இருந்திருக்காது, நான் கொடுத்ததுனால என்ன ஒரு 10 பேர் அடிச்சுட்டான் பணத்தை. இது இது கொடுத்தல் தரமா அருமா தரமா அறமான்னு அல்ல. அப்ப கொடுக்கறது யாரு கொடுத்துருக்கணும், அறவழி பயன்படுகின்றவனுக்கு தான் கொடுக்கணும். அப்ப அறத்தின் வழி வந்திருக்கணும், அறப்பயன்படணும், அதுதான் கொடுக்கணும். நல்ல ஒரு ஏழை அவங்க கொடுத்த அவங்க 10 ரூபா வச்சுக்கிட்டு, ஐயா எங்க வீட்டிலேயே ஒரு டம்ளர் கூட இல்லை, இதை வச்சுக்கிட்டு நான் என் பிள்ளைகள் பேரன்லாம் வச்சு குடிக்கிறையா, நீங்க சொல்றது ஞாபகமா வச்சுக்கிறையா அப்படின்னு சொல்ற நல்ல குடும்பம் தான். நான் கொடுக்குறேன், கொடுக்கும்போது என்ன சொல்லி துவச்சு விட்டோம், டம்ளர் நேற்று கொடுக்குறோம்னு 4-5 பேர் ரெண்டு சொல்லி விட்டோம், இப்ப அவரும் வந்துட்டாரு. சரி சரி இந்த அன்னைக்கு பூரா சாப்பிட வரல உனக்கு, ஏன் நல்ல டம்ளர் அருமையானது, முதல் மாச சம்பளத்தில் வாங்கினது இல்லவா, அது 4 பேருக்கு சொல்லிட்டேன், அவனு வந்துட்டு கொடுத்துட்டேனே, எனக்கு அதே சிந்தனையா இருக்கு. மக்கு பயில அந்த தம்பளர் உருப்படாது அவனுக்கு, அவனுக்கு உருப்படாது அந்த தம்பளர். அப்ப எப்படி எப்படி கொடுக்கணும், இத்தனையும் சேர்ந்ததுதான் அந்த மூன்றெடுத்தின் பொருள் தானம். இப்ப அந்த அருமையான தமிழ்ல சொல்றேன், மக்கு தமிழ்ல சொன்னது வரைக்கும் மட்டி தமிழ்ல சொன்னேன், அருமையான தமிழ் தானமாவது அறநெறியான் வந்த பொருளை தக்கார்க்கு தக்கார்க்கு உவகையோடும் கொடுத்தல், உவகையோடும் கொடுத்தல். இதுக்கு மேல என்னையா சொல்றது, ஏன்னா ஒரு சவால் வேணாம் விட்டு பார்க்கலாம். அது நாங்க இதெல்லாம் வயசு இல்லை, நாங்க 2 மாசம் இருக்கும் 1 மாசம் அதெல்லாம் ரொம்ப கடையை கட்டிட்டு இருக்கிறாள். ஆமா நல்ல இளைஞராக இருக்கிறவங்க இப்படி ஒரு பயிற்சி வச்சு ஒரு 100 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபா படிச்சுவீங்க தானம் என்ற சொல்லுக்கு. ஆனா அந்த பைய பரிமையா கூட படிச்சிருக்க கூடாது, அதை படிச்சுட்டு மாத்தினா அறநெறியான தர்ம தர்ம வழியினாலே வந்த பொருளை ஊகையோடு மகிழ்ச்சியோடு கொடுத்தல் அழித்தல் அப்படி ஒரு எழுதிட்டானா, இவ அதுல நீங்க ஏமாந்துடக்கூடாது, கொடுத்தா வர முடியாது. ஆகவே அறநெறியான் வந்த பொருளை தக்காக்கு உகையோடும் கொடுத்தல், உகையோடும் கொடுத்தல். ஈத்து உக்கும் இன்பம் அறியார்கள், அதெல்லாம் அத்தனையும் திருக்குறள் பின்னணி. அவன் ஒவ்வொரு இடத்துக்கும் 1329 திருக்குறள் உள்ளத்துல இருந்து எழுதின பையன் ஆளு. ரெண்டு வருடங்கள்ல அந்த இது அந்த வழி வந்திருக்கு அல்லவா, வேதத்துல இருந்தது அப்படி இப்படிலாம் வந்தது, மன்னி அதெல்லாம் வந்து அங்க நம்ம இருக்கும் ஒரு ஐந்து விழுக்காடு. அதுக்காக நாங்க அதெல்லாம் ஏத்துக்கல. அந்த ஐந்து விழுக்காடு இப்படி பேசுறதுனால விட்டுற மாட்டோம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். நல்ல வார்த்தை அது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது அரசியல் நமக்கு ஏன் நமக்கு எல்லாரும் இல்லாதாமா, உறவுக்கு கை கொடுப்போம். பழமையழகர் வருக, வணக்கம், நன்றி. ஆனால் அறம்னா எழுதினீங்க, அறம்னா என்ன எழுதினீங்க? மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும். ஆம், அங்க நாங்க உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஐயா அறம்ங்கிறதுக்கு மனத்துக்கு மாசிலநாதல் அனைத்தரன்னு சொன்னாரே சுவாமி, முகத்தால் அமர்ந்திரி நோக்கி அகத்தானாம் இன்சுலினதே அறம்னு சொன்னார சுவாமி, அதை விட்டுட்டு ஏன் மண்ணிதிக்கு போறீங்கன்னு சொல்லுவாங்க. அது உரிமை. ஆதலால் தானமும் தவமும் மிக்கார். அந்த மாதிரி தானத்தையும் தவம் தவம் என்ன ஐம்பொறிகளான் தவம் தவம் என்னன்னு ஐம்பொறிகளை அடக்கி ஆடுதல் தவம். உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர்வித்து. அதான் பழைய உரையாசிரியர்கிட்ட ஒவ்வொரு ஒரு சூத்திரத்துக்கு உரையாடுனாலும் எஞ்சி 649 சூத்திரத்துக்கும் மனசுல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த கூறியது கூறல் மாறுகள கூறல் இதெல்லாம் எல்லாம் எழுத முடிஞ்சது. ஆசிரியர் திருவுள்ளத்தை அறிஞ்சு எழுத முடிஞ்சது. நமக்கு அந்தந்த பாட்டு அதோட போடுது, அப்புறம் எப்படி நமக்கு உரையை எழுத முடியும்? முடியாது. அதனால் தவமும் வல்லார் தகுதி என் பகுதி சார்ந்தார். தகுதி தகுதி இதுக்கு என்ன சார் உரை எழுதுறது? தகுதி எல்லாரும் தெரிஞ்ச சொல்லுதான் உரையை சொல்லுவோமே. சும்மா வெறும் கதை விட்டு நான் பெரிய உரையாசிரியர் வந்துடுறது கஷ்டம்தான். என்ன பண்ணி தொலைகிறது? நேர்களை திருவள்ளுவர் கழிக்கிறோம். தகுதி என ஒன்று நன்றி பகுதியால் பார்ப்பொழுக பெரியாரா நடுலமின் அர்த்தம். தகுதி எப்பா நடுலமே, நடுலமைங்கிறது ஒரு நல்ல அறந்தான் திணறாரு திணறாரு. நடுலமைங்கிறது ரொம்ப நல்ல அறந்தான், ஆனால் தனக்கு ஒண்ணு பிரத்யானுக்கு ஒண்ணுன்னு சொல்ற நடுலமே நான் நடுலமேன்னு கருதல சுவாமி. பகுதியால் பார்ப்பொழுக பெறின், அது என்ன பகுதி? அது விளங்கல, அது விளங்கல. தகுதி தெரியல, பகுதியும் தெரியல. பகுதி பகுதியால் பார்ப்பொழுக பெறின். பகுதி என்னதே பரிமேலம் போய் பார்க்கணும், பரிமேலங்களை பார்க்கணும். என்ன எழுதுவணி என்ன எழுதியிருக்கானு தெரியல. எழுதினா அது எழுதினா அதே வாங்கி எழுதியிருப்பான்னு அர்த்தம், இல்லைன்னா மக்குன்னு அர்த்தம். ஒன்னு வாங்கி எழுதுனா ஏதோ கூறியது ஆசிரிய வசனம்னு இருக்கணும் எழுதிப்படுவோம், இல்லைன்னு ஏதோ மக்கள் எழுதிட்டு போறேன் அர்த்தம். பகுதியால் பார்ப்பட்டொழுக பெறின் என்ன பகுதி? பகை நொதுமல் நட்பு என்னும் பகுதி என்று எழுதினர். தனக்கு பயவனா இருந்தா ஒண்ணு, நண்பனா இருந்தா ஒண்ணு, ரெண்டு கட்டானா இருந்தா ஒண்ணுங்கிறலாமே. பகையா இருந்தாலும் சரி, நண்பா இருந்தாலும் சரி, ரெண்டு கட்டானா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி நடுநிலைமை தீர்க்கணும். அது தகுதி. ஏண்டா என் மகன் தன் ஒரு உயிர் கொண்டு யான் அவனை விட்டு விட்டு இன்னொருவன் இன்னொரு உயிரை கொண்டு நான் அது தர்மம் என்று சொல்வேனானால் தொன்மனூல் தொடைமனுவால் தொடைப்புண்ட வார்த்தை மண்ணுலகில் பெற முடிந்தீர் மந்திரிகள் வழக்கென்றான். வய நீயும் படிப்புண்டான். ஏன் புள்ள ஒரு மாட்டை வந்து கண்ணூட்டியை இது பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நான் வந்து மற்ற பிராயச்சித்தம் எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு சமயத்துல ஒரு உயிரை ஒருத்தன் கொண்டான் சொன்னே, ஏன் உயிரை கொண்டான்? மிக பெருந்தவர் அல்லவா, அவனை கடுங்காவல் இடுக கழுவேற்றுக என்று சொன்ன நான் ஒரு அரச நாடா. அந்த பகை என்றாமல் நண்புனாலுமே நொதுமல் ரெண்டுக்கும் அல்லாதவனா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த நடுநிலைமைங்கிற அடத்தை எப்படி பயந்துட்டார் அவர், ஏன்னா இது 20வது நூற்றாண்டுல எல்லாம் நடக்க மாட்டாங்க போல இருக்கே பயந்துட்டார். தகுதி என ஒன்று நன்றே முதல் குரலே தான் நடுநிலைமைங்கிறதுல. நடுநிலைமைங்கிற ஒரு அறம் ரொம்ப நல்லதுதான், ஏன் சாமி கையை முறுக்குறீங்கன்னாரு. பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின், அது நண்பன்னா ஒரு மாதிரி பண்ணிடுவான், பகையன்னா ஒரு மாதிரி பண்ணிடுவானேடா, அப்படி இருந்தா அது நடுநிலைமை சரி வராதுடா. அப்படி இல்லாம இருந்தா நல்லதுப்பா. பாவம் 1310 குரல் பாடியவர் அஞ்சியே சொன்னார். ஏன் இதை கெடுத்துருவானுங்களேங்கிற எண்ணத்தோடு தான் சொல்லிட்டேன். அந்த தகுதி என் பகுதி சார்ந்தார் ஊன மேல் ஒன்றும் இல்லார். இப்படிப்பட்ட அருமையான பண்பும் நல்ல அருமையான பெருமான் மீது இருக்கிற வழிபாடும் இருந்ததுனால ஊன மேல் ஒன்றும் இல்லார். என்ன ஊனம்னாரு? குறுகி நேர்க்கு இனி என்ன குறை? நீங்க பெருமான குறுகிற பிறகு என்ன எனக்கு குறை? ஒரு குறையும் இல்லை. என்ன குறையும் இலேம் ஏலோர் எம்பாவாய், ஒரு குறையும் இல்லை கிடைக்கிறார். ஊன மேல் ஒன்றும் இல்லார் உலகலாம் புகழ்ந்து போற்றும் மானமும் சிவசிவ மானம். இது ஒரு சொல்லு என்ன வந்துட்டு மானம் மானம் தான், மானம் மானம் தான். இது மூணு எழுத்து தான், இது மூணு எழுத்து தான். பரிமேலனை விட வேற எந்த பயனும் இல்ல, எந்த ஒரே ஆசிரியர் கைவிக்கலாம். ஒரு வாரம் தான் மானம் என்பதற்கு இன்னைக்கு இருக்கிற தமிழ் உலகத்தில் இருக்கிற உரைகள் அத்தனையிலையும் இந்த ஒருவன் தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, என்ன அருமையான தமிழ் இல்ல. உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு பாத்தியா, அதுல இருந்து கொஞ்சம் கூட கீழே இறங்கிட கூடாது. சுவாமி நான் இறங்க மாட்டேன், என் சோதனையினால இறங்கிட்டா செத்தே போகணும். தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்து, தெய்வத்தால் உன்னுடைய ஊழினால தாழ்வு வந்தொழி உயிர் வாழாமையும். ஆம், வேற யாரும் எழுதுன பரிமையாளர் இதெல்லாம் நன்றி கட்டவே நடத்த நமக்கு எல்லாம் அல்லவா, உரிமைக்கு குரல் கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு அருமையான சொல்லுக்கெல்லாம் உரை கண்டது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, வேற யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. தன்னிலையில் தாழாமையும் ஒரு கால் உன் ஊழ்வயத்தால் தாழ்வு வந்ததுன்னா உயிர் வாழாமையுமா, அப்புறம் உயிர் வச்சுக்கண்டா, அதுதான் மானமா சுவாமி. ஆமடா ராஜா, ஆமா மானமும் பொறையும் தாங்கி பொறுமை அடாராளிகளும் எல்லா சொல்லும் இப்படி வந்துட்டு பொறையும் தாங்கி. ஆனா இதெல்லாம் எழுத மாட்டேனாங்க, சிவ சிவ உரையில இப்படி எல்லாம் வராது, வந்தா என்ன அவ்வளவு பெருசா ஆகிடும். அதனால இதெல்லாம் சொல்லும் போது இருக்கும், எழுதும் போது எல்லாம் சும்மா ரெண்டு சொல்ல எழுத வேண்டியதான். சிவ சிவ இதெல்லாம் நாங்க எழுதி முடிச்சுட்டோம், இவ்வளவு இல்ல இவ்வளவு சொல்லவும் இல்ல, தனியான சமுதாயம் வரைக்கும் வந்துட்டோம். இவ்வளவு நீங்க எழுதுனீங்கன்னா பையன் கேட்பான், ஐயா நீங்க நடத்துற மாதிரி எழுதுங்கன்னு, விடிஞ்சு போச்சுடா இவ்வளவு புஸ்தகம் ஆயிடும்டா. நாங்க வர்றதுக்கு முன்னே பியூன் தூக்கிட்டு வர வேண்டியதான், ஐயா வர்றாங்க தொல்காப்பியம் வருது எழுத்தது யாருன்னா அவன் என்ன பண்ணுவான், வந்த பிறகு சொல்லாமலே செய்வர் பெரியன்னு மூடுவான். சொல்லும் போது விலைக்கு விலைக்கு சொல்லலாம், எழுதும் போது ஒரு ஒரு ஒரு தனி நடை இருக்கணும். இது என்னுடைய கருத்து கருத்தாமல் அது மொழி கடாமல் பண்பு கடாமல் இம்மையே பெற்று வாழ்ந்தார். அதனால இனி பெரும் பேரொன்றில்லார், பெருமானையே தன் உள்ளத்துல பெற்று விட்டா இனிமே என்ன பெற வேண்டிய ஒன்று இருக்கு, எது பெறுதற்கரிய ஒன்றோ அதே பெற்று விட்டால் அப்புறம் இனி ஒரு பெரும் பெருத்துக்கு பேர வேண்டியதில்லை. தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார், தம்மையே தமக்கு சுவாமி அந்த தில்லைவாளந்தர்களுக்கு ஒப்புமையா வேற யாராவது சொல்ல முடியுமான்னாரு, தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் அவர், எனவே இவர்களும் தமக்கோமை இல்லாதவர் திருக்குறளோட வச்சுக்கப்போ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஓமை யாரும் சொல்ல முடியாது. இன்றி இவர் பெருமை எம்மால் எம்பலாம் எல்லை தாமோ, நான் அந்த ஒரு சருக்கத்துல பத்து பாட்டுல அப்படி அவங்க பெருமையெல்லாம் சொல்ல முடியுமாப்பா, முடியாது. தென்தமிழ்பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை முன்பாட எங்கள் சுந்தர பெருமான் போய் கேட்டார், பெருமானே அரியார் பெருமையை நான் எந்த அளவில் அறிந்தவன் எந்த அளவில் அறியாதவனாச்சே, வெளியில ஒரு திருக்கூட்டம் நிற்குது அடியவர் கூட்டம், அதுக்கு நான் அணுக கூட எனக்கு அருகதை இல்லைன்னு நினைச்சிட்டு வந்தனே அப்படின்னாரு. அப்படியா ராஜா, ஆனா நான் நல்ல அடியவர்கள் எல்லாம் பாராட்டி போட்டு வணங்கணும்ப்பா அப்படின்னார். ஆனா எந்த வகையில போட்டுறது எனக்கு தெரியலையே. அப்படி கேட்ட பொழுது எங்க பெருமான் என்ன சொன்னார், தென்தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை முன்பாட, அவர் பின்னால பாடுவதற்கு முன்பாடினார். என்ன அன்று எட்டாம் நூற்றாண்டுல வன் தொண்டர் தம்மை அருளிய ஆரூரன்னல் முன் திருவாக்கால் கோத்த முதற் பொருளானார் என்றால் ஊக்கி வச்சுட்டார். அவருடைய பெருமையை நான் சொல்ல முடியலன்னு சொன்னது என்ன காரணம் கேட்டா, திருத்தொண்ட தொகைன்னு ஒன்னு பாடினார எங்க சுந்தர பெருமான், அது யார் அடியெடுத்து கொடுத்தது, பெருமானே அடியெடுத்து கொடுத்தது. பெருமான் அடியெடுத்து கொடுக்கும் போது யார முத முத சொன்னார், தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் ஏண்டா, ஒரு அடியவருக்கு அடியவருடைய வரலாற்றை சொல்லும் போது முத முத அறிவோம்னு யார சொன்னாங்க, தில்லை வாழ்ந்த சொன்னாங்க. அப்படி முதல் முதல் சொல்லப்படுகின்ற பொருளாகவே அவர் இருப்பாரானால் நான் என்னடா சொல்றது, திருவாரூர் பெருமானுடைய வாக்கிலேயே முதல் முதலாக வந்த பெரியவர் அல்லவா, அதனால் அதற்கு மேல ஒரு எல்லை நான் சொல்ல முடியாதனர். அவ்விடத்து அகலிடத்து உயர்ந்த தில்லை அந்தனர் அகிலம் எல்லாம் புகழ் திருமறையோர் என்றும் என்னும் என்றும் பொது நடம் போற்றி வாழ்கீங்களா. மற்ற நீங்க தனியடியார் வரலாறுன்னா வாழ்ந்தாங்க இந்த மாதிரி வாழ்ந்தாங்க, அவர்கள் இறுதியாக இறைவன் வீடு பேடைந்தார்னு சொல்லலாம். இது மூவாயிரவர் வழி வழியா இருக்கிறவங்க தனிநபர் வரலாறு இல்ல, அதனால என்ன செய்யலாம்னாரு ரொம்ப அருமையா, இப்பொழுது இருக்கிற மாதிரி என்றுமே இந்த மூவாயிரவர் தில்லை பெருமானுடைய திருநடத்தை போற்றி வாழ்வார்களாக. தனியடியார் வரலாறுன்னா இன்ன பேரு பெற்றார் என்று முடிச்சிருக்கணும். எப்படி முடிக்க முடியும் மூவாயிரவர் வரலாற்றை, என்றும் பொது நடம் போற்றி வாழ அவர்கள் வாழட்டும். இனிமே நீகள் திரு நீல கண்ட குயவனார் நீடுவாய் மித்திகழும் அன்புடைய தொண்டர் செய்தாவம் கூறலுற்றாம். இதே தில்லைப்பதிப்பா ஒரு தனியடியவர். இதுவரைக்கும் பார்த்தவங்கலாம் தொகையடியார் பெரியவர்கள், அந்த ராஜாவையே வணங்கிய பெரியவர்கள். இனி அதே ஊர்ல ஒரு அடியவர், தனியடியவர் இருந்தார். அவர் பேர் தென்னிலகண்டர்னு பேர். அதை நம்ம அடுத்த திங்கள் என்னமுமா அப்படின்னார். சரி சுவாமி.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: மதி பசு பாசம் என்ற முப்பொருள்களையும் அனுமான அளவைப்படி எவ்வளவு சிறப்பாக நம்முடைய சைவ சாத்திரங்கள் எடுத்துரைக்கின்றன. அப்படி சொல்கின்ற சைவ நூல்கள் இல்லாதவற்றை கூறாது. மார்கடல், தயிர்கடல், நெய்க்கடல், தேன்கடல், கருப்பஞ்சாற்று கடல், சுத்த நீர்க்கடல், உவர்கடல் என்று 7 கடல்கள் உள்ளன. நம்முடைய ஆகம நூல்கள் அவற்றின் வழிவந்த நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. சிவஞான மாவாடியமும் சொல்கின்றது. நாம என்ன அப்படின்னா கிணற்று தவளை கிணத்துக்குள்ள வந்துட்டு இதை விட பெருசு கடல்னு கேட்கற மாதிரி பேசிட்டு இருக்கோம் நம்ம. அதெல்லாம் என்ன பால் கடல் அப்படின்னு. அதாவது நமக்கு உள்ளது உவர்கடல் தான், உப்பு நீர் கடல் தான். அப்ப நம்ம வினை எப்படி உள்ளது எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்திலேயே நிலத்தை விட நீரின் பரப்பு தான் மிக அதிகம்னு சொல்றோம். அவ்வளவு நீர் நிறைந்துள்ளது. ஆனாலும் அந்த நீர் எப்படி இருக்கின்றது? உவர் நீராக இருக்கின்றது. அது நம்முடைய வினைப்பயன்தான். அதை எண்ணி பார்க்க நான் தயாரா இல்லை. ஆனால் சிறந்த புண்ணியங்கள் செய்த ஆன்மாக்கள், பசு புண்ணியங்கள் செய்த ஆன்மாக்கள் அந்த புண்ணிய பலங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி போக பூமிகள்னு உள்ளன. அந்த பூமியில புண்ணியாத்மாக்கள் மட்டும்தான் அங்க பிறக்க முடியும். அது போகத்தை அனுபவிப்பதற்குன்னே உரிய பூமி. இதை உரைநடையிலே, எளிய உரைநடையிலே சித்தாந்த பட விளக்கம் என்ற நூல் விளக்குகின்றது. நம்முடைய ஆதீனத்திலே அது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சித்தாந்த பட விளக்கத்திலே ஏன் இந்த பூமிகள்லாம் ஏன் இருக்கின்றன அருமையாக விளக்கியுள்ளார் அந்த நூலாசிரியர். என்னவென்றால், சிறந்த புண்ணியங்களை செய்த ஆன்மாக்கள் இந்திரலோகத்தில தான் பிறக்கணும் இல்ல, பூலோகத்திலையும் போக பூமிகள் என்று தனியாக உள்ளன, பாதாள லோகத்திலும் பல இன்பங்கள் உள்ளன, அது மாதிரி மேலுலகமாகிய தேவலோகத்திலும் பல இன்பங்கள் உள்ளன. அந்தந்த புண்ணியத்தின் அளவுக்கு தகுந்தபடி ஒவ்வொரு உலகம் கிடைக்கும். அப்ப பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த போக பூமியிலே பிறகு எடுத்தவர்கள் வாழ்வார்கள். இத்தனாயிரம் ஆண்டுகள்னா அத்தனாயிரம் ஆண்டுகள் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட போக பூமி அது. எந்த நேரத்தில் வாழ்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை அங்க கிடையாது. ஏன்னா புண்ணியத்தின் போகத்தை அனுபவிப்பதற்காக மட்டுமே அங்க போறாங்க. இது நம்முடைய பூமி என்னன்னா கர்ம பூமி, வினைகளை ஈட்டுவதற்காக. ஈட்டிய வினைகளிலே நல்வினை பயன்களை நுகர்வதற்காக உள்ளவை அந்த போக பூமி, இந்திரலோகம், பாதாளலோகம் போன்றவை. நரகலோகம் அது வேறு, அது பாவ பலனை அனுபவிக்கக்கூடியது. இது போக பூமிகள் புண்ணிய பலனை அனுபவிக்கக்கூடியவை. அந்த போக பூமியில எப்படி இருக்கும்? அது போக பூமி, புண்ணிய பலனாகி இன்பத்தை நுகர்வது. அப்ப அங்க எல்லாமே செழிப்பாதான் இருக்கும். இங்க கடல் உப்பு நீர் கடல்னா அங்க பார்க்கடல் தான். அது அந்த புண்ணியத்தின் அளவை பொறுத்து பார்க்கடல், இன்னொரு போக பூமியில தேன்கடல் என்று உள்ளது. ஆகையினாலே அந்த நூலறிவு கொண்டு நாம் முறையாக சிந்தித்தால் எம்பெருமான் எல்லாவற்றையும் முறையாகத்தான் வைத்துள்ளார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவர்லாம் படைக்கார் எல்லாம், பாலன்னா தேன்னா என்ன, எல்லாம் எம்பெருமான் படைக்கிறது, எதை நாம படைக்கும்? அவர் நினைச்சா அதை கடலாக ஆக்குவதற்கு ஏன் முடியாது? எல்லாம் நம்ம கையில இருக்கு நினைப்பில பேசுவதனாலதான். நமக்கு தெரிஞ்ச இந்த உப்பு நீர் கடல் தான் கடல், நமக்கு அந்த உப்பு நீர் கடல்ல உலகத்திலேதான் திருப்பி திருப்பி பிறகு கிடைச்சிட்டு. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய நூல்கள் சொல்வது போல எங்க திருவருள் பயனும் அந்த பார்க்கடலை குறிப்பிடுகின்றது. அதிலே மீனாக பிறக்கத்தக்க பிறவி உடையான்மா, அதில் மீனாக பிறக்கு பல சந்துக்களும் அதிலே இருக்கின்றன. அந்த பார்க்கடல் உள்ள மீன் என்ன செய்கின்றதுன்னு சொன்னால், அது இருப்பது சாதாரண கடல் இல்ல, பார்க்கடல். அப்போ அது அந்த பாலை பருகி மகிழலாம். அதை விடுத்து அது என்ன பண்ணுது, இந்த பார்க்கடல் இருக்கக்கூடிய சந்துக்களை போய் கவருவதற்கு திட்டமிட்டு அதற்கு பெருமுயற்சி செய்து இழைக்கின்றது. ஏன்னா அந்த சந்துக்கள் சின்ன சின்ன பூச்சிகள், அவை ஓடி போகும், அவை பின்னாலே தொடர்ந்து விரட்டி போனோம் இல்லையா. ஆனா பாலை பருகணும்னா அது எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், செயலற்று இருந்த வண்ணம் அப்படி இருந்து கொண்டே அந்த பாலை பருகலாம். ஏன்னா எங்கும் அந்த மீனை சுற்றி எங்கும் அந்த பார்க்கடல் தான் நிறைந்துள்ளது. எனவே இருந்த வண்ணம் இருந்தவாறே அந்த பார்க்கடலை அந்த மீன் பருகலாம். அதை விடுத்து சிறிய சிறிய பூச்சிகளை பிடிப்பதற்கு அந்த மீன் வருந்தி இழைப்பது போல அருள் உயிர்கள், அதாவது அருட்கடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள், திருவு எங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த திருவருளாகிய கடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள், தமக்கு உள்ளும் புறமும் நிறைந்துள்ள திருவருளை அனுபவிக்க கருதாமல், அதற்கு அனுபவிக்க முடியலையே எனக்கு தெரியலையே, தக்க உபாயங்கள் மூலம் முயன்றால் தெரியும். இப்ப பள்ளிக்கூடத்து போறோம், பாடம் முத நாள் புரியலே புரியலேன்னு விட்டுருதமா, தக்க உபாயத்தை கடைபிடிக்கமே, அப்புறம் ஆசிரியரை பார்க்கும், முதல்ல கவனிக்கணும், கவனிச்சும் புரியாட்டா மறுபடியும் ஆசிரியரை பார்க்கின்றோ கேட்கின்றோ, அது சொல்றது நமக்கு காணாது அப்படின்னா அதுக்கு தனியா டியூஷன் வைக்கிறோம், ஏதாவது ஒரு நம்முடைய நிலைக்கு ஏற்றவாறு உபாயங்களை கடைபிடித்து அந்த உபாயங்கள் மூலம் பெற வேண்டிய கல்வியறிவை பெறத்தானே துடிக்கின்றோம். அதுபோலவே திருவருள் உடனடியாக நமக்கு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு என்ன உபாயம், நூல்கள் அருளி செய்துள்ளன, அந்த உபாயங்களை கடைபிடித்து அந்த திருவருளை அனுபவிக்க வேண்டும் என்ற கருத்து இல்லாமல் உயிர்கள் எப்படி இருக்கின்றன, மாடாளி ஆளும் மறுத்து மாயாபோகமாகிய மயக்கக் கடலுள்ளே ஆழ்ந்து அருந்துகின்றன என்று தெரிவிக்கின்றன. எனவே திருப்பார்க்கடலின் கண் வைகிய மீன்கள் பாலை பருகாது, அதனுள் இருக்கின்ற சிறிய பிராணிகளை வருந்தி தேடி உண்ணும் முறைமையினைப் போல இந்த மேலாய அருளின் வசப்பட்ட இந்த உயிர்கள் அந்த அருளோடு பொருந்தி நின்று பேரின்பத்தை நுகராமல் மாயாபோகமாகிய மயக்கக் கடலுக்குள்ளே ஆழ்ந்து அழுந்துகின்றன. இவை இப்படி மயக்கத்துக்குள்ளே ஆழ்ந்து அழுந்துகின்ற தன்மை எப்படி உள்ளது என்றால், இந்த பார்க்கடல் மீன்கள் பாலை பருக கருதாமல் சிறு பூச்சிகளை பிடிப்பதற்கு பருந்துவது போல் உள்ளது. எனவே பாலானது அந்த மீனோடு ஒன்றாக கலந்திருப்பது போல திருவருளும் நம்மோடு ஒன்றாக கலந்துள்ளது. ஆனால் தனக்கு வேறாக உள்ள சிறிய பிராணிகளை பிடிப்பதற்கு மீன் வருந்தி இழைப்பது போல நாம் நம்மோடு ஒன்றாக உள்ள அருளை நுகர கருதாமல், அனுபவிக்க கருதாமல், அதற்குரிய வழிமுறைகளிலே ஈடுபடாமல், நமக்கு புறமாக இருக்கின்ற அந்நியமாக இருக்கின்ற உலக விடயங்களை எப்படி கவரலாம் என்று வருந்திக் கொண்டிருக்கின்றோம் என்று ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியினை நமக்கெல்லாம் இந்த நூல் மூலமாக அருள்கின்றான். அதான் உபதேசத்தோடு கூடிய ஒவ்வொரு குரட்பாவையும் நாம நன்கு சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு குரட்பாவையும் ஒரு உபதேசம் நமக்கு உள்ளது. அதான் மிகச்சிறந்த உபதேச சாத்திரம்னா திருவருள் பயன் சொல்லலாம். அடுத்த குரட்பாவிலே ஆசிரியர் சொல்கின்றார், இதைத்தான் வருந்தி வருந்தி உரைக்கின்றார், இவ்வளவு சிறந்ததாக அருள் உள்ளது. முதல் ரெண்டு குரட்பாக்கள்ல சொன்ன கருத்து, மூன்று குரட்பாக்கள்ல உயிர்களுக்கு எக்காலத்தும் வேண்டப்படும் பொருள் திருவருள் தான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் வேற ஒரு பொருள் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா பட்டதுனால நான் திருவருளை பற்றி சிந்திக்காம இருந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது பொருந்தா, அது தவறானது கருத்து. எல்லா சந்தர்ப்பத்திலையும், ஏன்னா உங்களுக்கு எந்த பொருள் வேண்டுமானாலும் அது திருவருள் கொடுத்தால் தான் கிடைக்கும். ஆகையினாலே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவன் திருவருளை மறக்கவே கூடாது, திருவருள் உணர்ச்சியிலே தான் இருக்க வேண்டும், அதுதான் அந்த உயிருக்கு உகந்தது என்ற கருத்தை நன்கு வலியுறுத்திவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கின்றார், வருந்தி கூறுகின்றார். இப்படி மிக மிக வேண்டப்பட்ட பொருளாக இருக்கக்கூடிய இந்த திருவருளை உயிர்கள் உணராமல் பார்க்கடல் மீன்கள் அந்த மீன்களின் செய்கையைப் போல இந்த உயிர்களும் திருவருளை என்னாமல் இருக்கின்றனவே என்று வருந்தி கூறிய ஆசிரியர் இதே கருத்தினை இன்னும் ஒரு ஓமை மூலமாக பல கோணங்கள்ல சொன்னா, ஒரு கோணத்துல சொல்றதாவது கற்பவர்களுக்கு உள்ளத்திலே பதியட்டுமே என்ற கருணையோடு இன்னொரு கோணத்திலே சொல்கின்றார், ரொம்ப கருணையோடு சொல்கின்றார். இப்படி திருவருளை உயிர்கள் உணராமல் பல செயல்களிலும் இந்த உயிர்கள் ஈடுபடுவது எதை போல் உள்ளது தெரியுமா, அணுகு துணையறியா ஆற்றோடில் ஐந்தில் ரெண்டு ஓமை சொல்லிட்டார், அணுகு துணையறியா ஆற்றோனில் ஐந்தில் உணர்வை உணரா உயிர் சொன்னார். இல் ரெண்டு இல்லும் ஓம உருபுகள் போல அப்படின்னு பொருள் பண்ணுவேன். அணுகு துணையறியா ஆற்றோனில் கூடவே ஒருத்தன் துணையா வரான், வழிகாட்டிக்கிட்டு வரான், நம்ம வழிகாட்டி தான் இவன் போறான். ஆனா என்ன பரிதாபம் என்றால் இவனுக்கு என்ன தெரியவில்லை, தனக்கு ஒருவன் கூட வந்து வழிகாட்டி கொண்டு வருகின்றான் என்பது தெரியவில்லை. ஒரு வழிகாட்டியின் துணை கொண்டு வழிநடை பயணம் செய்கின்ற ஒருவன் தனக்கு வழிகாட்டுகின்றவனையே அறியாமல் இருப்பது போலவும், இது ஒரு உவமை. இன்னொரு உவமை ஐந்தில். ஐந்தில் என்றால் ஐந்து என்பது இந்த இடத்துல வந்து ஆகு பெயராக ஐம்பொறிகளை குறித்தது. ஐந்துன்னு பொதுவா சொன்னா அது ஐந்துங்கிற எண். இந்த இடத்துல ஐந்து என்ன பொருள் வருது அப்படின்னா அது வந்து ஐம்பொறிகளை குறித்தது. சொல்வதைத்தான் எண்ணல் அளவை ஆகு பெயர் என்று சொல்வார்கள். எனவே ஐம்பொறிகள் போலவன், ஐம்பொறிகள் போலன் ஏன் சொன்னார் ஆசிரியர் என்று சொன்னால், ஐம்பொறிகள் உயிரால் செலுத்தப்பட்டுதான் தத்தம் விடயங்களை அறிகின்றன. ஐந்தாஞ்சு உத்தர கருத்து தான். கண் உருவத்தை அறிகின்றது, காது ஓசை அறிகின்றது, மூக்கு மனத்தை அறிகின்றது, வாய் சுவையை அறிகின்றது, தோல் பரிசத்தை அறிகின்றது என்றால் இவை இந்த ஐம்பொறிகளும் எவ்வாறு அறிகின்றன? உயிரால் செலுத்தப்பட்டுதான் தத்தம் விடயங்களை அறிகின்றன. ஆனால் இந்த ஐம்பொறிகளும் தம்மை செலுத்துகின்ற உயிரை அறிய மாட்டார். அதுபோலத்தான் இந்த உயிர்களும் தம்மை செலுத்துகின்ற திருவருளை அறியாமல் இருக்கின்றன என்று உணர்த்தின. அப்ப முதலில் நமக்கு நல்லா பழிச்சுன்னு விளங்குற மாதிரி ஒரு உவமை. ஒருவன் வழிகாட்ட அந்த வழிப்படி இன்னொருவன் செல்கின்றான். ஆனால் அந்த இன்னொருவன் தனக்கு வழிகாட்டுபவனையே அறியாமல் தானாக செல்வது போல் செல்கிறான். இது ஒன்று. இன்னொன்று, தம்மை செலுத்துகின்ற உயிரை அறியாமல் ஐம்பொறிகள் இருப்பது போல, அந்த அத்தகைய ஐம்பொறிகளைப் போல உணர்வை உணரா உயிர். உயிருக்கு உணர்வு தான் திருவுருள். நமக்கு எதையா உணர்வுங்க? உணர்வு நம்மகிட்ட இருக்குன்னா அருள் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லது நமக்கு ஏது உணர்வு? இன்னைக்கு அறிவு விளங்குகின்றது என்றால் யாரால் விளங்குகின்றது? அறிவு விளங்குகின்றதுனாலே அதுவே போதும் சிவபெருமான் நமக்கு அறிவிக்கின்றார் என்பதற்கு வேற சான்று வேண்டாம். சிவபெருமான பார்க்க முடியலையே, அவர் எப்படி அறிவிச்சார் எனக்கு தெரியலையே, அதெல்லாம் ஒண்ணு இப்ப தெரிய வேண்டாம். அதுதான் பக்குவப்பட்ட படத்தான் தெரியும். அப்ப இப்ப சிவபெருமான் அறிவிக்கின்றார் என்பதை நாம் ஒத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு சான்று போதும். நமக்கு அறிவு விளங்கிக் கொண்டிருக்கின்றது அல்லவா? விளக்காவிட்டால் அந்த அறிவு விளங்காது. ஆகையினாலே அறிவு விளங்குகிறது, எனவே அவன் அறிவிக்க வேண்டும் என்று இவ்வாறு உணர்வதை இப்ப அறுத்தாவத்தியாவையும் பாருங்க. இதை அறுத்தாவத்தியாவே நாம் முடிவு செய்யலாம். ஆனால் நினைக்கின்றோமா? எனவே இந்த உயிர்கள் எப்படிப்பட்டது ஒரு இறங்கத்தக்க நிலையில் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. தனக்கு மருங்காக உடன் வரும் துணையினை துணை என நாடாது வழி செல்வான் போலவும், உயிர் தமக்கு முதலாய் நின்று உணர்த்தும் தன்மையை அறியாத இந்திரியங்கள் அந்த ஐம்பொறிகள் போலவும், உயிர்கள் தாமும் தமக்கு உயிராய் நின்று உணர்த்துகின்ற, உயிர்க்குயிராய் நின்று தமக்கு உணர்த்துகின்ற திருவருளை அறியமாட்டா என்று சொன்ன. எனவே உயிர் இறைவன் உயிர்களுக்கு தோன்றா துணையாக உள்ளான். தோன்றா துணையாக இருந்து வழிகாட்டு. என்ன இவர் அறியலையா? என்ன தோன்றா துணை? வாழ் முதலாகவும் உள்ளான். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. என்ன வைப்பு நிதி, வைப்பு நிதி என்று சொல்கின்றோம். அதை தான் நாம முதல் அப்படின்னு சொல்றோம். ஒரு தொழில் தொடங்குவதற்காக ஒரு நிதியை ஒதுக்கினோம்னா அதை முதல்னு சொல்றோம். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு முதல் எது என்றால் அருளில் பெரியது அகிலத்து இல்லாத அந்த திருவருள் தான் வாழ்ந்தது. எனவே இறைவனுடைய திருவருளே, சிவபெருமான் திருவருளே உயிர்களுக்கு தோன்றா துணையாகவும் உள்ளது, வாழ் முதலாகவும் உள்ளது, அதை உணராமல் இருக்கின்றேன். அதான் சொன்ன வைப்பு மாடென்றும் மாணிக்கத் துளியென்றும் மனத்திடை உருகாதே என்று திருவாசகம் கூறுகின்றதே, அதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு ஓமை மூலமாக இதே கருத்தினை சொல்லி இப்படி சொன்னாலாவது இந்த உயிர்கள் உணர்கின்றனவா பார்ப்போம் என்று சொல்லி சொல்கின்றார். தரையை அறியாது தாமே திரிவார் புறைய உணரா புவி. மிகச்சிறப்பாக சொல்கின்றார். ஏன்னா திருவருள் உணர்வதற்கு அரியது, உலகெல்லாம் உணர்ந்து ஓவதற்கு அரியவன் என்று சொல்கிறார். ஆனால் உணர்வதற்கு மிக எளிதாக உள்ளது தரை. அந்த தரைதான் நமக்கு ஆதாரம் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோமா? தரையின் மீதுதான் இருக்கின்றோம், படுக்கின்றோம், நடக்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். மெதுவாக போனாலும் தரை மேலதான், வேகமா ஓடினாலும் அடிச்சு புரண்டு ஓடினாலும் தரை மேலதான். தரைதான் ஆதாரம். ஆனால் அந்த தரை நமக்கு ஆதாரமாக இருந்து தாங்குகின்றது என்று எவரும் நினைப்பதில்லை. எல்லாம் தான் அப்படிதான், தன்னாலதான் எல்லாம் நடக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எங்க சார் நேரம் இல்ல? இந்த காலகட்டம் தான் மிகச்சிறந்த காலகட்டம் இதெல்லாம் உணர்வதற்கு. ஏன்னா மோட்டார் வாகனங்களிலே பயணம் செய்கிறது, பேருந்துல தான் போகின்றோம். நம்ம தரையில வசதியா நின்ன மாதிரியோ நடந்த மாதிரியோ பேருந்து முடியுதுதான் நினைக்கணும். ஏன்னா அங்க ஆதாரம், நேரடி ஆதாரம் தரையில்லை, அங்க நேரடி ஆதாரம் அந்த பஸ் தான் ஆதாரம். அதுல நாம தரையில நிக்கிற மாதிரி இயல்பாக நின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம என்ன சாமர்த்தியம் இருக்கு எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு கவனமாக நாம் வந்து பிடித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது கம்பியை, பார்த்தா ஒரு சின்ன பிடிதான். அந்த பிடிதான் இல்லாட்டாலும் அந்த பஸ்ஸுக்குள்ள நிக்கிறவங்க அது எங்க தூக்கி எரியுமோ பஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆதாரம் நிலம் மாதிரி உறுதியா இல்லை, இந்த பஸ்ங்கிற ஆதாரம் நிலத்தில இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு எவ்வளவு சங்கடம் ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு. எனவே நிலம் நம்ம சிறிதும் வந்து அதிராமல் உறுதியாக தான் இருந்து கொண்டு நம்ம எல்லாம் தாங்குவதால் அளவா நம்மளால இருக்க முடிகின்றது. இதை நினைக்கின்றோமா நாம? இதை நினைக்காமல் எல்லாம் தான் தான் என்ற உணர்வோடு செயல்படுகின்றோமே. இப்படி செயல்படுவர்களை போலத்தான் மனிதர்களை எடுத்துக்காட்டி சொல்ற. மனிதர்கள் எப்படி தமக்கு ஆதாரமாகிய தரையை உணராமல் தாமே தெரிவதாக தம் சாமர்த்தியத்தினால் நடந்து தெரிவதாக கருதி நடக்கின்றார்களே, இத மாதிரிதான் உயிர்கள் எல்லாம் தமக்கு அறிவிக்கின்ற தம்மை ஆதாரமாக இருந்து தாங்குகின்ற அருளை உணராமல் எல்லாம் தம்மால் நடப்பதாக, தானாகவே நம்ம தனக்கு சுதந்திரமாக அறிவு விளங்குவதாக இந்த உயிர்கள் கருதி கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கின்றன. புவி என்றது இங்கு ஆகுபெயராய் உயிர்கள் மேல் நின்றது. பூமியை தமக்கு ஆதாரம் என்று அறியாது தாமே தமக்கு ஆதாரமாக போக்குவரவு செய்வாரை போல அருளினை தமக்கு ஆதாரம் என்று அறியாதிருள்ளன உயிர்கள் என்று தெரிவித்தார். எனவே புறைய என்பது உவம உருபு போல என்று பொருள்படும். அடுத்த குறட்பாவிலும் இதே கருத்துதான், இன்னொரு முறையிலே சொல்லும். இப்படி இருப்பதனால் உள்ள தாழ்வினை நன்கு எடுத்துரைக்கின்றார். எப்படி இருப்பதனால்? வழித்துணைவினை அறியாத வழிப்போக்கன் போலவும், தம்முடைய முதலாகிய உயிரை அறியாத ஐம்பொறிகள் போலவும், ஆதாரமாக இருக்கின்ற தரையை அறியாமல் நடப்பவர்கள் போலவும், இந்த உயிர்கள் எல்லாம் தமக்கு துணையாகவும் வாழ் முதலாகவும் ஆதாரமாகவும் உள்ள திருவருளை உயிர்கள் எல்லாம் அறியாமல் இருக்கின்றனவே, இதனால் எவ்வளவு இழப்பு ஏற்படுகின்றது என்பதை தெரிவிக்கின்றன. நமக்கு ஆதாரமாகவும் வாழ்முதலாகவும் துணையாகவும் உள்ள திருவருளை உயிர்கள் அறியாமல் இருப்பதனாலே எத்தகைய இழப்பு உயிர்களுக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால், மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலைவெடுத்தோர் தற்கேடர் தான் என்று அருள்கின்றனர். அதாவது மலைப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவன் அந்த மலையினாலே கிடைக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அனுபவிக்க தெரியாமல், அது பற்றிய சிந்தனை இல்லாமல் தன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தான் என்றால் அது எவ்வளவு இறங்கத்தக்க நிலை. அடுத்தவங்க என்னப்பா நீலாம் மலைப்பகுதியில் இருக்கிற இந்தெல்லாம் சாப்பிட்டிருப்பேன் பார்த்திருப்பேன், என்னது அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னான். இத்தனை வருஷமா இருக்கேன் அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னான். அப்போ அந்த மலையில் இருந்து கொண்டே அந்த மலையின் பயனை அனுபவிக்காமல் விட்டவன், அது மாதிரி சிறந்த நிலத்திலே வாழ்பவன் அந்த நிலத்திலே விளையக்கூடிய வளங்களை எல்லாம் அனுபவிக்காமல் விட்டான் என்றால் அந்த நிலத்திலே அவன் இருந்து என்ன பயன்? அது மாதிரி வான் கெடுத்தார், ஆகாயம் எங்கும் நிறைந்துள்ளது, அப்போ எல்லா பக்கமும் நாம சுதந்திரமாக இயங்கலாம். ஆனா எங்கும் ஆகாயம் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு கிடக்கிற மாதிரி ஒருவன் அடைபட்டு கிடந்தான் என்றால் அந்த ஆகாயத்தின் பயனாகிய போக்குவரவு செய்தலை அவன் இழந்திருக்கின்றான். இப்படி மலையிலிருந்து கொண்டே மலை தரும் பயனை இழந்து நிற்பது போலவும் என்று கூறுகின்றார். அந்த இழந்தவர்களைப் போலவும் இவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் ஒப்பர். யாரெல்லாம்? மலையிலிருந்து கொண்டே மலை வளங்களை இழந்தோரும், சிறந்த நிலத்திலிருந்து கொண்டே அந்த நிலத்தின் வளங்களை இழந்தோரும், ஆகாயத்துக்குள் இருந்து கொண்டே ஆகாயத்தின் பயனாகிய போக்குவரவு புரிதலை இழந்தோரும், அது மாதிரி எங்கும் நிறைந்த திருவருள் வியாபகத்துக்குள் இருந்து கொண்டே அந்த திருவருள் சிந்தனையை இழந்தோரும் தம்மில் தாமே ஒப்பர். இவர்களுக்கு இவர்கள் தான் நிகர். இவர்கள் மாதிரி பயனை கெடுத்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். எனவே மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர் சொல்கின்றாரே, மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், இந்த இடத்துல கெடுத்தல் என்பது இழத்தல், அந்த பயனை அனுபவிக்காமல் இருத்தல், அதான் அங்க கெடுத்தல். எனவே இதனால யாருக்கு கேடு? மலையில் இருந்து கொண்டு மலையின் பயன்களை அனுபவிக்காவிட்டால் மலைக்கா கேடு நிச்சயமா இல்லை, அவனுக்கு தான் கேடு. அது மாதிரி சிறந்த நிலத்தில் இருந்து கொண்டு அந்த நிலத்தில் நிலம் தரும் வளங்களை அனுபவிக்காவிட்டால் அதை அனுபவிக்காமல் விட்டவனுக்கு தான் அதனால கேடு. அத மாதிரி திருவருள் வியாபகத்தில் இருந்து கொண்டு திருவருள் வியாபகத்தை உணராமல் அருளை அனுபவிக்காமல் இருந்தால் அருளுக்கு எந்த கேடும் கிடையாது. கேடு யாருக்கு? உயிர்களுக்குத்தான். எனவே இப்படிப்பட்ட உயிர்கள் தமக்குத்தாமே கேடு செய்து கொள்ளக்கூடியவை என்ற கருத்தை பார்த்தா தற்கேடர் தான் என்று தெரிவித்தார். எனவே மலைகெடுத்தோர், மண்கெடுத்தோர், வான்கெடுத்தோர், ஞானம் தலைகெடுத்தோர் தற்கேடர் தான் என்று கூறுகின்றனர். ஞானம் தலைகெடுத்தோர் தலைஞானம் தலையாய ஞானம் என்றும் கொள்ளலாம். எனவே இதன் மூலம் சொல்லப்படுவது என்னவென்றால், வச்சிரவேறு முதலியார் அவர்கள் ஆதீன வித்வான் அவர்கள் இடத்திலே சிறந்த கருத்தை குறிப்பிடுகின்றார்கள். அப்போ மலையில் இருந்து கொண்டே மலையை அறியாமல் இருப்பது இழுக்கு அல்லவா? மலையில தான் இருக்கான், மிகப்பிரமாண்டமானது மலை, அதை தெரியாம ஏதோ நுணுக்கமான பொருளை தெரியாட்டா பரவாயில்ல, மிகப்பெரிய மலையை தெரியாமல் இருப்பது. அப்ப அந்த அளவு கூட அவனுக்கு தெளிவில்லைன்னு இருக்கு. ஆகாயம் எங்கு நின்றிருக்கின்ற ஆகாயத்தை தெரியாம இருக்கலாமா இல்லையா? மலை தெரியாம இருக்கலாமாப்பா, ஒரு சின்ன கல்லுன்னா பரவாயில்ல, மலை எவ்வளவு பெரியது அது தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? மண் எவ்வளவு பெரியது இந்த பூமி அது தெரியல அது தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? ஆகாயம் எவ்வளவு விரிந்து பறந்தது, பூமியை தாண்டி இருக்கின்றது ஆகாயம், அந்த ஆகாயம் தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? அது மாதிரிதான் அருள் தெரியாது, எனக்கு அருளை பற்றி ஒன்றும் தெரியாது என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது என்று சொல்லி. எனவே மெஞ்ஞானிகளுக்கு அப்ப எப்படி இருக்கின்றது அருள்? நமக்கு எப்படி மலை தெளிவாக தெரிகின்றதோ, ஆகாயம் தெளிவாக உள்ளதோ, மண்ணும் விண்ணும் மலையும் எப்படி நமக்கு ஐயமின்றி தெளிவாக உள்ளதோ உள்ளனவோ, அது மாதிரி மெஞ்ஞானிகளுக்கு திருவருள் தெளிவாக அவர்கள் திருவருளை உணர்ந்துள்ளார்கள், தெளிந்த ஞானிகள் என்ற செய்தியினை பரவிக்கின்றனர். இது நம்முடைய ஆதீனத்துவான் வச்சிரவேறு முதலியார் அவர்கள் காட்டக்கூடிய குறிப்புரையாக இவ்வாறு இந்த ஏழாவது குரட்பாவிலே தெரிவித்தார். இன்னொரு ஓமை சொல்கின்றார்கள், நன்கு நமக்கு பதிய வேண்டும் தான். வெள்ளத்துள் நாவற்றி இன்னொரு ஓமை, எங்கும் விடிந்திருளாம் கள்ளத்தலைவர் கடன். அதாவது ஒருவன் தண்ணீர் தாகத்தை தவிக்கலாம், எப்பவும் வறண்ட பாலைவனத்தில் மாட்டிக்கொண்டா தவிக்கலாம், தவிக்கலாம் அவன் தண்ணீர் தாகத்தில் தவிக்கலாம். ஆனால் தண்ணீர் வெள்ளத்துக்குள்ளேயே அவன் இருந்து கொண்டு தாகத்தினால நான் வச்சு போயிட்டுதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பேதமை. ஒருவன் இருட்டில் வந்து சங்கடப்படலாம், தடுமாறி விடலாம், ஆனா எங்கும் விடிந்து வெளிச்சம் பரவி கிடக்கின்றது, அந்த வெளிச்சத்தை பார்க்காம ஒருத்தன் வந்து கண்ணை மூடிட்டு நடந்து தடுமாறி விழுந்தான்னா அது எவ்வளவு இழிவான நிலை. அது மாதிரிதான் கள்ளத்தலைவர் கடன் என்ற. அப்ப அருளை உணராமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்வது இந்த குரலுடைய கருத்து. கள்ளத்தலைவர் அதை வச்சிருக்காரு. ஏன் அருளை உணராமல் இருக்கான்? தம்மையே தலைமை பொருளாக நினைக்கின்றன உயிர்கள், தம்முடைய அறிவு அது நம்முடைய அறிவு தான், தானாக விளங்கக்கூடிய அறிவு,

தலைமை பொருளாக கருதுகின்ற இந்த கள்ளத்தலைவர்களாகிய உயிர்களுடைய முறைமை, உயிர்களுடைய தன்மை, கடன் என்பது அந்த முறைமை தன்மை எவ்வாறு உள்ளது என்றால், வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்திருளாம். வெள்ளத்திலிருந்து கொண்டே தாகத்தில் தவிப்பது போலவும், எங்கும் விடிந்த வெளிச்சத்திலிருந்து கொண்டே இருளில் இருப்பது போல கருதுகின்ற அந்த பேதமையும் போன்றது கள்ளத்தலைவர்களுடைய தன்மை, அவருடைய முறைமை இவ்வாறு உள்ளது என்று கூறினார். எனவே கள்ளத்தலைவர் கடன் வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்தும் இருளுதலாம் என்று நாம் கூட்டிக் கொள்ளும். இருளாம் என்பதை இருளுதலாம் என்று கூட்டிக் கொள்ளும். இருள் என்பது இருளுதல், அதாவது இருளுதல் இருளில் அழுந்துதல் என்று வச்சிரவேல் முதலியார்கள் விளக்கம் தருகின்றார். எனவே இவ்வாறு வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தில் நின்றும் வில்லக்கிளேனை விடுதி கண்டாய் என்ற திருவாசகத்துடன் ஒப்பு நோக்கும்படியாக பல குரட்பாக்களிலே நூலாசிரியர் இந்நூலாசிரியர் தேவார சொற்களையும் திருவாசக சொற்களையும் வாக்கியங்களையும் எவ்வளவு சிறப்பாக அமைத்துள்ளார் என்பதை பல இடங்களிலும் பார்த்து வருகின்றோம். அதுபோல இங்கும் அந்த திருவாசக சொல்லாட்சியை பார்க்கின்றோம். வெள்ளத்துள் நாவற்றி என்பது நீத்தல் விண்ணப்பத்திலே வருகின்றது. வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தில் நின்றும் வில்லக்கிளேனை விடுதி கண்டாய் என்று வருகின்றது. ஆக இதுகாரும் இந்த எட்டு குரட்பாக்களிலே ஆசிரியர் சொன்ன கருத்துக்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அருளினுடைய இன்றியமையாமை, அருளின்றி நமக்கு வாழ்வு கிடையாது, எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு அருளே தலையாய பொருளாக உள்ளது, மருந்துதான் வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கூட அந்த மருந்தை விட அருளே முதன்மையான உள்ளது, தண்ணீர் தான் வேண்டும் அப்படிங்கிற சந்தர்ப்பம் கூட தண்ணீரை விட அருள் முதன்மையானதாக விளங்குகிறது. ஏன்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த அருள் வேண்டும், எது வேண்டுமாலும் அந்த அருள் தான் கொடுக்க வேண்டும். அந்த அருளை பெற்றுவிட்டால் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில ஒவ்வொரு பொருளை நினைச்சு ஏங்கி தவிக்க வேண்டாம். அந்த அருளை பெற்றுவிட்டால் வேற எந்த பொருளும் வேண்டாம். அப்படிப்பட்ட சிறந்த பொருள், இத்தகைய காரணங்களால் அந்த அருளே சிறந்தது. ஏனென்றால் கதிரவன் ஒளி எப்படி நாம் செயல்படுவதற்கும் பயன்களை அனுபவிப்பதற்கும், கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்து காட்டி நிற்கின்றதோ அதுபோல உயிர்களை அறிவதற்கும் அறிந்தவற்றை பெறுவதற்கும் திருவருளே இடம் கொடுத்து அருளி நிற்கின்றது என்ற கருத்தை இரண்டாம் குரட்பாவிலே உணர்த்தினார். மூன்றாவது குரட்பாவிலே இதனை மறுத்து தடை எழுப்பவர்களை, அந்த தடைகளை மறுத்து உண்மையை நிலைநாட்டுகின்றார். திருவருள்தான் அறிவிக்க வேண்டும் என்பது என்ன? உடம்பு அறியும் உயிர் அறியும் என்றெல்லாம் சொல்பவர்களை உடம்பு சடமாகையினாலே அறியாது, உயிர்கள் தாமே அறியும் என்றால் அதை உடம்போடு சேர வேண்டிய அவசியமே இல்லை. எனவே கண்டிப்பாக திருவருள் உணர்த்தினால்தான் அந்த உயிர்கள் உண்மையை உணர முடியும் என்ற அந்த சித்தாந்த கருத்தினை மூன்றாவது குரட்பாவிலே நன்கு நிலைநாட்டினார். நான்காவது குரட்பாவிலே என்ன அருளி செய்கின்றார் என்றால், உயிர்கள் தம்முடைய வியாபகத்துக்கு தாம் திருவருள் வியாபகத்துக்குள்ளே இருந்து கொண்டு செயலற நின்று தன்முனைப்பெற நின்று திருவருளை உணரக் கருதாமல் தமக்கு அந்நியமான உலக விடயங்களிலே அழுதுகின்றனவே. இது எதை போன்றது என்று சொன்னால், பார்க்கடலிலே உள்ள மீன்கள் எளிதாக அந்த பாலை பருக வலியிருக்கவும் அதனை விடுத்து தமக்கு அந்நியமான பிராணிகளை பூச்சிகளை கவர நினைக்கின்ற செயல் போன்றது என்று அருள் செய்கின்றார். அடுத்த குரட்பாவிலே இவற்றையே இன்னும் ரெண்டு ஓமைகள் மூலம், அணுகு துணையறியா ஆற்றோனில் ஐந்தின் உணர்வை உணரா உயிர் என்பது, ஒரு வழி நடந்து செல்பவன் தனக்கு வழியை காட்டி வருபவனை அறியாமல் தானே அந்த வழியில் செல்வது போலவும், தமக்கு முதலாக உள்ள உயிர்களை அறியாத ஐம்பொறிகளைப் போலவும், உயிர்கள் தமக்கு உயிர்க்குயிராகவும் உணர்வாகவும் உள்ள அருளை அறியாமல் இருக்கின்றன என்ற கருத்தினை உணர்த்தினான். அடுத்த குரட்பாவிலே உயிர்கள் தமக்கு துணையாக இருக்கின்ற இறைவனை அறியவில்லை, தம்மை செலுத்துகின்ற இறைவனை அறியவில்லை என்று ஐந்தாவது குரட்பாவிலே கூறிய ஆசிரியர், ஆறாவது குரட்பாவிலே தமக்கு ஆதாரமாக உள்ள இறைவனை அறியவில்லை. ஏதாவது ஒரு அம்சத்தை வைத்தாவது அறிய நினைக்க வேண்டாமா

0: அவன் வழிகாட்டுகின்றான் துணையாக இருந்து. சரி, துணையா உள்ளவன அறிய வேண்டாமா? அதுவும் அறியல. அது மட்டுமா, நம்மை செலுத்துகின்றான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 8.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை நமக்கு பெற தொடங்கி இருக்கிற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற ஒரு ஞானியை உருவாக்கிய மெய்கின்ற தேவரை போற்றி பணிகின்றோம். உண்மை விளக்கம் என்ற நூல் இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிற நூல். மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற நூலாசிரியர் இந்த நூலை இயற்றுகிறார். சைவ சித்தாந்த நூல்களிலே முதல் படிக்கத்தக்க நூலாக கருதப்படுகிற நூல் இந்த நூல். நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற இந்த நூலுக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உரை எழுதியிருக்கிறார். 54 பாடல்கள் வெண்பாக்களாக கொண்ட நூல் இந்த நூல். அதிலே ஒரு பாடல் காப்பு பாடல், மற்றைய 53 நூலாக தெரிகின்றன. காப்பு பாடல் படித்து விட்டோம். இந்த காப்பு முடிந்தவுடனே தன்னுடைய குருநாதரை போற்றி தன்னுடைய ஐயங்களை தெளிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய கேள்விகளை அடுக்குகிறார். 6 தத்துவம் எது என்று வருகிற அந்த பாடலிலே கேள்விகளை அடுக்குகிறார். அதற்கு பிறகு குருநாதர் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லத் தொடங்குகிறார் என்ற அளவிலே எங்களுடைய படிப்பு நிற்கிறதாக நான் நினைக்கிறேன். நாளையிலே இருந்து நாங்கள் வகுப்பு எடுக்கிற பொழுது உங்களிலே ஒவ்வொருவர் அதுவரை நாங்கள் படித்த அந்த விஷயத்தை ஒரு சின்ன குறிப்பு, இப்ப நான் சொல்வது போல ஒரு குறிப்பு சொல்லவர். அது எனக்கு சுலபமாகவும் இருக்கும், உங்களுக்கு அது ஞாபகமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். நாளைய தினம் சொல்ல போகிறவர் தாமோதரர். அந்த அளவிலே இதுவரை படித்ததை ஒரு சின்ன தொகுப்பு செய்து சொல்லி நாங்கள் அப்ப மீட்கிறதுக்கு வசதியாக இருக்கு. ஏனாம் தெரிக்கிறத பார்த்தா இப்பவே ஆயத்தம் போல இருக்குது. சரி, நாங்கள் விட்ட இடத்துல இருந்து தொடர்வோம். நேற்று மாயை பற்றிய விவரம், தத்துவங்கள் 6 தத்துவங்கள் ஏது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்குகிற பொழுது நூலாசிரியர், இந்த நூலுரையாசிரியர் அதற்கான ஒரு முன்னுரை போல சில விளக்கங்களை நமக்கு கொடுத்து முனைகிறார். ஏனென்றால் இந்த 6 தத்துவம் என்று சொல்லப்படுகிற 36 தத்துவமும் மாயையிலே விளைபவை. ஆகவே மாயை பற்றிய ஒரு தெளிவான அறிவோடு தத்துவங்களுக்குள்ளே நுழைவதுதான் நமக்கு சிறப்பு தரும் என்று மாயையை பற்றிய ஒரு ஆய்வு நேற்று மேலோட்டமாக தொடக்கத்திலே படித்தோம். இந்த உலகம் காரிய பொருள். காரிய பொருள் என்ன பொருளானால் அதற்கு 3 நிலை வேண்டும். 1 நிமித்த காரணன் என்று ஒரு காரணன், துணை காரணம், முதல் காரணம் என்ற 3 காரணங்கள் இருக்க வேண்டும் என்றால் அது காரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதை கொண்டு அந்த முதல் காரணம் என்பது அந்த காரியப்படுத்த பொருளோடு படுத்தப்பட்ட பொருளோடு என்றும் கலந்திருக்கிற பொருள் முதல் காரணம் என்று சொல்லப்படும். அதை முதல் காரணத்தை பொறுத்தளவில் முதல் காரணத்தை காரிய பொருளிலிருந்து நீக்க முடியாது. ஆகவே அதைத்தான் முதல் காரணம் என்று சொல்லுகிறோம். அது காரியப்படுத்தப்படும்வரை துணை செய்து நிற்கிற காரியத்தை துணை காரணம் என்று சொல்லுகிறோம். பிறகு அந்த துணை செய்து அந்த காரியத்தை உருவாக்குகிற அந்த துணை காரணத்தையும் முதல் காரணத்தையும் இணைத்து இந்த காரியத்தை நிகழ்த்திவிக்கிற ஒருவர் வேண்டும் என்றபடியால் அவரை நிமித்த காரணன் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது உலகம் என்ற ஒன்று இருக்கிறது என்று நமக்கு பிரத்தியமாக தெரிகிறது. உலகம் என்பது நம்முடைய பூமி சூரியன் அல்ல, பிரபஞ்சத்தை சொல்லுகிறது. அப்படி ஒன்று இருக்கிறது நமக்கு தெரிகிறது. ஆகவே கேள்வி எழுகிறது, இது காரிய பொருள் என்று பலவாக பிரிந்து கிடக்கிறபடியால் காரிய பொருள். காரிய பொருளானால் அதற்கான முதல் காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைய விஞ்ஞான, நான் இதே சொன்னேன், இன்றைய விஞ்ஞான தேடல்களுக்கு அன்றைக்கே அவர்கள் போயிருக்கிறார்கள். இந்த எதை வைத்து இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கும்? பெரும்பான்மையான விஞ்ஞானம் பிரபஞ்சத்திலே இருக்கிற விஷயங்களை ஆராய்வதோடு போய்விடுகிறது. இவர்கள் பிரபஞ்சத்தினுடைய மூலத்தை ஆராய்கிறார்கள். எதை வைத்து இந்த பிரபஞ்சம் தோன்றியிருக்கும் என்று ஆராய்கிறார்கள். அப்படி ஆராய்கிற பொழுது ஞான பார்வையினாலே அல்லது யோக காட்சியினாலே அவர்களுக்கு சில விடயங்கள் தெரிய வருகின்றன. யோக காட்சி என்றால் இறைவனோடு ஒன்றுகிற நிலை உற்றவர்களுக்கு இறைவனுக்குரிய வியாபக அறிவு அவர்களுக்கும் வந்துவிடும் என்று நான் நேற்று முதல் நாள் சொல்லியிருக்கிறேன். ஆகவே உடம்பிலே நிகழ்கிற எந்த ஒன்றையும் நம்முடைய உயிர் அறிவது போல, உடலளவிலே வியாபகம் கொண்டிருக்கிற காரணத்தினாலே உடலிலே நிகழ்கிற எந்த ஒரு இடத்திலே நிகழ்வதையும் நம்முடைய உயிர் அறிவது போல, பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிற இறைவனுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் தெரிய வரும். அவனோடு இரண்டரை கலக்கிற அந்த நிலை அடைந்து விட்டால் ஒரு ஆன்மா அதுவும் அவற்றை அறியும். அப்படி அறிந்தவர்களாகிய ஒரு சிலரை இறைவன் பேச வைப்பான். பெரும்பாலும் அத்தகைய நிலை எய்தியவர்கள், முத்தி நிலை எய்தியவர்கள், பேச்சு முடிந்துவிடும் என்றால் பேச்சினுடைய முடிவிலேதான் ஞானம் தொடங்குகிறது. அது நம் பெரியவர்கள் சொல்வார்கள், மௌனம் என்பது ஞான வரம்பு, மௌனம் என்கின்ற வரம்புக்கு உள்ளேதான் ஞானம் இருக்கிறது. ஆகவே ஞானம் பற்றி பேசுகிறவர்கள்தான் ஞானம் இல்லாதவர்கள் என்று அர்த்தம். மௌனத்துக்கு பிறகுதான் ஞானம். அப்போ பெரும்பாலும் பேச்சு அற்று போய்விடும் ஞானம் எய்துகிறவர்களுக்கு. அது அனுபூதியிலையும் நாங்கள் படித்தோம், சொல்லற சொல்லற்று போய்விடும். ஆகவே இது எப்படி தெரிய வந்தது உலகத்துக்கு என்று தெரிந்தால், ஒரு சில ஆன்மாக்களை பின்வருகிற ஆன்மாக்கள் சரியான பாதையிலே வளர்க்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த ஒரு சில ஆன்மாக்களை பேச வைப்பான். அப்படி சொல்வது கூட தவறு. அந்த ஆன்மாக்களுக்கூடாக அவன் பேசுவான். பசுஞானம் பேசாது, பாசஞானமும் பேசாது. உள்ளே நிற்கிற இறைவனுடைய பதிஞானம் பேசும். அந்த உடம்பு கூடாக பிரிஞானம் பேசும். அப்படி பேசுகிற பொழுதுதான் இந்த உண்மைகள் அவர்களுக்கு தெரிய வந்தன என்று நாம் தெரிந்து கொள்வோம். எப்படி மாயை தான் முதல் காரணம் என்று கண்டுபிடித்தார்கள் என்றால், பிரபஞ்சம் முழுதும் வியாபித்த அந்த அறிவாலே அவர்கள் கண்டுபிடித்து இறை அதை அவர்களுக்கூடாக இறைவன் சொல்லுகிறான், மாயை என்று ஒரு பொருள் உண்டு. எப்பவும் காரண பொருள் சூக்கமமாக இருக்கும், காரியம்தான் வெளிப்பட்டு நிற்கும். இந்த உலகம் என்பது காரியம், அதற்கு படிப்படியாக காரணமாக காரணமாக பஞ்சபூதங்கள் அதற்கு காரணம், பிறகு அதற்கு காரணம். அப்படி தேடி தேடி கொண்டு போக ஒரு எல்லையிலே உண்மை பொருள் தெளிவாகும். அதுதான் அது மாயை, மாயை என்று தெரிந்து கொள்வோம். பிறகு மாயைக்கு மேலே போக போக போக அப்படி படிப்படியாக போக 36 தத்துவம் கடக்கிற எல்லையிலே தான் நமக்கு இறைவன் என்ற அந்த உணர்வு வருகிறது. ஆறாரையும் நீத்து அதன் மேன்நிலையை பெறா அடியேன் என்று அருணகிரிநாதர் அனுபூதியிலே சொல்லுகிறார். அந்த வாய்ப்பு எனக்கு தராமல் போய் கிடைக்காமல் போய்விட்டது என்கிறார். ஆறாறு தத்துவத்தையும் கடந்துதான் ஆண்டவன் நிற்கிறார். நாங்கள் இதுவரையும் கும்பிட்டுக் கொண்டிருக்கிற கடவுள் எல்லாம் ஆறாறு தத்துவத்துக்கு உட்பட்டவர்கள். நாத தத்துவத்துக்கு மேலே இருக்கிற கடவுள் தான் உண்மை கடவுள். உண்மை கடவுள் என்றால் மற்றதெல்லாம் பொய்க்கடவுள் என்றல்ல, அது நம்முடைய சிந்திக்கு அப்பால் புரிந்து சுரூப நிலை கடவுள் என்று சொல்லுவோம். அந்த கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான். அப்போ ஆரம்ப நிலையிலே மாயையினாலே ஆக்கப்பட்ட இந்த உலகம் மாயைதான் முதல் காரணம் என்கின்ற தெளிவு முதலிலே பிறக்கிறது. மாயைதான் முதல் காரணம். அந்த இடத்திலே இருந்து இனிமேல் நாங்கள் வாசிக்க தொடங்குவோம்.
2: வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற் ஐங்கரனை வந்தமர புந்தியுள் வைப்பாம். பொய்காட்டி பொய்யகத்தி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்.
1: கேட்டருள் என்பது ஒன்று, கேட்டருள் நான் சொல்கிற கேள்வியை கேட்பாயாக என்று அர்த்தம். அடுத்தது நான் கேட்கிற கேள்வியை கேட்டு அதற்கு விடையை அருள்வாயாக என்பது இன்னொரு அர்த்தம். கேட்டு அருள் என்று பிரிக்கலாம், கேட்டருள் என்றும் சொல்லலாம்.
2: ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மத்திவத்தின் வேறாக நானேது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. உள்ளபடி இத்தை உரைக்க கீழ் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அளவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று.
1: யோக நிலையின் எல்லையிலே நிற்கிற மாணவன் ஆகவே இனி ஞானம் உரைக்கப் போகிறேன் என்று ஆசிரியன் உரைக்க தொடங்குகிறார். இந்த இடத்திலேதான் உரையாசிரியர் குறுக்கிடுகிறார். இந்த பாடல் முடிந்து அடுத்த பாடலுக்கிடையிலே அல்லது இந்த பாடலுடைய விளக்கத்துக்கிடையிலே குறுக்கிட்டு மாயை பற்றிய தெளிவை நமக்கு உண்டாகிறார். நேற்று வாசித்த போதி சின்ன போதி என்றால் அதை வாசித்துக் கொண்டே கூட போகலாம்.
2: சரி. மாயையின் நுண்மையும் விரிவும். மாயை எப்படி இருக்கும்? அது கண்ணுக்கு புலப்படாத நுண்மை உடைய அருவப் பொருளாகும். பின்வருமாறு சொன்னால் அதன் நுண்ணிலை ஒருவாறு விளங்கும். மாயையிலிருந்துதான் எல்லா காரிய பொருள்களும் தோன்றுகின்றன. காரியம் காரணத்தை விட பருமையாக இருக்கும். பருமை தூலம் எனப்படும். எனவே மாயையிலிருந்து படிமுறையில் தோன்றும் காரிய பொருள்கள் ஒன்றை விட ஒன்று தூலமாக இருக்கும். இறுதியில் தோன்றும் காரியங்கள்
1: அதை மறுதலையாக சொன்னால் மாயையிலிருந்து தோன்றுகிற பொருட்கள் ஒன்றை விட ஒன்று தூலமாக இருக்கும். தூளமாக பொருளிலிருந்து ஆராய ஆராய உடுக்கு போகிற பொருட்கள் சூக்கமமாகி கொண்டு போகும். அதை நாம் பழைய கம்பன் பாடுவான் சுந்தரகாந்தத்து கடவுள் வாழ்த்து பாடலில் கலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதம் ஐந்தின் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம். அதாவது ஒரு மாலை பொழுதிலே நடக்கிற ஒருவனுக்கு ஒரு வீதியிலே ஒரு மாலை கிடக்கிறது. அது இருளும் ஒளியுமான நேரம் என்றபடியால் அந்த மாலை பாம்பு போல தெரிகிறது. கலங்கள் என்றால் மாலை. அதிலே கலங்களில் தோன்றும் பொய்மை அரவு. இப்ப பாம்பை கண்ட உடனே பயப்படுகிறான். பயந்து நடுங்கி தூர தள்ளி போகிறான். சிறிது வெளிச்சம் உண்டாக்கி கொண்டு பார்க்க தெரிகிறது அது பாம்பல்ல மாலைதான் என்று தெரிகிறது. இப்பொழுது பாம்பல்ல மாலைதான் என்று தெரிந்து கொண்டேன் என்று அவன் சந்தோஷப்படுகிறான். உண்மையிலே அது மாலையா என்று கேட்டால் மாலையும் இல்லை, அது பூக்களினுடைய ஒரு தொகுப்பு. அப்போ அது தெரிந்த பிறகு ஓஹோ நான் அதை மாலை என்று நினைத்தது தவறு என்று நினைக்கிறோம். பிறகு பூக்கள் என்றால் என்ன என்று கேட்டால் அது பஞ்சபூதங்களினுடைய தொகுப்பு. அப்ப பூக்கள் என்றதும் பிழை பஞ்சபூதங்களின் தொகுப்பு என்பதுதான் சரி என்று விளக்கம் அடைகிறோம். பிறகு பஞ்சபூதங்கள் எப்படி தொகுக்கப்படும் என்று கேட்டால் அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நிலம் நீரிலே ஒடுங்கி நீர் நெருப்பில் முதல் நிலம் என்று கண்ணுக்கு தெரிகிறபடியால் நிலத்தன்மையை உணர்வோம். பிறகு அது நீரிலே ஒடுங்கும், நீர்த்தன்மையை உணர்வோம். பிறகு அது நெருப்பிலே ஒடுங்கும், அக்கினித்தன்மையை உணர்வோம். பிறகு காற்றிலே ஒடுங்கும், காற்றை உணர்வோம். பிறகு ஆகாயத்திலே ஒடுங்கும். அப்போ கடைசியிலே இப்படியே சுருக்கி சுருக்கி கொண்டு போ ஆகாயந்தான் பூதம் என்று நினைப்போம். பிறகு ஆகாய பூதம் ஒடுங்குகிற ஒரு இடம் இருக்கிறது, அதை பராகாயம் என்று சித்தாந்தம் பேசும். அந்த பராகாயத்தை உணர்கிற பொழுதுதான் நமக்கு எல்லாமே உணர்கிறது. அந்த நுட்ப அதாவது பருமனிலிருந்து நுட்பமாக போக போக போக அந்த நுட்ப எல்லையிலே தான் கடவுளை உணர்வோம். அதைத்தான் கம்பன் பாடுவான் அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதம் ஐந்தின் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம். பூதம் ஐந்தினுடைய விகாரம்தான் அது உலகமாக விரிந்து கிடக்கிறது. விகாரப்பாடு உற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால், இதெல்லாம் பஞ்சபூதம் இல்லை என்று எவனை கண்ட உடனே அந்த ஞானம் வருகிறதோ அவர் கண்டீர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொறுதார். ராமனை பரம்பொருளினுடைய அடையாளமாக காட்டுகிறார் கம்பன். ராமனாக காட்டாமல் பரம்பொருள் அதான் அவர் கண்டீர் இலங்கையில இலங்கையில் பொறுதார் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், மறைகளுக்கு இறுதியானார். வேதங்கள் எங்கே தோன்றுகிறதோ அந்த தோற்றத்துக்குரிய கடவுள் என்று சொல்கிற பொழுது இந்த தன்மையை உணர்கிறோம். பருமநிலையிலிருந்து நுண்மமாக போகும் ஏறுகிற பொழுது இறங்குகிற பொழுது நுட்பத்திலே இருந்து பருமனாகி கொண்டு வரும். அதைத்தான் இங்கே சொல்றேன்.
2: இறுதியில் தோன்றும் காரியங்கள் முந்திய எல்லாவற்றையும் விட தூலமாக இருக்கும்.
1: படிமுறையிலே ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றிலிருந்து தோன்றுகிறது நினைக்கிற பொழுது கடைசியாக தோன்றுகிறது மற்ற எல்லாவற்றையும் விட பருமனாக இருக்கும்.
2: மாயையிலிருந்து இறுதியாக தோன்றுகின்ற தூலமான காரியங்களில் ஒன்றாக இருப்பது ஆகாயம். முன்னே தோன்றிய காரியங்களை பார்க்க தூலமான அந்த ஆகாயமே நமக்கு புலப்படாத அருவமாக இருக்கிறதே. அவ்வாறாயின் அதற்கு முன்னே தோன்றிய காரியங்கள் அதைவிட எவ்வளவு நுண்ணியதாக இருக்கும்.
1: அக்காரியங்கள் ஒன்றும் ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்பதை கூட்டுகிற அந்த முதலாம் வகுப்பு மாணவனுக்கு அதுவே பெரிய கணக்கு. அது விளங்கின பிறகு அதுக்கு மேலே பிஎச்டியிலே செய்கிற கணக்கு என்பது எவ்வளவு கணக்கு, எவ்வளவு பெரிய கணக்காக இருக்கும் என்று வியப்பு ஏற்படுவது போல, உள்ளதுக்குள்ளே கடைசியாக அதாவது மாயையினுடைய வெளிப்பாடுகளுக்குள்ளே வரக்கூடிய கடைசியாகிய ஆகாயமே எங்களுக்கு பிரமிப்பு தருகிறது. அந்த கணக்கை எங்களால் போட முடியவில்லை. அப்படியானால் அதற்கு மேலே இருக்கிற மாயா காரியங்கள் எவ்வளவு நுட்பமாக இருக்கும் என்று விளங்க வேணும் என்கிறார்.
2: அதற்கு முன்னே தோன்றிய காரியங்கள் அதைவிட எவ்வளவு நுண்ணியவாக இருக்கும். அக்காரியங்கள் அனைத்திற்கும் மூலமாக இருக்கும் மாயை என்பது எத்துணை எத்துணை நுண்ணியதாக இருக்கும் என்பதை சொல்லவும் கூடுமோ? இத்துணை நுண்ணியதாகிய மாயை எங்கும் விரிந்து நிறைந்திருக்கும். அதன் விரிவை பின்வருமாறு சொன்னால் ஓரளவு விளங்கும். காலையில் வீட்டு வாசல் வழியாகவோ பலகணி வழியாகவோ நுழையும் சூரிய ஒளிக்கற்றையில் மிதக்கும் சிறு சிறு துகள்கள் தான் எத்தனை, அத்தனை அண்ட கோடிகள் விரிந்து கிடக்கின்றன. அவ்வண்ட கோடிகள் எல்லாம் விரிந்து தோன்றுவதற்கு இடமாக இருப்பது மாயை என்றால் அம்மாயையின் விரிவை நம்மால் உணரவும் கூடுமோ?
1: அதாவது அந்த பிரமிப்பை சொல்லுகிறார் இந்த திருவாசகன். இது ஒரு திருவாசகத்திலே இருந்து அவர் எடுத்து சொல்லுகிற செய்தி. திருவண்ட பகுதி என்று திருவாசகத்தினுடைய ஒரு பகுதி இருக்கிறது. திருவண்ட பகுதி ரொம்ப நுட்பமான பாடல். திருவாசக அமைப்பு உங்களுக்கு தெரியும். முதலிலே நாலு அகவட்பாக்கள் இருக்கும். சிவபுராணம், திருவண்டர் பகுதி, போற்றி திருவகவள், அகீர்த்தி திருவகவள் என்று நாலு அகவல் பாடல்கள். அகவல் பாடல் என்றால் இந்த நாலு வரி மூன்று வரி என்று இல்லாமல் வரிகள் தொடர்ந்து கொண்டு போகும். அந்த நாளும் படித்தாலே திருவாசகம் படித்ததற்கு சரி. இந்த நாலு அகவல், பிறகு திருச்சதகம் என்று நூறு, பிறகு நீத்தல் விண்ணப்பம் என்று 51, பிறகு 20 பாடல்கள் கொண்ட சில அதிகாரங்கள், சிலது 10 பாடல்கள் கொண்ட அதிகாரங்கள் தான் அந்த திருவாசகம். இப்போ 500 பாடல் கொண்டு ஆக குறைந்து படிக்கக்கூடிய புஸ்தகம். அதிலே திருவண்ட பகுதியிலே தான் இந்த செய்தி வருகிறது. அதாவது அண்டத்தினுடைய விரிவை சொல்லி மாணிக்கவாசகர் படுகிறார். அது எப்படி இருக்கிறது என்று நான் முன்பு உங்களுக்கு வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன். ஒரு ஓலை குடிசை வழியாக ஒரு ஒரு ஒளி கீற்று உள்ளே பாய்கிறது. ஒரு ஓலை வீடு, அதிலே ஓலை கீற்று விலகி இருக்கிறது, ஒரு ஒளி கீற்று பாய்கிறது. அந்த அம்மா வீட்டை விளக்குமாறு போட்டு கூட்டுகிறார். அப்பொழுது தூசி கிளம்புகிறது. அந்த ஒளி கீற்றிலே அந்த தூசியலை பார்த்தால் பலவாக விரியும். புள்ளி புள்ளியாக தெரிகிற அந்த அனுபவம் பல பேருக்கும் இருக்கும். அதை பார்த்துருக்கிறோம். அப்படி அதை சொல்லி சொல்லுகிறார். அப்படித்தான் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவு என்கிற அண்டத்தினுடைய விரிவு. இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் என்ன, அண்டப்பிறப்பின் உண்டை புறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் நெற்பட விரிந்தன. என்ன சொல்லுகிறார் என்றால் இப்படி இந்த இறைவனுடைய இந்த உலக படைப்பு இப்படி விரிந்து கிடக்கிறது. ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட அவ்வளவு அண்டங்கள் விரிந்து கிடக்கிறதா. 101 கோடின்றது எண்ணிக்கணக்கல்ல, அந்த எண்ணிக்கை கடங்காததை சொல்வதற்காக சொல்லுகிற கணக்கு. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அந்த விரிந்த அண்டம் இறைவனுக்கு பக்கத்திலே வைத்து பார்க்கப்பட்டான். இந்த பிரமிப்பை ஏற்படுத்திவிட்டு 101 கோடியின் மேற்பட விரிந்தன் என்று சொல்லிவிட்டு அது இறைவனுக்கு பக்கத்திலே வைத்து பார்க்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்றால் இல் நுழை கதிரின் துன்னனுக்குறைய சிறியவாக பெரியோன். இவ்வளவு பெரிய அண்டம் இறைவனுக்கு பக்கத்திலே வைக்கப்பட்டு பார்க்கப்பட்டால் அந்த ஒளிக்கத்திலே தெரிகிற ஒரு தூசுக்கு சமமானம் என்கிறார். இந்த அண்டத்தினுடைய விரிவை சொல்லிவிட்டு அதை வைத்து ஆண்டவனுடைய விரிவை நமக்கு உணர்த்துகிறார். அதைத்தான் இவர் சொல்லுகிறார், இவ்வளவு அண்டங்களுக்கும் மூலம் மாயை என்கிறார்.
2: இத்துணை நுண்ணியதாகிய மாயை எங்கும் விரிந்து நிறைந்திருக்கும். அதன் விரிவை பின்வருமாறு சொன்னால் ஓரளவு விளங்கும். காலையில் வீட்டு வாசல் வழியாகவோ பலகணி வழியாகவோ நுழையும் சூரிய ஒளிக்கற்றையில் மிதக்கும் சிறு சிறு துகள்கள் தாம் எத்தனை, அத்தனை அண்ட கோடிகள் விரிந்து கிடக்கின்றன. அவ்வண்ட கோடிகள் எல்லாம் விரிந்து தோன்றுவதற்கு இடமாக இருப்பது மாயை என்றால் அம்மாயையின் விரிவை நம்மால் உணரவும் கூடுமோ?
1: நாங்கள் அணுவினுடைய நுட்பம் தெரிந்துவிட்டு ஏதோ பெரிய சாதனை படைத்ததாக முதல் நினைத்தோம். பிறகு அணுவுக்குள்ளே அங்கங்கள் பகுதிகள் உண்டு, எலக்ட்ரான் புரோட்டான் என்று பகுதிகள் உண்டு என்று கண்டு வியக்கிறோம். இப்ப என்ன உள்ள போயிருக்கிறதாக சொல்கிறார்கள். இது இதெல்லாம் நுட்பம் இல்லை, மாயையினுடைய நுட்பம் தெரிகிற பொழுது இதெல்லாம் பருமன். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது, அணுவோ அல்லது அதுக்குள்ளே வர எலக்ட்ரானோ மாயையினுடைய நுட்பத்தை உணர்ந்து பார்த்தால் இதெல்லாம் பருமன் என்கிறார்.
2: சுத்த மாயையும் அசுத்த மாயையும், இத்தகைய மாயை சுத்தமாய் உள்ள பகுதி என்றும் அசுத்தமாய் உள்ள பகுதி என்றும் இரு பகுதியாய் நிற்கும். சுத்த பகுதி என்பது ஆணவ மலத்தோடு கலவாதது, அசுத்த பகுதி ஆணவ மலத்தோடு கலந்தது. எனவே மாயை ஒன்றே இங்கனம் சுத்தமும் அசுத்தமும் பற்றி சுத்த பகுதி சுத்த மாயை எனவும் அசுத்த பகுதி அசுத்த மாயை எனவும் இரண்டாக வைத்து கூறப்படும். குன்றிமணி ஒன்றே சிவந்ததும் கரியதும் ஆகிய இரு பகுதிப்பட்டதாய் விளங்குதலை இதற்கு ஓமை கூறுவர். இன்னொரு ஓமையும் கூறலாம். பூமியை சூழ்ந்து காற்று மண்டலம் உள்ளது. காற்று மண்டலத்தின் மேற்பகுதி மாசு கலவாமல் தூயதாய் விளங்குவது, கீழே உள்ள பகுதி தூசு புகை முதலிய மாசுகள் கலந்து விளங்குவது. இக்காற்று மண்டலம் போன்றது மாயை எனலாம். காற்று மண்டலத்தின் தூய பகுதி மேலாய் விரிந்து விளங்க மாசுபடிந்த பகுதி அதற்குள்ளே நிற்கிறது. அதுபோல சுத்த மாயை மேலாய் விரிந்து நிற்க அசுத்த மாயை அதனுள்ளே அடங்கி நிற்கும். சுத்த மாயை
1: நீங்க படிங்க படிங்க படிங்க.
2: சுத்த மாயை வியாபகமும் அசுத்த மாயை அதில் வியாபியமும் ஆகும். வியாபகம் என்பதற்கு விரிவு என்பது பொருள், வியாபியம் என்பதற்கு உள்ளடங்கி நிற்றல் என்பது பொருள்.
1: அது நாங்கள் இந்த வகுப்பினுடைய முதலிலேயே அதை புரிந்து கொண்டோம். மாயையை முதல் மாயையை விளங்கினோம். மாயை என்பது அதிநுட்பமான பொருள், இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தினுடைய முதல் காரணமாக இருக்கிறது என்ற அளவிலே மாயை பற்றிய அறிவு வந்துவிட்டது. என்ன சொல்கிறார்கள், மாய தத்துவ விரிவிலே மாயை இரு கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. தத்துவம் தத்துவங்கள் 36 என்பது மாயையினுடைய படிமுறை இறக்கம். அதிலேதான் இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது. தத்துவத்திலே கடைசி தத்துவம் நிலம், நிலமாகிய தத்துவம். அப்போ முதல் தத்துவம் நாதமாகிய தத்துவம். அப்ப இவ்வளவு 36 தத்துவ படிமுறையையும் இதை பிரித்திருக்கிறார்கள். எப்படி நாதத்திலே இருந்து படிப்படியாக இறங்கி இறங்கி இறங்கி நிலம் வரையும் வருகிறது என்று தத்துவங்களை பிரித்திருக்கிறார்கள். எல்லா இந்த மேலே இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்பவை கொஞ்சம் உயர்நிலைப்பட்ட தத்துவங்கள். அதை நாங்கள் படித்தும் இருக்கிறோம், படிக்கவும் போகிறோம். இறைவனுடைய செயல்பாடாக இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் மேல்நிலையிலே இருக்கின்றன. கீழே ரொம்ப தாழ்ந்த நம்முடைய ஆத்ம தத்துவம் என்று சொல்கிற 24 தத்துவங்களும் கீழே இருக்க போகிறது. கேள்வி வரும் என்னவென்றால், எல்லாமே ஒரே மாயினாலே உருவாக்கப்படுகிறதா? உருவாக்கப்பட்டால் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தரத்திலே அல்லவா இருக்க வேண்டும்? மேலே கொஞ்சம் உயர்ந்தவை இருக்கிறதே, கீழே தாழ்ந்தவை இருக்கிறதே என்றால் அதற்கு பதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்லை, இரண்டு விதமான மாயையிலே இருந்துதான் தத்துவங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதை சில பேர் மூன்றாக பிரிப்பார்கள், சுத்தம் அசுத்தம் சுத்தா அசுத்தம் என்று பிரிப்பார்கள். சுத்த மாயை, அடுத்தது சுத்தா அசுத்த மாயை, பிறகு அசுத்த மாயை என்று மாயையை பிரிக்கிற முறை உண்டு. இப்போ இந்த மாயை மூன்று விதமான மாயை, சில தத்துவங்கள் சுத்த மாயையிலிருந்து தோன்றுகிறது, சில தத்துவங்கள் அசுத்த மாயையிலிருந்து தோன்றுகிறது. நாங்கள் இந்த நூலாசிரியரின் வழி படிப்போம். இப்போ கேள்வி எழும்புகிறது என்றால், அப்படியானால் மாயை இரண்டா? சுத்த மாயை என்று சொல்கிறீர்கள், அசுத்த மாயை என்று சொல்கிறீர்கள், மாயை இரண்டா என்று கேள்வி வரும். மாயை இரண்டாக இருந்தால் உள்பொருள் நாங்கள் மூன்றாக இந்த மாய என்ன மலத்தை பிரிக்கிற பொழுது ஆணவங்கன்மம் மாயை என்று பிரிக்காமல் இன்னும் கூட வேண்டி வரும். ஆகவே அப்படி பிரிப்பு இல்லை. ஆகவே மாயை இரண்டாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இங்கே சொல்லுகிறீர்களே சுத்தமாய் அசுத்தமாய் என்று சொல்கிறார். அதற்குத்தான் அவர்கள் தகுந்த மேற்கோள் காட்டுகிறார்கள், உதாரணம் காட்டுகிறார்கள். குண்டுமணி நாங்கள் தெரியும், குண்டுமணி என்பது ஒன்று தான். அதனுடைய மேல்பகுதி கருப்பாகவும் கீழ்ப்பகுதி சிவப்பாகவும் இருக்கு. ஆனால் குண்டுமணி என்பது ஒன்று தான், ரெண்டு நிறம் இருக்கிறது என்பதற்காக அது வேறு இது வேறு குண்டுமணியிலே பாகம் பிரிக்க முடியாது. ஒரே குண்டுமணியிலே மேல் பகுதி சிவப்பு கீழ்மணி இருக்கும். அதற்கு இந்த நூலாசிரியர் ஒரு இன்னொரு உவமை சொல்லுகிறார். வளிமண்டலத்திலே கீழே அழுக்கிருக்கிறது, மேலே தெளிவிருக்கிறது என்று சொல்லுகிறார். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிலையும் அசுத்தமாக்கி விடுவோம். இப்போ இந்த மேல்நிலைக்கு போகிற பொழுது ஒரே வளிமண்டலம் கீழே அசுத்தமாகவும் மேலே சுத்தமாகவும் இருப்பது போல ஒரே மாயை கீழே அசுத்தமாயாகவும் மேலே சுத்தமாயாகவும் பேசப்படுகிறது. அப்படி பேசப்படுவதற்காக அது ரெண்டல்ல ஒன்றே என்பதை நாங்கள் மாயை பற்றிய அறிவிலே ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிங்க மாயை பற்றி படிப்படியாக அறிந்து கொண்டு போகிறோம், அதுதான் உலகத்திற்கு முதல் காரணம். அது ரொம்ப நுண்மையானது. நிலம் முதலிய தத்துவம், ஆகாயம் முதலிய தத்துவமே புரியவில்லை என்றால் மாயை என்பது எவ்வளவு நுட்பமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது. இனி மாயையிலே இருந்து தத்துவ பிரிவு பிறக்கிற பொழுது மேலே சுத்தமாயையும் கீழே அசுத்தமாயையும் என்று ஒரே மாயை ரெண்டு கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. அது ரெண்டு கூறாக பிரிக்கப்பட்டாலும் ரெண்டு அல்ல ஒன்று. இவ்வளவும் மாயை பற்றி இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிற செய்திகள்.
2: அதுபோல சுத்தமாயை மேலாய் விரிந்து நிற்க அசுத்தமாயை அதனுள்ளே அடங்கி நிற்கும். சுத்தமாயை வியாபகமும் அசுத்தமாயை அதில் வியாப்பியமும் ஆகும். வியாபகம் என்பதற்கு விரிவு என்பது பொருள், வியாப்பியம் என்பதற்கு உள்ளடங்கி நிற்றல் என்பது பொருள். மாமாயை, குடிலை, விந்து என்பன சுத்தமாயையை குறிக்கும் வேறு பெயர்கள். மோகினி என்பது
1: புது செய்தி. அதாவது சுத்தமாயைக்கு இந்த பெயர்கள் எல்லாம் உண்டு. எழுதுகிற பொழுது இந்த பெயர்களில் ஏதாவது ஒன்றை போட்டு எழுதுவார்கள். நாம் தெரிஞ்ச ஒத்தகரத்துள்ள சொற்கள் மாமாயை, மாமா எய் என்று பிரிக்கப்படாது. மாமாயை,
2: அடுத்தது
1: குடிலை,
2: விந்து என்பன சுத்தமாயை குறிக்கும் வேறு பெயர்கள். மோகினி என்பது அசுத்தமாயையின் மறுபெயர். ஆணவத்தோடு கலவாமையால் சுத்தமாயை மயக்கத்தை செய்யாது, அசுத்தமாயை ஆணவத்தின் சார்பினால் மயக்கத்தை செய்யும். அது பற்றியே அது மோகினி எனப்பட்டது. மோகினி மயக்குவது. மேலும் மாயை என்றாலே அகுது அசுத்தமாயையைத்தான் குறிக்கும், பிரகிருதி மாயை. இனி இவ்விரண்டு மாயைகளோடு பிரகிருதி மாயை என்பதையும் சேர்த்து மும்மாயைகள் என வழங்குவர். பிரகிருதி மாயை என்பது தனித்த ஒரு மாயை அன்று, அஃது அசுத்த மாயை நின்றும் தோன்றிய காரியமே ஆகும். அசுத்த மாயை மயக்கத்தை செய்யும் என பார்த்தோம். அம்மயக்கம் சிறிதே ஆகும். ஆயின் அசுத்த மாயையின் காரியமாகிய பிரகிருதி மாயையோ பெருமயக்கத்தை தருவதாகும்.
1: அதாவது சுத்த மாயை அசுத்த மாயை சுத்தாசுத்த மாயை என்று பிரிப்பார்கள். இவர் இந்த நூலிலே இவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார், சுத்த மாயை அசுத்த மாயை அசுத்த மாயையினுடைய காரியமாக இருக்கிறது பிரகிருதி மாயை. இப்ப நடுவிலே இவர்கள் இந்த பிரகிருதி மாயை என்று சொல்றதிலே இருந்துதான் ஆத்ம தத்துவங்கள் தோன்று போகின்றன. அதே பொழுது சுத்த மாயிலிருந்து சிவ தத்துவம் தோன்றும். அடுத்ததாகிய அசுத்த மாயையிலே இருந்து வித்யா தத்துவங்கள் என்ற தத்துவங்கள் தோன்றும். அதற்கு அடுத்ததாக இருக்கிறதாகிய இந்த பிரகிருதி மாயிலே இருந்து ஆத்ம தத்துவங்கள் தோன்றும். இப்போ வகுப்பிலே திருக்குறள் வகுப்பிலே ஒரு அளவு தத்துவம் பார்த்த அனுபவம் உள்ளவர்கள் என்ற அடிப்படையிலேதான் இப்பொழுது இதை சொன்னேன். அல்லது இது முந்தி சொல்லுகிற செயலாக பிழையாக வரும். அனுபவம் இல்லாத ஒருவருக்கு இப்படி சொல்லக்கூடாது. அடிப்படை மூன்றாக பிரிக்கப்படுகிறது. இனி சொல்ல போகிறார், இந்த மூன்றும் மூன்று இடத்திலே தோன்றுகிறது. இதுல ஒரு புதுச்செய்தி, எனக்கே அது புதுச்செய்தியாக இருக்கிறது. என்னவென்றால் சுத்தமாயையிலே ஆணவ கலப்பு இல்லை என்கிறார். அசுத்தமாயை அந்த ரெண்டு மாயைக்கும் வித்தியாசம் என்னவென்றால் ஆணவ கலப்பு இல்லாத மாயை சுத்தமாயை, அசுத்தமாயிலே ஆணவ கலப்பு இருக்கிறது. இந்த அரிசி விற்கிறவர்கள் நல்ல சுத்தமான அரிசி என்றால் அது ஒரு கொஞ்சம் கல்லு மண் சேர்த்த அரிசி என்றால் அடுத்தது செய்வார்கள். அது போலத்தான் இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆணவ தொடர்பு உள்ள மாயை என்று பிரிக்கிறார்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கலற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள்.

0: மீண்டும் அடியார்கள் அனைவரையும் வணங்கி இப்பொழுது நாம சிந்தனையை தொடர்கின்றேன். நம் செயலற்று அதனே, நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயலே தானே என்று உந்தி பெற, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. இந்த தன்னையே தருதல் என்பதற்கு சித்தியார் பாடல் ஒன்று, அதை நேற்று எழுதிப்பட்டு நான் குறித்து அடியில் நின்று என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் எழுதலாம் இல்லையா, இதை எழுதிட்டீங்களே, நீங்க எழுதிக்கிடுங்க. குறித்து அடியில் நின்று என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல், குறித்து அடியில் நின்று என்று அப்படி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் முழுவதும் எழுத வேண்டாம். அடியில் நின்று பொறுப்பறிய பேரன்பை, பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன், பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே. இதுதான் தன்னை தன்னையே தந்தான் என்று உந்தி பெற சொல்றார் இல்லையா. தன்னையே தந்தான் என்பதுதான் என்னது, எங்குமிலா போகத்தை புரிந்தல். எங்குமிலா போகம் என்பது என்னது, சிவபோகம். சிவபோகம் என்பதா என்னது, தன்னையே தருதல். பேரன்பை அருளி, அவன் நம்மகிட்ட எப்படி பேரன்பை அருள்றது, பெரும் கருணை தான். பேரன்பு என்பது என்னது, பெரும் கருணை. முன்னன்புருக்கி முதல்வனை நாடுமின், இல்ல என்னன்புருக்கி இறைவனை ஏத்துமின், முன்னன்புருப்பிக்கு முதல்வனை நாடுமின். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வானா, தன்னன்புருக்கி அந்த நந்தியும் தன்னன்பு உருக்கி அப்படிம்பார். அது வந்து என்னன்னா அவனுடைய கருணை, பெருங்கருணையை நமக்கு அளித்து அவன் நம்பால் அன்பு காட்டுதல்னா என்னது, அந்த அன்பு என்னது, கருணை தான். அதனாலதான் பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன். இதான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளின்னு சொல்றார் இல்லையா, தானே வருதல். அதான் புகுந்து புகுந்திடுவன், புகுந்திடுவன் என்பது தானே வருதல், வந்து தன்னையே தருதல். போகத்தை எங்குமிலா போகத்தை புகுந்திடுவன் என்பது தானே வந்து எங்குமிலா போகத்தை புரிந்திடுதல் என்னது, தலையளித்து ஆட்கொண்டருளல். சிவபோகத்தை எனக்கு அளித்தான், பெரும் கருணையினால் என்னுள் புகுந்து எனக்கு சிவபோகத்தை அளித்தான். அது எப்பேற்பட்ட நிலையில, நானார் அடி அணைவான் நாயினுக்கு தவிசிட்டு ஊனார் ஊனார் உடல் புகுந்தான் உளம்பிரியான், அந்த இது உயிருண்ணிப்பத்துல வரும். ஆக உயிருண்ணிப்பத்துன்னு அதுல பாடப்பட்ட பாடல்கள் அத்தனையுமே இவர் தன்னை தன் செயலற்று தன்னை அவனுக்கு கொடுத்த நிலை, உயிர் உண்ணப்பட்ட நிலை. உயிருண்ணிப்பத்துனா திருவாசகத்துல என்னது, உயிர் உண்ணப்பட்ட நிலை. எல்லாவற்றையும் அவனுக்கு அர்ப்பணித்த நிலை, எல்லாவற்றையும் அவனுக்கு அர்ப்பணித்த நிலை. அதுலதான் என்ன சொல்றாரு பங்க, நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. அதுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் எதை சொல்றார், தன் செயலற்று செய்த ஞானிகளினுடைய அந்த வரலாறினை அடுத்தாப்புல திருக்கழிற்றுப்படியார்ல குறிப்பிடுகிறார். தன் செயலற்ற ஞானிகளுடைய அருள் வெளிப்பாடுகளை எல்லாம் இந்த 12வது கழிற்றுப்படியார் பாடல்ல வைக்கிறார். திருக்கழிற்றுப்படியார் பாடல் 12 பாலை நெய்தல், அதன அந்த பாடல் தானே, ஞானசம்பந்தருடைய அந்த அருள் திறம், நாவுக்கரசருடைய அருட்திறம், சுந்தர பெருமானுடைய அருட்திறம். பாலை நெய்தல் பாடியதும் பாலை நிலமெல்லாம் நெய்தல் நிலமாக பாடினார். எங்க, எந்த ஒரு ஞானசம்பந்த பெருமான் பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக பாடிய தலம் எந்த தலம், நனிபள்ளி, திரு நனிபள்ளி, அவங்க அம்மா ஊர் இல்லையா, பகவதி அம்மையாரின் அம்மா, காயகள் கூரை அந்த எந்த அந்த பதிகம் இல்லையா. ஆக பாலை நெய்தல் பாடி என்பது அந்த திருநனி பள்ளியில் பாலை நிலையம் நிலத்தையெல்லாம் நெய்தல் நிலமாக்கிய அந்த அருட்செயலை சுட்டி காட்டுகின்றார் ஞானசம்பந்த பெருமானது. அந்த அருட்செயலை சுட்டி காட்டுகின்றார். அப்புறம் பாம்பு ஒழிய பாடியது, பாம்பின் நஞ்சு நீங்கும்படி பாடியது. ஒன்றுகொலாம் என்று அந்த பதிகம், ஒன்றுகொலாம் என்ற அந்த பதிகத்தை பாடி அப்புதியடிகளாருடைய மகனுடைய நஞ்சினை நீக்கினார் நாவுக்கரச பெருமான். அதனால ரெண்டாவது பாம்பு ஒழிய பாடியதும் ஞானசம்பந்தர் வரலாறுலயும் வருது, ஆனா இதுல யார சொல்றாரு, நாவுக்கரச பெருமான். ஏன்னா அந்த மருகள் திருமருகல்ல வைத்து அந்த ஈழ வணிகனின் உயிரை மீட்கிறார் இல்லையா. ஏன்னா இதுல நம்ம எதை எடுக்கிறோம், நாவுக்கரச அப்புதியடிகளுடைய திருமகனின் அந்த பாம்பு இறந்த தன்மையிலிருந்து அந்த உயிர் போன நிலைமையில இருந்து இல்லையா, பாயில சுருட்டி ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டாங்க. நினைப்பெல்லாம் அடியாருக்கு அமுது செய்யணும், அது ஒண்ணுலதான் அவங்களுடைய சிந்தனை இருக்கு, மற்ற எதுவுமே இல்ல. அதனால பேசாம ஒண்ணும் பண்ணாம ஒரு பாயில சுருட்டி ஒரு ஓரமா பழக்கடையில வச்சுட்டு அமுது படைச்சாச்சு இல்லையா. அவருக்கு தெரியாதா அருளாளர் இல்லையா, ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்துள்ளது என்பத தெரிஞ்சு வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் சொல்றா, என்னப்பா எப்படி இருக்கும் அவருக்கு அந்த அன்பை நினைந்து, அவரால இப்படியும் ஒரு அடியாருக்கு அமுது செய்ததுல இவ்வளவு ஒரு தீவிரமா என்று உடனே இந்த வேலையெல்லாம் இருக்கட்டும், உடனே குழந்தைய எடுத்துட்டு கோவிலுக்கு புறம்பே வா என்று சொல்லி அங்கதான் என்ன பண்றார், ஒன்றுகொலாம் என்று பதிகத்தை பாடுகிறார் இல்லையா. பத்துக்கொலாம் பாம்பின் கண் பல் என்று நீ அந்த அறவத்தையே அந்த விடத்தையே நீ உண்டவன், உனக்கு இந்த பாம்பு விடத்தை நீக்குவது ஒண்ணு, கடல்ல விளைந்த அந்த நஞ்சினையே நீ கண்டத்தில் அடக்கி வைத்தவன், இந்த நஞ்சை நீக்குவது ஒன்று உனக்கு பெரிய காரியம் இல்லை என்று பெருமானை நோக்கி அந்த பாடினவன என்ன ஆயிருது, அவன் உயிர் பெற்று எழுகிறான். அப்புறம் காலனை அன்றே ஏவி கராம் கொண்ட, கராம்னா முதலை, கராம் அப்படின்னா முதலை, கராம் கொண்ட பாலன் மரணம் தவித்ததுவும், அதுவும் எப்ப இறந்தானோ அதுல இருந்து பல வருடங்கள் கழித்து அந்த இதுக்கு போறார் அவிநாசிக்கு இல்லையா, 5 வயது போனா 7, அந்த அதுக்கப்புறம் உள்ள வளர்ச்சியோடு அந்த பிள்ளைய கொண்டு விடுது. அதான் அதுலயும் அவர்கள் வந்து சுவாமி பாடுற நேத்தே நம்ம பார்த்தோம் இல்லையா, கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே என்று சுவாமியிடம் தான் விண்ணப்பிக்கிறார். அதனால நீர் வத்தி போய் கிடந்த குளத்துல மழமழனு நீர் வந்தது, அங்கு முதலை வந்தது இல்லையா, அப்படியே வெளியே வந்து அந்த குழந்தையை கக்கியது இல்லையா. குழந்தை பார்த்தா இப்போ அந்த பூணூல் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த வயசுல வந்து குழந்தை அப்படி நிக்கிறான், எப்படி இருக்கும். அதோட அந்த தாய் தந்தைய சுந்தர பெருமான் அங்க வந்த உடனே பக்க எதிர் வீட்டுல கொண்டாடுறாங்க, அந்த நினைப்பு வந்தோடனே இவங்களுக்கு மிக்க வருத்தம் துக்கமாக இருக்கிறார்கள். சுந்தர பெருமான் வீட்டுக்கு தேடி வர்றார், வந்தோடனே இவங்க அதையெல்லாம் மறந்துட்டு சுந்தர பெருமான எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். அப்போ அந்த நினைப்பு கொஞ்சமும் இல்லை, பெருமான் இவ்வளவு தூரம் வந்துட்டாரேன்னு அதே நினைப்புல தான். அப்புறம் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையை நம்ம நினைத்து பார்த்தோம்னா இல்லையா. ஆக பாலன் மரணம் தவிர்த்ததும் மற்ற அவருக்கு நந்தன் காரணம் போல் அல்லாமை கான், நம்ம மாதிரி உள்ள காரணங்களால செய்ய முடியும், அருளினால், அருளினால் அவர்கள் கரங்கள் கரணங்கள் சிவக்கரணங்களாக மாறின, மாறி செய்யணும்னா அத ஒன்னும் பண்ண முடியாது. அதனால அருளில் செய்த திருவிளையாடல் அது, கரணம் போல் அல்லாமை கான், கரணம் போல்னா பசுக்கரணம் போல், நம்மை போல பசுக்கரணம் போல் அல்லாமை கான், நம்மை போல பசுக்கரணங்கள் அல்ல, அவைகளெல்லாம் சிவக்கரணங்களாக ஆக்கி அருளால் அவனை வேண்டி இந்த அருள் விளையாடல்களை எல்லாம் புரிந்தார்கள். அப்ப இது எல்லாமே நாதன் தன் செயலே என்று செய்தார்கள், நாதன் தன் செயலே என்று செய்தார்கள், அவர்களெல்லாம் தன் செயல் அற்றவர்கள். அடுத்த பாடல், அடுத்தது திருக்கழிச்சுப்படியாருள் அடுத்த பாடல், தூங்கினரை தூய சயனத்தே என்ற பாடல். தூங்கினரை அதாவது தூங்கிட்டு இருக்கிறவங்களை கொண்டு போய் சௌரியமா படுக்க வச்சாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மத்தியானம் நமக்கும் அந்த மாதிரி யாராவது பண்ண நல்லா தான் இருக்கும் என்ன, தூங்கினரே தூய சயனத்தை, அது சாதாரண சயனம் இல்லையா, தூய சயனத்தை சௌரியமான படுக்கையில கொண்டு போட்டா பேசாம எந்தவித இடைஞ்சலும் இல்லாம தூங்குவாங்க. அது கேட்கவே வேண்டாம் இல்லையா. தூங்கினரே தூய சயனத்தை விட்டு அதற்பின் தாங்களே சட்ட உறவாங்க. அயர்ந்து, சட்ட என்றால் அயர்ந்து, சட்ட சயனத்தை விட்டதற்பின் அவங்களே அதுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒப்புமை கொடுத்து தூங்குன்னு கொண்டு விட்டுடுறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனையே இல்லையே. சட்ட உறங்கலாம், சட்ட என்றால் அயர்ந்து உறங்குவர்கள். ஆங்கு அதுபோல் ஐயன் அருக்கடைக்கனால் ஆண்டதற்பின், அது மாதிரி ஐயனுடைய அருள்கடைக்கன் பார்வை கிடைத்தபின் அவன் ஆண்டபின் அப்பொருளாய் பைய விளையும் என பார். பையனா கிரமமாக முறையாக எது விளையும், அருள் விளையும். எப்பொழுது அருள் விளையும், அவன் நம்மை ஆண்டவின், அவன் நம்மை ஆண்டவின். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அவனாகவே ஆகக்கூடிய அந்த தன்மை மெதுவாக பைய கிரமமாக முறைப்படி விளையும். பைய என்றால் கிரமமாக அந்த சிவபோகம் அந்த ஆன்மாவில் விளைந்து பெருகும். அந்த சிவபோகம் அந்த ஆன்மாவில் விளைந்து பெருகும். அந்த தூங்கினாரை ஏற்கனவே இந்த படிமுறைக்கு ஞானாசிரனுடைய உபதேசம் கேட்டு அந்த படிமுறைகளுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்கள ஆட்கொள்ளும் போது என்ன ஆயிருது, ஞானாசிரி வந்து உபதேசம் பண்றாரு, அதை கேட்டு இந்த ஆன்மா சிந்தித்து தெளிவடைகிறது. இது தூக்கம் வந்த அந்த ஆன்மா மாதிரி. அவங்கள போய் அவன் அருள் திரும்ப அருளை பாய்ச்சறான் இல்லையா. அங்க பாயும் சொன்னார் இல்லையா, பாயும் உருவழிய பாயும் அருள் சுரக்கும் சொல்றா இல்லையா, உரு தந்தான் சொல்ற பார்த்தோம் இல்லையா ஒரு பாடல், பாயும் பாயுங்கிற சொல் வருது இல்லையா. அது மாதிரி இவன் என்ன பண்றான், ஏற்கனவே அந்த ஞான உபதேசத்தை கேட்டு இந்த ஆன்மா தெளிந்து நிற்கிறது. அப்போ உறக்கம் வந்தாச்சு இல்லையா, தூங்காமல் தூங்குகிற அந்த உறக்கம், தூங்காமல் தூங்குகிற தூக்கம். ஏன் அது தூங்காமல் இருக்கிற உறக்கம், அல்லது அது ஏன் தூங்குகிற தூக்கம், அவர்கள் ஞானிகள் தூங்குற தூக்கத்தை என்ன சொல்றாங்க, தூங்காமல் தூங்கி சுகம் காண்கிறார்கள். ஏன் அவங்க தூங்குறாங்க, இந்த உலகியல் நினை எதுவுமே அவர்கள் கண்க அவங்க கண்களுக்கு அவருடைய அறிவில் தெரிவதில்லை, அதனால தூங்குறாங்க. ஏன் தூங்காம இருக்காங்க, அந்த பரத்தையே பார்த்து கொண்டிருக்காங்க, அதனால அவங்க தூங்கல. தூங்காமல் தூங்கி சமாதி நிலையில சிவபோகம், அதாவது தூங்காமல் என்றால் என்ன அர்த்தம், அவர்கள் பரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எப்படி தூங்குறாங்கன்னு சொல்ல முடியும், அதனால அவர்கள் தூங்கவில்லை. ஏன் தூங்கினாங்க, அவர்களுக்கு உலக பதார்த்தங்கள் ஒன்றுமே அவர்கள் அறிவில் எட்டுவதில்லை, அதனால அவங்க தூங்குறாங்க. அதனால தூங்காமல் தூங்கி சுகம் காண்கிறார்கள். அப்ப அந்த நிலைமையில இருக்கவங்களுக்கு போய் படுக்க வச்சாச்சுன்னா அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. அப்ப அதைத்தான் இங்க என்ன சொல்றார், அந்த படுக்க வைக்கிற மாதிரிதான் என்ன என்ன வரான், அவன் வந்து என்ன பண்றான், அருட்கடைக்கண்ணால் ஆண்டதன் மீன். அப்ப என்ன ஆயிருது, அப்பொருள் எந்த பொருள், அந்த தூக்கம் எப்படி விளையுமோ, சட்ட உறங்குவாங்களோ அயர்ந்து உறங்குவாங்களோ, அதுபடி இவர்கள் என்ன பண்றார்கள், அவன் ஆண்டதபின் அவன் அருளில் அந்த சிவபோகத்தில் அப்படியே மூழ்கி விடுகிறார்கள். சிவபோகத்தில் அப்படியே மூழ்கி விடுகிறார்கள். அந்த சிவபோகம் அவர்களுக்கு விளைந்து பெருகும். சிவமே ஆகி அந்த சிவபோகம் அவர்களுக்கு விளைந்து பெருகும். தூங்கினாரை தூய சயனத்தை விட்டதற்பின் தாங்களே சட்ட உறங்குவர்கள். ஆங்கு அதுபோல ஐயன் அருட்கடைக்கனால் ஆண்டதற்பின் அப்பொருளாய் அதில் தோய்ந்து சிவமேயாய் பைய விளையும் என பார். அந்த திருவருள் மேலும் மேலும் அந்த சிவபோகம் விளையும் என்பதை நீ காண்பாயாக. என்ன ரெண்டாவது வரி மூணாவது வரி புரியுதா, ஆங்கு அதுபோல் ஐயன் அருட்கண்ணால் ஆண்டதற்பின் என்ன நடக்கும்? அப்பொருளாய், அல்லது இப்படி கூட சொல்லலாம், அந்த தூங்கிட்டு இருக்கவங்க தூக்கம் வந்தாச்சு அப்படிங்கறதுக்கு சொல்றதுக்கு இந்த இருவினை ஒப்பு, சத்தினிபாதம், மலபரிபாகம்லாம் அந்த நிலையில இருக்கிறாங்க. அப்ப அந்த தூங்குவதற்கான அந்த அறிகுறிகள் வந்தாச்சு. இப்ப ஐயன் வந்து அருட்கண்ணால் ஆள்கிறான், ஞானாசிரியனாக வருகிறான். அத கேட்ட உடனே, அந்த வழிக்குள் புகுந்த உடனே அந்த தூக்கம் என்ன ஆயிருதே, முழுமை பெறுகிறது, நிம்மதியாக தூங்குகிறார்கள். அந்த சிவபோகத்தை அவர்கள் முழுமையாக அனுபவிக்கிறார்கள். இதத்தான் நம்ம திருமந்திரத்து சொல்வார், தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவ லோகத்துக்கு அப்புறம் என்னது, சிவபோகம் கடைசி, சிவ யோகம், சிவலோகம் அப்புறம் கடைசியில்தான் என்னது, சிவ போகம். தூங்கி கண்டார் நிலை சொல்லுவது எங்கனே அப்படிம்பார். தூங்கி கண்டார் நிலை, தூங்கி கண்டார் சிவ லோகமும் தமிழ்லே, தூங்கி கண்டார் சிவ யோகமும் தமிழ்லே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தமிழ்லே, தூங்கி கண்டார் நிலை சொல்லுவது எங்கனே அப்படிம்பார். அதான் அந்த ஒவ்வொன்று முதல்ல வந்த தூக்க நிலையில இருக்கிறது அந்த சிவலோகத்தை காணக்கூடிய நினைப்பு. அது அந்த அப்படி வந்தவங்க அடுத்தாப்புல என்ன பண்றாங்க, தூங்கி கண்டார் சிவ யோகமும், அதை விட அடுத்த நிலைக்கு அந்த சயனத்தில் கொண்டு போட்டுறாங்க. முதல்ல தூக்க நிலையில இருக்கிறது தூங்கி கண்டார் சிவ லோகம், அப்புறம் அந்த சயனத்தில் விட்டது சிவ யோகம், அப்புறம் நல்ல தூங்குறது சிவ போகம். அதுக்கு அந்த திருமந்திர பாடல் மிக அருமையான எடுத்துக்காட்டு. தூக்க நிலை வந்து தூங்கி கண்டார் சிவ லோகம் என்பதற்கு, அப்புறம் சயனத்தில் கொண்டு படுக்க வைக்கிறது தூங்கி கண்டார் தம்முள்ளே சிவ யோகம். சிவ யோகம் என்பது அருளோடு கூடிய நிலை, அருளோடு கூடியபின் வாசியை அருளும், அருள் வந்து என்ன பண்ணும், சிவனை அருட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்கு, தூங்கி கண்டார் சிவ போகமும் தன்னுள்ளே, அதுதான் அந்த முழுமையான நிலை, அந்த வாசியை அருளிய நிலை. ஆக தூங்கி கண்டார் சிவ போகமும் நல்ல, தூங்கி கண்டார் நிலை சொல்லுவது எங்கனே. இவர் இவ்வாறு இருந்ததென்று எங்கனம் சொல்வேன் சொல்றார் இல்லையா, அவ்வாறு இருந்ததென்று உந்தி பர, அவ்வண்ணமே இருந்ததென்று உந்தி பர, அதத்தான் இங்க சொல்றார். அவர் வெளிப்படையா வெளியப்படையா சொல்றார், அந்த நிலையை சொல்லுவது எங்கனாம் என்பதா சொல்றார். ஆக இந்த பாடல், அப்புறம் இன்னொரு பாடல் தாய்மானோர் பாடலும் நல்லா இருக்கும். கெட்டி என்று உன் அன்பர் மலம் கட்டு, கெட்டி என்று உன் அன்பர் மலம் கட்டு அயர்ந்து ஓர் பூரணமாம் தொட்டிலில் செய்போல் துயின்றார் பராவரமே. ஓர் பூரணமாம், கெட்டி என்று உன் அன்பர் மலம் கெட்டு, மலம் கெட்டு அயர்ந்து, இந்த வார்த்தைகள் அங்கோட சட்ட உறங்குவர்கள். அங்கேயும் அதே தான் தாய்மானார் சொல்றார், கெட்டி என்று மலம் கட்டு உன் அன்பர் அயர்ந்து ஓர் பூரணமாம் தொட்டிலில், ஓர் பூரணமாம் தொட்டிலில், பூரணமாம் தொட்டிலில் செய்போல் துயின்றார் பராபரமே, செய்போல் துயின்றார் பராபரமே. அதான் குழந்தை இங்கேயும் அதே தான், குழந்தை மடியில வச்சு தூங்க வைக்கிறோம், அது நல்லா தூங்கின உடனே என்ன பண்றோம், தொட்டில கொண்டு போடுறோம், அது சுகமா, செய்போல் தொட்டிலில் உன் பூர ஓர் பூரணமாம் தொட்டிலில் செய்போல் துயின்றார் பராபரமே. மலம் கெட்டு, மலமெல்லாம் நீங்கியாச்சு இல்லையா, ஞானாசிரியன் வருகை தந்து அதையெல்லாம் அந்த கருமத்தை முடித்தாகிவிட்டது. அதுக்கப்புறம் என்ன நடக்கு, மலம் கெட்டு அயர்ந்து சட்ட உறங்குவர் அப்படின்னு சொல்றார் இல்லையா, அதத்தான் அயர்ந்து, இதே விதம் அப்படியே எடுத்து வைக்கிறார். அங்க இந்த ஓமையை அங்க அப்படியே கொண்டு சேர்க்கிறார். இவராது தூய சயனத்தை சொல்லிட்டாரு, அவர் அழகா தொட்டில்னே சொல்றார். இந்த தூய சயனத்தைங்கிறதா தாய்மானவர் என்ன சொல்றாரு, தொட்டிலில், தொட்டில படுத்தா குழந்தைக்கு நல்ல பாதுகாப்பு, நல்ல காற்று வரும், தரையில படுத்தா கூட எதுவும் கடிச்சிரும். இது வந்து தரையில இல்லாம கொஞ்சம் மேல இருக்கும் பொழுது எந்த தரையில உள்ள எதுவும் அந்த எறும்பு கிரும்பு எதுவுமே கடிக்காது இல்லையா. ஆக அது சௌரியமான இடம் குழந்தை தூங்குவதற்கு, அதனால அதுல படுத்துட்டா குழந்தை நல்ல நிம்மதியா தூங்கும். அதனால தொட்டிலே அவனுடைய அந்த திருவடியிலே இவர்கள் பூரணமாக அந்த சென்று அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூங்குவார்கள்னா என்ன அர்த்தம்? அந்த சிவபோகத்தையே துய்த்து கொண்டு இருப்பார்கள். தொட்டிலே செய்போல் துயின்றார் பராபரமே. இந்த அருளாளர்கள் வாக்கு எல்லாமே ஒன்றுதான். அதை சொல்ற முறை வந்து எப்படி இருக்கும், வெவ்வேறு விதமாக நமக்கு புரிய வைப்பதற்காக அவங்க வெவ்வேறு முறைகள்ல வெவ்வேறு ஓமைகளை எடுத்து சொல்லி சொல்கிறார். இதுக்கும் இதையும் அந்த பாடலிங்கம் ஒப்புமைப்படுத்தி பார்த்தா இந்த தூய சயனத்தை அவர் தொட்டில் என்று சொல்கிறார். இப்ப வாசித்து பாருங்க. தூங்கினரை தூய சயனத்தை விட்டதர்பின். ஆனா இதுல சில உரையாசிரியர்கள் எப்படி சொல்றாங்கன்னா தூங்கிய குழந்தைனே சொல்றாங்க. மடியில் கிடத்தி தூங்கிய குழந்தைய அப்புறம் எடுத்து அதுக்குரிய படுக்கையில தூய்மையான படுக்கையில எப்படி கொண்டு போட்டா அந்த குழந்தை நல்ல உறங்குமோ அது மாதிரி என்றே சில உரையாசிரியர்கள் உரை எழுதுகிறார்கள். தூங்கினரை தூய சயனத்தை விட்டு அதற்பின் தாங்களே சட்ட உறங்குவர்கள் ஆங்கு அதுபோல் ஐயன் அருள் கடைக்கண்ணால் ஆண்டதற்பின் அப்பொருளாய் பைய விளையும் என பார். அந்த தூக்கம் மேலும் எப்படி பெருகுமோ அதே மாதிரி சிவபோகம் பெருகும், சிவபோக அனுபவம் பெருகும்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்ப ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருள் தோன்றிற்று. ஆகவே இன்னொரு பொருள் அல்ல, அதனுடைய தொடர்ச்சி தோன்றிற்று. உடனே தனக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கிறான். ஐயா, சிலந்தியிலிருந்து சிலந்தி நூல் தான் வரும், சரி அது தொடர்ந்து. ஆனா மனுஷன் சொல்றீங்க, உயிர்னு சொல்றீங்க, உடம்புன்னு சொல்றீங்க, உயிர்னு சொல்றீங்க, உலகத்துல மற்ற பொருளும் அவன் தான் இறைவன் தான் சொல்றீங்க, அப்ப மைக்கும் இறைவன் தான் சொல்றீங்க. சிலந்தியிலேருந்து சிலந்திக்குரிய நூல் மட்டும்தானே தோன்றுது? அது மாதிரி ஆண்டவன் சொன்னா ஆண்டவனோட தொடர்பு மட்டும்தானே தோன்றும்? அது இல்லை, அசையும் பொருள், அசையா பொருள், அறிவுடை பொருள், ஜத்து பொருள், அசத்து பொருள், எல்லாம் அசத்தும் சத்து இருக்கிற பொருள் இதெல்லாம் தோன்றுதே ஏயா அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்குறீங்களா? அது எதுவோ என்றால், நேற்று சொன்ன மரம் இன்னொரு ஓமையின்னு சொல்கிறான். எப்படி கடல்ல தண்ணி மட்டும்தானே இருக்கணும்? கடல்ல தண்ணி மட்டும்தான். ஆனா அந்த கடல் தண்ணீர்லேருந்து அலை வரும், அலையில நுரைவர். அவர் சொல்ற வான் நாரம், நாரம்னா தண்ணீர், வான் மழையாக பொழிந்தது அது கடல்.

ரூபாய் இல்லையா, அதுதான் ஜடப்பொருள், அதுதான் ஜடத்தை உடைய உயிர் பொருள். அப்படி எப்படி கொண்டு வரான், கடலில் தோன்றுகின்ற தொன்மையில் பண்ணை காலத்தில் வான் வான் தருகிற நாரம் தூய்மையான நீர், அது கடலாக விழுகிற கடலிலே அலையாக இருக்கிறது. கடல் திரை நுரை தரு வாய்மையில் கூடும். எனவே மரத்தில் எப்படி இலை பழம் பூ, இலை தோன்றுகிறது பழம் தோன்றுகிறது பூ தோன்றுகின்றது, இது தோல் தோன்று அதனுடைய மரப்பட்டை தோன்றுகிறது, அதனுடைய நார் தோன்றுகிறது, அதற்குள்ளே இருக்கிற வைரம் தோன்றுகிறது. இவ்வளவும் ஒரு மரத்துல தோன்றுதா இல்லையா? அப்ப சிலந்தில இருக்கிற ஒரு நூல் மட்டுமல்ல, மரத்திலே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு வைரம், வெளியே ஒரு பட்டை, அப்புறம் ஒரு பழம், அப்புறம் பூ, அப்புறம் இலை. இந்த மாதிரி பல தோன்றுவது போல இறைவன் இடத்தில் இருந்து பலவிதமான ஜடப்பொருள், ஜடமற்ற பொருள், இயங்கு பொருள், இயங்கா பொருள், இவையெல்லாம் தோன்றுகின்றன. உடனே இன்னொரு கேள்வி கேட்கிறீங்களா அப்படின்னு அடுத்த பாயிண்ட் வர, ஆறாவது பாயிண்ட் வர, இது அஞ்சாவது பாயிண்ட். சிலந்தியிலிருந்து நூல் தோன்றுகிறது என்பது தடுத்ததாக சொல்லப்பட்ட செய்தி, இறைவனிடத்திலிருந்து பல பொருள்கள் தோன்றுவதற்கு காரணம் எப்படி கடலில் பல பொருள்கள் தோன்றுகிறதோ அது போல. இப்ப அஞ்சாவது செய்தி முடிஞ்சது, இப்ப ஆறாவது. அட அதெல்லாம் சரிதான்யா, இவை எல்லாமே ஜடப்பொருள் இருந்து ஜடப்பொருள் தோன்றுவது. மரத்திலிருந்து நாம வந்து மரத்தை ஒரு அறிவியல பிரிச்சாலும் அது ஒரு ஜடம், அதுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை விட்டுவோம் யா, கடல் எடுத்துக்க, நீ சொன்ன கடல் எடுத்துக்க, அது ஒரு ஜடப்பொருள், அதுல பல பொருள் தோன்றுகிறது. ஜடப்பொருளில் ஜடப்பொருள் பல தோன்றுது இயற்கை. நீ முதல்ல என்ன சொல்லிட்ட, அறிவுடையவன் சொல்லிட்ட. அப்ப அறிவுடையவன் ஒரு இடத்திலிருந்து அறிவற்ற பொருள் எப்படி தோன்றும்? இதற்குத்தான் சைவ சித்தாந்தம், இறைவன் நிமித்த காரணம், இறைவன் நிமித்த காரணம். முதல் காரணம் எது? மாயை, ஜடப்பொருள். ஜடப்பொருளிலிருந்துதான் தனுகரண புவன போகங்களை அவன் உற்பத்தி செய்கிறான் என்பது சைவ சித்தாந்தத்தின் முடிந்த. ஆக ஜடப்பொருளிலிருந்து ஜடப்பொருள்கள் தோன்றுவது என்பது சைவ சித்தாந்தம். ஆனால் மாயாவாதியினுடைய கொள்கை, தன்னுடைய ஜடப்பொருள் அல்ல இவன், அறிவுடைய பொருள், அறிவுடைய பொருளிலிருந்து தனுகரண புவன, நீங்க தனுகரண புவனத்தையே வச்சுக்கலாம், ஏன்னா அதுதான் இந்த உயிருக்குள்ள நம்ம போல, தனுகரண புவன போகங்களை எல்லாம் படைக்கிறான் என்றால் எப்படி பொருந்தும் அப்படின்னா, அசித்தை சித்து உதவாது எனின், இருபதாவது வரி, அசித்தை சித்து உதவாது எனின், அசித்து அறிவற்ற பொருள், சித்து அறிவுடைய பொருள் உதவாது எனின், நெல் பதர் பலாலத்து பரம் தரும் இது. அதான் பதில், அறிவற்ற பொருளிலிருந்து, சாரி, அறிவற்ற பொருள்கள் அறிவுடைய பொருளிலிருந்து தோன்றுகிறது எவ்வாறு என்றால், நலம் தரக்கூடிய நெல்லில் இருந்து நெல்லினுடைய அகிரணி பொருளாக இருக்கக்கூடிய ஜடப்பொருளாக இருக்க என்றால், நெல் தான் பிற ஒன்றை தோற்றுவிக்கக்கூடியது என்பதால் நெல் எடுத்துட்டாங்க. நெல்லில் இருந்து விதை, நெல் விதை, அந்த விதையிலிருந்து மற்ற வேறு பல பொருள்கள், அதாவது முளை, இலை, காய், கனி, உமி, தவிடு, இதெல்லாம் தோன்றுகிறது. அதுபோல எப்படி ஒரு நெல்லிலிருந்து எல்லாம் தோன்றுகிறதோ, நெல் என்பது உயிர் பொருள், அதனால்தான் தன்னிடத்தில் இருந்து பலவற்றை அது இப்பொழுது நெல் வித்தாக இருக்கிறது, அவ்வளவுதான். அதனாலதான் உள்ளது மறையாது, உள்ளது அழியாது என்று நாம் சொல்வதற்கு காரணம் அதுதான். எனவே நுண்ணிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த விதையிலிருந்து எப்படி மற்ற இலை போன்றவைகள் எல்லாம் தோன்றுகிறதோ அது போல அப்படின்னு நெல்

0: பகர் எள்ளிலிருந்து பகர், பலாலம் என்றால் வைக்கோல், பரம் இது, இது பரம் தரும், பரமன் தருவான். இந்த நாலு சொல்லுக்கு தான் பொருள். நெல் பதர் பலாலத்தில் பரம் தரும். நெல் எப்படி பதரையும் பலாலத்தையும் தருகிறதோ அதுபோல பரம் தருவான், பரம் இந்த பொருள்களை தருகிறான். இப்ப ஆறாவது கேள்விக்கும் பதிலும் அவருக்கே முடிஞ்சது. இது தன்னியல்பு என்றும் விளையாட்டு என்றும் முன்னுள்ள மறைகள் ஒழிதலின், இவையெல்லாம் இறைவனுடைய திருவிளையாட்டு, இவையெல்லாம் அவனுடைய இயல்பு. எப்படி தன்னுடைய அறிவான பொருளிலிருந்து அறிவற்ற பொருள்களை அவன் இயற்றுவது அல்லது தோற்றுவிப்பது அவனுடைய திருவிளையாடல் உத்தபட்சம். அதெல்லாம் சாமியினுடைய விளையாட்டு, நீ என்ன ஏன் விளையாடுறாலும் கேட்க முடியாது, அதான் விளையாட்டு. இதெல்லாம் திருவிளையாட்டு. என்ன அளவு, என்னதான் நாம் சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான். நம்ம விதி வினைதான் சொல்லிட்டவும் வச்சுங்க, இறைவனுடைய திருவிளையாட்டுன்னு சொல்லிட்டவும் வச்சுங்க, எவனும் கேள்வி கேட்க மாட்டான். இங்க மாயாவை சும்மா மனசுக்குள்ள சந்தேகத்தையே போட்டுக்க வேண்டாம், அவனே போட்டான். தன்னியல்பு என்றும் விளையாட்டு என்றும் உன்னுள்ள மறைகள் ஒழிதலின் முடிஞ்சு போச்சு. அப்ப சரி ரைட், அவன் இவ்வாறு செஞ்சதுக்காக அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருளை செஞ்சதுக்காக இன்னும் கேட்கலையா, இதெல்லாம் விளையாட்டு. ரைட், ஆனால் ஒருவனாக இருக்கிறவன் பல வடிவங்களை ஏன் எடுக்க வேண்டும்? உலகத்துல வம்சம் மட்டும் படைச்சிருக்கலாம்ல, எதுக்கியா அவனுக்கு எதிரியா மிருகத்தை படைக்கிறது? அவனுக்கு எதிரியா பாம்பு பூலி பள்ளி பூச்சா பூரான்லாம் படைக்கிறது? அவனை மட்டும் படைச்சிட்டா அவன் வாழ்வான், சாதனை பூச்சி ஆவான், தொலைகிறான். இவன் திடீர்னு பாம்பால கடிச்சிருந்தான், புலியால அடிச்சிருந்தான், யானை மிதிச்சிருந்தான், அது என்னையா? அது இறக்குறதுக்கு நீந்தான் இருக்க போதாதா, கொண்டு போறதுக்கு நீ தான் இருக்க போதாதா, இதுக்காக மற்றெல்லாம் படைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு நூல், ஒரு நூல் பன்மணி நிலையும் பசுப்பால் எனவும், பல அகல் நீரில் அலர்கதீர் எனவும், பூவல் ஆழி குளம் சிறு குழி கால் வாவி யாவையும் வருகுணல் என்றும், ஏன் அவ்வாறு பல வடிவங்களை இறைவன் படைக்க வேண்டும்? மனிதன் என்ற ஒரு வடிவத்தை மட்டும் படைக்கலாமே, மற்ற விலங்குகள் பறவைகள் இவற்றையெல்லாம் படைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, அதை எல்லாம் படைச்சாலும் அவன்தான் தான் படைப்பாக வேறுபாடா தோன்றுகிறான். எப்படின்னு, ஏ வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த தண்ணி எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வடிவமா இருந்தாலும் அது இந்த தண்ணின்னு தானே பேர். எந்தெந்த பாத்திரங்களாக இருந்தாலும் முன்னுள்ள ஒரு நூல் பன்மணி நிலையும், ஒரு நூல் தான், அதிலே பல மணிகள் உண்டு, சேர்ந்து கோர்க்க பெற்றிருக்கிறது, கோர்த்து அந்தந்த நிறமாக நூல் காட்சி தரும். பசும் பால், பசுப்பால் நேற்று விளக்கினோம், பல நிறங்களாக இருந்தாலும் அவற்றில் பால், பல அகல் நீரில் அகண்ட பாத்திரங்கள் நீரில் அலர் கதிர் எப்படி அது தோன்றுகிறதோ அது போல, எந்த பாத்திரத்தில் தண்ணி இருந்தாலும் சூரியனுடைய கிரணம் ஒரே மாதிரியாகத்தான் தோன்றும். அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த தண்ணி விஷயம், கூவல் ஆழி குளம் சிறு குழி கால் வாவி யாவையும் பருகுணம் எனவும் என்று அவையெல்லாம் தண்ணீர் தான் என்று சொல்லப்படுவது போல, ஒருவன் தான் எல்லா விதமான பொருளாகவும் சொல்லப்படுகிறான். அவ்வளவுதான். இது கிணத்து தண்ணீர், இது பறவை இறைவன், இது குளத்து தண்ணீர், இது விலங்கு இறைவன், இது ஆழமான கடலில் இருந்து வந்தது அப்படின்னா இது மனித கடவுள். இப்படியா, ஏன் இப்படியெல்லாம் சொல்றோம்னா, ஒரு குளத்துல இருக்கிறதும் தண்ணி தான், அப்ப குளத்து தண்ணின்னு சொல்ற மாதிரி பறவை இறைவன், பறவையாக காட்சியளித்தான் அவர் பறவை இறைவன், மனுஷ உடம்பாக காட்சி இருந்தான்னா மனுஷ உடம்பு இறைவன். அதுதான் இப்ப பண்மணி நிலையும் பசுப்பா எனவும் பல்லுகள் நீரில் அழகது எனவும் கூவல் ஆழி குளம் சிறு குடி கால் இதற்கும். இப்ப ஏழாவது கருத்து முடிஞ்சது. அப்ப ஒரு பொருள் பல பொருளாக தோன்றுவதற்கு காரணம், பல பொருளாக அது தோன்றினாலும் அது ஒரு பொருள் தான். சரியா பச்சா? அதுக்கப்புறம் சரி, அப்ப பல பொருள் இயங்குதே, பறவை பறக்குது, விலங்கு ஓடுது, மனுஷன் பறந்து ஓடிட்டு இருக்கிறான், மனதால பறக்கிறான், காலால ஓடுறான். அப்ப பறவையும் விலங்குமாவே இருக்கிறான். அப்படி பல தொழில் நடக்கிறது, தொழில் நடக்குது இல்லையா, உருவத்துல தொழில் நடக்குது. அப்ப அந்த தொழிலை செய்கிறவன் இறைவன்தானோ அப்படின்ட்டு அவர் அடங்கி ஆடியுள் நிழலென தோன்றி, ஆடியுள் நிழலென தோன்றி அவற்று அவற்றுக்குள்ளே பறவைக்குள்ளே விலங்குக்குள்ளே மனிதருக்குள்ளே அல்லது அகரணி பொருளுக்குள்ளே அவற்றுள் அடங்கி ஆடியுள் நிழல் என, கண்ணாடியில் தோன்றுகின்ற நிழல் போல, கண்ணாடியில் தோன்றுகின்ற நிழல் போல, கண்ணாடி இறைவன், அவற்றிலே தோன்றுகிற நிழல் எது என்றால் உடம்பு, கண்ணாடியில் தோன்றுகிற நிழல் போல அவன் தோன்றுகிறான். அப்ப கண்ணாடியில் தோன்றுகிற உருவம் எது? இறைவன். மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நிழல் போலன்னா இந்த உடம்புகளாக எப்படி அவன் பிரதிபலிக்கிறான் என்றால் கண்ணாடியில் எப்படி நிழல் பிரதிபலிக்கிறதோ, நிழல் தானே. இப்ப இந்த உடம்பு இறைவனுடைய நிழல், இறைவன் தான் ஆனால் அவனுடைய நிழல். அது போல இறைவன் தோன்றுகிறான், அவ்வளவு தடங்கி ஆடியும் நிழலென தோன்றி அப்படி தோன்றுகிறான். அப்ப நிழல் தோன்றுகிறனா இயக்கம் உண்டா? இப்ப இறைவன் இயங்குவதனாலே உலகம் இயங்குகிறது என்று சொல்லுகிறோம். இப்ப கண்ணாடியில் தோன்றுகின்ற உருவம் கடவுள், அதில் இருக்கிற நிழல் நம்முடைய மனித யாக்கை. அப்படின்னா கண்ணாடியில் கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிற உருவம் அசைஞ்சாத்தான் அந்த நிழல் அசையும். அப்ப இறைவன் அசைகிறானா அப்படின்னா இல்லடா, காந்தத்துக்கு முன்னாடி இரும்பு காந்தம் இருக்கிறபடியே இருக்கும், அந்த இரும்பு எப்படி அசையுதோ அது போல அசைது. நேரத்தில் கொஞ்சம் புரியாம இருக்க மாதிரி இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கலாம். ஒருவன் பல வடிவங்களாக தோன்றுவது விளையாட்டு, முடிஞ்சு போச்சு. அப்படி விளையாட்டாக தோன்றுவது தோன்றினாலும் அவன் ஒருவன் தான். அடுத்த செய்தி, அப்படி ஒருவன் என்றால் பல பொருள் இயங்குகிறதே, இவன் இயங்குவானா? இல்லை, இவன் கண்ணாடியின் நிழல் போல அந்த நிழலில் பல உருவத்தில் இருக்கிறான். அப்ப உருவம் இயங்குதே, இவன் இயங்குவானா? என்னப்பா அப்படின்னு கேட்கிறியா? ஆமா. எப்படின்னா காந்தம் தான் இருந்தபடி இருக்கும், அந்த இரும்பு அசையும். அதுபோல பிம்பமாக இருக்கிற உடம்புகள் தான் இயங்குமே தவிர இறைவன் உள்ளே இருந்து ஆட்டுவிப்பான், அவன் தான் ஆடமாட்டான். நம்ம கருத்து தானே, கொஞ்சம் வருவான். தோண்டி யாக்கையில் காந்தத்து இரும்பும், அது ஒரு செய்தி. காந்தம் போன்று அவன் இரும்பை இயக்குவதை போன்று தன்னுடைய நிழலை தான் இருந்தபடியே இயக்குகிறான். இப்ப அடுத்தாப்புல வந்த சரி, இயக்கம் என்று சொன்னால் அந்த இயக்கத்திலே உடம்பு இயங்குகிற பொழுது இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. இறைவன் அனுபவிப்பானா? உடம்பு ஏன் தோன்றுகிறதுனா இல்லை, உடம்பு தோன்றிய பிறகு பல திருவிளையாட்டால உடம்பு தோன்றிடுச்சு. அப்ப உடம்பு தோன்றிய போது உடம்பு இயங்குறது போல இறைவன் இயங்குவானா இல்ல காந்தம் போல இயங்குவான் தான்? சரி, காந்தம் போல இயங்குவான் சொன்னா அந்த காந்தத்தினால் இயங்குகிற இரும்புக்கு அதனுடைய இன்ப துன்பங்கள் உண்டு. அப்ப இரும்பாக இருக்கக்கூடிய உடம்புகள் அல்லது உலகத்து பொருள்கள் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது காந்தமாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் இன்ப துன்பத்தை அனுபவிப்பானா? இல்லப்பா, அதெல்லாம் ஒரு மயக்கம்னா. என்னடா மயக்கம்னா இல்ல, இவனே கேட்டுக்கிறான், என்ன மயக்கம் தெரியுமா? ராத்திரி கனவுல கண்டது பகலில் நாம் நீங்குகிறோம். ராத்திரி ஒரு இப்ப மத்தியானம் பூரா மாமியாரோட சண்டை, மருமகளுக்கு சண்டை. இதுல யார் யார் வெற்றி பெறாரு? மாமியாரா இருந்தா மாமியார் வெற்றி பெற்றாலும் வச்சுங்க, மருமகளா இருந்தா மருமக வெற்றி பெற்றாலும் வச்சுங்க. இப்ப இரவு ராத்திரில தூங்குற போது வெற்றி பெற்றவர்களை அடிக்கிற மாதிரி கனவு நாம காண்டு வச்சுங்க. அப்ப அடிக்கிறவங்க அடிக்கிற போது அடி வாங்குறவங்க பயப்படுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா அஜயோ நல்லா அடி போட்டு இந்த உடம்பெல்லாம் காயமா போச்சேன்னு ராத்திரி கனவு. காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி பயம், உடம்பு அடிச்சு அடியில் ஐயோ என் கையால் ஒடிஞ்சு போச்சே, என் மாமியா பட்டுக்கிறப்ப இப்படி பாழை பண்ணிட்டாலே உருப்பிடுவாளான்னு ராத்திரி கனவுல கண்டாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நமக்கு முன்னாடி மாமியா தானம் தெரிஞ்சுட்டான். நாம எழுந்திரிச்சா நமக்கு ஒன்றும் ஆகலை. ஐயோ நாம ராத்திரி அச்சப்பட்டது கனவு, ராத்திரி அச்சப்பட்டது கனவு. அந்த அச்சப்பட்டது போல துன்பம், ஆனா அவருக்கு துன்பம் இல்லை. கனவு நம்ம கனவுல நாம நமக்கு துன்பம் வந்துச்சு, நம்முடைய பிம்பத்துக்கு துன்பம். ஆக நாம துன்பம், நாம நல்லா படுத்து பஞ்சனையில கால புரிச்சாங்க கால மிக்க தூங்கிட்டு உட்கார்ந்துருக்கும். ஆனா கனவுல மட்டும் மாமியார் அடிச்சதா கனவு. அப்ப கனவுலதான் அச்சம், காலையில பார்த்தா இல்லை. கனவுல நம்முடைய பிம்பம் அச்சப்பட்டதே தவிர நம்முடைய நாம் அச்சப்படல. சரியாச்சா? ராத்திரி ஒரு பாம்பு, சில நேரத்துல பகல்ல கூட பாம்புன்னு, சில நேரத்துல புத்தக பத்தின ஒரு கயிறு கிடந்தா தூரத்தேர்ந்து பார்க்கணும் பாம்பாவே நினைப்போம். ஆனா கிட்டக போனோடனே அது கயிறுன்னு தெரியும். அப்ப நனவிலையும் கனவிலையும் ஒண்ணு அச்சப்படுவோம், ஒண்ணு மயக்கம் அடைவோம். இது ரெண்டும் மயக்கமடைந்ததே தவிர உண்மை அல்ல, பொய். அதுபோல இறைவன் அனுபவிப்பது போல பொய்யாக தோன்றுமே தவிர அதை அனுபவிப்பது எல்லாம் உடம்பு தான். இங்கதான் முழுக்க மாறுகிறார். நம்ம சைவ சித்தாந்தப்படி இன்ப துன்பத்தை யார் அனுபவிக்கிறது? உடலா உயிரா? உயிர்தான். அதனால சைவ சித்தாந்தத்தின்படி துன்பத்தை அறிவிப்பதும் இன்பத்தை அறிவிப்பதும் உயிர் தான். இப்ப மாயாவாதி இல்லை, இன்பத்தையும் துன்பிப்பதும் உயிரும் அல்ல, உயிரை இயக்குகிற இறைவனும் அல்ல, உடம்புதான். எதுபோல என்றால் கடவுளும் நனவிலும் நாம் அயங்கியும் அச்சப்படுவதும் போல. கனவில் தீங்கும் கங்குலில் இரவில் கயறு, உணலில் தோன்றும் பேய்த்தேர் செய்தும் நனவில இருக்கின்ற பேய்த்தேர் கனல் நல்ல பட்ட பகல்ல தண்ணி ஓடுற மாதிரி ஹைவேஸ்ல தெரியும், நாம சொல்ற தெரியும், அப்படியே தண்ணி ஓடுற மாதிரியே தெரியும். அப்படி காணலி செய்தியும் அன்னது பின்னர் நன்னீரை பழுங்கியன, ஆனால் அது நாம் அவையெல்லாம் பொய் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம், பொய் என்று உணர்கிறோம். பதினாறு கரத்தும் ஒரு ஒன்று அவத்தை, பதினான் கரணம் அந்த கரணம் நான்கு, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அஞ்சஞ்சு பத்து ஆக பதினாறு. அவர்கள் சொல்லுகிற பதினான்கு கருவிகள், கரணம்னா கருவி, தனு கரண புவன போகம், தனு கரணம் கருவி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பாகுபாட்டு உணர்வு, இதற்கு கடைக்கல் சிறிபுடி என்பது பிரியமானது. இந்த சிறிபுடி உணர்வோடு ஆன்மாவானது சிவத்தை அறிந்து வந்தால் சிவ அனுபவம், அந்த புத்தி இன்பமாக சிவ அனுபவம் அந்த ஆன்மாவுக்கு கிட்டார். சிவத்தோடு அது அறிவாக அறியப்படும் பொருள் என்ற பாகுபாட்டையும் கடந்து சிவத்தோடு சிவமாக ஆன்மா கடந்து விட வேண்டும். அப்பதான் அந்த சிவத்தை அந்த ஆன்மா அனுபவிக்க முடியும். புத்தி நிலை அப்படி கலப்பதற்கு உயிருடைய அறிவு சிவனுடைய அறிவும் கலக்க வேண்டும். உயிர் இசை சிவ இசைக்குள் அடங்க வேண்டும். உயிருடைய செயல்களாகவும் சிவன் செயல்களாக அடங்க வேண்டும். அறிவு இசை மூன்றுமே அவனுடைய அறிவு செயல்களும் அடங்கும். அதற்கு அருமையான ஓவியர்கள் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் உயிருடைய அறிவு சிவஞானத்துக்குள் அடங்குகிறது. ஏன்னா கதிரவனுடைய ஒளி அறிவுக்கு ஒளிதான் பெரும்பாலும் ஓவியாக சொல்வார்கள். கதிரவனுடைய ஒளியிலே வியாபகமான ஆற்றல் இருந்த கதிரனுடைய ஒளிக்குள்ளே விண்மீன்களுடைய ஒளி நிலவினுடைய ஒளி எல்லாம் அடங்கியிருக்கின்றன அல்லவா? இப்பவும் விண்மீன்கள் இருக்கதான் செய்கின்றன. ஆனால் அவற்றின் ஒளி இரவு நேரத்தில் போவது போல முனைத்து போடுகின்றனவா? இந்த சந்திரனும் இருக்கிறதா செய்து அதன் ஒளி கணித்து முனைத்து போடுகிறதா இல்லை? கதிரவன் ஒளிக்குள் கதிரவன் ஒளியாக அடங்கியிருக்கின்றது. அதுபோல முத்தி நிலையிலே ஆன்ம ஞானம் சிவன் ஞானத்துக்குள் அடங்கி இருக்கும். இது வந்து ஆன்மாவின் ஞானம் சிவபகவான் ஞானத்துக்குள் அடங்கியிருக்கிறது. ஒரு ஆன்மாவினுடைய இசை சிவ இசைக்குள் அடங்கியிருக்கிறது. நல்ல தூய படிகம் ஒன்று உள்ளது, தூய படிகம் உள்ளது. அது சூரியன் வந்து ஒரு பக்கமாக இருக்கின்ற காலத்தில் அதன் சூரிய ஒளி படும்போது அந்த படிகமானது பல வண்ணங்களை காட்டுகிறது. தன்னுடைய உண்மையான வண்ணத்தை காட்டாமல் பல்வேறு வண்ணங்களை அந்த படிகமானது காட்டியிருக்கிறது. அந்த வண்ணங்கள் அந்த படிகத்தில் எப்படி எதனால் தோன்றுகின்றன என்று சொன்னால், அந்த வண்ணங்கள் படிகத்தின் உண்மையான வண்ணங்கள் அல்ல. படிகத்தை சூழ்ந்திருக்கின்ற பொருள்களின் வண்ணங்கள் தான் அந்த படிகத்தில் தோன்றுகின்றன. படிகமானது தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை அது பிரதிபலித்து காட்டுகிறது. பிரதிபலித்து காட்டும் பொழுது தன்னுடைய வண்ணங்களாக அது காட்டியிருக்கின்றது. இதே சூரியன் உச்சி காலத்திலே உச்சிக்கு வந்துவிட்டார், நண்பர்கள் வேலையிலே உச்சிக்கு வந்துவிட்டார். அப்பொழுது அந்த படிகத்தின் மீது கதிரனுடைய ஒளிக்கதிர்கள் நேர் சுட்டாக விடுகின்றன. அப்பொழுது படிகமானது தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை எல்லாம் காட்டாமல் தன்னுடைய தூய வெண்ணிறம், அதுவும் அந்த தூய வெண்ணிறமும் முனைத்து தோன்றாமல் கதிரவனுடைய ஒளிக்குள்ளே தன்னுடைய வண்ணம் அடங்கி இருக்குமாறு அந்த படிகமானது திகழும். உச்சி காலத்திலே கதிரவனுடைய கதிர்கள் நேர்கூட்டாக அந்த படிகத்தில் விடும்பொழுது அந்த படிகம் பிற பொருளின் நிறங்களை எல்லாம் காட்டாமல் தன்னுடைய நிறமையும் வந்து தனித்து காட்டாமல் கதிரவனுடைய அந்த தூய வெண்ணிறத்துக்குள் தன்னிறமாவது அடங்கி இருக்கும்படியாக அது காட்டியிருக்கும் அல்லவா? அதுபோல கதிரவன் ஒரு பக்கமாக இருக்கும் பொழுது சூழ்ந்துள்ள வண்ணங்களை அந்த படிகம் காட்டுவது எப்படி என்றால், திருவருள் சக்தியானது நமக்குள்ளே மறைத்து நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சட்டநிலையிலே ஆன்மாவானது தன்னை சூழ்ந்துள்ள இந்த கருவிகள் ஐம்பொழிகள் அந்த கரணங்கள் இவற்றின் தன்மையே தன்னுடைய தன்மையாக காட்டியிருக்கின்றது. ஆக உயிர் காண்பித்தது சொன்னால் இப்படி கண்ணை கொண்டு காண்பது, காலை கொண்டு கேட்பது, வாயை கொண்டு துவைப்பது, இதெல்லாம் உயிருடைய உண்மையான இயல்பு அல்ல. உண்மையான இயல்பு அல்ல. உயிருடைய உண்மையான இயல்பு என்ன? அவனை அறிவதுதான் உயிருடைய உண்மையான இயல்பு. அவனை அனுபவிப்பதுதான் உயிருக்கு உண்மையான அனுபவம் இல்லையா? ஆக அது வந்து பொறிகள் கரணங்கள் துணை இல்லாமல் அவன் அருளை சார்ந்து நேரடியாக செய்யப்படும். ஆனா இந்த பொறிகள் கரணங்களை மூலமாக விளங்குகின்ற அறிவையே தன் அறிவு, இந்த கண்ணினுடைய காணுகின்ற இந்த பாங்கினை தன்னுடைய இயல்பாக உச்சியில் காட்டியிருக்கின்றது. காலை கொண்டு கேட்பதை தன்னுடைய இயல்பாக காட்டியிருக்கின்றது. இது கூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை அந்த படிகமானது தன்னுடைய வண்ணங்களாக காட்டியிருப்பது போன்ற ஒரு செயற்கை தோற்றமாகும். பொறிகருவிகளின் தன்மைகளை தன்னுடைய தன்மைகளாக உச்சியில் காட்டியிருக்கின்றது. அது காரணம் என்ன? பொறிகருவிகளின் மீது உயிர் வைத்துள்ள இச்சை, இவற்றைக் கொண்டுதானே உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இவற்றின் மீது வைத்திருக்கின்ற இச்சை தான் அதுக்கான காரணம். இது பக்குவ காலத்திலே இந்த இசையானது சிவத்தின் மீது அந்த இசை திரும்பி சிவ சிவ இசைக்குள்ளே, அவர் இசைப்படியே நான் வந்து நான் நல்லா இருந்தோம்னா அவருடைய இசை, அவனுடைய இசைப்படியே நான் நல்லா இருக்கேன் என்று சொல்லி அவன் இசையை அவனுடைய இசைக்குள்ளே அடக்கி விடுதல். அது படிகமானது பிற ஒளிகளை எல்லாம் விழுத்து, அந்த உச்சி காலத்திலே சில ஒளிகளை எல்லாம் விழுத்து அந்த கதிரவன் ஒளிக்குள் தன் ஒளி அடங்கி விளங்குகின்ற அந்த பாங்கினை போன்றது உயிர் இசை சிவன் இசைக்குள் அடங்கி விளங்குதல். உயிரின் செயல்கள் சிவனுடைய செயல்களாகவே அடங்கி விளங்குது. செயலைத்தான் கிரியை என்று சொல்வார்கள். இந்த செயல் ஆற்ற கிரியா உயிருடைய கிரியை சிவனுடைய கிரியையாகவே செயலாகவே அடங்கி விளங்குதல். அது காந்தத்தினால் இயக்கப்பட்ட இரும்பானது தனக்கு ஒரு செயலின்றி அந்த காந்தத்தில் வசப்பட்டு செயலாகி இருப்பது போல இல்லையா? ஈர்த்து என்னை ஆட்கொண்ட இல்லை பெருமானே என்று சிவகாமம் செய்திருக்கிறோம். ஆகவே காந்தத்தினால் ஈர்க்கப்பட்ட இரும்பானது அது ஈர்க்கப்படுவதும் அந்த காந்தத்தின் செயலாகவே அமைகிறது. இது இரும்பாக சென்று காந்தத்தை பொருந்தவில்லை, ஈர்த்ததும் அந்த காந்தத்தின் செயல் தான். அந்த செயலுக்கு தான் வசப்பட்டு அந்த காந்தத்தை நோக்கி இறைந்து இந்த இரும்பு சென்று அந்த காந்தத்தோடு காந்தமாக ஒட்டிக்கொள்கின்றது. அதுக்கப்புறம் தனக்கென்று அது செயலை கொள்வதில்லை. அதுபோல இந்த உயிரானது சிவத்தினால் ஈர்க்கப்பட்டு தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று அடக்கி சிவன் வசம் நிற்ற. ஆகவே காந்தத்தினால் கவலைப்படும் இருப்பு என்று சொன்னது ஆன்மாவின் பிரியை சிவத்தினுடைய பிரியைக்குள் ஒழுங்குதல். கதிரொழியாக விளங்குகின்ற படிகம் என்று சொன்னது ஆன்மாவின் இசை சிவ இசைக்குள் அடங்குதல். கதிரவன் ஒளிக்குள்ளே நிலவின் ஒளி காரணிகளின் மொழியெல்லாம் அடங்கி விளங்குதல். சிவன் ஞானத்துக்குள்ளே ஆன்ம ஞானம் அடங்கி விளங்குதல். இப்படி உயிருடைய அறிவு இசை செயல்கள் யாவும் சிவபெருமானுடைய அறிவு இசை செயல்களுக்குள் அடங்கிவிட்டால் அந்த இந்த திருகுடி நிலை என்பது இருக்காது. அறிபவனாக உயிர் இருக்கின்றது, அறியப்படும் பொருளாக சிவம் இருக்கின்றது, அறிவை கொண்டு உயிர் அறிகின்றது என்ற அந்த பாகுபாடு உணர்வு இருக்காது. அதன் சிவம் வட்டமாக ஒன்றிவிட்டது. ஆகவே அந்த மூன்று அல்லாத எந்த மூன்று ஞாதிரு ஞானம் நேயம் அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற அந்த மூன்று இல்லாத வகையை உயிர் பெறுகின்றது. பெற்று சிவபெருமானுடைய இரண்டு இல்லாத வகையில் கடந்து வருகின்றது. உயிர் சிவம் ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன சொல்லவே முடியல. ஏற்கனவே சிவாசனத்தில் பார்த்தோம் எவ்வளவு தன்மையும் தன்மையில் படுத்தி தானே ஆகிய தயாரன் உயிரே இல்லை என்று சொல்லும்படி அந்த உயிரை தன்மதப்படுத்திக் கொண்டான், தன் மயமாக்கிக் கொண்டான். அப்படி இரண்டல்லாத வகையிலையும் அடைந்தது, மூன்றல்லாத வகையிலையும் அடைகின்றது, இரண்டல்லாத வகையிலையும் அடைகின்றது. மூன்றல்லாத வகையில் சொல்லும்பொழுது அறிபவன் அறிவு அறியப்படுபவர்கள் எங்களும் முப்பாகுபாடு இல்லை. மூன்றில்லாத வகை இரண்டல்லாத வகையில் சொல்லும்பொழுது இரண்டு பொருள்களாக பிரிந்து விளங்குதல். சிவம் உயிர் என்று இரண்டு பொருள்களாக பிரிந்து விளங்குதல் அதுவும் இல்லை. ஆகவே மூன்றல்லாத வகையில் இல்லை, இரண்டில்லாத வகையில் இல்லை. அப்படிப்பட்ட வகையிலே நான் ஆனேன், உன்னுடைய அருணாலே உன்னால் ஆட்கொள்ளப்பட்டதாலே அப்படி ஆகிவிட்டேன் என்று தன் குருமூர்த்திகளிடம் அப்படி அவர்களை ஈடுபட்டு பழகின்றார். உன்னால் நான் பெற்ற பலன் இப்படிப்பட்ட பலன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அதைத்தான் சொல்கிறார். பார்க்கலாம், காந்தமும் கருப்பும் கதிரின் முன் படிகம் சகன நேத்திர ஒளி தாரை தலைமதி பொருந்தும் தன்மையாய் உனது கருணையின் உள்ளுறக் கலந்து மாந்திய கனியும் மதுரமும் பண்ணும் மறுவரும் ஓசையும் உடலும் மன்னிய உயிரும் போல மூன்றல்லா வகை இரண்டல்லதும் ஆனேன். இரண்டர கலந்துச்சல் அதுக்கு உவமை தான் கனியும் சுவையும் போல. பனியின் சுவையை கணிதரின் சுவையை பிரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? பண்ணிலிருந்து ஓசையை பிரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? பண்கள் வாழை பண் பல பண்ணு இருக்கு, அதை எடுத்தல் படுத்தல் போன்ற ஓசைகளாக படிக்கலாம். ஐயா பண்ண அந்த ஓசை பத்தி சொன்னார்கள், ஏதாவது ஒரு தொடர்பு பத்தி தெரியும் என்று தெரிஞ்ச காலம் சொன்னார்கள். அந்த ஓசையை பற்றி சொன்னார்கள், இசை ஓசைன்னு சொன்னார்கள். ஆக பண்ணிலிருந்து அந்த இசை ஓசையை பிரிக்க முடியாது, அது இல்லாம பண்ண நாம நினைப்பாக முடியாது. அப்படி இரண்டரை கலந்திருக்கின்றன பண்ணும் ஓசையும் அதுபோல பழமும் சுவையும் இல்லையா? அதுபோல உடலும் உயிரும், இது உடல் இது உயிர்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டாக கலந்திருக்கின்றன. அந்த மாதிரி ரெண்டற்ற வகையான ஆக ரெண்டரை கலத்தருக்கு தான் இந்த கனியும் சுவையும் பண்ணும் ஓசையும் உயிரும் உடலும் இந்த மூன்று ஓமைகள் சொன்னது இரண்டரை கலந்து விளங்குது. மேல போன ஓமை சொன்னாங்க இல்லையா, காந்தத்தால் இருக்கப்பட்ட இருப்பு, கதிரொழியால் விளங்குகின்ற படிமம், சூரிய ஒளிக்குள் அடங்கியிருக்கின்ற சந்திர ஒளி, அதெல்லாம் வந்து உயிருடைய ஞான இசை கிரியை வந்து சிவஞான இசை கிரியைக்குள்ள அடங்கி இருக்கிறது. அந்த திருகுடி நிலை இல்லாமல் இருக்கு. மூன்றெல்லாம் வகையிலே இருக்கிறதுக்கு முதல்ல சொன்ன மூன்று ஓமை, இரண்டரை கலந்து இருக்கிறதுக்கு இந்த மூன்று ஓமைகள் என்று சொல்லியிருக்கின்றார். அதெல்லாம் மூன்றெல்லாம் வகை கதிரொளி சந்திர ஒளி இந்த மூன்று ஓவியம் சொல்லி இது இப்படி கலந்ததுனால மூன்றாம் வகையான திருக்குடி நிலை நீங்கிவிட்டு அதுக்கப்புறம் கனியும் மதுரமும் உடலும் உயிரும் பண்ணும் ஓசையும் கூட இரண்டரை பொண்ணோடு கலந்துவிட்டேன் என்று சொல்கிறார். ஆகவே இங்கிருந்து காந்தமும் கருப்பொன் கருப்பொன் என்பது இரும்புக்கு பெயர். கருப்பொன் சொன்னது இரும்பு. காந்தத்தின் முன்னார் காந்தத்தின் முன்னார்னா அந்த காந்தத்தின் சன்னிதி அறிவியல் ரீதியா சொல்லணும்னா காந்தப்புலம் என்று சொல்வார். இந்த காந்தப்புலத்துக்குள்ள இரும்பு இருக்கும்போது இந்த காந்தத்தால் இரும்பு கவலைப்படுறதா இந்த இரும்பைத்தான் கருப்பொன் என்று சொன்னார். காந்தமும் கருப்பொன் கதிரின் முன் படிவம் கதிரின் சொன்னது கதிரவர் அவர்கள் நேராக படிவம் இருக்கின்றது கதிரின் முன் படிவம். சகன நேர்த்திர ஒளி தாரை கலைமலை போதுகின்ற சகன நேர்த்திரம் சகனம் என்று சொன்னால் ஆகாயம் நேர்த்திரம் என்று சொன்னால் சன் ஆகவே சகன நேர்த்திரம் என்றால் ஆகாயத்தின் கண் என்று பொருள்படும். சூரியனைத்தான் ஆகாயத்தின் கண் என்று சொல்வார்கள். சூரியனைத்தான் என்று சொல்வார்கள் ஆகாயத்தின் கண் என்று சொல்வார்கள். ஆகவே சகன நேர்த்திரம் சொன்னது சூரியன். வான் கண் விழியா வழிகளை அமர்த்து சிறப்பதி காலம் நாடுகாம் காலை சிறப்பதி காலத்தில் நாடுகாம் காலையில அந்த காலையா தொடர்ந்து முதலடியது. வான் கண் விழியா வைகரை யாமத்து வான் கண் இன்னும் விழிக்கவில்லை அந்த ஒரு வைகரை கூடு இரவு கலைக்கூடுதான் வைகரை அப்ப கதிரவன் சீத்திருக்காரு அல்லவா கதிரவன் சீக்கவில்லை என்பதை எவ்வளவு கடிதம் என்பட சொல்லியிருக்கிறார். வான் கண் விழியா வைகரை யாமத்து என்று நாடகம் காலையிலே சொல்லியிருப்பான். ஆகவே அந்த வான் கண் சொன்னதை இங்க வரமுடியல சகன நேத்திரம் சொன்ன சகனம்னா வான நேத்திரம்னா கண் சகன நேத்திரம் சகன நேத்திரம் வந்து அப்ப வான் கண்ணாடி கதிரவனை கொடுத்தது அந்த கதிரம் ஒளிக்குள் கலைமதி கலைகளை உடைய நிலா சாலை சாலை என்பது விண்மீன்கள் இவற்றின் ஒளி நிலவின் ஒளியும் விண்மீன் ஒளியும் கதிரம் ஒளிக்குள் அடங்கியிருக்க போற என்று அது அர்த்தம் இல்லையா. இதுல அது பொருந்தும் என்பதை வந்து ஒவ்வொன்று கூட கூட்டிட்டு கூட்டணும் இந்த பலவரையிலே காட்டிலே காந்தமும் கடம்போல் கதிரமும் படிக்கும் சகன நேத்திர ஒளி சாலை கலைமதி பொருந்தும் தன்மையா பொருந்தும் தன்மையா என்று ஒவ்வொரு கூட கூட்டணும். காந்தமும் கரும்போல் பொருந்தும் தன்மையாலும் கதிரின் முன் படிக்கும் பொருந்தும் தன்மையாலும் சகல நேர்த்திர ஒளி சாலை கலைமலை பொருந்தும் தன்மையாது உன் கடமையில் உள்ளுற கலந்து இன்னும் எப்படி பொருந்தியுள்ளதோ அது போல உன்னுடைய கடமையினுடைய அருளிலே நான் வந்து உள்ளுற கலந்து மூன்றா வகையான திருமொழி அல்லாத வகையான உன் கடமைக்குள்ள உள்ள கலந்துக்கிறதுனால அறிவோட அறிய கொண்டு கொள்கிற திருமொழிக்காக நிலையான அதனால இரண்டாவது கலந்து நிலை கொண்டு இருக்கு. எப்படின்னா கனியும் மதுரமும் போல சுவையும் போல பண்ணும் ஓட்டையும் போல உடம்பும் உயிரும் போல அது போல இதை பிரிக்க முடியாத இரண்டற்ற காலத்திலே எழுதிவிட்டேன் இப்படிப்பட்ட பெரும்பேசனை நீ அறிவிட்டார் என்று போட்டிருந்தார். இதுல கனியும் சுவையும் போல என்பது கனியும் சுவையும் வந்து குணமொழி சம்பந்தம் உடையவை இல்லையா. கனி வந்து பொருள் அதனுடைய குணம் வந்து சுவை அது மாதிரி பண்ணும் இசையும் அது குணமொழி சம்பந்தம் உடையவை அது அது குணமொழியும் பிரிக்க முடியாதே இருக்கும். அப்போ முந்திரையில உயிர் இறைவனோட இரண்டரை கலந்துருக்குது எப்படின்னு கேட்டா படமும் கோயும் போலன்னு சொல்றீங்க. அப்போ முந்திரையில இறைவன் உயிரும் குணமொழி சம்பந்தம் பெற்றுட்டுதா பெற்றுட்டனவா என் சந்தேகம் வராமலே சந்தேகம் புரியுதா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கே ஒரு சந்தேகம் வராம அதை நான் எழுப்பி அதை குழப்பமா இருக்கிறேன் சந்தேகம் புரியுதுன்னா படிக்கும்போது இங்கே உயர்நிலை ஒப்பிட்டுருக்கா இருக்கணும் உங்களுக்கு சந்தேகம் வரணும்
4: எந்த
3: நோக்கில் இந்த ஓமை சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னார். எந்த ஒரு பொருளிலும் அதன் குணம் வந்து அடங்கியிருக்கும், பொருளுக்குள்ள குணம் அடங்கியிருக்கும்.
4: அறியக்கூடிய காலம் வரும்போது சத்தை அறியும், சிவத்தை அறியும்.
3: சகல சுத்தம் என்று மூன்று அவஸ்தை ஆன்மா மேவுவன். மூன்று அவஸ்தைகளையும் ஆன்மா அடையும் இருக்கார். மூன்று அவஸ்தைகளையும் அடையக்கூடிய தகுதி அதற்கு ஆன்மாவுக்கு இருக்கிறது. அதனால்தான் சொன்னார் எய்த மூன்று அவஸ்தை உயிரினுக்கு அனாதி. பொருந்திய மூன்று அவஸ்தையும் உயிருக்கு அனாதி. அனாதி இருக்கணும், அவை அனாதியாக இருந்தாலும் உடனே என்ன அவசியம் கிடைச்சுமா கிடைச்சாரு. சகலாவத்தை முதலிலே அவனே கேட்காமலே கொடுத்துருக்கிறான். கொடுத்து அதுல வினைகளே அதை செய்கின்றது. அந்த வினை முதிர்ச்சியினார் இரண்டும் முன் நடாத்தி. இரண்டும்னா இந்த கேவலத்தையும் சகலத்தையும் முன்னால் நடத்துறாரு. என்ன சகலாவத்தையில உயிர்கள் பிறவி எடுத்து வாழ்கின்றன. வாழ்ந்து பிறவிய காலத்துல திரும்ப என்ன அடையும் இழைப்பாக வேண்டும். திரும்ப உலகத்தை படைப்பதற்கு கொஞ்ச காலம் அவர்ந்து காலம் தாழ்த்துவார். காப்பவை கரப்புவோம், கரப்பவை கருதா கருத்துரை கரவோம். சிறந்த கூலி காப்பவை கரப்போம், காக்கின்ற உலகங்களை எல்லாம் அழிச்சு ஒன்று இல்லாமல் கரப்புவோம். மறுத்தான் முதற்காக காப்பவை கரப்புவோம், சொல்லிட்டு கரப்பவை கருதா கருத்துரை கரவோம். இந்த கருத உலகத்தை கொஞ்ச நாள் கருதாமல் இருப்பார். ஏன் அதுவும் நம்ம நல்ல கருதினாலும் உயிர்கள்லாம் இழைப்பா அழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திரும்ப அந்த கேவலத்துக்கு போகுது இல்லையா உயிர்கள். இப்படி சகலத்திற்கும் கேவலத்திற்கும் மாறி மாறி உயிர்களை நடத்துகின்றார். மூன்றாவத்தையும் அடையக்கூடிய பண்பு அனாதியே உயிருக்கு இருந்தாலும் பக்குவம் வரும்போதுதான் மூன்றாவதை அடைய முடியும். அதனால இந்த சகலத்திற்கும் கேவலத்திற்கும் உலகை படைத்து ஒடுக்கி படைத்து ஒடுக்கி அதன் மூலம் உயிர்களை சகலத்திற்கும் கேவலத்திற்கும் மாறி மாறி திருத்துகின்றார். ஏன் வினை முதிர்ச்சி வரணும். முதிர்ச்சின்னா வினையெல்லாம் நீங்கக்கூடிய காலம். பயிர்கள் முதிர்ந்து விட்டதுன்னா அரங்கம் செய்யக்கூடிய காலம் அந்த. அதனால வினை முதிர்ச்சி வருத வரைக்கும் இந்த ரெண்டு அவஸ்தைகளையும் மாறி மாறி உயிர்களை செலுத்துகின்றார். அதான் எய்த மூன்று அவஸ்தை உயிரினுக்கு அனாதியே இருப்பினும் இரண்டு முன்னாக வினை முதிர்ச்சியினால் இரண்டு முன்னடாதி. வினை முதிர்ச்சிக்காக இந்த ரெண்டு அவஸ்தைகளையும் முன்னால நடத்துறார். வினை முதிர்ச்சியினால் இரண்டு முன் நடாத்தி கேவலம் தகவல்களை மாறி மாறி முதல்ல நடத்தி கேவலத்தின் கருத்து மாறி மாறி நடத்துறார். மற்றொரு அவஸ்தை இருக்கிறது சுத்த அவஸ்தை, அது எப்பதான் உயர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மன பரிவாகம் இயற்றி. இந்த உயிருக்கு எப்போது மன பரிவாகம் என்ற நிலை கைகூடுகிறதோ அப்ப சுத்தாவத்தை கிடைக்கும். மன பரிவாகம் என்ன, உருவாவது உணர்த்தினா போதும் இந்த உயிரிடம் எஞ்சி இருக்கின்ற ஆணவமரம் ஒடுங்கிவிடும். இந்த உயிருக்கு ஆணவமரம் நன்கு இந்த உயிர் பண்பட்டு ஆணவத்திற்கு நிறைய கெட்டுவிட்டது. ஏதோ கொஞ்சம்தான் இருக்கு. நம்ம உருவாவது உதயத்தை சொன்னா போதும் எஞ்சி உள்ள அந்த ஆணவத்திற்கையும் கெட்டுவிடும் அப்படிங்கிற நிலை வந்துட்டா அதுதான் மலபடி வாகனங்கள். அந்த மலபடி வாகனங்களை வர்ற வரைக்கும் வினை முதிர்ச்சிக்காக சகலத்தையும் கேவலத்தையும் மாறி மாறி இந்த உயிர்களை இருந்து வர வைக்கின்ற போக்குவரத்து புரிய வைக்கின்ற. எப்போ அந்த மலபடி வாகனம் வந்ததோ அப்போ மற்றொரு அவசை இருக்க சுத்தாவத்தை அதை பொதுவாக வந்து அந்த உயிர் சுத்தாவத்தைக்கு கொண்டு போயிட்டு இருக்க. அப்போ தத்தகாரிய அனுபவத்திலே திருத்தி கொண்டு போகின்றார். ஏற்கனவே இரண்டாவது வாரம் சொன்ன தத்தகாரியம், இந்த தத்தகாரியத்தை தான் ஐந்து அவஸ்தைகளாக அடக்கி சொல்வார்கள். அது மூன்றாவது வாரத்தில் பட்சமா அந்த அவஸ்தை அல்ல, அது நாள்தோறும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்து வருகிற அவஸ்தைகள். நாள்தோறும் சொல்லலாம் இல்லையா, வகுப்பு தோறும் சொல்லக்கூடாது. நாள்தோறும் நாம் அனுபவித்து வருகின்ற அனுபவங்கள் அந்த ஐந்து அவஸ்தைகள் அது. ஆனா இங்க சொன்ன ஐந்து அவஸ்தைகள் நிம்மல ஐந்து அவஸ்தைகள், நிம்மல ஐந்து அவஸ்தை. ஏன் அதே பேரை இங்க வச்சிருக்காங்க ஐந்து அவசிய பேர் அப்படின்னா அவசியங்கள் என்ன பார்த்தா உயிர் கருவிகளை கொஞ்சம் கொஞ்சமா விடுகின்றது இல்லையா. கருவிகளை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ஆணவ மரத்தில் உயிர் அழிஞ்சுகின்றது. கருவிகளை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ஆணவ மரத்தில் உயிர் அழிஞ்சுகின்றது. அந்த சுத்தாவசையிலையும் கருவிகளை கொஞ்சம் கொஞ்சமா உயிர் விட்டு ஆனா அது பதில் ஆணவங்கள் அழுதாம திருவருகள் அழிஞ்சுகின்றது. ஆகவே கருவிகளிலிருந்து நீங்குதல் என்பது ரெண்டு அவசியங்களுக்குமே பொது. நாம அனுபவிக்கிற நலவு கனவு அவசியங்களுக்கும் பொது, ஞானிகள் அமைக்கின்ற அந்த ஐந்து வசதிகளுக்கும் போது கருவிகளை நீக்கிறது. ஆனா கருவிகளை நீக்கி இல்லையா பெற்றான்மாக்கள் ஆணவரத்தில் மேலும் மேலும் வந்துருக்கிறேன். அந்த முத்தான்மா நாம எப்படி ஆணவரத்தில் மேலும் மேலும் வந்துருக்கிறோமோ அது மாதிரி அந்த முத்தான்மா கருவிகளை விட்டு விட்டு சிறுவர்களும் மேலும் மேலும் அழுதுகின்றது. ஆக முத்திக்கு பெற்றதே எடுத்துக்காட்டா சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தத்துவம் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு அருமையான முத்தினவர்கள் அறிஞர்கள் எல்லாம் பெற்றனையே இருக்கிறார்கள். இவ்வளவு வேற எங்கேயும் போகட்டான் எல்லாம் கே உள்ளே இருக்கு இல்லையா, எங்கேயும் போகலாம் வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே எவ்வளவு நல்லாருக்கும். அந்த மாதிரி உதாரணம் எங்கேயும் தேவை வேண்டாம், சித்தாந்தத்துக்குள்ளே எல்லா உதாரணம் இருக்கு இல்லையா என்று அப்படி சொல்லாரு. ஆகவே எந்த மூன்று அவத்தை உயிருக்கு ஆனாலும் இருக்கணும், விரை முதிர்ச்சியினால் இரண்டு முன் நடாத்தி மலவரிபாகம் இயற்றி மற்றொன்றை மலவரிபாகத்தை கொண்டு வந்திருக்கு, உயிரை மலவரிபாகத்தை கொண்டது மற்றொன்றை இந்த மற்றொரு அவத்தையாக சுத்தாவத்தை மலவரிபாகம் இயற்றி மற்றொன்றை ஈரைந்த ஆழ்ந்த காரியத்தான் அவத்தை ஓர் ஐந்தில் அடக்கி நான் அறிவிக்க ஈரைந்தா ஆழ்ந்த காரியத்தான் ஈரைந்து பத்து பத்தாக ஆராய்ந்த காரியங்கள் அவை தத்த காரியங்கள். அந்த பத்து தத்த காரியங்களை இந்த நிம்மல அகத்தை அஞ்சுக்குள்ள அகற்றி காட்டினார். நிம்மல நனவு, நிம்மல கனவு, நிம்மல உறக்கம், நிம்மல பேருறக்கம், நிம்மல உயிர்படம், இந்த அவத்தைகளை உயிர் கருவிகளை விட்டுவிட்டு எதிர அடங்கும் அருளில் அடங்கும். ஆகவே நிம்மலமான நிலை மரத்தில் அடங்க அருள் அடங்குறாங்க நிம்மலன்னு அடை கொடுத்தாங்க. ஆக அந்த பத்து தத்த காரியங்களுக்கு அந்த தசகாரியங்கள் பத்தும் இந்த நிம்மல அஞ்சு அவத்தைக்குள்ள எப்படி அடங்கியிருக்கிறது, எந்தெந்த தசகாரியம் எந்தெந்த நிம்மல அவத்தைக்குள்ள அடங்கியிருக்கிறது என்பதையெல்லாம் எனக்கு உணர்த்தி அந்த அனுபவத்தையும் தந்து ஆட்கொண்டா என்று சொல்கிறார். அவத்தை ஓர் அஞ்சில் அடக்கி நான் அறிஞ்சிட செய்த ஆவல் குலத்தை அம்பலவான அடியவர்களும் மாணிக்கையே.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 58 படலம் முதல் 59 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
6: நம்பியார் சொல்றார், திருப்பெருந்துறையமாக சுருக்கி சொல்றார், இதுக்கு ஆதி கைலாசம்னு பேரு. பிரபஞ்சமெல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்பாக சுவாமி என்ன பண்ணார், பரம அந்தகாரமா இருட்டா இருக்கும் பொழுது, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவே வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை என்று வேதம் சொன்ன மந்திரத்தின்படி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணினர். அந்த பிரம்மா இருட்டில் இருக்கிறார், அழறார், தனக்கு பக்கத்தாப்பில் யாருமே இல்லை, ஒரே இருட்டா இருக்கே அப்படிங்கிறதுக்காக ஹோன்னு அழறார் குழந்தையா இருக்கிற பிரம்மா. அப்பொழுது அவர் அழுகையை தீர்ப்பதற்காக அவர் இருக்கிற இடத்துலேருந்து தெற்கு நோக்கி ஒரு இடத்துல சூரிய பிரகாசம் போல சுவாமி தோன்றினர். அங்கே ஒரு விளக்கு தெரிகிறதுன்னு சொன்னோன்னா பிரம்மா அதை நோக்கி போறார், அந்த விளக்கு அவரை நோக்கி வருது. சுவாமி அந்த பிரம்மாவுடைய அழுகையை தீர்த்து சொல்றார், எனக்கு ஆத்மானு பேர், உனக்கு ஆத்ம பூ என்று பெயர். சாஸ்திரங்கள்லாம் எனக்கு ஆத்மானு பேர் சொல்லிருக்கு, நீ என்னுடைய குமாரன். நாமெல்லாம் யாரு, நாமெல்லாம் பரமேஸ்வருடைய குமாரால். உத்திஷ்டன் துதே அமிர்தசிய புத்திராகா என்று உபநிஷத்து சொல்றது. அமிர்தம் என்பது பரமேஸ்வருடைய பெயர். அமுதத்தின் புதல்வர்களே எழுந்திருங்கள். அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு உண்டு, அப்ப பரமேஸ்வருடைய சொத்தாகின்ற அந்த முக்தி இன்பம் நமக்கு உண்டு. நாம அதற்கு போட்டி போடாம தூங்கிட்டு இருக்கோம். நமக்கு உரிமை எது, பரமேஸ்வருடைய திருவடி என்பது நமக்கு உரிமையான ஒரு பொருள். அவருக்கு நம்முடைய பிதா. எனக்கு ஆத்மானு பேரு, நீ என்னிடத்தில் தோன்றிய ஆத்மபூன்னு சொல்லிட்டு அவரை தீட்சை பண்றதுக்காக தன்னுடைய நெற்றிக்கண்ணால கீழே பார்த்தாராம். பார்த்த உடனே அந்த பிரபஞ்சம் சூக்ஷ்மமா இருக்கு, பஞ்சீகரணம் ஆகாம அந்த பூமியானது பேதிக்கப்பட்டு ஒரு தீர்த்தம் உண்டாச்சு. அந்த தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம் இருக்கு, சுவாமி தன்னுடைய நெற்றியில் இருக்கிற அக்னினால உண்டாக்கின தீர்த்தம். அந்த அக்னி தீர்த்தத்தில் பிரம்மாங்கிற குமாரனை ஸ்நானம் பண்ண வச்சு அவருக்கு காயத்ரி உபதேசம் பண்ணி 4 வேதங்களையும் உபதேசம் பண்ணி அவருக்கு கலைமகளை திருமணம் செய்து கொடுத்து இந்த உலகத்தெல்லாம் நீ படைப்பாயாக என்று சுவாமி சொன்னார். அப்போ அவர் பெருமானே உங்களை வழிபட்டு தான் நான் படைப்பேன்னார். பெருமான் அப்பொழுது அவருக்கு ஒரு குருந்த மரமாக காட்சி கொடுத்தார். அதாவது பிரணவமே அந்த குருந்த மரத்தினுடைய வேர், அந்த குருந்த மரத்தினுடைய 4 கிளைகளும் 4 வேதங்கள், அதனுடைய உபகிளைகள்லாம் ஆகமங்கள், அதனுடைய இலைகள்லாம் ஏனைய சாஸ்திரங்கள் கலைகள், அதில் பக்திங்கிற மலர் மலர்கின்றது, அதில் அருள் என்ற காய் காய்க்கின்றது, ஞானம் என்ற அது கனியாக கனிகின்றது. அப்படிப்பட்ட பிரணவாகரமான ஒரு குருந்த விருட்சம். அந்த குருந்த விருட்சமாக ஆத்மநாத சுவாமி அவர் காட்சி கொடுத்து இந்த விருட்ச வடிவத்தில் இருக்கிற என்னை நீ பூஜித்து கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் பூஜிச்சுட்டுருக்கார். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அவர் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணாமல் சுவாமியே பூஜை பண்ணுறார். சுவாமி சொன்னார், நான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்காக தான் உன்னை படைச்சேன், சிருஷ்டி பண்ணுங்கிறார். பகவானே உங்களுடைய பூஜை நின்றுடுமே அப்படிங்கிறார். அவர் அது நிற்காத வண்ணம் உனக்கு ஒரு புத்திரன் உண்டாவான் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இவர் ஒரு ருத்ர ஆகுதி பண்ணுறார், ஒரு ஹோமம் பண்ணி அதில் ருத்ராகுதி பண்ண உடனே அந்த அக்னிலேருந்து ஒரு குமாரன் 7 வயசில் அவருக்கு தோன்றார். அக்னிலேருந்து வெளியில் வந்ததுனால அக்னிவேசர்னு பேர், அக்னிலேருந்து வெளியில் வந்ததுனால அக்னிவேசர்னு பேர். அவருக்கு ரௌக்ஷாயனர் என்றும் பெயர். அவருடைய பேரில் ஒரு கோத்திரம் இருக்குது, ரௌக்ஷாயன கோத்திரம் என்று சொல்லி. அந்த கோத்திரத்தில் வந்தவா ஆத்மநாத சுவாமியும் பூஜை பண்ணுறா. அந்த கோத்திரக்காரா சில பேர் சிதம்பரம் நடராஜாவும் பூஜை பண்ணுறா. அந்த கோத்திரம் 2 ஊரில் இருக்குது. அந்த குமாரன்ட்ட தன்னுடைய பூஜையை ஒப்படைச்சிட்டும் இவர் சுவாமி சொன்ன மாதிரி ஜெகத் சிருஷ்டிக்கு போயிட்டார். அந்த குமாரர் கல்பகாலம் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறார், 7 வயசு அவருக்கு கூடவே மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் வசிஷ்டருடைய பொண்ணான கலாவதிங்கிறத அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சுவாமி. கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவருக்கு வயசாக ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிங்க, அவருக்கு யுக யுகமாக வயசாகலை, கல்யாணம் ஆனிலேருந்து அந்த வாட்ச் ஒர்க் பண்ணுறது கிளாக் வயசாக ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த ஊரில் தன் உந்தி கமலத்தில் பிறந்த ஒரு பிரம்மா திவ்ய ஞானத்தோடு இருக்கிறாரேன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அவருடைய அப்பாவாகின்ற நாராயணர், உனக்கு மட்டும் எப்படி எனக்கு தெரியாமல் ஞானம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஆத்மநாத சுவாமி கிருபையினால ஞானம் வந்ததுன்னு அவர் சொன்ன உடனே அந்த நாராயணர் அங்கே வந்து பெருமானை வழிபட்டு ஞானத்தை பெற்றார். அதுபோல் ருத்ரனும் இங்கே வழிபட்டு ஞானத்தை பெற்றார். அதனால அந்த ஊருக்கு திரிமூர்த்திபுரம்னு. இந்த கருத்துக்கள்லாம் நம்ம குருநாதர் திருவாஸ்தர் சொல்லியிருக்கிறார். தேவதேவன் மை சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அறியுணா முதலாய ஆனந்தமூர்த்தியான், மூவருக்கும் முதலாக இருப்பவன் அந்த ஆத்மநாத சுவாமி என்று பார்க்கின்றோம். முந்திய முதலடு விருதியும் மாறாய் மூவரும் மறிகளர் யாவர் மற்றறிவார் என்று திருமூர்த்திகளுக்கு தேசிகனாக இருந்தவர் திருமூர்த்தி தேசிகன். 4 வேதங்களை அந்த ஊரிலே பெருமான் படைத்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணதனால் சதுர்வேதபுரம், சிவபுரம், மாயாபுரம், பவித்ர மாணிக்கபுரம் என்றெல்லாம் அந்த ஊருக்கு பேர். அதனுடைய திவ்யமான கதைகள்லாம் இருக்கின்றன நிறைய, அதுக்கு அற்புத லீலைகள்லாம் இருக்கின்றன. பக்த பராதீனன் இந்த ஊர் சுவாமி 300 குடும்பங்கள் நம்பியார்கள் அந்த பெருமானை வழிபட்டு வந்தார்கள். அவர்கள்லாம் ரொம்ப தரித்திரமான நிலையில் இருந்தபோது, ரொம்ப ஏழையாக இருக்கும்போது படிப்பு வராது, படிப்பில் நாட்டம் செல்லாது, அன்றாடம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது வேதத்தை மறந்தார்கள். அந்த நிலையில் பெருமானே ஒரு வேத போதகராக வந்து, நீங்கள் எனக்கு ஒன்றும் சம்பளம் தர வேண்டாம், ஒரு நாளைக்கு உத்தராத்தில் சாதாரண சாப்பாடு போட்டால் போகும், உங்களுக்கு ஃப்ரீயாக வேதம் சொல்லித்தரேன்னு சொல்லி அத்தனை பேருக்கும் நிறையா நாள் இந்த ஊரில் இருந்து வேதாதி சாஸ்திரங்களை போதித்தார். அப்படி ஒரு வயோதிகராக ஒரு பிராமணராக இருக்கிற காலத்தில் நீங்களாம் ஏன் இப்படி திடீர்னு ஏழையாக போனேள் அப்படின்னு கேட்கும்பொழுது, முன்னாடி அயோத்தி ராஜாலாம் இவருக்கு இவர் இந்த பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய நிலங்களெல்லாம் தானம் பண்ணிருக்கான், அப்படி இருந்து நீங்கள் ஏன் இப்படி ஏழையாக இருக்கேன்னு பார்த்தபொழுது, இந்த மதுரையினுடைய ராஜா அவனுடைய ஒரு சேனாபதி லுண்டாக்ஷன் பேர், அவன் பொய்யான டாக்குமெண்ட்ஸை தயார் பண்ணி இவருடைய நிலங்கள்லாம் அபகரிச்சுன்னுட்டான். அந்த நிலங்களை திரும்பி வாழ்க்கை வாங்கி தரத்துக்காக சுவாமி என்ன பண்ணுறார், மதுரையில் இருக்கிற பாண்டியராஜாட்ட வந்து வழக்கு தொடுக்கிறார் திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி. அப்பொழுது இந்த நிலங்கள்லாம் நம்பியார் நிலங்கள்ங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு அவன் கேட்குறான். அவர் சொல்கிறார், பூமியில் எங்கே ஈட்டியை போட்டாலும் நம்பியார் நிலமாக இருந்தால் கீழேருந்து குபு குபுன்னு ஜலம் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த ஊரில் ஜலம் ரொம்ப கீழே இருக்குது. விஷயம் தெரியாமல் இந்த வயோதிகர் நமக்கு வக்கீல் போல வந்து நமக்கு இந்த ஜென்மா முழுக்க நிலம் கிடைக்காமல் பண்ணிடுவார் போல இருக்கே என்று அவரெல்லாம் பயந்தார்கள். அந்த பிரதிவாதியாக இருக்கிற லுண்டாக்ஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், வந்து மாட்டின்ட்டாங்க அதனால் நிச்சயமாக இந்த நிலம் நம்மளோட தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். ஆனால் ஈட்டி போட்ட இடத்துலலாம் ஜலம் பீறிட்டது. சுவாமி என்ன பண்ணார், 64 கோடி தீர்த்தங்களை பூமிக்கு அடியில் கல்பித்தார். அந்த எல்லையில் எங்கே ஈட்டி விழுந்தாலும் ஜலம் வரும் அதே மாதிரி. அதனால் அந்த ஊருக்கு திருப்பெருந்துறை என்று பேர் வந்தது. அந்த ஊருக்கு ஏன் வந்தது அந்த பேர் திருப்பெருந்துறைன்னு பேர் வந்தது என்ன காரணம்னா, ஈட்டி போட்ட இடத்துல ஜலம் கிடைக்கும். இன்றைக்கும் ஜல பற்றாக்குறை கிடையாது, கொஞ்சம் ஹார்ட் வாட்டாக இருக்குது அவ்வளவுதான். மழைக்காலத்தில் கிணத்துல முண்டு எடுத்துக்கலாம் ஜலத்தை, அப்படி தான் ஜலம் இருக்குது என்று பார்க்கின்றோம். இப்படி தன்னுடைய பூஜைக்காரர்களை நடராஜா எப்படி தொடர்ந்து தீட்சாவில் காப்பாற்றின்னு வர்றாரோ அதே மாதிரி அவர் காப்பாற்றின்னு வர்றார். எல்லா இடத்துலையும் சுவாமி தன்னை பூஜை பண்ணுறவளை காப்பாற்றின்னு வர்றார் நிஸ்சந்தேகமாக என்று பார்க்கிறோம். நிறைய அற்புதங்கள் உள்ள ஒரு க்ஷேத்திரம் அது. நமக்கு நேரம் இல்லாததுனால உங்களுக்கு சுருக்கி சொன்னேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த க்ஷேத்திரத்தில் நமக்கு ஒரு அபிமானம் வரணும், தரிசனம் பண்ணாதான் அவசியம் தரிசனம் பண்ணணும், தரிசனம் பண்ணால் புனர் தரிசனம் பண்ணணும். அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன ஒரு பெருமைனா, அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற சுவாமியை உபாசனை பண்ணினா பரமேஸ்வரன் கைலாசத்தில் எப்படி தட்சிணாமூர்த்தியாக இருக்காரோ அதை போல காட்சி தருவார் இன்று வரையிலும் அந்த நம்பிக்கை இருக்கு. தட்சிணாமூர்த்தியினுடைய காட்சியை பெறலாம். மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடையே மன்னிய மன்னே என்று சொல்றார் திருவாசகத்தில் திருப்புரந்திர பெருமான் சொல்லும்போது. பெருமான் எல்லா இடத்துலையும் வேதமூர்த்தியா இருக்கிறார், ஆனால் வேதார்த்தம் ரகசியமா இருக்கு. வேதார்த்தமே வெளிப்பட இருக்கிற ஊர் அது. எப்படி சொல்லணும்னா, நம்ம பண்ற பாயசத்துல முந்திரி பருப்பு தாளிச்சு குட்டுறோம். முந்திரி பருப்புலயே கேக் பண்ணினா அது முழுக்க முந்திரி பருப்பு. அது போன்ற ஸ்தலம் அது. கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி இல்லாம தட்சிணாமூர்த்தியே அந்த ஸ்தலத்துல பிரதான மூர்த்தியா இருக்காரு. அது ஞானமே வடிவான தலம் அது. அங்கு போய் ஒருவன் ஞானத்தை பெறாது வெறுங்கையோடு திரும்ப மாட்டான். ஒரு பசுமாடு கொம்புலேருந்து குழம்பு வரையும் மாடுதான். அதனுடைய உடம்பு முழுக்க அந்த பால் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கு. இருந்தாலும் அதனுடைய மடியில காம்ப தொட்டா எப்படி பால் உடனே நிச்சயமா வரதோ ஒரு கன்றுக்குட்டிக்கு, அதை போல ஒரு சாதகனுக்கு நிச்சயமா சிவஞானம் என்பது அந்த ஊர்ல விளையும். அது அந்த பசுவினுடைய மடி போன்ற ஊர். அதனால உத்தம க்ஷேத்திரம் என்று சிவசுவாமி சொன்னார். நான் சொன்னேன்னு சொன்னார். நீங்க வேற மாதிரி சிவசுவாமி உடனே அப்படியே இவருடைய மனசானது உறைஞ்சு போனது. எனக்கு அனுகிரகம் பண்ற குருநாதன் இங்க இருக்கிறான் அப்படிங்கிற திருட விசுவாசம் நம்முடைய குருநாதருக்கு வந்தது. அதனால அந்த புராணத்தினுடைய பெருமையை நினைச்சுட்டு உறக்கம் வராமல் ராத்திரி முழுக்க வீழ்ச்சிருக்கிறார். என்ன கவனிங்கோ, ஒருத்தருக்கு அடுத்த நாள் சிவதீட்சா ஆக போறதுன்னா அவ வந்து ராத்திரி உபவாசம் இருக்கணும், ஜாகரணம் பண்ணணும். அதை மீறிய வாளுக்கு தூக்கம் வந்தா ஒரு கனவு வந்தா அதை சொல்லணும் வாத்தியார்கிட்ட. இதெல்லாம் விதி இருக்கு. கண்ணப்ப நாயனார் அடுத்த நாள் கன்னிவேட்டை அடப்புறார். முதல் நாள் வந்து வீழ்ச்சிண்டே இருந்தார் உறங்காமல். அவரை போல நம்முடைய குருநாதரும் அடுத்த நாள் சுவாமியுடைய அனுகிரகத்தை பெறப்போறார். முதல் நாள் விழித்தபடியே இருக்கிறார். அடுத்த நாள் வெடிகாலம் எழுந்துட்டார். பிரம்மபூர்த்தில் எழுந்துட்டார். தான் தங்கியிருக்கிற இடத்துல ஸ்நானம் பண்ணார், பஸ்மதாரணம் பண்ணிட்டார், கோயிலுக்குள்ள வந்தார். புண்ணியமான அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி பிராத சந்தியா வந்தனங்களை முடித்தார். சுவாமியை பிராகாரம் வந்து மூலஸ்தானத்தில் தரிசனம் பண்ணலான்னு அப்படி சுற்றி வரார். சுத்தி வரும்போது சுவாமி அந்த கோயிலுடைய மூலஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்கிற குருந்த விரக்ஷத்தினுடைய அடியில தட்சிணாமூர்த்தமாக ஆயிரக்கணக்கான சீடர்களும் கூட எழுந்துள்ளிருக்கின்றார். இந்த காட்சி நம்முடைய குருநாதர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. ஏன்னா அங்கு அரூபமா சுவாமி இருக்கிறார். குருந்த மரமா மட்டும்தான் இருக்கிறார். எல்லாரும் சுவாமி அரூபனா இருக்கிறார்னு சொல்லி அப்படிதான் வழிபடுறார். ஆனால் நம்முடைய குருநாதருக்கு மட்டும்தான் ரூபத்தோட காட்சி தர. அதாவது எவன் பக்குவியோ அவன் மட்டும்தான் திருப்பெருந்துறையில உருவ காட்சி பெற முடியும் என்பது உண்மை. சாமி எப்படி இருக்கிறாருன்னா துண்டப்பிரையான், இதெல்லாம் குருநாதருடைய வாக்கியமே. துண்டப்பிரையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் என்று சுவாமி கையில வேத புஸ்தகத்தோட அப்படி காட்சி தரார். உடனே இவரே நம்மை ஆட்கொள்ள வந்த வள்ளல் பொன்மன்றத்திலே இடதுகாலை வீசியும் வெள்ளி மன்றத்திலே வலது காலை வீசியும் ஆடுகின்ற பெருமான், கைலையிலே கல்லால மரத்தின் கீழ் நால்வருக்கு உபதேசித்த பெருமான், அந்த மூவரும் இங்கு ஒளிசையும் மானுடமாக மனித வடிவிலே எழுந்துள்ளிருக்கின்றார்கள். இந்த பெருமானுக்கு இரண்டு கை இருக்கின்றது என்பதனால ஏமாறக்கூடாது. அந்த எண்டோல் கொண்ட பெருமான் தான் இரண்டு கைகளோடு வந்திருக்கிறான் என்று சொல்லி அவன் திருவடியில விழுந்து வணங்கினார். என்ன கேட்டார்னா, இந்த பிறவி அறுத்தருள வேண்டும் பெருமானே என்று கேட்டார். உன்ன பெருமான் சொன்னார், அஞ்சற்க அருகே வா என்று சொல்லி அவருடைய கண்ணிலே இருக்கின்ற நீரினை தன் திருக்கரத்தினாலே மாற்றினார். எல்லாம் திருவாசத்தில் இருக்கு. மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துறை என்று சொன்னார். நீ அஞ்ச வேண்டாம், நீ வர வேண்டிய இடத்திற்கு வந்து விட்டாய், உன் எண்ணத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று சுவாமி சொன்னாரா. இவருடைய அதிதீவிர பக்குவத்தை பார்த்தார்கள் அருகில் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம். அவர்கள் நிமித்தம் போன்ற அந்த கண்டிஷன்ஸ் இல்லாம இந்த வாதவுராணி தாங்கள் உடனேயே தீட்சிக்க வேண்டும் என்று அங்க இருக்கிற அடியார்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணான். லேட் பண்ண வேண்டாம் பெருமானே, இவருக்கு உடனே மந்திரோபதேசம் பண்ணலாம் என்று சொல்லி உடனே பெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய திருவடி மலர்களை அவருடைய திருமுடி மீது சுமத்தி தன்னுடைய திருக்கரத்தை அவருடைய திருமுடி மீது வைத்து அனுகிரகம் பண்ணி அவருடைய வலது திருக்காதுல பிரணவத்தை அதனுடைய பொருளோடு உபதேசித்தார். சூக்ஷ்ம பஞ்சாட்சரம்னு புராணம் சொல்றது. சூக்ஷ்ம பஞ்சாட்சரம்ங்கிறது என்னன்னா பிரணவம் தான். அகார உகார மகார நாதபிந்து என்ற அஞ்சு அக்ஷரங்களான பஞ்சாட்சரம் பிரணவம். பிரணவமே உபதேசமானதுங்கிறதுக்கு திருவாசகம் பிரமாணம். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா, தையலார் மையலிலே தாழ்ந்துவிட கடவேனை பையவே கொடுபொந்து பாசமினும் தாழ்குருவி, உய்யுநிறை காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அறுவருவார் அச்சோவே என்று உபதேசம் பண்ணாராம். அதாவது இல்லறத்தாருக்கு பிரணவத்தை தனியாக உபதேசம் பண்ணுறது சம்பிரதாயம் இல்லை. அது ஒரு மந்திரத்தோடு சேர்ந்து உபதேசம் பண்ணுவார். தனி பிரணவம் உபதேசமாகாது. இல்லறத்தார்களுக்கு துறவிகளுக்கு தான் தனி பிரணவம்.

வேளை ஸ்நானம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ராத்திரிக்கு ஒரு ஊரில் இருக்கலாம், ரெண்டு ராத்திரி ஒரு ஊரில் இருக்கக்கூடாது, ரெண்டு பிக்ஷை ஒரு வீட்டில் எடுக்கக்கூடாது. பற்று விளையாமல் பார்த்துட்டான்னா எப்போ அவனுக்கு மனைவி மகனுடைய முகம் மறந்து போகின்றதோ அப்போதான் அவனுக்கு அவன் உருப்பிட்டுருக்கான்னு அர்த்தம். அது இவருக்கு க்ஷண நேரத்தில் வந்துடுது. யார் நம்ம குருநாதருக்கு, ஏன்னா வந்தது யார், சாட்சாத்தா சுவாமியே வந்திருக்கிற காரணத்தினால, அதனால் இது பெரிய லெவலில் நடக்கிறது என்ற காரணத்தினால, எந்த எந்தாய் சுற்று மற்றுமெல்லாம் என்னுடைய பந்த மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பினான், இணையார் திருவிடையின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்துடைந்தேன். உறவு என்று இவர் கருதுவது என்ன, ஓடும் கவந்தியமே உறவு, கௌபீனமும் பிக்ஷாபத்திரமும் தான் உறவு, மற்றபடி ஒரு உறவும் கிடையாது என்று ஆனார். பெருமான் அவருடைய அவருக்கு தீட்சை பண்ணி, அவருக்கு பிரணவத்தை உபதேசம் பண்ணி, தன்னுடைய ஞானத்தை அவருக்கு அளித்து தன்னை போல் அவரை செய்தார். அதனால இன்ப நிட்டை கூடி நீண்ட நாள் அந்த நிட்டையிலேயே இருந்தார். என்னை நான் என்பதறியேன், பகல் இரவாவது மறியேன், மனவாச்சகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி, சிறமால் விடை உடையான் பண்ண திருப்பெருந்துறை உறையும் பணவன் என்னை செய்த படிர அறியேன் பரஞ்சுடரே. ராத்திரி பகல் வந்து போகிறது தெரியாது, தன்னை தான் என்று தெரியாது. உறங்குபவனுக்கு தன்னை அறியாது உறங்குவதைப் போல இறைவனை மட்டும் அறிந்து தன்னை மறந்து இன்ப நிட்டை கூடி பிரபஞ்சத்தையே மறந்து எழுதிய ஓவியம் போல இருந்தார். பிறகு பெருமான் அவரை உலகியல் உணர்விற்கு வரவழைத்து, உன் கூட வந்திருக்கிற சைன்யத்தெல்லாம் திருப்பி அனுப்பு என்று சொன்னார். சைன்யத்தில் இவர் அந்த பெருமானுக்கு குரு தட்சிணையாக தன்னுடைய உடல் பொருள் ஆவியம் முழுவதையும் கொடுக்குறார். தங்கிட்ட இருக்கிற அவ்வளோ பணத்தையும், தன்னுடைய பிராணனையும், தன்னுடைய உடம்பையும், பெருமான இதுக்கெல்லாம் நீதான் சொந்தக்காரன், அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னு பின்னாடி கேட்க போறார். அப்படி கொடுக்குறார் சுவாமி, ஈர் வார்த்தை கொடுக்குறார். அத்தனையும் அவர் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு இந்த பணத்தெல்லாம் நீ சிவதர்மங்களில் பயன்படுத்து, இதை கொண்டு நீ குதிரை வாங்க முடியாது இனிமே என்று சொல்லி, இந்த உன்னுடைய சைன்யத்தெல்லாம் திருப்பி மதுரைக்கு அனுப்பு அப்படின்னார். என்ன சொல்லி அனுப்புன்னு கேட்டார். ஆவணி மூலத்தன்று குதிரை வரும்னு சொல்லி அனுப்பு என்று சொல்லி அவர்கள் அனுப்பிவிட்டார். அவரெல்லாம் நேர மன்னன்ட்டு போனார்கள். கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் குருநாதர் நல்லா தான் இருந்தார், மந்திரியார் நல்லா தான் இருந்தார். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, கையில் இருக்கிற அத்தனை காசையும் ஒரு ஆண்டிகிட்ட கொடுத்துட்டு தானும் அவனை போல ஆண்டி ஆகிட்டார். ஆனால் குதிரை வரும் கவலைப்பட வேண்டாம், ராஜாட்ட சொல்லுன்னு எங்கள்கிட்ட மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். அவர் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லிருக்கிறோம். ஹரிமர்தன பாண்டியனுக்கு திருவாதூர் அடிகள்கிட்ட அளவு கடந்த அன்பு. அதனால இவ்வளவு பேர் சொல்வதை விட அந்த உத்தம பிராமணன் அவன் சொல்லி அனுப்பியதை நான் நம்புவோமே என்று சொல்லி நம்பிய வண்ணம் இருந்தான். எப்பொழுது வருமோ அப்படி வரட்டும் நம்பிய வண்ணம் இருந்தான். நாட்கள் ஓடின. இவர் சொன்ன அந்த ஆவணி மூலத்தன்று, ஆவணி மூலத்துக்கு முன்பு ஆடி, இவர் என்ன சொல்லியிருந்தார், ஆடி மாதத்திலே குதிரைகளை வாங்குவேன், ஆவணி மாதத்திலே கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தார். ஆடி மாதத்திலே குதிரையை வாங்கியதாக அறிகுறி தெரியல. என்ன காரணம்னா, மன்னன் தன்னுடைய ஒற்றர்கள் மூலம் அனைத்தையும் அறியக்கூடியவன் என்பதனால ஒரு திருமுகம் எழுதி அனுப்புகின்றார். ஹரிமர பாண்டியன் தனக்கு லெட்டர் போட்டார் அப்படிங்கிறத ஒரு பாடலில் திருக்கோவேரில் சொல்கிறார். குறிப்பாக சொல்கிறார், திருவாதத்தில் இல்லை திருக்கோவேரில் இருக்குது. அந்த திருமுகத்தில் அரிமர்தன் உங்களுக்கு எழுதின விண்ணப்பம், அதாவது குதிரைகள் எப்போ வந்து சேரும், தாங்கள் குதிரையை வாங்குவதிலே குறிக்கோளாக இல்லாமல் குருநாதனுடைய திருவிடையை சிந்தித்துக் கொண்டிருப்பதாக கேள்விப்படுகின்றேன் என்று சொல்லி வினயமாக எழுதி அனுப்பிச்சிருந்தார். அதற்கு இவர் வந்து குருநாதரை கேட்டார். குருநாதர் எல்லையில்லாத காலம் அவர் கூட இருக்கிறார். நந்தம் பாடியில் நான்மர யோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும், இறைவனை குருநாதனாக பெற்ற ஒரு பாக்கியம் அது. இறைவன் பொதுவாக காட்சி கொடுக்குறாருனா கொஞ்ச நேரம் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிடுவார், ஆனால் அவரே குருநாதனாக வந்தாருன்னா நம்ம கூடவே நிறைய நாள் இருப்பார். அதனால தான் இறைவனை பெறுகின்ற முறைகளிலே குருநாதனாக பெறுவது என்பது மிகச் சிறப்பு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருள் சொல்றார். நந்தம்பாடி என்று சொன்னால் நம்முடைய மலப்பகையை போக்கிய பாடி என்றால் படைவீடு. நந்தம்பாடி என்பது திருப்பெருந்துறை. அதிலே இறைவன் நம்முடைய குருநாதர் கூட, அவருடைய குருநாதராகின்ற இறைவன் நீண்ட நாள் வாழ்ந்தான். அப்ப இதே மாதிரி மன்னன் திரும்பவும் அனுப்பியிருக்கிறானே என்று கேட்டபொழுது, நீ நேரிலே செல் அப்படின்ட்டார். ஆத்மநாசம் என்ன சொன்னார், மீண்டும் உன்னுடைய மந்திரி கோலம் புனைந்து மன்னனிடம் தொண்டு செய், ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று சொல், இந்த உயர்ந்த மாணிக்க மோதிரத்தை மன்னனுக்கு கொடு. இந்த மோதிரம் என்னன்னா, உன்னிடமிருந்து குதிரைக்காக பணம் பெற்றுக்கொண்ட குதிரை வியாபாரி உனக்கு கொடுத்த மோதிரம். குதிரை வரத்துக்கு முன்னாடி மோதிரத்தை கொடுத்துக்கிறார் பணம் பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமா. ஒரு டெய்லர்கிட்ட போகிறோம், தீபாவளி நேரத்தில் நம்ம பேண்ட் சட்டை தைச்சிக்கிறதுக்காக கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன அவருடைய பில்லில் நம்ம துணியை கொஞ்சம் கட் பண்ணி ஒட்டி கொடுக்குறாரு. வாங்கிட்டேன் உள்ளே துணி வாங்கிட்டேங்கிறது கிடையாது. அதுபோல் பணம் வாங்கிட்டே குதிரை தான் தரணுங்கிறதுக்காக ஒரு மோதிரம் கொடுத்துருக்காரு குதிரை வியாபாரி. குதிரை கொடுக்கப்படுற வியாபாரி இவர் தானே, பணம் வாங்கிட்டவர் இவர் தானே, அதனால் இவர் கொடுத்தது கரெக்டு தானே. வந்தார் மன்னான் ஐயப்படவே வேண்டாம். என்ன கண்ணா, நம்ம குருநாதருக்கு ஐயமே கிடையாது, சாட்சாத் பரமேஸ்வரன் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுறவர்,
அவர் வந்து குதிரை வரும்னு சொன்னா அதுல ஐயப்படுறதுக்கு என்ன இருக்கு?

0: நான் வேணா ஐயப்படலாம். அப்பக்குவி குருநாதர் ஐயப்படுவாரா? தன்னுடைய குருநாதரே முழுமையாக நம்பினவர். என்ற கனத மன்னர் சொன்னார், நான் மோதிரத்தை வச்சுக்கோ, அந்த குதிரைக்கான பணத்தை பெற்றுக்கொண்டவர் கொடுத்தது, குதிரைகள் நிச்சயமாக ஆவணை மூலத்தன்று வரும் என்று சொல்லி மீண்டும் மந்திரி கோலம் புனைந்து வேலை செய்கின்றார். இந்த நிலையிலே குருநாதருக்கு அந்த சிற்பங்கள் திருப்பெருந்தூரில் மட்டும்தான் உண்டு. எல்லா ஊர்லேயும் குருநாதர் எப்படி காமிக்கனா மொட்டத்தலை, ருத்ராட்சம் அல்லது ஜட்டை அல்லது குடுமி, பல விடமாக இருக்கார் குருநாதர். கையில் திருவாசகம், கந்தை என்ற ஆடை, கந்தை என்ற ஆடை வந்து இடுப்புலேருந்து முழந்தாள் வரையும் இருக்கும், மார்பல் ருத்ராட்சங்கள், சின்முத்திரை, திருவாசகம், அப்படி தான் இருப்பார். காலில் செருப்பு இல்லாமல் குருநாதர் இப்படி தான் இருப்பார். ஆனால் திருப்பெருந்தூரில் மட்டும் சின்முத்திரை, இடது கையில் திருவாசகம், தலையில் கிரீடம், இடுப்பில் பட்டு பீதாம்பரம், பட்டு வஸ்திரம், அப்படி இருக்கிறார். அதாவது என்ன, தீட்சைக்கு அப்புறம் இருக்கிற மந்திரி கோலம். இது தன்னுடைய குருநாதன் சொன்னதுனால செய்தார் அவர். பொதுவாக இது வந்து உலகம் ஏற்றுக்கொள்ளாது. கறந்த பால் முளைப்புகா, ஒரு மாட்டு மடியிலேருந்து பாலை கறந்துட்டோன்னா திரும்ப மாட்டு மடிக்கு அது போகாது. அதுபோல் ஒருவன் துறவு மேற்கொண்டான் என்று சொன்னால் மீண்டும் உலகிற்கு வரக்கூடாது. ஆனால் துறவையும் துறந்த பெருமா நம்முடைய குருநாதர். துறவு என்பது ஒரு கருவிதான், குறிக்கோள் வந்து குருநாதன் தான். ஆகவே குருமொழியை விட துறவு மேலானதில்லை. எப்போ குருநாதர் சொல்கிறார், நீ உனக்கு நான் துறவழித்திருந்தாலும் நீ மீண்டும் அந்த மன்னனுக்கு போய் தொண்டு செய்யன்னு சொன்னதுனால சுவாமி சொன்னபடி அவர் வந்து மந்திரி கோலம் புரைந்து தொண்டு செய்கின்றார். ஆவணி மூலம் ஒரு நாலு நாள் கழிச்சு வரப்போகிறதுன்னா குதிரைகள் வந்து மதுரைக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் அண்டையாவது வந்திருக்கணுமா இல்லையா? அப்படி ஒற்றர்கள் போது அறியும் பொழுது குதிரை வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று ஒற்றர்கள் கூறவும், மன்னன் அயுற்று சினந்து இவர் நம்மை செம்மையாக ஏமாற்றுகின்றார் போலும் என்று கருதி நம்முடைய குருநாதரை சிறையில் இட்டான். தவத்தையே சிறையில் இடுவதைப் போல குருநாதருடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு சிறையில் இட்டான். குருநாதரை அடித்து துன்புறுத்தி அந்த பணத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னான். குருநாதர் அப்போது பெருமானுடைய கருணையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்குண்டோ, எண்டோள் முக்க நெம்மானே, நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று அவ்வாறு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆவணி மூலத்திற்கு முதல் நாள் குதிரை வருவதற்கான அறிகுறியும் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்துவிட்டன. ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்துவிட்டன. பெருமாள் என்ன செய்கிறார், மதுரையை சுற்றி இருக்கின்ற காடுகளில் இருக்கின்ற நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி கொண்டு வருகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்ப திருவாதிரைக்கு உபதேசம் பண்ணினது ஒரு லீலை, அடுத்தது அந்த பெருமானை காப்பதற்காக நரி பரியாக்கியது அடுத்த லீலை. மன்னன் மந்திரியாரை சிறையிட்டு அடிக்கவும் ஆவணி மூலத்தன்று பெருமான் காட்டில் இருக்கின்ற அத்துணை நரிகளையும் பரியாக்கி தான் மட்டும் வேதமாகின்ற குதிரை மீது ஏறி வருகின்றான். சாமி வந்து நரி குதிரையில வரல, அவர் வேதமாகின்ற குதிரையில ஏறி வரார். காட்டில் இருக்கிற நரிகளில் கண்ணு தெரியாத நரி உண்டு, கால் உடைஞ்ச நரி உண்டு, ஜொரம் அடிக்கிற நரி உண்டு, மூக்கு சிந்திர நரி உண்டு இல்லையா? ஆனால் பெருமான் அந்த நரிகளை குதிரையாக்கிய பொழுது கண்ணு தெரியாத குதிரை இல்லை, ஜொரம் அடிக்கிற குதிரை இல்லை, கால் உடைஞ்ச குதிரை இல்லை, எல்லா நரியையும் நல்ல குதிரையாக ஆக்கினான் என்று திருவாசகத்தில் சொல்றார். புராணத்தில் இல்லாததுன்னு சொல்றார் திருவாசகத்தில். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி கரும்பு தரு சுவையனுக்கு காட்டினை உன் கடலினைகள் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நதிகள் எல்லாம் பெருங்குதிரையாக்கியவாரன்றே நின் பேரருளே. நரிகள் எல்லாம்னா எல்லா விதமான தகுதி கொண்ட நரிகளையும், பலவிதமான தகுதி கொண்ட நரிகளை, அந்த நரிகளை எல்லாம் பெருங்குதிரை உத்தம குதிரைகளாக ஆக்கினார். அதனால இதை நம்பினா நம்மையும் சுவாமி நாம எப்படிப்பட்ட தகுதி கொண்டுள்ளா இருந்தாலும் பெருமானை போய் தரிசித்து அருளை பெறும் பொழுது நம்மையும் பெருங்குதிரையாக தான் ஆக்குவார். நம்முடைய குற்றங்குறைகளை பொறுத்து பெருமான் பண்ணுவார். நம்மை குதிரைகளாக ஆக்கும் பொழுது, குதிரை என்பது பெருமானுக்கு வாகனம், அந்த பெருமானை வகிக்கின்ற அளவிலே நாம் வரும்பொழுது நம்மை நல்லபடியாக ஆக்குவார். பெருங்குதிரை ஆக்கிவார் அன்றே நின் பேரருளே என்று குருநாதர் தன் வாக்கினாலேயே திருவாசகத்தில் சொல்றார். பெருமான் வருகின்ற குதிரை எப்படிப்பட்ட குதிரை அப்படின்னு கேட்டால் அது வேதமாகின்ற குதிரை. அந்த வேதமாகின்ற குதிரையுடைய கால்கள், நான்கு கால்களும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற புருஷார்த்தங்கள் அதனுடைய கால்கள். அதனுடைய இரண்டு செவிகள் கர்மகாண்டம், ஞான காண்டம் ஆகின்ற இரண்டு செவிகள். அதனுடைய கண்கள் பரஞ்ஞானம், அபரஞ்ஞானம் ஆகின்ற வித்தை தான் அதனுடைய ரெண்டு கண்கள். அதனுடைய முகம் வேதத்திலே விதிக்கப்பட்ட விதியெல்லாம் அதுக்கு முகம், மாதிருதேவோ பவா, பிதிருதேவோ பவா என்ற விதிகள்லாம் அதுக்கு முகம். வால் என்னன்னா நிஷேதம், பண்ணக்கூடாதுன்னு சொன்னது விளக்கப்பட்டதுதான் வால். பூத்தேன பிரமதி தவ்யம், விபூதி இட்டுக்காம இருக்காத, விபூதி இட்டுக்கோன்னு சொன்னா விதி, விபூதி இட்டுக்காம இருக்காதுன்னு சொன்னா நிஷேதம், நம்முடைய சோம்பேறித்தனத்தை நிஷேதிக்கிறது, பண்ணக்கூடாது அப்படின்னு, சோம்பலா இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப விதி நிஷேதம் அப்படிங்கறது டூ அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அந்த ரெண்டும் அந்த குதிரைக்கு முகமாகவும் வாலாகவும் இருக்கின்றன. அந்த குதிரையை சுற்றி அந்த உடம்பு முழுக்க ஆபரணங்கள்லாம் போட்டிருக்கு. அந்த ஆபரணங்கள்லாம் ஆகமங்கள். அந்த குதிரையுடைய சதங்கை, கிண்கிணி, சிலம்பு, அதெல்லாம் இந்த வேதாதி ஆகமங்களுடைய வெவ்வேறு மந்திரங்கள். சரி, அந்த குதிரை மேலே சுவாமி ஏற போகிறார். அவர் உட்கார்ந்துருக்கிற சீட்டு அதுக்கு வந்து கலனைன்னு பேர், பொற்கலனை அப்படிங்கிற கலனை. குதிரை மேலே மனுஷன் நேரடியாக உட்கார முடியாது, ஒரு சீட்டு போட்டுட்டு தான் உட்கார முடியும். குதிரை முதுகு எப்படி இருக்கும், மனுஷன் உட்கார்ந்தா வலிக்கும், அதனால ஒரு சீட் போட்டுக்கணும். அந்த பொற்கலனை பொன்மயமான சீட்டு என்னென்னா உபநிஷத்து தான் சுவாமி உட்கார்ற சீட்டு. ஏன்னா வேதாந்தம் வலியுது உச்சி, அதனால வேதாந்தமே சீட்டாக இருக்குது. அந்த சீட்டில் சுவாமி உட்காந்துட்டா குதிரை மேலே உட்காந்துருக்கிற சுவாமி ரெண்டு காலையும் தொங்க விட்டுட்டா சுவாமி கால் வலிக்கும் இல்லையோ. அப்போ சுவாமி காலை தாங்கிறதுக்கு அங்க வடின்னு ஒன்று உண்டு. குதிரை மேலே உட்காந்துருக்குறவா கால் ரெஸ்ட்டு, ஃபுட் ரெஸ்ட்னு ஒன்று உண்டு. நம்ம டூ வீலரில் போகிறோம், பின்னாடி உட்காந்துருக்குறவா பின்னாடி உட்காந்துருக்கா உட்காறதுக்கு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று உண்டு. காலை உட்காந்து வச்சுக்கிறது தொங்க விட முடியாது இல்லையோ, அங்க வடின்னு பேர். அது என்ன அப்படின்னு கேட்டால் சோம சூரியர்கள் அங்க வடிகளாக இருக்கா, சூரியனும் சந்திரனும் அங்க வடிகளாக இருக்கா. அந்த குதிரைக்கு கடிவாளம், அது வாய் கிழிக்கிற அளவுக்கு இறுக்கி போட்டிருக்கிற கடிவாளம் கேட்டால் தாரக பிரம்மம் பிரணவம். அதாவது அந்த குதிரை எப்போ திறந்தாலும் அது அதனுடைய கனைப்பு ஒலி ஓம் என்றே வரும். வேதாதி மந்திரங்களில் பிரணவம் இல்லாமல் எந்த மந்திரமும் கிடையாது. எந்த மந்திரத்தை சொன்னாலும் ஓம்னு சொல்லி தான் சொல்லணும். அது எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால குதிரை வாயை திறந்தாலே அது வரது வெளியில் பிரணவம் என்பது வருகின்றது. அதான் அதனுடைய வாயிலே புட்டிய கடிவாளம். அந்த குதிரை யுத்தத்துக்கு போகும். யாரோட யுத்தத்துக்கு போகும், அவைதிகமான அனாச்சாரமான சமயங்களோட யுத்தத்துக்கு போகும். சரி, அந்த குதிரையை எங்கே போய் கட்டுவா, எந்த லாயத்தில் கட்டுவா அப்படின்னு கேட்டால் பிரம்மாவினுடைய முகம்ங்கிற லாயத்தில் கட்டிருப்பான். இந்த உலகத்தெல்லாம் பட சதுர்முக பிரம்மா இருக்காரு, அவருடைய முகம் அப்படிங்கிற வாய்கிற லாயத்தில் அந்த வேதமாகின்ற குதிரையை கட்டி போட்டிருப்பான். இப்போ லாயத்திலேருந்து சுவாமி அதை எடுத்துகிட்டு அது மேலே ஏறி டாக் டாக் டாக் டாக்னு வர்றார். எங்கே வர்றார், திருப்பதியிலிருந்து நம்முடைய ஊர் நான்மாட குடலுக்கு வருகின்றார். அப்படி வந்த பெருமான் ஆயிரக்கணக்கான நரிகளை குதிரைகளை ஆக்கி கொண்டு வர்றார். புழுதி பறக்கிறது பகல் நேரத்தில் சூரியன் தெரியாமல் அந்த குதிரையுடைய கால் புழுதியை கிளப்ப அந்த புழுதி மண்டலம் போய் இருட்டா மேகமண்டலமாக சூரியனை மறைச்சிண்டு இருட்டாயவே ஆயிடுது. அந்த குதிரை நடத்திட்டு வர வீரர்கள் எல்லோருமே சிவகணங்கள், கைலாசிலிருந்து வரா. அத்தனை பேருடைய நெத்தியில் இருக்கிற விபூதியும் உடம்புல இருக்கிற விபூதியும்னால அந்த இருட்டில் எல்இடி லைட் போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. அப்படி வந்து பாண்டியனுடைய அரசவைக்கு வந்தார். மந்திரியார் முன்னாடியே சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்காரு, அவநம்பிக்கைப்படவே படாதே மன்னா அரிவர்த்தன பாண்டியா, நீ என்ன பண்ணணும்னா நிறையா குதிரை வரப்போகுது, முதல்ல அந்த குதிரைகளை தங்க வைக்கிறதுக்கு நிறையா லாயம் கட்டணும், அதுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தீர்த்தம் வேண்டதுக்கு நிறையா குளம் வெட்டணும், அதெல்லாம் பண்ணாமல் நீ குதிரை வருமா குதிரை வருமானு மட்டும் கேட்டுன்னு இருக்காதுன்னு சொல்லி அந்த சேவகாலை கொண்டு நிறையா லாயங்களையும் நிறையா குளங்களையும் வெட்டி வச்சிருக்கிறார். அத்தனை குதிரைகளுக்கும் சாப்பாடு போட்டதுக்கு நிறையா கொள்ளும் புல்லும் வேணும், அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி குதிரை குதிரை வச்சிருக்கிறார். இத்தனை குதிரைகளை வந்தோம்னா மன்னன் பிரமிச்சு போனான். உடனே அபராதம் பண்ணிவிட்டேன், அந்த திருவாதூர் அடிகள் அவர் திருவாதூரர் அப்படின்னு அவருக்கு பேர், வாதபுரீஸ்வரரை உடனே வந்து கைகால் விலங்க வைத்து விடுவிச்சு இங்கே மந்திரி சபைக்கு கொண்டு வரணும், தர்பாருக்கு கொண்டு வந்துட்டேன். மன்னன் மன்னிப்புக்கிறான், அதெல்லாம் கவலைப்படாதப்பா, ராஜாங்கத்துக்கு நல்லது நடந்தால் போகிறோம், ஏன்னா எனக்கு என்ன பெரிய அடி இது, நான் வாங்காத அடியா, எத்தனை ஜென்மாந்தரங்களை எத்தனை அடி வாங்கியிருக்கோம் என்று சொல்லி அவர் மன்னித்தார். அப்படி சுவாமி வந்து குதிரைகளை கயிறு மாற்றி கொடுக்குறார். ராஜா கேட்குறான், பணம் வந்து பாக்கி தரணுமா போருமான்னு கேட்குறான். ஏன்னா அவர் கொண்டு வந்த குதிரைகள் 10,000 குதிரைகளை பார்க்கும்பொழுது தான் கொடுத்த பணம் குறைவுன்னு ராஜாவுக்கு தோன்றுது. சுவாமி சொல்கிறார், வாதவரனை காமிச்சு, உன்னுடைய மந்திரி கொடுத்த பணத்துக்கு தான் நான் குதிரை கொடுத்துருக்கேன், நாங்கள்லாம் பிஸ்னஸில் ரொம்ப கரெக்டாக இருக்கும், கூட குறைச்சி வராது, அவர் கொடுத்த காசுக்கு குதிரை கொடுத்தாச்சு, அதனால ஒரு பைசா கூட வாங்கிக்க மாட்டேன், அப்புறம் என் பேர் ரிப்பேராக போயிடும், கம்ப்யூட்டர் பில் போட்டிருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு சாமி அதுக்கு மேலான்ட்டார். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் உயர்ந்த ஒரு ரத்தன கம்பளம் சால்வையை கொடுத்தானான். சாமி குதிரை மேல் இருந்தபடியே குதிரையை நடத்துகின்ற அந்த சொடுக்கு இருக்க, அந்த சொடுக்கை கொடுத்து அந்த சால்வையை வாங்கி கழுத்தில் போட்டுட்டாரான். உடனே மன்னன் இவ்வாறு இவன் அவமதிக்கிறான் என்று நினைத்தாரான். உடனே மந்திரியார் சொன்னார், அது அவர்கள் நாட்டு வழக்கம், அதுதான் மரியாதை என்று மன்னனை சமாதானப்படுத்தினார். மன்னனுக்கு பெருமான் ஏறி வந்த குதிரை மீது ரொம்ப ஆசை, அதனால் பெருமானே இந்த குதிரைகளெல்லாம் கைமாற்றி கொடுத்துட்டீங்க, அந்த குதிரை இவரனை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஏறி வந்திருக்கிற குதிரை நான் திரும்பி ஊர் போனாமா, நல்லா கதையாக இருக்க, இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் பஸ் ட்ரெயினில் ஏறி போயிட்டு இருப்பேனே. அவர் சொன்னார், இந்த குதிரை விற்பனைக்கு இல்லைன்னு. அதான் தத்துவம், அவர் வந்த குதிரை வேதம் வாங்கின்ற குதிரை. இன்று வரையிலும் வேதம் விற்பனைக்கு கிடையாது, எந்த ஒரு சிஷ்யன்ட்டையும் தட்சணம் வாங்கிட்டு வாத்தியார் வேதம் சொல்லித்தரது கிடையாது, வேத வித்தை மட்டும் காசு வாங்கிட்டு சொல்லித்தரது கிடையாது. பெரிய தர்மங்கள் வேத பாடதலைகள் செட்டியார் வச்சிருக்கலாம். அந்த செட்டியார் வந்து அந்த குருநாதருக்கு சம்பளம் தருவார், சாப்பாடு நெல் தருவார், குழந்தைகளுக்கு வந்து சமைச்சு போடுறதுக்கு நெல் கொடுப்பாரே தவிர, படிக்கிற சிஷ்யன் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அவன்கிட்ட சம்பளம் வாங்குறது கிடையாது, அவன் வந்து ஒரு சமயக்காரருடைய குழந்தையாக இருந்தாலும் சம்பளம் வாங்குறது கிடையாது. உண்டா இல்லையா? இந்தி வரையும் அப்படி தான். அதனால் இந்த குதிரை மட்டும் விற்பனைக்கு கிடையாது, இந்த குதிரையை எந்த உலகத்துக்கு போனாலும் யாரும் விலைக்கு தர மாட்டாங்க. அதான் வேதமாகின்ற குதிரை. தொடர்ந்து பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: பிரம்மாவற்றி சொல்லும் பொழுது இந்த கந்தபுராணத்திலே ரொம்ப அழகாக சொல்லுவார், பணிந்திடாது தொழுதலும். நான் கூட்ட உடனே வந்து முருகப்பெருமானை தொழுகிறார். முருகப்பெருமானை தொழும் பொழுது வணங்காது வணங்கும் பாவனையில் வணங்கினார். அது எனது வணங்காது வணங்கும் பாவனை. கும்பிடணும் ஆசை இல்லை, இது அப்படி கைதான் கும்பிடும், தலைதான் வணங்கும், உடம்புதான் வணங்கும், ஆனா மனசு வணங்காது. அகங்காரத்தினார் இந்த அரசியல்வாதிகள் பண்ற கும்பிடு மாதிரி. இதுக்கு பேரெல்லாம் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, நம்ம கும்பிடுறதுக்கு என்ன பேரு? கும்பிடு, அஞ்சலி, என்னமா சொல்லுகிறோம், வணங்குதல். ஆனா இவனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோடாலி கும்பிடுவாங்க. கோடாலி கும்பிடுனா தெரியுமா? இப்படி ரெண்டு கையையும் எடுத்து அவன் முகத்துக்கு நேர வச்சுக்க மாட்டான். நீங்க பாருங்க, என்னைக்குமே அவனுடைய கரங்கள் வந்து அரசியல்வாதி கரங்கள் சைட்ல தான் இருக்கும். சைட்ல தான் இருக்குங்கிறது நான் வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லல. போட்டோவுக்கு முகம் தெரியணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, சைட்ல தான் அப்படி வச்சுக்குவாங்க, பக்கத்துல தான் இருக்கும், முகத்துக்கு பக்கத்துல தான் இருக்கும். இப்படி பக்கத்துல இருக்கும் பொழுது அதுக்கு பேர் என்னன்னா கோடாலி கும்பிடுனா. ஏன் கோடாலி மரத்தை பிளக்கணும்னா எப்படி பண்ணுவீங்க? முகத்துக்கு நேரம் வச்சு அப்பா இது பண்ணுவீங்க, எடுப்பீங்க, சைட்ல வச்சு அப்படி கொட்டுவாங்க. இவன் அதே மாதிரி தான் வர்றான்னா என்ன அர்த்தம்? இன்னும் 5 வருஷம் உங்களை தாக்கு தாக்குன்னு தாக்க போறான்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அது தாக்குறதுக்காக தான் இப்படி கோடாலி கும்பிடு போடுறான்னு. இது இது அவன் கும்பிடுறான்னா வணக்கத்தோ வணக்கம்னா பணிவோட வருகின்ற வணக்கமா? நான் யாரு தெரியுமான்னு அதை வணங்கணும். ஒரு சாம்பிரதாயமாக அப்படிதான் பணிந்திடாது தொழுதலும் என்று பாடுவார் கட்சியை பிறந்த இடத்துல. அதை என்ன செய்கிறாய்னா, நாதன் ஆணையினால் அனைத்து நான் படைப்பன். இறைவனுடைய ஆணையினால் அனைத்தும் படைக்கக்கூடியவன். இப்ப அவரிடத்துல என்ன கேட்கிறார்? செய்ய ஆகமம் பற்பல புரிந்து அதிர்ச்சிலையான் உயுமார் உழைதான் அவை உணர்ந்து உடையன்னர். இப்ப ஒரு இது பார்க்கலாம், மது என உயிரை குடிக்கும், இதெல்லாம் எல்லாரும் கல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் வீடுக்கும் கேடுன்னு பெருசா போர்டு மட்டும் போட்டுறாங்க. இப்போ ஒருத்தன் பெரிய தமிழ்ல எம்ஏ இல்ல ஆங்கிலத்துல எம்ஏ ஏதோ ஒன்னு இருக்கட்டும், தமிழ்ல எம்ஏ, தமிழ் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல தமிழ்ல எம்ஃபில் பிஹெச்டியே பண்ணிருக்கட்டும், அவன் போறான் கள்ளு கடைக்கு போறான். கள்ளு கடைன்னா நான் சொல்றது நம்ம இதுல அவ்வளவுதான், இப்பதான் 1008 இருக்கு, டாஸ்க்மான சொல்லலாம், ஒண்ணுக்கும் பாருக்கு ஏதோ இருக்கு, பாருக்கு போறான். போரும்பொழுது என்ன பண்றான், அங்க இருக்கிற ஏதோ ஒரு அங்கேதான் சீன சரக்குகள் உழவோ சரக்குகள் இருக்கு எடுக்கிறான். அதுல என்ன போட்டிருக்கிறான், மேல போர்டில் என்ன போட்டிருக்கிறான், மது உடல் நலத்திற்கும் நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு, தீங்கானது அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலன்னா பாருங்க, இதுதான் எங்க வேலை. இப்போ அவன் என்ன செய்கிறான், அதை படிக்கிறான். படிச்சவன் என்ன பண்றான், குடிக்கிறான். இவன் பிஹெச்டி தமிழ்ல பண்ணுங்க, தமிழ் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அவருக்கு தமிழ் தெரியாது நீங்க சொல்லுவீங்களா? தமிழ் தெரியும் இல்லையா? அது உடல் நலத்திற்கு தீங்கானது, மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் தீங்கானது, படிக்கிறானா இல்லையா? ஆனா இது படிச்சிருக்கிறான், ஆனா அதை உணர்ந்திருக்கிறானா? ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. படித்திருக்கிறான், அவனுக்கு தமிழ் படிச்சான், தமிழ் படிச்சது புரிந்திருக்கிறது. அவன் பிஹெச்டி பண்ண வந்தான், தமிழ் புரிந்திருக்கிறது. தமிழ் என்னாச்சு, அவன் வந்து தெரிந்து கொண்டான், இதை படிக்கிறான். மதுன்னா என்னன்னு தெரியும், நாடுனா என்னன்னு தெரியும், வீடுனா தெரியும், தீங்கானதும் தெரியும், உடல் நலத்துக்கு தீங்கானது தெரியுதா இல்லையா? தெரிகிறது, படித்து இருக்கிறான். ஆனால் குடிக்காமல் இருக்கிறானோ? குடிக்கிறான். ஏன் குடிக்கிறான்? அவனுக்கு அது புரிந்திருக்கிறது, படித்திருக்கிறான், ஆனால் அந்த அறிவில்லை, உணர்ந்திருக்கவில்லை. உணர்தல் வேறு, அறிதல் வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ அது வேண்டாம், அது சரியில்லாத சரக்கு. நம்ம ஒரு தேன் இல்ல ஒரு சக்கரை மிட்டாய், சக்கரை மிட்டாய் இனிப்பானது, என்று சொல்லுகிறோம். இனிப்பானது அப்படிங்கிறது அறிவு. ஆனா வாயில போட்டு பார்த்துட்டு இது இது ருசி, இனிப்பா இருக்கு, இனிப்பா இருக்கு அப்படின்னா, இப்போ இது உணர்வு, ஏன் அனுபவம், அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது. அறிவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. இப்போ பிரம்மன் என்ன சொல்லுகிறார், அவை உணர்ந்து உடையேன், என்னிடத்துல அந்த வேதங்கள் ஆகமங்கள் இருக்கின்றன, நான் அவற்றை உணர்ந்திருக்கிறேன். இவனே வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுங்கிறது அதுதான். அப்படியா, அடேயப்பா உனக்கு தெரிந்திருக்கிறது. சரி, அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தெரியும்படியாக இந்தவர் இத்தனை பேர் இருக்கிறோம், நாங்களோ சிறுவர்கள், நீனோ பெரிய ஆள், பழமையான ஆள், எங்களுக்கு வேதத்தை சொல்ல, அப்படியா சொல்ல அப்படின்னு நடுங்கிக் கொண்டே ஆரம்பிக்கிறானா. தாமரை தலை இருந்தவன், அதாவது தாமரையை ஆசனமாக உடையவன் கஞ்சன் பேர் இவனுக்கு. தாமரையை ஆசமாக, கஞ்சன் என்று சொல்லக்கூடிய தாமரையை ஆசமாக ஆசனமாக உடையவன், அது மேல இருக்கக்கூடியவன், தாமரை தலை இருந்தவன் குடிலை முன் சாற்றி, குடிலைனா பிரணவம் அர்த்தம், முன்றாலே அந்த பிரணவத்தை சொல்லி மாமரை தலை எடுத்தனன், மாமரை தலை அதாவது வேதங்களினுடைய ஆரம்பமாக இருக்கப்பட்ட ருக்வேதத்தை சொல்ல ஆரம்பித்தானாம். பகர்தலும் வரம்பில் காமர் பெற்றுடை குமரவேள் நிற்றி முன் கழறும் ஓமெனப்படும் மொழிப்பொருள் எம்புக என்று உரைத்தான். இதுல இந்த கச்சியப்பர் வந்து தமிழிலே அவ்வளவு விஷயங்களை பொதிந்து சொல்லுகிறார். நமக்கு நேரமின்மையினால கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு போறோம், அவ்வளவுதான். தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இதை நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் படிக்க வேண்டும், படித்து அதில் யோசிக்கணும். சொல்லும் பொழுது முதல் வார்த்தை என்ன எடுத்தார், தாமரை தலை இருந்தவன். இந்த தாமரை என்பது இருக்கிறதே அது ஹிருத்புண்டரீகம் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஏன் இது எடுக்கிறான்னா, பின்னாடி அந்த கருத்தை நாம பார்க்க போகிறோம். இந்த பிரணவத்திலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த இடத்துல முருகப்பெருமானுடைய அவயவமாக ஹிருதயம் வரும். இரண்டாவது, தாமரை என்பது ஆறு ஆதாரங்களை சுட்டி காட்டக்கூடியது. இது அந்த தாமரை ஏழாவது தாமரைக்கு போகும் பொழுது பிரணவத்தினுடைய அனுபவம் சித்திக்கிறது, அதாவது சிவசக்தி ஐக்கியமானது சம்மேளனமானது ஏற்படுகிறது. இப்ப தாமரை தலை இருந்தவன், தாமரை தலை என்ன, வெறும் தாமரையில தான் இருக்கிறான், வேற ஒண்ணுமே இல்லை. குடிலை முன் சாற்றி, குடிலை என்று சொல்லக்கூடியது பிரணவம். இந்த இடத்துல குடிலை என்று தமிழிலே சொல்வார்கள், அதுக்கு என்னங்கிறது பார். குடிலை முன் சாற்றி மாமரை தலை எடுத்தனன், மாமரைகள் பெரிய வேதங்களாக இருக்கப்பட்டதனுடைய தலை, முன்னால் இருக்கக்கூடிய ருக்வேதம், ருக்யஜுர் சாம தர்வணம் என்று சொல்லும்படியாக ருக்வேதத்தை ஆரம்பித்தானான். அப்போ இவர் இங்க கச்சியப்பர் சொல்லுகிறார், வரம்பில் காமர் பெற்றுடை குமரவேள். இங்க ஏதாவது பொருத்தம் இருக்கா பாருங்க, இவன் சொல்ல போறது என்ன, வேதத்தை சொல்ல போகிறார். ஆனா அதுக்கு என்ன சொல்லணும், ஞானமே வடிவான முருகப்பெருமான், இல்ல ஞான இதோ என்று சொல்லி இருக்கலாம், எவ்வளவோ வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். சொல்லும் பொழுது அறிய அறிய அறியாத என்றெல்லாம் அருணகிரிநாதர் பாடுவார், அறிவூறி எனது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை அவன் அடைந்தவன் அறிவாகவே இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் பல இடத்துல பாடுவார் அருணகிரி பெருமாறெல்லாம். இது மாதிரி எவ்வளவோ பாடு இருக்கலாம், என்ன கட்சியை பேருக்கு தமிழ்ல வார்த்தை தெரியாத, எனக்கு வார்த்தை தெரியாம இருக்கலாம், அவருக்கு தெரியாதா என்ன. இவர் என்ன செய்தார், வரம்பில் காமர் வெற்றுடை குமரவள், வரம்பில்லாத அல்லாத எண்ணிக்கை இல்லாத காமர், காமர் மன்மதன், அப்படி ஏராளமான மன்மதர்களை ஒன்று சேர்த்தது போல இருக்கக்கூடிய குமரன் என்று பாடுகிறார். இதுல குமரன்கிற வார்த்தையே நீங்க மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு ஒரு பொருள் உண்டு. இரண்டாவது, காமர வெற்றுடை குமரவள், இங்க அறிவை பற்றி பேசும் பொழுது அழகை பற்றி பேசுகின்றாரே, என்ன காரணம், ஏதோ ஒரு நிச்சயமாக அதற்கு ஒரு தொடர்பு இருக்கணும். தாமரை என்று சொன்னார், இங்கு காமரவற்றுடைய குமரவோ என்று சொல்லுகிறார், இதுல ஏதோ ஒரு காரணமானது இருக்க வேண்டும் இல்லையா, கச்சியப்பர் காரணம் இல்லாம பாடுவாரா, ஒரு விஷயம். இரண்டாவது சொன்னார், நிற்றி முன் கலரும் ஓதனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்று உரைத்தான். இதுல அந்த குடிலினுடைய பொருளை சொல்லுன்னு சொல்லப்படாதா, ஓம் என்று சொல்லக்கூடியதே சொல்லு என்று சொல்லி சொன்னாராம். ஏன்னா இந்த பாடல் என்பது ஒரு உபதேச பாடலாக வந்து விடுகிறது. முருகப்பெருமான் என்ன உபதேசம் செய்கிறானோ அது மாதிரி ஒரு மறைமுகமாக பிரணவ உபதேசத்தை கச்சியப்பரானவர் இங்கே கொடுத்து விடுகிறார். பல விஷயங்கள் இது இன்னொரு பார்க்கலாம். திருப்புகழை ஏழு திருமுறையாக, அதை 12 திருமுறை, முருகவள் 12 திருமுறை என்று சொல்லுவார்கள். அதுல ஏழு திருமுறைகளாக இந்த திருப்புகழை தொகுத்திருக்கிறார்கள். அதுல தொகுக்கும் பொழுது திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி இந்த மூன்றும், மூன்று படைவீடும், மூன்று திருமுறை. நான்காவது திருமுறையாக திருவேரகம் என்று சொல்லக்கூடிய, நம்ம இன்னைக்கு சொல்லுகிறமே அந்த திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை திருப்புகளானது நான்காவது திருமுறை. ஏழு திருமுறைக்கு நடுவிலே சுவாமிமலை திருப்புகளிலே அருணகிரிநாதர் நமசிவாய மந்திரத்தை வைத்து பாடுகிறார். நீங்க இதுல சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலையும் போட்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக பிள்ளையவர்கள் அதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள். பழைய நூல் நீங்க பார்த்திருக்கலாம். நான்காவது ஏழு திருமுறைகளிலே, முருகவேளியினுடைய 12 திருமுறைகளிலே ஏழு திருப்புகள். அந்த திருப்புகளினுடைய நடுவாக இருக்கிறது ஏன் நம சிவாயச்ச சிவதராயச்ச என்று சொல்லக்கூடிய மந்திரமானது, எப்படி ருத்ரமானது நடுவிலே யஜுர்வேதத்திலே அந்த காண்டங்களுக்கு நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல 12 திருமுறைகளிலே ஏழு திருமுறைகள், அதிலே நான்காவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இங்கதான் சுவாமிநாதனாக இருந்து உபதேசம் செய்கிறான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் உபதேசம் செய்திருக்கக்கூடிய தவத்தை பற்றி சொல்லும் பொழுது சிவமந்திரத்தை, அந்த நமசிவாய மந்திரத்தை உள்ளே ரகசியமாக பெட்டகத்துக்குள்ளே மாணிக்கம் வைப்பது போல வைத்து அருணகி பெருமான் நமக்கு கொடுக்கிறார். ஏன், இதெல்லாம் உபதேச வார்த்தை, நேரடியா சில விஷயங்கள் சொல்ல முடியாது, நாம போய் இருந்து பணிவிடை செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை அப்படியே மறைமுகமாக அவர்கள் சொல்லிக் கொடுத்து விடுகின்றார்கள். பல ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரியும், என்ன மந்திரங்கள் உண்டோ அந்த மந்திரங்களையே ஸ்லோகமாக்கி சொல்லி இருப்பார்கள். அதே போலத்தான் இங்கேயும் கூட கச்சியப்பர் தன்னுடைய அந்த மந்திரத்தை சொல்ல, தன்னுடைய பாடலிலே மந்திரத்தை பிரணவ உபதேசத்தை வைத்து இங்கே சொல்லுகிறார். அது மட்டும் கிடையாது, காமரவற்றுடைய குமரவள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சரித்திரத்தை அப்படியே பார்த்து கொண்டே செல்லும் பொழுது நம்ம அதை தனியாக பார்க்கலாம். ஓம் எனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்று உரைத்தான் என்று இந்த ஓம் நிறுத்து நிறுத்து நிறுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சு ஓம் நிறுத்து போதும் போதும் என்னப்பா நான் ஆரம்பிக்கவில்லை, இதுவே ஜாஸ்தி. நீ ஆரம்பிச்சுட்டே ஓங்காரத்தை அந்த பிரணவத்தை சொன்ன, அதுக்கு பொருள் சொல்லு. இப்போ திருமந்திரத்தில் சொல்லும் பொழுது சொல்லுவார், பிரம்மா போனார், போகும் பொழுது முருகப்பெருமான் கூப்பிட்டப்ப அவரை வணங்கின முதல்ல, அப்புறம் வணங்காதபடி வணங்கினார்னு. திருமந்திரத்துல அவர் ஒரு எச்சரிக்கை காஷன் சொல்றார். என்ன காஷன், எந்தை பிரானுக்கு இருமூன்று வட்டமாய் தந்தையின் முன்னே அச்சண்முகம் தோன்றலார், கந்தன் சுவாமி கலந்தங்கு இருத்தலால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே என்று பாடுவார். இவன் வந்து முருகப்பெருமான் சிவனுடைய மகன் என்று நினைத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள், ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்று சொல்லி இந்த இடத்துல அவனுக்கு ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் திருமந்திரத்துல. இதே கந்தரந்தாதியிலே சொல்லும் பொழுது சொன்னா, இப்பதான் பிரம்மன் யோசிச்சானா, சில பேர் அப்படித்தான் யோசிப்போம். இப்போ பெரிய இங்கிலீஷ் எம்ஏ படிச்சிருப்பான், இல்லைன்னா ஏதோ ஒரு பாஷையில நல்லா படிச்சிருக்கலாம், அவ்வளவு பெரிய ஆளாயிடுவான். ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங்க்கு விரும்ப, பார்லிமெண்ட் ஏவருமா வராதா, பார்லிமெண்ட்டுக்கு பிஏஆர் எல்ஐ ஏவருமா வராதா, எல்லையோட நின்றுமா வரா, இது வந்து பிஹெச்டி பண்ணிருக்கலாம், திடீர்னு ஒரு டவுட் வரும், ரொம்ப அடிப்படையான ஒரு சந்தேகங்கள் சில பேருக்கு வரும். எவ்வளவோ படிச்சிருக்கலாம், அடிப்படை சந்தேகங்கள் இருக்கும், சில பேருக்கு அடிப்படையே இருக்காது, அப்புறம் தான் சந்தேகம் வர்றது, அடிப்படையே இருக்காது. இவன் நினைச்சானா ஏண்டா இவன் கத்துக்கிட்டான்னு அருணகிரிநாதர் சொன்னார். சீயனம் போதியன வாய்புதைத்து செவிதர தோல் சீயனம் போதிய மலையில் பாதை சிறுமுனிவன் சீயனம் போதி கடைந்தான் மருகன் செப்ப திகைத்தார் சீயனம் போதில் அரண் ஆதிருக்கு என் செய்ய கற்றதே என்று கந்தரன் தாதியில பாடுவர். இது வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இதா இருக்கும். சீய நம் போதி என, நம் போதி என போதிக்க வேண்டும் என வாய்ப்புதைத்து செவி தர தோல் சீய நம்பு ஓதிய மலையில் தாதை, அதாவது சிவபெருமான் சிறுமுனிவன் அந்த முருகப்பெருமானை சொல்லுகிறார், சீயன் அம்போதி கடைந்தான் மருகன், அத கடலை கடைந்த விஷ்ணுவனுடைய மருகன் செப்ப, அவர் சொன்னார் நீ சொல்லு எனக்கு சொல்லு உபதேசம் பண்ணு, முருகப்பெருமான் பிரம்மாவிடத்துல சொல்லி எனக்கு பிரணத்தை சொல்லுன்னு சொல்ல பொழுது திகைத்தார் சி அனம்போதில் அரண் ஆதி ருக்கு என் செய்ய கற்றது. ருக்குன்னா இந்த இடத்துல ருக்வேதம். நம்ம ஏண்டா தெரியாதனமா சிவபெருமானிடத்துல போய் இந்த வேதத்தை கத்துட்டோம், கத்துக்கிட்டதுனால தானே கேள்வி கேட்கறான். நான் ரொம்ப பசங்களுக்கு கேள்வி கேட்டா மட்டும் பிடிக்காது, படிக்க சொன்னா படிக்கலாம், எக்ஸாம் மட்டும் படிக்கவே பிடிக்காது, கேள்வி மட்டும் கேட்கவே பிடிக்காது. அதே மாதிரிதான் இது, ஏன்னா அது பிரம்மா பண்ண வேலை. அவர் என்ன பண்ணாராம், அரண் ஆதி ருக் என்செய கற்றதே என்று இது ஏண்டா இப்படி பண்ணானே அப்படின்னு திகைத்தானாம். கண்களை வெளித்தனன் வெழ்கினன் திக்கி திகைத்து இருந்தனன் யாரு, பிரம்மா. கண்டிலன் அப்பொருள் திறனே முகத்தில் ஒன்றா அவ்வெழுத்துடையதோர் முருகன் நகைத்து முன் எழுத்து உனக்கு உரை பொருள் என நவில மிகைத்த கண்களை விழித்தனன் வெழ்கினன் விக்கி திகைத்து இருந்தனன் கண்டிலன் அம்பருள் திறனே. அவை ஏற்படுவார் எல்லாம் கொடுத்து கையில ஏடு கொடுத்து நீட்டோலை வாசியா என்றார் குறிப்பெரிய மாட்டாதவன் நல் மரம் மரம் மாதிரி நின்று இருக்கான அப்படின்னு சொல்ற மாதிரி முகத்திலேயே இந்த பிரணவத்தை தன்னுடைய முகமாக கொண்டு அத ஒவ்வொரு எழுத்தும் தன்னுடைய முகத்திலே இருக்க முகமாக கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் கேட்ட உடனே திகைத்து கண்கள் அப்படியே ஒரு கண்ணு ரெண்டு கண்ணா இருந்தா பரவாயில்ல, இவனுக்கோ எட்டு கண்ணு, எட்டு கண்ணையும் எட்டு திக்கிலையும் திருப்புகிறானா, கண்களை விழித்தனன் வெழ்கினன் வெக்கத்தால நின்று கொண்டிருக்கிறான் இக்கு திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே. என்னடா அது, இது யோசிக்கிறோம் நான் பசங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலே போதும், என்னடா அது இது எப்படின்னா ரொம்ப வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரா, அப்பெல்லாம் பழைய இதுல உண்டு, எஜுகேஷனல் இன்ஸ்பெக்டர்ஸ் அங்கிருந்து வருவாங்க ஒவ்வொரு இடத்துலையும், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் இல்லை இன்ஸ்பெக்டர்கள் வருவாங்க. ஒரு தடவை அது மாதிரி என்ன பட்டார், ஒரு பிரைமரி ஸ்கூல்ல ஒருத்தர் வந்துட்டார், தமிழ் வாத்தியா தமிழ் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாராம். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ராமாயணம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ராமாயணத்துல முக்கியமா சீதை அவளை பிட கரம் பிடிப்பதற்காக ராமபிரான் ஜனகன் வைத்திருந்த வில்லை உடைத்தான்னுட்டு பாடம் நடத்திட்டு இவர் வந்து என்ன பண்ணாரோ, ஆஹா இவர் வந்துட்டார், இவரு அவர் நடுங்கிறார். பழைய காலத்துல நடுவாங்க, இப்ப எல்லாம் யார் நடுங்கிறான்னு தெரியல, பசங்களை பார்த்தா மத்தவங்க எல்லாம் நடுங்கிறாங்க. அவர் நடுங்கி போய் கேள்வி கேட்கணும், சார் இப்ப தான் தமிழ் பாடம் நடத்தி இருந்தேன். சரி இருங்க, அப்படி போய் இவர் போய் உட்கார்ந்தார், வாத்தியார் பக்கத்துல நிக்கிறார். என்ன பாடம் நடத்தினீங்க, இந்த கம்பராமாயணத்துல சீதா கல்யாணம் உண்டு இல்லையா அதை பத்தி நடத்தி இருந்தேன். சரி உடனே என்ன பண்ணார், தம்பி எந்திரி அப்படின்னு ஒத்த எந்திரிச்சான். ஏப்பா அங்கே வில்ல உடைச்சது, ஜனகன் வச்சிருந்த வில்ல உடைச்சது யாரு, அவன் இப்படி பார்த்தான் அப்படி பார்த்தான் நேர பார்த்தான் மேல பார்த்தான் கீழே பார்த்தான் ஒன்னும் தெரியல. தெரியல சார்னா, என்ன சார் பாடம் நடத்துறீங்க பசங்களுக்கு இது கூட தெரியல. தம்பி எந்திரி அப்படின்னு ஒருத்தன் இடத்துல பேர் என்ன சொன்னான், யாருப்பா உடைச்சார், அவன் பார்த்தான் சத்தியமா நான் இல்ல சார், இது பிரச்சனை அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான், இவன் சொன்னான் சத்தியமா நான் இல்லை சார் அப்படின்ட்டான். என்ன சார் பாடம் நடத்துறீங்க அப்படின்னா, இவர் வாத்தியார் சொல்றார், சார் கண்டிப்பா அவன் பண்ணிருக்க மாட்டான் சார், காரணம் என்னன்னா அவன் ரொம்ப நல்ல புள்ள சார், அவன்லாம் இது மாதிரிலாம் உடைக்க மாட்டான் சார். என்னங்க அது இப்படி இருக்கிறாரு, கூப்பிடா ஹெட் மாஸ்டர் அப்படின்னா. அங்க இருந்து ஹெட் மாஸ்டர் வந்தாராம், ஹெட் மாஸ்டர் வந்து என்னங்க அந்த பயனிடத்துல ஜனகன் வச்சிருந்த வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா, ஒருத்தன் தெரியாதுன்றான் இன்னொருத்தன் நான் இல்லைன்றான், பாரதியா சொல்றான் அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற, நீ என்ன சார் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் பாருங்க இங்க இருக்கிற இதுல மணியக்காரர் புள்ள அவன் கண்டிப்பா ஒரு நல்லா பண்ண மாட்டேன் ரொம்ப நல்ல புள்ள சார். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, உடைச்சது யாரியா சொன்ன, இந்த பாருங்க சார் ஆச்சு என்ன இப்போ ஏதோ ஒண்ணு உடஞ்சு போச்சு, பழைய வில்லுதாரு என்ன காம்பன்சேஷன் உண்டோ இந்த ஸ்கூல் அதை காம்பன்சேட் பண்ணிடும், நீங்க வந்து எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லிடுங்க, நான் வந்து எல்லாரும் மத்தியார்கள்லாம் காசு போட்டு காம்பன்சேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் இவருக்கு எஜுகேஷன் ஆபீசருக்கு தாங்கலே, என்னையா ஸ்கூல் இது என்னையா பசங்க என்னையா வாத்தியார்னு அங்கிருந்து ரொம்ப கோபத்துல கிளம்பி அப்படி வந்தாராம். வந்தவருக்கு தாங்கல ஒய்ஃப கூப்பிட்டு நல்ல சில்லு டம்ளர் தண்ணி கொடுங்க, என்னங்க இவ்வளவு டென்ஷன்ல இருக்கீங்க, பிபி ரைஸ் ஆயிடுச்சு, தப்பா என்ன பிபி ரைஸ் ஆயிடுச்சு, ஜனகன் வச்சிருந்த வில்ல உடச்சது யாருன்னு கேட்க ஒரு வேலுக்கு தெரியல ஒருத்தனை நினைக்கிறான் அப்படின்னா. என்னங்க அது, இந்த பசங்களுக்கு இது கூட தெரியாது, சொல்ல வேண்டிதானே அவன் காரணம் தான் உடைச்சான்னு சொல்ல வேண்டிதானே அப்படின்னா. என்னடி இப்படி பேசுற, உடைச்சது அர்ஜுனன்டி அது கூட தெரியாதான்னா. இப்ப ஒரு வயலுக்கு யாரு வில்லு உடைச்சான்னு தெரியல, ஒவ்வொருத்தனும் எனக்கு தெரிஞ்சதுன்னு தான் இல்ல முடிச்சுட்டு இருக்கிறான். இப்ப இவர் ஓங்காரத்தை எடுத்த பிரம்மா அவருக்கு தெரியல, பக்கத்துல இருந்தவங்களுக்கு தெரியல, எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காங்க. இவர் ஏண்டா கத்துட்டு திகைத்து கொண்டு நிற்கிறார், திகைத்து நின்று கொண்டிருக்கிறார், திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள்கிறனேன்னு. அப்போ கச்சியப்பர் ரொம்ப அழகா அந்த பிரணவத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி சொல்லுகிறார். இந்த பிரணவத்தை இவர் தாரக பிரம்மம் என்று சொல்லும்படியாக அதை சொல்லுகிறார். மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஐந்தான் என்று சொல்லும்படியாக தாரக பிரம்மம் என்று அதை சொல்லுகிறார். தாரகம்னா என்ன? தாரகம் என்பது எது தாண்ட செய்யுமோ அதுக்கு பேர் தாரகம் என்று சொல்லப்படும். இதுக்கு வடமொழியிலே சொல்லும்படி எதெல்லாம் தாண்ட செய்யும்? கர்ப்ப ஜன்ம ஜரா மரண சம்சார மகத் பயாத்து சந்தாரயதி இதி தஸ்மாத் தாரகம் என்று சொல்லுகின்றார்கள். என்னது? ஜன்மம் கர்ப்பம், அதாவது பிறப்பு ஜன்மம், அதனால வரக்கூடியது ஜரை மூப்பு மரணம், சம்சார மகத் பயாத்து இந்த பெரிய பயங்களை எல்லாம் எது தாண்ட செய்யுமோ அதுக்கு பேரு தாரகம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ரொம்ப பேர் ஒரு தப்பான ஒரு கருத்திலே இருக்கிறார்கள். கச்சியப்பர் அதை இங்கே சரி செய்கிறார். காசியிலே சிவபெருமான் தாரகத்தை அங்கே இறக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் காதிலே ஓதுகின்றான் என்பதுதான் கருத்து. தாரகம் என்னன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்லுவார்கள் ராமநாமத்தை சொல்லுகிறான் அப்படின்னு. கிடையாதுங்கிறார் கச்சியப்பர். தாரக நாமத்தை சொல்லுகிறான் சிவபெருமான். அங்கேதான் போய் சொல்லணுமா? இப்போ திருவாரூரில் பிறக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காசியிலே இறக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, அருணாச்சலே ஸ்மரணாத் முக்தி. இதே இது காசியிலே சென்று இறக்க வேண்டும், அங்கே இறந்தால் முக்தி. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் சொல்லுகிறான், சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடியவர்களை இந்த பிறவியை கடத்துகின்றான், அதாவது இங்கே இருந்து கடத்து, இந்த தாரக மந்திரமாக தாரகமாக இருந்து அவன் அங்கே அடுத்த பிறவியே இல்லாத நிலைக்கு அழைத்து செல்கிறான். அவன் போய் வேற எதையும் சொல்லுவானா? ராம நாமத்தை எல்லாம் சொல்லல. இங்க இவர் சொல்லுவார், ஈசன் மேவரு பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய். சிவபெருமான் இருக்கக்கூடிய பீடமாக இருக்கக்கூடியது தாரக மந்திரம். ஏனையோர் தோற்றும் வாசமாய் எல்லாரும் எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது, எல்லா எழுத்திற்கும் மறைகளுக்கும் முதலாய் எல்லா விதமான மந்திரங்களுக்கும் வேதங்களுக்கும் மூலப்பொருளாக எது இருக்குமோ அதுவாக. அடுத்ததான் முக்கியமான வார்த்தை, கவனிக்க வேண்டும். காசி தன்னிடை முடிபவர்கள் எம்பிரான் கழரும் மாசில் தாரக பிரம்மமாம். காசி தன்னிடை, காசியிலே அங்கே வந்து யார் இறக்கிறார்களோ முடிபவர்க்கெல்லாம், இறத்தலுங்கிற வார்த்தையை கூட இவர் பயன்படுத்தல. காசியிலே வந்து யார் சேருகிறார்களோ, வந்து அங்கே முடிகிறார்களோ, இதுக்கு மேல இடம் கிடையாதுன்னு. இந்த காசிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக அருணகிரிநாதர் பாடுவார். காசிங்கிறது என்னன்னு காசியை பத்தி அருணகிரிநாதர் பாடும் பொழுது, வேடமுண்ட விழாங்கனி அது போல மேனி கொண்டு வியாபக மயலூரி, நாலு மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி, நானும் நைந்து விடாது அருள் புரிவாகி, மாள அன்று அமன் ஈசர்கள் கழுவே நீச்சர்கள் கழுவேற, வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா, கால கண்டன் உமாபதி தருபாலா, காசி கங்கையில் மேவிய பெருமாளே என்று ஒரு சின்ன பாடல் ரொம்ப அழகாக அந்த இடத்துல பாடியிருப்பார். இப்படி கால கண்டன் உமாபதி மே தருபாலா, காசி கங்கையில் மேவிய பெருமாளே என்று காசியை பற்றி சொல்லுவார். அந்த காசி தன்னிடை முடிபவருக்கெல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள். இதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லை. அங்கே வந்து சேர்ந்தவர்களுக்கெல்லாம் எம்பிரான் கலரும் மாசில் தாரக பிரம்மமாம். இங்கே ரொம்ப அழகா புரிவைத்து பேசுகிறார் கச்சியப்பும் இவர். அவன் வேற எதையும் சொல்லவில்லை. குடிலை என்று சொல்லி முதலிலே எதை சொல்லார்களோ அந்த பிரணவத்தை எல்லார் காதிலேயும் சொல்லி அவர்களை இப்பிறப்பிலே இருந்து பிறப்பில்லாத நிலைக்கு கடத்துகிறான், அழைத்து செல்கிறான் என்று. காசி தன் இடை முடிபவர்க்கு எம்பிரான் கலரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஆய்ந்தான். அப்படியே யோசிக்கிறார். என் கச்சியப்பர் இன்னொன்னு சொன்னார், அவனுக்கே தெரியல, நமக்கெல்லாம் தெரியுமா? தூமரைக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓமெனப்படும் ஓர் எழுத்து உண்மையை உணரான். இந்த மறைகளுக்கெல்லாம் எது ஆதியும் அந்தமுமாக இருக்கிறதோ, எது சொல்லுக்கெல்லாம் ஆரம்பமாக இருக்கிறதோ, அந்த ஓம் எனப்படும் ஒரு எழுத்தினுடைய அர்த்தம் அவனுக்கு தெரியலே. மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினன் என்றால், அந்த மலரில இருக்கக்கூடிய பிரம்மா கூட இப்படி திகைத்தான் மயங்கினான் என்று சொன்னால், நாம் இனி சில அறிந்தனம் என்பதும் நகையே. நமக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லுறோம். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்னென்னமோ தெரியும் என்று சொல்லுகிறோமே, நமக்கும் கொஞ்சம் தெரியும் என்று சொல்வதெல்லாம் மிக நகையே சிரிப்பு வருகிறது என்று சொல்லும்படியாக அங்கே கச்சியப்பர் பாடுவார். இப்படி இவன் திகைத்து நிற்கிறானா, கோபத்தை வரவழைத்துக் கொள்ளுகின்றான் முருகப்பெருமான். கோபம் கொண்டவன் போலே, அப்படியா உனக்கு இது கூட தெரியல, நீ படைக்கிறாயா, இப்ப புரிஞ்சுதா என்ன கதை என்ன? முருகப்பெருமான் கோவித்தானோ இல்லையோ நமக்கு புரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறோம்னு, ஏன் ஆரம்பத்துல ஒரு எழுத்துக்கே அர்த்தம் விளங்கல, அவன் நம்ம படைச்சிருக்கான், நம்ம எப்படி இருப்போம், நம்ம படைச்சதெல்லாம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி தான் இருக்கும். யாரு படைக்கணும், முருகப்பெருமான் படைக்க வேண்டும். யார் நம்மை காக்க வேண்டும், முருகப்பெருமான் காக்க வேண்டும். இவன் படைச்சான்னா பிரம்மன் படைச்சா என்னாகும், அவனுக்கும் தெரியலே, தெரியாதவன் தெரியாததானே படைக்க முடியும். ஆனா தெரிஞ்சவன் நமக்கு கத்துக் கொடுக்க இப்ப சொல்லுகிறான் என்ன, எட்டுநாத்தவ குடிலையின் பயன் இணைத்தன்றே கட்டுரைத்திலன் மயங்கனும் இதன் பொருள் கருதாய் சிட்டி செய்வதின் தன்னையதோவன செவ்வேள் குட்டினான் அயன் நான்குமா முடிகளும் குலுங்க என்று சொல்லி, எட்டுநாத்தவ குடிலையின் பயன் இணைத்து என்றே கட்டுரைத்திலன் மயங்களும், இந்த குடிலையாக இருக்கப்பட்ட ஓங்காரத்தினுடைய பொருள் தெரியலேன்னு சொன்னி இவன் மயங்கி நிற்க, இதன் பொருள் கருதாய், உனக்கு இதை பத்தி என்னன்னு தெரியாது, சிட்டி செய்வதை தன்னையதோவன இப்படித்தான் சிருஷ்டி பண்றியா, சிட்டினா சிருஷ்டி, இப்படித்தான் சிருஷ்டி பண்றியாயா என்று சொல்லி, செவ்வேள் குட்டினான் அயன் நான்கு மா முடிகளும் குலுங்க, அவ்வளவுதான் குட்டினானா. இதுக்கு வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா கணக்கு சொல்லுவார், பன்னெண்டு கையி நாலு தலே, ஒவ்வொரு தலைக்கு மூணு மூணு கையால விழும்படியாக குட்டினான். இதை காந்தத்தில் சொல்லும்போது தன்னுடைய இரு கரங்களாலே குட்டினான் என்று சொல்லி சொல்லுவார்கள். கோபம் கொண்டவனை போலவே இரு கரங்களினாலே குட்டினான், குட்டினானா. அது மட்டுமல்ல, அவன் கோபித்து முடிகிறான், ஒன்றுமே தெரியவில்லையே என்று குட்டினான் திட்டினான். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய பாதத்தினாலே உதைத்து வீரபாகுவை அழை, இவனை பிரம்மனை உதைத்து வீரபாகுவை அழைத்து இவனை செய்ய என்று சொன்னானான். அவன் திகைத்து நிற்க, நாலு முகன் ஆதி அரி ஓமென அதாரமுறை யாத பிற வாமை விழ மோதி ஒரு பொருள் ஓதுகென நாலு சிரமோடு சிகை தூளிபட தாளமிடும் இளையோனே என்று நாலு சிரமம் அப்படியே தூளிபடும்படியாக தாளமிட்டான. அப்படி நம்ம இப்பெல்லாம் ட்ரம்ஸ் வாசிக்கிறத பார்த்திருக்கோம் இல்லையா, அது அடிக்கிற மாதிரி இவன் அடிச்சானா. உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையான் சிட்டி தொழில் அதனை செய்வதங்கு என்ன என்று முனம் குட்டி சிறை இருத்தும் கோமானே என்று குமரகுருவர் இதே படுவர். குட்டி உள்ளே சிறையிட்டானா, கரத்தாலே குட்டி, கரத்தாலே அவன் சிரத்திலே குட்டி, தன்னுடைய பாதத்தாலே உதைத்து தன்னுடைய வாக்காலே திட்டி அவனை சிறையிலே புகட்டி உள்ள தள்ளியாச்சு. ஏன் ஒரு வார்த்தை தெரியலேன்னு, சில பேருக்கு சில வார்த்தை தெரிஞ்சா உள்ள போயிடுவோம், வேற ஒன்றும் கிடையாது, இவனுக்கு வார்த்தை தெரியல உள்ள போயிட்டோம். பார்த்தான், ஆஹா எப்படி படைப்பான், இவன் படைக்கிறவன உள்ள தள்ளியாச்சு, படைக்க முடியாது. பல்லுயிர் தொகை படைப்பது நினைந்தனன் பரிவால், ரொம்ப அழகான வார்த்தையை போட்டார் அந்த இடத்துல. உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தன்னுடைய பரிவாலே மனத்தாலே நினைத்தாராம், நினைத்த காரணத்தினாலே பரிவாலே நினைத்த காரணத்தினாலே தானே அந்த பிரம்மன் செய்த தொழிலை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஒரு கரன் தன்னில் கண்டிகை வடம் பறித்து, ஒரு தன் கரன் தன்னில் குண்டிகை தரித்து, இரு கரங்கள் வரதமோடு அபயந்தர பரம்பொருள் மகன் ஓர் திருமகம் கொண்டு சதுர்முகன் போல் விதி செய்தான். இது ரொம்ப அழகு, அந்த வார்த்தையிலே கச்சியப்பர் விளையாடுகிறார். ஒரு கரத்திலே அக்ஷமாலை, கண்டிகைன்னா அக்ஷமாலை மணிமாலை, நம்ம சொன்னா என்ன சொல்லலாம், ருத்ராட்ச மாலை மாதிரி. படம் பறித்து, ஒரு தன் கரம் தன்னில் குண்டிகை தரித்து, குண்டிகைன்னா கமண்டலம். இரு கரங்கள் வரதமோடு அபயம் தர, வரத அபயஹஸ்தமாக இரண்டு கரங்களை கொண்டு, பரம்பொருள் மகன் ஓர் திருமுகன் கொடு சதுர்முகன் போல் விதி செய்தான். நாலு முகத்தை வைத்துக் கொண்டு எட்டு கரங்களை கொண்டு எந்த பிரம்மா பண்ண முடியலையோ, அதே ஒரு முகம் கொண்டு நான்கு கரங்களை கொண்டு முருகப்பெருமான் செய்தான். அதான் பிரபஞ்சத்திலே நாம் தாம் பெரியவர்கள் என்று யார் நினைத்துக் கொள்ளுகின்றார்களோ, இறைவன் எல்லாவற்றையும் எல்லாரையும் விட எல்லா காலத்திலும் பெரியவன். நாம் ஒன்று என்றிருந்தால் அவன் பல மடங்காக இருக்கக்கூடியவன். நம்ம பல நாள் செய்யக்கூடிய வேலையை ஒரு க்ஷண மாத்திரத்திலே நினைக்கக்கூடியவன் எம்பெருமான். நான்கு முகமும் எட்டு கரங்களும் கொண்டு எவன் செய்தானோ அதை ஒரு முகம் கொண்டு நான்கு கரங்களை கொண்டு முருகப்பெருமான் செய்தான். சதுர்முகன் போல் விதி செய்தான் என்று முருகப்பெருமான் பிரம்மாவினுடைய தொழிலை மேற்கொண்டு செய்கின்றார்களான். இதே பாடும்பொழுது ரொம்ப அழகாக பாடுவார். எப்படி அவன் எப்படி இருந்தான்? அயனன ஆகி அரியனாகி அரண் எனவாகி அவர் மேலா என்று இவன் எல்லாருமாக இருக்கிறான். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனன ஆகி அரியன ஆகி அரணன ஆகி அவர் மேலாய், எல்லாருக்கும் மேற்பட்ட பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் அயனனானான். இவன் படைக்கிற தன்மைக்கு விஷ்ணுவால காப்பாற்ற முடியவில்லை. ஆதலினாலே அந்த தொழிலையும் எடுத்துக்கொண்டான். அரியன ஆகி ருத்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த அழிப்பு தொழிலை செய்யக்கூடியவனாலே அழிக்க முடியவில்லை. சிவருமான் அல்ல, ருத்ரன் என்று சொல்லக்கூடிய அவராலே செய்ய முடியவில்லை. ஆக அதையும் எடுத்துக்கொண்டானா? அயன் என ஆகி அரியன ஆகி அரண் என ஆகி அவர் மேலாய் இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே என்று அருணகிரிநாத பெருமான் பாடுவார். அப்படி பிரம்மாவாலே செய்ய முடியாத விஷயத்தை தான் எடுத்தான், படைப்பு தொழில் செய்ய ஆரம்பித்தான். அதுக்கு தகுந்தபடி காப்பு தொழில் செய்ய முடியவில்லை, அதனையும் எடுத்துக்கொண்டான். அழிப்பு தொழில் நடைபெறவில்லை, அதனையும் எடுத்துக்கொண்டான். இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். முருகப்பெருமானுடைய அருளாலே சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் எல்லா பிரபஞ்சங்களையும் தானே காரணமாக நின்று இதத்தான் ரொம்ப அழகாக சொல்லுவார். வரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா இந்த இடத்துல விளக்கம் கொடுப்பார். ஒரு பானை வணைய வேண்டும், என்ன வேணும்? மூணு விஷயம் சொல்லுவார்கள். இது நிமித்த காரணம் என்று எவன் இருந்து செய்கிறானோ அவன் ஒரு காரணம். அதுக்கு முக்கியமானது மண். மண் இல்லாம பானை வருமா? வராது. இந்த மண்ணை என்ன பண்ணணும்? சக்கரம் இருக்க வேண்டும். சக்கரத்துல வச்சுதான் அவன் பண்ணுவான். அதே போலத்தான் தானே நிமித்த காரணமாக நின்று மாயையை முதற்காரணமாக கொண்டு துணை காரணமாக சக்தியை கொண்டு படைத்து காத்து அழித்து திருவருள் புரிந்தார் என்று சொல்லும்படியாக எல்லா இடத்திலேயும் சிவமனம் கமட மெஞ்ஞானம் சிறக்க எல்லாரும் ஞானிகளாக சிவ ஞானிகளாக இருக்கும்படியாக முத்தொழிலையும் அயனனாகி அரியனாகி அரண் என ஆகி முருகப்பெருமான் செய்தார் என்று இதர் மிக அழகாக சொல்லி செல்வார் கச்சியப்பர்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நம சிவாய்.

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 17. ரிஷிகள் கேட்கிறார்கள், முனிவரே, ஆறு லிங்கங்கள் மற்றும் பிரணவத்தின் பெருமை, சிவனடியார்களை பூஜிப்பதன் முறை ஆகியவற்றை விரிவாக எங்களுக்கு கூற வேண்டும். சூத புராணிகர் கூறுகிறார், மகரிஷிகளே, நீங்கள் அனைவரும் தவச்சீலர்கள். அழகான உயர்ந்த கேள்வியை என் முன் வைத்துள்ளீர்கள். ஆனால் இதன் சரியான விடை இறைவன் சிவபெருமானை தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. இருப்பினும் அவரது இன்னருளால் இதன் விளக்கத்தை கூறுகிறேன். நம் அனைவரையும் காத்தருளும் பெரும் பொறுப்பை அச்சிவபெருமானை எடுத்துக் கொள்ளட்டும். பிரகிருதியான மாயையிலிருந்து தோன்றிய சம்சாரமாகிற இப்பெருங்கடலின் பெயரே பிர ஆகும். நவம் என்பது இக்கடலை தாண்டு வைக்கும் பெரும் ஓடம். ஆகவே பிரணவம் என்பது சம்சாரக் கடலை கடக்க வைக்கும் பெரும் ஓடம் என்று பொருள்படுகிறது. ஆகவே ஓங்காரத்தை பிரணவம் என்று குறிப்பிடுகிறார்கள். மேலும் ஓங்காரம் தன்னை ஜபிப்பவர்களிடம் கூறுகிறது, பிர பிரபஞ்சம், ந இல்லை எவர்க்கு, வ உங்களுக்கு. அதாவது இனி உங்களுக்கு சம்சார பயமில்லை என்பதை கூறுவதால் அறிஞர்கள் ஓங்காரத்தை பிரணவம் என்கிறார்கள். அல்லது பிரகர்ஷேன உயர்வாக

நகேர் அழைத்து செல்வது. யாரை? வஹா, உங்களை. அதாவது ஜபிப்பவர்களான உங்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்வது. ஆகவே ஓங்காரம் பிரணவம் என்றாகிறது. மேலும் தன்னை எப்பொழுதும் ஜபிக்கும் யோகிகள் மற்றும் தன்னையே உபாசித்து பூஜிக்கும் உபாசகர்களது கர்ம நிலைகள் அனைத்தையும் நாசம் செய்து இறையருளை நல்கும் புதிதான அறிவை தருவதாலும் ஓங்காரம் பிரணவமாகிறது. பிற கர்மவினைகளை அழிக்கும் வாயிலாக நவ நல்லறிவை தருவது. மாயையின் பிடியில் சிக்காத மாயையற்ற பரமேஸ்வரனே நவம், புதிதானவர். அந்த இறைவன் தன்னேரில்லாத தனித்தொரு திருமேனியோடு நவ மாயக்கலப்பில்லாத சுத்த சுரூபராக விளங்குவதால் பிரணவம் என்றாகிறான். பிரணவம் சாதகனை நவ புதிதான சிவஸ்வரூபத்தை பெற்றவனாக செய்வதாலும் அறிஞர்கள் பிரணவம் என்று அழைக்கின்றனர். அல்லது மிக உயர்ந்த நிலையில் புதியதாக தெய்வீக அருள் தந்திடும் பரமாண்மையானத்தை அருளி அதை வெளிப்படுத்துவதாலும் பிரணவம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்தூல பிரணவம், சூக்ம பிரணவம் என பிரணவம் இரு வகைப்படும். 1. எழுத்துருவான ஓம் என்னும் சூக்ம பிரணவம். 2. திருவைந்தெழுத்தான நமசிவாய என்னும் ஸ்தூல பிரணவம். அதாவது ஐந்தெழுத்துக்களும் வெளிப்படையாக தெரியாது, மறைந்து ஓரெழுத்தாக தோன்றுவது சூக்ம பிரணவம். திருவைந்தெழுத்துக்களும் வெளிப்படையாக தோன்றுவது ஸ்தூல பிரணவம் ஆகும். ஜீவன் முக்தர்களாகும் பெரியோர்களுக்கு சூக்ம பிரணவமான ஓங்காரத்தையே ஜபிக்க வேண்டும் என்பது நியதி. அதுதான் அவரது அனைத்து சாதனைகளுக்கும் சாரமாகும். பெற வேண்டியதை பெற்றவர் ஆதலால் ஜீவன் முக்தர்களுக்கு எந்த ஒரு சாதனையும் தேவையில்லை. ஆனாலும் அவர்கள் பிறர் கண்களுக்கு ஜடமான இவ்வுடலோடு காட்சி தருவதால் இவ்வுடல் உள்ளவரை பிரணவ ஜபத்தின் சகஜமான சாதனையை செய்தே தீர வேண்டும். அவர்கள் தங்கள் உடல் அழியும் வரை சூக்ம பிரணவமான ஓங்காரத்தையும் அதன் பொருளான பரமாத்மாவையும் மனத்தில் திரும்ப திரும்ப தியானித்த வண்ணமே இருப்பார்கள். அவர்கள் இவ்வுடலை நீத்தவின் பூர்ண பிரம்மமான சிவபரம்பொருளை அடைகிறார்கள் என்பது சர்வ நிச்சயமாகும். பொருள் உணராமல் மந்திரத்தை மட்டும் ஜபிப்பவனுக்கும் நிச்சயமாக சிவ யோகம் சித்திக்கும். 36 கோடி மந்திர ஜபம் செய்தவனுக்கு சிவயோகம் கிடைப்பது நிச்சயமே. சூக்ம பிரணவம் குரில், நெடில் என இரு வேறுபாடுகள் உடையது. அகரம் முகரம் மகரம் பிந்து நாதம் ஒலி கானம் கலை ஆகிய எட்டும் இணைந்த பிரணவம் நெடில் தீர்க்க பிரணவம் ஆகும். அது யோகிகளின் இதய கமலத்திலேயே விளங்குவது. மகரம் வரையிலான ஓம் அதாவது பிரணவம் அகாரம் உகாரம் அகாரம் என்னும் 3 தத்துவங்கள் ஒன்று சேர்ந்தது. இதை குரில் ஹஸ்வ பிரணவம் என்பர். இதில் அகரம் சிவன், உகரம் சக்தி, மகரம் இவ்விரண்டையும் இணைப்பது. ஆக குரில் என்கின்ற ஹஸ்வ பிரணவம் இம்மூன்றும் அதாவது அகர உகர மகர தத்துவங்கள் கொண்ட ஒரே ரூபம் என்றறிந்து ஜபிக்க வேண்டும். தன் பாவங்கள் முற்றிலுமாக அடிய வேண்டும் என்று விரும்புபவன் இந்த குரில் பிரணவத்தை கட்டாயம் ஜபிக்க வேண்டும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி என்னும் ஐம்பெரும் பூதங்கள், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அதாவது சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் என்னும் 5 விஷயங்கள் ஆகியன பத்தும் ஒன்று கூடி மனிதனை அவாவில் தள்ளுகின்றன. இவ்வாசைகளை மனத்தில் கொண்டு கர்மங்களை செய்பவன் உலகியல் வழி நிற்பவன் அதாவது பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருப்பவன் எனப்படுகிறான். பயனில் பற்றின்றி சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை அனுஷ்டிப்பவனை நிவர்த்தி மார்க்கத்தில் இருப்பவன் அதாவது உலகியலை புறக்கணித்து கடமைக்காக கர்மம் செய்பவன் என்கின்றனர். உலகியல் விருப்பங்களை பெற விரும்பும் பிரவிற்த்தி வழி நிற்பவன் குரில் ஹஸ்வ பிரணவத்தையும், புறவழியில் நிற்பவன் பற்றற்றவன் நிடில் தீர்க்க பிரணவத்தையும் ஜபிக்க வேண்டும். வியாகிருதிகளையும் மற்ற மந்திரங்களையும் ஜபிக்கும் முன் ஒலிவடிவான அல்லது கரையுடன் கூடிய பிரணவத்தை ஜபிக்கலாம். வேதங்களை ஓதப்போகும் முன்பும் காலை மாலை சந்தியாமந்திரத்தின் போதும் ஓங்காரமான பிரணவத்தை ஓத வேண்டும். பிரணவத்தை 9 கோடி முறை ஜபித்தவன் சுத்தனாகிறான். அதன் பின் 9 கோடி பிரணவ ஜபம் செய்பவன் நிலத்தத்துவத்தை வெல்லுகிறான். இன்னும் 9 கோடி ஜபித்தவன் நீர் தத்துவத்தை வெல்லுகிறான். மீனும் 9 கோடி ஜபித்தால் நெருப்பு தத்துவத்தை வெல்லலாம். அதன் பின்னும் 9 கோடி ஜபிக்க வாயு தத்துவத்தை வெல்லலாம். இதற்கு மேலும் 9 கோடி ஜபிக்க ஆகாய தத்துவத்தை கையில் எடுக்கலாம். இவ்வாறு 9 கோடி 9 கோடி என்று ஏறு வரிசையில் ஜபிக்கவே அவன் முறையே கந்தம், ரசம், ரூபம், ஸ்பர்சம், சப்தம் ஆகியவற்றை வெற்றி கொண்டு அதன் பின்னும் 9 கோடி ஜபிக்க அகங்காரத்தையும் வெற்றி கொள்கிறான். இவ்வாறு 108 கோடி பிரணவத்தை ஜபித்து உயர்ந்த ஞானத்தை பெற்றவன் தூய்மையான யோகத்தின் பயனை பெறுகிறான். தூய்மையான யோகம் பெற்றவன் ஜீவன் முக்தராகிறான். அனவரதமும் பிரணவத்தையே ஜபித்து பிரணவ ரூபமான ஸ்ரீ பரமசிவனையே தியானித்து சமாதி நிலையில் இருக்கும் மகாயோகி சாட்சாத் ஸ்ரீ சிவனே ஆவான். முதலில் தன் உடலில் பிரணவத்திற்கான ரிஷி, சந்தஸ், தேவதை முதலியவற்றை நியாசம் செய்து அதாவது தொட்டுக்கொண்டு பின் தான் ஜபிக்க தொடங்க வேண்டும். அகரம் முதலான மாத்திருகா அக்ஷரங்களோடு பிரணவத்தை சேர்த்து ஜபித்து தன் உடலில் நியாசம் செய்வதால் தொட்டுக்கொள்வதால் மனிதன் ரிஷியின் நிலைக்கு உயர்கிறான். மந்திரங்களுக்கான 10 வித சம்ஸ்காரங்கள் அகரம் முதலிய மாத்திருகா அக்ஷரங்களினால் செய்து கொள்ளும் ஞாசங்கள் ஷடத்வ சோதனம் முதலியனவும் செய்து கொள்வதால் ஞாசம் செய்து கொள்வதன் முழு பயனையும் பெறுகிறான்.
பற்றுள்ளவன் பற்று மற்றும் பற்றறுத்தல் ஆகிய இரண்டும் கலந்த நிலையில் உள்ளவன் ஆகிய இருவருக்கும் ஸ்தூல பிரணவ ஜபமே விரும்பியதை தரவல்லதாகும். இங்கு மந்திரங்களின் பத்து விதமான சம்ஸ்காரங்களை பத்தி இந்த உரையாசிரியர் விவரிக்கிறார். ஜனனம், அதாவது மந்திரம் பிறந்தது, தீபனம், போதனம், தாடனம், அபிஷேஷனம், விவலீகரணம், ஜீவனம், தர்ப்பணம், கோபனம், ஆப்யாயனம் என்பனவாகும். பத்து வித சம்ஸ்காரங்கள். அதன் முறை முதலில் பூர்ஜை இலையில் கோரோஜனம், குங்குமம், சந்தனம் ஆகியவற்றின் கலவையால் நம்மை நோக்கி இருக்குமாறு ஒரு முக்கோணம் வரைக. பின் மூன்று கோணங்களிலும் ஒரே அளவுள்ள ஆறு ஆறு கோடுகள் வரைக. இவ்வாறு செய்ய 49 முக்கோணங்கள் தோன்றும். அவற்றில் வடகிழக்கு மூலையிலிருந்து தொடங்கி மாத்திருகா அக்ஷரங்களை எழுதி அதில் தேவதையை ஆவாகனம் செய்து பூஜை முடித்து மந்திரத்தின் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் அதாவது எழுத்தையும் உச்சரித்துக் கொண்டே மற்றொரு காகிதத்தில் எழுதுக. இதனால் ஜனனன் எனும் முதற் சடங்கு செய்ததாகிறது. இரண்டாவது, மந்திரத்திற்கு முன்னும் இன்னும் ஹம்சகா என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதற்கு பெயர் சம்புட்டீகரணம் என்பது. இவ்வாறு 1000 முறை ஜபித்தால் அப்பொழுது அந்த மந்திரம் தீபனம் என்னும் சடங்கு பெற்றதாக ஆகிறது. மூன்றாவது, ஹூம் என்னும் பீஜத்தை முன்னும் பின்னுமாக கூறி 5000 முறை ஜபிக்க அந்த மந்திரம் போதனம் என்னும் சடங்கை கொண்டதாக ஆகும். நான்கு, பட் என்னும் சொல்லை சம்புட்டீகரணம் செய்து 1000 முறை ஜபிக்கவே அம்மந்திரம் தாடனம் என்ற சடங்கை பெறுகிறது. அதாவது முன்னும் பின்னும், மந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்த பட் என்ற சொல்லை சொல்ல வேண்டும். அஞ்சாவது, மந்திரத்தை பூர்ஜமரையறையில் எழுதி ஓம் ஹம்சஹா ஓம் என்னும் மந்திரத்தினால் நீரை அபிமந்திரித்து அதாவது தொட்டுக்கொண்டு ஜபித்து அந்நீரை கொண்டு மந்திரம் எழுதிய பூர்ஜமரையிலைக்கு அரசமரையிலையினால் அபிஷேகம் செய்ய 5வது சடங்கான அபிஷேகம் நிறைவேறுகிறது. ஆறாவது, மந்திரத்திற்கு முன்னும் பின்னும் ஓம் தோம் வஷட் என்னும் எழுத்துக்களை கூறி 1000 முறை ஜபம் செய்ய விமலீகரணம் என்னும் சடங்கு முடிகிறது. இந்த சம்புடீகரணம் அப்படிங்கிறது முன்னே பெண்ணை சேர்த்து சொல்லுவது. வஷட் விமலீகரணம் என்பது ஓம் துரோம் வஷட்டுன்னு சொல்லி அப்புறம் வஷட் துரோம் ஓம் இப்படி ரெண்டுக்கு நடுவில் மந்திரத்தை சொல்லுவோம். ஏழாவது, ஸ்வதா வஷட் என்னும் இரு சொற்களை முன்னும் பின்னும் கூறி 1000 முறை ஜபிக்க மந்திரம் ஜீவனம் என்னும் சம்ஸ்காரத்தை பெறுகிறது. எட்டாவது, பால் நீர் நெய் மூலம் மூல மந்திரத்தை கூறி 100 தரம் தர்ப்பணம் செய்வது தர்ப்பணம் என்னும் சடங்கு. ஒன்பதாவது, ஓம் ஹீம் என்னும் பீஜ மந்திரத்தை முன்னும் என்னும் கூறி 1000 முறை ஜபிக்க மந்திரம் கோபரம் என்னும் 9வது சடங்கை பெறுகிறது. பத்து, முன்கூறி எப்படி ஓம் ஹம் என்பதால் சம்புடீகரணம் செய்ய 1000 முறை ஜபிக்க அம்மந்திரம் ஆத்யாயனம் என்னும் சடங்கை பெறுகிறது. இது 10வது சடங்கு. இவ்வாறு 10 சடங்குகளை முறைப்படி செய்யப்பட்ட மந்திரமே விரைவில் பயன் அளிப்பதாகும். அதே மாதிரி ஷடத்வ சோதனம் என்பதையும் பார்த்தோம். ஷடத்வா சோதனை முறை ஹோத்ரி தீட்சையில் வருவது. அதில் முதலில் குண்டத்தில் அல்லது வேதிகையில் அக்னியை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவ்வக்னியில் ஷடத்வா சோதனை செய்து ஹோமத்தை முடித்தால் தான் தீட்சை பூரணமாகிறது. விரிவஞ்சி விடுக்கிறோம். இது அந்த உரையாசிரியனுடைய விளக்கம். பார்க்கிறோம், மந்திரங்களுக்கான 10 சம்ஸ்காரங்கள், அகரம் முதலிய மாத்திருகா அக்ஷரங்களினால் செய்து கொள்ளும் நியாசங்கள், ஷடத்வ சோதனம் முதலியனவும் செய்து கொள்வதால் நியாசம் செய்து கொள்வதன் முழு பயனையும் பெறுகிறான். பற்றுள்ளவன் பற்று மற்றும் பற்றறுத்தல் ஆகிய இரண்டும் கலந்த நிலையில் உள்ளவன் ஆகிய இருவருக்கும் ஸ்தூல பிரணவ ஜபமே விரும்பியதை தரவல்லதாகும். கிரியை தபம் ஜபம் என்னும் யோகத்தின் அடிப்படையில் சிவயோகியானவன் கிரியா யோகி, தபயோகி, ஜபயோகி என மூன்று வகைப்படுகிறான். செல்வம் முதலிய வைபவங்களைக் கொண்டு பூஜை பொருள்களை சேகரித்து கை முதலிய உடல் உறுப்புகளால் நமஸ்காரம் முதலிய கிரியைகளை செய்து இட்ட தெய்வத்தை தொழுபவன் கிரியா யோகி எனப்படுவான். மிதமான உணவு உட்கொண்டு வெளிப்புலங்களை அடக்கி பிறருக்கு துரோகம் நினைத்தல் முதலிய தீய எண்ணங்களை விளக்கி மனதை தன் திறத்தில் கொண்டு ஒரு மனதோடு பூஜை புரிபவன் தவயோகி ஆவான். முற்கூறிய அத்துணை நற்குணங்களையும் பெற்று மன தூய்மை கொண்டு காமானைகளை விருத்தொதுக்கி சித்தத்தில் அமைதி நிலவ ஜபம் செய்யும் சான்றோனே ஜபயோகி ஆவான். சிவனடியார்களை 16 வகையான உபச்சாரங்களுடன் பூஜிப்பவன் தூய்மை பெற்று சாலோக்கியம், சாமீப்யம், சாரூப்யம் என்னும் வரிசையில் மேன்மேலும் உயர்ந்து முடிவில் சாயுஜ்யமான முக்தியை பெறுகிறான். அந்தளர்களே, இனி ஜபயோகத்தை பற்றி கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். தவம் செய்பவனுக்கு முதலில் ஜபம் உபதேசிக்கப்படுகிறது. ஏனெனில் அவன் ஜபம் செய்து தன்னைத்தானே தூய்மை பெற்றவனாக பாவமற்றவனாக ஆக்கிக் கொள்கிறான். சான்றோர்களே, முதலில் நமஹா என்கிற சொல்லும் பின்பு சிவா என்னும் சொல்லோடு 4ஆம் வேற்றுமை உருவு சேர 5 தத்துவங்களோடு கூடிய நமசிவாய என்னும் சிவபஞ்சாட்சர மந்திரம் கிடைக்கிறது. இதுவே தூல ரூபமான அதாவது வெளிப்படையாக தோன்றும் பிரணவம் ஆகும். இதை ஓதுவதாலேயே மனிதன் முழுமையான சித்திகளை பெறுகிறான். திருவெங்கெழுத்து ஓம் என்னும் பிரணவத்தோடு ஓம் நம சிவாயா என்றுதான் ஜபிக்க வேண்டும். குருவின் மூலம் உபதேசம் பெற்று சௌகரியமாக எங்கு வாழ முடியுமோ அவ்விடத்தில் வாசம் அமைத்துக் கொண்டு வளர்விலை முதல் நாள் அதாவது பிரதமை திதி முதல் தேய்பிரை 14ஆம் நாள் சதுர்தசி திரை திதி வரை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். எல்லா காலங்களையும் விட மாக மாசம் அதாவது மாசி மாதமும் பாத்ரபத மாதமும் அதாவது புரட்டாசி மாதமும் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஜபம் செய்பவன் தினமும் அளவாக விதமான சாத்விக உணவு உண்டு புலன்களை அடக்கி மௌனம் மேற்கொண்டு
தாய் தந்தையர் மற்றும் தெய்வத்தை பூஜை.

அபயமுத்திரைகள் தாங்கிய கீழ்கரங்கள். அனைவருக்கும் அருள் புரியும் சிவபெருமானை இவ்வாறு இதய கமலத்திலோ சூரியன் மத்தியிலோ முதலில் தியானித்து பூஜை செய்து பின்பு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு திருவைந்தளித்தை ஜபிக்க வேண்டும். ஜபிக்கும் நாட்களில் தீச்செயல்களை விடுத்து நற்செயல்களையே செய்ய வேண்டும். ஜபம் பூர்த்தியடையும் தினமான தேய்பிரை சதுர்தசி அன்று விடிவோரையில் துயில் உணர்ந்து நித்திய கர்மங்களை முடித்துக் கொண்டு தூய்மையான அமைதியான இடத்தில் அமர்ந்து மன அமைதியோடும் ஒழுக்கத்தோடும் பன்னீராயிரம் முறை திருவைந்தெழுத்தை ஓத வேண்டும். பின் மனைவியோடு கூடிய சிவனடியார்களான ஐந்து அந்தணர்களையும் பரவசிவ ரூபமாக எண்ணத்தக்க ஒரு சிறந்த ஆச்சாரியரையும் வைக்க வேண்டும். அந்த மனைவியோடு கூடிய உயர்ந்த ஐந்து அந்தணர்களும் பகவானது ஈசானம் தத்வருடம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்னும் ஐந்து முகங்களை ஒப்பர். இதன் பின் பூஜை பொருள்களை சேகரித்துக் கொண்டு சிவபூஜையை முறைப்படி செய்து பின்பு வேள்வியை தொடங்க வேண்டும். அவரவர்கள் தங்களுடைய கிரிய சூத்திரத்தின்படி அக்னி முகாந்தம் செய்ய வேண்டும். அதாவது வேள்வி குண்டத்தின் நாற்புறமும் ஐந்து ஐந்து தர்ப்பங்களை கிழக்கு நுனி வடக்கு நுனியாக இருக்குமாறு போட்டு அக்னிகுண்ட வேதிகையில் மூன்று மூன்று கோடுகள் எழுத்து உல்லேகனம் செய்து மணலை குண்டத்தின் உட்புறத்தில் இட்டு பின் அதன் மேல் உமையிட்டு விறகு சிராயை பரப்பி பின் அக்னியை அதில் வைத்து அதை ஜொலிக்க செய்ய வேண்டும். அதன் பின் தணலினால் நெய்யை சுத்தம் செய்து அக்னிக்கும் சோமனுக்கும் இரு ஆகுதிகள் தந்து பின்பு தொடங்க வேண்டிய ஹோமத்தை தொடங்க வேண்டும். கபிலை பசுவின் நெய்யினால் 11 முறை அல்லது 100 முறை அல்லது 1001 முறை தானாகவே ஹோமம் செய்ய வேண்டும். அல்லது அறிஞரான சிவனடியாரான அந்தனர் மூலம் 108 முறை ஆகுதி செய்விக்கலாம். ஹோமம் முடிந்ததும் குருதட்சிணையாக இரண்டு பசுக்களை தானம் செய்ய வேண்டும். முன்பு வரித்த ஐந்து அந்தணர்களையும் பகவானது ஈசானன் முதலிய ஐந்து சுரூபங்களாகவும் ஆச்சாரியரை சதாசிவனாகவும் நினைத்து அவர்களது திருவடிகளை நன்னீர் கொண்டு அலம்பி அந்நீரை தலையில் தெளித்துக் கொள்ள வேண்டும். இதனால் அந்த சாதகன் எண்ணிறந்த புண்ணிய நதிகளில் நீராடிய பயனை பெறுகிறான். அவ்வந்தணர்களுக்கு 10 வகையான உணவு பரமாற வேண்டும். ஆச்சாரியரது மனைவியை பார்வதி தேவியாக பாவித்து பூஜிக்க வேண்டும். அந்தணர்களை பூஜிக்கும் போது ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்கிற முறையில் பூஜை செய்து வடை அப்பம் முதலியவற்றுடன் சிறந்த விருந்தடித்து தனது செல்வச் செழுமைக்கு தக்கமாறு ருத்ராட்ச மாலை வஸ்திரம் முதலியன தந்து உபசரிக்க வேண்டும். அதன் பின் இந்திரன் முதலிய அஷ்டதிக் பாலகர்களுக்கும் அன்னத்தால் பலி அழித்து விட்டு வந்துள்ள அந்தணர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். பின்பு தேவதேவதான பகவான் ஸ்ரீ பரமசிவனை இறைஞ்சி வேண்டி வணங்கிவிட்டு ஜபத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறு புரஸ்சரணம் பலமுறை மந்திரத்தை ஓதுதல் செய்து அந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்ள வேண்டும். பின் 500,000 ஜபம் செய்ய அனைத்து பாவங்களும் நசிக்கின்றன. மேலும் 500,000 திருவந்தழித்தலை திரு ஐந்தெழுத்தை ஓதுவதால் அகல உலகில் இருந்து சத்தியலோகம் வரையில் உள்ள 14 உலகங்களிலும் முறைப்படி அதிகாரம் பெறுகிறான். அனுஷ்டானம் முழுமை அடையும் முன் இடையிலேயே சாதகன் இறந்து விடுவானே ஆனால் விண்ணுலகில் சகல போகங்களையும் அனுபவித்து பின் மறுபடியும் இவ்வுலகில் பிறந்து திருவைந்தெழுத்தை ஓதத் தொடங்குவான். அனைத்துலக போகங்களையும் பெற்றவன் மந்திரத்தை சித்தி செய்தவன் மேலும் 500,000 திருவந்தெழுத்தை ஓதுவானே யாகில் அவன் பிரம்மாவின் சாமீபியத்தை அதாவது அவர் அருகில் இருக்கும் பேற்றை பெறுகிறார். மேலும் 500,000 ஜபிக்க அவரது திருமேனி போன்ற திருமேனியை அதாவது சாரூபியத்தை பெறுகிறான். 100,000 ஜபிக்க அவன் பிரம்மதேவருக்கு சமமாகிறான். இவ்வாறு ஹிரண்ய கர்ப்பனான காசி காரிய பிரம்மனது சாயுஜத்தை பெற்று அந்த பிரம்மதேவரது பிரளய காலம் வரை அவ்வுலகில் விரும்பிய போகங்களை எல்லாம் பெறுகிறான். பின்பு அடுத்த கற்பகாலம் தொடங்கும் போது பிரம்மதேவரது புதல்வனாக பிறக்கிறான். அப்போது அவன் மறுபடியும் தவம் செய்து சிறந்த ஒளிவுடன் விளங்கி முறைப்படி முக்தனாகிறான். பூமி முதலியன காரிய சுரூபமான ஐம்பெரும் பூதங்கள் வாயிலாக பாதாளம் தொடங்கி சத்திய உலகம் வரையிலான பிரம்மதேவரது உலகங்கள் 14 வரிசையாக நிர்வாணிக்கப்பட்டுள்ளன. சத்தியலோகம் முதல் க்ஷமை என்னும் உலகம் வரையிலான 14 புவனங்களும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே உலகங்களாகும். க்ஷமை உலகிற்கு மேல் சுச்சி என்னும் உலகம் வரை 28 புவனங்கள் உள்ளன. சுச்சி என்னும் உலகில் விளங்கும் கைலையில் தான் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் விளங்கும் ஸ்ரீ ருத்ரன் விளங்குகிறார். சுச்சி உலகிற்கு மேல் அகிம்சை உலகம் வரை 56 புவனங்கள் உள்ளன. அகிம்சை உலகில் நிலை கொண்டுள்ள ஞான கைலாசம் என்னும் சிறந்த நகரத்தில் காரிய ரூபரான மகேஸ்வரன் அனைத்தையும் மறைத்துக் கொண்டு விளங்குகிறார். இந்த அகிம்சா உலகின் முடிவில் காலச்சக்கரம் உள்ளது. இதற்கப்புறம் காலாதீத சக்கரம் உள்ளது. இதுவரை சிவபெருமானது விராட் சுரூபம் வர்ணிக்கப்பட்டது. இதுவரையிலான அனைத்து உலகங்களும் மறையக்கூடியன அதாவது பரத்தில் ஒடுங்கும் தன்மையன. இதற்கு மேல் அனைத்தும் ஞானம் அனுபவிக்கும் இடம். இதற்கு கீழ் உள்ளவை அனைத்தும் போகங்கள் அனுபவிக்கும் இடங்கள். இவற்றிற்கு கீழ் கர்மமாயையும் இதற்கு மேல் ஞானமாயையும் விளங்குகிறது. இனி கர்மமாயை எது ஞானமாயை எது என்பதை கூறுகிறேன். மா என்னும் ஓரெழுத்து திருமகளை குறிக்கும். கர்ம போக யாதனையை தருபவள் மாயை அதாவது கர்மமாயை என்பதாகிறாள். இதே போல ஞான போக யாதனையை தருபவள் ஞானமாயை ஆகிறாள். முன் கூறிய எல்லைக்கு கீழே அழியக்கூடிய போகங்களும் மேலே அழியாத நினைத்த நித்திய போகங்களும்

0: உள்ளன. கீழுள்ள உலகங்கள் திரோதானமான அதாவது மறைதலான லயம் உள்ளன, மேலே உள்ளன லயமற்றன. அதற்கு கீழ்தான் கர்மத்தடைகள் வாயிலாக கட்டுகள் அதாவது பந்தங்கள் கட்டுகின்றன. மேலே தடைகள் அதாவது கட்டுகள் என்பதே இல்லை. இதற்கு கீழ்தான் ஜீவர்கள் பற்றுடைய செயல்களை செய்து பற்பல உலகங்களில் பற்பல பிறவிகள் பிறந்து சுழல்கிறார்கள். அதற்கு மேல் உள்ள உலகங்களில் பற்றற்ற கர்மங்களையே போகங்கள் என்று அழைக்கின்றனர். பிந்துஸ்தானத்தை பூஜித்து உபாசிப்பவன் இதற்கு கீழுள்ள உலகங்களிலேயே பிறந்து அலைகிறான். ஆனால் பற்றற்ற நிலையில் சிவலிங்க பூஜை செய்பவனே அதற்கு மேல் செல்கிறான். சிவபரம்பொருள் ஒருவரையே பூஜிப்பவன் அதற்கு மேலும் உள்ள உலகங்களுக்கு செல்லுகிறான். இதற்கு கீழ் உள்ளவர்கள் ஜீவகோடிகள், மேல் உள்ளவர்கள் ஈஸ்வர கோடியைச் சேர்ந்தவர்கள். கீழே சம்சாரிகளான ஜீவர்களும் மேலே முக்தர்களும் உள்ளனர். கீழே கர்மலோகமும் மேலே ஞானலோகமும், மேலே மதத்தையும் அதாவது கொழுப்பையும் அகங்காரத்தையும் அழித்துழைக்கும் வினயபாவம் வணக்கமான தன்மை உள்ளது. பிறவியோடு கூடிய மறைப்பு அதாவது திரோதானம் அங்கு இல்லை. அதை அழித்து ஒழிக்காத இவருக்கும் அங்கு நுழைய இடமில்லை. இவ்வாறு திரோதானமான மறைப்பை ஒழிப்பதால் அங்கு ஞானப்பொருளே சுடர் விட்டு ஒளிர்கிறது. ஆதி பௌதிக பூஜை செய்பவன் அதற்கு கீழ் உள்ள உலகங்களிலேயே சுற்றி தீவான். ஆனால் ஆத்தியாத்மிக உபாசனை செய்பவன் அதற்கும் மேலுள்ள உலகங்களை அடைவான். சத்தியம் அகிம்சை முதலிய அறநெறிகளுடன் சிவபரம்பருளை ஒரே ஈடுபாட்டுடன் பூஜிப்பவன் காலச்சக்கரத்தையும் கடந்து செல்கிறான். காலச்சக்கரத்தின் தலைவரான காலச்சக்கரேஸ்வரரின் எல்லை வரை விளங்கும் விராட் சுரூபமான விராட் சுரூபரான மகேஸ்வர உலகத்திற்கு மேல் பிரம்மச்சரியமே வெறிவெடுத்ததோ என்பது போன்ற ரிஷபம் அதாவது எருது என்கின்ற தர்மம் உள்ளது. தர்மத்திற்கு சத்தியம், சௌசம், சௌசம் என்பது ஒழுக்கம், அகிம்சை, தயை என்று நான்கு பாதங்கள். அது சிவலோகத்தின் வாயப்படியிலேயே நிற்பது. அந்த எருதிற்கு க்ஷமை பொறுமை கொம்புகள், சமம் அதாவது அமைதி காதுகள், வேதநாத ஒலியே அதனை அழகு செய்வது, ஆஸ்திகமே அதாவது தெய்வம் உண்டு என்று ஏற்பதே அதன் இரு கண்கள், விசுவாசமே அதாவது நம்பிக்கையே அதன் விசுவாசமே அதாவது நம்பிக்கையே அதன் உயரிய மனது, கிரியை அதாவது கர்மம் என்கிற தர்ம திருமேனியான ரிஷபம் காரணத்தின் மேல் அதிஷ்டித்திருக்கிறது அதாவது அண்டி இருக்கிறது. கிரியை என்னும் திருமேனியோடு விளங்கும் தர்மமான எருதின் மேல் முக்காலங்களையும் கடந்த பரமசிவன் ஆரோகணித்துள்ளார். பிரம்மா விஷ்ணு மகேசர் ஆகியோர்களின் அவரவர்கள் ஆயுளே தினம் எனப்படும். தர்ம உருவான ரிஷபம் இருக்கும் இடத்தில் மேல் தர்ம உருவான ரிஷபம் இருக்கும் இடத்திற்கு மேல் தினமோ அதாவது பகலோ இரவோ கிடையாது. பிறப்பு இறப்பு இல்லை. அங்கிருந்து காரணஸ்வரூபரான பிரம்மனது காரண சத்தியலோகம் வரை உள்ள 14 உலகங்களும் பஞ்சபூதங்களுடைய தொடர்பிற்கு அப்பாற்பட்டனவே. காலத்திற்குட்படாத சூக்ஷ்மமான கந்த தத்துவமே அதன் சுரூபமாகும். அதற்கு மேல் காரண ரூபமான விஷ்ணுவின் 14 உலகங்களும் உள்ளன. அதற்கும் மேலே காரண ரூபனான ருத்ரனது 28 உலகங்கள் உள்ளன. அதற்கும் மேலே காரணேஸ்வரான காரணங்களுக்கெல்லாம் தலைவரான சிவனது 56 உலகங்கள் உள்ளன. அதையும் தாண்டி சிவனுக்கு உகந்த பிரம்மச்சரிய உலகம் உள்ளது. அங்குதான் 5 ஆவரணங்களுடைய ஞானமே விடிவான கைலி உள்ளது. அங்குதான் 5 மண்டலங்கள், 5 பிரம்ம கலைகள் மற்றும் ஆதிசக்தியோடு கூடிய ஆதிலங்கம் விளங்குகிறது. இதைத்தான் பரம்பொருளான சிவனது திருச்சிவாலயம் என்பர். இங்குதான் பராசக்தியோடு கூடிய சிவ பரம்பொருள் விளங்குகிறார். இங்கிருந்து கொண்டே அவர் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 தொழில்களையும் புரிகிறார். அவரது திருமேனியோ சச்சித் ஆனந்த சுரூபமே. அனவரதமும் தியானத்திலேயே அமைந்திருப்பவர், அனைவருக்கும் அருள்பவர், தனக்குத்தானே மகிழ்ந்திருப்பவர், சமாதி நிலையிலேயே விளங்குபவர், கர்மயோகம் தியான யோகம் ஆகிய அனுஷ்டானங்களை முறைப்படி செய்து படிப்படியாக சாதனையில் முன்னேற்றம் பெறுபவனே அவரை தரிசிக்க இயலும். நித்திய நைமித்திக கர்மங்கள் வாயிலாக தேவதைகளை பஜிப்பதன் மூலமே சிவனை பூஜிப்பதற்கான எண்ணம் அதாவது மனம் வரும். சரியை கிரியை யோனம் ஞானம் சரியை கிரியை யோகம் முதலிய சிவ சம்பந்தமான கர்மங்கள் வாயிலாக சிவ ஞானம் பெறலாகும். சிவ தத்துவத்தை முற்றிலுமாக உணர்ந்தவன் அல்லது சிவனது திருவருள் நோக்கு பெற்றவன் எவனோ அவனே முக்தனாவான். ஆன்மஸ்வரூபத்தில் நிலைத்து நிற்பதே முக்தியாகும். ஆன்மாவிலேயே லயித்து ஆனந்தத்தை அனுபவிக்கும் ஆன்ம அனுபூதியே முக்தியின் சுரூபம். கர்மயோகம், தவயோகம், ஜபயோகம், ஞானயோகம், தியான யோகம் என்கிற அறநெறிகளை நன்கு உணர்ந்து அதன் வழியில் ஒழுகி நிற்பவன் சிவனை சாட்சாத்கரித்து அதாவது நேரடியாக கண்டு சுவாத்மாராம சுரூபரான அதாவது தனக்குத்தானே ஆனந்த நிலையில் மூழ்கி கிடத்தலான மோட்சத்தை முக்தியை பெறுகிறான். சூரியன் தனது கிரணங்களால் மாசை துடைத்து உலகை தூய்மைப்படுத்துவது போலவே கருணைக்கடலான பகவான் ஸ்ரீ பரமசிவன் தனது பக்தர்களின் அஞ்ஞான இருளை போக்குகிறார். அஞ்ஞான இருள் அகலவே விஞ்ஞானமான சிவஞானம் தானாகவே வெளிப்படுகிறது. சிவஞானம் கைப்பெறவே தூயதான தனது உண்மை சுரூபமான ஆனந்த வடிவான ஆன்மஸ்வரூபம் தானாகவே தோன்றலாகும். அந்த சுரூபம் நன்கு சித்தி பெறுவானால் மனிதன் பிறந்ததன் பலனை எய்துகிறான். இங்கு நான் கூறியன அனைத்தும் முன்பு குரு பரம்பரை வாயிலாக நான் பெற்றதாகும். இதையே பின்பு நான் ஸ்ரீ நந்திகேஸ்வரர் மூலம் கேட்டுக்கொண்டேன். ஸ்ரீ நந்தியம்பெருமான் விற்றிருக்கும் இடத்திற்கு மேல் உள்ள இடத்தை சிவபெருமானே என்று மற்றவர்களால் அறிய முடியாது. அது அனுபூதி நிலையாகும். சிவலோகத்தின் பெருமையை பற்றிய அறிவு சிவனது கருணையால் அன்றி பெற ஒண்ணாதது என்பது சான்றோர்களின் கருத்து. சாதகன் 500,000 முறை திருவேந்திரத்தை ஓதிய பின் பகவானுக்கு மகாபிஷேகத்தை செய்து உயர்ந்த நிவேதனங்களை படைத்து சிவனடியார்களையும் உபசரிக்க வேண்டும். அடியவர்கள் சேவையே மகேசன் கண்டு உவப்பது. சிவனும் சிவனடியார்களும் ஒன்றேதான். அவர்களுள் வேறுபாடில்லை. அடியவர்கள் இறைவனது சூக்ம வடிவான ஒளிவாடிவான திருவேந்திரத்தை ஓதி ஓதியே அவர்களும் சிவனாகவே ஆகிவிட்டனர். சிவனடியார்களின் திருமேனியே சிவத்திருமேனியாகும். ஆகவே அவர்களது சேவையில் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். சிவனடியவர்கள் உலகியலையும் வைதிக நெறியையும் நன்கு அறிவர். எவ்வளவுக்கெவ்வளவு திருவேந்திரத்தை ஓதுகிறோமோ அவ்வளவுக்கெவ்வளவு அவன் சிவன் பக்கலை அடைகிறான். சிவனடியார்களது மனைவியர் சாக்ஷாத் ஸ்ரீ பார்வதி பிராட்டியின் திருவுருவமே. அவர்கள் பார்வதி பிராட்டியின் திருச்சன்னதியை பெருமளவு திருவேந்திரத்தை ஓதியவர்கள். சாதகன் சிவஸ்வரூபமாகவே இருந்தே பிராட்டியின் பூஜையை செய்ய வேண்டும். சிவனடியார்களது மனைவியர் சாக்ஷாத் ஸ்ரீ பார்வதி பிராட்டியின் திருவுருவமே. அவர்கள் பார்வதி பிராட்டியின் திருச்சன்னதியை பெருமளவு திருவேந்திரத்தை ஓதியவர்கள். சாதகன் சிவஸ்வரூபமாக இருந்தே பிராட்டியின் பூஜையை செய்ய வேண்டும். அம்பாள் மற்றும் பகவானது உலோக விக்கிரகம் அல்லது லிங்க திருமேனி ஆகியனவற்றையோ சித்திரத்தையோ அல்லது மண்ணால் வனையப்பட்ட திருமேனியையோ அதில் இறைவனது பிராணப்பிரஷ்டை முதலிய உபச்சாரங்களோடு சூதுவாதின்றி தூய எண்ணத்துடன் பூஜிக்க வேண்டும். சிவலிங்கத்தை சிவனாகவும் தன்னை சக்தியாகவும் அல்லது சிவலிங்கத்தை தேவியாகவும் தன்னை சிவஸ்வரூபமாகவும் அல்லது சிவலிங்கத்தை நாதரூபமாக ஒலிவடிவாகவும் சக்தியை பிந்து வடிவாகவும் ஒன்றிற்கு மற்றொன்று ஆதாரம் என்னும் எண்ணத்தில் சிவனும் சக்தியும் இணைந்த சக்திலிங்கம் சிவலிங்கம் என்னும் பாவனையில் சக்தியையும் சிவனையும் பூஜிப்பவன் சிவனது மூல ரூபமான நிட்கல பிரம்மத்தை பூஜிப்பதால் அவனே சிவஸ்வரூபனாகிறான். 16 வகையான உபச்சாரங்களுடன் பூஜிப்பவன் விரும்பிய பொருளை பெறுகிறான். சிவலிங்கத்தை பூஜிக்கும் சிவனடியார்களை பூஜிப்பவனை கண்டு பரசிவம் மகிழ்ச்சி கொள்கிறார். 5, 10 அல்லது 100 சிவனடியார்களை அவர்களது மனைவிமார்களோடு மரியாதையோடு அழைத்து வந்து தனம் உடல் மந்திரம் இவற்றில் வஞ்சனையின்றி அதாவது குறைவின்றி மகிழ்ச்சியோடு அவர்களையே சிவன் சக்தி ரூபமாக பாவித்து தூய மனதுடன் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு பூஜிப்பவன் திரும்பையும் மண்ணுலகில் பிரமான். சிவனடியாரின் தொப்புளுக்கு கீழ்பாகம் பிரம்மபாகம், கழுத்து வரை விட்டுபாகம், முகம் சிவலிங்கம் என கூறப்படுகிறது. கிரியையை காட்டிலும் தபம் 10 மடங்கு உயர்ந்தது. தபத்தை விட ஜபம் 100 மடங்கு பெரியது. ஜபம் 1000 செய்தலை விட சிவஞானி உயர்ந்தவன். 100,000 சிவஞானியை விட தியான யோகி உயர்ந்தவன். 1,000,000 தியான யோகியை விட சமாதி நிலையில் உள்ளவன் உயர்ந்தவன். ஒன்றை விட ஒன்று உயர்வது போல் பூஜையிலும் ஒன்றை விட ஒன்று சிறந்தது. அதன் பயனும் உயர்வும் சான்றோர்களாலும் அறிய இயலாதது. ஆகவே சிவனடியார்களின் பெருமையை யாரே அறிவர்? சிவன் சக்தி சிவனடியார்கள் இவர்களை பக்தியுடன் பூஜிப்பவன் சாக்ஷாத் பரமசிவனே. அவன் சிவத்தையே அடைந்து விடுகிறானே. இவ்வத்தியாயத்தை பொருள் உணர்ந்து படிப்பவன் சிவனோடு மகிழ்ந்து நிற்பன். இதை பிறருக்கு கூறுபவன் சிவன் அருளை பெறுகிறான். சிவாய்,
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளியது. அறிவித்து அன்புறுதல். மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் இறைவன் தன்னுடைய அடியவருக்கு வந்து அருளிய தன்மைகளை குறித்து புகழ் உரைப்பதாகவும் சிவபெருமானின் திருவாய் மொழிகளே மறைமொழிகள் எனும் இவ்வறிவித்து அன்புறுதலை சுவாமிகள் 10 பாடல்களாக அருளிச் செய்துள்ளார்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: சகனாவவகோ

ಮಸ್ತು ಮಾ ವಿದ್ವಿಷಾವಹೈ ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ತೋಡುಳಯ ಸೈಮಿಯನ್ ತೂಬಣ್ ಮದಿಶೋಣಿ காடுளைய சுழனை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுளைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுளைய விரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அழியோயினி வேண்டியனைப் பணி கொண்டாய் வேண்டி நீயாது அருண் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டும் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கிழந்ததோர் உணர்வே தெளிவளர்ப்பழிங்கும் திரள்மணி குன்றே சித்தத்துள் திட்டிக்கும் தேனே அழிவளரும் உள்ளத்து ஆனந்தக்கனே அம்பலம் ஆடரங்கனே வெளிவளரும் தெய்வ கூத்துகண்டாய் துண்டனின் விளம்பு மாவிளம்பே. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதின பார்க்கடல் என்கபிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய திண்ணைகள் ஆலிக்கும் அண்டலும் வாழ்கின்ற சிற்றம் பலமே பாலித்து நட்டம் பயிரவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுகே. வேத நெறி தொழை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதபரம்பரை பொனிய புனிதவாய் மலர்ந்தழுக சீத வெடமயற்புகளி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவேதப்பொருள் உணர்ந்தேன் மேபூஷிமாகமத்து தீது பொருளும் தெளிந்து உயர்ந்தேன்

0: వందే దక్షిణ కైలాస వందే హేమాద్రిమీ వందే వేణువనేశ్వర వందే శ్రీమత్కాంతిమదీశ్వరే వందే శ్రీమూలలింకం శ్రీమత్తామ్రసభావధి శివగామి సమో వేదం సుందరం యోగ సుందరం హరహర నమః పార్వతీ వదయే మహాదేవ. இந்நகரங்கண் எழுந்தளித்த சங்கரராமேஸ்வரர் திருவுருவத் துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறான இந்த காஞ்சிபுராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள் அந்த வணக்கங்கள். போன தடவை வந்திருக்கிறதே சில விஷயங்கள் தொட்டிருக்க வேண்டாம், அது விட்டு போச்சு. அதாவது கழிந்த வாரங்களிலே மகாலய பட்சம் நின்றதான புரட்டாசி மாதம் 15 நாட்கள், அதன் பின்பு நவராத்திரி உற்சவம் 10 நாள், இதெல்லாம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. இதில் மகாலய பட்சம் என்பது பிதருக்களுக்காகவே ஏற்பட்ட ஒரு தினம், அது புண்ணியமான தினங்கள் என்றேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய முன்னோர்களை வழிபடுவது என்பது தொன்றுதொட்டு வருகின்றதான ஒரு வழக்க மாத்திரமல்ல, நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றன ஒரு முறை. தர்ம நூல்களிலே எதையெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று வரும்பொழுது பிதற்களுக்கு உரிய சில நியமங்களை நாம் கடைபிடிக்கத்தான வேண்டும். அதிலே முக்கியமானது தாய் தந்தையருக்கு நாம் செய்கின்றதான சிராத்தம் திதி, வருடத்திற்கு ஒரு தரம். அதுபோன்று அமாவாசை, மாதப்பிறப்பு இந்த தினங்களிலே தர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. அமாவாசை தர்ப்பணம் என்றது இதிலே 12 பேருக்கு அது இடம் கிடைக்கிறது. சிராத்தத்திலே ஒரே ஒரு அந்த 3 பேருக்கு தான், அப்பான்னு சொன்னால் அப்பா அவருடைய அப்பா உழைப்பா 3 பேருக்கு தான். ஆனால் தர்ப்பணத்திலே 12 பேர். எப்படி? தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, 3 பேர். இந்த 3 பேருடைய மனைவிமார்கள், அது அம்மா, அவருடைய மாமியார், அவருடைய மாமியார். இது போக அம்மாவுடைய அப்பா, அவருடைய அப்பா, அவர் அப்பா, இந்த 3 பேருடைய மனைவிமார்கள். அப்போ 6 12 பேருக்கு அந்த தர்ப்பணத்திலே அவர்களுக்கு கிடைக்கிறது. இது போ மற்ற நம்முடைய குடும்பங்களிலே சித்தப்பா, பெரியப்பா, அண்ணா, தம்பி, அத்தான், அத்தை, சித்தி, சித்தம்மா, பெரியம்மா, இப்படி பல பேர்கள் இறந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் யமலோகத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எப்போ எழுந்தணி கிடைக்கும் அவெல்லாம் கேட்குறாங்க. புரட்டாசி மாதம் மாலையபட்சம் என்று ஒன்று வரும், 15 நாள் அது. அப்போ உங்களையெல்லாம் ரிலீஸ் பண்ணுவேன், நீங்கள் போய் உங்களுடைய சந்ததிகளுடைய வீட்டின் வாசல் போய் நிதங்கள், அவர்கள் அப்படி எழுந்தண்ணி அழைப்பார்கள், அதுதான் உங்களுக்கு. அதனால் இந்த 15 தினங்களும் அவர்கள்லாம் வருவார். இந்த 15 தினம் தான், அப்புறம் கிடையாது, முன்ன பின்னால் தான் வரமாட்டார். இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் இந்த 15 நாளைக்குள்ளாம், அதுக்கப்புறம் முன்ன பின் நமக்கு கிடையாது, உரிமை கிடையாது. சரி, இதெல்லாம் முடிஞ்சவர் சார் நரகத்தில் கிடக்கான் சார், நம்முடைய பிதற்கள் சிலைகள் அவெல்லாம் தர்மதேவத்தை கேட்டனா எங்களுக்கு எப்போ கிடைக்கணும்? உங்களுடைய சந்ததிகளுடைய வீட்டில் அடியாறு சாப்பிட்டு கடைசியில் ஒரு தீர்த்தத்தை கீழே விடுவார்கள் அல்லவா, அந்த தீர்த்தம் உங்களுக்கு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு போக்கு தர்மசாஸ்திரங்களை வைத்திருக்காங்க. இதை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? சில பேர் போய சும்மா பிதற்களாது தெரியாது. புரோகிதரெல்லாம் பிழைக்கிறதுக்காக நேரத்தை எழுதி வச்சிருக்கான். அதாவது ஒருவருடைய வாழ்க்கையை நாம் வந்து நிர்ணயம் பண்ண முடியாது, யாருடைய வாழ்க்கையை நம்மால் நிர்ணயம் முடியாது. அவனுக்குன்னு ஒன்று இருக்கும், அவனுக்கு கிடைக்கிற நம்மால் தடுக்கவும் முடியாது, நம்மால் கொடுக்கணும் அஞ்சாலும் கொடுக்க முடியாது. அதாவது தர்மம் பண்ணணும் என்று வரும்போது சந்தர்ப்பம் கிடைக்காது. நாம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கூட சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடும். சந்தர்ப்பம் கிடைக்கிறோ கொடுத்துடணும், அதுதான் கெட்டிக்காரத்தனம். சரி வரட்டுமா அப்படி இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆனால் அது கிடைக்கும்னு சொல்லாமல் உறுதி கிடையாது. ஆகையான அவர்களுக்கு உரியதான தர்ப்பணம் என்ற சொல்லுக்கு ஒப்பித்தல் மகிழ்வித்தல் என்பது, அவர்களெல்லாம் மகிழ்விக்க வேண்டும் என்று சொன்னேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, மறைந்து விட்டது. இடையில் ஒரு அரை நூற்றாண்டு நம்ம பெரியவாள்லாம் அவதாரமாகி நம்மள்கிட்ட நம்ம ரொம்ப டைவர்ஸ் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் பொய் சார், அதெல்லாம் ஒன்றும் அப்படி இப்படின்னு. சரி பித்து இவர்களை கோபிக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அது இப்போ தான் அனைவிடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. பிதருக்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிராதிகளோ தர்ப்பணங்களோ பண்ணவில்லை என்றால் அவர்கள் சாபம் விட்டு போவாங்க. அந்த சாபத்துடைய பயன் என்ன ஆகும்னா, முதல்ல சந்ததியை பாதிக்கும். அப்போ அதைத்தான் போய் ஒரு குடி பிடிப்பேன், சந்ததி கிடைக்காது, தடகேன்னு பார்ப்பான். ஏன்னா அதாமல் பெரியார் முனியாச்சு சார், ராமேஸ்வரம் போயாச்சு, காசி போயாச்சு, கதை ஒன்றும் நடக்கலை. அது அப்படித்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், என்னுடைய நண்பர் தான் அவர், அவர்களெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவருக்கு ஆண் சந்ததி கிடையாது, ரெண்டே பெண் சந்ததி தான். ஆண் பெண் சந்ததிகளுக்கும் குழந்தை சந்ததியே இல்லை. அதற்காக அவர் என்னெல்லாம் அவரும் செய்து பார்த்தார், நடக்கலை. இப்போ விஞ்ஞான முறையில் செயற்கை முறையில் கருத்தரித்தல் மாதிரியானவர்கள் அது முறையில்தான் செய்து பார்த்தார். 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு இந்த கருத்தரிக்கிறதுக்கு, அதை கொண்டு வந்து கர்ப்பப்பையில் வைக்கிறதுக்கு, நடக்கல. ஏன்னா இல்லை, சந்தானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்கே இல்லை. அதனால் அது நம்ம கையில் இல்லை. நாம் நினைக்கலாம் எல்லாம் தர்க்கவாதங்கள்லாம் பண்ணலாம், நடக்காது. முதல்ல சந்தானத்தை நசிப்பிட்டேன். அடுத்து எவ்வளவு வந்தாலும் காணார். சார் இந்த வருஷம் 50,000 ரூபா வரவு, என்ன மேற்கொண்டு 5,000 ரூபா நஷ்டம்தான். சரி அடுத்த மாதம் 60,000 ரூபா, அப்போ 5,000 ரூபா நஷ்டம்தான். எவ்வளவு வந்தாலும் நஷ்ட கணக்குலாம் இருக்கும் குடும்பம். இது ரெண்டாவது இல்லை இல்லைன்னு சொன்னால் நோய் நொடி. எவ்வளோ வந்தாலும் ஆஸ்பத்திரி கொடுத்து முடியல சார், என்ன வைத்தியத்துக்கே பாய் சம்பளம் போகுது ஆங்க. அதனால் நோய் நொடி நிறைய கொடுத்துருவாங்க, அதில் நிம்மதி கிடையாது. இப்படி நிறைய இந்த குடும்பமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அந்த பிதற்குடைய சாபம். இது எப்போ தெரியும்? ரொம்ப கஷ்டம் வந்தோடனா ஜோசியத்தை போவாங்க, அவருடனே ஜோசிய உருட்டுவார், பிதிரு தோஷம் இருக்குது சார், அதனால தான் எல்லாம் காரணம். அதுக்கு ராமேஸ்வரர் போய் பரிகாரம் வழங்கோ கோவை பெருமானங்கோ. ஆகையினால பிதற்களை வழிபடுவது என்பது நமக்கு உரியதான ஒரு கடமை. அது சும்மா அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னா சொல்லலாம், நடப்புக்கு சரியாக வராது. சும்மா அதாவது நேற்றுக்கு ஒரு தம்பதிகள் பேசிகிட்டு இருந்தார், அவர் ரொம்ப வேதாந்தங்களாக நிறைய படித்தார், எல்லாம் ஆசை. அவ வீட்டம்மா எங்கள் ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள், சுகபிரம்மமாக இருக்கார். இதுக்கு தானே வேதாந்தம் படித்ததுன்னு என்ன, சுகபிரம்மமாக வந்து எவ்வளோ யோகம் செய்யணும். அதாவது அவர் குடும்பத்தில் பத்திடாமலே இருக்காருங்கிற வருத்தப்பட்டு சொல்கிறார். அதுக்கு தானே வேதாந்தமே படித்திருக்காரு, உங்கள் வேதாந்தம் பூரா படினா அதனுடைய பலன் கிடைச்சி போச்சு, எனக்கு கிடைக்கலையே என்ன ஆனு. அதனால் அந்த பலன் கிடைக்கணுமானால் அதுக்கு நான் உழைச்சித்தான் ஆகணும். ஆனால் அதுக்கு தான் மாலைய பக்ஷம் என்னதான ஒரு புண்ணிய தினம். இந்திய பாரத தேசத்தில் அனைவரும் கடைப்பிடிக்கின்றானவர்கள். இந்த மாலைய பட்சத்தில் காசி வயலுக்கெல்லாம் போகலாம், போய் அங்கே போய் தர்ப்பணம் பண்ணலாம், பிதுக்கள் காரியங்கள்லாம் செய்யலாம். சரியா இந்த தர்ப்பணம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரே குழப்பம். இப்போ ச சார் நீங்க சொல்றீங்களா சார்றாங்க. இந்த புரோகிதர் வந்து என்னமோ உழப்புறான் தான் எனக்கு தெரியுது, என்னமோ பண்ணுறாங்க, ஒரு சரியாக பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் இது போய் வீணாக போட்டு அவரை கூப்பிட்டுட்டு துட்ட ஜெலவரிச்சிட்ட அவனை கொண்டு கொடுத்துட்டேன். இது எல்லாரும் எங்கிட்ட ஒரு குறையாக சொன்னாங்க. அதனால் என்ன செய்யறது, இது எப்படி செய்யணும் அங்கிற நீங்கள் உங்களை எனக்கு ஒரு வரன்முறை காட்டணுன்னா நாங்களே செய்துக்கிறோம். அது நம்ம நாளாக எல்லாரோட கோரிக்கையும் பார்த்து சைவ தர்ப்பணான் சொல்லி ஒரு சின்ன நூல் வெளியிட்டேன். அதை வச்சு இப்போ எல்லாம் திருநெல்வேலி இல்லாமா அதை வாங்கி எல்லாரும் பண்ணுறாங்க. முதல்ல கொஞ்சம் கண்ணை கட்டின வாழ்க்கணும். சின்ன விஷயம் தான், தர்ப்பணங்கிறது 15 நிமிஷத்துக்கு மேலே ஜோலி கிடையாது. அதனால் அப்படி ஒரு நூல் வெளியிட்டு எல்லாருக்கும் அதை பார்த்தே இப்போ எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. சார் புரோகிதர் வேண்டான்னு சொல்லக்கூடாது, அவருக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் புத்தகம் இருக்கான்னு புத்தகம் செய்ய போயாருன்னு சொல்லக்கூடாது. அவரை கொண்டு செய்ய சொல்லணும், இல்லைன்னா நீங்களே செய்து கொள்ளலாம். எங்கள் திருநெல்வேலியில் ஒரு அடியார் இருந்த மாதிரி பசவத்தாச்சிட்டு இருந்தார். பதிவாக வருகிற குறுக்குலையாக வந்தார். அந்த குறுக்குலை எனக்கு நல்லா தெரியும். அவற்றை இந்த புத்தகத்தையும் கொடுத்தேன். ஐயா உங்கள் நீங்கள் ப்ராக்டிக்கலில் இருக்கிறார்கள், நாங்களாம் தியரி. அதனால் நாங்கள் எழுதல ஏதாவது ப்ராக்டிக்கல் ஏதாவது கொஞ்சம் மிஸ் முன்ன பின்னே இருந்தால் சொல்லுங்க, திருத்தணும். இன்னைய வரையும் இல்லை, வருஷம் உனக்கு மேலே ஆயிடுச்சு. அவன் படிக்கவே இல்லை, வாங்கி அப்படியே வச்சுட்டான். படிக்கவே இல்லைன்னு எப்போ தெரியுது? எங்கள் ஊரில் ஒரு அடியார் அவனை கூப்பிட்டு இந்த புஸ்தகத்தை கூட இப்படி பண்ணி வைப்பான். ஆ அம்மா முடியாது, எழுதலாம் பண்ணுறாங்க நேரம் ஆகும். இது பண்ணுறது நான் என்ன 4 பேர்கிட்ட பண்ணிடுவேன், அதெல்லாம் முடியாது. நான் எப்போ பண்ணுறது தான் பண்ணுவேன், இதெல்லாம் முடியாது. இல்லைப்பா இதில் ஒன்றும் முடியாது. ஏன் அப்போ தான் அவன் படிக்கலைன்னு தெரியுது. படித்தோன்னா அவனுக்கு எவ்வளோ செலவழிப்பானோ அந்த நேரம் இதுக்கும் செலவாகும். புஸ்தகத்தை பார்த்து பயந்தார் பண்ணலை. எது சொல்ற, நன்றாக செய்து வைக்கணும். இப்போ எப்படி இருக்கு நிலைமைன்னு சொன்னால், போன ஜெனரேஷனில் நல்லா உழைக்கிறவங்க இருந்தாங்க, துட்டு கிடையாது, அப்போ வருமானம் கிடையாது. இப்போ நல்லா வருமானம் இருக்குது, உழைக்க தயாரில் எல்லா துறையிலும் தான். இந்த துறையினோட எல்லா துறையிலுமே போன தலைமுறையை விட இந்த தலைமுறையில் வருமானம் கூடுதல். அதனால் உழைக்க தயாரில் எல்லா துறையிலும் அப்படி தான் இருக்குது. வேத பாராயணம் எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் ரொம்ப சொல்ப தொகை நல்லா நல்லா உழைப்பாங்க. இன்றைக்கி நிறைய கொடுக்குறோம், உழைக்க தயாரில். இக்காலாவஸ்தை வித்தியாசம் தான் காரணம். ஆக இப்படி இருக்கிற நேரத்தில் நவராத்திரி உற்சவம் அடுத்தது வந்தது. சக்தியை வழிபடுவது என்பது, அதில் சிவசக்தியை வழிபடுவது தான் நவராத்திரியோட முக்கியமான ஒரு குறிக்கோள். அது எப்படிலாமோ திசை திரும்பி போயிட்டது. ஆமாம், இப்போ கூட சிறு தெய்வ வழிபாடை கொண்டு போய் விட்டுட்டாரு. நவராத்திரின்னா தசரா, நாங்கள் நாங்கள் மேலே அடிக்கணும், ராத்திரி தூக்கூத்து அடிக்கணும். ஆனால் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கும் நவராத்திரி உற்சவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி ஆயிப்போச்சு நிலைமை. அந்த 10 தினங்களும் அந்த சிவசக்தியை வழிபடும் இடமாகத்தான் அது அமைந்திருக்கிறது. ஆகமங்களே சொல்லப்பட்ட விஷயந்தான் நவராத்திரி. சார் எல்லாம் கிடையெல்லாம் சாத்த வழிபாடு சார், எப்படியோ சைவத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு ஆனும் சொல்லாங்க. அப்படி இல்லை, சாத்த தந்திரப்படி அந்த நவராத்திரி வழிபாடு உண்டு. ஏன்னா அவங்க சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால வழிபாடு. ஆனால் சைவத்துலேயும் சொல்லப்பட்ட விரதங்களில் நவராத்திரி விரதம் சொல்லப்பட்டிருக்கிறது, வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இந்த சிவராத்திரி வரும்போது தான் விவகாரம் வரும். வருஷா வருஷம் இது ஒரு மண்டை அடி சார் நமக்கு. ஆனும் அதாவது என்னன்னா, நம்முடைய விரதங்களெல்லாம் நிர்ணயிக்க, நம்முடைய அனுஷ்டானங்கள் கோயில் அனுஷ்டானங்களெல்லாம் நிர்ணயிக்கும் பொழுது சூரியனை அடிப்படையாக கொண்ட தினங்கள், இன்னொன்று சந்திரனை அடிப்படையாக கொண்ட தினங்கள். அது சௌரமானம், இது சாந்திரமானம்னு சொல்லுவோம். இதில் எல்லா விரதங்களும் சாந்திரமானப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவேன். ஆகமங்களே அப்படி தான் தெரியும். சிவராத்திரி மாத்திரம் சௌரமானப்படி தான் பண்ணணும், அப்போ தான் நிர்ணயம் பண்ணணும். ஆனால் பஞ்சாங்கம் போகிறவங்களுக்கு நம்மளுக்கும் தகராறு வரத்தான் செய்யும். ஏன்னா அவங்க பூரா சாந்திரமானப்படி தான் எல்லாத்தையும் போடுவாங்க. சௌரம் சாந்திரமான நகர்த்தவியான்னு ஒரு வாக்கியம் இருக்கு, இது பெரிய சண்டை. சௌரமானேன்ன கர்த்தவியம் சௌரமானத்தினால செய்யணும், சாந்திரமானேன நகர்த்தியம் சாந்திரமானத்தினால செய்யாதேன்னு. இவன் படிச்சிருக்கான்ல நிறைய, அதனால் இந்த நாவை போட்டு இங்கே தங்கெழுதிடும். சௌரமானே நகர்த்தவியம் நாவை கர்த்தவியம் சார், சாந்திரமானேன கர்த்தவியமா இந்த நாவை அங்கே போட்டு அந்த நாவைங்க சாந்திரமானத்தான் செய்யணும். ஒரு சமயம் இதே சிவராத்திரிங்களே எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பெரிய ஆகம வித்வான்கள் சிவசாச்சாரியெல்லாம் ஒரு இடத்த கூடினாங்க. இதே வாக்கியம் வந்தவொடனே இதுதான் விவகாரம், அவன் நானும் அங்கே போட்டான் ஒருத்தன் நானும் இங்கே போட்டான் எது சார் எனும். ஆகம சுத்தமாக சொல்லியிருக்கு கௌரவமான பிள்ளை தான் செய்யணும். கடைசினா ஓட்டுக்கு விட்டாங்க, என்ன என் என்ன சர்க்காரா இதை பார்லிமெண்டா சட்ட சபையா ஏ சட்டம் எதிர்க்கு அதைத்தான் சொல்லணும், இதுக்கு ஓட்டுக்கு விடணும் இல்லை சரிசமாக நின்று போச்சு ஓட்டுக்கு விட்டான். உடனே அப்பவும் சரிசமமாக தர இங்கே 50 பேர் இங்கே 50 பேர் தலைவர் வீட்டோ பவர் அவரை கொடுத்து தள்ளிட்டார். இப்படி போயின்னு இருக்கு நிலைமைகள். அதனால் நவராத்திரி உற்சவம் மிக சிறப்பாக, அதில் சில விஷயங்கள் தெரியணுங்கிறக்காக சொல்லுங்கள், எது அனாவசியம் வேண்டாம் என்னத்தோ பேசிட்டுருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. சாத்தபரமாக நவராத்திரி உற்சவம் கொண்டாடுறாங்க. இந்த தசராவில் அதில் சேர்ந்தது, சைவத்தில் சேர்ந்தது இல்லை. இந்த தசராலாம் விவகாரங்கள்லாம் சாத்தபரமாக உள்ள வழிபாட்டு முறைகளில் வந்து அது வந்தது. எப்படி சைவத்துக்கு பஞ்சாட்சரம் மிக முக்கியமோ அதே மாதிரி சாத்தம் ஸ்ரீவித்யா தந்திரம் கொண்ட பஞ்சதசாட்சரி 15 எழுத்து கொண்ட ஒரு மந்திரம், அதுதான் அங்கே பிரதானம். அதுலேருந்து நிறைய மந்திரங்கள்லாம் கிளச்சி வைப்பேன் பத்திரிகையில் போட்டு குழப்பின்றக்கான அது தசமகா வித்யா அப்படி இப்படி எடுத்து போட்டு மக்களை எவ்வளோ பைத்தியக்காரனாக்குன்னு அவ்வளோ பண்ணிட்டுருக்கான். அந்த சாத்தபிரமாகத்தான் அந்த பத்ரகாளி வழிபாடுகள்லாம் அப்படியே வந்தது. இந்த வழிபாடும் இப்போ சொன்னால் என்ன அடிப்பான் அவ்வளோ வெளியில் பாவே பார்த்துக்கிறேன்பா. பெங்கால் தமிழ்நாட்டு வழிபாடே கிடையாது. இந்த உச்சிமாகாளி விகாரங்கள்லாம் உஜ்ஜயினி மகாகாளி தான், உச்சிமாகாளி உஜ்ஜயினிலேருந்து வந்து இந்த அம்பாள் நம்ம நாட்டில் கிடையாது. இப்படி பெங்காலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கு. நம்ம நாட்டு வழிபாட்டு முறைகள் இல்லை. இப்படி சில வழிபாடுகள் வரத்தான் வரதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப ஆக்கிரமிச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ ரொம்ப பயங்கரமாக மக்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இப்படியாக இந்த நவராத்திரி உற்சவம் நடந்து இப்போ நாம் அங்கே குடியிருக்கோம். இதில் அந்த அமாவாசை தர்ப்பணம் கொண்டு வந்திருக்கேன், தேவையுள்ளவரும் வாங்கி கொடுங்க. நோட்டீஸ் மாதிரி எல்லோரும் வாங்கிட்டு அவர் வீட்டில் கொண்டு அப்படி போகிறதுக்கு வேண்டாம், ஏன்னா அது துட்டு சொல்லித்தான் அடிச்சிருக்கு, துட்டு சொல்லிக்காமல் அடிக்கலை. அது அனுஷ்டானங்களை பற்றி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கு, ஏன்னா அனுஷ்டானத்தை பற்றி புஸ்தகம் கணக்கில் வந்தாச்சு, அவ்வளோ நிறைய புத்தகம் போட்டாச்சு, அந்த புத்தகங்களை வச்சு எல்லாரும் தலையை வச்சுட்டு இருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் எப்படின்னா தீட்சா குரு வந்து உள்ளூர்லாம் இருப்பாங்க, உள்ளூரில் மடங்கள் எங்களை மாதிரி மடங்கள் இருக்கும், மடங்கள்லாம் தேசம். அதனால் உள்ளூரில் இருக்கிறனால இந்த அனுஷ்டானங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்து ஒரு காலம். இப்போ எங்கேருந்தோ வராங்க, டம் டம் டம் மேலே போட்டு எல்லோரும் தீட்சாச்சு, எல்லோரும் அவரை ஒரு பக்கம் பேச்சு, ஒரு ஒரு அந்த ஒரு பேச்சு, அனுஷ்டானம் எப்படி படிக்கிறது, யார் சொல்லித்தருவது, சரி கீழே விட்டுக்காரன் மேலே விட்டுக்காரன் என்ன பண்ணுறான் பாருப்பான், அவன் என்ன குட்டி முழுகிறானோ அதுதான் இவன் குட்டி விடுவான் அவளாம். இப்படி தான் போயிட்டே இருக்கு, இல்லை ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது சார் சொல்லி. கனடாவிலேருந்து ஒரு பையன் வந்தான், அவன் யாரும் இல்லை சண்முகவேலுடைய குழந்தையாவன், அவன் எங்கெல்லாமோ தமிழ்நாட்டில் சைவானுஷ்டானத்தை வீடியோ எடுக்கணும் சார், கேசட்டாக போட போகிறேன் ஆட்டோலாம் சொல்லிக்கணும். இந்த மாதிரி நாங்கள் செய்து போமே தவிர டிமான்ஸ்ட்ரேட் பண்ணிகள் காட்ட தெரியாது என்னதான் சொல்லி கிடையாது. என்ன கையை காட்டு அங்கே போங்க, வேறு உங்களுக்கு அதுதான் சரியான இடம். கடைசி எங்கள் ஏழாம் சுற்றிட்டு கடைசி நம்மகிட்ட வந்தான், இந்த மாதிரி சைவானுஷ்டானத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டா பாபா வீட்டில் போட்டு பார்த்துக்கிடுவாங்க அப்படி வீடியோ எடுத்து எல்லாரும் கேசட்டாக வெளியிட்டாச்சு. நீங்கள் என்ன செய்ய போகிறப்பான்னு கேட்டேன், எல்லாருக்கும் ஃப்ரீயாக கூட கொடுக்காதேன்னு சினிமா நோட்டீஸ் மாதிரி ஆகிடும், ஏதாவது விலை குறைஞ்ச விலை நிறைய இல்லை அவன் வாங்கிட்டு போயிட்டு போட்டுவான், ஆரம்ப சூரத்தனம் வாங்குவான், கொஞ்சம் போட்டு பார்ப்பான் அவ்வளோ போர் அடிக்கும், என்னை அது பிரேமியை பார்க்காம கீழே பார்த்துட்டு இருக்காங்க, கீழே கூடாது ஆணை வந்துடும். அதனால் குறைஞ்ச ஒரு 30 ரூபான்னு வச்சு கொடுத்தான். கிட்டத்தட்ட 1000 கேசட் போட்டான், 1000 போயிடுச்சு. இப்போ எங்கள் டூலும் காலியாக போச்சு, திருவாரூர் மடத்தில் கொடுத்தோன்னா அதெல்லாம் காலியாக போச்சு. இப்போ எல்லோரும் ஃபோன் பண்ணி கொண்டாங்கங்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொன்னால், எங்கள்கிட்டையும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற பிரிண்ட் பண்ணி கொடுங்க, அதுதான் முடியும், வேற முடியாது. அது ஒன்று எழுதிட்டு வரோம் நினச்சா இன்றைக்கி ரொம்ப அவசரம். என்னன்னா 3 மணிக்கு புறப்படணும்னு நினச்சா 4 மணிக்கு தான் வெளியில் வந்தேன். பையெல்லாம் எடுத்து வெளியில் வச்சேன், பிடிச்சது மழை, பயங்கரமான ஒரு மழை. அந்த மழை கொஞ்சம் விளட்டுமேன்னு சொல்லிட்டு வந்தது கூட நேரம் ஆகி போச்சு. அதில் போயிடுச்சு. அடுத்த தடவை வரோம், கொண்டு வரோம், அதை எடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்க. இப்படியாகத்தானே இந்த அனுஷ்டானங்களும் போய்கொண்டிருக்கிறது. அதே பையன் சொன்னால், ஷூ பூஜையும் எடுக்கணும்னு சொன்னால், அது ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப நேரம் ஆகும், நாள் ஆகும். ஆமாம், ஒரே நாளில் ஷூட்டிங் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஷூட்டிங் எடுக்க முடியும், எனக்கும் டயர்டாகிடும், உனக்கும் டயர்டாகிடும். சரி பார்ப்போம்னா அது கூட யாரோ எடுத்துட்டான் வீடியோவாக போடல, போட்டுங்களை செல்ல இப்போல்லாம் போட்டு கொடுத்துட்டான். இதை போட்டு பாருங்கள் சரியாக இருக்கானா, எனக்கு நேரமே இல்லை, இப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா காலத்துக்கு தகுந்தபடி விஞ்ஞான தன்னோடலாம் கொடுக்கணும் இல்லையா மக்களுக்கு. பழைய காலம் மாதிரி நான் உட்காந்து தான் சொல்லிகிட்டு இருப்பேன், நீங்கள் தான் வாங்கன்னா வர முடியாது, எவ்வளோ ஜோலி இருக்கு. அதனால் அது அப்படி போய்கொண்டிருக்கிறது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே புற்றி, நாட்டவர்க்கும் இறைவா புற்றி. சித்சபேஷாசிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழை வாரத்துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய் மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் போற்றி. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம் பெரியவர்களே, திருப்பெருந்துறையிலே நம்முடைய குருநாதர் தன்னுடைய குருநாதராக இருக்கின்ற அந்த பரம்பொருளை கண்ணுற்றார் என்பது வரையிலும் பார்த்தோம். 88வது பாடல் வரிசை எண் பார்த்தோம். கருப்புகனினையார் தம்மேல் கண்ணருள் செய்து. கண் அருள் என்பதை அருட்கண் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு பிறவி எடுக்கக்கூடாது என்ற சங்கல்பத்தோடு இருப்பவர், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்று உறுதியாக இருப்பவர், இந்த கிடைத்த பிறவியை எளிதாக நினையாதவர், அவர்தான் நம்முடைய குருநாதர் திருவாதவூர் அடிகள். அவர் கருப்புக நினையார். பெருமான் யாருக்கு அருள் செய்கின்றான்? மீண்டும் பிறக்கக்கூடாது என்று யார் பிறவிக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்கின்றான். கருப்புக நினையார் தம்மேல் கண்ணருள் செய்து. நெஞ்சில் பரப்பர மிதித்தல் வேண்டி. பரப்பு பரபரப்பு என்பது அலைபாய்கின்ற தன்மை. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். நெஞ்சிலே பரபரப்பு இருக்கும், பெருமானாகின்ற ஒரு குறிக்கோள் அதனையே பற்றி இல்லாதவர்களுக்கு நெஞ்சிலே பரபரப்பு இருக்கும். பெருமானை பற்றிய இடத்தும் பரபரப்பு ஏற்படும். பெருமான் அருள்வானோ மாட்டானோ? பெருமான் எங்கு அருள்வான்? நாம் அவனுக்கு அவனுடைய அருளை பெறுவதற்கு தகுதி உடையோம் உடையோமோ அல்லோமோ என்றெல்லாம் பலவிதமான பரபரப்புகள் உண்டு. அவையெல்லாம் பெருமான் தன்னுடைய பெருங்கருணையினாலே நம்மை வாரி எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பரபரப்புகள் நீங்கும். அங்கிது நன்றிது நன்றினும் மாயை, அது ஒரு பரபரப்பு. அந்த பரபரப்பிலிருந்து மீண்டு வந்தாலும் பல்லியல்பாய பரபரப்பு உண்டு. பல்லியல்பாய பரப்பர வைத்த பராபரமாகாதே, பல்லியல்பாய பரப்பர வந்த பராபரமாகாதே என்று பரபரப்பு அடியார் அல்லாதாருக்கும் இருக்கின்றது, அடியார்களுக்கும் கூட நெஞ்சிலே பரபரப்பு இருக்கின்றது. பெருமான் அந்த பரபரப்பு நீங்குவதற்காக ஒரு திருவடியை ஊன்றுகின்றான் அந்த பரபரப்பின் மீது. பரபரப்பு தான் முயலகன், அறியாமை. அந்த அறியாமையின் மீது பரபரப்பு அடங்கும் வண்ணம் பெருமான் ஒரு திருவடியை ஊன்றுகின்றான். அந்த பரபரப்பு அடங்கிய இடத்திலே இன்னொரு திருவடியை காட்டுகின்றான், தூக்கிய திருவடி. அதனை கண்ணுற்ற உயிர் அந்த தூக்கிய திருவடியை பற்றி கொள்கின்றது என்று பார்க்கின்றோம். பரபரப்பு பரப்பர மிதித்தல் வேண்டி எடுத்த பொற்பாதம் கொண்டு, இதுல எடுத்த பொற்பாதம் சொல்லப்பட்டிருக்கு. பரப்பர மிதித்த பாதம் அங்கு நாம் வந்து ஆற்றலினால் கொள்ள வேண்டும். சொல்லாவிட்டாலும் ஒரு திருவடியினாலே பரப்பர மிதித்து இன்னொரு திருவடியை பெருமான் எடுக்கின்றான். எடுத்தல் என்றால் தூக்குதல். எடுத்த பொற்பாதம் கொண்டு திருப்புனை மறையோர் பொற்றும் தில்லை அம்பலத்தே நின்ற, முக்தி திருவினையே இம்மையிலேயே புனைந்திருக்கின்ற தில்லைவாழ் அந்தணர்கள். ஆனா மறுமை பெற்றினை இம்மையிலே பெற்றவர்கள் இனி பெரும் பேறு ஒன்று இல்லா என்று பெரிய புராணம் கூறுகின்றது. நடராஜாவை தீண்டி பூஜை செய்கின்ற மரபிலே ஒருவன் தோன்றிவிட்டான் என்று சொன்னால் அவன் இதற்கு மேல் பெற வேண்டிய ஒரு முக்தி நிலை என்பது இல்லை, இனி பெரும் பேறு ஒன்று இல்லை. அப்ப அதில் இதிலேயே அவன் அடங்கி பெருமானே இன்னொரு பிறவி இங்கனமே வேண்டும் என்று கேட்டாலும் குற்றமில்லை, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. அதான் திருப்புனைகின்ற தன்மை. செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே, இறைவன் கழலேத்தும் இன்பம் இன்பமே என்று உணர்ந்து இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே என்று பெருமானோடு இன்புற்று வாழ்கின்ற நிலையிலே அடியார்களாலும் இருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு வழிகாட்டியாக தில்லைவாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தில்லைவாழ்ந்தவர்களை பத்தி குருநாதர் திருக்குவையாறுல வெளிப்படையா சொல்றார், திருவாசத்துல குறிப்பா சொல்றார். திருக்குவையாறுல ஒரு பாடல்ல நடுங்க நாட்டம் என்ற தலைப்புல பாடுறார், ஆவா இருவர் அறியா அடி தில்லை அம்பலத்து மூவாயிரவர் வணங்க நின்றோன் என்ற இடத்துல தில்லை மூவாயிரம் என்ற அந்த கணக்கினை தருகின்றார். திருமுறைகளிலே முதல் இடத்திலே தில்லை மூவாயிரம் என்ற கணக்கு நம்பியார் ஒருவர் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து தில்லை மூவாயிரம் என்ற கணக்கினை திருக்கோவையாறுல குருநாதர் கொடுக்கிறார். முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கு மூர்த்தி எண்ணப்பட்டானை. வடமொழியிலே இருக்கின்ற நூல்கள் எல்லாமே இந்த தேவார திருமுறை திருவாசக திருமுறைக்கு பின்னால் எழுதப்பட்டவைதான். ஆகவே தில்லை மூவாயிரம் என்ற கணக்கினை கொடுக்கின்ற முதல் நூல்கள் இரண்டுமே தமிழில் தான் இருக்கின்றன. திருவாசகத்துல அவங்கள நேரடியா சொல்லல, அதாவது குறிப்பால் சொல்றார். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தையை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் என்று சொல்லப்பட்டது சிறப்பாக தில்லைவாழ்ந்தவர்களுக்கு போய் சேரும், அடியார்களுக்கும் சேரும். ஆனா முதல்ல அவர்களுக்கு தான் சேரும், அவர்கள் தான் முதல் அடியார்கள். அது பாடப்பட்ட கான்டெக்ஸ்ட் என்ன? அது கோயில் மூத்த திருப்பதிகம், நடராஜா சந்நிதியில பாடுறார். நடராஜா சந்நிதியில அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்கள மனசுல வச்சுட்டு தானே பாட முடியும். சபையை பார்த்தா அவங்க இருக்காங்க, கீழே பார்த்தா நாம இருக்கோம். முதல்ல அவங்களை குறிக்கும், அப்புறம் நம்மளை குறிக்கும் அடியார் இலக்கணம். அந்த திருப்புனை மறையோர் உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் என்று அப்பர்பிரம்மன் சொல்றார். அவர்கள் செய்கின்ற தவத்தினாலே எந்த ஒரு நல்ல பயன் இருக்கின்றதோ அந்த பயனை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் உலகிற்கென்று கொடுத்து விடுவார்களாம். யாரு? தில்லைவாழ்ந்தனர்கள். சீரும் சிறப்புமாக நடராஜ பெருமானை பூசிப்பதனால அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. அந்த பலனும் அந்த பெருமானுடைய பூசியை நிகழ்த்துபவர்களுக்கும் தரிசனம் செய்கின்றவர்களுக்கும் உலகம் முழுக்க எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கோடியில் இருக்கும். உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் என்று அவர்களை பற்றி சொல்றோம். அந்த திருப்புனை மறையோர் போற்றும் தில்லை அம்பலத்தே நின்ற அருட்பரானந்த வாரி. வாரி என்றால் சமுத்திரம் அல்லது ஏரி. அருள் பரானந்த வாரி, அருள் வடிவமாகின்ற மேலான இன்பச் சுவை பொருந்திய கடல் போன்று இருக்கின்றான். யாரு? பெருமான். பெருமான் கடல் போன்று இருக்கின்றான் என்பதற்கு என்ன பொருள்? கடலிலே எவ்வளவு பேர் எவ்வளவு நீர் முகந்து கொண்டாலும் கடல் நீர் குறையப்போவதில்லை. பெருமான் எத்துணை கோடி உயிர்களுக்கு அருள் செய்தாலும் அவர் ஒன்று சோர்ந்து போவதில்லை. புதிதாக வருகின்ற நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறது. சமுத்திரம் போல, நெவர் கெட்டிங் டயர்டு, இட் கெனாட் பி எம்டிடு, ஆல்வேஸ் ஃபுல், பரிபூர்ணமா இருக்கிறார். அந்த அது அருள் பரானந்த வாரியாகின்ற பெருமான் ஆதலின் அதற்கு இசைந்தார். எதற்கு இசைந்தார் அப்படின்னு கேள்வி வருது. அங்கு ரௌக்ஷாயினர் என்ற ஒரு தலைமை சீடர் இருக்கின்றார். அந்த ரௌக்ஷாயினர் என்பவர் பிரம்ம தேவனுடைய குமாரர். பிரம்மதேவன் தான் ஆத்மநாத சுவாமியை ஆதியில வழிபட்டு கொண்டிருந்தார். உலகத்தை படைப்பது நின்று போயிருந்தது. பிரம்மன் உலகத்தை படைப்பதிலே நாட்டம் செலுத்த வேண்டும் என்பதற்காக பிரம்மனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் இறைவன். இனி இந்த பிள்ளை எனக்கு பூஜை பண்ணட்டும், நீ போய் உலகத்தை சிருஷ்டி பண்ணுன்னு சொன்னார். அது தோன்றிய போதே நெருப்பிலே தோன்றிய அந்த பிள்ளை 7 வயது பிள்ளையாக தோன்றியது. நெருப்பிலிருந்து வந்ததுனால அவருக்கு அக்னிவேசர் என்று ஒரு பெயர். ரௌக்ஷாயனர் என்பது அவருக்கு இயற்பெயர். அவர் இந்த பெருமானை வந்து வழிபட்டு கொண்டிருக்கின்ற தலைமை சீடர். அவர் தான் சொல்றாரு, நம்முடைய குருநாதர் அங்கு வந்து சேர்ந்த பொழுது இந்த பெருமானை உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்று ரெக்கமெண்ட் செய்யறார். ஒருவரை ஆட்கொள்வதற்கு, தீட்சை தருவதற்கு நிமித்தம் பார்க்க வேண்டும். அவர்கள் ஓர் இரவு தனித்து உறங்கும் போது எந்த கனவு காண்கிறார்களோ, கனவு காணவில்லை என்றால் பிரச்சனை இல்லை, ஏதாவது கனவு கண்டால் அந்த கனவினை பற்றி குருநாதன் சொல்லணும். அந்த கனவுக்கு என்ன பொருள் என்பதை குருநாதர் அறிவார். அதற்கேற்ப அவருக்கு தீட்சை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கு இது எமர்ஜென்சி கேஸ், கேஷுவாலிட்டி. பிபி டெஸ்ட்ல மண்டை உடஞ்சு வரும்போது பிபி டெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, உடனே அட்மிட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதுன்னு. சுகர் டெஸ்ட், பிபி டெஸ்ட்ல எடுக்க வேண்டாம், கேஷுவாலிட்டியில. அதுபோல இது அதிதீவிர பக்குவியா இருக்கிறார். யாரு? நம்முடைய குருநாதர். 4ஆம் சக்தி நிபாதம் நிகழ்ந்திருக்கின்றது. தலையிலே நெருப்பு பிடித்தவன் தண்ணீரை தேடுவதைப் போல குருநாதனை தேடுகின்றார். கண்ணெதிரே குருநாதனை கண்டுவிட்டார். இந்த இரண்டையும் பார்க்கின்றார் தலைமைச் சீடராக இருக்கின்ற ரௌக்ஷாயனர். அவரை பத்தி முதல் பாட்டில் சொன்னோம், 87 அவ் அடியவரின் மிக்கார் ஒருவர். அவர் பேரை சொல்லல, அவர் பேரை திருப்புரந்துரை புராணத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒரு புராணம் இன்னொரு புராணத்தில் சொல்லப்பட்டதை குறிப்பால் உணர்த்தும். திருப்புரந்துரை புராணத்தில் அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் ரௌக்ஷாயனர். பெருமானை சுற்றி இருக்கின்ற அடியார்களிலே தலைமையானவர் அவர் தான். இதை எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, நீங்களா திருப்புரந்துரை போய் இப்ப தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க, குருந்த மூலம் அப்படின்னு பெருமானுடைய கருவறை கோயிலுக்கு பின்னாடி ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. அதுல தெற்கு நோக்கி ஆத்மநாத சுவாமி தன்னுடைய வலது கால் மீது இடது காலை மடித்து போட்டு கையில சின்முத்திரையோட உபதேசம் பண்ற மாதிரி ஒரு உருவம் இருக்கு. அந்த பெருமானுக்கு முன்பாக கூப்பிய கையோடு நின்றார் போல் ஒரு உருவம் இருக்கு. அவர் தான் ரௌக்ஷாயனர். ஆனா அந்த கைடு என்ன சொல்லுவாங்க, நம்ம குருநாதர் பேரை சொல்லி சொல்லுவாங்க. குருநாதர் ஆத்மநாத சுவாமியுடைய திருவடிக்கு கீழே இருக்கார். அந்த வஸ்திரம் சாத்தி இருக்கிறதுனால அது கண்ணுக்கு தெரியாது. அபிஷேகத்தும் போது வஸ்திரத்தை எடுக்கும் போது நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். திரும்ப ஒரு தடவை இதுக்காக திருப்பதிக்கு போலாம். திருப்பதி போய் பாத்தீங்கன்னா 6 காலமும் அவருக்கு அபிஷேகம் உண்டு. அபிஷேகம் ஒரு 2 நிமிஷத்துல ஆயிடும். அப்ப அங்க நின்னீங்கன்னா ஆத்மநாத சுவாமியுடைய திருவடிக்கு கீழேயே ஒருத்தர் இருப்பார். பெருமானுடைய வலது திருவடியை தலையால் சுமந்து இடது திருவடியை 2 கரங்களால் பற்றி கொண்டு இருப்பார். இப்படி ஒரு காட்சி காமிச்சிருக்காங்க. இந்த காட்சி எப்படிப்பட்ட காட்சினா, திருப்புரந்துரை புராணம், திருவாசகம், திருக்கோவையார் ஆகிய 3 முக்கியமான பிரமாண நூல்கள், இந்த 3 நூல்களிலே சொல்லப்பட்ட செய்திகளையும் ஒரு சிற்பி தன் மனதிலே கம்பைன் பண்ணி சேர்த்து அந்த சிற்பத்தை உருவாக்கியிருக்கிறார். அதான் வழிபாட்டில் இருக்கு. திருவாசகத்தில் குருநாதர் என்ன சொல்றாருன்னா, பெருமான் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தான்னு சொல்றார். என் தலைமையிது ஜோடியா இருக்கின்ற திருவடிகளை பெருமான் வைத்தான் என்று திருவாசத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருக்கோவையார்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெருமான் தன் 2 திருவடிகளை எனக்கு கேட்சா கொடுத்தார். கேட்ச் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு, ஃபீல்டர் கையில போய் சேருது, ஸ்ட்ரைட் கேட்ச். ஃபீல்டர் இங்க அங்க நகரல, நேர போய் சேருது. அப்ப பேட்ஸ்மேன் என்ன ஆவாரு? அவுட் ஆவாரு. இங்க பேட்ஸ்மேன்ங்கிற சுவாமி இருக்கிறாரு, திருவடிங்கிற பால நேர ஃபீல்டு பண்ணிட்டு இருக்கிற சாமியை சுத்தி ஃபீல்டு பண்ணிட்டு இருக்கிறாரு யாரு? குருநாதர். அவர் கையில கொடுத்து சாமி ஆப்பிட்டுக்கிட்டாரு, திருவடியே கையில கொடுத்துட்டார். தன் ஈரடிக்கு என் 2 கரங்கள் தந்தான். பெருமானுக்கு 2 திருவடி, எனக்கு 2 கை. பெருமான் தன் 2 திருவடிகளையும் என் 2 கைகளில் கொடுத்தான் அப்படின்னு திருக்கோயாரில் சொல்றார். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி பெருமானுடைய ஊன்றிய திருவடியை சிரத்தினால் தாங்கி தூக்கிய திருவடியை இரண்டு கைகளால் பற்றி கொண்டிருப்பதை போல இந்த திருவாசகம் திருக்கவே ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அதற்கு இதுதான் பொருள், தத்துவ பொருள் இதுதான். அந்த தத்துவ பொருளை உணர்ந்த ஒருவர் இவ்வாறு பண்ணியிருக்கிறார். திருக்கோயில்களுக்கெல்லாம் பழமையான திருக்கோயில்களுக்கு போகும்பொழுது அங்கு இருக்கின்ற அந்த சிற்பங்களை பார்த்தால் ஏதோ ஒரு சிற்பி வடித்திருக்கிறாருங்கிற எண்ணத்தில் பார்க்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளவு படித்தவர்ங்கிறத காமிச்சிருப்பார், எவ்வளவு உணர்ந்தவர்ங்கிறத காமிச்சிருப்பார். திருப்பெருந்துறையில் எம்பெருமான் நம்முடைய குருநாதருக்கு தீட்சை தரார். அந்த தீட்சை தருவதை இரண்டு சிற்பங்களாக தில்லையிலே சபையை சுற்றி வரும்பொழுது சொக்கநாத பெருமானுடைய அருள் திருவிழையாளர்களில் முக்கியமானவற்றையெல்லாம் காட்டியிருக்காங்க இல்லையா, அதில் இந்த ரெண்டு சிற்பங்களை அந்த சிற்பி காட்டிருக்கிறார். எப்படி காட்டிருக்கிறாருன்னா, சபையை சுற்றி வரும்போது ஒரு ஆறுமுகர் இருக்கார், ஷண்முகர். அவருக்கு கீழே மூன்று சிற்பங்கள் உண்டு. ஒரு சிற்பம் திருப்பெருந்துறையில் குருந்தமரத்தடியில் குருநாதன் இருக்கிறார், நம்முடைய திருவாசம் பாடின குருநாதர். அவர் முன்பாக மந்திரி கோலத்தில் இருக்கிறார். என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இரண்டு கரங்களை கூப்பி கேட்டுக்கொள்கின்றார். மந்திரி கோலத்தில் இருக்கும் பொழுது அவர் தலையில மந்திரிக்குரிய தலைப்பாக இருக்கும், இடுப்புல அந்த பட்டு வஸ்திரம் பஞ்சகச்சமா இருக்கும். என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அடுத்த சிற்பம் பெருமான் வலை வீசுவது, கடலிலே வலை வீசுவது. அது ஒரு திருவிழாடல் தானே, வலை வீசின படலம். அந்த திருவிழாடலுக்கு அந்த அந்த அதற்கு அடுத்த சிற்பம் பெருமான் இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய குருநாதரை ஆட்கொள்வது. அந்த மூன்று

நிழலில் இருவரும் இருப்பார்கள். குருந்த மரத்தின் நிழலில் இருவரும் இருப்பார்கள். நம்ம குருநாதருடைய தலையில தலைப்பாக இருக்காது, அதற்கு பதிலாக எம்பெருமானுடைய திருக்கரம் இருக்கும், தலைமையில கை வச்சிருப்பார். இதற்கு ஹஸ்த மஸ்தக சஞ்சோக தீட்சை என்று பெயர். கடவுள் நம்முடைய குருநாதருக்கு நூல்களிலே சொல்லப்பட்ட தீட்சைகள் அனைத்தையும் செய்தார். ஒரு தீட்சை பாக்கி இல்லாம எல்லாத்தையும் செஞ்சிட்டார். அதுல ஹஸ்த மஸ்தக சஞ்சோக தீட்சை, ஹஸ்தம் என்றால் கை, மஸ்தகம் என்றால் தலை, இரண்டும் சேர்கின்றது சம்யோகம், தலை மீது கை வைத்தல். சொல்றாங்கல்ல, அவனுக்கு இடம் கொடுக்காத, இடம் கொடுத்தா உன் தலைமையில கை வச்சிருவான். அப்ப தலைமையில கை வைக்கிறதுக்கு ஏன் பயப்படுறோம்? நம்ம தலையில அவன் கை வச்சிட்டான்னா நம்ம காலின்னு அர்த்தம், நம்முடைய ஜீவபோதம் காலியாகிவிடும். நாம் ஒரு தனி முதல், பெருமானிலிருந்து வேறுபட்டு இருக்கிறோம் என்ற எண்ணத்திலிருந்து நம்முடைய பசுத்தன்மை முதல், நம்மை பிரித்து காட்டுகின்ற நம்முடைய பந்தம் எல்லாம் காலியாயிடும். பெருமான் நம்முடைய தலை மீது கை வைத்தால் நம்முடைய உயிர் இயல்பாக நம்முடைய தலையில் இருக்கின்றது, உயிர் இயல்பாக இருக்கின்றன, இது பிரெயின்ல இருக்கு. அதனால்தான் டெத் ஆஃப் பிரெயின் இஸ் கன்சிடர்ட் டு பி ரியல் டெத். ஏனைய உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் ஒருவருடைய அந்த மூளை இறந்து விட்டது என்று சொன்னால் அவர் இறந்து போனார் என்று அறிஞர்கள் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள், மருத்துவர்கள் கருதுகிறார்கள். அதற்கு ஏற்ப சட்டமும் இயற்றி விட்டார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில். மூளை இறந்து விட்டது என்றால் மனிதன் இறந்து விட்டான் என்று அவனுக்கு காரியம் பண்ணிடலாம், கிரிமேட் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. ஏனைய உறுப்புகளை மற்ற மெஷின்ஸை வச்சு இயக்கி கொண்டிருந்தாலும் கூட அவரை கொன்ற குற்றம் வராது. உயிர் இருக்கின்ற இடம் இதான். அந்த உயிர் பெருமான் தலையில கை வைத்த உடனே இதயத்திற்கு ஸ்லிப் ஆகும். அந்த உயிர் என்ன பண்ணும்? இந்த சகஸ்ராரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூளையில் இருந்து இதயம் என்ற அந்த யோகஸ்தானத்திற்கு நழுவி விழும். அவ்வாறு விழும்போது அது தான் என்ற எண்ணத்தை கைவிடும். அப்பதான் அந்த நிலையில தான் தான் என்ற எண்ணத்தை அது கைவிடும் என்று அருள்நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த நிலை ஏற்படும் பொழுது குருந்த மரத்தின் நிழலிலே இருவரும் இருப்பதாக சிற்பி காட்டியிருக்கிறார். குருந்த மரம்னா என்ன அப்படின்னு அந்த திருப்புரந்தரி புராணத்துக்குள்ள போய் பார்க்கும் பொழுது, குருந்த மரம் என்பது ஓங்காரத்தை வேறாக கொண்டு, வேதங்களை கிளைகளாக கொண்டு, ஆகமங்களை இலைகளாக கொண்டு, பக்தியை மலராக கொண்டு, அருளினை கனியாக கொண்டு, முக்தியை பழச்சுவையாக கொண்டிருக்கின்ற ஒரு மரம். அதாவது இந்த உயிர் சிவமோடு சிவத்தோடு இரண்டரை கலக்கின்ற நிலையை காட்டுகின்ற ஒரு மரம், அதான் குருந்த மரம். குருந்த மரத்தடியிலே இருப்பவர் சிவம். குருந்த மரத்தடியிலே இருக்கின்ற சிவம் இந்த உயிரை அந்த மரத்தினடியிலே இழுத்துக் கொள்வதனால நீயும் நானுமாய் ஏகபோகமாய் என்று திருப்பூர்ல சொன்னார் இல்லையா. அந்த நிலை சிவோகம் என்ற நிலை, இந்த உயிர் சிவனோடு இரண்டரை கலந்து அவனே தானே ஆகிய அந்நெறி. நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க, இதான் அத்வைத சித்தாந்தம். அவனே தானே ஆகிய அந்நெறி. இந்த நெறியிலே அந்த உயிர் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலேயே தன்னுடைய சிவத்தன்மையை உணர்ந்து பிறவியினை ஒழித்து முக்தி நிலையை வந்து அடைந்து விட்டது. இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு சிற்பத்திலேயே கட்டிவிட்டார். இந்த ரெண்டு சிற்பங்களுக்கு நடுப்புற வலைவீசின படலம், திருவிழாற்று புராணத்துல வலைவீசின படலத்தை அடுத்து வாதோரடிகளுக்கு உபதேசித்த படலம்னு ஒரு படலம் இருக்கு. அப்ப வலைவீசின படலத்துக்கு அடுத்துதான் வாதோரடிகளுக்கு உபதேசித்த படலம் என்பதை நினைவூட்டுவதற்காக வலைவீசின அந்த அருட்காட்சியை இந்த ரெண்டு சிற்பங்களுக்கு இடையிலே கோத்திருக்கிறார். இன்னொன்று ஒன்று, மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே அப்படின்னு நம்ம குருநாதரே திருவாசகத்துல சொல்றார். அப்பொழுது மீன்வலை வீசிய காணவன்னா வேடன், செம்படவனும் ஒரு வேடன் தான். என்ன காரணம்? அவன் மீன்களை வேட்டையாடுகின்றான். மீன்களை வேட்டையாடுகின்ற செம்படவனாக கடவுளே வந்தார் இந்த பாண்டிய நாட்டு கடற்கரைக்கு. கைலாசத்திலிருந்து கடவுள் என்ன பண்ணாரு, பாண்டிய நாட்டு உத்தரகோசமங்க கிட்ட அந்த மீன் பிடிக்கிற வேடனா வந்தார். அவர் சாதாரண கடல்ல இருக்கிற மீன் பிடிக்கிற வேடன் இல்ல, பிறவி என்ற கடலிலேயே திரிந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகின்ற மீன்களை பிடிக்கின்ற அருள் வேடன் அப்படிங்கிற கருத்துல அந்த எந்த மீன்கள் அந்த வேடனுடைய வலையில் சிக்குகின்றனவோ அவை மீண்டும் இந்த கடலுக்கு வரமாட்டா, அவை என்ன ஆகும், அந்த வேடனுடைய வயிற்றுக்கு போயிடும். வேடனுக்கு பசி அதிகம், பிடிக்கிற மீனெல்லாம் என்ன பண்ணுவாரு, சாப்பிட்டுருவாரு. அவர் கடையில போய் விற்கிறதுக்காக பிடிக்கல, அவர் தனக்காகவே பிடிக்கிறார். அதனால உயிர் உண்கின்ற எம்மானே என்று என்ன பதிகத்தில் சொல்றார் இறைவன். இந்த உயிரினுடைய ஆன்மபோதம் என்று சொல்லப்படுகின்ற தன்முனைப்பு நான் என்ற அந்த மலத்தினை அவன் என்ன பண்றான், போக்கி அந்த உயிரினை தன்மயமாக ஆக்குகின்றான், அசிமிலேட் பண்ணிக்கிறான், தன்னுடைய தன்மையை இந்த உயிருக்கு கொடுக்கின்றான். உயிர் சார்ந்ததன் வண்ணம் இருக்கும். ஆகவே அது பவத்தினை சார்ந்திருந்த பவச்சார்பினை ஒழித்து
சிவத்தினை சார்ந்து சிவச்சார்பினை பெறும்.

0: ஆனால் அது தன் முயற்சியினால் இதனை பெறாது, அது கடவுளுடைய முயற்சியினால் தான் இதனை பெறும். எந்த மீனும் வேடனுடைய வலைக்குள்ள தானே போய் விழாது, வேடன் வலை வீசுவதனால் தான் சிக்கும். அப்ப கடவுளுடைய அருளை பெறுவதற்கு கடவுள் வலை வீச வேண்டும், நாம முயற்சி பண்ணி கடவுளை பெற முடியாது என்பதுதான் வலை வீசின படலத்தை அடுத்து வாதருளிகளுக்கு உபதேசித்த படலத்தை வைத்ததற்கு காரணம். அந்த காரணத்தை இந்த சிற்பி உணர்த்தி விட்டான், கடவுள் வலை வீசி இவர் சிக்கி இருக்கிறார், சிக்கிய குருநாதர் கடவுள் மயமாக ஆகிவிட்டார் அப்படிங்கறத இந்த மூன்று சிற்பங்கள்ல கொடுத்திருக்கிறார். அதனால திருக்கோயில்கள் இருக்கிற சிற்பங்கள்லாம் ஏதோ அப்படி நினைச்சிட கூடாது, ஊன்றி பார்த்தால் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இங்க வழிபாட்டுக்கு என்று அமைக்கப்பட்டிருக்கிற குருந்த மூலத்தில புராணங்கள் கருத்து புராணங்கள் எல்லாம் வச்சிட்டார். ஊன்றிய திருவடியை நம்முடைய குருநாதர் தன்னுடைய தலையினால் தாங்குகின்றார். தலை என்பது என்ன? உயிர் இருக்கின்ற இடம். நான் சொன்னேன்னா தலை என்பது உயிர் இருக்கின்ற இடம். தன்முனைப்பு தோன்றாத வண்ணம், தன்முனைப்பு எழும்பாத வண்ணம், முளைக்காத வண்ணம், ஆணவம் கிளைக்காத வண்ணம், அறியாமையாகின்ற முயலகன் தலை தூக்காத வண்ணம் பெருமானுடைய திருவடியை தன் தலையிலே வாங்கிக் கொண்டார், அடங்கி இருக்கிறார். முக்தி பேராகின்ற அவருடைய அந்த தூக்கிய திருவடியாகின்ற இடது திருவடியை தன் கரங்களிலே கொண்டிருக்கிறார். கரம் என்பது என்னன்னா கரங்கள் தான் உலகத்திலே காரியப்படுவதற்கு பயன்படுகின்றன. கை இருக்கிறவன் வேலை செய்யறான், கால் இருக்கிறவன் நடந்து போறான், கண் இருக்கிறவன் பார்க்கறான், வாய் இருக்கிறவன் சுவைக்கிறான் என்று பார்க்கிறோம். அதற்கென்று ஒரு உறுப்பு கை என்பது முக்கியமாக வேலை செய்வதற்கு பயன்படுகின்றது. அவனே தானே ஆகிய அந்நெறி என்றால் கடவுளை உணர்ந்த ஒருவன் உலகத்திலே எவ்வளவு செய்தாலும் அந்த செயலெல்லாம் கடவுளின் செயலாக கருதப்படும். அவனே தானே ஆகிய அந்நெறிங்கிறதுக்கு தான் பொருள், ஏகனாகி இறை பணி நிற்க. இவன் வேறு இல்லை, கடவுள் வேறு இல்லை என்று சொல்லி இவன் இறை பணி தான் நிற்கிறான். இவனுக்கென்று ஒரு காரியம் கிடையாது, ஆளுடைய பிள்ளையாருக்கோ ஆளுடைய அடிகளுக்கோ சொந்த காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் இந்த பூமிக்கு வந்த காரியம் மட்டும்தான் இருக்கு. பூமிக்கு வந்த காரியம் கடவுளுடைய காரியம், அந்த காரியத்தை தான் செய்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது சித்தம் சிவமாகி செய்தனவே தவமாகின. அதனால பிள்ளையார் கழுவேற்றினார் அந்த குற்றமோ பாவமோ அவருக்கு வராது, பெருமான் நினைத்ததுதான் அவர் செய்கிறார். இப்ப எல்லா செயலுமே சிவன் செயலாகவே செய்கின்றார்கள் அப்படிங்கு வரும். ஒருவன் அவன் கரங்களிலே சிவனை சிவனுடைய தூக்கிய திருவடியை கொண்டிருப்பதனால அவன் செய்கின்ற காரியம் எல்லாம் உலகத்திலே உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலும் கூட அவனுக்கு வருவினை என்ற வினையை தோற்றுவித்து இன்னொரு பிறவியை தராது என்ற பொருளை சொல்லு. எவ்வளவு காரியம் செய்தாலும் அது வினையாக கருதப்பட்டு இவனுக்கு நல்வினை தீவினை கூடிக்கொண்டு போய் இன்னொரு பிறவி உண்டாகாது. என்ன காரணம்னா காரியம் செய்கின்ற கையிலே கடவுளை கொண்டிருக்கிறான், காரியம் செய்கின்ற கையிலே கடவுளை கொண்டிருக்கிறான். அப்ப இணையார் திருவடி கொடுத்தார் என்றும் இரண்டு கரங்களை கொடுத்தார் என்றும் சொன்ன இரண்டத்தையும் கம்பைன் பண்ணி அதனுடைய உண்மை பொருள் என்னென்று சொன்னால், பெருமான் இரண்டு திருவடிகளை கொடுத்தார், ஒரு காலத்திலே தலையில் வைத்தார். அது பெருமாறு என்ன என்று கேட்டால் அந்த திருவடியிலே ஒன்று நம்முடைய தன்முனைப்பை அடக்குவது, அதனை சிரத்தால் தங்க வேண்டும். இன்னொன்று இந்த உலகில் உலகத்திலே அவன் பணியை நம் பணியாக செய்வது, நமக்கென்று ஒரு பணி இல்லாமல் அவன் பணியினை செய்வது. அப்படித்தான் நால்வரும் வாழ்ந்தார்கள். அத பெருமானுடைய திருவடி இன்னொரு திருவடியை கரங்களிலே பெற்றதாக அந்த சிற்பி காட்டியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அதனால அது முக்கியமான சிற்பம். அந்த சிற்பத்துல எழுந்தபடி பெருமானை பார்த்து ஒருவர் கை கூப்புகின்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, உன் காலடியிலே விழுந்திருக்கிறாரே இவர், இவரை உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அதுதான் இந்த போற கதை. ரவுக்ஷாயனர் என்ற அந்த தலைமைச்சர் என்ன சொன்னாருன்னா, திருவாத ஊரனாகின்ற இந்த உயிருக்கு தாங்கள் எந்த விதமான கண்டிஷன்ஸும் போடாம உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைக்கின்றார் என்பது 87வது பாடலுடைய பொருள். 88 பாடல்ல 87வது பாடல்ல இறைவன் அதற்கு இசைந்தான்னு வருது. ராகுஷாயனர் கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டார். இறைவன் ஏன் இசைந்தான் என்று கேட்டால், இறைவன் கருணை கடல் ஆகவே அவர் பிகு பண்ணிக்கல. இப்ப மல்டி மில்லியனர் ஒருத்தர் இருக்கிறாரு, இவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு யாரையோ பார்த்து காமிக்கிறோம் கையை, அவர் உடனே எடுத்து கொடுத்துருவாரு. என்ன காரணம், அவருக்கு எறும்பு கிடைக்கிற மாதிரி இந்த காசு. டசன்ட் மேட்டர், கருணை செய்தே பழகியவர் அவர், கருணை கடல். இந்த விண்ணப்பம் ஒன்று அவருக்கு பெரிய விண்ணப்பம் கிடையாது, தகுதியானவர் அந்த விண்ணப்பத்தை செய்யறார். யோசிச்சு சொல்றேன்னு சொல்றது கடவுளுக்கு அவமானம், நாளைக்கு வான சொல்றது கடவுளுக்கு அவமானம். அதனாலதான் கடவுள் நாளைக்கு வான சொல்றது இல்லையா. பின்னை என்னார் பெருமான் அடிகளே, அப்பர் பெருமான் சொல்றார் திருக்கடவுர் மயானத்துல அப்பர் பெருமானுடைய திருக்குறுந்தொகை. சாமிட்டு போய் கேட்டவொன்னு கொடுத்துருவாரு, நாளைக்கு வான சொல்லாத உரையாளி வருதான், பின்னை என்னார் பெருமான் அடிகளே என்று பார்க்கின்றோம். அவ்வாறு தில்லை அம்பலத்தில் நடிக்கின்ற பெருமான் தான் இங்கு குருநாதனா வந்திருக்கிறார். ஆனால் இரண்டு திருக்கரங்களோடு ஒளிசையும் மானுடமாக வந்திருக்கிறார். அவர் ஒளிசையும் மானுடமாக வந்திருக்கிறார் இந்த குருந்த மூலம் அந்த வழிபாட்டு மூர்த்தம் காட்டுது. தில்லையிலேயே ஒரு சிற்பம் காட்டுது. தில்லையிலே சிவகாமி அம்மையாருடைய கோயில் இருக்கு. அந்த கோயில்ல சிவகாமி அம்மையாரை பார்ப்பதை போல மேற்கு நோக்கி பிராகாரத்தில் ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல குருந்த மரத்தடியில இரண்டு கரங்களோடு ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இங்க தட்சிணாமூர்த்தி ரெண்டு கையோடு இருக்கிறாரு, தட்சிணாமூர்த்தி போன்று அவர் இருப்பார், தட்சிணாமூர்த்தி ரெண்டு கைகளோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கை தட்சிணாமூர்த்தி பார்த்துருக்கீங்களா, எங்க கோயில்ல தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. இந்த வடக்கு நோக்கின சாமி எங்க கோயில தான் இருக்கு, அது ஊர்ல இன்னும் நாலஞ்சு இடத்துல இருக்கும் எங்கேயாவது உலகத்துல. நம்ம சொல்லும் போது நாம் அறிந்த வரையிலும், நாம் அறிந்த வரையிலும், யாம் அறிந்த மொழிகளிலேன்னு சொல்வதை போல நாம் அறிந்த வரையிலும் அவ்வளவுதான். ஆனா நிச்சயமா அதை போல இன்னும் எத்தனையோ இடத்துல இருக்கு. ரெண்டு கை தட்சிணாமூர்த்தி இங்க தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கை தட்சிணாமூர்த்தி, அது தட்சிணாமூர்த்தி தான். அவர் யாரு, ஆத்மநாத சுவாமி. கீழே குருநாதர் இருக்கிறார், திருவடிக்கு கீழே உற்று பார்த்தால் திருவடிக்கு கீழே குருநாதர் இருக்கிறார். ஆகவே பெருமான் மனித வேடத்திலே வந்திருக்கிறான். அப்படி வந்தவன் உண்மையிலே நடராஜ பெருமான். மனித வேடத்திலே வந்திருந்தாலும் வந்தது உண்மையில் யார், நடராஜ பெருமான். ஏன் மனித வேடத்திலே வந்தார், தகுதி உள்ளவன் மட்டும் நம்மை பிடித்துக் கொண்டால் போதும், பசி இல்லாதவனுக்கு சாப்பாடு ஊட்டினா அது அவனுக்கு அஜீரணத்தை தான் உண்டாக்கும். உண்பதற்கு ஒரு தகுதி இருக்கு, பசி என்ற ஒரு தகுதி. அருட்பசி இருப்பவனுக்கு மட்டும்தான் அருள் செய்யணும், அருட்பசியே இல்லாதவனுக்கு அருள் செய்தா அது அவனுக்கு அஜீரணம் தானே. ஆகவே வந்தவர் நடராஜ பெருமான் என்பதை அறிகின்றவனுக்கு அருள் செய்வதற்காக அவர் மனித வேடத்தில் வந்தார். அதையே நம்ம குருநாதர் சொல்றார், புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேறினன் காண்க. எத்தனை பேருக்கு அது தேர்வார்கள், யாரோ ஒரு ஆண்டி மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறான், இந்த மதுரையிலிருந்து வந்த மந்திரி பாரு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நேத்து ராத்திரி வரையும் நல்லா இருந்தான், யாருக்கு எந்த நேரத்தில் பைத்தியம் பிடிக்குன்னு சொல்ல முடியாதுப்பா, கையில் இருக்க அத்தனை காசையும் இவன்ட்டு கொடுத்துட்டு அவன் என்னமோ சிவாயனமன் சொன்னானா, மகுடி கட்ட பாம்பு போல அவன்கிட்ட அடங்கி கிடக்கானே. ராஜாக்கு தெரிஞ்சா எந்த கையில எந்த விளங்க மாட்டவாரு தெரியாது. இவனுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகணுமோ, இவன் நம்பி வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைலாம் என்ன பாடுபட போறாங்களோ என்று தானே உலகம் சொன்னது. அப்படிதான் உலகம் சொன்னது. இப்ப நாம வந்து குருநாதரை புராணம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ற மாதிரி அந்த காலத்துல யாரும் செஞ்சு சொல்லல. நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. யாரும் ஏத்துக்கல குருநாதர. நாடவர் பழித்துறை பூணதுவாக உலகத்துல ஒருத்தன் திட்டினான்னா அது நமக்கு வந்து அணிகலனாக கொள்ள வேண்டும், அப்பதான் குருநெறியில வாழலாம். நானும் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணேன், ஒரு யூனியன்ல லீடராகவும் இருந்தேன். அப்ப எனக்கு சீனியரா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் உன்னை பத்தி உயர்வா சொன்னா நீ ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். நீ எவ்வளவு உயர்ந்த குணங்கள் படைத்தவனா இருந்தாலும் எதிரியாதான் அவன் பாப்பான் உன்னை. அப்ப அவன்கிட்ட திட்டு வாங்குற வரையும் தான் நீ யோக்கியனா இருக்குன்னு அர்த்தம். அப்ப உலகத்தால் பழிப்புடையோர்கள் தான் கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள். நாடவர் பழித்துறை பூணதுவாக, அந்த பழிப்பிற்கு மனம் கோணக்கூடாது, கோணுதல் இன்றி அதுக்காக கூசக்கூடாது. அப்படி நம்ம குருநாதர் வந்து அந்த அவல நிலையில் தான் இருந்தார். உலகம் அவரை ஏற்கவில்லை, கடவுளே அவருக்காக அடி வாங்கியவும் ஏற்கல. இவனுக்காக தான் அடி வாங்கினேன்னு கடவுள் சொன்னப்புறம்தான் நாலு பேர் புரிஞ்சுக்கிட்டான். வைகையில இவருக்காக தான் வெள்ளம் வந்தது, இவருக்காக தான் வெள்ளம் வந்ததுங்கிறது அங்க ரெண்டு மூணு அறிஞர்களா இருக்கின்ற மந்திரிகள் தான் மன்னனுக்கு எடுத்து சொன்னார்கள். நீ பாட்டுக்க நம்முடைய வாதவரடிகளை சிறைப்படுத்தி சிரமப்படுத்துகின்றாய், அடித்து இம்சை பண்ணுகின்றாய், ஒரு கால் இவன் கடவுள் அருளுக்கு பாத்திரமானவனா இருக்கலாம், இவனை காப்பதற்காக கூட கடவுள் சினந்து இந்த மதுரையை வந்து வைகையிலே வெள்ளம் காட்டி விரட்டலாமே, ஆகவே இவனை விடுவித்து மதுரையிலே வெள்ளம் வடிய வேண்டும் என்று அவருடைய கடவுளை அவன் வேண்டிக் கொள்ளும் வண்ணம் நாம் வேண்டிக் கொள்வோம். ஆவணி மூலத்தன்று, உங்களுக்கு கதை தெரியும், ஆவணி மூலத்தன்று பெருமான் மதுரையின் புறக்காட்டில் இருக்கின்ற நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி கொண்டு வந்து சேர்த்தார். அன்று இரவே அந்த குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறி அதிகாலையிலே இருந்த குதிரைகளையும் கடித்து உண்டு விட்டு பறந்து ஓடிவிட்டன. அந்த நிலையிலே நம்மை செம்மையாக ஏமாற்றியிருக்கிறான் என்று மிகவும் சினந்தான் அரிமர்த்தன பாண்டியன். அவனும் சிவபக்தன் தான், இருந்தாலும் யாரும் தாங்கள் ஏமாற்றப்படுவதை விரும்புவதில்லை. இவன் நல்ல பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு இப்படி நம்மளை ஏமாத்திருக்கிறானே, நம்ம இவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்குறோம், எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்குறோம், எவ்வளவு பெக்ஸ் கொடுத்துருக்குறோம். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளமே தேவையில்லை, சம்பளமே அதிகப்படி தான், எல்லாம் ஃப்ரீயாவே நடக்குது, சம்பளமே தர வேண்டாம் அந்த வேலைக்கு, ஆனா சம்பளங்கிறது மிச்சம். அப்படி இவனை நம்ம பதவிசா வச்சிட்டு இருக்கிறோம், இவன் நம்மளை ஏமாத்திட்டானேன்னு சொல்லி கையிலும் காலிலும் விளங்கிட்டு வைகையில தண்ணியே இல்லை, அந்த சுடுமணையிலே குனிய வைத்து பெருங்கற்களை அவன் முதுகிலே ஏற்றி சாட்டையால அடித்து கொடுத்த காசு மீதி வர வரையிலும் இந்த தண்டனையை கொடுங்க. எப்படி மீதி வரும், எப்படி வரும், பாக்கி வரும். அவ்வாறு தன்னுடைய அடியவன் துன்பப்படுவதை கண்டு ஆத்மநாத சுவாமிக்கு மனம் பொறுக்கல. ஏன்னா அவர் இன்பமும் துன்பமும் இல்லான் உள்ளான் என்று சொல்லப்பட்டவர். ஆகவே இவரை அடிப்பது தாங்காமல் பெருமான் அந்த வைகையிலே வெள்ளத்தை அனுப்பினான். இதுதான் காரணம், வைகையில வெள்ளம் வந்தது காரணம். அப்படி வெள்ளம் வந்த உடனே அந்த தண்டலாளர்கள் அடிக்கிறவங்க, மன்னன் அண்ணனுடைய உயிரை போக்குவதற்கு அஞ்சுபவன், பிரம்மகத்திங்கிற பாவம் வரும், அடியானா சாமியை கொன்னுடாதுன்னு சொல்லிருக்கான். எல்லாம் அடிச்சு காசை வாங்கு, ஆனா ஐயர் உயிர் போகாம பாத்துக்க அப்படி சொல்ற.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

துணையிறதி பதிசயமானதபசயமாகமு பார்த்தவர் தம் மதிசயமாக அன்றோ பாமபாக.

0: கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே.
1: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம். இதுவரை நேரமும் நீங்கள் அபிராமி பட்டர் அந்தாதி பாட கேட்டீர்கள். உண்மையிலேயே இன்றைக்கும் ஒரு புனிதமான நாள். இப்போது அடுத்தடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் புனித நாட்களாக வருவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். சென்ற வாரமும் இதைப்பற்றி நான் சில வார்த்தைகள் கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த அபிராமி பட்டருடைய வரலாற்றை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த திருப்பதிகங்களுக்கு இருக்கின்ற ஒரு வலிமை, அதை மனமுருகி பாடுகின்ற அந்த ஒரு நிலைமை, எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எமது அந்த தேவார திருவாசகங்களின் மகிமையை நாங்கள் கட்டாயம் உணரத்தான் வேண்டும். ஒரு மனம் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய வானொலிகளிலோ அல்லது வீட்டிலே இருக்கின்ற எங்களுடைய சங்கீத கேட்கின்ற பல்வேறு கருவிகளிலேயோ அநேகமாக சினிமாவினுடைய ஒரு ஆதிக்கத்தை நான் காண்கிறேன். இதை நான் குறையாக கூறவில்லை. காரணம், எங்களுக்கிடையே இருக்கின்ற இந்த அரும்பெரும் பொக்கிஷங்களை இடைக்கிடை வானொலிகளில் நாங்கள் அதை ஒலிபரப்பு செய்தால் அவை வலிமை மிக்கவை, அதனால் மக்களுக்கு நற்பலன் கிடைக்கும் என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அநேகமாக இந்த வானொலி அன்பர்கள் இதை கருத்தில் கொள்வார்கள் என்று பொதுவாக கேட்டுக்கொண்டு, நாங்கள் குறைந்தது ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலமாவது எங்களுடைய வீட்டிலே இவ்வாறான தேவார திருவாசகங்களை போட்டு கேட்பதால் மன நிறைவு, மன நிம்மதி, சந்தோஷம் போன்ற பல்வேறு இது கிடைப்பது மட்டுமல்லாமல் எங்களுக்கு இறைவன் அருளும் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்திருந்தாலும் அதை நடைமுறையில் நீங்கள் செய்து வருவது மிகவும் சிறந்தது என்று கூறிக்கொண்டு, இன்றைக்கு இந்த புனித நாளிலே அபிராமிப்பட்டர் விழா பெரும்பாலும் எல்லா ஆலயங்களிலும் இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறதை வானொலியில் நீங்கள் இப்பொழுது அறிவித்ததை கேட்டீர்கள். உண்மையிலேயே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் நேரில் சென்று பார்ப்பது மிகவும் சாலச் சிறந்தது. அநேகமாக வயோதிபர்கள் நீங்கள் குளிர் காரணமாக போக முடியாத ஒரு நிலை இருந்தாலும், நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சில வானொலிகளிலே அவர்கள் செய்கின்ற நேரடி அஞ்சல்களை கேட்டாவது ஒரு மனக்கண் முன்னே நீங்கள் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நிறைவை தரும் என்று கூறிக்கொண்டு, வழக்கம் போல நாங்கள் அபிராமி பட்டரோடு ஆரம்பமாகி எங்களுடைய தமிழ் மொழியின் சிறப்பு பற்றியும் தொன்மை பற்றியும் இப்பொழுது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கதை என்னால் காண முடிகிறது. இங்கே டொரண்டோவிலே இதை பற்றி பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுக்க பல ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய மொழி பற்றி அறியாமல் நாங்கள் பிற மொழிகளை தூக்கி பேசுகின்ற ஒரு மனப்பான்மையை ஓரளவுக்கு நன்றாக சிந்தித்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதை பற்றியும் இன்றைக்கு டாக்டர் அவர்கள் இங்கே எடுத்து விளக்கமாக கூற இருக்கிறார். எனவே வானொலி நேயர்களே, தயவு செய்து நீங்கள் எங்களுடைய இந்த இதுகளிலே பங்கு பெற்றுவது மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. உங்களுடைய இந்த அமோக ஆதரவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இப்பொழுது டாக்டர் அவர்களை இன்றைய நிகழ்வுகள் பற்றி எடுத்து கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. குருவர்களும் திருவர்களும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், தை பிறந்துவிட்டது, தைப்பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். அத்தோடு இந்த மாதம் முழுவதையுமே தமிழ் பண்பாட்டு மாதமாக, தமிழ் ஹெரிட்டேஜ் மந்தாக கனடாவிலே இருக்கின்ற நகரசபைகள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றன. டொரண்டோ, மார்க்கம், மற்றது பிக்கரிங் போன்ற மாநகர சபைகள் இதை பிரகடனப்படுத்தி இருக்கின்றன. இது பலருக்கு உலகளாவிய ரீதியிலே ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்வையும் புத்துக்கத்தையும் தந்திருக்கின்றது. எமது இங்கே வளர்கின்ற எமது பிள்ளைகளுக்கு தமது கலாச்சாரத்தை, தமது பண்பாட்டை, தமது மொழியை பற்றிய ஒரு பெருமித உணர்வு, ஒரு ஃபீலிங் ஆஃப் பிலாங்கிங் என்று சொல்லுவார், அந்த உணர்வை ஊட்டக்கூடியதாக இந்த பல நிகழ்வுகள் நடந்து கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இன்றைய தினம் தை மாதத்து அமாவாசை தினம், நியூ மூன், வானத்திலே நிலவு இல்லாத நாள் அமாவாசை. இந்த தை மாத அமாவாசை அமாவாசைக்கு ஒரு விசேஷம் உண்டு. 14 நூற்றாண்டிலே தஞ்சையிலே சரபோஜி மகாராஜா, ஷபோஜி என்று சொல்லுவார்கள், சரபோஜி மகாராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். இன்றைக்கும் தஞ்சாவூர் போனவர்கள் தஞ்சை பெரிய கோயிலை தரிசித்த பின்பு அங்கே இருக்கின்ற சரபோஜி மகாராஜனுடைய அரண்மனையை சென்று தரிசிக்கலாம். அவர் பாவித்த ஆடை ஆபரணங்கள், ஆயுதங்கள், அத்தோடு அவர் வாசித்தறிந்த நூல்கள், அவர் குறிப்பெடுத்து வைத்திருக்கின்ற நூல்கள், அந்த காலத்திலே காகிதம் வந்துவிட்டது, பேனா வந்துவிட்டது. அந்த பேனாவினாலே காகிதத்திலே பல அறிவியல் குறிப்புகள், தாவரங்களை பற்றி, பூக்களை பற்றி எல்லாம் நிறைய குறிப்புகள் தன்னுடைய கைப்பட எழுதி வைத்திருக்கின்றார். அந்த குறிப்பெடுத்த புத்தகங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன, அந்த மாளிகையிலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன.
3: எத்தனை ஆண்டுகள், ஒரு 300 ஆண்டுகள்
2: இல்லை, இது 14 நூற்றாண்டு, 1300 வருகிறது. அப்ப எச்சரிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு அவருடைய அவருடைய பெரிய ஒரு நூலகத்தை ஆரம்பித்தார், சரஸ்வதி நூலகம் என்று சொல்லி. இன்றைக்கு தஞ்சாவூரிலே அந்த சரஸ்வதி நூலகம் தமிழக அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு இருக்கின்றது. அவர் ஒரு அக்காலத்திலே திரட்டக்கூடிய இத்தனையோ ஏட்டுச்சுவடிகளை, நூல்களை எல்லாம் அவர் எடுத்து வைத்திருந்தார். அதை பிரதி பண்ணி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து, அவர்களுக்கு ஊக்குவிப்பு ஊதியம் கொடுத்து, நிதியுதவி கொடுத்து, மருத்துவ நூல்கள், தத்துவ நூல்கள், விஞ்ஞான நூல்கள், விஞ்ஞான நூல்கள், பலவிதமான நூல்களை சேகரித்து வைத்திருக்கின்றது தஞ்சையூர் சரஸ்வதி மகா நூல் நிலையம். இன்றைக்கும் அங்கே இருந்து புத்தகங்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த மகாராஜனுடைய காலத்திலே திருக்கடவூர், எல்லாருக்கும் தெரியும் திருக்கடவூர், சஷ்டி ஆர்த்தபூர்த்திக்கு போவார்கள் திருக்கடவூர். திருக்கடவூரிலே பல யுகங்களுக்கு முன்னர் மார்க்கண்டேயருக்கு சிவன் காட்சி தந்து, 16 வயது பையன், அவருடைய ஆயுள் முடிய போகின்றது என்றவுடன் அவர் சிவபூஜை செய்ய ஆரம்பித்து சிவபூஜை செய்து கொண்டிருந்த பொழுது யமன் வருகின்றான். அந்த யமனை சங்காரம் செய்கின்றதற்காக சிவன் வந்து மார்க்கண்டேயருக்காக அங்கே வந்து சிவனை காலால் உதைத்தது, காலனை காலால் உதைத்த தலம் திருக்கடவூர். அப்ப அங்கே மரணத்தை வெல்லுகின்ற தலம் என்று சொல்லுவார்கள், மிருத்யுஞ்சய ஸ்தலம். அதனால்தான் சஷ்டி அர்த்தபூர்த்தி, 60 வயசு வருகின்ற பொழுது
3: அங்கு போய்
2: 40 மேலேயே நியாயப்பட்ட பாடு என்று சொல்லுவோம். 60 என்றால் சொல்லவா வேணும், ஏற்கனவே கொஞ்சம் ஹை பிரஷர், டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து விடுகின்றது. அப்ப சொல்லுவார்கள், நாடு காடு வா வா என்கிறது, நாடு போகோ என்கிறது என்கிற காலம் அல்லவா. அப்ப அந்த நேரத்திலே இந்த மரணத்தை பற்றிய பயத்தை, தோஷத்தை நீக்குவதற்காக சஷ்டியார்த்த பூர்த்தியை போய் திருக்கடவுர்ல செய்வார்கள். இன்றைக்கும் போய் பார்த்தால் அதை புக் பண்ணி 60 கல்யாணம் வந்து செய்வார்கள், 60 வயசு வருகின்ற பொழுது ஆணுக்கு. அப்ப அந்த தலம் அங்கே இருக்கின்றது. அங்கேதான் அபிராமி அம்பாள், அங்கே இருக்கிற அம்பாளுக்கு பேர் அபிராமி. அந்த அபிராமி அம்பாள் ஆலயத்திலே அம்பாளுடைய வழிபாட்டிலே தன்னை மறந்த நிலையிலே அபிராமி பட்டர் இருக்கின்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார் இல்லையா, 19 நூற்றாண்டிலே அவர் தட்சிணேஸ்வரத்திலே காளி கோயிலே பூஜகராக இருந்தார். தன்னுடைய தன்னை மறந்த நிலையிலே அவருக்கு பூஜையே செய்ய முடியாது. அவர் நிவேதனம் அம்பாளுக்கு கொடுக்க துவங்கியக்குள்ள எடுத்து ஊட்ட துவங்கி விடுவாராம், பிறகு கெஞ்ச தொடங்கி விடுவார், அழத் தொடங்கி விடுவார், தான் சாப்பிட்டு ஊட்டுகிறேன் என்று சொல்லுவாராம். அப்ப கோயில் பூஜை செய்ய முடியாது இல்லையா, அதுல இருந்து அவர் விடுபடுக்க வேண்டி வந்தது. அப்படியான ஒரு உண்மத்த நிலையிலே இந்த அபிராமி பட்டர் அங்கே திருக்கடவுள இருக்கின்றார். புரிந்து கொள்ளாதவர்கள் அதை பைத்தியம் என்று சொல்லுகின்றார்கள். எங்களுடைய நல்லூர் யுவர் சுவாமிகளுடைய குரு செல்லப்பா சுவாமிகள் அவரையே விசர் செல்லப்பா என்று சொன்னவர்கள். விசர் என்றால் யாழ்ப்பாண தமிழை பைத்தியம்,
3: பைத்தியம்
2: அப்படி சொன்னவர்கள். அப்ப புரியவில்லை, பித்தரே என்றுமை பேசுவார் புரரலாம் என்று சொல்லி பாடலிலே வருகின்றது. அந்த நிலையிலே அவர் இருந்தபொழுது இந்த சரபோஜி மகாராஜா தரிசனத்துக்காக அங்கே வருகின்றார். தை மாசம் இதே நாள், அமாவாசை நாள், அப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 600-500 வருஷத்துக்கு முந்தின கதை இது. வருகின்ற பொழுது இவர் அங்கே இருக்கின்ற தன்னை மறந்த நிலையிலே ராஜா வருகின்றார் என்று ஆலயத்தில் எல்லாரும் அமர்க்களப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு இடத்திலே பித்தர் போல அமர்ந்திருக்கின்றார். இவரை அப்புறப்படுத்த முடியவில்லை. ராஜா வந்த பொழுது யார் இவர் என்று கேட்க ஒரு பித்தர் ஐத்தியம் பிடித்தவர் என்று சொல்லுகிறார்கள். சிலர் இல்லை இல்லை பக்தி முத்தியவர் என்று சொல்லுகிறார்கள். சரிதான், பாப்பமே இவன் என்ன சுயநினைவோட இருக்கிறார் என்று அவரை போய் கொஞ்சம் கேள்வி கேட்கிறார். இப்பவும் அப்படித்தான், யாராவது நினைவு மறந்த நிலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் மென்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு மெடிக்கல்ல, அவருடைய டைம் பிளேஸ் பர்சனுடைய ஓரியன்டேஷன் பார்ப்போம். அவர் என்ன நாள் என்ன நாள் என்ன நேரம் என்றவருக்கு தெரியுதா, இன்றைக்கு என்ன தியதி என்ன நாள் என்ன நேரம் என்றவருக்கு தெரியுதா, ஓரியன்டேஷன் ஆஃப் டைம் பிளேஸ், இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் வீட்டில் இருக்கிறேன்னு தெரியுதா, பர்சன் இது யாரோட கதைக்கிறார் அதன்றது தெரியுதா, இந்த மூன்று ஓரியன்டேஷன் செக் பண்ணி பாக்குறது. இது ஆல்டர்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஒரு டெஸ்ட் இப்பவும் நடக்கிறது எல்லாருக்கும். அப்ப அத்தோடு இந்த ஆல்கஹால் ராக்கள் எல்லாருக்கும் இது செய்வார்கள். அந்த டெஸ்ட் ராஜா செய்யறார். படித்தவர் இல்லையா, அங்கே சரஸ்வதி மகால் லைப்ரரியில இத்தனை மருத்துவ புத்தகங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது. வந்து கேட்கிறார், ஐயரே பட்டரே, பட்டர் என்றால் ஐயர், ஐயர் ராமி பட்டர், பட் என்று சொல்லி சில பேருக்கு பேருக்கு பின்னால் இருக்கும் இல்லையா, அந்த பட்டன் அது பட் வந்து பட்டர். அப்ப பட்டரே இன்றைக்கு என்ன திதி, திதி என்றது தேதி, இப்ப தேதி என்று நான் சொல்றேன் டேட், அதுதான் திதி, லியூன் அஃபேர்ஸ் எத்தனையாவது இன்னைக்கு என்ன நாளோ. அப்ப எங்களுக்கு சந்திரன் இன்றைக்கு அமாவாசையில இருந்து பரவம் வரும் வரைக்கும் 15 திதி வரும் அதுல. அப்ப இன்றைக்கு என்ன திதி என்று கேட்கிறேன். பொதுவாக பஞ்சாங்கம் என்று சொல்லுவார்கள். பஞ்சாங்கம் என்ற 5 அங்கங்களுடையது. பிராமணர்களுக்கு ஐயர்மாருக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் நிச்சயமாக. இன்றைக்கு என்ன திதி, இன்றைக்கு என்ன வாரம், இன்றைக்கு என்ன நட்சத்திரம், இன்றைக்கு என்ன யூகம், என்ன கரணம், என்ன நேரம் தொடங்கி என்ன நேரம் என்னென்ன
3: முடியுது,
2: இது தெரிஞ்சிருக்க வேணும். அது நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆனா பலர் இன்றைக்கு அது அலட்சியமாக இருந்து விடுகிறார்கள். பூஜை செய்கிறதே சுலபமாக சுபஜோகே சுபதினே சுப என்று சொல்லுகின்ற தன்மை இருக்கின்றது. ஆனால் அதுல முக்கியமாக அதை கவனிக்க வேண்டும். இன்ன தினம் இன்ன வாரம் இன்ன திதி இன்ன நட்சத்திரம் இன்ன யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த இதை பாரம்பரியத்தை விடப்படாது. அப்ப அவர் தேதிதான் கேட்கிறார். இன்றைக்கு என்ன நாளன்ட்டு இவர் தான் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் ஒளிமயமாக இருக்கின்றது. அவருக்கு அங்கே ஒளிமயமாக இருக்கின்றது. ரா பகல் அற்ற இடம் என்று சொல்லுவார்கள். யோர் சுவாமிகளே சொல்கிறார், பட்ட பகல் போலொளிரும் நாடங்கள் நாடு. அந்த சமாதி நிலையிலே எல்லாம் வெளிச்சமாகத்தான் இருக்கு. உபனிஷதம் சொல்லும், அங்கே சூரியன் உதிக்கின்றதும் இல்லை அஸ்தமிப்பதும் இல்லை. இது உபனிஷத வாக்கியம். யோர் சுவாமிகளுடைய அனுபவ வாக்கிலே சொல்றாரு, பட்ட பகல் போலொளிரும் நாடங்கள் நாடு. அந்த வெளிச்சத்திலே அந்த நிஷ்டையிலே இருந்தவர் இன்றைக்கு என்ன நாள் என்று இவர் கேட்டவுடன் அமாவாசைக்கு அன்றைய சொல்லுகின்றார். இன்றைக்கு பௌர்ணமி என்று ஒரே வெளியில வெளிச்சத்தில் மன்னன் பிரித்து விட்டு போய்விட்டான். அவர் நிஷ்டை கலைந்தவுடன் சொல்லுவார்கள், அவர் தியானத்தில் இருந்தார், யோகத்தில் இருந்தார், இருந்தது நிஷ்டை. நிஷ்டை என்றால் என்ன என்றால் The disconnecting from the 36 tattvas என்று சொல்றது. இறைவனங்களுக்கு இந்த உடம்பு மனம் புத்தி புத்தியால் எல்லாம் ஆராய்ஞ்சுதான் பாக்குறோம். புத்தியை வச்சுதான் நாங்கள் இந்த வேலையில கதைக்கிறோம். கண் காது மூக்கு கண்டு இப்படி 36 விஷயங்களை கொடுத்திருக்கிறான். சிலது தூரம் தெரியும், கண் காது மூக்கு கைகால் எல்லாம் தெரியுது, மனம் தெரியாது. ஆனா பாவிக்கிறோம், மெடிக்கல்லே இருக்குத்தானே, மனத்தை ஸ்கேன் பண்ணி காட்ட முடியாது. ஆனால் மென்டல் டிசார்டர்ஸ் இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ் இருக்குது. அந்த மைண்டுக்கு டிசீஸ் இருக்கு, மைண்ட் இருக்கு, ஆனா ஸ்கேன் பண்ணி காட்ட முடியுமா, அது இருக்காது. அதை விட சப்டிலாகவும் போகும் அங்காது. அந்த சப்டிலாக போற தத்துவங்கள் எல்லாம் சேர்த்து 36 தத்துவங்கள் இருக்குது. அப்ப அந்த 36 தத்துவங்களை இறைவன் கொடுத்தது அறிவதற்காக, உயிருக்கு இன்னத்தை அறிவதற்காக, இந்த உலகத்தை அறிந்து அனுபவிப்பதற்காக. பிறகு அந்த மெச்சூரிட்டி அந்த அனுபவத்தின் ஊடாக தன்னை அறிந்து அனுபவிப்பதாக கொடுக்கிறான். ஆனா ஒரு நிலைக்கு மேல வந்தால் அந்த 36 தத்துவங்களை அறிவதற்காக கொடுத்த அனுபவிப்பதாக கொடுத்த அந்த 36 தத்துவங்களுமே இந்த இறைவனை அறிவதற்கும் இறைவனை அனுபவிப்பதற்கும் போதாததாக வந்துவிடும். அல்லது ஒரு தடையாக தே பிகம் இன்எஃபிஷியன்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட் டு நோ த ட்ரூத் to experience the truth. ஒரு பியாண்ட் சர்டன் லெவல்ல அந்த நிலையில இந்த 36 தத்துவத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணவேன். இருக்கிற உயிரோட இருந்த நிலையில் அந்த உயிர் டிஸ்கனெக்ட் பண்ணுகின்ற பொழுதுதான் அதுதான் நிஷ்டை. உச்சம், ஞானத்தின் உச்சநிலை. யோகத்தின் உச்சநிலை சமாதி, ஞானத்தின் இஷ்டநிலை நிஷ்டை. அந்த நிஷ்டையிலேதான் இந்த பட்டப்பகல் ஹோழர்களின் நாடங்கள் நாடு என்ற அனுபவ வாக்கை யோகர் சுவாமிகள் சொல்லுகின்ற. அந்த நிஷ்டையைத்தான் உபனிஷத வாக்கியங்கள் அங்கே சூரியன் உதிக்கின்றதும் இல்லை அஸ்தமிக்கின்றதும் இல்லை என்று பிரகடனப்படுத்துகின்றன. அந்த நிஷ்டையிலேதான் அபிராமி பட்டர் இருந்து இந்த அமாவாசை தினத்திலே பௌர்ணமி என்று சொல்லுகின்றனர். எழும்பி வந்தவுடன் அவருக்கு சொன்னார்கள், ஞானி வாக்கு பொய்க்கப்படாது, ஞானிகள் வாக்கு ஒரு நாளும் பொய்யாது, பொய்க்கப்படாது. பொய்த்தால் அவர் ஞானி இல்லை. கன பேர் தீர்க்கதரன் சொல்லுவார்கள், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். நாட்டு பிரச்சனைக்கு இத்தனையோ பேர் தீர்க்கதரன் சொல்லி இருக்கிறார்கள், ஜோதிடன் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஞானிகள் சொன்னது ஒரு நாளும் பொய்க்காது. அப்ப அந்த நிலையில இவர் யோசித்தார், ஒன்றில் தான் பைத்தியமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஞானியாக இருக்கும். இன்றைக்கு பௌர்ணமி என்று சொன்னால் பௌர்ணமியாத்தான் இருக்க வேணும். அவர் என்ன செய்கிறார், ஒன்றில் நான் இருப்பது வெறும் ஹலுசினேஷன் சொல்லுவோமே, பிரமை பிடித்த நிலை, அப்படி ஒரு பித்து பிரமை பிடித்த நிலை, ஒரு பைத்தியமா இருக்க வேணும், அல்லாவிட்டால் ஞானியா இருக்க வேணும். இந்த வார்த்தை பலிக்க வேணும் இல்லையா. உடனே ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு ஒரு உரி ஊஞ்சல் ஒன்று கட்டி, 100 கயிறு கொண்ட கறி கட்டி, அதற்கு கீழே நெருப்பு வளர்த்து அன்றைக்கு இந்த அமாவாசை அன்று இரவு அவர் ஏறி தன்னை உயிர் தியாகம் செய்ய துணிகின்றார். அப்ப ஒவ்வொரு பாடலாக அபிராமி அந்தாதி பாடுகின்றார், 100 பாடல்கள் அபிராமி அந்தாதி. அதிலே முதல் பாடல் விநாயகர் வணக்கம், தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் என்று சொல்லுகின்ற பாடல் விநாயக வணக்கம். அடுத்தது கடைசி பாடல், அது வந்து பயன் சொல்லுகின்ற பாடல், ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை ஒரு பாடலின் தொடக்க வரி, அந்த முடிவு வரி, அடுத்த பாடலின் தொடக்க முடிக்கின்ற சொல், அடுத்த பாடலின் தொடக்க சொல், ஒரு பாடலு அந்தம் முடிவு, அடுத்த பாடலின் ஆதி அந்த ஆதி. இந்த முறை வந்து ஆங்கில இலக்கியத்திலே இல்லை.
3: இந்த மாதிரி
2: எத்தனையோ இலக்கிய வகைகள் இருக்கு, கழிப்பா, வெண்பா, குரல், இருக்கை, இப்படி எல்லாம் கனவிதமான இருக்குது. இதற்கு ஒப்பான இலக்கிய செய்யுள்கள் மற்ற மொழிகளிலேயும் உண்டு, ஆங்கிலத்தில் இருக்கு, மற்ற மொழிகளில் இருக்கு. ஆனா இந்த அந்தாதி இல்லை, இது தமிழுக்குரியது. அப்ப இவர் அதை சொன்னவுடன் இந்த அந்தாதி பாடலை பாடிக்கொண்டு வருகின்றால், முதல் பாட்டை கணக்கில் எடுப்பதில்லை, கடைசி பயன்பாட்டும் கணக்கில் எடுப்பதில்லை. இவையிலே 100 பாட்டு, ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொன்றாக அந்த உரியின் கழிவுகளை அறுத்துக் கொண்டு வருகின்றார். உதிக்கின்ற செங்கதிர் என்றுதான் அந்த பாடல் தொடங்குகின்றது. 100வது பாட்டு உதிக்கின்றவே என்று முடிகின்றது. இந்த பாட்டை பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது 79வது பாட்டு அவர் பாட, விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்கு அவ்வழி கிடக்க பலிக்கே சுழன்று உன் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே என்று சொல்லி அந்த பாடல் பாடல் 79வது பாட்டு. உன்னுடைய வெளியிலே அருள் உண்டு, உன்னை கடை தீட்டுவதற்கு வேதம் சொன்ன வழிபாடுவதற்கு வேதம் சொன்ன வழிவரைகள் உண்டு, அதெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி எல்லாம் பழிச் செயல்களையும் பாவச் செயல்களையும் ஈடுபட்டிருக்கிற இந்த கயனைத்தனமான இந்த மக்களுடன் கூடி கூடி போவதிலே என்ன என்ன கூட்டு, இனி அவையோடு என்ன சம்பந்தம் எனக்கு என்று கேட்கின்ற இந்த பாடல் படித்தவுடன் வானத்திலே முழு நிலவு எழுந்தது. அமாவாசை என்று இது நடந்தது, வரலாற்று சம்பவம். வானத்திலே முழு நிலவு எழுந்தது, மன்னர் உட்பட மற்றவர்களுக்கும் தெரிந்தது, இவருக்கு மட்டும்தான் விதமே இல்லை, எல்லாருக்கும் தெரிந்தது. அந்த அந்த மன்னன் அதை அறிந்து அதற்கு பிறகு இவருக்கு மரியாதை செய்து இவருக்கு தானங்களை பூமி தானம் செய்திருக்கின்றார். அந்த நிலம் இன்றைக்கு அவருடைய வம்சாவளியினர் அன்றைக்கு இருக்கிறார்கள் அபிராமி கோயில்ல, இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்கள் அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள், அபிராமியுடைய வம்சாவளி இருக்கிறது. இது வரலாற்று உண்மை. இதுதான் அந்த தை அமாவாசை தினத்தினுடைய முக்கியமான ஒரு வரலாற்று. இது அபிராமி அந்தாதி பாடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல்கள், சக்தியினுடைய பாடல்களே சக்தி தான். அதிலே அபிராமி அந்தாதியினுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் மந்திர சக்தி வாய்ந்தவை, சௌந்தரலேகதி போற ஒவ்வொரு பாடலுக்குமே அந்த சக்தி உண்டு. அப்ப அதுல ஏதாவது ஒரு பாடலோ அல்லது பல பாடல்களோ அல்லது முழுமையாகவோ பாராயணம் செய்து வந்தால், விளக்கேட்டி விளக்கிலே விளக்கை விளக்கை எல்லாரும் அந்த எண்ணெய் பிசு வச்சு வச்சிருக்கப்படாது, வீட்டுல விளக்கு விளக்கி ஏத்த வேணும், விளக்கி போட்டு ஏத்த வேணும், நெய் விட்டு ஏத்த வேணும். தலைவரிடம் எங்க வீட்டுல நெய் எல்லாம் ஏத்தி தான் வைக்கிறோம், நெய் இட்டு ஏத்தலாம். சில இந்த குளிருக்கு கட்டியாத்தான் இருக்கும், ஆனா அதுல போட்டு ஏத்த உருகி கொண்டு வரும், அதை நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றி இந்த தீபம் வந்து கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக இருக்கக்கூடியதாக இதாக வைத்து அந்த அம்பாளுக்கு அந்த நாங்கள் ஒரு பாலோ பழமோ பாயாசம் என்னும் அவளுக்கு பிரியம். பாயாசம் சவ்வரிசி பாயாசம் இல்லை, அரிசி பாயாசம் பருப்பு பாயாசம் அப்படித்தான் வரும். சவ்வரிசி பிற்காலத்திலே வந்தது சேகு. அப்ப அம்பாளுடைய ஒரு பெயர் பாயாசன்ன பிரியாயை நமக வருகிறது லலிதா சகஸ்ரநாமத்திலே. அதை வைத்து அவளுக்கு இந்த பாராயணம் சொல்லி வழிபட்டுக் கொண்டு வர உங்களுடைய இஷ்டம் உங்களுடைய ஆசைகள் இஷ்டங்கள் தடைகள் எல்லாம் விலகி எல்லாம் நிறைவேறும் என்பது அனுபவமான உண்மை. இது அபிராமி அந்தாதியை பற்றிய விளக்கங்கள். இதை பற்றி யாராவது கேள்விகள் இருந்தால் கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மாசம் வந்து எங்களுக்கு தமிழ் ஹெரிடேஜ் மந்த்.
3: தமிழ் ஹெரிடேஜ் மந்த்
2: சென்ற முறை தைப்பொங்கல் வருஷப்பிறப்பு பற்றி எல்லாம் சொல்லி இருந்தோம். இன்றைக்கு அந்த தமிழை பற்றி சொல்லுவேன். எல்லாருக்கும் தமிழ் என்றால் ஒரு பெருமை, எங்களுக்கு தமிழன் என்பதிலேயே ஒரு பெருமை. ஆனால் ஏன் இந்த தமிழுக்கு பெருமை என்று தெரியாமல் இருக்கின்றது?
3: அதோட டாக்டர் இன்னொன்று மிகவும் எனக்கு கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம், தமிழன் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் தமிழ் படிக்காமல் எங்களுடைய வருங்கால சந்தாதி இருக்கிறது என்ற ஒரு கவலை இருக்குது.
2: அது அந்த கலாச்சாரம் முதல் தெரிய வேண்டும். அதாவது தமிழை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, சமயத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது ஏதோ பிசிக்ஸ் இங்கிலீஷ் பிரெஞ்ச் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இட் இஸ் நாட் அக்வயரிங் அண்ட் அடிஷன் எக்ஸ்பர்டைஸ் இன் அடிஷனல் லாங்குவேஜ் ஆர் சப்ஜெக்ட். இட் இஸ் ஜஸ்ட் இம்பைபிங் த importance and richness of our culture and find meaning in our culture and make ourselves comfortable with our culture. அதுதான் அந்த எய்மா இருக்க வேணும். எங்கள் சும்மா வாய்ப்பாட்டாக 100 திருக்குறள் பாடமாக்கி 10 தேவாரம் பாடமாக்கி 100 அபிராமி அந்தாதி பாடமாக்கி கிளிப்பிள்ள போட மேடைகளில் ஏறி இறங்கி ஒப்பிப்பதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. டேப் ரெக்கார்டர் என்றே செய்து போடும். இது இந்த மனசுக்குள்ள ஒரு பாடல் என்றாலும் பாடமாக்காட்டிலும் பரவாயில்ல, இந்த கருத்தை உள்வாங்கி அந்த கருத்தை தனக்கு ஆக்கிக்கொண்டா தனக்கு தெரிந்த பாஷையிலே தனக்கு தெரிந்த மொழியிலே தனக்கு விளங்குகிற முறையிலே அதை ஆக்கிக் கொண்டால், அதே நேரம் ஆக்கினதை தனக்கு தெரிந்த மொழியிலே தனக்கு தெரிந்த விதத்திலே அதை விட்டவர்களுக்கு விளக்கவும் கூடியதாயிருந்தால் எங்களுடைய தமிழர் கலாச்சாரம் நிலை பெறும். தனி ஆணாவண்ணா படிப்பதனால நிலை பெறுவது அல்ல. அப்ப இந்த தமிழை பற்றிய இந்த இதழ் வர்ற நேரத்தில் சில பேர்கள் பெரும்பாலும் எல்லாரும் ஒரு கோஷமாக சில பேர் சொல்லுவார்கள், தமிழ் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் லாங்குவேஜ், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு, தமிழ் கல்ச்சர் இஸ் வெரி சுப்ரீம் கல்ச்சர், இப்படி எல்லாம் பல மின்னஞ்சல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த நேரத்தில். இதெல்லாம் சும்மா ஏனென்று சொல்ல வேண்டும். சிலதுகள் தவறான தவறுகள் கூட வருகின்றன. அது அந்த இளைஞர்களுக்கு இந்த தவறான தவறுகள் கொடுத்தால் they think the whole Tamil people are just hypocritic people என்று யோசிச்சிருவார்கள். அந்த கல்ச்சரிலே இருந்தார்கள். அதன் கிட்ட ஒரு இமெயில் வந்திருந்தது, உங்களுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். அதாவது தமிழ் இஸ் த ஒன்லி ஸ்போக்கன் கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது இந்த செம்மொழிகளிலேயே தமிழ் தான் இன்றைக்கு மக்களால் பேசப்படுகிற மொழி என்று. அது தப்பான கருத்து. செம்மொழி என்றால் என்ன என்று பார்க்கணும். வாட் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்றால் இட் ஷுட் பி மோர் தேன் 1000 இயர்ஸ் ஓல்டா இருக்க வேணும், 1000 வருஷத்துக்கு மேற்பட்டதா இருக்க வேணும். அடுத்தது ஷுட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அதர் லாங்குவேஜஸ், மற்ற மொழிகள்ல சார்ந்திருக்காமல் தனியாக இயங்கக்கூடியதா இருக்க வேணும். அடுத்தது யூ ஷுட் ஹேவ் அன் ஓன் லிட்டரசி ட்ரெடிஷன் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் லாங்குவேஜஸ், அந்த மொழிக்கண்டு தனிப்பட்ட இலக்கியங்கள் இலக்கிய மரபு இலக்கிய சான்றுகள் இருக்க வேணும். இந்த மூன்றும் இருந்தா தான் செம்மொழி. உதாரணம் ஒன்று சொல்லுகின்றேன், ஜப்பானிய பாஷை இருக்கின்றது, சீன பாஷை இருக்கின்றது. சீன பாஷையும் இன்றைக்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு செம்மொழி, 1000 வருஷங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது. ஜப்பானிய பாஷையும் 1000 வருஷங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது. ஜப்பானிய பாஷை தனித்துவமாக இயங்குகின்றது. ஆனாலும் ஜப்பானுக்கு செம்மொழி அந்தஸ்து இல்லை, சீன மொழிக்கு உண்டு. ஏன்?
3: அதுக்கு ஒரு வரலாற்று பாரம்பரியம்,
2: அவர்களுக்கு சொந்தமான இலக்கியங்கள் எதுவும் இல்லை. அவர்களுக்கு ஜப்பானிய மொழியில இலக்கியங்கள் இருக்கின்றன. எல்லா இலக்கியங்களுமே சீன மொழியில் இருந்து கடன் வாங்கப்பட்ட இலக்கியங்கள், தி போரோட் ஃப்ரம் சைனீஸ் லாங்குவேஜ். அப்ப தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வேணும் என்று கேட்டால் அது 1000 வருடம் இல்ல 2000 சொல்ல போனேன், பழமை 10000 வருடம் போகும். அது பழமை இருக்கின்றது, தனிப்பு இயங்குகின்றது, தமிழுக்கு தனித்துவமான இலக்கிய மரபு இருக்கின்றது. தமிழுக்கு செம்மொழி கிடைத்தது கம்பராமாயணத்தால் அல்ல, ஏனென்றால் கம்பராமாயணம் வடமொழியில் இருந்து வந்தது. தமிழுக்கு செம்மொழி கிடைத்ததுக்கு காரணம் அதனுடைய சங்க இலக்கியங்கள். அதனுடைய சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம்,
3: சீவகசிந்தாமணி,
2: தேவகாதிரிவாக, இதுகள் தான் தமிழுக்கு செம்மொழி கிடைத்ததுக்கு காரணம். செம்மொழியினுடைய நுட்பத்தை ஏன் தமிழுக்கு கிடைத்தது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரியாக இப்ப வேற மொழிகளை எடுத்துக்கொண்டால், இப்ப அவர் சொன்னது சரி, பல செம்மொழிகள் இன்றைக்கு வழக்கில இல்ல. இப்ப கிரீக் இருக்கிறது, கிரீக் ஒரு செம்மொழி, ஆனால் வழக்கில இருக்குது, ஆனா ஒரு சிறுபான்மை மக்கள். இப்ப திருப்பி ரிவைவ் பண்ணி கொண்டு வருகின்றன, அது ஒரு சிறுபான்மை மக்கள் எடுத்தான் இருக்கு. ஆனா கிரீக் சொற்கள் பெரும்பாலும் ஆங்கில மொழிகள் எல்லாத்திலேயும் ஆண்மையாக எடுத்து
3: ஆளப்படுகின்றன,
2: பாதிக்கப்படுகின்றன. அவங்களுடைய மெடிக்கல் வேர்ட்ஸ்லயே வரும், பிலாசபிக்கல் வேர்ட்லயே
3: வரும்.
2: அதுக்கு அடுத்தது லட்டின். லட்டின் இன்றைக்கு பேசப்படுற மொழியே அல்ல, மக்கள் கூட்டம் பேசின மொழி இல்ல. அது முந்தைய ரோமன்ல பேசினது, இப்ப இல்லை. ஆனால் ஒரு காலத்திலே அந்த திருச்சபைகளிலே அவருடைய ஆராதனை லத்தீன் மொழிதான் நடைபெற்றுக் கொண்டு வந்தது.
3: எனக்கு நான் சிறுபள்ளிகளா இருக்கும் பொழுது அவருடைய தேவாலயங்களில் லத்தீன் மொழிதான் ஆராதனை. ஓ, நான்
2: கேட்டிருக்கிறேன், அப்படித்தான் இருந்தது. அப்ப லத்தீன் இரண்டாவது. அடுத்தது மூன்றாவதாக ஹீப்ரு. ஹீப்ரு என்பது
3: இவர்களுடைய யூத மக்கள்,
2: யூத மக்களுடைய மொழி. இயேசு கிறிஸ்துநாதருடைய பேசின மொழியும் அது பைபிள் மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா தெரியும், இது கிரேக்க மொழிய பாஷையிலிருந்தும் ஹீப்ரு எபிரேய பாஷையிலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பாஷை. அதுக்கு முன்னைக்கு வழக்கில இல்ல, வழக்கில இல்ல. அடுத்ததாக இருக்கிற பாஷை எடுத்து பார்த்தவென்றால் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி, ஆனால் அது எக்காலத்திலுமே எந்த ஒரு மக்கள் கூட்டத்தினத்தினால பேசப்பட்ட மொழி அல்ல. இட்ஸ் நாட் பிலாங் டு அன் பர்டிகுலர் எத்னிக் குரூப் ஓர் ரீஜன்.
3: That was a common language.
2: It is a சமஸ்கிருதம் என்ற மீனிங் கருத்து. சமஸ்கிருதம் என்றால் பண்படுத்தப்பட்ட மொழி. இது உருவாக்கப்பட்டது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரி.
3: ஓ, இது கண்டு உருவாக்கப்பட்டது.
2: They formed that language for literary purposes. Easy to record the information, easy to memorize the information, easy to transmit the information. அனுபவத்தில் பார்த்தால் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம் தானே, தலை பிள்ளைகள் தான் வடமொழி சுலோகத்தை சொல்லிக் கொடுத்தால் உடனே பிடிச்சிடுவார்கள். தேவாரம் புரியறது பாடமாக்குறதுக்கு அதை விட நாலு மடங்கு முயற்சி வேணும். அந்த சவுண்ட் அண்ட் போனிக்ஸ் அந்த எல்லாம் அதுக்கு ரிதம் ரிதம் எல்லாம் ஈஸியாக இருக்கு.
3: அதனால ரிமெம்பர்
2: பண்ணக்கூடியதா இருக்குது. அது அனுபவம் உண்மை, அதை புரிஞ்சு கொள்ள வேணும். வடமொழி என்ன சில பேருக்கு பிடிக்காது, ஆனா உள்ளதை உள்ளபடிதான் சொல்ல வேணும். வக்ரதுண்டமா எங்க வகுப்பிலே வக்ர ஒன்னாலும் சொன்னாலும் வக்ரதுண்டமாக உடனே சொல்லுவாங்க. பிடியது நிறுவனம் சொல்வதற்கு
3: எடுக்கும்
2: தானே. சர்வ மாங்கல மாங்கல்லே உடனே சொல்லுவாங்க. தனந்தரம் கல்வி தரம் சொல்லிக் கொடுத்தாலும் திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுக்கணும். அந்த டிபிகல்ட்டி ஒன்று இருக்கிறது. அப்ப அது மொழிக்கு குறையல்ல, அது என்ன பர்பஸ் சொல்லுகணும். அது இவ்வளவும் வந்து வழக்குலைந்த மொழிகளாக இருக்க, இன்றைக்கும் பாயசப்படுற மொழிகளாக முன் சொன்ன மாதிரி சீன மொழி.
4: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: Om Namah Shivaya.

भक्तो भक्ति गुणावृते मुदमृत पुण्ये प्रसन्ने मनकुंभे सांब तवंग्रि पल्लव युगम संस्थाप्य संबित कलम सत्वं मंत्र मुदीरयन् निज शरीरागार शुद्धिं वहन् पुण्याहं प्रकटीकरोमि रुचिरं कल्याणमापादयन् अम्नायं बुधि मादरेण सुमनस्सङ्घः समुद्यन्मनो मन्थानं दृढ भक्ति रज्जु सहितं कृत्वा मधित्वा ततः सोमं कल्पतरुं सपर्वतोधिं चिन्तामणिं धीमताम् नित्यानन्दसुधां निरन्तररमा सौभाग्यमतन्वते प्राक्पुण्याजलमर्गदर्शितसुधामुत्प्रसन्नः शिवः सोमः सद्गुणसेवितो मृगधरः पूर्णस्तमो मोचकः चेतपुष्करलक्षितो भवति चेत् आनन्दपाधो निधिः प्रागल्भ्येन विजृम्भते सुमनसाम् वृद्धिस्तदा जायते சிவானந்த லஹரி ஆச்சாரியால் பண்ணினான பிரகரணத்துல ஒரு அற்புதமான ஒரு பிரகரணம். பிரகரணம்னு சொன்னா சாஸ்திரத்திலக்கா கொடுக்கிதான் ஏதோ ஒரு அம்சத்தை எடுத்துட்டு அதை விஸ்தாரமாக சொல்ல கொடுக்கிதான கிரந்தம்னு பேரு. அப்படி இந்த பிரகரணம் மோட்சத்துக்கு காரணீபூதமா இருக்கா கூடியதான யாதொரு ஜானம் உண்டோ அந்த ஜான சாதனமான பக்தியை நான் சொல்றது. மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்தி தேவ கரியஸ். அந்த பக்தியை சொல்லும் பொழுது ஒவ்வொரு விதமாக நம்ம மனசை பகவான் இடத்துல எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற அம்சத்தை சொல்லிட்டு வர்றார். முதல்ல நம்ம சரீரத்தை சுத்தி பண்ணணும். சரீரத்தை சுத்தி பண்ணணும், நம்ம வீடை சுத்தி பண்ணணும். இந்த சரீரத்தில் தான் இருக்கோம். நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் நகாரயன். இந்த ஒன்பது ஓட்டைகள் இருக்கா கொடுக்கிதானே இந்த சரீரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த வீட்டை சுத்தி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம புண்ணியாகவாஜனம் பண்ணுறோம். அதே போலயே இந்த சரீரத்துக்குள்ள ஒரு புண்ணியாகவாஜனம் பண்ணுங்கிறார். புண்ணியாகவாஜனத்தை எப்படி பண்ணுறோம், ஒரு அழகான தட்டை கொண்டு வந்து அதில் நெல்லெல்லாம் வீட்டுக்கு மேலே ஒரு அழகான கும்பத்தை வச்சு அந்த கும்பத்துக்கு மேலே மாவில் உள்ள மேலே நூலெல்லாம் கட்டி அதுக்கு மேலே மாவில் பல்லவங்கள் வச்சு அதுக்கு மேலே ஒரு அழகான தேங்காயை வச்சு புஷ்பங்கள்லாம் சாத்தி அந்த கலசத்துக்குள்ள நல்லா வாசனை தீர்த்தத்தை விட்டு மந்திரங்கள்லாம் சொல்லி தன் மேமன சிவசங்கல்பமத்தோ அப்படின்னு சிவசங்கல்பங்கள்லாம் சொல்லி வேதோக்தமான மந்திரங்கள் இவைகள்லாம் புண்ணியாவாஜன மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த மந்திரங்கள்னால சொல்லப்பட்டதா அந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்க கூடியதான எல்லா மூலையிலையும் வச்சு அதை நம்ம பிராசனம் பண்ணி இப்படி நம்ம வீட்டை சுத்தி பண்ணுறோம். கிரக சுத்தியர்த்தம், பாண்ட சுத்தியர்த்தம், கூப சுத்தியர்த்தம் எல்லாம் சுத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே போலயே வீடுக்கு சுத்தி பண்ணுறல நாம் இருக்கிற இந்த வீட்டுக்கு சுத்தி பண்ண வேண்டாமா, இந்த சரீர சுத்தி வேண்டாமா அப்படின்னு ஆரம்பிச்சு சரீரத்துக்கும் சுத்தி பண்ணும். இப்படி எப்படின்னார், இது கம்மா இல்லை உபாசனம்னர். இப்படி நினைச்சாலே போறோம் சுத்தினர் பக்தா. இதுக்கு முக்கியமா இருக்கிறவன் என்ன, கர்மாவை பண்றதுக்கு அதிகாரியாரு வீடு சுத்தி ஆகணும் என்று நினைக்க கூடியதான யஜமானி. வீட்டுக்குள்ள இருக்கிறவன் சரீரம் எனக்கூடியதான வீட்டில் இருக்கிறவன் யாரு, சிவபக்தன். அந்த பக்தனா இருக்கிறவன் பக்தி குணாயுதே முதமுருதா பூர்ணே பக்தி குண ஆவருதே. ஒரு குடம் வேணும், அந்த குடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பக்தி எனக்கூடியதான நூலால் சுற்றி இருக்கக்கூடியதான குடமாக இருக்கணும். ஸோ குடத்துக்கு மேலே நூல் சுற்றுற இல்லையா, குடத்துக்குள்ள அமிர்தம் இருக்கான். அந்த அமிர்தமானது உள்ள இருக்க பிரம்மமானது வெளியில் தெரியும் பொழுது மூணு குணங்களோடு தெரியுமா, அதனால தான் ரஜகுணம் தமோகுணம் சத்வகுணம்னு மூணு குணங்களோ தெரியும். அந்த மூணு குணங்கள் இருக்கிறதுனால தான் முப்பிரி நூலால் சுற்றுறேன். குடத்துக்கு மேலே ஏன் சார் நூலை கட்டுறீங்கண்ணா, இந்த முப்பிரி நூல் இருக்கணும், அது சாதாரண நூலில் மூணு பிரி இருக்கணும். அதனால சுத்துறேள், எதற்காக சுத்தின்றிருக்கேள், ஐயா அந்த உள்ள இருக்க கொடுக்க நான் அமிர்தம் இருக்கே, அந்த அமிர்தமானது மாயினால் மூடப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டாக மூடினா ஒன்றுமே தெரியுது, அது எப்படி இருக்கணும், கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியல. நான் தான் நம்மளுக்கு தெரியல, ஆனால் நான் பிரம்மம்னு தெரியல. நான்கிற அம்சம் மட்டும் தெரியறதா, மீது எல்லாம் தெரியல. அதனால தான் குடத்தை முழுக்க துணியினால் மூடுற போல மூடிவிடக்கூடாது, மேலே உண்டை சுத்தம் கட்டணும். கொஞ்சம் கொஞ்சம் குடமும் தெரியணும் உங்களுக்கு, அதே இதுன்னு முழுமையாகவும் தெரியப்படாது. அப்படி நெருக்கி கட்டுவா, அதை கட்டுறதுக்கு என்ன பிரயோஜனம்,
அந்த குடம் இருக்க, அந்த குடத்துக்குள்ள அமிர்தம் இருக்க, அந்த அமிர்தத்தை நாம பருக போறோம். பருகிறதுக்கு முன்னால நம்ம சுத்தி பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடியது. அந்த குடத்துக்கு மேல மாவில எல்லாம் வச்சுருக்க அப்படின்னு கேட்டேன்னா, அந்த அமிர்தத்திலிருந்து தோணக்கூடியதான நல்ல எண்ணங்கள் காமிக்கிறது, அந்த பல்லவங்கள். நம்ம மனசு எப்பொழுதும் சுத்தமான எண்ணங்களோட இருக்கலாம். மேல இருக்கிற மாவிலையே வைக்கிறேன் சுத்த எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வீட்டுக்கு முன்னால மாவில தோறணும் பழைய நாள்ல கட்டிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றா தெரியுமா, நான் பிளாஸ்டிக் மாவில கட்டுறேன். அது கட்டினாலும் தேவையில்லத்தான். விவகாரம் என்னன்னு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது அதாவது பரவாயில்ல, மாவு இருக்குன்னா தெரியுமோன்னு. அது எதுக்காக கட்டுறா, இந்த யார் உள்ள வராளோ அவளுடைய மனசுல இருக்கலைங்கள் நல்ல எண்ணங்களாக ஆகட்டும். அதே சார் மாவில் கட்டுறேன், இதை வேப்பையில் கட்டப்பட்டதான், வேப்பையில் கட்டினா வேற ஏதோ நினைப்பான். எதுக்காக மாவில் கட்டின்ட்டு இருக்கா, மாவிலக்கு தான் இந்த வேல்யூ உண்டு. நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை சுத்தப்படுத்தக்கூடியதான தன்மை மாவிலக்குத்தான் உண்டு. அதுதான் காமாட்சி கோவில்ல ஏகாமரேஸ்வரர்னு சொல்றேன். அந்த ஆம்ரேஸ்வரர், ஆம்ரம்னு சொன்னா என்ன அர்த்தம், மனசு சுத்தமா இருக்கிறவாள் அர்த்தம். அப்படிப்பட்டதான ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிற சந்நிதியில அம்பாள் இருக்கலாம், இல்ல அம்பாள் சன்னிதியில ஏகேஸ்வரர் இருக்காரோ, அது அவ ரெண்டு பேரும் சண்டை போட்டு நமக்கு இல்ல விவகாரம் நடந்த. அந்த ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியில அம்பாள் இருக்கலாம். எதுக்குன்னா, என்கிட்ட வரவாளுடைய எல்லோருடைய மனசும் தூய்மையா இருக்கு, சுத்தமா இருக்கலாம். அதுபோல அந்த மாவிலுக்கு இருக்கக்கூடியதான வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாவில் இருக்க பத்தல அந்த பல்லவத்தை வச்சு அதுக்கு மேல பூர்ண கும்பமா இருக்கக்கூடியதான தேங்காய் வைக்கிறேன். தேங்காய்க்கு என்ன விசேஷம், எத்தனையோ பழம் இருக்கு, ஆப்பிள் பழம் வைக்கணும், வாழைப்பழம் வைக்கலாம், தேங்காய் பழம் வச்சுருக்கேன். சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம், அது பூர்ண பலம். நமக்கு என்ன வேணும், பூர்ணமான பலமானது நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக பூர்ண பலமாக தேங்காய் கொடுக்குது. சாதாரணமாக நம்ம கல்யாணத்துக்கோ உபநயனத்துக்கோ நம்ம ஆத்துக்கு யாராவது வந்து சுமங்கலிகளுக்கு என்ன கொடுப்பேன், இப்போ தான் வாழைப்பழம் வேற ஏதோ கொடுக்கறது, என்ன பண்ணணும், பூர்ண பலம் கொடுக்கணும், தேங்காயை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம். ஏன்னா அது பூர்ணமா இருக்குமா, அந்த தேங்காயை கொடுப்ப. அதுக்காக தான் உங்களுடைய பிரயோஜனங்கள்லாம் பூர்ணமா ஆகணும் எனக்கூடியதான எண்ணத்துல அந்த பூர்ண பலமான தேங்காய் வைப்பேன். வச்சு அதுக்கு மேல மந்திரங்கள்லாம் சொல்லி, வேதோக்தமான மந்திரங்கள், நம்ம மனசு சுத்தமா இருக்கணும், நமக்கு தீர்க்கமான ஆயுஷ் இருக்கணும், என் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணம் இருக்கணும் அப்படின்னு பாவமா அனம்பரம் பிரம்ம ஏ படந்தி மனேஷனா அப்படின்னு பவமான சூக்தங்கள் படிக்கிற. பவமானம்னு என்ன, உங்களை தூய்மை ஆக்குவது, போயதே பவித்திரம் கிரியதே பவித்ரீக்ரியதே அப்படின்னு பவமான சூக்தங்கள்லாம் படிப்ப. படிச்சுபிட்டு சாந்தி மந்திரங்கள்லாம் சொல்லு, அப்படி பத்ரங்கர்ணே பிஷ்ணுயாம தேவா, ஹே பரமே தேவதைகளே என்னுடைய காதல எப்பொழுதுமே நன்மையே கேட்டுக்கொண்டிருப்பேன். பத்ரம் பஸ்ஏ மாற்றவர் இஜத்ராஹ, என்னுடைய கண்களால் நல்ல நல்ல வகைகளே பார்த்து கொண்டிருப்பேன். ஸ்திர இரங்கே சுஷ்டுவாம்சஸ்தனுபே, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு உருப்படியும் ஸ்திரமாக இருக்கணும். ஸ்திர இரங்கையே துஷ்டுவாமா, சந்தோஷமா இருப்போம் அப்படின்னெல்லாம் பகவானை பிரார்த்திக்கிறோம். ஸோ பிராரப்த கர்மாவனால ஏதாவது தலைவலி கால்வலி வந்த போதிலும் என்னுடைய அங்கங்கள் சௌக்கியமா இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும், நான் நல்ல செயல்களை பண்றதை விடப்படாது. எப்படி பிரார்த்திக்கிறேன், தினந்தோறும் சந்தியாவந்தனத்துக்கு ஆபத்து வரப்படாது. நம்ம பண்ணக்கூடியதான பாராயணங்களோ என்ன பண்ண முடியலேன்னு இருக்கப்படாது. வலி வந்தாலும் திட்டு போகட்டும், இந்த காரியத்திற்கமா இருக்கப்படாது. இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறோம். அப்படி பிரார்த்திச்சு எப்பொழுதுமே இந்த ஜென்மா மானிட பிரிவு கிடைச்சதுக்கு சிவானுகிரகம் பெருத்துத்தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேடா. அப்படிப்பட்டதான அந்த திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை அதை நன்னா அனுஷ்டானம் பண்ணி பிராமணாளுக்கெல்லாம் தட்சிணை கொடுத்து அதற்கு பிறகு அந்த தீர்த்தத்தில் வருணனை ஆவாகனம் பண்ணி அவருக்கு ஒரு எட்டு நாமக்களை சொல்லி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம பிராகம் பண்ணுறோம். பிராசனம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடியதான எல்லா இடத்துலையும் புரோட்சணம் பண்ணுறோம். ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் விழுப்பு விழுப்பு கலந்துருந்தாலும் அதனுடைய தோஷம் வர வேண்டாம், அது எப்பொழுதுமே மனசில் இருக்கணும். அது இல்லாத போனால் வீட்டில் விழுப்பு வகைகள்லாம் இருக்குமேயானால் உங்கள் மனசை நல்ல வழியில் யோஜனை பண்ணாது, அவ்வளோதான். எப்பொழுதுமே லேசினஸ் இருக்கும், இதை பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் வராது. அது இருக்க நம்ம எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல வழியிலேயே இருக்கணும், பகவத் சிந்தனத்திலேயே இருக்கணும். இப்படிங்கிறதுக்காகத்தான், எங்கள் மனசை சரிப்படுத்துறதுக்காக தான் இந்த வசனங்கள்.
சரீரத்தை சரிப்படுத்துறதுக்கு டாக்டர் இருக்கார். ஆனால் மனசுக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாதே, மனசு கண்ணுக்கு தெரியாத விஷயமாச்ச. அதில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள் நல்ல வழியிலேயே இருக்கணுமே, அதற்காக புண்ணியாகவாதனம் பண்ணுறதுன்னு பழைய நாளில். இப்போ இந்த பிரக்கிரியை சொன்னேனோ இல்லையோ, இப்போ அதே மாதிரி பாருங்கள். இங்கே என்ன பண்ணுறேன், பக்தோ பக்தி குண அவருதே, பக்தனாக இருக்கிறவன் பக்தி எனக்கூடியதான் நூலால் சொல்லப்பட்டதை கட்டப்பட்டதான் முதமிருதா பூர்ணே, சந்தோஷமான அமிர்தம். இங்கே இருக்கக்கூடியதான ஜலம் இது சந்தோஷம் எனக்கூடியதான ஜலம். முதமிருதா பூர்ணே பிரசன்னே, தெளிவா இருக்கக்கூடியதான மனக்கொம்பே. இங்க என்ன சார், இங்க இருக்கக்கூடியதான அந்த வெள்ளி குடமா இல்ல அழகான ஒரு இது இந்த குடமா அப்படி இல்ல, மனக்கொம்பே மனசு எனக்கூடியதான குடத்தில் சாம்ப தவங்கிரி பல்லவ யுகம். ஹே பரதமே, உங்களுடைய பாத பத்மங்கள், உங்களுடைய பாத துளிர்கள் அதுதான் மாவில. பதவங்கிரி பல்லவ யுகம் சம்ஸ்தாபிய சம்வித் பலம், அதுக்கு மேல தேங்காய் சொன்னீங்களே எங்க தேங்காய் இருக்குன்னு, சம்வித் பலம். நம்ம ஞானம் எனக்கூடியதான பலத்தை வச்சு என்ன, அதுதானே ஞானம் தானே பழம், பக்தி காய், அது பழமானது இது பழம் வந்ததுன்னா சாப்பிட்டுணும், அது அப்படியே வச்சுன்னா அழிவிடும். ஸோ ஞானம் வந்ததுன்னா அது மோட்சம் அப்போ வந்தாச்சு. அப்படிப்பட்டதான் சம்பித் பலம் சத்வம் மந்திர முதீர என்ன. அப்ப நாங்கள் அங்கே புண்ணியவாதனத்தில் மந்திரம் சொல்வோமோ இல்லையா, அதே போல சத்வம் மந்திர முதீர என்ன, அழகான சத்வகுணத்தை வர்ணிக்க கூடியதான வளர்க்கக்கூடியதான அந்த மந்திரத்தை சொல்லி உதீர என்ன நிஜ சரீர ஆகார சுத்திம்பகன்னு, இந்த சரீரம் எனக்கூடியதான வீடு அதை சுத்திம்பகன்னு புண்ணியாகம் பிரகட்டிக்கரோமி, புண்ணியாக வாஜனத்தை நான் சொல்ல போறேன். ருச்சிரம் கல்யாணமாபா என்ன, எங்க வாழ்க்கையில கல்யாணம் உண்டாகட்டும், நல்லது உண்டாகட்டும், க்ஷேமத்தை உண்டாகட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் பண்றேன் பரமேஸ்வரா அப்படின்னு வாஜனத்தை போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப அடுத்தது, ஒவ்வொரு மனுஷியாளுடைய மனசுலையும் அவ என்னமா இருந்தாலும் இந்த மனசுல என்ன ஆறுதுன்னு எப்பொழுதுமே ஒரு கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. எனக்கு ஒரு கவலையும் இல்லை, என் மனசு அப்படியே தெளிவாகவே இருக்குன்னு ஒரு நாள் ஒருத்தரால் சொல்ல முடியுமா? அட ஒரு மணி நேரம் சொல்லுங்க, ஒரு நாள் அங்கே என்ன சௌக்கியமா நினைக்கிறது போல டெலிஃபோன் கால் வருது, வேற ஏதோ வருது. ஆற்றுல இருக்கிறவளே நம்மளை தப்பு தெரியாத பொண்ணை பண்ணாத பண்ணால் பண்ணியிருங்கிற இவருக்கு கோபம் வருது, மனசு கொந்தளிக்கிறது, இது இத்தையும் நடக்கிறதோ இல்லையோ விவகாரம் முழுக்க. இப்படிப்பட்டதான இந்த மனசு இருக்க அதை நம்ம சரியாவே கடையணும். அது வெறுமனை விட்டுனா ஊர்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா மனசை கொந்தளிக்கிறது, நாமே அதை கடைஞ்சோன்னா அது வா சொல்றதுலாம் காதுல கேட்காதோ இல்லையா, ஏன் சார் டிவி இவ்வளவு வால்யூம்ல வால்யூமா வச்சுருக்கல டிஸ்டர்பன்ஸ் இருக்கேன்னு பக்கத்து பிளாட்காரரை கேட்டேன். எங்க ஆத்துக்காரு வெய்ய

எல்லோருக்கும் கிடைக்கணும். அமிர்தம் என கொடுக்குதான அமுதத்துக்காக கடந்திருக்க தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து அதை கடையறதுக்கு மத்து வேணும். என்ன மந்திர பருவத்தை கொண்டு வந்தார். அந்த மத்து இருந்தா மட்டும் போறாதுக்கு நூல் வேணும். என்ன சுவாமி அந்த நாகலோகத்தில் இருக்கா கொடுக்குதான் நாகாதிபதியா இருக்கா கொடுக்குதான வாசுகியை கொண்டு வந்தார். அந்த வாசுகி வந்து ஒத்துண்ட அது என்ன காயரா போட்டு ரெண்டு பக்கம் கடையுங்கோ அப்படின்னு. என்ன தேவ காரியமோ இல்லையா, நமக்கும் ஏதோ சகாயம் இருக்கட்டும் அப்படின்னு. அவர் சிரஞ்சீவி, அவளை சீக்கிரம் விட மாட்டார், அதனால பரவாயில்ல வலி வந்தா பரவாயில்ல அப்படின்னு அதை அவர் ஒத்துண்டார். இப்படி நடக்கிறது கடையை தொடங்கினா என்ன சுவாமி ஆச்சுன்னு, எப்பொழுது கடையை ஆரம்பிச்சாலோ அப்பொழுது இவ ஒன்று எதிர்பார்த்தா இன்னொன்று வருது. அவ அமுதத்தை எதிர்பார்த்தா அமுதத்துக்கு பதிலாக ஹாலாகல விஷம் வந்தது. அப்படி ஹாலாகல விஷம் வந்ததுமே என்ன பண்ணினா, எல்லா தேவதைகளும் ஓடினா அந்த இடத்துல இருந்து, அரக்கர்கள்லாம் ஓடிவிட்டா. இருக்கிறது ஒத்தேவத்தர் பரமேஸ்வரனை பார்த்தாராம், அதை கையில் வாங்கிட்டு தானே சாப்பிட்டார். உலகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்ட்டு இவர் சாப்பிட்டார், ஹாராகலத்தை குடிச்சு விட்டார். சரி சார் அந்த ஆபத்தை போயிடுதுன்னு மறுபடியும் ஆசை வந்துடுதுன்னு. லோகத்தில் ஜனங்களுக்குன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஓடிப்படுவா, அதுக்கு அது போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வரக்கூடியதான லாபம் நம்ம எடுத்துக்கலான்னு வருவா. ஜனங்களுடைய சாமான்யமான நிலை இது. ஆகையால் என்ன பண்ணினார், மறுபடியும் தேவதைகள் வந்தால் மறுபடியும் அரக்கர்கள் வந்தால் மறுபடியும் கடை ஆரம்பித்தார். கடை ஆடும் பொழுது என்ன ஆச்சுன்னார், அவளுக்கு வரும்பொழுது சோமம் சந்திரன் உதித்தார், காமதேனு உண்டாச்சு. அதோட மட்டுமல்ல, சிந்தாமணி எதாவது நினைச்சேன்னா அதெல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடியதான சிந்தாமணி உண்டாச்சு. இப்படி எத்தனையோ பதார்த்தங்கள் உண்டாச்சு. கடைசியில் மகாலட்சுமி தாயார் உண்டான, எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அவளுடைய வாழ்க்கையில் எழுப்பவும் சந்தோஷமாக சகல விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லாம் இருக்கக்கூடியதான மனச நிம்மதி உண்டு உள்பட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான எல்லா லட்சுமிகளும் அட்ச லட்சுமிகளோடு கூடியதான மகாலட்சுமி தாயார் உண்டானாள். அதுக்கு கடைசியில் அமிர்தம் உண்டாச்சு. இப்படி இந்த அமிர்தம் எனக்கூடியதான அது உண்டான பிறகு தேவதைகள் சௌக்கியமாக இருந்தால் அதோடு எல்லோருக்கும் பரம மங்களங்கள் ஏற்பட்டது, மனசாந்தி ஏற்பட்டது. இது தேவதைகளுக்கும் அரக்கர்களும் அவ சேர்ந்து கடைஞ்சதான அமதனத்தினுடைய கதை. இது எப்பவோ ஒரு நாளைக்கு நடந்தது. பெனிஃபிஷரிஸ் யார் சார், தேவதைகள். ஆனால் பரவ நான் இப்பொழுது என் மனசை கடைய ஆரம்பிக்க போகிறேன், ஏன் எனக்கும் ஆசை இருக்கு. தேவதைகளுக்கு எப்படி ஒரு ஆசையால் தூண்டப்பட்டு அவ அமுதத்தை அமுதத்திற்காக பார்க்கடலை கடைந்தாரோ அதே போலயே எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன, எனக்கு என்ன வேணும், பரமேஸ்வரனுடைய திருவடி வேணும். எனக்கு அமுதம் வேற இதை விட வசத்து இல்லை, உன்னுடைய திருவடி தான். உன்னை பார்த்தா போறோம், உன் நினப்பு இருந்தால் போறோம், எனக்கு சௌக்கியமா ஆனந்தமா இருப்பேன். அதுக்காக என் மனசு எனக்கு கொடுக்குதான கடலை நான் கடக்கிறேன், இங்க கடையிறேங்கிற ஆம் நாயம் புதி மாதரேன சுமனசங்கா சமுத்தியன்மனா. அவ பார்க்கடலை கடைஞ்சா, இந்த ஊரில் எங்கே கடல் இருக்கு, எந்த கடலில் நான் கடையேன். தேவதைகள் 33 கோடி தேவதைகள், அவளே போறலையின்னு நினைச்சுட்டு தானே இன்னொரு 60 கோடி தேவதைகளை அழிச்சுனு வந்தா, நான் ஒண்டியாக தானே இருக்கேன், என்னோட சேர்றதுக்கு ஒத்தனை இருக்க மாட்டேங்கிறாள், யாரை கேட்டாலும் எனக்கு ஒர்க் இருக்கு சாக்கிறோம், இந்த எனக்கு வேலையில் நான் சும்மா தான் இருக்கேன், நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுறேன்னு யாராவது ஒருத்தர் இருக்காளோ. எல்லோரும் எப்போ பார்த்தாலும் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, ரிட்டையர் ஆனப்புறம் தான் ரொம்ப பிஸிங்கிறான். இது வேற வாரம் ஆஃபீஸில் இருக்கிறப்ப முன்னாலேயே பிஸி, இப்போ என்ன அதிகமாக பிஸி. அப்போ ஆஃபீஸுக்கு போகிறதுன்னு ஒரு வேலை தான், இப்போ ஆற்றுல இருந்தால் பேரனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு வரணும், காலை மணிந்து பால் வாங்கிட்டு வரணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், இதுக்கு பேப்பர்லாம் வாங்கிட்டு வரணும், பேப்பரை கொண்டு போய் போடணும், ஆதார் கார்டுக்காக லைனில் நிற்கணும், எத்தனை காரியங்கள் சார். என்ன சுவாமி, நேர் ரிட்டையர் ஆனப்புறம் அதிகமாக காயிடுது காரியம். யாரும் ஒருத்தரும் வேண்டி இல்லைன்னு சொல்லலை, அப்போ யார் உங்களுக்கு சகாயம் வேணும், அதுலேயும் இந்த காரியத்துக்கு கடையணும்னா இதுதான வம்பா இருக்கு, வர போகிறது யாரும் வரமாட்டேங்கிறாளே. ஆகையால் பரமேஸ்வரா நானே கடைஞ்சிக்கிறேன், என் மனசை நானே கடைஞ்சிக்கிறேன். ஆனால் இருக்கிற கடையிறதுக்கு சமுத்திரம் வேணுமே, பரவாயில்லை கடைச்செடுத்து. என்னது உபனிஷத்துகள்ங்கிற சமுத்திரம், அது சமுத்திர மாதிரி தான் இருக்கு, எத்தனை தரம் பண்ணாலும் எங்கே போகணும். சமுத்திரத்துக்கு அக்கறை எப்படி தெரியலையோ அதே தான் உபனிஷத்துக்கு எண்டு தெரியலை. இது வாச்ச பெற அதுங்கிற, அது வாச்ச பெற இதுங்கிற, எல்லாம் எத்தனை தரம் வாச்சாலும் புதுசாகவே இருக்கு.
கேட்டா ஏதோ கேட்டா மாதிரி இருக்கே தவிர

0: ஞாபகம் வரமாட்டாமா சார்? வரலையே. என்னன்னா அது அப்படித்தான்ட்டான், சொல்றவரே சொல்றார் அது அப்படித்தாங்கிறார். விவகாரம் என்ன? அம்னாம்பயாம்புதி மாதரேன. உபனிஷத்துகள் எனக்கூடியதான சமுத்திரத்தை ஆதரேனா சுமனசங்கா, நல்ல மனசோட நல்ல எண்ணங்களுடைய கூட்டத்துடன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மனோ மந்தானம் திருட பக்தி ரஜு சகிதம். இதுக்கு கடையணும்னு சொல்றீங்களே, இதுக்கு வந்து ஒரு மத்து வேண்டாமா? மத்து இல்லாம எப்படி கடைபெறல்? என் மனசு தான் மத்து. இந்த சமுத்திரத்தை உபனிஷத்தை எனக்கூடியதான சமுத்திர என் மனசை விடுவேன், அந்த மனசுனால கடைவேன். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? இல்ல பிரம்மன் சொல்லப்படுறதா, பிரதானம் சொல்லப்படுறதா, ஜீவன் சொல்லப்படுறதா, எதுதான் சொல்றது? இப்படின்னு அதை வச்சு கடைஞ்சுட்டே இருப்பேன். ஆமா கடையிறே, மத்து இருந்தா போருமா? நூல் கயிறு வேண்டாமா? கயிறோட தான் நான் கரையணும். என்ன பண்ண போறேன்? திருட பக்தி ரஜ்ஜு சகிதம் கிருத்வா மதித்வா. இந்த பக்தி என்ன? பகவான் அந்த மத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான கயிறு என்ன? திருடமான ஒரு பக்தி. அந்த பக்தி அச்சஞ்சலான ஒரு பக்தி. நமக்கு பக்தி சாதாரணமா வரும், சாதாரண நாள்ல ஏதோ ப்ராப்ளம் வந்து இந்த பக்தி குரோதமா மாறிடுது. என்னமோ இந்த பகவான் காலெல்லாம் பகவானை சுத்தி சுத்தி பிரதர்ஷனம் பண்ணி தேஞ்சு போச்சே தவிர பகவான் அப்படியே இருக்காருங்கிறான். அந்த பகவான் தான் நமக்கு காலை கொடுத்தார். அது தேஞ்சு போச்சுன்னு அந்த அளவுக்கு வைக்கிறீங்களே பகவானே, என்ன சுவாமின்னார்? என்னமோ சார், நம்ம பேசுறது பகவானுக்கு எட்டலைங்கிறார். செல்போன்ல பேச வேண்டியதானே, விவகாரம் என்னடா பகவானுக்கு கேட்கலைங்கிறான். விவகாரம் என்ன? பக்தி இருக்கு, பக்தி இல்லேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா பக்தி இருந்த போதிலும் அந்த பக்தியான திருடமாக இல்லை. சில சந்தர்ப்பங்கள் வரும்போது மனசு இப்படி சஞ்சலத்தைப்படுத்துறது, அப்படி சஞ்சலப்படாததான ஒரு பக்தி இருக்கே, அந்த பக்தியில நான் கடைய போறேன். ஆகையால் இங்க பார்க்கடல் இல்ல, வேதங்கள் எனக்கூடியதான கடல், உபனிஷத்துகள் எனக்கூடியதான கடல். இதுல மந்திர பர்வதம் இல்ல மத்து, என் மனசுங்கிற மத்து. அதுக்கு கடையறதுக்கு வாசுக்கி அவளுக்கு இருந்தா எனக்கு என்ன? அச்சஞ்சலமான ஒரு பக்தி. என்ன அந்த கயறானது சாதாரணமா இருந்ததுன்னா நடுவில் என்ன ஆச்சு? அது ரெண்டா போயிடும், அது தனியா போயிடுதுன்னு அப்புறம் திரும்பியும் கட்ட முடியாது. விவகாரம் என்னடா? ஆகையால் அது வந்து நன்னா இருக்கக்கூடியதான திருடமான ஒரு கயரோட கட்டுறேன். ரஜ்ஜு சகிதம் கிருத்வா மதித்வா தமஹா ததஹா. பிறகு தேவதைகள் கடைஞ்சா அவளுக்கு வந்து என்ன கிடைச்சது? முதல்ல ஹாலாலம் கிடைச்சது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதிஸ்பேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. இப்போ பஞ்சாவய வாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பஞ்சாவய வாக்கியம் என்னது? பிரதிஜா ஹேது உதார உபநய நிகமனானி பஞ்சாவயவாக. பிரதிஜா ஹேது உதாரண உபநய நிகமனம், இதுதான் அஞ்சாவயவங்கள். பர்வதோ வன்னிமானி பிரதிஜா. பிரதிஜா என்னது? சூளுரை. பர்வதோ வன்னிமான் அப்படிங்கிறது தான் இங்க சூளுரை. இதுதான் சாத்தியமும் கூட. நம்ம என்னத்தை நிரூபிக்க போறோமோ அதுதான் இது. சந்திக்த சாத்தியம், இதுதான் பட்சம், நம்மளுடைய பட்சம். இதுதான் இங்கதான் நம்ம பர்வதத்துல நெருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுதான் சாத்தியம், நம்ம நிரூபிக்க போறது. சாத்தியம்னு சொல்லலாம், பட்சம்னு சொல்லலாம், பிரதிஜான்னு சொல்லலாம் இருக்கு. சரி, தூமவத்துவா அப்படின்னு ஹேத்து காரணம் இதுதான். இந்த பட்சத்தை நான் நிரூபிக்கிறதுக்கு என்ன காரணம்? தூமவத்துவா, அது புகை உள்ளதா அப்படின்னு. அடுத்து யோ யோ தூமவாந்தத வன்னிமானித்தி உதாரணம். உதாரணம் என்னது? எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. ஆக்சுவலி இங்க உதாரணம் கூட இல்லை, வியாப்தி கொடுத்துருக்கு. வியாப்திக்கு அப்புறம் உதாரணம் என்னது? யசா மகானசம் அப்படிங்கறதா உதாரணம், சமையலறை மாதிரி அப்படின்னுட்டு. அடுத்தது ததாச்ச அயம், அதே மாதிரி இது அப்படிங்கறது இங்க உபநயம். அந்த மாதிரி இங்க அப்படின்னு உபநயத்தீத்தி உபநயம் பக்கத்துல கொண்டு போறது அந்த மாதிரி இப்ப இங்கேயும். அதே மாதிரி இதையும் இதே மாதிரி அதுவும் இருக்கு. அதனால அப்படின்னுட்டு தஸ்மா ததா இது நிகமனம் முடிக்கிறது என்னது? அதனால இது நிச்சயமா இருக்கு. என்னது சாத்தியம் நிச்சயமா இருக்கு, சாத்தியம் தீர்மானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது நிகமனம். என்னன்னு பஞ்சவய வாக்கியம் இத்தியத்திர கேட்டே பஞ்சவயவாகா அதை தானி தான் தர்ஷயதி பிரதிஜேதி. இப்ப பிரதிஜா ஹேத்து உதாரணம் நிகமன உபநயனானி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்களே, பஞ்ச அவயவம் பஞ்ச அவயவம் சொல்றீங்களா, இந்த பஞ்ச அவயவம் என்ன? இது பஞ்ச் அவயவம் இல்ல, பஞ்ச அவயவம் அஞ்சு அவயவம் என்னது அப்படின்னு கேட்டா பிரதிஜா ஹேத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஜாதி அந்நதமத்வம் அவயவத்வம். அப்ப அவயவம் சொல்லி சொன்னா என்ன? நீங்க சொன்ன திரவிய அந்நியத்துவம், திரவிய சமாய காரணத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்ன திரவிய சமாய காரணத்துவம் இங்க இல்ல, இங்க அவயவத்துவம் என்ன? பிரதிஜாதி அந்நியதமத்துவம் தான் இங்க அவயவத்துவம். பிரதிஜா ஹேத்து உதாரண உபநய நிகமனம் இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணு அதுதான் அவயவம்னு சொல்றது. சரி, பிரதிஜானா என்ன? சாத்திய விஷ்டபக்ஷ போதக வச்சனம் பிரதிஜா, சாத்தியம் கூடியதான பட்சத்தை போதிக்கக்கூடியதான வச்சனத்துக்கு பேரு பிரதிஜா. சாத்திய விசிஷ்ட பக்ஷ போதக வச்சனம், பக்ஷம்னு சொல்லிச்சா சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, சாத்தியமானது எங்க சந்தேகத்திற்கு இடமாக இருக்கோ அது பக்ஷம். அப்படிப்பட்ட பட்சத்தோட சாத்தியமானது கூடியதாக போதிக்கக்கூடிய வச்சனத்துக்கு பேரு, நமக்கு அறிவு கொடுக்கக்கூடிய வச்சனத்துக்கு பேரு பிரதிஜா. சாத்தியம் என்ன? இங்க நெருப்பு. எந்த இடத்துல? மலையில. சாத்தியம் கூடியதான மலை அப்படிங்கிற பட்சம் கூடியதான அந்த வாக்கியத்துக்கு தான் பிரதிஜான்னு பேரு. பஞ்சம் எந்த திருதியாந்தம் வா லிங்க வச்சனம் ஹேது. ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்றது பஞ்சம்யாந்தமா இருக்கலாம், அஞ்சாம் வேற்றுமையில இருக்கலாம், திருத்தியாந்தம் மூன்றாம் வேற்றுமையில இருக்கலாம். மூன்றாம் வேற்றுமையிலயோ இல்ல அஞ்சாம் வேற்றுமையிலயோ எது சொல்லப்பட்டிருக்கோ தூமவத்துவா அப்படிங்கறது அஞ்சாம் வேற்றுமை. அந்த மாதிரி தூமேன அப்படின்னு சொல்லி சொல்றது மூன்றாம் வேற்றுமை. அப்படியே அஞ்சாம் வேற்றுமையிலயோ மூன்றாம் வேற்றுமையிலயோ எது சொல்லப்பட்டதோ அது பிரதிஜா, அது ஹேத்து. வியாப்தி பிரதிபாதக திருஷ்டாந்த வச்சனம் உதாரணம், வியாப்தி கூடியதானதாக சொல்லக்கூடிய வியாப்தியினால் நிரூபிக்கப்படக்கூடியதான ஒரு திருஷ்டாந்தம், ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் இங்க உதாரணம் சொல்றது. வியாப்தி கூடியதான இடத்துக்கு பேர் தான் உதாரணம். எந்த இடத்த வியாப்தியானது நிலைப்படுறதோ, வியாப்தியானது நிரூபணமாறதோ நிச்சயமா அந்த இடத்துக்கு பேர் உதாரணம். நமக்கு சமானத்தன்மையுடையதாக இருக்கிறது. உதாரணத்த வியாப்தி விசிஷ்டத்தேன ஹேத்தோ பக்ஷ தர்மதா பிரதிபாதக வச்சனம் அனுப்பார் உபநயா. உபநயனம் சொல்லி சொன்னா எந்த உதாரணம் சொல்லியிருக்கோமோ அந்த உதாரணம் கூடியதான வியாப்தி விசிஷ்ட கூடியதான அந்த உதாரணத்தோட ஹேத்துவானது நீ தீர்மானமாயி ஹேத்துவில நிலைப்பட்டு அது வந்து பக்ஷத்துல பக்ஷ தர்மத்தாவை நிரூபிக்கிறதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது உபநயம். பக்ஷே சாத்திய அபாதித அபாதித்த பிரதிபாதக வச்சனம் நிகமனம். நிகமனம் சொல்லி சொன்னா இந்த பட்சத்துல எந்த இடத்துல பட்சம் வச்சுட்டு இருக்கோமோ, இந்த பட்சம் சொல்லி சொன்னா சந்திக்க சாத்தியமான சாத்தியம் சந்தேகமா சந்தேகத்துக்கு இடமா இருக்கோ இங்க அந்த இடத்துல தீர்மானமாச்சு அப்படின்னு சொல்லி சபக்ஷ நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு நிகமனம். இதமே விலட்சணம் கிருதி விதாய கிருதி நிதாய பிரதிஜாதீன் விசிஷ்ய தர்ஷயதி பர்வதோ வன்னிமந்தி. இந்த அஞ்சு லட்சம் இந்த அஞ்சு லட்சணத்தையும் மனசுல வச்சுட்டு ஒன்னொன்னு நிரூபிக்கிறாரு உதாரணத்தோட. உதாரணம் ஒன்னொன்னுக்கும் உதாரணம் கொடுக்கிறாரு பிரதிஜா ஹேத்து அப்படின்னு. ஸ்வார்த்த அனுமதி ஸ்வார்த்த அனுமதி பராமர்ச பரார்த்த அனுமதியோ லிங்க பராமர்ச ஏவ கரணம். இந்த ஸ்வார்த்த அனுமதிக்கும் பரார்த்த அனுமதிக்கும் லிங்க பராமர்சம் தான் கரணம். லிங்க பராமர்ச ஏவ கரணம் சொல்லி சொன்னா தஸ்மாத் லிங்க பராமர்சம் அனுமான அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா லிங்க பராமர்சம் தான் அனுமானம் அப்படிங்கறதா இங்க அர்த்தம். லிங்கேதி லிங்கம் சொல்லி சொன்னா என்ன? நியாயமானம் லிங்கம் அனுமதி கரணம் இது விருத்தோக்தம் ந யுக்தம். நியாயமானம் லிங்கம் அனுமதி கரணம், எந்த லிங்கமானது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதா போதிக்கக்கூடியதா இருக்கோ அந்த லிங்கம் தான் அனுமதி கரணம்னு சொல்லி பெரியவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது சரியில்லை. வன்னிமதி நியாயமான லிங்கம்னு சொல்லி சொன்னா ஒரு லிங்கமானது நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியதா இருக்கு, அப்படிப்பட்ட லிங்கமா இருந்தா அது அதுதான் அனுமதி அப்படின்னு சொல்லி சொன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா இயம் யஜ்யசாலா வன்னிமதி, இந்த யஜ்யசாலையானது எப்படிப்பட்டது? நெருப்புடையது. ஏன்? அதீத தூம தூமாதித்யாதோ. அதீத தூமம் அந்த காலத்துல நிறைய பழைய புகையெல்லாம் நிறைய மேல தெரியறது, அதனால இது நெருப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானம் உண்டாருது. இந்த இடத்துல லிங்க அபாவே அப்படி அனுமதி தரஷனாது, லிங்கமானது இல்ல எத்திர தூமகா தத்திரத்த வன்னின்னு சொல்றதுக்கு வியாப்தி கூடிதானே அந்த லிங்கமானது சுட்டி காட்டுற லிங்கமானது இல்ல புகை இருக்கு, பழைய புகை இருக்கு, படிஞ்ச புகையை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, நெருப்புடையதுன்னு சொல்லி சொல்றீங்க, அது தப்பாயிடுறது. அதனால லிங்கபாவேபி அனுமதி தர்ஷனாத், அதனால அபிப்பிராயவான் இது அபிப்பிராயவான் லிங்க பராமர்ஷ ஏவ கரண நித்யாசிஷ்டே அப்படின்ற ஞானத்தினால என்ன சொல்றாரு, நியாயமானம் லிங்கம் சொல்ல, நம்ம ஞானத்தை போதிக்க கூடியதான ஒரு வகையால இருக்கிறது லிங்கம்னு சொல்லல, பரா என்னது லிங்க பராமர்ஷ ஏவ கரணம்னு சொல்லி சொல்றோம். அதனாலதான் நியாயமானம் லிங்கம் அனுமதினு சொல்லாம லிங்க பராமர்ஷம் தான் கரணம், அனுமதி கரணம் அதுன்னு சொல்லாம லிங்க பராமர்ஷம் தான் அனுமதி கரணம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் பழைய புகையும் கூட நமக்கு அனுமானத்தை உண்டு பண்ணிடுறது, அது தப்பாயிடக்கூடாது. அது அந்த நிலை வந்துருன்னா சாச்சர் நியமோ வியாப்தி சொல்லி இருக்கு. இப்ப அந்த புகையோட சம்பந்தம் இல்ல நெருப்புல, புகை படிஞ்சிருக்கே அந்த படிஞ்சது புகையோட சம்பந்தம் இல்ல, அந்த புகைக்கு நெருப்போட சம்பந்தம் இல்ல, அதனால வியாப்தியானது உண்டாகாதான அனுமதி ஞானமானது உண்டாருது. அதனால அந்த மாதிரியான தப்பான அனுமதியானது உண்டாயிடக்கூடாதுங்கிறதுக்கோசம், அதை பிரிச்சு காமிக்கிறதுக்கோசம் என்ன சொல்றனமோ லிங்க பராமர்ஷ ஏவ கரணம் அப்படின்னு சொல்லி தீர்மானமா சொல்லியாச்சு. ஏவ நிச்சயமா லிங்க பராமர்ஷம் மாத்திரம் தான் கரணம் அப்படின்ட்டு அனுமானம் உபசம்ஹரதி இதஸ்மாத், அனுமானம் என்னவோ அதை முடிக்கிறோம், அதனால அனுமானம் இதுதான் அப்படின்ட்டு. அனுமதி காரணத்துவ ஆதித்யர்த்த அனுமதிக்கு காரணமா இருக்கிறதுனால அனுமானம் சொல்லி சொன்னோம். ஏன்னா அனுமதி காரணம் அனுமானம் ஏற்கனவே சொல்லியாச்சு நமக்கு. அயமேவ திருத்தீய ஜானம் இத்தியுச்சதை, இதான் திருத்தீய ஜானம் சொல்றோம். திருத்தீய லிங்க பராமர்ஷம் சொல்லி சொன்னோம், லிங்க பராமர்ஷம் சொல்லி சொன்னோம். திருத்தீய ஜானம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, மகானாசோ மகானசாதோ தூமோ அக்னியோ வியாப்தோ கிருஹியமானாயாம் எத் தூம ஜானம் தது ஆதிமத்து. முதல் ஞானம் திருத்தீய லிங்க பராமர்ஷம்னு சொல்லி சொல்றோம். முதல் லிங்க பராமர்ஷம், முதல் ஞானம் எங்க உண்டாச்சு நமக்கு அப்படின்னா, சமையல் அறையில புகையும் நெருப்போட சம்பந்தத்தையும் பார்த்து எனக்கு ஞானம் உண்டாகுது. இது முதல். ரெண்டாவது பக்ஷே தூம எத் தூம ஞானம் தத்விதீயம், பட்சத்துல பட்சம்னு சொல்லி சொன்னா சந்தேக சாத்தியம், எங்க மலையில, மலையில புகை ஞானம் உண்டாருது. ரெண்டாவது மூணாவது அத்தேவ வன்னித்யாப்யத்வேன எத் தூம ஞானம் தத்ருதீயம், மூணாவது அந்த மலையிலேயே சந்தேகமான அந்த பட்சம் உடைய அந்த பட்சத்திலேயே அந்த புகையானது கீழே நெருப்பு இருக்கு அப்படிங்கிற ஞானம். அந்த புகையோட நெருப்போட சம்பந்தப்பட்டது ஃபர்ஸ்ட், புகை மலையோட சம்பந்தப்பட்டது, இப்ப புகை நெருப்போட சம்பந்தப்பட்டது, மலையில இருக்கிற நெருப்போட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற ஞானம் வந்து மூணாவது ஞானம். முதல் ஞானம் சமையல் அறையில புகை நெருப்போட சம்பந்தப்பட்ட ஞானம், ரெண்டாவது ஞானம் மலையோட புகை சம்பந்தப்பட்ட ஞானம், மூணாவது ஞானம் மலையில இருக்கிற நெருப்போட புகை சம்பந்தப்பட்ட ஞானம், அப்படி மூணாவது ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால திருத்தீய லிங்க பராமர்ஷம் சொல்லியிருக்கிறதுனாலதான் திருதி ஜானம்னு சொல்லியிருக்கு. இதமேவ லிங்க பராமர்ஷம் தீட்சத்தை, இதைத்தான் லிங்க பராமர்ஷம்னு சொல்லி சொல்றோம். இந்த திருத்திய ஜானத்தை தான் லிங்க பராமர்ஷம், திருத்திய லிங்க பராமர்ஷம்னு சொல்லி சொல்றோம். வியாபாரவது காரணம் கரணம் இது மதையே வியாப்தி ஜானம் ஏவ அனுமானம் லிங்க பராமர்ஷோ வியாபாரி இது அவசியம். வியாபாரவது காரணம் அப்படின்னு, வியாபாரவது காரணம் ஒரு வியாபாரத்தை உடையதான காரணமானதுதான் கரணம்னு சொல்லி சொல்ற இடத்துல சில பேர் அந்த மாதிரி காரணத்தை ஒத்துக்கிறாங்க. காரணம்னா என்ன, வியாபாரவது காரணம் கரணம் அப்படின்னு சொல்லிட்டு, வியாபாரம் உடையதான ஒரு காரணமானதே கரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒத்துக்கிறவங்க நிலையில அவங்களுக்கு வந்து இந்த லிங்க பராமர்ஷம் ஒரு வியாபாரம் ஆயிடுறது. செயல் என்னது, வியாபாரத்துனா லிங்க பராமர்ஷபத்து, லிங்க பராமர்ஷம் உடையதான காரணம் கரணம் அப்படின்னு ஆயிடுது அவங்களோட மதத்துல. அதனால அப்படி புரிஞ்சுட்டு இதை தெரிஞ்சு, சரி லிங்கம் லிங்கம் லிங்கம் லிங்கம்னு சொல்லி சொல்றீங்க, லிங்கம்னா என்ன, லிங்கம்னா லீனம் அர்த்தம் கமயதி, மறைந்திருக்கும் பொருளை குறிப்பது. அந்த லிங்கம் எப்படிப்பட்டது, எத்தனை வகை அப்படின்னு கேட்டா லிங்கம் த்ரிவிதம், மூணு வகை. அன்பிய வெத்திரேக்கி கேவல அன்பி கேவல வெத்திரேக்கி சேதி, அன்பைய வெத்திரேக்கி, அன்பைய வெத்திரேக்கினா நேர்மடை எதிர்மடை, கேவலாண்மை நேர்மடை மட்டும், கேவல வெத்திரேக்கி எதிர்மடை மட்டும் அப்படின்னு மூணு வகை. அன்பியன வெத்திரேக்கி என்னச்சா வியாப்திமது, அன்பிய வெத்திரேக்கி, நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் எது வியாப்தி உடையதாக இருக்கிறதோ அது அன்பைய வெத்திரேக்கி. யசாவண்ணோ சாத்திய தூமவத்தம் எப்படின்னு சொல்லி சொன்னா, அன்பிய வெத்திரேக்கிக்கு உதாரணம் சொல்றோம், வண்ணோ சாத்திய தூமவத்தம், நெருப்பு அப்படிங்கிற சாத்தியம், நெருப்பு நிரூபிக்கிறோம் தொகையை மலையில, அந்த சாத்தியம் நெருப்புங்கிறது சாத்தியம், பட்சம் மலை, அந்த சாத்தியத்துக்கு காரணம் என்ன கொடுக்கிறோம், தூமவத்துவா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த தூமவத்துவம் இங்க என்னது, காரணம். அந்த காரணம் எப்படிப்பட்டது, இங்க வெத்திரேக வியாப்திக்கு அண்டை வெத்திரேக்கிக்கு காரணமா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, தூமவத்துவத்தை வச்சுக்கிறோம், எத்திர தூமஹ தத்ர அக்னி, எத்திர எத்திர தூமஹ தத்ர தக்னி, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எத்தனை மகானசம் எப்படி சமையல் வரையிலோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அன்பைய வியாப்தி, இந்த அன்பைய வியாப்தி இது நேர்மறையான வியாப்தி. எத்திர வண்ணீர் நாஸ்தி எத்தனை தூமப்பி நாஸ்தி, எத்திர மகாரதி வெத்திரேக்க வியாப்தி, எங்க புகை இல்லையோ, எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகை இல்ல, அது எங்க கடல்ல இல்லாட்டி நதியில, இது வெத்திரேக்க வியாப்தி. அண்டையம்னா நேர்மடையா, இது இருந்தா அது இருக்கு. தத்சத்தே தத்சத்துவம் அப்படிங்கிறது அன்பயம், ததபாவே ததபாவ அப்படிங்கிறது வெதிரேகி. இதுதான் சிம்பிள் அன்பயம்னா தத்சத்தே தத்சத்துவம். தத்துங்கிறதுக்கு என்ன போடுறீங்களோ, தத்துங்கிறதுக்கு என்ன போடுறீங்களோன்னு புரிஞ்சுக்கணும். தத்சத்தே தத்சத்துவம்னா நெருப்பு இருந்ததுன்னா தொகை இருக்கு, தொகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கு. தத்சத்தே தத்சத்துவம், தொகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கு, இது அன்பயம். ததபாவே ததபாவக, நெருப்பு இல்லைன்னா புகை இல்லை, இது வித்தியேகம். சிம்பிள் தத்சத்தே தத்சத்துவம் அன்பயம், ததபாவே ததபாவக வித்தியேகம். இப்படி அன்பிய வித்திரேக்கி ரெண்டு வகையாகவும் உண்டாடுறதுக்கு பேரு அன்பிய வித்திரேக்கி அப்படின்னு பேரு. அன்பிய வித்திரேக்கினோ லட்சணமாக, அன்பிய வித்திரேக்கிக்கு லட்சணம் என்னன்னு சொல்லி சொல்றாங்க. அன்பைய வித்திரேக்கி அதிகாத்தியமத்து அன்பயமாகவும் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் எது வியாப்தி உடையதாக இருக்கோ அது அன்பிய வித்திரேக்கி. திருத்தியாக பிரயோஜ்யத்துவம் இத்தியர்த்த பிரயோஜ்யத்துவம் திருத்தியாக, திருத்தியாக மூன்றாம் வேற்றுமைக்கு பிரயோஜ்யத்தன்மை அப்படின்னு அர்த்தம். சாத்திய சாதனையோ சாச்சரியம் அன்பய, அன்பயம்னு சொல்லி சொன்ன சாத்தியமும் சாதனமும், சாத்தியம் நீங்க நிரூபிக்க போற நெருப்பு, சாதனம் புகை அப்படிங்கிற அந்த காரணம், இது ரெண்டுத்துக்கும் சாச்சரிய சாச்சரியம் ஒரு சம்பந்தத்தை தான் அன்பயம்னு சொல்லி சொல்றோம். ஒரே அதிகரணத்துல இருக்கிறதா அன்பயம்னு சொல்லி சொல்றோம். அபாவையோ சாச்சரியம் விருத்தி இருக்க, அதனுடைய இன்மை, அதனுடைய இருத்தல், சாத்திய சாதனத்தோட இருத்தலுக்கு அன்பயம்னு சொல்றோம். சாத்திய சாதனத்தோட இல்லாமைக்கு வித்திரேக்கம்னு சொல்றோம். அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மது, வித்திரேக்க பிரயோஜ்ய வியாப்தி மது அன்பிய வித்திரேக்கி வித்தியாசம். அதனால என்ன ஆறுது, அன்பிய பிரயோஜ்ய வியாப்தி உடையதாக இருக்கு, வித்திரேக்க பிரயோஜ்ய வியாப்தி உடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பிய வித்திரேக்கிக்கு லட்சணம் ஆறுது. கேவல வித்திரேக்கி நீ அதிவியாப்தி வாரணை அன்பியத்தி அன்பய அன்பய பிரயோஜ்யமது அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மது வெதிரேக பிரயோஜ்ய வியாப்தி மத்துன்னு சொல்லி சொன்னீங்களே, அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மத்துன்னு சொன்னா வெத்திரேகி பிரயோஜ்ய வியாப்தி மத்து மாத்திரம் லட்சணம் சொன்னா கேவல அன்பையில போயிடும், கேவல வெத்திரேகில போயிடும். இல்ல அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மாத்திரம் சொன்னா கேவல வெத்திரே அன்பையில போயிடும். அதனால அது ரெண்டுத்தையும் நீக்கிறதுக்கோசரம் அன்பையும் வெத்திரேகி நடித்து சொல்ல வேண்டியதா இருக்கு. கேவல அன்பையின் வெபிச்சார வாரணாய வெத்திரேகி நீதி ததாச்ச அன்பய வியாப்தி உபதர்ஷிதா இவ, அதனால அந்தய வியாப்தி சொன்னதா ஆயிடுத்து. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு அன்பிய வியாப்தி என்ன, எத்திர தூம தத்திரவண்ணி, அதான் அன்பிய வியாப்தி ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்தது வெத்திரேக்க வியாப்தி, வெத்திரேக வியாப்தி என்னது, சாத்திய அபாவ வியாபகி பூத அபாவ பிரதியோகித்வம் ததுக்தம். சாத்திய அபாவ வியாபகி பூத அபாவ பிரதியோகித்வம், சாத்திய அபாவ சாத்தியம் என்னது நெருப்பு, நெருப்பின்மை, அதனால வியாபகி பூத வியாபிக்க, அதனால் வியாபிக்கப்பட்டதா இருக்கிறது என்னது, புகை, புகையின்மை அப்படிங்கிறது தான். நெருப்பு இல்லைன்னா புகையின்மை அப்படிங்கிற பிரத்யோகித்வம், அதனுடைய அதுக்கு பாத்திரமாறது அப்படிங்கிற நிலை தான் இங்க வெத்திரேகம், வெத்திரேக வியாபி. ததுக்தம் வியாபிய வியாபக அபாவ வியாபிய வியாபக பாவோகி பாவையோர் யாதிருக் இஷ்யதே, வியாபிய வியாபக பாவம் தான் இங்க அந்த தன்மையோட சம்பந்தப்பட்டதா பாக்குறோம், இப்படிப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் யாதிருக்கு அப்படின்ட்டு. பாவையோகோ அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க என்ன பாவம், வன்னியும் தூமும் அப்படிப்பட்டது. வியாபிய வியாபக பாவம்னா தூமம் வியாபியமான வன்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபக தன்மை தான் இங்க சொல்றது. யாதிருக் இஷ்யதேனா அந்த வன்னி தூமம் ரெண்டுத்துக்கும் அபாவயோகோ அதனுடைய இன்மை, வியாபிய வியாபக பாவம் அதுல அந்த பாவய இன்மைக்கு விபரீதமா எது இருக்கோ அதுதான் வன்னிய பாவ வியாபியம். அந்த தூமாபாவ வியாபக, வன்னியபாவம் வியாபியம், தூமாபாவம் வியாபகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அர்த்தம் நிறுவனமாறுது. தயோ தயோ அபாவ தயோகோ தயோ அபாவயோகோ தஸ்மாத் விபரீத பிரதீயத்தை, அந்த ரெண்டுத்தோட இன்மையினால நெருப்பின்மையினால புகையின்மையின் விபரீத ஞானமானது நமக்கு தெரியறது. அன்பையே சாதனம் வியாப்தியம் சாத்தியம் வியாபகம் இஷ்யதே, அன்பயத்துல இது வந்து ஸ்லோகம், வியாப்திய வியாபக பாவோஹி பாவையோர்யாதிருக்கிஷ்யதே தயோரபாவயோஸ்தஸ்மாத் விபரீத பிரதீயதே, அன்பயே சாதனம் வியாப்தியம் சாத்தியம் வியாபகம் இஷ்யதே சாத்திய அபாவோ அன்யதா வியாபியோ வியாபக சாதனான் சாதாத்தியே அப்படின்ட்டு. அது அன்பயத்துல சாதனம் வியாப்தியம், சாதனம் என்னது வியாப்தியம், சாத்தியம் என்னது வியாபகம். வியாபகம் அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க சாத்தியம், வியாப்தியம் வந்து சாதனம், தூமம்ங்கிறது சாதனம், வியாபகம் என்னது சாத்தியம் நெருப்பு. அப்படி அன்பயத்துல வெத்திரேகத்துல என்னது சாத்திய அபாவ வன்னி அபாவ வியாப்தியம், வன்னி அபாவ வியாப்தியம், தூமாபாவ வியாபகம் அப்படிங்கிறது. அத்த அன்பே மாத்திர வியாப்திகம் கேவல அன்பை, இந்த இடத்துல இந்த வியாப்தியம்னா என்ன வியாபகம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வியாப்தியம்னா அதிக தேச விருத்தித்துவம், வியாபகம்னா நியூன தேச விருத்தித்துவம் அப்படிங்கிறது தாத்பரியம். அதை வச்சுட்டு இங்க வியாபகம் எது, இது நியூன தேசத்துல இருக்கு, இது அதிக தேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அன்பைய மாத்திர வியாப்திகம் கேவலாந்தை யசாகட்டோ அரிதேய பிரமேயத்துவ பட்டவது. அத்த பிரமேயத்துவ விதேயத்தையோ வியாப்தி வெத்திரேக வியாப்தி நாஸ்தி சர்வசியாவி பிரமேயத்துவாத் அபிதேயத்துவாச்ச. அன்பைய மாத்திர வியாப்திகம் நேர்மடையா மாத்திரம் தான் எதை நம்ம நிரூபிக்க முடியுமோ அதுக்கு பேரு அன்பைய வியாப்தி, கேவல அன்பைன்னு சொல்லி அர்த்தம். நேர்மடையா மாத்திரம் தான் நிரூபிக்க முடியும், எதிர்மடையா தஸ்யாவ ததாவே ததபாவகன்னு சொல்ல முடியாது. வியாப்தியாவே வியாபக பாவக நம்ம நிரூபிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, உதாரணம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னா இருக்கு. என்ன அப்படின்னா ஜட்டோ அபிதேய தானையானது குறிப்பிடப்பட முடியும், பெயருடையது. ஏன் பிரணயத்துவ விஷயமானதுனால பட்டவது துணி மாதிரி எதெல்லாம் பெயருடையதோ அதெல்லாம் விஷயமானது அப்படின்றது வியாப்தி. ஆனா எதெல்லாம் விஷயம் இல்லையோ அதெல்லாம் பெயர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து எதெல்லாம் விஷயமானதோ அதெல்லாம் பெயருடையது அப்படிங்கறதுதான். எல்லாமே எல்லாமே பிரயோகம் விஷயம், பிரயம் பிரமேயம் விஷயம், பெயர் ரெண்டுமே சம்பந்தப்பட்டது. உதாரணமே கொடுக்க முடியாது அதுக்கு. அதனால ஏதாவது ஒரு உதாரணம் கொடுக்கணுமே, எதெல்லாம் பெயர் இல்லையோ அதெல்லாம் விஷயமாகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன உதாரணம், எதுவுமே உதாரணம் கொடுக்க முடியாது. உதாரணம் இல்லைங்கிறதுனால கேவல அன்பைன்னு சொல்லி சொல்றது. அத்த பிரமேயத்துவ அபிதேயத்தையோ வெத்திரேக்க வியாப்தி நாஸ்தி, வெத்திரேக்க வியாப்தி இல்லவே இல்லை. ஏன், எல்லாமே பிரமேயமாவும் அபிதேயமாவும் இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் பிரமேயமாவும் அபிதேயமாவும் இருக்கு. கேவலாண்மையினோ லட்சணமாக, கேவலாண்மைக்கு லட்சணம் என்னன்னு பதக்கத்தை சொல்றோம். அன்பியனை வியாப்தி எஸ்பின் சத்தா, அன்பயத்தினால மாத்திரம்தான் எதனால வியாப்தி உண்டாக முடியுமோ, என்னுடைய வியாப்தி அன்பயத்தினால அன்பயத்துலத்தான் இருக்கோ, அன்பயமாகத்தான் இருக்கோ, அது கேவலாண்மை. பிரமேயத்த விதேயத்தையோஹோ வெத்திரேக்க வியாப்தி நிராகரோதி. பிரமேயத்தம் அபிதேயத்தம், அபிதேயத்தம்னா பெயர், பெயர்னால குறிப்பிடப்பட முடியறது. பிரமேயத்தம்னா விஷயத்தன்மை, விஷயத்தன்மை பெயர் தன்மை, இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. அதனால அபிதேயத்த சாத்திய சாத்தியக்க அனுமானம் இத்தியர்த்த அபிதேயத்த சாத்தியக்க அனுமானம் சொல்லி இந்த அனுமானம் சொன்ன குதஸ்தஸ்மின் நிஷேதோ தத்ர ஹேதுமாக. ஏன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா, இத வந்து வெத்திரேக்க வியாப்தி நம்ம பண்ண முடியாது, எப்படி நீங்க நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுதான் பதார்த்த மாத்திரம் எல்லா விஷயம் சர்வசியம்னா எல்லா பதார்த்தமும், சர்வம்னா எல்லா பதார்த்தமும். ஏன்னா பதார்த்தமா தான் எல்லாத்தையும் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும். எல்லாத்தையும் ஏழு வகையான பதார்த்தமா தான் நம்ம பிரிச்சு காட்ட முடியும். உலகமே ஏழு வகையான பதார்த்தத்துக்குள் அடங்கிடுறது. அப்ப எல்லாம்னு சொன்னா அந்த ஏழு வகையான பதார்த்தம் தான். பதார்த்தமா இருக்கிறது எல்லாமே பெயருடையதும் விஷயமானதுமா இருக்கு, வேற எதுவாக இருக்க எதுவுமே இல்ல. அதான் எட்டாவது வகையை ஏற்கனவே நிராகரிச்சிட்டோம். தர்க்கம் பண்ணும்போதே எட்டாவது வகை உனக்கு தெரியாத இருக்கலாம், இல்ல தெரிஞ்சது பேர் தெரியாம இருக்கலாம் அப்படின்னா அந்த பேருக்கே இடம் இல்ல. ஏன்னா எட்டாவதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த பேர் தெரிஞ்சுக்கணும். அதனால இப்படி பேச முடியாது, ஏற்கனவே நிராகரிச்சிருந்தாலும் இங்க சொல்றோம். ததாச்ச சகல பாத அபிதேயத்வஸ்ய ஈஸ்வர பிரமா விஷயத்வஸ்ய ச அத்யந்த அபாவ பிரதியோகித்வ ரூபக ரூப கேவல அன்பைத்வேன ததபாவ பிரசித்தியா தத் கடித வெத்திரேக்க வியாப்தி ந சம்பவதி ஏவைதி பாவக. எல்லா விஷயமும் உலகத்துல இருக்க எல்லா விஷயமும் பெயருடையதா இருந்ததுன்னா விஷயமா இருக்கும், விஷயமா இருந்ததுனா பெயருடையதா இருக்கும். அது எப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பொருள் எடுத்து காமிச்சு இது என்னன்னு கேட்டா, இப்போ இந்த இது வந்து பேப்பர்னு நமக்கு தெரியும், இந்த பேப்பர் இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தது இல்ல, என்னதுன்னு கேட்டா ஏதா எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட இருக்கு, விஷயம் இருக்கு ஆனா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி உலகத்துல பல விஷயம் இருக்கு, கற்றது கைமண் அளவுக்கு அல்லாதது உலக அளவுன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா எனக்கு தெரியாத எவ்வளவு விஷயம் இருக்குப்பா, விஷயம் இருக்கு தெரியாது. அப்போ பேருன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி அர்த்தம் இல்ல முட்டால், உனக்கு பேரு தெரியலாம இருக்கலாம், கண்டுபிடிச்சவனுக்கு பேர் தெரியும் ஒண்ணு. சரி, அவனுக்கும் தெரியலன்னா கூட இந்த பெயர் விஷயத்தோட சம்பந்தத்தை யாரு உண்டு பண்றது? சக்கிய சம்பந்தோ லக்ஷணா அப்படின்னு சொல்லி லக்ஷணத்துக்கு பேர் வச்சோம். சக்கியம்னா என்ன, சக்தினா என்னது? அந்த இடத்துல சக்திங்கிறது ஈஸ்வர அபிதேயம், ஈஸ்வரன் இச்சா, ஈஸ்வர இச்சாதான் சக்தின்னு சொல்றது. அதாவது இந்த பொருளுக்கு இந்த பேர் அப்படிங்கிற ஈஸ்வர இச்சாவை நாம சக்தின்னு சொன்னோம். ஈஸ்வரன் தெரியும், இந்த பொருளுக்கு இந்த பேர் அப்படிங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா வானத்துல ஒரு நட்சத்திரத்தை பாக்குறான், புது நட்சத்திரம் அவன் கண்டுபிடிச்சிருக்கான், இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி சொன்னா யோசிப்பான், ஆங்ஸைட்டின்னு வச்சுருவான் பேரு. அது பார்த்தவன அவனுக்கு பயம் வந்துடுச்சு, அதனால ஃபியர்னு வைப்பான். ஃபியர்னு வைக்காம ஃபோபியா அப்படின்னு வச்சுக்குவான். அதாவது ஸ்டாரோ ஃபோபியா அப்படின்மா, இந்த பஞ்ச நட்சத்திரத்தை பார்த்தா அவனுக்கு பயம் வருது. ஏன்னா ரொம்ப நாளா அதை கண்டுபிடிச்சுட்டு இருக்கான். அவன் ஏதாவது ஒரு பேர் வைப்பான், A1B வைப்பான். இது என்னையா பேரு A1B, H1N1 வைரஸ்க்கு பேர், என்ன H1N1? அந்த மாதிரி ஒரு பேர் புதுசா வைக்கணும்ல, ஏன் H1N1 வைக்கணும், ஏன் A1B1 வைக்கணும், என்ன வேணாலும் பேர் வைக்கலாமே. அதெல்லாம் வைக்கலாம். ஏதோ ஒரு பேர் வைக்கலாம்னா ஈஸ்வர இச்சா, ஈஸ்வரன் அந்த பொருளுக்கு இதுதான் பேர் அப்படின்னு வச்சிருக்காரு. பொருள் தெரியாம, அந்த பொருள் தெரியும் எனக்கு, இது கண்டுபிடிச்சிருக்கு, என்ன பேர் வைக்கிறது நீங்க யோசிச்சானே, அப்ப அவனுக்கு பேர் தெரியாதுன்னா அதுக்கு பேர் இருக்கு, இவனும் கண்டுபிடிக்கலாம் அந்த பேரை. அவன் எப்போ அந்த பேரை யோசிச்சு அதுக்கு பேர் வைக்கிறானோ அப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான் அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிச்சான்னா ஈஸ்வரன் அதுக்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு வச்சிருக்கான். ஏன் இப்படி வச்ச, வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே, H1N1 எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டா வச்ச, ஸ்வைன் ஃபுளுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமேனு சொல்லி சொன்னா ஈஸ்வரன் அந்த பேரை தான் வைக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காரு. அதனால ஒரு ஒரு விஷயமும் ஈஸ்வரன் என்ன விருப்பப்பட்டாரோ என்ன விருப்பப்படுறாரோ அந்த பேரைத்தான் அடையிறது. விஷயம் தெரிஞ்சதா இருக்கலாம், ஆனா நமக்கு பேர் தெரியாத இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது முடியவே முடியாது. பேரா இருந்தா விஷயம் இருக்கு, விஷயம் இருந்தா பேர் இருக்கு, சந்தேகமே வேண்டாம். அப்படின்னா முயல் கொம்பு, முயல் கொம்பு பேர் சொல்லியிருக்கேன் நான், விஷயத்தை காமிங்க. மலடி மகன் பேர் சொல்லியிருக்கேன், விஷயத்தை காமிங்க. நீங்க என்ன சொல்றீங்க, பேர் இருந்துதான் விஷயம் இருக்கு, விஷயம் தான் பேர் இருக்குன்றீங்க. நான் உங்களுக்கு சொல்றேனே, முயல் கொம்பு விஷயத்தை காமிங்க அப்படின்னா இந்த விஷயத்த நீ எங்க பார்த்த, முயல் கொம்ப நீ எங்க பார்த்த, நீயும் பார்த்தது இல்ல. முயல் கொம்புன்னு உனக்கு எப்படி ஒரு பேர் வந்தது, முயலை பார்த்திருக்க கொம்பை பார்த்திருக்க சம்பந்தப்படுத்தி முயல் கொம்புன்னு ஒரு காற்பனிக்க விஷயத்த சொல்றேன், வஸ்துல இல்லாது. உதாரணம் இந்த மாதிரி எப்படின்னு நீங்க கிட்ட காமிக்க முடியும், மன காமிக்க முடியாது. மலடி மகன் காமி அப்படின்னா நான் காமிக்கிறேன், மலடி மகள்னு ஒன்னு நீ காமி பார்ப்போம். இப்போ எந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு காற்பனிக்க வஸ்துவை சம்பந்தப்படுத்தி நீங்க பேசுறீங்களோ அந்த இடத்துக்கு நமக்கு விஷயத்த பண்ண முடியாது. ஆனா மலடி மகன் அப்படிங்கிற என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியறது இல்ல, அதுதான் விஷயம் அங்க. ஏன்னா அபாவத்தை நான் பார்த்துட்டோம், அபாவம் நாலு வகை, பிராக அபாவம், பிரத்தம்ச அபாவம், அத்தியந்த அபாவம், அந்யோன்ய அபாவம், நாலு வகையா பாக்குறோம். அந்த அபாவத்தோட சன்னிகர்ஷம் எப்படி உண்டாருது, விசேஷ விசேஷ பாவ சன்னிகர்ஷ அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படி மலடி மகன் இல்ல முயல் கொம்புன்னு ஒண்ணு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா முயல் கொம்போட இன்னி நமக்கு தெரியறது, அதை வச்சுதான் அந்த சம்பந்தத்தை நான் பாக்குறேன்னு தவிர முயல் கொம்பை பார்த்துட்டு நான் விஷயத்த சொல்லவே இல்லை. அதனால இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுனால அந்த மாதிரியான கேள்வி இருக்க முடியாது. சம்பந்தம் பெயர் இருந்ததுன்னா விஷயம் இருக்கு, விஷயம் இருந்ததுன்னா பெயர் இருக்கு, தெரியும். அதனால வெத்திரேக்க வியாப்தி பண்ண முடியாது. அடுத்தது வெத்திரேக்க வியாப்தி, கேவல வெத்திரேக்கி. கேவல வெத்திரேக்கி என்னது, வெத்திரேக்க மாத்திர வியாப்திகம் கேவல வெத்திரேக்கி. வெத்திரேக்கத்துல மாத்திரம்தான் எது விஷயமா இருக்கோ அது வெத்திரேக்க வியாப்தி. இந்த வெத்திரேக்க வியாப்தியை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா வேதாந்தத்துல வெத்திரேக்க வியாப்தி தான் உபயம் பண்ணுவோம் பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது. எதிர்மடையா மாத்திரம்தான் பிரம்மத்தை நிரூபிக்க முடியுமே தவிர நேர்மடையா நிரூபிக்கவே முடியாது. நேர்மடையா ஒரு விஷயத்த நாம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு உதாரணம் கொடுத்தாகணும், உதாரணம் இல்லவே இல்லை. பட்டவத்துன்னு சொன்னான், கடோ அபிதேய பிரமேயத்வா பட்டவத்துன்னு சொல்லி சொன்னான். அப்படின்னா என்ன, கடம் பானை சாத்தியமானது, பெயருடையது, பானை பெயருடையது, ஏன் விஷயமானதால், எப்படி துணி மாதிரி சொல்லிட்டீங்க, சரி ரைட். இப்போ பிரம்மம் ஸ்வயம் பிரகாசம், நீங்க என்ன நிரூபிக்க போறீங்க, பிரம்மமானது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு நிரூபிக்க போறீங்க. இப்போ என்ன காரணம் கொடுப்பீங்க, சஸ்ய பாசர விவாத்தின்னு வேதத்துல சொல்லியிருக்கிறதுனால, சரி ரைட்டு. உதாரணம் என்ன கொடுப்பீங்க, உதாரணம் ஒண்ணும் இல்லை, பட்டாவது சொல்ல முடியாது, ஏன்னா பட்டம் ஸ்வய பிரகாசம், சூரியவது சொல்ல முடியாது, ஏன்னா சஸ்ய பாசர விவாத்தி நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ சொப்பிரகாசத்தை அங்க நீங்க நிரூபிக்க முடியாது நேர்மடையா, ஆனா எதிர்மடையா நிரூபிக்க முடியும், பிரம்மம் சொப்பிரகாசம். எப்படி, எத் சொப்பிரகாசோ நாஸ்தி தத் தன்ன பிரம்ம, எது சொப்பிரகாசம் இல்லையோ அது பிரம்மா இல்ல. இப்ப சொல்லு பாப்போம், சூரியன் சொப்பிரகாசம் இல்ல அது பிரம்மா இல்ல, முடிஞ்சு போச்சு. சந்திரன் ஸ்வயம் பிரகாசம் இல்லாது அதுவும் பிரம்மா இல்ல. லைட் சொப்பிரகாசம் இல்ல பிரம்மா இல்ல. ஜெகத் சொப்பிரகாசம் இல்ல பிரம்மம் இல்ல, எல்லாமே சொப்பிரகாசம் இல்ல பிரம்மம் இல்ல நிராகரிச்சிட முடியும். அப்போ வெத்திரேக்கத்த மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியாது, எதிர்மறையா மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியறது என்னது, அது கேவல வெத்திரேக்கிங்கிறது. பிரம்மம் ஆத்மா ஆத்மா என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்றது என்னது, வெத்திரேக்க வியாப்தியில தான் முடியும். வேதாந்தத்துக்கு வெத்திரேக்க வியாப்தி தான் முக்கியமான வியாப்தி. பிருத்வி இத்ரேபியோ வித்யதே கந்தவத்வாத், இவன் வேதாந்த மாதிரி ஒத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால பிருத்வி இத்ரேபியோ வித்யதே அப்படின்னு ஒரு உதாரணத்தை கொடுக்கான். பிருத்வியானது இத்ரேபியோ வித்யதே, மற்றவையிலிருந்து வேறுபடுறது. எது இத்ரேபியோனா வித்யதே தன்ன கந்தவத்து யதா ஜலம், எது இதுல இருந்து வேறுபடாது இல்லையோ அது கந்தவத்து இல்ல, வாசனையுடையது இல்ல. எப்படின்னா ஜலம் மாதிரி. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம், எதுனா ஸ்வயம் பிரகாசம் ததுனா ஆத்மா, யதா சூரிய சந்திரன் முனி போச்சு. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் எப்படின்னா எது ஸ்வயம் பிரகாசம் இல்லையோ அது, எது இந்த மாதிரி வேறுபட்டதா இல்லையோ ஸ்வயம் பிரகாசம் இல்லையோ அது ஆத்மா இல்ல. எப்படின்னா சூரிய மாதிரி சந்திர மாதிரி உதாரணம் கொடுத்து போயிட்டே இருக்கலாம். அதனால ததா செய்யம் ந செய்யம் ததா அதுவா இது இல்ல அவன்சாவிய வாக்கியம் பிரயோகம் பண்றாரு தஸ்மாத் நபதாஹி அதே மாதிரி இது இல்ல அப்படிங்கிறான் அதனால இது கந்தவத்தி இல்ல இது கந்தவத்தி இல்லனா இது பிருத்திவி இல்ல எது வாசனை இல்லையோ அது பிருத்திவி இல்ல அப்படின்ட்டு பிருத்திவிய மத்தில இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது அத்த எது கந்தவத்து தது இத்திர பின்னம் இத்தி அன்பய திருஷ்டாந்தம் நாஸ்தி எது கந்த உத்தை உடையதோ அது மற்றவையிலிருந்து வேறுபடுறதுக்கு ஒரு அன்பயமான திருஷ்டாந்தம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு உதாரணம் இல்லை அதனால பிருத்திவி மாத்திரத்தை பட்சத்துவா பிருத்திவியில மாத்திரம்தான் அது இருக்கு வேற எந்த இடத்தையும் இல்லை அப்படிங்கறதுனால நீங்க நிரூபிக்க முடியாது வேற எங்கேயும் அடுத்து வெத்திரேக்கியனே கேவல வெத்திரேக்கினோ லட்சணமா கேவல வெத்திரிக்க லட்சணம் சொல்றாரு வெத்திரேக்க மாத்திர வியாப்தி வெத்திரேக்கியனே ஏவ வியாப்தி வெத்திரேக்க மாத்திரனா வெத்திரேக்கியனா ஏவ வெத்திரேக்கியத்துல மட்டும்தான் அப்படிங்கிறது அன்பிய வெதிரேக்கினை அன்பிய வெதிரேக்கினி அதிவியாப்தி வாரணைய ஆத்திரைத்தி அன்பிய வெதிரேக்கியில போகாம இருக்கணும் மாத்திரம் ஏவ அப்படின்ற பதமானது கொடுக்கப்படுறது இல்லாட்டி அன்பிய வெத்திரேக்கி அன்பயத்தினாலையும் உண்டாகும் வெத்திரேக்கத்தினாலையும் உண்டாகுங்கிறதுனால அங்க லட்சணம் போயிடும் நீங்க பண்ண போறது வெத்திரேக்கத்துக்கு அன்பயத்து லட்சணம் போயிடும் ந செய்யம் ததா இயம் பிருத்திவி ந ததா ந கந்தவா கந்த அபாவதி இந்த பிருத்திவியானது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த பிருத்திவியானது கந்த இன்மை உடையது இல்லை பிருத்திவி கந்தவதி அதனால கந்த இன்மை உடையது தஸ்மா ந ததா இதி கந்த அபாவத்துவ அபாவாது பானை அதாவது வாசனை இன்மையில் இன்மை இருப்பதால் வாசனை இன்மையின் இன்மை இருப்பதால் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்மையின்மை இருத்தல் வாசனை இன்மை அதனுடைய இன்மை அப்படின்னா வாசனை இன்மையின் இன்மை அப்படின்னா வாசனை இருக்கல் பிரித்தி எப்படிப்பட்டது வாசனை உடையது அதாவது ரெண்டு வகையான சித்தாந்தம் ஒன்னு என்ன சொல்றது இன்மையின் இன்மைன்னு சொல்லி சொன்னா இருத்தல்னு சொல்றது இன்னொன்னு இன்மையின் இன்மைன்னு சொல்லி சொன்னா இன்மையின் இன்மை இருத்தலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றது நாம இங்க கொடுக்குற உதாரணம் என்ன அபாவசிய அபாவக பாவக இன்மையின் இன்மை என்னது இருத்தல் அப்படி வச்சுண்டு இங்க பாக்குறோம் நான் ஒத்துற கிமிதி அன்பே வெத்திரே அன்பே வியாப்தி ரீதி அசக்கியம் பரிகரத்தை அத்திரைத்தி எப்படி இங்க வந்து அன்பே வியாப்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க இத்தர பேத சாதக அனுமானம் இத்தியர்த்தாத்திரன்னு சொல்லி சொன்னா இந்த இத்தர பேதக சாத அனுமானத்துல இங்க வேற எதுவுமே உதாரணமா கொடுக்க முடியாது இதம் உபலட்சணம் இதுதான் ஒரு உபலட்சணமா ஒரு உதாரணம் என்ன ஜீவ சரீரம் சாத்மகம் ஜீவனுடைய சரீரம் ஆத்மா உடையது ஏன் பிராணாதிமத்துவா அது பிராணம் உடையதாக பிராணன் உடையது உடையதாக இருக்கிறதுனால பிராணம் உடையதா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம் எது பிராணன் உடையதா இல்லையோ அது ஆத்மா உடையதா இல்ல எதா கடக எப்படின்னா பானை மாதிரி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்துட்டீங்க பிரத்யக்ஷாதிக்கம் பிரமாணம் இது வியாபாரத்தியம் பிரத்யம் முதலியத்தெல்லாம் பிரமாணம் சொல்லி விவகாரம் பண்ணணும் ஏன் பிரமாகரணத்துவ பிரமாகரணமா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம் எது அப்படி இல்லையோ அது பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கும் யசா பிரத்யக்ஷாதி ஆபாச எப்படி உதாரணம் கிடையாது பிரத்யக்ஷம் முதலீடு ஆபாசம் பிரத்யம் ஆபாசம் பிரமாணம் இல்லையே ஹேத்வாபாசம் பார்க்க போறோமே அதனால விவாதாஸ்பதம் இதுதான் பொதுவா இங்க சொல்லுவோம் விவாதாஸ்பதம் அப்படின்னு எடுத்துப்போம் விவாதாஸ்பதம் சொல்லி சொன்னா எந்த விவாதத்துக்கு உட்பட்டதா இருக்கு இங்க விவாதத்துக்கு உட்பட்டதா இருக்கிற இடம் என்னது ஆகாஷம் இது வியாபாரத்தியம் சப்தவத்வா ஆகாஷம் இந்த விவாதத்துக்கு ஏத்துண்டத ஆகாஷம்னு சொல்லணும் ஏன் சப்த குணம் உடையதா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம் எச்சாகட்ட எப்படி எது சப்தம் உடையது இல்லையோ அது ஆகாஷம் இல்ல எப்படி பானை மாதிரி இத்தியாதிக்கம் அப்படி கேவல வெத்திரேக்கி திரட்டபம் இது மாதிரி உதாரணம் கூட கேவல வெத்திரேக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் ஆத்மாவும் அப்படித்தான் விவாதாஸ்பதம் ஆத்மா சப்பிரகாசம் என்னைவம் தன்னைவம் எதா கட்டக ஆத்மாவுக்கும் உதாரணம் கொடுத்துடலாம் அப்படி எல்லாத்துக்கும் கேவல வெத்திரிக்கி மாத்திரம்தான் இங்க நிரூபிக்க முடியும் கேவல வெத்திரிக்கல மாத்திரம் தான் நிரூபிக்க முடியும் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் இந்த மூணு பத்தி இங்க பாக்குறோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி
4: ஓம் நமசிவாய் சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம் அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம் திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும் தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும் தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும் இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம் ஓம் நம சிவாய்
5: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
6: நமம். காலம் உண்டாகவே காதல் செய்து கருதறிய ஞானம் உண்டானொடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முதுமினே மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முதுமினே அரகணவ பார்வதி பொதுவான சில செய்திகளை இப்பொழுது நாம கான்சென்ட்ரேட்டட் ஆன் சிவஞான போதம். ஏன்னா அது வந்து சைவர்களுக்கு ஒரு தலையாய நூலாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை பற்றி ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் என்பதற்காக சிவஞான போதத்தை நாம் வந்து கொஞ்சம் இன்டெப்தா என்று சொல்லலாம். அதாவது நம்ம அவன் இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில இன்டெப்த். ஏன்னா அது வந்து பெரிய கடல். அது அந்த வகையிலே நமக்கு அந்த தோணுகின்ற சில செய்திகள். அதுவே நமக்கு வந்து அதாவது மாணிக்கவாசுடைய நான் பாடின திருவாசகன் வந்து காலம் உண்டாகவே காதல் செய்து உரிமை மாணிக்கவாசு சொன்னேன். இதையெல்லாம் கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் காலமற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக உங்களை சிவபெருமான்கிட்ட பிரே பண்ணுங்கன்ற காலம் உண்டாகவே காதல் செய்து உரிமை. நமக்கு டைம் இல்லாத வேடிக்கையாக நம்முடைய நம்முடைய நகைச்சுவை நாவல சொன்ன இந்து சேர்ந்து பேரவையினுடைய தலைவர் சொன்னார், கனடாவில் எல்லாம் கிடைக்கும் டைம் தான் கிடைக்காதுங்க. அதுபோல எல்லாம் இருக்குது, ஆனா நேரம். ஆகவே காதல் காலம் உண்டாகவே காதல் செய்து வைங்க. மூல பண்டாரம் வழங்குகிறான் இறைவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா மூல பண்டாரம் பண்டாரம் என்று சொன்னால் ஒரு பெரிய நிதி ட்ரெஷர் ட்ரோவ். அதை கொடுக்கிறதுக்கு அவன் காத்துட்டு இருக்கானா சொல்ல மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே. நீங்க வாங்கிக்கிறதா லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவரடியா இருக்க அப்படி சொல்ற மாணிக்கவாசுங்க. மூல பண்டாரம் இந்த பண்டாரம் என்பது ஒரு அருமையான ஒரு சொல். அதனாலதான் நம்முடைய ஆதீனங்களுக்கெல்லாம் பண்டார சந்நிதிகள்னு சொல்றது. சிவபிரகாச பண்டார சந்நிதிகள் பண்டாரம் என்பது ஒரு அருமையான வார்த்தை. அதுபோல அந்த திருவாசகத்தில் வார்த்தை வருது மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே. ஆனா நீங்க எல்லாரும் முந்திக் கொண்டுதான் வந்திருக்கிறீர்கள். ஆசிரியரை முந்திக் கொண்டு வந்து விட்டீர்கள்.
7: பண்டாரம் என்றது
6: பண்டாரம் வந்து ஒரு ட்ரெஷர் ஷோ, அதாவது ஒரு பொக்கிஷம்
7: பொக்கிஷம்
6: அங்கேயும் உண்டு. அங்கேயும் பண்டாரம் எதிர்ப்பதத்தை சொல்லுவாங்க. பண்டாரம் ஒன்று இல்லாத பண்டாரம்னு சொல்லுது வழக்கம் தமிழ்நாட்டில்.
7: கோயில பாடுறது
8: கோயில
7: பாடுறது
6: அவங்களுக்கு அது பண்டாரம் எங்கிட்ட இருக்கு. அதாவது எங்க ஊர்லயும் மாலை கட்டி பண்டாரம்னு சொல்லுவாங்க. மாலை கட்டி பண்டாரம் அது நம்முடைய என்ன சொல்ல போனீங்கன்னா நம்முடைய ஆர்வ நாவலருடைய அந்த சைவ பிரகாச வித்யா சாலை சிதம்பரத்தில் இருக்க இடமே அதுதான் மாலைகட்டி பண்டார தெரு தான் அது பேரே. அது சுருக்கமா மாலைகட்டி தெருன்னு சொல்லுவாங்க. அந்த பூமாலைகள் கட்டுவதையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் பண்டாரம் அது தமிழ்நாட்டிலும் உண்டு. தமிழ்நாட்டிலும் உண்டு. ஆனா அந்த சொல்லுக்கு அப்படி பொருள் இல்லை. அந்த வகையிலே அது மூல பண்டாரத்தை நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிவஞான போதம் 12 சூத்திரங்கள்ல 11 சூத்திரங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஆன்மாவானது ஞான சாதனையிலே வந்து கொண்டிருக்கிறது. அது பல்வேறு பிறவிகளிலே அந்த ஞானத்தை அடைவதற்காக அந்த ஆன்மா வந்து கொண்டு இருக்கிறது. அந்த கடைசி நிலையிலே வரும்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சிவயோகம் சிவபோகம். 10 சூத்திரத்துல சிவயோகத்தை சொன்னார். 11 சூத்திரத்துல சிவபோகம். அந்த சிவபோகத்தை அனுபவித்துக் கொடுக்கூடிய ஆன்மாக்கள் நிஷ்டை கூடியிருக்கின்ற நிலையிலே எப்படி சிவபெருமான் வந்து அவர்களிடத்திலே ஆவேசித்தல் பேர். அதுக்கு பேர் ஆவேசித்தல். ஒரு உயிரின் மீது இது ஒரு சித்து பொருள், அந்த சித்துல இன்னொரு சித்து வந்து ஆவேசிக்குது. இந்த பேய் ஆவேசிப்பது போல பேய்க்கும் ஆவேசம்னு சொல்றது. ஆவேசம் என்றால் ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிர் மேல ஆவேசிப்பது. அப்படி அந்த சிவபெருமான ஆவேசிக்கும் பொழுது எப்படி அந்த சிவபோகம் இருக்கிறது என்பதை தான் பதினோராம் சூத்திரத்தில் சொன்ன. பதினோராம் சூத்திரத்தில் மிக அருமையாக அரண்களல் செலுமே என்றால் அந்த சிவபெருமானுடைய திருவடியிலே அவர்கள் அடங்குவார்கள், அப்படின்னா நிஷ்டை கூடுவார்கள். இப்ப அந்த நிஷ்டை கூடின பிறகு ஒரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா, அந்த நிஷ்டை கூடுகின்ற நிலையில அப்படியே சிவபெருமானோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறார்கள். ஆனால் கலைந்து வந்த உடனே என்னாகும், நிஷ்டை கலைந்து வரும் பொழுது இந்த உலகத்துல தான் இருக்க வேண்டியிருக்கவங்க. அப்போ இந்த உடல்னால ஒரு சில உபாதைகள் அது அவர்களுக்கும் மெதுவாக தாக்கும். அதுதான் வாசனா மரம்னு சொல்றது. வாசனா மரங்களுக்கு சாவரே வேற இது கொடுப்ப, பெருங்காய டப்பா பாரு, இங்குழி வாங்கும் களம் போல. பெருங்காய ரொம்ப நாள் டப்பால வச்சிருந்தோம்னா பெருங்காயம் பூரா எடுத்தா கூட டப்பால வாசனை இருக்கும். அதுபோல இந்த உடம்பு ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை, எத்தனையோ பிறவிகள் அந்த உடைய உடம்போடு இருந்த அனுபவம் வந்து அந்த வாசனா மலம் என்ற உடம்பு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த வாசனா மலத்தை அவர்கள் நீக்கிக் கொள்வதற்காக என்ன செய்கிறார்கள், அதாவது அது சித்தாந்த பரிபாஷையில் சொன்னா, அந்த முத்தான்மாக்களது இச்சா ஞான கிரியைகள் புறத்தே விடையிக்கும் போது எப்படி இருக்கும். அப்ப நிஷ்டை கலைந்து அவருடைய இச்சை ஞானம் கிரியை, அதாவது என்ன ஆன்மாவுக்கு இச்சை ஞானம் கிரியை என்பது உடம்பு இருக்கிற வரைக்கும் அது இருந்துகிட்டேதான் இருக்கும், வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். அப்ப அந்த இச்சை ஞான கிரியை என்பது எப்படி வந்து எங்கே போய் விடையிக்கும் அப்படிங்கிறதான் இந்த பாட்டுல சொல்ல வர. ஆகவே அவர்களுக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க, சீவன் முத்தர்கள். உடம்பு இருக்கு, ஆனா அந்த உடம்பு இருக்கும் பொழுதே உடம்பு நீங்கிய பிறகு உயிர் வந்து என்ன ஒரு அந்த முத்தி நிலையிலே என்ன ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்குமோ அந்த ஆனந்தத்தை இப்பொழுதே அனுபவிக்க ஆரம்பிச்சுடுவார்கள். அதனாலதான் என்ன சொன்னேன், பத்தாம் சூத்திரம் பதினோராம் சூத்திரம், அந்த பத்தாம் சூத்திரம் அருள் விளக்கம், பதினோராம் சூத்திரம் ஆனந்த விளக்கம் சொன்னேன், ஆனந்த விளக்கம். அது ரெண்டுக்கும் வேறுபாடுகள் நம்ம விளக்கம், பத்து யோகத்துக்கும், அதாவது சிவ யோகத்துக்கும் சிவபோகத்துக்கும். அது ஆனந்தம் என்று சொல்லும் பொழுது அந்த சிவானந்தம் அருமையான ஒரு வார்த்தை. அது சைவ மரபில் என்ன சொல்றதுன்னா சக்தி ஆனந்தம்னு சொல்றது இல்லை, சக்தி ஆனந்தம்னு சொல்றது சொல்லக்கூடாது, சிவானந்தம் தான். அது சில சொற்கள் சைவத்தில் அப்படி சில ஆட்சிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதுபோல அது புறத்தை விடையிக்கும் போது ஆன்மாவுடைய இச்சா ஞான கிரியைகள் புறத்தை விடையிக்கும் பொழுது அவருடைய இச்சை ஞானம் கிரியை எப்படி இருக்கும், நம்முடைய இச்சை ஞானம் கிரியை எப்படி இருக்கும், அவருடைய இச்சை ஞானம் கிரியை எப்படி இருக்கும். இந்த இச்சை ஞானம் கிரியை என்பதற்கு நான் எப்படி பொருள் வரணுங்கிற சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும், இச்சைன்னா ஆசைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது, அது முக்கியமான ஒரு செய்தி. இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்பது அந்த வார்த்தைகள்னால அவர் எதை மீன் பண்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா சித்தாந்தம் படிக்கிறவங்க எல்லாருமே அது தவறா புரிஞ்சுட்டு வந்துருவாங்க. அந்த சீவன் முத்தருடைய இயல்பதான் திருவருட்பயன் என்ற சாஸ்திரத்துல கடைசியா சொன்னார், அணைந்தோர் தன். சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேர் என்ன, ஜீவன் முக்தாஸ், ஜீவன் முக்தாஸ். அது அப்படியே தமிழ்ல சீவன் முத்தர்கள் அப்படின்னு எழுதலாம், இல்ல தனித்தமிழ்லயே சொல்லணும் அப்படின்னு சொன்னா அணைந்தோர் தன்மை, இவனுடைய திருவடியை அணைந்தவருடைய தன்மை. இந்த சீவன் முத்தர் என்பதற்கு சரியான தமிழ் சொல்லி காமிச்சார் அவரே, உமாசிவன் சொல்லிட்ட, அணைந்தோர் தன்மை. இப்ப இந்த சூத்திரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இந்த நிஷ்டை மேவியாச்சுன்னா ஆகாமிய கர்மமும் சஞ்சித கர்மமும் கட்டாயமா கெட்டு ஒழியும், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. சஞ்சித கர்மம் என்று சொன்னால் நாம் பல்வேறு பிறவிகளிலே ஈட்டிய கர்மம், அதான் சஞ்சித கர்மம், தி அக்யூமுலேட்டட் காமாஸ் ஆல் பஸ் சஞ்சிதம். அதுக்கப்புறம் இந்த பிறவியிலே நாம் ஏர்ன் பண்றோம் இல்லையா, அது ஆகாமியம். அது திருவுருப்பையில சொல்லும்போது சொல்வார், ஏன்ற வினை உடலோடு ஏகும் இனி ஏறும் வினை தோன்றி அருளையே சுடும் அப்படின்பார். அது ஏறும் வினை. ஆகாமிய கண்மத்துக்கு தமிழ் வந்து ஏறும் வினை. எல்லாமே அவங்களே தமிழ் சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் தமிழ் கிடைச்சிருக்கிறதுக்காக வடமொழி விட்டுறக்கூடாது. அதான் உங்களுக்கு பிரச்சனை. தமிழ் கிடைச்சிருச்சு, கணினிங்கிற அதாவது கம்ப்யூட்டருங்கிற வார்த்தைக்கு கணினி தமிழ் கிடைச்சிருச்சு இல்லையா? அதுக்காக நீ சொன்னால் லீவ் கம்ப்யூட்டர், தி வேர்ட் கம்ப்யூட்டர். ஏன்னா அது யூனிவர்சல். யூனிவர்சல் வேர்டுங்கிறது அது வந்து எப்பயுமே அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மறந்துடக்கூடாது ரொம்ப. அதனால அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து அப்பதான் இந்திய நாட்டிலே தோன்றிய பிற தத்துவ கொள்கை உடையவர்களே அவர்களிடத்திலே நாம் வந்து நம்ம சம்பாஷிக்கும் போது அவர்கள் அவரவர் மொழியில படிக்கிறாங்க. இப்ப கன்னடத்துல படிக்கிறான் ஒருத்தன், மலையாளத்துல படிக்கிறான், தெலுங்குல படிக்கிறான், ஹிந்தியில படிக்கிறான், குஜராத்தில படிக்கிறான் இல்லையா? இப்ப நம்முடைய இந்த ஆப்டிக்கல் நடத்துறவர் அவர் குஜராத்தி, அப்படியே மதர் டங் குஜராத்தி. அப்ப எங்க போனாலும் அந்த சொல் மாறாது. அதான் விஷயம். நீங்க குஜராத்தில படிச்சாலும், மராட்டியில படிச்சாலும், தெலுங்குல படிச்சாலும், மலையாளத்துல படிச்சாலும், தமிழ்ல படிச்சாலும் அந்த வார்த்தை மாறாது. சஞ்சிதம், ஆகாமியம் மாறாது. அதுதான் அந்த வார்த்தையை விடக்கூடாதுன்னு காரணம். அது யூனிவர்சல். அது போல ஆகாமியம் ஏறாது, சஞ்சிதம் அழிந்து விட்டது. இந்த பிராரத்தம் இருக்கே, அந்த பிராரத்த கர்மம் மட்டும் என்ன பண்ணும்னா அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அதனுடைய எஃபெக்டை காட்டும். அதனாலதான் அந்த திருக்குறள், அதாவது இந்த 12 சூத்திரத்தை படிக்கும்போது திருக்குறள்ல 37 அதிகாரம் அவா அறுத்தல், இந்த ரெண்டு ஒப்பீடு செய்யணும். திருவள்ளுவர் சித்தாந்த சைவர் தாங்கிறதுக்கு பல இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டு. 36 அதிகாரம் என்ன சொன்னாரு? மெய் உணர்தல். அப்ப நேரம் மங்களம் பாடி இருக்க வேண்டியத மெய் உணர்தல். எல்லா மெய்யும் உணர்ந்த தத்துவ ஞானிகள் தான் மெய் உணர்தல் சொல்லிட்ட. 36 அதிகாரம் சொல்லி முடிச்சுட்ட. அதோட அறத்துப்பாரை க்ளோஸ் பண்ணிருக்க வேண்டியதானே, நேர பொருட்பாலுக்கு போயிருக்கலாமே. ஆனா திருவள்ளுவர் ஏன் அதை க்ளோஸ் பண்ணல? அதுக்கு அப்புறம் ஒரு அதிகாரத்தை போட்டார், ஏன்னா அவா அறுத்தல். ரொம்ப நுணுக்கம் அந்த இடம். மெய்யுணர்தல் அதாவது அவா அறுத்தல் பிறகு மெய் உணர்ந்த போட்டா கரெக்ட் இல்லையா? ஆனா மெய்யுணர்ந்த பிறகு அவா அறுத்தல் போடுறாரு. இந்த திருக்குறள் பாத்தீங்களா, இந்த திருவள்ளுவர் பண்ண சேட்டைகள் நான் சொல்லுவேன். திருவள்ளுவர் இடத்துல நிறைய சேட்டை பண்ணி வச்சிருக்க, என்ன புரியுதா பார்ப்போம், என்ன புரிஞ்சுக்கிறானா பார்ப்போம். அப்ப அதுக்கப்புறம் 37 அதிகாரம் என்ன சொல்றாரு? அவா அறுத்தல். அதுக்குதான் அந்த பரிமையாளர்கள் வந்து அற்புதமா அதுக்கு உரை சொன்னார். அதாவது ஏன் வந்து மெய்யுணர்தலுக்கு அப்புறம் வந்து அவா அறுத்தல் வைக்கிறார்? அதிகார முறைமையும் அப்படின்னு சொல்ற பரிமையாளர் என்ன சொல்றாருன்னா, அதிகார முறைமை. இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் அந்த அதிகாரம் வைக்கிறாரு. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அதிகாரமும் ஒரு பிரின்சிபலோட தான் வச்சிருக்காரு திருவள்ளுவர். ஆகவே என்ன சொன்னாரு, அருமையான இடம் அந்த இடத்துல, நீங்க கட்டாயம் படிக்க வேண்டிய ரசிக்க வேண்டிய இடம் அது. அதனால படிச்சு காட்டுறேன். இந்த அவா அறித்தல் என்பது என்னன்னு கேட்டா, அதாவது ரொம்ப கவனிங்க, அப்படியே மெய்கண்டார் சொல்றதும் பரிமையில சொல்றதும் அப்படியே டேலியாது பாருங்க. அதாவது முன்னும் பின்னும் வினை தொடர்பு அறுத்தார்க்கு. முன்னும் பின்னும், முன்னும் சஞ்சிதம், பின்னும் ஆகாமியம். ஆகவே முன்னும் பின்னும் வினை தொடர்பு அறுத்தார்க்கு நடுவு நின்ற உடம்பும். ஆனா உடம்பு நிற்கேன், அந்த நடுவு நின்ற உடம்பும் அது கொண்ட வினை பயன்களும் நின்றமையின். இந்த உடம்பு ஒரு வினை பயனை அனுபவிப்பதற்காக தான் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த உணவு, அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த வினை பயன்கள் அனுபவம் உண்டு கண்டிப்பா. ஆகினால அந்த வினை பயன்களும் நின்றமையின் வாதனை பற்றி ஒரோ வழி துறக்கப்பட்ட புலன்கள் மேற் பழைய பயிற்சி வயத்தான் நினைவு செல்லுமன்றே. அந்நினைவும் அவிச்சை என பிறவிக்கு வித்தாம் அகலின் அதனை இடைவிடாது மெய்ப்பொருள் உணர்வால் அறுத்தல். அதிகார முறைமையும் இதனானே விளங்கும். மற்ற உரையாசிகள் அப்படி எழுதல. அதான் பரிமாணக்குள்ள சிறப்பு. அந்த உடம்பு இருக்க வரைக்கும் என்ன செய்யும்னா, அந்த பிராரத்த வினை என்பது கொஞ்சம் அப்படி மெதுவாக தாக்கம் இருக்கும். அந்த பிராரத்த வினை தாக்கும் பொழுது என்ன வரும்னா அவா, அதான் அவிச்சை. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவான்னு அவிச்சை. அதுக்கு என்ன வார்த்தை சொல்ல, அவிச்சை என பிறவிக்கு வித்தான். இந்த அவிச்சைன்னா என்ன தெரிஞ்சுக்கணும். அவிச்சைன்னு சொன்னா இந்த புருடன் என்ற தத்துவத்தை இறைவன் கொடுக்கும் பொழுது அதன் மேலதான் இந்த தத்துவம்லாம் இருக்கும். இந்த புருஷன் ஒரு காலம் நீதி கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய கஞ்சுக சரீரம்னு உனக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா? அது எப்ப கொடுத்தாரு? இந்த தூள சரீரம் அம்மா அப்பா வயிற்றுல இருந்து கொடுத்துருக்கிறார். இந்த சரீரம் ஆனா அந்த சரீரம் இருக்கே கலாதி சரீரம் அவர் கொடுத்தது மறந்த கூட. இதுவும் இதுவும் இறைவன் தான் கொடுக்கறாரு, அப்பா அம்மா மூலமா வருது. அதனாலதான் இறைவனை ஏன் அப்பான்னு சொல்றோம், அப்பா அம்மா அம்மையே அப்பா அப்படிதானே சொல்றோம். ஆனா இறைவன் உண்மையில என்ன, அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு எத்தனை வேணாலும் போட்டுட்டே போறான். மான்ட்ரியல் வரைக்கும் எழுதலாம் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு எத்தனை தடவை. அப்ப நியாயமா இறைவனை தாத்தான்னு சொல்றதுதானே பொருத்தம் இல்லையா, அப்பான்னு சொல்றதை விட தாத்தான்னு சொல்றதுதானே பொருத்தம். ஆனா ஏன் அப்பான்னு வச்சாங்கன்னு கேட்டா அங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டா அந்த சூக்கும உடம்புக்கும் அந்த கலாதி சரீரத்துக்கும் எப்பயுமே அவன் அப்பாவாவே இருக்கான். அந்த உடம்பை யாரு கொடுக்க முடியாது, பெற்றோர்கள் கொடுக்க முடியாது. ஆகவே சூக்கும உடம்புக்கும் கலாதி சரீரத்திற்கும் இறைவனே எப்பொழுதும் அப்பாவாக இருக்கிறான். ஆகவேதான் இறைவனை அப்பான்னு சொல்றது காரணம். காரைக்காலமையார் அப்பான்னு தான் கூப்பிட்டது இறைவனை, காரைக்காலமையார் அப்பான்னு தான் கூப்பிட்டார். ஆனா சிவபெருமான் என்ன சொல்லல, மகளையின்னு கூப்பிடல, அதான் விஷயம். இவர் அப்பான்னு கூப்பிட்டாரு, அப்ப மகளையும் தான் அவர் கூப்பிட்டுருக்கணும், அவர் அம்மையும் கூப்பிடுறாரு. அதனால அந்த சரீரம் வந்து அதுக்கு என்னது, அதுக்குதான் அந்த அந்த புருஷன்கிற சரீரம். அந்த புருடன்கிற சரீரத்தை பெற்றுக்கொண்ட பொழுதே அந்த சரீரத்துக்கு ஒரு இது வரும்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு அந்த அந்த இச்சையை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கு. அதுக்கு பேர் தான் அவிச்சைன்னு பேர், அவிச்சை. அந்த அவிச்சை வந்து அந்த சூக்ம சரீரத்தோட தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய எஃபெக்ட காட்டும்ல, எப்பொழுதுமே உள்ளுக்குள்ள ஒரு வைரஸ் போய் உட்காந்துருச்சுன்னா அந்த வைரஸ் எஃபெக்ட காட்டும்ல, ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ உள்ள போய் உட்காந்துச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட காட்டும் இல்லையா. ஆகவே என்ன பண்ணணும்னா, பயிற்சி வயத்தினாலே அது என்ன பண்ணும்னா, அந்த இச்சா ஞான கிரியைகள் வெளியே வந்து செல்ல முயற்சிக்கும். அப்பொழுது என்ன பண்ணும் என்றால், அதை என்ன செய்ய வேண்டும் கேட்டால், அதாவது அதை வந்து அந்த இச்சை ஞானம் கிரியையை வந்து எதன் வழியில நீங்க செலுத்திட்டீங்கன்னா அது எஃபெக்ட காட்டாது. அதில் அவிச்சை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குருட தத்துவத்தோட அந்த புருஷ தத்துவம் என்பதுக்கு அது யாருமே எழுதினார். அதாவது அதுக்கு மஜுரவேல் முறையில் எழுதும்போது இந்த புருஷன்களுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை போட்டார், த டர்ட் ஆஃப் மேன்லினஸ் எழுதினார், டர்ட் ஆஃப் மேன்லினஸ். அந்த சரீரம் உள்ளுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அந்த சரீரம் வெளியில இல்லையோடைய உள்ளுக்குள்ள அந்த சரீரம் இருக்கு. அந்த சரீரம் என்ன பண்ணும்னா, அதனுடைய எஃபெக்ட் வந்து அவிச்சைன்னு பேர். அதுக்குதான் பஞ்ச கிளேசங்கள், அதாவது அதுக்கு பேர் என்னன்னா பஞ்ச கிளேசங்கள்னு பேர். அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, கோபம், அந்த பஞ்ச கிளேசங்கள். அதனாலதான் அதுக்கு முந்தின பாட்டில் எழுதும்போது பரிமையில என்ன உரை எழுதினாங்க, காமம் வெகுளி மயக்கம் இம்மூண்ட நாமம் கிடக்கடும் நோய் அப்படிங்கிற அந்த திருக்குறள் எழுதும்போது சொன்னாரு, பஞ்ச கிளேசத்தை மூன்றாய் அடக்கி காமம் வெகுடி என கூறினார் அப்படின்னு எழுதுவார். அப்படி சிறப்பு அந்த லிங்க் கொடுப்பார் கரெக்டா. இதுக்கு நேரம் முந்தின குரலுக்கு பாருங்க, அப்ப அப்ப காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். இந்த பிறவி கடணும்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த காமம் வெகுளி மயக்கத்தினுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா போகணும். அப்போ அது திருக்குறள் 360, காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். பஞ்ச கிளேசங்கள் என்பது அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, கோபம். அந்த அவிச்சை வந்தாலே என்ன வந்துடும் கேட்டா, அந்த அவிச்சையை வந்து செயல்பட விட்டுட்டீங்கன்னா அது இன்னொரு பிறப்பை கொடுத்துடும். அந்த அவிச்சையை வந்து அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு பிறப்பை கொடுத்துடும். அதனாலதான் சொன்னார் திருவள்ளுவர், என்ன அருமையா சொன்னார், அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞானும் தவா பிறப்பினும் வித்து. அந்த அவிச்சை என்று சொல்லக்கூடிய வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணுமா, தவா பிறப்பினும் வித்தவுட் ஃபெய்த், தவான்னா வித்தவுட் ஃபெய்த், இட் வில் கிவ் அனதர் பர்த் வித்தவுட் ஃபெய்த், தவறாது. தவா பிறப்பினும் வித்து, மறுபடியும் பிறவிங்கிற, அது ஏன் வித்துன்னு சொன்னாரு, பிறவின்னு ஒரு செடியோ மரமோ முளைக்கிறதுக்கு இது வித்துன்ட்ட, பின்னாடி அதுல இருந்து ஒரு செடியோ மரமோ முளைக்கிறதுக்கு இது விதையா. திருவள்ளுவருடைய ஆட்சியை பாரு, திருக்குறள் நுட்பங்கள் நிறைய சொல்லி காமிச்சேன், ஒரு நாலஞ்சுக்கு இப்படி ஒரு பொருளை சொல்றாங்க, அப்படி சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாது, எங்க கிராமர் இடிக்குது, எங்க தர்க்கம் இடிக்குதுங்கிறது இருக்கு இல்லையா. இப்பயுமே சொன்னா வந்து எல்லா வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லவா. ஆகவேதான் அந்த கன்னடா சூத்திரத்தை படிக்கும் பொழுது நாம வந்து இதை மறந்துடக்கூடாது. திருக்குறள்ல வைக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் இருக்கு பாருங்க, அது மெய்யுடுதலுக்கு அப்புறம் ஏன் அவாவறுத்தல்னு வச்சேன். ஆகவே உங்களுக்கு புரியலாம எழுதி கொடுங்க, நிட்டை மேவினோருக்கு, பிரிலிமினரியை சொல்லிட்டு சூத்திரத்தை சொன்னா புரியும், நிட்டை மேவினோருக்கு ஆகாமியம் சஞ்சிதம் கெட்டு ஒளியும், ஆனாலும் உடம்பு உள்ளது, அந்த உடம்பு அவிச்சை என்ற ஒன்றை தோற்றுவித்து, அவிச்சையை தோற்றுவித்து பிறவிக்கு காரணமாகிவிடும். உடம்பு நிட்டை மேவினோருக்கு ஆகாமியம் சஞ்சிதம் கெட்டு ஒளியும். ஆனாலும் உடம்பு உள்ளபடியால் அவிச்சை செயல்பட்டு பிறவியை கொடுக்கும், கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவிச்சை செயல்பட்டு பிறவியை கொடுக்க வாய்ப்பு உண்டு. தெர் இஸ் ஸ்கோப் சொல்லுவாங்க, தெர் இஸ் ஸ்கோப் அப்படின்ற இல்லையா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் என்ன பண்ண சீவன் மித்தர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர்கள் எப்படி அதை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அதுதான் இங்க சொல்ல போறேன். இந்த காஸ்மோஸ்குள்ள நுழையும் போது தான் அது கொடுக்குற. சுத்தமாயில இந்த ஆன்மா இருக்கும்போது அது சரீரம் கிடையாது. அசுத்தமாயில வரும்போது தான் அந்த சரீரத்தை கொடுக்குறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், எப்படி வந்து காஸ்மிக் ஏரியாவுக்கு போனா அந்த காஸ்மோ நாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்.

ஆன்மாக்கள், அதான் நித்தை மேவின ஆன்மாக்கள், நித்தை மேவின ஆன்மாக்கள் என்ற எழுவாயை அந்த பதினோராம் சூத்திரத்திலிருந்து வரவழைக்கணும். நித்தை மேவினோர் அரணென தொழுமே. அடுத்து இப்ப எழுவாய் வந்து முதல் சூத்திரத்திலிருந்து வரவழைக்கிறீங்க. எழுவாய் வரவழைத்துக் கொண்டு செம்மலர் நூன் தாள் சேரல் ஒட்டா அம்மலம் களி என்றால் என்ன அளவடை. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? கழுவி. கழுவி என்ற சொல்தான் அளவடை பெற்று களி. அதுபோல மருவி. மருவி என்று எப்படி வருது? மரி. தமிழ் இல்லாத அளவடை. அளவடையில மூணு அளவடை இருக்கு. சொல்லிசை அளவடை, செய்யலிசை அளவடை, இன்னிசை அளவடை. மூணு வகையான அளவடைகள் உண்டு. அதெல்லாம் பெரிய தமிழ் இலக்கணம். அதெல்லாம் படிக்க படிக்க ஆனந்தம் தான். அது என்ன அளவடைகள்? அதுக்குள்ள நான் போகல இப்ப. அளவடை கழுவி அன்பரோடு மரி. மால் அற. மால் அந்த கிடைச்சம் மயக்கம். மால்னா திருமாலையும் குறிக்கும். இங்க வந்து மயக்கம், த வேர்ல்ட்லி டெலூஷன். அதுக்கு எழுதினாரு HR வயசு இங்கிலீஷ் எழுதினாரு, த வேர்ல்ட்லி டெலூஷன். பரவாயில்ல, சில இடங்கள கிறிஸ்தவ பாதியாரே கரெக்டா பிடிக்கிறார் சென்ச. மாலர நேயம். இந்த மலிந்த என்ன பண்ணும்? மலிந்தவர் என்று அர்த்தம் பண்ணக்கூடாது. மலிந்த அவர், மலிந்த பிளஸ் அவர். அதான் பேச என்ன ஆகும்? சுட்டு பெயராயிரும். மலிந்தவர் என்று சொன்னால் மலிந்தவர்கள். ஆனா மலிந்த அவர் என்றால் அவர்களே நாம் சுற்றோம். வேடமும் ஆள இந்திரத்தான் என்பது என்ன? அசை. அசை தானுக்கு என்ன அர்த்தம் பண்ண? அர்த்தம் கிடையாது. அசை நான் சொன்னேன், யூபோனிக் இன்கிரிமெண்ட். இங்கிலீஷ்ல அது வேமையான பேர் வச்சேன். அசைக்கு யூபோனிக் இன்கிரிமெண்ட் பேர் இங்கிலீஷ்ல. தமிழ் இலக்கணத்தை எப்படி படிக்கணும்னு ஜீவ் போப் எழுதினாரு இங்கிலீஷ்ல. தமிழ் இலக்கணத்தை எப்படி படிக்கணும்னு லட்டின் எழுதினாரு வீரமாமுனிவர். பரவாயில்ல, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஹவு டு லேர்ன் தமிழ் கிராமர் லட்டின் எழுதினார் வீரமாமுனிவர். படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. நிறைய வந்திருக்கு, புத்தகத்துக்கு பிறவே இல்லை. நமக்கு படிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. சிலவற்றை தொட்டு காட்டுவதற்கு ஆசிரியர் இல்லை. அது இருக்கு இல்லையா, படிக்கவும் முடியல. சரியா நீங்க சொல்றீங்கன்னு எடுத்து படிச்சு பார்த்தோன்னா ஒன்னும் புரியல சார். அப்ப மருவி, அதனாலதான் மருமகன்னாலே அதான் அர்த்தம். மருமகன் என்றால் என்ன அர்த்தம்? மருமகன் சொல்லணும் இல்லையா? அது வலிநருவனா இல்ல இடைநருவனா இல்லையா? மருவிய மகன்னா மருமகன். பெற்ற மகன் அவன் மருவிய மகன். அதுதான் மருமகன்கிற பெயர் அப்படிதான் வந்துச்சு. அதாவது அந்த மாலரை நேயம் மலிந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மலிந்தவர்களுடைய வேடத்தை, மலிந்த அவர் வேடமும். மலிந்தவர் வேடம் இல்ல, மலிந்த அவர் வேடம். அது என்ன கருத்துனா, மலிந்தவரை தொழுன்னு சொல்லல, மலிந்தவர் வேடத்தை தொழு. அது ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது அந்த விபூதி ருத்ராட்சம் தரித்துக் கொண்டு இந்த சிவ சின்னங்களோடு மலிந்தவர்கள், பொலிவாக உள்ளவர்கள். அந்த மலிந்தவரை தொழுன்னு சொல்லல, மலிந்தவர் வேடத்தை தொழு. ஏன்னு கேட்டா, ஆட சொன்னா என்ன சிக்கல் வந்துடும்? நம்முடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே நம்முடைய மனித இயல்பு என்னன்னு கேட்டா நம்ம ஆளதான் பார்ப்போம். வராரு என்ன சொன்னா நான் என்ன சொல்வேன்? அதோ விபூதி ருத்ராட்சம் எல்லாம் போட்டு வராரு பத்தியா, அவரை நல்லா பாத்துக்கும். நான் அப்புறம் சொல்றேன், யாருமே அவர் செய்த சேவையை பார்க்க மாட்டோம். அவர் செய்தா தப்பு பண்ணிட்டுதான், அது மட்டும் கரெக்டா தெரியும் நமக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்று மார்க் நான் போட்டுக்கிறேன், நீ கவலைப்படாத. சிவபெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? அங்கதான் உள்ள விஷயம், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வினைக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ஏன் வேலை? நீ என்ன பண்ணு, நீ வந்து அந்த அவன் தரித்திருக்கின்ற விபூதி ருத்ராட்சத்தையும் நீ என்னாக நானாக பாவி, அதுக்கு பலனை நான் கொடுக்கிறேன். அதனாலதான் அது சொல்லு, மலிந்தவர் என்று சொன்னால் மலிந்தவரை தொழு இல்லாம மலிந்த அவர் வேடத்தை தொழு. அதனாலதான் அங்கெல்லாம் மெய்ப்புறநாயனார் புராணம் ஒரு அருமையான சிவ வேடத்தையே சிவபெருமானார் கருதினவர்கள். ஒருவர் மெய்ப்பொருள் நாயனார், இன்னொருத்தர் ஏனாதிநாதனாராயணன்.

0: சேலம் பெருமாள் நாயனார் வண்ணான் வந்து அவர் ஒவ்வொரு மண்ணு கொட்டி திருமதி மாதிரி தெரியுது. அதுக்காக பட்டத்து யானையை ஒட்டி இறங்கி போய் வழங்கினார். இவர் பெரிய சேரம் வந்தார், பட்டத்து யானையில வர்றார். தீர்த்தாளர் வண்ணா வர்றான். அந்த வண்ணா வந்து விபூதி பூசல எப்படி இருக்கு, அவன் வந்து கடுமையான வெயில வர்றான். அந்த வேவையிலேயே அந்த உப்பு வந்து நனைஞ்சு ஓவர் மண்ணு, அந்த ஓவர் மண்ணானது விபூதி மாதிரி தெரியுது. இறங்கி வாழ்கிறார். அப்போ அவருக்கு அப்படியே தூக்கி வாங்கி போட்டு தெரியும் அந்த நாட்டோட மன்னன் இவர் காலத்துல வந்து அப்படி இருக்கும். அப்ப சொன்னாரு அரசே விபூதி இல்ல ஓவர் மண்ணு கொட்டினதுன்னு பரவாயில்ல. அவர் என்ன சொன்னாரு, திருநீட்டை ஞாபகப்படுத்தின இல்லையா எனக்கு. அதற்குரிய பலனை அவர் கொடுத்தார்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: சிவாயனம் shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: அடியார் பெருமையும் சுந்தரர் வாழ்வும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இன்னொரு சான்று சொல்றேன், சுந்தரமூர் சாமியுடைய கல்யாணம் சடங்கவி சிவாச்சாரியார் மகளார் தான் மணமகளா தீர்மானிக்கப்பட்டவங்க. கல்யாணம் கிடையாது, நடக்கல, சாமி தடுத்துட்டார்.
4: முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வெட்டி கூற பின்புணம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாக்கை நீ தொடர் வர தொடர்ந்து வந்து நண்புல மறைவோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம்.
3: இதெல்லாம் நிறைய நுட்பங்கள் இருக்கு, பெரிய எல்லாரும் கேட்கணும். MBBS படிக்காம ஒன் கான் பி எ டாக்டர். வித்தவுட் ஸ்டடி ஆஃப் இன்ஜினியரிங் ஒன் கான் ஒன் கே நாட் பிகம் எ டெக்னாலஜிக்கல் டெக்னோக்ராட். வித்தவுட் ஸ்டடி ஆஃப் லா ஒன் கே நாட் பி எ லாயர். அதே மாதிரி திருத்தொண்டர் புராணம் படிக்காம ஒருத்தர் தொண்டராக முடியாது. தொண்டருக்குரிய அத்தனை இலக்கணங்களை வகுத்து காட்டும் நூல் பெரிய இன்னைக்கு சைவ உலகத்துல அது ரொம்ப படிக்கப்படுதா என்பது கேள்வி. எல்லாமே மாதிரியான நிலையில போயிட்டு இருக்கு. ரெட்ரோகிரேட் மோஷன்மா போயிட்டு ஆக்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ அப்படின்னு சொன்ன யார பா தெரியுமா, திருப்புரந்தர் போயிட்டு வந்த வாழ. பாடுவோம் பரணே திருப்பறிய ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆர் ஒருவர் தான் என்று சொல்றாரு. யாரா திருப்பெருந்துரை போயிட்டு பெருந்துரை சாமி தான் எனக்கு தலைவன் சொன்னா, அவளை பார்த்து ஆடு, அவளை பார்த்து பாடு, அவ திருவடியை தலையில வச்சு கொஞ்சு சொல்றாரு அடி. அத்தனை பெருமை திருப்பெருந்துரைய சேவிச்சு வர அடியாருக்கு. உங்க பெருமை உங்களுக்கே தெரியல. உங்க திருவடியை சூட்டினா தாங்க என்ன சொல்ல வந்த. அப்ப அந்த சடங்கு விசுவாச்சாரியோட மகளார பத்துப்பா அந்த அம்மா நிலை என்ன, கல்யாணம் நின்று போயிடுது, கல்யாணம் நின்று போயிடுது. இந்த அம்மா பரிசு வைக்கிறார், என்ன பண்றா, சுந்தரரையே நினைக்கிறாங்க. முத்தி கிடைக்கும், எளிதா கிடைக்கும். இத ஆசிரியர் வாக்கில பாப்போம். அயலோ தவம் உயல்வார் பிறர் அன்றே மனமழியும் செயலால் நீங்கள் புத்தூர் ஒரு சிவவேதியன் மகளும் உயர்நாவல தனிநாதனை ஒழியாதுட வழி பெயராது உயர் சிவலோகமும் எளிதாங்கவை பெற்றார். எளிதாங்கிறது கிடைக்கும். மற்றவங்களுக்கு கடினமா அருமைப்பாடா இருக்கிற சிவலோகம் சடங்கவி சிவாச்சாரியோட திருமகளா இருக்கு. சுந்தரரை கும்பிட்டாங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக எளிதாக அமைந்தது. இந்த புஸ்தகம் உங்கள்கிட்ட இருந்தா உங்களுக்கு சிவன் திருவடி சத்தியமா கிடைக்கும். நான் ஒன்றுமே எப்பவுமே பெரிய காரியம் நல்ல காரியங்களும் பெரிய வரம் பண்ணும். அவளுக்கு என்னமோ இந்த நாயும் தேரணமேனு அவருக்கு ஒரு சர்வ சைவ உலகத்துல கடைசியில் அடியா இருக்கிற அடியார் யார் அப்படின்னா நாயிர் கடைவனாகி நான் சைவ உலகத்துல கடைசி அடியார் முதல் அடியார் அவரா இருக்கலாம். சைவ முதல் திருத்தொண்ட சுந்தரன் சொல்றாங்க, அடுத்த அடியாரா அவர் இருக்கலாம், இவர் மூணாவது அடியாரா இருக்கலாம், கடைசி இடம் ஒன்று இருக்குமோ இல்லையா அது எனக்கு. அப்ப அந்த அம்மையார் என்ன பண்றாங்க, சடங்கு சிவாச்சாரியர் மகளா சுந்தரர் நினைச்சு சிவலை இன்னும் ரெண்டு செய்தியை நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். மலைவளர் சந்தகில் பீலி மலர்பரப்பி மணி குடிக்கும் அலைதரு தென்புடல் கடந்து ஏறிய பின் நிலவு பசும்புறவி நெடுந்தே மேல் இரவி கடலில் கடக்கும் திருவருகை சென்றடைந்தார்கள். இப்போ அருகே வந்திருக்கிற சுந்தரமூர்த்தினர் அருகே திருநாவுக்கரசர் அருள் பெற்றதல் திருநாவுக்கரசர் சொன்னாலே ஏழு உலக விதி வரும். அவருக்கு அப்படிதான் சாமி பேர் வச்சார். மே உற்ற இவ்வேளையில் நீடியசையும் வீரட்டம் அமர்ந்த பெறான் அருளார் வாவுற்றல செந்தபடியின் சொல்வல பரிகத்தோட பாடிய பாண்மையினார் நாவுக்கரசி என்று உலகாடினும் நன்னாமும் நயப்புற மன்னர் ஏழு உலகம் உயிர் தர வல்லது அவருடைய திருநாம். அந்த ஊருக்கு வர சுந்தரர் காலத்துக்கு 30 வருஷம் முந்தி அப்பருடைய காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப அப்பர் பெருமான் இல்ல நில உலகத்துல அவங்க நன்னறிய சிவானந்த ஞான வடிவாக புகழூர்ல இருக்கார். கவனிக்கணும், சுந்தரர் காலத்தில் அப்படி வாழல, அப்பர் காலத்துக்கு பிறகுதான் சுந்தரர் போராடி போகும்போது அவருடைய உணர்வை பாருங்க. இது அப்பர் பெருமான் உழவாரம் பட்ட இடம், இது அப்பர் பெருமான் திருக்கை தீண்டிய இடம், இது அப்பர் பெருமான் திருப்பாதம் தொட்ட இடம். இங்க நான் காலை பதிக்க மாட்டேன், இப்படி ஒரு பக்தியா நம்ம யாரானும் இப்படி எந்த அடியா இருக்காது மரியாதை கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோ. சுழலை பட்ட பூமியை நான் முடிக்க மாட்டேன், நான் சொல்லலை அந்த பக்தியில என்கிட்ட இல்லையே சுந்தரட்டு இருந்தது. அப்பர் பெருமான் திருக்கரம் பட்ட இடத்துல நான் பாதம் பதிக்க மாட்டேன். ஓரமா ஒரு இடத்துல உடையரசு உலகேத்தும் உழவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் பதியை விதித்து அடையவதற்கு கஞ்சுவான் நன்னகரில் புகுதாதே மடைவரதன் புறம்பனையில் சித்தவட மடம் புகழ்ந்தார். ஊருக்குள்ளே போல ஊர் எல்லையில ஒரு மடம் சித்தவட மடம் அங்கே தங்கிட்டார் சுந்தர். கவனிங்கோ அவர் அருகேதான் போய் கும்பிடணும் தான் வந்தார். அருகே கும்பிடணும் வந்தவருக்கு அதிக வீரட்டேஸ்வரரை விட அதிகமான அபிமானத்துக்குரியவராய் இருந்தவர் அப்பர். இப்ப சாமி என்ன பண்ணிருக்கலாம், சுந்தரா நீ ஏன் உள்ள வரல, நீ வந்து கூப்பிட வேண்டியதானே, நாவுக்கரசனுக்கு என்ன பெருமையோ அந்த பெருமை உனக்கும் தானே உண்டு, நீ வந்து நம்மள பாட வேண்டாமா அப்படின்னு கேட்கணும். செய்யல சாமி, அவர் சுந்தரரை தேடி போற, சுந்தரரை தேடி போய் அவர் கேட்காமையே சுந்தரர் கேட்காமையே அவருடைய திருமுடியில சுவாமி தன் திருவடியை வருகிறார். வரிவள பூஞ்சோலை சூழ் மனத்தின்கண் வண்கொண்ட உரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் இடைகின்ற பரிசனமும் தீவுகொள்ள பள்ளியமந்திருள அது கண்டு வீரட்ட தமந்தருளும் மங்கனரும் முதுவடிவினம் அசவராய் முன்னொருவர் அறியாமை பொதுமடத்தில் உட்புகுந்து பூந்தாரா திருமுடிவேல் பதுமமலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார் ஓய் பயின்றார் அப்படின்னு பெரியவனான சொல்றது. தன்னுடைய தலையில பாதப்பட்டு உடனே சுந்தரர் இருக்கேன் விழிப்பு வருது. அதுதான் ஒரு பெரியவர் படுத்து அந்த பெரியவர் யாரு தெரியுமா, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள். ஆனா அப்ப சுந்தர் தெரியாது என்ன பெரியவரே உங்க காலி மேல படுறதே அப்படின்னு. அப்படியாப்பா திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்பு வயசாயிட்டு இல்லையா, காலை எங்க வைக்கிறதுன்னு தெரியல, திசையெல்லாம் தெரியல, ஒரு நிதானம் இல்லப்பா தலையில கொடுத்தா அடாடா அப்படின்னு சுந்தர் கோச்சிகள் வயசுல பெரியவர் அவர்கிட்ட போய் சண்டை போடுவானேன்ட்டு வேறொரு தேவைப்படுத்து சாமி விடுவார் தூரத்தில் போல போய் முதல்ல ஒதுமிச்சாரா இப்ப பலமும் திருவடி அல்லவா செந்தாமரை போதனைய திருவடி மறக்க வேண்டாம், செந்தாமரை போதனைய சிவனாருடைய திருவடி மேல படுறது. கொஞ்சம் போவோம் இப்படி திருப்பி திருப்பி காலை வச்சு நேர்காரன் சொல்லிட்டு இங்க என்னை பலகாலம் மிதித்தனை நீ யார் சுந்தர் புனைய சொல்ற என்னை அறிந்திலையா தெரியலையன்னு நடுக்க வருது. தோமானை அறியாத சாதியா உளதே, ஒரு நாய்க்கு கூட எஜமான தெரியுமே, கோட்டு சூட்டு போட்ட போதும் எஜமான கண்டுபிடிக்கும், சாதாரணமான 4 மணி வேட்டி கண்டுபிடி கட்டியிருந்தாலும் கண்டுபிடிக்கும், ஒரு துண்டை கட்டினு குடிக்க போனாலும் நாய் அறியுமே, அதை விட நான் மோசமா இருக்கேன். கவனிக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா, நம்ம கவனிக்க வேண்டிய பகுதி, திருநாவுக்கரசர் மேல பக்தி செலுத்துவோருக்கு சிவன் திருவடி கிடைக்கும். நம்ம கத்துக்க வேண்டியது, நம்ம நேரம் போய் சாமி கும்பிட வேணும். சாமி கும்பிட்டு கஷ்டப்பட்டு திருநாவுக்கரசருக்கே கிடைக்கலையே, அவர் கஷ்டப்பட்டு அவர் முதல்ல திரு தூங்கானை மாடத்துல கேட்டார், சாமி கொடுக்கல. திருவடி நீர் என்னை பூசுனார், செய்யல. அடுத்தது சத்தியமன்றத்துக்கு போனார், கோவாய் முடுகி அடுதீரர் கூற்றம் குமைப்பதமும், அங்கேயும் சாமி செய்யல. கவனிக்கணும், ஆனானப்பட்ட அரசுகளுக்கு அப்பர் பெருமானுக்கு தூங்கானை மாடத்துல கொடுக்க மறுத்தார், சத்தியமன்றத்துல கொடுக்க மறுத்தார், அப்புறம் கூப்பிடுற வா வா நல்லூருக்கு, நல்லூர்ல கொடுக்கிறார். இப்படி திருநாவுக்கரசு தேவநாயனார் வருந்தி பெற்ற திருவடி தீக்கைய சுந்தர திருநாவுக்கரசரை கும்பிட்டதின் காரணமாக எளிதாக பெற்றார். இதுதான் அரணார கும்பிட்டு ரொம்ப அரிதிலும் அரிதா இருக்கிற திருவடி பேரு ஆச்சாரியார கும்பிட்ட கடை, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்றார் சுவாமி, திருத்திருநகர் போற, அதுக்கப்புறம் தில்லைக்கு போறார். தில்லை இவர் போறதுதான் பெரிய புராணத்துல முதல்ல சொல்லப்படுற இடம். ஆனா உண்மையில தில்லைக்கு முதல்ல போனவர் திருஞான சம்பவம், அப்புறம் திருநாவுக்கரசர், அப்புறம்தான் சுந்தரர். ஆனா வரலாற்று முறையில பெரிய புராணத்துல முதல்ல சுந்தரர் பகுதி, அப்புறம் அரசுகள் பகுதி, அப்புறம் பிள்ளையார் பகுதினு அமைஞ்சிருக்கும். அதுல ஒரு அழகு பார்க்கலாம். இந்த பாடல்லாம் தயவு பண்ணி நீங்க படிச்சு பார்க்கணும், அருமையா இருக்கும். அவை அமையும். இப்ப சுந்தரமு சாமி போறாரா, அது ஆசிரியர் சொல்வார், போறவர் சுந்தரர், போற இடம் தில்லை, அறிவின் எல்லையாய திருத்தில்லை, ஆடும் திருவடி நம்மை அழைக்கின்றது, அப்படிப்பட்ட தில்லை. அது எப்படி சொல்வார், தே மலங்கலனி மாமணி மார்பில் செம்மல் அங்கயல்கள் செங்கமலத்தன் பூ மலங்கு இது பாய்வன மாடே உள்ளளம்பு திரு வெள்வளை வாவி தா மலங்குகள் தடம்பணி சூழும் தன் மருங்கு தொழுவார்கள் தம் உண்மை மாமலங்களர வீடருள் தில்லை. ரொம்ப ஒண்ணு சொல்லிடுறேன் உங்களுக்கெல்லாம், தில்லைக்கு போய் நடராஜரை கும்பிட்டாதான் மலம் வரும் நினைக்க வேண்டாம். பெருமக்கள் பெருமக்கள் திருவடியை பணிஞ்சு சொல்லிக்கிற தில்லையினுடைய எல்லையை நீங்க விழுந்து வணங்கினாங்கன்னா, வணங்கினீங்கன்னா உங்க மலம் உங்களை விட்டு விடுங்க. தன்மருங்கு தொழுவார்கள் தம் உண்மை உண்மை உண்மைனா மூணு மாமலங்கள் அற வீடருள் தில்லை. சைவத்துல முடிஞ்ச முடிவா ரெண்டு சொல்லுவா, ஒன்னு பாசரீக்கம், இன்னொன்னு சிவப்பேரு. அதான் சுருக்கமா வீடு பெறலாம். விடுவது மலத்தை, பெறுவது சிவத்தை. இத சுருக்கமா செய்வா என்ன சொல்லுவாங்க, வீடு பேர். வீடு என்பது விடுவது என்று பொருள். எதை விடுறோம், மலத்தை. பேர் எதை பெறுறோம், சிவத்தை. இந்த ரெண்டையும் தரவல்லவும் தெரியும். ஏனைய தலங்கள்லயும் சாமி நடனம் எல்லாம் ஆடுவார், எல்லா ஊர்லயும் நடனம் உண்டு. எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவசக்தி, எல்லா இடமும் சாமி தான், அதுக்கு ஒண்ணு சந்தேகம் இல்லை. வேதங்கள் ஆட மிக ஆகமமான கீதங்கள் ஆட, கிளரண்ட மேடாட, பூதங்கள் ஆட, புவனம் முழுது ஆட, நாதம் கொண்டாடினான் ஞானானந்தன். தில்லைக்குடி சிறப்பு என்ன அப்படின்னா, இணையதளங்களும் சிறப்பு தான், ஆனைக்கா சிறப்பு, சிராப்பள்ளி சிறப்பு, மூக்கீச்சரம் உறையூர் சிறப்பு, நெடுங்கல சிறப்பு, எறும்பியூர் சிறப்பு, உங்கள் ஊரில் ஒற்றியூர், வான்மையூர், மயிலாப்பூர், திருவலிதாயம், இதுதான் இருக்கு தலங்கள், எல்லாம் சிறப்பு தான். தில்லைக்கு உச்சகட்ட சிறப்பு என்ன அப்படின்னா, அத்த ஜாமத்தில் எல்லா சிவகலைகளும் சென்று கூடுகின்ற இடம் தில்லை. இன்னொரு சிறப்பு, அங்கே சாமி நடன ஆடம் நடன நடமாடுகின்ற ஆட்டம் பரமானந்த தாண்டம், பஞ்சகிருத்திய நாதாந்த பரமானந்த தாண்டம்னு பெரியவர்கள் சொல்வார். ஐந்து தொழில் செய்வார். அங்க போனோம்னா ஒரு முறை கும்பிட்டோம்னா நம்ம உடம்பு சிவமயமா மாறு, மாறல இதுக்கு போயிருக்குமே மாறலன்னா ஒழுங்கா கும்பிடலன்னு உண்மைதான். அதை செக்கிடா சுவாமி ரெண்டாம் பாட்டிலே சொல்லுவார், பூனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சார்பா. இந்த மாதிரி வேற எந்த ஊருக்கும் செக்கிடா சொல்ல, திருவாரூர் சொல்லல, காஞ்சிபுரம் சொல்லல, திருவானிக்காக்கு சொல்லல, சிராப்பள்ளிக்கு சொல்லல, உடம்ப சிவமயமா ஆக்கிற ஒரே ஊர் தில்லை. ஓனடைந்த சிவனடியார் எல்லாம் மாசம் ஒரு தடையா போகணும், ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு கோவில் போகணும், ஒன்னு கோவில் இன்னொன்னு அடியாருக்குரிய பூங்கோவில். நம்ம யாரும் போறது இல்லை, நம்ம யாரும் போறோம். நான் போல உங்களை சொல்லப்படாது, முதல் குற்றவாளி நாங்கள். கோயிலுக்கு போகணும், பூங்கோயிலுக்கு போகணும். கோவிலுக்கு 11 பதிவு, பூங்கோயிலுக்கு 34 பதிவு. அது அரணுக்கு அடிமையாக்கும் கோவில், இது அடியாருக்கு அடிமையாக்கும் கோவில் பூங்கோவில். இங்க வழிபாடு தொடங்கும் கோவில் தில்லையில, வழிபாடு நிறைவேற நிறைவு அடைகின்ற இடம் பூங்கோவில். யாரும் தெரிஞ்சுக்காமே வாழ்ந்துட்டோம். பாதி நாள் எங்க போனா அருள் வருமோ அங்க போகாம போயிட்டு இருக்கோம். தில்லை பெருமான் ஒரு மாதிரி அருள்னா ஆபுரத்தை இன்னும் கொஞ்சம் அருளா இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், உடைய கூட ஒரு வாசல் இருக்கு. ஏன் அடியார் இடுக்கன் தெரியாதார் அருள் பெருமான் அவ்வளவு சிறப்பு. அவர் தானே சுந்தரருக்கு தோடர், இந்த சாமி தோடர். அவர் தான் ஒரு வரலாற்று தான் இப்ப சித்தி சென்றிருக்கும். இப்ப சாமி போறார். இப்ப அங்க அவர் சுந்தரமு சாமி போகும்போது தில்லையில வடக்கு வாசல் வழியா நுழையிறான். 4 ஆச்சாரியரும் 4 வாசல் வழியா நுழைஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிழக்கு வாசல் அடிகள், தெற்கு வாசல் பிள்ளையார், மேற்கு வாசல் அப்பர், வடக்கு வாசல் சுந்தர். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் அவனிய அவளை வணங்குற மாதிரி தெளிவாடங்கிற பூர்ண கலசம் ஏந்தி நிற்கிற காட்சியை பார்க்கலாம். சுதைச்சிருப்பாவும் அமைச்சிருப்பான். அங்கே போகிற அடியார் வணங்குறாங்க, யார தெளிவாடந்தன மற்ற அடியார் சுந்தரர் வணங்காம இருப்பாரா? அன்பின் வந்து எதிர்கொண்ட சீரடியார்கள் அவரோ அவர்களோ நம்பியாரூர் தாமோ முன்பு இருந்தனர் யாவர், யார் முதல்ல வணங்கினான்னு தெரியலையா? அப்படி வணங்குறார். வணங்கிட்டு உள்ள போறார். வையகம் புலிய மறைச்சலம் பார்க்க ஒன்றுளே மாலையன் தேட ஐயர் தான் வெளியே ஆடுகின்றார். அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ தெளித்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தமோ பெரியோர் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிச்சுப்படினான். அப்போ ஒரு உணர்வு நிலை வருது. 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளவு வரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து சத்துவிகமே ஆக 5 புரியும் கண்ணா மாறிட்டான். மனம் புத்தி அகங்காரம் சித்தம்ங்கிறது அந்த கரணம், அந்த கரணனாலும் சித்தமா மாறிட்டான். சாத்விகம் ராஜதம் தாமதம்ங்கிறது முக்குணம், அத்தனையும் சாத்விகமா மாறிட்டான் சுந்தரர். அப்ப சாமி அவர் சொல்ற தடுத்து முன் ஆண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் தரள மெரிபுண மரிதிரை பொன்னி மடுத்தரில் வண்ணப்பண்ணி ஆரூரில் வருகனார்தான். இவரது அவதார நோக்கம் நிறைவேறும். எதுக்கு அவதரித்தார்? திருத்தொள்ளத்துறை பாடம் மறந்துவிட வேண்டாம். சுந்தரபெருமான் நிலவுலகத்தில் அவதாரம் பண்ணது நம்ம வர்றது பிறப்பு, அவா திரு அவதாரம். மேலேந்து கிழ இறங்குறது உதயம் என்று சொல்வார். உதயம் நமக்கெல்லாம் உதயம் இல்லை, நம்ம வினைய கழிக்க கண்ம அனுபவத்துக்காக வந்தோம். அதுதான் இந்த பிரகிருதி தேவன் நம்ம பிராரத்து வினைய நுகர்வதற்காக வந்தோம். இந்த பிராரத்த வினைய தீக்கிற வழியை இப்ப சொல்ல போறேன். பிராரத்த வினைய தீக்கிற ஆற்றல் அடியாட்டதான். சாமி தீக்க மாட்டார், நீ சாமியிட போய் தலைகீழ நின்று கூப்பிட்டாலும் தீக்க மாட்டார். நான் தைரியமா சொல்றேன், நீங்க வேணா யாரா மாட்டுக்கிறது சொல்லலாம், தைரியமா சொல்ல. பிராரத்த வினை அடியார் மத்தியில தான் சொல்ற சத்தியமா தீரும். சாமி போய் 6 தடவை கும்பிடலாம், அப்படியேதான் இருக்கும். இந்த பிரச்சனை அப்படியே இருக்கும். என்னப்பா உன்னை கும்பிட்டுனே இருக்கேனே, ஒண்ணுமே நடக்கலையேன்னா நீங்க வழிபாட்டுல ஒரு தப்பு பண்ணிவிட்டு. அடியார் கும்பிடலையே, படமான கோயில் சாமியை கும்பிட்டு நடமான கோயில் சுடலையை கும்பிடலையே. நடமான கோயில் சுடலையை கும்பிட்டுட்டெல்லாம் நமக்கு தீர்ந்து போயிடும். விடலை பிரச்சனை எல்லாம் நடலை வாழ்வு கொண்டு என் செய்தி நானிலே நடலை வாழ்வு விடைபெறும் சொல்ல செய்வோம் நுட்பங்கள். இப்ப சுவாமி சுந்தரமூர் சுவாமிகள் திருவாரூர் வர சொல்லி தில்லை பெருமானால் ஆணையிடப்படுகிறார், புறப்படுறார். தில்லியை தாண்டின உடனே தெற்கு எல்லை கொள்ளிடம், தில்லை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். கிழக்கு எல்லை வங்காள விரிகுடா, தில்லையினுடைய மேற்கு எல்லை நாகசேரிங்கிற ஒரு தீர்த்தம், தெற்கு எல்லை கொள்ளடம், வடக்கு எல்லை மணிமுத்தானது. அற்புதமா இருக்கும் தில்லை. 10 மைல்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் 10 மைல் ரேடியஸில் சுற்றி பெரிய நகரம், அற்புதமான இடம் தில்லை. 10 தீர்த்தம் உண்டு. அம்பாள் பேர் என்ன தெரியுமா? நம்மளாம் சிவகாமியும் அவளுக்கு பேர் கல்வெட்டில் எப்படி தெரியுமா வருது? திருக்காம கோட்டமுடைய பெரிய நாச்சியார். அவங்களாம் தெரியாது, அவன் அம்மா சிவகாமின்னு வரும். திருக்காம கோட்டமுடைய பெரிய நாச்சியார் ஒரு முறை போய் பாரு. இப்போ வினய அருள் அணங்குதனி கண்டருள் அம்பலத்தை அடைகின்ற குணம் கடந்த கூத்த பெருமானம். ஒருத்தர் பாக்கியம் பண்ணணும், உங்க திருவடி சார்பினால என்னை போல பித்தனே பேதையே பேயே நாயே போய் வழிபடணும். இப்ப கொள்ளனை தாண்டும் உன்னைய சீகாடி வரும் சுந்தர இப்பதானா அப்பர் பெருமான வழிபட்ட அதிகையில அப்பருடைய ஊருக்குள்ள போல இல்லையா, ஊருக்குள்ள போகாம கோயில போய் வீரட்டேஸ்வரர் கும்பிடல இல்லையா, சீகாடி அதே தான் பண்ற. இப்ப திருஞான சமுத்திரம் இல்ல, அவரும் சாமிட்ட போயிட்டார், ஜோதியில கலந்தாச்சு. கல்லூர் பெருமன்னம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெரு மன்னம் பட்டுமையாய் தீல. ரொம்ப பார்த்தோம்னா உண்மை சிவனடியார், சிவனடியார் சொல்லலாம். இந்த வாழ்க்கை ரொம்ப போலித்தனமான மாய வாழ்க்கை. எல்லா துன்பமும் எங்கே தெரியுமா தோணுங்கிறது கல்யாணத்துல தான். நம்ம கல்யாணம் ஆசையாக சொல்கிறோம், ஊர் பூரா பத்திரிக்கை வச்சு கூப்பிட்றோம். ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னமோ தெரியல, நீங்கள் போகாத காலம். இதை உண்மையான கல்யாணம் எங்கே தெரியுமா, சிவன் திருவடி. அதான் சொன்னேன் பெரிய புராணம் அற்புதமான நூல், அதை கேட்கறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். என்ன பக்குவம் தெரியுமா, உலக வாழ்வு பொய்ங்கிற பிரதிஜை. உலக வாழ்வை நம்புற வாழ்க்கை பெரிய புராணம் உரிய நூல் அல்ல. உலக வாழ்க்கை நம்புறவா வேற ஏதாவது நூல் படிக்க வேண்டியதான். இது பொய், இந்த மாய வாழ்க்கையை வேண்டாம். அடிகள் பாடினாரே, மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை அருள் நல்கினான். அந்த மாய வாழ்க்கை மெய்னு நினைக்காம இருப்பார் இல்லையோ மெய்யடியார், அவளுக்கு உரிய நூல் பெரிய ஏனையவருக்கு பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் என்னையா கதை அப்படின்னு சரிய என்ன பண்ணுவோம், என்ன பண்ணா பாப்போம். பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும்புகளில் உள்ளும் நான் விதியே. அங்க அதிகையில நான் உள்ள முதிக்காத மாதிரி சீகாழியும் முதிக்க மாட்டேன். ஏன், திருஞான சம்பந்தரை வதித்தோம். இப்ப திருஞான சம்பந்தர் இல்லைன்னாலும் அவருடைய சொரூபம் அங்க இருக்கு, அவருடைய மந்திர திருமேனி இருக்கு. நான் பாதம் படிய போமாட்டேன். இப்ப கவனிங்க தோழி பேர் என்ன பண்ணிக்கணும், என்னப்பா ரொம்ப தான் பேசுற, சம்பந்தன் வந்துட்டு தான் போயிட்டானே, நம்மகிட்ட வந்துட்டானே, நீ உள்ள வந்து பாடுறதுக்கு உனக்கு என்ன தட வா, உள்ள சாமியும் கூப்பிடல. என்ன பண்ற, அம்பாளோட பெரிய நாச்சியார் அற்புதமான பச்சை பட்டுப்படுவ கட்டிக்கிறார், சாமி அற்புதமா வெள்ள பத்துக்கார அணிஞ்சுக்கிறார், விடேறி தயாரா இருக்கு ரிஷபம் காட்சி. மண்டிய பேரன்பினார் வண்டுண்டு நின்றிரஞ்சி தென்திரை வேலையில் மிதந்த திருத்தோடி புறத்தாரை கண்டுகொண்டே கையிலே விட்டிருந்தபடி அப்பதான் பாடுறார், சாதலூ பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து தன்னருள் தந்தையும் தலைவனை மலையில் மாதினை மதித்தங்கோர் குருடையானை பாண்டு போறார். திருவாரூர் போறதுக்கு முந்தி திருக்கோலக்கா, அம்பர் மாகாணம், திருப்புகலூர், திருமயிலாடுதுறை எல்லாம் வழிபட்டு திருவாரூர் கொண்டு யார், சுந்தரமூர்த்தி நாயனார். அதுக்கு முந்தி இன்னும் ஒரு செய்தி நான் சொல்லலாம், அதையும் சொல்லிடுறேன். அங்க கல்யாணத்தை தடுத்தார் அல்லவா வெண்ணை நல்லூர் ஈசன். அப்ப சுந்தரர் அழற, எனக்கு இப்படி ஒரு பேரா, தாய பார்த்த கன்று மாதிரி கதறார். சொல்ற சாமி இந்த நல்லா கவனிக்க வேண்டிய இடம், சுந்தரமூர் சுவாமிகள் ஆதிசைவ குலத்துல பிறந்தவர், அதாவது சிவாச்சாரியார். கோயில முப்போது திருமேனி தீண்டு குலம் சுந்தரமூர்த்தி நாயனார் குலம், மறக்க வேண்டாம். அது சேகரே சொல்ற, மாதூர் பாகனார்க்கு வழிபடி அடிமை செய்யும் வேதியர் குலம். நல்லா கவனிக்கணும், கேட்ட அன்பர்கள் கவனிக்கணும். தினந்தோறும் தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், பஞ்சகவி அபிஷேகம் பண்ணு அப்படி சொல்லியிருக்கணும். என்ன சொல்றாரு தெரியுமா சுவாமி, நல்லா கவனிக்கணும். வேதம் படித்தவர், ஆகமம் படித்தவர் சுந்தரர், மறந்துவிட வேண்டும். சர்வ கலைகளிலும் வல்லவர், வேதாகமம் படித்தவர். அவரை பார்த்து வேதம் சொல்ல சொல்லலை சாமி, ஆகமமும் சொல்ல சொல்லலை சாமி, பின்ன என்ன செய்கிறார். மற்றும் நமக்கு மற்ற நீ வண்டுண்டு என்பது நாம பெற்றனை, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ஜனை பாட்டே. சாமியை கும்பணும்னு ஆசைப்படுறவா, அவருக்கு பிடிச்ச முறையில் வழிபாடு பண்ணால் அருள் நிறைய வரும். சொல்றவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒருத்தர் வீட்டுக்கு வர தோசை வேணும்னு ஆசைப்படுறது, நம்ம ஒரு சப்பாத்தியை கொடுத்தா திருப்தி ஏற்படுமோ, என்ன சொல்லுவார். அப்போ நான் கேட்டது ஒன்று, நீ கொடுக்கறதுக்கு சொல்லுவல மாட்டேன். அவர் எட்டு மணி வேட்டி காட்டணும்னு நினைக்கிறார், ஜில் ஜில் ஜில் ஒரு பேண்டை வாங்கி கொடுத்தேன், ஜில் ஜில் சிந்தாமணி தச்ச பேண்ட்டு போட்டுங்க, வேண்டாம் ஐயா ஏன் எனக்கு இது கொடுக்குற. நாம் கேட்டது என்ன, வேட்டி வெண்புடவை கேட்டேன், வெண்புடவை கேட்டேன், இப்படி காக்கியில் ஒரு ட்ரௌசர் கொடுத்துட்டே கவனி, என்ன பிடிக்குமோ அதை தானே கொடுக்கும். நம்ம அதை செஞ்சா நல்லா சாமியே விருப்பப்பட்டு உங்களை கேட்டுக்கிட்டார். நம்ம அன்பில் பெருகிய சிறப்பு மிக்க அர்ச்சனை என்ன? இதான் கவனிக்க அன்பில் பெருகிய சிறப்பு மிக்க அர்ச்சனை. கோயிலுக்கு போறோம். ஈசான சர்வ வித்யானாம் ஈசான சர்வ பூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மோதிபதிர் பிரம்மோ சிவோம் சதாசிவம். இது சாமிக்கு பிடிக்கல. இன்னும் தரவர நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாத்ரி காலாய காலாக்ரி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. ஒருத்தர் சொல்ற சாமிக்கு பிடிக்கல. சுந்தரரை பாக்குற சிறப்பின் மிக்க அர்ஜுனை பாட்டே ஆகும் நம்மை சுற்றமை பாடு. சுந்தர சொல்ற பித்தா பிறை சூடி கவனிக்கும். இங்க வேதம் சொன்னா ஆகமம் சொன்னா அது வழிபாடுதான். வழிபாடு இல்லைன்னு நான் சொல்லல. வழிபாடுதான், ஆனால் வழிபாடுதான் இது. அன்பில் பெருகியது சிறப்பின் மிக்க. இப்ப நீங்களே கவனிக்கும். என் கடைக்கு நீங்க வந்திருக்க, நான் ஒரு துணி கடை வச்சு நடத்துறேன்னு வச்சுக்கோ. துணி வாங்க வந்திருக்க, சாமி வந்திருக்க, நல்ல துணியை எடுத்து போடுவோங்க. நான் எடுத்து போட்டேன். சுவாமி இது துணி தான் கட்டிக்கிறான், நல்லா இருக்கும், இது ரொம்ப சிறப்பாக இருக்கும், 10 வருஷம் நீடிச்சு உடைக்கும், உங்கள் உடம்புல இருக்கிறதே தெரியாது, அற்புதமாக இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ சில்க்கு மாதிரி உங்கள் மேனிக்கு அழகு செய்யும், தோலுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறேன். இதை வாங்க வேலை, அதை வாங்க. ரெண்டாவது சொன்னது தானே வாங்க. இப்போ சாமியே சொன்னார் அன்பு பெருகிய சிறப்பு மிக்க அர்ஜனை பாட்டு சீலியா. அது எந்த மொழின்னு கேள்வி. தேகையர் வந்த நான் அப்படி கேட்கல சாமி. தமிழ் தான் கவனிக்கும். நம்ம இனிமே போய் கன்னடமோ தெலுங்கோ குஜராத்தியோ பஞ்சாபியோ ஒரியோவோ கற்றுட்டு பாட முடியுமா? நமக்கு எளிதா கை வந்த மொழி தமிழ். அருமையா பாடி வச்சிருக்கா பெரியவா, அதைத்தான் கொடுத்துருக்கா சார். உங்க பெருமை உங்களுக்கே தெரியல, சொல்லுங்க. இப்படி சுற்றமிழ் பாடுகள் அப்பதான் ஆரம்பிச்சது. இப்ப கேக்குறேன், நான் என்ன உங்களை பாடுவேன் எனக்கு தெரியல. தேடிய அயனும் மாறும் தெளிவுரா ஐந்தெடுத்து பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்ம என்ன நாடிய மனத்தராகி நம்பி ஆரூரர் மன்றுள் ஆடிய செய்ய தாளை அஞ்சலி கும்பின. அற்புதமாக வேதியனாகி என்னை வழக்கினா வெல்ல வந்த ஊதியம் அறியாதேன். இந்த இடம் நுட்பமா இருக்கும். சைவடியார் நான் கவனிச்சுக்கணும். கல்யாணத்தை நிறுத்தி தானே சாமி அனுப்புறது. நம்மளா இருந்தா என்ன சொல்லணும், அழா போன சாமி கல்யாணத்தை தடுத்துட்டாட்டா. கவனிக்கணும் கொஞ்சம். நம்ம என்ன வாழ்க்கையில் நடந்தா ஒத்துப்போமா? கொஞ்சம் யோசிக்கணும். சுந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ஊதியம் கொடு. அந்த பார்வையே வித்தியாசமா இருப்பாங்க. சாமியால தடுத்தா கொள்ள பெறுவது கௌரவமா? அவர் நம்ம உலக வாழ்வுதான் பெருமையா நினைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நான் சொன்னது பூர விளக்கம். நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா பாருங்க. நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அவர் என்ன சொல்ற, என்னை தடுத்தா கொண்ட ஊதியம் அறியாதேன் உணர்வு தந்த உய கொண்ட கொதிலா அமுதே சாமியை பார்த்து இன்றும் குணப்பெருங்கடலை அம்பா அற்புதமா கிருபாநாயகி அற்புதமா தவம் பண்ணுவோம். 4 பக்கமும் நெருப்பை ஊட்டிக்கிட்டு வெண்ணெய் மேல ஏறி உட்கார்ந்து தவம் பண்ணுவோம். அந்த வெண்ணெய் உருகவே இல்லையே அம்பாருடைய நெருப்பு கண்டா வெண்ணெய் உருகும் அல்லவா? 4 பக்கமும் நெருப்பை சூழ வைத்து எரிய வைத்து தீ கலங்கு கங்குகள் பாய்கின்றன. அதுக்கு நடுப்புற வெண்ணெய் கோட்டையை கட்டி அமர்ந்து அப்பேற்பட்ட சாமி தான் வந்து ஆட்கொண்டார் வெண்ணெய். அருட்டுரை அத்தர் உன்னை தடுத்தா கொள்ளும்போது நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொன்ன? பித்தன் சொன்னேன். பித்தனோ மறையும் அப்படிதான் சுந்தரர் சொன்னார். அடைய வச்சு பாடு சாமிக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயிடும். நீ என்ன திட்டியும் அதை வச்சே பாடு. அழகுபடுத்துற பித்தன் என்ன பேரன்பின்னு தான். அதனால தான் ஒரு பழமொழி, பித்தமான பித்து உள்ள கரெக்டா சொல்ற எல்லாரும் தெரியுது. அங்க பித்துங்கிறதுக்கு அர்த்தம் பேரன்புன்னு அர்த்தம். பித்தமான பித்துனா கீழ்பாக்க ஆஸ்பத்திரியில சேருன்னு அர்த்தம் இல்ல. அந்த பேரன் சிவன் அப்படிப்பட்டவர். அதுக்கு அடுத்த அப்படி சொல்ற பிறை சூடி அதுலதான் அந்த அடையாளம் தெரியுது. சாதாரண ஆளா இருந்தா என்ன செய்வான், 30 நாள் சந்திர சாமிட்டே போல எங்கேயோ சுத்தினான். குபேரனை பார்த்தான், வாயுவை பார்த்தான், வருணனை பார்த்தான், நான்முகனை பார்த்தான், நாராயணனை பார்த்தான், சிவனை பார்க்கவே இல்லை சந்திரன். கடைசி நாள் பிரம்மா சொன்னார், என்னப்பா நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே போல இருக்கே, எப்படி அவனுக்கு சாத்தம் பண்றதுன்னு. யாரு இவர்? பிரம்மா. ஆனா இப்ப கைலாயபதி போய் பாரு, மகாதேவன் தான் அவன் தான் காப்பாத்தவன். அப்ப சாமி என்ன பண்ணிக்கணும், நம்மளா தான் என்ன சொல்லுவோம், ஏண்டா இன்னைக்குதான் உனக்கு வழி தெரிஞ்சுதா, 30 நீங்க கொஞ்சம் யோசிச்சு பத்தினி கொடுக்க போவோம், ஒருத்தர் வேண்டப்பட்ட ரெண்டாவது பத்தி குடிச்சு கோச்சு கொடுக்கணும். ஏயா நான் உனக்கு ரெண்டாவது ஆள் ஆயிட்டேன்னா முதல்ல அவனுக்கு கொடுத்துருக்கேன், எந்த ஏதாம இருக்கு போயா நினைச்சோம். நான் சொல்றேன் நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கு, ஈகோ வந்துடும் இல்லையா, யாராவது ஒருத்தரை புகழ்ந்துட்டா நம்மளால தாங்க முடியாது. அவள வேற மாதிரி கேட்டாரு, அவ வாழ்க்கையே வேற மாதிரி. அவ சுவாமி என்ன செய்யற, காலில் விழுந்துட்டான், இப்போ வரலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு விழுந்தீங்க, அருள் மேலிட்ல தக்கன் சாபத்திலே காப்பாத்தினார். இங்க கவனிக்க வேண்டியது இன்னும் ஒண்ணு உண்டு, காப்பாத்தினதோடு நில்லாம அடியில விழுந்தவனை முடியில தாங்கின, தாழ்ல விழுந்தவனை தலையில தாங்கின. இப்ப கவனிங்க, சிஞ்ஞான சம்பந்தர் சீக்கிரத்தை சிதம்பரம் போய் பாடுற, ஆடினாரு நெய்யோடு பால் தயிர்னு, அந்த சாமியுடைய சடையில போய் அந்த திருமஞ்சன பொருள் விடறதுக்கு முந்தி சந்திரன் மேல விடையாது. இத்தனை பெரிய அந்தஸ்து கொடுத்த கவனிங்கோ, இந்த அந்தஸ்து வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சுவாமியுடைய காலில் விழுந்ததுதான். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா கவனிங்கோ, நம்ம பல பாவம் பண்ணிருப்போம், பல பிரச்சனைகள் இருக்கும், பல பேர் நம்மள பல விதமா நமக்கு வழக்கெல்லாம் தொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து விடுதலை பெற வழிய சொல்றேன். சாமிகிட்ட சரண் பண்ணிங்களோ, சரண் பண்ணிக்கும் போது பிரச்சனையும் தீரும், பிரச்சனை தீர்றதோடு மட்டுமல்லாம பெருமையும் உங்களை வந்து சேரும், பிரச்சனையும் தீரும் பெருமையும் வந்து சேரும். இதுதான் இந்த வரலாற்றுல நாம கத்துக்க வேண்டிய ஒண்ணு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை தனித்திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தில்லை குனித்த புருவமும் கொவ்வு செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த புட்பாதமும் கண்டு களிபேறு வகை கொண்ட கலைவாய்மை காவலாராம் அப்பமூர்த்திகளைக் கண்ணுற்ற காரியுன் கடவுள் என்று எய்தினை என்றவாறு திருக்குறிப்பு அருள பத்தனாய்ப் பாடமாட்டேன் என்னும் இன்தமிழ் மாலை பாடி துதித்தனர். அத்தா உன் ஆடல் காண்பான் அடியன் நான் வந்தவாறே என்று விடையிருப்பான் போன்று சொல்லரசர் தோத்திரம் அமைந்தவாறு காண்க. தொண்டு செய்யும் காதலிற் பணிந்து போந்து மணியின் சோதி நிறை திருமுண்டின் மாடும் பொற்றேர் அணி திருவீதியுள்ளும் பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார் அருட்பெரு மகிழ்ச்சி பொங்கப் பாடியருளிய திருப்பதிகம் அன்னம்பாலிக்கும் என்பதாம். இத்திருப்பதிகத்தில் அமைந்த அல்லல் என் செய்யும் எனும் நான்காவது திருப்பாடல்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.

0: இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் கொங்கு நாட்டின் உள்ள கருவூர் ஆணிலை என்ற திருத்தலத்தை தரிசிக்கின்றோம். தற்காலத்தில் கருவூர் என்று வழங்கப்படும் இத்தலம் ஈரோடிலிருந்து 66 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து 76 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலின் முகப்பில் 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. 7 நிலை கோபுரத்தை தாண்டினால் மற்றொரு கோபுரம் காண்கின்றோம். அந்த உட்கோபுரம் 5 நிலைகளை கொண்டது. அதன் முகப்பில் ஒரு மண்டபமும் அமைந்திருக்கிறது. ராஜகோபுரத்திற்கும் இந்த உள்கோபுரத்திற்கும் இடையில் வலப்புறம் நோக்கினால் 100 கால் மண்டபம் ஒன்று இருக்கிறது. இதனை புகழ்ச்சோழர் மண்டபம் என்று அழைக்கின்றார்கள். 63 நாயன்மார்களில் ஒருவராக திகழக்கூடிய பேரு பெற்ற புகழ்ச்சோழ நாயனாருடைய ஊர் இது. ஆதலால் அவர் பெயரில் இம்மண்டபம் அமைந்திருப்பது மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. தெற்கு பிரகாரத்தில் கன்னிமூலையில் கிழக்கு நோக்கியவாறு கரூர் தேவருடைய சன்னதியையும் காண்கின்றோம். இவர் 12 திருமுறைகளில் 9வது திருமுறைகளை அருளை செய்த 9 பேர்களுள் ஒருவராக திகழ்கின்றார். 10 சிவஸ்தலங்களுக்கு இவர் அருளிய திருப்பதிகங்கள் கிடைத்துள்ளவை. வெளிப்பிரகாரத்தில் மேற்கு பகுதியில் ஒரு தலவிருட்சம் இருக்க காண்கின்றோம். இங்கு தலவிருட்சமாக திகழ்வது வில்வ மரம். வலமாக வந்து மூலவர் திருச்சன்னதியை தரிசிக்க இருக்கின்றோம். இந்த வாயிலை கடந்து உள்ளே செல்லும் பொழுது மூலஸ்தான திருமூர்த்தி சுயம்போடிவாக காட்சியளிக்கின்றார். வடதிசையில் சற்று சாய்ந்த வண்ணம் அருட்காட்சி வழங்குகின்ற இப்பெருமான் அவ்வாறு சாய்வதற்கு கருவூர் தேவருக்கு இடம் கொடுத்ததாக காரணம் கூறுவார்கள். இப்பெருமானுக்கு பசுபதீஸ்வரர் என்றும் கல்யாண பசுபதீஸ்வரர் என்றும் ஆதிலையப்பர் என்றும் ஆதிநாயகர் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. கருவூர் ஆநிலை அத்தர் என்று ஞானசம்பந்த பெருமான் இவரை அழைக்கின்றார். காமதேனுவால் வழிபடப்பெற்ற மூர்த்தி இவர். ஆகவே பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக புராணம் கூறப்படுகின்றது. விபண்டன் என்ற வேடம் களவாடுவதற்காக அடியவர் போல வேடம் பூண்டு மார்கழி திருவாதிரை திருவிழாவில் அடியார் கூட்டத்துக்கு இடையில் வந்தான். பெருமானை தரிசித்தான். கூட்ட நெரிசலில் அகப்பட்டு இறந்தானான். அந்த நாளில் தன்னை வணங்கியதற்காக பெருமான் அந்த விபண்டனுக்கு முக்தி எழுத்து அருளினார். புதுப்பிரகாரத்தை வலம் வரும்பொழுது தெற்கு வரிசையில் 63 நாயன்மார்களை தரிசிக்கின்றோம். அவர்களுள் எரிபத்த நாயனாருக்கு தனி சன்னதி இருக்கிறது. அவரும் இத்தலத்தைச் சேர்ந்தவர். அதனால் இவ்வாறு தனிச்சிறப்பு பெறுகின்றார். மேற்கு வரிசையில் கன்னிமூலை கணபதியும் கஜலட்சுமியும் முருகப்பெருமானும் கரியமல்லீஸ்வரர் காந்திமதி ஆகியோரும் காட்சி தருகின்றனர். வடக்கு பிராகாரத்தில் பஞ்சலிங்க மூர்த்திகள் அம்பிகைகளோடு அருட்காட்சி வழங்குகின்றார்கள். சண்டேஸ்வருடைய சன்னதியும் தரிசிக்கின்றோம். அம்பாள் சன்னதிக்கு போகும் வழியும் வடக்கு பிரகாரத்தில் இருக்கிறது. அதற்கு சற்று கீழ்ப்புறமாக தாடகை தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் இருக்க காண்கின்றோம். இங்கு அம்பாளுக்கு 2 சன்னதிகள் இருக்கின்றன. கிழக்கு நோக்கியவாறு உள்ள தேவியை அலங்கார வள்ளி என்றும் அவளே ஞானசக்தி வடிவானவள் என்றும் கூறுவார்கள். தெற்கு நோக்கியவாறு எழுந்திருளியுள்ள அம்பிகையை சௌந்தரநாயகி என்றும் இவளே கிரியாசக்தி வடிவானவள் என்றும் கூறுவார்கள். உமாதேவியார் இறைவனுடைய இடப்பாகம் பெறுவதற்காக தவம் இயற்றிய தலங்களுள் இதுவும் ஒன்று. அப்பொழுது அம்பிகையினுடைய பெயர் அலங்காரவல்லி என்பது. பசுபசீச்சுரத்தை ஞானசம்பந்த பெருமான் ஒரு தேவார திருப்பதியத்தால் பரவியுள்ளார். முருகப்பெருமானை அருணகிரிநாதர் 8 திருப்புகழ் பாடல்களால் பரவியுள்ளார். அதில் ஒன்று மிகவும் பிரபலமானது. முருகனை பலவாறு தோத்திரம் செய்வது போல அமைந்துள்ளது இத்திருப்பாடல். மதியால் வித்தகனாகி மனத்தால் உன்மத்தனாகி, மதியால் வித்தகனாகி மனத்தால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே, நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொல் பரவேளே கருவூரில் பெருமாளே என்ற அழகிய பாடல் இது. இந்த தலத்தின் மீது புராணம் ஒன்று அமைந்திருக்கிறது. அதில் 21 சருக்கங்கள், 1129 பாடல்கள் காணப்படுகின்றன. இந்த தலத்திற்கு சற்று தொலைவில் ஆம்பர நதியும் மணிமுத்தா நதியும் காவேரி நதியும் கூடுகின்ற முக்கூடல் என்ற தலம் அமைந்திருக்கிறது. மணீஷர் எழுந்தருளியுள்ள தலம் இது. வடகிழக்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணெய்மலையும் இங்கு உள்ள முக்கியமான பிரிதோர் தலம். காமதேனு தனது தவத்தின் பொழுது வெண்ணெயை உருட்டி அங்கு வைத்திருந்ததாகவும், அதுவே பிற்காலத்தில் கல்லாக மாறி வெண்ணெய் மலையாக திகழ்கிறது என்றும் புராணம் குறிப்பிடுகின்றது. இனி இக்கருவூர் தலபுராணத்தின் வாயிலாக நாம் அறியும் செய்திகளை இப்பொழுது காண்போம். உலகுக்கெல்லாம் ஆதிமூர்த்தியாகவும் தோற்றத்தை ஏற்படுத்தியவனாகவும் திகழக்கூடிய சிவபெருமான் கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் என்று அப்பர்பெருமான் திரு கருகாவூர் திருப்பதிகத்தில் குறிப்பிடுவது போல, தோற்றத்தை ஏற்படுத்தி சிருஷ்டி தொழிலை பிரம்மனுக்கு வழங்கி பின்னர் காமதேனுக்கு வழங்கி கருவை ஏற்படுத்தி தந்து உயிர்களை தோற்றுவித்தபடியால் இதற்கு கருவூர் என்று ஒரு பெயர் வந்தது என்று பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த புராணத்தை அறிய வேண்டி முனிவர்கள் பலர் சனத்குமார முனிவரை அணுகினார்கள். அம்முனிவர் வேதவியாசருக்கு அதனை எடுத்து உரைத்தார். வியாசர் தூத புராணிகருக்கு உரைத்தார். அதில் 18 புராணங்கள், அவற்றுள் ஒன்று பிரம்ம கைவர்த்தம் என்பது. அது பல காண்டங்களை உடையது. அவற்றுள் சிவக்ஷேத்திர காண்டத்தில் 109வது அத்தியாயத்தில் கருவூர் தலமகாத்மியம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூதபுராணிகர் ஒருநாள் நைமிசாரண்யத்தை அடைந்தபோது சௌனகாதி முனிவர்கள் அவரை வரவேற்று வணங்கி வழிபாடு செய்தார்கள். முனிவர் பெருமானே, இந்த கருவூரனுடைய பெருமையை தாங்கள் திருவாய்மலர்ந்து அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார்கள். அப்போது பூதபுராணிகர் இந்த புராணத்தை சொல்லத் தொடங்கினார். கொங்கு நாட்டில் உள்ள கரூர், பேரூர், அவிநாசி, பவானி கூடல், திருச்செங்கோடு, திருப்பாண்டி கொடுமுடி, திருமுருகன் பூண்டி, எஜமா கூடல் முதலிய பல சிவத்தலங்கள் அமைந்திருக்கின்றன. தென்புறத்தில் வராககிரி என்ற மலை இருக்கிறது. அந்த மலையினிடத்தில் பல சித்தர்களும் முனிவர்களும் விடாது தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செவ்வருமான் திருக்கோயில் கொண்டு எழுந்துள்ளபடியால் அது மிக்க மேன்மை பொருந்தியது ஆகும். வராக முனிவர் என்பவர் தவம் செய்ய தக்க இடம் தேடி வந்து இந்த வராககிரிக்கு அருகாமையில் ஒரு மன்னிமரத்தழகில் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜித்து வந்தார். அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் முனிவர் வேண்டியபடியே சிவயோகத்தை அவருக்கு அருளி செய்தார். நீ இங்கு பூஜித்தபடியால் இந்த மலைக்கு வராககிரி என்ற பெயர் உண்டாவதாக என்று அருளி செய்தார். ஒரு சமயம் மழை வளம் குன்றியபடியால் உயிர்கள் எல்லாம் வருந்தலாயின. சிவபெருமான் அம்பிகையை நோக்கி, நீ வராககிரியை சூழ்ந்த பகுதிகளில் நம்மை வழிபடுபவர்களுக்காக நதி உருவாக உனது கரையை வரும்படியாக செய்வாயாக என்று கட்டளையிட்டார். அவ்வண்ணமே உமாதேவியார் தனது அருளே நதியாக ஆகுமாறு செய்தார். அந்த நதியின் இரண்டு புறங்களிலும் ஏராளமான முனிவர்களும் மாமரங்களாக இருந்து தவம் செய்தார்கள். ஆகவே ஆம்ர நதி என்று குறிப்பிடுகிறார்கள். ஆமரம் என்பது மாமரத்தை குறிக்கும். இதற்கு பொருணை என்ற ஒரு பெயரும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த நதி வராககிரியிலிருந்து புறப்பட்டு இரு கரைகளிலும் உள்ள பல சிவஸ்தலங்களையும் கடந்து திருமுக்கூடல் என்ற இடத்தில் காவிரியோடு கலக்கின்றது. இந்நதிக்கரையில் வராக முனிவர் பூஜிக்கப்பட்ட யோகேஸ்வரம் என்ற ஸ்தலம் முதலாக திருமுக்கூடல் ஈராக தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், இயக்கர்கள், குமரக்கடவுள், விநாயகக் கடவுள், பிரம்மா, விஷ்ணு ஆகியோர் பூஜித்த அளவில்லாத தலங்கள் இருக்கின்றன. சந்திரன் தன்னுடைய சாபம் தீர பூஜித்த சோமேஸ்வர லிங்கமும், அனந்த கணேச லிங்கமும், காஞ்சேச லிங்கமும், பிரம்புவனத்தில் தெய்வீக ஆரிட லிங்கங்களும், கொங்கடேசம் என்னும் தரத்தில் கொங்கடேஸ்வர லிங்கமும், காளீசலிங்கமும், தாரகா கணங்களால் பூஜிக்கப்பட்ட தாரகேஸ்வர லிங்கமும், வீரபுத்திரர் பூஜித்த வீரேஸ்வர லிங்கமும், விசால லிங்கமும், காட்டு லிங்கமும், திலகுலேஸ்வர லிங்கமும் குறிப்பிடத்தக்கன. அவைகளுள் ஆதி மாபுரம் என்று சொல்லக்கூடிய கருவூரில் உள்ள பஞ்சலிங்கங்களும் மிகச்சிறந்தவை. அவையாவன ஆதி நாயகராகிய பசுபதி லிங்கம், அப்பெருமானது கீழ்ப்புறம் அமைந்துள்ள கோடீஸ்வர லிங்கம், அதன் கீழ்ப்பால் கைலாயநாத லிங்கம், அதன் தெற்கே கரியமாபீஜ லிங்கம், அதற்கு அக்னி திசையில் ஆம்ரவதி நதிக்கரையில் மஞ்சுளேஸ்வர லிங்கம் என்ற லிங்க மூர்த்திகளை தரிசிக்கின்றோம். மஞ்சுளேஸ்வரத்துக்கு கிழக்கில் அரசவனத்தில் திருமால் பள்ளிகொண்டருடைய ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. இந்நதி காவிரியோடு கலக்கும் இடத்தில் மணியீசன் என்ற பெயருடன் லிங்கப்பெருமான் காட்சியளிக்கின்றார். இந்த உலகம் யாவும் உய்யும் பொருட்டு சிவசக்தியான உமாமகேஸ்வரர்கள் உயிர்களை படைத்தும் காத்தும் அருளியும் மறைத்தும் ஒடுக்கியும் ஐந்து உயிர்களை உய்வதற்காக செய்து வருகிறார்கள். உயிர்களுடைய கண்ம மலபரிபாகத்தின் பொருட்டு இறைவன் இவ்விதம் இந்த தொழில்களை மேற்கொள்கின்றார். ஆனால் அதன் உண்மை பொருளை அறியாத பிரமன் தானே இந்த படைப்பு தொழிலுக்கு அதிபதி என்று இருமாப்படைந்தான். பிறகு அவனது மமதை அடங்கியது. கைலேயை நோக்கிச் சென்று அருந்தவம் செய்தான். இவ்வேளையில் பிரம்மனுக்கு உணர்த்துவதற்காக அப்படைப்பு தொழிலை வேறு ஒருவர் மூலம் செய்ய திருவோலம் கொண்டார் பரமன். அந்நேரத்தில் தேவலோகத்தில் இருந்த காமதேவு என்ற பசு திருக்கயிலை அடைந்து இறைவனை வணங்கியது. அப்பொழுது பெருமான் காமதேவியை நோக்கி, நீ நிலவுலோகத்துக்கு சென்று நான்மோனைப் போல படைப்பு தொழில் செய்வாயாக என்று அனுப்பினார். பிரம்மனும் தனது தவத்தின் நிறைவாக இறைவனை நேரில் கண்டான். அப்பொழுது நித்திரை செய்ததால் உயிர்களெல்லாம் அழிந்து போயின, அடியேனுக்கும் சிருஷ்டி தொழில் கைகூடவில்லை, இந்த பாவம் தீரும் பொருட்டு மீண்டும் படைப்பு திருவிழை கைவரப் பெறுவதற்காகவும் தேவதையரை அர்ச்சிக்க விரும்புகின்றேன் என்று விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது இறைவன், பிரம்மனே, நீ தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் நிலவுலகமே ஆகும். அதிலும் ஆமிர நதிக்கரையில் உள்ள வஞ்சீவனமாகிய கரூர் என்ற தலத்தை அடைந்து நம்மை பூஜிப்பாயாக என்று அருள் செய்தார். அதன்படி பிரம்மனும் கருவூரை அடைந்து பூஜித்து படைப்பு தூழலை கைவரப்பெற்றான் என்று இந்த தலவரலாறு குறிப்பிடுகின்றது. இதனிடையில் காமதேனுவானவள் நிலவுலகை அடைந்து கரூரில் தவம் செய்ய முற்படும் பொழுது அந்த இடத்தை நாரத முனிவர் அவளுக்கு உணர்த்தி அருளினார். அதன்படி ஆமிர நதி கரையில் வஞ்சீவனத்தை அடைந்து தவம் செய்து கொண்டிருந்தது அந்த தெய்வ பசு. ஒரு புற்றினிடத்தில் தனது பாலை சொரிந்து வழிபட்டு வந்தது. அங்கு பெருமான் சிவலிங்க வடிவாக அந்த அபிஷேகத்தை ஏற்று அருளினார். இவ்வாறு வழிபாடு செய்து வந்தபொழுது ஒரு நாள் அதனுடைய குழம்பு பட்டுவிட்டதால் சிவலிங்க திருமேனியிலிருந்து உதிரம் சொரிவதை கண்டது அப்பசு. இதனை கண்டு நடுநடுங்கிவிட்டது. இவ்வாறு செய்துவிட்டேனே, இந்த பிழைக்கு நான் என்ன செய்வேன் என்று கதறியதாம். அப்பொழுது பெருமான் அதற்கு காட்சியளித்து, காமதேவே, நீ வருந்தாதே, இது நமது திருவிளையாடலே என்று கூறி அந்த உதிரப்பெருக்கையும் நிற்கச் செய்து அப்பசுவை கருணையோடு நோக்கி, நீ நம்மை இவ்வாறு பூஜித்தபடியால் இன்று முதல் நம்மை பசுபதிநாதர் என்று அழைப்பர். இந்த இடத்திற்கு தென்கிழக்கு திசையில் சராசரங்களுடைய அடிச்சுவடுகள் அடையாளங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. நீயும் அங்கு சென்று நம்மை சிந்தித்தால் உனக்கு படைக்கக்கூடிய ஆற்றல் சித்திக்கும் என்று அருள் செய்து மறைந்தார். காமதேனும் அவ்வாறே அந்த இடத்தை அடைந்து சிவத்தியானம் செய்து சிருஷ்டி திருவிழை துவங்கியது. வெண்ணெய் மலையை உண்டாக்கியது. தேனு தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி பெருமானே வழிபாடு செய்து கொண்டு வந்தது. இவ்வாறு ஒரு பசுவும் தன்னை வழிபட்டால் அதற்கு இவ்வாறு பேராற்றல் அருளுவது என்ற இறைவனுடைய திருவிளையாடலை இவ்வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. இவ்வாறு பூஜையினுடைய சிறப்பையும் பெருமான் நமக்கு உணர்த்தி அருள்கிறார். உமாதேவியை நோக்கி பெருமான் கூறுகின்றார், தேவர்களுக்கானாலும் மனிதர்களுக்கானாலும் தவமே உறுதி பயக்கக்கூடியது. அதனால் அடையாத பேர் எதுவும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலான தவம் சிவார்த்தனை புரிவது. அதுவே நமக்கு விருப்பத்தை தரக்கூடியதும் ஆகும். அதை காட்டிலும் மேற்பட்ட தவம் எதுவும் இல்லை என்று அருள் செய்தாராம். அம்பிகையும் அதனை செவிக்கொண்டு லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய செடியரோடு நிலவுலகம் நோக்கி வந்து வஞ்சீவனத்தை அடைந்து நாள்தோறும் அமராவதி நதிக்கரையில் நீராடி திருநீர் தரித்து சிக்கமணி மாலை பூண்டு நியமத்தோடு சிவபூஜை ஆகம முறைப்படி செய்து வந்தாள். பெருமானும் அவளுக்கு காட்சியளித்து பெரியாவரம் தந்து அருளினாராம். பிரம்மன் தனது தவம் நிறைந்தபோது பெருமானை பலவாறு தோத்திரம் செய்து வணங்கினான். இதனை செவியுற்ற பசுபதீஸ்வர பெருமான் சிவலிங்கமூர்த்தியிலிருந்து வெளிப்பட்டு, உனது இவ்வழிபாட்டுக்கு மிகவும் மகிழ்ந்தோம், நீ கேட்ட வரங்களை தருகின்றோம் என்று திருவாய்மலர்ந்து விழினார். அப்பொழுது பிரம்மன், இச்சிறியேன் தவறாக தூக்க மயக்கத்தினால் தவறழித்ததற்காக உலகம் அழிந்துவிட்டது. அப்பாவம் என்னை விட்டு நீங்க வேண்டும். என்னுடைய அகந்தியும் நீங்க வேண்டும். மீண்டும் படைக்கும் பேற்றையும் அடியனுக்கு அருள வேண்டும் என்று வரம் வேண்டிய விழினான். அவன் வேண்டியவாறே அவனது பாவ நீக்கம் செய்து படைப்பு தூளையும் மீண்டும் அவனுக்கு அருளினாராம் கருவூர் கண்ணுதர் பெருமான். பெருமானுடைய ஆணைப்படி மஞ்சுளேஸ்வரத்துக்கு மேற்பகுதியில் ஆம்ரவதி ஆற்றின் வடபுறம் தன் பெயரோடு தீர்த்தம் ஒன்று உண்டாக்கி சிவபூஜை செய்து வந்தான். வெண்ணைமலையின் வடபுறம் பெரிய வேள்விச்சாலை ஒன்று ஏற்படுத்தி வேள்வியும் செய்தானாம். அந்த வேள்விக்கு அத்ரி, அகஸ்தியர், பரத்வாஜர், வியாசர், சுகர், காசியபர், வசிஷ்டர், பிருகு, துர்வாசர், சதீச்சி, கண்வர், வியாபாலி, சாண்டில்யர், ரோமபாதர், உபபன்யர், பராசரர், கௌதமர், பிருகண்டு, மார்க்கண்டேயர், விபாண்டகர், மரீச்சி, கௌண்டின்யர், புலஸ்தியர், சனகாதிரிஷிகள், நாரதர் ஆகிய பல பல முனிவர்கள் எழுந்துள்ளார்கள். தேவாசுரர்களும் வந்து கலந்து கொண்டார்களாம். அனைவரையும் நான்முகன் வரவேற்று இந்த பசுபதிநாதனுடைய கழலை வணங்குவித்து வேள்விச்சாலையில் அவர்களை அமரச் செய்தான். முறைப்படி அலங்கார வள்ளியையும் ஆதிநிலை அப்பரையும் வணங்கி அங்கு அந்த வேள்வியை நடத்தினாராம். அதன் பிறகு ஆனிலையப்பருடைய கோயிலை அழகாக அமைத்தான். தென்கிழக்கு திசையில் காளி கோவில் ஒன்றும் ஐயனார் கோவில் ஒன்றும் கட்டுவித்தான். வஞ்சிவனத்தை திருத்தம் செய்தான். அழகிய நகரத்தை உண்டாக்கினான். அழகிய திருத்தேர் ஒன்று செய்து பெருமானுடைய திருவிழாவுக்காக ஏற்படுத்தி தந்தான். பங்குனி உத்திர திருவிழாவை சிறப்புறச் செய்து முடித்தான். பின்னர் நாமகளோடு தனது உலகத்திற்கு சென்றான் என்று இப்புராணம் குறிப்பிடுகின்றது. ஒருமுறை வியாசர் இப்பெருமானை தவம் வேண்டி நின்றபோது அவருக்கு காட்சியளித்து, நீ வேண்டுவது யாது என்று பெருமான் கேட்க, வியாசரும், அடியேன் தங்களை நாள்தோறும் பூஜித்து பிரியாமல் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு தகுதி வாய்ந்த இடம் ஒன்றை தேவரீரே அருளி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தாராம். அதை கேட்ட பரமன், நமது ஆலயத்தினுடைய அக்னிமூலையில் ஆம்பர நதிக்கு வடக்கில் ஒரு இலந்தை வனம் இருக்கிறது, அங்கு நீ ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு தவம் செய்து வருவாயாக என்று அருளி செய்தாராம். வியாசரும் தனது மாணாக்கர்களோடு இலந்தை வனத்தை அடைந்து அங்கு பெருமானை பூஜை செய்து வந்தார். இந்த பெருமானை திக்பாலகர்களும் வழிபட்டுள்ளார்கள். இந்திரன், அக்னி, யமன் ஆகிய மூவரும் முறைப்படி பெருமானை பூஜை செய்து வந்தார்கள். அதன் பலனாக அவர்களுக்கு பல்வேறு பதவிகளை பெருமான் அருளி செய்தாராம். அந்த தவப்பயன் அவ்வாறு அமைந்தது. வருணன் கோவிலில் நீரை தெளித்து வழிபாடு செய்தபடியால் அவனை மேற்கு திசை காவலரசனாக பசுபதீஸ்வரர் அருளி செய்தார். வாயு இந்த ஆலயத்தை திரு அழகிட்டு வழிபாடு செய்வதற்காக வடமேற்கு திசைக்கு காவலனாக பசுபதி அருளி செய்தார். குபேரன் இறைவனின் நவமணிகள் பதித்து செய்த அணிகளால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்தபடியால் அவனை வடதிசை காவலனாக ஆக்கினார். சிவசாரூபமும் பெற்றான். இவ்வாறு திக்பாலகர்கள் பல பல வரங்களையும் அருளையும் பெற்றார்கள். திருமாலானவரும் இந்த பசுபதீஸ்வரரை முறையோடு அர்ச்சனை புரிந்து திருமகளை திருமணம் செய்து கொண்டு உலக உயிர்களை காக்கும் பதவியை பெற்றார். இலந்தை வனத்தில் கோயில் கொண்டு சர்ப்பசயனத்தில் அருந்தியில் கொண்டுள்ளார். வேதங்களும் வேதாங்கங்களும் பசுபதீஸ்வரரை அர்ச்சித்து அருள் பெற்றன. பல முனிவர்களும் இங்கு வழிபாடு செய்து எல்லா சித்திகளும் வாய்க்க பெற்றார்கள். முருகப்பெருமான் ஆனிலை பெருமானை அர்ச்சித்து ஆம்ரவதியின் மேற்கு கரையில் கோபிதார வனத்தில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அங்கு இறைவனை வழிபட்டு வந்தார். சூரியன், சந்திரன் முதலிய நவகிரகங்களும் தங்கள் பெயரால் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்துள்ளார்கள். சேரசோழ பாண்டிய மூவேந்தர்களும் பசுபதீஸ்வரருமானை வழிபட்டு பல திருப்பணிகள் செய்துள்ளார்கள். அசுர குருவாகிய சுக்கராச்சாரியார் இங்கு வந்தடைந்து ஆலிரைப்பறை நோக்கி தவம் செய்து அத்தவத்தின் பயனாக சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் பெற்றார். இந்த தலத்தினுடைய மகிமையை அறிந்த ஒரு குரங்கானது பெற்ற பேற்றினை ஒரு தர்க்கம் வர்ணிக்கின்றது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
3: ஆண்டி, என்ன புக் படிக்கிறீங்க?
4: வா பிரதீப், வா மோனிஷ், திருவிளையாடல் புராணம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
5: சிவாஜி நடிச்சாரு அந்த திருவிளையாடலா?
3: இந்த புக் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கே, 3 மணி நேரம் படத்தை இவ்வளோ பெருசா எழுதியிருக்காங்க.
4: அந்த படத்துல 4 படலம் மட்டும்தான் வரும். இறைவனுடைய திருவிளையாடல் மொத்தம் எத்தனை சொல்லுங்க?
3: 64.
4: அந்த 64 திருவிளையாடலையும் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அதான் இந்த புக் இவ்வளோ பெருசா இருக்கு.
5: இதுதானே நீங்க வானொலியில சொல்றீங்க, எங்களுக்கும் இந்த கதையை சொல்றீங்களா?
4: கண்டிப்பா. இப்போ நான் இறைவனுடைய 15 திருவிளையாடலான மேருமலையில இருந்து பொன் பறித்தத படிச்சிட்டு இருக்கேன். அதையே நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன்.
3: சொல்லுங்க சொல்லுங்க. 14 திருவிளையாடலையும் சைவம் வானொலியில கேட்டுட்டோம், மிச்சத்தை உங்ககிட்டயே நேர்லயே கேட்டுக்கிறோம்.
4: முருகப்பெருமானின் அம்சமான உக்கிரபாண்டியனுக்கு இறைவனுடைய திருவருளால ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு வீரபாண்டியன்னு பேர் வச்சாங்க. உக்கிரபாண்டியன் நல்ல முறையில அரசாண்டு வந்தாலும் திரும்பவும் ஏதோ ஒரு காரணத்தால பஞ்சம் வந்துடுச்சு. இப்ப வந்தது கொடுமையான பஞ்சம். அரசாங்க கோடவுன்ல ஒரு குந்துமணி தானியம் கூட இல்லாத அளவுக்கு மோசமான பஞ்சமா அது இருந்தது.
3: அச்சோ, அப்புறம் என்ன ஆச்சு?
4: அப்புறம் என்ன, நிறைய பேர் இனிமே இந்த ஊர்ல இருந்தா பசியிலே செத்து போயிடுவோம்னு ஊரகாலி பண்ணிட்டு போயிட்டாங்க. உக்கிரபாண்டியன் மட்டும்தான் அங்க இருந்தா இருப்போம்.
5: உக்கிரபாண்டியன் ஊரை விட்டு போக வேண்டியதுனாண்டி?
3: டேய், அவர் ராஜாடா, தன் நாட்டை விட்டு பஞ்சம் விளைக்க வெளியே போனா அவருக்கு அசிங்கம் இல்லையா?
5: ஓ ஆமா, கரெக்ட் கரெக்ட்.
4: பூஜை ஹோமம் செய்யற அந்தணர்கள் கூட தங்களுடைய நித்திய பூஜைகளை செய்யறதுக்கு முடியாம போயிடுச்சே அப்படின்னு அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுதான் உக்கிரபாண்டியனுக்கு பெரிய வருத்தமே. ஏதாவது பரிகாரம் செஞ்சு நிலைமைய மாத்தலாம்னா அந்த நாட்டுல அந்தணர்களே இல்லை. ரொம்பவும் கலங்கி போய் இறைவா நீயே துணைனு உக்கிரபாண்டியன் கவலையோட தரையில படுத்து தூங்கிட்டாரு.
3: என்ன ஆண்டி, 14 திருவிளையாடல்ல சோமவார பூஜைய பத்தி சொல்லி அதை செய்யறவங்க எல்லாரும் நல்லா ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் உக்கிரபாண்டியனுக்கு இந்த நிலை வந்தது?
4: இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுதான் உலக வாழ்க்கை. ஈசன் மகனுக்கே எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு, அதை அவர் எப்படியெல்லாம் சமாளிச்சாருன்னு நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் துன்பம் வந்தா இறைவன் அடிய திருவடிய பற்றணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி கஷ்டமான கருத்துக்களை நேரடியா சொன்னா நமக்கு புரியாது, நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதனால ஈஸியா கதை வடிவுல சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது இந்த புராணங்களின் வேலை. அதனாலதான் இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தினாரு.
5: நீங்க கதையை சொல்லுங்க ஆண்டி.
4: உக்கிரபாண்டியன் ரொம்ப கவலையோட தூங்கிட்டார் இல்லையா? ஈசன் அவர் கனவுல வந்து உனக்கு நான் கொடுத்த சண்டாயுதத்தால மேருமலைய அடிச்சா அதுக்குள்ள நிறைய பொன்னும் பொருளும் இருக்கும், அதை எடுத்துக்கோ, அந்த பொன்னையும் பொருளையும் விற்று உன் மக்களுக்கும் படைகளுக்கும் தேவையானதை வாங்கிக்கோ, 1 வருடத்துல இந்த பஞ்சம் தீந்துடும் அப்படின்னு சொன்னாரு.
3: வாவ், இது நல்லா இருக்கே.
4: அது மட்டுமல்ல, அங்க இருந்த பொன் பொருள் 1 முறை போய் எடுத்துட்டு வர்ற அளவுக்கு அங்க கொஞ்சோண்டு பொன் பொருள் இல்ல. பாறை பாறையா தங்கமும் வெள்ளியும் ரத்தனங்களும் இருந்தது. அளவிட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் அங்க இருந்தது.
5: அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துல காமிப்பாங்களே, ஒரு பெரிய குகை, அதுக்குள்ள ஏகப்பட்ட கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்குமே, அது மாதிரி ஆண்டி?
4: அது மாதிரின்னு சொல்லலாம், அது சின்ன குகை அப்படின்னு கதையில வரும். ஆனா இது நிஜத்துல ரொம்ப பெரிய மலை. அங்க இருக்கிறதா ஈசன் சொன்ன பொன் எவ்வளவு எடுத்தாலும் குறையவே குறையாது, தீர்ந்தும் போகாது. அதனால ஈசன் என்ன சொன்னாரு தெரியுமா? உனக்கு வேணுங்கிற அளவுக்கு பொன்னையும் பொருளையும் எடுத்துட்டு குகையை மூடி அதுல உன்னுடைய அரசாங்க சின்னத்தை முத்திர குத்திட்டு வந்துடு. அங்க இருக்கும் எல்லா பொருளும் உனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாரு.
3: This property belongs to so and so னு எழுதி போர்டு வைப்பாங்களே, அது மாதிரி ஆண்டி?
4: அது மாதிரி தான். அதோட மட்டுமல்லாம ஒரு அந்தனனை கூப்பிட்டு வந்து தினமும் அவரை சிவமாகவே நினைச்சு வணங்கிட்டு வா, இந்த நிலைமை சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. உக்ரபாண்டியனுக்கு ஒரே மகிழ்ச்சி. மறுநாளே காலையில எழுந்து நித்திய கர்மங்களை முடித்து திருக்கோயிலுக்கு போய் சோமசுந்தர கடவுளை வழிபட்டு வடதிசை நோக்கி தன் படைகளோட கிளம்பிட்டாரு. உக்ரபாண்டியன் நார்த் இந்தியால இருக்கிற மேரு மலையை நோக்கி போனாரு. அப்போ வழியில நிறைய நாடுகளை கடந்து போனாராம். அந்த நாட்டு அரசர்களும் அந்த நாட்டு மக்களும் உக்ரபாண்டியனுக்கு மரியாதை செஞ்சு அவங்களுக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்தாங்களாம். முதல்ல சோழ நாட்டை தாண்டி போனாரு. அப்புறம் தொண்டை நாடு, தெலுங்கு நாடு, கர்நாடக நாடு, மாளவ நாடு அப்படின்னு பல காடு மலைகளை கடந்து கடைசில மேருமலை கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அங்க போய் மேருமலைக்கு உரிய மரியாதையை செலுத்தி அதை வணங்கினாரு. அதை கூப்பிடும் போதே, மலைகளுக்கு அரசே, என் தந்தை சிவபெருமான் திருக்கரத்துல இருக்கும் வில்லே, கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் வலம் செய்து வரும் தெய்வத்தன்மையுடைய மலையே, தேவர்கள் வசிக்கும் ஆலயமே, உங்களுக்கு என் வணக்கம் அப்படின்னு ரொம்ப பண்பா தன்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சாராம்.
5: ஏன் ஆண்டி, சிவபெருமான் தான் நேரா போய் மேருமலையை சண்டாயுதத்தால அடிக்க சொன்னாரு, அப்புறம் ஏன் உக்ரபாண்டி அங்க போய் வணங்கி நிக்கிறாரு?
4: நேரா போன உடனே சண்டை போட முடியுமா? அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? மேருமலையை வணங்கி ஒருவேளை தானாகவே அது பொன் பொருளை எடுத்து கொடுத்துட்டா? அதனால முதல்ல பணிவா வணங்கி நின்னாராம்.
5: அப்புறம்
4: அப்புறம் என்ன, மேரும் மலை கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். சரி, இந்த மலைக்கு கரெக்டா மரியாதை கொடுத்துட்டோம், அது பேசாமலே இருக்கு. நாம் அதை இறைவன் சொன்னது போல சண்டாயுதத்தால அடிக்க வேண்டியதுதான்னு தன் கையில இருந்த சண்டாயுதத்தால அந்த மலை மேல ஒரு போடு போட்டாராம்.
5: ஆண்டி, மலைங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். உக்ரபாண்டியன் முருகப்பெருமானோட அம்சமானாலும் அவர் மதுரையை அரசாண்டு வர சாதாரண மனித வடிவில் இருக்கிற ராஜா அவர், எப்படி அவ்வளவு பெரிய மலையை அடிக்க முடியும்?
3: ஏய், நீ கிராபிக்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? அதுல வர மாதிரி ரொம்ப பெருசாகிட்டு அப்புறம் ஆயுதத்தால அடிச்சார். சோ சிம்பிள்.
4: உங்க ரெண்டு பேருக்கும் திருவிளையாடல் புராணம் சொல்ல போய் எனக்கு சினிமா பத்தி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சு. மேருமலையை அடிச்சதும் அதன் அடியில இருந்த ஒரு பெரிய பாறை விலகிடுச்சான்.
3: அதுக்குள்ளதானே பொண்ணும் பொருளும் இருக்கு, கரெக்டா?
4: எக்ஸாக்ட்லி. பாறையை திறந்தா உள்ள இருந்த ராக்ஸ் எல்லாமே கோல்டுல இருந்துதான். அதை வேணுங்கிற அளவுக்கு வெட்டி வெட்டி எடுத்து பலசாலிகள் சிலரை அழைத்து அதையெல்லாம் தூக்கிட்டு மதுரைக்கு போக சொன்னாராம் உக்ரபாண்டியன். அப்புறம் திரும்பவும் பழையபடி அந்த குகையை மூடி சீல் வச்சுட்டு தன்னோட மதுரைக்கு கிளம்பி போயிட்டாரு. இந்த சமயத்துல உக்ரபாண்டியனுடைய மகன் வீரபாண்டியன் வளர்ந்து பெரியாளாகி இருந்தாரு. அவர்கிட்ட ராஜ்ய பொறுப்பை ஒப்படைச்சு தன் தந்தையான ஈசன் கிட்டயே போய் சேர்ந்துட்டாரு உக்ரபாண்டியன். ஒரு வருடத்துல ஈசன் சொன்ன மாதிரி மழை பெய்து பஞ்சம் தீந்துருச்சு.
5: இப்போ இந்த கதையை கேட்டதால என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நிறைய பொண்ணும் பொருளும் கிடைக்கும், கரெக்டா?
4: கரெக்ட்.
3: அப்ப இன்னொரு டைம் சொல்லுங்க ஆண்டி.
4: இன்னொரு முறையெல்லாம் சொல்ல முடியாது, வேணும்னா நீங்களே இத திரும்ப படிச்சுக்கலாம். அடுத்த திருவிளையாடல் புராணத்தை சொல்றேன், கேளுங்க. நாம அடுத்து பார்க்க போறது 16 திருவிளையாடல், சிவபெருமான் ரிஷிகளுக்கு வேதத்தின் பொருளை விளக்கி சொல்லும் படலம்.
5: சரி, சொல்லுங்க.
4: இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உலகம் இது என்னைக்கும் இப்படியே நிலைச்சு நிற்கும் நினைக்கிறீங்களா? கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கிற மாதிரி. நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உலகம் இது என்னைக்கும் இப்படியே நிலைச்சு நிற்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எல்லா பொருட்களுக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி இந்த யூனிவர்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இப்போது இறைவனுக்குள்ள இந்த பிரபஞ்சம், தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, முனிவர்கள் எல்லாரும் போய் ஒடுக்கமாயிடுவாங்க. பிறகு இறைவன் திரும்பவும் அவற்றையெல்லாம் ஒன்னொன்னா படைப்பர். இப்போ பிரம்மா விஷ்ணு எல்லாரும் புதுசா தோன்றுவாங்க.
3: என்னது, பிரம்மா விஷ்ணு எல்லாம் புதுசா தோன்றுவாங்களா?
4: ஆமா, த்ரேதாயுகம், துவாபர யுகம் அப்படின்னு ஒவ்வொரு யுகம் தோன்றும் போதும் அங்க புதுசா பிரம்மா விஷ்ணு தோன்றுவாங்க. ஒவ்வொரு யுகத்தின் முடிவுலையும் நம்ம பார்லிமெண்ட் டிசால்வ் ஆற மாதிரி படைத்தல் காத்தல் தொழிலில் இருக்கிற பிரம்மா விஷ்ணு எல்லாம் இறைவன் கிட்ட போய் ஒடுக்கமாகி அடுத்த யுகத்துல இன்னொரு புது பிரம்மாவும் விஷ்ணுவும் வருவாங்க.
5: அப்போ கைலாயத்துல எலெக்ஷன் நடக்குமா ஆண்டி?
3: தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட ஒடுக்கமாகிடுவார்னு சொன்னீங்க, அப்ப யார் ஆண்டி ஓட்டு போடுவா?
4: அப்பப்பா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்லிமெண்ட் டிசால்வ் ஆற மாதிரின்னு சொன்னேன். நீங்க எலெக்ஷனுக்கு உள்ளேயே போயிட்டீங்களேப்பா. கைலாயத்துல எலெக்ஷன் கமிஷனும் இல்ல, அங்க யாரும் ஓட்டு போடுறதும் இல்ல. பிரம்மா விஷ்ணுங்கிறது பதவிக்கு தகுதியான ஒரு ஆன்மாவை பலகாலம் தவம் புரிஞ்சு இறைவன் கிட்ட பக்தி செலுத்தி காத்தல் படைத்தலுங்கிற அந்த பொறுப்புகளை சிறப்பா செய்யக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து அடுத்த யுகத்துல பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் நியமிப்பார்
5: ஈசன்.
4: இந்த மாதிரி ஒரு முறை கிருத யுகம் தொடங்குச்சான். அப்போ வேதங்களும் அதை கற்ற முனிவர்களும் தோன்றினாங்க. வேதங்களை கற்ற முனிவர்கள் இந்த நாலு வேதங்களையும் எந்த பிழையும் இல்லாம இலக்கண சுத்தமா நாம கத்துக்கிட்டோம். ஆனா அதுக்கு அர்த்தம் புரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க.
3: அதாவது டெக்ஸ்ட் புக் வந்தாச்சு, ஆனா டிக்ஷனரியும் பிரீமியர் கைடும் இல்ல, கரெக்டா?
4: கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். வேதத்தை கொடுத்த ஈசன் வந்துதான் அதற்கு பொருளை சொல்ல முடியும். அரபத்தருங்கிற ஒரு முனிவர் இந்த கருத்தை ரிஷிகளிடம் சொன்னாரு. வேதத்தின் பொருளை உணரணும்னா நீங்க சிவபெருமானை வணங்கி கேட்கணும். அதையும் மதுரை மாதிரி உத்தமமான சிவத்தலத்துக்கு போய் பல காலம் தவம் இருந்து உங்களுக்கு நான்கு மறைகளின் பொருளையும் அறியும் வேட்கை இருக்குங்கிறத நிரூபிச்சாதான் பெருமான் அருள் கூர்ந்து உங்களுக்கு வேதத்தின் பொருளை எடுத்துரைப்பார்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
5: அப்புறம் என்னாச்சாண்டி?
4: முனிவர்கள் எல்லாரும் மதுரைக்கு போனாங்க. போய் சேர்ந்ததும் முறையா தவம் செய்யறதுக்கு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து பவித்திரமான பொருட்களை சேகரிச்சு சிறப்பா தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. தவம்னா சாதாரணமான தவம் இல்லை. மூணு காலமும் விடாம ஜபம், பூஜை, தர்ப்பணம், ஹோமம், அன்னதானம் அப்படின்னு இடைவிடாம தினம் தினம் ஒரு வருஷ காலம் இந்த முனிவர்கள் எல்லாரும் தூங்காம சாப்பிடாம தன்னுடைய உடல் வருத்தம் பார்க்காம முழு மனசோட சந்தோஷமா தவம் செஞ்சாங்களாம். ஒரு வருஷம் ஃபுல்லா, அதாவது கார்த்திகை மாதம் பௌர்ணமியில தொடங்கி அடுத்த வருஷம் வந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி வரை தவம் செஞ்சாங்களாம்.
5: அதான எவ்வளவு சிரமம்.
3: எதுக்காக ஆண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு பூஜைகளும் ஹோமங்களும் செய்யணும்?
5: அதான நம்ம வீக்லி ஒன்ஸ் தானே கோவிலுக்கு போறோம், ஆனாலும் நல்லா தானே இருக்கும்.
4: நாம இந்த பூமியில ஜாலியா இருக்கவா வந்திருக்கோம். எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்போ நல்லா இருக்கோம்னு எப்படி சொல்ல முடியும்? மனக்குறையே இல்லாத மனிதன் யாராவது இருக்கானா?
3: சரி, நாம இந்த முனிவர்கள் போல கஷ்டப்பட்டு ஹோமங்களும் பூஜைகளும் செய்தால் என்ன கிடைக்கும் ஆண்டி?
4: இறைவனை பத்தின அறிவு கிடைக்கும். இந்த யூனிவர்ஸ் எப்படி இயங்குது, நாம எப்படி நல்லொழுக்கத்தோட இருக்கணும், இறைவனை அடையும் விதம், இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
5: அதை தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம் ஆண்டி? அதெல்லாம் தெரியாமலே நம்ம நல்லா தானே இருக்கோம்.
4: நல்லா இருக்கிறதா நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுக்கோ, கடலோரத்துல இருக்கும் ஊரெல்லாம் அழிஞ்சு போயிடுது, நிறைய பேர் செத்து போயிடுறாங்கன்னு நம்ம நியூஸில் பார்க்குறோம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். உடனே நமக்கு என்ன தோணுது, சே இப்படி நடந்து போயிடுச்சே, பாவம் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, எத்தனை பேர் வீடு வாசல் சொந்த பந்தம் எல்லாம் இழந்துட்டாங்க, இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம் இல்லையா.

0: ஐயா, சாமி கிட்ட சண்டை போடுவீங்களா இல்லையா?
1: ஆமா
0: ஓ,
1: ஆண்டி.
0: கான விடை இந்த மாதிரி ஞான நூல்களை பக்தி சிரத்தையோட கற்பதின் மூலம்தான் வரும்.
1: ஓ புரிஞ்சது. சரி ஆண்டி, முனிவர்கள் ஒருவரிடம் தவம் செஞ்சாங்களே, இறைவன் வந்து காட்சி தந்தாரா?
0: வந்தார். ஆனா புலித்தோல் ஆடை உடுத்தி ஜடாதரியா மான்மழு ஏந்தி வரல. ஒரு 16 வயது அந்தன சிறுவன் போல வந்தாரு. உடம்பெல்லாம் திருநீர் பூசி, ருத்ராட்சம் அணிந்து, காதல குண்டலம், பெரிய தலபாகையெல்லாம் வச்சு, உரத்த குரல்ல ஸ்வரம் தப்பாம வேதங்களை ஓதியபடி வந்தாரு. அவரை பார்த்ததும் முனிவர்களுக்கு வந்திருக்கிறது சிவபெருமான் தான் புரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் உடனே அந்த அந்தன சிறுவன் வடிவுல இருக்கும் சிவபெருமானுடைய காலில் விழுந்து வணங்கினாங்க. இறைவன் அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. வேதத்தின் உட்பொருளை அறிய ஆவலா இருக்கும்னு எல்லா ரிஷிகளும் பணிவோட சொன்னாங்க. இறைவன் உடனே அவங்களுடைய நெஞ்சை தொட்டு வேதத்தின் பொருள் தெளிவா விளங்கட்டும் அப்படின்னு ஆசி கூறி மறைஞ்சிட்டாரு. அடுத்த கணமே அவங்களுக்கு வேதத்தின் உட்பொருள் தெளிவா புரிஞ்சிருச்சு.
1: எவ்வளோ ஈஸியா கத்துக்கிட்டாங்க.
2: எங்கடா ஈஸியா கத்துக்கிட்டாங்க, அதான் ஒரு வருஷம் முழுக்க சாப்பிடாம தூங்காம 3 காலமும் விடாம பூஜை செஞ்சாங்களே.
0: இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த சிரத்தைய தான். 3 காலமும் விடாம பூஜை செஞ்சாங்கன்னு சொன்ன இல்லையா, இந்த சிரத்தைய தான் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. எங்க வித்யா குரு கோமதி நாயகம் ஐயா இத அடிக்கடி சொல்லுவாரு. 1 மணி நேரம் திருமுறை படிக்கிறேன்ட்டு வாய் திருமுறை ஓத மனசு எங்கேயோ அலப்பாஞ்சிட்டு கடைசியில 5 நிமிஷம் மட்டும் இறைவன் மேல சிந்தனைய வச்சா அந்த 1 மணி நேரம் திருமுறை பாடினத்துக்கான பலனை விட அந்த 5 நிமிடம் இறைவன் மேல வச்ச சிந்தனைக்கான பலன்தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாரு.
1: ஒவ்வொரு படலத்தையும் படிச்சாலோ கேட்டாலோ அதுக்கு ஒரு பலன் இருக்கும்னு சொல்லுவீங்களே ஆண்டி. இந்த 16ஆம் திருவிளையாடல கேட்டா என்ன பலன் கிடைக்கும்?
0: இந்த 16ஆம் திருவிளையாடலான வேதத்தின் பொருள் உரைத்தலை கேட்டா படிக்கிறவங்களுக்கு நல்லொழுக்கத்தோட எல்லா செல்வங்களும் அஷ்டபோக பாக்கியங்களும் 16 பேறுகளும் வந்தடையும். அவங்க பிதுர்கள் மோட்சம் அடைவாங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் நாடகம். திரு கண்ணப்பரும் சண்டீச நாயனாரும் மிகுந்த தொல்புகழ் நாயன்மார் பெருமக்கள் ஆவர். அவர்தம்மை திருமுறைகள் பலவாறு தொத்தரிக்கின்றனர். பிற மொழிகளிலே உள்ள இலக்கியங்களும் இப்பெருமக்கள் இருவரையும் பலவாறு புகழ்வதை நாம் காண இயலும். திரு கண்ணப்பர் நாடு என்பது திருக்காலத்தியை சார்ந்து காடுகளும் மலைகளும் நிறைந்த பொத்தப்பி நாடு. அந்த பொத்தப்பி நாடு என்கின்ற நாட்டிலே முதிய பதியாக அமைந்திருப்பது உடுப்பூர் என்னும் வேடுவர் நிறைந்து வாழும் பதியாகும். அங்கே

0: உள்ள வேடுவர்களுக்கு தலைவனாக நாகன் என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான். தவம் மிகச் செய்துள்ளான், திண்ணனாரை மகனாகப் பெற. அவனுடைய அன்பின் மனைவி தத்தை என்பவள். இந்த பெருமக்கள் இருவரும் வேடுவர் தொழிலுக்கு தலைவராக இருந்து அங்கே ஆட்சி புரிந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு பல நாளாக குழந்தை பேறு இல்லாத ஒரு நிலையில் இதோ அவர்கள் உள்ள இடம் வேடுவர் பதி உடுப்பூர்.
1: தத்தை, நமக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் சென்று விட்டன. நமக்கு இன்னும் மகப்பேறு வாய்க்கவில்லை. எனக்கு பின் நம் வேடர்குலத்தை தலைவையேற்று நடத்த நமக்கு ஒரு புதல்வர் இல்லாதது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது.
2: வருத்தப்பட வேண்டாம் சுவாமி, நம் குலம் காக்கும் கடவுள் நமக்கு நிச்சயம் திருவருள் புரிவார்.
1: செவ்வேல் ஏந்திய நம் முருகப்பெருமானுக்கு பெருவிழா எடுத்து அவரிடம் விண்ணப்பம் செய்வோம். முருகா, எம் குலத்தை காத்தருள்வாயா.
3: ஓம் நமசிவாய.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: மனைவி செய்த தவறு கணவனை சேரும். மனைவி செய்த தவறு கணவனை சேரும். கணவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். மனைவியை வேண்டியதெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே போல ஆச்சாரியன் மாணவனை மாணவன் தப்பு செஞ்சானோ அதெல்லாம் சேர்ந்து ஆச்சாரியனுக்கு போய் ஆச்சாரியனுக்கு நடம் கிடைக்கும். அதனாலதான் சிவதர்மோத்தரன் சொல்லிச்சு, பருவம் உற்றவர் வாழ் உபதேசிகன். பருவம் உற்றவர், பக்குவம் வந்தவனுக்கு அவரிடத்தில் உபதேசம் பண்ணின ஆச்சாரியன் பரவனுக்குள்ள என் குணம் பற்றுவார். ஜெருமானுக்குள்ள எட்டு குடமும் உண்டாகும் அந்த ஆச்சாரியனுக்கு. பருவம் அற்றவர், ஒரே வாக்கியத்தை ஒரே எழுத்த மாத்திராருவார். அது உற்றவர், இவர் அற்றவர், ஒரே எழுத்துதான். பருவம் அற்றவர் பால் உபதேசியர் நரகிடைப்படுவான் நெடுநாளர் என்று சிவ தருபோதான். ஆச்சாரிய ஸ்தானங்கிறது சாதாரணம் அல்ல. ஆச்சாரிய ஸ்தானங்கிறது சாதாரணம் அல்ல. அது சைவாச்சாரம் மத்ததெல்லாம் ஒண்ணு பேருக்கு போவாங்க. குரு மூணு வருஷம், மூணு வருஷம் போனா குருவான் ஒரு இதுல. அது மாதிரி எல்லாம் வேற, இது சாதாரணம் அல்ல. சிவனுக்கு பிரதிநிதியாக இருக்கிறது. சிவனுக்கு, சிவன் இருக்கிற ஸ்தானத்துல இருந்து செய்கின்றனால ஆச்சாரியன் ரொம்ப கட்டிக்காரனா இருக்கும். எல்லாரும் ஆச்சாரியன் ஆகிவிட முடியாது. என்ன நிறைய வருது ஆச்சாரிய பத்தி, என்ன சொல்றது, எவ்வளவுதான் சொல்றது, அத அப்படி சொல்லித்தான் ஆகணும். பரிந்தடைந்தாரை தீக்க பண்ணி நீதி புரிந்தருடுவான் போதவன். நீதி என்று சொன்னால் ஆசாரங்களை கற்பித்தருடுவான். செய்வான் ஆயிட்டியா? எப்படி? சைவ ஆச்சாரியத்தில் தீக்க பெற்றவனாலே செய்வனாகிட்டேன். சைவ ஆச்சாரம் தெரியுமா? சைவ ஆச்சாரம் உண்ணுக்கு போறதுல இருந்து ஆச்சாரம், தூங்குற வரையும். தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சுட்டா ஆச்சாரம், தூங்குற வரையும். காலையில எழுந்ததுல இருந்து படுக்கின்ற வரையிலும் செய்வாச்சாரம். ஒவ்வொன்றிலையும், உண்பதிலிருந்து உறங்குவதிலிருந்து பேசுவதிலிருந்து நடப்பதிலிருந்து படுப்பதிலிருந்து சக்கரத்தலை செய்வாசாரம். இல்லையானால், செய்வாசம் இல்லையானால் அவன் செய்வன் அல்ல. தீட்சை வாங்கினாலும் செய்வன் ஆயிட முடியாது. நான் தீட்சை வாங்கிட்டேன், செய்வனா செய்வன் ஆக முடியாது. நீ வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், பெரியோர்களோ நூல்களோ ஒத்துக்கொள்ளாது. அதனாலதான் நியதி புரிந்தருளுவான் போதகன், ஆசாரங்களை கற்பித்தருளுவான். அவன் தான் போதக ஆசாரம். ஆசாரங்களை கற்பித்தருளவன், பேசுவதிலிருந்து நடத்தையிலிருந்து படுப்பதிலிருந்து சாப்பிடுவதிலிருந்து சக்கலம் எல்லாம் சைவ சம்பந்தமாவே இருக்கணும், எல்லாம் சிவ தொடர்பாகவே இருக்கணும். அவன் தான் செய்வன். அப்படி தீக்க பண்ணி நீதி கற்பித்தருள்வான். சமய விசேஷங்களை பண்ணி அடைந்தவனை பக்குவம் பார்த்து அப்படி அதுக்கு மேலையும் இப்படி பாசமுத்திதன் முத்திதாசாரியனாவான். அடைந்தவனை 6-2 ஆண்டுகள் பக்குவம் பார்த்து முந்திய சமய சிகிச்சை விசேஷ சிகிச்சைகளை பெற்ற மாணாக்கனை 12 வருஷத்துக்குள்ளே விசேஷ சிகிச்சை பெற்று அப்புறம் 12 வருஷம் கிறிஸ்துக்குள்ளே பக்குவம் பரீட்சித்து நிர்வாண தீட்சை செய்து அவனுடைய பாசத்தை சேதிப்பார். சமய தீட்சையை பெற்று விசேஷ தீட்சை பெற்ற பிறகு 12 வருஷம் பக்குவமாக்கணுமா, அவனுக்கு நிர்வாண தீட்சை கொடுக்கலாமா, இவன் நிர்வாண தீட்சைக்கு யோக்கியனான்னு பார்க்கணுமா, நிர்வாண தீட்சைக்கு இவன் அருகதையா, நிர்வாண தீட்சைக்கு இவன் வந்து தகுதியுடையவனா, இவன் நிர்வாண தீட்சையை வச்சு காப்பாற்றுவானா, அத்துவா சுத்தி செய்து முத்தி பஞ்சாக்கர உபதேசம், நிர்வாண தீட்சையில முத்தி பஞ்சாச்சர உபதேசம், அந்த பஞ்சாச்சரத்தை இவனுக்கு உபதேசிக்கலாமா, அதுக்கு தக்க இவனுக்கு பக்குவம் இருக்குதா அப்படின்னு 12 வருஷம் சோதிக்கணுமா, சோதனையே 12 வருஷம். இது முறையாக 7வது வயசிலே 5வது வயசிலே சமய தீட்சையை பெற்று 5வது வயசிலே சமய தீட்சையை பெற்று விடணும். அதற்கு மேலே சில வருஷம் கழித்து ஓரளவு தர வந்தவுடனே விசேஷ தீட்சை, அப்படி விசேஷ தீட்சை பெற்றுக்கொண்டு அப்புறம் 12 வருஷம் சோதனை பண்ணா அடே 12, 7, 19, 20 வயசு 21 வயசுல வந்துடுவான் நிர்வாண தீட்சைக்கு. இங்க 60 வயசு ஆகி சமய தீட்சை வாங்கினா அப்புறம் சோதிக்கிறதப்ப இருக்கிறதப்ப அப்புறம் வாங்கறதப்ப போயிருவாங்க. இதெல்லாம் ஆச்சாரியன் பார்த்து யோசித்து பக்குவம் பார்த்து வயசை பார்த்து காலத்தை பார்த்து கருணையினால இறக்கப்பட்டு போய் போறான் போ, வயசு பல வாய்ப்பு வந்திருக்கான் சரி இதையும் செஞ்சோடு போட்டு இப்படிதான் குருநாதர் பண்ணிட்டு இருந்தாரு. முறையா சைவ சைவ குடியில பிறந்தவன் சைவ குடியில பிறந்தவன் முறையா 7வது வயசுல இருந்து ஜெயிச்சு வாங்கிக்குவேன். சைவம்னா நம்ம அப்பாவுக்கு தெரியாது, பாட்டனுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, தாத்தாவுக்கு தெரியாது, அம்மாய்க்கு தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அப்புறம் நம்ம எங்க என்ன முறையில வர்றது சைவம் என்ன தெரியவே தெரியாது. சைவம் தெரியுமா? தெரியவே தெரியும். அசைவம் நல்லா தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரியும். சைவம் சுத்தமா தெரியாது, அசைவம் நன்றாக தெரியும், சைவம் சுத்தமாக தெரியாது. இப்பதான் சைவம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதனாலே 12 வருஷம் அந்த முறையா வந்தவனுக்கு பார்க்க வேணும். அதுக்கு மேல இப்படி காலம் கடந்து வந்தவனுக்கு என்ன பண்றது, அதற்கு தகுந்தாறு போல செய்யணும். அப்பவும் பரிச்சு தாண்டியும், அப்பவும் பரிச்சு தாண்டியும். ஏன் கேட்டா இந்த பொருள் அப்படிப்பட்ட பொருள், சுக்கமாகும் ஐந்தெழுத்தினர், சுக்கமாகும் ஐந்தெழுத்தினர் சுற்றிய பாச வீக்க நீக்கி மெஞ்ஞான விளை நிலத்து உய்த்து போக்கு நீச்சி போக்கு நீச்சி உட்புறம்பிலா பூரண வடிவம் ஆக்கினார் ஒரு தீபகம் போல் ஒரு அண்ணன். முத்தி பஞ்சாகரத்தை சொல்றாரு. சுக்கமாகும் ஐந்தெழுத்தினர், சுக்கு பஞ்சாரத்தில் இருக்கிற ஐந்தெழுத்துல பாச வீக்கத்தை நீக்கி, வெளிப்படைய சொல்ல முடியாது. சுக்கமாகும் ஐந்தெழுத்தினர் சுற்றிய பாச வீக்க நீக்கி மெஞ்ஞான விளை நிலத்து உய்த்து போக்கு மீச்சி உட்புறம் போக்கு மீச்சி உட்புறம்பிலா பூரண வடிவம் ஆக்கினான் ஒரு தீபகம் போல் ஒரு அண்ணன். தீபகம்னா பார்வை மிருகம் போல, ஆச்சாரியன் பார்வை மிருகம். சிவன் வந்து ஆச்சாரியனை பார்வை மிருகமாக வைத்து இந்த மிருகத்தை பிடிக்கிறான். இல்ல புரியுதா? இன்னும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்ப இந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்கு இன்னொரு மிருகம் இதனுடைய இனத்தை பிடிச்சுக்கணும், அந்த இனத்தை பழக்கி வச்சுக்கிறது. ஆமா, இந்த நரிய பழக்கி வச்சுக்கிட்டு இந்த மாட்டை நரி மாதிரி பாவனைய கத்துறதெல்லாம் பண்ணி இவன் பக்கத்துல படுத்து நரி பிடிக்கிறது தெரியுமா, பக்கத்துல கத்துவான் நரி மாதிரி கத்துவான், மாடு படுத்து இருக்கும், தூரத்தில் இருக்கிற நரி சத்தம் கேட்டு நம்ம இனம் கத்துதுன்னு பக்கத்துல வந்துடும், பிடிச்சு போடுவான். இதே மாதிரி மற்ற மிருகங்களையும் சரி, பார்வையான பார்வை மிருகம்னு சொல்றது, அது பார்வை மிருகம். இந்த மிருகத்தை கண்டா அந்த மிருகம் வரும்ல, ஏன்னா எனத்தோடு சேரும் இல்லப்பா, அப்ப கப்புன்னு பிடிச்சு போடுவோம். பார்வையான பார்வை மிருகம், பார்வையான மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை எனக்கானார் குவி என்று திருவூர் பயன் ஞானசாஸ்திரத்திலே திருவற்பயன் என்கிற நூலிலே பார்வை மிருகம், ஆச்சாரியனை பார்வை மிருகம் என்று தெரியவில்லை மக்களுக்கு. இந்த உயிரினை பிடிப்பதற்கு பார்வை மிருகமாக பயன்படுத்துகிறான் சிவன். இந்த மிருகத்தை பிடிப்பதற்காக இல்ல, மிருகமா தானே இருக்குது. பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்கா, மிருகத்தை பிடிச்சுதான் வந்து மனுஷன் ஆக்குறான். உண்மையிலே மனுஷன்னா சிவ வழிபாட்டுக்கு வந்துருவான். உண்மை மனுஷன், உண்மை இல்லாத மனுஷன், உண்மையாக மனுஷனாக இல்லாதவன், பார்வையில மனுஷன் மாதிரி இருக்கிறவன் பார்வைக்கு செவ்வொழிவாட்டுக்கு வர மாட்டான். உண்மையா மனுஷனா செவ்வொழிவாட்டுக்கு வந்துடும். இப்பத்தான் உண்மையா வந்திருக்கிறோம் நாம எல்லாம் மனுஷன், உண்மையான மனுஷன். இப்ப தேடம் பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்திருக்காம் போர்வை எனக்கானார் புவி, புவினா உலகம், என்பது திருவரும் பயம். அதனாலே அடைந்தவனை பக்குவம் பார்த்து ஆண்டாரன்று தடிந்தவனே பாசமுத்திதன். 12 ஆண்டுகள் பக்குவம் பார்த்து சமய தீட்சை விசேஷ தீட்சைகளை பெற்ற மாணாக்கனை பக்குவம் பரீட்சித்து நிர்வாண தீட்சை செய்து அவருடைய பாசத்தை சிரிப்போம். நிர்வாண தீட்சை தான் தீட்சையிலே உயர்ந்தது, அதுக்கு மேல தீட்சை இல்ல. திருமயத்தில் சொன்னார் குருநாதர், திருமயம் ஒரு ஊருக்கு இல்ல, அங்க புலி என்னை போட்டிருந்தாங்க, அவங்க சைவமனாவோட பாடம் சொல்லிட்டு இருந்தாங்க, சைவமனாவோட பாடம் முடிவில் ஒரு பொருத்தமான சொற்பொழிவு போடணும்னு சொல்லி என்னை கூட்டி வர சொல்லி இருந்தாங்க பேசினேன். அப்ப சொன்ன ஆச்சாரியனும் நிர்வாண தீட்சை பெற்றவனும் தீட்சையில ஒண்ணுதான், ஆச்சாரியனும் நிர்வாண தீட்சை பெற்றவனும் ஒண்ணுதான். ஆச்சாரியன் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கான பத்திரம் வாங்கி வச்சிருக்கான், அவ்வளவுதான். தீட்சையில ஒண்ணுதான், தீட்சை மூணே தானே. ஆசாரிய விஷயம் தீட்சை அல்ல, ஆசாரிய விஷயம் மற்றவர்களுக்கு இவன் வழங்குவதற்கான அதிகாரம் ஆச்சாரியம், மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணி வைக்கிறதுக்கான அதிகாரம் தான் ஆச்சாரிய அபிஷேகமே தவிர வந்து தீட்சை ஆச்சாரியனுக்கும் மூணு தீட்சை, நிர்வாண தீட்சை மூணு தீட்சை. அதனாலே இப்படி பாசத்தை நீக்குவன் பாசமுத்திதன், நிர்வாண தீட்சையை கொடுக்கிறவன் முத்தி விடுதல் தன் கொடுப்பவன், அதான் முத்தி தன் பேர், முத்தி தன் பேர், முத்திதாசாரியன், முத்திதாசாரியன். அந்த அஞ்சலத்து அந்த முத்தி பஞ்சாக்கரத்தை நிர்வாண தீட்சை தான் உபதேசிப்பார். சமய தீட்சையில தூல பஞ்சாச்சரம், விஷட தீட்சையில சூக்கு பஞ்சாச்சரம், அந்த நிர்வாண தீட்சையில முத்தி பஞ்சாக்கரம். அது நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு தெரியும், அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியாதுன்னா தெரியும், அது எப்படின்னு நல்லா புரியணுமே. சொல்லி கொடுத்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறீ, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய எழுத்து என்ன, என்னன்னு சாமானியமா விளங்குது. இப்பதான் சொல்றாரு, இதுல உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றதுல. சூக்கமாக ஐந்து எழுத்தில் சுற்றிய பாச வீக்க நீக்கி, அது என்ன பாச வீக்க நீக்கினா விளங்குதா, விளங்காது, நீங்க தலையாட்டலாம் சொல்லுங்க. பாச வீக்க நீக்கினா சொல்லுங்க, இடை நிலத்து உயிர்த்து போக்கு மீச்சி உட்புறம்பிலா பூரண வடிவம் ஆக்கிறான். ஒரு தீபகம் போல் ஒரு அண்ணல், யாருக்கு, மாணிக்கவாசகர். திருவிளையாட புராணத்தில் மாணிக்கவாசகர் உபதேச மந்திரம் முதல்ல என்ன, முத்தி பஞ்சாச்சரம். அதே அந்த தனியனேன் பெரும்பரவி பவ்வத்து எவ்வ தடந்தரையால் இற்றுண்டு பற்று ஒன்றிந்தி கனியனியர் தோர்வாயார் எண்ணுங்காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்றே அஞ்சலித்தின் புனை விடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனருக்கு. அந்த முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைங்கிறத முத்தி பஞ்சாக்கம் இது தனியா கூடுனா சொன்னார். இந்த பாட்டை சொல்லி மாணிக்கவாசகர் அதான் அஞ்சலித்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே, அது முன்னே தான் அஞ்சலித்த புனை பிடித்து கிடந்தது, முன்னைய சமய விசேட தீட்சைகளை பெற்றுக் கொண்டார், முன்னையே சமய விசேட தீட்சைகளை முறையாக பெற்றுக் கொண்டார், அந்தனகுலத்தில் வந்தவராச்சா பெற்றுக் கொண்டார். அப்படி சமய விசேட தீட்சைகளை பெற்று பஞ்சாச்சரத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்கார். அஞ்சலித்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லாமல்ல. அப்ப அபரஞானம் இருந்ததை தவிர பரஞானம் இல்ல மாணிக்கவாசகருக்கு, பரஞானத்தை கொடுக்கறதுக்கு வந்துட்டான். இந்த அபரஞானம் இருந்தபடியினாலே இந்த அஞ்சலத்தை பிடிச்சுக்கிட்டே கடந்தபடியினாலே பரஞானத்தை கொடுக்கறதுக்கு முக்கிய பஞ்சாச்சரத்தை கொடுக்கறதுக்கு வந்துட்டான். குதிரை வாங்க போனவன பிடிச்சுக்கிட்டான். அதெல்லாம் உச்சகட்டமான விஷயம் மாணிக்கவாசர் வரலாறு, அந்த இடம் ரொம்ப உச்சகட்டமான விஷயம். இந்த மெட்ராஸ்ல பேசும்போது பேசினேன், மாணிக்கவாசர் பத்தி பேசினேன். ஞானம் இல்லாதவன் எங்கு சொன்னாலும் அவன்கிட்ட என்ன இருக்கும், அஞ்ஞானம் தான் இருக்கும். குடி இல்லையானாலும் என்ன இருக்கும், சோறு இல்லையானா என்னமா இருப்பேன். ஞானம் இல்லையானால் அவன் என்ன, அஞ்ஞானம் தான் அவன் இருக்கும். அதனாலே என்ன தானம் சிறந்தது, தானத்தில் எது சிறந்தது, அது இப்பதானே சொல்லுது. உலகம் முழுவதும் என்ன சொல்லுது, அன்னதானம் தானத்தில சிறந்தது இதுன்னு கேட்டா எல்லாம் ஒரே மாதிரியா சொல்ற, அன்னதானம் அன்னதானம் அன்னதானம் பரப்பாடு சோதத்தை தவிர வெறு தெரியாதா, ஐயோ கடவுளே. அன்னதானங்கிறது மாதேஸ்வரர்களுக்கு செய்கின்றது ஞானத்தை கொடுக்கும், அது சிறந்தது அன்னதானம். அந்த இடத்துல செய்யறதுனால அன்னதானம் அது சிறந்தது. மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் சும்மா இருக்கணும் எல்லாம் போடுறது தானம் ஆகாது, ஆனால் எல்லா தானங்களிலும் சிறந்த தானம் இது என்று கேட்டால் ஞானதானம். அதேதான் சிவதர்மோத்திரத்தில் சிவஞான தானவியல்னு ஒரு அதிகாரம் பண்ணார். சிவஞான பெரிய நூல், அது பெரிய நூல். சிவஞான சிவதர்மோத்திரம் பெரிய பெரிய நூல் எல்லாம் இந்த சிவதர்மோத்திரத்தை மேற்கோளா எடுத்து எடுத்து காட்டியிருக்காங்க. இப்படி சொல்லுது சிவதர்மோத்திரம், இப்படி சொல்லுது சிவதர்மோத்திரம், பெரிய பெரிய நூல் எல்லாம் அடைய பார்க்க நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால சிவஞான தானவியல்னே ஒரு அதிகாரம். அதனாலே சிவஞானத்தை ஒருவன் பெறுவதற்கு என்ன பண்ண வேணும் என்று கேட்டால், சிவஞானமுடைய ஆச்சாரியனுடைய உபதேச மொழியிலே நின்று அவன் கொடுத்த மந்திரத்தை காப்பாற்ற வேணும். மந்திரம் இவனை காப்பாற்று. மந்திரம் என்ற சொல்லுக்கே என்ன பொருள் தெரியுமா? நினைப்பவனை காப்பது. மந்திரத்தை இவன் காப்பாற்ற வேணும், மந்திரம் அவனை காப்பாற்று. சுப்ரீம் அப்படி சொல்லி அதற்கு மேலே இன்ன வருணத்தாருக்கு இன்ன வருணத்தாரே ஆச்சாரியர் ஆகலாம் என்பது இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். இன்ன வருணத்தாருக்கு நல்ல ஞாபகம், இன்ன வருணத்தாருக்கு இன்ன வருணத்தாரே ஆச்சாரியர் ஆகலாம் என்பது இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். வருணம் என்றால் எத்தனை? நான்கு. பரம சத்திரிய வைசிய சூத்திர நான்கு. அவர் ஒளிந்த தந்தொகைக்கும் அந்தனரே தாம். அந்தனருக்கு அந்தனரே தேசிகர் ஆவார். பிராமணருக்கு பிராமணரே ஆச்சாரியர் ஆவார். பிராமணர் சத்திரியனுடையோ வைசியனுடையோ சூத்திரனுடைய உபதேசம் பெறக்கூடாது. பிராமணன் பிராமணனுடைய உபதேசத்தை பெறுவார். அந்தனர் ஒளிந்தார் தந்தவைக்கும் அந்த பிராமணர் மற்ற அரசர் வைசியர் சூத்திரருக்கும் ஆச்சாரியர் ஆவார். அந்தனர் மற்ற மூன்று குலத்துக்கும் அவர் ஆச்சாரியராக இருக்கலாம். மன்னர் ஒரு மூவர் இருவர்க்கு வாழ்வசியர் பின்னவரார் பிந்தினருக்கு வேறு. அரசர் தஞ்சாதியினரும் சத்திரியர் சத்திரிய ஜாதி இந்த பக்கங்கள்ல இல்ல. சத்திரிய ஜாதி ராஜான்னு சொல்றாங்கல்லவா அவங்கதான் சத்திரியர். சத்திரிய வம்சம் இருக்கு அல்லவா, மைசூர் மகாராஜா புதுக்கோட்டை ராஜா இப்படிலாம் சொல்றாங்க அல்லவா, ராஜா சோழ ராசா இந்த மாதிரி பரம்பரைகள். இது வந்து மத்தராசா வராது, ராஜாங்கறது வராது. முத்தரையர் தான், முத்தரையர் அதுவும் அந்த ராசாவை குறிக்கும். அது வந்து முத்தராஜாங்கிறது வந்து சிவன் சிவன் சார்ந்த திரவியங்கள் சிவாலயம் இதுகளுக்கெல்லாம் காவல் உண்ட காவல் தொழில பூண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு பெரிய பணிதான் கொடுத்தாங்க. காவல் தொழில் அவங்களுக்கு தான். சத்திரியர் தஞ்சாதியினரும் தம்மிழிந்த வைசியர் சூத்திரர் ஒருவருமாகி மூவர்க்கு ஆச்சாரியர் ஆவார். வைசியர் தஞ்சாதியினருக்கும் சூத்திரர் ஒருவருக்கும் ஆகி இருவருக்கு ஆச்சாரியர் ஆவார். சூத்திரர் சூத்திரருக்கு ஆச்சாரியர் ஆவார். சூத்திரர் வந்து ஆச்சாரிய விஷயம் பெற்றுக் கொண்டாருன்னா அவங்க உலகத்துக்கு செய்யலாம். முந்தி இருக்கிற வைசியர் சத்திரியர் பிராமணருக்கு செய்ய முடியாது. சூத்திரர்னா வேளாளர்கள் விளங்குத. மேலை திருக்குறளை வந்த தேசிகர் ஆவார் என்பது இங்கு இரண்டிடத்தில் கூட்டி பொருள் உரைக்கப்பட்டது. அதற்கு மேலே ஞானகாண்டத்திற்கு மேல் எய்தியதின் மேல் சிறப்பு விதி உணர்த்துகின்றார். இதுல எப்படி சொல்றாருன்னா, அச்சிடினே அந்தனருள் ஞானி அடுத்தவன் பார்த்திடுக அந்தனன் மெய்ப்பேறு. அந்தனருள் ஞானி அச்சிடின் தஞ்சாதியராகிய பிராமணருள் ஞானகாண்டம் போதிக்க வல்ல ஆசாரியன் இல்லையாயின். பிராமணனுக்கு பிராமணனுக்கு அவன் குலத்திலே ஞானகாண்டத்தை போதிக்கிற ஆச்சாரியன் இல்லையானால் அடுத்தவன் பால் மெய்ப்பு எறு பெற்றிடுக. தனக்கு அடுத்த அரசனிடத்திலே ஞானோபதேசம் பெறக்கடவன். ஞானோபதேசம், ஞானோபதேசம் வேறு, கிரியா உபதேசம் வேறு. உபநயனங்கிறதுதான் வந்து அந்த சமய தீட்சை பெறுவது போல, அது அந்த வேத விதி. அது உபநயனங்கிறது வேத விதி. அது வேத விதி. அவங்க வேதத்தை ஓதுவதற்கும் காயத்ரி மந்திரம் ஜெபிக்கிறதுக்கும் அதிகாரம். உபநயனம் பெற்றுத்தான் காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும், வேதத்தை ஓதணும். பஞ்சாட்சர சபை அவங்களுக்கு உரிமை இல்லை. அதான் ஞானசம்பந்தருக்கு உபநயனம் பண்ணி வச்சு காயத்ரி மந்திரம் அவனுக்கு கொடுத்துட்டா அப்படின்னாங்க. அதுக்கு மேல ஐயா அஞ்செழுத்துன்னு சொல்லி அப்புறம் அஞ்செழுத்தின் திருப்பதியும் அருளி செய்தார். அவ ஒரு வேதம் சொன்னா ஞானசம்பந்தர் ஆயிரம் வேதம் சொன்னாரா என்று வரும். ரொம்ப ரொம்ப பெருசு. அட்டிலே அந்தனருள் ஞானி, பிராமணர்ல ஞானி இல்லையானால் அவன் அடுத்த குலத்தவனிடத்துல சத்தியனிடத்துல ஞானோபதேசம் பெறலாம். பரமோபதேசம் பெறுதலை வாங்க கருமோபதேசம் களி. அதாவது முற்கூறியபடி ஞானோபதேசம் மாத்திரம் பெறுதலே முறைமை, கருமோபதேசம் ஒரு காலம் பெறாது. ஞானோபதேசம் இப்ப ஞானசாஸ்திரங்கள் மூலமாக பதிவு சுபாசங்கள் ஞானோபதேசம் அதுதான் பதிவு சுபாசங்களை உபதேசிக்கிற ஆச்சாரியன் வந்து தன் குலத்தில் இல்லைன்னா தனக்கு தாழ்ந்த குலத்தில் இருக்கவன்ட்டா கேட்கலாம் ஞானோபதேசத்தை. கர்மோபதேசம் வரக்கூடாது, கர்மோபதேசம் தீக்க வரக்கூடாது, அது கர்மோபதேசம் பேரு. இப்ப தீச்சைனா கர்மோபதேசம் பேரு, இதுக்கு ஞானோபதேசம். என் தாழ்ந்த குலத்தவனா இருந்தாலும் ஞானோபதேசம் பண்ணா அவன் கிட்ட மேல இருக்கிறவன் கேட்டுக்கலாம் கேட்கலாம். ஏன்னா அவன் சொல்ற பொருள் ரொம்ப வசதி இல்லை, அதனால நீ அதுக்கு கீழதான இருக்கிற அந்த உபதி அதுக்கு கீழே நீ இருக்கிறப்ப நான் சொல்றது இந்த முறை மற்ற ஏற்கும் ஏற்கும் இது தன்னை நிந்த இயலவென்றே. இப்படி தன் வருணத்தின் ஞானாசிரியன் இல்லையாயின் தனக்கெடுத்த வருணத்தானிடத்திலே ஞானோபதேசம் பெறலாமென விதித்த விதி பராமனிருக்கு என்று மற்ற வருணத்தாருக்கும் பொருந்தும், மற்ற எல்லா வருணத்தாருக்கும் இது பொருந்தும். சத்தியன் சத்திரியன் தன்னுடைய சாதியிலே ஞானாதிரி இல்லையா வைசியத்தை பெறலாம், வைசியன் தன் ஜாதியிலே ஞானாதிரி இல்லையா சூத்திரத்தை பெறலாம். இது தன்னை இவ்விதியை இகழ்ச்சி அந்தந்து நினைத்துப்படும், இது இகழ்ச்சி அல்ல. பிராமணர் முதலிய மூன்று உணத்தாருள்ளும் ஞானாசிரியன் இல்லாத நான்காவது உணத்தாராகிய சூத்திரருள் ஞானாசிரியன் உண்டாயின் அவ் ஆசாரியத்திலே பிராமணர் முதலாயினோர் ஞானோபதேசம் பெறலாம். பிராமணனும் பெறலாம், சத்திரியனும் பெறலாம், வைசியனும் பெறலாம். வைதிகத்திலே பரமகுருடிகளாகிய துருவாசர் முதலாயினோர் பிராமணர் முதலிய முதல் மூன்று உருணத்தாருள்ளும் ஞானாசிரியர் இல்லாமையால் நான்காவது உருணத்தாராகிய விதுரனிடத்திலே ஞானோபதேசம் பெற்றார்கள் என்று பாரத பாவங்க பாகவதங்களில் கூறப்படுகையாலும் துருவாசர் முதலியவர்கள் உதரத்தில் ஞானோபதேசம் பெற்றார்கள், அது பாரதம் பாகவதங்கள் சொல்லுதான். சைவத்திலே திருத்துறையூரில் இருந்தவருடைய ஆதிசைவராகிய சகலாகம பண்டிதர் என்னும் ஏது பெயருடைய அருணநிதி சிவாச்சாரியார் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாரு. சைவத்திலே திருத்துறையூரில் இருந்த ஆதிசைவராகிய சகலாகம பண்டிதர் என்னும் ஏது பெயருடைய அருணநிதி சிவாச்சாரியர் திருவெண்ணை நல்லூரில் இருந்தருடைய நான்காவது உணத்தாராகிய சூத்திரராகிய மிகுண்டதரிடத்திலே ஞானோபதேசம் பெற காண்கையாரும் என்று அறிகள். சைவ சகலாகம பண்டிதர் சாதாரணமான குருக்கள் அல்ல, சகலாகம பண்டிதர். அவர் யாருகிட்ட நான்காவது உணத்தாகிய வேளாளர்கிட்ட மெய்கண்டதவர்கிட்ட உதயம் ஞானோபதேசம் பெற்றார் என்று அறிகள். சூத்திரனும் தேசிகனாவான் மரணாந்தம் துறவி சாத்திரத்தின் மூன்று மட்டிருந்தாள், அதாவது மரணாந்தம் துறவி நைஷ்டிக பிரமச்சாரியாகி சூத்திரன் ஆச்சாரியனாவதற்கு ஒரு முறை சொல்றாரு. கடைசி வரையும் நைஷ்டிக பிரமச்சாரி, நைஷ்டிக பிரமச்சாரி கடைசி வரையும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறோம், சன்னியாசி இது தீச்சுக்கல, சன்னியாசி சன்னியாசிகள் எப்படிப்பட்டவன் சன்னியாசிங்கிற பின்னாடி நிறைய வருது, அதெல்லாம் நிறைய வருது. இத கேட்டுட்டா பல சந்தேகங்கள் தெரிஞ்சு போகும். இவன் தான் சன்னியாசி அல்ல, தீர்மானம் பண்ணிடலாம். இவன் ஆச்சாரியன் ஆச்சாரியன் அல்ல, இவன் ஜெய்வன் இவன் ஜெய்வன் அல்லன்னு தீர்மானம் பண்ணிடலாம். எல்லாம் இது வந்து நிறுத்தி சொல்லணும், நிறுத்தி சொல்லணும், இது இவ்வளவுதான் இருக்குதுன்னு. ஆகையினாலே நைத்திக பிரம்மச்சாரியாகி சாத்திரத்தின் மூன்று உணர்ந்தால் சூத்திரன் பிரம்மச்சாரியாக நைத்திக பிரம்மச்சாரி சுத்தமான பிரம்மச்சாரி. கடைசி வரையிலும் சைவாகமில் சொல்லப்பட்ட பதிபசுபாதம் என்கிற திரிபதார்த்த லட்சணங்களை உள்ளபடி அறிந்தானாயில் அவன் ஆச்சாரியன் ஆவான். சூத்திரனும் என்ற உண்மையை இறந்ததடி நின்றது. சூத்திரனும் ஐத்திக பிரமச்சாரி இட்கே குருத்துவம் கிருகத்தார்களுக்கு சமய புத்திர ஜாதகத்துவ மாத்திரம் குருத்துவம் இல்லை என்று காமிக ஆகமத்தில் கூறப்படுதல் பற்றி இவ்வாறு உரைத்தார். சூத்திரன் ஐத்திக பிரமச்சாரியாக இருந்தாத்தான் ஆச்சாரியன் ஆவான், கிருகஸ்தனா இருந்தா ஆச்சாரியன் ஆக மாட்டான் காமிக ஆகமத்தில் சொல்லுது. அதனால இப்படி சொன்னாரு, சூத்திரருள் கிருகத்தாருக்கும் குருத்துவம் உண்டென்று வேறு சில ஆகமங்களில் விதிக்கப்பட்டது. சூத்திரருக்கும் கிரகஸ்தனா இருந்தாலும் ஆச்சாரியன் ஆவதற்கு தகுதியுடையவன், கிரகஸ்தன மனைவியோடு இருக்கிறவன் ஆச்சாரியன் ஆவது தகுதியுடையவன் என்று வேறு சில ஆகமங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னை விதி நைத்திக பிரமச்சாரியம் வலுவாது அனுட்டிப்போர் பலருளாராகப்பட்ட முன்னை யுகங்களிலும், முன்னை விதி என்பது நைத்திக பிரமச்சாரியன் ஆச்சாரியன் ஆவான் சூத்திரன், அந்த யுகங்களிலே அப்படி நைத்திக பிரமச்சரியத்தை வலுவாது அனுட்டிக்கிறவன் பல பேர் இருந்தான், அதனால அப்படி சொன்னது. இப்ப சில பேர் கூட இப்ப இல்லை, அதனாலே கிருகஸ்தனும் ஆச்சாரியனாக விளங்குதா. பின்னை விதி பின்னை அனுட்டிப்போர் பலர் உள்ளதாகப்பட்ட முன்னயுகங்களில், பின்னை விதி நட்டிக பிரமச்சரியம் வடுவாது அனுட்டிப்போர் மிக அரியராகப்பட்ட இக்கலியுகத்திலும் கொள்ளற்பாலனவாதலின் விரோதமின்மை தெளிக. நைத்திக பிரமச்சரியத்தில் சிறிதாயினும் வலுவிய ஆச்சாரியரை கொஞ்சமாவது கொஞ்சம் நழுவினாலும் அவன் ஆச்சாரியனை ஏற்றுக்கொள்ளப்படாதான். ஆச்சாரியரை கொண்டு தீச்சை பூஜை முதலிய செய்து கொண்டவர் நரகத்தில் மூழ்குதல் தப்பாது என்று சிவாகமல் துணிவு. ஏந்தடையார் தன் சயனத்தை எய்தி தன் மெய் தொடினும் காய்ந்து உவர்த்தலே துறவு காணும். இதை விளக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும். இன்னும் செய்யுளார் நோக்காது பாவத்து கஞ்சாது பழிக்கு நானாது துறவு வேட மாத்திரம் தரித்து கூடா ஒழுக்கம் உண்டு வேண்டியவார் ஒழுகு ஆச்சாரி அனாச்சாரியரே ஆச்சாரி என கொள்ளலும் பெறன்மனைவியரையும் வரவின் மகளரையும் விரும்பாது வழிபாவங்களை பயவாத இல்வாழ்க்கையில் உடைய ஆச்சாரியர் ஆச்சாரியர் அனாச்சாரியர் என தள்ளலும் உயிரியில் குற்றமாம் என்கள் உயர்ந்த தன்மையில் இருக்கிறவர்களை தள்ளுவதும் தாழ்ந்த தன்மையில் இருக்கிற கொள்ளுவதும் அதுக்கு மேல அந்தனர் முன் மூவருக்கும் மாமரையும் ஆகமும் சந்தையுற ஓதுமது சால்வு அந்தனர் பராமணர் முதலிய மூன்று உரணத்தாருக்கும் பெருமையாகிய வேதங்களையும் சிவாகமங்களையும் சந்த இரட்டை முதலாகிய இலக்கணங்கள் பொருந்து ஊதுதல் பராமணர் முதலிய மூன்று உரணத்தாருக்கும் வேதத்தையும் சிவாகமங்களையும் ஓதுதற்கு அவர்களுக்கு தகுதிங்கள எல்லாரும் ஓத முடியாது எல்லாரும் ஓத முடியாது எல்லாரும் ஓத முடியாது ஓதக்கூடாது மற்றையவர் சைவாகமத்தை மதித்துணர்வார் அவர் உற்ற புராண அதிபதமும் மற்றையவர் நான்காவணத்தாராகிய சூத்திரர் சைவாகமத்தை சிவாகமங்களையும் பொருந்திய பதினொன் புராண முதலிய நூல்களையும் ஓதி அவற்றின் பொருளை சிந்தித்து அறிதற்கு உரியவர்கள் அவர்களுக்கு வேதம் போல உரிமை கிடையாது ஆறு சூத்திரருக்கு எனவே சூத்திரர் வேதம் ஓதுவதற்கு அதிகாரிகள் அல்லர் என்பது பெறப்பட்டது வேத வாக்கியங்களின் அர்த்தங்களை கேட்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு சிவாகமங்களை ஓத வேண்டிய நான்கு வருணத்தாரின் சிவதீட்சை பெற்றே ஓதல் வேண்டும் பெறாது ஓதின் அரசருக்கும் உலகத்திற்கும் தீங்கு வரும் என்று சிவாகமங்கள் செப்புகின்றன சிவதீட்சை பெற்றே சிவாகமங்களை ஓதல் வேண்டும் என்பதற்கு பிரமாணம் சுப்பிரவேதம் என்கின்ற ஆகமத்திலே சொல்லப்படுகிறது இந்த சுத்த சைவாகமம் எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதும் என்று விளக்கத்தக்கதும் என்று எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதும் என்று விளக்கத்தக்கதும் என்று தீட்சை பெற்றவனாய் நிலையுடையவனாய் சிவபக்திமானாய் இருப்பவனுக்கே விளக்கத்தக்கது ஏனையோருக்கு விளக்கல் குற்றமெனப்படும் என்பதாம் இப்படி சொல்றாரு வேதாகமங்களின் கருத்து இன்னது என்பது உணர்த்துகின்றார் இப்ப திருமுறைகளை ஓதுதல் செவ்வசெய்தல் திருமுறைகளை ஓதுதல் திருமுறையே ஓதுதலுக்கு சிவதீச்சிருக்கணும் ஏன் என்று கேட்டால் திருமுறை பதிநூல்கள் சிவன் வாக்கு இப்ப சிவலிங்கம் எப்படியோ அதே போலத்தான் திருமுறை சிவலிங்கத்தை யாரு பூஷிக்கலாம் திருமுறை யாரு பாடலாம் தீச்சை பெற்றவன் திருமுறை பாடுறவாளுக்கு தீச்சைனா என்னன்னு தெரியாது அதனாலே தீச்சை அவசியம் சிவகைங்கரியங்களுக்கு தீச்சை அவசியம் இப்ப கோயில் அது பாடலாம் அது பாடலாம் பாடுறவங்க தீச்சையுடையவர்களாக இருந்து பாடலாம் திருவுதூரும் மிக அலரின்னு சொல்றாரு அல்லவா மாணிக்கவாசன் திருவுதூரும் மிக அலரி சிவபெருமான் என்று எத்தி அப்புறம் அந்த வாக்கியங்களே அந்த ஜென்மங்களுக்கு காதல் கிடையாது அப்ப இந்த ஜென்மம் என்னைக்குதான் உருப்படியா இருக்கு கேட்டது இன்னொரு பத்து ஜென்மங்கள் கழிச்சாவது ஒரு இருபது ஜென்மம் கழிச்சாவது வராதா அது வேற வேத முதநூல்கள் பதிபசுபாசம் விளங்க ஓதி உணர்த்தும் சிற்றுயிர் வேத முதநூல்கள் வேதம் ஆகமமாகிய முதநூல்கள் என்ன சொல்லும் பதி பசுபாசம் விளங்க ஓதி உணர்த்தும் சிற்றுயிர் சிற்றதி உடைய உயிரடா சிற்றுயிரா சிற்றதி உடைய உயிரட உயிர்ல சின்ன உயிர் பெரிய உயிர் கிடையாது சின்னது பெருசு கிடையாது அறிவியலே சின்னதாகினாலே சிற்றறிவு சிற்றுயிர் விளங்குதா அதனாலே வேத முதநூல் வேத சிவாகமங்களானவை சில்வாழ்நாளை உடைய ஆன்மாக்களுக்கு சிற்றுயிருங்கிற இன்னொரு அர்த்தம் சொல்றாரு சிலகாலம் வாழ்கிறது யாராவது 500 வருஷம் இருந்தாலும் கேள்விப்படுறீங்க 200 வருஷம் 125 இருக்கு எங்கேயோ ஒண்ணு அப்படி இருக்கும் இருந்தாலும் அதே உழவு நாள் கொஞ்சம் தானே அதனாலே சில்வாழ்நாள் கொஞ்ச காலம் வாழ்கின்றபடியினாலே சில்லாண்டில் தேவர்களை சொல்றாரு சிதையுஞ்சில தேவருங்கிறார் தேவர்களை அதுவே சில்லாண்டா அவர்கள் வாழ்கிறதே சில்லாண்டா யாரு திருப்பலாண்டாசிரியர் திருப்பலாண்டாசிரியருக்கு தேவர்கள் வாழ்வு சில்லாண்டா அவனை பார்க்க எவனை பார்க்க சிவனை பார்க்க பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு அவனுக்கு பல்லாண்டு என்கின்ற பாதம் அவன் கடந்தவன் ஆண்டுங்கிற பேச்சே கிடையாது அவனுக்கு யாருக்கு அப்படி சொல்ல சிவகுலத்துவம் இந்த மாதிரி இந்த உண்மையெல்லாம் மனசுல தங்கணும் தங்குனா இத கேட்காம இருக்க மனசு வராது ஐயோ நீ கேட்காம போச்சேன்னு விசனமா இருக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லையானாலும் எவ்வளவு விசனப்படுறான் இன்னைக்கு எதிர்பார்த்த பொருள் ஒன்று கிடைக்கவில்லையானாலும் எவ்வளவு விசனம் கொஞ்சம் இல்ல இந்த பொருளை கேட்கலையா விசனம் இருக்கு அவன் தான் உண்மையான செய்வன் அவன் தான் உண்மையா உருப்படி ஆவான் உயர்வதற்கு தகுதி உடையவன்னா இந்த பொருள் சொல்லக்கூடிய பொருளா இது. சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட பொருள், ராமலிங்கம் சொந்தமா சொல்ல சொந்த கருத்து ஒண்ணு கூட கிடையாது, எல்லாம் சிவாகம கருத்துக்கள். ஐயோ அப்படிப்பட்ட பொருளை கேட்காம விட்டுட்டவே எந்த விசனம் இருக்கும், அதுல அதுல விசனம் எவ்வளவு விசனத்துல நான் சொல்றேன் இப்போ கொஞ்சம் அல்ல விசனம், அத்தனை விசனத்தையும் ஒரு பக்கம் மூட்டை அடிச்சுட்டு பேசுறேன். அதனாலே வினை பெரிது, வினை பெரிது சிவனையே தடுக்குது. ஆனா அவன் பார்த்தா கெடுத்து போடலாம், முந்தை வினை முடிதும் ஓய உரைப்பான். எதுக்காக உரைக்கிறேன், வினை ஓயருக்கா, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான். இப்படி பதீப சுபாசங்களை உணர்த்துவது இந்த சித்தரியுடைய சில்வாழ் நாளையுடைய ஆன்மாக்களுக்கு உணர்த்துகின்ற நூல் வேத சிவாகமம். வேதத்தின் ஞானகாண்டம், சிவாகமத்தின் ஞானகாண்டம் என்ன இரண்டும் திரிபதார்த்த லட்சணங்களையே கூறுவனவாயினும், வேதத்தின் ஞானகாண்டம் மாயாவாதிகள் முதலிய பலர்க்கு அவரவர் கண்மானுகுணமாக பல பொருள்பட கிடக்கிறதலானும், சிவாகமத்தின் ஞானகாண்டம் அவ்வாறாகாது சத்தியநிபாதமுடையவருக்கு உண்மை பொருளை தெளித்துணர்த்தலானும், நிர்வாணத்தை பெற்று சைவாகம சிவாகமத்தை ஓதி உணர்ந்தார்க்கன்றி வேதாந்தத்து உண்மை பொருள் உருவாற்றானும் விளங்குதல் கூடாமையானும், சிவாகம 28 சிவபெருமானுடைய ஊர்த்துவ முகத்தில் தோன்ற வேத நான்கு மற்ற முகத்தில் தோன்றினமையானும் சிவாகமே சிறப்படைத்து என்று அறிகள். நம்முடைய நெறி என்ன நெறி, சிவாகம நெறி. அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுதா, ஜனகர் முதலிய முனியந்தரர் முதல் நால்வரும் வேதங்களையும் உபநிடதங்களையும் நெடுநாள் வரையும் ஓதியும் விளங்குதாப்பா, ஜனகர் முதலிய முனியந்தரர் நால்வரும் வேதங்களையும் உபநிடதங்களையும் நெடுநாள் வரையும் ஓதியும் ஞான நிலை பெறாதவர் ஆகிறார் என்று, பின்பு ஆகமாந்தம் என்னும் பெயருடைய சித்தாந்தத்தை ஓதி ஞானம் பெற்றன் என்றும், காந்தத்திலே சங்கர சங்கதியர் கூறியவாற்றானும் இவ்வுண்மை தேர்க. எல்லாம் யார் மோகனாவளுடைய வசனம். ஆகையினாலே இப்படி அதனாலே இப்படி பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே உயிர்களை உயர்த்துவதற்காக வேதம் முதலான நூல்களை அருளி செய்து, அதற்கு மேலே ஞானிகளையும் அருளி செய்து, ஞானிகளாலேயும் நூல்களை அருளி செய்து, அவர் ரெண்டே நூல் பாடி விட்டு பேசாம இருந்துட்டார், எழுதப்பட இல்லை, ரெண்டு நூல் பாடி விட்டு பேசாம இருந்துட்டு அதுக்கு மேல ஆளுகளை போட்டு பாட வச்சு விட்டார். எவ்வளவோ பாடு விட்டுருக்காரு அவரும், அதை பயன்படுத்திக் கொள்ளுகின்றான் மக்கள் மிக கொஞ்சம் மிக கொஞ்சம். ஆகையினால அதுல நம்ம ஆண்டவன் அந்த கம்பெனியில சேர்த்திருக்கிறான். இந்த பாக்யம் நன்றாக விருத்தியாக வேணும், சிவபாக்யம் விருத்தியாக வேணும், சிவஞான விருத்தியாக வேணும் என்று கடம்பவன் பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த முறையை நிறைவு செய்யும். நம்ம பார்வை

0: ராஜவைகமலிவளம் ஜுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்ய குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான் மறையரங்கடோங்கரற்றவன் வல்க மேன்மைகள் செய்வனிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதயே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சண்டேஸ்வர நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மடையில் கழுநீர் செழுநீர் வயலில் சாலி கதிர்கற்றை. மடையில் கழுநீர் செழுநீர், வயலுக்கு மடை இருக்குது அல்லவா, அதுல கழுநீர் செழுநீர் மலர்ந்திருக்கிறதா. வயலில் சாலி கதிர்கற்றை, வயலிலே நெல் விளைந்திருக்கிறது. புடையில் கரும்பு, பக்கத்துல கரும்பு. வயல் மிடை கமுகு, புனலில் பரம்பு பூம்பாலை. அடையில் பயிலும் தாமரை நீள் அலரில் துயிலும் கயல்கள். தாமரை மலர்ல மீன்கள் தூங்குதான். கயல்கள் வழி நடையில் படர்மென் குட்டி மப்பல் நனையில் திகழும் சினைக்கான். எல்லாம் தமிழ் சொற்கள், தமிழ் இலக்கிய தமிழ் சொற்கள் அப்படி குத்தி வச்சிருவோம். இப்படிப்பட்ட ஒரு 107 பாட்டில இருந்த ஊர் சிறப்பு அந்த சிறப்பெல்லாம் சொல்றாரு. சென்னி அபயம் குலோத்துங்க சோழன் தில்லை திருவெல்லை பொன்னின் மயமாக்கிய வளவர். தில்லையை பொன்னின் மயமாக்கிய பொண்ணு உடுவைந்தவனாகிய குலோத்துங்க சோழனுடைய பரம்பரை. அவன் வந்து அந்த ஊரிலே முடி சூட்டி கொள்ளுகிற இடமா. புவி புதிதாக்கும் மன்னர் பெருமான அனபாயன் வருந்துள் மரபின் முடிசூட்டும் தன்மை நிலவு 15 நீடும் தகர்த்தது. அரச சோழ ராஜாக்கள் கிரீடம் சூட்டிக் கொள்ளுகின்ற ஊரு 5 ஊர். ஒன்று பூம்புகாரு, இன்னொன்று கருவூரு, இன்னொன்று இந்த செய்கலூர், இன்னொன்று உறையூரு, இன்னொன்று தஞ்சை. இப்படி சோழ மன்னர்கள் முடிசூட்டி ஆளுகின்ற ஊர் 5 இது ஒன்று. திருச்செங்கலூர் பண்ணினுடைய பயன் என்னவென்று கேட்டால், பண்ணினுடைய பயன் பண்ணுன்னா இப்ப சாப்பிடுற பண்ண இல்ல, பண்ணுனா இந்த இசை இருக்கு பாரு. பண்ணின் மொழி கேட்கும் பராமனை வண்ண மலரா பல தேவரும் என்று பாடுகிறார் அல்லவா அப்பரு. பண் பண் பண்ணுன்னா இந்த இசை ராகம் கீதம். இங்கே நம்ம மக்களுக்கு சமானியம் இல்ல. இதெல்லாம் புரிய வைக்கிறது, தெரிய வைக்கிறது, அதுல பழக்கிறதுனா சாதாரண வேலை இல்லை. இது கேட்கறதே ஆச்சரியம்.

சில பேருக்கு ராகம் தெரிஞ்சிருக்கும், இசை இது குரல் நல்லா இருக்காது. ராகம் தெரிஞ்சிருக்கு, குரல் நல்லா இருக்காது. அந்தம் இல்லாதவன் பெண்கள் அந்த சந்தம் இல்லாதவன் பாட்டல் அந்தான் ஒரு பழம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியுமா தெரியாது? சந்தம் இல்லாதவன் பாட்டல், சந்தம் இருக்கணும். அது சுந்தரம் சொல்லி காட்டினாரு. எத்தனையோ வகையான சந்தங்கள்ல உன்னை பாடுறவப்பா, இப்படி பாடுற அடியாறுகளுக்கு இப்படித்தான் கண்ணு தெரியாம தெரியறதா இருந்தாங்க.

சந்தம், சந்தம் நல்லா இருக்கு. பெண்ணின் தயனாம் நல்லிசையும் பாலின் பயனாம் இன்சுவையும் சுவை. தண்ணீர் விட்டுட்டால பாலினுடைய பயன் என்னவென்றால் சுவை, பண்ணினுடைய பயன் என்னவென்றால் இசை, நல்ல இசை. கண்ணினுடைய பயன் என்ன? ஒளி. கண்ணினுடைய பயன் ஒளி இல்லைன்னா கண்ணு இருந்து பயனும் இல்லை, இசை இல்லைன்னா பண்ணு இருந்து பயன் இல்லை, சுவை இல்லைன்னா பால் இருந்து பயன். அது அப்படி சொல்ற அருமையான பால். பண்ணின் பயனாம் நல்லிசையும். இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடம் பண்ணின் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனா இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெரு ஒளியும் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும். கருத்தினுடைய பயன் என்னன்னா அஞ்செழுத்து உள்ள இருக்கும். அஞ்செழுத்து விண்ணின் பயனாம் பொழி மழையும். விண்ணினுடைய பயன் என்ன? மழை. வேத பயனாம் சைவமும் போல். வேதம் படித்தா அவன் என்ன தெரிஞ்சிருக்க வேணும்? எந்த நிதி இருக்கணும்? சைவ நிதி இருக்கணும். வேத பயனாம் சைவமும் போல். வேதம் ஓதியும் சைவத்துக்கு வராம இருக்குங்க. வேதம் ஓதி சைவ சமயமே மெய்ச்சமயம் என்று தெரியாதவர்கள் இருக்கிறார் அல்லவா? வேதப்பயானாம் சைவமும் போல் மண்ணின் பயன அப்பதியின் வளத்தின் பெருமை வரம் உடைத்தோ. இப்படி ஒன்றையும் பயன் சொல்லி அதுபோல மண்ணினுடைய பயன் என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற வளம் மண்ணினுடைய பயன். அப்படிப்பட்ட வளம் புரியது, வளம் உடையது, பெருமைக்குரியது, வரம்பில்லாதது அப்படின்னு சொல்லி அந்த ஊரை பற்றி சிறப்பு. பெருமை விறங்கு அப்பதியில் மறையோர் தம்முள் பெருமனை வாழ். இப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த ஊரிலே மறையூர்கள் வாழ்ந்தார்கள். மறையூர்னா அந்த பிராமணர்கள் வாழ். சருமம் நிலவு காசிப கோத்திரத்து தலைமை சால் மறைவில். காசிப கோத்திரம், காசிபர் என்பவர் இரண்டு பேர், சிவசிருஷ்டியில ஒரு காசிபர், பரமசிருஷ்டியில ஒரு காசி. பரமசிருஷ்டி காசிபர் தான் அந்த சூரபன்மனுக்கெல்லாம் அப்பா, சூரபன்மனுக்கு அப்பா காசிபர். காசிப கோத்திரத்து தலைமை சால் மறைவில் அருமை மணியை அழித்ததே நஞ்சு அழிக்கும் அரவு போல் இருமை வினைக்கும் ஒரு வடிவாய் எச்சதத்தன் உளனானான். நாகமானது நஞ்சையும் கக்குமா ரத்தனத்தையும் கக்கும். நாகமானது நஞ்சையும் கக்கும் ரத்தனத்தையும். அதுபோல ஒருத்தே இருந்தான், அவன் பேரு எச்சதத்தன்கிறார். அவன் தான் சண்டேஸ்வருடைய அப்பா. அருமை மணியும் அழித்ததுவே, அதை அதிக நேரம் நிறைய சொல்றாரு. அருமை மணிங்கிறது சண்டேஸ்வர நாயனார். புரியுதா? ஓம அருமை மணியை பெற்றான். அதற்கு மேல பாலை தட்டி விட்டு கால் வெட்டுப்பட்டாரோ நஞ்சு அழிக்கும் அரவு போல் இருமை வினைக்கும், நல்வினை தீவினை இரண்டு வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன். மற்றை மறையோன் திருமனைவி வாய்ந்த மறைவில் வந்து விட்டாள். நல்ல பரம்பரையில வந்தவளை கல்யாணம் பண்ணினான். சுற்றம் விரும்பு இல்வாழ்க்கை தொழிலாள். சுற்றத்தார்கள், கணவனுடைய சுற்றத்தார், தன்னுடைய சுற்றத்தை எல்லாரும் பிரியத்தை அடையும் அப்போல நல்ல தன்மை குணம் உடையவள். உலகில் துணை புதல்வர் வெற்றி விளங்கும் தவஞ்சிதாள். உலகில் துணை புதல்வர், துணை புதல்வர்னா புதல்வர்கள் என்றால் பெற்றோர்களுக்கு துணையாக இருப்பவர். பெற்றோர்களுக்கு முதல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் துணையாக இருக்கிறாங்க அப்படித்தானே. அப்புறம் வயசான காலத்துல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துணையா இருக்கும். இப்பதான் டவுன்ல எல்லாம் அதெல்லாம் இல்லப்பா, அநாத இல்லத்துல ஊட்டி விட்டாரு முதியோர் இல்லத்துல. அது டவுன் பக்கம் அந்த மாதிரி கட்டி போட்டாரு, முதியோர் இல்ல அநாத இல்லம் கட்டி போட்டாங்க, அதுல ஊட்டி விட்டாங்க. அப்படிப்பட்டவள் பெற்று விளங்கும் தவஞ்சியால் பெரும்பேறு எல்லை பயன்பெறுவாள். பற்றை எரியும் பற்று வர சார்வாயுள்ள பவித்திரையா. பற்றை எரியும் பற்று வர, பற்றை எரியும் பற்று, பற்றை எரிகின்ற பற்று வரும்படியான சார்புள்ளவள். அதாவது பற்ற ஆகிய உலகப்பற்றை விடும்படியாகவும் சிவத்திடத்திலே பற்று வரும்படியாகவும் உள்ளவள் அந்த
அந்த எச்சரத்தினுடைய மனைவி. அவள் பேர் பவித்திரை. பவித்திரை பவித்திரைங்கிறது நல்ல சொல். பவித்திரம் என்றால் தூய்மை சுத்தம் சொல். பவித்திரம் பதிவினில் தளிய எண்ணில் பவித்திரம் எம்மனோர்க்கு என்பது கம்பராமாயணம். பவித்திரம் என்றால் சுத்தம். நன்றி உரியும் அவர் தம்பால் நன்மை மறையும் துறை விளங்க அவர்கள் மூலமாக, அந்த தாய் தந்தை இருவர் மூலமாக. மறையோர் குலம் பெருக ஏழு புவனங்களும் உய்ய மந்தில் நடஞ்செய்பவர் சைவ வாய்மை வளர மாதவத்தூர் வெந்தி விளங்க வந்து உதயஞ்சீதா விசாரதருங்க. நன்றி புரியும் அவர் தம்பால், நன்றி புரியும் என்றால் அதனால் வழிபாடு சிவ வழிபாடு தர்மம் முதலான காரியங்களை செய்கின்றது. நன்றி என்றால் சிவனுக்கு வழிபாடு, நன்றி செலுத்துது, நன்றி செலுத்துது, நன்றி மறப்பது நன்றன் அல்லவா, நன்றி மறப்பது நன்றன். நன்றி என்றால் கடவுள் நமக்கு செய்திருக்கிற நன்றி அணிந்து அவனுக்கு கும்பிடுறதா வேற ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறான். அதான் அதிசயமா தெரியும், கடவுள் இல்லவே இல்லைங்கிறான். அதனாலே அந்த நன்றி தான் முக்கியமானது. நன்றி கூறிய அவர் தம்பால் நன்மை மறையும் துறை விளங்க, மறையும் துறையாகிய வேத நெறி விளங்க மிகு செய்வ துறை விளங்க. மறையோர் குலம் பெருக அந்தனுடைய குலம் பெருமையை அடைய ஏழு புவனங்களும் உயர், ஏழு புவனங்களும் உயர். மண்டில் நடஞ்சியோர் சைவாய்மை வளர, மண்டில நடஞ்சுகின்றார் அல்லவா அவருடைய கட்சி வளர, அவர் கட்சி என்ன கட்சி சைவ கட்சி வளர. மாதவத்தூர் வெற்றி விளங்க, மாதவனுடைய அடியாறுகளுடைய சிறப்பு அதிகம் உண்டாகும் முடியா உதயம் செய்தார், உதயம் செய்தார் விசார சிறப்பு உதயம் செய்தார். உதயம் என்றால் என்ன, சூரியனவர் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரபமாய் நின்ற சோதி புலம்பதூர் மேனியாக கருணகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உதித்தனன் உதயம் செய்தார். சூரியன் உதயம் என்றார், இந்த ஞான சூரியன் உதயமான அவருக்கு விசார சர்மர் என்று பெயர் வைத்தார். விசாரம் என்றால் ஞான நூல்களை விசாரிப்பது, விசாரித்தல், விசாரித்தல் கேள்விப்பட்டு இல்லை, தீர விசாரித்தல். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர எது தீர விசாரிப்பது, பிறவி தீர விசாரிப்பது, பிறவி தீரும்படியாக விசாரித்தல் தான் நீ தீர விசாரித்தல் விளங்குதா. தீர என்ன தீர, பிறவி நோய் தீர விசாரிப்பு, அதுதான் ஞான நூலை கேட்டல். விசாரித்தல் என்றால் கேட்டல், விசாரித்தல் என்றால் ஞான நூலை செவியினாலே கேட்டல், அதான் தீர விசாரி. என்ன தீர, பிறவி நோய். ஐந்து வருடம் அவருக்கு அணைய, வயசு அஞ்சு வந்தது, அஞ்சிலேயே வளைய வச்சிடும், அஞ்சிலேயே வளைய வச்சிடும், ஆசிரியனிடத்திலே வளைய வச்சிடும். வளையறதுன்னு என்ன, வளைந்தவன் உயருவான், நிமிர்ந்தவன் உயரமாட்டான். நெல் கதிர் எப்படி இருக்குது, பதர் எப்படி இருக்குது, அஞ்சிலே வளையாதது ஐந்து. அதனால ஐந்தாவது வயதுல அச்சராபியாசம், அச்சராபியாசம் வடமொழி, அச்சராபியாசம் எழுத்து பயிருது, எழுத்தை பயிருது கல்வி. ஐந்து வருடம் அவர்கனைய, ஆறும் அங்கம் ஆறும் உடனிருந்து சந்த மறைகள் உட்படமும் தலைவர் முடிந்த ஆகமங்கள் வேதம் வேதாங்கம் ஆகமம் முதலான அத்துணை நூல்களுடைய ஞான அத்தனை அஞ்சு திசையிலே அவருக்கு உதயமாயிருச்சா, தாரே வந்துருச்சு. பள்ளிக்கூடம் போகாமையே தாரே வந்துருச்சு. என்ன காரணம், முன்னே பிறப்பிலே கற்றது, முந்தை அறிவின் தொடர்ச்சியினால், முந்தை அறிவின் முன்ன பிறப்பிலே கற்றதினுடைய அந்த அறிவு இந்த பிறப்பிலே தானே வந்து உரிமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கடுமையை ஏமா புடைத்து. அதனாலே மோன சிவன ஜென்மத்தில எதுல பழகிருக்கிறாரோ அது இந்த பயில சின்ன வயசுல உண்டு. இந்த காலையில டிவியில ஒரு பய பாடின, ஒரு 12 வயசு இருக்கு. மிருதங்கமா வயலின் வாசிக்கிறவன் 20-22 வயசு இருக்கும், பாடுறவனுக்கு 12 வயசு. அருமையா பாடுறான் தோடி, பெரிய வித்வான், எப்படி பாடுவானோ, ஆரோகணம் பண்றது, அந்த சரளி வரிசு, அந்த பல்லவி அது பல்லவி சரணம், இது எல்லாமே அருமையா பாடுறான். என் போனது வரும் தோடி தோடி பாடுறான். இவன் என்ன வச்சுக்கோ டிவியில, அது என்ன காரணம், முன்னப்பிலேயே அவன் பழகிருக்கு.
முன்ன பிறப்புல எது பழகிருக்கிறானோ அது இந்த பிறப்புல லெகுவா வந்து லெகுவா வந்து முன்ன பிறப்பிலேயே திருடி பழகிருக்கான்னு வச்சுக்கோ. இந்த பிறப்புல என்னமா வரும், கஷ்டப்படாம திருடுவான், கஷ்டப்படாம லெகுவா அந்த தொழில் அமைச்சுவோம். ஐந்து வருட அவர்கனைய அங்கம் ஆறும் சோதரன் ஜிச்சை வியாகரணன் நிகண்டு நிறுத்தம் என்று சொல்லி ஆறு அங்கங்களும் அதோடு உடல் நிறைந்த சந்த மறைகள் உட்படமும் தலைவர் முடிந்த ஆகமங்கள் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கு மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரின் செவி உணர்வு சிறந்ததால் மலர் தோன்றும் போதே வாச அதுக்குள்ளே வந்துருது இல்ல. நிகழும் முறைமை ஆண்டு ஆண்டு நிரம்பும் பருவம் பந்தது ஏழு வயது பெருமை உபநயன புருவில் சடங்கு முடி. ஏழாவது விஷயத்திலே உபநயனம், உபநயனம் என்று சொன்னால் இரண்டாவது கண், இரண்டு கண், இது புறக்கண்ணு அகக்கண், உபநயன் நயனம்னா கண், நயனம் என்றால் கண். இகழு நெறிய அல்லாத எல்லாம் இயைந்த எனினும் தம் திகழும் அறிவின் உதவிக்கு செய்கவை என்றார் செய்வித்தார். அதனாலே வேதத்திலே சொல்லி இருக்கப்பட்ட காயத்ரி மந்திர முதலாரது எல்லாம் தகுந்த ஆசிரியரை கொண்டு ஓதுவித்தார்கள். குலவும் மறையும் பல கலையும் கொளுத்துவதன் முன் கொண்டமைந்த நிலவும் உணர்வின் திறங்கண்டு நிறுவும் மறையோடு செய்தார். அந்த வேத விற்பனர்கள் அவருக்கு அந்த வேத முதலான கலைகள் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி கொடுக்கறதுக்கு முந்தையே அவர் தெரிஞ்சுக்கிறாராம், சொல்லி கொடுக்கறது முந்தையே தெரிஞ்சுக்கிறார். காதலாயி கசிந்து அப்படின்னா கண்ணீர் மல்லிகைங்கிறாராம். ஓதுவாரதமே நன்னறி குவிப்பது ரெண்டாவது வரையும் இவர் சொல்லிக் கொடுறாரு. அவங்களுக்கு அதிசயம் எங்க அப்பா சொல்லுவாரு, பிரகலாதனுக்கு சுக்கராச்சாரியார் கல்வி கற்பித்தாராம். சுக்கராச்சாரியார் தானே உங்க குலகுரு, இரண்டியனுடைய புத்தர். முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணி தேங்காய் உடைக்க போனாராம். ஆறு சுக்கராச்சாரியர் தேங்காய் உடைக்காத சாமி, என்னடாது எனக்கு நீ என்று சொல்லி கொடுக்கிறாள், ஏண்டான சிவனுக்கு முக்கன்னு தேங்காய்க்கு முக்கன்னு உடைக்கும், தேங்காய் உடைக்காம வச்சு பூசை பண்ற ஒரு முறை உண்டு சாமிக்கு, அது பூரண பலம்னு சொல்லும். தேங்காயை உடைக்காமையே வச்சு அப்படி இருக்கிறான், அப்புறம் உடைக்கும் தேங்காய அப்படியே வச்சு. அதனாலே அப்படி ஆசிரியர் கற்பிப்பதற்கு முந்தையே அந்த கலைகள் அவனுக்கு தெரிஞ்சு அதை பார்த்து ஆசிரியர்கள் கவலைப்பட்டார். கற்பூர புத்தி, கற்பூர புத்தி காற்று காற்றுதான் பிடிச்சது, கறி புத்தி போட்டு கொஞ்சம் ஊதும், வாழைத்தண்டு பூத்தி நெருப்பையே அணைச்சு போடும், குருவையே ஒண்ணுமெல்லாம் பை பண்ணி விடுவேன், குருவுக்கே ஒண்ணு தெரியாம பண்ணி விடுவேன். கற்பூர புத்தி கறி புத்தி கதலித்தண்டு, கதலித்தண்டுதான் வாழைத்தண்டு, கரு கறி புத்தி கொஞ்சம் ஊதுனா பிடிக்கும். இது என்ன பண்ணினாலும் பிடிக்கும், இது வாழைத்தண்டு, இது கற்பூர புத்தி அர்ச்சனம். அதனாலே இப்படி குலவும் மறையும் பல கலையும் கொளுத்துவதன் கொளுத்துவதா சொல்லிக் கொடுக்குற முந்தி கொண்ட அமைந்த நிலவும் உணர்வின் தரங்கண்டு நிறுவும் மறையோர் அதிசயம். அழகில் கலையின் பொருட்டு எல்லை, அழகில்லாத அளவில்லாத கலைகள் இருக்கிறதல்லவா, அந்த கலைகளுக்கெல்லாம் எல்லை எது வந்து கேட்டால் முடிவு எது வந்து கேட்டால் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள். அழகில் கலையின் பொருட்டு எல்லை ஆடும் கடலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெரும்பகையாம். அளவில்லாத கலைகளுக்கெல்லாம் எல்லையாக இருப்பது எது என்று கேட்டால் ஆடுகின்ற திருவடி, தூக்கிய திருவடிதான். அளவில்லாத கலைகள் கற்றதற்கெல்லாம் பயனாக இருப்பது, கற்றதினுடைய பயனாக இருப்பது, கற்பதினாலே கற்றதினாலே அடையப்பெறுகின்ற பயனாக இருப்பது, முடிவாக இருப்பது திருவடி, தூக்கியது. கலையில் கலையின் பொறுப்பு இல்லை ஆடும் கடலே எனக் கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் யாரு, சிறிய பெருந்தவையார், சிறிய பெருந்தவர், சிறிய பெருந்தவர் ஏழு வயசு.
சின்ன பிள்ளைதானே. ஞானத்துல பெரியார் பெரிய இதுதான் அங்கேயும் சொல்லுவார். இங்க ஞானசம்பந்தர் புராணத்துல எச்சில் மயங்கிட எச்சில் பார் அடுத்தவர் கொடுத்தது எச்சில் மயங்கிட உனக்கு இட்டாரை காட்டு கச்சிறிய உருமாறு கொண்டு வச்ச காலெடுத்து அச்சிறிய பெருந்தகையார் ஆனந்த கண் முடிவு சீனில் எடுத்தரணும் ஒரு திருக்கை வரல் சுட்டி தோருடைய சிவி பால் கொடுத்தார். அந்த இடத்துல அந்த சிறிய பெருந்தகையா இருக்கிறார். இந்த இடத்துல சிறிய பெருந்தகை சிறிய வயசிலே சிறியவர் தன்மையிலே பெரிய பல பேர் வயசு பெருசாகி கூட தன்மை வராம இருக்கானு 80-90 ஆகி கூட அந்த சின்ன தன்மையிலே இருக்கான். இது சின்ன வயசுலயே இது சிறிய பெருந்தகையா இப்ப சொல்ல பாத்தியா சிறிய பெருந்தகை.

செய்த உலகம் எல்லாம் அவனுடைய சொத்து, உடைமை, உயிர்கள் அவனுடைய அடிமை, எல்லாமும் உடைமையே எல்லாமும் அடிமை என்பார் தாய்மாரார். உடனே தோன்றும் உணர்வின் கண் ஒளியாது ஊறும் வழி என்பின் கடனே இயல்பாய் முயற்சி வரும் காதல் மேன்மேல் எழுங்கருத்தில் திடநீர் நிற்கும் செம்மலார் திகழ நாளில் அங்கு நாள். இதனாலே எப்படி சூரவன் நமக்கு தலைவன், நாம் அவனுக்கு அடிமை, அவனை வழிபாடு செய்வது, அவனை அவனிடத்தில் அன்பு செலுத்துவதே நம்முடைய கடன் என்கின்ற நெறியில், என் கடன் பணி செய்கின்றப்பது என்கின்ற நெறியில், கடனே இயல்பாய் முயற்சி வரும் காதல் மேன்மேல் எடுங்கிறது, அப்படிப்பட்ட தன்மையை உடையவர். இது எல்லாமே அவசியமா ஒவ்வொரு வாக்கியங்களையும் நன்றாக அனுபவிக்கக்கூடிய சிறப்புள்ள வாக்கியம். இது எல்லாமே ஒவ்வொரு பாட்டும் நான் சொல்ல வேண்டிய பாட்டாக 60 பாட்டு இவருடைய புராணம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: இந்த வேதத்திலேயே தான் இந்த நாம மகிமையும் சொல்லியிருக்கு. அதே வேதமானது 2வது அஷ்டகம் 4வது பிரஸ்னத்தில் எஃப்

சஞ்சித அபியசது. நாமசங்கீர்த்தன பெருமை சொல்றவாள்லாம் வேதத்துல பெருமை சொல்றதுன்னு சொல்றான். அங்க பரமாத்மாவுடைய அவதாரங்கள் எல்லாம் எடுத்து பெருமைகளையும் குணங்களையும் யார் சொல்றாளோ அவனான், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் தத்துவ ஞானம் வந்து மோட்சத்தை அடையலாம்ங்கிறதாக அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வச்சிருந்தாலும் சேர்த்தான் இந்த மாதிரி வேதத்தினுடைய பெருமை ரொம்ப நிறைய உண்டு. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நாம நிறைய பார்க்க போறோம். சூட்சமான பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். அதில் முதல்ல ரிக்வேதத்தை ஆரம்பிக்கிற ரிக்வேதானம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. ரிக்வேதக்காரர் அத்தனை பேர் எழுந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அதையும் கொஞ்சம் கலந்து யஜுர்வேதத்தையும் சொல்றோம். முதல்ல ஆரம்பிக்கிறச்சு அந்த வேதம் எண்ணிக்கையில் முதல்ல ரிக்வேதம் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் என்னன்னா ஃபுட்டு ப்ராப்ளம். ஃபுட் ப்ராப்ளம்னா சாப்பாடு கிடைக்காம திண்டாடுறாங்கிறத சொல்லலாம். ஃபுட் பாய்சன் வந்து அதில் பொல்யூஷன்லாம் ஜாஸ்தியாகி இவன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே இப்போ ரெண்டு கட்டானா இருந்து இது வியாதியை கொடுக்குற நிலைமைக்கு வந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அதில் தோஷங்கள் நிறைய வருது. இந்த அன்னதோஷம் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற நிலைமையில் இதை தவிர்க்க முடியாமல் ஆகலாம்னு நினச்சி ரிக்வேதத்தில் ஒரு மந்திரத்தை சொன்னாக்க அந்த அன்னதோஷம் அவ்வளோ பாதிக்காதுன்னு ஒரு மந்திரம் எடுத்திருக்கார் ரிக்வேத விதானத்தில். அதுலேருந்து ஆரம்பிப்போம். பிராக்டிக்கலாக ரொம்ப தேவைப்படுறதா இருக்கு. பூஜையே தசனம் நித்யம் புஞ்சீதஹெவி குத்சயன்னு நாசியாத் அன்னஜோ வியாதி விஷமப்பியமிருதம் பவேத் பிதும் நின்யபதிஷ்டேத நித்யமன்னமுபஸ்திதம். ஒரு ரிக்மந்திரம் இருக்கு. ஸ்வாதோ பிதோ மதோ பிதோ வயம் துவாவர்மஞ்சே அஸ்மாகமபிதா பவா இப்படின்னு ஒரு ரிக்கு இருக்கு. இந்த ரிக்க ஜபம் பண்ணி அன்னன்னைக்கு நாம சாப்பாடை சாப்பிடும் பொழுதோ இந்த அன்னத்தில் ஏற்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள், கண்ணுக்கு தெரிஞ்ச தோஷங்கள் இதெல்லாம் சமணமாகுதுன்னு யஜுர்வேதத்திலையும் பல மந்திரங்கள் இருக்கு.

ஏன்னா அன்னத்தினாலதான் இப்ப கெடுதல்கள் வருதுங்கிற நிலைமை ரொம்ப வந்துடுச்சு. அதனால யஜுர்வேதத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக அன்னபத்தேன்னஸ்யனோ தேஹி அனமீவஸ்ய சுஷ்மினஹ ப்ரப்ரதாதாரம் தாரிஷஹ ஊர்ஜன்னோ தேஹி த்யுபதே சதுஷ்பதே. ஒரு மனிதன் அன்னம்னா என்னன்னா அது தைத்திரிய உபநிஷத்துல போய் பார்க்கணும். நாம் எதெல்லாம் உள்ளுக்கு ஆகாரமாக எடுத்துக்கிறோமோ வாய் வழியாக அது அன்னம்னு பேர். கண்ணுக்கு ஆகாரம் ரூபம், காதுக்கு ஆகாரம் சப்தம், மூக்குக்கு ஆகாரம் கந்தம், நாக்குக்கு ஆகாரம் ரசம் அல்லது அன்னம், உடலுக்கு ஆகாரம்னு வச்சுட்டோம்னா தொடு உணர்ச்சி, இது மாதிரி இருக்கு. இருந்தாலும் இதுல பல தோஷங்கள் வரும்பொழுதோ அல்லது நமக்கு இனவிட்டபிளா இன்னைக்கு இந்த அதாவது பாப்புலேஷன் ஜாஸ்தியா போனோம்னா நிறைய விளையணுங்கிறதுக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கான். எது நாம கண்டுபிடிச்சு பண்ணாலும் அதுல ரெண்டு மெரிட்ஸ் இருக்கும், நாலு டிமெரிட்ஸ் இருக்கும். இந்த டிமெரிட்ஸ் எல்லாம் வந்துதான் மெரிட்ஸை ஏற்படுத்தணும்னு இருந்தாலும் வேத மந்திரங்கள் அதை கண்டுபிடிச்சு டிமெரிட்ஸை விளக்கிறது. இதை நான் நிறைய உதாரணங்கள் தினம் சொல்ல போறேன். இப்போ இந்த உரங்கள்லாம் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய விளையிறதுங்களாம். இப்பெல்லாம் அந்த வாழைப்பழங்கள்லாம் என்னவோ போடுறதுனால இவ்வளோ பிரிச்சு வருதுங்கிறான், முன்னெல்லாம் இருக்காது, அது இருக்கட்டும். அதே போல் பாலில் ஏதோ சோடா போடுறான், அதனால நிறைய பால் கறக்கிறதுங்கிறான். நம்ம கண்டுபிடிக்கிறதுல தேவையாக இருக்குது, தேவையை பண்ணிக்கும்பொழுது சில ஆபத்துகள் வரும்போது பண்ணித்தான் ஆகணும். அதுபோல அதில் ஏதாவது கெடுதல்கள் வரலாம்ங்கிறதுனால சாப்பாடே இப்போ பெரிய கஷ்டமாக இருக்குது. இது ரேடியோவில் சொல்கிறோம், அதுவும் நாம் சாப்பாட்டை ரொம்ப ரெண்டுங்கிட்டாக பண்ணிவிட்டோம். எல்லா கடைகள்லையும் கலர் கலராக பேக்கெட் ஒன்று தொங்குறது, இல்லை என்னெல்லாமும் லேஸுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், குர்குறாங்கிறான். இதை சாப்பிடாதேன்னு ரேடியோவில் சொல்ல சொல்ல வாங்கி ஜாஸ்தி சாப்பிட்றோம். இதனால் என்ன ஆகுங்கிறத வேதம் கண்டுபிடிச்சிருக்கு. அன்னம் உணவை எங்களுக்கு கொடுங்கள். அன்னபதே, அன்னத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அக்னி சோமன் ரெண்டு பேர். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. அக்னி சோமன் இந்த அன்னபதியா இருக்கக்கூடிய இவாள்லாம் நமக்கு கொடுக்க வேண்டிய அன்னத்தை கொடுக்கணும். அந்த அன்னத்து மூலமாக வியாதி வராமல் இருக்கணும். அன்னத்து மூலமாக வியாதி வருமானா ஓவர் ஈட்டிங், அதில் கலக்கக்கூடாதெல்லாம் கலந்தா வியாதி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால தான் திருவள்ளுவர் கூட சொல்றார், ஒரு மனிதனுக்கு மருந்தே வேண்டியதில்லை, ஆரோக்கியமாக இருக்கலாம், சாப்பிட வேண்டியத அளவோட சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்டுருந்தா வைத்தியருக்கு வேலை இல்லைன்னு திருக்குறள் சொல்றதுன்னா நீங்கள் பார்த்துங்களா? அப்புறம் ஏன்னா நான் இதை தமிழ்நாட்டில் சொல்லி சொல்லி திருக்குறள் சொல்றதுன்னு சொன்னேன். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு போற்றியது அற்றி உணின் அப்படின்னு முடிகிறது அந்த குறள். தேவையில்லாததாக உள்ளதை விலக்கி தேவையாக உள்ளதை ஒழுங்காக சாப்பிட்டோமேயானால் யாக்கைக்கின அந்த உடம்பிற்கு மருந்தென வேண்டாவாம். அன்னபத்தே அன்னஸ்யனோ தேஹி கீதிசஸ்ய அன்னஸ்ய அனமீவஸ்ய. இந்த அன்னத்துக்கு அப்ஜெக்டிவ் அமீவாக. அமீவா அமீவான்னா ரோகம்னு அர்த்தம். அமீவாங்கிறதான ரோகம் இது மூலமாக ஏதாவது வரதா இருந்தால் அது வராததாக இருக்க முடியா பண்ணு. அதனால் இவன் ஏதோ உரத்தை போட்டு சத்தை எடுத்து கெடுதல் வரதா இருந்தால் அது அன்ன தேவத்தையான அன்னை பற்றி போக்கணும்னு அர்த்தம் சயின்டிஃபிக்காக. அது போக்குமான்னா நம்பிக்கை அந்த போக்கும். அனமீவசிய அன்னசிய தேகி. சரி, ரோகம் வராமல் இருந்தால் போருமோ? எல்லாம் சாப்பிட்டோம், உட்காண்டா எழுந்திருக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, எனர்ஜி வரலன்னா அன்னத்திலேந்து ஊர்ஜம்ங்கிறது ஏற்படணும். அதனாலதான் இஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தா. இஷான்னா அன்னம், இட்டுன்னா அன்னம், இட்டு இஷோ இஷா. அன்னம் கிடைச்சா போறாது, அது உள்ள போய் என்ன எனர்ஜிகள் விட்டமின்ஸ் தேவையோ அதை நம்ம உடம்புல தங்குற மாதிரி பண்ணணும். இதெல்லாம் அன்ன தேவத்தை ஊர்ஜேத்வா அன்னஜன்யா பலஹேது அஷ்டமோ தாது ஊர்க் அதுவா ஓஜஹா. ஓஜஹான்னு பேர் அதுக்கு, ஊர்க்குன்னு பேர். ஆனால் சுக்லயஜுர்வேதத்தில் இஷேங்கிறதுக்கு எனர்ஜின்னும் ஊர்ஜேங்கிறதுக்கு அன்னம்னு சொல்லிருக்காரு. ஏதோ சொல்லிட்டு போனீங்க, இது ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இஷேத்தோர்ஜேத் ஆரம்பமே வேதத்தில் எல்லாருக்கும் நல்லபடியாக உணவு கிடைச்சி அந்த உணவுனால் ஏற்படுறதான எனர்ஜி உடம்புல தங்கி. ஏன்னா இப்போ சில பல டாக்டர்ஸ் சொல்கிறான், நீங்கள் விட்டமின் டேப்லெட் சாப்பிடுங்க சார், சக்தி வளரும் வளரும்னு சொல்லிட்டு இருக்கானோ இல்லையோ. எனக்கு தெரிஞ்ச ஃபாரின் டாக்டர்ஸ் சில பேர் சொல்கிறா, அது சும்மா நீங்கள் நம்பாங்க, அது விட்டமின் சாப்பிட்டாக்க அது தேவையாக உள்ளது தான் தங்கும், அனாவசியம் வெளிலப்படும், நேச்சுரலாக உள்ள ஃபுட்லேருந்து வரது தான் தங்குங்கிற.
இதில் இந்த உண்மையை சொல்ற டாக்டர்லாம் 1000-2 பேர் தான் இருப்பான் இல்லையா. இந்த உண்மை பேசுறதே இப்ப ரொம்ப குறைஞ்சிருக்கோம் இல்லையா. அதனால எதுக்கு சொல்ல வர, வேதம் அவ்வளவு கண்டுபிடிக்கிறது. அனமீவசியன்னு போட்டா போராது, சுஷ்மினா சுஷ்ம சுஷ்மணி சுஷ்மாணி அப்படின்னா பலம்னு அர்த்தம். ஊர்க் அது கூர்க்க கொடுக்கறதாம் அமையணும். அப்புறம் இந்த அன்னத்தை யாராவது இல்லாத வாழ்க்கை இருக்கிறவா கொடுக்கணும். பிரப்ரதாதாரம் தாரிஷா, நமக்கு யாரோ ஒருத்தர் கொடுக்கறா சாப்பாடு போடுறாருன்னா அவனை நீ நல்லபடியாக காப்பாத்துன்னு அந்த அக்னி பகவான் கேட்கிறார். அப்புறம் இது மூலமாக உணவுன்னா நமக்கு மட்டும்தானே, மாடுகளுக்கெல்லாம் உணவு இருக்கு, புல் இருக்கு, அது இருக்கு இது இருக்கு, அந்த புல்லில் விஷம் விஷம் கலந்து கொடுத்தா என்ன பண்ணுவேன். அதனால அதெல்லாம் விலக்கி ஊர்ஜம் நோதேஹி த்விபதே சதுஷ்பதே. வேதத்தினுடைய நோக்கு எப்படி இருக்கு எப்படி கேட்கறதுன்னு பார்க்கணும். ஏதோ புண்ணியத்து கொடு புண்ணியத்து வழியாத கொடுலாம் இல்லை. எல்லாருக்கும் பலத்துக்கு ஹேதுவா உள்ள ரெண்டு கால் பிராணி நாமெல்லாம், நாலு கால் பிராணி மாடு இல்லையா, பற 6 கால் 8 கால் இப்போ பயின்ட்டு இருக்கு, கால் நிறைய பயின்ட்டு இருக்கும். ஆனால் ஒருத்தர் உபன்யாசத்தை சொன்னார், பகவானுக்கு கை நிறைய இருக்கு, 4 கை உள்ளார் விஷ்ணு, இன்னும் அம்பாளில் பார்த்தேன்னாக்க அஷ்டாதசபுஜா விநாயகருக்கெல்லாம் இருக்கு. இந்த கிருபானந்த வாரியார் ஒரு உபன்யாசத்தை கேட்டார், கை ஜாஸ்தியாக இருப்பில் கால் ஜாஸ்தியாகும்னு கேட்டார் இல்லையா. ஷண்முகத்துக்கு 6 முகம், ஒரு முகத்துக்கு 2 கை 12 கை இல்லையா, ஷண்முகச துவாதசபுஜம், அவருக்கு 12 கால் ஏன் இல்லைன்னார். அதுக்கு அவர் சொன்னார், கால் ஜாஸ்தியான 4 கால் பிராணின்னா மிருகம்னு ஆகிடும் ஒன்றும், ரெண்டாவது மனுஷாள்லாம் நம்ம வணங்கி காலை பிடிச்சிட்டு கெஞ்சி கேட்டு நல்லது அடையணும், அவளுக்கு 2 கை தான் இருக்கு, இவருக்கு 4 கால் 8 கால்னா கையால் பிடிக்க முடியாதான், அதனால அப்படி இருக்குன்னு சொல்லுவார். அதுபோல திபதே சதுஷ்பதே பசவஹா பசவ த்விவிதாஹா பசவஹா த்விபாதஸ்ச சதுஷ்பாதஸ்ச, எல்லாருக்கும் நல்லது வேணும்னு விசாரம் பண்ணி என்னென்ன பிற்காலத்தில் வருமோ அந்த கெடுதல்களையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி வச்சிருக்கான். இது ஜலத்துக்கு, இது அன்னத்துக்கு மட்டும் சொன்னேன். ஜலத்தில் பார்த்தேன்னா இப்போ என்ன கேட்குறீங்க, ராடாடாடா வாட்டர் பொல்யூஷனுங்கிறான். 3 பொல்யூஷன் இருக்கு இப்போ. இந்த 3 மனிதனுக்கு ரொம்ப தேவை. என்ன தேவை, ஃபுட்டு தேவை, அன்னம், ஏர் ரொம்ப தேவை, ஏர் இல்லாமல் ஜீவிக்க முடியாது, ஜலம் தேவை. இந்த 3லையும் பாவத்து இருக்கு, ஃபுட் பாய்சன், ஏர் பொல்யூஷன், வாட்டரில் பொல்யூட்டட் வாய். இது இனவிட்டபிளாக நாம ஜாஸ்தி பண்ணிவிட்டோம். இதெல்லாம் ஒவ்வொரு நாளுமே இல்லாமல் பண்ணிக்கிறதுக்காக வேத மந்திரங்கள் எப்படி சொல்கிறது, அந்த ஜலத்தில் ஒரு தேவதையை இன்வோக் பண்ணி வருணனை ஆவாகனம் பண்ணி அதில் ஒவ்வொரு நாளும் நம்ம மாதத்தில் வைதிகால் ஆரம்பிக்கும் போது கும்பத்தில் ஜலத்தை வச்சு இந்த ஜலத்தினுடைய பெருமை என்னன்னா அது தனியாக ஒரு நாள் போற சொல்லலாம். இருந்தாலும் ஜலத்துக்குள்ளதான் எல்லா தேவதையும் ஆவாகனம் பண்ணுறோம் கும்பத்தில். ஏன் ஜலத்துக்குள்ளே ஆவாகனம் பண்ணுறோம், வெள்ளி கட்டி தங்க கட்டியெல்லாம் போட்டு பண்ணப்படாதவன்னா அப்படி பண்ணப்படாது. அதுக்கு வேதம் சொல்றது ஆபோவை சர்வா தேவதா, இந்த ஜலமானது ஆல் டைட்டிஸினுடைய எனர்ஜியை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. இன்னும் ஒரு இடத்துல அதனுடைய பெருமையை சொல்லணும்னா இது ஜபத்தில் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு நிரூபணங்கள்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. ஆபோவா இதகம் சர்வம், ஜலத்தினுடைய எனர்ஜி மாறி மாறித்தான் இந்த உலகம் பூரா வந்திருக்கு. விஸ்வாபூதான்யாபிராணாவாபோன்னமாபோமிருதமாபோம்ராடாபோ அப்படின்னு மந்திரம் சொல்லி இந்த மதத்தில் தர்பியை வச்சு கும்பத்தில் வர்ணன் ஆவாகன் பண்ணால் என்ன சொல்றார், அந்த ஜலத்தில் இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்கு, அதில் ஒரு தேவதை இருக்கார் வருணன்கிற தேவதை, பர்ஜன்யன் மாற்றி மாற்றி இருப்பா, வருணன்கிறவர் பெரிய ஹெட்டு, பர்ஜன்யங்கிறவர் பிஏன்னு வச்சுங்களேன், சில இடத்துல பர்ஜன்யன் சில இடத்துல வருணன், அவள்லாம் இருந்துட்டு இருக்கா, அவள் எதுக்கா அதுக்குள்ளே இருந்துட்டு இருக்கா நம்ம கண்ணுக்கு தெரியலையன்னா, கண்ணுக்கு தெரிஞ்சா அது கடவுள் இல்லைன்னு விடுவான், கடவுள் ஏன் கண்ணுக்கு தெரியலையேங்கிறான்னு வச்சுங்களேன். அப்புறம் நான் தான் கடவுள்னு வந்தேன், கடவுள்லாம் வரமாட்டார் சார் நீங்கள் போயிட்டு வாங்குவாங்க, அந்த அம்பியினுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அந்த ஜலத்துக்குள்ளே வருணன் நின்றுட்டு இருக்காரான், உட்காண்டிருக்கார், எதுக்காக உட்காண்டிருக்கான்னு இந்த பசங்க பொய் சொல்றானா நிஜம் சொல்றானான்னு பாக்குறாராம். சத்தியான் தே அபபஷ்யஞ்சனானாம் அப்படி சொல்றது வேதம். சத்தியத்தையும் அனுதத்தையும் கண்ணு குத்தி பாம்பாக பார்த்து கொண்டு ஒரு தேவத்தை இருக்காருங்க. ஹிரண்யவர்ணா சுஜய பாவகான்னு ஆரம்பிச்சா அந்த மந்திரங்கள்ல 1000 விஷயம் இருக்கு. சத்தியான் தே அபபஷ்யனுக்கு என்ன அர்த்தம்னு புரியல. நான் வருண தேவத்தை இந்த பொய் சொல்றவன் நிஜம் சொல்றவன் ரெண்டையும் கண்டுபிடிச்சு அதுல வந்து
விசேஷமாக பொய்ய போக்கி நெஜத்தை ஜாஸ்தி பண்ற கெப்பாசிட்டி உள்ளவர்னு தெரியுது. இப்பதான் திடீர்னு ஸ்மரிக்கிறேன், பல தேவதைகளுக்கு யாகங்கள் சொல்லும் போது மித்ரன் வருணன் அக்னி இந்திரன்லாம் இருக்கார். சத்யான்ருதே வருணஹா சத்யான்ருதே ஏவா வருந்தே நைனகும் சத்யான்ருதே உதிதே ஹிக்கஸ்தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ராஜசூய யாகத்துல இந்த வருணன் உண்மைக்கும் தேவதை, பொய்க்கும் தேவதை. அதாவது பொய் சொல்றவனை சரி பண்ணி தண்டிச்சு உண்மையை சொல்ல வைக்கணும், உண்மையை சொல்றவனுக்கு நல்லது கொடுக்கணும். சில பேரால தண்டிக்கிற வேலையெல்லாம் ஆகாது, நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். இந்த கிளாஸ்ல ஒழுங்கா பாடம் சொல்லணும் என்ன சொல்லுவேன், அந்த பையன் டிசிப்ளினா உட்காரணும்னா இன்னொரு மேனேஜர் போடணும். இந்த ஆள் ரெண்டும் செய்யறார். அதனால எல்லாருடைய சத்தியான்றதே பஷ்யன்னு இருக்கு. ஆனா வித்யாரண்யர் சொல்றார், ஸ்நானம் பண்ணும் போது மந்திரங்கள்னால என் பெருமையை சொல்லி அகமர்ஷண சூக்தம் சொல்லி ஸ்நானம் பண்றானா இல்லையான்னு பாக்குறாராம். அகமர்ஷண சூக்தம் சொல்றவாளுக்கு அதனால சத்திய ஸ்நானம் அனிருத்த ஸ்நானம்னு ரெண்டு. குளிக்காமலே குளிர்காலத்தில் பாத்ரூம்ல போய் ஜலத்தை கீழே விட்டு வர்றது பொய் ஸ்நானம் அப்படி இல்லை. ஸ்நானம் ஒழுங்கா பண்ணினாலும் எல்லா சோப்பும் தேய்ச்சிருந்தாலும் அந்த மந்திரங்கள் இல்லாம சொன்னா அனிருத்த ஸ்நானம்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. இங்க நான் எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்ல வரேன்னா, ஸ்நானம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு பல மந்திரங்கள்ல அந்த ஜலத்துல இருக்கிறது என்னென்ன பண்ணணும், கெடுதலை எப்படி விளக்கணுங்கிறதுக்கு அகமர்ஷண சூக்தத்தை ஒரு வார்த்தை சொல்றேன். முன்னெல்லாம் நதிக்கரைகளில் நதியில் ஜலம் ஓடுறது, நதியில் ஜலம் ஓடித்துன்னு சொல்லணும். இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் அநேகமாக எல்லா நதியிலையும் ஜலம் ஓடுறது. நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி இங்கெல்லாம் ஏதோ இந்த உடுப்பி இடுப்பி இதெல்லாம் போகும்போது பார்த்தா ஏகப்பட்ட ரிவர் வருது, பஸ் போறச்சே அடிச்சுட்டு ஜலம் ஓடித்து. ஐயோ தமிழ்நாட்டில் ஒன்றையும் காணுமே, இங்கேருந்து கேட்டால் கொடுக்கவும் மாட்டேங்கிறேன்னு. கிருஷ்ணா ராமா, கிருஷ்ணா ரிவரா ராமா ரிவரான்னு புரியல. ஆகையினால இந்த ஜலம் ஓடித்து, ஓடுற ஜலத்துக்கு சுத்தி உண்டு எப்பொழுதுமே. ஓடித்தினாலே அதுக்கு சுத்தி, ஸ்டாக்னெட்டா இருந்தா அது சரியா வராது. இதுல பெரிய ரிசர்ச் வேதமே சொல்லியிருக்கு. நதி வேகேன சுத்தியதி அப்படின்னு ஸ்மிருதிக்காரர் சொல்றார். நதிங்கிறது என்னத்தினால உயர்வுன்னா அது வேகமா ஓடுறதுனாலையும், நாட் ஓன்லி தட், அது ஓடி வர்றதுல ரெண்டு சைடுலையும் பல பச்சலைகள் புல்லுகள்லாம் இருக்கு, அதுல எல்லாம் என்ன சத்து இருக்குங்கிறத நம்மால் சொல்ல முடியாது. இந்த வேதம் ஒரு இடத்த சொல்றது, புல்லுகள்லையும் மற்ற விலைகளிலையும் செற்சில புல்லுகள்லையும் ஒரு எனர்ஜி இருக்கான். அந்த எனர்ஜி இந்த பச்சலையோட இடிச்சு ஓடி வரத்துனால இந்த ஜலத்து வழியா நமக்கு வருது. அதை ஒழுங்கா ஸ்நானம் பண்ணாக்க ரொம்ப நல்லது அப்படின்னு இருந்தது போக. இப்ப என்னன்னு கேட்டா, டவுன்ஷிப்ல, டவுன்ஷிப்னாக்க டவுன்ல இருக்கு, டவுன்ஷிப்னு ஒரு ஊர் இல்லை, டவுன்ல நம்முடைய ஷிப் ஓடின்னு இருக்கு கப்பல். அங்க நாம வந்த உடனே பாத்ரூம்ல ஷவர் குழாயை திறந்த ஒன்று ஒரு பக்கம் வெந்நீர் வருது, ஒரு பக்கம் பச்சை ஜலம் வருது, ரெண்டையும் மாற்றி மாற்றி ஸ்நானம் பண்ணுறோம். ராமாயணத்தில் ராமன் பரதன் எவ்வளவு வேண்டியும் வரமாட்டேன்னு தீர்மானமாக சொல்லி சத்தியசந்தனாக இருந்தார். அப்போது ஜனங்களெல்லாம் கடைசியாக பரதனுக்கு தோல்வி ராமனுக்கு வெற்றின்னு வந்த உடனே அழுதாளாம். ராமர் வல்லியேங்கிற வருத்தத்தினால ஒரு அழுக. ஆனால் ராமன் இவ்வளவு தர்மத்தில் நிஷ்டையா இருக்காரேன்னு நினைச்சா ஒரு சந்தோஷம், ரெண்டு கலந்து இருந்துதான். அந்த வால்மீகி வர்ணிக்கிறார், ஒரு கண்ணிலேருந்து சூடான ஜலம் வந்தது, ஒரு கண்ணிலேருந்து ஜில்லுன்னு ஜலம் வந்துதான். சந்தோஷத்தினால வர கண்ணீர் ஜில்லுன்னு இருக்குமா, வருத்தத்தினால வர கண்ணீர் சூடா இருக்குமா. இதுக்கு என்னடா உதாரணம்னு நான் மாத்த ஷவர் பாத், இந்த குழாயை திறந்தா ஜில்லுன்னு வரும், அந்த குழாயை திறந்தா கொஞ்சம் சூடா வரும், ரெண்டையும் கலந்துக்கிறது. இது ரெண்டும் மேலே விழும்போது சரியா இருந்ததுன்னு வால்மீகி சொல்றார். அதுபோல இங்க நம்ம இந்த ஷவர்பாத்ல உள்ள ஆபத்து என்ன, இதை மந்திரங்கள் சொல்லி ஆகணுங்கிறதுக்கு என்ன நிர்பந்தங்கிறத நான் சொல்றேன். பல மந்திரங்கள் இருக்காது, மார்ஜனம் ஸ்நானம் இறங்கிறது அதெல்லாம் விட்டுருவோம், டீட்டெயிலாக ரொம்ப போக முடியாது, நமக்கு விஷயங்களை சொல்லணும். அங்க ஒரு இடத்துல மூணு இனவிட்டபிளான ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கு டவுன்ல இந்த ஜலத்துல. என்ன ப்ராப்ளம், யதபாங் குரூரம் சொல்லு, இந்த ஒரு மந்திரத்தை எடுத்துப்போம். ஜலத்தில் உள்ள குரூரத்தன்மை, குரூயல்டி, அசாந்தம்னாக்க அது ரொம்ப டிஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியதான சாந்தி இல்லாத ஒன்று கலக்கிறது, ஒரு அசுத்தி. கடைசியது அமேத்தியம்னே இருக்கு, அமேத்தியம்னா நீங்க வேற ஏதோ அர்த்தம் கிடையாது, பரிசுத்தி இல்லாததான சில கெடுதல்கள் இருக்கு. மூணு கெடுதல் சொல்றதுக்கு இதுக்கு வியாக்கியானத்தெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. நானா அப்புறம் கண்டுபிடிச்சு மெட்ராஸ்ல இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணணும்னு புரிஞ்சுது. எப்படி புரியுறதுன்னு கேளுங்க. நம்ம
சில ஏரிகளில் லேக்ஸில் தக்கி வச்சிருக்கான், தேக்கி வச்சிருக்கான் இல்லையா, அதில் ஒன்றும் ஓட்டம் கிடையாது. தேக்கி வச்ச ஜலத்தில் என்ன ஆகும்னா எருமை விழுந்து செத்து போயிருக்கும், ஏதோ ஒரு மாடு எல்லாம் செத்து போயிருக்கும், அது ஓட்டமும் இல்லையா. அதனால எது அப்பாம் குரூரம், குரூரமான தன்மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சா. ரெண்டாவது ஸ்டேஜ் என்னென்ன, எதமேத்யம், கார்பரேஷன் குழாய் போட்டு பல நூற்றாண்டுகள் ஆயிடுத்து, ஒரு நூற்றாண்டாவது ஆயிடுத்து, இந்த குழாயில் அது அங்கேருந்து வரைச்சே நடுப்புற சாக்கடை ஜலம் கலக்கிறதுங்கிறான், இல்லைன்னா அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதில் ஏதோ ஒரு விஷம் வருதுங்கிறான், இரும்பாக இருந்தால் துரு வருது, இவ்வளவுலையும் ஓடி வருது. இதைத்தான் நினச்சி சொல்லியிருக்கு வேதம், வேதம் அமேத்யம். மூணாவது ஆபத்து என்னன்னா, அது இப்போ தான் கொஞ்ச நாளாக முன்னெல்லாம் கிடையாது, அது வந்து நம்மாத்து ஓவர்ஹெட் டேங்கில் தங்குறது. என்ன இப்போல்லாம் 200-300 சேர்ந்து தான் ஒரு பிளாக், அது மேலே ஓவர்ஹெட் டேங்க். இதை வார வாரம் கிளீன் பண்ணணும், வெறும் கிளீன் பண்ணுறது இல்லை, அதை திறந்து வைக்கிறேன், அதில் குருவி ரிவி அணில் பல்லி இதெல்லாம் விழுந்துடுறோம். இதுக்கு எங்கே ஓட்டம் இருக்குது, ஓடினாலாவது செத்து அசுத்தி வரும். இந்த மூணை தாண்டி நம்மாத்து ஷவர் பாத்து குழாயில் ஜலம் வருது. எதப்பாங் குரூரம், எதமேத்யம், எத சாந்தம், இவ்வளோ வந்து கொடுத்து இப்போ என்ன பண்ண போறேன்னார். வருண பகவானே, இதை மட்டும் என் உடம்புல ஒட்டாமல் வெளியில் தள்ளி அதில் உள்ள ஆக்சிஜன் மட்டும் அந்த புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய சக்தி மட்டும் எனக்கு ஒற்றா மாதிரி பண்ணுங்கோன்னு கேட்குறான். எத சாந்தம் தத பகச்சதாது, ஏன் சார் மூளை இருக்கா உங்களுக்கு, ஜலத்தை பார்த்து இப்படி கேட்கலாமான்னா, நீ கேட்காம இருந்தால் சரியா வருமா, மனுஷாலை பார்த்து கேட்டாலே பதில் சொல்லலை. இப்பெல்லாம் முன்னெல்லாம் தெய்வம் எல்லா பூதங்களும் பேசணும் நம்ம கூட, அதுதான் ஒரு நம்பிக்கை, இன்வோக்கிங்னு பேர். அதனால இதை கேட்டிருக்குங்கிறது எவ்வளோ சூக்ஷமான விஷயங்கள்னு சொல்லும். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் நினைச்சு அதை மந்திரங்களுடைய உச்சாரணத்தினாலேயே போக்கணும்னு கேட்கக்கூடிய மந்திரம் ஆயிடர். இப்போ ஃபுட்டு ப்ராப்ளத்துக்கு சொல்லியாச்சு, வாட்டர் ப்ராப்ளத்தை பற்றி சொல்லியாச்சு, ஏர் ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுறது, ஏகப்பட்ட கார் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஸ்கூட்டர் ஜாஸ்தி ஆகிடுது, வண்டி எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுது, அது ஏர் பொல்யூஷன், பொல்யூட்டட் ஏரை எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்ப கவலைப்பட்டுருக்கு. மரங்கள்லாம் வெட்டுறதுனால இதெல்லாம் வரப்போகிறது, இதெல்லாம் அது வேறு ஒரு பக்கம் ஈக்காலஜி கவலை பண்ணிட்டு, நம்ம எல்லாமே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது, பிள்ளைய வேகமாக கிள்ளி விட்டுறது, வெயில்னு கத்தும், உடனே தொட்டில் போட்டு ஆட ஆட ஆட ஆறாரோ ஆறோ நாட்டுறதுன்னு இது இருக்கு. மெரிட்ஸ் டிமெரிட்ஸு கண்டுபிடிச்சுட்டு டிமெரிட்ஸுக்கு அப்புறம் தான் மெரிட்ஸ் நாம் யோசிக்கிறோம். வேதம் ஆனது டிமெரிட்டை போக்கி நல்லது யோசிக்கிறதுக்கு மந்திரங்கள் சொல்கிறது. ஆரை பற்றி பார்ப்போம். ஏர் வந்து ரொம்ப வீணாக போயிடுது, ஏன்னா நமக்கு தேவையா இருக்குங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே இப்போ ஆட்டோ வேணுங்கிறான், 4-5 மைலாக நடந்து போயிட்டு இருந்தது போக, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் சொல்கிறேன், ஏதோ ஒரு ஸ்கூட்டர் இருந்தால் தேவை சார், சின்ன பேட்டரி கார் கொண்டாங்கிறான், பேட்டரியிலேயே வேற ஏதோ தப்புகள் வருது. அப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்தா, இது மாதிரிலாம் நடந்து கொடுத்துனா அந்த அந்த வாயுவும் ஒரு தேவதையாக இருக்கிறதுனால வாயுவை பார்த்து, ரிக்வேதத்துலேயும் மந்திரம் இருக்குது, யஜுர்வேதத்துலேயும் இருக்குது, ரிக்வேத மந்திரங்கள் யஜுர்வேதத்தில் காமனாக நிறைய இருக்குது ஓரளவுக்கு, சாமவேதத்துலையும் இருக்குது, இந்த மூணு சேர்ந்து அதில் பாருங்க, நம்மாத்து ஜபங்களில் இவ்வளவும் இருக்குது, நம்மாத்துல ஒவ்வொரு காரியமும் வைதிகால் பண்ணுறதுல இவ்வளவும் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த வாயுவை

ಪರಾಪರಾವತಃ ದಕ್ಷಂ ಮೇ ಅನ್ಯ ಆವಾತು ಪರಾನ್ಯೋ ವಾತು ಯದ್ರಪಃ. ಇದೆ ಧನೋ ಪ್ರಯೋಗ ಮಂಟ ವೈದಿಗಳನ್ನ ನೆನ್ನೆ ಕೆಟ್ಟ ಒಂದೊಂದು ಸಂತೋಷಮಾ ಇರ್ಕೊಂಡು ನಾಳೆಯಿಂದ ಒಂದಿರುವ ನೆನಗಿನ ಆವಾತ ವಾಹಿ ಭೇಷಜಂ ವಾತ ವಾತಾತ್ಮಜನ್ನ ಆಂಜನೇಯ ಇರ್ಕಿರಿಲ್ಲ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರದೂತ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾನಮಾಮಿ. ಅಪ್ಪ ವಾತಃ ಇರಕ್ಕೆ ಅದು ಎಪ್ಪಳುದುಮೇ ಓಡಿಂಡೇ ಇರ್ಕತ್ನಾಲ ವಾತಃ ಅಂತ ಪೇರು. ಒಂದು ವಾಯು ಪೋಲ ಸುರುಸುರುಪಾನಾಳು ಒತ್ತುರುಮೆ ಕಿಡೆಯದು ಓಡು ನಿಮಿಷ ಉಕ್ಕಾರ ಇರ್ಕ ವಾತೀತಿ ವಾತಃ. ಎದಕ್ಕ ಬಂದಿಟ್ಟಿರ್ಕಾರ ಅವರ ದೇವಾನಾಂ ದೂತಃ ಈಸ್ ದ ಅಂಬಾಸಿಡರ್ ಫಾರ್ ದಿಸ್ ವರ್ಲ್ಡ್ ಅಂಡ್ ಅನದರ್ ವರ್ಲ್ಡ್. ಇಪ್ಪ ನೀಗ ಅಮೆರಿಕಾವೇಂದು ಒತ್ತ ಒಂದು ಅಂಬಾಸಿಡರ್ಂಗರ ಇಂದ ಕಾರುಕ್ಕು ಅಂಬಾಸಿಡರ್ನ ಪೇರುಂಗರ தேவதூத்தர்கள். அப்படி தூதாளாக நீ இருந்துருக்கீழ் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் சஞ்சாரம் பண்றேள் நீங்க என்ன பண்ணும் தேவானாம் தூதா இஎஸ்ஏ அதனால அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கார். நீங்க என்ன பண்றேள் அங்கங்க சஞ்சாரம் பண்ணி இமயமலையில சில ஓசதிகள்லாம் இருக்குங்கிறா எல்லா இடத்துலையும் இருக்குங்கிற ஒரே காற்று தானே எல்லா இடத்துலையும் தனித்தனியா காத்தான காத்தும் ஜலமும் எல்லாருக்கும் பொதுன்னு தான் இருக்கணும். நான் அதுல ரொம்ப பாலிடிக்ஸ்ல இறங்கல யாருக்கு டாக்ஸ் போடலன்னு ஸ்பேஸுக்கும் போடல வாயுக்கும் ஆகாசத்துக்கும் தான் டேக்ஸ் கிடையாது மற்றக்கெல்லாம் டேக்ஸ் உண்டு அக்னிக்கு உண்டுன்னா. அதனால வாயு இருக்காரு வாயு எப்பவுமே ஃப்ரீயாக கொடுக்குறான் ஃப்ரீ யாருங்கிறான் காற்றுக்கு அடிக்கிறதுக்கு கூட அங்கே ஒன்றும் சில்லரை வாங்கிக்கிறது இல்லை ஏதோ அவனுக்கு டிப்ஸ் கொடுக்கணுமே வெளியே காற்று ஃப்ரீயாக இருக்கு இப்போ ஸ்பேஸு ஃப்ரீயாக இருக்கு. அப்போது இந்த வாயுவை பார்த்து பேஷஜம் ஆவாஹி பேஷஜம் என்ன என்னென்ன மெடிசனல் வேல்யூஸ் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டக்கூடியதான ஒரு எனர்ஜி அதை எங்களுக்கு கொண்டு கொடு. ரபஹான்னு சொன்னா பொல்யூஷன் அர்த்தம் கெடுதல்லாம் ஏற்படுறதோ இல்லையோ அதெல்லாம் நீ விலக்கி விடு. சில கிருமிகள்னால ஏற்படு ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் ஏதோ வாட்டர்ல இன்ஃபெக்ஷன் அப்படி வந்திருக்குங்க. ஏன் சார் உங்களுக்கு இந்த ஜுரம் வந்ததுன்னா வாட்டர்ல ப்ராப்ளம் இருக்கு சார்ன்னா அவருக்கு ஏன் வரலன்னா உடனே அதே ஜலம் தானே ரெண்டு பேர் குடிக்கிறோம்னா இருந்தாலும் ஏதோ விஷயம் இருக்கு. அந்த காய்ச்சி பிடிச்சா சரியா போயிடும்னா காய்ச்சினா என்னது இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி எழுதுறானா அந்த கிருமிகள் எல்லாம் உயிரோடு இருந்தால் ஒரு ஆபத்தை பண்ணுறது இவ்வளையும் காய்ச்சி இறந்து போனால் டெட் பாடி வேற ஆபத்து பண்ணுறதுங்கிறான். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கிழக்கு போனால் மேற்கை அடிக்கிறது மேற்கு போனால் கிழக்கை அடிக்கிறது இடிக்காத ஒரு சொல்யூஷனை மனிதனால் பண்ண முடியாது. இன்னபிட்டபிளி ப்ராப்ளம் வருத்தம் அவர். ஆனால் இங்கே என்ன என்ன கேட்டிருக்குன்னு கேட்டால் ரபஹா விவாஹி அந்த கெடுதல்களை எல்லாம் எங்கிட்ட இருந்து விலக்கிவிடு. என்னால் முடியுமா? இதுக்காக தான் சார் உங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டுக்கா. துகும் ஹி விஸ்வபேஷஜா விஸ்வஸ்மை பேஷஜா விஸ்வஸ்மின் சமயே பேஷஜா விஸ்வேஷாம் பேஷஜா. எல்லா விதமான மெடிசனல் வேல்யூம் இருக்கு, எல்லாருக்கும் தேவையா உள்ளது இருக்கு. இதுக்குன்னே நீங்க சிருஷ்டி பண்ணிருக்கேன் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கேன். ஆமா நான் ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்கேன் இல்லையா உங்களுக்கு தூதனான்னு அனுப்பிச்சிருக்கேன் இங்கே இருந்தாங்க அங்கேருந்து இங்கே போயிட்டு வந்தாங்க. தேவானாம் தூத யூ ஆர் அப்பாயிண்டட் டு டூ திஸ் போஸ்ட்மேன் நம்ம அதுக்கு தவால் கொண்டு கொடுக்குறானே என்ன சார் தனவம் கொண்டு கொடுக்குறானு அவன் கொடுக்குறது தானே அவனுக்கு அப்பாயின்மெண்ட்டே பண்ணியிருக்கு அவரை பிடிச்சி மிரட்டினான் பக்தியில். அப்புறம் பார்த்தா ரெண்டு காத்து அடிக்கிறதுண்டா ஒன்று நதி பக்கத்துலேருந்து ஜலங்களில் பட்டு வருது ஆ பராவத்த ஆ சிந்தோகோ மலை பக்கத்திலேருந்து வருது தென்றல் காத்தெல்லாம். நீ வரும்பொழுது அங்கே இருக்கிற நல்ல மெடிசன் வேல்யூலாம் இங்கே கொண்டான் கொண்ட அப்புறம் எங்கூரில் இந்த பெட்ரோல் புகை முதலியதுனால கெடுதல் இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை வாயுவை பார்த்து தக்ஷம் மே அந்ய ஆவாது. தக்ஷம்னா சாமர்த்தியத்தையும் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி அது காத்துல எடுத்துன்னு வரும். காத்து நல்லதெல்லாம் வாசனை எடுத்துன்னு வரதோ இல்லையோ கந்தவகான்னு பேரு ஊர்வகான்னு பேரு அவர். அப்போ அந்த கெடுதல் நல்லதை கொடுக்கக்கூடிய சக்தியை கொண்டு வந்து விடு. தக்ஷம் மே அந்ய ஆவாது பராண்யோ வாது யத்ரபஹா. இங்க இருக்கிற அந்த பொல்யூஷன் எல்லாம் மெதுவாக அடிச்சே வெளியில கொண்டு போயிடு. நன்மையை கொடுத்து தீமையை விரட்டணும்னு ஆற பார்த்து கேட்கிற மந்திரங்கள் வேதத்துல இருக்கு. இந்த வேதமானது லௌகிகத்துக்கு எப்படி உபயோகப்படுறதுங்கிறத பிருத்திவியில் அன்னத்தில் சொல்லியாச்சு ஜலத்தில் சொல்லியாச்சு வாயுவில் சொல்கிறோம். இப்படி உள்ளதான மந்திரங்கள் இருக்குது. இவ்வளவுக்கு மேலே அன்னம் வந்து நமக்கு ஏதாவது உள்ளே போய் கெடுதல் பண்ணுறதா இருந்தால்
அதற்கு வேண்டிய விஷயங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள்ல அன்னபத்தேன்னோதேஹனமீவசுஷ்மிணாரம் தாரிஷ ஊர்ஜன்னோதேஹி துபதே சதுஷ்பதே. தவிர்க்க முடியாததான சில ஆச்சாரங்கள்லாம் விட்டுட்டோம், சில துராச்சாரங்கள்லாம் அடைஞ்சுட்டோம். இந்த நிலைமையிலையும் இந்த பிரஷ்டாச்சாரனா இருக்கிறவனுக்கு பிராயசித்தமாக இது விதிச்சிருக்கார். இது என்ன பண்ணணும்னு அவர் சொல்றாருன்னா, அக்னேனயாங்கிற இந்த சூக்தத்தை ஒவ்வொரு ருக்குனாலையும் நெய்யை எடுத்து ஹோமம் பண்ணி பல ஆவர்த்தி ஜபம் பண்ணினேயானால் இதை தினமும் கொஞ்சம் வச்சுருந்தா, அல்லது வருண அக்னிக்கு நேர பிரார்த்தனை பண்ணினா உனக்கு இந்த தப்புகள் பண்ணினத்திலேருந்து ஓரளவுக்கு அது ரெமிடி கிடைக்கிறதுன்னு சொல்றார் அக்னேயனைய சுபதார் ஆயஸ்மான். இது எல்லா மந்திரங்கள்லையும் வருது. அக்னி பகவானை பார்த்து நல்ல வழியில எங்கள் ஆக்ஷன் போ, சுபதா அக்னே நய அஸ்மான். எனக்கு எப்படி தெரியும் நல்ல வழி கெட்ட வழி? உங்களுக்கு தெரியாததே கிடையாது. விஸ்வானி தேவ வயுனானி வித்வானி, வெளியில உள்ள பொருள்கள் தெரிகிறது மட்டும் இல்லை அக்னிக்கு, அவர் ஜாடராகினியா உள்ள இருக்கிறதுனால நாம என்ன நினைக்கிறோங்கிறது உருப்பட தெரியுமா. வயுனானின்னு அபிப்பிராய விசேஷாக வயுனானி. அதனால நாம நினைக்கிறது தப்பா நினைச்சு வெளியில வேஷம் கூட போடலாம், அதெல்லாம் அவருக்கு நன்னா தெரியும். அதனாலதான் அக்னிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமோ, சினானின். ஜாத்தவேதாயதி பாபா பகோசி ஜாத்தம் சர்வம் வேத்தீதி ஜாத்தவேதாக. எதெல்லாம் உலகத்துல பாண்ட் பிறந்திருக்கோ அதனுடைய வண்டவாளங்கள்லாம் தெரியும். வண்டவாளம்னு ஒரு தமிழ் வேர்டு, அவன் என்னென்ன பண்றான், என்ன நூக்கன் காரணர், இந்த எல்லா சமாச்சாரத்தையும். அக்னி ஒரு சாட்சி, சூரியன் ஒரு சாட்சி, சந்திரன் ஒரு சாட்சி லோகத்துக்கு, யார் யார் என்ன பண்றாங்கிறதுக்கு பகவான் அங்கங்க வச்சிருக்க சிஇடிஸ். அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு திரிலோச்சனகான்னு பேரு. த்ரம்பகஞ்சாமஹே சோம சூரியாக்னி லோச்சனஹா. சோமன்னா சந்திரன், சூரியன்னாக்க சன், தி சன், அக்னின்னா நெருப்பு. இந்த மூணையும் வச்சுட்டு தான் அவர் உலகம் பூரா சரி பண்ணிட்டு இருக்கார். இந்த அக்னிக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. அதனால விஸ்வானி தேவ வயுனானி வித்வானு, எங்கிட்ட கெடுதலான எண்ணங்கள் வரதா இருந்தா அந்த எண்ணத்தையும் நீயே கண்ட்ரோல் பண்ணலாமே, கெட்ட எண்ணத்தை பொசிக்கு நல்ல எண்ணத்தை வளர்க்கலாமே. அஸ்மத்து ஃப்ரம் அஸ், எங்களிடமிருந்து. ஜுஹுராணம் ஏமாற்றுவது, மற்றவனுக்கு கெடுதல் பண்றது அப்படிங்கிற சில பேக் தாட்ஸ் இருக்கு பார்த்தேல. ஜுஹுராணம் ஏனஹா, ஏனஹாங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பாவம்னு அர்த்தம். ஏனஹா ஏனசி ஏனாம் சி, கெடுதலா உள்ளதான எண்ணங்கள்லாம் இருக்கு பார்த்தேல, அது பொசிக்கு யோதின விரட்டியடி. நீங்க இதுக்காக எனக்கு என்ன பண்ண போறீங்க? யாரோ ஒருத்தர் ஒண்ணு பண்ணா அதுக்கு கிருதஜ்ஞதை பண்ணணுமோ இல்லையோ? ஏன்னா என்னன்று கொன்றாருக்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய்னன்று கொன்ற மகருக்கு கிருதஜ்ஞே கிருதஜ்னே நாஸ்தி நிஷ்கிருதி. வேதம் சொல்றது எனக்கு விசேஷமா ஒண்ணும் பண்ண முடியாது. பூயிஷ்டாம் தே நம உக்திம் விதேம, நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்னு வாயால் சொல்றேன், சரீரத்தினால பண்ணக்கூட என்னால் முடியாத காலத்துல வாயால் சொல்றேங்கிறார். இந்த மாதிரி ஜபம் பண்ணலையானால் ஓரளவுக்கு நமக்கு அன்னன்னைக்கு சரி பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு சரி பண்றதுங்கிறதான இதுதான் நமக்கு என்ன கெடுதலை பண்ணாம இருக்க முடியாது. யாராலும் மைண்டு வந்திருக்க நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் ரெண்டும் கலந்து சம்ஸ்காரத்தில் வந்துட்டு இருக்கு. இது அன்னன்னைக்கு சரி பண்ணிக்கிறதுங்கிற மெத்தேடு தான் நம்ம சஞ்சாவந்தனம். ஏன்னா இப்ப சஞ்சாவந்தன காலத்தும் என்ன நிறுத்த போறோம். இந்த சஞ்சாவந்தன மந்திரத்தில் மெயினாக என்ன பண்றாருனார், அன்னன்னைக்கு உள்ளதை கிளீன் பண்ணு. எப்படி பாத்ரூம் அன்னன்னைக்கு தொடச்சாத்தான் வழுக்காம இருக்குமோ? சார் நான் நாலு நாள் முன்னாடி பாத்ரூம் வாஷ் பண்ணிட்டேன்னாக்க இன்னைக்கு போய் விழுந்தா மண்டையை உடச்சு கொண்டுதான். ஏன்னா ஜலம் பட்டுறச்சே அழுக்கு வருத்தம் வரும். தினம் அதுக்கு சார் துடைக்கணுங்கிறேன், தினம் அதுக்கு தான் சஞ்சாவந்தனங்கிறான். இது என்னுடைய அடுத்த கொள்கையை சுவாமியில் இருக்கச்சோ ஒன்று சொல்ல போறேன். நமக்கு சஞ்சாவந்தனம் அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். அப்போ இதை எப்படி கிளீன் பண்ணணும்னா கிளீன் பண்ணித்தான் ஆகணும். கிளீன் பண்றதுக்காகத்தான் சஞ்சாவந்தனத்தில் கார்த்தால மாத்தியான்கத்தில் சாயந்தரத்தில் அந்த ஆபோஹிஷ்டான்னு சொல்லி புரோக்ஷணம் பண்ண உடனே ஒரு மந்திரம் சொல்றோம். இப்போ சாயந்தரம் சொல்ல போறோம் இல்லையா, சாயந்தரம் சொல்ல போறோம். அக்னிஷ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதய

0: ஆ ஹஸ்தத, இதில் சந்தியா வந்துடும் லோகியங்களுக்கு, எப்போ ஹஸ்தத வரும்போது, எப்போ ராத்திரிஸ்தத வரும்போது, அது பார்த்துக்கணும். ஆ ஹஸ்தத வலும்பது எத்கிஞ்சதுரிதம் மயி இதமஹம் மாம் அமிர்தயோனோ. அருமையான மந்திரங்கள், அருமையான அனுஷ்டானங்கள். பூய சத்யே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. பகல் பூரா நம்ம ஏதோ பழுப்புக்காகவோ இன்னொன்னுக்காகவோ இயல்பாகவோ கெடுதலான எண்ணங்கள், கெடுதலான வார்த்தைகள், கெடுதலான செயல்கள் எல்லாம் செய்யும்படியாக நேர்ந்து போயிடுத்து. எதன்னா பாபம காரிஷம், மனசுனாலேயோ வாக்குனாலேயோ உடல்னாலேயோ இது தேவையில்லாமல் வந்து கொடுத்து, இதை இப்போதைக்கு இதை போட்டு உடைக்கிறேன். பாசி குளத்தில் நிறைய இருந்ததுன்னா மேலே நகைத்திட்டு தானே ஸ்நானம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நகத்தணுமோ வண்டவம். அப்போ அன்னன்னைக்கு உள்ளதான டிமெரிட்ஸ் எல்லாம் விளக்கணும். நான் உதாரணம் தான், தினமும் நாம் நடக்கிற இடத்துல பாத்ரூமில் அதுவும் மொசைக் தரையாக போட்டு விட்டான், என்ன வழுக்கோ வழுக்கோன்னு வழுக்கிறது. தினமும் ப்ரஷ் பண்ணணும், பல்ல தினமும் ப்ரஷ் பண்ணி தேய்க்கலையான்னு. அதனால் ஒரு நாள் தேய்ச்சிட்டேன் சார். எல்லாருக்கும் இப்போ என்ன தெரியுமோ இல்லையோ, ஒரு நாளைக்கு மூணு வேளை பண்ண வேண்டிய சந்தியாந்திர மத்தியானிக்கு சாயம் சந்தியாவை இயலி ஒன்ஸா அவனே அவட்டை தனிக்கு வச்சுட்டான். எல்லாத்தையும் அவனே அவட்டத்துலேயும் ஒன்றே ஒன்று தான், காத்தால சந்தியாதனம் மத்தியானம் மாத்தியானிக்கத்தோடு சரி சாயந்தரம் ஓம் தத்சத் பிரம்மார்ப்பண வஸ்து சார். இன்னைக்கு அவனே அவட்டம் மொழியோ மாத்தியானம் பண்ணுமேங்கிறான், அவனே அவட்டம் மொழியோ பிரம்மயஜம் பண்ணுமேங்கிறான். தினவன்று பண்ணார். இந்த எல்ஐசி பாலிசியில் மந்த்லி, குவார்டர்லி, பை மந்த்லி, ஹாஃப் ஏர்லி, இயர்லி அப்படின்னு வச்சுருக்கான். அதுபோல் நாமெல்லாம் இந்த சந்தியாவந்தனாதிகளை இயலியாக வச்சுக்கிட்டோம். அவனே அவட்ட தண்ணிக்கு அவனே அவட்டம் அப்படியே பண்ணுறது. பிரதிதினம் கர்த்தவியம் சம்பத்சரே ஏகவாரம் கிரியத்தை. அப்போ என்ன, ஒரு வருஷம் போற பாசியா இருந்து தேய்க்க ஆரம்பிச்சேன்னா ப்ரஷ் வீணா புகுமே விழிய தலை சுத்தப்படாது. அப்பப்போ கிளீன் பண்ணி ஆகணும். தலை வாரிக்கிறது நாலு தரம் வாரிக்கிறவர்கள் தினம். அதனால இந்த உடம்பு அப்பப்ப கிளீன் பண்ணிக்கிறதுங்கிறது இருக்க, இது வந்து வேதத்தில் முக்கியமான விஷயம். இதை இதெல்லாம் பண்ணி அப்புறம் பிரார்த்தனைகளில் கேட்குறோம், நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக. இந்த மாதிரி பண்ண முடியல, ஏதோ தப்புகள் நடந்து கொடுத்தனா அக்னே நய சுபதான் ஒரு இருக்கு, அக்னே தொம்பாரயானவ்யோ அஸ்மான ரெண்டாவது இருக்கு, அக்னே தொம் அஸ்மத்யோத்யமீவாஹ அனக்னித்ரா அபியமந்த கிருஷ்டீஹி புனரஸ்மபியகும் சுவிதாய தேவா சாம் விஸ்வேபிரஜரே பிரீஜத்ர. இந்த மூணு ருக்கோட கூடினதான ரிக்வேத சூக்தத்தை பிரதிஜனம் ஜபம் பண்ணி ஹோமங்கள் பண்ணினோமேயானால் நமக்கு இனவிடபிளாக சேரக்கூடியதான தோஷங்கள்லாம் நிவர்த்தியாருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்ன உடனே தோஷங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கூடாது. ஏன்னா நாம சங்கீர்த்தனத்தில் கூட ராமராமா ஹரே ராமான்னு சொன்னால் பல பாபங்கள் போயிடுறதுன்னா. அப்போ நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னா, ஏன்னா நான் பாவம் பண்ணலேன்னா. ராமநாமாவனால் போகாத பாவம் கிடையாதுன்னு ஒன்னா பல பேர் கொலை பண்ணுறதுன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய பெருமையை சொல்லணும். இதுக்காக இது இப்போ இதுக்கு பிராயஷ்சித்தம் இருக்குங்கிறதுக்காக தவறு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் பூர்த்தி பண்ணுறேன். ஏன்னா ஆறு மணிக்கு சுவாமிகள் வர்றார், அதுக்குள்ளே நாம் சந்தியாந்தலாம் பண்ணி ரெடியாக இருக்கணும். சுவாமிகள் வந்தப்புறம் அவருடையதான ஒரு ஆரம்ப இனாகுரல் பேச்சு நடந்தப்புறம் மறுபடியும் இதுவும் கண்டினியூ ஆகும். அவரை வச்சுட்டு சில விஷயம் சொல்லணும்னு நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன் ஆராதனை இன்னைக்கு. அப்போது அதனால பாவம் இருக்கு, பிராயசித்தம் இருக்குங்கிறதுக்காக பாவம் பண்ணக்கூடாது. இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டேன்னா, ஏதோ தவறுதலாக வார்த்தைகள் ஃபோனில் பேசிட்டோம்னா பார்டன் மீன் சொல்கிறோம். இங்கிலீஷ் பார்டன் வருது இல்லையா, மன்னிக்கவும். நான் என்ன சொல்கிறேன், கண்ணா அப்படின்னா விஷயண்டே இருக்கிறது. பார்டன் மீன் இன்னொருத்தம் சொல்லிட்டே வருது, சரியா வருமா? அதே போல் யாரோ உட்காண்ட கேள் பக்கத்தில் ஒருத்தர் மேலே கால் இடிச்சு கொடுத்தனா எக்ஸ்கியூஸ் மீ, இந்த எக்ஸ்கியூஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஒரு என்ன பண்ணா எக்ஸ்கூஸ் மீ எக்ஸ்கூஸ் மீ எக்ஸ்கூஸ் மீ எக்ஸ்கூஸ் மீ எக்ஸ்கூஸ் மீ எக்ஸ்கூஸ் மீன்னு பத்து தூரம் உதைச்சான்னா காலை கட் பண்ணிவிடுவோம், தெரிஞ்சதோ இல்லையா? இதை எல்லாரும் நன்னா புரிஞ்சுக்கணும். நன்னா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். நியாய தேவா மாமையா உத்துவ விஷயம் மயா கிமிச்சதே பிராயஷ்சித்தம் வர்த்ததே இது கிருத்வா பாபம் ந கர்த்தவியம். எது பாத பிரக்ஷே பாதேன ஸ்பர்ஷா பவதி க்ஷமத்வம் இத்துச்சதே சமத்துவம் இத்தி உக்துவா உக்துவா பாதேன தாடனம் இந்த கர்த்தவி. அதனால இதெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அதனால ஒவ்வொரு மந்திரங்கள்னால டே டு டே லைஃப்ல நமக்கு வேதம் என்ன உபயோகங்கிறது இப்போ முக்கியமான விஷயம். இது தவிர சயின்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குங்கிறதெல்லாம் ஒன்னொன்னா கவனிப்போம் நாம. ஆனா எல்லா விதத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறது நம்ம அனுஷ்டானங்கள்ல உள்ளதான சந்தியாவந்தன மந்திரம். எப்படின்னா யூனிவர்சிட்டியெல்லாம் சான்ஸ்கிரிட் படிக்கிறாருந்தா ராமாயணத்திலேருந்து கொஞ்சம், கீதையிலேருந்து கொஞ்சம், பாகவதத்திலேருந்து கொஞ்சம், பாரதத்திலேருந்து கொஞ்சம், அப்புறம் நீதியிலேருந்து கொஞ்சம், பஞ்சதந்திரத்திலேருந்து கொஞ்சம், கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் பேர். இந்த கலெக்ஷன் ஆஃப் மந்த்ராஸ் அக்னிஹோத்திரமாரப்ய அஸ்வமேத பரியந்தம் ஏ ஏ மந்திராக விசிஷ்ய பிரார்த்தனா ரூபாக தான் சர்வான் ஏகத்திர கிருத்வா அஸ்மாகம் சந்தியாவந்தனம். இதே நீங்க சந்தியாவந்தான்னு சொல்றேன்னா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட், அது என்ன அர்த்தம் என்ன ஏதுன்னு தெரியாதனாலே பாதி பேர் விட்டுட்டாரு. அதே போல நம்ம அனுஷ்டானங்கள்லையும் எல்லா விஷயங்களும் இருக்கு. இதனால அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. அது என்ன சிக்னிபிகன்ஸுங்கிறத சொல்லணுங்கிறது தான் இந்த வேத சப்தாகத்தினுடைய உத்தேசம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சிவம் சிவாம் சிவசுதௌ சிவபக்தான் சிவாதிமான் அஸ்மதாச்சார்ய பர்யந்தான் குருவர்யான் நதோஸ்மியஹம். சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருத சேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே. திருச்சிற்றம்பலம் பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நம சிவாயவே. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய். காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே, மயிலாபுரி கற்பகமே. தனம் தரும் கல்வி தரும் உருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. நர்த்தன விநாயகம் பஜே மகாகணபதே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா. எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானையும், மீனாட்சி அம்பிகை சமேத சொக்கநாத பெருமானையும், ஏலவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமியையும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமியையும் எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி shaivam.org என்ற இணையதளத்தின் வாயிலாக தொடர் சொற்பொழிவு இன்றைய தினம் இறையருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் நடத்தப்படுகின்றது. இன்றைய தினம் இந்த தலைப்பு மிக மிக ஒரு உச்சிதமான ஒரு தலைப்பு. ஏனெனில் பேரிடர் அனைத்தும் ஓரளவுக்கு களையப்பட்டு அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்லக்கூடியதன் அடிப்படையில் சாக்ஷாத் பரமேஸ்வரருடையதான திருவருளால் இன்றைய தினம் தமிழகம் எங்கும் அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்டாகிவிட்டது. இத்தருணத்தில் இந்த சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்பதை இத்தருணத்தில் நாம் சிந்தித்தல் என்பது மிக மிக சரியாக இருக்கும் என்பது எனது கருத்தாகும். நேற்றைய தினம் நமது தலைப்பினை ஒட்டி, அதாவது சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும், அந்த தலைப்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பதத்திற்கும் யதாமதி எனது சிற்றறிவுக்கு எட்டியவாறு அர்த்தம் சிந்தித்தோம். இன்றைய தினம் ஆலயத்தின் தேவை, ஆலயம் கட்டப்பட வேண்டியதான இடம், ஆலயத்தினை ஆலயத்தில் சென்று வழிபடக்கூடியதான பக்தன் யார், எத்தனை விதமான பக்தர்கள், மேலும் அந்த பக்தனிடம் இருக்க வேண்டியதான அக மற்றும் புற குணங்கள், மற்றும் சமயம் இருக்குமாயின் அந்த ஆலயத்தினுடையதான திருக்குளத்தில் நன்னீராடுதல் போன்றதான விஷயங்களை சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். அதற்கு நான் எண்ணிய சிந்தனை இடையூறின்றி நிறைவேற திருமயிலை கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கக்கூடிய நர்த்தன மகாகணபதி அவர்களுடையதான தாளினை எனது மனம் மெய் மொழிகளால் மறுபடியும் வணங்குகிறேன். தற்பொழுது இன்றைய சொற்பொழிவிற்குள் நுழைவோம். நேற்றே நாம் கண்டோம், ஆலயம் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகின்றது. மனிதன் தன்னை மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்றதான நம்பிக்கையை உடையவன். எனவே அந்த சக்தி என்பதை இறைவன் என்று ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக அவன் உணர்கிறான். எவ்வாறு படைக்கப்பட்டதான இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் அனைத்தும் படைத்தவன் ஒருவன் உள்ளான் என்பதை நாம் காண்கிறோமோ, அதை போலவே இந்த உலகத்தையும் படைத்தவன் ஒருவன் உள்ளான் என்பதான ஒரு கருத்திற்கு நாம் வருகிறோம். இவை அனைத்தும் சிவஞான போத சூத்திரத்தில் மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே அந்த படைத்தவன் அவரை கடவுள் என நாம் கொள்கிறோம். அந்த கடவுள் நமது இதயத்திலும் இருக்கிறார். அதற்கு அகக்கோவில் என்று பெயர். அவர் மேலும் புனிதம் வாய்ந்ததான ஒரு இடத்திலும் இருக்கிறார். அதற்கு கோவில் என்று பொதுவான பெயர். இந்த அளவில் நேற்று நாம் நின்றோம். இந்த கோவில் தேவையா என்பதற்கு மேலும் ஒரு சிறிய உதாரணம் மூலம் அதனை விளக்கலாம் என்பதான ஒரு முயற்சியை எடுக்கிறேன். உலகெங்கிலும் சூரியனுடையதான கதிர்கள் பரவி இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. காலை சூரிய உதயம் முதல் சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் சூரியனுடையதான கிரணங்கள் அனைத்து இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எதுவும் பொசுங்கவில்லை. இதையே ஒரு பூதக்கண்ணாடியின் துணையுடன் நாம் ஏதேனும் ஒரு பொருள் மேல் அந்த சூரிய கிரணம் படும்படி வைத்தால் அதன் கீழே இருக்கக்கூடியதான பஞ்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளானது ஒரு தீப்பிடித்து எரிந்து பொசுங்கிவிடக்கூடும். எனவே அந்த ஒரு சக்தியாக அந்த ஒரு பூதக்கண்ணாடியின் மூலமாக எவ்வாறு நாம் சூரிய கிரணத்தை உள்வாங்குகிறோமோ, அதே போல இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடியதான மூர்த்தங்களை நாம் வணங்கினால் எவ்வாறு மெல்லிய பஞ்சானது பொசுங்கி விடுகிறதோ, பஸ்மமாகி விடுகிறதோ, அதைப்போல் நமது பாபங்கள் அனைத்தும் பஸ்மமாகிவிடும் என்பது கருத்து. இதனால்தான் ஆலயம் தேவை, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றெல்லாம் நமது மூதாதையர்கள் கூறினார்கள். இதையே சம்ஸ்கிருதத்தில் நேற்று பார்த்தோம், திக் கிராமம் அசிவாலயம். சிவாலயம் அல்லாததான கிராமமானது பாழான கிராமம், வாழ தகுதியற்றதான ஒரு கிராமம் என்றெல்லாம் கூறப்பட்டது. இனி வரக்கூடியதான நாட்களில் சைவ ஆகமங்களின் அடிப்படையில் பிரமாணமாக கொண்டு, அதாவது சைவ ஆகம வசனங்களை ஒரு அளவையாக கொண்டு, நாம் இந்த சிவாலய வழிபாடு என்பதை யதாமதி சிந்திப்போமாக. ஏனெனில் சிவதர்மாத் பரோதர்மோ ந பூத்தோ ந பவிஷ்யதி. சிவனாரை குறிப்பிடக்கூடியதான அறத்தை விட வேறு எந்த அறமும் உலகத்தில் கிடையாது. சிவனாரது குணம் குறிகள் போன்றவைகளை குடிக்கக்கூடிய அறம் என்றால் அது சாக்ஷாத் பரமேஸ்வரனால் இயற்றப்பட்டதான 28 சித்தாந்த சைவ ஆகமங்களும் மற்றும் அதனுடன் இணைந்ததான 207 உப ஆகமங்களுமே ஆகும். எனவே இதனை காட்டிலும், சைவ ஆகமங்களை காட்டிலும் வேறு சிறந்ததான ஒரு பிரமாணம், ஒரு அளவை என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏனெனில் ஆகமம் என்பது சாக்ஷாத் சிவனாராலேயே உபதேசிக்கப்பட்டது. மற்ற அனைத்தும் பசு சாஸ்திரங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் சைவ ஆகமம் மட்டும்தான் பதி சாஸ்திரம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெருமையினை பெற்றது. இந்த சிவ ஆகமங்கள் அல்லது சைவ ஆகமங்களின் அடிப்படையில் இன்று நாம் யதாமதி சிந்திப்போமாக. சைவ ஆகமங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆகமங்கள், உப ஆகமங்கள், சார்பு நூல்கள், தனி நூல்கள், துணை நூல்கள் என்பதான பலவிதமான நூல்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையுமே நாம் இங்கு பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் மூல ஆகமத்தில் சொல்லப்பட்டதான கருத்துக்களுக்கு பாதகமின்றி எழுதப்பட்டமையினால், தனிப்பட்ட நபரால் எழுதப்பட்டிருந்த பொழுதிலும் அவைகள் மூல ஆகமங்களுக்கு விருத்தமாக இல்லாதமையினால் அவைகளையும் நாம் இங்கு பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். முதல் படியாக, சிவாலய தரிசனம் செய்வதற்கு தகுதி உடையவர் யார் என்பதான ஒரு கேள்வி எழலாம். சிவாலயம் நமது இல்லத்தில் அருகில் இருக்கக்கூடியதான சிவாலயம், அந்த சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்வதற்கு தகுதியானவர் யார் என்பதான ஒரு கேள்வி எழலாம். கேள்வி மிக ஒரு எளிமையான ஒரு கேள்வி. நாம் என்ன சொல்லலாம், காலையில் எழுந்து குளித்து விட்டு நாம் அனைவரும் நமது இல்லத்தின் அருகில் சிவாலயம் இருந்தால் அல்லது ஏதோ ஒரு தேவதையுடையதான ஆலயம் இருந்தால் அங்கு சென்று தரிசிக்கலாம். அது தவறேதும் கிடையாது. ஆனால் சாஸ்திர ரீதியாக எவர் ஒருவர் பரார்த்தாலய தரிசனம் என்று சொல்லக்கூடியதான பொதுமக்களின் நலனுக்காக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடியதான ஆலயத்தில் தரிசனம் செய்வதற்கு தகுதியானவன் என்றால், அதன் விளக்கத்தினை அப்பைய தீட்சிதர் என்று சொல்லக்கூடியதான ஒரு மகானால் இயற்றப்பட்டதான சிவார்ச்சனா சந்திரிகா என்ற நூலில் பரார்த்தாலய தரிசன விதி என்பதான ஒரு பட்டலத்தில் காணப்படுகின்றது. ததஹா பரார்த்தாலய சமீபஸ்தா பூஜாந்தே சிவாலயம் கத்வா தத் சேவாமபி குர்யாத். ததஹா பிறகு, எதன் பிறகு? அப்பைய தீட்சிதர் இயற்றியதான நூலில் ஒருவன் அன்றாடம் செய்ய வேண்டியதான தினச்சரியைகள், அன்றாட நிகழ்வுகள் அனைத்தும் சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் கபிலா பூஜா, கபிலா பூஜா என்றெல்லாம், அதாவது பசுமாடு இருக்கிறதல்லவா, அதனுடையதான பூஜையினை ஒருவன் செய்தல் வேண்டும். அந்த பூஜையினை செய்த பிறகுதான் ஒருவன், ததஹா என்றால் பிறகு, எதற்கு பிறகு? அந்த நூலின் அடிப்படையில் ஒரு பசுமாட்டிற்கான பூஜையினை செய்த பிறகு பரார்த்தாலய சமீபஸ்தகா, பரார்த்தாலயா அப்படின்னாக்கவே உலக மக்களின் நன்மைக்காக கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ பொதுமக்களின் வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ளதான ஒரு திருக்கோவில் என்று அர்த்தம். சமீபஸ்தகா சேத், அதன் அருகில் இருப்பானே எனில், பூஜாந்தே, தன்னுடையதான இல்லத்தில் தான் செய்ய வேண்டியதான பூஜைகளை முடித்த பிறகு சிவாலயம் கத்வா, சிவனாருடையதான ஆலயத்திற்கு சென்று தத் சேவாமபி குறியாத், அந்த இடத்தில் அந்த சேவையினையும் அவன் செய்தல் வேண்டும். எனவே தன்னுடையதான சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில், தன்னுடையதான சக்தி நிபாதத்திற்கு ஏற்றவாறு சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, சிவதீட்சை ஆகியவைகளை பெற்றுக்கொண்டு தனது நலன் வேண்டி, தனது ஆத்மா மேன்மையடைய வேண்டி, தனது இல்லத்திலேயே செய்யப்பட வேண்டியதான சிவ பூஜையை எவன் ஒருவன் செய்து முடித்தவனாக இருக்கிறானோ, அந்த சாதகன் யாராக இருந்தாலும் சரி, தகுந்த ஆதிசைவர்கள் இடத்தில் தீட்சை பெற்றவனாக இருந்தாலும் சரி, அல்லது அவரவர் நிலைக்கு ஏற்றவர்களிடம் தீட்சை பெற்றிருந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் அவனுடையதான குருநாதரால் கொடுக்கப்பட்டதான ஆத்மார்த்த லிங்கம் என்று சொல்லக்கூடியதான தனது வழிபாட்டிற்கு மட்டுமே, தனது இல்லத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய, தன்னால் மட்டுமே வழிபாடு செய்யக்கூடியதான லிங்க திருமேனிக்கு பூஜையினை செய்துவிட்டு தனது இல்லத்தின் அருகில் இருக்கக்கூடியதான மற்றவர்களின் நலன் பொருட்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில் தொண்டினை செய்தல் வேண்டும். இது சாமான்யமான ஒரு விஷயம். எனவே நாம் கோவிலுக்கு செல்கிறோம், கோவிலுக்கு செல்கிறோம் என்றால் அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடியதான எந்த ஒரு தெய்வத்திற்கும் வழிபாடு செய்யாமல், வீட்டில் விளக்கு ஏற்றாமல், வாயிலில் வாசல் தளிக்காமல், கோலமிடாமல், நான் மட்டும் கோவிலுக்கு கிளம்பி விடுகிறேன் என்றால் அது உச்சிதமான முறை ஆகா. கோவிலுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்கிறோம் என்றாலே தனது வீட்டில் இருக்கக்கூடியதான பூஜை அறையில் விளக்கேற்றப்பட்டிருக்க வேண்டும், தனது வீட்டு வாயிலில் ஜலம் தளித்து கோலம் போட்டிருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் பொதுவாக கடைபிடிக்க வேண்டியதான ஒரு விஷயம். எனவே ஆலய தரிசனம் செய்வதற்கு யார் முதல் அதிகாரி என்றால் தனது இல்லத்தில் பூஜை செய்தவனே. ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்ய, அதாவது ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்ய அவன் தகுதியானவனாக இருக்கிறான். இது தரிசனார்த்திகளை பொறுத்தவரையில். மற்றவர்களுக்கும் அவரவர்களுக்கான நியமங்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பூஜகர், அதாவது ஒரு பூஜை செய்யக்கூடியவர் என்றால் அவர் எவ்வாறு செல்ல வேண்டும் போன்றதான விஷயங்கள் அனைத்தும் மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது. அவைகளை குருமுகமாக அறிதல் வேண்டும். அடுத்தது ஆலய பூஜையின் அவசியம். சிவனாரை ஆலயத்தில் சென்று பூஜை செய்வதால் யாது பயன் கிட்டும்? உலகத்தில் இருக்கக்கூடியதான நாம் அனைவரும் பலனை எதிர்பார்த்தே அனைத்து செயல்களையும் செய்து பழகிவிட்டோம். சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப சிறப்பாக கூறுவார்கள், பிரயோஜனம் அனுந்திஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே. பிரயோஜனம் அல்லது பயன் என்பதை எதிர்பாராமல் ஒரு மூடன் கூட எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டான். எனவே அவனுடையதான பிரயோஜனம் வேண்டுமானாலும் பயனற்றதாக இருக்குமே தவிர, ஏதோ ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்தே அனைவரும் அனைத்து செயலும் செய்கிறோம். எப்படியாக இருந்தாலும் ஆலய வழிபாட்டின் மூலம் முக்தி பெறுதல், அது பலனை எதிர்பாராமல் செய்தல் என்பதான கூற்று இருந்தாலும், நேற்றைய தினம் கூறியதை போல கௌனபக்தி என்பதான ஆரம்ப நிலையில் பயனை எதிர்பார்த்துதான் அனைவரும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இதில் ஐயமேதும் இல்லை. அவரவர்கள் நினைக்கக்கூடியதான நினைப்பில்தான் தாரதமியம் இருக்கிறதே தவிர அனைவரும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் செல்கிறார்கள். இந்த ஆலய பூஜையின் அவசியம் யாதெனில், சிவஸ்யாராதனம் நித்யம் புக்தி முக்தி பிரதாயகம், அந்யேஷாம் பூஜனம் நித்யம் கிராம விருத்திகரம் பவேத், தேவஸ்தானம் வினாயத்ர ஏக காலம் நவாசயேத் என்கிறது சைவ ஆகமங்களுள், சித்தாந்த சைவ ஆகமங்களுள் ஒன்றானதான சுப்ரபேதம் என்பதான ஆகமம். நித்யம் சிவசிய ஆராதனம், நித்யம் அனுதினமும், சிவசிய ஆராதனம் சிவனாருடைய ஆராதனம் என்பது, புக்தி முக்தி பிரதாயகம், புக்தி என்றால் போகம், அதாவது இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடியதான இன்பங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கு புக்தி என்று பெயர். முக்தி என்றால் வேறு உலகத்தில் நமது உடலை விற்று உயிர் நீங்கிய பிறகு விண்ணுலகத்தில் நமது ஆத்மா அனுபவிக்கக்கூடியதான ஒரு நிலைக்கு பெயர் முக்தி என்று பெயர். அந்த இவ்வுலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியதான முறையையும் விண்ணுலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியதான முக்தியையும் கொடுக்கக்கூடிய

விநாயகர், சுப்பிரமணியர், பைரவர், வீரபத்ரர், ஹனுமான், நாயன்மார்கள் மற்றும் எத்தனை தெய்வங்கள் இருக்கின்றவோ, தட்சிணாமூர்த்தி, துர்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி, எந்த தெய்வம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த தெய்வங்களை பூஜை செய்வதன் மூலமாக கிராம விருத்திகரம் பவேத், ஒருவன் தான் தங்கியிருக்கக்கூடியதான கிராமத்திற்கு விருத்தி என்று சொல்லக்கூடியதான வளர்ச்சியானது ஏற்படும். எனவே சிவனாரை வழிபடுதன் மூலம் ஒருவனுக்கு இவ்வுலகில் தேவையான போகமும் வேறு உலகில் தேவையான மோட்சமும் அடையக்கூடும். மற்ற தெய்வங்களை பூஜிப்பதன் மூலமாக அவன் தங்கியிருக்கக்கூடியதான இடம், கிராமம் என்றால் கிராமம், இந்த இடத்தில் நாம் அவன் தங்கியிருக்கக்கூடிய இடம் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம், அவன் தங்கியிருக்கக்கூடியதான இடமானது மேன்மையை அடையும். மேலும் ஒரு படி மேலே சென்று இந்த ஆகமம் யாது இயம்புகின்றது என்றால், தேவஸ்தானம் விநாயத்ர ஏககாலம் ந வாசயேத். எத்ர, எந்த இடத்தில், தேவஸ்தானம் வினா, கோவில் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த இடத்தில் ஏககாலம், ஒரு காலம் கூட, ந வாசயேத், வசித்தல் கூடாது. இதையேதான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருத்தல் கூடாது என்று பிற்காலத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே சிவனாருடையதான ஆராதனம் தேவை, மற்ற தெய்வங்களுடையதான ஆராதனங்களும் தேவை. மேலும் ஆலயம் இல்லாத ஊரில் ஒருவன் குடியிருத்தல் கூடாது. சரி, இந்த ஆலயங்களை எந்த இடத்தில் அமைத்தல் வேண்டும், கோவில் கட்டுவதற்கு எந்த இடம் சரியானதான இடமாக இருக்கின்றது என்பதான கேள்வி அடுத்து எழலாம். அதற்கு விடையாக சுப்ரபேதம் என்னும் ஆகமத்திலேயே பர்வதேஷுச்ச ரம்யேஷு கிராமேச்ச நகரேதவா என்று கூறப்பட்டுள்ளது. பர்வதேஷு, மலைகளிலும், ரம்யேஷு கிராமேச்ச, மிக அழகானதான கிராமங்களிலும், நகரேதவா, நகரங்களிலும் இந்த ஆலயமானது ஒரு உச்சிதமான திக்கில் கட்டப்பட வேண்டும். பெரும்பாலும் நமது தமிழகத்தில் தற்பொழுது நாம் காணக்கூடியதான சிவாலயங்கள் அனைத்தும் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கியதான திசையிலேயே இருக்கக்கூடியது என்பதை நாம் காண்கிறோம். மற்ற இரண்டு திசைகளும் அபூர்வமாக ஒரு சிலதான இடத்தில் இருக்கின்றன. எனவே கோவில் கட்ட வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நாம் ஒரு கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ மலை உச்சியிலேயோ, மிகவும் முக்கியமானது, மலை உச்சியில் சிவனாருடையதான கோவில் இருக்கலாம் என்பதற்கான ஆகம பிரமாணம் நமக்கு இதன் மூலமாக தெரிய வருகின்றது. இதெல்லாம் சைவ ஆகமங்களில் பிரமாணங்கள் அனைத்தும் அனைத்து இடங்களில் சிதறி கிடக்கின்றன. அவைகளை ஒரே இடத்தில் சேர்த்தல் என்பது சிரமசாத்தியமான விஷயம். ஆனால் அதனை இப்பொழுது நாம் செய்ய முயற்சித்திருக்கிறோம். எனவே அழகான மலைகளிலும் அல்லது அழகான கிராமங்களிலும் நகரங்களிலும் உச்சிதமான திசையில், ஒரு உச்சிதமான இடத்தில் சிவனாருடையதான ஆலயம் அமைக்கப்படலாம் என்பதை நாம் உணர்கிறோம். அடுத்தபடியாக மேலும் ஒரு படி மேலே சென்று சிவனாருடையதான ஆராதனம் செய்த பிறகே நாம் அனைவரும் அனைத்து செயலையும் செய்தல் வேண்டும் என்பதை சுப்ரபேதம் என்னும் ஆகமம் மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கிறது. வரம் பிராண பரித்யாகஹா சேதனம் சிரசோபிவா நது அனபியர்ச்சிய புஞ்சீயாத்து பகவந்தம் த்ரிலோச்சனம் இதி ஜ்ஞாத்வா பிரயத்னேன பூஜனீயா சதாசிவா. அதாவது, சிவபூஜை செய்தே ஒருவன் அவனுடையதான வாழ்வில் மிக முக்கியமாக கருதக்கூடியதான ஆகாரம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வரம் பிராணபரித்யாகா சிரசோ சேதனம் அபிவா, சேதனம் சிரசோபிவா, உயிரை விடுதலே மிகச் சிறந்தது.

0: ஒருவன் நமது தலையை எடுக்கிறான் என்றால் அதுவும் சிறந்ததுதான். ஆனால் சிவனாரை அர்ச்சிக்காமல், சிவனாரை பூஜை செய்யாமல், சாக்ஷாத் முக்கண்ணனாகிய திரிலோச்சனகா என்று சொல்லக்கூடியதான முக்கண்ணனை பூஜை செய்யாமல் ஒருவன் ந புஞ்சியாத், அவன் ஆகாரம் எடுத்துக்கொள்ளுதல் கூடாது. இதி ஞாத்வா பிரயத்னேன பூஜனீயகா சதாசிவகா. இவ்வாறு பெருமுயற்சியுடன் அறிந்தவனாக இருந்து கொண்டு சிவனாரை பூஜை செய்தல் வேண்டும் என்று இதுகாலும் பூஜையினுடையதான அவசியத்தை நாம் உணர்ந்தோம். ஆலயம் தேவை, ஆலயம் எந்த இடத்தில் தேவை, ஆலய பூஜை அவசியமா, ஆலய பூஜை செய்யாமல் நமது அன்றாட செயல்களை நாம் செய்யலாமே என்றால் அது கிடையவே கிடையாது. உயிர் போனாலும் சரி, உண்ணாவிட்டாலும் சரி, இறைவனை வணங்கிய பிறகுதான் நாம் அனைத்து செயலையும் செய்ய வேண்டும் என பல ஆகம பிரமாணங்கள் நமது கண்முன்னே காணப்படுகின்றது. அவைகளுள் ஒரு சிலதை மட்டும் உங்கள் கண்முன்னே தற்பொழுது வைத்தேன். அடுத்தபடியாக ஆலயத்தில் மிக மிக மிக முக்கியமானவன் பக்தன் அல்லவா? தற்பொழுது நாம் அதை நாம் சிந்தித்தோம் அல்ல. ஆலயத்துள் மிக முக்கியமான பொறுப்பை வகிக்கக்கூடியவன் பக்தன். இந்த பக்தன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்தாலே ஆலயத்துள் மற்ற கிடைக்க வேண்டியதான விஷயங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நமக்கு கிடைத்துவிடும்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் நமசிவாய்.

ஏழாம் நூற்பா. ஏழாவது நூற்பாவை முடித்தோம். முடித்தோமோ இன்னும் முடிக்கல, இன்னும் முடிக்கல. அந்த நூற்பாவை பார்த்த பொருள் பார்த்தோம். அந்த நூற்பாவை பாருங்கள். யாவையும் சூனியம், படித்த யாவையும் சூனியம், யாவையும் சூனியம், சத்து எதிர் அகலின், சத்தே அறியாது அசத்து இலது அறியாது, இரு திறன் அறிவு உள்ளது இரண்டலா ஆன்மா. இப்ப முதல் வரியை பாருங்க. யாவையும் சூனியம் சத்து எதிர், சத்து எதிர் யாவையும் சூனியம். அதாவது இறைவனுக்கு முன்னால் இறைவனுடைய முன்னிலையில் எவை ஒன்றுமில்லை. யாவையும் சூனியம் என்றால் எந்த பொருளும் இல்லை, இறைவனுக்கு எதிராக எந்த பொருளும் இல்லை என்றால் என்ன பொருள்? எல்லாம் அவனுக்குள்ளே அடங்கி இருக்கின்றன, அவனது நிறைவிலே, அவனது நிறைவுக்குள்ளே அடங்கி இருக்கின்றன. அவனுக்கு வேறாக, அவனுக்கு புறம்பாக யாதொன்றும் இல்லை. சத்து எதிர் யாவையும் சூனியம் ஆகலின் சத்தே அறியாது. ஆதலால் சத்தாகிய இறைவன் அறியாது என்றால் எந்த பொருளையும் சுட்டி அறிந்து அனுபவிக்காது. நம்மை போல, ஆன்மாக்களைப் போல இறைவன் எந்த பொருளையும் சுட்டி அறிய மாட்டான். சுட்டி அறிதல் என்றால் தனக்கு வேறாக எதிராக இருக்க பொருளைத்தான் இது இன்னது என்று சுட்டி அறிய முடியும். அப்படி இறைவன் தனக்கு வேறாக வைத்து எந்த பொருளையும் அறிய சுட்டி அறிய மாட்டான். சத்தே அறியாது, அறியாதுன்னா சுட்டி அறியாது. அந்த திருவாசகத்துல தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆறுகோலோ சதுரர். உன்னை பெற்றதனாலே நான் என்ன பயன் பெற்றேன்? உன்னை அனுபவிக்கக்கூடிய பயனை பெற்றேன். என்னை நீ பெற்றதனாலே உனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன பயன்? அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பா. ஆக இறைவனுக்கு எந்த பயனும் இல்லை, எந்த அனுபவமும் இல்லை. எனவே இறைவன் அனுபவிக்க மாட்டான். சத்தே அறியாது. ஏன் அறிய மாட்டான் இறைவன் என்றால் என்ன காரணம் சொல்லுகிறார்? இறைவனுக்கு புறம்பாக, இறைவனுக்கு எதிரிலே எந்த பொருளும் அவன் சுட்டி அறியும்படியாக இல்லை. சுட்டறிவினால் வருவதுதான் அனுபவம். எனவே இறைவன் சுட்டி அறியான் என்பதனாலே அவனுக்கு அனுபவம் என்பது கிடையாது. இது யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது, அறியாதுன்னா அனுபவிக்காது. எனவே இறைவன் உலகத்தை அறிந்து அனுபவிக்க மாட்டான். இறைவன் அறிய மாட்டான் என்றால் என்ன பொருள்? அவன் எல்லாவற்றையும் ஒரு சேர அறிந்து நிற்பானே தவிர ஒவ்வொன்றாக சுட்டி அறிய மாட்டான் என்பது பொருள். இறைவன் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அறிந்து நிற்பவன், சுட்டி அறிய மாட்டான் என்பதுதான் இங்கே சொல்லப்படுவது. அவன் எல்லாவற்றையும் அறிபவன். எனவே சத்தே அறியாது. அடுத்த பகுதி, அடுத்து என்ன சொல்ல வருகிறார்? இறைவன் உலகத்தை அனுபவிக்க மாட்டான், இனி உலகம் அவனை அனுபவிக்காது என்று அடுத்து சொல்லுகிறார். அசத்து, அசத்தாகிய உலகம். அசத்து எப்படிப்பட்டது? இலது. அசத்து இலதுன்னு அர்த்தம், அறிவு இல்லாதது. அசத்தாகிய உலகம் அறிவற்றது, அசத்து இலது ஆகலின் அறியாது. அசத்து இலது அறியாது, எதை அறியாது? இறைவனை. அசத்தாகிய உலகம் அறிவற்றது ஆதலால் அது இறைவனையும் அறிந்து அனுபவிக்க மாட்டார். இப்படி இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று அறிந்து அனுபவிக்க மாட்டார். இறைவன் உலகம் என்ற பதியும் பாசமும்
ஒன்றை ஒன்று அறிந்து அனுபவிக்க மாட்டார். சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது. எனவே அடுத்து மூன்றாவதாக, இரு திறன் அறிவு உள்ளது. இந்த இரு திறன் எவை? உலகம், இறைவன், அதாவது சத்து அசத்து என்ற அந்த இரு திறன், இரண்டு பொருள்களையும் இரு திறன். இரு திறன் என்பவை அசத்தாகிய உலகமும் சத்தாகிய சிவமும். இரு திறன், இரு திறன் அறிவு உள்ளது. இந்த இரண்டு பொருள்களையும் அறிந்து அனுபவிக்கக்கூடியது. இரு திறன் அறிவு உள்ளது, அது எது என்றால், இரு திறன் அறிவு உள்ளது எது என்றால், அது இரண்டலா ஆன்மா. இந்த இரண்டுமல்லாத, அதா சத்தும் ஆகாமல் அசத்தும் ஆகாமல் இருக்கின்ற ஆன்மா, இரண்டலா, சத்து ஆகாமல் அசத்தும் ஆகாமல் இந்த இரண்டையும் சாராமல் இருக்கின்ற இரண்டலா ஆன்மா, சதசத்தாகிய ஆன்மா. இந்த இரண்டு தன்மையும் இல்லாததாகிய சதசத்தாகிய ஆன்மாதான் இந்த இரண்டையும் அறிந்து அனுபவிக்கும். இரு திறன் அறிவு ஆன்மாவை பற்றி சொல்லுகிற தொடர். இதை பலவாறு விரித்து பார்க்க வேண்டும். இரு திறனையும் அறிகின்ற அறிவு, இரு திறனை ஐ சேர்த்து கொள்ள வேண்டும். இரு திறனையும் அறிகின்ற அறிவு ஆன்மாவுக்கு இருக்கிறது. பிறகு இரண்டாவது, இரு திறனாலும் அறிகின்ற அறிவு, இரு திறனாலும் அறிகின்ற அறிவு. மூன்றாவது, எப்படி விரிக்க வேண்டும், இரு திறனிடத்திலும் அழுந்துகிற அறிவு, இரு திறனிலும் அழுந்துகின்ற அறிவு. இந்த மூன்று தொடர்களிலே முதல் தொடர் என்ன, இரு திறனை அறிகின்ற அறிவு. எனவே இரு திறனாகிய சத்தையும் அசத்தையும் அறிகின்ற அறிவு உடையது ஆன்மா, அது ஒரு கருத்து. சத்தையும் அசத்தையும் அறிகின்ற அறிவு, அது முதலாவது. பிறகு இரண்டாவது, இரு திறனால் அறிகின்ற அறிவு என்றால் அசத்தாகிய கருவிகளால் அறிகின்ற அறிவு, சத்தாகிய திருவருளால் அறிகின்ற அறிவு. அசத்தாகிய கருவிகளால் உண்டாகின்ற அறிவு, சத்தாகிய திருவருளால் உண்டாகின்ற அறிவு. பிறகு மூன்றாவது, இரு திறனிலும் அழுந்துகிற அறிவு என்று சொல்லுகிறபோது, அசத்தில், அசத்தினிடத்தில், அசத்தாகிய உலகத்தில் அழுந்துகின்ற அறிவு, சத்தாகிய சிவத்தில் அழுந்துகின்ற அறிவு. இப்படி தனித்தனியாக பார்த்தோம். இனி இவற்றையெல்லாம் இணைத்து பார்க்கிற போது எப்படி அமையும்? முதலிலே அசத்தை எடுத்துக்கொள்வோம். அசத்தாகிய உலகம், அசத்தாகிய உலகத்தை, அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து, அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து, அசத்தாகிய உலகத்தினிடத்தில், அசத்தாகிய உலகத்தில் அழுந்துகின்ற அறிவு. அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து, அந்த அசத்தாகிய உலகத்தில் அழுந்தி நிற்கிற அறிவு. இது ஒரு தொடர். அடுத்த தொடர், சத்தாகிய சிவத்தை, சத்தாகிய சிவத்தை சத்தாகிய திருவருளால் அறிந்து, சத்தாகிய சிவத்தை சத்தாகிய திருவருளால் அறிந்து, அந்த சத்தினிடத்தில், சத்தின்பால் சத்தாகிய சிவத்தில் அழுந்துகின்ற அறிவு. சத்தாகிய சிவத்தில் அழுந்துகின்ற அறிவு என்று இத்தனை கருத்துக்களையும் ரொம்ப சுருக்கி ஒரே
சிறிய தொடரிலே அமைத்திருக்கிறார். இரு திறன் அறிவு உள்ளது. ஆக என்னென்ன மறைந்திருக்கின்றன? ஒரு ஐ மறைந்திருக்கிறது, ஒரு ஆள் மறைந்திருக்கிறது, மூன்றாவது இல் அல்லது கண் அல்லது அதுக்கு இடம், அது எத்தனாவது வேற்றுமை உருவு? ஏழு, ரெண்டு மூன்று ஏழு ஆகிய மூன்று வேற்றுமை உருவுகள் மறைந்திருக்கின்றன. ஆக இது நினைவிலே இருக்க வேண்டும். அசத்தை அசத்தால் அசத்தினிடத்தில், சத்தை சத்தால் சத்தினிடத்தில். எனவே இரு திறன் அறிவு உள்ளது, உடையது. எது? இரண்டு அலா. இந்த இரண்டும் அல்லாத மூன்றாவதாகிய ஆன்மா. இரண்டு அல்லாதன சத்தும் அல்லாத அசத்தும் அல்லாத சதசத்தாகிய ஆன்மா, இரண்டலா ஆன்மா. இந்த சதசத்துங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார நூற்பாவில. சதசத்து நூற்பாவில இல்ல, வேற எங்க படித்திருக்கிறீர்கள்? சதசத்து எங்க வருது? இல்ல திருவருள் பயனில் படித்திருப்பீர்கள். இல்ல திருவருள் பயனில், உயிரவை நிலையில, உயிரவை நிலையில. என்ன பாட்டு? சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்கன் இவை உயித்தல் சதசத்தாம் உயிர். சதசத்தாம் உயிர், அந்த சதசத்து என்ற கருத்தை விளக்குவதற்கு என்ன ஓமை சொல்லியிருக்கிறார் திருவருள் பயனில? என்ன ஓ உதாரணங்கள்? சார்ந்ததன் வண்ணமா தன்மைக்கு என்னென்ன ஓமையெல்லாம் சொல்லியிருக்கிறார்? இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இலவோ புவி. இந்த உலகத்தில் அப்படி சார்ந்ததன் வண்ணமாகின்ற பொருள்கள் இல்லையோ என்று கேட்டு முடித்து விடுகிறார். அதுக்கு விட நீங்க சொல்லுகிறீர்கள், எது போல? கண் போல, ஆகாயத்தை போல, பளிங்கை போல, சார்ந்ததன் வண்ணமாகிற தன்மை உயிருக்கு உண்டு. எனவே இப்போ ஏழாம் நூற்பா ஒருவாறு முடித்தோம். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது. இருதிறன் அறிவு உளது. இருதிறன் முந்தின நூற்பாவில் என்ன சொன்னார்? இதே போல ஒரு தொடர் வருகிறது அல்லவா முந்தின நூற்பாவில். இருதிறன் அங்க என்ன வருது?

0: திறன் அல்லதுன்னாரு. இரு திறன் அல்லது சிவசத்துன்னு அங்க வந்தது ஆறானூர் பாவல. இங்க ஏழானூர் பாவல இரு திறன் அறிவு உள்ளது இரண்டலா ஆன்மா. சரி, அடுத்து இனிமேல் தான் முக்கியமான ஆமா சுவையான பகுதிகள். இப்போ இலக்கண இயலை முடித்தோம். முதல்ல பிரமாண இயல், முதல் மூன்று நூற்பாக்கள், நான்கு ஐந்து ஆறு இலக்கண இயல் முடிந்தது. ஏழாவது ஏழு எட்டு ஒன்பது சாதன இயல். ஏழு எட்டு ஒன்பது சாதனம், சாதனத்தை கூறுகிற மூன்று நூற்பாக்கள் ஏழு எட்டு ஒன்பது. சாதனம் என்றால் வழி, அதாவது அசத்தாகிய சார்பை விட்டு சத்தாகிய சார்பை பெறுவதற்கு உரிய வழிமுறையை சொல்லுகிற பகுதி. சும்மா தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா? இது அசத்து இது சத்து என்று தெரிந்தால் மட்டும் போதாது, புண்ணியம் இல்ல. அந்த வழியில போக வேண்டுமே, சாதனத்தை மேற்கொள்ள வேண்டும். முயற்சி அறிய முதல்ல அறிந்து அந்த அறிந்த வழியிலே ஒழுக வேண்டும், முயற்சி பண்ண வேண்டும். பட்டினத்தார் சொல்லுகிறார், பட்டினத்தார் திருவடி மருதூர் பதினோராம் திருமுறையில திருவடி மருதூர் மும்மணி கோவை என்ற நூலிலே சொல்லுகிறார், உழப்பின் வாரா உறுதிகள் உழவோ. களப்பின் என்றால் களப்பு என்றால் சோம்பல், முயற்சி செய்யாமை. அந்த முயற்சி மேற்கொள்ளாமல் இருப்பதனாலே வாராத கையறவுன துன்பம், துன்பங்கள் எல்லா துன்பங்களும் வரும். ஆக முயன்றால் முயற்சியினாலே இன்பத்தை பெறலாம், முயற்சி இன்மையினாலே துன்பத்தை அடையலாம். உங்களுக்கு ரெண்டுல எது வேண்டும், இன்பம் வேண்டுமா துன்பம் வேண்டுமா? எனவே இன்பம் வேண்டினால் சாதனத்தை மேற்கொள்ள வேண்டும். அதை சொல்லுகிற பகுதிதான் ஏழு எட்டு ஒன்பது. ஏழாவது நூற்பாவில் யாரை பற்றி பார்த்தோம்? ஆன்மா. இந்த சாதனம் யாருக்கு உரியது? சாதனம் ஆன்மாவுக்கு தான் உரியது. எனவே இந்த சாதனத்தை மேற்கொள்ளுவதற்கு அதிகாரி யார் என்றால் ஆன்மா. அந்த அதிகாரியினுடைய இலக்கணத்தை ஏழாம் நூற்பாவிலே சொன்னார். சாதனத்தை மேற்கொள்ளுவதற்கு உரியவனுடைய தகுதியை ஏழாம் நூற்பாவிலே சொன்னார். அவனுக்கு பெயர் சாதகன், சாதனத்தை மேற்கொள்ளுகிறவன் சாதகன். அப்படி சாதனத்தை சாதகனின் சாதகனுடைய இலக்கணத்தை கூறி அடுத்து எட்டாவது நூற்பாவிலே சாதனம் எது என்று கூறுகிறார். வீடு பெற்றுக்குரிய சாதனத்தை எட்டாவது நூற்பாவிலே கூறுகிறார். இப்ப சாதனம் என்பது என்ன, எது சாதனம்? எனவே பயன் எது? பயன் முடிவான பயன் என்ன? சிவானுபவம். சரி, இன்புறு நிலை, இன்புறு நிலை முடிவு பயன். அதற்கு வழி சாதனம் எது சொல்லுங்க, எது வழி இன்புறு நிலைக்கு சாதனம்? வழி வழிபாடு இல்லை. வழி சாதனம் என்பது ஞானம். ஞானம்தான் வீடு பெற்றுக்கு சாதனம். ஞானம், ஞானம் என்பது உண்மை அறிவு, மெய்யறிவு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பொருளை அடைய வேண்டுமானால் முதலிலே அந்த பொருளை பற்றிய அறிவை பெற வேண்டும். அறிவை பெற்றால்தான் அந்த பொருளை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும். எனவே சிவமாகிய அந்த பேரின்பப் பொருளை அடைய வேண்டுமானால், அதனிடத்திலே விருப்பம் உண்டாக வேண்டுமானால், அந்த சிவனை பற்றிய அறிவை முதலிலே நாம் பெற வேண்டும். அந்த அறிவை பெறுவதற்கு தடையாக இருப்பது எது? அறிவுக்கு தடை எது? அறியாமை. அறிவுக்கு தடை அறியாமைதான். நம்மிடத்திலே அறியாமை இருக்கின்ற வரை இறைவனை பற்றிய அறிவு உண்டாகாது. அந்த அறியாமையாகிய தடை என்ன செய்கிறது இப்பொழுது? அந்த அறியாமையாகிய தடை நம்முடைய அறிவை என்ன செய்கிறது? ஆமா, திசை திருப்புகிறது. உலக போகம்தான் சிறந்தது, உலக இன்பம்தான் சிறந்தது என்ற விபரீத அறிவை இந்த அறியாமை கொடுக்கிறது. உலக இன்பம்தான் மேலானது, இதற்கு மேல ஒரு இன்பம் இல்லை என்ற தவறான அறிவை இந்த அஞ்ஞானம் உண்டாக்குகிறது. இறை இன்பத்திலே நாட்டம் செல்லாமல் தடுக்கிறது. ஆகவே ஞானம் வர வேண்டுமானால் இந்த அறியாமை நீங்க வேண்டும். முதலிலே அறியாமை நீங்க வேண்டும். அறியாமைக்கு தடை, அறியாமையாகிய தடையை செய்வது ஆணவ மலம். எனவே ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைய வேண்டும். ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைய வேண்டும். அதை குறைப்பதற்காகத்தான் முன்னே நாம் பார்த்ததை போல இந்த உலக அனுபவங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. உலக அனுபவங்களை, இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவிக்க அனுபவிக்க என்ன நமக்கு தோன்றுகிறது? நம்மால் ஒன்றும் ஆவது இல்லை, நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது, நமக்கும் மேலே ஒருவன் இருந்து இன்ப துன்பங்களை கொடுக்கிறான் என்ற உண்மை படிப்படியாக நமக்கு உண்டாகும். சுருக்கமாக சொன்னால், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாதல், அதுதான் எதற்கறிகுறி? ஆணவ மலம் குறைய தொடங்கி இருக்கிறது என்பதற்கு அதுதான் அறிகுறி. ஆணவ மலம் வலிமையாக இருந்தால் இந்த தெய்வ சிந்தனையே வராது. எப்போது தெய்வ சிந்தனை நினைப்பு வருகிறது என்றால் ஆணவ மலத்தினுடைய வலிமை தேய்கிற போதுதான். அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே பக்குவம் அடைய தொடங்கிவிட்டது இப்போது. எனவே இந்த நிலைக்குத்தான் என்ன பெயர்? மல பரிபாகம், மல பரிபாகம் என்கிறார்கள். மலத்தினுடைய சக்தி தேய தொடங்குகிற நிலை மல பரிபாகம். ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் குறைகிறது. இது தொடக்க நிலைதான். ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைய தொடங்குகிற நிலை. அது படிப்படியாகத்தான் அது நீங்கும். மல பரிபாகம். இந்த மல பரிபாகம் எப்போது இந்த உயிருக்கு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறது? எது? இறைவனுடைய திருவருள். அதாவது திரோதான சக்தி தானே. திரோதான சக்தி அந்த நம்மிடத்திலே எப்போது இந்த உயிருக்கு மல பரிபாகம் நிகழும் என்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த மல பரிபாகம், இது இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். மல பரிபாகம் வருவதற்கு முந்தின நிலைதான் கட்டுநிலை. மல பரிபாகம் வருவதற்கு முந்தின நிலை எல்லாம் கட்டுநிலைதான். மல பரிபாகம் வர தொடங்கிவிட்டால் இனிமேல் இது முத்தி நிலை. முத்தி நிலைதான். இனி பேசுகிற பேச்செல்லாம் முத்தி நிலை பற்றி, கட்டுநிலை போய்விட்டது. எனவே எட்டாம் நூற்பாவிலிருந்து நாம் முத்தி நிலையை பார்க்க போகிறோம். அதனுடைய தொடக்க நிலைதான் மல பரிபாகம். அப்படி அதனை அறிந்த, மல பரிபாகம் உண்டாகிவிட்டது என்பதை உணர்ந்த அந்த இறைவனது திருவருளாகிய திரோதான சக்தி இப்பொழுது அந்த நிலை மாறி, திரோதான சக்தியினுடைய வேலை என்ன என்றால் மல பரிபாகத்தை உண்டாக்குதல். அதுதான் திரோதான சக்தியினுடைய வேலை. அந்த பணி முடிந்துவிட்டால் இப்போது திரோதான சக்தி அருள் சக்தியாக மாறுகிறது. அருள் புரிகின்ற சக்தியாக அது மாறுகிறது. இறைவனுடைய ஒரே சக்தியே இதுவரை மறைந்திருந்து பக்குவப்படுத்தி அந்த உயிரிடத்திலே மல பரிபாகத்தை உண்டாக்கியது. உண்டாக்கிய உடனே அது இப்பொழுது அருள் புரிகின்ற சக்தியாக மாறி, அதற்குத்தான் என்ன பேரு? சக்தி நிபாதம். சக்தி நிபாதம் என்கிறார்கள். என்ன பொருள்? அருள் வீழ்ச்சி, அருள் பதிதல், திருவருள் பதிகிறது. திருவருள் பதிகிறது, திருவருள் பதிகிறது என்றால் முன்பு இல்லாமல் இருந்து இப்போது புதிதாக வந்து பதிகிறதா? இல்லை, பதிகிறது என்றால் திருவருள் மேம்படுகிறது, மேலோங்குகிறது. அதாவது ஆணவமலத்தினுடைய வலிமை குறைய குறைய எது மேலோங்குகிறது? திருவருள் மேலோங்குகிறது. இருள் குறைகிறது, ஒளி, திருவருள் ஒளி மேலோங்குகிறது. அந்த வளர்பிறை காலத்திலே, வளர்பிறையிலே அந்த சந்திரனுடைய ஒவ்வொரு கலையும் வளர வளர அந்த இருளானது தெய்வதைப் போல, அந்த கலை வளர்வதும் இருள் தெய்வதும் ஒரே காலத்தில் நடக்கின்றவை. ஒரே காலத்தில் உடனாக உடன் நிகழ்ச்சி, இரண்டும் உடன் நிகழ்ச்சி. அதே போல மலம் தேய்தலும் திருவருள் மேம்படுதலும் ஒரே காலத்தில் உடனாக நிகழ்கின்றவை. ஒன்று நிகழ்ந்து முடிந்த பின்னர் இன்னொன்று நிகழ்வது இல்லை, இரண்டும் ஒரே காலத்தில். அப்படி அந்த திருவருள் பதிவு மலபரிபாகத்தினுடைய அடையாளம் என்ன சொன்னோம்? தெய்வ சிந்தனை. திருவருள் பதிவினுடைய அடையாளம் என்ன என்றால், இறை வழிபாட்டிலே விருப்பம் உண்டாகிறது. இறை வழிபாட்டிலே விருப்பம் உண்டாகிறது. முதலிலே அந்த உயிரானது அந்த தெய்வ வழிபாட்டிலே விருப்பம் உண்டான உடனே என்ன செய்யும்? எல்லா தெய்வங்களையும் வழிபடத் தொடங்கும் அந்த ஆன்மா. பல தெய்வங்களையும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள். முதலிலே சிவபெருமானையும் ஏனைய கடவுளோடு ஒருவனாக வைத்து பொதுவாக வழிபடுவார்கள். ஆக முதலிலே பல தெய்வ வழிபாடு நிகழும். கொள்ளேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு, குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால், நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப் பெறின், இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது, உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே என்று சொல்லுகிற நிலை முதலிலே வராது. இந்த நிலை முதலிலேயே வராது. முதலிலே வருவது பல தெய்வ வழிபாடுதான், அது தவறு இல்லை. அது தொடக்க நிலை. படிப்படியாகத்தான் இந்த ஆன்மா அறிவு வளர்ந்து பரம்பொருளாகிய சிவத்தை வழிபடுகிற நிலை இறுதியிலே தான் உண்டாகும். எனவே இது தொடக்க நிலை, பல தெய்வங்களை வழிபடுகிற நிலை. அந்த உயிருக்கு அவ்வளவுதான் பக்குவம். பிறகு இதற்கு என்ன பெயர்? அபுத்திபூர்வ வழிபாடுன்னு பேரு. அபுத்திபூர்வம், அபுத்தி, அபுத்தின்னா தெரியும் இல்லையா, புத்தினா அறிவு, அபுத்தினா தொடக்கத்துல அந்த அறிவு வளராத நிலையில செய்கிற வழிபாடு, அபுத்தி பூர்வமான வழிபாடு. அந்த வழிபாட்டிலே கொஞ்ச காலம் செல்லும். பிறகு அந்த திருமுறைகளையும் சாத்திரங்களையும் பயில்கிற காலத்துல அதற்கு ஒருவாறு உண்மை தெரிந்து சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் என்ற உணர்ச்சி உண்டாகி சிவபெருமானையே தான் வழிபாடு கடவுளாக கொள்ளுகிற இரண்டாவது நிலை. அந்த வழிபாடுக்கு என்ன பேரு? புத்திபூர்வமான வழிபாடு, புத்திபூர்வம். அப்படி புத்திபூர்வமாக வழிபடுகிற காலத்துல தனக்கு தோன்றிய முறையில அந்த வழிபாட்டினை அந்த ஆன்மா செய்யும். அதாவது முறை தெரியாமல் தனக்கு என்ன தோன்றியதோ அந்த முறையிலே வழிபாட்டினை பொதுவாக அது அந்த ஆன்மா செய்யும். அதற்கு என்ன பேரு? பொது வழிபாடு, பொது வழிபாடு. பிறகு கொஞ்ச காலம் கழித்து மேலும் அறிவு வளருகிற போது, ஓஹோ, ஒரு முறையறிந்து செய்ய வேண்டும் வழிபாட்டினை என்று ஆசிரியரை, ஒரு ஆசிரியரை, சரியா குருவை அடைந்து அவரிடம் சமய தீட்சை பெற்று அவர் காட்டிய முறையிலே அந்த வழிபாட்டினை முறைப்படி செய்கிற நிலை அடுத்து வரும். அது முறையாக செய்கிற வழிபாடு, அது சிறப்பு வழிபாடு, அது சிறப்பு வழிபாடு என்ற இவ்வாறு வழிபடுகிற போது முதலிலே உலக பயனை கருதித்தான் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்வார்கள். உலக பயன் ஆக இறைவனிடம் தனக்கு இன்னென்ன பயன்களை தந்தருள வேண்டும் என்று செல்வம், பதவி, புகழ் போன்ற பயன்களை விரும்பி இறைவனை வழிபடுவார்கள். காமிய வழிபாடு என்று அதற்கு பெயர். காமிய வழிபாடு, காமியம்னா விருப்பம், காமிய வழிபாடு. அதற்கு என்ன பெயரு? உபாயம். உபாயம் என்ற பெயர், உபாயமாக செய்கிற வழிபாடு. அதற்கு அதற்கு மேலாகத்தான் எவ்வித பயனையும் வேண்டேன், புகழ் வேண்டேன், செல்வம் வேண்டேன், விண்ணும் மண்ணும் வேண்டார்தமை தீண்டேன், மண்ணு திருப்பெருந்துறை இறை தாழ் பூண்டேன் புறம் போகேன் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த எந்த பயனையும் எதிர்பாராமல் பெருமானிடம் வைத்த அன்பு ஒன்றே காரணமாக செய்கிற வழிபாடு. ஆக பெருமானே, எனக்கு எதுவும் வேண்டியது இல்லை. இவர் சொல்லுகிறார் திருவாசகத்தில், கற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் குழைத்த பத்துங்கிற, குழைத்த பத்து, கண்ணார் முதலாய், கண்ணார் முதலாய் களல் இணைகள் கண்டேன் கண்கள் களிகூற, என்னுடைய கண்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக உன்னுடைய திருவடிகளை நான் கண்டுகொண்டேன். கண்ணார் முதலாய் களல் இணைகள் கண்டேன் கண்கள் களிகூற, எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அதுவல்லால், எண்ணாது வேறு எந்த சிந்தனையையும் நினைக்காமல் உன்னுடைய திருவடிகளையே நான் பற்றி கிடக்கின்றேன். எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே எண்ணும், எவை? உன்னுடைய திருவடிகளை தான். அவையே எண்ணும் அதுவல்லால், அதைத் தவிர மண்மேலியாக்கை விடுமாறும் வந்து உன் களர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ. பெருமானே, எனக்கு வீடு பேர் வேண்டும், இந்த உடம்பு நீங்க வேண்டும் என்று கூட உன்னிடம் நான் வேண்ட மாட்டேன். மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் களர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ. அடிமை சால அழகுடைத்தேங்கிறார். எனவே இறைவனை, இறைவனிடம் உன்னுடைய திருவடியிலே சேர்த்துக்கொள் என்று கூட வேண்ட மாட்டார்களாம். வழிபாடு ஒன்றே போதும், அதுதான் உண்மையான அடியார்கள் நிலை, அதுதான் உண்மையான வழிபாடு. ஆக எத்தனை படிகள் பாருங்க. புத்தி பூர்வமாக செய்ய வேண்டும், சிறப்பான முறையிலே செய்ய வேண்டும், உண்மையான முறையிலே வழிபாட்டை நிகழ்த்த வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
0: அடுத்த பாட்டிலே அண்டசம், ஸ்வேதசங்கள், உற்பிச்சம், சராயுசத்தோடு எண் தரு நாள் 84 நூறாயிரத்தால் உண்டு பல் யோமி. உயிர்கள் நாலு வகை தோற்றத்தை உடையன, நான்கு வகையான தோற்றங்களை உடையன உயிர்கள். நாலு வகையிலே தோன்றுகின்றன உலகத்திலே. தாயினுடைய கருப்பையிலே தோன்றுவது ஒரு வகை, கருப்பை வழியாக. இரண்டாவது இன்னொன்று, இந்த முட்டை பார்த்தோமே, முட்டை முட்டையிலிருந்து தோன்றுகிற உயிர்கள். பிறகு இந்த கீழே நிலத்துக்கு கீழே கிழங்கு வேர் முதலியவற்றிலிருந்து தோன்றுகிற உயிர்கள். நாலாவது வேர்வையிலிருந்து பிறக்கின்ற அந்த பேன் போன்ற உயிர்கள், வேர்வை என்று நாலு வகை தோற்றம் உயிர்களுக்கு. வேர்வை, வேர், முட்டை, கருப்பை, அதைத்தான் சொல்லுகிறார். இது நாலு வகை தோற்றம். அண்டசம் முட்டை, முட்டையில் பிறப்பவை. ஸ்வேதசம், ஸ்வேதம்னா வேர்வை, ஸ்வேதஜம் வேர்வையிலே பிறப்பவை, ஸ்வேதஜம். உற்பிச்சம், அந்த வேர் கிழங்கு முதலியவற்றிலிருந்து, அது உற்பிச்சம் என்ற பெயர். சராயுஜம் தான் கருப்பை. சராயுஜம், சராயுசத்தோடு இப்படி இந்த நாலு வகை தோற்றங்களை உடைய அந்த பிறப்பு வகைகள் 84,100,000. கணக்கு பார்த்து கொள்ளுங்கள், 84,100,000. அதாவது இப்ப பறவை என்றாலே அதுல எத்தனை வகை இருக்கு? பறவை என்றால் ஒன்றா? எண்ணற்ற வகைகள் பறவை, எத்தனையோ வகையான பறவைகள். விலங்குகள் என்றால் அதுல எத்தனையோ வகை. அதே போல கீழே தாவரங்கள், நீர், நீர் வாழ்வன, ஊர்வன என்று எத்தனை வகை பார்த்தோம்? அதுல ஏழு வகை, ஏழு வகையான, ஆமா ஏழு வகை. அந்த ஏழிலையும் ஒவ்வொன்றிலையும் எத்தனையோ எண்ணற்ற வகைகள். அந்த கணக்கு எண்ணிக்கையை, அந்த மொத்த எண்ணிக்கையை கொடுக்கிறார். 84,100,000 யோனி எல்லா அந்த பிறப்பு முறை, பிறப்பு வகை எல்லா உலகங்களும் அவர்களும் அவைகளும் உயிர் தானே. இது ஞானசம்பந்தரே இந்த எண்ணிக்கையை சொல்லுகிறார். ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய தேவாரத்துல இந்த எண்ணிக்கை சொல்லுகிறார். திருமுறைகள்ல பல இடங்கள்ல வருது, சாத்திர நூல்களிலும் வருகிறது. 84,100,000 யோனி பேதங்கள். எண் தரு நாள், எண் தரு நாள், அந்த மேற்கூறிய நான்கு, நாலு தெரியலையா, எண் தரு மேற்கூறிய அந்த நான்கும் இந்த 84,100,000 பேதங்களை உடையவை, பிறவி பேதங்களை உடையவை. அதாவது நாம் முன்னிலே படித்தோம் அல்லவா அச்சு, அந்த அச்சு தான் அச்சு மாறுதல் என்று பார்த்தோமே. ஒவ்வொரு அச்சு இப்படி 84,100,000 அச்சு வகைகள் இருக்கின்றன. அடுத்து சொல்றார், இந்த எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல். இத்தனை பிறவி பேதங்களையெல்லாம் கடந்து இந்த மனித பிறவியை எடுத்தல் என்பது எவ்வளவு அருமையான செயல், எவ்வளவு அரிய செயல். எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். ஒரு நடுக்கடலிலே விழுந்தவன் தன்னுடைய கையினாலேயே நீந்தி கரையேற முயல்வதைப் போல அவ்வளவு எளிமையான செயல் அன்று. நாமெல்லாம் அந்த செயலை செய்திருக்கிறோம். கடலை கையாலே நீந்தி இந்த மானிட பிறப்பை, பெறுதற்கரிய மானிட பிறப்பை பெற்றிருக்கிறோம். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து சொல்லுகிறார், இப்படியெல்லாம் கடந்து வந்தது எதற்காக? இன்னும் இன்னும் பல வகையான பாக்கியங்களை நாம் பண்ணியிருக்கிறோம். பிறந்தது மட்டுமா? நரர்பயில் தேயந்தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து அங்கேயெல்லாம் போய் பிறக்காமல், அமெரிக்காவில் பிறக்காமல், இந்த தமிழ் வழங்குகின்ற நிலத்திலே வந்து பிறப்பது என்பது பெரிய புண்ணியம். நரர்பயில் தேயந்தன்னில், அதாவது நரர்னா மனிதர்கள், இந்த மனிதர்கள் வாழுகிற இந்த உலகத்தில் நரர்பயில் தேயம்னா இங்கே உலகம், மானிடர் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நான் மறை பயிலா நாட்டில் வேத ஆகமங்கள் தோன்றாத நாடுகளிலே பிறக்காமல் விரவுதல் அங்கே போய் சார்வதை ஒளிந்து தோன்றல் இங்கே வந்து நாம் பிறந்திருப்பது மிக்க புண்ணியத்தானார். அதற்கு மேல தரையினில் கீழை விட்டு கீழினத்திலே பிறக்காமல் புலால் உண்ணுகிற குலத்துல கல்லுண்ணுகின்ற அந்த வழக்கத்தை உடைய குலத்திலே எல்லாம் பிறக்காமல் அங்கே பிறந்தால் என்ன ஆகும்? எனவே அந்த கீழ் எனத்திலே தோன்றாமல் கீழை விட்டு தவம் செய் சாதியினில் வந்து நல்ல தவம் நோன்பு செய்கின்ற உயர்ந்த குடியிலே வந்து பிறந்து அதற்கு மேல பர சமயங்கள் செல்லா வாக்கியம். எத்தனை பேர் பிரசமித்தல இந்த சைவராக பிறந்து எத்தனை பேர் வேற்று சமயத்தை தழுவி இருக்கிறார்கள். பெரிய படித்தவர்களா இருக்கிறாங்க, பெரிய அறிஞர்களை கூட வேற்று சமயத்தை சார்ந்திருக்கிறார். அவர்களெல்லாம் பார்க்கிற போது பரசமயம் செல்லா பாக்கியம் பண்ணோனாதே. ஆக இவர் காலத்திலேயே அந்த சமயம் மாற்றம் வந்திருக்குமோ? அருள் இந்த காலத்திலேயே வாழ்வேனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வேனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது ஊழ் பெறல் அரிது சால உயர் சிவஞானத்தாலே போல் இளமதியினானை போற்றுவார் அருள் பெற்றார். ஆக இதெல்லாம் பார்க்கிறபோது நம்ம சாத்திர நூலா படிக்கிறோம், அந்த உணர்வே நமக்கு வர இல்லை. வாழ்வேனும் மையல் விட்டு ஆக சிவபெருமானை நினைப்பதற்கு தடையாக இருப்பவை இவை. நல்ல வசதியான எல்லா வளங்களும் செல்வங்களும் நிறைந்த சூழ்நிலையிலே வளர்கின்றவர்களுக்கு இறைவனை நினைக்க எங்கே நேரம் நேரம் கிடைக்காது, அந்த இறை நினைப்பு அவர்களுக்கு வராது. எனவே செல்வம், அதனால்தான் மாணிக்கவாசகர் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்று சொன்னார். செல்வம் என்பது அல்லல், செல்வம் என்னும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்து கல்வியும் தடையாம். நிரம்ப படித்தவர்கள் அதை வைத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்கத்தானே பார்க்கிறாங்க, அந்த அறிவை கொண்டு பொருளீட்டத்தானே முயல்கிறார்கள். தன்முனைப்போடு தான் அவர் செருக்கோடு வாழுகிறார்கள். கல்வி செருக்குன்னு வைத்திருக்கிறார்களே, வித்யா கர்வம், நிரம்ப படித்து விட்டேன் எனக்கு யார் ஒப்பு என்று அந்த கர்வம், இதுவும் தடை. அதனால தான் மாணிக்கவாசகர் அந்த தடைகளையெல்லாம் அடுக்கி சொல்லுகிறாரே. இதுல திருண்ட பகுதி இல்லையா, உலக ஆயுதனும் ஒன்றிரல் பாம்பின் பிழைத்தும்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அது எத்தனையோ தடைகள். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்றெல்லாம் சொல்லுகிறார். எனவே வாழ்வெனும் மையல் விட்டு, இங்கே வாழ்வு என்றால் நல்ல செல்வ வாழ்வு, அதனாலே உண்டாகிற மயக்கம் அது நீங்கி வறுமையாம் சிறுமை தப்பி, அதே போல வறுமை இருந்தாலும் இறைவனை நினைக்க முடியாது. வயிற்றுப்பாட்டுக்கே வயிற்றை கவனிக்கவே நேரம் இல்லாத போது இறைவனை கவனிக்க எங்க நேரம்? எனவே வறுமையும் கூடாது, மிகுந்த வசதியும் தேவையில்லை, வறுமையும் தேவையில்லை. நாம் தான் நல்ல நிலையில, நம்முடைய நிலையில். ஆக இறைவனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். வாழ்வேனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வேனும் தன்மையோடும் அந்த பணிவு அடக்கம் என்ற அந்த அமைதி தன்மையோடு தாழ்வேனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது சால அந்த நல்ல ஊழை, சைவ சமயத்தை சார்கின்ற ஊழினை பெறுவது என்பது மிக மிக அரிய செயல். அதனாலே இந்த நாம் என்ன முயல வேண்டும், உயர் சிவஞானத்தை பெற முயல வேண்டும். இந்த சைவமாம் சமயம் சார்ந்த ஊழினை பெற்ற உயிர்கள் சிவஞானத்தை பெற்று உயர் சிவஞானத்தாலே போல் இளமதியினானை, அந்த பிறை மதியைச் சூடிய பெருமானை போற்றுவார். அவனை போற்றி வழிபட்டு வாழ்கின்றவர்கள் அருள் பெற்றாரே, அவனுடைய திருவருளை பெற்று வீடு பேறு அடைதல் திண்ணம் போற்றுவார். அருள் பெறுவாரேன்னு சொல்லணும், அருள் பெறுவார் அது இறந்த அது எதிர்காலம், இப்போதை பெற்றுவிட்டார் போங்க. அருள் பெற்றாரே என்று இறந்த காலத்தினாலேயே சொல்லிவிட்டார். உறுதி பற்று போற்றுவார் அருள் பெற்றார். அடுத்த பாட்டில் சொல்லுகிறார் பாருங்கள், மானுட பிறவிதானும் வகுத்தது எதற்கு, மானுட பிறவிதானும் வகுத்தது மன வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக அன்றோ அன்றோ. மன வாக்கு காயத்தால் இந்த மூன்று கரணங்களால், திரிகரணங்களால், மனத்தினால், சொல்லால், செயலால், எண்ணத்தால், எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் ஆனிடத்து ஐந்து என்றால் அந்த பெருமானுக்கு திருமுழுக்காட்டுதல், அந்த பசுவினிடத்தில் இருந்து பெறப்படுகின்ற ஐந்து ஐந்து அது பெருமானுக்கு மிக உகந்த வழிபாடு. ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக அன்று, அந்த பெரிய புராணத்தில் வருது இல்லையா, பெரிய புராணத்தில் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் எப்பொழுது, தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடஞ்சை வரதர் பொற்றாள் தொழ, மா நடஞ்சை வரதர் பொற்றாள் தொழும்போதுதான் அந்த ஊனடைந்த உடம்பின் பிறவி தான் அடைந்த உறுதியை பெறுகிறது. எனவே மானுட பிறவிதானும் வகுத்தது மன வாக்கு காயத்தால் பெருமானை பணி செய்தல், பெருமானை வழிபடுதல், பெருமானுக்கு தொண்டு செய்தல், அதை நம்முடைய நாயன்மார் வரலாறுகளாலே நாம் அறிகிறோம். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சி, தேவர்கள் கூட அங்கே இருந்தால் பெருமானுடைய அருளை பெற முடியாது என்று கருதி மண்ணுலகுக்கு வந்து வழிபட்டு பயனடைந்திருக்கிறார். அந்த திருவாசகத்தில் வருதில்ல, என்னது திருவாசகத்தில் அந்த இது திருப்பள்ளி எழுச்சியில, புவனியில் போய் பிறவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. சொல்லு, இப்படி நினைக்கிறது யாரா, திருமாலும் பிரம்மனும் அப்படி நினைக்கிறார்கள். புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற ஆறு. ஆக சிவபெருமான் ஆட்கொள்வதற்குரிய இடம் இந்த பூமி தான் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்களாம் பிறக்க வேண்டும் என்று திருப்பள்ளி எழுச்சியிலே மாணிக்கவாசகர் சொல்றார். அப்படி தேவர்கள் எல்லாம் இங்கே வந்து வழிபடுகிறார்கள், நாம் இங்கேயே இருந்து கொண்டு வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர், ஆனால் ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று இறக்கப்படுகிறார். மக்களுடைய அறியாமையை நினைத்து ஊனெடுத்து உழலும் ஊமர், இந்த அறிவற்ற இவர்கள் ஒன்றையும் உணராதிருக்கிறார்களே, என்ன பரிதாபம். வாழ்வெனும் மையல் விட்டு

இந்த உடம்பினுடைய நிலையாமையை சொல்லுகிறார். கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் அரைத்து அழிவதாயும் உருவமே அழிவதானாய் உள்ளபோதே உய்யப்பார். இந்த உடம்பு கருவினுள் அழிவதாயும், அந்த தோன்றிய பொழுதே கருவிலேயே சில உடல்கள் மாய்ந்து விடுகின்றன. கருவினுள் அழிவதாய் கழிந்திடாது அழிவதாய், அந்த வெளியே அந்த குழந்தை வருவதற்கு முன்னாலே தாய் வயிற்றிலேயே இறந்து போய் பிறக்கின்ற குழந்தைகளும் உண்டு. கழிந்திடாது அழிவதாய் பரிணமித்து, பரிணமித்துனா நல்ல முழு வளர்ச்சி பெற்று வளர்ந்தாலும் கூட அந்த உடம்பும் அழிந்து போகிறது. பரிணமித்து அழிவதாயும் பாலப்பருவத்தில் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் நல்ல தருணம் நல்ல காளை பருவம் கட்டிளமை பருவம் அந்த பருவத்திலே இறந்து போகிறார்கள். தருணனாய் அழிவதாயும் கடைசியில தான் நரைத்து எப்போது இந்த உயிர் பிரியும் போனால் தேவலை என்று நினைக்கக்கூடிய நிலையிலே நரைத்து அழிவதாயும் இப்படி உருவமே அழிவதானால் இந்த உடல் உள்ளபோதே இந்த நிலையற்ற உடலை கொண்டு நிலையான பயனை தேடிக்கொள். உருவமே அழிவதானால் உள்ளபோதே உய்ய உன்னுடைய உயிர் உய்தி அடைகின்ற வழியை பார், ஆராய்ந்து கொள்வாயாக உய்ய பார். அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு 185 சில இது உடம்பு நிலையாமை. இப்ப சொன்னது என்னது, அந்த கருவினுள் அழிவதாயும் என்பது உடம்பு நிலையாமை. யாக்கை இந்த செல்வ நிலையாமை பற்றி 185 பாருங்க. சில செல்வர்கள் செல்வ வசதி படைத்தவர்கள் அரிசனம் பூசி வெளியே புறப்படும் போது நல்ல வாசனை திரவியெல்லாம் இந்த உடம்புக்கு போட்டுக்கொண்டு அரிசனம் பூசி மாலை அணிந்து மாலைகளை அணிந்து கொண்டு அதற்கு மேல் நல்ல பொன்னாடை பட்டாடை அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டுக்கொண்டு பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல இவருடைய பரிவாரங்கள் இவருடைய ஏவலர்கள் அதிகாரிகள் செல்வாக்கு இவர் செல்வாக்கில் இருக்கிறவர் இல்லையா, அதனாலே பலர் பின்தொடர்கிறார்கள். பரிசனம் பின்பு செல்ல பாரகர் பறிக்க அந்த இசை அந்த வாத்தியங்கள் பாரகர் இல்ல பாரகர்னா அந்த இவர் பல்லக்கிலே வருகிறார் சிவிகையிலே அதை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நாலு பேர் நாலு பக்கத்துல அதான் பாரகர்னா சுமப்பவர்கள் பறிக்க சுமந்து செல்ல நம்ம இவர் அப்படித்தானே வந்தாரு உமாபதி சிவம் வீட்டுக்கு அந்த கோயிலிருந்து பணியை முடித்து பரிவாரங்களோடு விருதுகளோடு வந்தார்ல அது போல பாரகர் பறிக்க அவரை பார்த்து என்ன கேட்டார் அவருடைய ஆசிரியர் பகல் குருடு அந்த சொற்களை கேட்ட உடனேயே அவருக்கு தெளிவு வந்து விட்டது. அப்படி எல்லாருக்கும் வருகிறதா பாரகர் பறிக்க கொட்ட

பேசக்கூட அவருக்கு வாய் வரல, வரவில்லையா பேச்சு. இவருக்கு அவ்வளவு ஒரு செருக்கோடு அமர்ந்திருக்கிறார். பேச்சுமின்றி பேசினால் தன்னுடைய இது குன்றிவிடுமாம், தன்னுடைய மதிப்பு குறைந்துவிடும். பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பார். பிணத்துக்கு இவருக்கு என்ன என்ன வேறுபாடு இருக்கிறது பிணத்துக்கும் இவருக்கும்? நல்லா கேலி செய்கிறார். பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பார். அடுத்த பாட்டில் அதே தொடர்கிறார். பிணத்தினை ஒத்து வாழ்வோர், பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்பிணங்கள் போல சிலர் போகிறார்கள். பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்பிணங்கள் போல உனக்கியே உழல்வீர், உனக்கியே உங்களை வருத்தி கொண்டு பின் சென்று உழல்கிறீர்களே. உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம் கணத்திடை தோன்றி மாயும் காயம் என்று அறிந்து ஒரு கால் வணங்குறீர். பெருமானை ஒரு முறை வணங்கினால் போதாதா? ஒரு கால் வணங்குறீர் அரணை என்றும் வானவர் வணங்க வைப்பான் என்று பெருமானுடைய அந்த கருணையை, பெரும் கருணையை சொல்லி இந்த இரண்டாம் நூற்பாவை முடிக்கிறார். ஆக இந்த இரண்டாம் நூற்பா, இந்த முதல் இரண்டு நூற்பாக்கள் பெரும்பாலான இலக்கணங்கள் வந்துவிட்டன. பொது இயல்பு, இறைவனுடைய பொது இயல்பு, மும்மலங்களுடைய பொது இயல்பு எல்லாமே கூறிவிட்டார். எது ஒன்றை மட்டும் இன்னும் கூறவில்லை. எது? உயிரினுடைய, உயிரினுடைய இயல்பு தான் இன்னும் கூறவில்லை. அதைத்தான் அடுத்த நூற்பாவில் எடுத்துக் கொள்ளுகிறார், மூன்றாம் நூற்பாவில். ஆக சிவஞான போதத்தில் அந்த முதல் இரண்டு நூற்பாக்களிலே சொல்லப்படாத பல அரிய கருத்துக்களை எல்லாம் இங்கே வழங்கியிருக்கிறார். இப்போ சிவஞான போதத்தில் முதல் நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டது? அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உள்ளதாம் அந்த மாதி என் மனர்குலம். இதுல இறைவனுடைய, இறைவன் உலகத்துக்கு முதல்வன், பிறகு அந்த வேற என்ன சொல்லுகிறார்? ஆமா, இறைவனை முத்தொழிலையும் செய்ய வல்லவன். அந்த முத்தொழில்கள் பற்றிய விளக்கங்களை அங்கே நாம் பார்க்க முடியாது சிவஞான போதத்தில். இங்க சித்தியாரிலேதான் ஐந்தொழில்கள் என்னென்ன என்று விளக்கமாக தருகிறார். இறைவனுடைய ஐந்தொழில்கள், இறைவனுடைய திருமேனிகள், அவையும் சிவஞான போதத்திலே வரவில்லை. இவர் தான் விளக்குகிறார் இறைவனுடைய திரு மூவகை திருமேனிகள். பிறகு அந்த சிவத்திற்கும் சக்திக்கும் உள்ள தொடர்பு இயைபு, அங்கே ஒரே வரிதான் சிவஞான போதத்தில், நீக்கமின்றி நிற்கும் அன்றே, அவ்வளவுதான். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே, அதற்கு விளக்கம், விரிவான விளக்கம் தருகிறார் சிவசக்தி பற்றிய. சிவசக்தி என்பது என்ன? சக்தி தன் வடிவு ஏது என்னில் தடையிலா ஞானமாகும். சக்தி தன் வடிவு ஏதென்னில் தடையிலா ஞானமாகும். அது எப்படி மூன்று வகைப்படுகிறது என்றெல்லாம் விளக்குகிறார். சக்திக்கும் சிவத்துக்கும் உள்ள இயைபு எது போல என்றால், மரமும் காழ்ப்பும் போல, மரமும் வைரமும் போல, குணமும் குணியுமாக இருப்பது. பிறகு பளிங்கினுடைய, பளிங்கும் பளிங்கினுடைய ஒளியும் போல, அந்த வேற்று நிறங்களையெல்லாம் ஒளிதான் கவர்ந்து பல பலவாறு மாறுகிறதே தவிர பளிங்கு எந்த மாற்றமும் அடைவது. அதுபோல இந்த பெருமானுக்கு வருகிற மாற்றங்கள் எல்லாம் சக்தியினிடத்திலே காணப்படுவன, சிவத்திற்கு மாற்றமில்லை. அந்த ஒருவனே நாடக மேடையிலே பல வடிவங்களை, பல வேடங்களை பூண்டு நடித்தாலும் அவன் உண்மையிலே மாறிவிடுவது இல்லை. அதுபோல இறைவன் பல்வேறு கோலங்களை கொண்டு செயல்பட்டாலும் அவனுடைய நிலையிலே எந்த மாற்றமும் இல்லை என்றெல்லாம் சொல்லி, பிறகு அந்த வினை கோட்பாட்டில் தான், வினை கோட்பாட்டை ஒட்டி அந்த எப்போது வினை உண்டாகிறது என்றால், நம்முடைய செயல்கள்
இறைவன் இட்ட பணி.

0: என்பதை உணராமல் இது என்னுடைய செயல் என்று நினைக்கிற போதுதான் அது வினையாகிறது. அப்படி நினைக்காமல் என்னுடைய செயல் இறைவன் இட்ட பணி என்று தன்னுடைய பணியை நீத்து அவன் அருள் வழி நிற்பவர்களுக்கு வினை இல்லை என்ற சிறந்த கருத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆக அவன் பணி எல்லாமே என்ற நினைப்போடு நாம் செயல்பட வேண்டும். பிறகு அந்த மனமதி நினைய வாக்கு ஒழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி சினம் முதல் அகற்றி வாழும் செயல் அறமானால் யாருக்கும் முனமொரு தெய்வம் எங்கும் முன்னிலையாம் என்றேன். ஆக அந்த வழிபடுகிற முறை ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் வழுக்கிலா துறவு தானம் வந்தித்தல் வணங்கல் வாய்மை இழுக்கிலா இந்த அழுக்கிலா துறவு அடக்கம் அறிவோடு அர்ச்சித்தலாதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணி அறங்கள் என்று அந்த வழிபாட்டை செய்வதற்கு தேவையான அந்த பொது அறம் அதை கடைபிடிக்க வேண்டும். பொது அறத்திலே நின்றுதான் சிறப்பு அறமாகிய அந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். இப்படி அந்த வழிபடுகிற முறை யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர் மற்ற அத்தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் வினையும் செய்யும் ஆதலால் இவையிலாதான் அறிந்து அருள் செய்யும் என்று பட அருமையான பாட்டுக்கள் உங்கள் நினைவில் இருக்க வேண்டிய நல்ல பாட்டுக்கள் நமக்கு அறிவுறுத்துகின்ற அறிவுரை கூறுகின்ற எத்தனை உபதேசங்களை பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தில்லைவாழ் அந்தணர்கள் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: என்னன்னாரு, ஏண்டா வந்து குடிமையை ரொம்ப நான் பெரிய மரபு பெருசு மரபு பெருசு சொல்லிட்டு இருக்காதுறாரு. அதுக்கு அடித்தளம் என்ன? ஒழுக்கமுடைமை குடிமை. திருவள்ளுவர் மாதிரி ஒரு பெரிய நீங்க குடிமைங்கிறது என்ன பண்ணுவீங்க? என்ன குடிமைன்னா குடிப்பிறப்பு எழுதுவீங்க. ஆனா திருவள்ளுவன் ஒழுக்கமுடைமை குடிமை. இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். மறுவிலா மரபில் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கி உள்ளார். அறுதொழி ஆட்சியில ஆட்சியாளர் அவர்களுக்கு ஒரு 6 தொழில் உண்டு. அதை ஆட்சினா விடாமல் ஆழ்ந்து ஆண்டு வருகிறார்களாம். அந்த அறுதொழில் எவை சொல்லு அப்படின்னா, அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும், ஐவகை மரபின் அரசர் பக்கமும், இருமூண்டு மரபின் ஏனோர் பக்கமும் கொன்னு. அப்ப அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம் கேட்டா ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் இப்படிப்பட்ட ஆறு தோழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கி உள்ளார். அதனால இந்த வறுமை என்பதையே போக்கியிருக்காங்களாம் பாத்தீங்களா. அப்ப சொன்னது என்ன சொன்னது, உருவது நீட்டின் செல்வம் என கொழும் உள்ளம் மிக்கார். அவங்க உள்ளம் என்னன்னு கேட்டா, எதோடு பொருந்திருக்கணும் பொருந்திருக்கணும் ஆசைப்படுவான்னு கேட்டா திருநீற்றோடவே பொருந்திருக்கணும். நீரில்லா நெற்றி பாழ். அதனால அப்படியே சாப்பிட வரும்போது மத்தியானம் சாப்பிட வரும்போது ஏண்டா மூஞ்சலுனியா திருநீரட்டிய போய் முதல்ல செஞ்சுட்டு வர. அதெல்லாம் அப்படி ஒரு காலத்தில் ஆற்றுப்படுத்தினாங்க. ஆமாம்மா ஆற்றுப்படுத்தினாங்க. வந்து உட்காரும் போது கழுது வேற மாதிரிலாம் சொல்லுவாங்க, சொல்லப்படாது இப்பெல்லாம் உள்ளது இல்லைடுவா நம்மள. ஆமாம் மாதிரி வர்ற போய் முகம் கழுவி தண்ணீர்ட்டு அப்புறம் உட்கார் அப்படித்தான். அது மாதிரி உருவது நீட்டின்னு சொல்லும் எந்த ஒன்றை இந்த நெற்றியோ உடம்போ பெற்றிருக்கணும்னா உருணும்னு சொன்னா திருநீர் அதுதான் செல்லும் என்று கொள்ளுகின்ற உள்ளத்தை உடையவர்கிறாரு. இந்த உள்ளத்தை உடையவர்னு சொன்ன பெருமா நடராஜாங்கிறது இதெல்லாம் நடராஜான்னு மொழி பெயர்க்கிட்டீங்களேப்பா. இந்த நூல் வாங்க அமெரிக்கா வரைக்கும் போகுதேப்பா. நல்லதா நாட்டை வாழ வைக்கும், நம்முடைய சமயத்தை வாழ வைக்குமா? இது மாதிரி நீங்க வந்து பைபிளுக்கு மாறான கருத்து மொழிபெயர்க்கப்படுகிறதா, குரானுக்கு மாறுபாடா பிறக்கப்படுதா? இந்த பாலா போன திருநேரும் திருமண்ணீட்டவன் தான் ஒழிஞ்ச போனான், ஒழிஞ்சே போனான். உருவது நீற்றின் செல்வம் எனக்கோளும் உள்ளம் மிக்கார், அதுதான் அவர்களுக்கு உள்ளமே. பெறுவது எதுனாரு, பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரன பெருகி வாழ்வார். அவங்க எதை எனக்கு ஐயா, உங்களுக்கு எதை பெறுவதற்காக இருக்கீங்கனாரு, எங்க பெருமானத்துல அன்பு அவ்வளவுதான், அதை வேற என்ன வேணும் போங்க, வேற ஒண்ணும் வேண்டாம், பெருமான் உண்டு அவாளத்துல அன்பு அவ்வளவுதான், அப்படி இருப்பாரலாம். ஞானமே முதலா நான்கும் நவையற தெரிந்து மிக்கார், அருமை அருமை. இப்ப இந்த சரியகிரிய யோக ஞானம்னா இது யாரு, திருநீரிட்ட சைவனுக்கு தான் தெரியுது, அவாளுக்கெல்லாம் தெரியாது. அந்த சொல்ல சொல்றேன், அவாளுக்கெல்லாம் தெரியாது, அவாள்லாம் இந்த இதெல்லாம் அதல்ல, அவாள்ல இவாள்னா எவாளும் இதுலதான் கரையேறணும். இதுல ஞானமே முதலா நான்கும் நவையற தெரிந்து, ஞானத்தை முன்னே சொன்னார், ஞானம் அப்புறம் யோகம் கிரியை சரியை. இப்படி அதை எப்படி சொல்லுவோம், சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவோம், அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க எது முடிவா பெற வேண்டியது, ஞானம் அப்படி வச்சுக்கணும், முடிவில் இருந்து வந்ததுன்னு அர்த்தம். எது அடிப்படையிலிருந்து தொடங்கும்னா சரியை முதல்ல தொடங்கலாம். ரெண்டு விஷயம் ஒண்ணுதான், ரெண்டு விஷயம். திருக்குறள் தொல்லாப்பியத்துல இன்பமும் பொருளும் அறணும் என்றாங்க, அறம்பொருள் இன்பம் தான் சொல்லணும், ஆனா தூக்கி போட்டாரு கலை கலவி இல்ல, இன்பமும் அறனும் பொருளும் என்றாங்க, அன்பொடுப்பணம் ஐந்தனை மறியின். அது போலதான் ஞானமே முதலா, ஞானம் தான் கடைசி, ஆனா ஏன் அப்படி வந்தேன், அதுக்கு ஒரே எழுதனா மனுஷன், அப்பா உயிர்கள் எதை எதை கொண்டு நீ அரைஞ்சே பொருள் செய்யணும் போங்க அப்படின்ட்டுவான். ஏ உயிர்கள் எதுக்காக பிறந்ததுனார், இன்பத்திற்காக, ஆமாங்க அப்படின்னு காலத்துக்குவான். அந்த இன்பம் எப்படி வரும், சில்ல இருந்தா தான்டா வரும், ஆமா இன்பமும் பொருளும். அந்த சில்ல எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எங்காதடா அறத்தோடு வரணும். பெரியவங்க இல்ல, பெரியவங்க இல்ல, இதெல்லாம் உரை படிச்சாம என்ன பண்ணி தொலைப்பான். ஏன் சார் இன்பம் பொருள் அறணும்ன்றாங்கன்னா, அது அறம்பொருள் இன்பம் தான் சொல்லணும், மாட்டிங்க சொல்லியிருக்கிறாங்க, அவன் தலையில ஏற்க வச்சுதான் பண்ணப்படாக வேண்டியதான். இல்ல உரை படிக்காம என்னது வரானுங்க, உரை இருந்தே பல்றங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பெரியவர்கள் பெரியவர்கள் தான், அதை நான் மறுக்கவே முடியாது, அருமை தெரியாது முடியும். அவரே அறமுதல் ஆகிய அப்படின்னு சொல்றார், மும்முதற் பொருட்கும் மரபியல்ல, அறமுதல் ஆகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப தொல்லாப்பியம் தான், இன்பமும் பொருளும் அறணும் என்றாங்க, விளையாடி இருக்கிறாங்க, விளையாடி இருக்கிறாங்க. எனவே ஞானமே முதலா நான்கும் நவையற தெரிந்து மிக்கார், என சரியை கிரியை யோகம், அதற்கு மேல அடைய வேண்டிய ஒன்று என்ன, ஞானம்.

0: சொல்லாம இப்படி இருக்கிறது. அந்த ஞானம் அதெல்லாம் விளக்க வேணாம் இப்ப, அதெல்லாம் ஞான சம்பந்தர் வரும்போது பார்ப்போம். தானமும் தவமும் வல்லார், தானமும் தவமும் வல்லார். ஒரு பரவாயில்ல, இன்னைக்கு நேரம் இருக்கு, ஒன்னும் போயிடல சொல்ல. சரி, தானம் என்ன வர சொல்லுவோம், வேணா கிச்சடியே கூப்பிடுவோம். அழகப்பா யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகம், வந்து மற்ற நம்ம எல்லாம் காமராஜ், அப்புறம் நம்ம பாரதிதாசன், மனோன்மணி, எல்லாத்தையும் கூப்பிட்டுருங்களேன். அல்லவா எல்லாம் ஐயா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் தானம்னா என்னன்னு தெரியல. ஆறா ஆறா, நீங்க என்னதான் தானங்கிற சொல்லு தெரியலீங்க? தானம் தானம் அதான் முன்னே சொல்லியிருக்கே சுவாமி, கொடுக்கறது கொடுக்கறது அப்படிங்களா? வணக்கம் போயிட்டு வாங்க, மா கூப்பயல தானம்னா கொடுக்கறது அவ்வளவுதானே? எல்லாரும் சொல்லுவோம், பாழா போன பரிமையாளர் படிச்சு சொல்லா என்ன கேடு, நாடு உருப்படாது உருப்படாது. அதே தானம் தான் எங்க, தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்கா. இந்த ரெண்டு அருமையான சொல்ல அப்படியே போட்டார். ஐயா இந்த உலகத்துல மழை பெய்யவில்லை ஆனால் தானமும் இல்லை தவமும் இல்லை அப்படின்னு. தானம் அதற்கு மேல இனி ஒரு பிஹெச்டியோ அல்லது ஒரு பல்கலைக்கழகமோ ஆராய்ந்து இன்னொரு 20 அல்ல 2000 ஆண்டு கழித்தாலும் ஒரு சொல்லி பிரயோஜனம் இல்லை, தேவையில்லை. அதான் முடிந்த முடிவு. அப்படி இல்ல, மூணு எழுத்து தான், தாவண்ணா நானே மன்னதான், மூன்று எழுத்துலயே மூச்சு இருக்கிறீ, இங்கதான்டா மூச்சு இருக்கணும், மூச்சு இங்க இருக்கணும்னு, எங்கேயோ இருக்குது உனக்கு. எந்த மாதிரி பொருளை யாருக்கு எப்படி கொடுக்கணும் அதெல்லாம் உரை சார், உரை கொடுத்தல். சரிப்பா கொடுத்தல் சொன்ன உடனே நான் அப்படியே ரத்தனகிரி வர்றேன், ஆபீஸ்ல ஒரு டம்ளர் இருக்குது, அதை அப்படியே பக்கன்னு எடுத்து பையில போட்டுக்கிறேன். நாளைக்கு ஆற்காடு போனோடனே யாராவது ஒரு பையன், ஐயா பள்ளியில படிக்கிறியா, மத்தியானம் சாப்பாடு திட்டு வேண்டியாகும், தண்ணி குடிக்கிற தம்பளா இல்ல வச்சுக்கிறா ராஜா என்ன கொடுத்துட்ற, கொடுத்தல் தானம்மா. தானம்மா யார் விட்டு பொருள், புண்ணிய பொருள், மக்கு பயில திருட்டு வந்து கொடுக்கூடிய கொடுத்தல் மட்டும் உடையது என்ன அர்த்தம் இல்லடா, ரத்த உழைப்பு செய்து உன்னுடைய முயற்சியால் வந்த அந்த தம்பளாரா இருக்கணும், முயற்சியால் வந்த பொருளா இருக்கணும். கொடுக்கறோம், நான் முயற்சியில செய்து சாரி என்னுடைய ஊதியத்துல அது இந்த 16 வகுப்பு இந்த மாதிரிலாம் பிச்சைக்காரத்தான் நடக்கல, நாங்கெல்லாம் 25 வகுப்பு நடத்திருக்கோம், ஒன்னும் தொண்டை ஒன்னும் போயிடல போயிடல ஒன்னும், இதெல்லாம் நம்ம வருத்தம் தான் எங்களுக்கு எல்லாம். நாங்களும் பணி செய்தோம், பணியை வாங்கணும் ஒரு காலத்துல, முதல் 15 ஆண்டு பணி செய்தோம், அடுத்த 15 ஆண்டு நாங்களும் பணி செய்து பணியை வாங்கணும். ஆமா அப்படிலாம் இருந்தது. அதனால எனவே நான் ரத்த உழைப்பு உழைச்சு அதனால ஒரு அருமையான டம்ளர் வாங்கி கொடுக்கறேன். யாரு கொடுக்குறேன்னு கேட்டா, பள்ளிக்கூடத்து பணியெல்லாம் பொருளை கொடுக்கல, ஒருத்தன் அங்கேருந்து வந்தான், ஐயா ஏதேன்னு கொடுங்க, எப்பா சில்லறை எல்லாம் இல்லடா அது மாதிரி இருந்தேன், ஏதோன்னு கூட கையில வச்சிருக்கீங்களா தான் கொடுக்கல கொடுத்தேன். அவன் என்ன பண்ணா, அது வெள்ளி டம்ளர், அதை போய் வித்துட்டு ஒரு 6 ரூபா ஒன்று வாங்கி விட்டான், அதை ஒரு கத்திரிக்கோள் வாங்கி விட்டான், ஃபிட் பாக்கெட் அடிக்கிறவன், அதனால அதை வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டான். அதனால என்னன்னு கேட்டேன், அந்த கத்திரிக்கோள் என்ன இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு ஃபிட் பாக்கெட் வேலை இருந்திருக்காது, நான் கொடுத்ததுனால என்ன ஒரு 10 பேர் அடிச்சுட்டான் பணத்தை, இது தான் இது கொடுத்தல் தரமா அருமா நரமா அறமான்னு அல்ல. அப்ப கொடுக்கறது யாரு கொடுத்துருக்கணும், அறவழி பயன்படுகின்றவனுக்கு தான் கொடுக்கணும். அப்ப அறத்தின் வழி வந்திருக்கணும், அறப்பயன்படணும், அதுதான் கொடுக்கணும். நல்ல ஒரு ஏழை அவங்க கொடுத்தா, அவங்க 10 ரூபா வச்சுக்கிட்டு, ஐயா எங்க வீட்டிலே ஒரு டம்ளர் கூட இல்லை, இதை வச்சுக்கிட்டு நான் என் பிள்ளைகள் பேரன்லாம் வச்சு குடிக்கிறையா, நீங்க சொல்றது ஞாபகமா வச்சுக்கிறையா அப்படின்னு சொல்ற நல்ல குடும்பம் தான். நான் கொடுக்கறேன், கொடுக்கும்போது என்ன சொல்லி தொலைச்சு விட்டோம், டம்ளர் நேற்று கொடுக்குறோம்னு 4-5 பேர் இருக்கும்போது சொல்லி விட்டோம், இப்போ அவரும் வந்துட்டாரு, சரி சரி இந்த அன்னைக்கு பூரா சாப்பிட வரல உங்களுக்கு, ஏன்னாரு நல்ல டம்ளர் அருமையானது முதல் மாத சம்பளத்தில் வாங்கினது இல்லவா, அது 4 பேருக்கு சொல்லிட்டு அவனு வந்துட்டு கொடுத்துட்டேனே, எனக்கு அதே சிந்தனையா இருக்கு. மக்கு பயில அந்த தம்பளர் உருப்படாது அவனுக்கு, அவனுக்கு உருப்படாது அந்த தம்பளர். அப்ப எப்படி எப்படி கொடுக்கணும், இத்தனையும் சேர்ந்ததுதான் அந்த மூன்றெடுத்தின் பொருள் தானம். இப்ப அந்த அருமையான தமிழ்ல சொல்றேன், மக்கு தமிழ்ல சொன்ன இது வரைக்கும், மட்டி தமிழ்ல சொன்னேன், அருமையான தமிழ் தானமாவது அறநெறியான் வந்த பொருளை தக்கார்க்கு தக்கார்க்கு உவகையோடும் கொடுத்தல், உவகையோடும் கொடுத்தல். இதுக்கு மேல என்னையா சொல்றது, ஏன்னா ஒரு சவால் வேணாம் விட்டு பார்க்கலாம், அது நாங்கள் எல்லாம் வயசு இல்லை, நாங்கள் என்ன 2 மாசம் இருக்குமோ 1 மாசம் அதெல்லாம் ரொம்ப கடையை கட்டிட்டு இருக்கிறாள், நல்ல இளைஞராக இருக்கிறவங்க இப்படி ஒரு பயிற்சி வச்சு ஒரு 100 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபா படிச்சுவீங்க தானம் என்ற சொல்லுக்கு. ஆனால் அந்த பைய பரிமையோட படிச்சிருக்கூடாது, அதை படிச்சுட்டு மாத்தினா அறநெறியான தர்ம தர்ம வழியினாலே வந்த பொருளை ஊகையோடு மகிழ்ச்சியோடு கொடுத்தல் அழித்தல் அப்படி ஒரு எழுதிட்டானா சிவ சிவ, அதில் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது, கொடுத்தா வர முடியாது. ஆகவே அறநெறியான் வந்த பொருளை தக்காக்கு உகையோடும் கொடுத்தல், உகையோடும் கொடுத்தல், ஈத்து உக்கும் இன்பம் அறியார்கள், அதெல்லாம் அத்தனையும் திருக்குறள் பின்னணி. அவன் ஒவ்வொரு இடத்துக்கும் 1329 திருக்குறள் உள்ளத்துல இருந்து எழுதின பையன் ஆளு, ரெண்டு வருடங்கள்ல அந்த மாமா இது அந்த வழி வந்திருக்கு, வேதத்துல இருந்தது அப்படி இப்படிலாம் வந்தது, மண்ணி அதெல்லாம் வந்து அங்க நம்ம இருக்கும் ஒரு ஐந்து விழுக்காடு. அதுக்காக நாங்க அதெல்லாம் ஏத்துக்கல. அந்த ஐந்து விழுக்காடு இப்படி பேசுறதுனால விட்டுற மாட்டோம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். நல்ல வார்த்தை அது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது அரசியல் இருந்த மாட்டேன், நமக்கு ஏன் நமக்கு எல்லாரும் எல்லாத்தையும் இல்லாதாமா. உறவுக்கு கை கொடுப்போம். பழமையழகர் வருக, வணக்கம், நன்றி. ஆனால் அறம்னா எழுதுனீங்க, அறம்னா என்ன எழுதுனீங்க? மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் ஆம். அங்க நாங்க உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஐயா அறம்ங்கிறதுக்கு மனத்துக்கன் மாசிலநாதல் அனைத்தரன்னு சொன்னாரே சுவாமி. முகத்தால் அமர்ந்தினை நோக்கி அகத்தானாம் இன்னு சொல்லினதே அறம்னு சொன்னார சுவாமி. அதை விட்டுட்டு ஏன் மண்ணிதிக்கு போறீங்கன்னு சொல்லுவோம். அது உரிமை. ஆதலால் தானமும் தவமும் மிக்கார். அந்த மாதிரி தானத்தையும் தவம் தவம் என்ன ஐம்பொறிகளான் தவம் தவம் என்ன ஐம்பொறிகளை அடக்கி ஆடுதல் தவம். உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைத்திற்கு ஓர்வித்து. அதான் பழைய உரையாசிரியர் ஒவ்வொரு ஒரு சூத்திரத்துக்கு உரையாடுனால எஞ்சி 649 சூத்திரத்துக்கும் மனசுல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த கூறியது கூறல் மாறுகளை கூறல் இதெல்லாம் எல்லாம் எழுத முடிஞ்சது. ஆசிரியர் திருவுள்ளத்தை அறிஞ்சு எழுத முடிஞ்சது. நமக்கு அந்தந்த பாட்டு அதோட போடுத, அப்படி எப்படி நமக்கு உரை எழுத முடியும்? முடியாது. அதனால் தவமும் வல்லார் தகுதி என் பகுதி சார்ந்தார். தகுதி தகுதி இதுக்கு என்ன சார் உரை எழுதுறது? தகுதி எல்லாரும் தெரிஞ்ச சொல்லுதான் உரையை சொல்லுவோமே. சும்மா வெறும் கதை விட்டு நான் பெரிய உரையாசிரியர் வந்துடுறது கஷ்டம் தான். என்ன பண்ணி தொலைகிறது? நேரலை திருவள்ளுவருக்கு அழைக்கிறோம். தகுதி என ஒன்று நன்றி பகுதியால் பார்ப்பொடுக பெறின். நடுலமின் அர்த்தம் தகுதி. எப்பா நடுலமே நடுலமைங்கிறது ஒரு நல்ல அறம் தான். திணறாரு திணறாரு. நடுலமைங்கிறது ரொம்ப நல்ல அறம் தான். ஆனால் தனக்கு ஒண்ணு பிரத்யானுக்கு ஒண்ணுன்னு சொல்ற நடுலமே நான் நடுலமேன்னு கருதல சுவாமி. பகுதியால் பார்ப்பொடுக பெறின். அது என்ன பகுதி? அது விளங்கல, அது விளங்கல. தகுதி தெரியல, பகுதியும் தெரியல. பகுதி பகுதியால் பார்ப்பொடுக பெறின். பகுதி என்ன? பரிமையாளர்களை போய் பார்க்கணும், பரிமையாளர்களை பார்க்கணும். என்ன எழுத வேணி என்ன எழுதிருக்கான தெரியல. எழுதினா அது எழுதினா அதே வாங்கி எழுதியிருப்பான்னு அர்த்தம். இல்லைன்னா மக்குன்னு அர்த்தம். ஒன்னு வாங்கி எழுதுனா ஏதோ கூறியது ஆசிரிய வசனம்னு இருக்கணும் எழுதிப்படுவோம். இல்லைன்னு ஏதோ மக்கள் எழுதிட்டு போறேன்னு அர்த்தம். பகுதியால் பார்ப்பொழுக பெறின். என்ன பகுதி? பகை நொதுமல் நட்பு என்னும் பகுதி என்று எழுதினர். தனக்கு பயவனா இருந்தா ஒண்ணு, நண்பனா இருந்தா ஒண்ணு, ரெண்டு கட்டானா இருந்தா ஒண்ணுங்கிறலாமே. பகையா இருந்தாலும் சரி, நண்பா இருந்தாலும் சரி, ரெண்டு கட்டானா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி நடுநிலைமை தீர்க்கணும். அது தகுதி. ஏண்டா என் மகன் தன் ஒரு உயிர் கொண்டு யான் அவனை விட்டுவிட்டு இன்னொருவன் இன்னொரு உயிரை கொண்டு நான் அது தர்மம் என்று சொல்வேனானால் தொன்மனூல் தொடைமனுவால் தொடைப்புண்ட தினம் வார்த்தை மண்ணுலகில் பெற முடிந்தீர் மந்திரிகள் வழக்கென்றான். ஐயா நீயும் படிப்புண்டான். ஏன் புள்ள ஒரு மாட்டை வந்து கண்ணூட்டியை இது பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நான் வந்து மற்ற பிராயச்சித்தம் எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு சமயத்துல ஒரு உயிரை ஒருத்தன் கொண்டான் சொன்னேன். ஏன் உயிரை கொண்டான்? மிக பெருந்தவர் அல்லவா, அவனை கடுங்காவல் இடுக கழுவேற்றுக என்று சொன்ன. நான் ஒரு அரச நாடா. அந்த பகை என்றாமல் நண்புனாலுமே நொதுமல் ரெண்டுக்கும் அல்லாதவனா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த நடுலமைங்கிற அறத்தை எப்படி பயந்துட்டார் அவர். ஏன்னா இது 20 நூற்றாண்டுல எல்லாம் நடக்க மாட்டாங்க போல இருக்கு பயந்துட்டார். தகுதி என ஒன்று நன்றே முதல் குரலே தான் நடுநிலைமைங்கிறதுல. நடுநிலைமைங்கிற ஒரு அறம் ரொம்ப நல்லதுதான். ஏன் சாமி கையை முறுக்குறீங்கன்னாரு. பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். அது நண்பன்னா ஒரு மாதிரி பண்ணிடுவான், பகையன்னா ஒரு மாதிரி பண்ணிடுவானேடா. அப்படி இருந்தா அது நடுநிலைமை சரி வராதுடா. அப்படி இல்லாம இருந்தா நல்லதுப்பா. பாவம் 1310 குரல் பாடியவர் அஞ்சே சொன்ன. ஏன் இதை கெடுத்துருவானுங்களேங்கிற எண்ணத்தோடு தான் சொல்றேன். அந்த தகுதி என் பகுதி சார்ந்தார் ஊனமேல் ஒன்றும் இல்லார். இப்படிப்பட்ட அருமையான பண்பும் நல்ல அருமையான பெருமான் மீது இருக்கிற வழிபாடும் இருந்ததுனால ஊனமேல் ஒன்றும் இல்லார். என்ன ஊனம்னாரு? குறுகினேற்கு இனி என்ன குறை? எங்க பெருமானை குறுகிற பிறகு என்ன எனக்கு குறை? ஒரு குறையும் இல்லை. என்ன குறையும் இளேம் ஏலோர் எம்பாவாய். ஒரு குறையும் இல்லை எங்களுக்கு. ஊனமேல் ஒன்றும் இல்லார் உலகலாம் புகழ்ந்து போற்றும் மானமும் சிவ சிவ மானம். இது ஒரு சொல்லு. என்ன வந்துட்டு மானம் மானம் தான், மானம் மானம் தான். இது மூணு எழுத்து தான், இது மூணு எழுத்து தான். பரிமேலனை விட வேற எந்த பயனும் இல்ல, எந்த ஒரே ஆசிரியர் கைவிக்கலாம். ஒரு வாரம் தான். மானம் என்பதற்கு இன்னைக்கு இருக்கிற தமிழ் உலகத்தில் இருக்கிற உரைகள் அத்தனையிலையும் இந்த ஒருவன் தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. என்ன அருமையான தமிழ் இல்ல. உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு பாத்தியா, அதுல இருந்து கொஞ்சம் கூட கீழே இறங்கிட கூடாது. சுவாமி நான் இறங்க மாட்டேன், என் சோதனையினால இறங்கிட்டா செத்தே போகணும். தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்து, தெய்வத்தால் உன்னுடைய ஊழினாலே தாழ்வு வந்தொழி உயிர் வாழாமையும். ஆம், வேற யார் எழுதின பரிமையாளர் இதெல்லாம் நன்றி கட்டவே நடத்தணும். உரிமைக்கு குரல் கொடுக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு அருமையான சொல்லுக்கெல்லாம் உரை கண்டது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. வேற யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. தன்னிலையில் தாழாமையும் ஒரு கால் உன் ஊழ்வயத்தால் தாழ் வந்ததுன்னா உயிர் வாழாமையுமா, அப்புறம் உயிர் வச்சுக்கண்ட. அதுதான் மானமா சுவாமி. ஆமடா ராஜா. ஆமா, மானமும் பொறையும் தாங்கி பொறுமை எல்லா சொல்லும் இப்படி வந்துட்டு பொறையும் தாங்கி. ஆனா இதெல்லாம் எழுத மாட்டோம் நாங்க. சிவ சிவ உரையில இப்படி எல்லாம் வராது, வந்தா என்ன அவ்வளவு பெருசாகிடும். அதனால இதெல்லாம் சொல்லும் போது இருக்கும், எழுதும் போது எல்லாம் சும்மா ரெண்டு சொல்ல எழுத வேண்டியதான். சிவ சிவ இதெல்லாம் நாங்க எழுதி முடிச்சுட்டோம், இவ்வளவு எழுதல, இவ்வளவு சொல்லவும் இல்லை, தனியான சமுதாயம் வரைக்கும் வந்துட்டோம். இவ்வளவு நீங்க எழுதுனீங்கன்னா பையன் கேட்பான், ஐயா நீங்க நடத்துற மாதிரி எழுதுங்கன்னு. விடிஞ்சு போச்சுடா இவ்வளவு புஸ்தகம் ஆயிடும்டா. நாங்க வர்றதுக்கு முன்னே பியூன் தூக்கிட்டு வர வேண்டியதான். ஐயா வர்றாங்க, தொல்காப்பியம் வருது, எழுத்தது யாருன்னா அவன் என்ன பண்ணுவான், வந்த பிறகு சொல்லாமலே செய்வர் பெரிய மூடுவான். சொல்லும் போது விலைக்கு விலைக்கு சொல்லலாம், எழுதும் போது ஒரு ஒரு ஒரு தனி நடை இருக்கும். இது என்னுடைய கருத்து கருத்தாமல் அது மொழி கடாமல் பண்பு கடாமல் இம்மையே பெற்று வாழ்ந்தார். அதனால இனி பெரும் பேரொன்றில்லார். பெருமானையே தன் உள்ளத்துல பெற்று விட்டா இனிமே என்ன பெற வேண்டிய ஒன்று இருக்கு, எது பெறுதற்கரிய ஒன்றோ அதே பெற்று விட்டால் அப்புறம் இனி ஒரு பேரு பெறுத்து பேர வேண்டியதில்லை. தம்மையே தமக்குப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார். தம்மையே தமக்கு சுவாமி அந்த தில்லைவாளந்தர்களுக்கு ஒப்புமையா வேற யாராவது சொல்ல முடியுமான்னாரு. தனக்கோமை இல்லாதான் தால் சேர்ந்தார் அவர், எனவே இவர்களும் தமக்கோமை இல்லாதவர். திருக்குறளோட வச்சுக்கப்போ அப்படின்ட்டார். அவங்களுக்கு ஓமை யாரும் சொல்ல முடியாது. இன்றி இவர் பெருமையம்மாள் எம்பலாம் எல்லை தாமோ. நான் அந்த ஒரு ஒரு சருக்கத்துல பத்து பாட்டுல அப்படி அவங்க பெருமையெல்லாம் சொல்ல முடியுமாப்பா, முடியாது. தென் தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை முன்பாட எங்கள் சுந்தர பெருமான் போய் கேட்டார், பெருமானே அறியார் பெருமையை நான் எந்த அளவில் அறிந்தவன், எந்த அளவில் அறியாதவனாச்சே. வெளியில ஒரு திருக்கூட்டம் நிற்கிறே அடியவர் கூட்டம், அதுக்கு நான் அணுக கூட எனக்கு அருகதை இல்லைன்னு நினைச்சிட்டு வந்தனே அப்படின்னாரு. அப்படியா ராஜா, ஆனா நான் அடியவர் எல்லாம் பாராட்டி போட்டு வணங்கணும்ப்பா அப்படின்னாரு. ஆனா எந்த வகையில போட்டுறது எனக்கு தெரியலையே. அப்படி கேட்ட பொழுது எங்க பெருமான் என்ன சொன்னார், தென் தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை முன்பாட. அவர் பின்னால பாடுவதற்கு முன்பாடினார். என்ன அன்று எட்டாம் நூற்றாண்டுல வன் தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் முன் திருவாக்கால் கோத்த முதற் பொருளானார் என்றால் தூக்கி வச்சுட்டார். அவருடைய பெருமையை நான் சொல்ல முடியலன்னு சொல்றது என்ன காரணம் கேட்டா, திருத்தொண்ட தொகைன்னு ஒன்னு பாடினார் எங்க சுந்தர பெருமான், அது யார் அடி எடுத்து கொடுத்தது, பெருமானே அடி எடுத்து கொடுத்தது. பெருமான் அடி எடுத்து கொடுக்கும் போது யார முத முத சொன்னார், தில்லைவாள் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன். ஏண்டா ஒரு அடியவருக்கு அடியவருடைய வரலாற்றை சொல்லும் போது முத முத அறிவோம்னு யார சொன்னாங்க, தில்லைவாள் அந்த சொன்னாங்க. அப்படி முதல் முதல் சொல்லப்படுகின்ற பொருளாகவே அவர் இருப்பாரானால் நான் என்னடா சொல்றது. திருவாரூர் பெருமானுடைய வாக்கிலேயே முதல் முதலாக வந்த பெரியவர் அல்லவா, அதனால் அதற்கு மேல ஒரு எல்லை நான் சொல்ல முடியாதனர். அவ்விடத்து அகலிடத்து உயர்ந்த தில்லை அந்தனர் அகிலம் எல்லாம் புகழ் திருமறையோர் என்றும் என்னும் என்றும் பொது நடம் போற்றி வாழ்கீங்களா. மற்ற நீங்க தனியடியார் வரலாறுனா வாழ்ந்தாங்க, இந்த மாதிரி வாழ்ந்தாங்க, அவர்கள் இறுதியாக இறைவன் வீடு பேடைந்தார்னு சொல்லலாம். இது மூவாயிரவர் வழிவழியா இருக்கிறவங்க, தனிநபர் வரலாறு இல்ல. அதனால என்ன செய்யறாரு, ரொம்ப அருமையா இப்ப இருக்கிற மாதிரி என்றுமே இந்த மூவாயிரவர் தில்லை பெருமானுடைய திருநடத்தை போற்றி வாழ்வார்களாக. தனியடியார் வரலாறுனா இன்ன பேரு பெற்றார் என்று முடிச்சிருக்க, எப்படி முடிக்க முடியும் மூவாயிரவர் வரலாற்ற. என்றும் பொது நடம் போற்றி வாழ அவர்கள் வாழட்டும். இனிமே தீ நீகள் திரு நீல கண்ட குயவனார்
1: நீடு வாய்மை திகழும் அன்புடைய தொண்டர் செய்தாவம் கூறலுற்றாம். இதே தில்லைப்பதிப்பா ஒரு தனியடியவர். இது வரைக்கும் பார்த்தவங்கன்னா தொகையடியார் பெரியவர்கள், அந்த ராஜாவையே வணங்கிய பெரியவர்கள். இனி அதே ஊர்ல ஒரு அடியவர், தனி அடியவர் இருந்தார். அவர் பேர் தென்னிலகண்டர்னு பேர். அதை நம்ம அடுத்த திங்கள் என்னமுமா அப்படின்னார். சரி சுவாமி.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: மதி பசு பாசம் என்ற முப்பொருள்களையும் அனுமான அளவைப்படி எவ்வளவு சிறப்பாக நம்முடைய சைவ சாத்திரங்கள் எடுத்துரைக்கின்றன. அப்படி சொல்கின்ற சைவ நூல்கள் இல்லாதவற்றை கூறாது. பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல், தேன்கடல், கருப்பஞ்சாற்று கடல், சுத்த நீர்க்கடல், உவர்கடல் என்று ஏழு கடல்கள் உள்ளன. நம்முடைய ஆகம நூல்கள் அவற்றின் வழிவந்த நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. சிவஞான மாவாடியமும் சொல்கின்றது. நாம என்ன அப்படின்னா கிணற்று தவளை கிணத்துக்குள்ள வந்துட்டு இதை விட பெருசு கடல்னு கேட்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம் நாம. அதெல்லாம் என்னையா பால் கடல் அப்படின்னு. அதாவது நமக்கு உள்ளது உவர்கடல் தான், உப்பு நீர் கடல் தான். அப்ப நம்ம வினை எப்படி உள்ளது எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்திலேயே நிலத்தை விட நீரின் பரப்பு தான் மிக அதிகம்னு சொல்றோம். அவ்வளவு நீர் நிறைந்துள்ளது. ஆனாலும் அந்த நீர் எப்படி இருக்கின்றது? உவர் நீராக இருக்கின்றது. அது நம்முடைய வினைப்பயன் தான். அதை எண்ணி பார்க்க நாம் தயாராக. ஆனால் சிறந்த புண்ணியங்கள் செய்த ஆன்மாக்கள், பசு புண்ணியங்கள் செய்த ஆன்மாக்கள், அந்த புண்ணிய பலங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி போக பூமிகள்னு உள்ளன. அந்த பூமியில புண்ணியாத்மாக்கள் மட்டும்தான் அங்க பிறக்க முடியும். அது போகத்தை அனுபவிப்பதற்குன்னே உரிய பூமி. இது உரைநடையிலே, எளிய உரைநடையிலே சித்தாந்த பட விளக்கம் என்ற நூல் விளக்குகின்றது. நம்முடைய ஆதீனத்திலே அது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சித்தாந்த பட விளக்கத்திலே ஏன் இந்த பூமிகள்லாம் ஏன் இருக்கின்றன அருமையாக விளக்கியுள்ளார் அந்த நூலாசிரியர். என்னவென்றால், சிறந்த புண்ணியங்களை செய்த ஆன்மாக்கள் இந்திரலோகத்தில் தான் பிறக்கணும் இல்லை, பூலோகத்திலையும் போக பூமிகள் என்று தனியாக உள்ளன, பாதாள லோகத்திலும் பல இன்பங்கள் உள்ளன, அது மாதிரி மேலுலகமாகிய தேவலோகத்திலும் பல இன்பங்கள் உள்ளன. அந்தந்த புண்ணியத்தின் அளவுக்கு தகுந்தபடி ஒவ்வொரு உலகம் கிடைக்கும். அப்ப பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த போக பூமியிலே பிறகு எடுத்தவர்கள் வாழ்வார்கள். இத்தனை ஆயிரம் ஆண்டுகள்னா அத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட போக பூமி அது. எந்த நேரத்தில் வாழ்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை அங்க கிடையாது. ஏன்னா புண்ணியத்தின் போகத்தை அனுபவிப்பதற்காக மட்டுமே அங்க போறாங்க. இது நம்முடைய பூமி என்னன்னா கர்ம பூமி, வினைகளை ஈட்டுவதற்காக. ஈட்டிய வினைகளிலே நல்வினை பயன்களை நுகர்வதற்காக உள்ளவை அந்த போக பூமி, இந்திரலோகம், பாதாளலோகம் போன்றது. நரகலோகம் அது வேறு, அது பாவ பலமே அனுபவிக்கக்கூடியது. இது போக பூமிகள் புண்ணிய பலமே அனுபவிக்கக்கூடியவை. அந்த போக பூமியில் எப்படி இருக்கும்? அது போக பூமி புண்ணிய பலனாகி இன்பத்தை நுகர்வது. அப்ப அங்க எல்லாமே செழிப்பாதான் இருக்கும். இங்க கடல் உப்பு நீர் கடல்னா அங்க பார்க்கடல் தான். அது அந்த புண்ணியத்தின் அளவை பொறுத்து பார்க்கடல், இன்னொரு போக பூமியில தேன்கடல் என்று உள்ளது. ஆகையினாலே அந்த நூலறிவு கொண்டு நாம் முறையாக சிந்தித்தால் எம்பெருமான் எல்லாவற்றையும் முறையாகத்தான் வைத்துள்ளார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவர்லாம் படைக்கார் எல்லாம், பாலன்னா தேன்னா என்ன, எல்லாம் எம்பெருமான் படைக்கிறது, எதை நாம படைக்கும்? இப்ப அவர் நினைச்சா அதை கடலாக ஆக்குவதற்கு ஏன் முடியாது? எல்லாம் நம்ம கையில இருக்கு நினைப்பில பேசுவதனாலதான் நமக்கு தெரிஞ்ச இந்த உப்பு நீர் கடல் தான் கடல். நமக்கு அந்த உப்பு நீர் கடல்ல உலகத்திலேதான் திருப்பி திருப்பி பிறகு கிடைச்சிட்டு இருக்கு. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய நூல்கள் சொல்வது போல எங்க திருவருட்பயனும் அந்த பார்க்கடலை குறிப்பிடுகின்றது. அதிலே மீனாக பிறக்கத்தக்க பிறவி உடையான்மா அதில் மீனாக பிறக்கு பல சந்துக்களும் அதில் இருக்கின்றன. அந்த பார்க்கடல் உள்ள மீன் என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் அது இருப்பது சாதாரண கடல் இல்ல, பார்க்கடல். அப்போ அது அந்த பாலை பருகி மகிழலாம். அதை விடுத்து அது என்ன பண்ணுது, இந்த பார்க்கடல் இருக்கக்கூடிய சந்துக்களை போய் கவருவதற்கு திட்டமிட்டு அதற்கு பெருமுயற்சி செய்து இழைக்கின்றது. ஏன்னா அந்த சந்துக்கள் சின்ன சின்ன பூச்சிகள், அவை ஓடி போகும், அவை பின்னாலே தொடர்ந்து விரட்டி போனோம் இல்லையா. ஆனா பாலை பருகணும்னா அது எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், செயலற்று இருந்த வண்ணம் அப்படி இருந்து கொண்டே அந்த பாலை பார்க்கலாம். ஏன்னா எங்கும் அந்த மீனை சுற்றி எங்கும் அந்த பார்க்கடல் தான் நிறைந்துள்ளது. எனவே இருந்த வண்ணம் இருந்தவாறே அந்த பார்க்கடலை அந்த மீன் பார்க்கலாம். அதை விடுத்து சிறிய சிறிய பூச்சிகளை பிடிப்பதற்கு அந்த மீன் வருந்தி இழைப்பது போல அருள் உயிர்கள், அதாவது அருட்கடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள், எங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த திருவருளாகிய கடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள், தமக்கு உள்ளும் புறமும் நிறைந்துள்ள திருவருளை அனுபவிக்க கருதாமல், அதற்கு அனுபவிக்க முடியலையே எனக்கு தெரியலையே, தக்க உபாயங்கள் மூலம் முயன்றால் தெரியும். இப்ப பள்ளிக்கூடத்து போறோம், பாடம் முதல் நாள் புரியலே புரியலேன்னு விட்டுருதமா, தக்க உபாயத்தை கடைபிடிக்கமே. அப்புறம் ஆசிரியரை பார்க்கும், முதல்ல கவனிக்கணும், கவனிச்சும் புரியாட்டா மறுபடியும் ஆசிரியரை பார்க்கின்றோ கேட்கின்றோ, அது சொல்லது நமக்கு காணாது அப்படின்னா அதுக்கு தனியா டியூஷன் வைக்கிறோம். ஏதாவது ஒரு நம்முடைய நிலைக்கு ஏற்றவாறு உபாயங்களை கடைபிடித்து அந்த உபாயங்கள் மூலம் பெற வேண்டிய கல்வியறிவை பெறத்தானே துடிக்கின்றோம். அதுபோலவே திருவருள் உடனடியாக நமக்கு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுக்கு என்ன உபாயம், நூல்கள் அருளி செய்துள்ளன, அந்த உபாயங்களை கடைபிடித்து அந்த திருவருளை அனுபவிக்க வேண்டும் என்ற கருத்து இல்லாமல் உயிர்கள் எப்படி இருக்கின்றன, மாடாளி ஆளும் மறுத்து மாயாபோகமாகிய மயக்கக்கடலுள்ளே ஆழ்ந்து அருந்துகின்றன என்று தெரிவிக்கின்றன. எனவே திருப்பார்க்கடலின் கண் வைகிய மீன்கள் பாலை பருகாது, அதனுள் இருக்கின்ற சிறிய பிராணிகளை வருந்தி தேடி உண்ணும் முறைமையினைப் போல இந்த மேலாய அருளின் வசப்பட்ட இந்த உயிர்கள் அந்த அருளோடு பொருந்தி நின்று பேரின்பத்தை நுகராமல் மாயாபோகமாகிய மயக்கக்கடலுக்குள்ளே ஆழ்ந்து அழுந்துகின்றன. இவை இப்படி மயக்கத்துக்குள்ளே ஆழ்ந்து அழுந்துகின்ற தன்மை எப்படி உள்ளது என்றால், இந்த பார்க்கடல் மீன்கள் பாலை பருக கருதாமல் சிறு பூச்சிகளை பிடிப்பதற்கு பருந்துவது போல் உள்ளது. எனவே பாலானது அந்த மீனோடு ஒன்றாக கலந்திருப்பது போல திருவருளும் நம்மோடு ஒன்றாக கலந்துள்ளது. ஆனால் தனக்கு வேறாக உள்ள சிறிய பிராணிகளை பிடிப்பதற்கு மீன் வருந்தி இழைப்பது போல நாம் நம்மோடு ஒன்றாக உள்ள அருளை நுகர கருதாமல் அனுபவிக்க கருதாமல் அதற்குரிய வழிமுறைகளிலே ஈடுபடாமல் நமக்கு புறமாக இருக்கின்ற அந்நியமாக இருக்கின்ற உலக விடயங்களை எப்படி கவரலாம் என்று வருந்திக் கொண்டிருக்கின்றோம் என்று ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியினை நமக்கெல்லாம் இந்த நூல் மூலமாக அருள்கின்றார். அதான் உபதேசத்தோடு கூடிய ஒவ்வொரு குரட்பாவையும் நாம நன்கு சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு குரட்பாவையும் ஒரு உபதேசம் நமக்கு உள்ளது. அதான் மிகச்சிறந்த உபதேச சாத்திரம்னா திருவருள் பயன் சொல்லலாம். அடுத்த குரட்பாவிலே ஆசிரியர் சொல்கின்றார், இதைத்தான் வருந்தி வருந்தி உரைக்கின்றார், இவ்வளவு சிறந்ததாக அருள் உள்ளது. முதல் ரெண்டு குரட்பாக்கள்ல சொன்ன கருத்து, மூன்று குரட்பாக்கள்ல உயிர்களுக்கு எக்காலத்தும் வேண்டப்படும் பொருள் திருவருள் தான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் வேற ஒரு பொருள் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா பட்டதுனால நான் திருவருளை பற்றி சிந்திக்காம இருந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது பொருந்தா, அது தவறானது கருத்து. எல்லா சந்தர்ப்பத்திலையும், ஏன்னா உங்களுக்கு எந்த பொருள் வேண்டுமானது திருவருள் கொடுத்தால்தான் கிடைக்கும். ஆகையினாலே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவன் திருவருளை மறக்கவே கூடாது, திருவருள் உணர்ச்சியிலே தான் இருக்க வேண்டும், அதுதான் அந்த உயிருக்கு உகந்தது என்ற கருத்தை நன்கு வலியுறுத்திவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கின்றார், வருந்தி கூறுகின்றார். இப்படி மிக மிக வேண்டப்பட்ட பொருளாக இருக்கக்கூடிய இந்த திருவருளை உயிர்கள் உணராமல் பார்க்கடல் மீன்கள் அந்த மீன்களின் செய்கையைப் போல இந்த உயிர்களும் திருவருளை எண்ணாமல் இருக்கின்றனவே என்று வருந்தி கூறிய ஆசிரியர் இதே கருத்தினை இன்னும் ஒரு ஓமை மூலமாக பல கோணங்கள்ல சொன்னா ஒரு கோணத்துல சொல்றதாவது கற்பவர்களுக்கு உள்ளத்திலே பதியட்டுமே என்ற கருணையோடு இன்னொரு கோணத்திலே சொல்கின்றார், ரொம்ப கருணையோடு சொல்கின்றார். இப்படி திருவருளை உயிர்கள் உணராமல் பல செயல்களிலும் இந்த உயிர்கள் ஈடுபடுவது எதை போல் உள்ளது தெரியுமா, அணுகு துணையறியா ஆற்றோடில் ஐந்தில் ரெண்டு ஓமை சொல்லிட்டார், அணுகு துணையறியா ஆற்றோனில் ஐந்தில் உணர்வை உணரா உயிர் சொன்னார். இல் ரெண்டு இல்லும் ஓம உருபுகள் போல அப்படின்னு பொருள் பண்ணுவேன். அணுகு துணையறியா ஆற்றோனில் கூடவே ஒருத்தன் துணையா வரான், வழிகாட்டிக்கிட்டு வரான், நம்ம வழிகாட்டி தான் இவன் போறான். ஆனா என்ன பரிதாபம் என்றால் இவனுக்கு என்ன தெரியவில்லை, தனக்கு ஒருவன் கூட வந்து வழிகாட்டி கொண்டு வருகின்றான் என்பது தெரியவில்லை. ஒரு வழிகாட்டியின் துணை கொண்டு வழிநடை பயணம் செய்கின்ற ஒருவன் தனக்கு வழிகாட்டுகின்றவனையே அறியாமல் இருப்பது போலவும், இது ஒரு உவமை. இன்னொரு உவமை ஐந்தில். ஐந்தில் என்றால் ஐந்து என்பது இந்த இடத்துல வந்து ஆகு பெயராக ஐம்பொறிகளை குறித்தது. ஐந்துன்னு பொதுவா சொன்னா அது ஐந்துங்கிற எண். இந்த இடத்துல ஐந்து என்ன பொருள் வருது அப்படின்னா அது வந்து ஐம்பொறிகளை குறித்தது. சொல்வதைத்தான் எண்ணல் அளவை ஆகு பெயர் என்று சொல்வார்கள். எனவே ஐம்பொறிகள் போலவன், ஐம்பொறிகள் போலன் ஏன் சொன்னார் ஆசிரியர் என்று சொன்னால், ஐம்பொறிகள் உயிரால் செலுத்தப்பட்டுதான் தத்தம் விடயங்களை அறிகின்றன. ஐந்தாண்டு உத்தர கருத்து தானே. கண் உருவத்தை அறிகின்றது, காது ஓசையை அறிகின்றது, மூக்கு மனத்தை அறிகின்றது, வாய் சுவையை அறிகின்றது, தோல் பரிசத்தை அறிகின்றது என்றால் இவை இந்த ஐம்பொறிகளும் எவ்வாறு அறிகின்றன? உயிரால் செலுத்தப்பட்டுதான் தத்தம் விடயங்களை அறிகின்றன. ஆனால் இந்த ஐம்பொறிகளும் தம்மை செலுத்துகின்ற உயிரை அறிய மாட்டார். அதுபோலத்தான் இந்த உயிர்களும் தம்மை செலுத்துகின்ற திருவருளை அறியாமல் இருக்கின்றன என்று உணர்த்தினார். அப்ப முதலில் நமக்கு நல்லா பளிச்சுன்னு விளங்குற மாதிரி ஒரு உவமை. ஒருவன் வழிகாட்ட அந்த வழிப்படி இன்னொருவன் செல்கின்றான். ஆனால் அந்த இன்னொருவன் தனக்கு வழிகாட்டுபவனையே அறியாமல் தானாக செல்வது போல் செல்கிறான். இது ஒன்று. இன்னொன்று, தம்மை செலுத்துகின்ற உயிரை அறியாமல் ஐம்பொறிகள் இருப்பது போல, அந்த அத்தகைய ஐம்பொறிகளைப் போல உணர்வை உணரா உயிர். உயிருக்கு உணர்வு தான் திருவள்ளுவர். நமக்கு எதையா உணர்வுங்க? உணர்வு நம்மகிட்ட இருக்குன்னா அருள் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லது நமக்கு ஏது உணர்வு? இன்னைக்கு அறிவு விளங்குகின்றது என்றால் யாரால் விளங்குகின்றது? அறிவு விளங்குகின்றதுனாலே அதுவே போதும் சிவபெருமான் நமக்கு அறிவிக்கின்றார் என்பதற்கு வேற சான்று வேண்டாம். நம்ம சிவபெருமானை பார்க்க முடியலையே, அவர் எப்படி அறிவிச்சார் தெரியலையே, அதெல்லாம் ஒண்ணு இப்ப தெரிய வேண்டாம். அதுதான் பக்குவப்பட்ட படத்தான் தெரியும். அப்ப இப்ப சிவபெருமான் அறிவிக்கின்றார் என்பதை நாம் ஒத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு சான்று போதும். நமக்கு அறிவு விளங்கிக் கொண்டிருக்கின்றதல்லவா? விளக்காவிட்டால் அந்த அறிவு விளங்காது. ஆகையினாலே அறிவு விளங்குகிறது, எனவே அவன் அறிவிக்க வேண்டும் என்று இவ்வாறு உணர்வதை இப்ப அறுத்தாவத்தியாவையும் பாருங்க. இதை அறுத்தாவத்தியாவே நாம் முடிவு செய்யலாம். ஆனால் நினைக்கின்றோமா? எனவே இந்த உயிர்களில் எப்படிப்பட்டது ஒரு இறங்கத்தக்க நிலையில் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. தனக்கு மருங்காக உடன் வரும் துணையினை துணை என நாடாது வழி செல்வான் போலவும், உயிர் தமக்கு முதலாய் நின்று உணர்த்தும் தன்மையை அறியாத இந்திரியங்கள் அந்த ஐம்பொறிகள் போலவும், உயிர்கள் தாமும் தமக்கு உயிராய் நின்று உணர்த்துகின்ற உயிர்க்குயிராய் நின்று தமக்கு உணர்த்துகின்ற திருவருளை அறிய மாட்டா. எனவே உயிர் இறைவன் உயிர்களுக்கு தோன்றா துணையாக உள்ளான். தோன்றா துணையாக இருந்து அறியலையா? என்ன தோன்றா துணை? வாழ் முதலாகவும் உள்ளான். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. என்ன வைப்பு நிதி, வைப்பு நிதி என்று சொல்கின்றோம். அதை தான் நாம முதல் அப்படின்னு சொல்றோம். ஒரு தொழில் தொடங்குவதற்காக ஒரு நிதியை ஒதுக்கினோம்னா அதை முதல்னு சொல்றோம். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு முதல் எது என்றால் அருளில் பெரியது அகிலத்து இல்லை, அந்த திருவருள் தான் வாழ்ந்தது. எனவே இறைவனுடைய திருவருளே, சிவபெருமான் திருவருளே உயிர்களுக்கு தோன்றா துணையாகவும் உள்ளது, வாழ் முதலாகவும் உள்ளது, அதை உணராமல் இருக்கின்றேன். அதான் சொன்ன வைப்பு மாடென்றும் மாணிக்க துளியென்றும் மனத்திடை உருகாதே என்று திருவாசகம் கூறுகின்றதே, அதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு ஓமை மூலமாக இதே கருத்தினை சொல்லி, இப்படி சொன்னாலாவது இந்த உயிர்கள் உணர்கின்றனவா பார்ப்போம் என்று சொல்லி சொல்கின்றார். தரையை அறியாது தாமே திரிவார் புறைய உணரா புவி. மிகச்சிறப்பாக சொல்கின்ற, ஏன்னா திருவருள் உணர்வதற்கு அரியது, உலகதாம் உணர்ந்து ஓவதற்கு அரியவன். ஆனால் உணர்வதற்கு மிக எளிதாக உள்ளது தரை. அந்த தரைதான் நமக்கு ஆதாரம் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோமா? தரையின் மீதுதான் இருக்கின்றோம், படுக்கின்றோம், நடக்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். மெதுவாக போனாலும் தரை மேலதான், வேகமா ஓடினாலும் அடிச்சு புரண்டு ஓடினாலும் தரை மேலதான். தரைதான் ஆதாரம். ஆனால் அந்த தரை நமக்கு ஆதாரமாக இருந்து தாங்குகின்றது என்று எவரும் நினைப்பதில்லை. எல்லாம் தான் அப்படிதான், தன்னாலதான் எல்லாம் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எங்க சார் நேரம் இல்ல? இந்த காலகட்டம் தான் மிகச்சிறந்த காலகட்டம் இதெல்லாம் உணர்வதற்கு. ஏன்னா மோட்டார் வாகனங்களிலே பயணம் செய்கிறோம், பேருந்துலதான் போகின்றோம். நம்ம தரையில வசதியா நின்ன மாதிரியோ நடந்த மாதிரியோ பேருந்து முடியுதுதான் நினைக்கணும். ஏன்னா அங்க ஆதாரம், நேரடி ஆதாரம் தரையில்லை, அங்க நேரடி ஆதாரம் அந்த பஸ் தான் ஆதாரம். அதுல நாம தரையில நிக்கிற மாதிரி இயல்பாக நின்னால் நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம என்ன சாமர்த்தியம் இருக்கு எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு கவனமாக நாம் வந்து பிடித்துக் கொள்ள வேண்டியிருக்கு கம்பியை, பார்த்தா ஒரு சின்ன பிடிதான். அந்த பிடிதான் இல்லாட்டாலும் அந்த பஸ்ஸுக்குள்ள நிக்கிறவங்க அது எங்க தூக்கி எரியுமோ பஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆதாரம் நிலம் மாதிரி உறுதியா இல்லை, இந்த பஸ்ஸுங்கிற ஆதாரம். நிலத்தில இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு எவ்வளவு சங்கடம் ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு. எனவே நிலம் நம்ம சிறிதும் வந்து அதிராமல் உறுதியாக தான் இருந்து கொண்டு நம்ம எல்லாம் தாங்குவதால் அளவா நம்மால் முதல்ல இருக்க முடிகின்றது. இதை நினைக்கின்றோமா நாம? இதை நினைக்காமல் எல்லாம் தான் தான் என்ற உணர்வோடு செயல்படுகின்றோமே. இப்படி செயல்படுபவர்களை போலத்தான் மனிதர்களை எடுத்துக்காட்டி சொல்றார். மனிதர்கள் எப்படி தமக்கு ஆதாரமாகிய தரையை உணராமல் தாமே தெரிவதாக தம் சாமர்த்தியத்தினால் நடந்து தெரிவதாக கருதி நடக்கின்றார்களே, இத மாதிரிதான் உயிர்கள் எல்லாம் தமக்கு அறிவிக்கின்ற, தம்மை ஆதாரமாக இருந்து தாங்குகின்ற அருளை உணராமல் எல்லாம் தம்மால் நடப்பதாக, தானாகவே நம்ம தனக்கு சுதந்திரமாக அறிவு விளங்குவதாக இந்த உயிர்கள் கருதி கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கின்றன. புவி என்றது இங்கு ஆகுபெயராய் உயிர்கள் மேல் நின்றது. பூமியை தமக்கு ஆதாரம் என்று அறியாது தாமே தமக்கு ஆதாரமாக போக்குவரவு செய்வாரை போல அருளினை தமக்கு ஆதாரம் என்று அறியாதில் உள்ளன உயிர்கள் என்று தெரிவித்தார். எனவே புறைய என்பது உவம உருபு போல என்று பொருள்படும். அடுத்த குரட்பாவிலும் இதே கருத்து தான், இன்னொரு முறையிலே சொல்லும். இப்படி இருப்பதனால் உள்ள தாழ்வினை நன்கு எடுத்துரைக்கின்றார். எப்படி இருப்பதனால்? வழித்துணைவினை அறியாத வழிப்போக்கன் போலவும், தம்முடைய முதலாகிய உயிரை அறியாத ஐம்பொறிகள் போலவும், ஆதாரமாக இருக்கின்ற தரையை அறியாமல் நடப்பவர்கள் போலவும், இந்த உயிர்கள் எல்லாம் தமக்கு துணையாகவும் வாழ் முதலாகவும் ஆதாரமாகவும் உள்ள திருவருளை உயிர்கள் எல்லாம் அறியாமல் இருக்கின்றனவே, இதனால் எவ்வளவு இழப்பு ஏற்படுகின்றது என்பதை தெரிவிக்கின்றன. நமக்கு ஆதாரமாகவும் வாழ்முதலாகவும் துணையாகவும் உள்ள திருவருளை உயிர்கள் அறியாமல் இருப்பதனாலே எத்தகைய இழப்பு உயிர்களுக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால், மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடர் தான் என்று அருள்கின்றனர். அதாவது மலைப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவன் அந்த மலையினாலே கிடைக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அனுபவிக்க தெரியாமல், அது பற்றிய சிந்தனை இல்லாமல் தன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தான் என்றால் அது எவ்வளவு இறங்கத்தக்க நிலை. அடுத்தவங்க கேட்கான், என்னப்பா நீதான் மலைப்பகுதியில் இருக்க, இந்தெல்லாம் சாப்பிட்டிருப்பேன், இன்னெல்லாம் பார்த்திருப்பேன், என்னது அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னான். இத்தனை வருஷமா இருக்கேன், அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னான் இல்லையா. அப்போ அந்த மலையில் இருந்து கொண்டே அந்த மலையின் பயனை அனுபவிக்காமல் விட்டவன், அது மாதிரி சிறந்த நிலத்திலே வாழ்பவன் அந்த நிலத்திலே விளையக்கூடிய வளங்களை எல்லாம் அனுபவிக்காமல் விட்டான் என்றால் அந்த நிலத்திலே அவன் இருந்து என்ன பயன்? அது மாதிரி வான் கெடுத்தார், ஆகாயம் எங்கும் நிறைந்துள்ளது, அப்போ எல்லா பக்கமும் நாம சுதந்திரமாக இயங்கலாம். ஆனா எங்கும் ஆகாயம் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு கிடக்கிற மாதிரி ஒருவன் அடைபட்டு கிடந்தான் என்றால் அந்த ஆகாயத்தின் பயனாகிய போக்குவரவு செய்தலை அவன் இழந்திருக்கின்றான். இப்படி மலையிலிருந்து கொண்டே மலை தரும் பயனை இழந்து நிற்பது போலவும் என்று கூறுகின்றார். அதை இழந்தவர்களை போலவும் இவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் ஒப்பர். யாரெல்லாம்? மலையிலிருந்து கொண்டே மலை வளங்களை இழந்தோரும், சிறந்த நிலத்திலிருந்து கொண்டே அந்த நிலத்தின் வளங்களை இழந்தோரும், ஆகாயத்துக்குள் இருந்து கொண்டே ஆகாயத்தின் பயனாகிய போக்குவரவு புரிதலை இழந்தோரும், அது மாதிரி எங்கும் நிறைந்த திருவருள் வியாபகத்துக்குள் இருந்து கொண்டே அந்த திருவருள் சிந்தனையை இழந்தோரும் தம்மில் தாமே ஒப்பர். இவர்களுக்கு இவர்கள்தான் நிகர். இவர்கள் மாதிரி பயனை கெடுத்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். எனவே மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர் சொல்கின்றாரே, மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர்னா இந்த இடத்துல கெடுத்தல் என்பது இழத்தல், அந்த பயனை அனுபவிக்காமல் இருத்தல், அதான் அங்க கெடுத்தல். எனவே இதனால யாருக்கு கேடு? மலையில் இருந்து கொண்டு மலையின் பயன்களை அனுபவிக்காவிட்டால் மலைக்கா கேடு? நிச்சயமா இல்ல, அவனுக்கு தான் கேடு. அது மாதிரி சிறந்த நிலத்தில் இருந்து கொண்டு அந்த நிலத்தில் நிலம் தரும் வளங்களை அனுபவிக்காவிட்டால் அதை அனுபவிக்காமல் விட்டவனுக்கு தான் அதனால கேடு. அத மாதிரி திருவருள் வியாபகத்தில் இருந்து கொண்டு திருவருள் வியாபகத்தை உணராமல் அருளை அனுபவிக்காமல் இருந்தால் அருளுக்கு எந்த கேடும் கிடையாது. கேடு யாருக்கு? உயிர்களுக்கு தான். எனவே இப்படிப்பட்ட உயிர்கள் தமக்குத்தாமே கேடு செய்து கொள்ளக்கூடியவை என்ற கருத்தை பார்த்தா தற்கேடர் தான் என்று தெரிவித்தேன். எனவே மலைகெடுத்தோர், மண்கெடுத்தோர், வான்கெடுத்தோர், ஞானம் தலைகெடுத்தோர் தற்கேடர் தான் என்று கூறுகின்றார். ஞானம் தலைகெடுத்தோர் தலைஞானம் தலையாய ஞானம் என்றும் கொள்ளலாம். எனவே இதன் மூலம் சொல்லப்படுவது என்னவென்றால், வஜ்ரவேலு முதலியார் அவர்கள் ஆதீன வித்வான் அவர்கள் இடத்திலே சிறந்த கருத்தை குறிப்பிடுகின்றார்கள். அப்போ மலையில் இருந்து கொண்டே மலையை அறியாமல் இருப்பது இழுக்கு அல்லவா? மலையில தான் இருக்கான். மிக பிரமாண்டமானது மலை, அதை தெரியாமல் ஏதோ நுணுக்கமான பொருளை தெரியாட்டா பரவாயில்ல, மிகப்பெரிய மலையை தெரியாமல் இருப்பது. அப்ப அந்த அளவு கூட அவனுக்கு தெளிவில்லைன்னு இருக்கும். ஆகாயம் எங்குழிந்திருக்கின்ற ஆகாயத்தை தெரியாம இருக்கலாமா? மலை தெரியாம இருக்கலாமாப்பா, ஒரு சின்ன கல்லுன்னா பரவாயில்ல, மலை எவ்வளவு பெரியது அது தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? மண் எவ்வளவு பெரிய இந்த பூமி அது தெரியலன்னு அது தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? ஆகாயம் எவ்வளவு விரிந்து பறந்தது, பூமியை தாண்டி இருக்கின்றது ஆகாயம், அது ஆகாயம் தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? அது மாதிரிதான் அருள் தெரியாது, எனக்கு அருளை பற்றி ஒன்றும் தெரியாது என்று சொல்லாமா? சொல்லக்கூடாது என்று சொல்லி. எனவே மெஞ்ஞானிகளுக்கு அப்ப எப்படி இருக்கின்றது அருள்? நமக்கு எப்படி மலை தெளிவாக தெரிகின்றதோ, ஆகாயம் தெளிவாக உள்ளதோ, மண்ணும் விண்ணும் மலையும் எப்படி நமக்கு ஐயமின்றி தெளிவாக உள்ளனவோ, அது மாதிரி மெஞ்ஞானிகளுக்கு திருவருள் தெளிவாக அவர்கள் திருவருளை உணர்ந்துள்ளார்கள், தெளிந்த ஞானிகள் என்ற செய்தியை பரவிக்கின்றனர். இது நம்முடைய ஆதீனத்துவான் வஜ்ரவேலு முதலியார்கள் காட்டக்கூடிய குறிப்புரையாகும். இவ்வாறு இந்த ஏழாவது குரட்பாவிலே தெரிவித்தார். இன்னொரு ஓமை சொல்கின்றார்கள், நன்கு நமக்கு பதிய வேண்டும். நான் வெள்ளத்துள் நாவற்றி இன்னொரு ஓமை, எங்கும் விடிந்திருடாம் கள்ளத்தலைவர் கடன். அதாவது ஒருவன் தண்ணீர் தாகத்திலே தவிக்கலாம், எப்பவும் வறண்ட பாலைவனத்தில் மாட்டிக்கொண்டா தவிக்கலாம், தவிக்கலாம் அவன் தண்ணீர் தாகத்திலே தவிக்கலாம். ஆனால் தண்ணீர் வெள்ளத்துக்குள்ளேயே அவன் இருந்து கொண்டு தாகத்தினால நான் வச்சு போயிட்டுதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பேதமை! ஒருவன் இருட்டில் வந்து சங்கடப்படலாம், தடுமாறி விடலாம், ஆனா எங்கும் விடிந்து வெளிச்சம் பரவி கிடக்கின்றது, அந்த வெளிச்சத்தை பார்க்காம ஒருத்தன் வந்து கண்ணை மூடிட்டு நடந்து தடுமாறி விழுந்தான்னா அது எவ்வளவு இழிவான நிலை! அது மாதிரிதான் கள்ளத்தலைவர் கடன் என்ற. அப்ப அருளை உணராமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்வது இந்த குரலுடைய கருத்து. கள்ளத்தலைவர் அதை வச்சிருக்காரு. ஏன் அருளை உணராமல் இருக்கான்? தம்மைய தலைமை பொருளாக நினைக்கின்றன உயிர்கள். தம்முடைய அறிவு அது நம்முடைய அறிவு தான், தானாக விளங்கக்கூடிய அறிவு. யான் எனது என்ற உணர்வோடு உயிர்கள் இருப்பதனால் அருளை உணராமல் இருக்கின்றன என்ற உண்மையினை விளக்குகின்றார். அப்போ உண்மையிலே உயிர்களுக்கு தலைமை கிடையாது, ஆனா உயிர்கள் தம்மை தலைமை உடைய பொருளாக கருதுகின்றன. அதனால உயிர்களுக்கு பெயர் கொடுத்தார் கள்ளத்தலைவர். தலைவனா இருக்கிறது தகுதி உயிர்களுக்கு கிடையாது, ஒரே தலைவன் சிவபிரான் தான். ஆனா அந்த உயிர்கள் தம்மை தலைமை பொருளாக நினைப்பதனாலே இந்த உயிர்களை கள்ளத்தலைவர் என்று குறிப்பிட்டார். இப்படி கள்ளத்தலைவர்களாக உயிர்கள் இருப்பதனால்தான் இந்த உயிர்களுக்கு திருவருளுக்குள்ளே இருந்து கொண்டும் திருவருளை உணர முடியவில்லை. கள்ளத்தலைவர் கடன், தலைமை பொருள் அல்லாத நம்மை தலைமை பொருளாக கருதுகின்ற இந்த கள்ளத்தலைவர்களாகிய உயிர்களுடைய முறைமை, உயிர்களுடைய தன்மை, கடன் என்பது அந்த முறைமை தன்மை எவ்வாறு உள்ளது என்றால், வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்திருளாம். வெள்ளத்திலிருந்து கொண்டே தாகத்தில் தவிப்பது போலவும், எங்கும் விடிந்த வெளிச்சத்திலிருந்து கொண்டே இருளில் இருப்பது போல கருதுகின்ற அந்த பேதமையும் போன்றது கள்ளத்தலைவர்களுடைய தன்மை, அவருடைய முறைமை இவ்வாறு உள்ளது என்று கூறினார். எனவே கள்ளத்தலைவர் கடன், வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்தும் இருளுதலாம் என்று நாம் போட்டிக்கொள்ள வேண்டும். இருளாம் என்பதை இருளுதலாம் என்று போட்டிக்கொள்ள வேண்டும். இருள் என்பது இருளுதல், அதாவது இருளுதல் இருளில் அழுந்துதல் என்று வஜ்ரவேலு முதலியார்கள் விளக்கம் தருகின்றார். எனவே இவ்வாறு வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தில் நின்றும் வில்லக்கிலேனை விடுதி கண்டாய் என்ற திருவாசகத்துடன் ஒப்பு நோக்கும்படியாக பல குரட்பாக்களிலே இந்நூலாசிரியர் இந்நூலாசிரியர் தேவார சொற்களையும் திருவாசக சொற்களையும் வாக்கியங்களையும் எவ்வளவு சிறப்பாக அமைத்துள்ளார் என்பதை பல இடங்களிலும் பார்த்து வருகின்றோம். அதுபோல இங்கும் அந்த திருவாசக சொல்லாட்சியை பார்க்கின்றோம். வெள்ளத்துள் நாவற்றி என்பது நீத்தர் விண்ணப்பத்திலே வருகின்றது. வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தை நின்றும் வில்லக்கிலேனை வில்லக்கிலேனை விடுதி கண்டாய் என்று வருகின்றது. ஆக இதுகாரும் இந்த எட்டு குரட்பாக்களிலே ஆசிரியர் சொன்ன கருத்துக்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அருளினுடைய இன்றியமையாமை, அருளின்றி நமக்கு வாழ்வு கிடையாது, எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு அருளே தலையாய பொருளாக உள்ளது, மருந்துதான் வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கூட அந்த மருந்தை விட அருளே முதன்மையான உள்ளது, தண்ணீர் தான் வேண்டும் அப்படிங்கிற சந்தர்ப்பம் கூட தண்ணீரை விட அருள் முதன்மையாக விளங்குகிறது. ஏன்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த அருள் வேண்டும், எது வேண்டுமாலும் அந்த அருள் தான் கொடுக்க வேண்டும். அந்த அருளை பெற்றுவிட்டால் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில ஒவ்வொரு பொருளை நினைச்சு ஏங்கி தவிக்க வேண்டாம். அந்த அருளை பெற்றுவிட்டால் வேற எந்த பொருளும் வேண்டாம். அப்படிப்பட்ட சிறந்த பொருள், இத்தகைய காரணங்களால் அந்த அருளே சிறந்தது. ஏனென்றால் கதிரவன் ஒளி எப்படி நாம் செயல்படுவதற்கும் பயன்களை அனுபவிப்பதற்கும் கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்து காட்டி நிற்கின்றதோ அதுபோல உயிர்களை அறிவதற்கும் அறிந்தவற்றை பெறுவதற்கும் திருவருளே இடம் கொடுத்து அருளி நிற்கின்றது என்ற கருத்தை இரண்டாம் குரட்பாவிலே உணர்த்தினார். மூன்றாவது குரட்பாவிலே இதனை மறுத்து தடை எழுப்பவர்களை அந்த தடைகளை மறுத்து உண்மையை நிலைநாட்டுகின்றார். திருவருள் தான் அறிவிக்க வேண்டும் என்பது என்ன? உடம்பு அறியும் உயிர் அறியும் என்றெல்லாம் சொல்பவர்களை உடம்பு சடமாகையினாலே அறியாது, உயிர்கள் தாமே அறியும் என்றால் அதை உடம்போடு சேர வேண்டிய அவசியமே இல்லை. எனவே கண்டிப்பாக திருவருள் உணர்த்தினால்தான் அந்த உயிர்கள் உண்மையை உணர முடியும் என்ற அந்த சித்தாந்த கருத்தினை மூன்றாவது குரட்பாவிலே நன்கு நிலைநாட்டின. நான்காவது குரட்பாவிலே என்ன அருளி செய்கின்றார் என்றால், உயிர்கள் தம்முடைய வியாபகத்துக்கு தாம் திருவருள் வியாபகத்துக்குள்ளே இருந்து கொண்டு செயலற நின்று தன்முனைப்பெற நின்று திருவருளை உணரக் கருதாமல் தமக்கு அந்நியமான உலக விடயங்களிலே அழுதுகின்றனவே, இது எதை போன்றது என்று சொன்னால் பார்க்கடலிலே உள்ள மீன்கள் எளிதாக அந்த பாலை பருக வழியிருக்கவும் அதனை விடுத்து தமக்கு அந்நியமான பிராணிகளை பூச்சிகளை கவர நினைக்கின்ற செயல் போன்றது என்று அருளி செய்கின்றார். அடுத்த குரட்பாவிலே இவற்றையே இன்னும் இரண்டு ஓமைகள் மூலம் அணுகு துணையறிய ஆற்றோனில் ஐந்தின் உணர்வை உணரா உயிர் என்பது ஒரு வழி நடந்து செல்பவன் தனக்கு வழியை காட்டி வருபவனை அறியாமல் தானே அந்த வழியில் செல்வது போலவும் தமக்கு முதலாக உள்ள உயிர்களை அறியாத ஐம்பொறிகளைப் போலவும் உயிர்கள் தமக்கு உயிர்க்குயிராகவும் உணர்வாகவும் உள்ள அருளை அறியாமல் இருக்கின்றன என்ற கருத்தினை உணர்த்தினான். அடுத்த குரட்பாவிலே உயிர்கள் தமக்கு துணையாக இருக்கின்ற இறைவனை அறியவில்லை, தம்மை செலுத்துகின்ற இறைவனை அறியவில்லை என்று ஐந்தாவது குரட்பாவிலே கூறிய ஆசிரியர், ஆறாவது குரட்பாவிலே தமக்கு ஆதாரமாக உள்ள இறைவனை அறியவில்லை. ஏதாவது ஒரு அம்சத்தை வைத்தாவது அறிய நினைக்க வேண்டாமா? அவன் வழிகாட்டுகின்றான் துணையாக இருந்து. சரி, துணையாக உள்ளவனை அறிய வேண்டாமா? அதுவும் அறியல. அது மட்டுமா, நம்மை செலுத்துகின்றான்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 8.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை நமக்கு பெற தொடங்கி இருக்கிற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற ஒரு ஞானியை உருவாக்கிய மெய்கண்ட தேவரை போற்றி பணிகின்றோம். உண்மை விளக்கம் என்ற நூல் இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிற நூல். மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற நூலாசிரியர் இந்த நூலை இயற்றுகிறார். சைவ சித்தாந்த நூல்களிலே முதல் படிக்கத்தக்க நூலாக கருதப்படுகிற நூல் இந்த நூல். நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற இந்த நூலுக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உரை எழுதியிருக்கிறார். 54 பாடல்கள் வெண்பாக்களாக கொண்ட நூல் இந்த நூல். அதிலே ஒரு பாடல் காப்பு பாடல், மற்றைய 53 நூலாக தெரிகின்றன. காப்பு பாடல் படித்து விட்டோம். இந்த காப்பு முடிந்தவுடனே தன்னுடைய குருநாதரை போற்றி தன்னுடைய ஐயங்களை தெளிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய கேள்விகளை அடுக்குகிறார். 6 தத்துவம் எது என்று வருகிற அந்த பாடலிலே கேள்விகளை அடுக்குகிறார். அதற்கு பிறகு குருநாதர் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லத் தொடங்குகிறார் என்ற அளவிலே எங்களுடைய படிப்பு நிற்கிறதாக நான் நினைக்கிறேன். நாளையிலே இருந்து நாங்கள் வகுப்பு எடுக்கிற பொழுது உங்களிலே ஒவ்வொருவர் அதுவரை நாங்கள் படித்த அந்த விஷயத்தை ஒரு சின்ன குறிப்பு, இப்ப நான் சொல்வது

நூலாசிரியர், இந்த நூலுரையாசிரியர் அதற்கான ஒரு முன்னுரை போல சில விளக்கங்களை நமக்கு கொடுக்க முனைகிறார். ஏனென்றால் இந்த ஆறாறு தத்துவம் என்று சொல்லப்படுகிற 36 தத்துவமும் மாயையிலே விளைபவை. ஆகவே மாயை பற்றிய ஒரு தெளிவான அறிவோடு தத்துவங்களுக்குள்ளே நுழைவதுதான் நமக்கு சிறப்பு தரும் என்று மாயையை பற்றிய ஒரு ஆய்வு நேற்று மேலோட்டமாக தொடக்கத்திலே படித்தோம். இந்த உலகம் காரிய பொருள். காரிய பொருள் என்ன பொருளானால் அதற்கு மூன்று நிலை வேண்டும். ஒன்று நிமித்த காரணன் என்று ஒரு காரணன், துணை காரணம், முதல் காரணம் என்ற மூன்று காரணங்கள் இருக்க வேண்டும் என்றால் அது காரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதை கொண்டு அந்த முதல் காரணம் என்பது அந்த காரியப்படுத்த பொருளோடு படுத்தப்பட்ட பொருளோடு என்றும் கலந்திருக்கிற பொருள் முதல் காரணம் என்று சொல்லப்படும். அதை முதல் காரணத்தை பொறுத்தளவில் முதல் காரணத்தை காரிய பொருளிலிருந்து நீக்க முடியாது. ஆகவே அதைத்தான் முதல் காரணம் என்று சொல்லுகிறோம். அது காரியப்படுத்தப்படும்வரை துணை செய்து நிற்கிற காரியத்தை துணை காரணம் என்று சொல்லுகிறோம். பிறகு அந்த துணை செய்து அந்த காரியத்தை உருவாக்குகிற அந்த துணை காரணத்தையும் முதல் காரணத்தையும் இணைத்து இந்த காரியத்தை நிகழ்த்திவிக்கிற ஒருவர் வேண்டும் என்றபடியால் அவரை நிமித்த காரணன் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது உலகம் என்ற ஒன்று இருக்கிறது என்று நமக்கு பிரத்தியமாக தெரிகிறது. உலகம் என்பது நம்முடைய பூமி சூரியன் அல்ல, பிரபஞ்சத்தை சொல்லுகிறது. அப்படி ஒன்று இருக்கிறது நமக்கு தெரிகிறது. ஆகவே கேள்வி எழுகிறது, இது காரிய பொருள் என்று பலவாக பிரிந்து கிடக்கிறபடியால் காரிய பொருள். காரிய பொருளானால் அதற்கான முதல் காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைய விஞ்ஞான, நான் இதே சொன்னேன், இன்றைய விஞ்ஞான தேடல்களுக்கு அன்றைக்கே அவர்கள் போயிருக்கிறார்கள். இந்த எதை வைத்து இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கும்? பெரும்பான்மையான விஞ்ஞானம் பிரபஞ்சத்திலே இருக்கிற விஷயங்களை ஆராய்வதோடு போய்விடுகிறது. இவர்கள் பிரபஞ்சத்தினுடைய மூலத்தை ஆராய்கிறார்கள். எதை வைத்து இந்த பிரபஞ்சம் தோன்றியிருக்கும் என்று ஆராய்கிறார்கள். அப்படி ஆராய்கிற பொழுது ஞான பார்வையினாலே அல்லது யோக காட்சியினாலே அவர்களுக்கு சில விடயங்கள் தெரிய வருகின்றன. யோக காட்சி என்றால் இறைவனோடு ஒன்றுகிற நிலை உற்றவர்களுக்கு இறைவனுக்குரிய வியாபக அறிவு அவர்களுக்கும் வந்துவிடும் என்று நான் நேற்று முதனால் சொல்லியிருக்கிறேன். ஆகவே உடம்பிலே நிகழ்கிற எந்த ஒன்றையும் நம்முடைய உயிர் அறிவது போல உடலளவிலே வியாபகம் கொண்டிருக்கிற காரணத்தினாலே உடலிலே நிகழ்கிற எந்த ஒரு இடத்திலே நிகழ்வதையும் நம்முடைய உயிர் அறிவது போல பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிற இறைவனுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் தெரிய வரும். அவனோடு இரண்டரை கலக்கிற அந்த நிலை அடைந்து விட்டால் ஒரு ஆன்மா அதுவும் அவற்றை அறியும். அப்படி அறிந்தவர்களாகிய ஒரு சிலரை இறைவன் பேச வைப்பான். பெரும்பாலும் அத்தகைய நிலை எய்தியவர்கள், முத்தி நிலை எய்தியவர்கள் பேச்சு முடிந்துவிடும் என்றால் பேச்சினுடைய முடிவிலேதான் ஞானம் தொடங்குகிறது. அது நம் பெரியவர்கள் சொல்வார்கள், மௌனம் என்பது ஞான வரம்பு. மௌனம் என்கின்ற வரம்புக்கு உள்ளேதான் ஞானம் இருக்கிறது. ஆகவே ஞானம் பற்றி பேசுகிறவர்கள்தான் ஞானம் இல்லாதவர்கள் என்று அர்த்தம். மௌனத்துக்கு பிறகுதான் ஞானம். அப்போ பெரும்பாலும் பேச்சு அற்று போய்விடும் ஞானம் எய்துகிறவர்களுக்கு. அது அனுபூதியிலையும் நாங்கள் படித்தோம், சொல்லற சொல்லற்று போய்விடும். ஆகவே இது எப்படி தெரிய வந்தது உலகத்துக்கு என்று தெரிந்தால், ஒரு சில ஆன்மாக்களை பின்வருகிற ஆன்மாக்கள் சரியான பாதையிலே வளர்க்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த ஒரு சில ஆன்மாக்களை பேச வைப்பான். அப்படி சொல்வது கூட தவறு. அந்த ஆன்மாக்களுக்கூடாக அவன் பேசுவான். பசுஞானம் பேசாது, பாசஞானமும் பேசாது. உள்ளே நிற்கிற இறைவனுடைய பதிஞானம் பேசும். அந்த அந்த உடம்பு கூடாக பிரஞானம் பேசும். அப்படி பேசுகிற பொழுதுதான் இந்த உண்மைகள் அவர்களுக்கு தெரிய வந்தன என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்படி மாயைதான் முதல் காரணம் என்று கண்டுபிடித்தார்கள் என்றால், பிரபஞ்சம் முழுதும் வியாபித்த அந்த அறிவாலே அவர்கள் கண்டுபிடித்து இறை அதை அவர்களுக்கூடாக இறைவன் சொல்லுகிறான், மாயை என்று ஒரு பொருள் உண்டு. எப்பவும் காரண பொருள் சூக்கமமாக இருக்கும், காரியம்தான் வெளிப்பட்டு நிற்கும். இந்த உலகம் என்பது காரியம். அதற்கு படிப்படியாக காரணமாக காரணமாக பஞ்சபூதங்கள் அதற்கு காரணம், பிறகு அதற்கு காரணம். அப்படி தேடி தேடி கொண்டு போக ஒரு எல்லையிலே உண்மை பொருள் தெளிவாகும். அதுதான்
அது அது மாயை மாயை என்று தெரிந்து

0: ஒரு மாயைக்கு மேலே போக போக போக அப்படி படிப்படியாக போக 36 தத்துவம் கடக்கிற எல்லையிலே தான் நமக்கு இறைவன் என்ற அந்த உணர்வு வருகிறது. ஆறாரையும் நீத்து அதன் மேன்நிலையை பெறாடியேன் என்று அருணகிரிநாதர் அனுபூதியிலே சொல்லுகிறார். அந்த வாய்ப்பு எனக்கு தராமல் போய் கிடைக்காமல் போய்விட்டது என்கிறார். ஆறாறு தத்துவத்தையும் கடந்துதான் ஆண்டவன் நிற்கிறார். நாங்கள் இதுவரையும் கும்பிட்டுக் கொண்டிருக்கிற கடவுள் எல்லாம் ஆறாறு தத்துவத்துக்கு உட்பட்டவர்கள். நாத தத்துவத்துக்கு மேலே இருக்கிற கடவுள் தான் உண்மை கடவுள். உண்மை கடவுள் என்றால் மற்றதெல்லாம் பொய்க்கடவுள் என்றல்ல, அது நம்முடைய சிந்திக்க அப்பால் சுரூப நிலை கடவுள் என்று சொல்லுவோம். அந்த கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான். அப்போ ஆரம்ப நிலையிலே மாயையினாலே ஆக்கப்பட்ட இந்த உலகம் மாயைதான் முதல் காரணம் என்கின்ற தெளிவு முதலிலே பிறக்கிறது. மாயை தான் முதல் காரணம். அந்த இடத்திலே இருந்து இனிமேல் நாங்கள் வாசிக்க தொடங்குவோம்.
1: வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற் ஐங்கரனை வந்தமர புந்தியுள் வைப்பாம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்.
0: கேட்டருள் என்பது ஒன்று, கேட்டருள் நான் சொல்கிற கேள்வியை கேட்பாயாக என்று அர்த்தம். அடுத்தது நான் கேட்கிற கேள்வியை கேட்டு அதற்கு விடையை அருள்வாயாக என்பது இன்னொரு அர்த்தம். கேட்டு அருள் என்று பிரிக்கலாம், கேட்டருள் என்றும் சொல்லலாம்.
1: ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மற்றவற்றின் வேறாக நானேது நீ ஏது நாதன் நடம் அஞ்செடுத்து தானேது தேசிகனே சாற்று. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அளவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று.
0: யோக நிலையின் எல்லையிலே நிற்கிற மாணவன் ஆகவே இனி ஞானம் உரைக்கப் போகிறேன் என்று ஆசிரியன் உரைக்க தொடங்குகிறார். இந்த இடத்திலேதான் உரையாசிரியர் குறுக்கிடுகிறார். இந்த பாடல் முடிந்து அடுத்த பாடலுக்கிடையிலே அல்லது இந்த பாடலுடைய விளக்கத்துக்கிடையிலே குறுக்கிட்டு மாயை பற்றிய தெளிவை நமக்கு உண்டாகிறார். நேற்று வாசித்த போதி சின்ன போதி என்றால் அதை வாசித்துக் கொண்டே கூட போகலாம்.
1: சரி. மாயையின் நுண்மையும் விரிவும். மாயை எப்படி இருக்கும்? அது கண்ணுக்கு புலப்படாத நுண்மை உடைய அருவப் பொருளாகும். பின்வருமாறு சொன்னால் அதன் நுண்ணிலை ஒருவாறு விளங்கும். மாயையிலிருந்துதான் எல்லா காரிய பொருள்களும் தோன்றுகின்றன. காரியம் காரணத்தை விட பருமையாக இருக்கும். பருமை தூலம் எனப்படும். எனவே மாயையிலிருந்து படிமுறையில் தோன்றும் காரிய பொருள்கள் ஒன்றை விட ஒன்று தூலமாக இருக்கும். இறுதியில் தோன்றும் காரியங்கள்
0: அதை மறுதலையாக சொன்னால் மாயையிலிருந்து தோன்றுகிற பொருட்கள் ஒன்றை விட ஒன்று தூளமாக இருக்கும். தூளமாக பொருளிலிருந்து ஆராய ஆராய உடுக்கு போகிற பொருட்கள் சூக்குமமாகி கொண்டு போகும். அதை நாம் பழைய கம்பன் பாடுவான் சுந்தரகாந்தத்து கடவுள் வாழ்த்து பாடலில் கலங்களில் தோன்றும் பொய்மை அறவேன பூதம் ஐந்தின் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம். அதாவது ஒரு மாலை பொழுதிலே நடக்கிற ஒருவனுக்கு ஒரு வீதியிலே ஒரு மாலை கிடக்கிறது. அது இருளும் ஒளியுமான நேரம் என்றபடியால் அந்த மாலை பாம்பு போல தெரிகிறது. அலங்கள் என்றால் மாலை. அதிலே அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு. இப்ப பாம்பை கண்ட உடனே பயப்படுகிறான். பயந்து நடுங்கி தூர தள்ளி போகிறான். சிறிது வெளிச்சம் உண்டாக்கி கொண்டு பார்க்க தெரிகிறது அது பாம்பல்ல மாலைதான் என்று தெரிகிறது. இப்பொழுது பாம்பல்ல மாலைதான் என்று தெரிந்து கொண்டேன் என்று அவன் சந்தோஷப்படுகிறான். உண்மையிலே அது மாலையா என்று கேட்டால் மாலையும் இல்லை, அது பூக்களினுடைய ஒரு தொகுப்பு. அப்போ அது தெரிந்த பிறகு ஓஹோ நான் அதை மாலை என்று நினைத்தது தவறு என்று நினைக்கிறோம். பிறகு பூக்கள் என்றால் என்ன என்று கேட்டால் அது பஞ்சபூதங்களினுடைய தொகுப்பு. அப்ப பூக்கள் என்பதும் பிழை பஞ்சபூதங்களின் தொகுப்பு என்பதுதான் சரி என்று விளக்கம் அடைகிறோம். பிறகு பஞ்சபூதங்கள் எப்படி தொகுக்கப்படும் என்று கேட்டால் அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நிலம் நீரிலே ஒடுங்கி நீர் நெருப்பில் முதல் நிலம் என்று கண்ணுக்கு தெரிகிறபடியால் நிலத்தன்மையை உணர்வோம். பிறகு அது நீரிலே ஒடுங்கும் நீர்த்தன்மையை உணர்வோம். பிறகு அது நெருப்பிலே ஒடுங்கும் அக்கினித்தன்மையை உணர்வோம். பிறகு காற்றிலே ஒடுங்கும் காற்றை உணர்வோம். பிறகு ஆகாயத்திலே ஒடுங்கும். அப்போ கடைசியிலே இப்படியே சுருக்கி சுருக்கி கொண்டு போ, ஆகாயந்தான் பூதம் என்று நினைப்போம். பிறகு ஆகாய பூதம் ஒடுங்குகிற ஒரு இடம் இருக்கிறது, அதை பராகாயம் என்று சித்தாந்தம் பேசும். அந்த பராகாயத்தை உணர்கிற பொழுதுதான் நமக்கு எல்லாமே உணர்கிறது. அந்த நுட்ப, அதாவது பருமன்ல இருந்து நுட்பமாக போக போக போக அந்த நுட்ப எல்லையிலே தான் கடவுளை உணர்வோம். அதைத்தான் கம்பன் பாடுவான், அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதம் ஐந்தின் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம். பூதம் ஐந்தினுடைய விகாரம் தான் அந்த உலகமாக விரிந்து கிடக்கிறது. விகாரப்பாடு உற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால், இதெல்லாம் பஞ்சபூதம் இல்லை என்று எவனை கண்டவுடனே அந்த ஞானம் வருகிறதோ, அவர் கண்டீர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொறுதார். ராமனை பரம்பொருளினுடைய அடையாளமாக காட்டுகிறார் கம்பன். ராமனாக காட்டாமல் பரம்பொருள், அதான் அவர் கண்டீர் இலங்கையில இலங்கையில் பொறுதார் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், மறைகளுக்கு இறுதியானார். வேதங்கள் எங்கே தோன்றுகிறதோ அந்த தோற்றத்துக்குரிய கடவுள் என்று சொல்கிற பொழுது இந்த தன்மையை உணர்கிறோம். பருமனிலிருந்து நுண்மமாக போகும் வேறுகிற பொழுது, இறங்குகிற பொழுது நுட்பத்திலே இருந்து பருமனாகி கொண்டு வரும். அதைத்தான் இங்கே சொல்றோம்.
1: இறுதியில் தோன்றும் காரியங்கள் முந்திய எல்லாவற்றையும் விட தூலமாக இருக்கும்.
0: வழிமுறையிலே ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து தோன்றுகிறது நினைக்கிற பொழுது கடைசியாக தோன்றுகிறது மற்ற எல்லாவற்றையும் விட பிரம்மனாக இருக்கும்.
1: மாயையிலிருந்து இறுதியாக தோன்றுகின்ற தூலமான காரியங்களில் ஒன்றாக இருப்பது ஆகாயம். முன்னே தோன்றிய காரியங்களை பார்க்க தூலமான அந்த ஆகாயமே நமக்கு புலப்படாத அருவமாக இருக்கிறதே. அவ்வாறாயின் அதற்கு முன்னே தோன்றிய காரியங்கள் அதைவிட எவ்வளவு நுண்ணியதாக இருக்கும்.
0: அக்காரியங்கள் ஒன்றும் ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்பதை கூட்டுகிற அந்த முதலாம் வகுப்பு மாணவனுக்கு அதுவே பெரிய கணக்கு. அது விளங்கின பிறகு அதுக்கு மேலே பிஎச்டியிலே செய்கிற கணக்கு என்பது எவ்வளவு கணக்கு, எவ்வளவு பெரிய கணக்காக இருக்கும் என்று வியப்பு ஏற்படுவது போல, உள்ளதுக்குள்ளே கடைசியாக, அதாவது மாயையினுடைய வெளிப்பாடுகளுக்குள்ளே வரக்கூடிய கடைசியாகிய ஆகாயமே எங்களுக்கு பிரமிப்பு தருகிறது. அந்த கணக்கே எங்களால் போட முடியவில்லை. அப்படியானால் அதற்கு மேலே இருக்கிற மாயா காரியங்கள் எவ்வளவு நுட்பமாக இருக்கும் என்று விளங்க வேணும் என்கிறார்.
1: அதற்கு முன்னே தோன்றிய காரியங்கள் அதைவிட எவ்வளவு நுண்ணியவாக இருக்கும். அக்காரியங்கள் அனைத்திற்கும் மூலமாக இருக்கும் மாயை என்பது எத்துணை எத்துணை நுண்ணியதாக இருக்கும் என்பதை சொல்லவும் கூடுமோ? இத்துணை நுண்ணியதாகிய மாயை எங்கும் விரிந்து நிறைந்திருக்கும். அதன் விரிவை பின்வருமாறு சொன்னால் ஓரளவு விளங்கும். காலையில் வீட்டு வாசல் வழியாகவோ பலகணி வழியாகவோ நுழையும் சூரிய ஒளிக்கற்றையில் மிதக்கும் சிறு சிறு துகள்கள் தாம் எத்தனை, அத்தனை அண்ட கோடிகள் விரிந்து கிடக்கின்றன. அவ்வண்ட கோடிகள் எல்லாம் விரிந்து தோன்றுவதற்கு இடமாக இருப்பது மாயை என்றால், அம்மாயையின் விரிவை நம்மால் உணரவும் கூடுமோ?
0: அதாவது அந்த பிரமிப்பை சொல்லுகிறார் இந்த திருவாசகன். இது ஒரு திருவாசகத்தில இருந்து அவர் எடுத்து சொல்லுகிற செய்தி. திருவண்ட பகுதி என்று திருவாசகத்தினுடைய ஒரு பகுதி இருக்கிறது. திருவண்ட பகுதி ரொம்ப நுட்பமான பாடல். திருவாசக அமைப்பு உங்களுக்கு தெரியும். முதலிலே நாலு அகவட்பாக்கள் இருக்கும். சிவபுராணம், திருவண்டர் பகுதி, போற்றி திருவகவள், அகீர்த்தி திருவகவள் என்று நாலு அகவல் பாடல்கள். அகவல் பாடல் என்றால் இந்த நாலு வரி மூன்று வரி என்று இல்லாமல் வரிகள் தொடர்ந்து கொண்டு போகும். அந்த நாளும் படித்தாலே திருவாசகம் படித்ததற்கு சரி. இந்த நாலு அகவல், பிறகு திருச்சதகம் என்று நூறு, பிறகு நீத்தல் விண்ணப்பம் என்று 51, பிறகு 20 பாடல்கள் கொண்ட சில அதிகாரங்கள், சிலது 10 பாடல்கள் கொண்ட அதிகாரங்கள். நான் அந்த திருவாசகம் இப்போ 500 பாடல் ரொம்ப ஆக குறைந்து படிக்கக்கூடிய புஸ்தகம். அதிலே திருவண்ட பகுதியிலே தான் இந்த செய்தி வருகிறது. அதாவது அண்டத்தினுடைய விரிவை சொல்லி மாணிக்கவாசர் படுகிறார். அது எப்படி இருக்கிறது என்று நான் முன்பு உங்களுக்கு வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஓலை குடிசை வழியாக ஒரு ஒரு ஒளி கீற்று உள்ளே பாய்கிறது. ஒரு ஓலை வீடு, அதிலே ஓலை கீற்று விலகி இருக்கிறது, ஒரு ஒளி கீற்று பாய்கிறது. அந்த அம்மா வீட்டை விளக்குமாறு போட்டு கூட்டுகிறார். அப்பொழுது தூசி கிளம்புகிறது. அந்த ஒளிக்கீட்டிலே அந்த தூசியலை பார்த்தால் பலவாக விரியும், புள்ளி புள்ளியாக தெரிகிற அந்த அனுபவம் பல பேருக்கும் இருக்கும். அதை பார்த்துருக்கிறோம். அப்படி அதை சொல்லி சொல்லுகிறார். அப்படித்தான் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவு என்கிற அண்டத்தினுடைய விரிவு. இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் என்ன, அண்டப்பிறப்பின் உண்டை புறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் நெற்பட விரிந்தன. என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படி இந்த இறைவனுடைய இந்த உலக படைப்பு இப்படி விரிந்து கிடக்கிறது. ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட, அவ்வளவு அன்புகள் விரிந்து கிடக்கிறதா. நூற்றொரு கோடின்றது எண்ணிக்கணக்கல்ல, அந்த எண்ணிக்கை கடங்காததை சொல்வதற்காக சொல்லுகிற கணக்கு. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த விரிந்த அண்டம் இறைவனுக்கு பக்கத்திலே வைத்து பார்க்கப்பட்டான். இந்த பிரமிப்பை ஏற்படுத்திவிட்டு நூற்றொரு கோடியின் மேற்பட வேண்டன் என்று சொல்லிவிட்டு அது இறைவனுக்கு பக்கத்திலே வைத்து பார்க்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்றால், இல் நுழை கதிரின் துன்னனுக்குறைய சிறியவாக பெரியோன். இவ்வளவு பெரிய அண்டம் இறைவனுக்கு பக்கத்திலே பார்க்கப்பட்டால் அந்த ஒளிக்கத்திலே தெரிகிற ஒரு தூசுக்கு சமமானம் என்கிறார். இந்த அண்டத்தினுடைய விரிவை சொல்லிவிட்டு அதை வைத்து ஆண்டவனுடைய விரிவை நமக்கு உணர்த்துகிறார். அதைத்தான் இவர் சொல்லுகிறார், இவ்வளவு அண்டங்களுக்கும் மூலம் மாயை என்கிறார்.
1: இத்துணை நுண்ணியதாகிய மாயை எங்கும் விரிந்து நிறைந்திருக்கும். அதன் விரிவை பின்வருமாறு சொன்னால் ஓரளவு விளங்கும். காலையில் வீட்டு வாசல் வழியாகவோ பலகணி வழியாகவோ நுழையும் சூரிய ஒளிக்கற்றையில் மிதக்கும் சிறு சிறு துகள்கள் தாம் எத்தனை, அத்தனை அண்டகோடிகள் விரிந்து கிடக்கின்றன. அவ்வண்ட கோடிகள் எல்லாம் விரிந்து தோன்றுவதற்கு இடமாக இருப்பது மாயை என்றால் அம்மாயையின் விரிவை நம்மால் உணரவும் கூடுமோ?
0: நாங்கள் அணுவினுடைய நுட்பம் தெரிந்துவிட்டு ஏதோ பெரிய சாதனை படைத்ததாக முதல் நினைத்தோம். பிறகு அணுவுக்குள்ளே அங்கங்கள் பகுதிகள் உண்டு, எலக்ட்ரான் புரோட்டான் என்று பகுதிகள் உண்டு என்று கண்டு வியக்கிறோம். இப்ப என்ன உள்ள போயிருக்கிறதாக சொல்கிறார்கள். இது இதெல்லாம் நுட்பம் இல்லை, மாயையினுடைய நுட்பம் தெரிகிற பொழுது இதெல்லாம் பருமன். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது, அணுவோ அல்லது அதுக்குள்ளே வர எலக்ட்ரானோ மாயையினுடைய நுட்பத்தை உணர்ந்து பார்த்தால் இதெல்லாம் பருமன் என்கிறார்.
1: சுத்த மாயையும் அசுத்த மாயையும், இத்தகைய மாயை சுத்தமாய் உள்ள பகுதி என்றும் அசுத்தமாய் உள்ள பகுதி என்றும் இரு பகுதியாய் நிற்கும். சுத்த பகுதி என்பது ஆணவ மலத்தோடு கலவாதது, அசுத்த பகுதி ஆணவ மலத்தோடு கலந்தது. எனவே மாயை ஒன்றே இங்கனம் சுத்தமும் அசுத்தமும் பற்றி சுத்த பகுதி சுத்த மாயை எனவும் அசுத்த பகுதி அசுத்த மாயை எனவும் இரண்டாக வைத்து கூறப்படும். குன்றிமணி ஒன்றே சிவந்ததும் கரியதும் ஆகிய இரு பகுதிப்பட்டதாய் விளங்குதலை இதற்கு ஓமை கூறுவர். இன்னொரு ஓமையும் கூறலாம். பூமியை சூழ்ந்து காற்று மண்டலம் உள்ளது. காற்று மண்டலத்தின் மேற்பகுதி மாசு கலவாமல் தூயதாய் விளங்குவது. கீழே உள்ள பகுதி தூசு புகை முதலிய மாசுகள் கலந்து விளங்குவது. இக்காற்று மண்டலம் போன்றது மாயை எனலாம். காற்று மண்டலத்தின் தூய பகுதி மேலாய் விரிந்து விளங்க மாசுபடிந்த பகுதி அதற்குள்ளே நிற்கிறது. அதுபோல சுத்த மாயை மேலாய் விரிந்து நிற்க அசுத்த மாயை அதனுள்ளே அடங்கி நிற்கும். சுத்த மாயை
0: நீங்க படிங்க படிங்க படிங்க.
1: சுத்த மாயை வியாபகமும் அசுத்த மாயை அதில் வியாபியமும் ஆகும். வியாபகம் என்பதற்கு விரிவு என்பது பொருள், வியாபியம் என்பதற்கு உள்ளடங்கி நிற்றல் என்பது பொருள்.
0: அது நாங்கள் இந்த வகுப்பினுடைய முதலிலேயே அதை புரிந்து கொண்டோம். மாயையை முதல் மாயையை விளங்கினோம். மாயை என்பது அதிநுட்பமான பொருள், இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தினுடைய முதல் காரணமாக இருக்கிறது என்ற அளவிலே மாயை பற்றிய அறிவு வந்துவிட்டது. என்ன சொல்கிறார்கள், மாய தத்துவ விரிவிலே மாயை இரு கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. தத்துவம் தத்துவங்கள் 36 என்பது மாயையினுடைய படிமுறை இறக்கம். அதிலேதான் இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது. தத்துவத்திலே கடைசி தத்துவம் நிலம், நிலமாகிய தத்துவம். அப்போ முதல் தத்துவம் நாதமாகிய தத்துவம். அப்ப இவ்வளவு 36 தத்துவ படிமுறையையும் இதை பிரித்திருக்கிறார்கள். எப்படி நாதத்திலே இருந்து படிப்படியாக இறங்கி இறங்கி இறங்கி நிலம் வரையும் வருகிறது என்று தத்துவங்களை பிரித்திருக்கிறார்கள். எல்லா இந்த மேலே இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்பவை கொஞ்சம் உயர்நிலைப்பட்ட தத்துவங்கள். அதை நாங்கள் படித்தும் இருக்கிறோம், படிக்கவும் போகிறோம். இறைவனுடைய செயல்பாடாக இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் மேல்நிலையிலே இருக்கின்றன. கீழே ரொம்ப தாழ்ந்த நம்முடைய ஆத்ம தத்துவம் என்று சொல்கிற 24 தத்துவங்களும் கீழே இருக்க போகிறது. கேள்வி வரும் என்னவென்றால், எல்லாமே ஒரே மாயினாலே உருவாக்கப்படுகிறதா? உருவாக்கப்பட்டால் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தரத்திலே அல்லவா இருக்க வேண்டும்? மேலே கொஞ்சம் உயர்ந்தவை இருக்கிறதே, கீழே தாழ்ந்தவை இருக்கிறதே என்றால் அதற்கு பதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்லை, இரண்டு விதமான மாயையிலே இருந்துதான் தத்துவங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதை சில பேர் மூன்றாக பிரிப்பார்கள், சுத்தம் அசுத்தம், சுத்தா சுத்தம் என்று பிரிப்பார்கள். சுத்த மாயை, அடுத்தது சுத்தா சுத்த மாயை, பிறகு அசுத்த மாயை என்று மாயையை பிரிக்கிற முறை உண்டு. அப்போ இந்த மாயை மூன்று விதமான மாயை, சில தத்துவங்கள் சுத்த மாயையிலிருந்து தோன்றுகிறது, சில தத்துவங்கள் அசுத்த மாயையிலிருந்து தோன்றுகிறது. நாங்கள் இந்த நூலாசிரியரின் வழி படிப்போம். கேள்வி எழும்புகிறது என்றால், அப்படியானால் மாயை இரண்டா? சுத்த மாயை என்று சொல்கிறீர்கள், அசுத்த மாயை என்று சொல்கிறீர்கள், மாயை இரண்டா என்று கேள்வி வரும். மாயை இரண்டாக இருந்தால் உள்பொருள் நாங்கள் மூன்றாக இந்த என்ன மலத்தை பிரிக்கிற பொழுது ஆணவங்கண்மம் மாயை என்று பிரிக்காமல் இன்னும் கூட வேண்டி வரும். ஆகவே அப்படி பிரிப்பில்லை. ஆகவே மாயை இரண்டாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இங்கே சொல்லுகிறீர்களே சுத்தமாயை அசுத்தமாய் என்று சொல்கிறார். அதற்குத்தான் அவர்கள் தகுந்த மேற்கோள் காட்டுகிறார்கள், உதாரணம் காட்டுகிறார்கள். குண்டுமணி நாங்கள் தெரியும், குண்டுமணி என்பது ஒன்று தான். அதனுடைய மேல்பகுதி கருப்பாகவும் கீழ்ப்பகுதி சிவப்பாகவும் இருக்கு. ஆனால் குன்றுமணி என்பது ஒன்றுதான், ரெண்டு நிறம் இருக்கிறது என்பதற்காக அது வேறு இது வேறு குன்றுமணியிலே பாகம் பிரிக்க முடியாது. ஒரே குன்றுமணியிலே மேல் பகுதி சிவப்பு, கீழ்மணி இருப்பு. அதற்கு இந்த நூலாசிரியர் ஒரு இன்னொரு உவமை சொல்லுகிறார். வளிமண்டலத்திலே கீழே அழுக்கு இருக்கிறது, மேலே தெளிவிருக்கிறது என்று சொல்லுகிறார். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிலையும் அசுத்தமாக்கி விடுவோம். இப்போ இந்த மேல்நிலைக்கு போகிற பொழுது ஒரே வளிமண்டலம் கீழே அசுத்தமாகவும் மேலே சுத்தமாகவும் இருப்பது போல ஒரே மாயை கீழே அசுத்தமாயாகவும் மேலே சுத்தமாயாகவும் பேசப்படுகிறது. அப்படி பேசப்படுவதற்காக அது ரெண்டு ஒன்றே என்பதை நாங்கள் மாயை பற்றிய அறிவிலே ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிங்க மாயை பற்றி படிப்படியாக அறிந்து கொண்டு போகிறோம், அதுதான் உலகத்திற்கு முதல் காரணம். அது ரொம்ப நுண்மையானது. நிலம் முதலிய தத்துவம், ஆகாயம் முதலிய தத்துவமே புரியவில்லை என்றால் மாயை என்பது எவ்வளவு நுட்பமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது. இனி மாயையிலே இருந்து தத்துவ பிரிவு பிறக்கிற பொழுது மேலே சுத்த மாயையும் கீழே அசுத்த மாயையும் என்று ஒரே மாயை ரெண்டு கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. அது ரெண்டு கூறாக பிரிக்கப்பட்டாலும் ரெண்டு அல்ல ஒன்று. இவ்வளவும் மாயை பற்றி இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிற செய்திகள்.
1: அதுபோல சுத்தமாயை மேலாய் விரிந்து நிற்க அசுத்தமாயை அதனுள்ளே அடங்கி நிற்கும். சுத்தமாயை வியாபகமும் அசுத்தமாயை அதில் வியாப்பியமும் ஆகும். வியாபகம் என்பதற்கு விரிவு என்பது பொருள், வியாப்பியம் என்பதற்கு உள்ளடங்கி நிற்றல் என்பது பொருள். மாமாயை, குடிலை, விந்து என்பன சுத்தமாயையை குறிக்கும் வேறு பெயர்கள். மோகினி என்பது
0: புதுச்செய்தி, அதாவது சுத்தமாயைக்கு இந்த பெயர்கள் எல்லாம் உண்டு. எழுதுகிற பொழுது இந்த பெயர்களில் ஏதாவது ஒன்றை போட்டு எழுதுவார்கள். நாம் தெரிஞ்ச ஒத்த கருத்துள்ள சொற்கள் மாமாயை, மாமா எய் என்று பிரிக்கப்படாது, மாமாயை, அடுத்தது குடிலை,
1: விந்து என்பன சுத்தமாயை குறிக்கும் வேறு பெயர்கள். மோகினி என்பது அசுத்தமாயையின் மறுபெயர். ஆணவத்தோடு கலவாமையால் சுத்தமாயை மயக்கத்தை செய்யாது, அசுத்தமாயை ஆணவத்தின் சார்பினால் மயக்கத்தை செய்யும். அது பற்றியே அது மோகினி எனப்பட்டது. மோகினி மயக்குவது. மேலும் மாயை என்றாலே அஃது அசுத்தமாயையைத்தான் குறிக்கும், பிரகிருதி மாயை. இனி இவ்விரண்டு மாயைகளோடு பிரகிருதி மாயை என்பதையும் சேர்த்து மும்மாயைகள் என வழங்குவர். பிரகிருதி மாயை என்பது தனித்த ஒரு மாயை அன்று, அஃது அசுத்த மாயை நின்றும் தோன்றிய காரியமே ஆகும். அசுத்த மாயை மயக்கத்தை செய்யும் என பார்த்தோம். அம்மயக்கம் சிறிதே ஆகும். ஆயின் அசுத்த மாயையின் காரியமாகிய பிரகிருதி மாயையோ பெருமயக்கத்தை தருவதாகும்.
0: அதாவது சுத்த மாயை, அசுத்த மாயை, சுத்தாசுத்த மாயை என்று பிரிப்பார்கள். இவர் இந்த நூலிலே இவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார், சுத்த மாயை, அசுத்த மாயை, அசுத்த மாயையினுடைய காரியமாக இருக்கிறது பிரகிருதி மாயை. இப்ப நடுவிலே இவர்கள் இந்த பிரகிருதி மாயை என்று சொல்றதிலே இருந்துதான் ஆத்ம தத்துவங்கள் தோன்று போகின்றன. அதே பொழுது சுத்த மாயிலிருந்து சிவ தத்துவம் தோன்றும். அடுத்ததாகிய அசுத்த மாயையிலே இருந்து வித்யா தத்துவங்கள் என்ற தத்துவங்கள் தோன்றும். அதற்கு அடுத்ததாக இருக்கிறதாகிய இந்த பிரகிருதி மாயிலே இருந்து ஆத்ம தத்துவங்கள் தோன்றும். இப்போ வகுப்பிலே, திருக்குறள் வகுப்பிலே ஒரு அளவு தத்துவம் பார்த்த அனுபவம் உள்ளவர்கள் என்ற அடிப்படையிலே தான் இப்பொழுது இதை சொன்னேன், அல்லது இது முந்தி சொல்லுகிற செயலாக பிழையாக வரும். அனுபவம் இல்லாத ஒருவருக்கு இப்படி சொல்லக்கூடாது. அடிப்படை மூன்றாக பிரிக்கப்படுகிறது என்பதை இனி சொல்ல போகிறார். இந்த மூன்றும் மூன்று இடத்திலே தோன்றுகிறது. இதுல ஒரு புது செய்தி, எனக்கே அது புது செய்தியாக இருக்கிறது. என்னவென்றால், சுத்த மாயையிலே ஆணவ கலப்பு இல்லை என்கிறார். அசுத்த மாயை, அந்த ரெண்டு மாயைக்கும் வித்தியாசம் என்னவென்றால், ஆணவ கலப்பு இல்லாத மாயை சுத்த மாயை, அசுத்த மாயிலே ஆணவ கலப்பு இருக்கிறது. இந்த அரிசி விற்கிறவர்கள் நல்ல சுத்தமான அரிசி என்றால், அது ஒரு கொஞ்சம் கல்லு மண் சேர்த்த அரிசி என்றால் அடுத்தது செய்வார்கள். அது போலத்தான் இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆணவ தொடர்பு உள்ள மாயை என்று பிரிக்கிறார்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திரு உந்தியாரும் திருக்கலற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: மீண்டும் அடியார்கள் அனைவரையும் வணங்கி இப்பொழுது நாம சிந்தனையை தொடர்கின்றேன். நம் செயலற்று அதன நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயலே தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. இந்த தன்னையே தருதல் என்பதற்கு சித்தியார் பாடல் ஒன்று, அத நேற்று எழுதிப்பட்ட நான் குறித்து அடியில் நின்று என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் அதெல்லாம் இல்லையா, இதை எழுதிட்டீங்களே, அப்போ நீங்கள் எழுதிக்கிடுங்க. குறித்து அடியில் நின்று என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல், குறித்து அடியில் நின்று என்று அப்படி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் முழுவதும் எழுத வேண்டாம். அடியில் நின்று பொறுப்பறிய பேரன்பை, பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன், பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே. இதுதான் தன்னையே தந்தான் என்று உந்தி பெற சொல்றார் இல்லையா. தன்னையே தந்தான் என்பதுதான் என்னது, எங்குமிலா போகத்தை புரிந்தல். எங்குமிலா போகம் என்பது என்னது, சிவபோகம். சிவபோகம் என்பதுதான் என்னது, தன்னையே தருதல். பேரன்பை அருளி, அவன் நம்ம கிட்ட எப்படி பேரன்பை அருள்றது, பெரும் கருணை தான். பேரன்பு என்பது என்னது, பெரும் கருணை. முன்னன்புருக்கி முதல்வனை நாடுமின், இல்ல என்னன்புருக்கி இறைவனை ஏத்துமின், முன்னன்புருப்பிக்கு முதல்வனை நாடுமின். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வானா, தன்னன்புருக்கி அந்த நந்தியும் தன்னன்பு உருக்கி அப்படிம்பார். அது வந்து என்னன்னா அவனுடைய கருணை, பெரும் கருணையை நமக்கு அளித்து அவன் நம்பால் அன்பு காட்டுதல்னா என்னது, அந்த அன்பு என்னது, கருணைதான். அதனாலதான் பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன். இதான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளின்னு சொல்றார் இல்லையா, தானே வருதல். அதான் புகுந்திடுவன் என்பது தானே வருதல், வந்து தன்னையே தருதல். போகத்தை எங்குமிலா போகத்தை புகுந்திடுவன் என்பது தானே வந்து எங்குமிலா போகத்தை புரிந்திடுதல் என்னது, தலையளித்து ஆட்கொண்டருளல். சிவபோகத்தை எனக்கு அளித்தான், பெரும் கருணையினால் என்னுள் புகுந்து எனக்கு சிவபோகத்தை அளித்தான். அது எப்பேற்பட்ட நிலையில, நானார் அடி அணைவான் நாயினுக்கு தவிசிட்டு ஊனார் ஊனார் உடல் புகுந்தான் உளம் பிரியான், அந்த இது உயிருண்ணிப்புத்துல வரும். ஆக உயிருண்ணி பத்துல அதுல பாடப்பட்ட பாடல்கள் அத்தனையுமே இவர் தன்னை தன் செயலற்று தன்னை அவனுக்கு கொடுத்த நிலை, உயிர் உண்ணப்பட்ட நிலை. உயிருண்ணி பத்துனா திருவாசகத்துல என்னது, உயிர் உண்ணப்பட்ட நிலை. எல்லாவற்றையும் அவனுக்கு அர்ப்பணித்த நிலை, எல்லாவற்றையும் அவனுக்கு அர்ப்பணித்த நிலை. அதுலதான் என்ன சொல்றாரு பங்க, நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல்தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. அதுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் எதை சொல்றார், தன் செயலற்று செய்த ஞானிகளினுடைய அந்த வரலாறினை அடுத்தாப்புல திருக்கழிற்றுப்படியார்ல குறிப்பிடுகிறார். தன் செயலற்ற ஞானிகளுடைய அருள் வெளிப்பாடுகளை எல்லாம் இந்த 12வது கழிற்றுப்படியார் பாடல்ல வைக்கிறார். திருக்கழிற்றுப்படியார் பாடல் 12 பாலை நெய்தல், அதன அந்த பாடல் தானே, ஞானசம்பந்தருடைய அந்த அருள் திறம், நாவுக்கரசருடைய அருள் திறம், சுந்தரபெருமானுடைய அருட்திறம், பாலை நெய்தல் பாடியதும், பாலை நிலமெல்லாம் நெய்தல் நிலமாக பாடினார். எங்க எந்த ஒரு ஞானசம்பந்த பெருமான் பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக பாடிய தலம் எந்த தலம், நனிபள்ளி, திரு நனிபள்ளி, அவங்க அம்மா ஊர் இல்லையா, பகவதி அம்மையாரின் அம்மா காயகள் கூரை அந்த எந்த அந்த பதிகம் இல்லையா. ஆக பாலை நெய்தல் பாடி என்பது அந்த திருநனி பள்ளியில் பாலை நிலையம் நிலத்தையெல்லாம் நெய்தல் நிலமாக்கிய அந்த அருட்செயலை சுட்டி காட்டுகின்றார். ஞானசம்பந்த பெருமானது அந்த அருட்செயலை சுட்டி காட்டுகின்றார். அப்புறம் பாம்பு ஒழிய பாடியதும், பாம்பின் நஞ்சு நீங்கும்படி பாடியது, ஒன்றுகொலாம் என்று அந்த பதிகம், ஒன்றுகொலாம் என்ற அந்த பதிகத்தை பாடி அப்புதியடிகளாருடைய மகனுடைய நஞ்சினை நீக்கினார் நாவுக்கரச பெருமான். அதனால ரெண்டாவது பாம்பு ஒழிய பாடியதும் ஞானசம்பந்தர் வரலாறுலயும் வருது, ஆனா இதுல யார சொல்றாரு, நாவுக்கரச பெருமான். ஏன்னா அந்த மருகள் திருமருகல்ல வைத்து அந்த ஏழாம் வணிகனின் உயிரை மீட்கிறார் இல்லையா, ஏன்னா இதுல நம்ம எதை எடுக்கிறோம், நாவுக்கரச அப்புதியடிகளுடைய திருமகனின் அந்த பாம்பு இறந்த தன்மையிலிருந்து அந்த உயிர் போன நிலைமையில இருந்து இல்லையா, பாயில சுருட்டி ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டாங்க. நினைப்பெல்லாம் அடியாருக்கு அமுது செய்யணும், அது ஒண்ணுலதான் அவங்களுடைய சிந்தனை இருக்கு, மற்ற எதுவுமே இல்ல. அதனால பேசாம ஒண்ணும் பண்ணாம ஒரு பாயில சுருட்டி ஒரு ஓரமா பழக்கடையில வச்சுட்டு அமுது படைச்சாச்சு இல்லையா. அவருக்கு தெரியாதா அருளாளர் இல்லையா, ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்துள்ளது என்பத தெரிஞ்சு வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் சொல்ற என்னப்பா எப்படி இருக்கும் அவருக்கு அந்த அன்பை நினைந்து, அவரால இப்படியும் ஒரு அடியாருக்கு அமுது செய்ததுல இவ்வளவு ஒரு தீவிரமா என்று உடனே இந்த வேலையெல்லாம் இருக்கட்டும், உடனே குழந்தைய எடுத்துட்டு கோவிலுக்கு புறம்பே வா என்று சொல்லி அங்கதான் என்ன பண்றார், ஒன்றுகொலாம் என்று பதிகத்தை பாடுகிறார் இல்லையா. பத்து கொலாம் பாம்பின் கண் பல் என்று நீ அந்த அறவத்தையே அந்த விடத்தையே நீ உண்டவன், உனக்கு இந்த பாம்பு விடத்தை நீக்குவது ஒன்னும் கடல்ல விளைந்த அந்த நஞ்சினையே நீ கண்டத்தில் அடக்கி வைத்தவன், இந்த நஞ்சை நீக்குவது ஒன்று உனக்கு பெரிய காரியம் இல்லை என்று பெருமானை நோக்கி அந்த பாடினவொன்ன என்னாயிருது, அவன் உயிர் பெற்று எழுகிறான். அப்புறம் காலனை அன்றே ஏவி கராம் கொண்ட, கராம்னா முதலை, கராம் அப்படின்னா முதலை, கராம் கொண்ட பாலன் மரணம் தவித்ததுவும், அதுவும் எப்ப இறந்தானோ அதுல இருந்து பல வருடங்கள் கழித்து அந்த இதுக்கு போறார் அவிநாசிக்கு இல்லையா, ஐந்து இது போனா ஏழு அந்த அதுக்கப்புறம் உள்ள வளர்ச்சியோடு அந்த பிள்ளைய கொண்டு விடுது. அதான் அதுலயும் அவர்கள் வந்து சுவாமி பாடுற நேத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே என்று சுவாமியிடம்தான் விண்ணப்பிக்கிறார். அதனால நீர் வத்தி போய் கிடந்த குளத்துல மழமழனு நீர் வந்தது, அங்கு முதலை வந்தது இல்லையா, அப்படியே வெளியே வந்து அந்த குழந்தைய கக்கியது இல்லையா. குழந்தை பார்த்தா இப்போ அந்த பூணூல் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த வயசுல வந்து குழந்தை அப்படி நிக்கிறான், எப்படி இருக்கும். அதோட அந்த தாய் தந்தைய சுந்தர பெருமான் அங்க வந்த உடனே பக்க எதிர் வீட்டுல கொண்டாடுறாங்க, எந்த நினைப்பு வந்தோடனே இவங்களுக்கு மிக்க வருத்தம் துக்கமாக இருக்கிறார்கள். சுந்தர பெருமான் வீட்டுக்கு தேடி வர்றார், வந்த உடனே இவங்க அதையெல்லாம் மறந்துட்டு சுந்தர பெருமான எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். அப்போ அந்த நினைப்பு கொஞ்சமும் இல்ல, பெருமான் இவ்வளவு தூரம் வந்துட்டாரேன்னு அதே நினைப்புலதான். அப்புறம் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையை நம்ம நினைத்து பார்த்தோம்னா இல்லையா. ஆக பாலன் மரணம் தவிர்த்ததும் மற்ற அவருக்கு நந்தன் காரணம் போல் அல்லாமை கான், நம்ம மாதிரி உள்ள காரணங்களால செய்ய முடியும், அருளினால் அருளினால் அவர்கள் கரங்கள் கரணங்கள் சிவக்கரணங்களாக மாறின, ஆம மாறி செய்யணும்னா அத ஒன்னும் பண்ண முடியாது. அதனால அருளில் செய்த திருவிளையாடல் அது, கரணம் போல் அல்லாமை கான், கரணம் போல்னா பசுக்கரணம் போல், நம்மை போல பசுக்கரணம் போல் அல்லாமை கான், நம்மை போல பசுக்கரணங்கள் அல்ல, அவைகளெல்லாம் சிவக்கரணங்களாக ஆக்கி அருளால் அவனை வேண்டி இந்த அருள் விளையாடல்களை எல்லாம் புரிந்தார்கள். அப்ப இதையெல்லாமே நாதன் தன் செயலே என்று செய்தார்கள், நாதன் தன் செயலே என்று செய்தார்கள், அவர்களெல்லாம் தன் செயல் அற்றவர்கள். அடுத்த பாடல், அடுத்தது திருக்கயிற்றுப்படியாருள் அடுத்த பாடல், தூங்கினரை தூய சயனத்தே என்ற பாடல். தூங்கினரை அதாவது தூங்கிட்டு இருக்கிறவங்கள கொண்டு போய் சௌரியமா படுக்க வச்சாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மத்தியானம் நமக்கும் அந்த மாதிரி யாராவது பண்ண நல்லதா இருக்கும் என்ன, தூங்கினரே தூய சயனத்தை, அது சாதாரண சயனம் இல்லையா, தூய சயனத்தை சௌரியமான படுக்கையில கொண்டு போட்டா பேசாம எந்தவித இடைஞ்சலும் இல்லாம தூங்குவாங்க. அதை கேட்கவே வேண்டாம் இல்லையா. தூங்கினரே தூய சயனத்தை விட்டு அதற்பின் தாங்களே சட்ட உறவாங்க. அயர்ந்து, சட்ட என்றால் அயர்ந்து, சட்ட சயனத்தை விட்டதற்பின் அவங்களே அதுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒப்புமை கொடுத்து தூங்குன்னு கொண்டு விட்டுடுறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனையே இல்லையே, சட்ட உறங்கலாம். சட்ட என்றால் அயர்ந்து உறங்குவார்கள். ஆங்கு அதுபோல் ஐயன் அருக்கடைக்கனால் ஆண்டதற்பின், அது மாதிரி ஐயனுடைய அருள்கடைக்கன் பார்வை கிடைத்தபின் அவன் ஆண்டபின் அப்பொருளாய் பைய விளையும் என பார். பையனா கிரமமாக முறையாக எது விளையும், அருள் விளையும். எப்பொழுது அருள் விளையும், அவன் நம்மை ஆண்டவின், அவன் நம்மை ஆண்டவின். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அவனாகவே ஆகக்கூடிய அந்த தன்மை மெதுவாக பைய கிரமமாக முறைப்படி விளையும். பைய என்றால் கிரமமாக அந்த சிவபோகம் அந்த ஆன்மாவில் விளைந்து பெருகும். அந்த சிவபோகம் அந்த ஆன்மாவில் விளைந்து பெருகும். அந்த தூங்கினாரை ஏற்கனவே இந்த படிமுறைக்கு ஞானாசிரனுடைய உபதேசம் கேட்டு அந்த படிமுறைகளுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்கள ஆட்கொள்ளும் போது என்ன ஆயிருது, ஞானாசிரி வந்து உபதேசம் பண்றாரு, அதை கேட்டு இந்த ஆன்மா சிந்தித்து தெளிவடைகிறது. இது தூக்கம் வந்த அந்த ஆன்மா மாதிரி. அவங்கள போய் அவன் அருள் திரும்ப அவன் அருளை பாய்ச்சறான் இல்லையா. அங்க பாயும் சொன்னா இல்லையா, பாயும் உருவழிய பாயும் அருள் சுரக்கும் சொல்றா இல்லையா, உரு தந்தான் சொல்ற பார்த்தோம் இல்லையா ஒரு பாடல், பாயும் பாயுங்கிற சொல் வருது இல்லையா. அது மாதிரி இவன் என்ன பண்றான், ஏற்கனவே அந்த ஞான உபதேசத்தை கேட்டு இந்த ஆன்மா தெளிந்து நிற்கிறது. அப்போ உறக்கம் வந்தாச்சு இல்லையா, தூங்காமல் தூங்குகிற அந்த உறக்கம், தூங்காமல் தூங்குகிற தூக்கம். ஏன் அது தூங்காமல் இருக்கிற உறக்கம், அல்லது அது ஏன் தூங்குகிற தூக்கம், அவர்கள் ஞானிகள் தூங்குற தூக்கத்தை என்ன சொல்றாங்க, தூங்காமல் தூங்கி சுகம் காண்கிறார்கள். ஏன் அவங்க தூங்குறாங்க, இந்த உலகியல் நினை எதுவுமே அவர்கள் கண்க அவங்கள் கண்களுக்கு அவருடைய அறிவில் தெரிவதில்லை, அதனால தூங்குறாங்க. ஏன் தூங்காம இருக்காங்க, அந்த பத அந்த பரத்தையே பார்த்து கொண்டிருக்காங்க, அதனால அவங்க தூங்கல. தூங்காமல் தூங்கி சமாதி நிலையில சிவபோகம், அதாவது தூங்காமல் என்றால் என்ன அர்த்தம், அவர்கள் பரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எப்படி தூங்குறாங்கன்னு சொல்ல முடியும், அதனால அவர்கள் தூங்கவில்லை. ஏன் தூங்கினாங்க, அவர்களுக்கு உலக பதார்த்தங்கள் ஒன்றுமே அவர்கள் அறிவில் எட்டுவதில்லை, அதனால அவங்க தூங்குறாங்க. அதனால தூங்காமல் தூங்கி சுகம் காண்கிறார்கள். அப்ப அந்த நிலைமையில இருக்கவங்களுக்கு போய் படுக்க வச்சாச்சுன்னா அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. அப்ப அதைத்தான் இங்க என்ன சொல்றார், அந்த படுக்க வைக்கிற மாதிரிதான் என்ன என்ன வரான், அவன் வந்து என்ன பண்றான், அருட்கடைக்கண்ணால் ஆண்டதன் மீன். அப்ப என்ன ஆயிருது, அப்பொருள் எந்த பொருள், அந்த தூக்கம் எப்படி விளையுமோ, சட்ட உறங்குவாங்களோ அயர்ந்து உறங்குவாங்களோ, அதுபடி இவர்கள் என்ன பண்றார்கள், அவன் ஆண்டதபின் அவன் அருளில் அந்த சிவபோகத்தில் அப்படியே மூழ்கி விடுகிறார்கள். சிவபோகத்தில் அப்படியே மூழ்கி விடுகிறார்கள். அந்த சிவபோகம் அவர்களுக்கு விளைந்து பெருகும். அசிவமே ஆகி அந்த சிவபோகம் அவர்களுக்கு விளைந்து பெருகும். தூங்கினாரை தூய சயனத்தை விட்டதற்பின் தாங்களே சட்ட உறங்குவர்கள். ஆங்கு அதுபோல ஐயன் அருட்கடைக்கனால் ஆண்டதற்பின் அப்பொருளாய் அதில் தோய்ந்து சிவமேயாய் பைய விளையும் என பார். அந்த திருவருள் மேலும் மேலும் அந்த சிவபோகம் விளையும் என்பதை நீ காண்பாயாக. என்ன ரெண்டாவது வரி மூணாவது வரி புரியுதா, ஆங்கு அதுபோல் ஐயன் அருட்கண்ணால் ஆண்டதற்பின் என்ன நடக்கும்? அப்பொருளாய். அல்லது இப்படி கூட சொல்லலாம், அந்த தூங்கிட்டு இருக்கவங்க தூக்கம் வந்தாச்சு அப்படிங்கறதுக்கு சொல்றதுக்கு இந்த இருவினை ஒப்பு, சத்தினிபாதம், மலபரிபாகம்லாம் வந்த நிலையில இருக்கிறாங்க. அப்ப அந்த தூங்குவதற்கான அந்த அறிகுறிகள் வந்தாச்சு. இப்போ ஐயன் வந்து அருட்கண்ணால் ஆள்கிறான், ஞானாசிரியனாக வருகிறான். அதை கேட்ட உடனே, அந்த வழிக்குள் புகுந்த உடனே அந்த தூக்கம் என்ன ஆயிருது? முழுமை பெறுகிறது. நிம்மதியாக தூங்குகிறார்கள். அந்த சிவபோகத்தை அவர்கள் முழுமையாக அனுபவிக்கிறார்கள். இதைத்தான் நம்ம திருமந்திரத்தை சொல்வார், தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவ லோகத்துக்கு அப்புறம் என்னது? சிவபோகம் கடைசி, சிவ யோகம், சிவலோகம் அப்புறம் கடைசியில்தான் என்னது? சிவ போகம். தூங்கி கண்டார் நிலை சொல்லுவது எங்கனே அப்படிம்பார். தூங்கி கண்டார் நிலை, தூங்கி கண்டார் சிவ லோகமும் தமிழ்லே, தூங்கி கண்டார் சிவ யோகமும் தமிழ்லே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தமிழ்லே, தூங்கி கண்டார் நிலை சொல்லுவது எங்கனே அப்படிம்பார். அதான் அந்த ஒவ்வொன்று முதல்ல வந்த தூக்க நிலையில இருக்கிறது அந்த சிவலோகத்தை காணக்கூடிய நினைப்பு. அது அந்த அப்படி வந்தவங்க அடுத்தாப்புல என்ன பண்றாங்க? தூங்கி கண்டார் சிவ யோகம், அதை விட அடுத்த நிலைக்கு அந்த சயனத்தில் கொண்டு போட்டுறாங்க. முதல்ல தூக்க நிலையில இருக்கிறது தூங்கி கண்டார் சிவ லோகம், அப்புறம் அந்த சயனத்தில் விட்டது சிவ யோகம், அப்புறம் நல்ல தூங்குறது சிவ போகம். அதுக்கு அந்த திருமந்திர பாடல் மிக அருமையான எடுத்துக்காட்டு. தூக்க நிலை வந்து தூங்கி கண்டார் சிவ லோகம் என்பதற்கு, அப்புறம் சயனத்தில் கொண்டு படுக்க வைக்கிறது தூங்கி கண்டார் தம்முள்ளே சிவ யோகம். சிவ யோகம் என்பது அருளோடு கூடிய நிலை. அருளோடு கூடிய பின் வாசியை அருளும், அருள் வந்து என்ன பண்ணும்? சிவனை அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன நடக்கு? தூங்கி கண்டார் சிவ போகமும் தன்னுள்ளே, அதுதான் அந்த முழுமையான நிலை, அந்த வாசியை அருளிய நிலை. ஆக தூங்கி கண்டார் சிவ போகமும் நாளே, தூங்கி கண்டார் நிலை சொல்லுவது எங்கனே. இவர் இவ்வாறு இருந்ததென்று எங்கனம் சொல்வேன் சொல்றார் இல்லையா, அவ்வாறு இருந்ததென்று உந்தி பர, அவ்வண்ணமே இருந்ததென்று உந்தி பர, அதைத்தான் இங்க சொல்றார். அவர் வெளிப்படையா வெளியப்படையா சொல்றார் அந்த நிலையை சொல்லுவது எங்கனாம் என்பதா சொல்றார். ஆக இந்த பாடல், அப்புறம் இன்னொரு பாடல் தாய்மானோர் பாடலும் நல்லா இருக்கும். கெட்டி என்று உன் அன்பர் மலம் கட்டு, கெட்டி என்று உன் அன்பர் மலம் கட்டு அயர்ந்து ஓர் பூரணமாம் தொட்டிலில் செய்போல் துயின்றார் பராவரமே. ஓர் பூரணமாம் கெட்டி என்று உன் அன்பர் மலம் கெட்டு, மலம் கெட்டு அயர்ந்து, இந்த வார்த்தைகள் அங்க சட்ட உறங்குவர்கள். அங்கேயும் அதே தான் தாய்மானார் சொல்றார். கெட்டி என்று மலம் கட்டு உன் அன்பர் அயர்ந்து ஓர் பூரணமாம் தொட்டிலில், ஓர் பூரணமாம் தொட்டிலில், பூரணமாம் தொட்டிலில் செய்போல் துயின்றார் பராபரமே, செய்போல் துயின்றார் பராபரமே. அதான் குழந்தையை இங்கேயும் அதே தான், குழந்தைய மடியில வச்சு தூங்க வைக்கிறோம், அது நல்லா தூங்கின உடனே என்ன பண்றோம்? தொட்டில கொண்டு போடுறோம், அது சுகமா? செய்போல் தொட்டிலில் உன் பூர ஓர் பூரணமாம் தொட்டிலில் செய்போல் துயின்றார் பராபரமே. மலம் கெட்டு, மலமெல்லாம் நீங்கியாச்சு இல்லையா, ஞானாசிரியன் வருகை தந்து அதையெல்லாம் அந்த கருமத்தை முடித்தாகிவிட்டது. அதுக்கப்புறம் என்ன நடக்கு? மலம் கெட்டு அயர்ந்து சட்ட உறங்குவர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதைத்தான் அயர்ந்து. இதே விதம் அப்படியே எடுத்து வைக்கிறார் அங்க, இந்த ஓமைய அங்க அப்படியே கொண்டு சேர்க்கிறார். இவராது தூய சயனத்தைன்னு சொல்லிட்டாரு, அவர் அழகா தொட்டில்னே சொல்றார். இந்த தூய சயனத்தைங்கிறதான் தாய்மானவர் என்ன சொல்றாரு? தொட்டிலில், தொட்டில படுத்தா குழந்தைக்கு நல்ல பாதுகாப்பு, நல்ல காற்று வரும், தரையில படுத்தா கூட எதுவும் கடிச்சிரும். இது வந்து தரையில இல்லாம கொஞ்சம் மேல இருக்கும் பொழுது எந்த தரையில உள்ள எதுவும் அந்த எறும்பு கிரும்பு எதுவுமே கடிக்காது இல்லையா. ஆக அது சௌரியமான இடம் குழந்தை தூங்குவதற்கு, அதனால அதுல படுத்துட்டா குழந்தை நல்ல நிம்மதியா தூங்கும். அதனால தொட்டிலே அவனுடைய அந்த திருவடியிலே இவர்கள் பூரணமாக அந்த சென்று அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூங்குவார்கள்னா என்ன அர்த்தம்? அந்த சிவபோகத்தையே துய்த்து கொண்டு இருப்பார்கள். தொட்டிலே செய்போல் துயின்றார் பராபரமே. இந்த அருளாளர்கள் வாக்கு எல்லாமே ஒன்றுதான். அதை சொல்ற முறை வந்து எப்படி இருக்கும், வெவ்வேறு விதமாக நமக்கு புரிய வைப்பதற்காக அவங்க வெவ்வேறு முறைகள்ல வெவ்வேறு ஓமைகளை எடுத்து சொல்லி சொல்கிறார். இதுக்கும் இதையும் அந்த பாடலிங்கம் ஒப்புமைப்படுத்தி பார்த்தா இந்த தூய சயனத்தை அவர் தொட்டில் என்று சொல்கிறார். இப்ப வாசித்து பாருங்க, தூங்கினரை தூய சயனத்தே விட்டதர்பின். இதுல சில உரையாசிரியர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, தூங்கிய குழந்தைனே சொல்றாங்க. மடியில் கிடத்தி தூங்கிய குழந்தைய அப்புறம் எடுத்து அதுக்குரிய படுக்கையில, தூய்மையான படுக்கையில எப்படி கொண்டு போட்டா அந்த குழந்தை நல்ல உறங்குமோ அது மாதிரி என்றே சில உரையாசிரியர்கள் உரை எழுதுகிறார்கள். தூங்கினரை தூய சயனத்தை விட்டு அதற்பின் தாங்களே சட்ட உறங்குவர்கள். ஆங்கு அதுபோல் ஐயன் அருள் கடைக்கண்ணால் ஆண்டதற்பின் அப்பொருளாய் பைய விளையும் என பார். அந்த தூக்கம் மேலும் எப்படி பெருகுமோ அதே மாதிரி சிவபோகம் பெருகும், சிவபோக அனுபவம் பெருகும்.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்ப ஒரு பொருளில் இருந்து இன்னொரு பொருள் தோன்றிற்று. ஆகவே இன்னொரு பொருள் அல்ல, அதனுடைய தொடர்ச்சி தோன்றி. உடனே தனக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கிறான், ஐயா சிலந்திலிருந்து சிலந்தி நூல் தான் வரும், சரி அது தொடர்ந்து. ஆனா மனுஷன் சொல்றீங்க, உயிர்னு சொல்றீங்க, உடம்புன்னு சொல்றீங்க, உயிர்னு சொல்றீங்க, உலகத்துல மற்ற பொருளும் அவன் தான் இறைவன் தான் சொல்றீங்க, அப்ப மைக்கும் இறைவன் தான் சொல்றீங்க. சிலந்திலிருந்து சிலந்திக்குரிய நூல் மட்டும்தானே தோன்றுது, அது மாதிரி ஆண்டவன் சொன்னா ஆண்டவனோட தொடர்பு மட்டும்தானே தோன்றும். அது எல்லாம் அசையும் பொருள், அசையா பொருள், அறிவுடை பொருள், ஜத்து பொருள், அசத்து பொருள், எல்லாம் அசத்தும் சத்து இருக்கிற பொருள் இதெல்லாம் தோன்றுதே ஏ ஐயா அப்படின்னு கேக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு கேக்குறீங்களா, அது எதுவோ என்றால் நேற்று சொன்ன மரம். இன்னொரு ஓமையும் சொல்றான், எப்படி கடல்ல தண்ணி மட்டும்தானே இருக்கணும், கடல்ல தண்ணி மட்டும்தான். ஆனா அந்த கடல் தண்ணியில இருந்து அலை வரும், அலையில நுரைவு. அவர் சொல்ற வான் நாரம், நாரம்னா தண்ணி, வான் மழையாக பொழிந்தது அது கடல்ல திரை. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அசடுகள்லாம் சேர்ந்து நுரையா வருது, நுரைவு நுரை தரு வாழ்மையில். எப்படி ஒரு நீராக இருக்கக்கூடிய வெள்ளத்தில், அது கடல் நீ கடலில் எப்படி அலை தோன்றுகிறதோ, அலை வேறு, நுரை அழுக்கு வேறு, அலை அதனுடைய இயக்கம், அதிலே தோன்றுகிற நுரை வேறு, நுரை அழுக்கு. அப்ப அழுக்குடை பொருள் தோன்றுகிறதா இல்லையா கடலிங்கிறான். அப்ப உலகத்தில் அழுக்குடைய பொருள் தோன்றுமா இல்லையா, அதுதான் ஜடப்பொருள், அதுதான் ஜடத்தை உடைய உயிர் பொருள். அப்படி எப்படி கொண்டு வரான், கடலில் தோன்றுகின்ற தொன்மையில் பண்ணை காலத்தில் வான் தருகிற நாரம், தூய்மையான நீர் அது கடலாக விழுகிற, கடலிலே அலையாக இருக்கிற கடல் திரை நுரை தரு வாய்மையில் கூடும். எனவே மரத்தில் எப்படி இலை பழம் பூ, இலை தோன்றுகிறது, பழம் தோன்றுகிறது, பூ தோன்றுகின்றது, இது தோல் தோன்று, அதனுடைய மரப்பட்டை தோன்றுகிறது, அதனுடைய நார் தோன்றுகிறது, அதற்கு உள்ளே இருக்கிற வைரம் தோன்றுகிறது. இவ்வளவும் ஒரு மரத்துல தோன்றுதா இல்லையா? அப்ப சிலந்தில இருக்கிற ஒரு நூல் மட்டுமல்ல, மரத்திலே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு வைரம், வெளிய ஒரு பட்டை, அப்புறம் ஒரு பழம், அப்புறம் பூவு, அப்புறம் இலை. இந்த மாதிரி பல தோன்றுவது போல இறைவன் இடத்தில் இருந்து பலவிதமான ஜடப்பொருள், ஜடமற்ற பொருள், இயங்கு பொருள், இயங்கா பொருள், இவையெல்லாம் தோன்றுகின்றன. உடனே இன்னொரு கேள்வி கேட்கிறீங்களா அப்படின்னு அடுத்த பாயிண்ட் வர, ஆறாவது பாயிண்ட் வர, இது அஞ்சாவது பாயிண்ட். சிலந்தியிலிருந்து நூல் தோன்றுகிறது என்பது தடுத்ததாக சொல்லப்பட்ட செய்தி, இறைவனிடத்திலிருந்து பல பொருள்கள் தோன்றுவதற்கு காரணம், எப்படி கடலில் பல பொருள்கள் தோன்றுகிறதோ அது போல. இப்ப அஞ்சாவது செய்தி முடிஞ்சது. இப்ப ஆறாவது, அதெல்லாம் சரிதான் ஐயா, இவை எல்லாமே ஜடப்பொருள் இருந்து ஜடப்பொருள் தோன்றுவது. மரத்திலிருந்து நாம வந்து மரத்தை ஓரறிவியல பிரிச்சாலும் அது ஒரு ஜடம், அதுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை விட்டுவோம்யா, கடல் எடுத்துக்க, நீ சொன்ன கடல் எடுத்துக்க, அது ஒரு ஜடப்பொருள், அதுல பல பொருள் தோன்றுகிறது. ஜடப்பொருளில் ஜடப்பொருள் பல தோன்றுது இயற்கை. நீ முதல்ல என்ன சொல்லிட்ட, அறிவுடையவன் சொல்லிட்ட. அப்ப அறிவுடையவன் ஒரு இடத்திலிருந்து அறிவற்ற பொருள் எப்படி தோன்றும்? இதற்குத்தான் சைவ சித்தாந்தம், இறைவன் நிமித்த காரணம், இறைவன் நிமித்த காரணம். முதல் காரணம் எது? மாயின் ஜடப்பொருள். ஜடப்பொருளிலிருந்துதான் தனுகரண போகிற போகங்களை அவன் உற்பத்தி செய்கிறான் என்பது சைவ சித்தாந்தத்தின் முடிந்த. ஆக ஜடப்பொருளிலிருந்து ஜடப்பொருள்கள் தோன்றுவது என்பது சைவ சித்தாந்தம். ஆனால் மாயாவாதியினுடைய கொள்கை, தன்னுடைய ஜடப்பொருள் அல்ல இவன், அறிவுடைய பொருள், அறிவுடைய பொருளிலிருந்து தனுகரண புவன, நீங்க தனுகரண புவனத்தையே வச்சுக்கலாம், ஏன்னா அதுதான் இந்த உயிருக்குள்ள நம்ம போல, தனுகரண புவன போகங்களை எல்லாம் படைக்கிறான் என்றால் எப்படி பொருந்தும் அப்படின்னா, அசித்தை சித்து உதவாதியின் இருபதாவது வரி, அசித்தை சித்து உதவாதியின், அசித்து அறிவற்ற பொருள், சித்து அறிவுடைய பொருள், உதவாது எனின் நெல் பதர் பலாலத்து பரம் தரும் இது. அதான் பதில். அறிவற்ற பொருளிலிருந்து, சாரி, அறிவற்ற பொருள்கள் அறிவுடைய பொருளிலிருந்து தோன்றுகிறது எவ்வாறு என்றால், நலம் தரக்கூடிய நெல்லில் இருந்து நெல்லினுடைய அகிரணி பொருளாக இருக்கக்கூடிய ஜடப்பொருளாக இருக்க என்றால், நெல் தான் பிற ஒன்றை தோற்றுவிக்கக்கூடியது என்பதால் நெல் எடுத்துட்டாங்க. நெல்லிலிருந்து விதை, நெல் விதை, அந்த விதையிலிருந்து மற்ற வேறு பல பொருள்கள், அதாவது முளை, இலை, காய், கனி, உமி, தவிடு, இதெல்லாம் தோன்றுகிறது. அதுபோல எப்படி ஒரு நெல்லிலிருந்து எல்லாம் தோன்றுகிறதோ, நெல் என்பது உயிர் பொருள், அதனால்தான் தன்னிடத்தில் இருந்து பலவற்றை அது இப்பொழுது நெல் வித்தாக இருக்கிறது, அவ்வளவுதான். அதனாலதான் உள்ளது மறையாது, உள்ளது அழியாது என்று நாம் சொல்வதற்கு காரணம் அதுதான். எனவே நுண்ணிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த விதையிலிருந்து எப்படி மற்ற இலை போன்றவைகளெல்லாம் தோன்றுகிறதோ அது போல அப்படின்னு. நெல் பதர், நெல்லிலிருந்து பதர், பலாலம் என்றால் வைக்கோல், பரம் இது, இது பரம் தரும், பரமன் தருவான். இந்த நாலு சொல்லுக்கு தான் பொருள். நெல் பதர் பலாலத்தில் பரம் தரும். நெல் எப்படி பதரையும் பலாலத்தையும் தருகிறதோ அதுபோல பரம் தருவான், பரம் இந்த பொருள்களை தருகிறான். இப்ப ஆறாவது கேள்விக்கும் பதிலும் அவருக்கே முடிஞ்சது. இது தன்னியல்பு என்றும் விளையாட்டு என்றும் முன் உள மறைகள் ஒழிதலின் இவையெல்லாம் இறைவனுடைய திருவிளையாட்டு, இவையெல்லாம் அவனுடைய இயல்பு. எப்படி தன்னுடைய அறிவான பொருளில் இருந்து அறிவற்ற பொருள்களை அவன் இயக்குவது அல்லது தோற்றுவிப்பது அவனுடைய திருவிளையாடல். அதெல்லாம் சாமியினுடைய விளையாட்டு, என்ன ஏன் விளையாடுறாங்க கேட்க முடியாது, அதான் விளையாட்டு. இதெல்லாம் திருவிளையாட்டு. என்ன அழகு, என்னதான் நாம் சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான். நம்ம விதி வினைதான் சொல்லிட்டவும் வச்சுங்க, இறைவனுடைய திருவிளையாட்டுன்னு சொல்லிட்டவும் வச்சுங்க, எவனும் கேள்வி கேட்க மாட்டான். இங்க மாயாவை சும்மா மனசுக்குள்ள சந்தேகத்தை போட்டுக்க வேண்டாம், அவனே போடுறான். தன்னியல்பு என்றும் விளையாட்டு என்றும் உன்னுளமறைகள் பொழிதறின் முடிஞ்சு போச்சு. அப்ப சரி ரைட், அவன் இவ்வாறு செஞ்சதுக்கான அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருள் செஞ்சதுக்கான அங்கே கேட்கலையா, இதெல்லாம் விளையாட்டு ரைட். ஆனால் ஒருவனாக இருக்கிறவன் பல வடிவங்களை ஏன் எடுக்க வேண்டும்? உலகத்தில் வம்சனை மட்டும் படைச்சிருக்கலாம்ல, எதுக்கியா அவனுக்கு எதிரியா மிருகத்தை படைக்கிறது? அவனுக்கு எதிரியா பாம்பு பூலி பள்ளி பூச்சான் பூரான்லாம் படைக்கிறது? அவனை மட்டும் படைச்சிட்டா அவன் வாழ்வான், சாதனை பூச்சி ஆவான், தொலைகிறான். இவன் திடீர்னு பாம்பால கடிச்சிறந்தான், புலியால அடிச்சிருந்தான், யானை மிதிச்சு இறந்தான், அது என்னாயா? அது இறக்குறதுக்கு நீ தான் இருக்க போதாதா? கொண்டு போறதுக்கு நீ தான் இருக்க போதாதா? இதுக்காக மற்றெல்லாம் படைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு நூல் பன்மணி நிலையும் பசுப்பால் எனவும் பல அகல் நீரில் அலர்கதீர் எனவும் பூவல் ஆழி குளம் சிறு குழி கால் வாவி யாவையும் வருகுணர் என்றும். ஏன் அவ்வாறு பல வடிவங்களை இறைவன் படைக்க வேண்டும்? மனிதன் என்ற ஒரு வடிவத்தை மட்டும் படைக்கலாமே, மற்ற விலங்குகள் பறவைகள் இவற்றையெல்லாம் படைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, அதை எல்லாம் படைச்சாலும் அவன் தான் தான் படைப்பாக வேறுபாடா தோன்றுகிறான். எப்படி?

அது போல எந்த பாத்திரத்தில் தண்ணி இருந்தாலும் சூரியனுடைய கிரணம் ஒரே மாதிரியாகத்தான் தோன்றும். அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த தண்ணி விஷயம், கூவல், ஆழி, குளம், சிறு குழி, கால், வாவி யாவையும் பருகுணம் எனவும் என்று அவையெல்லாம் தண்ணீர் தான் என்று சொல்லப்படுவது போல ஒருவன் தான் எல்லா விதமான பொருளாகவும் சொல்லப்படுகிறான். அவ்வளவுதான். இது கிணத்து தண்ணீர், இது பறவை இறைவன், இது குளத்து தண்ணீர், இது விலங்கு இறைவன், இது ஆழமான கடல் இருந்து வந்தது அப்படின்னா இது மனித கடவுள். இப்படியா? ஏன் இப்படி எல்லாம் சொல்றோம்னா, ஒரு குளத்துல இருக்கிறதும் தண்ணி தான், அப்ப குளத்து தண்ணின்னு சொல்ற மாதிரி பறவை இறைவன், பறவையாக காட்சி அளித்தான் அவன் பறவை இறைவன். மனுஷ உடம்பாக காட்சி இருந்தான் மனுஷ உடம்பு இறைவன். அதுதான் பன்மணி நிலையும் பசுப்பால் எனவும் பல்லக நீரில் அழகது எனவும் கூவல் ஆழி குளம் சிறு குடி காணாவும். இப்ப ஏழாவது கருத்து முடிஞ்சது. அப்ப ஒரு பொருள் பல பொருளாக தோன்றுவதற்கு காரணம், பல பொருளாக அது தோன்றினாலும் அது ஒரு பொருள் தான். சரியா பச்சா? அதுக்கப்புறம் சரி, அப்ப பல பொருள் இயங்குதே, பறவை பறக்குது, விலங்கு ஓடுது, மனுஷன் பறந்து ஓடிட்டு இருக்கிறான், மனதால பறக்கிறான், காலால ஓடுறான். அப்ப பறவையும் விலங்குமாவே இருக்கிறான். அப்படி பல தொழில் நடக்கிறது, தொழில் நடக்குது இல்லையா, உருவத்துல தொழில் நடக்குது. அப்ப அந்த தொழிலை செய்கிறவன் இறைவன்தானோ அப்படின்னு கேட்க, அடங்கி ஆடியுள் நிழலென தோன்றி, ஆடியுள் நிழலென தோன்றி, அவற்றுக்குள்ளே பறவைக்குள்ளே விலங்குக்குள்ளே மனிதருக்குள்ளே அல்லது அகரணி பொருளுக்குள்ளே அவற்றுள் அடங்கி ஆடியுள் நிழல் என, கண்ணாடியில் தோன்றுகின்ற நிழல் போல, கண்ணாடியில் தோன்றுகின்ற நிழல் போல, கண்ணாடி இறைவன், அவற்றிலே தோன்றுகிற நிழல் எது என்றால் உடம்பு, கண்ணாடியில் தோன்றுகிற நிழல் போல அவன் தோன்றுகிறான். அப்ப கண்ணாடியில் தோன்றுகிற உருவம் எது? இறைவன். மறந்துடக்கூடாது. ஏன்னா நிழல் போலன்னா இந்த உடம்புகளாக எப்படி அவன் பிரதிபலிக்கிறான் என்றால் கண்ணாடியில் எப்படி நிழல் பிரதிபலிக்கிறதோ, நிழல் தானே. இப்ப இந்த உடம்பு இறைவனுடைய நிழல், இறைவன் தான் ஆனா அவனுடைய நிழல். அது போல இறைவன் தோன்றுகிறான், அவ்வளவு தடங்கி ஆடியும் நிழலென தோன்றி அப்படி தோன்றுகிறான். அப்ப நிழல் தோன்றுகிறனா இயக்கம் உண்டா? இப்ப இறைவன் இயங்குவதனாலே உலகம் இயங்குகிறது என்று சொல்லுகிறோம். இப்ப கண்ணாடியில் தோன்றுகின்ற உருவம் கடவுள், அதில் இருக்கிற நிழல் நம்முடைய மனித யாக்கை. அப்படின்னா கண்ணாடியில் கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிற உருவம் அசைஞ்சாத்த அந்த நிழல் அசையும். அப்ப இறைவன் அசைகிறானா அப்படின்னா இல்லடா, காந்தத்துக்கு முன்னாடி இரும்பு காந்தம் இருக்கிறபடியே இருக்கும், அந்த இரும்பு எப்படி அசையுதோ அது போல அசைது. நேரத்தில் கொஞ்சம் புரியாம இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கலாம். ஒருவன் பல வடிவங்களாக தோன்றுவது விளையாட்டு, முடிஞ்சு போச்சு. அப்படி விளையாட்டாக தோன்றுவது தோன்றினாலும் அவன் ஒருவன் தான். அடுத்த செய்தி, அப்படி ஒருவன் என்றால் பல பொருள் இயங்குகிறதே, இவன் இயங்குவானா? இல்லை, இவன் கண்ணாடியின் நிழல் போல அந்த நிழலில் பல உருவத்தில் இருக்கிறான். அப்ப உருவன் இயங்குதே, இவன் இயங்குவானா? என்னப்பா அப்படின்னு கேட்கிறியா? ஆமா. எப்படின்னா காந்தம் தான் இருந்தபடி இருக்கும், அந்த இரும்பு அசையும். அதுபோல பிம்பமாக இருக்கிற உடம்புகள் தான் இயங்குமே தவிர இறைவன் உள்ளே இருந்து ஆட்டுவிப்பான், அவன் தான் ஆடமாட்டான். நம்ம கருத்து தானே, கொஞ்சம் ஒத்து வருவான். தோண்டி யாக்கையில் காந்தத்து இரும்பும், அது ஒரு செய்தி. காந்தம் போன்று அவன் இரும்பை இயக்குவதை போன்று தன்னுடைய நிழலை தான்

0: இருந்தபடியே இயக்குகிறார். இப்ப அடுத்தாப்புல வந்த சரி, இயக்கம் என்று சொன்னால் அந்த இயக்கத்திலே உடம்பு இயங்குகிற பொழுது இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. இறைவன் அனுபவிப்பானா? உடம்பு ஏன் தோன்றுகிறதுனா இல்லை, உடம்பு தோன்றிய பிறகு பல திருவிளையாட்டால உடம்பு தோன்றியது. அப்ப உடம்பு தோன்றிய போது உடம்பு இயங்குறது போல இறைவன் இயங்குவானான்னா இல்ல காந்தம் போல இயங்குவான் தான். சரி, காந்தம் போல இயங்குவான் சொன்னா அந்த காந்தத்தினால் இயங்குகிற இரும்புக்கு அதனுடைய இன்ப துன்பங்கள் உண்டு. அப்ப இரும்பாக இருக்கக்கூடிய உடம்புகள் அல்லது உலகத்து பொருள்கள் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது காந்தமாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் இன்ப துன்பத்தை அனுபவிப்பானா? இல்லப்பா, அதெல்லாம் ஒரு மயக்கம்னா. என்னடா மயக்கம்னா, இல்ல இவனே கேட்டுக்கிறான் என்ன மயக்கம் தெரியுமா? ராத்திரி கனவுல கண்டது பகலில் நாம் நீங்குகிறோம். ராத்திரி ஒரு இப்ப மத்தியானம் பூரா மாமியாரோட சண்டை, மறுபடியும் சண்டை. இதுல யார் யார் வெற்றி பெறாரு? மாமியாரா இருந்தா மாமியார் வெற்றி பெற்றாலும் வச்சுங்க, மருமகளா இருந்தா மருமக வெற்றி பெற்றாலும் வச்சுங்க. இப்ப இரவு ராத்திரில தூங்குற போது வெற்றி பெற்றவர்களை அடிக்கிற மாதிரி கனவு நாம காண்டு வச்சுங்க. அப்ப அடிக்கிறவங்க அடிக்கிற போது அடி வாங்குறவங்க பயப்படுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா அஜயோ நல்லா அடி போட்டு இந்த உடம்பெல்லாம் காயமா போச்சேன்னு ராத்திரி கனவு. காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி பயம், உடம்பு அடிச்சு அடியில் ஐயோ என் கையால் ஒடிஞ்சு போச்சே, என் மாமியா பட்டுக்கிறப்ப இப்படி பாழ பண்ணிட்டாலே உருப்பிடுவாளான்னு ராத்திரி கனவுல கண்டாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நமக்கு முன்னாடி மாமியா தானம் தெரிஞ்சுட்டான். நாம எழுந்திரிச்சா நமக்கு ஒன்றும் ஆகலை. ஐயோ நாம ராத்திரி அச்சப்பட்டது கனவு, ராத்திரி அச்சப்பட்டது கனவு. அந்த அச்சப்பட்டது போல துன்பம், ஆனா அவருக்கு துன்பம் இல்லை. கனவு நம்ம கனவுல நாம நமக்கு துன்பம் வந்துச்சு, நம்முடைய பிம்பத்துக்கிட்ட துன்பம். ஆக நாம துன்பம், நாம நல்லா படுத்து பஞ்சனையில கால புரிச்சாங்க காலம் மிக்க தூங்கிட்டு உட்கார்ந்துருக்கும். ஆனா கனவுல மட்டும் மாமியார் அடிச்சுதா கனவு? அப்ப கனவுலதான் அச்சம், காலையில பார்த்தா இல்ல. கனவுல நம்முடைய பிம்பம் அச்சப்பட்டதே தவிர நம்முடைய நாம் அச்சப்படல. சரியாச்சா? ராத்திரி ஒரு பாம்பு, சில நேரத்துல பகல்ல கூட பாம்புன்னு, சில நேரத்துல புத்தக பத்தில ஒரு கயிறு கிடந்தா தூரத்தேர்ந்து பார்க்கணும் பாம்பாவே நினைப்போம். ஆனா கிட்டக போனோடனே அது கயிறுன்னு தெரியும். அப்ப நனவிலையும் கனவிலையும் ஒண்ணு அச்சப்படுவோம், ஒண்ணு மயக்கம் அடைவோம். இது ரெண்டும் மயக்கம் அடைந்ததே தவிர உண்மை அல்ல, பொய். அதுபோல இறைவன் அனுபவிப்பது போல பொய்யாக தோன்றுமே தவிர அதை அனுபவிப்பது எல்லாம் உடம்பு தான். இங்கதான் முழுக்க மாறுகிறார். நம்ம சைவ சித்தாந்தப்படி இன்ப துன்பத்தை யார் அனுபவிக்கிறது? உடலா உயிரா? உயிர்தான். அதனால சைவ சித்தாந்தத்தின்படி துன்பத்தை அறிவிப்பதும் இன்பத்தை அறிவிப்பதும் உயிர் தான். இப்ப மாயாவாதி இல்லை, இன்பத்தையும் துன்பிப்பதும் உயிரும் அல்ல, உயிரை இயக்குகிற இறைவனும் அல்ல, உடம்புதான். எதுபோல என்றால் கனவிலும் நனவிலும் நாம் அயங்கியும் அச்சப்படுவதும் போல. கனவில் தீங்கும் கங்குலில் இரவில் கயறு உணலில் தோன்றும் பேய்த்தேர் செய்தும் நனவில இருக்கின்ற பேய்த்தேர் கனலில் நல்ல பட்ட பகல்ல தண்ணி ஓடுற மாதிரி ஹைவேஸ்ல தெரியும், நாம சொல்ற தெரியும், அப்படியே தண்ணி ஓடுற மாதிரியே தெரியும். அப்படி காணலி செய்தியும் அன்னது பின்னர் நன்னீரை பழுங்கியன. ஆனால் அது நாம் அவையெல்லாம் பொய் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம், பொய் என்று உணர்கிறோம். பதினாறு கரத்தும் ஒரு ஒன்று அவத்தை, பதினான்கரணம் அந்த கரணம் நான்கு, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அஞ்சஞ்சு பத்து ஆக பதினாறு. அவர்கள் சொல்லுகிற பதினான்கு கருவிகள், கரணம்னா கருவி, தனு கரண புவன போகம், தனு கரணம் கருவி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பாகுபாட்டு உணர்வு, இதற்கு கலைச்சல் சிறிபுடி என்பது. இந்த சிறிபுடி உணர்வோடு ஆன்மாவானது சிவத்தை அறிந்து வந்தால் சிவ அனுபவம், அந்த புத்தி இன்பமாக்கி சிவ அனுபவம் அந்த ஆன்மாவுக்கு இருக்கார். சிவத்தோடு அது அறிவாக அறியப்படும் பொருள் என்ற பாகுபாட்டையும் கடந்து சிவத்தோடு சிவமாக ஆன்மா கடந்து விட வேண்டும். அப்பதான் அந்த சிவத்தை அந்த ஆன்மா அனுபவிக்க முடியும். புத்தி நிலை அப்படி கலப்பதற்கு உயிருடைய அறிவு சிவனுடைய அறிவும் கலக்க வேண்டும். உயிர் இசை சிவ இசைக்குள் அடங்க வேண்டும். உயிருடைய செயல்களாகவும் சிவன் செயல்களாக அடங்க வேண்டும். அறிவிக்க செயல் மூன்றுமே அவனுடைய அறிவிப்பு செயல்களும் அடங்கும். அதற்கு அருமையான உபமைகள் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் உயிருடைய அறிவு சிவஞானத்துக்குள் அடங்குதல். ஏன்னா கதிரவனுடைய ஒளி, அறிவுக்கு ஒளிதான் பெரும்பாலும் உபமையாக சொல்வார்கள். கதிரவனுடைய ஒளியிலே அந்த வியாபகமான ஆற்றல் இருந்த கதிரவனுடைய ஒளிக்குள்ளே விண்மீன்களுடைய ஒளி, நிலவினுடைய ஒளி எல்லாம் அடங்கியிருக்கின்றன அல்லவா? இப்பவும் விண்மீன்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அவற்றின் ஒளி இரவு நேரத்தில் போவது போல முனைத்து போகின்றனவா? இந்த சந்திரனுக்கு இருக்கிறதா செய்யுது. அதன் ஒளி தனித்து முனைத்து போகிறதா இல்லை. கதிரவன் ஒளிக்குள் கதிரவன் ஒளியாக அடங்கியிருக்கின்றது. அதுபோல முத்தி நிலையிலே ஆன்ம ஞானம் சிவன் ஞானத்துக்குள் அடங்கி இருக்கும். இது வந்து ஆன்மாவின் ஞானம் சிவபகவான் ஞானத்துக்குள் அடங்கியிருக்கிறது. ஒரு ஆன்மாவினுடைய இசை சிவ இசைக்குள் அடங்கியிருக்கிறது. நல்ல தூய படிகம் ஒன்று உள்ளது, தூய படிகம் உள்ளது. அது சூரியன் வந்து ஒரு பக்கமாக இருக்கின்ற காலத்தில் அதன் மீது சூரிய ஒளி படும்போது அந்த படிகமானது பல வண்ணங்களை காட்டுகிறது. தன்னுடைய உண்மையான வண்ணத்தை காட்டாமல் பல்வேறு வண்ணங்களை அந்த படிகமானது காட்டியிருக்கிறது. அந்த வண்ணங்கள் அந்த படிகத்தில் எப்படி எதனால் தோன்றுகின்றன என்று சொன்னால், அந்த வண்ணங்கள் படிகத்தின் உண்மையான வண்ணங்கள் அல்ல. படிகத்தை சூழ்ந்திருக்கின்ற பொருள்களின் வண்ணங்கள் தான் அந்த படிகத்தில் தோன்றுகின்றன. படிகமானது தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை அது பிரதிபலித்து காட்டுகிறது. அப்படி பிரதிபலித்து காட்டும் பொழுது தன்னுடைய வண்ணங்களாக அது காட்டியிருக்கின்றது. இதே சூரியன் உச்சி காலத்திலே அங்கே உச்சிக்கு வந்துவிட்டார், நண்பர்கள் வேலையிலே உச்சிக்கு வந்துவிட்டார். அப்பொழுது அந்த படிகத்தின் மீது கதிரவனுடைய ஒளிக்கதிர்கள் நேர் சுட்டாக விடுகின்றன. அப்பொழுது படிகமானது தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை எல்லாம் காட்டாமல் தன்னுடைய தூய வெண்ணிறம், அதுவும் அந்த தூய வெண்ணிறமும் முனைத்து தோன்றாமல் கதிரவனுடைய ஒளிக்குள்ளே தன்னுடைய வண்ணம் அடங்கி இருக்குமாறு அந்த படிகமானது திகழும். உச்சி காலத்திலே கதிரவனுடைய கதிர்கள் நேர் சுட்டாக அந்த படிகத்தில் விடும்பொழுது அந்த படிகம் பிற பொருள்களின் நிறங்களை எல்லாம் காட்டாமல் தன்னுடைய நிறத்தையும் வந்து தனித்து காட்டாமல் கதிரவனுடைய அந்த தூய வெண்ணிறத்துக்குள் தன்னிறமாவது அடங்கி இருக்கும்படியாக அது காட்டியிருக்கும் அல்லவா? அதுபோல கதிரவன் ஒரு பக்கமாக இருக்கும் பொழுது சூழ்ந்துள்ள வண்ணங்களை அந்த படிகம் காட்டுவது எப்படி என்றால், திருவருள் சக்தியானது நமக்குள்ளே மறைத்து நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கட்டநிலையிலே ஆன்மாவானது தன்னை சூழ்ந்துள்ள இந்த கருவிகள் ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் அன்பை தன்மையாக காட்டியிருக்கிறது. ஆக உயிர் காண்பித்தது சொன்னால் இப்படி கண்ணை கொண்டு காண்பது, காலை கொண்டு கேட்பது, வாயை கொண்டு துவைப்பது, இதெல்லாம் உயிருடைய உண்மையான இயல்பு அல்ல, உண்மையான இயல்பு அல்ல. உயிருடைய உண்மையான இயல்பு என்ன? அவனை அறிவதுதான் உயிருடைய உண்மையான இயல்பு. அவனை அறிவிப்பதுதான் உயிருக்கு உண்மையான அனுபவம் இல்லையா? ஆக அது வந்து பொறிகள் கரணங்கள் துணை இல்லாமல் அவன் அருளை சார்ந்து நேரடியாக செய்யப்படும். ஆனா இந்த பொறிகள் கரணங்களை மூலமாக விளங்குகின்ற அறிவையே தன் அறிவு, இந்த கண்ணினுடைய காணுகின்ற இந்த பாங்கினை தன்னுடைய இயல்பாக உச்சியில் காட்டியிருக்கின்றது இல்லையா? காலை கொண்டு கேட்பதை தன்னுடைய இயல்பாக காட்டியிருக்கின்றது. இது கூறுகின்ற பொருள்களின் வண்ணங்களை அந்த படிகமாக தன்னுடைய வண்ணங்களாக காட்டியிருப்பது போன்ற ஒரு செயற்கை தோற்றமாகும். பொறிகருவிகளின் தன்மைகளை தன்னுடைய தன்மைகளாக உச்சியில் காட்டியிருக்கின்றது. அது காரணம் என்ன? பொறிகருவிகளின் மீது உயிர் வைத்துள்ள இச்சை, இவற்றைக் கொண்டுதானே உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இவற்றின் மீது வைத்திருக்கின்ற இச்சை தான் அது காரணம். இது பக்குவ காலத்திலே இந்த இச்சையானது சிவத்தின் மீது அந்த இச்சை திரும்பி சிவம் தன் மீது எவ்வளவு இச்சை வைத்து தன்னை வளர்த்து வந்திருக்கின்றார் என்று அறிந்து அந்த சிவ இச்சைக்குள்ளே அவர் இச்சைப்படியே நான் வந்து நான் நல்லா இருந்தோம்னா அவனுடைய இச்சை, அவனுடைய இச்சைப்படியே நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன் இச்சையை அவனுடைய இச்சைக்குள்ளே அடக்கிவிடுதல் அது படிகமானது. பிற ஒளிகளை எல்லாம் விழுத்து அந்த உச்சி காலத்திலே சில ஒளிகளை எல்லாம் விழுத்து அந்த கதிரவன ஒளிக்குள் தன் ஒளி அடங்கி விளங்குகின்ற அந்த பாங்கினை போன்றது உயிரிச்சை சிவ இசைக்குள் அடங்கி விளங்குதல். உயிரின் செயல்கள் சிவருடைய செயல்களாகவே அடங்கி விளங்குது. செயலைத்தான் கிரியை என்று சொல்வார்கள். இந்த செயல் ஆற்றல் கிரியா உயிருடைய கிரியை சிவனுடைய கிரியையாகவே செயலாகவே அடங்கி விளங்குதல். அது காந்தத்தினால் இயக்கப்பட்ட இரும்பானது தனக்கு ஒரு செயலின்றி அந்த காந்தத்தில் வசப்பட்டு செயலாகி இருப்பது போல இல்லையா? ஈர்த்து என்னை ஆட்கொண்ட இல்லை பெருமானே என்று சிவகாமம் செய்திருக்கிறோம். ஆகவே காந்தத்தினால் ஈர்க்கப்பட்ட இரும்பானது அது ஈர்க்கப்படுவதும் அந்த காந்தத்தின் செயலாகவே அமைகிறது. இது இரும்பாக சென்று காந்தத்தை பொருந்தவில்லை, ஈர்த்ததும் அந்த காந்தத்தின் செயல் தான். அந்த செயலுக்கு தான் வசப்பட்டு அந்த காந்தத்தை நோக்கி நிறைந்து இந்த இரும்பு சென்று அந்த காந்தத்தோடு காந்தமாக ஒட்டிக்கொள்கின்றது. அதுக்கப்புறம் தனக்கென்று அது செயலை கொள்வதில்லை. அதுபோல இந்த உயிரானது சிவத்தினால் நீக்கப்பட்டு தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று அடக்கி சிவன் வசம் நின்றது. ஆகவே காந்தத்தினால் கவலைப்படும் இருப்பு என்று சொன்னது ஆன்மாவின் கிரியை சிவத்தினுடைய கிரியைக்குள் ஒழுங்குதல். கதிரொழியால் விளங்குகின்ற படிகம் என்று சொன்னது ஆன்மாவின் இசை சிவ இசைக்குள் அடங்குதல். கதிரவன் ஒளிக்குள்ளே நிலவின் ஒளி காரணிகளின் மொழியெல்லாம் அடங்கி விளங்குதல். சிவன் ஞானத்துக்குள்ளே ஆன்ம ஞானம் அடங்கி விளங்குதல். இப்படி உயிருடைய அறிவு இசை செயல்கள் யாவும் சிவபிரானுடைய அறிவித்து செயல்களுக்குள் அடங்கிவிட்டால் அந்த இந்த திருகுடி நிலை என்பது இருக்காது. அறிபவனாக உயிர் இருக்கின்றது, அறியப்படும் பொருளாக சிவம் இருக்கின்றது, அறிவை கொண்டு உயிர் அறிகின்றது என்ற அந்த பாகுபாடு உணர்வு இருக்காது. அதன் சிவம் வட்டமாக ஒன்றிவிட்டது. ஆகவே அந்த மூன்று அல்லாத எந்த மூன்று ஞாதிரு ஞானம் நேயம் அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்று அந்த மூன்று இல்லாத வகையை உயிர் பெறுகின்றது. பெற்று சிவபெருமானுடைய இரண்டு இல்லாத வகையில் கடந்து வருகின்றது. உயிர் சிவம் ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன சொல்லவே முடியல. ஏற்கனவே சிவாசனத்தில் பார்த்தோம் எவ்வளவு தன்மையும் தன்மையில் படுத்தி தானே ஆகிய தயாரன் உயிரே இல்லை என்று சொல்லும்படி அந்த உயிரை சம்பந்தப்படுத்திக் கொண்டான், தன் மயமாக்கிக் கொண்டான். அப்படி இரண்டல்லாத வகையிலையும் அடைந்தது, மூன்றல்லாத வகையிலையும் அடைகின்றது, இரண்டல்லாத வகையிலையும் அடைகின்றது. மூன்றல்லாத வகையில் சொல்லும்பொழுது அறிபவன் அறிவு அறியப்படுபவர்கள் எங்களும் முப்பாகுபாடு இல்லை. மூன்றில்லாத வகை இரண்டல்லாத வகையில் சொல்லும்பொழுது இரண்டு பொருள்களாக பிரிந்து விளங்குதல், சிவம் உயிர் என்று இரண்டு பொருள்களாக பிரிந்து விளங்குதல் அதுவும் இல்லை. ஆகவே மூன்றல்லாத வகையில் இல்லை, இரண்டில்லாத வகையில் இல்லை. அப்படிப்பட்ட வகையிலே நான் ஆனேன், உன்னுடைய அருணாலே உன்னால் ஆட்கொள்ளப்பட்டதாலே அப்படி ஆகிவிட்டேன் என்று தன் குருமூர்த்திகளிடம் அப்படி அவர்களை ஈடுபட்டு பழகிறார். உன்னால் நான் பெற்ற பலன் இப்படிப்பட்ட பலன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அதைத்தான் சொல்கிறார். பார்க்கலாம், காந்தமும் கருப்பும் கதிரின் முன் படிகம் சகன நேத்திர ஒளி தாரை தலைமதி பொருந்தும் தன்மையாய் உனது கருணையின் உள்ளுறக் கலந்து மாந்திய கனியும் மதுரமும் பண்ணும் மறுவரும் ஓசையும் உடலும் மன்னிய உயிரும் போல மூன்றல்லா வகை இரண்டல்லதும் ஆனேன். இரண்டர கலந்துச்சல் அதுக்கு உவமை தான் கனியும் சுவையும் போல. கனியின் சுவையை கணிதரின் சுவையை இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? முடியுமா? முடியாது. பண்கள் வாழை பண் முதலிய பல பண் இருக்கு. அதை எடுத்தல் படித்தல் போன்ற ஓசைகளாக படிக்கலாம். ஐயா பண்ண அந்த ஓசை பத்தி சொன்னார்கள். ஏதாவது ஒரு தொடர்பு பத்தி தெரியும் தெரிஞ்ச காலம் சொன்னார்கள். அந்த ஓசையை பற்றி சொன்னார்கள். இசை ஓசைன்னு சொன்னார்கள். ஆக பண்ணிலிருந்து அந்த இசை ஓசையே பிரிக்க முடியாது. அது இல்லாம பண்ண நாம நினைப்பாக்க முடியாது. அப்படி இரண்டரை காலத்திற்கின்றன பண்ணும் ஓசையும், அது போல பழமும் சுவையும் இல்லையா, அது போல உடலும் உயிரும். இது உடல் இது உயிர்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டாக கலந்திருக்கின்றன. அந்த மாதிரி ரெண்டற்ற வகையான ஆக ரெண்டரை காலத்திற்கு தான் இந்த கனிவு சுவையும் பண்ணும் ஓசையும் உயிரும் உடலும் இந்த மூன்று பூமிகள் சொன்னது இரண்டரை கலந்து கிடந்தது. மேல போன பூமி சொன்னாங்க இல்லையா, காந்தத்தால் ஈர்க்கப்பட்ட இரும்பு, கதிரொழியால் விழுந்திருக்கிற படிமம், சூரிய ஒளிக்குள் அடங்கியிருக்கின்ற சந்திர ஒளி, அதெல்லாம் வந்து உயிருடைய ஞான இசைக்கிடையே வந்து சிவஞான இசைக்கிடையேக்குள்ள அடங்கியிருக்கிறது. அந்த திருகுமை நிலை இல்லாமல் இருக்கு. மூன்றாம் வகையிலே இருக்கிறதுக்கு முதல்ல சொன்ன மூன்று பூமி, இரண்டரை கலந்திருக்கிறதுக்கு இந்த மூன்று பூமிகள் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் மூன்றாம் வகை இரண்டளவு ஆகியனை சேர்த்து இருக்கார். அந்த மூணு பூமியை சொல்லி இல்லையா, காந்த இரும்பு, கதிர் படிவம், கதிரொளி, சந்திர ஒளி, இந்த மூணு பூமியை சொல்லி இது இப்படி கலந்ததுனால மூன்றாம் வகை ஆணை திருகுடி நிலை நீங்கிவிட்டு, அதுக்கப்புறம் கனியும் மதுரமும் உடலும் உயிரும் பண்ணும் ஓசையும் கூட இரண்டரை பொண்ணோடு கலந்துவிட்டேன் என்று சொல்கிறார். ஆகவே இங்க வந்து காந்தமும் கருப்பொன், கருப்பொன் என்பது இரும்புக்கு பெயர். கருப்பொன் சொன்னது இரும்பு. காந்தத்தின் முன்னார், காந்தத்தின் முன்னார்னா அந்த காந்தத்தின் சன்னிதி அறிவியல் ரீதியா சொல்லணும்னா காந்தப்புலம் என்று சொல்வார். இந்த காந்தப்புலத்துக்குள்ள இரும்பு இருக்கும்போது இந்த காலத்தால் இரும்பு கவலைப்படுறதா, இந்த இரும்பைத்தான் கருப்பொன் என்று சொன்னார். காந்தமும் கருப்பொன், கதிரின் முன் படிவம், கதிரின் சொன்னது கதிரவர், அவர்கள் நேராக படிவம் இருக்கின்ற கதிரின் முன் படிவம். சகன நேர்த்திர ஒளி தாரை கலைமலை போதுகின்ற சகன நேர்த்திரம், சகனம் என்று சொன்னால் ஆகாயம், நேர்த்திரம் என்று சொன்னால் கண். ஆகவே சகன நேர்த்திரம் என்றால் ஆகாயத்தின் கண் என்று பொருள்படும். சூரியனைத்தான் ஆகாயத்தின் கண் என்று சொல்வார்கள். சூரியனைத்தான் என்று சொல்வார்கள் ஆகாயத்தின் கண் என்று சொல்வார்கள். ஆகவே சகன நேர்த்திரம் சொன்னது சூரியன். வான் கண் விழியா வழிகளை ஆபத்து சிறப்பு காலம் நாடுகாம் காலை, சிறப்பு காலத்தில் நாடுகாம் காலையில அந்த காலையா தொடங்க முதலடியது. வான் கண் விழியா வைகரை யாமத்து, வான் கண் இன்னும் விழிக்கவில்லை அந்த பொருள் வைகரை பொருள், இரவு கடைக்கூடுதான் வைகரை. அப்ப கதிரவன் தீர்த்திருக்காரு அல்லவா, கதிரவன் தீர்க்கவில்லை என்பதை எவ்வளவு கடினம் என்பட சொல்லியிருக்கிறார். வான் கண் விழியா வைகரை யாமத்து என்று நாடகம் காலையிலே சொல்லியிருப்பான். ஆகவே அந்த வான் கண் சொன்னா இங்க வரம் இல்ல சகன நேத்திரம் சொன்ன, சகனம்னா வான நேத்திரம்னா கண், சகன நேத்திரம், சகன நேத்திரம் வந்து வான் கண்ணாடி கதிரவனை கொடுத்தது. அந்த கதிரம் ஒளிக்குள் கலைமணி கலைகளை உடைய நிலா சாலை சாலை என்பது விண்மீன்கள், இவற்றின் ஒளி நிலவின் ஒளியும் விண்மீன் ஒளியும் கதிரம் ஒளிக்குள் அடங்கியிருக்க போற என்று அது அர்த்தம் இல்லையா. இதுல அது பொருந்தும் என்பதை வந்து ஒவ்வொன்று கூட கூட்டிட்டு கூட்டணும். இந்த பலவரையிலே காட்டிலே காந்தமும் கடம்போல் கதிரமும் படிக்கணும், சகன நேத்திர ஒளி சாலை கலைமணி பொருந்தும் தன்மையா, பொருந்தும் தன்மையா என்று ஒவ்வொரு கூட கூட்டணும். காந்தமும் கரும்போல் பொருந்தும் தன்மையாலும், கதிரின் முன் படிக்கணும் பொருந்தும் தன்மையாலும், சகல நேர்த்திர ஒளி சாலை கலைமலை பொருந்தும் தன்மையாலும், உன் கடமையின் உள்ளுற கலந்து இன்னும் எப்படி பொருந்தி உள்ளதோ அது போல உன்னுடைய கடமையினுடே அருளிலே நான் வந்து உள்ளுற கலந்து மூன்றாம் வகையான திருமொழி அல்லாத வகையான உன் கடமைக்குள்ள உள்ள கலந்துக்கிறதுனால அறிவோட அறியப்பட்டு கொள்கிற திருமொழிக்காக நிலையான அதனால ரெண்டாவது கலந்து நிலை கொண்டிருக்கு. எப்படின்னா கனியும் மதுரமும் போல சுவையும் போல பண்ணும் ஓட்டையும் போல உடம்பும் உயிரும் போல அது போல இதை பிரிக்க முடியாத இரண்டற்ற காலத்திலே எழுதிவிட்டேன், இப்படிப்பட்ட பெரும்பேசினை நீ அறிவிட்டார் என்று போட்டிருந்தார். இதுல கனியும் சுவையும் போல என்பது கனியும் சுவையும் வந்து குணமொழி சம்பந்தம் உடையவை இல்லையா. கனி வந்து பொருள், அதனுடைய குணம் வந்து சுவை. அது மாதிரி பண்ணும் இசையும் அது குணமொழி சம்பந்தம் உடையவை. அது அது குணமொழியும் பிரிக்க முடியாதே இருக்கும். அப்போ முந்திரையில உயிர் இறைவனோட இரண்டரை கலந்துக்குது எப்படின்னு கேட்டா பழமும் கோயும் போலன்னு சொல்றீங்க. அப்போ முந்திரையில இறைவன் உயிரும் குணமொழி சம்பந்தம் பெற்றுட்டுதா, பெற்றுட்டனவா என்ன சந்தேகம் வராமல்லையா, சந்தேகம் புரியுதா உங்களுக்கு, உங்களுக்கே ஒரு சந்தேகம் வராமல் அந்த ஓசை இல்லாம அந்த பண்ண கொண்டு வர முடியாது இல்லையா? ஓசை இல்லாம வேணா இசை பயிற்சியாளர்கள் நாம என்ன மேலே வளர்க்கணும். ஆமா ஒரே பொருள் தான், குணமும் குடியுமா இருக்கின்றன, பழமும் குடியுமா இருக்கும். பழம் வேறு, சுவை வேறு, பொருள் இல்லை, பொருளாக வேறு வேறு அல்ல, குணமுடிதான். அந்த மாதிரி எப்படி பழத்தை சுவை திருக்க முடியாமல் இருக்கிறதோ, பண்ணில ஓசை திருக்க முடியாமல் இருக்கிறதோ, அது போல உயிரிழையில் உயிரானது சிவத்தோடு கலந்து திருக்க முடியாததுன்னா, பழத்திற்கு சுவை போல சிவத்தினால் உயிர் இருக்கிறதுன்னா பழத்திற்கு குணமாக சுவை இருக்கிறது. அது மாதிரி முத்தியில சிவத்திற்கு குணமாக உயிர் இருக்கிறதா? அப்படி முற்று ஓமையாக இருக்கக்கூடாது. எந்த நோக்கில் இந்த ஓமை சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு பொருளிலும் அதன் குணம் வந்து அடங்கியிருக்கும், பொருளுக்குள்ள குணம் அடங்கியிருக்கும். பொருளுக்குள்ள குணத்துக்குள்ள பொருள் அடங்கியிருக்காது, பொருளுக்குள்ளதான் குணம் அடங்கியிருக்கும். அந்த மாதிரி சிவத்திடம் உயிர் முத்தி நிலையில் முழுமையாக அடங்கியிருக்கும். அந்த அடங்கி இருப்பதற்கு தான் அதான் என்ன சொல்லுவாங்க, வியாபகம் வியாப்பியம் வாங்க. வியாபகமான ஒரு பொருளுக்குள்ளே இன்னொரு பொருள் வியாபியமாய் அடங்கி இருக்கு. இந்த வியாபக வியாபிய சம்பந்தம் புனைக்கும் குணத்துக்கும் உண்டு. பழம் வந்து வியாபகம், அதுக்குள்ள சுவை வியாபியமா அடங்கி இருக்கு. ஆகவே வியாபக வியாபியமாக இருப்பதற்கு அந்த காரணம் பற்றி தான் குணமுனி ஓமை சொன்னார்களே ஒழிய, அதை அப்படியே நான் வைத்துக் கொண்டு முத்தி அறிவித்துவிட்டார் உயிரான சிவத்துக்கு குணமாகி வருகின்றது என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த உயிருக்கே அறிவு இசை பெயர் மூன்று இருக்கு. அப்ப அந்த உயிரே ஒரு குடிப்பொருள் தான், ஒரு குடிப்பொருள் இன்னொரு பொருளுக்கு குணமாக விளங்குதல் என்பது முடியாது. ஆகையால் எதற்காக இந்த குணமுனி ஓமை பழ சுவை பண்புகோத்தையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அது வியாபகம் வியாபியமாக அடங்கி இருப்பது பற்றி. புனிக்குள் குணம் எப்படி வியாபகமாய் மணிக்க வேண்டும், புனிக்குள் குணம் எப்படி வியாபியமாய் அடங்கி இருக்கிறதோ அது மாதிரி புத்தி நிலையில் உயிரான சிவத்திற்குள் வியாபியமாய் அடங்கி இருக்கும் என்ற நோக்கி சொன்னது. உடல் மொழியும் ஓமைன்னு சொல்லியிருக்காங்க, உடல் மொழியும் குணமொழியா கிடையாது. ஆனால் உயிரானது உடலுக்குள் வியாபியமாய் அடங்கி இருக்கும். உயிர் எதைத்தாங்க அதுக்குள்ள வியாபியமாய் அடங்கி இருக்கிறதா உயிருக்கு முடியும். எப்படி பழத்துக்குள்ள சுவை வியாபியமா அடங்கி இருக்கோ, எப்படி பண்ணில் ஓசை வியாபியமா அடங்கி இருக்கிறதோ, அது மாதிரி இந்த முத்தி நிலையில் உணர்வு வியாபியமாய் அடங்கிவிட்டேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த முத்தி நிலைக்கு இந்த ஆன்மா இதற்குரிய பண்பு ஆன்மாவுக்கு எப்பவுமே உண்டு. முத்திரை அடையக்கூடிய தகுதி ஆன்மாவுக்கு எப்பவுமே உண்டு. ஆனா அந்த தகுதியை அது இழந்து நிற்கின்றது. மனசாகினால் அந்த தகுதியை அது இழந்து நின்றது. இழந்து நின்ற தகுதியை மீட்டு கொடுத்திருக்கின்றது வாங்க. அது எவ்வளவு பெரிய பேருதவி பாருங்க. தனக்குரிய தகுதியை இழந்து என்ன செய்வது? ஒன்றுக்கும் மாற்றாமல் தன்னுடைய துன்ப நிலை என்ன, அவருடைய துன்பமே அவர்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி சிலரை பார்த்து பரிதாபப்படுகிறோம். உண்மையிலே எல்லா உயிரினருமே அதுதான். தேவரையே செல்லக்கூடிய தகுதி உயிருக்கு இருந்தாலும் அந்த தகுதி அது மரத்தாக இழந்து நின்றது. இழந்த தகுதியை மீட்டு சகலநிலைக்கு முதலில் கொண்டு வந்து பயன்படுத்தி குத்தனை கொண்டு வந்தார். ஆகவே மூன்று அவஸ்தைகளையும் அடையக்கூடிய தன்மை உயிருக்கு அனாதியே உள்ளது. அதைத்தான் சொல்கின்றார், ஜெயித்த மூன்று அவஸ்தை உயிரினுக்கு அனாதி இருக்கணும் என்று சொல்கின்றார். ஜெயித்த மூன்று அவஸ்தை, ஜெயித்த என்றால் பொருந்திய, பொருந்திய மூன்று அவஸ்தைகள் உயிருக்கு அனாதி இருக்கின்றார். பொருந்திய மூன்று அவஸ்தைகள் உயிருக்கு அனாதி சொல்றார். நமக்கு உடனே ஏற்றுக்கொள்ள முடியுமா? மூன்று அவசியம் எப்படி அனாதி சொல்லலாம்? கேவலாவசியில தான் அனாதியா இருந்தது, சகலாவசியா அதுக்கப்புறம் இடைஞ்சு வந்தது தானே, சுத்தாவது குத்தி நிறைய வந்தது தானே. மூன்று அவசியமே எப்படி அனாதின்னு சொல்லலாம்? மூன்று அவசியம் முன்னாடியே இருக்குதுன்னா அப்படின்னு ஒரு அஜிமன் வரும். அதுக்குதான் முதலே நான் விளக்கம் கொடுத்தேன். மூன்று அவசியங்களுமே அடையக்கூடிய நிலை இருக்கு. ஆனா அது கேவலாவசியங்கிற கீழான நிலை இருக்கின்றது. மேலான மற்ற இரண்டு அவசியங்களுக்கும் வரக்கூடிய தகுதி உள்ளவர்கள் மேல கொண்டு வர முடியும், உதவி செஞ்சு கொண்டு வர முடியும். தகுதி இல்லாட்டா கொண்டு வர முடியுமா இல்லையா? ஒன்று மிகவும் ஒளி கவராதே உள்ள நின்றும் அகராதே இருள் சிந்திப்பாரு. ஆகவே அந்த வரக்கூடிய தகுதி உணத்தினால் உணரக்கூடிய தன்மை அதுதான் அந்த தகுதி. அந்த தகுதி இருக்கிறது, ஆனால் மனத்தினால் மறைக்கப்பட்டு உணத்தினாலும் உணர முடியாத ஒரு மாட்டாவையில் நின்றது. சுவாமிதான் அதனுடைய அறிவு நிலையை கூர்ந்து கவனித்து அதற்கு எந்த அளவுக்கு மனமறைப்பை நீக்க வேண்டுமோ அதை நீக்கி அந்த உயிருக்கு தக்க தொழில்களை கொடுத்து வளர்த்து வந்து சேமித்து நம்மை வளர்த்து எடுத்த கைவழி சொன்னவாறு அந்த அருளாகிய கைவழிதான் அப்படி நம்மை வளர்த்து கொண்டு வருகின்றது. ஆகவே மூன்று அவஸ்தைகளையும் அடையக்கூடிய தன்மை அனாதையே உயிரிடம் உள்ளது. அனாதையே கேவலத்தை உறவுகள் இருந்தாலும் சகலத்துக்கும் சுத்தத்துக்கும் வரக்கூடிய தன்மை அதற்கு இருக்கு இல்லையா? அகத்தாகிய உலகத்தையும் அந்த உயிர் அறியும், சத்தாகிய சிவத்தையும் அறியும். ஏழாவது சொன்னாரா இறுதியான அறிவுள்ளது இரண்டாம் இறுதியான அறிவுள்ளதுன்னு சொல்லிட்டாரா? அறியக்கூடிய காலம் வரும்போது சத்தை அறியும், சிவத்தை அறியும். ஆனா அந்த அறியக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு, அது கொஞ்சம் தகுதிப்படுத்தா அது அறியும் அவ்வளவுதான். அந்த தன்மை இல்லைன்னா இறுதியான அறிவுள்ளதுன்னு சேர்த்து சொல்லியிருப்பாரா முதலியே? அதே மாதிரி சித்தியாளர் ஒரு பாட்டு இருக்கு, மூன்று அவஸ்தைகளையும் தொகுத்து சொல்லக்கூடிய பாடம். கேவல சகல சுத்தம் என்று மூன்று அவஸ்தை ஆன்மா மேவுவன். மூன்று அவஸ்தைகளையும் ஆன்மா அடையும் சொல்லியிருக்கார். மூன்று அவஸ்தைகளையும் அடையக்கூடிய தகுதி அதற்கு ஆன்மாவுக்கு இருக்கிறது இல்லையா? அதனால்தான் சொன்னார் எய்த மூன்று அவஸ்தை உயிரினுக்கு அனாதி. பொருந்திய மூன்று அவஸ்தையும் உயிருக்கு அனாதி. அனாதி இருக்கணும், அவை அனாதியாக இருந்தாலும் உடனே என்ன அவசியம் கிடைச்சுமா கிடைச்சாரு. இந்த சகலாவத்தை முதலிலே அவனே கேட்காமலே கொடுத்து கொடுக்கிறான். கொடுத்து அதுல வினைகளே அதை செய்கின்றது. அந்த வினை முதிர்ச்சியினார் இரண்டும் முன் நடாத்தி. இரண்டும்னா இந்த கேவலத்தையும் சகலத்தையும் முன்னால் நடத்துறாரு. என்ன சகலாவத்தையில உயிர்கள் பிறவி எடுத்து வாழ்கின்றன. வாழ்ந்து பிறவிய காலத்துல திரும்ப என்ன அடையும் இழைப்பாக வேண்டும் இல்லையா? திரும்ப உலகத்தை படைப்பதற்கு கொஞ்ச காலம் அவர் காலம் தாழ்த்துவார். காப்பவை கரப்புவோம், கரப்பவை கருதா கருத்துரை கரவும் சிறந்த கூலி. காப்பவை கரப்போம், காக்கின்ற உலகங்களை எல்லாம் அழிச்சு ஒன்று இல்லாமல் கரப்புவோம். மறுத்தான் முதல் காலத்தில் காப்பவை கரப்புவோம் சொல்லிட்டு கரப்பவை கருதா கருத்துரை கரவும். இந்த கருத உலகத்தை கொஞ்ச நாள் கருதாமல் இருப்பார். ஏன் அதுவும் நம்ம நல்ல கருதினாலும் உயிர்கள்லாம் இழைப்பா அழைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ திரும்ப அந்த கேவலத்துக்கு போகுது இல்லையா? உயிர்கள் இப்படி சகலத்திற்கும் கேவலத்திற்கும் மாறி மாறி உயிர்களை நடத்துகின்றார். மூன்றாவத்தையும் அடையக்கூடிய பண்பு அனாதியே உயிருக்கு இருந்தாலும் பக்குவம் வரும்போதுதான் மூன்றாவதை அடைய முடியும். அதனால இந்த சகலத்திற்கும் கேவலத்திற்கும் உலகை படைத்து ஒடுக்கி படைத்து ஒடுக்கி அதன் மூலம் உயிர்களை சகலத்திற்கும் கேவலத்திற்கும் மாறி மாறி திருத்துகின்றார். ஏன் வினை முதிர்ச்சி வரணும்? முதிர்ச்சின்னா வினையெல்லாம் நீங்கக்கூடிய காலம். பயிர்கள் முதிர்ந்து விட்டதுன்னா அரங்கம் செய்யக்கூடிய காலம் அந்த. அது மாதிரி வினை முதிர்ச்சி வருத வரைக்கும் இந்த ரெண்டு அவஸ்தைகளையும் மாறி மாறி உயிர்களை செலுத்துகின்றான். அதான் எய்த மூன்று அவஸ்தை உயிரினுக்கு அனாதியே இருப்பினும் இரண்டு முன்னாக வினை முதிர்ச்சியினால் இரண்டு முன்னடாதி. வினை முதிர்ச்சிக்காக இந்த ரெண்டு அவஸ்தைகளையும் முன்னால நடத்துறார். வினை முதிர்ச்சியினால் இரண்டு முன் நடாத்தி கேவலம் தகவல்களை மாறி மாறி முதல்ல நடத்தி கேவலத்தின் கருத்து மாறி மாறி நடத்துறார். மற்றொரு அவஸ்தை இருக்கிறது சுத்த அவஸ்தை, அது எப்பதான் உயர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மன பரிவாகம் இயற்றி. இந்த உயிருக்கு எப்போது மன பரிவாகம் என்ற நிலை கைகூடுகிறதோ அப்ப சுத்தாவத்தை கிடைக்கும். மன பரிவாகம் என்ன? உருவாக வந்து உணர்த்தினா போதும், இந்த உயிரிடம் எஞ்சி இருக்கின்ற ஆணவமரம் ஒடுங்கிவிடும். இந்த உயிருக்கு ஆணவமரம் நன்கு இந்த உயிர் பண்பட்டு ஆணவத்திற்கு நிறைய கெட்டுவிட்டது. ஏதோ கொஞ்சம்தான் இருக்கு. நம்ம உருவாக வந்து உதயத்தை சொன்னா போதும், எஞ்சி உள்ள அந்த ஆணவத்தையும் கெட்டுவிடும் அப்படிங்கிற நிலை வந்துட்டா அதுதான் மலபடி வாகனங்கள். அந்த மலபடி வாகனங்களை வர்ற வரைக்கும் வினை முதிர்ச்சிக்காக சகலத்தையும் கேவலத்தையும் மாறி மாறி இந்த உயிர்களை இருந்து வர வைக்கின்ற போக்குவரத்து புரிய வைக்கின்ற. எப்போ அந்த மலபடி வாகனம் வந்ததோ அப்போ மற்றொரு அவசியம் இருக்க சுத்தாவத்தை அதை பொதுவாக வந்து அந்த உயிர் சுத்தாவத்திக்கு கொண்டு போயிட்டு இருக்க இல்லையா? அப்போ தத்தகாரிய அனுபவத்திலே திருத்தி கொண்டு போகின்றார். ஏற்கனவே இரண்டாவது வாரம் சொன்ன தத்தகாரியம், தத்தகாரியத்தை தான் ஐந்து அவஸ்தைகளாக அடக்கி சொல்வார்கள். அது மூன்றாவது வாரத்தில் பட்சமா அந்த அவஸ்தை அல்ல, அது நாள்தோறும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்து வருகிற அவஸ்தைகள். நாள்தோறும் சொல்லலாம் இல்லையா, வகுப்பு தோறும் சொல்லக்கூடாது. நாள்தோறும் நாம் அனுபவி நிம்மல ஐந்தவத்தை, நிம்மல ஐந்தவத்தை செந்துமோ ஏன் அதே பேரை இங்க வச்சிருக்காங்க ஐந்தவத்தை பேர் அப்படின்னா, அவசியங்கள் என்ன பார்த்தா வந்து கல்விகளை கொஞ்சம் கொஞ்சமா விடுகின்றது இல்லையா, கல்விகளை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ஆணவ மரத்தில் உயிர் அழிஞ்சுகின்றது, கல்விகளை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ஆணவ மரத்தில் உயிர் அழிஞ்சுகின்றது. அந்த சுத்தாவத்தையிலையும் கருவிகளை கொஞ்சம் கொஞ்சமா உயிர் விட்டு ஆனா அது பதில் ஆணவர்கள் அழுதாம திருவருகள் அழுதுகின்றது. ஆகவே கருவிகளில் இருந்து நீங்குதல் என்பது ரெண்டு அவசைகளுக்குமே பொது, நாம அனுபவிக்கிற நலவு கனவு அவசைகளுக்கும் பொது, ஞானிகள் அனுபவிக்கின்ற அந்த ஐந்தவதிகளுக்கும் பொது, கருவிகளை நீங்குதல். ஆனா கருவிகளை நீக்கி இல்லையா பெற்றான்மாக்கள் ஆணவரத்தில் மேலும் மேலும் அழுதுகின்றன. அந்த முத்தான்மா நாம எப்படி ஆணவரத்தில் மேலும் மேலும் அழுதுகின்றோமோ அது மாதிரி அந்த முத்தான்மா கருவிகளை விட்டு விட்டு திருவர்களில் மேலும் மேலும் அவசையும் விரை முதிர்ச்சியினால் இரண்ட முன் நடாத்தி மலவரிபாகம் இயற்றி மற்றொன்றை மலவரிபாகத்தை கொண்டு வந்துட்டு உயிரை மலவரிபாகத்தை கொண்டு வந்து மற்றொன்றை இந்த மற்றொரு அவசியாக சுத்தாவசை மலவரிபாகம் இயற்றி மற்றொன்றை ஈரைந்த ஆய்ந்த காரியத்தான் அவற்றை ஓர் ஐந்தில் அடக்கி நான் அறிவிக்க ஈரைந்தா ஆழ்ந்த காரியத்தான் ஈரைந்து பத்து பத்தாக ஆழ்ந்த காரியங்கள் அவை தத்த காரியங்கள். அந்த பத்து தத்து காரியங்களை இந்த நிம்மல அறத்தை அஞ்சுக்குள்ள அகற்றி காட்டினார். நிம்மல நனவு, நிம்மல கனவு, நிம்மல உறக்கம், நிம்மல பேருறக்கம், நிம்மல உயிர்படல், இந்த அவசைகளை உயிர் கருவிகளை விட்டுவிட்டு எதிர அடங்கும் அருளில் அடங்கும். ஆகவே நிம்மலமான நிலை மரத்தில் அடங்க அருள் அடங்குறாங்க நிம்மலன்னு அடைக்க விட்டாங்க. ஆக அந்த பத்து தத்து காரியங்களுக்கு அந்த தத்த காரியங்கள் பத்தும் இந்த நிம்மல அறிஞ்சு அவசியக்குள்ள எப்படி அடங்கியிருக்கிறது, எந்தெந்த தச காரியம் எந்தெந்த நிம்மல அவசியக்குள்ள அடங்கியிருக்கிறது என்பதையெல்லாம் எனக்கு உணர்த்தி அந்த அனுபவத்தையும் தந்து ஆட்கொண்டா என்று சொல்கிறார். அவற்றை ஓர் ஐந்தில் அடக்கி நான் அறிஞ்சிட செய்த ஆவல் குலத்தை அம்பலவான அடியவர்களும் மாணவியே.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 58 படலம் முதல் 59 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
6: அந்த நம்பியார் சொல்றார், திருப்பெருந்துறையமாக சுருக்கி சொல்றார், இதுக்கு ஆதி கைலாசம்னு பேரு. பிரபஞ்சமெல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்பாக சுவாமி என்ன பண்ணார், பரம அந்தகாரமா இருட்டா இருக்கும் பொழுது, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவே வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை என்று வேதம் சொன்ன மந்திரத்தின்படி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணினர். அந்த பிரம்மா இருட்டில் இருக்கிறார், அழறார், தனக்கு பக்கத்தாப்பில் யாருமே இல்லை, ஒரே இருட்டா இருக்கே அப்படிங்கிறதுக்காக ஹோன்னு அழறார் குழந்தையா இருக்கிற பிரம்மா. அப்பொழுது அவர் அழுகையை தீர்ப்பதற்காக அவர் இருக்கிற இடத்துலேருந்து தெற்கு நோக்கி ஒரு இடத்துல சூரிய பிரகாசம் போல சுவாமி தோன்றினர். அங்கே ஒரு விளக்கு தெரிகிறதுன்னு சொன்னா பிரம்மா அதை நோக்கி போறார், அந்த விளக்கு அவரை நோக்கி வருது. சுவாமி அந்த பிரம்மாவுடைய அழுகையை தீர்த்து சொல்றார், எனக்கு ஆத்மானு பேர், உனக்கு ஆத்ம பூ என்று பெயர். சாஸ்திரங்கள்லாம் எனக்கு ஆத்மானு பேர் சொல்லிருக்கு, நீ என்னுடைய குமாரன். நாமெல்லாம் யாரு, நாமெல்லாம் பரமேஸ்வருடைய குமாரால் உத்திஷ்டன் துதே அமிர்தசிய புத்திராக என்று உபநிஷத்து சொல்றது. அமிர்தம் என்பது பரமேஸ்வருடைய பெயர். அமுதத்தின் புதல்வர்களே எழுந்திருங்கள், அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு உண்டு, அப்ப பரமேஸ்வருடைய சொத்தாகின்ற அந்த முக்தி இன்பம் நமக்கு உண்டு, நாம அதற்கு போட்டி போடாம தூங்கின்றிருக்கோம். நமக்கு உரிமை எது, பரமேஸ்வருடைய திருவடி என்பது நமக்கு உரிமையான ஒரு பொருள், அவருக்கு நம்முடைய பிதா. எனக்கு ஆத்மானு பேரு, நீ என்னிடத்தில் தோன்றிய ஆத்மபூன்னு சொல்லிட்டு அவரை தீட்சை பண்றதுக்காக தன்னுடைய நெற்றிக்கண்ணால கீழே பார்த்தாராம். பார்த்த உடனே அந்த பிரபஞ்சம் சூக்ஷ்மா இருக்கு, பஞ்சீகரணம் ஆகாம அந்த பூமியானது பேதிக்கப்பட்டு ஒரு தீர்த்தம் உண்டாச்சு. அந்த தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம் இருக்கு. சுவாமித்தனுடைய நெத்து நெற்றியில் இருக்கிற அக்னினால உண்டாக்கின தீர்த்தம். அந்த அக்னி தீர்த்தத்தில் பிரம்மாங்கிற குமாரனை ஸ்நானம் பண்ண வச்சு அவருக்கு காயத்ரி உபதேசம் பண்ணி நான்கு வேதங்களையும் உபதேசம் பண்ணி அவருக்கு கலைமகளை திருமணம் செய்து கொடுத்து இந்த உலகத்தெல்லாம் நீ படைப்பாயாக என்று சுவாமி சொன்னார். அப்போ அவர் பெருமானே உங்களை வழிபட்டு தான் நான் படைப்பேன்னார். பெருமான் அப்பொழுது அவருக்கு ஒரு குருந்த மரமாக காட்சி கொடுத்தார். அதாவது பிரணவமே அந்த குருந்த மரத்தினுடைய வேர், அந்த குருந்த மரத்தினுடைய நான்கு கிளைகளும் நான்கு வேதங்கள், அதனுடைய உபகிளைகள்லாம் ஆகமங்கள், அதனுடைய இலைகள்லாம் ஏனைய சாஸ்திரங்கள் கலைகள், அதில் பக்திங்கிற மலர் மலர்கின்றது, அதில் அருள் என்ற காய் காய்க்கின்றது, ஞானம் என்ற அது கனியாக கனிகின்றது. அப்படிப்பட்ட பிரணவாகரமான ஒரு குருந்த விருட்சம். அந்த குருந்த விருட்சமாக ஆத்மநாத சுவாமி அவர் காட்சி கொடுத்து இந்த விருட்ச வடிவத்தில் இருக்கிற என்னை நீ பூஜித்துக் கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் பூஜிச்சுட்டுருக்கார். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அவர் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணாமல் சுவாமியே பூஜை பண்ணுறார். சுவாமி சொன்னார், நான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்காக தான் உன்னை படைச்சேன், சிருஷ்டி பண்ணுங்கிறார். பகவானே உங்களுடைய பூஜை நின்றுடுமே அப்படிங்கிறார். அவர் அது நிற்காத வண்ணம் உனக்கு ஒரு புத்திரன் உண்டாவான் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இவர் ஒரு ருத்ர ஆகுதி பண்ணுறார். ஒரு ஹோமம் பண்ணி அதில் ருத்ராகுதி பண்ண உடனே அந்த அக்னிலேருந்து ஒரு குமாரன் 7 வயசில் அவருக்கு தோன்றார். அக்னிலேருந்து வெளியில் வந்ததுனால அக்னிவேசர்னு பேர். அக்னிலேருந்து வெளியில் வந்ததுனால அக்னிவேசர்னு பேர். அவருக்கு ரௌக்ஷாயனர் என்றும் பெயர். அவருடைய பெயரில் ஒரு கோத்திரம் இருக்கு, ரௌக்ஷாயன கோத்திரம் என்று சொல்லி. அந்த கோத்திரத்தில் வந்தவா ஆத்மநாத சுவாமியும் பூஜை பண்ணுறா. அந்த கோத்திரக்காரா சில பேர் சிதம்பரம் நடராஜாவும் பூஜை பண்ணுறா. அந்த கோத்திரம் 2 ஊரில் இருக்கு. அந்த குமாரன்ட்ட தன்னுடைய பூஜையை ஒப்படைச்சிட்டும் இவர் சுவாமி சொன்ன மாதிரி ஜெகத் சிருஷ்டிக்கு போயிட்டார். அந்த குமாரர் கல்பகாலம் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறார். 7 வயசு அவருக்கு கூடவே மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் வசிஷ்டருடைய பொண்ணான கலாவதிங்கிறத அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சுவாமி. கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவருக்கு வயசாக ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிங்க, அவருக்கு யுக யுகமாக வயசாகலை, கல்யாணம் ஆனிலேருந்து அந்த வாட்ச் ஒர்க் பண்ணுறது கிளாக் வயசாக ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த ஊரில் தன் உந்தி கமலத்தில் பிறந்த ஒரு பிரம்மா திவ்ய ஞானத்தோடு இருக்கிறாரேன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அவருடைய அப்பாவாகின்ற நாராயணர், உனக்கு மட்டும் எப்படி எனக்கு தெரியாமல் ஞானம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஆத்மநாத சுவாமி கிருபையினால் ஞானம் வந்ததுன்னு அவர் சொன்ன உடனே அந்த நாராயணர் அங்கே வந்து பெருமானை வழிபட்டு ஞானத்தை பெற்றார். அதுபோல் ருத்ரனும் இங்கே வழிபட்டு ஞானத்தை பெற்றார். அதனால் அந்த ஊருக்கு திரிமூர்த்திபுரம்னு. இந்த கருத்துக்கள்லாம் நம்ம குருநாதர் திருவாசகர் சொல்லியிருக்கிறார். தேவதேவன் மை சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அறியுணா முதலாய ஆனந்தமூர்த்தியான். மூவருக்கும் முதலாக இருப்பவன் அந்த ஆத்மநாத சுவாமி என்று பார்க்கின்றோம். முந்திய முதலடு விருதியும் மாறாய் மூவரும் மறிகளர் யாவர் மற்றறிவார் என்று திருமூர்த்திகளுக்கு தேசிகனாக இருந்தவர் திருமூர்த்தி தேசிகன். நான்கு வேதங்களை அந்த ஊரிலே பெருமான் படைத்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணதனால் சதுர்வேதபுரம், சிவபுரம், மாயாபுரம், பவித்ர மாணிக்கபுரம் என்றெல்லாம் அந்த ஊருக்கு பேர். அதனுடைய திவ்யமான கதைகள்லாம் இருக்கின்றன நிறைய, அதுக்கு அற்புத லீலைகள்லாம் இருக்கின்றன. பக்த பராதீனன் அந்த ஊர் சுவாமி. 300 குடும்பங்கள் நம்பியார்கள் அந்த பெருமானை வழிபட்டு வந்தார்கள். அவர்கள்லாம் ரொம்ப தரித்திரமான நிலையில் இருந்தபோது, ரொம்ப ஏழையாக இருக்கும்போது படிப்பு வராது, படிப்பில் நாட்டம் செல்லாது, அன்றாடம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது வேதத்தை மறந்தார்கள். அந்த நிலையில் பெருமானே ஒரு வேத போதகராக வந்து, நீங்கள் எனக்கு ஒன்றும் சம்பளம் தர வேண்டாம், ஒரு நாளைக்கு உத்தராத்தில் சாதாரண சாப்பாடு போட்டால் போகும், உங்களுக்கு ஃப்ரீயாக வேதம் சொல்லித்தரேன்னு சொல்லி அத்தனை பேருக்கும் நிறையா நாள் இந்த ஊரில் இருந்து வேதாதி சாஸ்திரங்களை போதித்தார். அப்படி ஒரு வயோதிகராக ஒரு பிராமணராக இருக்கிற காலத்தில் நீங்களாம் ஏன் இப்படி திடீர்னு ஏழையாக போனேள் அப்படின்னு கேட்கும்பொழுது, முன்னாடி அயோத்தி ராஜாலாம் இவருக்கு இவர் இந்த பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய நிலங்களெல்லாம் தானம் பண்ணிருக்கான், அப்படி இருந்து நீங்கள் இப்படி ஏழையாக இருக்கேன்னு பார்த்தபொழுது, இந்த மதுரையினுடைய ராஜா அவனுடைய ஒரு சேனாபதி லுண்டாக்ஷன்னு பேர், அவன் பொய்யான டாக்குமெண்ட்ஸை தயார் பண்ணி இவருடைய நிலங்கள்லாம் அபகரிச்சுன்னுட்டான். அந்த நிலங்களை திரும்ப இவாளுக்கு வாங்கி தரத்துக்காக சுவாமி பண்ணார். மதுரையில் இருக்கிற பாண்டியராஜாட்ட வந்து வழக்கு தொடுக்கிறார் திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி. அப்பொழுது இந்த நிலங்கள்லாம் நம்பியார் நிலங்கள்ங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு அவன் கேட்குறான். அவர் சொல்கிறார், பூமியில் எங்கே ஈட்டியை போட்டாலும் நம்பியார் நிலமாக இருந்தால் கீழேருந்து குபு குபுன்னு ஜலம் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த ஊரில் ஜலம் ரொம்ப கீழே இருக்குது. விஷயம் தெரியாமல் இந்த வயோதிகர் நமக்கு வக்கீல் போல வந்து நமக்கு இந்த ஜென்மா முழுக்க நிலம் கிடைக்காமல் பண்ணிடுவார் போல இருக்கே என்று அவரெல்லாம் பயந்தார்கள். அந்த பிரதிவாதியாக இருக்கிற லுண்டாக்ஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், வந்து மாட்டின்ட்டாங்க, அதனால் நிச்சயமாக இந்த நிலம் நம்மளோட தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். ஆனால் ஈட்டி போட்ட இடத்துலலாம் ஜலம் பீறிட்டது. சுவாமி என்ன பண்ணார், 64 கோடி தீர்த்தங்களை பூமிக்கடியில் கற்பித்தார். அந்த எல்லையில எங்கே ஈட்டி விழுந்தாலும் ஜலம் வரும். அதே மாதிரி அதனால அந்த ஊருக்கு திருப்பெருந்துறை என்று பேர் வந்தது. அந்த ஊருக்கு ஏன் வந்தது அந்த பேர் திருப்பெருந்துறைன்னு பேர் வந்தது என்ன காரணம்னா, ஈட்டி போட்ட இடத்துல ஜலம் கிடைக்கும். இன்றைக்கும் ஜல பற்றாக்குறை கிடையாது, கொஞ்சம் ஹார்ட் வாட்டாக இருக்கு அவ்வளவுதான். மழைக்காலத்தில் கிணத்துல முண்டு எடுத்துக்கலாம் ஜலத்தை, அப்படி தான் ஜலம் இருக்கு என்று பார்க்கின்றோம். இப்படி தன்னுடைய பூஜைக்காரர்களை நடராஜா எப்படி தொடர்ந்து தீட்சாவில் காப்பாற்றின்னு வர்றாரோ அதே மாதிரி அவர் காப்பாற்றின்னு வரார். எல்லா இடத்துலையும் சுவாமி தன்னை பூஜை பண்ணுறவளை காப்பாற்றின்னு வர்றார் நிஸ்சந்தேகமாக என்று பார்க்கிறோம். நிறைய அற்புதங்கள் உள்ள ஒரு க்ஷேத்திரம் அது. நமக்கு நேரம் இல்லாததுனால உங்களுக்கு சுருக்கி சொன்னேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த க்ஷேத்திரத்தில் நமக்கு ஒரு அபிமானம் வரணும், தரிசனம் பண்ணாதான் அவசியம் தரிசனம் பண்ணணும், தரிசனம் பண்ணால் புனர் தரிசனம் பண்ணணும். அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன ஒரு பெருமைனா, அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற சுவாமியை உபாசனை பண்ணினா பரமேஸ்வரன் கைலாசத்தில் எப்படி தட்சிணாமூர்த்தியாக இருக்காரோ அதை போல காட்சி தருவார் இன்று வரையிலும் அந்த நம்பிக்கை இருக்குது. தட்சிணாமூர்த்தியினுடைய காட்சியை பெறலாம். மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடையே மன்னிய மன்னே என்று சொல்கிறார் திருவாசகத்தில் திருப்புரந்திர பெருமான் சொல்லும்போது. பெருமான் எல்லா இடத்துலையும் வேதமூர்த்தியாக இருக்கிறார், ஆனால் வேதார்த்தம் ரகசியமாக இருக்குது. வேதார்த்தமே வெளிப்பட இருக்கிற ஊர் அது. எப்படி சொல்லணும்னா, நம்ம பண்ணுற பாயசத்தில் முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டுறோம், முந்திரி பருப்புலேயே கேக் பண்ணினா அது முழுக்க முந்திரி பருப்பு. அது போன்ற ஸ்தலம் அது. கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இல்லாமல் தட்சிணாமூர்த்தியே அந்த ஸ்தலத்தில் பிரதான மூர்த்தியாக இருக்கார். அது ஞானமே வடிவான தலம் அது. அங்கு போய் ஒருவன் ஞானத்தை பெறாது வெறுங்கையோடு திரும்ப மாட்டான். ஒரு பசுமாடு கொம்புலேருந்து குழம்பு வரையும் மாடு தான், அதனுடைய உடம்பு முழுக்க அந்த பால் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்குது. இருந்தாலும் அதனுடைய மடியில் காம்பை தொட்டால் எப்படி பால் உடனே நிச்சயமாக வரதோ ஒரு கன்றுக்குட்டிக்கு, அதை போல ஒரு சாதகனுக்கு நிச்சயமா சிவஞானம் என்பது அந்த ஊரில் விளையும். அது அந்த பசுவினுடைய மடி போன்ற ஊர், அதனால உத்தம க்ஷேத்திரம் என்று சிவசுவாமி சொன்னார். நான் சொன்னேன்னு சொன்னார், நீங்க வேற மாதிரி நினைப்பேன் சிவசுவாமி. உடனே அப்படியே இவருடைய மனசானது உறைஞ்சு போனது. எனக்கு அனுகிரகம் பண்ற குருநாதன் இங்கு இருக்கிறான் அப்படிங்கிற திருட விசுவாசம் நம்முடைய குருநாதருக்கு வந்தது. அதனால அந்த புராணத்தினுடைய பெருமையை நினைச்சுட்டு உறக்கம் வராமல் ராத்திரி முழுக்க வீழ்ச்சிருக்கிறார். என்ன கவனிங்கோ, ஒருத்தருக்கு அடுத்த நாள் சிவதீட்சா ஆக போறதுன்னா அவள் வந்து ராத்திரி உபவாசம் இருக்கணும், ஜாகரணம் பண்ணணும். அதை மீறி அவளுக்கு தூக்கம் வந்தால் ஒரு கனவு வந்தால் அதை சொல்லணும் வாத்தியார்கிட்ட. இதெல்லாம் விதி இருக்குது. கண்ணப்ப நாயனார் அடுத்த நாள் கன்னி வேட்டாட போகிறார். முதல் நாள் வந்து வீழ்ச்சிண்டே இருந்தார் உறங்காமல். அவரை போல நம்முடைய குருநாதரும் அடுத்த நாள் சுவாமியுடைய அனுகிரகத்தை பெறப்போகிறார். முதல் நாள் விழித்தபடியே இருக்கிறார். அடுத்த நாள் வெடிகாலம் எழுந்துட்டார், பிரம்மபூர்த்தில் எழுந்துட்டார், தான் தங்கியிருக்கிற இடத்துல ஸ்நானம் பண்ணார், பஸ்மதாரணம் பண்ணிட்டார், கோயிலுக்குள்ளே வந்தார், புண்ணியமான அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி பிராத சந்தியா வந்தனங்களை முடித்தார். சுவாமியை பிராகாரம் வந்து மூலஸ்தானத்தில் தரிசனம் பண்ணலான்னு அப்படி சுற்றி வரார். சுற்றி வரும்போது சுவாமி அந்த கோயிலுடைய மூலஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்கிற குருந்த விரக்ஷத்தினுடைய அடியில் தட்சிணாமூர்த்தமாக ஆயிரக்கணக்கான சீடர்களும் கூட எழுந்துள்ளிருக்கின்றார். இந்த காட்சி நம்முடைய குருநாதர் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறது. ஏன்னா அங்கு அரூபமாக சுவாமி இருக்கிறார், குருந்த மரமாக மட்டும்தான் இருக்கிறார். எல்லாரும் சுவாமி அரூபனா இருக்கிறான்னு சொல்லி அப்படிதான் வழிபடுறா. ஆனால் நம்முடைய குருநாதருக்கு மட்டும்தான் ரூபத்தோட காட்சி தரார். அதாவது எவன் பக்குவியோ அவன் மட்டும்தான் திருப்பெருந்துறையில உருவ காட்சி பெற முடியும் என்பது உண்மை. சுவாமி எப்படி இருக்கிறாருன்னா, துண்டப்பிரையான், இதெல்லாம் குருநாதருடைய வாக்கியமே, துண்டப்பிரையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் என்று சுவாமி கையில் வேத புஸ்தகத்தோட அப்படி காட்சி தரார். உடனே இவரே நம்மை ஆட்கொள்ள வந்த வள்ளல் பொன்மன்றத்திலே இடது காலை வீசியும் வெள்ளி மன்றத்திலே வலது காலை வீசியும் ஆடுகின்ற பெருமான், கையிலேயிலே கல்லாள மரத்தின் கீழ் நால்வருக்கு உபதேசித்த பெருமான், அந்த மூவரும் இங்கு ஒளிசையும் மாறுடமாக மனித வடிவிலே எழுந்துள்ளிருக்கின்றார்கள். இந்த பெருமானுக்கு இரண்டு கை இருக்கின்றது என்பதனால ஏமாறக்கூடாது. அந்த எண்டோல் கொண்ட பெருமான் தான் இரண்டு கைகளோடு வந்திருக்கிறான் என்று சொல்லி அவன் திருவடியில் விழுந்து வணங்கினார். என்ன கேட்டார்னா, இந்த பிறவி அறுத்தருள வேண்டும் பெருமானே என்று கேட்டார். உன்ன பெருமான் சொன்னார், அஞ்சற்க அருகே வா என்று சொல்லி அவருடைய கண்ணிலே இருக்கின்ற நீரினை தன் திருக்கரத்தினாலே மாற்றினார். எல்லாம் திருவாசத்தில் இருக்கு. மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துறை என்று சொன்னார். நீ அஞ்ச வேண்டாம், நீ வர வேண்டிய இடத்திற்கு வந்து விட்டாய், உன் எண்ணத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று சுவாமி சொன்னாரா. இவருடைய அதிதீவிர பக்குவத்தை பார்த்தார்கள் அருகில் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம். அவர்கள் நிமித்தம் போன்ற அந்த கண்டிஷன்ஸ் இல்லாமல் இந்த வாதவுரானை தாங்கள் உடனேயே தீட்சிக்க வேண்டும் என்று அங்கே இருக்கிற அடியார்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணான். லேட் பண்ண வேண்டாம் பெருமானே, இவருக்கு உடனே மந்திரோபதேசம் பண்ணலாம் என்று சொல்லி உடனே பெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய திருவடி மலர்களை அவருடைய திருமுடி மீது சுமத்தி தன்னுடைய திருக்கரத்தை அவருடைய திரு முடி மீது வைத்த அனுகிரகம் பண்ணி அவருடைய வலது திருக்காதுல பிரணவத்தை அதனுடைய பொருளோடு உபதேசித்தார். சூக்ஷ்ம பஞ்சாட்சரம்னு புராணம் சொல்றது. சூக்ஷ்ம பஞ்சாட்சரம்ங்கிறது என்னன்னா பிரணவம் தான். அகார உகார மகார நாதபிந்து என்ற அஞ்சு அக்ஷரங்களான பஞ்சாட்சரம் பிரணவம். பிரணவமே உபதேசமானதுங்கிறதுக்கு திருவாசகம் பிரமாணம். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா, தையலார் மயலிலே தாழ்ந்துவிட கடவேனை, பையவே கொடுபொந்து பாசமினும் தாழ்குருவி, உய்யுநிறை காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோவே என்று உபதேசம் பண்ணாராம். அதாவது இல்லறத்தாருக்கு பிரணவத்தை தனியாக உபதேசம் பண்ணுறது சம்பிரதாயம் இல்லை. அது ஒரு மந்திரத்தோடு சேர்ந்து உபதேசம் பண்ணுவார். தனி பிரணவம் உபதேசமாகாது இல்லறத்தார்களுக்கு. துறவிகளுக்கு தான் தனி பிரணவம் உபதேசமாகும் என்பதனால இவருக்கு பெருமான் துறவழித்து உபதேசம் பண்ணினான். அதுவும் இருக்கு திருவாசத்தில், இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன், எந்த எந்தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பண்டிப்பினான். அம்மா அப்பா மூஞ்சி அவ நினைவு கூட இல்லாம சுவாமியை அனுகிரகம் பண்ணாராம். பெருமான் குருநாதனா எப்ப இவருடைய தலைமையில காலை வச்சாரோ அப்பயே அம்மா அப்பா ஞாபகம் கூட இல்லாம பிடிச்சு. அப்ப ஒருவன் முயன்று சாதகம் பண்ணி ஒரு சாதாரணமா ஒரு துறவி என்பவன் ஒரு நாளைக்கு மூணு வேளை 16,000 பிரணவம் வந்து உபதேசம் பண்ணத ஜபம் பண்ணணும், மூணு வேளை ஸ்நானம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ராத்திரிக்கு ஒரு ஊர்ல இருக்கலாம், ரெண்டு ராத்திரி ஒரு ஊர்ல இருக்கக்கூடாது, ரெண்டு பிக்ஷ ஒரு வீட்டுல எடுக்கக்கூடாது. பற்று விளையாம பார்த்துட்டான்னா எப்ப அவனுக்கு மனைவி மகனுடைய முகம் மறந்து போகின்றதோ அப்பதான் அவனுக்கு அவன் உருப்பிட்டுருக்கான்னு அர்த்தம். அது இவருக்கு க்ஷண நேரத்தில் வந்துருது. யாரு? நம்ம குருநாதருக்கு. ஏன்னா வந்தது யாரு? சாட்சாத்தா சுவாமியே வந்திருக்கிற காரணத்தினால. அதனால இது பெரிய லெவல்ல நடக்கிறது என்ற காரணத்தினால, எந்த எந்தாய் சுற்று மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பினான், இணையார் திருவிடை என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழிந்தேன். உறவு என்று இவர் கருதுவது என்ன? ஓடும் கவந்தியமே உறவு, கௌபீனமும் பிக்ஷாபத்திரமும் தான் உறவு, மற்றபடி ஒரு உறவும் கிடையாது என்று ஆனார். பெருமான் அவருடைய அவருக்கு தீட்சை பண்ணி அவருக்கு பிரணவத்தை உபதேசம் பண்ணி தன்னுடைய ஞானத்தை அவருக்கு அளித்து தன்னை போல் அவரை செய்தார். அதனால இன்ப நிட்டை கூடி நீண்ட நாள் அந்த நிட்டையிலேயே இருந்தார். என்னை நான் என்பதறியேன், பகல் இரவாவது அறியேன், மனவாஜகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி, சினமால் விடை உடையான் வந்து திருப்பெருந்துறை உறையும் பணவன் என்னை செய்த படி அறியேன் பரஞ்சுடரே. ராத்திரி பகல் வந்து போறது தெரியாது, தன்னை தான் என்று தெரியாது. உறங்குபவனுக்கு தன்னை அறியாது உறங்குவதைப் போல இறைவனை மட்டும் அறிந்து தன்னை மறந்து இன்ப நிட்டை கூடி பிரபஞ்சத்தையே மறந்து எழுதிய ஓவியம் போல இருந்தார். பிறகு பெருமான் அவரை உலகியல் உணர்விற்கு வரவழைத்து உன் கூட வந்திருக்கிற சைன்யத்தெல்லாம் திருப்பி அனுப்பு என்று சொன்னார். சைன்யத்தில் இவர் அந்த பெருமானுக்கு குரு தட்சிணையாக தன்னுடைய உடல் பொருள் ஆவியம் முழுவதையும் கொடுக்கிறார். தங்கிட்ட இருக்கிற அவ்வளவு பணத்தையும் தன்னுடைய பிராணனையும் தன்னுடைய உடம்பையும், பெருமானை இதுக்கெல்லாம் நீதான் சொந்தக்காரன், அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னு பின்னாடி கேட்க போறார். அப்படி கொடுக்குறார் சுவாமி, நீர் வார்த்தை கொடுக்குறார். அத்தனையும் அவர் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு இந்த பணத்தெல்லாம் நீ சிவதர்மங்களில் பயன்படுத்து, இதை கொண்டு நீ குதிரை வாங்க முடியாது இனிமே என்று சொல்லி இந்த உன்னுடைய சைன்யத்தெல்லாம் திருப்பி மதுரைக்கு அனுப்பு அப்படின்னார். என்ன சொல்லி அனுப்புன்னு கேட்டார். ஆவணி மூலத்தன்று குதிரை வரும்னு சொல்லி அனுப்பு என்று சொல்லி அவர்கள் அனுப்பிவிட்டார். அவரெல்லாம் நேர மன்னன்ட்டு போனார்கள். கொஞ்ச நாள் முன்னே வரையும் குருநாதர் நல்லதாக இருந்தார், மந்திரியார் நல்லதாக இருந்தார். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, கையில் இருக்கிற அத்தனை காசையும் ஒரு ஆண்டிகிட்ட கொடுத்துட்டு தானும் அவனை போல ஆண்டி ஆகிட்டார். ஆனால் குதிரை வரும் கவலைப்பட வேண்டாம் ராஜாட்ட சொல்லி எங்கள்கிட்ட மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். அவர் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லிருக்கிறோம். ஹரிமர்தன பாண்டியனுக்கு திருவாதூரடிகள்கிட்ட அளவு கடந்த அன்பு. அதனால இவ்வளவு பேர் சொல்வதை விட அந்த உத்தம பிராமணன் அவன் சொல்லி அனுப்பியதை நான் நம்புவோமே என்று சொல்லி நம்பிய வண்ணம் இருந்தான். எப்பொழுது வருமோ அப்பொழுது வரட்டும் நம்பிய வண்ணம் இருந்தான். நாட்கள் ஓடின. இவர் சொன்ன அந்த ஆவணி மூலத்தன்று, ஆவணி மூலத்துக்கு முன்பு ஆடி, இவர் என்ன சொல்லியிருந்தார், ஆடி மாதத்திலே குதிரைகளை வாங்குவேன், ஆவணி மாதத்திலே கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தார். ஆடி மாதத்திலே குதிரை வாங்கியதாக அறிகுறி தெரியல. என்ன காரணம்னா, மன்னன் தன்னுடைய ஒற்றர்கள் மூலம் அனைத்தையும் அறியக்கூடியவன் என்பதனால ஒரு திருமுகம் எழுதி அனுப்புகின்றார். ஹரிமர பாண்டியன் தனக்கு லெட்டர் போட்டார் அப்படிங்கிறத ஒரு பாடல்ல திருக்கோவையாறுல சொல்றார். குறிப்பா சொல்றார், திருவாசகத்துல இல்ல திருக்கோவையாறுல இருக்கு. அந்த திருமுகத்துல அரிமர்தன் உங்களுக்கு எழுதின விண்ணப்பம், அதாவது குதிரைகள் எப்போ வந்து சேரும், தாங்கள் குதிரை வாங்குவதிலே குறிக்கோளாக இல்லாமல் குருநாதனுடைய திருவிடையை சிந்தித்துக் கொண்டிருப்பதாக கேள்விப்படுகின்றேன் என்று சொல்லி வினயமாக எழுதி அனுப்பிச்சிருந்தார். அதற்கு இவர் வந்து குருநாதரை கேட்டார். குருநாதர் எல்லை இல்லாத காலம் அவர் கூட இருக்கிறார். நந்தம் பாடியில் நான்மர யோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும், இறைவனை குருநாதனாக பெற்ற ஒரு பாக்கியம் அது இறைவன் பொதுவாக காட்சி கொடுக்குறாருனா கொஞ்சம் நேரம் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிடுவார். ஆனால் அவரே குருநாதனாக வந்தாருன்னா நம்ம கூடவே நிறைய நாள் இருப்பார். அதனால தான் இறைவனை பெறுகின்ற முறைகளிலே குருநாதனாக பெறுவது என்பது மிகச்சிறப்பு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருள் சொல்ற. நந்தம்பாடி என்று சொன்னால் நம்முடைய மலப்பகையை போக்கிய பாடி என்றால் படைவீடு. நந்தம்பாடி என்பது திருப்பெருந்துறை. அதிலே இறைவன் நம்முடைய குருநாதர் கூட அவருடைய குருநாதராகின்ற இறைவன் நீண்ட நாள் வாழ்ந்தான். அப்ப இதே மாதிரி மன்னன் திரும்பவும் அனுப்பியிருக்கிறானே என்று கேட்டபொழுது நீ நேரிலே செல் அப்படின்றார். ஆத்மநாசம் என்ன சொன்னார், மீண்டும் உன்னுடைய மந்திரி கோலம் புனைந்து மன்னனிடம் தொண்டு செய், ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று சொல், இந்த உயர்ந்த மாணிக்க மோதிரத்தை மன்னனுக்கு கொடு. இந்த மோதிரம் என்னன்னா உன்னிடமிருந்து குதிரைக்காக பணம் பெற்றுக்கொண்ட குதிரை வியாபாரி உனக்கு கொடுத்த மோதிரம். குதிரை வரத்துக்கு முன்னாடி மோதிரத்தை கொடுத்துக்கிறார் பணம் பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமா. ஒரு டெய்லர்ட்ட போறோம், தீபாவளி நேரத்தில் நம்ம பேண்ட் சட்டை தைச்சுக்கிறதுக்காக கொடுக்குறோம். அவர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன அவருடைய பில்லுல நம்ம துணியை கொஞ்சம் கட் பண்ணி ஒட்டி கொடுக்குறாரு. வாங்கிட்டேன் உள்ள துணி வாங்கினேங்கிறது அடையாளம். அது போல பணம் வாங்கிட்டேன் குதிரை தான் தரணுங்கிறதுக்காக ஒரு மோதிரம் கொடுத்துருக்காரு குதிரை வியாபாரி. குதிரை கொடுக்கப்படுற வியாபாரி இவர் தானே, பணம் வாங்கிட்டவர் இவர் தானே, அதனால இவர் கொடுத்தது கரெக்டு தானே. வந்தார் மன்னானி ஐயப்படவே வேண்டாம். என்ன கண்ணா நம்ம குருநாதருக்கு ஐயமே கிடையாது, சாட்சாத் பரமேஸ்வரன் ஜெகத்தை சிருஷ்டி பண்றவர். அவர் வந்து குதிரை வரும்னு சொன்னா அதுல ஐயப்படுறதுக்கு என்ன இருக்கு, நான் வேணா ஐயப்படலாம். அப்பக்குவி குருநாதர் ஐயப்படுவாரா, தன்னுடைய குருநாதரே முழுமையாக நம்பினவர். எந்த கனத மன்னர் சொன்னார், இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, அந்த குதிரைக்கான பணத்தை பெற்றுக்கொண்டவர் கொடுத்தது, குதிரைகள் நிச்சயமாக ஆவணி மூலத்தன்று வரும் என்று சொல்லி மீண்டும் மந்திரி கோலம் புனைந்து வேலை செய்கின்றார். இந்த நிலையிலே குருநாதருக்கு அந்த சிற்பங்கள் திருப்பெருந்துறையில் மட்டும்தான் உண்டு. எல்லா ஊர்லேயும் குருநாதர் எப்படி காமிக்கிறாங்க, மொட்டத்தலை ருத்ராட்சம் அல்லது ஜட்டை அல்லது குடுமி பல விடமாக இருக்கார் குருநாதர். கையில் திருவாசகம், கந்தை என்ற ஆடை, கந்தை என்ற ஆடை வந்து இடுப்புலேருந்து முழந்தாள் வரையும் இருக்கும், மார்பல் ருத்ராட்சங்கள், சின்முத்ரை, திருவாசகம், அப்படி தான் இருப்பார். காலில் செருப்பு இல்லாமல் குருநாதர் இப்படி தான் இருப்பார். ஆனால் திருப்பெருந்துறையில் மட்டும் சின்முத்திரை, இடது கையில் திருவாசகம், தலையில கிரீடம், இடுப்புல பட்டு பீதாம்பரம், பட்டு வஸ்திரம் அப்படி இருக்கிறார். அதாவது என்ன, தீட்சைக்கு அப்புறம் இருக்கிற மந்திரி கோலம். இது தன்னுடைய குருநாதன் சொன்னதுனால செய்தார். பொதுவாக இது வந்து உலகம் ஏற்றுக்கொள்ளாது. கறந்த பால் முளைப்புகா, ஒரு மாட்டு மடியிலிருந்து பாலை கறந்துட்டோம்னா திரும்ப மாட்டு மடிக்கு இது போகாது. அதுபோல ஒருவன் துறவு மேற்கொண்டான் என்று சொன்னால் மீண்டும் உலகிற்கு வரக்கூடாது. ஆனால் துறவையும் துறந்த பெருமா நம்முடைய குருநாதர். துறவை என்பது ஒரு கருவிதான், குறிக்கோள் வந்து குருநாதன் தான். ஆகவே குருமொழியை விட துறவு மேலானதில்லை. எப்ப குருநாதர் சொல்றார், நீ உனக்கு நான் துறவழித்திருந்தாலும் நீ மீண்டும் அந்த மன்னனுக்கு போய் தொண்டு செய்யன்னு சொன்னதுனால சுவாமி சொன்னபடி அவர் வந்து மந்திரி கோலம் புரைந்து தொண்டு செய்கின்றார். ஆவணி மூலம் ஒரு நாலு நாள் கழிச்சு வரப்போறதுன்னா குதிரைகள் வந்து மதுரைக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் அண்டையாவது வந்திருக்கணுமா இல்லையா, அப்படி ஒற்றர்கள் போல அறியும் பொழுது குதிரை வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று ஒற்றர்கள் கூறவும் மன்னன் அயுற்று சினந்து இவர் நம்மை செம்மையாக ஏமாற்றுகின்றார் போலும் என்று கருதி நம்முடைய குருநாதரை சிறையில் இட்டான். தவத்தையே சிறையில் இடுவதைப் போல குருநாதருடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு சிறையில் இட்டான். குருநாதரை அடித்து துன்புறுத்தி அந்த பணத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னான். குருநாதர் அப்போது பெருமானுடைய கருணையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்குண்டோ, எண்டோள் முக்க நெம்மானே, நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று அவ்வாறு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆவணி மூலத்திற்கு முதல் நாள் குதிரை வருவதற்கான அறிகுறியும் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்துவிட்டன. ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்துவிட்டன. பெருமான் என்ன செய்கிறார், மதுரையை சுற்றி இருக்கின்ற காடுகளில் இருக்கின்ற நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி கொண்டு வருகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்ப திருவாரூருக்கு உபதேசம் பண்ணினது ஒரு லீலை, அடுத்தது அந்த பெருமானை காப்பதற்காக நரி பரியாக்கியது அடுத்த லீலை. மன்னன் மந்திரியாரை சிறையிட்டு அடிக்கவும் ஆவணி மூலத்தன்று பெருமான் காட்டில் இருக்கின்ற அத்துணை நரிகளையும் பரியாக்கி தான் மட்டும் வேதமாகின்ற குதிரை மீது ஏறி வருகின்றான். சாமி வந்து நரி குதிரையில வரல, அவர் வேதமாகின்ற குதிரையில ஏறி வரார். காட்டில் இருக்கிற நரிகளில் கண்ணு தெரியாத நரி உண்டு, கால் உடைஞ்ச நரி உண்டு, ஜொரம் அடிக்கிற நரி உண்டு, மூக்கு சிந்திர நரி உண்டு இல்லையா. ஆனால் பெருமான் அந்த நரிகளை குதிரையாக்கிய பொழுது கண்ணு தெரியாத குதிரை இல்லை, ஜொரம் அடிக்கிற குதிரை இல்லை, கால் உடைஞ்ச

குதிரைகளை ஆக்கும் பொழுது, குதிரை என்பது பெருமானுக்கு வாகனம், அந்த பெருமானை வகிக்கின்ற அளவிலே நாம் வரும்பொழுது நம்மை நல்லபடியாக ஆக்குவார். பெருங்குதிரை ஆக்கிவார் அன்றே நின் பேரருளே என்று குருநாதர் தன் வாக்கினாலேயே திருவாசகத்தில் சொல்றார். பெருமான் வருகின்ற குதிரை எப்படிப்பட்ட குதிரை அப்படின்னு கேட்டால், அது வேதமாகின்ற குதிரை. அந்த வேதமாகின்ற குதிரையுடைய கால்கள், நான்கு கால்களும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற புருஷார்த்தங்கள் அதனுடைய கால்கள். அதனுடைய இரண்டு செவிகள் கர்மகாண்டம், ஞானகாண்டம் ஆகின்ற இரண்டு செவிகள். அதனுடைய கண்கள் பரஞ்ஞானம், அபரஞ்ஞானம் ஆகின்ற வித்தைதான் அதனுடைய ரெண்டு கண்கள். அதனுடைய முகம் வேதத்திலே விதிக்கப்பட்ட விதியெல்லாம் அதுக்கு முகம். மாதிருதேவோ பவா, பிதிருதேவோ பவா என்ற விதிகள்லாம் அதுக்கு முகம். வால் என்னன்னா நிஷேதம், பண்ணக்கூடாதுன்னு சொன்னது விளக்கப்பட்டதுதான் வால். பூத்தேன பிரமதி தவ்யம், விபூதி இட்டுக்காம இருக்காத. விபூதி இட்டுக்கோன்னு சொன்னா விதி, விபூதி இட்டுக்காம இருக்காதுன்னு சொன்னா நிஷேதம். நம்முடைய சோம்பேறித்தனத்தை நிஷேதிக்கிறது, பண்ணக்கூடாது அப்படின்னு, சோம்பலா இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப விதி நிஷேதம் அப்படிங்கிறது டூ அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அந்த ரெண்டும் அந்த குதிரைக்கு முகமாகவும் வாலாகவும் இருக்கின்றன. அந்த குதிரையை சுத்தி அந்த உடம்பு முழுக்க ஆபரணங்கள்லாம் போட்டிருக்கு. அந்த ஆபரணங்கள்லாம் ஆகமங்கள். அந்த குதிரையுடைய சதங்கை, கிண்கிணி, சிலம்பு அதெல்லாம் இந்த வேதாதி ஆகமங்களுடைய வெவ்வேறு மந்திரங்கள். சரி, அந்த குதிரை மேல சுவாமி ஏற போறார். அவர் உட்கார்ந்து இருக்கிற சீட்டு அதுக்கு வந்து கலனைன்னு பேர், பொற்கலனை அப்படிங்கிற கலனை. குதிரை மேல மனுஷன் நேரடியாக உட்கார முடியாது, ஒரு சீட்டு போட்டுட்டு தான் உட்கார முடியும். குதிரை முதுகு எப்படி இருக்கும், மனுஷன் உட்கார்ந்தா வலிக்கும், அதனால ஒரு சீட் போட்டுக்கணும். அந்த பொற்கலனை பொன்மயமான சீட்டு என்னன்னா உபநிஷத்து தான் சுவாமி உட்கார்ற சீட்டு. ஏன்னா வேதாந்தம் வலியுது உச்சி, அதனால வேதாந்தமே சீட்டா இருக்கு. அந்த சீட்டில் சுவாமி உட்காந்துட்டா குதிரை மேலே உட்காந்துருக்கிற சுவாமி ரெண்டு காலையும் தொங்க விட்டுட்டா சுவாமி கால் வலிக்கும் இல்லையோ. அப்போ சுவாமி காலை தாங்கிறதுக்கு அங்க வடின்னு ஒன்று உண்டு. குதிரை மேலே உட்காந்துருக்குறவா கால் ரெஸ்ட்டு, ஃபுட் ரெஸ்ட்னு ஒன்று உண்டு. நம்ம டூ வீலரில் போகிறோம், பின்னாடி உட்காந்துருக்குறவா பின்னாடி உட்காந்துருக்கா உட்காறதுக்கு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று உண்டு. காலை உட்காந்து வச்சுக்கிறது தொங்க விட முடியாது இல்லையோ, அங்க வடின்னு பேர். அது என்ன அப்படின்னு கேட்டால், சோம சூரியர்கள் அங்க வடிகளாக இருக்கா, சூரியனும் சந்திரனும் அங்க வடிகளாக இருக்கா. அந்த குதிரைக்கு கடிவாளம், அதை வாய் கிழிக்கிற அளவுக்கு இறுக்கி போட்டிருக்கிற கடிவாளம் கேட்டால் தாரக பிரம்மம், பிரணவம். அதாவது அந்த குதிரை எப்போ திறந்தாலும் அது அதனுடைய கனைப்பு ஒலி ஓம் என்றே வரும். வேதாதி மந்திரங்களில் பிரணவம் இல்லாமல் எந்த மந்திரமும் கிடையாது. எந்த மந்திரத்தை சொன்னாலும் ஓம்னு சொல்லி தான் சொல்லணும். அது எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால குதிரை வாயை திறந்தாலே அது வரது வெளியில் பிரணவம் என்பது வருகின்றது. அதான் அதனுடைய வாயிலே புட்டிய கடிவாளம். அந்த குதிரை யுத்தத்துக்கு போகும். யாரோட யுத்தத்துக்கு போகும், அவைதிகமான அனாச்சாரமான சமயங்களோட யுத்தத்துக்கு போகும். சரி, அந்த குதிரை எங்கே போய் கட்டுவா, எந்த லாயத்தில் கட்டுவா அப்படின்னு கேட்டால், பிரம்மாவினுடைய முகம்ங்கிற லாயத்தில் கட்டிருப்பான். இந்த உலகத்தெல்லாம் படைச்ச சதுர்முக பிரம்மா இருக்காரு, அவருடைய முகம் அப்படிங்கிற வாய்கிற லாயத்தில் அந்த வேதமாகின்ற குதிரையை கட்டி போட்டிருப்பான். இப்போ லாயத்திலேருந்து சுவாமி அதை எடுத்துட்டு அது மேலே ஏறி டாக் டாக் டாக் டாக்னு வர்றார். எங்கே வர்றார், திருப்பதியிலிருந்து நம்முடைய ஊர் நான்மாட கூடலுக்கு வருகின்றார். அப்படி வந்த பெருமான் ஆயிரக்கணக்கான நரிகளை குதிரைகளை ஆக்கி கொண்டு வர்றார். புழுதி பறக்கிறது, பகல் நேரத்தில் சூரியன் தெரியாம அந்த குதிரையுடைய கால் புழுதியை கிளப்ப அந்த புழுதி மண்டலம் போய் இருட்டா மேகமண்டலமா சூரியனை மறைச்சுண்டு இருட்டாயவே ஆயிடுது. அந்த குதிரை நடத்திட்டு வர வீரர்கள் எல்லோருமே சிவகணங்கள், கைலாசத்திலிருந்து வரா. அத்தனை பேருடைய நெத்தில இருக்கிற விபூதியும் உடம்புல இருக்கிற விபூதியும்னால அந்த இருட்டுல எல்இடி லைட் போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. அப்படி வந்து பாண்டியனுடைய அரசவைக்கு வந்தார். மந்திரியார் முன்னாடியே சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்காரு, அவநம்பிக்கப்படவே படாதே மன்னா அரிவர்த்தன பாண்டியா, நீ என்ன பண்ணணும்னா நிறைய குதிரை வரப்போகுது, முதல்ல அந்த குதிரைகளை தங்க வைக்கிறதுக்கு நிறையா லாயம் கட்டணும், அதுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தீர்த்தம் வேண்டதுக்கு நிறையா குளம் வெட்டணும், அதெல்லாம் பண்ணாமல் நீ குதிரை வருமா குதிரை வருமானு மட்டும் கேட்டுன்னு இருக்காதுன்னு சொல்லி அந்த சேவகால கொண்டு நிறையா லாயங்களையும் நிறையா குளங்களையும் வெட்டி வச்சிருக்கிறார். அத்தனை குதிரைகளுக்கும் சாப்பாடு போட்டதுக்கு நிறைய கொள்ளும் புல்லும் வேணும், அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி குதிரை குதிரை வச்சிருக்கிறார். இத்தனை குதிரையில் வந்தோன்னா மன்னன் பிரமிச்சு போனான். உடனே அபராதம் பண்ணிட்டேன், அந்த திருவாதூர் அடிகள், அவர் திருவாதூரர் அப்படின்னு அவருக்கு பேர், வாதபுரீஸ்வரரை உடனே வந்து கைகால் விலங்க வித்து விடுவிச்சு இங்கே மந்திரி சபைக்கு கொண்டு வரணும், தர்பாருக்கு கொண்டு வந்துட்டேன். மன்னன் மன்னிப்புக்கிறான், அதெல்லாம் கவலைப்படாதப்பா, ராஜாங்கத்துக்கு நல்லது நடந்தால் போகிறோம், ஏன்னா எனக்கு என்ன பெரிய அடியுது, நான் வாங்காத அடியா, எத்தனை ஜென்மாந்தரங்களை எத்தனை அடி வாங்கியிருக்கோம் என்று சொல்லி அவர் மன்னித்தார். அப்படி சுவாமி வந்து குதிரைகளை கயிறு மாற்றி கொடுக்குறார். ராஜா கேட்குறான், பணம் வந்து பாக்கி தரணுமா போருமான்னு கேட்குறான். ஏன்னா அவர் கொண்டு வந்த குதிரைகள் 10,000 குதிரைகளை பார்க்கும்பொழுது தான் கொடுத்த பணம் குறவுன்னு ராஜாவுக்கு தோன்றுது. சுவாமி சொல்கிறார், வாதவரனை காமிச்சு, உன்னுடைய மந்திரி கொடுத்த பணத்துக்கு தான் நான் குதிரை கொடுத்துருக்கேன், நாங்கள்லாம் பிஸ்னஸில் ரொம்ப கரெக்டாக இருக்கும், கூட குறைச்சி வராது, அவர் கொடுத்த காசுக்கு குதிரை கொடுத்தாச்சு, அதனால ஒரு பைசா கூட வாங்கிக்க மாட்டேன், அப்புறம் என் பேர் ரிப்பேராக போயிடும்,
கம்ப்யூட்டர் பில்,

0: கம்ப்யூட்டர் பில் போட்டிருக்கேன் எப்படி சொல்லிட்டு சாமி அதுக்கு மேலான்ட்டான். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும் விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் உயர்ந்த ஒரு ரத்தன கம்பளம் சால்வையை கொடுத்தானான். சாமி குதிரை மேல் இருந்தபடியே குதிரையை நடத்துகின்ற அந்த சொடுக்கு இருக்கேன், அந்த சொடுக்கை கொடுத்து அந்த சால்வையை வாங்கி கழுத்தில் போட்டுட்டாரான். உடனே மன்னன் இவ்வாறு இவன் அவமதிக்கிறான் என்று நினைத்தாரான். உடனே மந்திரியார் சொன்னார், அது அவர்கள் நாட்டு வழக்கம், அதுதான் மரியாதை என்று மன்னனை சமாதானப்படுத்தினார். மன்னனுக்கு பெருமான் ஏறி வந்த குதிரை மீது ரொம்ப ஆசை. அதனால் பெருமானே இந்த குதிரைகளெல்லாம் கைமாற்றி கொடுத்துட்டீங்க, அந்த குதிரை இவரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஏறி வந்திருக்கிற குதிரை நான் திரும்பி ஊர் போனாமா, நல்லா கதையாக இருக்க, இதை இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் பஸ் ட்ரெயினில் ஏறி போயிட்டுருப்பேனே. அவர் சொன்னார், இந்த குதிரை விற்பனைக்கு இல்லைன்னு. அதான் தத்துவம். அவர் வந்த குதிரை வேதம் வாங்கின்ற குதிரை. இன்று வரையிலும் வேதம் விற்பனைக்கு கிடையாது. எந்த ஒரு சிஷ்யன்ட்டையும் தட்சணம் வாங்கிட்டு வாத்தியார் வேதம் சொல்லித்தரது கிடையாது. வேத வித்தை மட்டும் காசு வாங்கி சொல்லித்தரது கிடையாது. பெரிய தர்மங்கள் வேத பாடதலைகள் செட்டியார் வச்சிருக்கலாம். அந்த செட்டியார் வந்து அந்த குருநாதருக்கு சம்பளம் தருவார், சாப்பாடு நெல் தருவார், குழந்தைகளுக்கு வந்து சமைச்சு போடுறதுக்கு நெல் கொடுப்பாரே தவிர படிக்கிற சிஷ்யன் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அவன்கிட்ட சம்பளம் வாங்குறது கிடையாது. அவன் வந்து ஒரு சமயக்காரோட குழந்தையாக இருந்தாலும் சம்பளம் வாங்குறது கிடையாது. உண்டா இல்லையா? இன்னி வரையும் அப்படி தான். அதனால் இந்த குதிரை மட்டும் விற்பனைக்கு கிடையாது. இந்த குதிரையை எந்த உலகத்துக்கு போனாலும் யாரும் விலைக்கு தர மாட்டாங்க. அதான் வேதமாகின்ற குதிரை. தொடர்ந்து நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: இந்த பிரம்மாவற்றி சொல்லும்பொழுது இந்த கந்தபுராணத்திலே ரொம்ப அழகாக சொல்லுவார், பணிந்திடாது தொழுதலும். நான் கூட்ட உடனே வந்து முருகப்பெருமானை தொழுகிறார். முருகப்பெருமானை தொழும் பொழுது வணங்காது வணங்கும் பாவனையில் வணங்கினார். அது என்னது வணங்காது வணங்கும் பாவனை? கும்பிடணும் ஆசை இல்லை, இது அப்படி கைதான் கும்பிடும், தலைதான் வணங்கும், உடம்பு தான் வணங்கும், ஆனா மனசு வணங்காது. அகங்காரத்தினார் இந்த அரசியல்வாதிகள் பண்ற கும்பிடு மாதிரி. இதுக்கு பேரெல்லாம் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க. நம்ம கும்பிடுறதுக்கு என்ன பேரு? கும்பிடு, அஞ்சலி என்னமா சொல்லுகிறோம், வணங்குதல். ஆனா இவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோடாலி கும்பிடுவாங்க. கோடாலி கும்பிடுனா தெரியுமா? இப்படி ரெண்டு கையையும் எடுத்து அவன் முகத்துக்கு நேர வச்சுக்க மாட்டான். நீங்க பாருங்க, என்னைக்குமே அவனுடைய கரங்கள் வந்து அரசியல்வாதி கரங்கள் சைட்ல தான் இருக்கும். சைட்ல தான் இருக்குங்கிறது நான் வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லல. போட்டோவுக்கு முகம் தெரியணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, சைட்ல தான் அப்படி வச்சுக்குவாங்க, பக்கத்துல தான் இருக்கும், முகத்துக்கு பக்கத்துல தான் இருக்கும். இப்படி பக்கத்துல இருக்கும்பொழுது அதுக்கு பேர் என்னன்னா கோடாலி கும்பிடுனா. ஏன் கோடாலி மரத்தை பிறக்கணும்னா எப்படி பண்ணுவீங்க? முகத்துக்கு நேரம் வச்சு அப்ப இது பண்ணுவீங்க, எடுப்பீங்க, சைட்ல வச்சு அப்படி கொட்டுவாங்க. இவன் அதே மாதிரி தான் வர்றான்னா என்ன அர்த்தம்? இன்னும் அஞ்சு வருஷம் உங்களை தாக்கு தாக்குன்னு தாக்க போறான்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அது தாக்குறதுக்காக தான் இப்படி கோடாலி கும்பிடு போடுறான்னு. இது இது அவன் கும்பிடுறான்னா வணக்கத்தோ வணக்கம்னா பணிவோட வருகின்ற வணக்கமா? நான் யார் தெரியுமா? அதை வணங்கணும் ஒரு சாம்பிரதாயமாக. அப்படிதான் பணிந்திடாது தொழுதலும் என்று பாடுவார் கச்சியை பிறந்த இடத்துல. அதை என்ன செய்கிறாய்ன்னா, நாதன் ஆணையினால் அனைத்து நான் படைப்பன். இறைவனுடைய ஆணையினால் அனைத்தும் படைக்கக்கூடியவன். இப்ப அவரிடத்துல என்ன கேட்கிறார்? செய்ய ஆகமம் பற்பல புரிந்து அதிர்ச்சிலையான் உயுமார் உஜைதான் அவை உணர்ந்து உடையன்னர். இப்ப ஒரு இது பார்க்கலாம், மது என உயிரை குடிக்கும், இதெல்லாம் எல்லாரும் கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் வீடுக்கும் கேடுன்னு பெருசா போர்டு மட்டும் போட்டுறாங்க. இப்போ ஒருத்தன் பெரிய தமிழ்ல எம்ஏ இல்ல ஆங்கிலத்துல எம்ஏ ஏதோ ஒன்று இருக்கட்டும், தமிழ்ல எம்ஏ, தமிழ் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல தமிழ்ல எம்ஃபில் பிஹெச்டியே பண்ணிருக்கட்டும். அவன் போறான் கள்ளு கடைக்கு போறான். கள்ளு கடைன்னா நான் சொல்றது நம்ம இதுல அவ்வளவுதான். இப்பதான் 1008 இருக்கு, டாஸ்க்மான சொல்லலாம். ஒண்ணுக்கும் பாருக்கு, ஏதோ ஒரு பாருக்கு போறான். போரும்பொழுது என்ன பண்றான்? அங்க இருக்கிற ஏதோ ஒரு அங்கேதான் சீன சரக்குகள் எவ்வளவோ சரக்குகள் இருக்கு எடுக்கிறான். அதுல என்ன போட்டிருக்கிறான்? மேல போர்டுல என்ன போட்டிருக்கிறான்? மது உடல் நலத்திற்கும் நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு, தீங்கானது அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். பார்க்கலன்னா பாருங்க, இதுதான் எங்க வேலை. இப்போ அவன் என்ன செய்கிறான்? அதை படிக்கிறான். படிச்சவன் என்ன பண்றான்? குடிக்கிறான். இவன் பிஹெச்டி தமிழ்ல பண்ணுவேன், தமிழ் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அவருக்கு தமிழ் தெரியாது நீங்க சொல்லுவீங்களா? தமிழ் தெரியும் இல்லையா? அது உடல் நலத்திற்கு தீங்கானது, மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் தீங்கானது, படிக்கிறானா இல்லையா? ஆனா இது படிச்சிருக்கிறான், ஆனா அதை உணர்ந்திருக்கிறானா? ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. படித்திருக்கிறான், அவனுக்கு தமிழ் படிச்சான், தமிழ் படிச்சது புரிந்திருக்கிறது. அவன் PhD பண்ண வந்தான், தமிழ் புரிந்திருக்கிறது. தமிழ் என்னாச்சு? அவன் வந்து தெரிந்து கொண்டான், இதை படிக்கிறான். மதுனா என்னன்னு தெரியும், நாடுனா என்னன்னு தெரியும், வீடுனா தெரியும், தீங்கானதுன்னு தெரியும், உடல் நலத்துக்கு தீங்கானது தெரியுதா இல்லையா? தெரிகிறது, படித்து இருக்கிறான். ஆனால் குடிக்காமல் இருக்கிறானோ? குடிக்கிறான். ஏன் குடிக்கிறான்? அவனுக்கு அது புரிந்திருக்கிறது, படித்திருக்கிறான், ஆனால் அந்த அறிவில்லை, உணர்ந்திருக்கவில்லை. உணர்தல் வேறு, அறிதல் வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ அது வேண்டாம், அது சரியில்லாத சரக்கு. நம்ம ஒரு தேன் இல்ல ஒரு சக்கரை மிட்டாய், சக்கரை மிட்டாய் இனிப்பானது என்று சொல்லுகிறோம். இனிப்பானது அப்படிங்கிறது அறிவு. ஆனா வாயில போட்டு பார்த்துட்டு இது இது ருசி, இனிப்பா இருக்கு, இனிப்பா இருக்கு அப்படின்னா, இப்போ இது உணர்வு, ஏன் அனுபவம், அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது. அறிவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. இப்போ பிரம்மன் என்ன சொல்லுகிறார்? அவை உணர்ந்து உடையேன், என்னிடத்துல அந்த வேதங்கள் ஆகமங்கள் இருக்கின்றன, நான் அவற்றை உணர்ந்திருக்கிறேன். இவனே வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுங்கிறது அதுதான். அப்படியா? அடேயப்பா, உனக்கு தெரிந்திருக்கிறது. சரி, அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தெரியும்படியாக இந்தவர் இத்தனை பேர் இருக்கிறோம், நாங்களோ சிறுவர்கள், நீனோ பெரிய ஆள், பழமையான ஆள், எங்களுக்கு வேதத்தை சொல்ல. அப்படியா? சொல்ல அப்படின்னு நடுங்கிக் கொண்டே ஆரம்பிக்கிறானா? தாமரை தலை இருந்தவன், அதாவது தாமரையை ஆசனமாக உடையவன், கஞ்சன் பேர் இவனுக்கு. தாமரையை ஆசமாக, கஞ்சன் என்று சொல்லக்கூடிய தாமரையை ஆசமாக ஆசனமாக உடையவன், அது மேல இருக்கக்கூடியவன், தாமரை தலை இருந்தவன் குடிலை முன் சாற்றி, குடிலைனா பிரணவம் அர்த்தம், முன்றாலே அந்த பிரணவத்தை சொல்லி மாமரை தலை எடுத்தனன், மாமரை தலை அதாவது வேதங்களினுடைய ஆரம்பமாக இருக்கப்பட்ட ரிக்வேதத்தை சொல்ல ஆரம்பித்தானாம். பகர்தலும் வரம்பில் காமர் பெற்றுடை குமரவேள் நிற்றி முன் கழறும் ஓமெனப்படும் மொழிப்பொருள் எம்புக என்று உரைத்தான். இந்த கச்சியப்பர் வந்து தமிழிலே அவ்வளவு விஷயங்களை பொதிந்து சொல்லுகிறார். நமக்கு நேரமின்மையினால கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு போறோம், அவ்வளவுதான். தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இதை நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் படிக்க வேண்டும், படித்து அதில் யோசிக்கணும். சொல்லும் பொழுது முதல் வார்த்தை என்ன எடுத்தார்? தாமரை தலை இருந்தவன். இந்த தாமரை என்பது இருக்கிறதே அது ஹிருத்புண்டரீகம் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஏன் இது எடுக்கிறான்னா, பின்னாடி அந்த கருத்தை நாம பார்க்க போகிறோம். இந்த பிரணவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த இடத்துல முருகப்பெருமானுடைய அவயவமாக ஹிருதயம் வரும். இரண்டாவது, தாமரை என்பது ஆறு ஆதாரங்களை சுட்டி காட்டக்கூடியது. இது அந்த தாமரை ஏழாவது தாமரைக்கு போகும் பொழுது பிரணவத்தினுடைய அனுபவம் சித்திக்கிறது, அதாவது சிவசக்தி ஐக்கியமானது சம்மேளனமானது ஏற்படுகிறது. இப்ப தாமரை தலை இருந்தவன், தாமரை தலை என்ன, வெறும் தாமரையில தான் இருக்கிறான், வேற ஒண்ணுமே இல்லை. குடிலை முன் சாற்றி, குடிலை என்று சொல்லக்கூடியது பிரணவம். இந்த இடத்துல குடிலை என்று தமிழிலே சொல்லுவார்கள், அதுக்கு என்னங்கிறது தான். குடிலை முன் சாற்றி மாமரை தலை எடுத்தனன், மாமரைகள் பெரிய வேதங்களாக இருக்கப்பட்டதனுடைய தலை, முன்னாலே இருக்கக்கூடிய ருக்வேதம், ருக்யஜுர் சாம தர்வணம் என்று சொல்லும்படியாக ருக்வேதத்தை ஆரம்பித்தானான். அப்போ இவர் இங்க கச்சியப்பர் சொல்லுகிறார், வரம்பில் காமர் பெற்றுடை குமரவேள். இங்க ஏதாவது பொருத்தம் இருக்கா பாருங்க, இவன் சொல்ல போறது என்ன? வேதத்தை சொல்ல போகிறான். ஆனா அதுக்கு என்ன சொல்லணும்? ஞானமே வடிவான முருகப்பெருமான் இல்ல ஞான இதோ என்று சொல்லி இருக்கலாம். எவ்வளவோ வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். சொல்லும் பொழுது அறிய அறிய அறியாத என்றெல்லாம் அருணகிரிநாதர் பாடுவார். அறிவூறி எனது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை அவன் அடைந்தவன் அறிவாகவே இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் பல இடத்துல பாடுவார் அருணகிரி பெருமாறெல்லாம். இது மாதிரி எவ்வளவோ பாடு இருக்கலாம். என்ன கச்சியப்பருக்கு தமிழ்ல வார்த்தை தெரியாத, எனக்கு வார்த்தை தெரியாம இருக்கலாம், அவர் தெரியாத என்ன? இவர் என்ன செய்தார்? வரம்பில் காமர் வெற்றுடை குமரவள், வரம்பில்லாத அல்லாத எண்ணிக்கை இல்லாத காமர், காமர் மன்மதன், அப்படி ஏராளமான மன்மதர்களை ஒன்று சேர்த்தது போல இருக்கக்கூடிய குமரன் என்று பாடுகிறார். இதுல குமரன் வார்த்தையே நீங்க மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு ஒரு பொருள் உண்டு. இரண்டாவது, காமர வெற்றுடை குமரவள் இங்க அறிவை பற்றி பேசும் பொழுது அழகை பற்றி பேசுகின்றாரே, என்ன காரணம்? இதோ ஒரு நிச்சயமாக அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். தாமரை என்று சொன்னார், இங்க காமர வெற்றுடை குமரவள் என்று சொல்லுகிறார். இதுல ஏதோ ஒரு காரணமானது இருக்க வேண்டும் இல்லையா? கட்சி எப்ப காரணம் இல்லாம பாடுவாரா? ஒரு விஷயம். இரண்டாவது சொன்னார், நிச்சி முன் கலரும் ஓதலப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்று உரைத்தான். இதுல அந்த குடிநீருடைய பொருளை சொல்லுன்னு சொல்லப்படாதா? ஓம் என்று சொல்லக்கூடியதே சொல்லு என்று சொல்லி சொன்னாராம். ஏன்னா இந்த பாடல் என்பது ஒரு உபதேச பாடலாக வந்து விடுகிறது. முருகப்பெருமான் என்ன உபதேசம் செய்கிறானோ அது மாதிரி ஒரு மறைமுகமாக பிரணவ உபதேசத்தை கட்சியப்பரானவர் இங்கே கொடுத்து விடுகிறார். பல விஷயங்கள் இதை இன்னொரு பார்க்கலாம். திருப்புகழை ஏழு திருமுறையாக, அதை பன்னிரண்டு திருமுறை, முருகவள் பன்னிரு திருமுறை என்று சொல்லுவார்கள். அதுல ஏழு திருமுறைகளாக இந்த திருப்புகளை தொகுத்திருக்கிறார்கள். அதுல தொகுக்கும் பொழுது திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, இந்த மூன்றும், மூன்று படைவீடும், மூன்று திருமுறை. நான்காவது திருமுறையாக திருவேரகம் என்று சொல்லக்கூடிய, நம்ம இன்னைக்கு சொல்லுகிறோமே அந்த திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை திருப்புகளானது நான்காவது திருமுறை. ஏழு திருமுறைக்கு நடுவிலே சுவாமிமலை திருப்புகளிலே அருணகிரிநாதர் நமசிவாய மந்திரத்தை வைத்து பாடுகிறார். நீங்க இதுல சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலையும் போட்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக பிள்ளையவர்கள் அதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள். பழைய நூல் நீங்க பார்த்திருக்கலாம். நான்காவது, ஏழு திருமுறைகளிலே, முருகவேளியினுடைய பன்னிரண்டு திருமுறைகளிலே ஏழு திருப்புகள். அந்த திருப்புகளினுடைய நடுவாக இருக்கிறது ஏன் நமசிவாயச சிவதராயச என்று சொல்லக்கூடிய மந்திரமானது, எப்படி ருத்ரமானது நடுவிலே யஜுர்வேதத்திலே அந்த காண்டங்களுக்கு நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல பன்னிரண்டு திருமுறைகளிலே ஏழு திருமுறைகள், அதிலே நான்காவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இங்கேதான் சுவாமிநாதனாக இருந்து உபதேசம் செய்கிறான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் உபதேசம் செய்திருக்கக்கூடிய தவத்தை பற்றி சொல்லும் பொழுது சிவமந்திரத்தை, அந்த நமசிவாய மந்திரத்தை உள்ளே ரகசியமாக பட்டகத்துக்குள்ளே மாணிக்கம் வைப்பது போல வைத்து அருணகி பெருமான் நமக்கு கொடுக்கிறார். ஏன், இதெல்லாம் உபதேச வார்த்தை, நேரடியா சில விஷயங்கள் சொல்ல முடியாது. நாம் அப்போ இருந்து பணிவிடை செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை அப்படியே மறைமுகமாக அவர்கள் சொல்லிக் கொடுத்து விடுகின்றார்கள். பல ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க பார்த்துருங்கன்னா தெரியும், என்ன மந்திரங்கள் உண்டோ அந்த மந்திரங்களையே ஸ்லோகமாக்கி சொல்லி இருப்பார்கள். அதே போலத்தான் இங்கேயும் கூட கச்சியப்பர் தன்னுடைய அந்த மந்திரத்தை சொல்ல, தன்னுடைய பாடலிலே மந்திரத்தை பிரணவ உபதேசத்தை வைத்து இங்கே சொல்லுகிறார். அது மட்டும் கிடையாது, காமரவெற்றுடை குமரவள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சரித்திரத்தை அப்படியே பார்த்து கொண்டே செல்லும் பொழுது நம்ம அதை தனியாக பார்க்கலாம். ஓம் எனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்று உரைத்தான் என்று இந்த ஓம் நிறுத்து நிறுத்து நிறுத்து என்ன பண்ண ஆரம்பிச்ச ஓம் நிறுத்து போதும் போதும் என்னப்பா நான் இன்னும் ஆரம்பிக்கவில்லையே, இதுவே ஜாஸ்தி. நீ ஆரம்பிச்சிட்டேன் ஓங்காரத்தை, அந்த பிரணவத்தை சொன்ன, அதுக்கு பொருள் சொல்லு. இப்போ திருமந்திரத்துல சொல்லும் பொழுது சொல்லுவேன், பிரம்மா போனார், போகும் பொழுது முருகப்பெருமான் கூப்பிட்டப்ப அவரை வணங்கின முதல்ல, அப்புறம் வணங்காதபடி வணங்கினார்னு. திருமந்திரத்துல அவர் ஒரு எச்சரிக்கை, காஷன் சொல்றார். என்ன காஷன்? எந்தை பீரானுக்கு இருமூன்று வட்டமாய் தந்தையின் முன்னே அச்சண்முகம் தோன்றலார், கந்தன் சுவாமி கலந்தங்கு இருத்தலால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே என்று பாடுவார். இவன் வந்து முருகப்பெருமான் சிவனுடைய மகன் என்று நினைத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள், ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்று சொல்லி இந்த இடத்துல அவனுக்கு ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் திருமந்திரத்துல. இதே கந்தரண்டாதியிலே சொல்லும் பொழுது சொன்னா, இப்பதான் பிரம்மன் யோசிச்சானா? சில பேர் அப்படித்தான் யோசிப்போம். இப்போ பெரிய இங்கிலீஷ் எம்ஏ படிச்சிருப்பான், இல்லைன்னா ஏதோ ஒரு பாஷையில நல்லா படிச்சிருக்கலாம், அவ்வளவு பெரிய ஆளாயிடுவான். ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங்க்கு விரும்ப, பார்லிமெண்ட் ஏவருமா வராதா? பார்லிமெண்ட்டுக்கு பிஏஆர் எல்ஐ ஏவருமா வராதா? எல்லையோட நின்றுமா வரா? இது வந்து பிஹெச்டி பண்ணிருக்கலாம், திடீர்னு ஒரு டவுட் வரும். ரொம்ப அடிப்படையான ஒரு சந்தேகங்கள் சில பேருக்கு வரும், எவ்வளவோ படிச்சிருக்கலாம், அடிப்படை சந்தேகங்கள் இருக்கும். சில பேருக்கு அடிப்படையே இருக்காது, அப்புறம் தான் சந்தேகம் வர்றது, அடிப்படையே இருக்காது. இவன் நினைச்சானா ஏண்டா இவன் கத்துக்கிட்டான்னு அருணகிரிநாதர் சொன்னார். சீயனம் போதியன வாய்புதைத்து செவிதரத்தோல் சீயனம் போதிய மலையில் பாதை சிறுமுனிவன் சீயனம் போதி கடைந்தான் மருகன் செப்ப திகைத்தார் சீயனம் போதில் அரண் ஆதிருக்கு என் செய்ய கற்றதே என்று கந்தரன் தாதியில பாடுவர். இது வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இதா இருக்கும். சீய நம் போதி என நம் போதி என போதிக்க வேண்டும் என வாய்ப்புதைத்து செவி தர தோல் சீய நம்பு ஓதிய மலையில் தாதை அதாவது சிவபெருமான் சிறுமுனிவன் அந்த முருகப்பெருமானை சொல்லுகிறார் சீயன் அம்போதி கடைந்தான் மருகன் அத கடலை கடைந்த விஷ்ணுவனுடைய மருகன் செப்ப அவர் சொன்னார் நீ சொல்லு எனக்கு சொல்லு உபதேசம் பண்ணு முருகப்பெருமான் பிரம்மாவிடத்துல சொல்லி எனக்கு பிரணத்தை சொல்லுன்னு சொல்ல பொழுது திகைத்தார் சி அனம் போதில் அரண் ஆதி ருக்கு என் செய்ய கற்றதே. ருக்குன்னா இந்த இடத்துல ருக்வேதம். நம்ம ஏண்டா தெரியாதனமா சிவபெருமானிடத்துல போய் இந்த வேதத்தை கத்துட்டோம், கத்துக்கிட்டதுனா தானே கேள்வி கேட்கிறான். ரொம்ப பசங்களுக்கு கேள்வி கேட்டா மட்டும் பிடிக்காது, படிக்க சொன்னா படிக்கலாம், எக்ஸாம் மட்டும் படிக்கவே பிடிக்காது, கேள்வி மட்டும் கேட்கவே பிடிக்காது. அதே மாதிரிதான் இது ஏன்னா அது பிரம்மா பண்ண வேலை. அவர் என்ன பண்ணாராம், அரண் ஆதி ருக் என்செய கற்றதே என்று இது ஏண்டா இப்படி பண்ணானே அப்படின்னு திகைத்தானாம். கண்களை விழித்தனன் விழ்கினன் திக்கி திகைத்து இருந்தனன் யாரு பிரம்மா. கண்டிலன் அப்பொருள் திறனே முகத்தில் ஒன்றா அவ்வெழுத்துடையதோர் முருகன் நகைத்து முன் எழுத்து உனக்கு உரை பொருள் என நவில மிகைத்த கண்களை விழித்தனன் வெழ்கினன் விக்கி திகைத்து இருந்தனன் கண்டிலன் அம்பொருள் திறனே. அவை ஏற்படுவர் எல்லாம் கொடுத்து கையில ஏடு கொடுத்து நீட்டோலை வாசியா என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம் மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கான அப்படின்னு சொல்ற மாதிரி முகத்திலேயே இந்த பிரணவத்தை தன்னுடைய முகமாக கொண்டு அத ஒவ்வொரு எழுத்தும் தன்னுடைய முகத்திலே இருக்க முகமாக கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் கேட்ட உடனே திகைத்து கண்கள் அப்படியே ஒரு கண்ணு ரெண்டு கண்ணா இருந்தா பரவாயில்ல இவனுக்கோ எட்டு கண்ணு, எட்டு கண்ணையும் எட்டு திக்கிலையும் திருப்புகிறானா. கண்களை விழித்தனன் வெழ்கினன் வெக்கத்தால நின்று கொண்டிருக்கிறான் விக்கி திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே. என்னடா அது, இது யோசிக்கிறோம் நான் பசங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டாலே போதும் என்னடா அது இது எப்படின்னா ரொம்ப வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரா அப்பெல்லாம் பழைய இதுல தான் உண்டு, இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்பெக்டர்ஸ் அங்கிருந்து வருவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீசர் இல்லை இன்ஸ்பெக்டர்கள் வருவாங்க. ஒரு தடவை அது மாதிரி என்ன பண்ணிட்டார், ஒரு பிரைமரி ஸ்கூல்ல ஒருத்தர் வந்துட்டார் தமிழ் வாத்தியா தமிழ் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாராம். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ராமாயணம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ராமாயணத்துல முக்கியமா சீதை அவளை பிட கரம் பிடிப்பதற்காக ராமபிரான் ஜனகன் வைத்திருந்த வில்லை உடைத்தான்னுட்டு பாடம் நடத்திட்டு இவர் வந்து என்ன பண்ணாரோ, ஆஹா இவர் வந்துட்டார் இவரு அவர் நடுங்கிறார். பழைய காலத்துல நடுவாங்க, இப்பெல்லாம் யார் நடுங்கிறான்னு தெரியல, பசங்களை பார்த்தா மற்றவங்க எல்லாம் நடுங்கிறாங்க. அவர் நடுங்கி போய் கேள்வி கேட்கணும், சார் இப்ப தான் தமிழ் பாடம் நடத்தி இருந்தேன். சரி இருங்க அப்படி போய் இவர் போய் உட்கார்ந்தார். வாத்தியார் பக்கத்துல நிக்கிறார், என்ன பாடம் நடத்தினீங்க, இந்த கம்பராமாயணத்துல சீதா கல்யாணம் உண்டு இல்லையா அதை பத்தி நடத்தி இருந்தேன். சரி உடனே என்ன பண்ணார், தம்பி எந்திரி அப்படின்னு ஒத்த எந்திரிச்சான். ஏன்பா அங்கே வில்ல உடைச்சது ஜனகன் வச்சிருந்த வில்ல உடைச்சது யாரு, அவன் இப்படி பார்த்தான் அப்படி பார்த்தான் நேர பார்த்தான் மேல பார்த்தான் கீழே பார்த்தான் ஒண்ணும் தெரியல சார்னா. என்ன சார் பாடம் நடத்துறீங்க பசங்களுக்கு இது கூட தெரியல, தம்பி எந்திரி அப்படின்னு ஒருத்தர் நடத்துல பேர் என்ன சொன்னான், யாருப்பா உடைச்சார், அவன் பார்த்தான் சத்தியமா நான் இல்ல சார் இது பிரச்சனை அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான் சத்தியமா நான் இல்ல சார் அப்படின்ட்டான். என்ன சார் பாடம் நடத்துறீங்க அப்படின்னா இவர் வாத்தியார் சொல்றார், சார் கண்டிப்பா அவன் பண்ணிருக்க மாட்டான் சார், காரணம் என்னன்னா அவன் ரொம்ப நல்ல புள்ள சார், அவன் எல்லாம் இது மாதிரிலாம் உடைக்க மாட்டான் சார். என்னங்க அது இப்படி இருக்கிறாரு, கூப்பிடுற ஹெட் மாஸ்டர் அப்படின்னா. அங்கிருந்து ஹெட் மாஸ்டர் வந்தாராம், ஹெட் மாஸ்டர் வந்து என்னங்க அந்த பயனிடத்துல ஜனகன் வச்சிருந்த வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா ஒருத்தன் தெரியாதுன்றான் இன்னொருத்தன் நான் இல்லைன்றான் வார்த்தையா சொல்றான் அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற. நீ என்ன சார் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் பாருங்க இங்க இருக்கிற இதுல மணியக்காரர் புள்ள அவன் கண்டிப்பா மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ரொம்ப நல்ல புள்ள சார். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க உடைச்சது யாரியா சொன்ன இந்த பாருங்க சார் ஆச்சு என்ன இப்போ ஏதோ ஒண்ணு உடஞ்சு போச்சு பழைய வில்லுதாரே என்ன காம்பன்சேஷன் உண்டோ இந்த ஸ்கூல் அதை காம்பன்சேட் பண்ணிடும், நீங்க வந்து எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லிடுங்க நான் வந்து எல்லாரும் மத்திய அரசு காசு போட்டு காம்பன்சேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் இவருக்கு எஜுகேஷன் ஆபீசருக்கு தாங்களே என்னையா ஸ்கூல் இது என்னையா பசங்க என்னையா வாத்தியார்னு அங்கிருந்து ரொம்ப கோபத்துல கிளம்பி அப்படி வந்தாராம். வந்தவருக்கு தாங்களே ஒய்ஃபை கூப்பிட்டு நல்ல சில்லு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. என்னங்க இவ்வளவு டென்ஷன்ல இருக்கீங்க, பிபி ரைஸ் ஆயிடுச்சு. தப்பா என்ன பிபி ரைஸ் ஆயிடுச்சு, ஜனகன் வச்சிருந்த வில்ல உடச்சது யாருன்னு கேட்க ஒரு வேலுக்கு தெரியல, ஒருத்தரை நினைக்கிறான் அப்படின்னா. என்னங்க அது, இந்த பசங்களுக்கு இது கூட தெரியாது, சொல்ல வேண்டிதானே அவன் காரணம் தான் உடைச்சான்னு சொல்ல வேண்டிதானே அப்படின்னா. என்னடி இப்படி பேசுற, உடைச்சது அர்ஜுனன்டி அது கூட தெரியாதான். இப்ப ஒரு வயலுக்கு யாரு இல்ல உடைச்சான்னு தெரியல, ஒவ்வொருத்தனும் எனக்கு தெரிஞ்சதுன்னு தான் இல்ல முடிச்சிட்டு இருக்கிறான். இப்ப இவர் ஓங்காரத்தை எடுத்த பிரம்மா அவருக்கு தெரியல, பக்கத்துல இருந்தவங்களுக்கும் தெரியல, எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் ஏண்டா கத்துட்டு திகைத்து கொண்டு நிற்கிறார், திகைத்து நின்று கொண்டு இருக்கிறார். திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள்கரனேன். அப்போ கச்சியப்பர் ரொம்ப அழகா அந்த பிரணவத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி சொல்லுகிறார். இந்த பிரணவத்தை இவர் தாரக பிரம்மம் என்று சொல்லும்படியாக அதை சொல்லுகிறார். மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஐந்தான் என்று சொல்லும்படியாக தாரக பிரம்மம் என்று அதை சொல்லுகிறார். தாரகம்னா என்ன, தாரகம் என்பது எது தாண்ட செய்யுமோ அதுக்கு பேர் தாரகம் என்று சொல்லப்படும். இதுக்கு வடநிலையில சொல்லும்போது எதெல்லாம் தாண்ட செய்யும், கர்ப்ப ஜன்ம ஜரா மரண சம்சார மகத் பயாத்து சந்தாரயதி இது தஸ்மாத் தாரகம் என்று சொல்லுகின்றார்கள். என்னது, ஜன்மம் கர்ப்பம் அதாவது பிறப்பு ஜன்மம், அதனால வரக்கூடியது ஜரை மூப்பு மரணம் சம்சார மகத் பயாத்து, இந்த பெரிய பயங்களை எல்லாம் எது தாண்ட செய்யுமோ அதுக்கு பேரு தாரகம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ரொம்ப பேர் ஒரு தப்பான ஒரு கருத்திலே இருக்கிறார்கள், கச்சியப்பர் அதை இங்கே சரி செய்கிறார். காசியிலே சிவபெருமான் தாரகத்தை அங்கே இறக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் காதிலே ஓதுகின்றான் என்பதுதான் கருத்து. தாரகம் என்னன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்லுவார்கள் ராமநாமத்தை சொல்லுகிறான் அப்படின்னு. கிடையாதுங்கிறார் கச்சியப்பர், தாரக நாமத்தை சொல்லுகிறான் சிவபெருமான். அங்கேதான் போய் சொல்லணுமா, இப்போ திருவாரூரில் பிறக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காசியிலே இறக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, அருணாச்சலே ஸ்மரணாத் முக்தி. இதே இது காசியிலே சென்று இறக்க வேண்டும், அங்கே இறந்தால் முக்தி. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, சிவபெருமான் சொல்லுகிறான், சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடியவர்களை இந்த பிறவியை கடத்துகின்றான், அதாவது இங்கே இருந்து கடத்து இந்த தாரக மந்திரமாக தாரகமாக இருந்து அவன் அங்கே அடுத்து பிறவியே இல்லாத நிலைக்கு அழைத்து செல்கிறான். அவன் போய் வேற எதையும் சொல்லுவானா, ராமநாமத்தை எல்லாம் சொல்லல. இங்கே இவர் சொல்லுவார், ஈசன் மேவரு பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய், சிவபெருமான் இருக்கக்கூடிய பீடமாக இருக்கக்கூடியது தாரக மந்திரம், ஏனையோர் தோற்றும் வாசமாய் எல்லாரும் எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது, எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய் எல்லா விதமான மந்திரங்களுக்கும் வேதங்களுக்கும் மூலப்பொருளாக இது இருக்குமோ அதுவாக. அடுத்ததான் முக்கியமான வார்த்தை கவனிக்க வேண்டும், காசி தன்னிடை முடிபவர்க்கில் எம்பிரான் கலரும் மாசில் தாரக பிரம்மமாம். காசி தன்னிடை, காசியிலே அங்கே வந்து யார் இறக்கிறார்களோ முடிபவர்க்கெல்லாம், இறத்தலுங்கிற வார்த்தையை கூட இவர் பயன்படுத்தல, காசியிலே வந்து யார் சேருகிறார்களோ வந்து அங்கே முடிகிறார்களோ இதுக்கு மேல இடம் கிடையாதுன்னு. இந்த காசிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக அருணகிரிநாதர் பாடுவார். காசிங்கிறது என்னன்னு காசியை பத்தி அருணகிரிநாதர் பாடும் பொழுது, வேடமுண்ட விழாங்கனி அது போல மேனி கொண்டு வியாபக மயலூரி, நாலு மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி, நானும் நைந்து விடாது அருள் புரிவாகி, மாழ அன்று அமன் ஈசர்கள் கழுவ நீச்சர்கள் கழுவேற, வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா, கால கண்டன் உமாபதி தருபாலா, காசி கங்கையில் மேவிய பெருமாடை என்று ஒரு சின்ன பாடல் ரொம்ப அழகாக அந்த இடத்துல பாடியிருப்பார். இப்படி கால கண்டன் உமாபதி மே தருபாலா, காசி கங்கையில் மேவிய பெருமாடை என்று காசியை பற்றி சொல்லுவார். அந்த காசி தன்னிடை முடிபவருக்கெல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள், இதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லை. அங்கே வந்து சேர்ந்தவர்களுக்கெல்லாம் எம்பிரான் களரும் மாசில் தாரக பிரம்மமாம். இங்கே ரொம்ப அழகா புரிவைத்து பேசுகிறார் கச்சியப்பும் இவர். அவன் வேற எதையும் சொல்லவில்லை, குடிலை என்று சொல்லி முதலிலே எதை சொன்னார்களோ அந்த பிரணவத்தை எல்லார் காதிலேயும் சொல்லி அவர்களை இப்பிறப்பிலே இருந்து பிறப்பில்லாத நிலைக்கு கடத்துகிறான், அழைத்து செல்கிறான் என்று காசி தன் இடை முடிபவர்க்கு எம்பிரான் களரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஆய்ந்தான் அப்படியே யோசிக்கிறார். என் கச்சேப்பர் இன்னொன்னு சொன்னார், அவனுக்கே தெரியல, நமக்கெல்லாம் தெரியுமா? தூமரைக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓமெனப்படும் ஓர் எழுத்து உண்மையை உணரான். இந்த மறைகளுக்கெல்லாம் எது ஆதியும் அந்தமுமாக இருக்கிறதோ, எது சொல்லுக்கெல்லாம் ஆரம்பமாக இருக்கிறதோ, அந்த ஓம் எனப்படும் ஒரு எழுத்தினுடைய அர்த்தம் அவனுக்கு தெரியல. மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினன் என்றால், அந்த மலரில இருக்கக்கூடிய பிரம்மா கூட இப்படி திகைத்தான் மயங்கினான் என்று சொன்னால், நாம் இனி சில அறிந்தனம் என்பதும் நகையே. நமக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லுகிறோம், நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, எனக்கு அது தெரியும், தெரியும் என்னென்னமோ தெரியும் என்று சொல்லுகிறோமே, நமக்கும் கொஞ்சம் தெரியும் என்று சொல்வதெல்லாம் மிக நகையே, சிரிப்பு வருகிறது என்று சொல்லும்படியாக அங்கே கச்சியப்பர் பாடுவார். இப்படி இவன் திகைத்து நிற்கிறானா, கோபத்தை வரவழைத்துக் கொள்ளுகின்றான் முருகப்பெருமான். கோபம் கொண்டவன் போலே, அப்படியா, உனக்கு இது கூட தெரியல, நீ படைக்கிறாயா, இப்ப புரிஞ்சுதா என்ன கதை என்ன? முருகப்பெருமான் கோவித்தானோ இல்லையோ நமக்கு புரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறோம்னு, ஏன் ஆரம்பத்துல ஒரு எழுத்துக்கே அர்த்தம் விளங்கல, அவன் நம்ம படைச்சிருக்கான், நம்ம எப்படி இருப்போம், நம்ம படைச்சதெல்லாம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி தான் இருக்கும். யாரு படைக்கணும், முருகப்பெருமான் படைக்க வேண்டும். யார் நம்மை காக்க வேண்டும், முருகப்பெருமான் காக்க வேண்டும். இவன் படைச்சான்னா பிரம்மன் படைச்சா என்னாகும், அவனுக்கும் தெரியலே, தெரியாதவன் தெரியாததைத்தானே படைக்க முடியும். ஆனா தெரிஞ்சவன் நமக்கு கத்துக் கொடுக்க இப்ப சொல்லுகிறான் என்ன, எட்டு நாத்தவ குடிலையின் பயன் இணைத்தன்றே கட்டுரைத்திலன் மயங்கனும் இதன் பொருள் கருதாய் சிட்டி செய்வதின் தன்னையதோவன செவ்வேள் குட்டினான் அயன் நான்குமா முடிகளும் குலுங்க என்று சொல்லி, எட்டொணா தவ குடிலையின் பயன் இணைத்து என்றே கட்டுரைத்திலன் மயங்களும், இந்த குடிலையாக இருக்கப்பட்ட ஓங்காரத்தினுடைய பொருள் தெரியலேன்னு சொன்னி இவன் மயங்கி நிற்க, இதன் பொருள் கருதாய், உனக்கு இதை பத்தி என்னன்னு தெரியாது, சிட்டி செய்வதை தன்னையதோவன, இப்படித்தான் சிருஷ்டி பண்றியா, சிட்டினா சிருஷ்டி, இப்படித்தான் சிருஷ்டி பண்றியாயா என்று சொல்லி செவ்வேள் குட்டினான் அயன் நான்கு மா முடிகளும் குலுங்க, அவ்வளவுதான் குட்டினானா. இதுக்கு வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா கணக்கு சொல்லுவார், பன்னெண்டு கை நாலு தலே, ஒவ்வொரு தலைக்கு மூணு மூணு கையால விழும்படியாக குட்டினான். இதை காந்தத்தில் சொல்லும்போது தன்னுடைய இரு கரங்களாலே குட்டினான் என்று சொல்லி சொல்லுவார்கள். கோபம் கொண்டவனை போலவே இரு கரங்களினாலே குட்டினான், ஒரு குட்டினானா. அது மட்டுமல்ல, அவன் கோபித்து முடிகிறான், ஒன்றுமே தெரியவில்லையே என்று குட்டினான் திட்டினான். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய பாதத்தினாலே உதைத்து வீரபாகுவை அழை, இவனை பிரம்மனை உதைத்து வீரபாகுவை அழைத்து இவனை செய்து என்று சொன்னானான். அவன் திகைத்து நிற்க, நாலு முகன் ஆதி அரி ஓமென அதாரமுறை யாத பிற வாமை விழ மோதி ஒரு பொருள் ஓதுகென நாலு சிரமோடு சிகை தூளிபட தாளமிடும் இளையோனே என்று நாலு சிரமம் அப்படியே தூளிபடும்படியாக தாளமிட்டான். அப்படி நம்ம இவெல்லாம் ட்ரம்ஸ் வாசிக்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா, அது உடம்புதான் அடிக்கிற மாதிரி இவன் அடிச்சானா. உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையான் சிட்டித் தொழில் அதனை செய்வதங்கு என்ன என்று முனம் குட்டிச்சிறை இருத்தும் கோமானே என்று குமரகுருவர் இதையே பாடுவர். குட்டி உள்ளே சிறையிட்டானா, கரத்தாலே குட்டி, கரத்தாலே அவன் சிரத்திலே குட்டி, தன்னுடைய பாதத்தாலே உதைத்து தன்னுடைய வாக்காலே திட்டி அவனை சிறையிலே புகட்டி உள்ள தள்ளியாச்சு. ஏன் ஒரு வார்த்தை தெரியலேன்னு, சில பேருக்கு சில வார்த்தை தெரிஞ்சா உள்ள போயிடுவோம், வேற ஒன்றும் கிடையாது, இவனுக்கு வார்த்தை தெரியல உள்ள போயிட்டான். பார்த்தான், ஆஹா எப்படி படைப்பான் இவன், படைக்கிறவன உள்ள தள்ளியாச்சு, படைக்க முடியாது. பல்லுயிர் தொகை படைப்பது நினைந்தனன் பரிவால், ரொம்ப அழகான வார்த்தையை போட்டார் அந்த இடத்துல. உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தன்னுடைய பரிவாலே மனத்தாலே நினைத்தாராம், நினைத்த காரணத்தினாலே, பரிவாலே நினைத்த காரணத்தினாலே தானே அந்த பிரம்மன் செய்த தொழிலை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஒரு கரன் தன்னில் கண்டிகை வடம் பறித்து, ஒரு தன் கரந்தன்னில் குண்டிகை தரித்து, இரு கரங்கள் வரதமோடு அபயந்தர, பரம்பொருள் மகன் ஓர் திருமகம் கொண்டு சதுர்முகன் போல் விதி செய்தான். இது ரொம்ப அழகு. அந்த வார்த்தையிலே கச்சியப்பர் விளையாடுகிறார். ஒரு கரத்திலே அக்ஷமாலை, கண்டிகைனா அக்ஷமாலை மணிமாலை, நம்ம சொன்னா என்ன சொல்லலாம் ருத்ராட்ச மாலை மாதிரி. படம் பறித்து, ஒரு தன் கரந்தன்னில் குண்டிகை தரித்து, குண்டிகைன்னா கமண்டலம், இரு கரங்கள் வரதமோடு அபயம் தர, வரத அபயஹஸ்தமாக இரண்டு கரங்களை கொண்டு, பரம்பொருள் மகன் ஓர் திருமுகம் கொடு சதுர்முகன் போல் விதி செய்தான். நாலு முகத்தை வைத்துக் கொண்டு எட்டு கரங்களை கொண்டு எந்த பிரம்மா பண்ண முடியலையோ, அதே ஒரு முகம் கொண்டு நான்கு கரங்களை கொண்டு முருகப்பெருமான் செய்தார். பிரபஞ்சத்திலே நாம் தான் பெரியவர்கள் என்று யார் நினைத்துக் கொள்ளுகின்றார்களோ, இறைவன் எல்லாவற்றையும் எல்லாரையும் விட எல்லா காலத்திலும் பெரியவன். நாம் ஒன்று என்றிருந்தால் அவன் பல மடங்காக இருக்கக்கூடியவன். நம்ம பல நாள் செய்யக்கூடிய வேலையை ஒன் ஒரு க்ஷண மாத்திரத்திலே நினைக்கக்கூடியவன் எம்பெருமான். நான்கு முகமும் எட்டு கரங்களும் கொண்டு எவன் செய்தானோ, அதை ஒரு முகம் கொண்டு நான்கு கரங்களை கொண்டு முருகப்பெருமான் செய்தான், சதுர்முகன் போல் விதி செய்தான் என்று முருகப்பெருமான் பிரம்மாவினுடைய தொழிலை மேற்கொண்டு செய்கின்றார்களாம். இதே பாடும்பொழுது ரொம்ப அழகாக பாடுவார். எப்படி அவன் எப்படி இருந்தான், அயனன ஆகி அரியனாகி அரண் எனவாகி அவர் மேலா என்று இவன் எல்லாருமாக இருக்கிறான். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனன ஆகி அரியன ஆகி அரணன ஆகி அவர் மேலாய், எல்லாருக்கும் மேற்பட்ட பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் அயனனானான். இவன் படைக்கிற தன்மைக்கு விஷ்ணுவால காப்பாற்ற முடியவில்லை, ஆதலினாலே அந்த தொழிலையும் எடுத்துக்கொண்டான். அரியன ஆகி ருத்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த அழிப்பு தொழிலை செய்யக்கூடியவனால அழிக்க முடியவில்லை, சிவருமான் அல்ல ருத்ரன் என்று சொல்லக்கூடிய அவராலே செய்ய முடியவில்லை. ஆக அதையும் எடுத்துக்கொண்டானா, அயன் என ஆகி அரியன ஆகி அரண் என ஆகி அவர் மேலாய் இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே என்று அருணகிரிநாத பெருமான் பாடுவார். அப்படி பிரம்மாவாலே செய்ய முடியாத விஷயத்தை தான் எடுத்தான், படைப்பு தொழில் செய்ய ஆரம்பித்தான். அதுக்கு தகுந்தபடி காப்பு தொழில் செய்ய முடியவில்லை, அதனையும் எடுத்துக்கொண்டான். அழிப்பு தொழில் நடைபெறவில்லை, அதனையும் எடுத்துக்கொண்டான். இந்த உயிர்களெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். முருகப்பெருமானுடைய அருளாலே சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் எல்லா பிரபஞ்சங்களையும் தானே காரணமாக நின்று இதைத்தான் ரொம்ப அழகாக சொல்லுவார். வரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா இந்த இடத்துல விளக்கம் கொடுப்பார். ஒரு பானை வணைய வேண்டும், என்ன வேணும், மூணு விஷயம் சொல்லுவார்கள். இது நிமித்த காரணம் என்று எவன் இருந்து செய்கிறானோ அவன் ஒரு காரணம். அதுக்கு முக்கியமானது மண்ணு. மண் இல்லாம பானை வருமா, வராது. இந்த மண்ணை என்ன பண்ணணும், சக்கரம் இருக்க வேண்டும், சக்கரத்துல வச்சுதான் அவன் பண்ணுவான். அதே போலத்தான் தானே நிமித்த காரணமாக நின்று மாயையை முதற்காரணமாக கொண்டு துணை காரணமாக சக்தியை கொண்டு படைத்து காத்து அழித்து திருவருள் புரிந்தார் என்று சொல்லும்படியாக எல்லா இடத்திலேயும் சிவமனம் கமழ, மெஞ்ஞானம் சிறக்க, எல்லாரும் ஞானிகளாக சிவ ஞானிகளாக இருக்கும்படியாக முத்தொழிலையும் அயனனாகி அரியனாகி அரண் என ஆகி முருகப்பெருமான் செய்தார் என்று இதர் மிக அழகாக சொல்லி சொல்லுவார் கச்சியப்ப.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 17. ரிஷிகள் கேட்கிறார்கள், முனிவரே, ஆறு லிங்கங்கள் மற்றும் பிரணவத்தின் பெருமை, சிவனடியார்களை பூஜிப்பதன் முறை ஆகியவற்றை விரிவாக எங்களுக்கு கூற வேண்டும். சூத புராணிகர் கூறுகிறார், மகரிஷிகளே, நீங்கள் அனைவரும் தவச்சீலர்கள். அழகான உயர்ந்த கேள்வியை என் முன் வைத்துள்ளீர்கள். ஆனால் இதன் சரியான விடை இறைவன் சிவபெருமானை தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. இருப்பினும் அவரது இன்னருளால் இதன் விளக்கத்தை கூறுகிறேன். நம் அனைவரையும் காத்தருளும் பெரும் பொறுப்பை அச்சிவபெருமானை எடுத்துக் கொள்ளட்டும். பிரகிருதியான மாயையிலிருந்து தோன்றிய சம்சாரமாகிற இப்பெருங்கடலின் பெயரே பிர ஆகும். நவம் என்பது இக்கடலை தாண்டு வைக்கும் பெரும் ஓடம். ஆகவே பிரணவம் என்பது சம்சாரக் கடலை கடக்க வைக்கும் பெரும் ஓடம் என்று பொருள்படுகிறது. ஆகவே ஓங்காரத்தை பிரணவம் என்று குறிப்பிடுகிறார்கள். மேலும் ஓங்காரம் தன்னை ஜபிப்பவர்களிடம் கூறுகிறது, பிர பிரபஞ்சம், ந இல்லை, எவர்க்கு, வ உங்களுக்கு. அதாவது இனி உங்களுக்கு சம்சார பயமில்லை என்பதை கூறுவதால் அறிஞர்கள் ஓங்காரத்தை பிரணவம் என்கிறார்கள். அல்லது பிரகர்ஷேன உயர்வாக, ந நகேத் அழைத்துச் செல்வது, யாரை, வஹா உங்களை. அதாவது ஜபிப்பவர்களான உங்களை மோட்சத்திற்கு அழைத்துச் செல்வது. ஆகவே ஓங்காரம் பிரணவம் என்றாகிறது. மேலும் தன்னை எப்பொழுதும் ஜபிக்கும் யோகிகள் மற்றும் தன்னையே உபாசித்து பூஜிக்கும் உபாசகர்களது கர்ம நிலைகள் அனைத்தையும் நாசம் செய்து இறையருளை நல்கும் புதிதான அறிவை தருவதாலும் ஓங்காரம் பிரணவமாகிறது. கர்மவினைகளை அழிக்கும் வாயிலாக நவ நல்லறிவை தருவது. மாயையின் பிடியில் சிக்காத மாயையற்ற பரமேஸ்வரனே நவம், புதிதானவர். அந்த இறைவன் தன்னேரில்லாத தனித்துரு திருமேனியோடு நவ மாயக்கலப்பில்லாத சுத்த சுரூபராக விளங்குவதால் பிரணவம் என்றாகிறான். பிரணவம் சாதகனை நவ புதிதான சிவஸ்வரூபத்தை பெற்றவனாக செய்வதாலும் அறிஞர்கள் பிரணவம் என்று அழைக்கின்றனர். அல்லது மிக உயர்ந்த நிலையில் புதியதாக தெய்வீக அருள் தந்திடும் பரமாண்மையானத்தை அருளி அதை வெளிப்படுத்துவதாலும் பிரணவம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்தூல பிரணவம், சூக்ம பிரணவம் என பிரணவம் இரு வகைப்படும். 1. எழுத்துருவான ஓம் என்னும் சூக்ம பிரணவம். 2. திருவைந்தெழுத்தான நமசிவாய என்னும் ஸ்தூல பிரணவம். அதாவது ஐந்தெழுத்துக்களும் வெளிப்படையாக தெரியாது, மறைந்து ஓரெழுத்தாக தோன்றுவது சூக்ம பிரணவம். திருவைந்தெழுத்துக்களும் வெளிப்படையாக தோன்றுவது ஸ்தூல பிரணவம் ஆகும். ஜீவன் முக்தர்களாகும் பெரியோர்களுக்கு சூக்ம பிரணவமான ஓங்காரத்தையே ஜபிக்க வேண்டும் என்பது நியதி. அதுதான் அவரது அனைத்து சாதனைகளுக்கும் சாரமாகும். பெற வேண்டியதை பெற்றவர் ஆதலால் ஜீவன் முக்தர்களுக்கு எந்த ஒரு சாதனையும் தேவையில்லை. ஆனாலும் அவர்கள் பிறர் கண்களுக்கு ஜடமான இவ்வுடலோடு காட்சி தருவதால் இவ்வுடல் உள்ளவரை பிரணவ ஜபத்தின் சகஜமான சாதனையை செய்தே தீர வேண்டும். அவர்கள் தங்கள் உடல் அழியும் வரை சூக்ம பிரணவமான ஓங்காரத்தையும் அதன் பொருளான பரமாத்மாவையும் மனத்தில் திரும்ப திரும்ப தியானித்த வண்ணமே இருப்பார்கள். அவர்கள் இவ்வுடலை நீத்தவின் பூர்ண பிரம்மமான சிவபரம்பொருளை அடைகிறார்கள் என்பது சர்வ நிச்சயமாகும். பொருள் உணராமல் மந்திரத்தை மட்டும் ஜபிப்பவனுக்கும் நிச்சயமாக சிவ யோகம் சித்திக்கும். 36 கோடி மந்திர ஜபம் செய்தவனுக்கு சிவயோகம் கிடைப்பது நிச்சயமே. சூக்ம பிரணவம் குரில், நெடில் என இரு வேறுபாடுகள் உடையது. அகரம் முகரம் மகரம் பிந்து நாதம் ஒலி கானம் கலை ஆகிய எட்டும் இணைந்த பிரணவம் நெடில் தீர்க்க பிரணவம் ஆகும். அது யோகிகளின் இதய கமலத்திலேயே விளங்குவது. மகரம் வரையிலான ஓம் அதாவது பிரணவம் அகார உகாரம் அகாரம் என்னும் மூன்று தத்துவங்கள் ஒன்று சேர்ந்தது. இதை குரில் ஹஸ்வ பிரணவம் என்பர். இதில் அகரம் சிவன், உகரம் சக்தி, மகரம் இவ்விரண்டையும் இணைப்பது. ஆக குரில் என்கின்ற ஹஸ்வ பிரணவம் இம்மூன்றும் அதாவது அகர உகர மகர தத்துவங்கள் கொண்ட ஒரே ரூபம் என்றறிந்து ஜபிக்க வேண்டும். தன் பாவங்கள் முற்றிலுமாக அடிய வேண்டும் என்று விரும்புபவன் இந்த குரில் பிரணவத்தை கட்டாயம் ஜபிக்க வேண்டும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி என்னும் ஐம்பெரும் பூதங்கள், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அதாவது சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் என்னும் 5 விஷயங்கள் ஆகியன பத்தும் ஒன்று கூடி மனிதனை அவாவில் தள்ளுகின்றன. இவ்வாசைகளை மனத்தில் கொண்டு கர்மங்களை செய்பவன் உலகியல் வழி நிற்பவன் அதாவது பிரவிருத்தி மார்க்கத்தில் இருப்பவன் எனப்படுகிறான். பயனில் பற்றின்றி சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை அனுஷ்டிப்பவனை நிவர்த்தி மார்க்கத்தில் இருப்பவன் அதாவது உலகியலை புறக்கணித்து கடமைக்காக கர்மம் செய்பவன் என்கின்றனர். உலகியல் விருப்பங்களை பெற விரும்பும் பிரவிருத்தி வழி நிற்பவன் குரில் ஹஸ்வ பிரணவத்தையும், புறவழியில் நிற்பவன் பற்றற்றவன் நெடில் தீர்க்க பிரணவத்தையும் ஜபிக்க வேண்டும். வியாகிருதிகளையும் மற்ற மந்திரங்களையும் ஜபிக்கும் முன் ஒலிவடிவான அல்லது கரையுடன் கூடிய பிரணவத்தை ஜபிக்கலாம். வேதங்களை ஓதப்போகும் முன்பும் காலை மாலை சந்தியாவந்தனத்தின் போதும் ஓங்காரமான பிரணவத்தை ஓத வேண்டும். பிரணவத்தை 9 கோடி முறை ஜபித்தவன் சுத்தனாகிறான். அதன் பின் 9 கோடி பிரணவ ஜபம் செய்பவன் நிலத்தத்துவத்தை வெல்லுகிறான். இன்னும் 9 கோடி ஜபித்தவன் நீர் தத்துவத்தை வெல்லுகிறான். மீனும் 9 கோடி ஜபித்தால் நெருப்பு தத்துவத்தை வெல்லலாம். அதன் பின்னும் 9 கோடி ஜபிக்க வாயு தத்துவத்தை வெல்லலாம். இதற்கு மேலும் 9 கோடி ஜபிக்க ஆகாய தத்துவத்தை கையில் எடுக்கலாம். இவ்வாறு 9 கோடி 9 கோடி என்று ஏறு வரிசையில் ஜபிக்கவே அவன் முறையே கந்தம் ரசம் ரூபம் ஸ்பர்சம் சப்தம் ஆகியவற்றை வெற்றி கொண்டு அதன் பின்னும் 9 கோடி ஜபிக்க அகங்காரத்தையும் வெற்றி கொள்ளுகிறான். இவ்வாறு 108 கோடி பிரணவத்தை ஜபித்து உயர்ந்த ஞானத்தை பெற்றவன் தூய்மையான யோகத்தின் பயனை பெறுகிறான். தூய்மையான யோகம் பெற்றவன் ஜீவன் முக்தராகிறான். அனவரதமும் பிரணவத்தையே ஜபித்து பிரணவ ரூபமான ஸ்ரீ பரமசிவனையே தியானித்து சமாதி நிலையில் இருக்கும் மகாயோகி சாட்சாத் ஸ்ரீ சிவனே ஆவான். முதலில் தன் உடலில் பிரணவத்திற்கான ரிஷி சந்தஸ் தேவதை முதலியவற்றை நியாசம் செய்து அதாவது தொட்டுக்கொண்டு பின் தான் ஜபிக்க தொடங்க வேண்டும். அகரம் முதலான மாத்திருகா அக்ஷரங்களோடு பிரணவத்தை சேர்த்து ஜபித்து தன் உடலில் நியாசம் செய்வதால் தொட்டுக்கொள்வதால் மனிதன் ரிஷியின் நிலைக்கு உயர்கிறான். மந்திரங்களுக்கான 10 வித சம்ஸ்காரங்கள் அகரம் முதலிய மாத்திருகா அக்ஷரங்களினால் செய்து கொள்ளும் நியாசங்கள் ஷடத்வசோதனம் முதலியனவும் செய்து கொள்வதால் நியாசம் செய்து கொள்வதன் முழு பயனையும் பெறுகிறான். பற்றுள்ளவன் பற்று மற்றும் பற்றறுத்தல் ஆகிய இரண்டும் கலந்த நிலையில் உள்ளவன் ஆகிய இருவருக்கும் ஸ்தூல பிரணவ ஜபமே விரும்பியதை தரவல்லதாகும். இங்கு மந்திரங்களின் 10 விதமான சம்ஸ்காரங்களை பத்தி இந்த உரையாசிரியர் விவரிக்கிறார். ஜனனம் அதாவது மந்திரம் பிறந்தது, தீபனம் போதனம் தாடனம் அபிஷேஷனம் விவலீகரணம் ஜீவனம் தர்ப்பணம் கோபனம் ஆப்யாயனம் என்பனவாகும். 10 வித சம்ஸ்காரங்கள். அதன் முறை முதலில் பூர்ஜை இலையில் கோரோஜனம் குங்குமம் சந்தனம் ஆகியவற்றின் கலவையால் நம்மை நோக்கி இருக்குமாறு ஒரு முக்கோணம் வரைக. பின் 3 கோணங்களிலும் ஒரே அளவுள்ள 6 கோடுகள் வரைக. இவ்வாறு செய்ய 49 முக்கோணங்கள் தோன்றும். அவற்றில் வடகிழக்கு மூலையிலிருந்து தொடங்கி மாத்திருகா அக்ஷரங்களை எழுதி அதில் தேவதையை ஆவாகனம் செய்து பூஜை முடித்து மந்திரத்தின் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் அதாவது எழுத்தையும் உச்சரித்துக் கொண்டே மற்றொரு காகிதத்தில் எழுதுக. இதனால் ஜனனன் எனும் முதற் சடங்கு செய்ததாகிறது. 2. மந்திரத்திற்கு முன்னும் இன்னும் ஹம்சகா என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதற்கு பெயர் சம்புட்டீகரணம் என்பது. இவ்வாறு 1000 முறை ஜபித்தால் அப்பொழுது அந்த மந்திரம் தீபனம் என்னும் சடங்கு பெற்றதாக ஆகிறது. 3. ஹூம் என்னும் பீஜத்தை முன்னும் பின்னுமாக கூறி 5000 முறை ஜபிக்க அந்த மந்திரம் போதனம் என்னும் சடங்கை கொண்டதாக ஆகும். 4. பட் என்னும் சொல்லை சம்புட்டீகரணம் செய்து 1000 முறை ஜபிக்கவே அம்மந்திரம் தாடனம் என்ற சடங்கை பெறுகிறது. அதாவது முன்னும் பின்னும் மந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்த பட் என்ற சொல்லை சொல்ல வேண்டும். 5. மந்திரத்தை பூர்ஜமரையறையில் எழுதி ஓம் ஹம்சஹா ஓம் என்னும் மந்திரத்தினால் நீரை அபிமந்திரித்து அதாவது தொட்டுக்கொண்டு ஜபித்து அந்நீரை கொண்டு மந்திரம் எழுதிய பூர்ஜமர இலைக்கு அரசமர இலையினால் அபிஷேகம் செய்ய 5வது சடங்கான அபிஷேகம் நிறைவேறுகிறது. 6. மந்திரத்திற்கு முன்னும் பின்னும் ஓம் ஹோம் வஷட் என்னும் எழுத்துக்களை கூறி 1000 முறை ஜபம் செய்ய விமலீகரணம் என்னும் சடங்கு முடிகிறது. இந்த சம்புடீகரணம் அப்படிங்கிறது முன்னே பெண்ணை சேர்த்து சொல்லுவது. வஷட் விமலீகரணம் என்பது ஓம் த்ரோம் வஷட்டுன்னு சொல்லி அப்புறம் வஷட் த்ரோம் ஓம் இப்படி ரெண்டுக்கு நடுவில் மந்திரத்தை சொல்லுவோம். 7. ஸ்வதா வஷட் என்னும் இரு சொற்களை முன்னும் பின்னும் கூறி 1000 முறை ஜபிக்க மந்திரம் ஜீவனம் என்னும் சம்ஸ்காரத்தை பெறுகிறது. 8. பால் நீர் நெய் மூலம் மூலமந்திரத்தை கூறி 100 தரம் தர்ப்பணம் செய்வது தர்ப்பணம் என்னும் சடங்கு. 9. ஓம் ஹீம் என்னும் பீஜ மந்திரத்தை முன்னும் என்னும் கூறி 1000 முறை ஜபிக்க மந்திரம் கோபரம் என்னும் 9வது சடங்கை பெறுகிறது. 10. முன்கூறி எப்படி ஓம் ஹம் என்பதால் சம்புடீகரணம் செய்ய 1000 முறை ஜபிக்க அம்மந்திரம் ஆத்யாயனம் என்னும் சடங்கை பெறுகிறது. இது 10வது சடங்கு. இவ்வாறு 10 சடங்குகளை முறைப்படி செய்யப்பட்ட மந்திரமே விரைவில் பயன் அளிப்பதாகும். அதே மாதிரி ஷடத்வ சோதனம் என்பதையும் பார்த்தோம். ஷடத்வா சோதனை முறை ஹோத்ரி தீட்சையில் வருவது. அதில் முதலில் குண்டத்தில் அல்லது வேதிகையில் அக்னியை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவ்வக்னியில் ஷடத்வா சோதனை செய்து ஹோமத்தை முடித்தால் தான் தீட்சை பூரணமாகிறது. விரிவஞ்சி விடுக்கிறோம். இது அந்த உரையாசிரியனுடைய விளக்கம். பார்க்கிறோம், மந்திரங்களுக்கான 10 வித சம்ஸ்காரங்கள் அகரம் முதலிய மாத்திருகா அக்ஷரங்களினால் செய்து கொள்ளும் நியாசங்கள் ஷடத்வ சோதனம் முதலியனவும் செய்து கொள்வதால் நியாசம் செய்து கொள்வதன் முழு பயனையும் பெறுகிறான். பற்றுள்ளவன் பற்று மற்றும் பற்றறுத்தல் ஆகிய இரண்டும் கலந்த நிலையில் உள்ளவன் ஆகிய இருவருக்கும் ஸ்தூல பிரணவ ஜபமே விரும்பியதை தரவல்லதாகும். கிரியை தபம் ஜபம் என்னும் யோகத்தின் அடிப்படையில் சிவயோகியானவன் கிரியா யோகி தபயோகி ஜபயோகி என 3 வகைப்படுகிறான். செல்வம் முதலிய வைபவங்களைக் கொண்டு பூஜை பொருள்களை சேகரித்து கை முதலிய உடல் உறுப்புகளால் நமஸ்காரம் முதலிய கிரியைகளை செய்து இட்ட தெய்வத்தை தொழுபவன் கிரியா யோகி எனப்படுவான். மிதமான உணவு உட்கொண்டு விழிப்புலன்களை அடக்கி, பிறருக்கு துரோகம் நினைத்தல் முதலிய தீய எண்ணங்களை விளக்கி, மனதை தன் திறத்தில் கொண்டு ஒரு மனதோடு பூஜை புரிபவன் தவயோகி ஆவார். முற்கூறிய அத்துணை நற்குணங்களையும் பெற்று மன தூய்மை கொண்டு காமானைகளை விருத்தொதுக்கி சித்தத்தில் அமைதி நிலவ ஜபம் செய்யும் சான்றோனே ஜபயோகி ஆவார். சிவனடியார்களை 16 வகையான உபச்சாரங்களுடன் பூஜிப்பவன் தூய்மை பெற்று சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் என்னும் வரிசையில் மேன்மேலும் உயர்ந்து முடிவில் சாயுஜ்யமான முக்தியை பெறுகிறான். அந்தளர்களே, இனி ஜபயோகத்தை பற்றி கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். தவம் செய்பவனுக்கு முதலில் ஜபம் உபதேசிக்கப்படுகிறது. ஏனெனில் அவன் ஜபம் செய்து தன்னைத்தானே தூய்மை பெற்றவனாக பாவமற்றவனாக ஆக்கிக் கொள்கிறான். சான்றோர்களே, முதலில் நமஹா என்கிற சொல்லும், பின்பு சிவா என்னும் சொல்லோடு 4 வேற்றுமை உருவு சேர 5 தத்துவங்களோடு கூடிய நமசிவாய என்னும் சிவபஞ்சாட்சர மந்திரம் கிடைக்கிறது. இதுவே தூல ரூபமான, அதாவது வெளிப்படையாக தோன்றும் பிரணவம் ஆகும். இதை ஓதுவதாலேயே மனிதன் முழுமையான சித்திகளை பெறுகிறான். திருவந்தைய திருவேங்கெழுத்து ஓம் என்னும் பிரணவத்தோடு ஓம் நம சிவாயா என்றுதான் ஜபிக்க வேண்டும். குருவின் மூலம் உபதேசம் பெற்று சௌகரியமாக எங்கு வாழ முடியுமோ அவ்விடத்தில் வாசம் அமைத்துக் கொண்டு வளர்விலை முதல் நாள், அதாவது பிரதமை திதி முதல் தேய்பிரை 14 நாள் சதுர்தசி திரை திதி வரை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். எல்லா காலங்களையும் விட மாக மாசம், அதாவது மாசி மாதமும் பாத்ரபத மாதமும், அதாவது புரட்டாசி மாதமும் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஜபம் செய்பவன் தினமும் அளவாக விதமான சாத்விக உணவு உண்டு புலன்களை அடக்கி மௌனம் மேற்கொண்டு தாய் தந்தையர் மற்றும் தெய்வத்தை பூஜிக்க வேண்டும். இந்த இணைமங்களை ஏற்று ஜபிப்பவன் 1000 முறை ஜபிப்பதனாலேயே தூய்மை அடைகிறான், இல்லையேல் அவன் கடனாளி ஆகிறான். திருவைந்தளத்தை ஜபிக்கும் போது பின்வருமாறு பரமசிவனை தியானம் செய்து கொண்டு 500,000 முறை ஜபிக்க வேண்டும். சிவ தியானம். பரம மங்களையும் மங்களங்களையும் தந்தருளும் சிவபரம்பொருள், பரம மங்களங்களையும் தந்தருளும் சிவபரம்பொருள், இரு கால்களையும் மடக்கிக் கொண்டு யோக வழியில் உள்ள பத்மாசனத்தில் அமர்ந்து விளங்குகிறார். தலையில் கங்கையும் நிலவும், இடது துடையில் உமையம்மை அமர்ந்துள்ளாள், சுற்றிலும் சிவகணங்கள், மேல் இரு கரங்களில் ஒரு கலத்தில் உடுக்கையும் மற்றொரு கரத்தில் மானும், வர அபய முத்திரைகள் தாங்கிய கீழ்கரங்கள், அனைவருக்கும் அருள் புரியும் சிவபெருமானை இவ்வாறு இதய கமலத்திலோ சூரியன் மத்தியிலோ முதலில் தியானித்து பூஜை செய்து பின்பு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு திருவைந்தளத்தை ஜபிக்க வேண்டும். ஜபிக்கும் நாட்களில் தீச்செயல்களை விடுத்து நற்செயல்களையே செய்ய வேண்டும். ஜபம் பூர்த்தியடையும் தினமான தேய்பிரை சதுர்தசி என்று விடிவோரையில் துயில் உணர்ந்து நித்திய கர்மங்களை முடித்துக் கொண்டு தூய்மையான அமைதியான இடத்தில் அமர்ந்து மன அமைதியோடும் ஒழுக்கத்தோடும் 12,000 முறை திருவைந்தெழுத்தை ஓத வேண்டும். பின் மனைவியோடு கூடிய சிவனடியார்களான 5 அந்தணர்களையும் பரமசிவ ரூபமாக எண்ணத்தக்க ஒரு சிறந்த ஆச்சாரியரையும் வைக்க வேண்டும். அந்த மனைவியோடு கூடிய உயர்ந்த 5 அந்தணர்களும் பகவானது ஈசானம் தத்வருடம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்னும் 5 முகங்களை ஒப்பர். இதன் பின் பூஜைப்பொருள்களை சேகரித்துக் கொண்டு சிவபூஜையை முறைப்படி செய்து பின்பு வேள்வியை தொடங்க வேண்டும். அவரவர்கள் தங்களுடைய கிரிஹ்ய சூத்திரத்தின்படி அக்னிமுகாந்தம் செய்ய வேண்டும். அதாவது வேள்வி குண்டத்தின் 4 5 தர்ப்பங்களை கிழக்கு நுனி வடக்கு நுனியாக இருக்குமாறு போட்டு அக்னிகுண்ட வேதிகையில் 3 கோடுகள் இழுத்து உல்லேகனம் செய்து மணலை குண்டத்தின் உட்புறத்தில் இட்டு பின் அதன் மேல் உமையிட்டு விரகச்சிராயை பரப்பி பின் அக்னியை அதில் வைத்து அதை ஜுலிக்க செய்ய வேண்டும். அதன் பின் தணலினால் நெய்யை சுத்தம் செய்து அக்னிக்கும் சோமனுக்கும் 2 தந்து பின்பு தொடங்க வேண்டிய ஹோமத்தை தொடங்க வேண்டும். கபிலை பசுவின் நெய்யினால் 11 முறை அல்லது 100 முறை அல்லது 1001 முறை தானாகவே ஹோமம் செய்ய வேண்டும். அல்லது அறிஞரான சிவனடியாரான அந்தனர் மூலம் 108 முறை ஆகுதி செய்விக்கலாம். ஹோமம் முடிந்ததும் குருதட்சிணையாக 2 பசுக்களை தானம் செய்ய வேண்டும். முன்பு வரித்த 5 அந்தணர்களையும் பகவானது ஈசானன் முதலிய 5 சுரூபங்களாகவும் ஆச்சாரியரை சதாசிவனாகவும் நினைத்து அவர்களது திருவடிகளை நன்னீர் கொண்டு அலம்பி அந்நீரை தலையில் தெளித்துக் கொள்ள வேண்டும். இதனால் அந்த சாதகன் எண்ணிறந்த புண்ணிய நதிகளில் நீராடிய பயனை பெறுகிறான். அவ்வந்தனர்களுக்கு 10 வகையான உணவு பரமாற வேண்டும். ஆச்சாரியரது மனைவியை பார்வதி தேவியாக பாவித்து பூஜிக்க வேண்டும். அந்தனர்களை பூஜிக்கும் போது ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்கிற முறையில் பூஜை செய்து வடை அப்பம் முதலியவற்றுடன் சிறந்த விருந்தடித்து தனது செல்வச் செழுமைக்கு தக்கவாறு ருத்ராட்ச மாலை வஸ்திரம் முதலியன தந்து உபசரிக்க வேண்டும். அதன் பின் இந்திரன் முதலிய அஷ்டதிக் பாலகர்களுக்கும் அன்னத்தால் பலி அழித்து விட்டு வந்துள்ள அந்துணர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். பின்பு தேவதேவதான பகவான் ஸ்ரீ பரமசிவனை இறைஞ்சி வேண்டி வணங்கிவிட்டு ஜபத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறு புரஸ்சரணம் பலமுறை மந்திரத்தை ஓதுதல் செய்து அந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்ள வேண்டும். பின் 500,000 ஜபம் செய்ய அனைத்து பாவங்களும் நசிக்கின்றன. மேலும் 500,000 திருவந்தழித்துறை திரு 5 ஓதுவதால் அகல உலகில் இருந்து சத்தியலோகம் வரையில் உள்ள 14 உலகங்களிலும் முறைப்படி அதிகாரம் பெறுகிறான். அனுஷ்டானம் முழுமை அடையும் முன் இடையிலேயே சாதகன் இறந்துபடுவானே ஆனால் விண்ணுலகில் சகல போகங்களையும் அனுபவித்து பின் இம்மறுபடியும் இவ்வுலகில் பிறந்து திருவைந்தெழுத்தை ஓதத் தொடங்குவான். அனைத்துலக போகங்களையும் பெற்றவன் மந்திரத்தை சித்தி செய்தவன் மேலும் 500,000 திருவந்தெழுத்தை ஓதுவானே யாகில் அவன் பிரம்மாவின் சாமீபியத்தை அதாவது அவர் அருகில் இருக்கும் பேற்றை பெறுகிறார். மேலும் 500,000 ஜபிக்க அவரது திருமேனி போன்ற திருமேனியை அதாவது சாரூபியத்தை பெறுகிறான். 100,000 ஜபிக்க அவன் பிரம்மதேவருக்கு சமமாகிறான். இவ்வாறு ஹிரண்ய கர்ப்பனான காசி காரிய பிரம்மனது சாயுஜத்தை பெற்று அந்த பிரம்மதேவரது பிரளய காலம் வரை அவ்வுலகில் விரும்பிய போகங்களை எல்லாம் பெறுகிறான். பின்பு அடுத்த கற்பகாலம் தொடங்கும் போது பிரம்மதேவரது புதல்வனாக பிறக்கிறான். அப்போது அவன் மறுபடியும் தவம் செய்து சிறந்த ஒளிவுடன் விளங்கி முறைப்படி முக்தனாகிறான். பூமி முதலியன காரிய சுரூபமான 50 பூதங்கள் வாயிலாக பாதாளம் தொடங்கி சத்திய உலகம் வரையிலான பிரம்மதேவரது உலகங்கள் 14 வரிசையாக நிர்வாணிக்கப்பட்டுள்ளன. சத்தியலோகம் முதல் க்ஷமை என்னும் உலகம் வரையிலான 14 புவனங்களும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே உலகங்களாகும். க்ஷமை உலகிற்கு மேல் சுச்சி என்னும் உலகம் வரை 28 புவனங்கள் உள்ளன. சுச்சி என்னும் உலகில் விளங்கும் கைலையில் தான் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் விளங்கும் ஸ்ரீ ருத்ரன் விளங்குகிறார். சுச்சி உலகிற்கு மேல் அகிம்சை உலகம் வரை 56 புவனங்கள் உள்ளன. அகிம்சை உலகில் நிலை கொண்டுள்ள ஞான கைலாசம் என்னும் சிறந்த நகரத்தில் காரிய ரூபரான மகேஸ்வரன் அனைத்தையும் மறைத்துக் கொண்டு விளங்குகிறார். இந்த அகிம்சா உலகின் முடிவில் காலச்சக்கரம் உள்ளது. இதற்கப்புறம் காலாதீத சக்கரம் உள்ளது. இதுவரை சிவபெருமானது விராட் சுரூபம் வர்ணிக்கப்பட்டது. இதுவரையிலான அனைத்து உலகங்களும் மறையக்கூடியன, அதாவது பரத்தில் ஒடுங்கும் தன்மையன. இதற்கு மேல் அனைத்தும் ஞானம் அனுபவிக்கும் இடம். இதற்கு கீழ் உள்ளவை அனைத்தும் போகங்கள் அனுபவிக்கும் இடங்கள். இவற்றிற்கு கீழ் கர்மமாயையும் இதற்கு மேல் ஞானமாயையும் விளங்குகிறது. இனி கர்மமாயை எது ஞானமாயை எது என்பதை கூறுகிறேன். மா என்னும் ஓரெழுத்து திருமகளை குறிக்கும். கர்ம போக யாதனையை தருபவள் மாயை அதாவது கர்மமாயை என்பதாகிறாள். இதே போல ஞான போக யாதனையை தருபவள் ஞானமாயை ஆகிறாள். முன் கூறிய எல்லைக்கு கீழே அடியக்கூடிய போகங்களும் மேலே அழியாத நினைத்த நித்திய போகங்களும் உள்ளன. கீழுள்ள உலகங்கள் திரோதானமான அதாவது மறைதலான லயம் உள்ளன. மேலே உள்ளன லயமற்றன. அதற்கு கீழ்தான் கர்மத்தடைகள் வாயிலாக கட்டுகள் அதாவது பந்தங்கள் கட்டுகின்றன. மேலே தடைகள் அதாவது கட்டுகள் என்பதே இல்லை. இதற்கு கீழ்தான் ஜீவர்கள் பற்றுடைய செயல்களை செய்து பற்பல உலகங்களில் பற்பல பிறவிகள் பிறந்து சுழல்கிறார்கள். அதற்கு மேல் உள்ள உலகங்களில் பற்றற்ற கர்மங்களையே போகங்கள் என்று அழைக்கின்றனர். பிந்துஸ்தானத்தை பூஜித்து உபாசிப்பவன் இதற்கு கீழுள்ள உலகங்களிலேயே பிறந்து பிறந்து அழைகிறான். ஆனால் பற்றற்ற நிலையில் சிவலிங்க பூஜை செய்பவனே அதற்கு மேல் செல்கிறான். சிவபரம்பொருள் ஒருவரையே பூஜிப்பவன் அதற்கு மேலும் உள்ள உலகங்களுக்கு செல்கிறான். இதற்கு கீழ் உள்ளவர்கள் ஜீவகோடிகள், மேல் உள்ளவர்கள் ஈஸ்வர கோடியைச் சேர்ந்தவர்கள். கீழே சம்சாரிகளான ஜீவர்களும் மேலே முக்தர்களும் உள்ளனர். கீழே கர்மலோகமும் மேலே ஞானலோகமும் மேலே மதத்தையும் அதாவது கொழுப்பையும் அகங்காரத்தையும் அழித்துழைக்கும் வினயபாவம் வணக்கமான தன்மை உள்ளது. பிறவியோடு கூடிய மறைப்பு அதாவது திரோதானம் அங்கு இல்லை. அதை அழித்து ஒழிக்காத இவனுக்கும் அங்கு நுழைய இடமில்லை. இவ்வாறு திரோதானமான மறைப்பை ஒழிப்பதால் அங்கு ஞானப்பொருளே சுடர் விட்டு ஒளிர்கிறது. ஆதி பௌதிக பூஜை செய்பவன் அதற்கு கீழ் உள்ள உலகங்களிலேயே சுற்றித் தீவான். ஆனால் ஆத்தியாத்மிக உபாசனை செய்பவன் அதற்கும் மேலுள்ள உலகங்களை அடைவான். சத்தியம் அகிம்சை முதலிய அறநெறிகளுடன் சிவபரம்பொருளை ஒரே ஈடுபாட்டுடன் பூஜிப்பவன் காலச்சக்கரத்தையும் கடந்து செல்கிறான். காலச்சக்கரத்தின் தலைவரான காலச்சக்கரேஸ்வரரின் எல்லை வரை விளங்கும் விராட் சுரூபமான விராட் சுரூபரான மகேஸ்வர உலகத்திற்கு மேல் பிரம்மச்சரியமே வெறிவெடுத்ததோ என்பது போன்ற ரிஷபம் அதாவது எருது என்கின்ற தர்மம் உள்ளது. தர்மத்திற்கு சத்தியம் சௌசம் சௌசம் என்பது ஒழுக்கம், அகிம்சை தயை என்று 4 பாதங்கள். அது சிவலோகத்தின் வாயப்படியிலேயே நிற்பது. அந்த எருதிற்கு க்ஷமை பொறுமை கொம்புகள், சமம் அதாவது அமைதி காதுகள், வேதநாத ஒலியே அதனை அழகு செய்வது, ஆஸ்திகமே அதாவது தெய்வம் உண்டு என்று ஏற்பதே அதன் 2 கண்கள், விசுவாசமே அதாவது நம்பிக்கையே அதன் விசுவாசமே அதாவது நம்பிக்கையே அதன் உயரிய மனது, கிரியை அதாவது கர்மம் என்கிற தர்ம திருமேனியான ரிஷபம் காரணத்தின் மேல் அதிஷ்டித்திருக்கிறது அதாவது அண்டி இருக்கிறது. கிரியை என்னும் திருமேனியோடு விளங்கும் தர்மமான எருதின் மேல் முக்காலங்களையும் கடந்த பரமசிவன் ஆரோகணித்துள்ளார். பிரம்மா விஷ்ணு மகேசர் ஆகியோர்களின் அவரவர்கள் ஆயுளே தினம் எனப்படும். தர்ம உருவான ரிஷபம் இருக்கும் இடத்தில் மேல் தர்ம உருவான ரிஷபம் இருக்கும் இடத்திற்கு மேல் தினமோ அதாவது பகலோ இரவோ கிடையாது. பிறப்பு இறப்பு இல்லை. அங்கிருந்து காரணஸ்வரூபனான பிரம்மனது காரண சத்தியலோகம் வரை உள்ள 14 உலகங்களும் பஞ்சபூதங்களுடைய தொடர்பிற்கு அப்பாற்பட்டனவே. காலத்திற்குட்படாத சூக்ஷ்மமான கந்த தத்துவமே அதன் சுரூபமாகும். அதற்கு மேல் காரண ரூபமான விஷ்ணுவின் 14 உலகங்களும் உள்ளன. அதற்கும் மேலே காரண ரூபனான ருத்ரனது 28 உலகங்கள் உள்ளன. அதற்கும் மேலே காரணேஸ்வரான காரணங்களுக்கெல்லாம் தலைவரான சிவனது 56 உலகங்கள் உள்ளன. அதையும் தாண்டி சிவனுக்கு உகந்த பிரம்மச்சரிய உலகம் உள்ளது. அங்குதான் 5 ஆவரணங்களுடைய ஞானமே விடிவான கைலி உள்ளது. அங்குதான் 5 மண்டலங்கள், 5 பிரம்ம

0: பஜிப்பதன் மூலமே சிவனை புஜிப்பதற்கான எண்ணம், அதாவது மனம் வரும். சரியை கிரியை ஞானம் ஞானம் சரியை கிரியை யோகம் முதலிய சிவ சம்பந்தமான கர்மங்கள் வாயிலாக சிவஞானம் பெறலாகும். சிவ தத்துவத்தை முற்றிலுமாக உணர்ந்தவன் அல்லது சிவனது திருவருள் நோக்கு பெற்றவன் எவனோ அவனே முக்தனாவான். ஆன்மஸ்வரூபத்தில் நிலைத்து நிற்பதே முக்தியாகும். ஆன்மாவிலேயே லயித்து ஆனந்தத்தை அனுபவிக்கும் ஆன்ம அனுபூதியே முக்தியின் சுரூபம். கர்மயோகம், தவயோகம், ஜபயோகம், ஞானயோகம், தியானயோகம் என்கிற அறநெறிகளை நன்குணர்ந்து அதன் வழியில் ஒழுகி நிற்பவன் சிவனை சாட்சாத்கரித்து, அதாவது நேரடியாக கண்டு, சுவாத்மாராம சுரூபரான, அதாவது தனக்குத்தானே ஆனந்த நிலையில் மூழ்கி கிடத்தலான மோட்சத்தை, முக்தியை பெறுகிறான். சூரியன் தனது கிரணங்களால் மாசை துடைத்து உலகை தூய்மைப்படுத்துவது போலவே கருணைக்கடலான பகவான் ஸ்ரீ பரமசிவன் தனது பக்தர்களின் அஞ்ஞான இருளை போக்குகிறார். அஞ்ஞான இருள் அகலவே விஞ்ஞானமான சிவஞானம் தானாகவே வெளிப்படுகிறது. சிவஞானம் கைப்பெறவே தூயதான தனது உண்மை சுரூபமான ஆனந்த வடிவான ஆன்மஸ்வரூபம் தானாகவே தோன்றலாகும். அந்த சுரூபம் நன்கு சித்தி பெறுவானால் மனிதன் பிறந்ததன் பலனை எய்துகிறான். இங்கு நான் கூறியன அனைத்தும் முன்பு குரு பரம்பரை வாயிலாக நான் பெற்றதாகும். இதையே பின்பு நான் ஸ்ரீ நந்திகேஸ்வரர் மூலம் கேட்டுக்கொண்டேன். ஸ்ரீ நந்தியம்பெருமான் விற்றிருக்கும் இடத்திற்கு மேல் உள்ள இடத்தை சிவபெருமானே என்று மற்றவர்களால் அறிய முடியாது. அது அனுபூதி நிலையாகும். சிவலோகத்தின் பெருமையை பற்றிய அறிவு சிவனது கருணையால் அன்றி பெற ஒண்ணாதது என்பது சான்றோர்களின் கருத்து. சாதகன் 500,000 முறை திருவேந்திரத்தை ஓதிய பின் பகவானுக்கு மகாபிஷேகத்தை செய்து உயர்ந்த நிவேதனங்களை படைத்து சிவனடியார்களையும் உபசரிக்க வேண்டும். அடியவர்கள் சேவையே மகேசன் கண்டு உவப்பது. சிவனும் சிவனடியார்களும் ஒன்றேதான். அவர்களுள் வேறுபாடில்லை. அடியவர்கள் இறைவனது சூக்ம வடிவான ஒளிவடிவான திருவேந்திரத்தை ஓதி ஓதியே அவர்களும் சிவனாகவே ஆகிவிட்டனர். சிவனடியார்களின் திருமேனியே சிவத்திருமேனியாகும். ஆகவே அவர்களது சேவையில் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். சிவனடியவர்கள் உலகியலையும் வைதிக நெறியையும் நன்கு அறிவர். எவ்வளவுக்கெவ்வளவு திருவேந்திரத்தை ஓதுகிறோமோ அவ்வளவுக்கெவ்வளவு அவன் சிவன் பக்கலை அடைகிறான். சிவனடியார்களது மனைவியர் சாக்ஷாத் ஸ்ரீ பார்வதி பிராட்டியின் திருவுருவமே. அவர்கள் பார்வதி பிராட்டியின் திருச்சன்னதியை பெருமளவு திருவேந்திரத்தை ஓதியவர்கள். சாதகன் சிவஸ்வரூபமாகவே இருந்தே பிராட்டியின் பூஜையை செய்ய வேண்டும். சிவனடியார்களது மனைவியர் சாக்ஷாத் ஸ்ரீ பார்வதி பிராட்டியின் திருவுருவமே. அவர்கள் பார்வதி பிராட்டியின் திருச்சன்னதியை பெருமளவு திருவேந்திரத்தை ஓதியவர்கள். சாதகன் சிவஸ்வரூபமாக இருந்தே பிராட்டியின் பூஜையை செய்ய வேண்டும். அம்பாள் மற்றும் பகவானது உலோக விக்கிரகம் அல்லது லிங்க திருமேனி ஆகியனவற்றையோ, சித்திரத்தையோ அல்லது மண்ணால் வனையப்பட்ட திருமேனியையோ, அதில் இறைவனது பிராணப்பிரஷ்டை முதலிய உபச்சாரங்களோடு சூதுவாதின்றி தூய எண்ணத்துடன் பூஜிக்க வேண்டும். சிவலிங்கத்தை சிவனாகவும் தன்னை சக்தியாகவும் அல்லது சிவலிங்கத்தை தேவியாகவும் தன்னை சிவஸ்வரூபமாகவும் அல்லது சிவலிங்கத்தை நாதரூபமாக ஒலிவடிவாகவும் சக்தியை பிந்து வடிவாகவும் ஒன்றிற்கு மற்றொன்று ஆதாரம் என்னும் எண்ணத்தில் சிவனும் சக்தியும் இணைந்த சக்திலிங்கம் சிவலிங்கம் என்னும் பாவனையில் சக்தியையும் சிவனையும் பூஜிப்பவன் சிவனது மூல ரூபமான நிட்கல பிரம்மத்தை பூஜிப்பதால் அவனே சிவஸ்வரூபனாகிறான். 16 வகையான உபச்சாரங்களுடன் பூஜிப்பவன் விரும்பிய பொருளை பெறுகிறான். சிவலிங்கத்தை பூஜிக்கும் சிவனடியார்களை பூஜிப்பவனை கண்டு பரசிவம் மகிழ்ச்சி கொள்கிறார். 5, 10 அல்லது 100 சிவனடியார்களை அவர்களது மனைவிமார்களோடு மரியாதையோடு அழைத்து வந்து தனம், உடல், மந்திரம் இவற்றில் வஞ்சனையின்றி, அதாவது குறைவின்றி மகிழ்ச்சியோடு அவர்களையே சிவன் சக்தி ரூபமாக பாவித்து தூய மனதுடன் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு பூஜிப்பவன் திரும்பையும் மண்ணுலகில் பிரமான். சிவனடியாரின் தொப்புளுக்கு கீழ்பாகம் பிரம்மபாகம், கழுத்து வரை விட்டுபாகம், முகம் சிவலிங்கம் என கூறப்படுகிறது. கிரியையை காட்டிலும் தபம் 10 மடங்கு உயர்ந்தது. தபத்தை விட ஜபம் 100 மடங்கு பெரியது. ஜபம் 1000 செய்தலை விட சிவஞானி உயர்ந்தவன். 100,000 சிவஞானியை விட தியான யோகி உயர்ந்தவன். 1,000,000 தியான யோகியை விட சமாதி நிலையில் உள்ளவன் உயர்ந்தவன். ஒன்றை விட ஒன்று உயர்வது போல் பூஜையிலும் ஒன்றை விட ஒன்று சிறந்தது. அதன் பயனும் உயர்வும் சான்றோர்களாலும் அறிய இயலாதது. ஆகவே சிவனடியார்களின் பெருமையை யாரே அறிவர்? சிவன், சக்தி, சிவனடியார்கள் இவர்களை பக்தியுடன் பூஜிப்பவன் சாக்ஷாத் பரமசிவனே. அவன் சிவத்தையே அடைந்து விடுகிறானே. இவ்வத்தியாயத்தை பொருள் உணர்ந்து படிப்பவன் சிவனோடு மகிழ்ந்து நிற்பன். இதை பிறருக்கு கூறுபவன் சிவன் அருளை பெறுகிறான். சிவாய்,
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.

திருப்பெருந்துறையில் அருளியது. அறிவித்து அன்புறுதல். மாணிக்க வாசகப் பெருமான் திருப்பெருந்துறையில் இறைவன் தன்னுடைய அடியவருக்கு வந்து அருளிய தன்மைகளை குறித்து புகழ் உரைப்பதாகவும், சிவபெருமானின் திருவாய் மொழிகளே மறைமொழிகள் எனும் இவ்வறிவித்து அன்புறுதலை சுவாமிகள் 10 பாடல்களாக அருளிச் செய்துள்ளார்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சுற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: சகனாவவகோ

ஏற்ற அருள் செய்த வீடுணையபிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அழியோயினி வேண்டியனைப்பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருண் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டும் அதுவும் உந்தன் விருப்பன்றே ஒளி வளரும் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ்கிழந்ததோர் உணர்வே

0: அம்பதங்கே வெளிபடர் தெய்வ கூத்துகண்டனி துண்டனின் விளம்பு மாவிளம்பே பாலுக்கு பாலகன் வேண்டிய பார்க்கடல் என்ற பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய திண்ணை தன்னுள் ஆலிக்கும் அண்டலும் வாழ்கின்ற சிற்றம் பலமே பாலித்து நட்டம் பயிர வல்லானுக்கே பல்லாண்டு கூறுடு வேத நெறி தொழை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதபரம்பரை பொனிய புனிதவாய் மலர்ந்தழுக சீத வெடமயற்புகளில் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு வரவுபேதப்பொருள் உணர்ந்தேன் மேபுஷிமாகமத்து தீது பொருளும் தெளிந்து உயர்ந்தேன் வேது குறை தற்றி சூழ் சிங்க சிவஞான மாமுனிகன் பொற்றாமரியடிக்கள் பொக்கு வந்தே தட்சிண கைலாசம் வந்தே மாஜினேமபி வந்தே வேணுவனேஸ்வரன் வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரே வந்தே ஸ்ரீமூலலிங்க ஸ்ரீமத்தாம்பிரசபாவதி சிவகாமி சமோவேதம் சுந்தரம் லோகசுந்தரம் அரஹர நம பார்வதி மகாதேவ. இந்நகரங்கண் எழுந்தளித்தின்ற சங்கரராமேஸ்வரர் திருவுருவத் துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறான இந்த காஞ்சிபுராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றிகள் அந்த வணக்கங்கள். போன தடவை வந்திருக்கிறதே சில விஷயங்கள் தொட்டிருக்க வேண்டும், அது விட்டு போச்சு. அதாவது கழிந்த வாரங்களிலே மகாலய பட்சம் நின்றதான புரட்டாசி மாதம் 15 நாட்கள், அதன் பின்பு நவராத்திரி உற்சவம் 10 நாள், இதெல்லாம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. இதில் மகாலய பட்சம் என்பது பிதருக்களுக்காகவே ஏற்பட்ட ஒரு தினம், அது புண்ணியமான தினங்கள் என்றேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய முன்னோர்களை வழிபடுவது என்பது தொன்று தொட்டு வருகின்றதான ஒரு வழக்கம் மாத்திரமல்ல, நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. ஒரு முறை தர்ம நூல்களிலே எதையெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று வரும்பொழுது பிதர்களுக்கு உரிய சில நியமங்களை நாம் கடைபிடிக்கத்தான வேண்டும். அதிலே முக்கியமானது தாய் தந்தையருக்கு நாம் செய்கின்றதான சிராத்தம் திதி வருடத்திற்கு ஒரு தரம், அதுபோன்று அமாவாசை மாதப்பிறப்பு இந்த ஜனங்களிலே தர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. அமாவாசை தர்ப்பணம் என்றது இதிலே 12 பேருக்கு அது இடம் கிடைக்கிறது. சிராத்திலே ஒரே ஒரு அந்த 3 பேருக்கு தான், அப்பான்னு சொன்னால் அப்பா அவருடைய அப்பா அவருடைய அப்பா 3 பேருக்கு தான். ஆனால் தர்ப்பணத்திலே 12 பேர். எப்படி? தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தை 3 பேர். இந்த 3 பேருடைய மனைவிமார்கள், அது அம்மா அவருடைய மாமியார் அவருடைய மாமியார். இது போக அம்மா அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவர் அப்பா, இந்த மூன்று பேருடைய மனைவிமாக. அப்போ ஆறாறும் 12 பேருக்கு அந்த தர்ப்பணத்திலே அவர்களுக்கு கிடைக்கிறது. இது போல் மற்ற நம்முடைய குடும்பங்களிலே சித்தப்பா, பெரியப்பா, அண்ணா, தம்பி, அத்தான், அத்தை, சித்தி, சித்தம்மா, பெரியம்மா, இப்படி பல பேர்கள் இறந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் யமலோகத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எப்போ எழுந்தணி கிடைக்கும் அவெல்லாம் கேட்குறாங்க. புரட்டாசி மாதம் மாலையபட்சம் என்று ஒன்று வரும், 15 நாள் அது. அப்போ உங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுவேன், நீங்கள் போய் உங்களுடைய சந்ததிகளுடைய வீட்டின் வாசலில் போய் நிலங்கள், அவர்கள் அப்படி எழுந்து தண்ணியை அழைப்பார்கள், அதுதான் உங்களுக்கு. அதனால் இந்த 15 தினங்களும் அவர்கள்லாம் வருவார். இந்த 15 தினம்தான், அப்புறம் கிடையாது, முன்ன பின்னால் வரமாட்டார். இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் இந்த 15 நாளைக்குள்ளாம், அதுக்கப்புறம் முன்ன பின்னால் நமக்கு கிடையாது, உரிமை கிடையாது. சரி, இதெல்லாம் முடிஞ்சவர் சார் நரகத்தில் கிடக்கா சார், நம்முடைய பிதற்கை சிலைகள் அவெல்லாம் தர்மதேவத்தை கேட்டனா எங்களுக்கு எப்போ கிடைக்கணும்? உங்களுடைய சந்ததிகளுடைய வீட்டில் அடியாறு சாப்பிட்டு கடைசியில் ஒரு தீர்த்தத்தை கீழே விடுவார்கள் அல்லவா, அந்த தீர்த்தம் உங்களுக்கு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு போக்கு தர்மசாஸ்திரங்களை வைத்திருக்காங்க. இதை நாம் கடைப்பிடிக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? சில பேர்கள் போதான் சும்மா பிதற்களாது தெரியாது, புரோகிதர்கள்லாம் புழைக்கிறதுக்காக நிறைய எழுதி வச்சுருக்கான். அதாவது ஒருவருடைய வாழ்க்கையை நாம் வந்து நிர்ணயம் பண்ண முடியாது, யாருடைய வாழ்க்கையை நம்மால் நிர்ணயம் முடியாது. அவனுக்குன்னு ஒன்று இருக்கும், அவனுக்கு கிடைக்கிற நம்மால் தடுக்கவும் முடியாது, நம்மால் கொடுக்கணும் அஞ்சாலும் கொடுக்க முடியாது. அதாவது தர்மம் பண்ணணும் என்று வரும்போது சந்தர்ப்பம் கிடைக்காது, நான் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கூட சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடும். சந்தர்ப்பம் கிடைக்கிறோ கொடுத்துடணும், அதுதான் கெட்டிக்காரத்தனம். சரி வரட்டுமா, அப்படி லண்டன் ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆனால் அது கிடைக்கும்னு சொல்ல அவங்க உறுதி கிடையாது. ஆகையான அவர்களுக்கு உரியதான தர்ப்பணம் என்ற சொல்லுக்கு ஒப்பித்தல், மகிழ்வித்தல் என்பது, அவர்களெல்லாம் மகிழ்விக்க வேண்டும் என சொன்னேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, மறைந்து விட்டது. இடையில் ஒரு 600 நம்ம பெரியவாள்லாம் அவதாரமாகி நம்மள்கிட்ட நம்ம ரொம்ப டைவர்ஸ் பண்ணி விட்டாங்க, அதெல்லாம் பொய் சார், அதெல்லாம் ஒன்றும் அப்படி இப்படின்னு. சரி, இவர்களை கோபிக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அது இப்போ தான் அனைவிடுகளே நடந்து கொண்டிருக்கிறது. பிதருக்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிராதிகளோ தர்ப்பணங்களோ பண்ணவில்லை என்றால் அவர்கள் சாபம் விட்டு போவாங்க. அந்த சாபத்துடைய பயன் என்ன ஆகும்னா, முதல்ல சந்ததியை பாதிக்கும், அப்போ ரத்தம் குடி பிடிப்பார், சந்ததி கிடைக்காது, தலைகிழன்னு பார்ப்பான். ஏன்னா அதாமல் பெரியார் முனியாச்சு சார், ராமேஸ்வரம் போயாச்சு, காசி போயாச்சு, கதை ஒன்றும் நடக்கலை. அது அப்படித்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், என்னுடைய நண்பர் தான் அவர், அவர்களெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவருக்கு ஆண் சந்ததி கிடையாது, ரெண்டே பெண் சந்ததி தான். பெண் சந்ததிகளுக்கும் குழந்த சந்ததியே இல்லை. அதற்காக அவர் என்னெல்லாம் அவ்வளவு செய்து பார்த்தார், நடக்கலை. இப்போ விஞ்ஞான முறையில் செயற்கை முறையில் கருத்தரித்தல் மாதிரியானவர்கள் அது முறையெல்லாம் செய்து பார்த்தார். 100,000 ரூபாய் மேலே செலவு இந்த கருத்தரிக்கிறது, அதை கொண்டு வந்து கர்ப்பப்பையில் வைக்கிறது, நடக்கல. ஏன்னா இல்லை, சந்தானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்கே இல்லை. அதனால் அது நம்ம கையில் இல்லை, நாம் நினைக்கலாம், எல்லாம் தக்கவாதங்கள்லாம் பண்ணலாம், நடக்கா இருக்கிற முதல்ல சந்தானத்தை நசிப்பிட்டேன். அடுத்து எவ்வளவு வந்தாலும் காணார் சார், இந்த வருஷம் 50,000 வரவு என்ன, மேற்கொண்டு 5,000 நஷ்டம்தான். சரி, அடுத்த மாதம் 60,000, அப்போ 5,000 நஷ்டம்தான். எவ்வளவு வந்தாலும் நஷ்ட கணக்கெலாம் இருக்கும் குடும்பம். இது ரெண்டாவது இல்லை, இது இல்லைன்னு சொன்னால் நோய் நொடி, எவ்வளவு வந்தாலும் ஆஸ்பத்திரி கொடுத்து முடியல சார் என்னால், வைத்தியத்துக்கே பாய் சம்பளம் போகுது ஆங்க. அதனால் நோய் நொடி நிறைய கொடுத்துருவாங்க, அதில் நிம்மதி கிடையாது. இப்படி நிறைய இந்த குடும்பமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அந்த பிதற்குடைய சாபம். இது எப்போ தெரியும், ரொம்ப கஷ்டம் வந்தோன்னா ஜோசியத்தை போவாங்க, அவருடனே ஜோசியை உருட்டுவார், பிதர் தோஷம் இருக்குது சார், அதனால தான் இதெல்லாம் காரணம். அதுக்கு ராமேஸ்வர போய் பரிகாரம் வழங்கோ கோவை பெருமானதோ. ஆகையினால பிதற்களை வழிபடுவது என்பது நமக்கு உரியதான ஒரு கடமை. அது சும்மா அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னா சொல்லலாம், நடப்புக்கு சரியாக வராது. சும்மா அதாவது நேற்றுக்கு ஒரு தம்பதிகள் பேசிட்டு இருந்தார், அவர் ரொம்ப வேதாந்தங்களாக நிறைய படித்தார் எல்லாம் சார். வீட்டம்மா எங்கள் ஐயா கொஞ்சம் சொல்லுங்க சுகபிரம்மமாக இருக்காரு, இதுக்கு தானே வேதாந்தம் படிச்சுன்னு என்ன சுகபிரம்மமாக வந்து எவ்வளோ யோகம் செய்யணும், அதாவது அவர் குடும்பத்தில் பச்சிடாமலே இருக்காருங்கிற வருத்தப்பட்டு சொல்கிறார், அதுக்கு தானே வேதாந்தமே படிச்சிருக்காரு, உங்கள் வேதாந்தம் பூரா படினா அதனுடைய பலன் கிடைச்சி போச்சு, எனக்கு கிடைக்கலையே என்ன. அதனால் அந்த பலன் கிடைக்கணுமானால் அதுக்கு நான் உழைச்சித்தான் ஆகணும். ஆனால் அதுக்கு தான் மாலைய பக்ஷம் என்ன ஒரு புண்ணிய தினம், இந்திய பாரத தேசத்தில் அனைவரும் கடைப்பிடிக்கின்றானவர்கள். இந்த மாலைய பட்சத்தில் காசி கைவகைக்கெல்லாம் போகலாம், போய் அங்கே போய் தர்ப்பணம் பண்ணலாம், பிதுக்கள் காரியங்கள்லாம் செய்யலாம். சரியா இந்த தர்ப்பணம் எப்படி பண்ணுறன்னு ஒரே குழப்பம். இப்போ சார் நீங்கள் சொல்கிறதான் சார் தான், இந்த புரோகிதர் வந்து என்னமோ உழப்புறான்னு எனக்கு தெரியுது, என்னமோ பண்ணுறாங்க ஒரு சரியாக பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் இது போய் வீணாக போட்டு அவரை கூப்பிட்டுட்டு துட்ட செலவழிச்சுட்டு அவனை கொண்டு கொடுத்துட்டேன். இது எல்லாரும் எங்கிட்ட ஒரு குறையாக சொன்னாங்க, அதனால் என்ன செய்யறது, இது எப்படி செய்யணும் அங்கிற நீங்கள் உங்களை எனக்கு ஒரு வரன்முறை காட்டணும்னா நாங்களே செய்துக்கிறோம். அது நம்ம நாளாக எல்லாரோட கோரிக்கையும் பார்த்து சைவ தர்ப்பணம் சொல்லி ஒரு சின்ன நூல் வெளியிட்டேன். அதை வச்சு இப்போ எல்லாம் திருநெல்வேலியில் அணையமா அதை வாங்கி எல்லாரும் பண்ணுறாங்க. முதல்ல கொஞ்சம் கண்ணை கட்டின வாழ்க்கணும், சின்ன விஷயம் தான். தர்ப்பணங்கிறது 15 நிமிஷத்துக்கு மேலே ஜோலி கிடையாது, அதனால் அப்படி ஒரு நூல் வெளியிட்டு எல்லாருக்கும் அதை பார்த்து இப்போ எல்லாரும் பண்ணிக்கிறாங்க சார். புரோகிதர் வேண்டான்னு சொல்லக்கூடாது, அவருக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் புஸ்தகம் இருக்கான்னு புஸ்தகம் செய்து போயாருன்னு சொல்லக்கூடாது, அவரை கொண்டு செய்ய சொல்லணும், இல்லைன்னா நீங்களே செய்து கொள்ளலாம். எங்கள் திருநெல்வேலியில் ஒரு அடியார் இருந்த மாதிரி பசவத்தாச்சிருந்தார், பரிவா வருகிற குறுக்குலையாக வந்தார். அந்த குறுக்குலை எனக்கு நல்லா தெரியும், அவற்றை இந்த புஸ்தகத்தையும் கொடுத்தேன். ஐயா உங்கள் நீங்கள் ப்ராக்டிக்கலில் இருக்கிறார்கள், நாங்கள்லாம் தியரி, அதனால் நாங்கள் எழுதல ஏதாவது ப்ராக்டிக்கல் ஏதாவது கொஞ்சம் மிஸ் முன்ன பின்ன இருந்தாலும் சொல்லுங்க திருத்தணும். இன்னை வரும் இல்லை வருஷம் உனக்கு மேலே ஆச்சு, அவன் படிக்கவே இல்லை, வாங்கி அப்படியே வச்சுட்டான், படிக்கவே இல்லைன்னு எப்போ தெரியுது. எங்கள் ஊரில் ஒரு அடியார் அவனை கூப்பிட்டு இந்த புஸ்தகத்தை கூட இப்படி பண்ணி வைப்பான். ஆ அம்மா முடியாது, எழுதுற மண்டலம் நேரம் ஆகும், இது பண்ணுறது நான் இன்னும் 4 பேர்கிட்ட பண்ணிடுவேன், அதெல்லாம் முடியாது, நான் எப்போ பண்ணுறது தான் பண்ணுவேன், இதெல்லாம் முடியாது. இல்லைப்பா இதில் ஒன்றும் முடியாது, ஏன் அப்போ தான் தெரியும் அவன் படிக்கலைன்னு தெரியுது, படித்தோம்னா அவனுக்கு எவ்வளோ செலவழிப்பானோ அந்த நேரம் தான் இதுக்கும் செலவாகும். புஸ்தகத்தை பார்த்து பயந்தார் பண்ணலை. எது சொல்கிற நன்றாக செய்து வைக்கணும், இப்போ எப்படி இருக்கு நிலைமைன்னு சொன்னால், போன ஜெனரேஷனில் நல்லா உழைக்கிறவங்க இருந்தாங்க, துட்டு கிடையாது, அப்போ வருமானம் கிடையாது, இப்போ நல்லா வருமானம் இருக்குது, உழைக்க தயாரில் எல்லா துறையிலையும் தான், இந்த துறையினுடைய எல்லா துறையிலுமே போன தலைமுறையை விட இந்த தலைமுறையில் வருமானம் கூடுதல், அதனால் உழைக்க தயாரில்லை. எல்லா துறையிலும் அப்படி தான் இருக்குது. வேத பாராயணம் எடுத்துக்கொண்டா அந்த காலத்தில் ரொம்ப சொல்ப தொகை நல்லா நல்லா உழைப்பாங்க, இன்றைக்கி நிறைய கொடுக்குறோம், உழைக்க தயாரில்லை. இக்காலாவஸ்தை வித்தியாசம் தான் காரணம். ஆக இப்படி இருக்கிற நேரத்தில் நவராத்திரி உற்சவமும் அடுத்தது வந்தது, சக்தியை வழிபடுவது என்பது, அதில் சிவசக்தியை வழிபடுவது தான் நவராத்திரியோட முக்கியமான ஒரு குறிக்கோள். அது எப்படிலாமோ திசை திரும்பி போயிட்டது. ஆமாம் இப்போ சிறுதெய்வ வழிபாட்டை கொண்டு போய் விட்டுட்டார், நவராத்திரின்னா தசரா, நாங்கள் நங்கன மேலே அடிக்கணும், ராத்திரி தூக்கூத்து அடிக்கணும், ஆனால் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கும் நவராத்திரி உற்சவத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அப்படி ஆயிப்புச்சு நிலைமை. அந்த பத்து தினங்களும் அந்த சிவசக்தியை வழிபடும் இடமாகத்தான் அது அமைந்திருக்கிறது. ஆகமங்களே சொல்லப்பட்ட விஷயம்தான் நவராத்திரி. சார் எல்லாம் கிடையெல்லாம் சாத்த வழிபாடு சார், எப்படியோ சைவத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு ஆனும் சொல்லாங்க, அப்படி இல்லை. சாத்த தந்திரப்படி அந்த நவராத்திரி வழிபாடு உண்டு. ஏன்னா அவங்க சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால வழிபாடு. ஆனால் சைவத்திலையும் சொல்லப்பட்ட விரதங்களில் நவராத்திரி விரதம் சொல்லப்பட்டிருக்கிறது, வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இந்த சிவராத்திரி வரும்போது தான் விவகாரம் வரும், வருஷா வருஷம் இது ஒரு மண்டை சார் நமக்கு ஆகணும். அதாவது என்னன்னா, நம்முடைய விரதங்களெல்லாம் நிர்ணயிக்க, நம்முடைய அனுஷ்டானங்கள் கோயில் அனுஷ்டானங்கள் எல்லாம் நிர்ணயிக்கும் பொழுது சூரியனை அடிப்படையாக கொண்ட தினங்கள், இன்னொன்று சந்திரனை அடிப்படையாக கொண்ட தினங்கள், அது சௌரமானம் இது சாந்திரமானம் சொல்லணும். இதில் எல்லா விரதங்களும் சாந்திரமானப்படி தான் பண்ணணும்னு சொல்லுது ஆகமங்கள், அப்படிதான் சொல்லுது. சிவராத்திரி மாத்திரம் சௌரமானப்படி தான் பண்ணணும், அப்போதான் நிர்ணயம் பண்ணணும். ஆனால் பஞ்சாங்கம் போகிறவங்களுக்கும் நம்மளுக்கும் தகராறு வரத்தான் செய்யும், ஏன்னா அவங்க பூரா சாந்திரமானப்படி தான் எல்லாத்தையும் போடுவாங்க. சௌரத்தவியம் சாந்திரமான நகர்த்தவியான்னு ஒரு வாக்கியம் இருக்கு, இது பெரிய சண்டை. சௌரமான கர்த்தவியம் சௌரமானத்தினால செய்யணும், சாந்திரமானேன நகர்த்தவியம் சாந்திரமானத்தில் செய்யாதேன்னு. இவன் படிச்சிருக்கான்ல நிறைய, அதனால் இந்த நாவை பொட்டு இங்கே தங்கிட்டு செய்யணும். சௌரமானே நகர்த்தவியம் நாவ கர்த்தவியம் சார், சாந்திரமானேன கர்த்தவியம் இந்த நாவை அங்கே போட்டு அந்த நாவைங்க சாந்திரமானத்தான் செய்யணும். ஒரு சமயம் இதே சிவராத்திரிங்கன்னே எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பெரிய ஆகம வித்வான்கள் சிவராத்திரி சிவசாத்திரெல்லாம் ஒரு இடத்தை கூண்டாங்க. இதே வாக்கியம் வந்தவொடனே இதுதான் விவகாரம், அவன் நானா அங்கே போட்டான், ஒருத்தன் நானா இங்கே போட்டான், எது சார் எனும் ஆகம சுத்தமாக சொல்லியிருக்கு. கௌரவமான பிள்ளை தான் செய்யணும். கடைசினா ஓட்டுக்கு விட்டாங்க, என்னையா ஜன என்ன சர்க்காரா இதை பார்லிமெண்டா சட்டசபையா, ஏ சட்டம் எதிர்க்கு அதைத்தான் சொல்லணும், இதுக்கு ஓட்டுக்கு விடணும். இல்லை சரிசமாக நின்று போச்சு, ஆனா ஓட்டுக்கு விட்டான். உடனே அப்பவும் சரிசமாக தர இங்கே 50 பேர் இங்கே 50 பேர் தலைவர் வீட்டோ பவர் அவரை கொடுத்து தள்ளிட்டார். இப்படி போயின்னு இருக்கு நிலைமைகள். அதனால் நவராத்திரி உற்சவம் மிக சிறப்பாக, அதில் சில விஷயங்கள் தெரியணுங்கிறக்காக சொல்ல ஏதோ அனாவசியம் வேண்டாம் நிறைய பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. சாத்தபரமாக நவராத்திரி உற்சவம் கொண்டாடுறாங்க. இந்த தசராலாம் அதில் சேர்ந்தது, சைவத்தில் சேர்ந்தது இல்லை. இந்த தசராலாம் விவகாரங்கள்லாம் சாத்தபரமாக உள்ள வழிபாட்டு முறைகளில் வந்து அது வந்தது. எப்படி சைவத்துக்கு பஞ்சாட்சரம் மிக முக்கியமோ அதே மாதிரி சாத்தம் ஸ்ரீவித்யா தந்திரம் கொண்டது பஞ்சதசாட்சரி 15 எழுத்து கொண்ட ஒரு மந்திரம், அதுதான் அங்கே பிரதானம். அதுலேருந்து நிறைய மந்திரங்கள்லாம் கிளச்சி வைப்பேன், பத்திரிகையில் போட்டு குழப்பின்றக்கான அது தசமகா வித்யா அப்படி இப்படி எடுத்து போட்டு மக்களை எவ்வளோ பைத்தியக்காரனாக்குன்னு அவ்வளோ பண்ணிட்டுருக்கான். அந்த சாத்தபிரமாட்டான் அந்த பத்ரகாளி வழிபாடுகள்லாம் அப்படியே வந்தது. இந்த வழிபாடும் இப்போ சொன்னால் என்ன அடிப்பான் அவ்வளோ வெளியில் பாவே பார்த்துக்கிறேன்பா. பெங்கு தமிழ்நாட்டு வழிபாடே கிடையாது. இந்த உச்சி மாகாழி விவகாரங்கள்லாம் உஜ்ஜயினி மாகாழி தான், உச்சி மாகாழி உஜ்ஜயினிலேருந்து வந்து இந்த அம்பாள் நம்ம நாட்டில் கிடையாது. இப்படி பெங்காலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துருக்கு. நம்ம நாட்டு வழிபாட்டு முறைகள் இல்லை. இப்படி சில வழிபாடுகள் வரத்தான் வரதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப ஆக்கிரமிச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம பயங்கரமாக மக்களை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. இப்படியாக இந்த நவராத்திரி உற்சவம் நடந்து இப்போ நான் அவங்க கூடியிருக்கோம். இதில் அந்த அமாவாசை தர்ப்பணம் கொண்டு வந்திருக்கேன், தேவையுள்ளவர் வாங்கிக்கொடுங்க. நோட்டீஸ் மாதிரி எல்லோரும் வாங்கிட்டு வீட்டில் உண்டு அப்படி போகிறதுக்கு வேண்டாம், ஏன்னா அது துட்டு சொல்லிச்சா அடிச்சிருக்கு, துட்டு சொல்லிக்காமல் அடிக்கலை. அனுஷ்டானங்களை பற்றி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கு. ஏன்னா அனுஷ்டானம் பற்றி புஸ்தகம் கணக்கில் வந்தாச்சு, அவ்வளோ நிறைய புஸ்தகம் போட்டாச்சு, அந்த புஸ்தகங்களை வச்சு எல்லாரும் தலையை வச்சுட்டு இருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் எப்படின்னா தீக்ஷா குரு வந்து உள்ளூர்லாம் இருப்பாங்க, உள்ளூரில் மடங்கள் எங்களை மாதிரி மடங்கள் இருக்கும், மடங்கள்லாம் தீக்ஷா, அதனால் உள்ளூரில் இருக்கனால இந்த அனுஷ்டானங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்து ஒரு காலம். இப்போ எங்கேருந்தோ வராங்க, டம் டம் டம் மேலே போட்டு எல்லாரும் தீக்ஷா ஆச்சு, எல்லாரும் அவரம் ஒரு பக்கம் பேச்சு, ஒரு ஒரு அந்த ஒரு பயாச்சு, அனுஷ்டானம் எப்படி படிக்கிறது, யார் சொல்லித்தருவது, சரி கீழே விட்டுக்காரன் மேலே விட்டுக்காரன் என்ன பண்ணுறான் பாருப்பான், அவன் என்ன குட்டி முழுகிறானோ அதுதான் இவன் குட்டி முழுகிறான் அவ்வளோ ஆ, இப்படிலாம் போயிட்டே இருக்கு. இதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது சார் சொல்லி, கனடாவிலேருந்து ஒரு பையன் வந்தான், அவன் யாரும் இல்லை, சண்முகவேலுடைய குழந்தையாவன், அவன் எங்கெல்லாமோ தமிழ்நாட்டில் சைவானுஷ்டானத்தை வீடியோ எடுக்கணும் சார், கேசட்டாக போட போகிறேன், அதெல்லாம் சொல்லிருக்கேன். இந்த பாரு நாங்கள் செய்து போமே தவிர டிமான்ஸ்ட்ரேட் பண்ணி எங்களுக்கு காட்ட தெரியாது, என்னதான் சொல்லி கிடையாது என்ன கையை காட்டு அங்கே போங்க, வேறு உங்களுக்கு அதுதான் சரியான இடம், கடைசி எங்கள் எல்லாம் சுற்றிட்டு கடைசி நம்மகிட்ட வந்தான். இந்த மாதிரி சைவானுஷ்டானத்தை டிமான்ஸ்ட்ரேட் பண்ணதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டா பாபா வீட்டில் போட்டு பார்த்துக்கிடுவாங்க, அப்படி வீடியோ எடுத்து எல்லாரும் கேசட்டாக வெளியிட்டாச்சு. நீ என்ன செய்ய போகிறப்பான்னு கேட்டேன், எல்லாருக்கும் ஃப்ரீயாக கூடும் கொடுக்காதேன்னு சினிமா நோட்டீஸ் மாதிரி ஆகிடும், இதுதான் விலை குறைஞ்ச விலை நிறைய இல்லை அவன் வாங்கிட்டு போய்ட்டு போட்டுவான், ஆரம்ப சூரத்தனம் வாங்குவான், கொஞ்சம் போட்டு பார்ப்பான், அது கூட போர் அடிக்கும், என்னையா அது பிரேமியை பார்க்காம கீழே பார்த்துட்டு இருக்காங்க கீழே கூடாது ஆடு வந்துடும், அதனால் அதுக்கு குறைஞ்ச ஒரு 30 ரூபான்னு வச்சு கொடுத்தான், கிட்டத்தட்ட 1000 கேசட் போட்டான், 1000 போயிடுச்சு. இப்படி எங்கள் எட்டுதும் காலியாக போச்சு, திருவாரூர் மடத்தில் கொடுத்தோன்னா அதெல்லாம் காலியாக போச்சு, இப்போ எல்லோரும் ஃபோன் பண்ணி கொண்டாங்கங்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொன்னால் எங்கள்கிட்டையும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற பிரிண்ட் பண்ணி கொடுங்க, அதுதான் முடியும் வேற முடியாது, அது ஒன்று எழுத்துட்டு வரோம் நினச்சா இன்றைக்கி ரொம்ப அவசரம், என்னன்னா 3 மணிக்கு புறப்படணும்னு நினச்சா 4 மணிக்கு தான் வெளியில் வந்தேன், பையெல்லாம் எடுத்து வெளியில் வச்சேன், பிடிச்சது மழை, பயங்கரமான ஒரு மழை, அந்த மழை கொஞ்சம் விளட்டுமேனு சொல்லிட்டு வந்தது கூட நேரம் ஆகி போச்சு, அதில் போயிடுச்சு, அடுத்த ரூபா வரோம் கொண்டு வரோம், அதை எடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்க, அதான் இப்படியாகத்தானே இந்த அனுஷ்டானங்களும் போய்கொண்டு இருக்கிறது. அதே போய் சொன்னால் ஷூ பூஜையும் எடுக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப நேரம் ஆகும், நாள் ஆகும், ஆமாம் ஒரே நாளில் ஷூட்டிங் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஷூட்டிங் எடுக்க முடியும், எனக்கும் டயர்டாகிடும் உனக்கும் டயர்டாகிடும், சரி பார்ப்போம்னா கூட யாரோ எடுத்து எடுத்துட்டான், எடுத்து வீடியோவாக போடல, போட்டு எங்களை செல்ல இப்போல்லாம் போட்டு கொடுத்துட்டான், இதை போட்டு பாருங்கள் சரியாக இருக்கானா, எனக்கு நேரமே இல்லை அப்படியே வச்சுருக்கான், ஏன்னா காலத்துக்கு தகுந்தபடி விஞ்ஞான தகுந்தபடிலாம் கொடுக்கணும் இல்லையா மக்களுக்கு, பழைய காலம் மாதிரி நான் உட்காந்து தான் சொல்லிகிட்டு இருப்பேன் நீங்கள்லாம் வாங்கன்னா வர முடியாது, எவ்வளோ ஜோலி இருக்குது, அதனால் அது அப்படி போய்கொண்டிருக்கிறது.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம், தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம், திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி, வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே புற்றி, நாட்டவர்க்கும் இறைவா புற்றி, சித் சபேஷா சிவசிதம்பரம், நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழை வாரத்துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய் மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் ஒற்றி. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, திருப்பெருந்துறையிலே நம்முடைய குருநாதர் தன்னுடைய குருநாதராக இருக்கின்ற அந்த பரம்பொருளை கண்ணுற்றார் என்பது வரையிலும் பார்த்தோம். 88வது பாடல் வரிசை எண் பார்த்தோம். கருப்புகனினையார் தம்மேல் கண்ணருள் செய்து. கண் அருள் என்பதை அருட்கண் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு பிறவி எடுக்கக்கூடாது என்ற சங்கல்பத்தோடு இருப்பவர், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்று உறுதியாக இருப்பவர், இந்த கிடைத்த பிறவியை எளிதாக நினையாதவர், அவர்தான் நம்முடைய குருநாதர் திருவாதவூர் அடிகள். அவர் கருப்புக நினையார். பெருமான் யாருக்கு அருள் செய்கின்றான்? மீண்டும் பிறக்கக்கூடாது என்று யார் பிறவிக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்கின்றான். கருப்புக நினையார் தம்மேல் கண்ணருள் செய்து. நெஞ்சில் பரப்பர மிதித்தல் வேண்டி. பரப்பு பரபரப்பு என்பது அலைபாய்கின்ற தன்மை. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். நெஞ்சிலே பரபரப்பு இருக்கும், பெருமானாகின்ற ஒரு குறிக்கோள் அதனையே பற்றி இல்லாதவர்களுக்கு நெஞ்சிலே பரபரப்பு இருக்கும். பெருமானை பற்றிய இடத்தும் பரபரப்பு ஏற்படும். பெருமான் அருள்வானோ மாட்டானோ, பெருமான் எங்கு அருள்வான், நாம் அவனுடைய அருளை பெறுவதற்கு தகுதி உடையோம் உடையோமோ அல்லோமோ என்றெல்லாம் பலவிதமான பரபரப்புகள் உண்டு. அவையெல்லாம் பெருமான் தன்னுடைய பெருங்கருணையினாலே நம்மை வாரி எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த பரபரப்புகள் நீங்கும். அங்கிது நன்றிது நன்றினும் மாயை, அது ஒரு பரபரப்பு. அந்த பரபரப்பிலிருந்து மீண்டு வந்தாலும் பல்லியல்வாய பரபரப்பு உண்டு. பல்லியல்வாய பரப்பர வைத்த பராபரமாகாது. பல்லியல்வாய பரப்பர வந்த பராபரமாகாது என்று பரபரப்பு அடியார் அல்லாதாருக்கும் இருக்கின்றது, அடியார்களுக்கும் கூட நெஞ்சிலே பரபரப்பு இருக்கின்றது. பெருமான் அந்த பரபரப்பு நீங்குவதற்காக ஒரு திருவடியை ஊன்றுகின்றான் அந்த பரபரப்பின் மீது. பரபரப்பு தான் முயலகன், அறியாமை. அந்த அறியாமையின் மீது பரபரப்பு அடங்கும் வண்ணம் பெருமான் ஒரு திருவடியை ஊன்றுகின்றான். அந்த பரபரப்பு அடங்கிய இடத்திலே இன்னொரு திருவடியை காட்டுகின்றான், தூக்கிய திருவடி. அதனை கண்ணுற்ற உயிர் அந்த தூக்கிய திருவடியை பற்றிக் கொள்கின்றது என்று பார்க்கின்றோம். பரபரப்பு பரப்பர மிதித்தல் வேண்டி எடுத்த பொற்பாதம் கொண்டு. இதுல எடுத்த பொற்பாதம் சொல்லப்பட்டிருக்கு. பரப்பர மிதித்த பாதம் அங்கு நாம் வந்து ஆற்றலினால் கொள்ள வேண்டும். சொல்லாவிட்டாலும் ஒரு திருவடியினாலே பரப்பர மிதித்து இன்னொரு திருவடியை பெருமான் எடுக்கின்றான். எடுத்தல் என்றால் தூக்குதல். எடுத்த பொற்பாதம் கொண்டு திருப்புனை மறையோர் பொற்றும் தில்லை அம்பலத்தே நின்ற. முக்தி திருவினையே இம்மையிலேயே புனைந்திருக்கின்ற தில்லைவாழ் அந்தணர்கள். ஆனா மறுமை பெற்றினை இம்மையிலே பெற்றவர்கள் இனி பெரும் பேரு ஒன்று இல்லா என்று பெரிய புராணம் கூறுகின்றது. நடராஜாவை தீண்டி பூஜை செய்கின்ற மரபிலே ஒருவன் தோன்றிவிட்டான் என்று சொன்னால் அவன் இதற்கு மேல் பெற வேண்டிய ஒரு முக்தி நிலை என்பது இல்லை. இனி பெரும் பேரு ஒன்று இல்லை. அப்ப அதில் இதிலேயே அவன் அடங்கி பெருமானே இன்னொரு பிறவி இங்கனமே வேண்டும் என்று கேட்டாலும் குற்றமில்லை, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. அதான் திருப்புனைகின்ற தன்மை. செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே, இறைவன் கடலேத்தும் இன்பம் இன்பமே என்று உணர்ந்து இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே என்று பெருமானோடு இன்புற்று வாழ்கின்ற நிலையிலே அடியார்களாலும் இருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு வழிகாட்டியாக தில்லைவாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தில்லைவாழ்ந்தவர்களை பத்தி குருநாதர் திருக்கோயாரில் வெளிப்படையா சொல்றார். திருவாசத்துல குறிப்பா சொல்றார். திருக்கோயாரில் ஒரு பாடல்ல நடுங்க நாட்டம் என்ற தலைப்புல பாடுறார். ஆவா இருவர் அறியா அடி தில்லை அம்பலத்து மூவாயிரவர் வணங்க நின்றோன் என்ற இடத்துல தில்லை மூவாயிரம் என்ற அந்த கணக்கினை தருகின்றார். திருமுறைகளிலே முதல் இடத்திலே தில்லை மூவாயிரம் என்ற கணக்கு நம்பியாரூரர் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து தில்லை மூவாயிரம் என்ற கணக்கினை திருக்கோவையாறுல குருநாதர் கொடுக்கிறார். முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கு மூர்த்தி எண்ணப்பட்டானே. வடமொழியிலே இருக்கின்ற நூல்கள் எல்லாமே இந்த தேவார திருமுறை திருவாசக திருமுறைக்கு பின்னால் எழுதப்பட்டவைதான். ஆகவே தில்லை மூவாயிரம் என்ற கணக்கினை கொடுக்கின்ற முதல் நூல்கள் இரண்டுமே தமிழில் தான் இருக்கின்றன. திருவாசகத்துல அவங்கள நேரடியா சொல்லல, குறிப்பால் சொல்றார். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் என்று சொல்லப்பட்டது சிறப்பாக தில்லை வாழ்ந்தவர்களுக்கு போய் சேரும், அடியார்களுக்கும் சேரும், ஆனா முதல்ல அவர்களுக்கு தான் சேரும். அவர்கள் தான் முதல் அடியார்கள். அது பாடப்பட்ட கான்டெக்ஸ்ட் என்ன? அது கோயில் மூத்த திருப்பதிகம், நடராஜா சந்நிதியில பாடுறார். நடராஜ சந்நிதியில அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்கள மனசுல வச்சுட்டு தானே பாட முடியும். சபையை பார்த்தா அவங்க இருக்காங்க, கீழே பார்த்தா நாம இருக்கோம். முதல்ல அவங்கள குறிக்கும், அப்புறம் நம்மளை குறிக்கும். அடியார் இலக்கணம். அந்த திருப்புனை மறையோர் உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் என்று அப்பர்பிரம்மன் சொல்றார். அவர்கள் செய்கின்ற தவத்தினாலே எந்த ஒரு நல்ல பயன் இருக்கின்றதோ அந்த பயனை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் உலகிற்கென்று கொடுத்து விடுவார்களாம். யாரு? தில்லைவா அழந்தனர்கள். சீரும் சிறப்புமாக நடராஜ பெருமானை பூசிப்பதனால அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. அந்த பலனும் அந்த பெருமானுடைய பூசியை நிகழ்த்துபவர்களுக்கும் தரிசனம் செய்கின்றவர்களுக்கும் உலகம் முழுக்க எல்லா மக்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கோடியில் இருக்கும். உலகிற்கெல்லாம் திருவுடை அந்தனர் என்று அவர்களை பற்றி சொல்றோம். அந்த திருப்புனை மறையோர் போற்றும் தில்லை அம்பலத்தே நின்ற அருட்பரானந்த வாரி. வாரி என்றால் சமுத்திரம் அல்லது ஏரி. அருள் பரானந்த வாரி, அருள் வடிவமாகின்ற மேலான இன்பச் சுவை பொருந்திய கடல் போன்று இருக்கின்றான். யாரு? பெருமான். பெருமான் கடல் போன்று இருக்கின்றான் என்பதற்கு என்ன பொருள்? கடலிலே எவ்வளவு பேர் எவ்வளவு நீர் முகந்து கொண்டாலும் கடல் நீர் குறையப்போவதில்லை. பெருமான் எத்துணை கோடி உயிர்களுக்கு அருள் செய்தாலும் அவர் ஒன்று சோர்ந்து போவதில்லை. புதிதாக வருகின்ற நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறது. சமுத்திரம் போல நெவர் கெட்டிங் டயர்ட், இட் கேனாட் பி எம்டிட், ஆல்வேஸ் ஃபுல், பரிபூர்ணமா இருக்கிறார். அந்த அருள் பரானந்த வாரியாகின்ற பெருமான் ஆதலின் அதற்கு இசைந்தார். எதற்கு இசைந்தார் அப்படின்னு கேள்வி வருது. அங்கு ரவுக்ஷாயினர் என்ற ஒரு தலைமை சீடர் இருக்கின்றார். அந்த ரவுக்ஷாயினர் என்பவர் பிரம்ம தேவனுடைய குமாரர். பிரம்மதேவன் தான் ஆத்மநாத சுவாமி ஆதியில வழிபட்டு கொண்டிருந்தார். உலகத்தை படைப்பது நின்று போயிருந்தது. பிரம்மன் உலகத்தை படைப்பதிலே நாட்டம் செலுத்த வேண்டும் என்பதற்காக பிரம்மனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் இறைவன். இனி இந்த பிள்ளை எனக்கு பூஜை பண்ணட்டும், நீ போய் உலகத்தை சிருஷ்டி பண்ணுன்னு சொன்னார். அது தோன்றிய போதே நெருப்பிலே தோன்றிய அந்த பிள்ளை 7 வயது பிள்ளையாக தோன்றியது. நெருப்பிலிருந்து வந்ததுனால அவருக்கு அக்னிவேசர் என்று ஒரு பெயர். ரவுக்ஷாயினர் என்பது அவருக்கு இயற்பெயர். அவர் இந்த பெருமானை வந்து வழிபட்டு கொண்டிருக்கின்ற தலைமை சீடர். அவர் தான் சொல்றாரு, நம்முடைய குருநாதர் அங்கு வந்து சேர்ந்த பொழுது இந்த பெருமானை உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்று ரெக்கமெண்ட் செய்யறார். ஒருவரை ஆட்கொள்வதற்கு தீட்சை தருவதற்கு நிமித்தம் பார்க்க வேண்டும். அவர்கள் ஓர் இரவு தனித்து உறங்கும் போது எந்த கனவு காண்கிறார்களோ, கனவு காணவில்லை என்றால் பிரச்சனை இல்லை, ஏதாவது கனவு கண்டால் அந்த கனவினை பற்றி குருநாதன் சொல்லணும். அந்த கனவுக்கு என்ன பொருள் என்பதை குருநாதன் அறிவார். அதற்கேற்ப அவருக்கு தீட்சை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கு இது எமர்ஜென்சி கேஸ், கேஷுவாலிட்டி. பிபி டெஸ்ட்ல மண்டை உடஞ்சு வரும்போது பிபி டெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, உடனே அட்மிட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதுதானே. சுகர் டெஸ்ட் பிபி டெஸ்ட்ல எடுக்க வேண்டாம், கேஷுவாலிட்டியில. அதுபோல இது அதிதீவிர பக்குவியா இருக்கிறார். யாரு? நம்முடைய குருநாதர். 4ஆம் சக்தி நிபாதம் நிகழ்ந்திருக்கின்றது. தலையிலே நெருப்பு பிடித்தவன் தண்ணீரை தேடுவதை போல குருநாதனை தேடுகின்றார். கண்ணெதிரே குருநாதனை கண்டுவிட்டார். இந்த இரண்டையும் பார்க்கின்றார் தலைமைச் செயலராக இருக்கின்ற ரவுக்ஷாயினர். அவரை பத்தி முதல் பாட்டில் சொன்னோம், 87 அவ் அடியவரின் மிக்கார் ஒருவர். அவர் பேரை சொல்லல, அவர் பேரை திருப்பெருந்துறை புராணத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒரு புராணம் இன்னொரு புராணத்தில் சொல்லப்பட்டதை குறிப்பால் உணர்த்தும். திருப்பெருந்துறை புராணத்தில் அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் ரவுக்ஷாயினர். பெருமானை சுற்றி இருக்கின்ற அடியார்களிலே தலைமையானவர் அவர் தான். இதை எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, நீங்களா திருப்பெருந்துறை போய் இப்ப தரிசனம் பண்ணி வந்தீங்க, குருந்த மூலம் அப்படின்னு பெருமானுடைய கருவறை கோயிலுக்கு பின்னாடி ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. அதுல தெற்கு நோக்கி ஆத்மநாத சுவாமி தன்னுடைய வலது கால் மீது இடது காலை மடித்து போட்டு கையில சின்முத்திரையோட உபதேசம் பண்ற மாதிரி ஒரு உருவம் இருக்கு. அந்த பெருமானுக்கு முன்பாக கூப்பிய கையோடு நின்றார் போல் ஒரு உருவம் இருக்கு. அவர் தான் ரவுக்ஷாயினர். ஆனால் அந்த கைடு என்ன சொல்லுவாங்க, நம்ம குருநாதர் பேரை சொல்லி சொல்லுவாங்க. குருநாதர் ஆத்மநாத சுவாமியுடைய திருவடிக்கு கீழே இருக்கார், அந்த வஸ்திரம் சாத்தி இருக்கிறதுனால அது கண்ணுக்கு தெரியாது. அபிஷேகத்தும் போது வஸ்திரத்தை எடுக்கும்போது நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். திரும்ப வருது, இதுக்காக திருப்பதிக்கு இது போகலாம். திருப்பதி போய் பார்த்தீங்கன்னா ஆறு காலமும் அவருக்கு அபிஷேகம் உண்டு. அபிஷேகம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆகிடும். அப்போ அங்கே நின்னீங்கன்னா ஆத்மநாத சுவாமியுடைய திருவடிக்கு கீழேயே ஒருத்தர் இருப்பார். பெருமானுடைய வலது திருவடியை தலையால் சுமந்து இடது திருவடியை இரண்டு கரங்களால் பற்றி கொண்டு இருப்பார். இப்படி ஒரு காட்சி காமிச்சிருக்காங்க. இந்த காட்சி எப்படிப்பட்ட காட்சினா, திருப்புரந்துரை புராணம், திருவாசகம், திருக்கோவையார் ஆகிய மூன்று முக்கியமான பிரமாண நூல்கள். இந்த மூன்று நூல்களிலே சொல்லப்பட்ட செய்திகளையும் ஒரு சிற்பி தன் மனதிலே கம்பைன் பண்ணி சேர்த்து அந்த சிற்பத்தை உருவாக்கியிருக்கிறார். அதான் வழிபாட்டில் இருக்கு. திருவாசகத்தில் குருநாதர் என்ன சொல்றாருன்னா, பெருமான் இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தான்னு சொல்றார். என் தலை மீது ஜோடியா இருக்கின்ற திருவடிகளை பெருமான் வைத்தான் என்று திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருக்கோவையாரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெருமான் தன் இரண்டு திருவடிகளை எனக்கு கேட்சாக கொடுத்தார். கேட்ச் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு, ஃபீல்டர் கையில் போய் சேருது, ஸ்ட்ரெயிட் கேட்ச். ஃபீல்டர் இங்கே அங்கே நகரலை, நேராக போய் சேருது. அப்போ பேட்ஸ்மேன் என்ன ஆவார், அவுட் ஆவார். இங்கே பேட்ஸ்மேன்கிற சுவாமி இருக்கிறாரு, திருவடிங்கிற பால நேராக ஃபீல்டு பண்ணிட்டு இருக்கிற சுவாமியை சுற்றி ஃபீல்டு பண்ணிட்டு இருக்கிறாரு யாரு, குருநாதர். அவர் கையில் கொடுத்து சுவாமி ஆப்பிட்டுக்கிட்டார், திருவடியே கையில கொடுத்துட்டார். தன் ஈரடிக்கு என் இரண்டு கரங்கள் தந்தான். பெருமானுக்கு இரண்டு திருவடி, எனக்கு ரெண்டு கை. பெருமான் தன் இரண்டு திருவடிகளையும் என் இரண்டு கைகளில் கொடுத்தான் அப்படின்னு திருக்கோயாரில் சொல்றார். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி பெருமானுடைய ஊன்றிய திருவடியை சிரத்தினால் தாங்கி தூக்கிய திருவடியை இரண்டு கைகளால் பற்றி கொண்டிருப்பதை போல இந்த திருவாசகம் திருக்கோயர் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அதற்கு இதுதான் பொருள், தத்துவ பொருள் இதுதான். அந்த தத்துவ பொருளை உணர்ந்த ஒருவர் இவ்வாறு பண்ணியிருக்கிறார். திருக்கோயில்களுக்கெல்லாம் பழமையான திருக்கோயில்களுக்கு போகும்பொழுது அங்கு இருக்கின்ற அந்த சிற்பங்களை பார்த்தால் ஏதோ ஒரு சிற்பி வடித்திருக்கிறாருங்கிற எண்ணத்தில் பார்க்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளவு படித்தவர்ங்கிறத காமிச்சிருப்பார், எவ்வளவு உணர்ந்தவர்ங்கிறத காமிச்சிருப்பார். திருப்பெருந்துறையில் எம்பெருமான் நம்முடைய குருநாதருக்கு தீட்சை தரார். அந்த தீட்சை தருவதை இரண்டு சிற்பங்களாக தில்லையிலே சபையை சுற்றி வரும்பொழுது சொக்கநாத பெருமானுடைய அருள் திருவிழாளர்களில் முக்கியமானவற்றையெல்லாம் காட்டியிருக்காங்க இல்லையா, அதில் இந்த ரெண்டு சிற்பங்களை அந்த சிற்பி காட்டிருக்கிறார். எப்படி காட்டிருக்கிறாருன்னா, சபையை சுற்றி வரும்போது ஒரு ஆறுமுகர் இருக்கார், ஷண்முகர். அவருக்கு கீழே மூன்று சிற்பங்கள் உண்டு. ஒரு சிற்பம் திருப்பெருந்துறையில் குருந்தமரத்தறையில் குருநாதன் இருக்கிறார், நம்முடைய திருவாசம் பாடின குருநாதர். அவர் முன்பாக மந்திரி கோலத்தில் இருக்கிறார். என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இரண்டு கரங்களை கூப்பி கேட்டுக்கொள்கின்றார். மந்திரி கோலத்தில் இருக்கும் பொழுது அவர் தலையில மந்திரிக்குரிய தலைப்பாக இருக்கும், இடுப்புல அந்த பட்டு வஸ்திரம் பஞ்சகச்சமா இருக்கும். என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அடுத்த சிற்பம் பெருமான் வலை வீசுவது, கடலிலே வலை வீசுவது. அது ஒரு திருவிழாடல் தானே, வலை வீசின படலம். அந்த திருவிழாடலுக்கு அந்த அந்த அதற்கு அடுத்த சிற்பம் பெருமான் இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய குருநாதரை ஆட்கொள்வது. அந்த மூன்று சிற்பங்களை வரிசையா கொடுத்து இந்த முழு புராணத்தினுடைய தத்துவத்தை சொல்லிட்டார் அந்த சிற்பி. எப்படின்னா, ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்ற முதல் சிற்பத்தில் அவர் மந்திரியா இருக்கிறார், இன்னும் சீடர் ஆகல. பெருமான் குருந்தமர நிழல்ல இருக்கிறார். குருந்தமரம் பெருமான் தலை மீது மட்டும் இருக்கும், நம்முடைய குருநாதர் தலை மீது குருந்தமரம் இருக்காது, அவர் ஓபன்ல இருப்பார். ஆட்கொள்கின்ற சிற்பத்தில் குருந்தமரத்தின் நிழலில் இருவரும் இருப்பார்கள், குருந்தமரத்தின் நிழலில் இருவரும் இருப்பார்கள். நம்ம குருநாதருடைய தலையில தலைப்பாக இருக்காது, அதற்கு பதிலாக எம்பெருமானுடைய திருக்கரம் இருக்கும், தலைமையில கை வச்சிருப்பார். இதற்கு ஹஸ்த மஸ்தக சஞ்சோக தீட்சை என்று பெயர். கடவுள் நம்முடைய குருநாதருக்கு நூல்களிலே சொல்லப்பட்ட தீட்சைகள் அனைத்தையும் செய்தார். ஒரு தீட்சை பாக்கி இல்லாம எல்லாத்தையும் செஞ்சிட்டார். அதுல ஹஸ்த மஸ்தக சஞ்சோக தீட்சை, ஹஸ்தம் என்றால் கை, மஸ்தகம் என்றால் தலை, இரண்டும் சேர்கின்றது சம்யோகம், தலை மீது கை வைத்தல். சொல்றாங்கல்ல, அவனுக்கு இடம் கொடுக்காத, இடம் கொடுத்தா உன் தலைமையில கை வச்சிருவான். அப்ப தலைமையில கை வைக்கிறதுக்கு ஏன் பயப்படுறோம், நம்ம தலையில அவன் கை வச்சிட்டான்னா நம்ம காலின்னு அர்த்தம், நம்முடைய ஜீவபோதம் காலியாகிவிடும், நாம் ஒரு தனி முதல், பெருமானிலிருந்து வேறுபட்டிருக்கிறோம் என்ற எண்ணத்திலிருந்து நம்முடைய பசுத்தன்மை முதல் நம்மை பிரித்து காட்டுகின்ற நம்முடைய பந்தம் எல்லாம் காலியாயிடும். பெருமான் நம்முடைய தலை மீது கை வைத்தால் நம்முடைய உயிர் இயல்பாக நம்முடைய தலையில் இருக்கின்றது, உயிர் இயல்பாக இருக்கின்ற இடம் இது, பிரெயின்ல இருக்கு. அதனால்தான் டெத் ஆஃப் பிரெயின் இஸ் கன்சிடர்ட் டு பி ரியல் டெத். ஏனைய உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் ஒருவருடைய அந்த மூளை இறந்து விட்டது என்று சொன்னால் அவர் இறந்து போனார் என்று அறிஞர்கள் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள், மருத்துவர்கள் கருதுகிறார்கள். அதற்கு ஏற்ப சட்டமும் இயற்றி விட்டார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில். மூளை இறந்து விட்டது என்றால் மனிதன் இறந்து விட்டான் என்று அவனுக்கு காரியம் பண்ணிடலாம், கிரிமேட் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. ஏனைய உறுப்புகளை மற்ற மெஷின்ஸை வச்சு இயக்கி கொண்டிருந்தாலும் கூட அவரை கொன்ற குற்றம் வராது. உயிர் இருக்கின்ற இடம் இதுதான். அந்த உயிர் பெருமான் தலையில கை வைத்த உடனே இதயத்திற்கு ஸ்லிப் ஆகும். அந்த உயிர் என்ன பண்ணும், இந்த சகசிராரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூளையில் இருந்து இதயம் என்ற அந்த யோகஸ்தானத்திற்கு நழுவி விழும். அவ்வாறு விழும்போது அது தான் என்ற எண்ணத்தை கைவிடும். அப்பதான் அந்த நிலையில தான் தான் என்ற எண்ணத்தை அது கைவிடும் என்று அருள்நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த நிலை ஏற்படும் பொழுது குருந்த மரத்தின் நிழலிலே இருவரும் இருப்பதாக சிற்பி காட்டியிருக்கிறார். குருந்த மரம்னா என்ன அப்படின்னு அந்த திருப்புரந்தரி புராணத்துக்குள்ள போய் பார்க்கும் பொழுது, குருந்த மரம் என்பது ஓங்காரத்தை வேறாக கொண்டு, வேதங்களை கிளைகளாக கொண்டு, ஆகமங்களை இலைகளாக கொண்டு, பக்தியை மலராக கொண்டு, அருளினை கனியாக கொண்டு, முக்தியை பழச்சுவையாக கொண்டிருக்கின்ற ஒரு மரம். அதாவது இந்த உயிர் சிவமோடு சிவத்தோடு இரண்டரை கலக்கின்ற நிலையை காட்டுகின்ற ஒரு மரம், அதான் குருந்த மரம். குருந்த மரத்தடியிலே இருப்பவர் சிவம். குருந்த மரத்தடியிலே இருக்கின்ற சிவம் இந்த உயிரை அந்த மரத்தினடியிலே இழுத்துக் கொள்வதனால நீயும் நானுமாய் ஏகபோகமாய் என்று திருப்பூரில் சொன்னார் இல்லையா. அந்த நிலை சிவோகம் என்ற நிலை, இந்த உயிர் சிவனோடு இரண்டரை கலந்து அவனே தானே ஆகிய அந்நெறி. நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க, இதான் அத்வைத சித்தாந்தம். அவனே தானே ஆகிய அந்நெறி. இந்த நெறியிலே அந்த உயிர் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலேயே தன்னுடைய சிவத்தன்மையை உணர்ந்து பிறவியினை ஒழித்து முக்தி நிலையை வந்து அடைந்து விட்டது. இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு சிற்பத்திலேயே கட்டிவிட்டார். இந்த ரெண்டு சிற்பங்களுக்கு நடுப்புற வலைவீசின படலம், திருவிழாற்ற புராணத்துல வலைவீசின படலத்தை அடுத்து வாதோரடிகளுக்கு உபதேசித்த படலம்னு ஒரு படலம் இருக்கு. அப்ப வலைவீசின படலத்துக்கு அடுத்ததுதான் வாதோரடிகளுக்கு உபதேசித்த படலம் என்பதை நினைவூட்டுவதற்காக வலைவீசின அந்த அருட்காட்சியை இந்த ரெண்டு சிற்பங்களுக்கு இடையிலே கோத்திருக்கிறார். இன்னொன்று ஒன்று, மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே அப்படின்னு நம்ம குருநாதரே திருவாசகத்துல சொல்றார். அப்பொழுது மீன்வலை வீசிய காணவன்னா வேடன், செம்படவனும் ஒரு வேடன் தான். என்ன காரணம், அவன் மீன்களை வேட்டையாடுகின்றான். மீன்களை வேட்டையாடுகின்ற செம்படவனாக கடவுளே வந்தார் இந்த பாண்டிய நாட்டு கடற்கரைக்கு. கைலாசத்திலிருந்து கடவுள் என்ன பண்ணாரு, பாண்டிய நாட்டு உத்தரகோசமங்கை கிட்ட அந்த மீன் பிடிக்கிற வேடனா வந்தார். அவர் சாதாரண கடல்ல இருக்கிற மீன் பிடிக்கிற வேடன் இல்ல, பிறவி என்ற கடலிலே திரிந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகின்ற மீன்களை பிடிக்கின்ற அருள் வேடன் அப்படிங்கிற கருத்துல அந்த எந்த மீன்கள் அந்த வேடனுடைய வலையில் சிக்குகின்றனவோ அவை மீண்டும் இந்த கடலுக்கு வரமாட்டா, அவை என்ன ஆகும், அந்த வேடனுடைய வயிற்றுக்கு போயிடும். வேடனுக்கு பசி அதிகம், பிடிக்கிற மீனெல்லாம் என்ன பண்ணுவாரு, சாப்பிட்டுருவாரு. அவர் கடையில போய் விற்கிறதுக்காக பிடிக்கல, அவர் தனக்காகவே பிடிக்கிறார். அதனால உயிர் உண்கின்ற எம்மானே என்று என்ன பதிகத்தில் சொல்றார் இறைவன். இந்த உயிரினுடைய ஆன்மபோதம் என்று சொல்லப்படுகின்ற தன்முனைப்பு நான் என்ற அந்த மலத்தினை அவன் என்ன பண்றான், போக்கி அந்த உயிரினை தன்மயமாக ஆக்குகின்றான், அசிமிலேட் பண்ணிக்கிறான், தன்னுடைய தன்மையை இந்த உயிருக்கு கொடுக்கின்றான். உயிர் சார்ந்ததன் வண்ணம் இருக்கும். ஆகவே அது பவத்தினை சார்ந்திருந்த பவச்சார்பினை ஒழித்து சிவத்தினை சார்ந்து சிவச்சார்பினை பெறும். ஆனால் அது தன் முயற்சியினால் இதனை பெறாது, அது கடவுளுடைய முயற்சியினால் தான் இதனை பெறும். எந்த மீனும் வேடனுடைய வலைக்குள்ள தானே போய் விழாது, வேடன் வலை வீசுவதனால் தான் சிக்கும். அப்ப கடவுளுடைய அருளை பெறுவதற்கு கடவுள் வலை வீச வேண்டும், நாம முயற்சி பண்ணி கடவுளை பெற முடியாது என்பதுதான் வலை வீசின படலத்தை அடுத்து வாதவர்களுக்கு உபதேசித்த படலத்தை வைத்ததற்கு காரணம். அந்த காரணத்தை இந்த சிற்பி உணர்த்தி விட்டான், கடவுள் வலை வீசி இவர் சிக்கி இருக்கிறார், சிக்கிய குருநாதர் கடவுள் மயமாக ஆகிவிட்டார் அப்படிங்கறத இந்த மூன்று சிற்பங்கள்ல கொடுத்திருக்கிறார். அதனால திருக்கோயில்கள் இருக்கிற சிற்பங்கள்லாம் ஏதோ அப்படி நினைச்சிடக்கூடாது, ஊன்றி பார்த்தால் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இங்க வழிபாட்டுக்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற குருந்த மூலத்தில புராணங்கள் கருத்து புராணங்கள் எல்லாம் வச்சுட்டார். ஊன்றிய திருவடியை நம்முடைய குருநாதர் தன்னுடைய தலையினால் தாங்குகின்றார். தலை என்பது என்ன, உயிர் இருக்கின்ற இடம். நான் சொன்னேன்னா தலை என்பது உயிர் இருக்கின்ற இடம். தன்முனைப்பு தோன்றாத வண்ணம் தன்முனைப்பு எழும்பாத வண்ணம், முளைக்காத வண்ணம், ஆணவம் கிளைக்காத வண்ணம், அறியாமையாகின்ற முயலகன் தலை தூக்காத வண்ணம், பெருமானுடைய திருவுடையை தன் தலையிலே வாங்கி கொண்டார், அடங்கியிருக்கிறார். முக்தி பேராகின்ற அவருடைய அந்த தூக்கிய திருவடியாகின்ற இடது திருவடியை தன் கரங்களிலே கொண்டிருக்கிறார். கரம் என்பது என்ன? கரங்கள் தான் உலகத்திலே காரியப்படுவதற்கு பயன்படுகின்றன. கை இருக்கிறவன் வேலை செய்யலாம், கால் இருக்கிறவன் நடந்து போறான், கண் இருக்கிறவன் பார்க்கிறான், வாய் இருக்கிறவன் சுவைக்கிறான் என்று பார்க்கிறோம். அதற்கென்று ஒரு உறுப்பு கை என்பது முக்கியமாக வேலை செய்வதற்கு பயன்படுகின்றது. அவனே தானே ஆகிய அந்நெறி என்றால், கடவுளை உணர்ந்த ஒருவன் உலகத்திலே எவ்வளவு செய்தாலும் அந்த செயலெல்லாம் கடவுளின் செயலாக கருதப்படும். அவனே தானே ஆகிய அந்நெறிங்கிறதுக்கு தான் பொருள், ஏகனாகி இறைபணி நிற்க. இவன் வேறு இல்லை, கடவுள் வேறு இல்லை என்று சொல்லி இவன் இறைபணி தான் இருக்கிறான். இவனுக்கென்று ஒரு காரியம் கிடையாது. ஆளுடைய பிள்ளையாருக்கோ ஆளுடைய அடிகளுக்கோ சொந்த காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் இந்த பூமிக்கு வந்த காரியம் மட்டும்தான் இருக்கு. பூமிக்கு வந்த காரியம் கடவுளுடைய காரியம், அந்த காரியத்தை தான் செய்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது சித்தம் சிவமாகி செய்தனவே தவமாகின. அதனால பிள்ளையார் கழுவேற்றினார், அந்த குற்றமோ பாவமோ அவருக்கு வராது. பெருமான் நினைத்ததுதான் அவர் செய்கிறார். இப்ப எல்லா செயலுமே சிவன் செயலாகவே செய்கின்றார்கள் அப்படிங்கன்னு வரும். ஒருவன் அவன் கரங்களிலே சிவனுடைய தூக்கிய திருவடியை கொண்டிருப்பதனால அவன் செய்கின்ற காரியம் எல்லாம் உலகத்திலே உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலும் கூட அவனுக்கு வருவினை என்ற வினையை தோற்றுவித்து இன்னொரு பிறவியை தராது என்ற பொருளை சொல்லு. எவ்வளவு காரியம் செய்தாலும் அது வினையாக கருதப்பட்டு இவனுக்கு நல்வினை தீவினை கூடிக்கொண்டு போய் இன்னொரு பிறவி உண்டாகாது. என்ன காரணம்னா, காரியம் செய்கின்ற கையிலே கடவுளை கொண்டிருக்கிறான். காரியம் செய்கின்ற கையிலே கடவுளை கொண்டிருக்கிறான். அப்ப இணையார் திருவடி கொடுத்தார் என்றும் இரண்டு கரங்களை கொடுத்தார் என்றும் சொன்ன இரண்டத்தையும் கம்பைன் பண்ணி அதனுடைய உண்மை பொருள் என்னென்று சொன்னால், பெருமான் இரண்டு திருவடிகளை கொடுத்தார், ஒரு காலத்திலே தலையில் வைத்தார். அது பெருமாறு என்ன என்று கேட்டால், அந்த திருவடியிலே ஒன்று நம்முடைய தன்முனைப்பை அடக்குவது, அதனை சிரத்தால் தங்க வேண்டும். இன்னொன்று இந்த உலகத்திலே அவன் பணியை நம் பணியாக செய்வது.

எண்பத்தி ஏழாவது பாடலுடைய பொருள், எண்பத்தி எட்டு பாடல்ல, எண்பத்தி ஏழாவது பாடல்ல இறைவன் அதற்கு இசைந்தான் வருது. ராவுகிருஷ்ணர் கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டார். இறைவன் ஏன் இசைந்தான் என்று கேட்டால், இறைவன் கருணை கடல், ஆகவே அவர் வந்து பிகு பண்ணிக்கல. இப்ப மல்டி மில்லியனர் ஒருத்தர் இருக்கிறாரு, இவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு யாரையோ பார்த்து காமிக்கிறோம் கையை, அவர் உடனே எடுத்து கொடுத்துருவாரு. என்ன காரணம், அவருக்கு எறும்பு கிடைக்கிற மாதிரி இந்த காசு. டசன்ட் மேட்டர், கருணை செய்தே பழகியவர் அவர், கருணை கடல். இந்த விண்ணப்பம் ஒன்று அவருக்கு பெரிய விண்ணப்பம் கிடையாது, தகுதியானவர் அந்த விண்ணப்பத்தை செய்யறார். யோசிச்சு சொல்றேன்னு சொல்றது கடவுளுக்கு அவமானம், நாளைக்கு வான சொல்றது கடவுளுக்கு அவமானம். அதனாலதான் கடவுள் நாளைக்கு வான சொல்றது இல்லையா. பின்னை என்னார் பெருமான் அடிகளே, அப்பர் பெருமான் சொல்றார் திருக்கடவுர் மயானத்துல, அப்பர் பெருமானுடைய திருக்குறுந்தகை. சாமிட்டு போய் கேட்டவொன்னு கொடுத்துருவாரு, நாளைக்கு வான சொல்லாத ஒரே ஆள் இவர் தான். பின்னை என்னார் பெருமான் அடிகளே என்று பார்க்கின்றோம். அவ்வாறு தில்லை அம்பலத்தில் நடிக்கின்ற பெருமான் தான் இங்கு குருநாதனா வந்திருக்கிறார். ஆனால் இரண்டு திருக்கரங்களோடு ஒளிசையும் மானுடமாக வந்திருக்கிறார். அவர் ஒளிசையும் மானுடமாக வந்திருக்கிறார்ங்கிறத இந்த குருந்த மூலம் அந்த வழிபாட்டு மூர்த்தம் காட்டுது. தில்லையிலேயே ஒரு சிற்பம் காட்டுது. தில்லையிலே சிவகாமி அம்மையாருடைய கோயில் இருக்கு. அந்த கோயில்ல சிவகாமி அம்மையாரை பார்ப்பதை போல மேற்கு நோக்கி பிராகாரத்தில் ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல குருந்த மரத்தடியில இரண்டு கரங்களோடு ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இங்க தட்சிணாமூர்த்தி ரெண்டு கையோடு இருக்கிறாரு, தட்சிணாமூர்த்தி போன்று அவர் இருப்பார், தட்சிணாமூர்த்தி ரெண்டு கைகளோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கை தட்சிணாமூர்த்தி பார்த்துருக்கீங்களா, எங்க கோயில தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. இந்த வடக்கு நோக்கின சாமி எங்க கோயில தான் இருக்கு, அது ஊர்ல இன்னும் நாலஞ்சு இடத்துல இருக்கும் எங்கேயாவது உலகத்துல. நம்ம சொல்லும் போது நாம் அறிந்த வரையிலும், நாம் அறிந்த வரையிலும், யாம் அறிந்த மொழிகளிலேன்னு சொல்வதை போல நாம் அறிந்த வரையிலும் அவ்வளவுதான். ஆனால் நிச்சயமா அதை போல இன்னும் எத்தனையோ இடத்துல இருக்கு. ரெண்டு கை தட்சிணாமூர்த்தி இங்க தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கை தட்சிணாமூர்த்தி, அது தட்சிணாமூர்த்தி தான். அவர் யாரு, ஆத்மநாத சுவாமி. கீழே குருநாதர் இருக்கிறார், திருவடிக்கு கீழே உற்று பார்த்தால் திருவடிக்கு கீழே குருநாதர் இருக்கிறார். ஆகவே பெருமான் மனித வேடத்திலே வந்திருக்கிறான். அப்படி வந்தவன் உண்மையிலே நடராஜ பெருமான். மனித வேடத்திலே வந்திருந்தாலும் வந்தது உண்மையில் யார், நடராஜ பெருமான். ஏன் மனித வேடத்திலே வந்தார், தகுதி உள்ளவன் மட்டும் நம்மை பிடித்துக் கொண்டால் போதும், பசி இல்லாதவனுக்கு சாப்பாடு ஊட்டினா அது அவனுக்கு அஜீரணத்தை தான் உண்டாக்கும். உண்பதற்கு ஒரு தகுதி இருக்கு, பசி என்ற ஒரு தகுதி. அருட்பசி இருப்பவனுக்கு மட்டும்தான் அருள் செய்யணும், அருட்பசியே இல்லாதவனுக்கு அருள் செய்தா அது அவனுக்கு அஜீரணம் தானே. ஆகவே வந்தவர் நடராஜ பெருமான் என்பதை அறிகின்றவனுக்கு அருள் செய்வதற்காக அவர் மனித வேடத்தில் வந்தார். அதையும் நம்ம குருநாதர் சொல்றார், புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேறினன் காண்க. எத்தனை பேருக்கு அது தேர்வார்கள், யாரோ ஒரு ஆண்டி மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறான், இந்த மதுரையிலிருந்து வந்த மந்திரி பாரு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நேத்து ராத்திரி வரையும் நல்லா இருந்தான், யாருக்கு எந்த நேரத்தில் பைத்தியம் பிடிக்கும்னு சொல்ல முடியாதுப்பா, கையில் இருக்க அத்தனை காசு இவன்ட்டு கொடுத்துட்டு அவன் என்னமோ சிவாயனமன் சொன்னானா, மகுடி கட்ட பாம்பு போல அவன்கிட்ட அடங்கி கிடக்கானே. ராஜாக்கு தெரிஞ்சா எந்த கைய எந்த கையில எந்த விளங்க மாட்டவாருன்னு தெரியாது. இவனுக்கு ஏன்தான் இப்படி புத்தி போகணுமோ, இவன் நம்பி வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைலாம் என்ன பாடுபட போறாங்களோ என்று தானே உலகம் சொன்னது. அப்படிதான் உலகம் சொன்னது. இப்ப நாம வந்து குருநாதரை புராணம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ற மாதிரி அந்த காலத்துல யாரும் தெரிஞ்சு சொல்லல. நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. யாரும் ஏத்துக்கல குருநாதர. நாடவர் பழித்துறை பூணதுவாக உலகத்துல ஒருத்தன் திட்டினான்னா அது நமக்கு வந்து அணிகலனாக கொள்ள வேண்டும், அப்பதான் குருநெறியில வாழலாம். நானும் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணேன், ஒரு யூனியன்ல லீடராக இருந்தேன். அப்ப எனக்கு சீனியரா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் உன்னை பத்தி உயர்வா சொன்னா நீ ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். நீ எவ்வளவு உயர்ந்த குணங்கள் படைத்தவனா இருந்தாலும் எதிரியாதான் அவன் பாப்பான் உன்ன, அப்ப அவன்கிட்ட திட்டு வாங்குற வரையும் தான் நீ யோக்கியனா இருக்குன்னு அர்த்தம். அப்ப உலகத்தால் பழிப்புடையோர்கள் தான் கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள். நாடவர் பழித்துறை பூணதுவாக, அந்த பழிப்பிற்கு மனம் கோணக்கூடாது, கோணுதல் இன்றி, அதுக்காக கூசக்கூடாது. அப்படி நம்ம குருநாதர் வந்து அந்த அவல நிலையில் தான் இருந்தார். உலகம் அவரை ஏற்கவில்லை, கடவுளே அவருக்காக அடி வாங்கியவும் ஏற்கல. இவனுக்காக தான் அடி வாங்கினேன்னு கடவுள் சொன்னப்புறம்தான் நாலு பேர் புரிஞ்சுக்கிட்டான். வைகையில இவருக்காக தான் வெள்ளம் வந்தது, இவருக்காக தான் வெள்ளம் வந்ததுங்கிறது அங்க ரெண்டு மூணு அறிஞர்களா இருக்கின்ற மந்திரிகள் தான் மன்னனுக்கு எடுத்து சொன்னார்கள். நீ பாட்டுக்க நம்முடைய வாதவரடிகளை சிறைப்படுத்தி சிரமப்படுத்துகின்றாய், அடித்து இம்சை பண்ணுகின்றாய், ஒரு கால் இவன் கடவுள் அருளுக்கு பாத்திரமானவனா இருக்கலாம், இவனை காப்பதற்காக கூட கடவுள் சினந்து இந்த மதுரையை வந்து வைகையிலே வெள்ளம் காட்டி விரட்டலாமே, ஆகவே இவனை விடுவித்து மதுரையிலே வெள்ளம் வடிய வேண்டும் என்று அவருடைய கடவுளை அவன் வேண்டிக் கொள்ளும் வண்ணம் நாம் வேண்டிக் கொள்வோம். ஆவணி மூலத்தன்று உங்களுக்கு கதை தெரியும், ஆவணி

0: என்று பெருமான் மதுரையின் புறக்காட்டிலே இருக்கின்ற நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி கொண்டு வந்து சேர்த்தார். அன்று இரவே அந்த குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறி அதிகாலையிலே இருந்த குதிரைகளையும் கடித்து உண்டுவிட்டு பறந்து ஓடிவிட்டன. அந்த நிலையிலே நம்மை செம்மையாக ஏமாற்றியிருக்கிறான் என்று மிகவும் சினந்தான் அரிமர்த்தன பாண்டியன். அவனும் சிவபக்தன் தான், இருந்தாலும் யாரும் தாங்கள் ஏமாற்றப்படுவதை விரும்புவதில்லை. இவன் நல்ல பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு இப்படி நம்மளை ஏமாத்திருக்கிறானே, நம்ம இவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்கிறோம், எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கிறோம், எவ்வளவு பெர்க்ஸ் கொடுத்துருக்கிறோம். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளமே தேவையில்லை, சம்பளமே அதிகப்படி தான், எல்லாம் ஃப்ரீயாவே நடக்குது, சம்பளமே தர வேண்டாம் அந்த வேலைக்கு, ஆனா சம்பளங்கிறது மிச்சம். அப்படி இவனை நம்ம பதவிசா வச்சிட்டு இருக்கிறோம், இவன் நம்மளை ஏமாத்திட்டானேன்னு சொல்லி கையிலும் காலிலும் விளங்கிட்டு வைகையில தண்ணியே இல்லை அந்த சூடு மணலிலே குறிய வைத்து பெருங்கற்களை அவன் முதுகிலே ஏற்றி சாட்டையால அடித்து கொடுத்த காசு மீதி வர வரையிலும் இந்த தண்டனையை கொடுங்க, எப்படி மீதி வரும், எப்படி வரும் பாக்கி வரும். அவ்வாறு தன்னுடைய அடியவன் துன்பப்படுவதை கண்டு ஆத்மநாத சுவாமிக்கு மனம் பொறுக்கல. ஏன்னா அவர் இன்பமும் துன்பமும் இல்லான் உள்ளான் என்று சொல்லப்பட்டவர். ஆகவே இவரை அடிப்பது தாங்காமல் பெருமான் அந்த வைகையிலே வெள்ளத்தை அனுப்பினான். இதான் காரணம், வைகையில வெள்ளம் வந்தது காரணம். அப்படி வெள்ளம் வந்த உடனே அந்த தண்டலாளர்கள் அடிக்கிறவங்க மன்னன் அந்தனனுடைய உயிரை போக்குவதற்கு அஞ்சு பவன் பிரம்மகத்திங்கிற பாவம் வரும், அடியானா சாமியை கொண்டுடாதுன்னு சொல்லிருக்கான். நல்லா அடிச்சு காசை வாங்கு, ஆனா ஐயர் உயிர் போகாம பாத்துக்க அப்படின்னு சொல்றேன்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே.
1: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம். இதுவரை நேரமும் நீங்கள் அபிராமி பட்டர் அந்தாதி பாட கேட்டீர்கள். உண்மையிலேயே இன்றைக்கும் ஒரு புனிதமான நாள். இப்போது அடுத்தடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் புனித நாட்களாக வருவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். சென்ற வாரமும் இதை பற்றி நான் சில வார்த்தைகள் கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த அபிராமி பட்டருடைய வரலாற்றை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த திருப்பதிகங்களுக்கு இருக்கின்ற ஒரு வலிமை, அதை மனமுருகி பாடுகின்ற அந்த ஒரு நிலைமை, எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எமது அந்த தேவார திருவாசகங்களின் மகிமையை நாங்கள் கட்டாயம் உணரத்தான் வேண்டும். ஒரு மனம் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய வானொலிகளிலோ அல்லது வீட்டிலே இருக்கின்ற எங்களுடைய சங்கீத கேட்கின்ற பல்வேறு கருவிகளிலேயோ அநேகமாக சினிமாவினுடைய ஒரு ஆதிக்கத்தை நான் காண்கிறேன். இது நான் குறையாக கூறவில்லை. காரணம், எங்களுக்கிடையே இருக்கின்ற இந்த அரும்பெரும் பொக்கிஷங்களை இடைக்கிடை வானொலிகளில் நாங்கள் அதை ஒலிபரப்பு செய்தால் அவை வலிமை மிக்கவை, அதனால் மக்களுக்கு நற்பலன் கிடைக்கும் என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அநேகமாக இந்த வானொலி அன்பர்கள் இதை கருத்தில் கொள்வார்கள் என்று பொதுவாக கேட்டுக்கொண்டு, நாங்கள் குறைந்தது ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலமாவது எங்களுடைய வீட்டிலே இவ்வாறான தேவார திருவாசகங்களை போட்டு கேட்பதால் மன நிறைவு, மன நிம்மதி, சந்தோஷம் போன்ற பல்வேறு இது கிடைப்பது மட்டுமல்லாமல் எங்களுக்கு இறைவன் அருளும் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்திருந்தாலும் அதை நடைமுறையில் நீங்கள் செய்து வருவது மிகவும் சிறந்தது என்று கூறிக்கொண்டு, இன்றைக்கு இந்த புனித நாளிலே அபிராமிப்பட்டர் விழா பெரும்பாலும் எல்லா ஆலயங்களிலும் இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறதை வானொலியில் நீங்கள் இப்பொழுது அறிவித்ததை கேட்டீர்கள். உண்மையிலேயே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் நேரில் சென்று பார்ப்பது மிகவும் சாலச் சிறந்தது. அநேகமாக வயோதிபர்கள், நீங்கள் குளிர் காரணமாக போக முடியாத ஒரு நிலை இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சில வானொலிகளிலே அவர்கள் செய்கின்ற நேரடி அஞ்சல்களை கேட்டாவது ஒரு மனக்கண் முன்னே நீங்கள் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நிறைவை தரும் என்று கூறிக்கொண்டு, வழக்கம் போல நாங்கள் அபிராமி பட்டரோடு ஆரம்பமாகி எங்களுடைய தமிழ் மொழியின் சிறப்பு பற்றியும் தொன்மை பற்றியும் இப்பொழுது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கதை என்னால் காண முடிகிறது. இங்கே டொரண்டோவிலே இதை பற்றி பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுக்க பல ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய மொழி பற்றி அறியாமல் நாங்கள் பிற மொழிகளை தூக்கி பேசுகின்ற ஒரு மனப்பான்மையை ஓரளவுக்கு நன்றாக சிந்தித்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதை பற்றியும் இன்றைக்கு டாக்டர் அவர்கள் இங்கே எடுத்து விளக்கமாக கூற இருக்கிறார். எனவே வானொலி நேயர்களே, தயவு செய்து நீங்கள் எங்களுடைய இந்த இதுகளிலே பங்கு பெற்றுவது மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. உங்களுடைய இந்த அமோக ஆதரவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இப்பொழுது டாக்டர் அவர்களை இன்றைய நிகழ்வுகள் பற்றி எடுத்து கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. குருவர்களும் திருவர்களும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், தை பிறந்துவிட்டது, தைப்பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். அத்தோடு இந்த மாதம் முழுவதையுமே தமிழ் பண்பாட்டு மாதமாக, தமிழ் ஹெரிட்டேஜ் மந்தாக கனடாவிலே இருக்கின்ற நகர சபைகள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றன. டொரண்டோ, மார்க்கம், மற்றது பிக்கரிங் போன்ற மாநகர சபைகள் இதை பிரகடனப்படுத்தி இருக்கின்றன. இது பலருக்கு உலகளாவிய ரீதியிலே ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்வையும் புத்துக்கத்தையும் தந்திருக்கின்றது. எமது இங்கே வளர்கின்ற எமது பிள்ளைகளுக்கு தமது கலாச்சாரத்தை, தமது பண்பாட்டை, தமது மொழியை பற்றிய ஒரு பெருமித உணர்வு, ஒரு ஃபீலிங் ஆஃப் பிலாங்கிங் என்று சொல்லுவார், அந்த உணர்வை ஊட்டக்கூடியதாக இந்த பல நிகழ்வுகள் நடந்து கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இன்றைய தினம் தை மாதத்து அமாவாசை தினம், நியூ மூன், வானத்திலே நிலவு இல்லாத நாள் அமாவாசை. இந்த தை மாத அமாவாசை அமாவாசைக்கு ஒரு விசேஷம் உண்டு. 14ஆம் நூற்றாண்டிலே தஞ்சையிலே சரபோஜி மகாராஜா, ஷபோஜி என்று சொல்லுவார்கள், சரபோஜி மகாராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். இன்றைக்கும் தஞ்சாவூர் போனவர்கள் தஞ்சை பெரிய கோயிலை தரிசித்த பின்பு அங்கே இருக்கின்ற சரபோஜி மகாராஜனுடைய அரண்மனையை சென்று தரிசிக்கலாம். அவர் பாவித்த ஆடை ஆபரணங்கள், ஆயுதங்கள், அத்தோடு அவர் வாசித்தறிந்த நூல்கள், அவர் குறிப்பெடுத்து வைத்திருக்கின்ற நூல்கள், அந்த காலத்திலே காகிதம் வந்துவிட்டது, பேனா வந்துவிட்டது. அந்த பேனாவினாலே காகிதத்திலே பல அறிவியல் குறிப்புகள், தாவரங்களை பற்றி, பூக்களை பற்றி எல்லாம் நிறைய குறிப்புகள் தன்னுடைய கைப்பட எழுதி வைத்திருக்கின்றார். அந்த குறிப்பெடுத்த புஸ்தகங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன, அந்த மாளிகையிலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன.
3: எத்தனை ஆண்டுகள், ஒரு 300 ஆண்டுகள்
2: இல்ல, இது 14ஆம் நூற்றாண்டு,
3: 14ஆம்
2: 1300 சதத்துல வருது. அப்ப எச்சரிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு அவருடைய அவர் பெரிய ஒரு நூலகத்தை ஆரம்பித்தார், சரஸ்வதி நூலகம் என்று சொல்லி. இன்றைக்கு தஞ்சாவூரிலே அந்த சரஸ்வதி நூலகம் தமிழக அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு இருக்கின்றது. அவர் ஒரு அக்காலத்திலே திரட்டக்கூடிய எத்தனையோ ஏட்டுச்சுவடிகளை, நூல்களை எல்லாம் அவர் எடுத்து வைத்திருந்தார். அதை பிரதி பண்ணி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து, அவர்களுக்கு ஊக்குவிப்பு ஊதியம் கொடுத்து, நிதியுதவி கொடுத்து, மருத்துவ நூல்கள், தத்துவ நூல்கள், விஞ்ஞான நூல்கள், விஞ்ஞான நூல்கள், பல விதமான நூல்களை சேகரித்து வைத்திருக்கின்றது தஞ்சை ஊர் சரஸ்வதி மகா நூல் நிலையம். இன்றைக்கும் அங்கே இருந்து புத்தகங்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த மகாராஜனுடைய காலத்திலே திருக்கடவூர், எல்லாருக்கும் தெரியும் திருக்கடவூர், சஷ்டி ஆர்த்தபூர்த்திக்கு போவார்கள் திருக்கடவூர். திருக்கடவூரிலே பல யுகங்களுக்கு முன்னர் மார்க்கண்டேயருக்கு சிவன் காட்சி தந்து, 16 வயது பையன், அவருடைய ஆயுள் முடிய போகின்றது என்றவுடன் அவர் சிவபூஜை செய்ய ஆரம்பித்து சிவபூஜை செய்து கொண்டிருந்த பொழுது யமன் வருகின்றான். அந்த யமனை சங்காரம் செய்கின்றதற்காக சிவன் வந்து மார்க்கண்டேயருக்காக அங்கே வந்து சிவனை காலால் உதைத்தது, காலனை காலால் உதைத்த தலம் திருக்கடவூர். அப்ப அங்கே மரணத்தை வெல்லுகின்ற தலம் என்று சொல்லுவார்கள், மிருத்யுஞ்சய ஸ்தலம். அதனால்தான் சஷ்டி அர்த்தபூர்த்தி, 60 வயசு வருகின்ற பொழுது
3: அங்கு போய்
2: 40க்கு மேலேயே நியாயப்பட்ட பாடு என்று சொல்லுவோம். 60 என்றால் சொல்லவா வேணும், ஏற்கனவே கொஞ்சம் ஹை பிரஷர், டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து விடுகின்றது. அப்ப சொல்லுவார்கள், நாடு காடு வா வா என்கிறது, நாடு போகோ என்கிறது என்கிற காலம் அல்லவா. அப்ப அந்த நேரத்திலே இந்த மரணத்தை பற்றிய பயத்தை, தோஷத்தை நீக்குவதற்காக சஷ்டியார்த்த பூர்த்தியை போய் திருக்கடவுர்ல செய்வார்கள். இன்றைக்கும் போய் பார்த்தால் புக் பண்ணி 60வது கல்யாணம் வந்து செய்வார்கள், 60 வயசு வருகின்ற பொழுது ஆணுக்கு. அப்ப அந்த தலம் அங்கே இருக்கின்றது. அங்கேதான் அபிராமி அம்பாள், அங்கே இருக்கிற அம்பாளுக்கு பேர் அபிராமி. அந்த அபிராமி அம்பாள் ஆலயத்திலே அம்பாளுடைய வழிபாட்டிலே தன்னை மறந்த நிலையிலே அபிராமி பட்டர் இருக்கின்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார் இல்லையா, 19ஆம் நூற்றாண்டிலே அவர் தட்சிணேஸ்வரத்திலே காளி கோயிலே பூஜகராக இருந்தார். தன்னுடைய தன்னை மறந்த நிலையிலே அவருக்கு பூஜையே செய்ய முடியாது. அவர் நிவேதனம் அம்பாளுக்கு கொடுக்க துவங்கியக்குள்ள எடுத்து ஊட்ட துவங்கி விடுவாராம், பிறகு கெஞ்ச தொடங்கி விடுவார், அழத் தொடங்கி விடுவார், தான் சாப்பிட்டு ஊட்டுகிறேன் என்று சொல்லுவாராம். அப்ப கோயில் பூஜை செய்ய முடியாது இல்லையா, அதுல இருந்து அவர் விடுபடுக்க வேண்டி வந்தது. அப்படியான ஒரு உண்மத்த நிலையிலே இந்த அபிராமி பட்டர் அங்கே திருக்கடவுல இருக்கின்றார். புரிந்து கொள்ளாதவர்கள் அதை பைத்தியம் என்று சொல்லுகின்றார்கள். எங்களுடைய நல்லூர் யுவர் சுவாமிகளுடைய குரு செல்லப்பா சுவாமிகள் அவரையே விசர் செல்லப்பா என்று சொன்னவர்கள். விசர் என்றால் யாழ்ப்பாண தமிழிலே பைத்தியம்,
3: பைத்தியம்
2: அப்படி சொன்னவர்கள். அப்ப புரியவில்லை, பித்தரே என்றுமை பேசுவார் புரரலாம் என்று சொல்லி பாடலிலே வருகின்றது. அந்த நிலையிலே அவர் இருந்தபொழுது இந்த சரபோஜி மகாராஜா தரிசனத்துக்காக அங்கே வருகின்றார். தை மாசம் இதே நாள், அமாவாசை நாள், அப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 600-500 வருஷத்துக்கு முந்தின கதை இது. வருகின்ற பொழுது இவர் அங்கே இருக்கின்ற தன்னை மறந்த நிலையில ராஜா வருகின்றார் என்று ஆலயத்தில் எல்லாரும் அமர்க்களப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு இடத்திலே பித்தர் போல அமர்ந்திருக்கின்றார். இவரை அப்புறப்படுத்த முடியவில்லை. ராஜா வந்த பொழுது யார் இவர் என்று கேட்க ஒரு பித்தர் பைத்தியம் பிடித்தவர் என்று சொல்லுகிறார்கள். சிலர் இல்லை இல்லை பக்தி முத்தியவர் என்று சொல்லுகிறார். சரிதான், பாப்பமே இவர் என்ன சுயநினைவோட இருக்கிறார் என்று அவரை போய் கொஞ்சம் கேள்வி கேட்பார். இப்பவும் அப்படித்தான், யாராவது நினைவு மறந்த நிலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் மென்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு மெடிக்கல்ல. அவருடைய டைம் பிளேஸ் பர்சனுடைய ஓரியன்டேஷன் பார்ப்போம். அவர் என்ன நாள் என்ன நாள் என்ன நேரம் என்றவருக்கு தெரியுதா, இன்றைக்கு என்ன திகதி என்ன நாள் என்ன நேரம் என்றவருக்கு தெரியுதா, ஓரியன்டேஷன் ஆஃப் டைம் பிளேஸ், இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிற வீட்டில் இருக்கிற தெரியுதா, பர்சன் இது யாரோட கதைக்கிறார் அதன்றது தெரியுதா, இந்த மூன்று ஓரியன்டேஷன் செக் பண்ணி பாக்குறது. இது ஆல்டர்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஒரு டெஸ்ட் இப்பவும் நடக்கிறது எல்லாருக்கும். அப்ப அத்தோடு இந்த ஆல்கஹால் ராக்கள் எல்லாருக்கும் இது செய்வார்கள். அந்த டெஸ்ட் ராஜா செய்யற படித்தவர் இல்லையா, இங்க சரஸ்வதி மகால் லைப்ரரியில இத்தனை மருத்துவ புத்தகங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது. வந்து கேட்கிறார், ஐயரே பட்டரே, பட்டர் என்றால் ஐயர், ராமி பட்டர், பட் என்று சொல்லி சில பேருக்கு பேருக்கு பின்னால் இருக்கும் இல்லையா, அந்த பட்டன் அது பட் வந்து பட்டர். அப்ப பட்டரே இன்றைக்கு என்ன திதி, திதி என்றது தேதி, இப்ப தேதி என்று நான் சொல்றேன் டேட், அதுதான் திதி, லியூன் அஃபேர்ஸ் எத்தனையாவது இன்னைக்கு என்ன நாளோ. அப்ப எங்களுக்கு சந்திரன் இன்றைக்கு அமாவாசையில இருந்து பரவம் வரும் வரைக்கும் 15 நாள் வரும், 15 திதி வரும் அதுல. அப்ப இன்றைக்கு என்ன திதி என்று கேட்கிறேன். பொதுவாக பஞ்சாங்கம் என்று சொல்லுவார்கள். பஞ்சாங்கம் என்ற 5 அங்கங்களுடையது பிராமணர்களுக்கு ஐயர்மாருக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் நிச்சயமாக. இன்றைக்கு என்ன திதி, இன்றைக்கு என்ன வாரம், இன்றைக்கு என்ன நட்சத்திரம், இன்றைக்கு என்ன யூகம், என்ன கரணம், என்ன நேரம் தொடங்கி என்ன நேரம் என்னென்ன
3: முடியுது,
2: இது தெரிஞ்சிருக்க வேணும். அது நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆனா பலர் இன்றைக்கு அது அலட்சியமாக இருந்து விடுகிறார்கள். பூஜை செய்கின்ற பொழுதே சுலபமாக சுபஜோகே சுபதினே சுபஜோ என்று சொல்லுகின்ற தன்மை இருக்கின்றது. ஆனால் அதுல முக்கியமாக அதை கவனிக்க வேண்டும். இன்ன தினம் இன்ன வாரம் இன்ன திதி இன்ன நட்சத்திரம் இன்ன யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த இதை பாரம்பரியத்தை விடப்படாது. அப்ப அவர் இதை தேதிதான் கேட்கிறார், இன்றைக்கு என்ன நாள்ட்டு. இவர் தான் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் ஒளிமயமாக இருக்கின்றது, அவருக்கு அங்கே ஒளிமயமாக இருக்கின்றது. ரா பகல் அற்ற இடம் என்று சொல்லுவார்கள். யோர் சுவாமிகளே சொல்கிறார், பட்ட பகல் போலொளிரும் நாடங்கள் நாடே. அந்த சமாதி நிலையிலே எல்லாம் வெளிச்சமாகத்தான் இருக்கும். உபனிஷதம் சொல்லும், அங்கே சூரியன் உதிக்கின்றதும் இல்லை அஸ்தமிப்பதும் இல்லை. இது உபனிஷத வாக்கியம். யோர் சுவாமிகளுடைய அனுபவ வாக்கிலே சொல்றார், பட்ட பகல் போலொளிரும் நாடங்கள் நாடே. அந்த வெளிச்சத்திலே அந்த நிஷ்டையிலே இருந்தவர் இன்றைக்கு என்ன நாள் என்று இவர் கேட்டவுடன் அமாவாசைக்கு பாவிக்கிறோம். மெடிக்கல்ல இருக்குத்தானே, மனத்தை ஸ்கேன் பண்ணி காட்ட முடியாது. ஆனால் மென்டல் டிசார்டர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ் இருக்குது. அந்த மைண்டுக்கு டிசீஸ் இருக்கு, மைண்ட் இருக்குது, ஆனா ஸ்கேன் பண்ணி காட்ட முடியுமா, அது இருக்காது. அதை விட சப்டிலாகவும் போகும் அங்காது. அந்த சப்டிலாக போற தத்துவங்கள் எல்லாம் சேர்த்து 36 தத்துவங்கள் இருக்குது. அப்ப அந்த 36 தத்துவங்களை இறைவன் கொடுத்தது அறிவதற்காக, உயிருக்கு இன்னத்தை அறிவதற்காக, இந்த உலகத்தை அறிந்து அனுபவிப்பதற்காக. பிறகு அந்த மெச்சூரிட்டி அந்த அனுபவத்தின் ஊடாக தன்னை அறிந்து அனுபவிப்பதாக கொடுக்கிறான். ஆனா ஒரு நிலைக்கு மேல வந்தால் அந்த 36 தத்துவங்கள் அறிவதற்காக கொடுத்த அனுபவிப்பதாக கொடுத்த அந்த 36 தத்துவங்களுமே இந்த இறைவனை அறிவதற்கும் இறைவனை அனுபவிப்பதற்கும் போதாததாக வந்துவிடும். அல்லது ஒரு தடையாக, தே பிகம் இன்எஃபிஷியன்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட் டு நோ த ட்ரூத், டு எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத். ஒரு பியாண்ட் சர்டன் லெவல்ல, அந்த நிலையில இந்த 36 தத்துவத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணவன். இருக்கிற உயிரோடு இருந்த நிலையில் அந்த உயிர் டிஸ்கனெக்ட் பண்ணுகின்ற பொழுதுதான் அதுதான் நிஷ்டை, உச்சம், ஞானத்தின் உச்சநிலை. யோகத்தின் உச்சநிலை சமாதி, ஞானத்தின் இஷ்ட நிலை நிஷ்டை. அந்த நிஷ்டையிலேதான் இந்த பட்டப்பகல் ஹோழல்களின் நாடங்கள் நாடே என்ற அனுபவ வாக்கை யோகர் சுவாமிகள் சொல்லுகின்றார். அந்த நிஷ்டையைத்தான் உபனிஷத வாக்கியங்கள் அங்கே சூரியன் உதிக்கின்றதும் இல்லை அஸ்தமிக்கின்றதும் இல்லை என்று பிரகடனப்படுத்துகின்றன. அந்த நிஷ்டையிலேதான் அபிராமி பட்டர் இருந்து இந்த அமாவாசை தினத்திலே பௌர்ணமி என்று சொல்லுகின்றார். எழும்பி வந்தவுடன் அவருக்கு சொன்னார்கள், ஞானி வாக்கு பொய்க்கப்படாது, ஞானிகள் வாக்கு ஒரு நாளும் பொய்யாது, பொய்க்கப்படாது. பொய்த்தால் அவர் ஞானி இல்லை. கண்ண பேர் தீர்க்கதரன் சொல்லுவார்கள், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், எங்கள் நாட்டு பிரச்சனைக்கு இத்தனையோ பேர் தீர்க்கதரன் சொல்லி இருக்கிறார்கள், ஜோதிடம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஞானிகள் சொன்னது ஒரு நாளும் பொய்க்காது. அப்ப அந்த நிலையில இவர் யோசித்தார், ஒன்றில் தான் பைத்தியமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஞானியாக இருக்கும். இன்றைக்கு பௌர்ணமி என்று சொன்னால் பௌர்ணமியாகத்தான் இருக்க வேணும். அவர் என்ன செய்தார், ஒன்றில் நான் இருப்பது வெறும் ஹலுசினேஷன் சொல்லுவோமே, பிரமை பிடித்த நிலை, அப்படி ஒரு பித்து பிரமை பிடித்த நிலை ஒரு பைத்தியமா இருக்க வேணும், அல்லாவிட்டால் ஞானியா இருக்க வேணும், இந்த வார்த்தை பலிக்க வேணும் இல்லையா. உடனே ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு ஒரு உரி ஊஞ்சல் ஒன்று கட்டி, 100 கயிறு கொண்ட கறி கட்டி, அதற்கு கீழே நெருப்பு வளர்த்து அன்றைக்கு இந்த அமாவாசை அன்று இரவு அவர் ஏறி தன்னை உயிர் தியாகம் செய்ய துணிகின்றார். அப்ப ஒவ்வொரு பாடலாக அபிராமி அந்தாதி பாடுகின்றார், 100 பாடல்கள் அபிராமி அந்தாதி. அதிலே முதல் பாடல் விநாயகர் வணக்கம், தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் என்று சொல்லுகின்ற பாடல் விநாயக வணக்கம். அடுத்தது கடைசி பாடல், அது வந்து பயன் சொல்லுகின்ற பாடல், ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அந்தாதி பாடல். அதாவது ஒரு பாடல் என்ற தொடக்க வரி, அந்த முடிவு வரி, அடுத்த பாடலின் தொடக்க சொல், முடிக்கின்ற சொல், அடுத்த பாடல தொடக்க சொல், ஒரு பாடலின் அந்தம் முடிவு, அடுத்த பாடல ஆதி அந்தாதி. இந்த முறை வந்து ஆங்கில இலக்கியத்திலே இல்லை.
3: இந்த மாதிரி
2: எத்தனையோ இலக்கிய வகைகள் இருக்கு, கலிப்பா, வெண்பா, குரல், இருக்கை, இப்படி எல்லாம் கனவிதமான இருக்குது. இதற்கு ஒப்பான இலக்கிய செய்யுள்கள் மற்ற மொழிகளிலேயும் உண்டு, ஆங்கிலத்திலே இருக்கு, மற்ற மொழிகளிலே இருக்கு, ஆனா இந்த அந்தாதி இல்லை, இது தமிழுக்குரியது. அப்ப இவர் அதை சொன்னவுடன் இந்த அந்தாதி பாடலை பாடிக்கொண்டு வருகின்றால், முதல் பாட்டை கணக்கில் எடுப்பதில்லை, கடைசி பயன்பாட்டும் கணக்கில் எடுப்பதில்லை, இறையே 100 பாட்டு, ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொன்றாக அந்த உரியின் கழிவுகளை அறுத்துக் கொண்டு வருகின்றார். உதிக்கின்ற செங்கதிர் என்றுதான் அந்த பாடல் தொடங்குகின்றது. 100வது பாட்டு உதிக்கின்றவே என்று முடிகின்றது. இந்த பாட்டை பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது 79வது பாட்டு அவர் பாட, விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்கு அவ்வழி கிடக்க பலிக்கே சுழன்று, உன் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே என்று சொல்லி அந்த பாடல் பாடல் 79வது பாட்டு, உன்னுடைய வெளியிலே அருள் உண்டு, உன்னை கடை தீட்டுவதற்கு வேதம் சொன்ன வழிபாடுவதற்கு வேதம் சொன்ன வழிவர்கள் உண்டு, அதெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி எல்லாம் பழி செயல்களையும் பாவச் செயல்களையும் ஈடுபட்டிருக்கிற இந்த கயனைத்தனமான இந்த மக்களுடன் கூடி கூடி போவதிலே என்ன என்ன கூட்டு, இனி அதோடு என்ன சம்பந்தம் எனக்கு என்று கேட்கின்ற இந்த பாடல் படித்தவுடன் வானத்திலே முழு நிலவு எழுந்தது. அமாவாசை என்று இது நடந்தது, வரலாற்று சம்பவம். வானத்திலே முழு நிலவு எழுந்தது, மன்னர் உட்பட மற்றவர்களுக்கும் தெரிந்தது, இவருக்கு மட்டும்தான் விதமை இல்லை, எல்லாருக்கும் தெரிந்தது. அந்த அந்த மன்னன் அதை அறிந்து அதற்கு பிறகு இவருக்கு மரியாதை செய்து இவருக்கு தானங்களை பூமி தானம் செய்திருக்கின்றார். அந்த நிலம் இன்றைக்கு அவருடைய வம்சாவளியினர் அன்றைக்கு இருக்கிறார்கள், அபிராமி கோயில்ல இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்கள் அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள், அவர்களுடைய வம்சாவளி இருக்கிறது. இது வரலாற்று உண்மை. இதுதான் அந்த தை அமாவாசை தினத்தினுடைய முக்கியமான ஒரு வரலாற்று. இது அபிராமி அந்தாதி பாடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல்கள், சக்தியினுடைய பாடல்களே சக்தி தான். அதிலே அபிராமி அந்தாதியினுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் மந்திர சக்தி வாய்ந்தவை, சௌந்தரலேகரி பூர ஒவ்வொரு பாடலுக்குமே அந்த சக்தி உண்டு. அப்ப அதுல ஏதாவது ஒரு பாடலோ அல்லது பல பாடல்களோ அல்லது முழுமையாகவோ பாராயணம் செய்து வந்தால், விளக்கேற்றி விளக்கிலே விளக்கு எல்லாரும் அந்த எண்ணெய் பிசு வச்சு வச்சிருக்கப்படாது, வீட்டுல விளக்கு விளக்கி ஏத்த வேணும், விளக்கி போட்டு ஏத்த வேணும், நெய் விட்டு ஏத்த வேணும். தலைவரிடம் எங்க வீட்டுல நெய் எல்லாம் ஏற்றி தான் வைக்கிறோம், நெய் இட்டு ஏத்தலாம், சில அந்த குளிருக்கு கட்டியாத்தான் இருக்கும், ஆனா அதுல போட்டு ஏத்த உருகி கொண்டு வரும், அதை நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றி இந்த தீபம் வந்து கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக இருக்கக்கூடியதாக பெற்றவர்களாக வைத்து அந்த அம்பாளுக்கு அந்த நாங்கள் ஒரு பாலோ பழமோ பாயாசம் என்னும் அவளுக்கு பிரியம். பாயசம் சவ்வரிசி பாயாசம் இல்லை, அரிசி பாயாசம் பருப்பு பாயாசம் அப்படித்தான் வரும். சவ்வரிசி பிற்காலத்திலே வந்தது சேகு. அப்ப அம்பாளுடைய ஒரு பெயர் பாயாசன்ன பிரியாயை நமக வருகிறது லலிதா சகஸ்ரநாமத்திலே. அதை வைத்து அவளுக்கு இந்த பாராயணம் சொல்லி வழிபட்டு கொண்டு வர உங்களுடைய இஷ்டம் உங்களுடைய ஆசைகள் இஷ்டங்கள் தடைகள் எல்லாம் விலகி எல்லாம் நிறைவேறும் என்றது அனுபவமான உண்மை. இது அபிராமி அந்தாதியை பற்றிய விளக்கங்கள். இதை பற்றி யாராவது கேள்விகள் இருந்தால் கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மாசம் எங்களுக்கு தமிழ் ஹெரிடேஜ் மந்த்.
3: தமிழ் ஹெரிடேஜ் மந்த்
2: சென்ற முறை தைப்பொங்கல் வருஷப்பிறப்பை பற்றி எல்லாம் சொல்லி இருந்தோம். இன்றைக்கு இந்த தமிழை பற்றி சொல்லுவேன். எல்லாருக்கும் தமிழ் என்றால் ஒரு பெருமை, எங்களுக்கு தமிழன் என்பதிலே ஒரு பெருமை. ஆனால் ஏன் இந்த தமிழுக்கு பெருமை என்று தெரியாமல் இருக்கின்றது.
3: அதோட டாக்டர் இன்னொன்று மிகவும் எனக்கு கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம், தமிழன் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் தமிழ் படிக்காமல் எங்களுடைய வருங்கால சந்தாதி இருக்கிறது என்ற ஒரு கவலை இருக்குது.
2: அது அந்த கலாச்சாரம் முதல் தெரிய வேண்டும். அதாவது தமிழை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, சமயத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது ஏதோ பிசிக்ஸ் இங்கிலீஷ் பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. இட் இஸ் நாட் அக்வயரிங் அன் அடிஷன் எக்ஸ்பர்டைஸ் இன் அடிஷனல் லாங்குவேஜ் ஆர் சப்ஜெக்ட். இட் இஸ் ஜஸ்ட் இம்பைபிங் த importance and richness of our culture and find the meaning in our culture and make ourselves comfortable with our culture. அதுதான் அந்த எய்மா இருக்க வேணும். எங்கள் சும்மா வாய்ப்பாட்டாக 100 திருக்குறள் பாடமாக்கி 10 தேவாரம் பாடமாக்கி 100 அபிராமி அந்தாதி பாடமாக்கி கிளிப்பிள்ள போட மேடைகளில் ஏறி இறங்கி ஒப்பிப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. டேப் ரெக்கார்டர் என்ன செய்து போடும். இது இந்த மனசுக்குள்ள ஒரு பாடல் என்றாலும் பாடமாக்காட்டிலும் பரவாயில்ல, இந்த கருத்தை உள்வாங்கி அந்த கருத்தை தனக்கு ஆக்கிக்கொண்டா தனக்கு தெரிந்த பாஷையிலே தனக்கு தெரிந்த மொழியிலே தனக்கு விளங்குகிற முறையிலே அதை ஆக்கிக்கொண்டால் அதே நேரம் ஆக்கினதை தனக்கு தெரிந்த மொழியிலே தனக்கு தெரிந்த விதத்திலே அதை விட்டவர்களுக்கு விளக்கவும் கூடியதாயிருந்தால் எங்களுடைய தமிழர் கலாச்சாரம் நிலை பெறும். இது தனி ஆணாவண்ணா படிப்பதனால நிலை பெறுவது அல்ல. அப்ப இந்த தமிழை பற்றிய இந்த இதழ் வர்ற நேரத்தில் சிலவர்கள் பெரும்பாலும் எல்லாரும் ஒரு கோஷமாக சில பேர் சொல்லுவார்கள், தமிழ் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் லாங்குவேஜ், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு, தமிழ் கல்ச்சர் இஸ் வெரி சுப்ரீம் கல்ச்சர், இப்படி எல்லாம் பல மின்னஞ்சர்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த நேரத்தில். இதெல்லாம் சும்மா ஏனென்று சொல்ல வேண்டும். சிலதுகள் தவறான தவறுகள் கூட வருகின்றன. அந்த இளைஞர்களுக்கு இந்த தவறான தவறுகள் கொடுத்தால் ஹோல் தமிழ் பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஹிப்போக்ரட்டிக் பீப்புள் என்று யோசிச்சிருவார்கள். அதன் கிட்ட இமெயில் வந்திருந்தது, உங்களுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். அதாவது தமிழ் இஸ் த ஒன்லி ஸ்போக்கன் கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது இந்த செம்மொழிகளிலேயே தமிழ் தான் இன்றைக்கு மக்களால் பேசப்படுகிற மொழி என்று. அது தப்பான கருத்து. செம்மொழி என்றால் என்ன என்று பார்க்கணும். வாட் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்றால் இட் ஷுட் பி மோர் தேன் 1000 இயர்ஸ் ஓல்டா இருக்க வேணும், 1000 வருஷத்துக்கு மேற்பட்டதா இருக்க வேணும். அடுத்தது ஷுட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அதர் லாங்குவேஜஸ், மற்ற மொழிகள்ல சார்ந்திருக்காமல் தனியாக இயங்கக்கூடியதா இருக்க வேணும். அடுத்தது ஷுட் ஹேவ் அன் ஓன் லிட்டரசி ட்ரெடிஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதர் லாங்குவேஜஸ், அந்த மொழி கண்டு தனிப்பட்ட இலக்கியங்கள் இலக்கிய மரபு இலக்கிய சான்றுகள் இருக்க வேணும். இந்த மூன்றும் இருந்தா தான் செம்மொழி. உதாரணம் ஒன்று சொல்லுகின்றேன், ஜப்பானிய பாஷை இருக்கின்றது, சீன பாஷை இருக்கின்றது. சீன பாஷையும் இன்றைக்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு செம்மொழி, 1000 வருஷங்களுக்கு மேற்கால பழமை வாய்ந்தது. ஜப்பானிய பாஷையும் 1000 வருஷங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது. ஜப்பானிய பாஷை தனித்துவமாக இயங்குகின்றது. ஆனாலும் ஜப்பானுக்கு செம்மொழி அந்தஸ்து இல்லை, சீன மொழிக்கு உண்டு. ஏன்?
3: ஒரு வரலாற்று பாரம்பரியம்,
2: அவர்களுக்கு சொந்தமான இலக்கியங்கள் எதுவும் இல்லை. அவர்களுக்கு ஜப்பானிய மொழியில இலக்கியங்கள் இருக்கின்றன, எல்லா இலக்கியங்களுமே சீன மொழியில் இருந்து கடன் வாங்கப்பட்ட இலக்கியங்கள், தி போரோட் ஃப்ரம் சைனீஸ் லாங்குவேஜ். அப்ப தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வேணும் என்று கேட்டால் அது 1000 வருடம் இல்ல 2000 சொல்ல போனேன், பழமை 10000 வருடம் போகும். அது பழமை இருக்கின்றது, தனித்து இயங்குகின்றது. தமிழுக்கு தனித்துவமான இலக்கிய மரபு இருக்கின்றது. தமிழுக்கு செம்மொழி கிடைத்தது கம்பராமாயணத்தால் அல்ல, ஏனென்றால் கம்பராமாயணம் வடமொழியிலிருந்து வந்தது. தமிழுக்கு செம்மொழி கிடைத்ததுக்கு காரணம் அதனுடைய சங்க இலக்கியங்கள். அதனுடைய சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், சீவகசிந்தாமணி, தேவக அதிவாக, இதுகள் தான் தமிழுக்கு செம்மொழி கிடைத்ததுக்கு காரணம். செம்மொழியினுடைய நுட்பத்தை ஏன் தமிழுக்கு கிடைத்தது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரியாக இப்ப வேற மொழிகளை எடுத்துக்கொண்டால், இப்ப அவர் சொன்னது சரி, பல செம்மொழிகள் இன்றைக்கு வழக்கில் இல்ல. இப்ப கிரீக் இருக்கிறது, கிரீக் ஒரு செம்மொழி, ஆனால் வழக்கில் இருக்குது, ஆனால் ஒரு சிறுபான்மை மக்கள். இப்ப திருப்பி ரிவைவ் பண்ணி கொண்டு வருகிறது, அது ஒரு சிறுபான்மை மக்கள் எடுத்தான் இருக்கு. ஆனா கிரீக் சொற்கள் பெரும்பாலும் ஆங்கில மொழிகள் எல்லாத்திலேயும் எடுத்து
3: ஆளப்படுகின்றன,
2: பாதிக்கப்படுகின்றன. அவங்களுடைய மெடிக்கல் வேர்ட்லயே வரும், பிலோசபிக்கல் வேர்ட்லயே வரும். அதுக்கு அடுத்தது லட்டின். லட்டின் இன்றைக்கு பேசப்படுற மொழியே அல்ல, மக்கள் கூட்டம் பேசின மொழி இல்ல. அது முந்தைய ரோமன்ல பேசினது, இப்ப இல்லை. ஆனால் ஒரு காலத்திலே அந்த திருச்சபைகளிலே அவருடைய ஆராதனை லத்தீன் மொழிதான் நடைபெற்று கொண்டு வந்தது.
3: எனக்கு நான் சிறுபள்ளியா இருக்கும் பொழுது அவருடைய தேவாலயங்கள்ல லத்தீன் மொழிதான் ஆராதனை.
2: கேட்டிருக்கிறேன், அப்படித்தான் இருந்தது. அப்ப லத்தீன் இரண்டாவது. அடுத்தது மூன்றாவதாக ஹீப்ரூ. ஹீப்ரூ என்பது
3: இவர்களுடைய யூத மக்கள்,
2: யூத மக்களுடைய மொழி. இயேசு கிறிஸ்துநாதருடைய பேசின மொழியும் அது அதுக்குள்ள இந்த பைபிள் மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா தெரியும், இது கிரேக்க மொழிய பாஷையிலிருந்தும் ஹீப்ரூ எபிரேய பாஷையிலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்ட
3: ரெண்டு பேர்
2: அந்த பாஷை. அதுக்கு இன்றைக்கு வழக்கில இல்ல, வழக்கில இல்ல. அடுத்ததாக இருக்கிற பாஷை எடுத்து பார்த்தவென்றால் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி, ஆனால் அது எக்காலத்திலுமே எந்த ஒரு மக்கள் கூட்டினத்தினால பேசப்பட்ட மொழி அல்ல. இட்ஸ் நாட் பிலாங் டு அன் பர்டிகுலர் எத்னிக் குரூப் ஓர் ரீஜன்.
3: That was a common language.
2: இட் இஸ் சமஸ்கிருதம் என்ற மீனிங்கை கருத்து. சமஸ்கிருதம் என்றால் பண்படுத்தப்பட்ட மொழி, இது உருவாக்கப்பட்டது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரி.
3: ஓ, இதுக்கென்று உருவாக்கப்பட்டது.
2: They formed that language for literary purposes. Easy to record the information, easy to memorize the information, easy to transmit the information. அனுபவத்தில் பார்த்தால் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம் தானே, தமிழ் பிள்ளைகள் தான் வடமொழி சுலோகத்தை சொல்லிக் கொடுத்தால் உடனே பிடிச்சிருவார்கள். தேவாரம் புரியுறவு பாடமாக்குறதுக்கு அதை விட நாலு மடங்கு முயற்சி வேணும். அந்த சவுண்ட் அண்ட் ஃபோனிக்ஸ் அந்த எல்லாம் அதுக்கு ரிதம் எல்லாம் ஈஸியாக இருக்கு.
3: அதனால ரிமெம்பர்
2: பண்ணக்கூடியதா இருக்குது. அது அனுபவம் உண்மை, அதை புரிஞ்சு கொள்ள வேணும். வடமொழி என்ன சில பேருக்கு பிடிக்காது, ஆனா உள்ளதை உள்ளபடிதான் சொல்ல வேணும். ஓ, வக்ரதுண்டமா இந்த வகுப்பிலே வக்ர ஒன்னாலும் சொன்னாலும் வக்ரதுண்டமாவே உடனே சொல்லுவாங்க. பிடியது நிறுவனம் சொல்றதுக்கு நான் எடுத்து தானே சர்வ மாங்கல மாங்கல்யே உடனே சொல்லுவாங்க. தனந்தரன் கல்விதரன் சொல்லிக் கொடுத்தாலும் திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுக்கணும். அந்த டிபிகல்ட்டி ஒன்று இருக்கிறது. அப்ப அது மொழிக்கு குறையல்ல, அது இவ்வளவும் வந்து வழக்கொழிந்த மொழிகளாக இருக்க இன்றைக்கும் பேசப்படுற மொழிகளாக முன் சொன்ன மாதிரி சீன மொழி.
4: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: भक्तो भक्तिगुणावृते मुदमृत पुण्ये प्रसन्ने मनःकुम्भे साम्ब तवङ्घ्रिपल्लवयुगम् संस्थाप्य संवित्कलम् सत्त्वं मन्त्रमुदीरयन् निजशरीरागारशुद्धिं वहन् पुण्याहं प्रकटीकरोमि रुचिरम् कल्याणमापादयन् अम्नायं बुधि मादरेण सुमनःसङ्घः समुद्यन्मनो मन्थानं दृढ भक्ति रज्जु सहितं कृत्वा मधित्वा ततः सोमं कल्पतरुं सपर्वसुधिं चिन्तामणिं धीमताम् नित्यानन्दसुधां निरन्तररमा सौभाग्यमतन्वते प्राक्पुण्याजलमर्गदर्शितसुधामुत्प्रसन्नः शिवः सोमः सद्गुणसेवितो मृगधरः पूर्णस्तमो मोचकः चेत् पुष्करलक्षितो भवति चेत् आनन्दपाधो निधिः प्रागल्भ्येन विजृम्भते सुमनसाम् वृद्धिस्तदा जायते शिवानन्दलहरि आचार्याल् पण्डितान प्रकरणत्ल ஒரு அற்புதமான ஒரு பிரகரணம் பிரகரணம்னு சொன்னா சாஸ்திரத்திலக்கா கொடுக்கிதான் ஏதோ ஒரு அம்சத்தை எடுத்துட்டு அதை விஸ்தாரமாக சொல்ல கொடுக்கிதான கிரந்தம்னு பேரு அப்படி இந்த பிரகரணம் மோட்சத்துக்கு காரணீபூதமா இருக்கா கூடியதான யாதொரு ஜானம் உண்டோ அந்த ஜான சாதனமான பக்தியை நான் சொல்றது மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்தி தேவ கரியஸ் அந்த பக்தியை சொல்லும் பொழுது ஒவ்வொரு விதமாக நம்ம மனசு பகவான் இடத்துல எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற அம்சத்தை சொல்லிட்டு வர்றார் முதல்ல நம்ம சரீரத்தை சுத்தி பண்ணணும் சரீரத்தை சுத்தி பண்ணணும் நம்ம வீடை சுத்தி பண்ணணும் இந்த சரீரத்தில் தான் இருக்கும் நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் நகாரயன் இந்த 9 ஓட்டைகள் இருக்கா கொடுக்கிதான் இந்த சரீரத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த வீட்டை சுத்தி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம புண்ணியாகவாஜனம் பண்ணுறோம் அதே போல இந்த சரீரத்துக்குள்ள ஒரு புண்ணியாகவாஜனம் பண்ணுங்கிறார் புண்ணியாகவாஜனத்தை எப்படி பண்ணுறோம் ஒரு அழகான தட்டை கொண்டு வந்து அதில் நெல்லெல்லாம் வீட்டுக்கு மேலே ஒரு அழகான கும்பத்தை வச்சு அந்த கும்பத்துக்கு மேலே மாவில் உள்ள மேலே நூலெல்லாம் கட்டி அதுக்கு மேலே மாவில் பல்லவங்கள் வச்சு அதுக்கு மேலே ஒரு அழகான தேங்காயை வச்சு புஷ்பங்கள்லாம் சாத்தி அந்த கலசத்துக்குள்ள நல்லா வாசனை தீர்த்தத்தை விட்டு மந்திரங்கள்லாம் சொல்லி தன் மேமன சிவசங்கல்பமத்தோ அப்படின்னு சிவசங்கல்பங்கள்லாம் சொல்லி வேதோக்தமான மந்திரங்கள் இவைகள்லாம் புண்ணியாவாஜன மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த மந்திரங்கள்னால சொல்லப்பட்டதான் இந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்க கூடியதான எல்லா மூலையிலையும் நிச்சு அதை நம்ம பிராசனம் பண்ணி இப்படி நம்ம வீட்டை சுத்தி பண்ணுறோம் கிரக சுத்தியர்த்தம் பாண்ட சுத்தியர்த்தம் கூப சுத்தியர்த்தம் எல்லாம் சுத்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே போலயே வீடுக்கு சுத்தி பண்ணுறல நாம் இருக்கிற இந்த வீட்டுக்கு சுத்தி பண்ண வேண்டாமா இந்த சரீர சுத்தி வேண்டாமா அப்படின்னு ஆரம்பிச்சு சரீரத்துக்கும் சுத்தி பண்ணும் இப்படி எப்படின்னார் இது கம்மா இல்லை உபாசனம்னர் இப்படி நினைச்சாலே போறோம் சுத்தின்னர் பக்தா இதுக்கு முக்கியமா இருக்கிறவன் என்ன கர்மாவை பண்றதுக்கு அதிகாரியாரு வீடு சுத்தி ஆகணும் என்று நினைக்க கூடியதான யஜமானி வீட்டுக்குள்ள இருக்கிறவன் சரீரம் எனக்கூடியதான வீட்டில் இருக்கிறவன் யாரு சிவபக்தன் அந்த பக்தனா இருக்கிறவன் பக்தி குணாயுதே முதமுருதா பூர்ணே பக்தி குண ஆவருதே ஒரு குடம் வேணும் அந்த குடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பக்தி எனக்கூடியதான நூலால சுத்தி இருக்கக்கூடியதான குடமா இருக்கணும் சோ குடத்துக்கு மேல நூல் சுத்திர இல்லையா குடத்துக்குள்ள அமிர்தம் இருக்கான் அந்த அமிர்தமானது உள்ள இருக்க பிரம்மமானது வெளியில தெரியும் பொழுது 3 குணங்களோட தெரியுமா அதனாலதான் ரஜகுணம் தமகுணம் சத்வகுணம்னு 3 குணங்களோ தெரியும் அந்த 3 குணங்கள் இருக்கிறதுனால்தான் முப்பிரி நூலால சுத்துறேன் குடத்துக்கு மேல ஏன் சார் நூலை கட்டுறீங்கண்ணா இந்த 3 நூல் இருக்கணும் அது சாதாரண நூலில் 3 பிரி இருக்கணும் அதனால சுத்துறேள் எதற்காக சுத்தின் இருக்கேள் ஐயா அந்த உள்ள இருக்க கொடுக்க நான் அமிர்தம் இருக்கே அந்த அமிர்தமானது ஐயினால மூடப்பட்டிருக்கு கம்ப்ளீட்டா மூடினா ஒண்ணுமே தெரியுது அது எப்படி இருக்கணும் கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியல நான் தான் நம்மளுக்கு தெரியல ஆனா நான் பிரம்மம்னு தெரியல நான்கிற அம்சம் மட்டும் தெரியறதா மீது எல்லாம் தெரியல அதனாலதான் குடத்தை முழுக்க துணினால மூடுற போல மூடிவிடக்கூடாது மேல உடவுண்ட சுத்தம் கட்டணும் கொஞ்சம் கொஞ்சம் குடமும் தெரியணும் உங்களுக்கு அதே இதுன்னு முழுமையாகவும் தெரியப்படாது அப்படி நெருக்கி கட்டுவா அந்த கட்டுறதுக்கு என்ன பிரயோஜனம் அந்த குடம் இருக்க, அந்த குடத்துக்குள்ள அமிர்தம் இருக்க, அந்த அமிர்தத்தை நாம பருக போறோம். பருகிறதுக்கு முன்னால நம்ம சுத்தி பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடியது. அந்த குடத்துக்கு மேல மாவில எல்லாம் வச்சுருக்க அப்படின்னு கேட்டேன்னா, அந்த அமிர்தத்திலிருந்து தோணக்கூடியதான நல்ல எண்ணங்கள் காமிக்கிறது, அந்த பல்லவங்கள். நம்ம மனசு எப்பொழுதும் சுத்தமான எண்ணங்களோட இருக்கலாம். எங்க மேல இருக்கிற மாவில ஏன் வைக்கிறேன், சுத்த எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வீட்டுக்கு முன்னால மாவில தோறனா பழைய நாள்ல கட்டிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றா தெரியுமா, நான் பிளாஸ்டிக் மாவில கட்டுறேன். அது கட்டினாலும் தேவையில்லைதான். விவகாரம் என்னன்னு, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது அது அது பரவாயில்ல, மாவு இருக்குன்னா தெரியுமோன்னு. அது எதுக்காக கட்டுறா, இந்த யார் உள்ள வராளோ அவளுடைய மனசுல இருக்கலைங்கள் நல்ல எண்ணங்களாக ஆகட்டும். அதே சார் மாவில கட்டுறேன், எதோ வேப்பையில கட்டப்பட்டாதான், வேப்பையில கட்டினா வேற ஏதோ நினைப்பான். எதுக்காக மாவில கட்டின்ட்டு இருக்கா, மாவிலக்கு தான் இந்த வேல்யூ உண்டு. நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை சுத்தப்படுத்தக்கூடியதான தன்மை மாவிலக்கு தான் உண்டு. அதான் காமாட்சி கோவில்ல ஏகாமரேஸ்வரர்னு சொல்றேன், அந்த ஆம்ரேஸ்வரர். ஆம்ரம்னு சொன்னா என்ன அர்த்தம், மனசு சுத்தமா இருக்கிறவாள்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிற சந்நிதியில அம்பாள் இருக்கலாம், இல்ல அம்பாள் சன்னிதியில ஏகேஸ்வரர் இருக்கிறோம், அது அவ ரெண்டு பேரும் சண்டை போட்டு நமக்கு இல்ல விவகாரம் நடந்த. அந்த ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியில அம்பாள் இருக்கலாம், எதுக்குன்னு, எங்கிட்ட வரவாளுடைய எல்லோருடைய மனசும் தூய்மையா இருக்கு, சுத்தமா இருக்கலாம். அதுபோல அந்த மாவிலுக்கு இருக்கக்கூடியதான வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாவில் இருக்க பத்தல அந்த பல்லவத்தை வச்சு அதுக்கு மேல பூர்ண கும்பமா இருக்கக்கூடியதான தேங்காய் வைக்கிறேன். தேங்காய்க்கு என்ன விசேஷம், எத்தனையோ பழம் இருக்கு, ஆப்பிள் பழம் வைக்கணும், வாழைப்பழம் வைக்கப்படாது, தேங்காய் பழம் வச்சுருக்கேன். சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம், அது பூர்ண பலம். நமக்கு என்ன வேணும், பூர்ணமான பலமாக நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக பூர்ண பலமாக தேங்காய் கொடுக்குறது. சாதாரணமாக நம்ம கல்யாணத்துக்கோ உபநயனத்துக்கோ நம்ம ஆத்துக்கு யாராவது வந்தால் சுமங்கலிகளுக்கு என்ன கொடுப்பேன், இப்போ தான் வாழைப்பழம், வேற ஏதோ கொடுக்கணும், என்ன பண்ணணும், பூர்ண பலம் கொடுக்கணும், தேங்காயை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம். ஏன்னா அது பூர்ணமா இருக்குமா, அந்த தேங்காயை கொடுப்ப. அதுக்காக தான் உங்களுடைய பிரயோஜனங்கள்லாம் பூர்ணமா ஆகணும் எனக்கூடியதான எண்ணத்துல அந்த பூர்ண பலமான தேங்காய் வைப்பேள் வச்சு அதுக்கு மேல மந்திரங்கள்லாம் சொல்லி, வேதோக்தமான மந்திரங்கள். நம்ம மனசு சுத்தமா இருக்கணும், நமக்கு தீர்க்கமான ஆயுஷ் இருக்கணும், என் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணம் இருக்கணும் அப்படின்னு பாவமா அனம்பரம் பிரம்ம ஏ படந்தி மனேஷனா அப்படின்னு பாவமான சூக்தங்கள் படிக்கிற. பவமானம்னு என்ன, உங்களை தூய்மை ஆக்குவது, போயதே பவித்திரம் கிரியதே பவித்ரீக்ரியதே அப்படின்னு பாவமான சூக்தங்கள்லாம் படிப்பா. படிச்சுபிட்டு சாந்தி மந்திரங்கள்லாம் சொல்லு, அப்படி பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவாஹா, ஹே பரமே தேவதைகளே, என்னுடைய காதலை எப்பொழுதுமே நன்மையே கேட்டுக்கொண்டிருப்பேன். பத்ரம்பஸ்யே மாற்றபிர் யஜத்ராஹ, என்னுடைய கண்களால் நல்ல நல்ல வகைகளே பார்த்து கொண்டிருப்பேன். ஸ்திர இரங்கை சுஷ்டுவாம்சஸ்தனுபே, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு உருப்படியும் ஸ்திரமாக இருக்கணும். ஸ்திர இரங்கை ஹே துஷ்டுவாமா, சந்தோஷமா இருப்போம் அப்படின்னெல்லாம் பகவானை பிரார்த்திக்கிறோம். ஸோ பிராரப்த கர்மாவனால ஏதாவது தலைவலி கால்வலி வந்த போதிலும் என்னுடைய அங்கங்கள் சௌக்கியமா இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும், நான் நல்ல செயல்களை பண்றதை விடப்படாது. எப்படி பிரார்த்திக்கிறோம், தினந்தோறும் சந்தியாவந்தனத்தை காப்பாத்து வரப்படாது. நம்ம பண்ணக்கூடியதான பாராயணங்களோ என்ன பண்ண முடியலேன்னு இருக்கப்படாது. வலி வந்தா வந்துட்டு போகட்டும், இந்த காரியத்திற்கமா இருக்கப்படாது, இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறோம். அப்படி பிரார்த்திச்சு எப்பொழுதுமே இந்த ஜம்மா மானிட பிரிவு கிடைச்சதுக்கு சிவானுகிரகம் பெருத்துத்தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேடா. அப்படிப்பட்டதான அந்த திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை அதை நன்னா அனுஷ்டானம் பண்ணி பிராமணாளுக்கெல்லாம் தட்சிணை கொடுத்து அதற்கு பிறகு அந்த தீர்த்தத்தில் வருணனை ஆவாகனம் பண்ணி அவருக்கு ஒரு எட்டு நாமக்களை சொல்லி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம பிராகம் பண்ணுறோம். பிராசனம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடியதான எல்லா இடத்துலையும் புரோட்சணம் பண்ணுறோம். ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் விழுப்பு கலந்திருந்தாலும் அதனுடைய தோஷம் வர வேண்டாம், அது எப்பொழுதுமே மனசில் இருக்கணும். அது இல்லாத போனால் வீட்டில் விழுப்பு வகைகள்லாம் இருக்குமேயானால் உங்கள் மனசை நல்ல வழியில் யோஜனை பண்ணாது, அவ்வளோதான். எப்பொழுதுமே லேசினஸ் இருக்கும், இதை பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் வராது. அது இருக்க நம்ம எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல வழியிலேயே இருக்கணும், பகவத் சிந்தனத்திலேயே இருக்கணும். இப்படிங்கிறதுக்காகத்தான், எங்கள் மனசை சரிப்படுத்துறதுக்காக தான் இந்த வசனங்கள். சரீரத்தை சரிப்படுத்துறதுக்கு டாக்டர் இருக்கார். ஆனால் மனசுக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாதே, மனசு கண்ணுக்கு தெரியாத விஷயமாச்ச. அதில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள் நல்ல வழியிலேயே இருக்கணுமே, அதற்காக புண்ணியாகவாதனம் பண்ணுறதுன்னு பழைய நாளில். இப்போ இந்த பிரக்கிரியை சொன்னோ இல்லையோ, இப்போ அதே மாதிரி பாருங்க இங்கே என்ன பண்ணுறேன். பக்தோ பக்தி குண அவருதே, பக்தனாக இருக்கிறவன் பக்தி எனக்கூடியதான் நூலால் சொல்லப்பட்டதை கட்டப்பட்டதான் முத அமிர்தா பூர்ணே, சந்தோஷமான அமிர்தம். இங்கே இருக்கக்கூடியதான ஜலம் இது சந்தோஷம் எனக்கூடியதான ஜலம். முத அமிர்தா பூர்ணே பிரசன்னே, தெளிவாக இருக்கக்கூடியதான மனக்கொம்பே. இங்கே என்ன சார், இங்கே இருக்கக்கூடியதான அந்த வெள்ளி குடமா இல்லை அழகான ஒரு இது இந்த குடமா அப்படி இல்லை, மனக்கும்பே மனசு எனக்கூடியதான குடத்தில் சாம்ப தவங்கிரி பல்லவ யுகம். ஹே பரதனே, உங்களுடைய பாத பத்மங்கள் உங்களுடைய பாத துளிர்கள் அதுதான் மாவில. பதவங்கிரி பல்லவ யுகம் சம்ஸ்தாபிய சம்வித் பலம், அதுக்கு மேலே தேங்காய் சொன்னீங்களே எங்கே தேங்காய் இருக்குன்னு, சம்வித் பலம். நம்ம ஞானம் எனக்கூடியதான பலத்தை வச்சு என்ன, அதுதானே ஞானம் தானே பழம், பக்தி காய், அது பழமானது இது பழம் வந்ததுன்னா சாப்பிட்டுணும், அது அப்படியே வச்சுன்னா அழிவிடும். ஸோ ஞானம் வந்ததுன்னா அது மோட்சம் அப்போயே வந்தாச்சு. அப்படிப்பட்டதான் சம்பித் பலம் சத்வம் மந்திர முதீர என்ன. அப்போ நாங்கள் அங்கே புண்ணியவாதனத்தில் மந்திரம் சொல்வோமோ இல்லையா, அதே போல சத்வம் மந்திர முதீர என்ன, அழகான சத்துவகுணத்தை வர்ணிக்கக்கூடியதான வளர்க்கக்கூடியதான அந்த மந்திரத்தை சொல்லி உதீர என்ன நிஜ சரீர ஆகார சுத்திம்பகன்னு, இந்த சரீரம் எனக்கூடியதான வீடு அதை சுத்திம்பகன்னு புண்ணியாகம் பிரகட்டிக்கரோமி, புண்ணியாக வாஜனத்தை நான் சொல்ல போறேன். ருச்சிரம் கல்யாணமாபன்னு, எங்க வாழ்க்கையில கல்யாணம் உண்டாகட்டும், நல்லது உண்டாகட்டும், க்ஷேமத்தை உண்டாகட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் பண்றேன் பரமேஸ்வரா அப்படின்னு வாஜனத்தை போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப அடுத்தது, ஒவ்வொரு மனுஷியாளுடைய மனசுலையும் அவ என்னமா இருந்தாலும் இந்த மனசுல என்ன ஆறுதுன்னு எப்பொழுதுமே ஒரு கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. எனக்கு ஒரு கவலையும் இல்லை, என் மனசு அப்படியே தெளிவாகவே இருக்குன்னு ஒரு நாள் ஒருத்தரால சொல்ல முடியுமா? அட ஒரு மணி நேரம் சொல்லுங்க, ஒரு நாள் அங்கே என்ன சௌக்கியமா நினைக்கிறது போல டெலிஃபோன் கால் வருது, வேற ஏதோ வருது. ஆற்றுல இருக்கிறவளே நம்மளை தப்பு தெரியாத பொண்ணை பண்ணாத பண்ணால் பண்ணியிருக்கிறது, இவருக்கு கோபம் வருது, மனசு கொந்தளிக்கிறது, இது இத்தையும் நடக்கிறதோ இல்லையோ விவகாரம் முழுக்க. இப்படிப்பட்டதான இந்த மனசு இருக்க அதை நம்ம சரியாகவே கடையணும். அது வெறுமனை விட்டேன்னா ஊரில் இருக்கிறவா ஏதாவது ஒன்று சொன்னால் மனசை கொந்தளிக்கிறது, நாமே அதை கடைஞ்சோன்னா அது வா சொல்கிறதுலாம் காதில் கேட்காதோ இல்லையா, ஏன் சார் டிவி இவ்வளோ வால்யூமில் வால்யூமாக வச்சுருக்கல டிஸ்டர்பன்ஸ் இருக்கேன்னு பக்கத்து ஃப்ளாட்காரரை கேட்டேன். எங்கள் ஆத்துக்கார் வெய்யறது காதில் விழாமல் இருக்கணும் சார், என்ன இது பண்ணுறேன்னா ஏ அப்படின்னா ஒன்று பண்ணுறதுக்கு ஒன்று போகிறதுக்காக இன்னொன்று பண்ணணுமா இல்லையா, என்ன பண்ணுறது நானாக கடையிறேன். எப்படி கடையிறது? அதுவா நம்ம தான் இந்த விஷயத்தை கடையிறது வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காள, யார் சொல்லி கொடுத்துருக்கா? தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து அவ என்ன பண்ணா பார்க்கடலை கடைஞ்சிருக்கா. எதற்காக கடைஞ்சா? யாரும் சேர மாட்டாளோ அவளே சேர்ந்துருக்கா. எதற்கு? பெரிய பிரயோஜனத்துக்காக, எல்லோருக்கும் கிடைக்கணும் அமிர்தம் எனக்கூடியதான அமுதத்துக்காக கடந்திருக்க தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து அதை கடையிறதுக்கு மத்து வேணுமே. என்ன மந்திர பருவத்தை கொண்டு வந்தார், அந்த மத்து இருந்தால் மட்டும் போறாதுக்கு நூல் வேணுமே. என்ன சுவாமி அந்த நாகலோகத்தில் இருக்கக்கூடியதான் நாகாதிபதியா இருக்கக்கூடியதான வாசுகியை கொண்டு வந்தார். அந்த வாசுகி வந்து ஒத்துண்ட அது என்ன காயரா போட்டு ரெண்டு பக்கம் கடையுங்கோ அப்படின்னு, என்ன தேவ காரியமோ இல்லையா, நமக்கும் ஏதோ சகாயம் இருக்கட்டும் அப்படின்னு. அவர் சிரஞ்சீவி, அவரை சீக்கிரம் விட மாட்டார், அதனால பரவாயில்லை வலி வந்தால் பரவாயில்லை அப்படின்னு அதை அவர் தொண்டார். இப்படி நடக்கிறது கடையை தொடங்கினா என்ன சுவாமி ஆச்சுன்னார், எப்பொழுது கடையை ஆரம்பித்தாலோ அப்பொழுது இவ ஒன்று எதிர்பார்த்தா இன்னொன்று வருது, அவ அமுதத்தை எதிர்பார்த்தா அமுதத்துக்கு பதிலாக ஹாலாகல விஷம் வந்தது. அப்படி ஹாலாகல விஷம் வந்ததுமே என்ன பண்ணினா, எல்லா தேவதைகளும் ஓடினா அந்த இடத்துலேருந்து, அரக்கர்கள்லாம் ஓடிவிட்டா, இருக்கிறது ஒத்தே ஒருத்தர் பரமேஸ்வரனை பார்த்தாரா, அதை கையில் வாங்கிட்டு தானே சாப்பிட்டார், உலகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்ட்டு. இவர் சாப்பிட்டார், ஹாராகலத்தை குடிச்சு விட்டார், சரி சார் இந்த ஆபத்தை போயிடுதுன்னு மறுபடியும் ஆசை வந்துடுதுன்னு. லோகத்தில் ஜனங்களுக்கு என்ன ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஓடிவிடுவா, அதுக்கு அது போயிடுதுன்னு வச்சுக்கலேன், அதுல வரக்கூடியதான லாபம் நம்ம எடுத்துக்கலாம்னு வருவா. ஜனங்களுடைய சாமான்யமான நிலை இது. ஆகையால் என்ன பண்ணினார், மறுபடியும் தேவதைகள் வந்தா, மறுபடியும் அரக்கர்கள் வந்தா, மறுபடியும் கடை ஆரம்பிச்சா. கடை ஆடும் பொழுது என்ன ஆச்சுன்னார், அவளுக்கு வரும்பொழுது சோமம் சந்திரன் உதித்தார், காமதேனு உண்டாச்சு. அதோட மட்டும் இல்ல, சிந்தாமணி எதாவது நினைச்சேன்னா அதெல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடியதான சிந்தாமணி உண்டாச்சு. இப்படி எத்தனையோ பதார்த்தங்கள் உண்டாச்சு. கடைசியில மகாலட்சுமி தாயார் உண்டான, எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அவளுடைய வாழ்க்கையில எழுப்பவும் சந்தோஷமாக சகல விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லாம் இருக்கக்கூடியதான மனச நிம்மதி உண்டு உள்பட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான எல்லா லட்சுமிகளும் அட்ச லட்சுமிகளும் இருக்கக்கூடியதான மகாலட்சுமி தாயார் உண்டானாள். அதுக்கு கடைசியில அமிர்தம் உண்டாச்சு. இப்படி இந்த அமிர்தம் எனக்கூடியதான அது உண்டான பிறகு தேவதைகள் சௌக்கியமா இருந்தா அதோட எல்லோருக்கும் பரம மங்களங்கள் ஏற்பட்டது, மனசாந்தி ஏற்பட்டது. இது தேவதைகளுக்கும் அரக்கர்களும் அவ சேர்ந்து கடைஞ்சதான அமதனத்தினுடைய கதை. இது எப்பவோ ஒரு நாளைக்கு நடந்தது. பெனிபிஷரிஸ் யார் சார், தேவதைகள். ஆனா பரதர, நான் இப்பொழுது என் மனசை கடைய ஆரம்பிக்க போறேன். ஏன், எனக்கும் ஆசை இருக்கு. தேவதைகளுக்கு எப்படி ஒரு ஆசையால் தூண்டப்பட்டு அவ அமுதத்தை அமுதத்திற்காக பார்க்கடலை கடைந்தாரோ அதே போலயே எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன, எனக்கு என்ன வேணும், பரமேஸ்வரனுடைய திருவடி வேணும். எனக்கு அமுதம் வேற இதை விட வசதி இல்லை, உன்னுடைய திருவடி தான். உன்னை பார்த்தா போறோம், உன் நினப்பு இருந்தால் போறோம், எனக்கு சௌக்கியமா ஆனந்தமா இருப்பேன். அதுக்காக என் மனசு எனக்கு கொடுக்கிதான கடலை நான் கடக்கிறேன், இங்க கடையிறேங்கிற ஆம் நாயம் புதி மாதரேன சுமனசங்கா சமுத்தியன் மனா. அவ பார்க்கடலை கடைஞ்சா, இந்தூர்ல எங்கே கடல் இருக்கு, எந்த கடல்ல நான் கடையேன். தேவதைகள் 33 கோடி தேவதைகள், அவளே போறலையும் நினைச்சுட்டுத்தானே இன்னொரு 60 கோடி தேவதைகளை அழிச்சுனு வந்தா, நான் ஒண்டியாத்தானே இருக்கேன், என்னோட சேர்றதுக்கு ஒத்தனை இருக்க மாட்டேங்கிறாள், யாரை கேட்டாலும் எனக்கு ஒர்க் இருக்கு சாக்கிறோம், இந்த எனக்கு வேலையில நான் சும்மா தான் இருக்கேன், நான் உங்களுக்கு சகாயம் பண்றேன்னு யாராவது ஒருத்தர் இருக்காளோ. எல்லோரும் எப்ப பார்த்தாலும் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, ரிட்டையர் ஆனப்புறம்தான் ரொம்ப பிஸிங்கிறான். இது வேற வாரம் ஆபீஸ்ல இருக்கிறப்ப முன்னாலேயே பிஸி, இப்ப என்ன அதிகமாக பிஸி. அப்ப ஆபீஸுக்கு போறதுன்னு ஒரு வேலை தான், இப்ப ஆத்துல இருந்தா பேரனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு வரணும், காலம் இருந்து பால் வாங்கிட்டு வரணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், இதுக்கு பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வரணும், பேப்பரை கொண்டு போய் போடணும், ஆதார் கார்டுக்காக லைன்ல நிக்கணும், எத்தனை காரியங்கள் சார். என்ன சுவாமி, ரிட்டையர் ஆனப்பறம் அதிகமா காயிட்டு காரியம், யாரும் ஒருத்தரும் வேண்டி இல்லைன்னு சொல்லல. அப்ப யார் உங்களுக்கு சகாயம் வேணும், அதுலயும் இந்த காரியத்துக்கு கடையணும்னா இதுதான வம்பா இருக்கு, வர போறது யாரும் வரமாட்டேங்கிறாளே. ஆகையால் பரமேஸ்வரா நானே கடைஞ்சுக்கிறேன், என் மனச நானே கடைஞ்சுக்கிறேன். ஆனா இருக்கிற கடையிறதுக்கு சமுத்திரம் வேணுமே, பரவாயில்லை கடைச்செடுத்து. என்னது உபனிஷத்துகள்ங்கிற சமுத்திரம், அது சமுத்திரம் மாதிரி தான் இருக்கு. எத்தனை தரம் பண்ணாலும் எங்க போன சமுத்திரத்துக்கு அக்கறை எப்படி தெரியலையோ, அதே தான் உபனிஷத்துக்கு எண்டு தெரியல. இது வாச்ச பெற அதுங்கிற, அது வாச்ச பெற இதுங்கிற, எல்லாம் எத்தனை தரம் வாச்சாலும் புதுசாவே இருக்கு. கேட்டா ஏதோ கேட்டா மாதிரி இருக்கே தவிர ஞாபகம் வரமாட்டோமா சார், வரலையே என்னன்னா அது அப்படித்தான்ட்டான் சொல்றவரே சொல்றார், அது அப்படித்தாங்கிறார். விவகாரம் என்ன, ஆம் நாம்பயாம் புதி மாதரேன உபனிஷத்துகள் எனக்கூடியதான சமுத்திரத்தை ஆதரேனா சுமனசங்கா, நல்ல மனசோட நல்ல எண்ணங்களுடைய கூட்டத்துடன் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மனோ மந்தானம் திருட பக்தி ரஜு சகிதம். இதுக்கு கடையணும்னு சொல்றீங்களே, இதுக்கு வந்து ஒரு மத்து வேண்டாமா, மத்து இல்லாம எப்படி கடைபெறல், என் மனசு தான் மத்து. இந்த சமுத்திரத்தை உபனிஷத்தை எனக்கூடியதான சமுத்திர என் மனசை விடுவேன், அந்த மனசுனால கடைவேன். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், இல்ல பிரம்மன் சொல்லப்படுறதா, பிரதானம் சொல்லப்படுறதா, ஜீவன் சொல்லப்படுறதா, எதுதான் சொல்றது, இப்படின்னு அதை வச்சு கடைஞ்சுட்டே இருப்பேன். அம்மா கடையிறே, மத்து இருந்தா போருமா, நூல் கயிறு வேண்டாமா, கயிறோட தான் நான் கரையணும், என்ன பண்ண போறேன். திருட பக்தி ரஜ்ஜு சகிதம் கிருத்வா மதித்வா, ததா இந்த பக்தி என்ன, பகவான் அந்த மத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான கயிறு என்ன, திருடமான ஒரு பக்தி. அந்த பக்தி அச்சஞ்சலான ஒரு பக்தி. நமக்கு பக்தி சாதாரணமாக வரும், சாதாரண இல்ல. ஏதோ ப்ராப்ளம் வந்து இந்த பக்தி குரோதமாக மாறிடுறது. என்னமோ இந்த பகவான் என் காலெல்லாம் பகவானை சுற்றி சுற்றி பிரதட்சிணம் பண்ணி தேஞ்சு போச்சே தவிர பகவான் அப்படியே இருக்காருங்கிறான். அந்த பகவான் தானே உங்க காலை கொடுத்தார். அது தேஞ்சு போச்சுன்னு அந்த அளவுக்கு வைக்கிறீங்களே பகவானே, என்ன சுவாமின்னார். என்னமோ சார் நம்ம பேசுறது பகவானுக்கு எட்டலைங்கிறார். செல்போனில் பேச வேண்டியதானே, விவகாரம் என்னடா பகவானுக்கு கேட்கலைங்கிறான். விவகாரம் என்ன, பக்தி இருக்கு, பக்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பக்தி இருந்த போதிலும் அந்த பக்தியான திருடமாக இல்லை. சில சந்தர்ப்பங்கள் வரும்போது மனசு இப்படி சஞ்சலத்தைப்படுத்துறது. அப்படி சஞ்சலப்படாததான ஒரு பக்தி இருக்கே, அந்த பக்தியில நான் கடைய போறேன். ஆகையால் இங்க பார்க்கடல் இல்ல, வேதங்கள் எனக்கூடியதான கடல், உபனிஷத்துகள் எனக்கூடியதான கடல். இதுல மந்திர பர்வதம் இல்ல மத்து, என் மனசுங்கிற மத்து. அதுக்கு கடையறதுக்கு வாசுக்கி அவளுக்கு இருந்தா எனக்கு என்ன அச்சஞ்சலமான ஒரு பக்தி. என்ன அந்த கயரானது சாதாரணமா இருந்ததுன்னா நடுவில் என்னாச்சுன்னு அது ரெண்டா போயிடும், அது தனியா போயிடுதுன்னு அப்புறம் திரும்பியும் கட்ட முடியாது, விவகாரம் என்னடா. ஆகையால் அது வந்து நன்னா இருக்கக்கூடியதான திருடமான ஒரு கயரோட கட்டுறேன். பிரஜு சகிதம் கிருத்வா மதித்வா தமஹா ததஹா பிறகு. தேவதைகள் கடைஞ்சா அவளுக்கு வந்து என்ன கிடைச்சது, முதல்ல ஹாலாலம் கிடைச்சது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

நெருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுதான் சாத்தியம், நம்ம நிரூபிக்க போறது. சாத்தியம் சொல்லலாம், பக்ஷம் சொல்லலாம், பிரதிஜான்னு சொல்லலாம் இருக்கு. சரி, தூமவத்துவா அப்படின்னு ஹேத்து காரணம் இதுதான். இந்த பட்சத்தை நான் நிரூபிக்கிறதுக்கு என்ன காரணம், தூமவத்துவா புகை உள்ளதா அப்படின்னு. அடுத்து யோ யோ தூமவாந்தத வன்னிமானி, உதாரணம். உதாரணம் என்னது, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. ஆக்சுவலி இங்க உதாரணம் கூட இல்லை, வியாப்தி கொடுத்துருக்கு. வியாப்திக்கு அப்புறம் உதாரணம் என்னது, யதா மகானசம் அப்படிங்கறதா உதாரணம், சமையலறை மாதிரி அப்படின்ட்டு. அடுத்தது ததாச்ச அயம், அதே மாதிரி இது அப்படிங்கறது இங்க உபநயம், அந்த மாதிரி இங்க அப்படின்னு உபநயத்தி உபநயம் பக்கத்துல கொண்டு போறது அந்த மாதிரி இப்ப இங்கேயும் அதே மாதிரி இதையும் இருந்துச்சு, இதே மாதிரி அதுவும் இருக்கு. அதனால அப்படின்னுட்டு தஸ்மா ததா இது நிகமனம் முடிக்கிறது என்னது, அதனால இது நிச்சயமா இருக்கு. என்னது, சாத்தியம் நிச்சயமா இருக்கு, சாத்தியம் தீர்மானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது நிகமனம். என்னோ பஞ்சவய வாக்கியம் இத்தியத்திர கேத்தே பஞ்சவயவாகா, அத தானி தான் தர்ஷயதி பிரதிஜேதி. இப்ப பிரதிஜா ஹேத்து உதாரணம் நிகமன உபநயனானி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்களே, பஞ்சவயம் பஞ்சவயம் சொல்றீங்களே, அந்த பஞ்ச அவயம் என்ன, இது பஞ்ச் அவயவம் இல்ல, பஞ்ச அவயவம் அஞ்சு அவயவம் என்னது அப்படின்னு கேட்டா பிரதிஜா ஹேத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஜாதி அந்நதமத்வம் அவயவத்வம். அப்ப அவயவம் சொல்லி சொன்னா என்ன, நீங்க சொன்ன திரவிய அந்யத்துவம், திரவிய சமாய காரணத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்ன திரவிய சமாய காரணத்துவம் இங்க இல்ல, இங்க அவயவத்துவம் என்ன, பிரதிஜாதி அந்நதமத்துவம் தான் இங்க அவயவத்துவம். பிரதிஜா ஏத்து உதாரண உபநய நிகமனம் இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணு அதுதான் அவயவம்னு சொல்றது. சரி, பிரதிஜானா என்ன, சாத்திய விஷ்ணபக்ஷ போதக வசனம் பிரதிஜா, சாத்தியம் கூடியதான பட்சத்தை போதிக்கக்கூடியதான வசனத்துக்கு பேரு பிரதிஜா. சாத்திய விசிஷ்ட பக்ஷ போதக வச்சனம், பக்ஷம்னு சொல்லிச்சா சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, சாத்தியமானது எங்க சந்தேகத்திற்கு இடமாக இருக்கோ அது பக்ஷம். அப்படிப்பட்ட பக்ஷத்தோட சாத்தியமானது கூடியதாக போதிக்கக்கூடிய வச்சனத்துக்கு பேரு, நமக்கு அறிவு கொடுக்கக்கூடிய வச்சனத்துக்கு பேரு பிரதிஜா. சாத்தியம் என்ன, இங்க நெருப்பு, எந்த இடத்துல, மலையில, சாத்தியம் கூடியதான மலை அப்படிங்கிற பட்சம் கூடியதான அந்த வாக்கியத்துக்கு தான் பிரதிஜான்னு பேரு. பஞ்சான்ய பஞ்சம் எந்த திருதியாந்தம் வா லிங்க வச்சனம் ஹேது, ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்றது பஞ்சா பஞ்சம் யாந்திரமா இருக்கலாம், அஞ்சாம் வேற்றுமையில இருக்கலாம், திருத்தியாந்திரம் மூன்றாம் வேற்றுமையில இருக்கலாம், மூன்றாம் வேற்றுமையிலயோ இல்ல அஞ்சாம் வேற்றுமையிலயோ எது சொல்லப்பட்டிருக்கோ தூமவத்துவா அப்படிங்கறது அஞ்சாம் வேற்றுமை, அந்த மாதிரி தூமேன அப்படின்னு சொல்லி சொல்றது மூன்றாம் வேற்றுமை. அப்படியே அஞ்சாம் வேற்றுமையிலயோ மூன்றாம் வேற்றுமையிலயோ எது சொல்லப்பட்டதோ அது பிரதிஜா, அது ஹேத்து. வியாப்தி பிரதிபாதக திருஷ்டாந்த வச்சனம் உதாரணம், வியாப்தி கூடியதானதாக சொல்லக்கூடிய, வியாப்தியினால் நிரூபிக்கப்படக்கூடியதான ஒரு திருஷ்டாந்தம், ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் இங்க உதாரணம் சொல்றது. வியாப்தி கூடியதான இடத்துக்கு பேர் தான் உதாரணம். எந்த இடத்த வியாப்தியானது நிலைப்படுறதோ, வியாப்தியானது நிரூபணமாறதோ நிச்சயமா அந்த இடத்துக்கு பேர் உதாரணம். நமக்கு சமானத்தன்மையுடையதாக இருக்கிறது. உதாரணத்த வியாப்தி விசிஷ்டத்தேன ஹேத்தோ பக்ஷ தர்மதா பிரதிபாதக வச்சனம் அனுப்பார் உபநயா. உபநயனம் சொல்லி சொன்னா எந்த உதாரணம் சொல்லியிருக்கோமோ அந்த உதாரணம் கூடியதான, வியாப்தி விசிஷ்ட கூடியதான அந்த உதாரணத்தோட ஹேத்துவானது நீ தீர்மானம் ஆகி ஹேத்துவில நிலைப்பட்டு அது வந்து பக்ஷத்துல பக்ஷ தர்மத்தாவை நிரூபிக்கிறதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது உபநயம். பக்ஷே சாத்திய அபாதித்த அபாதித்த பிரதிபாதக வச்சனம் நிகமனம். நிகமனம் சொல்லி சொன்னா இந்த பட்சத்துல எந்த இடத்துல பட்சம் வச்சுட்டு இருக்கோமோ, இந்த பட்சம் சொல்லி சொன்னா சந்திக்க சாத்தியமான சாத்தியம் சந்தேகமா சந்தேகத்துக்கு இடமா இருக்கோ இங்க அந்த இடத்துல தீர்மானமாச்சு அப்படின்னு சொல்லி சபக்ஷ நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு நிகமனம். இதமே விலட்சணம் ஹிருதி விதாய ஹிருதி நிதாய பிரதிஜாதீன் விசிஷ்ய தர்ஷயதி பர்வதோ வன்னிமந்தி. இந்த அஞ்சு லட்சம் இந்த அஞ்சு லட்சணத்தையும் மனசுல வச்சுட்டு ஒன்னொன்னு நிரூபிக்கிறாரு உதாரணத்தோட, உதாரணம் ஒன்னொன்னுக்கும் உதாரணம் கொடுக்கிறாரு பிரதிஜா ஹேத்து அப்படின்னு. ஸ்வார்த்த அனுமதி ஸ்வார்த்த அனுமதி பராமர்ச பரார்த்த அனுமதியோ லிங்க பராமர்ச ஏவ கரணம். இந்த ஸ்வார்த்த அனுமதிக்கும் பரார்த்த அனுமதிக்கும் லிங்க பராமர்சம் தான் கரணம். லிங்க பராமர்ச ஏவ கரணம் சொல்லி சொன்னா தஸ்மாத் லிங்க பராமர்சம் அனுமான அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா லிங்க பராமர்சம் தான் அனுமானம் அப்படிங்கறதா இங்க அர்த்தம். லிங்கேதி லிங்கம் சொல்லி சொன்னா என்ன, நியாயமானம் லிங்கம் அனுமதி கரணம் இது விருத்தோக்தம் ந யுக்தம். நியாயமானம் லிங்கம் அனுமதி கரணம், எந்த லிங்கமானது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதா போதிக்க கூடியதா இருக்கோ அந்த லிங்கம் தான் அனுமதி கரணம்னு சொல்லி பெரியவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அது சரியில்லை. வன்னிமதி நியாயமான லிங்கம்னு சொல்லி சொன்னா ஒரு லிங்கமானது நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியதா இருக்கு, அப்படிப்பட்ட லிங்கமா இருந்தா அது அதுதான் அனுமதி அப்படின்னு சொல்லி சொன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா இயம் யஜ்யசாலா வன்னிமதி, இந்த யஜ்யசாலையானது எப்படிப்பட்டது, நெருப்புடையது. ஏன்

0: தூம தூமாதித்யாதோ அதீத தூமம். அந்த காலத்துல நிறைய பழைய புகையெல்லாம் நிறைய மேல தெரியறது, அதனால இது நெருப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானம் உண்டாடுது. இந்த இடத்துல லிங்க அபாவே அப்படி அனுமதி தரஷனாது, லிங்கமானது இல்ல எத்திர தூமக தத்திரத்த வன்னியின் சொல்றதுக்கு வியாப்தி கூடிதானே, அந்த லிங்கமானது சுட்டி காட்டுற லிங்கமானது இல்ல. புகை இருக்கு, பழைய புகை இருக்கு, படிஞ்ச புகையை வச்சு நீங்க என்ன பண்றீங்க நெருப்புடையதுன்னு சொல்லி சொல்றீங்க, அது தப்பாயிடுறது. அதனால லிங்கபாவேபி அனுமதி தர்ஷனா, அதனால அபிப்பிராயவான் இது அபிப்பிராயவான் லிங்க பராமர்ஷ ஏவ கரணித்யாசிஷ்டே அப்படின்ற ஞானத்தினால என்ன சொல்றாரு, நியாயமான லிங்கம் சொல்ற நம்ம ஞானத்தை போதிக்கக்கூடியதான ஒரு வகையால இருக்கிறது லிங்கம்னு சொல்லல, என்னது லிங்க பராமர்ஷேவ கரணம்னு சொல்லி சொல்றோம். அதனால்தான் நியாயமான லிங்கம் அனுமதினு சொல்லாம லிங்க பராமர்ஷம் தான் கரணம், அனுமதி கரணம் அதுன்னு சொல்லாம லிங்க பராமர்ஷம் தான் அனுமதி கரணம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் பழைய புகையும் கூட நமக்கு அனுமானத்தை உண்டு பண்ணிடுறது, அது தப்பாயிடக்கூடாது. அது அந்த நிலை வந்துருன்னா சாச்சர் நியமோ வியாப்தி சொல்லியிருக்கு. இப்ப அந்த புகையோட சம்பந்தம் இல்ல நெருப்புல, புகை படிஞ்சிருக்கே அந்த படிஞ்சது புகையோட சம்பந்தம் இல்ல, அந்த புகைக்கு நெருப்போட சம்பந்தம் இல்ல, அதனால வியாப்தியானது உண்டாகாதானா அனுமதி ஞானமானது உண்டாருது. அதனால அந்த மாதிரியான தப்பான இந்த அனுமதியானது உண்டாயிடக்கூடாதுங்கிறதுக்கோசம் அதை பிரிச்சு காமிக்கிறதுக்கோசம் என்ன சொல்றனமோ லிங்க பராமர்ஷ ஏவ கரணம் அப்படின்னு சொல்லி தீர்மானமா சொல்லியாச்சு. ஏவ நிச்சயமா லிங்க பராமர்ஷம் மாத்திரம் தான் கரணம் அப்படின்ட்டு அனுமானம் உபசம்ஹரதி இதஸ்மா, அது அனுமானம் என்னவோ அதை முடிக்கிறோம். அதனால அனுமானம் இதுதான் அப்படின்ட்டு அனுமதி காரணத்துவாதித்யர்த்த அனுமதிக்கு காரணமா இருக்கிறதுனால அனுமானம்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா அனுமதி காரணம் அனுமானம் ஏற்கனவே சொல்லியாச்சு நமக்கு. அயமேவ திருத்தீய ஜானம் இத்தியுச்சதை, இதான் திருத்தீய ஜானம் சொல்றோம். திருத்தீய லிங்க பராமர்ஷம் சொல்லி சொன்னோம், லிங்க பராமர்ஷம் சொல்லி சொன்னோம். திருத்தீய ஜானம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா மகானாசோ மானசாதோ தூம அக்னியோ அக்னியோர் வியாப்தோ கிருஹியமானாயாம் எத் தூம ஜானம் தது ஆதிமத்து. முதல் ஞானம் திருத்தீய லிங்க பராமர்ஷம்னு சொல்லி சொல்றோம். முதல் லிங்க பராமர்ஷம் முதல் ஞானம் எங்க உண்டாச்சு நமக்கு அப்படின்னா சமையல் அறையில புகையும் நெருப்போட சம்பந்தத்தையும் பார்த்து எனக்கு ஞானம் உண்டாகுது. இது முதல். ரெண்டாவது பக்ஷே தூம எத் தூம ஜானம் தத்விதீயம், பட்சத்துல பட்சம்னு சொல்லி சொன்னா சந்தேக சாத்தியம் எங்க மலையில, மலையில புகை ஞானம் உண்டாகுது. ரெண்டாவது மூணாவது அத்திரைவ வன்னி வியாபியத்வேன எத் தூம ஜானம் தத்ருதீயம், மூணாவது அந்த மலையிலேயே சந்தேகமான அந்த பட்சம் உடைய அந்த பட்சத்திலேயே அந்த புகையானது கீழே நெருப்பு இருக்கு அப்படிங்கிற ஞானம். அந்த புகையோட நெருப்போட சம்பந்தப்பட்டது ஃபர்ஸ்ட், புகை மலையோட சம்பந்தப்பட்டது, இப்ப புகை நெருப்போட சம்பந்தப்பட்டது, மலையில இருக்கிற நெருப்போட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற ஞானம் வந்து மூணாவது ஞானம். முதல் ஞானம் சமையல் அறையில புகை நெருப்போட சம்பந்தப்பட்ட ஞானம், ரெண்டாவது ஞானம் மலையோட புகை சம்பந்தப்பட்ட ஞானம், மூணாவது ஞானம் மலையில இருக்கிற நெருப்போட புகை சம்பந்தப்பட்ட ஞானம், அப்படி மூணாவது ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால திருத்தீய லிங்க பராமர்ஷம் சொல்லி சொல்லியிருக்கிறதுனாலதான் திருத்தீய ஞானம்னு சொல்லியிருக்கு. இதமேவ லிங்க பராமர்ஷம் தீட்சத்தை, இதைத்தான் லிங்க பராமர்ஷம்னு சொல்லி சொல்றோம். இந்த திருத்தீய ஞானத்தை தான் லிங்க பராமர்ஷம், திருத்தீய லிங்க பராமர்ஷம் சொல்லி சொல்றோம். வியாபாரவது காரணம் கரணம் இது மதே வியாப்தி ஞானம் ஏவ அனுமானம் லிங்க பராமர்ஷோ வியாபாரி இது அவசியம். வியாபாரவது காரணம் அப்படின்னு வியாபாரவது காரணம், ஒரு வியாபாரத்தை உடையதான காரணமானதுதான் கரணம்னு சொல்லி சொல்ற இடத்துல சில பேர் அந்த மாதிரி காரணத்தை ஒத்துக்கிறாங்க. காரணம்னா என்ன, வியாபாரவது காரணம் கரணம் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் உடையதான ஒரு காரணமானது கரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒத்துக்கிறவங்க நிலையில அவங்களுக்கு வந்து இந்த லிங்க பராமர்ஷம் ஒரு வியாபாரம் ஆயிடுறது. செயல் என்னது வியாபாரத்தினால் லிங்க பராமர்ஷபத்து லிங்க பராமர்ஷம் உடையதான காரணம் கரணம் அப்படின்னு ஆயிடுது அவங்களோட மதத்துல. அதனால அப்படி புரிஞ்சுட்டு இதை தெரிஞ்சுக்கணும். சரி, லிங்கம் லிங்கம் லிங்கம் லிங்கம்னு சொல்லி சொல்றீங்க, லிங்கம்னா என்ன, லிங்கம்னா லீனம் அர்த்தம் கமயதி மறைந்திருக்கும் பொருளை குறிப்பது. அந்த லிங்கம் எப்படிப்பட்டது, எத்தனை வகை அப்படின்னு கேட்டா லிங்கம் த்ரிவிதம் மூணு வகை. அன்பிய வெத்திரேக்கி கேவல அன்பி கேவல வெத்திரேக்கி இச்சேதி, அன்பைய வெத்திரேக்கி அன்பைய வெத்திரேக்கினா நேர்மடை எதிர்மடை, கேவல அன்பை நேர்மடை மட்டும், கேவல வெத்திரேக்கி எதிர்மடை மட்டும் அப்படின்னு மூணு வகை. அன்பியன வெத்திரேக்கி என்ன வியாப்திமது, அன்பிய வெத்திரேக்கி நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் எது வியாப்தி உடையதாக இருக்கிறதோ அது அன்பைய வெத்திரேக்கி. யதாவண்ணோ சாத்திய தூமவத்தம் எப்படின்னு சொல்லி சொன்னா அன்பிய வெத்திரேக்கிக்கு உதாரணம் சொல்றோம். வண்ணோ சாத்திய தூமவத்தம் நெருப்பு அப்படிங்கிற சாத்தியம், நெருப்பு நிரூபிக்கிறான் தொகைய மலையில அந்த சாத்தியம், நெருப்புங்கிறது சாத்தியம், பட்சம் மலை. அந்த சாத்தியத்துக்கு காரணம் என்ன கொடுக்கிறோம், தூமவத்துவா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த தூமவத்துவம் இங்க என்னது காரணம், அந்த காரணம் எப்படிப்பட்டது, இங்க வெத்திரேக வியாப்திக்கு அண்டை வெத்திரேக்கிக்கு காரணமா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா தூமவத்துவத்தை வச்சுக்கிறோம், எத்திர தூமக தத்திர அக்னி, எத்திர எத்திர தூமக தத்திர தக்னி, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எத்தனை மகானசம் எப்படி சமையல் அறையிலையோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அன்பிய வியாப்தி, இது அன்பிய வியாப்தி, இது நேர்மறையான வியாப்தி. எத்திர வண்ணிர் நாஸ்தி தத்திர தூமப்பி நாஸ்தி எத்திர மகாரதி வெத்திரேக்கி. எங்க புகை இல்லையோ, எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகை இல்ல. அது எங்க கடல்ல இல்லை நதியில. இது வெத்திரேக்க வியாப்தி. அன்பயம்னா நேர்மடையா, இது இருந்தா அது இருக்கு. தத்சத்தே தத்சத்துவம் அப்படிங்கிறது அன்பயம். ததபாவே ததபாவ அப்படிங்கிறது வெத்திரேக்கி. இதுதான் சிம்பிள். அன்பயம்னா தத்சத்தே தத்சத்துவம். தத்துங்கிறதுக்கு என்ன போடுறீங்களோ, தத்துங்கிறதுக்கு என்ன போடுறீங்களோன்னு புரிஞ்சுக்கணும். தத்சத்தே தத்சத்துவம்னா நெருப்பு இருந்ததுன்னா தொகை இருக்கு, புகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கு. தத்சத்தே தத்சத்துவம், புகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கு. இது அன்பயம். ததபாவே ததபாவ, நெருப்பு இல்லைன்னா புகை இல்ல. இது வெத்திரேக்கம். சிம்பிள். தத்சத்தே தத்சத்துவம் அன்பயம், ததபாவே ததபாவ வெத்திரேக்கம். இப்படி அன்பிய வெத்திரேக்கி ரெண்டு வகையாகவும் உண்டாடுறதுக்கு பேரு அன்பிய வெத்திரேக்கி அப்படின்னு பேரு. அன்பிய வெத்திரேக்கினோ லட்சணமாக அன்பிய வெத்திரேக்கிக்கு லட்சணம் என்னன்னு சொல்லி சொல்றாங்க. அன்பைய வெத்திரேக்கிய நதி ஆத்மத்து அன்பயமாகவும் நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் எது வியாப்தி உடையதாக இருக்கோ அது அன்பிய வெத்திரேக்கி. திருத்தியாக பிரயோஜ்யத்துவம் இத்தியர்த்த பிரயோஜ்யத்துவம் திருத்தியாக திருத்தியாக நான் மூன்றாம் வேற்றுமைக்கு பிரயோஜ்யத்தன்மை அப்படின்னு அர்த்தம். சாத்திய சாதனையோ சகாச்சரியம் அன்பய. அன்பய சாத்தியமும் சாதனமும், சாத்தியம் நீங்க நிரூபிக்க போற நெருப்பு, சாதனம் புகை அப்படிங்கிற அந்த காரணம், இது ரெண்டுத்துக்கும் சாச்சரியம் சாச்சரியம் ஒரு சம்பந்தத்தை தான் அன்பயம்னு சொல்லி சொல்றோம். ஒரே அதிகரணத்துல இருக்கிறதா அன்பயம்னு சொல்லி சொல்றோம். அபாவையோகோ சாச்சரியம் விருத்தி இருக்க, அதனுடைய இன்மை அதனுடைய இருத்தல், சாத்திய சாதனத்தோட இருத்தலுக்கு அன்பயம்னு சொல்றோம். சாத்திய சாத்திய சாதனத்தோட இல்லாமைக்கு வெத்திரேக்கம்னு சொல்றோம். அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மது வெத்திரேக்க பிரயோஜ்ய வியாப்தி மது அன்பிய வெத்திரேக்கி. அதனால என்ன ஆறு, அன்பிய பிரயோஜ்ய வியாப்தி உடையதாக இருக்கு, வெத்திரேக்க பிரயோஜ்ய வியாப்தி உடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பிய வெத்திரேக்கிக்கு லட்சணம் ஆறுது. கேவல வெத்திரேக்கி நீ அதித்யாப்தி வாரணை அன்பியத்தி அன்பய அன்பய அன்பய பிரயோஜ்யமத்து அன்பய அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மது வெத்திரேக பிரயோஜ்ய வியாப்தி மத்துன்னு சொல்லி சொன்னீங்களே. அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மத்துன்னு சொன்னா வெத்திரேக பிரயோஜ்ய வியாப்தி மத்து மாத்திரம் லட்சணம் சொன்னா கேவல அன்பையில போயிடும், கேவல வெத்திரேக்கில போயிடும். இல்ல அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மாத்திரம் மாத்திரம் சொன்னா கேவல வெத்திரே அன்பையில போயிடும். அதனால அது ரெண்டுத்தி நீக்கிறதுக்கோசரம் அன்பையும் வெத்திரேக்கி நடித்து சொல்ல வேண்டியதா இருக்கு. கேவல அன்பையின் வெபிச்சார வாரணாய வெத்திரேக்கி நீதி ராஜ அன்பய வியாப்தி உபதர்ஷிதா இவ. அதனால அன்பய வியாப்தி சொல்ல சொல் சொன்னதா ஆயிடுத்து. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு அன்பிய வியாப்தி என்ன, எத்திர தூமா தத்திர வண்ணி, அதான் அன்பிய வியாப்தி ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்தது வெத்திரேக்க வியாப்தி. வெத்திரேக்க வியாப்தி என்னது, சாத்திய அபாவ வியாபகி பூத அபாவ பிரதியோகித்வம் ததுக்தம். சாத்திய அபாவ வியாபகி பூத அபாவ பிரதியோகித்வம். சாத்திய அபாவ சாத்தியம் என்னது, நெருப்பு நெருப்பின்மை. அதனால வியாபகி பூத வியாபிக்க, அதனால வியாபிக்கப்பட்டதா இருக்கிறது என்னது, புகை புகையின்மை அப்படிங்கறதுதான். நெருப்பு இல்லைன்னா புகையின்மை அப்படிங்கிற பிரத்தியோகித்வம் அதனுடைய அதுக்கு பாத்திரமாறது அப்படிங்கிற நிலைதான் இங்க வெத்திரேகம். வெத்திரேக வியாபி ததுக்தம் வியாபிய வியாபக அபாவ வியாபிய வியாபக பாவோகி பாவையோர் யாதிருக் இஷ்யதே. வியாபிய வியாபக பாவம் தான் இங்க அந்த தன்மையோட சம்பந்தப்பட்டதா பாக்குறோம், இப்படிப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் யாதிருக்கு அப்படின்ட்டு. பாவயோகோ அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க என்ன பாவம், வன்னியும் தூமும் அப்படிப்பட்டது. வியாபிய வியாபக பாவம்னா தூமம் வியாபியமான வன்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபக தன்மை தான் இங்க சொல்றது. யாதிருக்கு இஷ்யத்தேனா அந்த வன்னி தூமம் ரெண்டுத்துக்கும் அபாவயோகோ அதனுடைய இன்மை, வியாபிய வியாபக பாவம் அதுல அந்த பாவய இன்மைக்கு விபரீதமா எது இருக்கோ அதுதான் வன்னிய பாவ வியாபியம். அந்த தூமாபாவ வியாபக வன்னியபாவம் வியாபியம் தூமாபாவம் வியாபகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அர்த்தம் நிறுவனம் ஆகுது. தயோ அபாவ தயோஹோ தயோ அபாவயோஹோ தஸ்மாத் விபரீத பிரதீயத்தே. அந்த ரெண்டுத்தோட இன்மையினால நெருப்பின்மையினால புகையின்மையின் விபரீத ஞானமானது நமக்கு தெரியறது. அன்பையே சாதனம் வியாப்தியம் சாத்தியம் வியாபகம் இஷ்யதே. அன்பயத்துல இது வந்து ஸ்லோகம். வியாப்திய வியாபக பாவோஹி பாவயோர் யாதிருக் இஷ்யதே தயோர் அபாவயோஸ் தஸ்மாத் விபரீத பிரதீயதே. அன்பயே சாதனம் வியாப்தியம் சாத்தியம் வியாபகம் இஷ்யதே சாத்திய அபாவோ அன்யதா வியாபியோ வியாபக சாதனான் சாதாத்தியஹ அப்படின்ட்டு. அது அன்பயத்துல சாதனம் வியாப்தியம், சாதனம் என்னது வியாப்தியம், சாத்தியம் என்னது வியாபகம். வியாபகம் அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க சாத்தியம், வியாப்தியம் வந்து சாதனம், தூமம்ங்கிறது சாதனம், வியாபகம் என்னது சாத்தியம் நெருப்பு. அப்படி அன்பயத்துல வெத்திரேக்கத்துல என்னது, சாத்திய அபாவ வன்னி அபாவ வியாப்தியம், வன்னி அபாவ வியாப்தியம் தூமாபாவ வியாபகம் அப்படிங்கிறது. அத்தனை அன்பே மாத்திர வியாப்திகம் கேவல அன்பை. இந்த இடத்துல இந்த வியாப்தியம்னா என்ன, வியாபகம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வியாப்தியம்னா அதிக தேச விருத்தித்துவம், வியாபகம்னா நியூன தேச விருத்தித்துவம் அப்படிங்கிறது தாத்பரியம். அதை வச்சுட்டு இங்க வியாபகம் எது, இது நியூன தேசத்துல இருக்கு, இது அதிக தேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அன்பைய மாத்திர வியாப்திகம் கேவல அன்பை யதா கடோ அவிதேய பிரமேயத்வா பட்டவது. அத்த பிரமேயத்துவ விதேயத்வயோகோ வியாப்தி வெத்திரேக வியாப்தியர் நாஸ்தி சர்வசியாவி பிரமேயத்துவாத் அவிதேயத்வாச்ச. அன்பைய மாத்திர வியாப்திகம் நேர்மடையா மாத்திரம்தான் எதை நாங்கள் நம்ம நிரூபிக்க முடியுமோ அதுக்கு பேரு அன்பைய வியாப்தி, கேவல அன்பைன்னு சொல்லி அர்த்தம். நேர்மடையா மாத்திரம்தான் நிரூபிக்க முடியும், எதிர்மடையா தஸ்யாவ ததாவே ததபாவகன்னு சொல்ல முடியாது. வியாப்தியாவே வியாபக பாவக நம்ம நிரூபிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, உதாரணம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னா இருக்கு, என்ன அப்படின்னா கடோ அபிதேய பானையானது குறிப்பிடப்பட முடியும், பெயருடையது. ஏன், பிரணயத்துவ விஷயமானதுனால. பட்டவது துணி மாதிரி, எதெல்லாம் பெயருடையதோ அதெல்லாம் விஷயமானது அப்படின்றது வியாப்தி. ஆனா எதெல்லாம் விஷயம் இல்லையோ அதெல்லாம் பெயர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து எதெல்லாம் விஷயமானதோ அதெல்லாம் பெயருடையது அப்படிங்கறதுதான். எல்லாமே எல்லாமே பிரயோகம் விஷயம், பிரயம் பிரமேயம் விஷயம், பெயர் ரெண்டுமே சம்பந்தப்பட்டது. உதாரணமே கொடுக்க முடியாது அதுக்கு. அதனால ஏதாவது ஒரு உதாரணம் கொடுக்கணுமே, எதெல்லாம் பெயர் இல்லையோ அதெல்லாம் விஷயமாகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன உதாரணம், எதுவுமே உதாரணம் கொடுக்க முடியாது. உதாரணம் இல்லங்கிறதுனால கேவல அன்பைன்னு சொல்லி சொல்றது. அத்த பிரமேயத்துவ அபிதேயத்தையோ வெத்திரேக்க வியாப்தி நாஸ்தி, வெத்திரேக்க வியாப்தி இல்லவே இல்லை. ஏன், எல்லாமே பிரமேயமாவும் அபிதேயமாவும் இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் பிரமேயமாவும் அபிதேயமாவும் இருக்கு. கேவலாண்மையினோ லட்சணமாக, கேவலாண்மைக்கு லட்சணம் என்னன்னு பதக்கத்தை சொல்றோம். அன்பியனைவ வியாப்தி எஸ்பின் சத்தா, அன்பயத்தினால மாத்திரம்தான் எதனால வியாப்தி உண்டாக முடியுமோ, என்னுடைய வியாப்தி அன்பயத்தினால அன்பயத்துலத்தான் இருக்கோ, அன்பயமாகத்தான் இருக்கோ, அது கேவலாண்மை. பிரமேயத்த விதேயத்தையோ எதிரேக்க வியாப்தி நிராகரோத்தி. பிரமேயத்தம் அபிதேயத்தம், அபிதேயத்தம்னா பெயர், பெயர்னால குறிப்பிடப்பட முடியறது. பிரமேயத்தம்னா விஷயத்தன்மை, விஷயத்தன்மை பெயர்த்தன்மை, இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. அதனால அபிதேயத்த சாத்திய சாத்தியக்கு அனுமான வித்தியாச அபிதேயத்த சாத்தியக்கு அனுமானம் சொல்லி இந்த அனுமானம் சொன்ன குதஸ்தின் நிஷேதோதக தத்ர ஹேதுமாக. ஏன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா, இத வந்து வெத்திரேக்க வியாப்தி நம்ம பண்ண முடியாது, எப்படி நீங்க நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுதான் பதார்த்த மாத்திரஸ்ய வித்தியாசம். எல்லா விஷயம் சர்வசியம்னா எல்லா பதார்த்தமும், சர்வம்னா எல்லா பதார்த்தமும். ஏன்னா பதார்த்தமாத்தான் எல்லாத்தையும் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும். எல்லாத்தையும் ஏழு வகையான பதார்த்தமாத்தான் நம்ம பிரிச்சு காட்ட முடியும். உலகமே ஏழு வகையான பதார்த்தத்துக்குள்ள அடங்கிடுறது. அப்ப எல்லாம்னு சொன்னா அந்த ஏழு வகையான பதார்த்தம் தான். பதார்த்தமா இருக்கிறது எல்லாமே பெயருடையதும் விஷயமானதுமா இருக்கு, வேற எதுவாக எதுவுமே இல்ல. அதான் எட்டாவது வகையை ஏற்கனவே நிராகரிச்சிட்டோம். தர்க்கம் பண்ணும்போதே எட்டாவது வகை உனக்கு தெரியாத இருக்கலாம், இல்ல தெரிஞ்சது பேர் தெரியாம இருக்கலாம் அப்படின்னா அந்த பேருக்கே இடம் இல்ல. ஏன்னா எட்டாவதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த பேர் தெரிஞ்சுக்கணும். அதனால இப்படி பேச முடியாது, ஏற்கனவே நிராகரிச்சிருந்தாலும் இங்க சொல்றோம். ததாச்ச சகல பாத அபிதேயத்வஸ்ய ஈஸ்வர பிரமா விஷயத்வஸ்ய அத்தியந்த அபாவ பிரதியோகித்வ ரூபக ரூப கேவல அன்பைத்வேன ததபாவ பிரசித்தியா தத் கடித வெத்திரேக்க வியாப்தி ந சம்பவதி ஏவ இதி பாவக. எல்லா விஷயமும் உலகத்துல இருக்க எல்லா விஷயமும் பெயருடையதா இருந்ததுன்னா விஷயமா இருக்கும், விஷயமா இருந்ததுன்னா பெயருடையதா இருக்கும். அது எப்படி சொல்றீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பொருள் எடுத்து காமிச்சு இது என்னன்னு கேட்டா, இப்போ இந்த இது வந்து பேப்பர்னு நமக்கு தெரியும், இந்த பேப்பர் இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தது இல்ல, இது என்னதுன்னு கேட்டா ஏன் எனக்கு தெரியுமா தெரியாதா, தெரியாது. அப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட இருக்கு, விஷயம் இருக்கு ஆனா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி உலகத்துல பல விஷயம் இருக்கு, கற்றது கைமண் அளவுக்கு அல்லாதது உலக அளவுன்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா எனக்கு தெரியாத எவ்வளவு விஷயம் இருக்குப்பா, விஷயம் இருக்கு தெரியாது. அப்போ பேருன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி அர்த்தம் இல்ல முட்டால், உனக்கு பேரு தெரியலாம இருக்கலாம், கண்டுபிடிச்சவனுக்கு பேர் தெரியும் ஒண்ணு, சரி அவனுக்கும் தெரியலன்னா கூட இந்த பெயர் விஷயத்தோட சம்பந்தத்தை யாரு உண்டு பண்றது, சக்கிய சம்பந்தோ லக்ஷணா அப்படின்னு சொல்லி லக்ஷணத்துக்கு பேர் வச்சோம். சக்கியம்னா என்ன, சக்தினா என்னது, அந்த இடத்துல சக்திங்கிறது ஈஸ்வர அபிதேயம், ஈஸ்வரன் இச்சா, ஈஸ்வர இச்சா தான் சக்தின்னு சொல்றது. அதாவது இந்த பொருளுக்கு இந்த பேர் அப்படிங்கிற ஈஸ்வர இச்சாவை நாம சக்தின்னு சொன்னோம், ஈஸ்வரன் தெரியும். இந்த பொருளுக்கு இந்த பேர் அப்படிங்கறது உனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா வானத்துல ஒரு நட்சத்திரத்தை பாக்குறான், புது நட்சத்திரம் அவன் கண்டுபிடிச்சிருக்கான், இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி சொன்னா யோசிப்பான், ஆங்ஸைட்டின்னு வச்சுக்குவான் பேரு. அதை பார்த்தவன அவனுக்கு பயம் வந்துடுது, அதனால ஃபியர்னு வைப்பான். ஃபியர்னு வைக்காம ஃபோபியா அப்படின்னு வச்சுக்குவான், அதாவது ஸ்டாரோ ஃபோபியா அப்படின்மா. இந்த நட்சத்திரத்தை பார்த்தா அவனுக்கு பயம் வருது, ஏன்னா ரொம்ப நாளா அதை அதை கண்டுபிடிச்சுட்டு இருக்கான். அவன் ஏதாவது ஒரு பேர் வைப்பான், ஏ ஒன் பின்னு வைப்பான். இது என்னையா பேரு, ஏ ஒன் பின்னு, ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ்க்கு பேர், என்ன ஹெச் ஒன் என் ஒன்னு. அந்த மாதிரி ஒரு பேர் புதுசா வைக்கணும்ல, ஏன் அதை ஹெச் ஒன் என் ஒன் வைக்கணும், ஏன் ஏ ஒன் பி ஒன் வைக்கணும், என்ன வேணாலும் பேர் வைக்கலாமே. அதெல்லாம் வைக்காம ஏதோ ஒரு பேரை வைக்கிறான்னா ஈஸ்வர இச்சா, ஈஸ்வரன் அந்த பொருளுக்கு இதுதான் பேர் அப்படின்னு வச்சிருக்காரு. பொருள் தெரியாம, அந்த பொருள் தெரியும் எனக்கு, இது கண்டுபிடிச்சிருக்கு, என்ன பேர் வைக்கிறது நீங்க யோசிச்சானே, அப்ப அவனுக்கு பேர் தெரியாதுன்னா அதுக்கு பேர் இருக்கு, இவன் இன்னும் கண்டுபிடிக்கல அந்த பேரை. அவன் எப்போ அந்த பேரை யோசிச்சு அதுக்கு பேர் வைக்கிறானோ அப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான் அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிச்சான்னா, ஈஸ்வரன் அதுக்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு வச்சிருக்கான். ஏன் இப்படி வச்ச, வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே, H1N1 எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டா வச்ச, ஸ்வைன் ஃபுளுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமேனு சொல்லி சொன்னா, ஈஸ்வரன் அந்த பேரை தான் வைக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காரு. அதனால ஒரு ஒரு விஷயமும் ஈஸ்வரன் என்ன விருப்பப்பட்டாரோ என்ன விருப்பப்படுறாரோ அந்த பேரைத்தான் அடையிறது. விஷயம் தெரிஞ்சதா இருக்கலாம், ஆனா நமக்கு பேர் தெரியாத இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது முடியவே முடியாது. பேரா இருந்தா விஷயம் இருக்கு, விஷயம் இருந்தா பேர் இருக்கு, சந்தேகமே வேண்டாம். அப்படின்னா முயல் கொம்பு, முயல் கொம்பு பேர் சொல்லியிருக்கேன் நான், விஷயத்தை காமிங்க. மலடி மகன் பேர் சொல்லியிருக்கேன், விஷயத்தை காமிங்க. நீங்க என்ன சொல்றீங்க, பேர் இருந்துதான் விஷயம் இருக்கு, விஷயம் தான் பேர் இருக்குன்றீங்க. நான் உங்களுக்கு சொல்றேனே, முயல் கொம்பு விஷயத்தை காமிங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நீங்க எங்க பார்த்த, முயல் கொம்பை நீ எங்க பார்த்த, நீயும் பார்த்தது இல்ல. முயல் கொம்புன்னு உனக்கு எப்படி ஒரு பேர் வந்தது, முயலை பார்த்திருக்க, கொம்பை பார்த்திருக்க, சம்பந்தப்படுத்தி முயல் கொம்புன்னு ஒரு காற்பனிக்க விஷயத்த சொல்றேன், வஸ்துல இல்லாது. உதாரணம் இந்த மாதிரி எப்படின்னு நீங்க கிட்ட காமிக்க முடியுமா, காமிக்க முடியாது. மலடி மகன் காமி அப்படின்னா நான் காமிக்கிறேன், மலடி மகள்னு ஒண்ணு நீ காமி பார்ப்போம். இப்போ எந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு காற்பனிக வஸ்துவை சம்பந்தப்படுத்தி நீங்க பேசுறீங்களோ அந்த இடத்துக்கு நமக்கு விஷயத்த பண்ண முடியாது. ஆனா மலடி மகன் அப்படிங்கறது என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியறது இல்ல, அதுதான் விஷயம் அங்க. ஏன்னா அபாவத்தை நான் பார்த்துட்டோம், அபாவம் நாலு வகை, பிராக அபாவம், பிரத்தம்ச அபாவம், அத்தியந்த அபாவம், அந்யோன்ய அபாவம், நாலு வகையா பாக்குறோம். அந்த அபாவத்தோட சன்னிகர்ஷம் எப்படி உண்டாருது, விசேஷண விசேஷ பாவ சன்னிகர்ஷ அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படி மலடி மகன் இல்ல முயல் கொம்புன்னு ஒண்ணு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, முயல் கொம்போட இன்மையை நமக்கு தெரியறது, அதை வச்சுதான் அந்த சம்பந்தத்தை நான் பாக்குறேன்னு தவிர, முயல் கொம்பை பார்த்துட்டு நான் விஷயத்த சொல்லவே இல்லை. அதனால இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுனால அந்த மாதிரியான கேள்வி இருக்க முடியாது. சம்பந்தம் பெயர் இருந்ததுன்னா விஷயம் இருக்கு, விஷயம் இருந்ததுன்னா பெயர் இருக்கு, தெரியும். அதனால வெத்திரேக்க வியாப்தி பண்ண முடியாது. அடுத்தது வெத்திரேக்க வியாப்தி, கேவல வெத்திரேக்கி. கேவல வெத்திரேக்கி என்னது, வெத்திரேக்க மாத்திர வியாப்திகம் கேவல வெத்திரேக்கி. வெத்திரேக்கத்துல மாத்திரம்தான் எது விஷயமா இருக்கோ அது வெத்திரேக்க வியாப்தி. இந்த வெத்திரேக்க வியாப்தியை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, வேதாந்தத்துல வெத்திரேக்க வியாப்தி தான் உபயம் பண்ணுவோம் பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது. எதிர்மடையா மாத்திரம்தான் பிரம்மத்தை நிரூபிக்க முடியுமே தவிர நேர்மடையா நிரூபிக்கவே முடியாது. நேர்மடையா ஒரு விஷயத்த நாம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு உதாரணம் கொடுத்தாகணும், உதாரணம் இல்லவே இல்லை. பட்டவத்துன்னு சொன்னான், கடோ அபிதேயஹ பிரமேயத்வா பட்டவத்துன்னு சொல்லி சொன்னான். அப்படின்னா என்ன, கடம் பானை சாத்தியமானது, பெயருடையது, பானை பெயருடையது, ஏன் விஷயமானதால், எப்படி துணி மாதிரி சொல்லிட்டீங்க, சரி ரைட். இப்போ பிரம்மம் ஸ்வயம் பிரகாசம், நீங்க என்ன நிரூபிக்க போறீங்க, பிரம்மமானது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு நிரூபிக்க போறீங்க. இப்போ என்ன காரணம் கொடுப்பீங்க, சத்திய பாசாசரம் விவாதின்னு வேதத்துல சொல்லியிருக்கிறதுனால, சரி ரைட். உதாரணம் என்ன கொடுப்பீங்க, உதாரணம் ஒண்ணும் இல்லை, பட்டாவது சொல்ல முடியாது, ஏன்னா பட்டம் சுயப்பிரகாசம், சூரியவது சொல்ல முடியாதுன்னா சத்திய பாசாசரம் விவாதி நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ சொப்பிரகாசத்தை அங்க நீங்க நிரூபிக்க முடியாது நேர்மடையா, ஆனா எதிர்மடையா நிரூபிக்க முடியும், பிரம்மம் சொப்பிரகாசம். எப்படி, எத் சொப்பிரகாசோ நாஸ்தி தன்ன பிரம்ம, எது சொப்பிரகாசம் இல்லையோ அது பிரம்மா இல்ல. இப்ப சொல்லு பாப்போம், சூரியன் சுவப்பிரகாசம் இல்ல அது பிரம்மா இல்ல, முடிஞ்சு போச்சு. சந்திரன் சுயம் பிரகாசம் இல்ல அது, அதுவும் பிரம்மா இல்ல. லைட்டு சுப்பிரகாசம் இல்ல, பிரம்மா இல்ல. ஜெகத்து சுவப்பிரகாசம் இல்ல, பிரம்மம் இல்ல. எல்லாமே சுவப்பிரகாசம் இல்ல, பிரம்மா இல்ல, நிராகரிச்சிட முடியும். அப்போ வெத்திரேக்கத்த மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியாது, எதிர்மறையா மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியறது என்னது, அது கேவல வெத்திரேக்கிங்கிறது. பிரம்மம் ஆத்மா ஆத்மா என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்றது என்னது, வெத்திரேக்க வியாப்தியில தான் முடியும். வேதாந்தத்துக்கு வெத்திரேக்க வியாப்தி தான் முக்கியமான வியாப்தி. பிருத்வி இத்ரேபியோ வித்யதே கந்தவத்வாத், இவன் வேதாந்த மாதிரி ஒத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால பிருத்வி இத்ரேபியோ வித்யதே அப்படின்னு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறான். பிருத்வியானது இத்ரேபியோ வித்யதே, மற்றவையில இருந்து வேறுபடுறது. எது இத்ரேபியோ நம்ம வித்யதே தன்னா கந்தவத்து யதா ஜலம், எது இதுல இருந்து வேறுபடாது இல்லையோ அது கந்தவத்து இல்ல, வாசனையுடைய இது இல்ல. எப்படின்னா ஜலம் மாதிரி. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம், எதுனா ஸ்வயம் பிரகாசம், ததுனா ஆத்மா, யதா சூரிய சந்திரன் முனி போச்சு. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் எப்படின்னா, எது ஸ்வயம் பிரகாசம் இல்லையோ அது, எது இந்த மாதிரி வேறுபட்டதா இல்லையோ, ஸ்வயம் பிரகாசம் இல்லையோ அது ஆத்மா இல்ல. எப்படின்னா சூரிய மாதிரி சந்திர மாதிரி உதாரணம் கொடுத்து போயிட்டே இருக்கலாம். அதனால ததா செய்யம் ந செய்யம் ததா அதுவா இது இல்ல அவன்சாவை வாக்கியம் பிரயோகம் பண்றாரு தஸ்மாத் நபசாயி அதே மாதிரி இது இல்ல அப்படிங்கிற அதனால இது கந்தவத்தி இல்ல இது கந்தவத்தி இல்லனா இது பிருத்திவி இல்ல எது வாசனை இல்லையோ அது பிருத்திவி இல்ல அப்படின்ட்டு பிருத்திவிய மற்ற இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது அத்த எது கந்தவத்து அது இத்திர பின்னம் இத்தி அன்பய திருஷ்டாந்தம் நாஸ்தி எது கந்தவத்தை உடையதோ அது மற்றவையிலிருந்து வேறுபடுறதுக்கு ஒரு அன்பயமான திருஷ்டாந்தம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு உதாரணம் இல்லை அதனால பிருத்திவி மாத்திரத்தை பட்சத்துவா பிருத்திவியில மாத்திரம்தான் அது இருக்கு வேற எந்த இடத்தையும் இல்லை அப்படிங்கறதுனால நீங்க நிரூபிக்க முடியாது வேற எங்கேயும் அடுத்து வெத்திரிக்கனே கேவல வெத்திரிக்கணும் லட்சணமா கேவல வெத்திரிக்க லட்சணம் சொல்றாரு வெத்திரிக்க மாத்திர வியாப்தி வெத்திரிக்கனே வியாப்தி வெத்திரிக்க மாத்திரனா வெத்திரிக்கினா ஏவ வெத்திரிக்கத்துல மட்டும்தான் அப்படிங்கிறது அன்பிய வெதிரேக்கினை அன்பிய வெதிரேக்கினி அதிவியாப்தி வாரணைய ஆத்திரைக்கு அன்பிய வெதிரேக்கியில போகாம இருக்கணும் மாத்திரம் ஏவ அப்படின்ற பதமானது கொடுக்கப்படுறது இல்லாட்டி அன்பிய வெத்திரேக்கி அன்பயத்தினாலே உண்டாகும் வெத்திரேக்கத்தினாலே உண்டாகும்ங்கிறதுனால அங்க லட்சணம் போயிடும் நீங்க பண்ண போறது வெத்திரேக்கத்துக்கு அன்பயத்து லட்சணம் போயிடும் ந செய்யம் ததா இயம் பிருத்திவி ந ததா ந கந்தவா கந்த அபாவதி இந்த பிருத்திவியானது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த பிருத்திவியானது கந்த இன்மை உடையது இல்லை கந்தவதி அதனால கந்தன்மை உடைய தஸ்மான் நததாயி கந்தாபாவத்துவ அபாவாது பானை அதாவது வாசனை இன்மையின் இன்மை இருப்பதால் வாசனை இன்மையின் இன்மை இருப்பதால் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்மையின்மை இருத்தல் வாசனை இன்மை அதனுடைய இன்மை அப்படின்னா வாசனை இன்மையின் இன்மை அப்படின்னா வாசனை இருக்கல் பிரித்தி எப்படிப்பட்டது வாசனை உடையது அதாவது ரெண்டு வகையான சித்தாந்தம் ஒன்னு என்ன சொல்றது இன்மையின் இன்மைன்னு சொல்லி சொன்னா இருத்தல்னு சொல்றது இன்னொன்னு இன்மையின் இன்மைன்னு சொல்லி சொன்னா இன்மையின் இன்மை இருத்தலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றது நாம இங்க கொடுக்கற உதாரணம் என்ன அபாவசிய அபாவக பாவக இன்மையின் இன்மை என்னது இருத்தல் அப்படி வச்சுண்டு இங்க பாக்குறோம் நானும் அத்த சிமித்தி அன்பே வெத்திரே அன்பே வியாப்தி ரீதி அசக்கியம் பரிகரத்தி அத்திரீதி எப்படி இங்க வந்து அன்பே வியாப்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க இத்தர பேத சாதக அனுமானி இத்தியர்த்தாத்திரன்னு சொல்லி சொன்னா இந்த இத்தர பேதக சாத அனுமானத்துல இங்க வேற எதுவுமே உதாரணமா கொடுக்க முடியாது இதுதான் உபலட்சணம் இதுதான் ஒரு உபலட்சணமா ஒரு உதாரணம் என்ன ஜீவ சரீரம் சாத்மகம் ஜீவனுடைய சரீரம் ஆத்மா உடையது ஏன் பிராணாதிமத்துவா அது பிராணம் உடையதாக பிராணம் உடையது உடையதாக இருக்கிறதுனால பிராணம் உடையதா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம் எது பிராணம் உடையதா இல்லையோ அது ஆத்மா உடையதா இல்ல எதா கடக எப்படின்னா பானை மாதிரி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்துட்டீங்க பிரத்யக்ஷாதிக்கம் பிரமாணம் இது வியாபாரத்தியம் பிரத்யக்ஷம் முதலியத்தெல்லாம் பிரமாணம் சொல்லி விவகாரம் பண்ணணும் ஏன் பிரமாகரணத்துவ பிரமாகரணமா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம் எது அப்படி இல்லையோ அது பிரமாணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறோம் யசா பிரத்யக்ஷாதி ஆபாச எப்படி உதாரணம் பிரத்யக்ஷம் முதலீடு ஆபாசம் பிரத்யக்ஷம் ஆபாசம் பிரமாணம் இல்லையே ஹேத்வாபாசம் பார்க்க போறோமே அதனால விவாதாஸ்பதம் இதுதான் பொதுவா இங்க சொல்லுவோம் விவாதாஸ்பதம் அப்படின்னு எடுத்துப்போம் விவாதாஸ்பதம்னு சொல்லி சொன்னா எந்த விவாதத்துக்கு உட்பட்டதா இருக்கு இங்க விவாதத்துக்கு உட்பட்டதா இருக்கிற இடம் என்னது ஆகாசம் இது வியாபாரத்தியம் சப்தவத்வா ஆகாசம் இந்த விவாதத்துக்கு ஏத்துண்டத ஆகாசம்னு சொல்லணும் ஏன் சப்த குணம் உடையதா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம் எதாகட்ட எப்படி எது சப்தம் உடையது இல்லையோ அது ஆகாசம் இல்ல எப்படி பானை மாதிரி இத்தியாதிக்கம் அப்படி கேவல வெத்திரேக்கி திரட்டபம் இது மாதிரி உதாரணம் கூட கேவல வெத்திரேக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் ஆத்மாவும் அப்படித்தான் விவாதாஸ்பதம் ஆத்மா சுவப்பிரகாசம் என்னைவம் தன்னைவம் யதா கடக ஆத்மாவுக்கும் உதாரணம் கொடுத்துடலாம் அப்படி எல்லாத்துக்கும் கேவல வெத்திரிக்கி மாத்திரம்தான் இங்க நிரூபிக்க முடியும் கேவல வெத்திரிக்கல மாத்திரம்தான் நிரூபிக்க முடியும் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் இந்த மூணு பத்தி இங்க பாக்குறோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி
1: ஓம் நமசிவாய் சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம் அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம் திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும் தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும் தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும் இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம் ஓம் நம சிவாய்
2: ஓம் சிவாய நமக சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: சிற்றம்பலம். காலம் உண்டாகவே காதல் செய்து கருதறிய ஞானம் உண்டானொடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முதுமினே மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முதுமினே அரகணவ பார்வதி செல்வர்களே பொதுவான சில செய்திகளை ஏன்னா இந்த இப்பொழுது நாம கான்சென்ட்ரேட்டட் ஆன் சிவஞான போதம் ஏன்னா அது வந்து சைவர்களுக்கு ஒரு தலையாய நூலாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை பற்றி ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் என்பதற்காக சிவஞான போதத்தை நாம் வந்து கொஞ்சம் இன்டெப்தா என்று சொல்லலாம். அதாவது நம்ம நாம் இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில இன்டெப்த் ஏன்னா அது வந்து பெரிய கடல். அது அந்த வகையிலே நமக்கு அந்த தோணுகின்ற சில செய்திகள் அதிலே நமக்கு வந்து அதாவது மாணிக்கவாசுடைய நான் பாடினது திருவாசகம் வந்து காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மேன் மாணிக்கவாசு சொன்னேன். இதையெல்லாம் கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் காலமற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக உங்களை சிவபெருமான்கிட்ட பிரிய பண்ணுங்கன்ற காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மேன் நமக்கு டைம் இல்லாத வெடிக்காக நம்முடைய நகைச்சுவை நாவலர் சொன்னார் இந்து பேரவையினுடைய தலைவர் சொன்னார் கனடாவில் எல்லாம் கிடைக்கும் டைம் தான் கிடைக்காதுங்க. அது போல எல்லாம் இருக்குது ஆனா நேரம் ஆகவே காதல் காலம் உண்டாகவே காதல் செய்து வைங்க. மூல பண்டாரம் வழங்குகிறான் இறைவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா மூல பண்டாரம் பண்டாரம் என்று சொன்னால் ஒரு பெரிய நிதி ட்ரெஷர் ட்ரோவ் அதை கொடுக்கிறதுக்கு அவன் காத்துட்டு இருக்கானா சொல்ல மூலபண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே நீங்க வாங்கிக்கிறதா லேட் பண்ணிட்டு இருக்கீங்க அவரடியா இருக்க அப்படி சொல்ல மாணிக்கவாசுங்க மூலபண்டாரம் இந்த பண்டாரம் என்பது ஒரு அருமையான ஒரு சொல். அதனாலதான் என்னுடைய ஆதீனங்களுக்கெல்லாம் பண்டார சந்நிதிகள்னு சொல்றது சிவபிரகாச பண்டார சந்நிதிகள் பண்டாரம் என்பது ஒரு அருமையான வார்த்தை. அதுபோல அந்த திருவாசகத்தை வார்த்தை வருது மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே. ஆனா நீங்க எல்லாரும் முந்திக் கொண்டுதான் வந்திருக்கிறீர்கள் ஆசிரியரை முந்திக் கொண்டு வந்து விட்டீர்கள்.
4: பண்டாரம் என்றது
3: பண்டாரம் வந்து ஒரு ட்ரெஷர் ஷோன்ற அதாவது ஒரு பொக்கிஷம் அங்கேயும் உண்டு அங்கேயும் பண்டாரம் எதிர்ப்பதத்தை சொல்லுவாங்க பண்டாரம் ஒன்று இல்லாத பண்டாரம்னு சொல்லுது வாழ்க்கை தமிழ்நாட்டுல மாலை கட்டி பண்டாரம் சொல்லுவாங்க மாலை கட்டி பண்டாரம் அது நம்முடைய என்ன சொல்ல போனீங்கன்னா நம்முடைய ஆர்வ நாவலருடைய அந்த சைவ பிரகாச வித்யா சாலை சிதம்பரத்துல இருக்க இடமே அதுதான் மாலை கட்டி பண்டார தெருதான் அது பேரே அது சுருக்கமா மாலை கட்டி தெருன்னு சொல்லுவாங்க அந்த பூமாலைகள் கட்டுவதையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் பண்டாரம் அது தமிழ்நாட்டிலும் உண்டு தமிழ்நாட்டிலும் உண்டு ஆனா அந்த சொல்லுக்கு அப்படி பொருள் இல்லை அந்த வகையிலே அது மூல பண்டாரத்தை நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிவஞான போதம் 12 சூத்திரங்கள்ல 11 சூத்திரங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஆன்மாவானது ஞான சாதனையிலே வந்து கொண்டிருக்கிறது அது பல்வேறு பிறவிகளிலே அந்த ஞானத்தை அடைவதற்காக அந்த ஆன்மா வந்து கொண்டு இருக்கிறது. அந்த கடைசி நிலையிலே வரும்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சிவயோகம் சிவபோகம். 10 சூத்திரத்துல சிவயோகத்தை சொன்ன 11 சூத்திரத்துல சிவபோகம் அந்த சிவபோகத்தை அனுபவித்துக் கொடுக்கக்கூடிய ஆன்மாக்கள் நிஷ்டை கூடியிருக்கின்ற நிலையிலே எப்படி சிவபெருமான் வந்து அவர்களிடத்திலே ஆவேசித்தல்னு பேர் அதுக்கு பேர் ஆவேசித்தல் ஒரு உயிரின் மீது இது ஒரு சித்து பொருள் அந்த சித்துல இன்னொரு சித்து வந்து ஆவேசிக்குது இந்த பேய் ஆவேசிப்பது போல பேய்க்கும் ஆவேசம்னு சொல்றது ஆவேசம் என்றால் ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிர் மேல ஆவேசிப்பது. அப்படி அந்த சிவபெருமான் ஆவேசிக்கும் பொழுது எப்படி அந்த சிவபோகம் இருக்கிறது என்பதைத்தான் பதினோராம் சூத்திரத்தை சொன்ன. பதினோராம் சூத்திரத்தில் மிக அருமையாக அரண்களல் செலுமே என்றால் அந்த சிவபெருமானுடைய திருவடியிலே அவர்கள் அடங்குவார்கள், அப்படின்னா நிஷ்டை கூடுவார்கள். இப்ப அந்த நிஷ்டை கூடின பிறகு ஒரு ஒரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா, அந்த நிஷ்டை கூடுகின்ற நிலையில அப்படியே சிவபெருமானோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறார்கள். ஆனால் கலைந்து வந்தவுடனே என்னாகும், நிஷ்டை கலைந்து வரும் பொழுது இந்த உலகத்துலதான் இருக்க வேண்டி இருக்கவங்க. அப்போ இந்த உடல்னால ஒரு சில உபாதைகள் அது அவர்களுக்கும் மெதுவாக தாக்கும். அதுதான் வாசனாமலம்னு சொல்றது. வாசனாமலங்களுக்கு சாவரே வேற இது கொடுப்ப, பெருங்காய டப்பா பாரு, இங்குழி வாங்கும் களம் போல. பெருங்காய ரொம்ப டப்பால வச்சிருந்தோம்னா பெருங்காயம் பூரா எடுத்தா கூட டப்பால வாசனை இருக்கும். அதுபோல இந்த உடம்பு ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை, எத்தனையோ பிறவிகள் அந்த உடைய உடம்போடு இருந்த அனுபவம் வந்து அந்த வாசனாமலம் என்ற உடம்பு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த வாசனாமலத்தை அவர்கள் நீக்கிக் கொள்வதற்காக என்ன செய்கிறார்கள், அதாவது அது சித்தாந்த பரிபாஷையில் சொன்னா, அந்த முத்தான்மாக்களது இச்சாஞான கிரியைகள் புறத்தே விடையிக்கும் போது எப்படி இருக்கும். அப்ப நிஷ்டை கலைந்து அவருடைய இச்சை ஞானம் கிரியை, அதாவது என்ன ஆன்மாவுக்கு இச்சை ஞானம் கிரியை என்பது உடம்பு இருக்கிற வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும், வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். அப்ப அந்த இச்சை ஞான கிரியை என்பது எப்படி வந்து எங்கே போய் விடையிக்கும் அப்படிங்கிறதா இந்த பாட்டில் சொல்ல வர. ஆகவே அவர்களுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, சீவன் முத்தர்கள். உடம்பு இருக்கு, ஆனா அந்த உடம்பு இருக்கும் பொழுதே உடம்பு நீங்கிய பிறகு உயிர் வந்து என்ன ஒரு அந்த முத்தி நிலையிலே என்ன ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்குமோ அந்த ஆனந்தத்தை இப்பொழுதே அனுபவிக்க ஆரம்பிச்சு விடுவார்கள். அதனாலதான் என்ன சொன்னேன், பத்தாம் சூத்திரம் பதினோராம் சூத்திரம், அந்த பத்தாம் சூத்திரம் அருள் விளக்கம், பதினோராம் சூத்திரம் ஆனந்த விளக்கம் சொன்ன இல்லையா, ஆனந்த விளக்கம். அது ரெண்டுக்கும் வேறுபாடுகள் நம்ம விளக்கம், பத்து யோகத்துக்கும், அதாவது சிவ சிவ யோகத்துக்கும் சிவ போகத்துக்கும். அது ஆனந்தம் என்று சொல்லும் பொழுது அந்த சிவானந்தம் நம்ம அருமையான ஒரு வார்த்தை. அது சைவ மரபில் என்ன சொல்றதுன்னா, சக்தி ஆனந்தம்னு சொல்றது இல்லை, சக்தி ஆனந்தம்னு சொல்றது சொல்லக்கூடாது, சிவானந்தம் தான். அதில் சில சொற்கள் சைவத்தில் அப்படி சில ஆட்சிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதுபோல அது புறத்தை விடையிக்கும் போது ஆன்மாவுடைய இச்சா ஞான கிரியைகள் புறத்தை விடையிக்கும் பொழுது அவருடைய இச்சை ஞானம் கிரியை எப்படி இருக்கும், நம்முடைய இச்சை ஞான கிரியை எப்படி இருக்கும், அவருடைய இச்சை ஞான கிரியை எப்படி இருக்கும். இந்த இச்சை ஞானம் கிரியை என்பதற்கு நான் எப்படி பொருள் வரணுங்கிற சொல்லிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும். இச்சைனா ஆசைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது, அது முக்கியமான ஒரு செய்தி. இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்பது அந்த வார்த்தைகள்னால அவர் எதை மீன் பண்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா சித்தாந்தம் படிக்கிறவங்க எல்லாருமே அது தவறா புரிஞ்சுட்டு வந்துருவாங்க. அந்த சீவன் முத்தருடைய இயல்பதான் திருவருட்பயன் என்ற சாஸ்திரத்தை கடைசியா சொன்னார், அணைந்தோர் தன். சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேர் என்ன, ஜீவன் முக்தாஸ், ஜீவன் முக்தாஸ். அது அப்படியே தமிழ்ல சீவன் முத்தர்கள் அப்படின்னு எழுதலாம், இல்ல தனித்தமிழ்லேயே சொல்லணும் அப்படின்னு சொன்னா அணைந்தோர் தன்மை, இவனுடைய திருவடியை அணைந்தவருடைய தன்மை. இந்த சீவன் முத்தர் என்பதற்கு சரியான தமிழ் சொல்லி காமிச்சார் அவரே, உமாசிவன் சொல்லிட்டார், அணைந்தோர் தன்மை. இப்ப இந்த சூத்திரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இந்த நிஷ்டை மேவியாச்சுன்னா ஆகாமிய கர்மமும் சஞ்சித கர்மமும் கட்டாயமா கெட்டு ஒழியும், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. சஞ்சித கர்மம் என்று சொன்னால் நாம் பல்வேறு பிறவிகளிலே ஈட்டிய கர்மம், அதான் சஞ்சித கர்மம், தி அக்யூமுலேட்டட் காமாஸ் ஆல் பஸ் தான் சஞ்சிதம். அதுக்கப்புறம் இந்த உட இந்த பிறவியிலே நாம் ஏர்ன் பண்றோம் இல்லையா, அது ஆகாமியம். அது திருவுருப்பையில் சொல்லும்போது சொல்வார், ஏன்ற வினை உடலோடு ஏகும் இனி ஏறும் வினை தோன்றி அருளையே சுடும் அப்படிம்பார். அது ஏறும் வினை. ஆகாமிய கண்மத்துக்கு தமிழ் வந்து ஏறும் வினை. எல்லாமே அவங்களே தமிழ் சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் தமிழ் கிடைச்சிருக்கிறதுனால வடமொழி விட்டுறக்கூடாது. அதான் உங்களுக்கு பிரச்சனை. தமிழ் கிடைச்சிருச்சு, கணினிங்கிற அதாவது கம்ப்யூட்டர்ங்கிற வார்த்தைக்கு கணினி தமிழ் கிடைச்சிருச்சு இல்லையா? அதுக்காக யூ ஷுட் நாட் லீவ் கம்ப்யூட்டர், தி வேர்ட் கம்ப்யூட்டர். ஏன்னா அது யூனிவர்சல். யூனிவர்சல் வேர்டுங்கிறது அது வந்து எப்பயுமே அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மறந்துடக்கூடாது ரொம்ப. அதனால அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து அப்பதான் இந்திய நாட்டை தோண்டிய பிற தத்துவ கொள்கை உடையவர்கள் அவர்களிடத்திலே நாம் வந்து நம்ம சம்பாஷிக்கும் போது அவர்கள் அவரவர் மொழியில படிக்கிறாங்க. இப்ப கன்னடத்துல படிக்கிறான் ஒருத்தன், மலையாளத்துல படிக்கிறான், தெலுங்குல படிக்கிறான், இந்தியில படிக்கிறான், குஜராத்தில படிக்கிறான் இல்லையா? இப்ப நம்முடைய இந்த ஆப்டிக்கல் நடத்துறவர் அவர் குஜராத்தி, அப்படியே மதர் டங் குஜராத்தி. அப்ப எங்க போனாலும் அந்த சொல் மாறாது, அதான் விஷயம். நீங்க குஜராத்தில படிச்சாலும், மராட்டியில படிச்சாலும், தெலுங்குல படிச்சாலும், மலையாளத்துல படிச்சாலும், தமிழ்ல படிச்சாலும் அந்த வார்த்தை மாறாது. சஞ்சிதம் ஆகாமியம் மாறாது. அதுக்குதான் அந்த வார்த்தையை விடக்கூடாது சொல்லிருக்காரு. அது யூனிவர்சல். அது போல ஆகாமியம் ஏறாது, சஞ்சிதம் அழிந்து விட்டது. இந்த பிராரத்தம் இருக்கே, அந்த பிராரத்த கன்மை மட்டும் என்ன பண்ணும்னா அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அதனுடைய எஃபெக்டை காட்டும். அதனாலதான் அந்த திருக்குறள், அதாவது இந்த 12 சூத்திரத்தை படிக்கும்போது திருக்குறள்ல 37 அதிகாரம் அவா அறுத்தல், இந்த ரெண்டு ஒப்பீடு செய்யணும். திருவள்ளுவர் சித்தாந்த செய்வர் தாங்கிறதுக்கு பல இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டு. 36 அதிகாரம் என்ன சொன்னாரு? மெய் உணர்தல். அப்ப நேரம் மங்களம் பாடிக்க வேண்டியதான மெய் உணர்தல். எல்லா மெய்யும் உணர்ந்த தத்துவ ஞானிகள் தான் மெய் உணர்தல் சொல்லிட்டார். 36 அதிகாரம் சொல்லி முடிச்சிட்டார். அதோட அறத்துப்பால க்ளோஸ் பண்ணிருக்க வேண்டியதானே, நேர பொருட்பாலுக்கு போயிருக்கலாமே. ஆனா திருவள்ளுவர் ஏன் அதை க்ளோஸ் பண்ணல? அதுக்கு அப்புறம் ஒரு அதிகாரத்தை போட்டார். ஏன்னா அவா அறுத்தல் ரொம்ப நுணுக்கம் அந்த இடம். மெய் உணர்தல் அதாவது அவா அறுத்தல் பிறகு மெய் உணர்ந்த போட்டா கரெக்ட் இல்லையா? ஆனா மெய் உணர்ந்த பிறகு அவா அறுத்தல் போடுறாரு. திருக்குறள் பாத்தீங்களா, திருவள்ளுவர் பண்ண சேட்டைகள் நான் சொல்வேன். திருவள்ளுவர் இடத்துல நிறைய சேட்டை பண்ணி வச்சிருக்காரு. என்ன புரியுதா பார்ப்போம், என்ன புரிஞ்சுக்கிறானா பார்ப்போம். அப்ப அதுக்கப்புறம் 37 அதிகாரம் என்ன சொல்றாரு? அவா அறுத்தல். அதுக்குதான் அந்த பரிமையாளர்கள் வந்து அற்புதமா அதுக்கு வர சொன்னார். அதாவது ஏன் வந்து மெய்யுணர்களுக்கு அப்புறம் வந்து அவா அறுத்தல் வைக்கிறார்? அதிகார முறைமையும் அப்படின்னு சொல்ற பரிமையாளர் என்ன சொல்றாருன்னா, அதிகார முறைமை இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் அந்த அதிகாரம் வைக்கிறாரு. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அதிகாரமும் ஒரு பிரின்சிபலோட தான் வச்சிருக்காரு திருவள்ளுவர். ஆகவே என்ன சொன்னாரு, அருமையான இடம் அந்த இடத்துல, நீங்க கட்டாயம் படிக்க வேண்டிய ரசிக்க வேண்டிய இடம் அது. அதனால படிச்சு காட்டுறேன். இந்த அவா அறித்தல் என்பது என்னன்னு கேட்டா, அதாவது ரொம்ப கவனிங்க, அப்படியே மெய்கண்டார் சொல்றதும் பரிமையில சொல்றதும் அப்படியே டேலியா இருக்கு பாருங்க. அதாவது முன்னும் பின்னும் வினை தொடர்பு அறுத்தார்க்கு. முன்னும் பின்னும், முன்னும் சஞ்சிதம், பின்னும் ஆகாமியம். ஆகவே முன்னும் பின்னும் வினை தொடர்பு அறுத்தார்க்கு நடுவு நின்ற உடம்பும். ஆனா உடம்பு நிற்கேன், அந்த நடுவு நின்ற உடம்பும் அது கொண்ட வினைப்பயன்களும் நின்றமையின். இந்த உடம்பு ஒரு வினைப்பயனை அனுபவிப்பதற்காக தான் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த உணவு, அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த வினைப்பயன்கள் அனுபவம் உண்டு கண்டிப்பா. ஆகினால அந்த வினைப்பயன்களும் நின்றமையின் வாதனை பற்றி ஒரோவழி துறக்கப்பட்ட புலன்கள் மேற் பழைய பயிற்சி வயத்தான் நினைவு செல்லுமன்றே. அந்நினைவும் அவிச்சை என பிறவிக்கு வித்தாம் அகலின் அதனை இடைவிடாது மெய்ப்பொருள் உணர்வால் அறுத்தல் அதிகார முறைமையும் இதனானே விளங்கும். மற்ற உரையாசிகள் அப்படி எழுதல, அதான் பரிமையாளர்களுடைய சிறப்பு. அந்த உடம்பு இருக்க வரைக்கும் என்ன செய்யும்னா அந்த பிராரத்த வினை என்பது கொஞ்சம் அப்படி மெதுவ தாக்கும். அந்த பிராரத்த வினை தாக்கும் பொழுது என்ன வரும்னா அவா, அதான் அவிச்சை. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவான்னு அவிச்சை. அதுக்கு என்ன வார்த்தை சொல்றாங்க, அவிச்சை என பிறவிக்கு வித்தான். இந்த அவிச்சைன்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அவிச்சைன்னு சொன்னா இந்த புருடன் என்ற தத்துவத்தை இறைவன் கொடுக்கும் பொழுது அதன் மேலதான் இந்த தத்துவம்லாம் இருக்கும். இந்த புருஷன் ஒரு காலம் நீதி கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய கஞ்சுக சரீரம்னு உன்னை கொடுத்தாரு பாத்தீங்களா, அது எப்ப கொடுத்தாரு? இந்த தூர சரீரம் அம்மா அப்பா வயிற்றுல இருந்து கொடுத்துருக்கிறார். இந்த சரீரம் ஆனா அந்த சரீரம் இருக்கே கலாதி சரீரம் அவர் கொடுத்தது மறந்துட கூட. இதுவும் இதுவும் இறைவன் தான் கொடுக்கறாரு, அப்பா அம்மா மூலமா வருது. அதனாலதான் இறைவனை ஏன் அப்பான்னு சொல்றோம், அப்பா அம்மா அம்மையே அப்பா அப்படிதானே சொல்றோம். ஆனா இறைவன் உண்மையில என்ன, அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு எத்தனை வேணாலும் போட்டுட்டே போலாம், மான்ட்ரியல் வரைக்கும் எழுதலாம், அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு எத்தனை பிறவி. அப்ப நியாயமா இறைவனை தாத்தான்னு சொல்றதுதானே பொருத்தம் இல்லையா, அப்பான்னு சொல்றதை விட தாத்தான்னு சொல்றதுதானே பொருத்தம். ஆனா ஏன் அப்பான்னு வச்சாங்கன்னு கேட்டா அங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டா அந்த சூக்கும உடம்புக்கும் அந்த கலாதி சரீரத்துக்கும் எப்பயுமே அவன் அப்பாவாவே இருக்கான். அந்த உடம்பை யாரு கொடுக்க முடியாது, பெற்றோர்கள் கொடுக்க முடியாது. ஆகவே சூக்கும உடம்புக்கும் கலாதி சரீரத்திற்கும் இறைவனே எப்பொழுதும் அப்பாவாக இருக்கிறான். ஆகவேதான் இறைவனை அப்பான்னு சொல்றது காரணம். காரைக்காலமையார் அப்பான்னு தான் கூப்பிட்டு இறைவனை, காரைக்காலமையார் அப்பான்னு தான் கூப்பிட்டார். அதாவது சிவபெருமான் என்ன சொல்ல, மகளையும் கூப்பிடல, அதான் விஷயம். இவர் அப்பான்னு கூப்பிட்டாரு, அப்ப மகளையும் தான் அவர் கூப்பிட்டுருக்கணும், அவர் அம்மையும் கூப்பிடாரு. அதனால அந்த சரீரம் வந்து அதுக்கு என்ன, அதுக்குதான் அந்த அந்த புருஷன்கிற சரீரம், அந்த புருடன்கிற சரீரத்தை பெற்றுக்கொண்ட பொழுதே அந்த சரீரத்துக்கு ஒரு இது வரும்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு அந்த அந்த இச்சையை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கு. அதுக்கு பேர் தான் அவிச்சைன்னு பேர், அவிச்சை. அந்த அவிச்சை வந்து அந்த சூக்ம சரீரத்தோட தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த எஃபெக்டை காட்டும்ல, எப்பொழுதுமே உள்ளுக்குள்ள ஒரு வைரஸ் போய் உட்காந்துருச்சுன்னா அந்த வைரஸ் எஃபெக்டை காட்டும்ல, ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ உள்ள போய் உட்காந்துருச்சுன்னா அதனுடைய எஃபெக்டை காட்டும் இல்லையா. ஆகினாலும் என்ன பண்ணும்னா பயிற்சி வயத்தினாலே அது என்ன பண்ணும்னா அந்த இச்சா ஞான கிரியைகள் வெளியே வந்து செல்ல முயற்சிக்கும். அப்பொழுது என்ன பண்ணணும் என்றால், அது என்ன செய்ய வேண்டும் கேட்டால், அதாவது அதை வந்து அந்த இச்சை ஞானம் கிரியையை வந்து எதன் வழியில நீங்க செலுத்திட்டீங்கன்னா அது எஃபெக்ட காட்டாது. அதில் அவிச்சை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குருட தத்துவத்தோட அந்த புருஷ தத்துவம் என்பதுக்கு அது யாருமே எழுதினார். அதாவது அதுக்கு மஜுரவேல் முறையில் எழுதும் போது இந்த புருஷன்கிறதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை போட்டார், த டர்ட் ஆஃப் மேன்லினஸ் எழுதினார், டர்ட் ஆஃப் மேன்லினஸ். அந்த சரீரம் உள்ளுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அந்த சரீரம் வெளியில இல்லையோ அப்படியே உள்ளுக்குள்ள அந்த சரீரம் இருக்கு. அந்த சரீரம் என்ன பண்ணும்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து அவிச்சைன்னு பேர். அதுதான் பஞ்ச கிளேசங்கள், அதாவது அதுக்கு பேர் என்னன்னா பஞ்ச கிளேசங்கள்னு பேர். அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, கோபம், அந்த பஞ்ச கிளேசங்கள். அதனாலதான் அதுக்கு முந்தின பாட்டில் எழுதும்போது பரிமையில என்ன உரை எழுதினாங்க, காமம் வெகுளி மயக்கம் இம்மூண்ட நாமம் கிடக்கடும் நோய் அப்படிங்கிற அந்த திருக்குறள் எழுதும்போது சொன்னாரு, பஞ்ச கிளேசத்தை மூன்றாய் அடக்கி காமம் வெகுளி என கூறினார் அப்படின்னு எழுதுவார். அப்படி சிறப்பு அந்த லிங்க் கொடுப்பார் கரெக்டா. இதுக்கு நேரம் முந்தின குரல் பாருங்க, அப்ப அப்ப காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். இந்த பிறவி கடணும்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த காமம் வெகுளி மயக்கத்தினுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா போகணும். அப்போ அது திருக்குறள் 360, காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். பஞ்ச கிளேசங்கள் என்பது அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, கோபம். அந்த அவிச்சை வந்தாலே என்ன வந்துடும் கேட்டா, அந்த அவிச்சையை வந்து செயல்பட விட்டுட்டீங்கன்னா அது இன்னொரு பரப்பை கொடுத்துரும். அந்த அவிச்சை வந்து அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு பரப்பை கொடுத்துரும். அதனாலதான் சொன்னார் திருவள்ளுவர், என்ன அருமையா சொன்னார், அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞானும் தவா பிறப்பினும் வித்து. அந்த அவிச்சை என்று சொல்லக்கூடிய வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணுமா, தவா பிறப்பினும் வித்தவுட் ஃபெய்த், தவான்னா வித்தவுட் ஃபெய்த், இட் வில் கிவ் அனதர் பர்த் வித்தவுட் ஃபெய்த், தவறாது. தவா பிறப்பினும் வித்து, மறுபடியும் பிறவிங்கிற, அது ஏன் வித்துன்னு சொன்னாரு, பிறவின்னு ஒரு செடியோ மரமோ முளைக்கிறதுக்கு இது வித்துன்ட்ட, பின்னாடி அதுல இருந்து ஒரு செடியோ மரமோ முளைக்கிறதுக்கு இது விதையா. திருவள்ளுவருடைய ஆட்சியை பாரு, திருக்குறள் நுட்பங்கள் நிறைய சொல்லி காமிச்ச இல்லையா, ஒரு நாலஞ்சுக்கு இப்படி ஒரு பொருளை சொல்றாங்க, அப்படி சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாது, எங்க கிராமர் இடிக்குது, எங்க தர்க்கம் இடிக்குதுங்கிறது இருக்கு இல்லையா. இப்பயுமே சொன்னா வந்து எல்லா வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லவா. ஆகவேதான் அந்த கன்னடா சூத்திரத்தை படிக்கும் பொழுது நாம வந்து இதை மறந்துடக்கூடாது. திருக்குறள்ல வைக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் இருக்கு பாருங்க, அது மெய்யுடுதலுக்கு அப்புறம் ஏன் அவாவறுத்தல்னு வச்ச. ஆகவே உங்களுக்கு புரியுறாப்பு எழுதி கொடுங்க, நிட்டை மேவினோருக்கு, பிரிலிமினரியை சொல்லிட்டு சூத்திரத்தை சொன்னா புரியும், நிட்டை மேவினோருக்கு ஆகாமியம் சஞ்சிதம் கெட்டு ஒளியும், ஆனாலும் உடம்பு உள்ளது, அந்த உடம்பு அவா அவிச்சை என்ற ஒன்றை தோற்றுவித்து, அவிச்சையை தோற்றுவித்து பிறவிக்கு காரணமாகிவிடும். உடம்பு மேவினோருக்கு ஆகாமியம் சஞ்சிதம் கெட்டு ஒழியும். ஆனாலும் உடம்பு உள்ளபடியால் அவிச்சை செயல்பட்டு பிறவியை கொடுக்கும், கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவிச்சை செயல்பட்டு பிறவியை கொடுக்க வாய்ப்பு உண்டு. தெர் இஸ் ஸ்கோப் சொல்லுவாங்க, தெர் இஸ் ஸ்கோப் அப்படின்ற இல்லையா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் என்ன பண்ண சீவன் மித்திரர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர்கள் எப்படி அதை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அதுதான் இங்க சொல்ல போறேன். இந்த காஸ்மோஸ்குள்ள நுழையும் போதுதான் அதை கொடுக்குற. சுத்தமாயில இந்த ஆன்மா இருக்கும்போது அந்த சரீரம் கிடையாது. அசுத்தமாயில வரும்போதுதான் அந்த சரீரத்தை கொடுக்குற. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், எப்படி வந்து காஸ்மிக் ஏரியாவுக்கு போனா அந்த காஸ்மோநாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் இல்லையா, அது போல இப்ப தமிழ் இலக்கணம் தொழுமே தொழுவார்கள். தொழுதல்ங்கிற வார்த்தை ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அதான் திருவள்ளுவர் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை, எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். இப்ப தொழுமே என்பது பயனிலை, அதாவது வணங்குவார்கள். இப்போ இதுக்கு எழுவா எங்க இருக்கு, யார் தொழுவார்கள் அப்படின்னா இந்த சூத்திரத்தில் இல்ல. அப்ப எழுவா என்னன்னு கேட்டா, அரண்கள் சென்ற ஆன்மாக்கள், அதாவது நிட்டை மேவின ஆன்மாக்கள், நிட்டை மேவின ஆன்மாக்கள் என்ற எழுவாயை அந்த பதினோராம் சூத்திரத்தில் இருந்து வரவழைக்கணும். நிட்டை மேவினோர் அரணென தொழுமே. அடுத்து இப்ப எழுவாய் வந்து முதல் சூத்திரம் வந்து வரவழைக்குங்க, எழுவாய் வரவழைத்துக் கொண்டு செம்மலர் நோன் தாள் சேரல் ஒட்டா அம்மலம் களி என்றால் என்ன அளவடை. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், கழுவி கழுவி என்ற சொல்தான் அளவடை பெற்று களி. அதுபோல மருவி, மருவி என்று எப்படி வருது, மரி தமிழ் இலக்கணத்துல அளவடை. அளவடையில மூணு அளவடை இருக்கு, சொல்லிசை அளவடை, செய்யலிசை அளவடை, இன்னிசை அளவடை, மூணு வகையான அளவடைகள் உண்டு. அதெல்லாம் பெரிய தமிழ் இலக்கணம், அதெல்லாம் படிக்க படிக்க ஆனந்தம் தான். அது என்ன அளவடைலாம் அதுக்குள்ள நான் போகல. இப்ப அளவடை கழுவி அன்பரோடு மரி மால் அற மால் அர்த்தம் மயக்கம். மால்னா திருமாலையும் குறிக்கும், இங்க வந்து மயக்கம். த வேர்ல்ட்லி டெலூஷன் அதுக்கு எழுதினாரு, ஹெச்ஆர் வைஸ்னு இங்கிலீஷ் எழுதினாரு, த வேர்ல்ட்லி டெலூஷன். பரவாயில்ல, சில இடங்களில் கிறிஸ்தவபாதியாரே கரெக்டா பிடிக்கிறார் சென்ச. மாலர நேயம், இந்த மலிந்த என்ன பண்ணும், மலிந்தவர் என்று அர்த்தம் பண்ணக்கூடாது, மலிந்த அவர், மலிந்த பிளஸ் அவர், அதாவது என்ன ஆகும், சுட்டு பெயராயிரும். மலிந்தவர் என்று சொன்னால் மலிந்தவர்கள், ஆனா மலிந்த அவர் என்றால் அவர்களே நாம் சுற்றோம். வேடமும் ஆலயந்திரத்தான் என்பது என்ன, அசை அசை. தானுக்கு என்ன அர்த்தம், அர்த்தம் கிடையாது அசை. நான் சொன்ன யூபோனிக் இன்கிரிமெண்ட் இங்கிலீஷ்ல அது அருமையான பேர் வச்ச, அசைக்கு யூபோனிக் இன்கிரிமெண்ட் பேர் இங்கிலீஷ்ல. தமிழ் இலக்கணத்தை எப்படி படிக்கணும்னு ஜீவ் போப் எழுதினாரு இங்கிலீஷ்ல, தமிழ் இலக்கணத்தை எப்படி படிக்கணும்னு லட்டின் எழுதினாரு வீரமாமுனிவர். பரவாயில்ல, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஹவு டு லேர்ன் தமிழ் கிராமர் லட்டின்ல எழுதினார் வீரமாமுனிவர். படிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு, புத்தகத்துக்கு பிறவே இல்லை, நமக்கு படிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. சிலவற்றை தொட்டு காட்டுவதற்கு ஆசிரியர் இல்லை, அதுவும் இருக்கு இல்லையா, படிக்கவும் முடியல. சரியா நீங்க சொல்றீங்கன்னு எடுத்து படிச்சு பார்த்தோம்னா ஒண்ணும் புரியல சார். அப்ப மருவி, அதனாலதான் மருமகன்னாலே அதான் அர்த்தம். மருமகன் என்றால் என்ன அர்த்தம், மருமகன் சொல்லணும் இல்லையா, அது வலி நிறுவனா இல்ல இடை நிறுவனா இல்லையா. மருவிய மகன்னா மருமகன், பெற்ற மகன் அவன் மருவிய மகன். அதுதான் மருமகன்கிற பேர் அப்படிதான் வந்துச்சு. அதாவது அந்த மாலரை நேயம் மலிந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மலிந்தவர்களுடைய வேடத்தை, மலிந்த அவர் வேடம், மலிந்தவர் வேடம் இல்ல மலிந்த அவர் வேடம். என்ன கருத்துன்னா, மலிந்தவரை தொழுன்னு சொல்லல, மலிந்தவர் வேடத்தை தொழு, குறிப்பு இருக்கு. அதாவது அந்த விபூதி ருத்ராஷம் தரித்து கொண்டு அந்த சிவ சின்னங்களோடு மலிந்தவர்கள், பொலிவாக உள்ளவர்கள். அந்த மலிந்தவரை தொழுன்னு சொல்லல, மலிந்தவர் வேடத்தை தொழு. ஏன்னு கேட்டா, ஆட சொன்னா என்ன சிக்கல் வந்துடும், நம்முடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே நம்முடைய மனித இயல்பு என்னன்னு கேட்டா நம்ம ஆளதான் பார்ப்போம். வராருன்னு சொன்னா நான் என்ன சொல்வேன், அதோ விபூதி ருத்ராசெல்லாம் போட்டு வராரு பத்தியா, அவரை நல்லா பாத்துக்கும். நான் அப்புறம் சொல்றேன், அவர் செய்த சேவையை பார்க்க மாட்டோம், அவர் செய்தா தப்பு பண்ணிட்டுதான் அது மட்டும் கரெக்டா தெரியும் நமக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்று மார்க் நான் போட்டுக்கிறேன், நீ கவலைப்படாத. சிவபெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு, அங்கதான் உள்ள விஷயம், அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய வினைக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ஏன் வேலை, நீ என்ன பண்ணு, நீ வந்து அவன் தரித்திருக்கின்ற விபூதி ருத்ராட்சத்தையும் நீ என்னாக நானாக பாவி, அதுக்கு பலனை நான் கொடுக்கிறேன். அதனாலதான் சொல்லு, மலிந்தவர் என்று சொன்னால் மலிந்தவரை தொழு இல்லாம மலிந்த அவர் வேடத்தை தொழு. அதனாலதான் அங்க இதெல்லாம் மெய்ப்பொருளாயனார் புராணம் ஒரு அருமையான சிவ வேடத்தையே சிவபெருமானாக கருதியவர்கள், ஒருவர் மெய்ப்பொருளாயினார், இன்னொருத்தர் ஏனாதி நாதநாராயணாராயணாதனாயினார், இன்னொருத்தர் சேரமான் பெருமாள் நாயனார். பாக்க ஒரு வண்ணான் வந்து அவர் ஒவ்வொரு மண்ணு கொட்டி திருமதி மாதிரி தெரியுது, அதுக்காக வேண்டி பட்டத்து யானை ஊடி இறங்கி இங்க வழங்கினார். இவர் பெரிய சேரம் வந்தார், பட்டத்து யானையில வர்ற தீர்த்தாலும் ஒரு வண்ணா வர்றான். அந்த வண்ணா வந்து விபூதி பூசல எப்படி இருக்கு, அவன் வந்து கடுமையான வெயில வர்றான், அந்த வேவையிலேயே அந்த உப்பு வந்து நனைஞ்சு ஓவர் மண்ணு, அந்த ஓவர் மண்ணானது விபூதி மாதிரி தெரியுது, இறங்கி வாழ்கிறார். அப்போ அவருக்கு அப்படியே தூக்கி வாங்கி போட்டு தெரியும், அந்த நாட்டோட மன்னன் இவர்கால தான் அப்படி இருக்கும். அப்ப சொன்னாரு அரசே விபூதி இல்ல ஓவர் மண்ணு போட்டதுன்னு பரவாயில்ல, அவர் என்ன சொன்னாரு, திருநீட்டை ஞாபகப்படுத்த இல்லையா எனக்கு.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
5: Shivaya shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது
1: ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு அடியார் பெருமையும் சுந்தரர் வாழ்வும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: இன்னொரு சார்ந்த சொல்ல, சுந்தரமு சுவாமியுடைய கல்யாணம் சடங்கமி சிவாச்சாரியார் மகளார்னா மணமகளா தீர்மானிக்கப்பட்டவங்க, கல்யாணம் கிடையாது நடக்கல, சாமி தடுத்து விட்டு.
7: முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வெற்றி கூட, பின்புணம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது, துன்புறு வாக்கை நீ தொடர் வர தொடர்ந்து வந்து நண்புல மறைவோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம்.
6: இதெல்லாம் நிறைய நுட்பங்கள் இருக்கு, பெரியவங்க எல்லாரும் கேட்கணும். MBBS படிக்காம ஒன் கான் பி எ டாக்டர், வித்தவுட் எ ஸ்டடி ஆஃப் இன்ஜினியரிங் ஒன் கான் ஒன் கேனாட் பிகம் எ டெக்னாலஜிக்கல் டெக்னோக்ராட், வித்தவுட் ஸ்டடி ஆஃப் லா ஒன் கேனாட் பி எ லாயர். அதே மாதிரி திருத்தொண்டர் புராணம் படிக்காம ஒருத்தர் தொண்டராக முடியாது. தொண்டருக்குரிய அத்தனை இலக்கணங்களையும் வகுத்து காட்டும் நூல் பெரிய இன்னைக்கு சைவ உலகத்துல அது ரொம்ப படிக்கப்படுதா என்பது கேள்வி, எல்லாமே மாதிரியான நிலையில போயிட்டு இருக்கு, ரெட்ரோகிரேட் மோஷன் போயிட்டு.
7: ஆர்க்கோ அறற்றுகோ
6: ஆடுகோ பாடுகோ சொன்ன யாரப்ப தெரியுமா? திருப்புரந்தர் போயிட்டு வந்த வாழப்பா. பாடுகோ என் பரணே, திருப்பறி ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆறு ஒருவர் தான் என்று சொன்னாரு. யாரா திருப்பெருந்துரை போயிட்டு பெருந்துரை

சனந்த விஜயாச்சாரியோட மகளார பார்த்துப்பா, அந்த அம்மா நிலை என்ன? கல்யாணம் நின்று போயிடுது, கல்யாணம் நின்று போயிடுது. அந்த அம்மா பரிசை வைக்கிறா, என்ன பண்றா? சுந்தரரையே நினைக்கிறாங்க. முத்தி கிடைக்கும், எளிதா கிடைக்கும். இத ஆசிரியர் வாக்கில பார்ப்போம். அயலோ தவம் முயல்வார் பிறர் அன்றே மனமழியும், செயலால் நீங்கள் புத்தூர் ஒரு சிவவேதி என் மகளும், உயர்நாவல தனிநாதனை ஒழியாதுட வழி பெயராதுயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றார். எளிதாங்கிறது கிடைக்கும். மற்றவங்களுக்கு கடினமா அருமைப்பாடா இருக்கிற சிவலோகம் சடங்க விசுவாச்சாரியோட திருமகளா இருக்கு. சுந்தரரை கும்பிட்டாங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக எளிதாக அமைந்தது. இந்த புத்தகம் உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு சிவன் திருவடி சத்தியமா கிடைக்கும். நான் உங்களுக்கு எப்பவுமே பெரிய காரியம் நல்ல காரியங்களை பெரிய வரம் பண்ணோம். அவருக்கு என்னமோ இந்த நாயும் தேரணமேனு அவர் கூட சொல்ல, சைவ உலகத்துல கடைசியில் அடியா இருக்கிற அடியார் யார் அப்படின்னா நாயின் கடைவனாகி நான். சைவ உலகத்துல கடைசி அடியார் முதல் அடியார் அவரா இருக்கலாம். சைவ முதல் திருத்தொண்டா சுந்தரன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த அடியார அவர் இருக்கலாம், இவர் மூணாவது அடியாரா இருக்கலாம். கடைசி இடம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது எனக்கு. அப்ப அந்த அம்மையார் என்ன பண்றாங்க? சடங்கு சிவாச்சாரியர் மகளா சுந்தரன் நினைச்சு சிவகரி பண்றாங்க. இன்னும் ரெண்டு செய்தியை நான் சொல்லுறேன், நல்லா கவனிக்கணும். இங்கதான் திருப்பதி திரட்டான போறாங்க. மலைவளர் சந்தகில் வீழி மலர்பரப்பி மணி குடிக்கும், அலைதரு தென்பூடல் கடந்து ஏறிய பின் நிலவு பசும்புறவி நெடுந்தே மேல் இரவி கடலில் கடக்கும் திருவருகை சென்றடைந்தார்கள். இப்போ அருகே வந்திருக்கிற சுந்தரமுத்திரம் அருகே திருநாவுக்கரசர் அருள்பெற்றதம். திருநாவுக்கரசர்னு சொன்னாலே ஏழு உலகம் விதி வரும். அவருக்கு அப்படிதான் சாமி பேர் வச்சார். மேவுற்ற இவ்வேளையில் நீடியசையும் வீரட்டம் அமர்ந்த பிறான் அருளார், பாவுற்ற செந்தபடியின் சொல்வல பரிகத்தோட பாடிய பாண்மையினார், நாவுக்கரசு என்று உலகாடினும் நன்னாமும் நயப்புறம் அல்லது ஏழு உலகம் உயிர் தர வல்லது அவருடைய திருநாம். அந்த ஊருக்கு வர சுந்தரர் காலத்துக்கு 30 வருஷம் முந்தி அப்பருடைய காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப அப்பர் பெருமான் இல்ல நில உலகத்துல, அவங்க நன்னறிய சிவானந்த ஞான வடிவாக புகழூர்ல இருக்காங்க. கவனிக்கணும், சுந்தரர் காலத்தில் அப்பர் வாழல, அப்பர் காலத்துக்கு பிறகுதான் சுந்தரர் போராடி போகும்போது அவருடைய உணர்வை பாருங்க. இது அப்பர் பெருமான் உழவாரம் பட்ட இடம், இது அப்பர் பெருமான் திருக்கை தீண்டிய இடம், இது அப்பர் பெருமான் திருப்பாதம் தொட்ட இடம். இங்க நான் காலை பதிக்க மாட்டேன். இப்படி ஒரு பக்தியா நம்ம யாரானும் இப்படி எந்த அடியாருக்காவது மரியாதை கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோ. சுடலை பட்ட பூமியை நான் முடிக்க மாட்டேன், நான் சொல்லலை. அந்த பக்தியில என்கிட்ட இல்லை, சுந்தரட்டு இருந்து அப்பர் பெருமான் திருக்கரம் பட்ட இடத்துல நான் பாதம் பதிக்க மாட்டேன். ஓரமா ஒரு இடத்துல உடையரசு உலகேத்தும் உழவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் பதியை விதித்து அடையவதற் கஞ்சுவான் நன்னகரில் புகுதாதே மடைவரகன் புறம்பனையில் சித்தவட மனம் புகுந்தார். ஊருக்குள்ளே போல ஊர் எல்லையில ஒரு மனம் சித்தவட மனம் அங்க தங்கிட்டார் சுந்தரர். கவனிங்கோ, அவர் அருகேதான் போய் கும்பிடணும் தான் வந்தார். அருகே கும்பிடணும் வந்தவருக்கு அதிக வீரட்டேஸ்வரரை விட அதிகமான அபிமானத்துக்குரியவரா இருந்தவர் அப்பர் பெருமான். இப்ப சாமி என்ன பண்ணிருக்கலாம்? சுந்தரா நீ ஏன் உள்ள வரல? நீ வந்து கும்பிட வேண்டியதானே. நாவுக்கரசனுக்கு என்ன பெருமையோ அந்த பெருமை உனக்கும் தானே உண்டு. நீ வந்து நம்மளை பாட வேண்டாமா அப்படின்னு கேட்கணும். செய்யல சாமி. அவர் சுந்தரரை தேடி போற, சுந்தரரை தேடி போய் அவர் கேட்காமையே, சுந்தரர் கேட்காமையே அவருடைய திருமுடியில சுவாமி தம் திருவடியை மறைத்தார். வரிவள பூஞ்சோலை சூழ் மனத்தின்கண் வண்டொண்ட குறிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் இடைகின்ற பரிசனமும் தீழ்கொள்ள பள்ளியம் வந்துருள அது கண்டு வீரட்டு தமந்தருளும் அங்கனனும் முதுவடிவினம் அயவராய் முன்னொருவர் அறியாமை முதுமடத்தில் உட்புகுந்து பூந்தாரான் திருமுடி மேல் பதுமமலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார் போய் பயின்றார் அப்படின்னு பெரியவனான சொல்லுது. தன்னுடைய தலையில பாதப்பட்டு உடனே சுந்தரர் இருக்கார், விழிப்பு வருது. அவர் பெரியவர் படுத்து அந்த பெரியவர் யாரு தெரியுமா? திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள். ஆனா அப்ப சுந்தர தெரியாது என்ன பெரியவரே உங்க காலி மேல படுறதே அப்படின்னு. அப்படியாப்பா, திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்பு, வயசாயிட்டு இல்லையா, கால எங்க இருக்குன்னு தெரியல, திசையெல்லாம் தெரியல, ஒரு நிதானம் இல்லப்பா, தலையில கொடுத்தா அடாடா அப்படின்னு சுந்தர கோச்சிக்கல. வயசுல பெரியவர்

அவர்கிட்ட போய் சண்டை போவானேன்ட்டு வேறொரு தேவைப்படுது. சாமி விடு வர துரத்தின் போற முதல்ல உதவிச்சாரா இப்ப பலமும் திருவடி அல்லவா. செந்தாமரை போதனைய திருவடி மறக்க வேண்டாம். செந்தாமரை போதனைய சிவனாருடைய திருவடி மேல படுறது. கொஞ்சம் போகும் இப்படி திரு திருப்பி கால வச்சுட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இங்க என்னை பலகாலம் மிதித்தனை நீ யார் சுந்தர் புனைய சொல்ற என்னை அறிந்திலையா தெரியலையன்னும் நடுக்க வேண்டும். தமோமானை அறியாத சாதியா உளதே. ஒரு நாய்க்கு கூட எஜமானனை தெரியுமே, போட்டு சூட்டு போட்ட போதும் எஜமான கண்டுபிடிக்கும். சாதாரணமான நாலு மூணு வேட்டி கட்டினிருந்தாலும் கண்டுபிடிக்கும். ஒரு துண்டை கட்டினு குளிக்க போனாலும் நாய் அறியுமே. அதை விட நான் மோசமா இருக்கேன். கவனிக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா, நம்ம கவனிக்க வேண்டிய பகுதி திருநாவுக்கரசர் மேல பக்தி செலுத்துவோருக்கு சிவன் திருவடி கிடைக்கும். நம்ம கத்துக்க வேண்டியது, நம்ம நேரம் போய் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டு கஷ்டப்பட்டு திருநாவுக்கரசருக்கே கிடைக்கலையே, அவர் கஷ்டப்பட்டு அவர் முதல்ல திரு தூங்காணி மாடத்துல கேட்டார், சாமி கொடுக்கல. திருவடி நீர் என்னை பூசுனர் செய்யல. அடுத்தது சத்தியமன்றத்துக்கு போனார், கோவாய் முடுகி அடுதீரர் கூற்றம் குமைப்புதமும் அங்கேயும் சாமி செய்யல. கவனிக்கணும், ஆனானப்பட்ட அரசுகளுக்கு அப்பர் பெருமானுக்கு தூங்காணி மாடத்துல கொடுக்க மறுத்தார், சத்தியமன்றத்துல கொடுக்க மறுத்தார். அப்புறம் கூப்பிடுற வா வா நல்லூர் நல்லூர்ல கொடுக்கிறார். இப்படி திருநாவுக்கரசு தேவநாயனார் வருந்தி பெற்ற திருவடி தீக்கைய சுந்தரர் திருநாவுக்கரசரை கும்பிட்டதின் காரணமாக எளிதாக பெற்றார். இதுதான் அரணார கும்பிட்டு ரொம்ப அரிதிலும் அரிதா இருக்கிற திருவடி பேரு ஆச்சாரியார கும்பிட்ட கடை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்றார் சுவாமி, திருத்திருநகர் போற, அதுக்கப்புறம் தில்லைக்கு போறது. தில்லை இவர் போறது தான் பெரிய புராணத்தில் முதல்ல சொல்லப்படுற இடம். ஆனா உண்மையில தில்லைக்கு முதல்ல போனவர் திருஞானசம்பவம், அப்புறம் திருநாவுக்கரசர், அப்புறம்தான் சுந்தரர். ஆனா வரலாற்று முறையில பெரிய புராணத்துல முதல்ல சுந்தரர் பகுதி, அப்புறம் அரசுகள் பகுதி, அப்புறம் பிள்ளையார் பகுதின்னு அமைஞ்சிருக்கும். அது ஒரு அழகு பார்க்கலாம். இந்த பாடல்லாம் தயவு பண்ணி நீங்க படிச்சு பார்க்கணும், அருமையா இருக்கும். அவை அமையும். இப்ப சுந்தரமுசாமி போறாரா, அது ஆசிரியர் சொல்வார். போறவர் சுந்தரர், போற இடம் தில்லை, அறிவின் எல்லையாய திருத்தில்லை, ஆடும் திருவடி நம்மை அழைக்கின்றது. அப்படிப்பட்ட தில்லை அது எப்படி சொல்வார், தே மலங்கலனி மாமணி மார்பில் செம்மல் அங்கயல்கள் செங்கமலத்தன் பூ மலங்கு பாய்வன மாடே உள் நலம்பு திரு வெள்வளை வாணி தா மலங்குகள் தடம்பணி சூழும் தன் மருங்கு தொழுவார்கள் தம் உண்மை மாமலங்கலர வீடருள் தில்லை. ரொம்ப ஒண்ணு சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லாம், தில்லைக்கு போய் நடராஜரை கும்பிட்டாதான் மலம் வரும் நினைக்க வேண்டாம். பெருமக்கள் பெருமக்கள் திருவடியை படிஞ்சு சொல்லிக்கிற தில்லையினுடைய எல்லையை நீங்க விழுந்து வணங்கினாங்கன்னா வணங்கினீங்கன்னா உங்க மலம் உங்களை விட்டு விடைபெறும். தன்மருங்கு தொழுவார்கள் தம் மும்மை மும்மை மும்மைனா மூணு மாமலங்கள் அற வீடருள் தில்லை. சைவத்துல முடிஞ்ச முடிவா ரெண்டு சொல்லுவா, ஒன்னு பாசனிக்கும் இன்னொன்னு சிவப்பேரு. அததான் சுருக்கமா வீடு பெறலாம். விடுவது மலத்தை, பெறுவது சிவத்தை. இத சுருக்கமா சரிவா என்ன சொல்லுவாங்க, வீடு பேர். வீடு என்பது விடுவது என்ற பொருள். எதை விடுறோம், மலத்தை. பேர் எதை பெறுறோம், சிவத்தை. இந்த ரெண்டையும் தரவல்லவும் தெரியும். ஏனைய தலங்கள்லயும் சாமி நடனம் எல்லாம் ஆடுவார். எல்லா ஊர்லயும் நடனம் உண்டு. எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவசக்தி, எல்லா இடமும் சாமி தான். சந்தேகம் இல்ல. வேதங்கள் ஆட மிக ஆகமமாட, கீதங்கள் ஆட கிழரண்டம் ஏழாட, பூதங்கள் ஆட புவனம் முழுது ஆட, நாதம் கொண்டாடினான் ஞானானந்தன். தில்லைக்குடி சிறப்பு என்ன அப்படின்னா, ஏனைத்தலங்களும் சிறப்பு தான், ஆனைக்கா சிறப்பு, சிராப்பள்ளி சிறப்பு, மூக்கீச்சரம் உறையூர் சிறப்பு, நெடுங்கல சிறப்பு, எறும்பியூர் சிறப்பு, உங்க ஊர்ல ஒற்றியூர், வான்மையூர், மயிலாப்பூ, திருவலிதாயம், நீ தான் இருக்கு தலங்கள் எல்லாம் சிறப்பு தான். தில்லைக்கு உச்சகட்ட சிறப்பு என்ன அப்படின்னா, அத்தை ஜாமத்தில் எல்லா சிவகலைகளும் சென்று கூடுகின்ற இடம் தில்லை.
இன்னொரு சிறப்பு, அங்க சாமி நடன ஆடம் நடன நடமாடுகின்ற ஆட்டம் பரமானந்த தாண்டு பஞ்சகிருத்திய நாதாந்த பரமானந்த தாண்டவம். பெரியவர்கள் சொல்வார் ஐந்து தொழில் செய்வார். அங்க போனோம்னா ஒரு முறை கும்பிட்டோம்னா நம்ம உடம்பு சிவமயமா மாறும். மாறல இதுக்கு போயிருக்குமே மாறலன்னா ஒழுங்கா கும்பிடலன்னு உண்மையா. அதை செக்கிடா சுவாமி இரண்டாம் பாட்டிலே சொல்லுவார், உனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமா. இந்த மாதிரி வேற எந்த ஊருக்கும் செக்கிடா சொல்ல, திருவாரூர் சொல்லல, காஞ்சிபுரம் சொல்லல, திருவானிக்காக்கு சொல்லல, சிலாப்பள்ளிக்கு சொல்லல, உடம்ப சிவமயமா ஆக்குற ஒரே ஊர்த்தில் ஊனடைந்த சிவனடியார் எல்லாம் மாசம் ஒரு தடையா போகணும், ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு கோவில் போகணும், ஒன்னு கோவில் இன்னொன்னு அடியாருக்குரிய பூங்கோவில். நம்ம யாரும் போறது இல்லை, நம்ம யாரும் போறோம், நான் போல உங்களை சொல்லப்படாது, முதல் குற்றவாளி நாங்கள். கோயிலுக்கு போகணும், பூங்கோயிலுக்கு போகணும், கோவிலுக்கு 11 பதிவு, பூங்கோயிலுக்கு 34 பதிவு. அது அரணுக்கு அடிமையாக்கும் கோவில், இது அடியாருக்கு அடிமையாக்கும் கோவில் பூங்கோவில். இங்க வழிபாடு தொடங்கும் கோவில் தில்லையில, வழிபாடு நிறைவேற நிறைவு அடைகின்ற இடம் பூங்கு ஆறு. ஏன்னா தெரிஞ்சுக்காமே வாழ்ந்துட்டோம் பாதி நாள், எங்க போனா அருள் வருமோ அங்க போகாம போயிட்டு. தில்லை பெருமான் ஒரு மாதிரி அருள்னா ஆறு ரத்தம் இன்னும் கொஞ்சம் அருளா இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், உடியக்கூடிய ஒரு வாசல், ஏன் அடியார் இடுக்கன் தெரியாதா. அருள் பெருமான் அவ்வளவு சிறப்பு, அவர் தானே சுந்தரருக்கு தோழர், இந்த சாமி தோழர் அவர் தான், ஒரு வரலாற்று தான் இப்ப சித்தி சென்று இப்ப சாமி போறார். இப்ப அங்க அவரு சுந்தரமுசாமி போகும்போது தில்லையில வடக்கு வாசல் வழியா நுழையிறான். நாலு ஆச்சாரியரும் நாலு வாசல் வழியா நுழைஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிழக்கு வாசல் அடிகள், தெற்கு வாசல் பிள்ளையார், மேற்கு வாசல் அப்பர், வடக்கு வாசல் சுந்தரம். அங்க பாத்தீங்கன்னா அந்த கோயில அவனிய அவள் வணங்குற மாதிரி தெளிவானங்கிற பூர்ண கலசம் ஏந்தி நிக்கிற காட்சியை பாரு, சுதைச்சிருப்பவன் அமைச்சிருப்பான். அங்க போற அடியார் வணங்குறாங்க, யார தெளிவானந்தனர் மற்ற அடியார் சுந்தரர் வணங்காம இருப்பாரா? அன்பின் வந்து எதிர்கொண்ட சீரடியார்கள் அவரோ அவர்களோ நம்பியாரூர தாமோ முன்பு இருந்தினர் யாவர், யார் முதல்ல வணங்கினான்னு தெரியலையாம். அப்படி வணங்குறார், வணங்கிட்டு உள்ள போறார். வையகம் புலிய மறைச்சலம் பார்க்க ஒன்றுளைய மாலையன் தேட ஐயர் தாம் வெளியே ஆடுகின்றார். அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ தெளித்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தமோ பெரியோர் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிப்படினார். அப்போ ஒரு உணர்வு நில வருது. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளவு வரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமே ஆக. அஞ்சு பொறியும் கண்ணா மாறிட்டான். மனம் புத்தி அகங்காரம் சித்தம்ங்கிறது அந்த கரணம், அந்த கரணனாலும் சித்தமா மாறிட்டான். சாத்வீகம் ராஜதம் தாமதம்ங்கிறது முக்குணம், அத்தனையும் சாத்வீகமா மாறிட்டான் சுந்தரர். அப்ப சாமி அவர் சொல்ற, தடுத்த முன் ஆண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் தரள மெரிபுண மரிதிரை பொன்னி மடுத்தரில் வண்ணப்பண்ணி ஆரூரில் விருதனார்தான். இவருடைய அவதார நோக்கம் நிறைவேறும். எதுக்கு அவதரித்தார்? திருத்தொண்டத்துடைய பாடம் மறந்துவிட வேண்டாம். சுந்தர பெருமான் நில உலகத்தில் அவதாரம் பண்ணது, நம்ம வர்றது பிறப்பு, அவா திரு அவதாரம் மேலேந்து கீழே இறங்குறது உதயம் என்று சொல்வார். உதயம் நமக்கெல்லாம் உதயம் இல்லை, நம்ம வினையை கழிக்க கண்ம அனுபவத்துக்காக வந்தோம். அதுதான் இந்த பிரகிருதி தேவன் நமக்கு பிராரத்த வினைய நுகர்வதற்காக வந்தோம். இந்த பிராரத்த வினைய தீக்கிற வழியை இப்ப சொல்ல போறேன். பிராரத்த வினைய தீக்கிற ஆற்றல் அடியாட்டு தான். சாமி தீக்க மாட்டார், நீ சாமியிட போய் தலகே நின்னு கூப்பிட்டாலும் தீக்க மாட்டார். நான் தைரியமா சொல்றேன், நீங்க வேணா யாரா மாட்டுக்கிறது சொல்லலாம், தைரியமா சொல்ற பிராரத்த வினை அடியார் மத்தியில தான் சொல்ற சத்தியமா தீரும். நீ சாமி போய் ஆயிரம் தடவை கும்பிடலாம், அப்படியே தான் இருக்கும் இந்த பிரச்சனை, அப்படியே இருக்கும். என்னப்பா உன்னை கும்பிடுனே இருக்கேன், ஒண்ணுமே நடக்கலையா, நீங்க வழிபாட்டுல ஒரு தப்பு பண்ணிவிட்டு அடியார் கும்பிடலையே. படமான கோயில் சாமியை கும்பிட்டு நடமான கோயில் சுடலைய கும்பிடலையே, நடமான கோயில் சுடலைய கும்பிட்டுட்டெல்லாம் நமக்கு தீர்ந்து போயிடும் விடலை பிரச்சனை எல்லாம். நடலை வாழ்வு கொண்டு என் செய்தி நானில் நடலை வாழ்வு விடைபெறும் நுட்பத்தை சொல்ல செய்வோம் நுட்பத்தை. இப்ப சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் வர சொல்லி
தில்லை பெருமானால